0: விடுதலை அடைவது எப்படி என்றால், நமக்கு இது கடமை என்று மனது காட்டிக்கொண்டே இருக்கின்றது அவ்வப்பொழுது. இது என்னுடைய டியூட்டி, இது என்னுடைய கடமைன்னு சொல்லு. அது நம்முடைய மன பக்குவத்தின் அடிப்படையில் அமைகின்றது. அவரவர்களுக்கு அடைந்த மன தூய்மையின் அடிப்படையில் தான் இது எனக்கு கடமை என்ற உணர்வு நமக்கு வருகின்றது. வைராகியம் உச்ச நிலைக்கு போயிடுதுன்னு வச்சுக்குவோமே, ஒருவனுக்கு வந்து வைராகியத்தினுடைய எல்லை அவன் அடைந்து விட்டான். வைராகியத்தினுடைய எல்லையை அடைஞ்சவனுக்கு உபனிஷத் ஒரு கடமையை சொல்லுது. ஆனா ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்னன்னா, வைராகியம் பூர்ணமாக வேண்டும், அரகுர வைராகியமா இருக்கக்கூடாது. எது என்ன உபனிஷத் சொல்கிறது, எது அகரேவ விரஜேத் தத் அகரேவ பிரவ்ரஜேத்னு சொல்லுது. எந்த வேளையில் உனக்கு விரஜேத் என்றால் வைராகியம் வருகின்றதோ, அந்த வேளையில் நீ அனைத்தையும் விட்டு விட்டு சந்நியாசம் எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது, சாஸ்திரம் கூறுகிறது. அப்ப வந்து நான் சந்நியாசம் எடுத்துக்கலாம், எல்லா கடமைகளையும் விட்டு விடலாம், என்ன கடமையா இருந்தாலும் எந்த நேரத்திலையும் விட்டு விடலாம். எப்பொழுதுனா வைராகியம் பூர்ணம் ஆகும் பொழுது. வைராகியம் பூர்ணமாகாமல் ஏதோ வைராகியம் இருப்பதாக நாம் நினைச்சிட்டோ, அல்லது சில சமயங்கள்ல இந்த உலகத்துல போராடி சர்வைவ் ஆகிறது கஷ்டமா இருக்கும், என்ன வியாபாரம் எல்லாம் நஷ்டமா இருக்கும், என்ன சோம்பேறித்தனம் வந்திருக்கும், தமோ குணம் வந்திருக்கும், போராடி உலகத்துல வாழ்றதுக்கு கஷ்டமா இருக்கும், அதற்கு பயந்துட்டோ நம்ம கடமைகளை விடக்கூடாது. கடமைகளை எப்ப நம்ம விட வேண்டும் என்றால், எப்பொழுது வைராகியம் நிறைவடைகின்றதோ. உண்மையில் நமக்கு வைராகியம் நிறைவடைந்தால் கடமைகளை நம்ம விட வேண்டியது இல்லை, கடமைகள் நம்மையே விட்டுட்டு சென்றோம். இவர் இடத்துல பேசி பிரயோஜனங்களையும் நம்மையே அனுப்பிச்சு வச்சிருவார். இவர் இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு அனுப்பி விடுவார்கள். காரைக்கால் அம்மையாருக்கு அதான செய்தார்கள். அவருடைய பக்குவத்தை பார்த்துட்டு என்ன செய்தார் அவருடைய கணவர், இனி வந்து நான் உனக்கு கணவனாக இருப்பதற்கு தகுதி இல்லை, அதனால நீ சென்று விடு. உடனே அந்த அம்மா பேய் வேஷத்தை எடுத்துட்டு அப்படியே பக்தி செலுத்திட்டு சென்றார்கள். அப்படி நமக்கு உண்மையான பக்குவம் வந்து விட்டால் யாரும் முன்னாடி வந்து தடையாக இருக்க மாட்டார்கள். தடையா இருக்காங்கிறதுல இருந்தே நமக்கு பக்குவம் வரவில்லை என்று தெரிகிறது. இந்த கடமையை விடுதலும் வைராகியம்தான் அளவுகோல். இந்த வைராகியம்னா எந்த விஷயத்திலும் பற்றிருக்க கூடாது, தனிமையில் இருக்கின்ற சக்தி நமக்கு இருக்க வேண்டும். உணவிலையாகட்டும், மத்ததலையாகட்டும், செயலையாகட்டும், பற்றில்லாத நிலை, தனிமையிலும் இருக்கின்ற சக்தி, அப்பொழுதுதான் நம்ம கடமையெல்லாம் விட முடியும். இப்ப இந்த இடத்துல ரெண்டு பெரிய சாதனையை அல்லது ரெண்டு பெரிய நிலை யாருக்கு கிடைச்சிருக்கு, தாய்மானவருக்கு இறைவன் சூதாய் கொடுத்தார். என்ன கொடுத்தார், நாம் அடுத்த வகுப்பில் மேற்கொள்வோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: நம்பனே அன்று வெண்ணெய்நல்லூரில் நாகினேன் தன்னை ஆட்கொண்ட சம்புதேகும்பரார் தொழுதேத்தும் தடங்கடல் நஞ்சுண்ட கண்டா செம்பொன் மாளிகை சூழ் திருமுல்லைவாகில் தேடியான் திரிதலேன் கண்ட பைம்பொனே அடியேன் படுதுயர் கடையாயே பாசுபதா பரஞ்சுடரே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்னை கண்டவில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளே வண்ணப்பணித்து என்னை வாகின்றவான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்று ஊதால் கோத்துன்றே பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போல் என் ஆறுயிர் போகமாம் புறகால காம புறாந்தகன் செரும் கயலும் திளைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாதவே. சேவிக்க வந்தையன் இந்திரன் செங்கல் நாள் இங்கும் திசை திசையன குவி கவர்ந்து நெருங்கிய குழாம் குழாமான் என்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதே. என் ஆர்வத்தனத்திலே அப்பனே ஒப்பமர் பாவிக்கும் பாபகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமேகே. மதிவடர் சடைமுடி மன்புடாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதினதன நுகர்தர் புலிதர பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. பொழியல் போன்ப பொழித்த புகழியல் போன் கடல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்ததிரான் அடி போற்றி வாணி திருநாவலூர் வந்துண்ட பதம் போற்றி ஒளிமதிய திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திளைவாடந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொல்லையவர் புராண கதை உலகறிய விரித்தோ.

0: சீலனுகள் மூலமாக மக்பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞானனுகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலனிகள் சமவாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகிபதம் பணிந்து வாழ்வாம் அரரம பார்வதி பலே சிற்றபேசாசிரம் ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம்
1: சுப்ரமண்யம்
0: ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம்
1: சுப்ரமண்யம்
0: அரரம பார்வதி
1: பலேவாம்.
0: எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சமையல எந்த ஸ்ரீ மாசிலாமணீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடி மலர்கள் அடியின் மனமொழி மைகளாலே படைந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான சபையிலே குடியிருக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது பெரியபுராண நச்சந்தரை இந்த புனிதமான வேளையிலே தொடங்கியிருக்கிறது. இதற்கு முந்தைய சிந்தனையிலே திருத்தொண்டர் புராணத்தின் காப்பிய நாயகராக திகழ்கின்ற சுந்தர பெருமான் திரு அவதாரம் செய்து மட்டுமின்றி அவருடைய அருள் வாழ்வு நிகழ்ந்த சோழ நாட்டின் பெருமையை நாம் கண்டோம். தேவசேகரார் பெருமான் சோழ நாட்டிலே பெருமை எடுத்துரைத்தார். அதன் பின்னர் இப்பொழுது நாம் காண இருப்பது அப்பிரபுவினுடைய அருள் வாழ்க்கை மிக முக்கியமான கட்டங்களை கொண்டதாக இருந்த அருள் வாழ்க்கை நடந்த இடம் திருவாரூர். சோழ மன்னர்களுடைய தலைநகர் மட்டும் அல்ல, அருள் மன்னராகிய சுந்தரமுசாமியுடைய வாழ்வு நடந்த தலைநகரும் அதுவாகும். எனவேதான் திருநகர சிறப்பு என்ற தலைப்பின் கீழே சேக்கிழார் பெருமான் திருவாரூர் பெருமையை சொல்லியிருக்கிறார். ஆயினும் அந்த தலைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் மனுநீதி கண்ட புராணம் என்றுதான் இருக்கிறது. திருநகர சிறப்பு என்று அவ்வாறு இல்லை. அந்த திருநகரத்துக்கே ஒரு பெரிய சிறப்பு மனுநீதி சோழ மகாராஜாவுடைய பெருமை. ஆகவே சேக்கிழார் சுவாமி அந்த மாதிரி ஒரு தலைப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறார். திருவாரூர் பெருமையை சொல்ல போகும் நமது சேக்கிழார் பெருந்தகையா, அங்கு நடந்த ஒரு அற்புதமான அருளாட்சி மேன்மைகள் செய்த நீதி என்ற அந்த வண்ணமே நடந்த ஒரு அற்புத அருளாட்சி நமக்கு தெரிவிக்க இருக்கிறார். முதலாவதாக திருவாரூர் பெருமையை பொது வகையால் சிந்திக்கிறார் சேக்கிழார் அம்மா. நம்முடைய திருவாரூரானது மிகவும் தொன்மை வாய்ந்த கஷேத்திரமாகும். திருநாவுக்கர சுவாமிகளுடைய தேவாரத்தில் ஒவ்வொரு சிவபெருமானுடைய அருள் விளையாட்டையும் சொல்லி இந்த திருவிழா நடப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூரில் தாங்கள் வந்து எழுந்துள்ளது, திருவிழா சம்ஹாரம் நடப்பதற்கு முன்னோ பின்னோ தாங்கள் எழுந்துள்ளது என்று அற்புதமாக பாடுவார். அந்த வகையிலே இந்த திருவாரூர் கஷேத்திரம் மிக தொன்மையானது. உலகிலே பிறக்க முத்தி திருவாரூர். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே என்று அவருடைய நம்பி பாடுவார். இந்த திருவாரூர் தானே நாயன்மார்கள் எல்லாம் தேவாசிரி மண்டபம் இந்த மண்டபத்திலே வச்சிருக்கிறார். அவருடைய சிறப்புடைய தேவர்கள் எல்லாம் அப்பிரபு அந்த அடியார் பெருமக்களை வணங்கிக் கொண்டிருக்கிற மண்டபம் தேவாசிரி மண்டபம்னா, தேவர்கள்லாம் மண்டபத்துக்கு வெளியிருந்து சிவனடியார்களை எல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறார்களாம். அந்த தேவாசிரி மண்டபத்தை தன்னகத்தை கொண்டது. திருவாரூருடைய தேர் அழகு சொல்லி முடியாது. திருவாரூருடைய கோயில் அழகு வர்ணிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்தது. திருவாரூருடைய தெப்பத்தின் அழகும் அவ்வளவு. 30 ஏக்கர் நிலத்துல தேரும் அந்த கோயிலும், 30 ஏக்கர் நிலத்துல அருமையாக தெப்பமும் வந்து அங்கே நாயன்மார்கள் வரிசையிலே பார்ப்போமானால் சுந்தர பெருமானுடைய அற்புத வாழ்வும், அவர் கைலையில் இருந்து வந்த கமலினி என்ற அந்த அன்னையாராகிய பறவை நாச்சியாரை திருக்கல்யாணம் செய்த பொன்போல நகரம் நமினஞ்செழிகள் என்ற பெருந்தகையா தண்ணீரால் விளக்கரித்த பெருமையுடையது இந்த சேத்திரம். கண்பார்வையற்ற தண்ணீழிகள் நாயனார் குளத்தை தோண்டுவதற்காக முற்படுகின்ற போது சமணர்கள் சிவபெருமான் அருளாலே அந்த ஊரை விட்டு ஓடுமாறு செய்ய உத்தமர் வாழ்ந்த நாடும் நகரம் அந்த திருவாரூர் நகரமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக பறவை நாச்சியார் இடத்திற்கு எல்லாம் அல்ல அந்த ஆரூர பெருமான் சிவபெருமான் நடு இரவுல சுந்தர பெருமானுடைய அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு பரவினாட்சியார் கொண்ட ஊழலை தீர்க்கும் பொருட்டு ஒரு முறை அல்ல இரண்டு முறை அந்த வீதியிலே நடந்து சென்று தூது சென்ற ஒரு பெருந்தகையா சுந்தரமுஸ்வாமியுடைய அந்த பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் திருவாரூர்ல நிகழ்ந்தது. இந்த விஷயங்களெல்லாம் அற்புத பாசுரங்கள்ல சேக்கரார் பெருமான் எடுத்துரைக்கிறார். இந்த பாசுரங்களும் அவளுக்கு இனிமையான பாசுரங்கள். இவ்வாறு திருவாரூரானது எல்லாவற்றிலும் மேலான கேத்திரமாகும். அங்கே ஆரூர் பெருமான் மன்னிகநாதராக பிரிதிவி ஸ்தலமாக புச்சிலேயத்தனுடைய புராதனாக சுவாமி இருக்கிறார். அல்லியங்கோதை என்று அம்பாளுடைய திருநாமம், கமலாம்பிகை என்று இன்னொரு சன்னதி. அங்கே புச்சிலங்கொண்ட புராதன தியாகராஜமூர்த்தி சப்தவிடங்கள்ல விடங்க ஸ்தலங்கள்ல முதற் சலம். கைலாயத்திலிருந்து மகாவிஷ்ணு பெற்ற அந்த தியாகராஜமூர்த்தி மகாவிஷ்ணு இந்திரன் பெற்று இந்திரன் முசுந்த சக்கரத்தை பெற்று திருவாரூர்ல அற்புதமாக அங்கே எழுந்திருக்கிற மூர்த்தி தியாகராஜ மூர்த்தி. இன்னும் அந்த பெருமை சொல்லிக் கொண்டே சொல்லலாம். அத்தகைய அற்புதமான திருவாரூரை தலைநகராக கொண்ட சோழ நாட்டை மனுநீதி கண்ட ஒரு மன்னர்களான் அரசாட்சி மனுநீதி சோழன் என்ற மகாராஜா அதை ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். அந்த நல்ல ஆட்சியிலே மக்களுக்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, அங்கே எல்லா மக்களும் சுபிட்சமா இருக்கிறார். ஆனாலும் அந்த மன்னர்களுக்கு ஒரு ஒரு கருணை இறக்கம், தன்னுடைய மாளிகையின் வாயில ஒரு ஆராய்ச்சி மணி ஒன்று, அந்த ஆராய்ச்சி மணி நகரத்திலே அந்த நாட்டிலே யாரேனும் குறைகள் இருக்குமானால் மன்னர் பெருமான்ற நேர தெரிவிக்க இருப்பதா அந்த ஆராய்ச்சி மணி அழிச்சிட்டா மகாராஜே வந்துருவார். அப்படிப்பட்ட ஆராய்ச்சி மணியே தன் மாளிகை முன்னால அமைத்திருக்கின்ற ஒரு மன்னர்பிரான் மன்னிச்சோட மகாராஜா. அந்த ஒரு அற்புதனா மகாராஜாவுடைய பெருமைக்கு அது உள்ளே அடையாளம். ஆனால் அந்த ஆராய்ச்சி மணி அழிப்பார்களாம கிடக்கு. என்ன காரணம்? அங்கே துன்பம் யாருக்கும் இல்லை, குறைகள் இல்லை, குற்றங்கள் இல்லை. அதனால அந்த ஆராய்ச்சி மணி துருப்பிடி போயிருக்க. ஆனால் அந்த மன்னிச்சோட மகாராஜா செய்த ஆட்சியில ஒரு அற்புதமான நிகழ்ச்சி சைவ சமயத்தினுடைய நீதி அந்த மேன்மை கொண்டு செய்வது. இந்த மகாராஜா நீதி நிலைநாட்டுல திருவாரூரை ஆட்சி செய்து கொண்ட மகாராஜாவுடைய அந்த நீதியினுடைய உயர்ந்த தன்மையை சேக்கலார் பெருமான் சித்தரிக்கின்ற வண்ணம் அந்த மகாராஜாவுக்கு சிவபெருமான் அருளாக ஒரு நல்ல இளவரசர் சற்புத்திரம் கிடைக்கிறார். நல்ல சற்புத்திரம் இளவரசனாக நல்ல வளர்ந்து இளவரசனாயிருச்சு. ஒரு நாள் அந்த இளவரசன் இளம் பரிதி போல இளம் சூரியன் போல பிரகாசமா இருக்கிறார். அவர் ஒரு நாள் ஒரு அற்புதமான தேரை எடுத்துக்கொண்டு படை வீரர்கள் புடை சூட தேர்வை ஏறிக்கொண்டு ராஜ வீதியில தேர்வு வர கவனிக்கணும். வீதிகள் அந்த காலத்துல ஒவ்வொரு வீதியாக வணிகர் வீதி, பிராமண வீதி, சத்திரியர்கள் வீதி, இந்த மாதிரி தெருக்கள்லாம் அமைந்திருக்கும். இப்பொழுது நம்முடைய மகாராஜா அவருடைய புத்தர் இளவரசன் தேர்தல் எங்க வராருன்னு கேட்டா மெயின் பசாருக்கு போற ராஜ அரசு வரக்கூடிய அந்த வீதியில் வந்து கொண்டிருக்கிற. அவ்வாறு வரும்போது ஒரு பசுவினுடைய கன்றுக்குட்டி துள்ளி குதித்து அந்த தேர்க்கால வழி இளவரசர் கவனிக்காம அந்த நிலையரிச்சார். இப்பொழுது பச்சிடம் குழந்தை இழந்த தாய் போல அந்த பசு அப்படியே ஆடு என்ன கன்றுக்குட்டியை தன் வாக்கினால தடவி தடவி இழந்து போன கன்றுக்குட்டி கேட்கறதுக்கு யார் இருக்கிறார்? அந்த பசுவோ அவள் அழுக மிக்க கண்ணீரை அந்த கன்றுக்குட்டி மேல சொரியது. திருவருள் சித்தம் அந்த பசு மாடு நேருக்கும் இளவரசர் துடிக்கிறார். ஐயோ இப்படி நடந்துருச்சே, என்னுடைய தந்தையினுடைய மருசாட்சிக்கு ஒரு கழகம் வந்துருச்சு ஆளுகிற மந்திரிகள் அழைச்சு இதற்கு பிராயசித்தம் ஏதாவது நம்ம செய்வோமா? கொலையில பயங்கரமான கொலை பசு கொலை. அந்த பசு கன்றுக்குட்டியை கொள்ளும் அதை விட பயங்கரமான இது நடந்துருச்சேன்னு சொல்லி இளவரசர் நடந்துகிறார். அவர்கள் பிராயசத்தை தேடல. அதே சமயத்துல பசுமாடு நேரம் மாளிகை மாளிகை வாயில இதுவரைக்கும் கவனிப்பாரலாம கலந்த ஆராய்ச்சி மொழிய அந்த பசுமாடு தன் வாயினால கவி அடிக்க மகாராஜா துடுக்கு சொல்லுங்க. நம்ம நாட்டுல ஆராய்ச்சி மொழி அடிக்கிறாங்க, இந்த நாட்டுல இங்கு ஒரு பெரிய தவறு நடந்துச்சு, பதறி அடிச்சு வழி வர. அதற்குள்ள மந்திரிகள் மார்களா வர்றாங்க. முதலமைச்சரை பார்த்து நடந்தது என்ன? அப்பொழுது அந்த செய்தியை சொல்லக்கூடிய முதலமைச்சருடைய அந்த பாங்கு சேக்கரார் பெருமான் தவிர யாரு இந்த குற்றம் போரா இளவரசர் சார் கண்டு குட்டி பாவம் அறியாது, அதனை கொல்ல பாவம் இளவரசர் சார். மகாராஜா என்ன நடந்ததுன்னு கேக்குற, இந்த பாவம் இளவரசன் இல்ல, இந்த கண்டுக்குட்டிதான் தானே தன் உயிரை மாய்த்துக் கொள்கிற நிலைக்கு வந்தது. ஆகவே பழி இளவரசன் மேல இல்லை என்பது மகாராஜா உணருமாறு மந்திரி அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்ல பாடலும் பார்க்க ரொம்ப அற்புதமான பாடல். சேக்கரார பெருமான திருவாக்க பாரு. நம பார்வதி வளவ நின் புதல்வன் ஆங்கு ஓர் மணி நெடும் தேர் மேல் ஏறி, நெடும் தேர் மேல் ஏறி மணி நெடும் தேர் மேல் ஏறி, ஆங்கு ஓர் மணி நெடும் தேர் மேல் ஏறி, அளவில் தேர் தானை சூழக அரசுலாம் தெருவில் போங்கால், இளைய ஆண் கன்று இளைய ஆண் கன்று தேர்கால் இடை புகுந்து இறந்தது ஆக, தளர் உறும் இத்தாய் தளர் உறும் இத்தாய்.

0: சோழ மன்னரே, வளமையான ஆட்சி செய்த சோழ மன்னரே, உங்களுடைய நாட்டில் கொஞ்சம் யாரும் செய்ய மாட்டாங்க. புதல்வன் தங்குடைய இளவரசு ஆங்கு ஓர் மணிநெடும் தேர் மேல் ஏறி, உங்களுடைய இளவரசர் அருமையான புத்திரன், யாருக்கும் தீங்கு செய்யாத தேர் மேல வந்தார். அந்த தேர் எப்படிப்பட்டது? நெடுந்தேர், இவ்வளவு பெரிய தேரு கண்ணுக்குட்டி காமிக்கிறேனா யார் வியாபாரம்? சின்ன தேர்னா பரவாயில்ல, 10 லட்சம் ரூபா கார் வாங்குறாங்க, டாடா சுமோ ஆயிட்டாங்க. அதுல சின்ன சின்ன காரா சுள்ளலி மாதிரி சில கார் இருக்கு, கிச்சு கிச்சுன்னு ஓடுது. அந்த மாதிரி கார் வந்ததுன்னா கண்ணுக்குடி காரண கண்ணுல தெரியாதுன்னு சொல்லலாம். இதோ நெடுந்தேர், அந்த நெடுந்தேர கவனிக்காம கண்ணுக்குடி வந்து இறந்ததுன்னா இளவரசனா பொறுப்பு? அது கொஞ்சம் கூட அறிவு இல்லாம விழுந்துச்சு. மணி நெடுந்தேர், அது மாத்திரமா சுத்தியோட மணியா கட்டிருக்கு. அத தேர் வரும்போது மணியை சத்தம் டங் டங் டங் அடிக்கும், அதை பார்த்தா அது ஒதுங்கலாம்ல. இளவரசன் தப்பு கிடையாது. குறிப்பு, ஆங்கு ஓர் மணி நெடுந்தேர், அது சாதாரண தேர்ல ஒப்பரிச்ச தேர். இந்த வட்டாரத்தில் இந்த மாதிரி தேர் யார் செய்கிறேன்? இந்த கன்று குட்டிக்கு அதை கவனிக்கிறேடா, நம்மளா பொறுப்பு. மணி நெடுந்தேர் மேல் ஏறி, இளவரசன் தனியா வந்தாரு. ஆளவில் தேர் தானை சூழ, அவரை சுத்தி எத்தனையோ படை வீரர்கள்னா பல சின்ன சின்ன தேர்கள் ஏறி கொண்டு வருகிறார்கள். அப்பவா அந்த கண்ணுக்கு ஒதுங்கலாம்ல. இவர் தனியா வந்தார், அவர் தனியா வரல, தேர் தானை சூழ வந்தார். அப்போது இந்த கண்ணுக்குட்டி ஒதுங்கல. அளவில் தேர் தானை சூழ, சரி இது எங்க வந்தது? அரசுலாம் தெருவில் போங்கால், மகாராஜா வரக்கூடிய ரோடு இந்த ரோடு. இந்த ரோடுக்கு கண்ணுக்குடிக்கு என்ன வேற தவறு? யாரு மேல கண்ணுக்குடி மேலாம் சொல்லாம சொல்லாரு பாருங்க. அரசுலாம் தெருவில் போங்கால், மகாராஜா வரக்கூடிய தெருவுல கண்ணுக்குட்டி மாலைதான் வரலாமா? அதனால இளவரசு மேல குற்றம் இல்ல ராஜா, சொல்லாம மந்திரி. இப்படி மந்திரி உலகத்துல நமக்கு இன்னைக்கு வாழ்த்துமா ஐயா? இப்ப பாக்க மந்திரிகள் எப்படிப்பட்ட மந்திரிகளா? சராய கட்டு பாட்டுலாம் மந்திரிகளா இருக்கான். இப்படி மந்திரிகள் நீங்க பார்க்க முடியுமா? அளவில் நெடும் அளவில் தேர் தானை சூழ, அரசுராம் தெருவில் போங்கால், இளைய ஆண் கன்று. அந்த கண்ணுக்குட்டிக்கு வயசு குறைஞ்ச வயசு, குறைஞ்ச வயசுல கண்ணுக்குட்டி எப்படி புத்தி இருக்கும்? இளைய ஆண் கன்று அனுபவம் இல்லாத, அதனால வந்து அனுபவம் இல்ல. ஆனால் குற்றம் இளவரசன் மேல, அந்த கண்ணுக்குட்டிக்கு யோசனை இல்லாம அது விழுந்ததுனா இவரா பொறுப்பு? இளைய ஆண் கன்று தேர்கால் இடை புகுந்து, தேர் போய் அது மேல ஏறமையா, அது வந்து தேர்கால உள்ள விழுந்துதான். அமைச்சர் இப்படி சொல்லாரு பாருங்க, அருமையான தளர்வுறும் இத்தாய், இந்த விஷயம் எல்லாம் தெரியாம இந்த பசுவாக தாயாகிய பசு அப்படியே அழுதுட்டு வந்து அரசு மணி அழிச்சது. இதுதான் விஷயம். தளரும் இத்தாய் வந்து விழைத்தது இத்தன்மை என்றான் மகாராஜா. மந்திரியுடைய யோசனை அப்படியா? சரி, எங்கேயாவது வரலாற்றுல ஆராய்ச்சி மணிய நம்முடைய சோழ நாட்டு வரலாற்றுல யாராவது மனிதர்களை தவிர எந்த பிராணியா வந்து அடிச்சிருக்கா இதுவரைக்கும்? ஆகவே இந்த பசு தெய்வ பசு, அதை மறந்துற அமைச்சரே. அது அழுகின்ற அழுகை தெய்வ அழுக, அதற்கு முழு பொறுப்பு என் மகன் தான், இளவரசன் தான். அரசுலாம் தெருவு ஓம் ஆங்கு ஓர் உப்பற்ற மணி நெடுந்தேரு இளைய ஆங்கன்று அதா புகுந்து இறந்தது கேட்க முடியாது. ஒரு பசுமாடு ஆராய்ச்சி மணி அடிக்கிறத சொன்னால் அந்த பசுமாட்டின பெருமை நீங்க நினைச்சு பார்க்கணும். ஆகவே இன்று கன்றுக்குட்டியை இழந்து அழுகின்ற பசுமாடு போல நான் என் மகனை இழந்து அழணும். இது தண்டனை தான் வேதத்தில் அந்த பிராயச்சித்திற்கு இந்த பிராயச்சி மந்திரி சொல்றாங்க. நான் என் மகனை இழக்க வேண்டும் சொல்லி நீதி தீர்ப்பு சென்ற அமைச்சர் புட்டார். நீ சென்று தேர்வையாரும் இளவரசன் அதே இடத்துல படுக்கவைய சேர்ந்தார். ஆணை தீர்ப்பு கூறியாச்சு. அமைச்சர் எழுச்சியா இவரு ராஜா மாதிரி அமைச்சர், நம்ம கையினால இளவரசனை கொண்டுதான் அவரை தாக்க இந்த காரியத்தை நான் செய்ய யாருக்கு மனசோறும். அப்படி ஒரு நாடு நம்முடைய நாடு, அமைச்சரும் மகாராஜா பாக்குறாரு. சரி நானே போறேன், நம்ப முடியாது நானே போறேன் என்று சொல்லி தேர்தல் மகாராஜா தேர்தெடுத்து மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மகாராஜா உண்டானு அழுகுறாங்க. இளவரசன் சற்று நேரத்தில் போற இளவரசன் படுக்க வச்சாச்சு, தேர் போயிருது. அவ்வாறு தேர் ஏறிய சமயத்தில் என்னாச்சு, ஒரு மந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். அவருக்கு ஒரே ஒரு மந்தன் தான் இளவரசன் போறாரு. ஒரு அஞ்சு பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பிள்ளை போறா போன நினைச்சுக்கிறேன், அவருக்கு கூட பாதிச்சு கிடையாது. அதை கூட அவர் நினைக்கிறார் மகாராஜா. ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான், தருமந்தன் வழி செல்கை கடன் என்று தர்மத்தின் வழியாக நம்ம நடக்கணும். யாரா இருந்தாங்க கடன் என்று தன் மைந்தன் மர்மம், மர்மம்னா மார்பு, தன்னுடைய மைந்தனுடைய மார்பு மேல தன் தேராழி உறவுந்தான். மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோதான். இத்தகைய ஆட்சி வீடு இணைத்து எல்லாராலும் முடியுமா? தன்னடி வெண் கொடை வேந்தன், தன்னடி வெண் கொடை வேந்தன் செயல் கண்டு தரியாது மன்னவர் கண்மழை பொழிந்தார் வானவர் பூமழை சொரிந்தார். அன்னலவன் கண்ணெதிரே அணிநீதே மழவிடமேல் விண்ணவர்கள் தொடர்ந்தான் வீதி விளங்க பெருமான். நம பார்வதி இந்த செயல் கண்டு மன்னர்களா பூத மக்கள் எல்லாம் அழுகிறார். மன்னவர் கண்மழை பொழிந்தார் வானவர் பூமழை சொரிந்தார். அந்த அற்புதமான மண் அந்த மன்னர் முன்னால அண்ணலவன் கண்ணெதிரே அந்த சமயத்தில் சாமி காட்சி கொடுக்கிறார். அழிவீதி மழவிடைவேன் இந்த பசுமாடு அந்த ரிஷபான் ரிஷபான் மேல அணிநீதி மழவிடைமேல் விண்ணவர்கள் தொடர்ந்தான் வீதி விளங்க பெருமான். வீதியிலே காட்சி கொடுத்தார், ஆனால் பேர் வீதி விளங்க பெருமான். காட்சி கொடுத்த உடனே அந்த காட்சியை பார்க்கிறார் மகாராஜா. சடை மருங்கில் இளம்பீரையும் தனி விழிக்கும் திருநூதலும் இடமருங்கில் உமையாடும் எம் அருங்கும் பூதகணம் புடை நெருங்கும் பெருமையுமுன் கண்டு பெருமையுமுன் கண்டு அரசன் போற்றி செய்ப்ப அரசன் போற்றி செய்ப்ப விடை மருகும் பெருமான் விரல் வேந்தற்கு அருள் கொடுத்தான். நம பார்வதி பதையே சுவாமி ஆட்சி காட்சி கொடுத்து அருள் பாலிக்கிறார். எப்படி அருள் பாலிக்கிறார்? அதுதான் மகாராஜா நல்ல மனுஷன் அப்படி சுவாமி மறந்துச்சாரா? இல்ல, பசுனுடைய கணி கண்ணில துடைக்கணும். இப்ப மூணு பேர் போயிட்டாங்க, யாரெல்லாம் மூணு பேர் யாரெல்லாம் சொல்லுங்க.
1: கண்ணகுட்டி
0: கண்ணகுட்டி
1: மந்திரி
0: மூணு பேர் போயிட்டாங்க. இப்ப எந்த வரிசையில சுவாமி எடுக்கிறார் பாருங்க, அது ஒரு நயம். முதல்ல பசுனுடைய கண்ணில துடைக்கிறார் சுவாமி கண்ணகுட்டி. அழகா அந்த பாடல, தன்னிலேயே உயிர் பிரிந்த ஆண் கன்றும் முதல்ல உயிர் பெற்றது அந்த கண்ணுக்குட்டி. ரெண்டாவது அவரசன் மண் உரிமை தனிக்கன்றும் ரெண்டாவது இளவரசன் அவர் இழந்து அது இழந்து அது அழுகுது இவர் இழந்து இவருக்கு வெளியே சொல்லாம அழுகிறார் அது. மூன்றாவது மந்திரியும் உடன் இழனும் மூணு பேர் நினைக்கிறார். காசி மக்கள் எல்லாம் கண்ணுமட்டுகிறார். உடன்கிழலும் என்ன பரிசானான் என்று அறிந்திருந்தேன். யாருக்கும் முன்னவரே முன்னின்றார் முடியாத பொருள் உளதோ. யாருக்கும் முன்னவனே முன்னின்றார் ரமேஸ்வரன் எல்லாருக்கும் முன்னவன். அவன் வந்து அருள் பலித்தவனா இந்த மூணு இந்திக்கல என்ன ஆச்சரியம்? முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உளதோ. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மன்னர் பெருமானுக்கு எடுத்த காட்சி தமிழகத்தில் திருவாரூர் நிகழ்ச்சி. இதுதான் மனிதர் கண்ட சோழ புராணம் எடுத்திருக்கிறது. இந்த ஆட்சி நடந்த இடம் திருவாரூர். அங்குதானே நம்முடைய அருளாளராக இருக்கின்ற ஆளுடைய நன்றி சுந்தர நாயகர் வாழ்வு நடத்திய இடம் அந்த அற்புத நகரம். இதுதான் திருவாரூர் நகர

திருமுதுகுன்றம் நடநாட்டு தலங்கள் 22 திருமுதுகுன்றம். விருத்தாசலம், பழமலை, விருத்தகிரி என்பன வேறு பெயர்கள். பிரம்மன் படைப்பில் பல மலைகள் உண்டாயின. அம்மலைகளுக்கு எல்லாம் தாமே பழமலையாக இருக்கிறோம் என்று முதுகுண்டர் உணர்த்திய செய்தி புராண வாயிலாக அறிகிறோம். திருமலை பூமியின் கீழ் அதி சுக்குமமாக உள்ளது. அதன் கொடிமுடி மீதே பழமலைநாதர் எழுந்தருளியுள்ளார் என்று ஆண்டோர் கருதுவர். தட்சிண வாகினியாக மணிமுத்தாறு பெருமான் திருக்கோயில் வாயிலை அடுத்து ஓடுவது முதுகுன்றவாணர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்குவது போன்று உள்ளது என்று ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளுகின்றார்கள். மேலும் மலைப்பண்டங்களான கொத்தார், மலர், அகில், சந்தனம், குளிர், குங்குமம் முதலியனவற்றை பாதகாணிக்கு பொருளாக சமர்ப்பித்து வழிபடுவதாக காட்டியிருக்கும் திறம் கவுனியர் பெருமானுக்கே உரியது. அப்பர் பெருமானுடைய திருப்பதிகங்கள், சுந்தரர் பெருமானுடைய திருப்பதிகம், மேலும் அணிசெய்வன மூத்தாய் உலகுக்கு எல்லாம் முதுகுன்று அமர்ந்தவனே என்று அருளி செய்யும் சுந்தரர் இங்குள்ள ஆற்றில்தான் பொன்னை இட்டு திருவாரூர் கமலாலயத்தில் எடுத்தார் என்பது வரலாறு. இரு தலங்களிலும் மாற்றுரைத்த பிள்ளையார்கள் உள்ளனர். ஐம்பெருங்கோபுரங்கள், 5 கொடிக்கம்பங்கள், 5 நந்திகள், ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள காட்சி கவினார்ந்த ஒரு அற்புதமான படைப்பு. இறைவர் பழமலைநாதர், விருத்தகிரீசர், இறைவி விருத்தாம்பிகை, பாலாம்பிகை, திருத்தலமரம், வன்னி, இம்மரம் காலத்தால் மிகத் தொன்மையானது. இம்மேடையில் ரோமசர் உள்ளிட்ட திருமேனிகள் உள்ளன. தீர்த்தம் நித்யானந்த கோபம், அக்னி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், குபேர தீர்த்தம், மணிமுத்தாறு முதலியனவாம். யாஜ்ஞவல்கியர், சுக்கராச்சாரியார், சிகண்டி, கோசிகன், விதர்க்கன செட்டி, விபச்சித்து முனிவர், அகத்தியர், ஸ்வேதமன்னர், நாதசர்மா, அனவர்த்தனை முதலியோர் வழிபட்டு பேர் பெற்றனர் என்பர். அருணகிரிநாதர், குமாரதேவர் வழிபட்ட திருத்தலம். இங்குள்ள ஆலத்து பிள்ளையார் கோயில் அருள் செறிந்த அற்புத ஆலயமாகும். திருத்தலத்து பிரகாரம் ஒன்றில் கைலாச பிரகாரம் என்று பெயர் அமைந்தமை காணலாம். மேலும் பஞ்சாவரண பிரகாரம் அமைந்த பதி என்பதும் அறிய வேண்டிய ஒன்று. சிவாகமக் கோயில் தனியே உள்ளது. திரு எருக்கத்தம்புலியூரை வணங்கி பதிகம்பாடி புறப்பட்ட காளியர் மன்னர் வழி நெடுகிலும் உள்ள பல தலங்களையும் போற்றி பணிந்து திருமுதுகுன்றத்திற்கு எழுந்தருளினார். வரும் வழியிலேயே முதுகுன்று அடைவோமே என்று ஆர்வத்தோடு எழுந்தருளிய செய்தி பதிகப் பாடல்களில் பறக்க காணலாம். கண்ணுதற் பரமர்தம் கவினார்ந்த ஆலயத்தை கண்டு தொழுது கலைஞான செம்மல் கவுனியர் பெருமான் திரு இருக்கு குரல் எனும் அமைப்பில் அமைந்த திருப்பதிகம் ஓதி அருளினார். வாழ்க்கை உயர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அவசியம் ஓத வேண்டிய திருப்பதிகம் இது. நின்று மலர் தூவி எனத் தொடங்கும் பாடல் பண் குறிஞ்சி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: இன்றைக்கு மலர்ந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தில் சார் ரொம்ப கூட்டம் சார், சுவாமிக்கு தெய்வாராதனை கூட லேட்டா சார் இன்னைக்கு அப்படிங்கிற அங்கலாய்ப்போடு இருக்கக்கூடிய

சுவாமி நம்மள இன்னும் கொஞ்ச நேரம் இங்க கோயில இருக்கிறதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கணும். சனிக்கிழமை என்று பிரதோஷம் மலர்ந்தால் இன்றைக்குத்தான் ஆலகால விஷத்தை இறைவன் உண்ட நாள் சனிக்கிழமைதான் அந்த நாள் இன்றைக்கு. அப்ப நம்முடைய துன்பம் தேவாதி தேவர்களின் உருவத்தை நீக்குவதற்காகவே ஆலகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்ட நாள் இந்த நாள். அப்ப நம்முடைய துன்பம் எவ்வளவு நேரம்? அவர் சுவாமி அதை எடுத்து உடனடியா சுத்தப்படுத்தி இனிமே உங்களுடைய துன்பம் எல்லாம் போயிடுச்சு, அடுத்து வரதும் சனி பிரதோஷம், இதோ இந்த பிரதோஷம் வந்த அடுத்த பிரதோஷத்துக்குள்ள உங்களுடைய துன்பம் முடிஞ்சு போச்சு, இனிமே எந்த விதமான துன்பமும் இல்லை, மகிழ்வானது ஒரு வாழ்க்கை, நிறைவானது ஒரு வாழ்க்கை. என்ன பாபம் பண்ணியிருந்தாலும் அந்த பாபத்தை இதோ இந்த வினாடி சுவாமி எடுத்துடணும். அப்படி ஆனா என்னன்னா அந்த பாபத்தை நாம கொடுக்கணும். கோயிலுக்கு வந்து என்ன தெரியுமா பண்ணிடுறோம், பாபத்தை நிரம்ப நேரம் எடுத்துக்கிட்டு போயிடுறோம். கோயிலுக்கு வந்து பாபத்தை எடுத்துக்கிட்டு போயிருவோம். என்ன சார் இது, பாபத்தை கொடுக்கறதுக்காக தானே வந்தோம், பாபத்தை நாங்க எப்படி எடுத்துக்கிட்டு போறோம் அப்படின்னா, யாருக்காவது ஒருத்தருக்கு சாமியை மறைச்சிங்கன்னா நீங்க பாபத்தை எடுத்துக்கிட்டு போயிருவீங்க, உங்க பாவத்தை இல்ல அவங்க பாவத்தை. அதனால யாருக்கும் சுவாமியை மறைக்க வேண்டாம். கோயில்ல வந்து வேறு வார்த்தைகள் பேசினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாவத்தை எடுத்து, ஏன்னா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு அரூபமாக 33 கோடி தேவர்களும் இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளால 1 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியுமா, 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. நமக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் ஊர்கதையை பேச முடியும், வம்பு பேச முடியும், அடுத்தவர்களை புறம் சொல்ல முடியும். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு 2 நிமிஷம் சொன்னீங்கன்னா ஏதோ 2 நாள் சொன்னது போல உடம்பு டயர்டா ஆயிடும். அதை வேற 7 பேர்கிட்ட இன்னைக்கு பிரதோஷம், சனி பிரதோஷம், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குது, 8 மணி நேரம் டிவி பார்த்தமே, என்னைக்காவது உடம்பு வலிக்குதுன்னு சொல்லுமா? ஆனா 2 மணி நேரம் ஓம் நமச்சி, 2 நிமிஷம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொன்னா அத போன்ல வேற, இன்னைக்கு சனி பிரதோஷம் அதனால நான் ஓம் நமச்சிவாய சொன்னேன், எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது, முடிஞ்சு போச்சு. பாவத்தை இது கொஞ்சம் சேர்த்துக்கணும். செஞ்சதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, புண்ணியம் செஞ்சா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோங்க, ஒவ்வொரு பிரதோஷமும் கபாலி கோயில பேசிக்கிட்டு இருக்கிறேன், பாபம் வந்துடும். அப்ப என்ன சொல்லணும், பேச வைக்கிறாரு, நம்மள வேலை செய்ய வைக்கிறாரு, அவ்வளவுதான். ஒரு வேலைக்காரனுக்கு என்னங்க சிறப்பு இருக்கு, இங்க வந்து பேசுறானா பேசுறோம், இல்ல இல்ல இங்க உட்காந்து கேளுடானா கேட்கணும், இங்க உட்கார்றதுக்கும் இங்க பேசுவதற்கும் உனக்கு வாய்ப்பு இல்ல, வெளியே நில்லுடானா நிக்கணும், இல்ல இல்ல நான் அப்படிதான் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நூல் ரொம்ப அழகா சொல்லுவாரு, எருது இருக்கு இல்லையா, அது சுமக்கிற பொதிய நான் இவ்வளவுதான் சுமப்பேன்னு எருது என்னைக்காவது சொல்ல முடியுமா? நேரம் தான் நான் வயல உழுவேன்னு எந்த எருதாலும் சொல்ல முடியுமா? கணக்கும் சுமைக்கும் எருதுக்கும் தனது இச்சை கண்டதுண்டு, அதுக்கு அதோட விருப்பம் கிடையாது, அது அது பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு நேரம் இந்த ஆன்மாவை இந்த உலகத்துல போட்டு பெறட்டாரோ அவ்வளவு நேரம் நாம இருந்தே ஆகணும். இல்ல இல்ல எனக்கு விருப்பம் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு விருப்பமா இருக்கு, முடியுமா? வயசு ஆக ஆக இந்த வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரும், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் போல இருக்கும், செய்த தவறுக்கெல்லாம் ஒரு பிராய சித்தம் தேடணும் போல இருக்கும். அதுவும் எப்ப தெரியுமா தெரியும், பதவி ஏத்திக்கிட்ட அன்னைக்கு அது தெரியாது, ரிட்டையர் ஆகிற அன்னைக்குதான் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு தெரியும். அது போல பள்ளிக்கூடத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்கூல் லைஃப் இன்னும் கொஞ்சம் ஜாய் பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணும். அது போல 60 கல்யாணத்துல தான் நம்ம கல்யாணம் ஆன புதுசுல இன்னும் அவரோட விட்டு கொடுத்து போயிருக்கலாமோ அப்படின்னு தோணும், அந்த அம்மாவோட இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஏன்னா இந்த வாழ்க்கை எல்லாரும் க்வெஸ்சன் பேப்பர் வந்து எக்ஸாம் எழுதி பாடத்தை முன்னால நடத்துவாங்க, பாடம் நடத்தி க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்து எக்ஸாம், இது அப்படி கிடையாது, முதல்ல எக்ஸாம் அப்புறமா பாடம் நடத்தணும், அவ்வளவுதான் வாழ்க்கையே அப்படிதான், முதல்ல தேர்வு அதற்கான மதிப்பீடு அப்புறமா வாழ்க்கை புரியும், ஆனா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், நான் என்னைய சொல்றேன், நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், என்ன ஆச்சு உன் வாழ்க்கை, என்ன ஆச்சு, அது சாமி தான் பார்க்கணும், அது சாமி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த நிரம்ப அட்வைஸ் பண்றவங்க எல்லாம் என்னன்னா அவங்களுக்குலாம் சரியா வாழ தெரியலையோன்னு எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு, நானும் நிரம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா ஆனா எனக்கு வாழ தெரியலடா அப்படின்னு. அப்ப என்ன ஆசை, நம்மளால முடியல, அடுத்த அடுத்த மனிதர்கள் அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற ஆசை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் கணிகிறோம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம், இதுக்கப்புறம் இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு இறைவன் ஒரு வேலைக்காரனாக பணித்திருக்கிறான், அந்த வேலையும் செய்கிறோம். சனி பிரதோஷத்தை அன்னைக்கு வந்த அத்துணை பேருக்கும் மகாலட்சுமியினுடைய பூரண கடாட்சம் கிடைக்கும். மகாலட்சுமியினுடைய பூரண கடாட்சம் கிடைக்கும்ங்கிறதோட அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வீட்டில் நிறைவாக இருக்கும். எதிரிகளினுடைய தொல்லை இருக்குன்னு சொன்னா

0: விலகிடலாம். இன்னைக்கு இன்னைக்கு வழிபட்டா எதிரிகளினுடைய தொல்லைகளிலிருந்து விடுபாடு கிடைச்சிடும். அதை விட ஏதாவது காரியங்கள் எல்லாம் தடங்களாகிட்டே இருக்குது, நான் இதை எடுத்தேன் தடங்களாயிட்டு இருக்குது, இதை எடுத்தேன் தடங்களாயிட்டு இருக்குது அப்படி யாராவது சொன்னா, இன்றைக்கு சனிக்கிழமை என்று ஈசன் பெருமானை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் தடைகள் விலகும், எல்லா விதமான தடைகளும் விலகும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும். எதையுமே கேட்க வேண்டாம், இன்னைக்கு வந்து இதத்தான் அதைத்தான் கேட்க வேண்டாம். இன்னைக்கு வந்து வழிபாடு செய்வதற்கு நீங்கள் நிற்கின்றீர்கள் அல்லவா, இந்த இடமே ரொம்ப புனிதமானது. ஒவ்வொரு பிரகோஷத்து போதும் நான் சுவாமி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் வந்து பேச உட்காருவேன். ஆனால் இன்றைக்கு ஒரு நண்பர் ஒரு புண்ணியத்தை கட்டிக்கிட்டார், 5 மணிக்கே கோயிலுக்கு வாங்க எனக்கு தரிசனம் பண்ணி வைங்கன்னு அவர் கூப்பிட்டதின் காரணமாக சுவாமி புறப்படுறதுக்கு முன்னாலேயே வந்தேன். வந்து நின்று சுவாமியை தரிசிக்கின்ற போது, இன்னைக்கு சனி பிரதோஷம்னு நீங்க முன்னாலேயே வந்துட்டீங்களா அப்படின்னு நான் சொன்னேன். சனி பிரதோஷம்னு வரல, ஒரு அன்பர் கூப்பிட்டதின் காரணமாக வந்தேன் அப்படின்னு. அந்த அன்பர் யாருன்னு நினைக்கிறீங்க? ஈசன் கபாலியை தவிர வேறொருவர் இல்லை, ஈசன் கபாலியை தவிர வேறொருவர் இல்லை. நம்முடைய பெயர் வேண்டுமானால் அவருடைய பெயர் ஒன்றாக இருக்கலாம், ராமன் சுப்பன் குப்புராஜன் ஏதோ ஒரு பெயராக இருக்கலாம், நம்முடைய பெயர் அது இல்ல. ஈசன் கபாலி அந்த வடிவத்தில் வந்து வா என்று அழைக்கிறார், உடனடியாக வந்து விடுவார். கோயிலுக்கு தானே அழைக்கிறார், வேற எங்கேயாவது கூப்பிடுறாரு. இந்த காரிய தடைகள் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு வழிபாடு செய்தால் அந்த காரிய தடை நீங்கிவிடும், செல்வம் பெருகும். சில பேருக்கு வேலை கிடைக்கணும், பதவி உயர்வு வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இன்றைக்கு வழிபாடு செய்தால் வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். ஏதாவது கிடைக்கும் கிடைக்கணும், உடனே பிரசாதம் கிடைக்குது. இறைவனை வழிபாடு செய்தால் நாம தேடி போக வேண்டாம். எனக்கு சௌந்தரராஜன் ஐயா ரொம்ப பிடிச்ச விஷயம், இறைவனை உள்ளன்போடு சிந்திக்கின்றவர்களுக்கு பிரசாதம் வந்து தானே சேரும் அப்படின்னு நான் சொல்றதுனால நான் ரொம்ப உள்ளன்போடு இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்கள் தான் உள்ளன்போடு சிந்திக்கிறதின் காரணமாக இங்கே வந்திருக்கேன் தவிர நான் இல்ல. உங்களுக்கான பிரசாதத்தை இங்க முன்னால கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இது எனக்கானது இல்ல, உங்களுக்கானதை கொஞ்சம் முன்னால. உள்ளன்போடு இறைவனை சிந்திக்கின்றவர்களுக்கு பிரசாதத்தை கொண்டு வந்து சுவாமி நேரடியா கொடுத்துருவார், நான் கொண்டு வந்து தரையிடுவார். நீங்க அஷ்டலட்சுமிய வேண்டி இன்னைக்கு இங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அம்பாள் போயிடுவோம். நீங்க இங்க இருப்பீங்க, கதவு திறக்கும் போது வீடு லட்சுமி கடாட்சமா இருக்கும். என்ன நாம தான் பூட்டிட்டு போனோம், இந்த வீடு இவ்வளவு லட்சுமி கடாட்சமா இருக்கு. இந்த ஈசன் சுவாசித்த காற்று உங்கள் உள் மனத்தினுடைய சிந்தனையின் காரணமாக உங்கள் இல்லத்திலே சென்று நிரம்பி நிற்கும். திறக்கின்ற போது நல்ல மகிழ்வான செய்தி வரும், உள்ள மகிழ்ச்சியா இருக்கும், நிறைவா இருக்கும், எந்த விதமான துன்பமும் இல்லாமல் ஒரு மகிழ்வானது ஒரு வாழ்க்கை, நிம்மதியா வாழ்க்கை. கஷ்டம் தான், இந்த வினாடி தீர்ந்து போச்சு, நம்பிக்கையா இருக்கும். என்ன தளம் தெரியுங்களா, இன்னைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய தளம் ரொம்ப அழகா கேட்டாரு. இல்ல சார், பேனர் போடல, சேர் போடல, டேபிள் போடல, இதையெல்லாம் இறைவன் இப்படி நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இன்னொன்று தெரியுங்களா, வேற ஏதாவது ஒன்றுனாலும் பேனர்லாம் வைக்கணும், சுவாமியை சொல்றதுக்கு பேனர்லாம் தேவையில்லை. யாருக்கு தேவையோ அவர்களை அமர்த்துவான், யாருக்கு இந்த சொற்பொழிவினுடைய அடிநாதம் தேவையோ அவர்களை அமர்த்துவான், யாருக்கு தேவையில்லைன்னு சுவாமி நினைக்கிறாரோ அவரை அழைச்சிடுவான். ஏன்னா 18,426 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை சிதம்பரத்தில் போய் எடுக்கும் போது திறக்கும் போது ஒரு செய்தியை சொல்றாரு, அசரீதியா ஒதுக்குது. இன்றைக்கு எவை எவை தேவையோ அவற்றை வைத்துவிட்டு ஏனையவற்றை செல்லரிக்க செய்தோம். 18,000 பாடல் கிடைச்சிருக்குன்னா எது தேவையோ அதை மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க, மற்றதெல்லாம் சுவாமியே செல்லரிக்க வச்சுட்டாரு. அது போல யாருக்கு தேவையோ அவர்களை மட்டும்தான் இங்க இருக்க வைப்பாரு, தேவையில்லாத ஒரு ஆளை கூட இருக்க வைக்க மாட்டார். அன்னைக்கு சொற்பொழிவில் ஒருத்தர் கேட்டாரு, சம்பந்தம் இல்லாம ஒரு செய்தி சொன்னீங்க அப்படின்னு, அப்படிங்களா எனக்கு தெரியலீங்க, ஆனா அது யாருக்காவது ஒருவருக்கு தேவையா இருக்கும், அதனால சொல்ல வச்சிருப்பார். யாரோ ஒருத்தருக்கு அது தேவையா இருக்கும், நமக்கு தெரியாது இன்னாருக்கு தேவையோ அப்படின்னு. ரெண்டாவது, நம்முடைய தேவைகளை இறைவன் நிறைவேற்றுவான், கேட்காமலேயே நிறைவேற்றுவான். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய தலம் திருக்கோழி, திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்குவளைங்கிற ஊர், ரொம்ப அற்புதமான தலம். வண்டமர் பூங்குழலால் உடனாய பிரம்மபுரீஸ்வரர் அருள்மிகு, வண்டமர் பூங்குழலால் உடனாய அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர். முருகனோட பிரணவத்தினுடைய உட்பொருள் தெரியாம சண்டை ஏற்பட்டு படைப்பு தொழில முருகன் வாங்கிக்கிட்டார், பிரம்மனுக்கு படைப்பு தொழில் கிடைக்கல. உடனடியா இந்த திருக்கோழி தலத்திற்கு வந்து பிரம்மன் தவம் இயற்றி மீண்டும் அந்த படைப்பு தொழிலை பெற்ற தலம் இந்த தலம். அதனால இந்த தலத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு, பிரம்ம தபோவனம் என்று இன்னொரு பெயர் உண்டு. உயர்ந்த தலம், பதவி உயர்வு வேண்டும் என்கின்றவர்கள் இந்த தலத்திற்கு சென்று தரிசனம் செய்தால் உடனடியாக பதவி உயர்வு கிடைக்கும். நவக்கோள்கள் நின்று வழிபாடு செய்த தலம், இங்க எந்த தலத்துக்கு போனாலும் ஒன்னு ரெண்டு கோள்கள் தான் வழிபாடு செஞ்சிருக்கும். சந்திரன் வழிபட்ட தலம் இருக்கும், புதன் வழிபட்ட தலம் இருக்கும், குரு வழிபட்ட தலம் இருக்கும். இங்கே 9 கோள்களும் வழிபட்ட தலம் இந்த திருக்கோள் இலி. என்ன தெரியுங்களா, இங்க போயிட்டு தரிசனம் பண்ணிட்டோம்னா நமக்கு கோள்களால் வரக்கூடிய துன்பங்களே இல்லை. ரொம்ப நிம்மதியா இருக்குதுங்க. ஏன்னா ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போன உடனே ஒரு செய்தியை சொல்லுவாங்க, 4 ஆற பாக்குறாரு, முடிஞ்சு போச்சு உங்க கதைப்பாங்க. அர்த்தாஷ்டமம் சார், அஷ்டமம் சார், ரொம்ப கஷ்டம் சார், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓம் நமச்சிவாய என சொல்லுகின்றவர்களுக்கு ஒரு நாளும் கோள்களால் வரக்கூடிய துன்பம் இல்லை. ஓம் நமச்சிவாய என சொல்கின்றவர்கள் ராசி பலன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவை நல்ல நல்ல ஆசர், நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பதவி உயர்வு, பரிசுகள், பாராட்டுகள் எல்லாம் கிடைச்சதெல்லாம் இந்த ஜாதக கட்டத்தை வச்சு. இப்போ உங்களுக்கு ரொம்பவே மோசமா இருக்கும் நேரம்னு போடும் போதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் வந்துட்டு இருக்கும். எங்க குருநாதர் உடனே சொல்லுவாரு, நீ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே எல்லா விதத்தையும் பெற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு யாரெல்லாம் சொல்கின்றீர்களோ அவர்களுக்கு துன்பமே கிடையாது. சிவாய நமவென சிந்தி திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அவ்வைபுராட்டியனுடைய வாக்கு, உபாயம் இதுவே மதியாகும், மற்றெல்லாம் என்னவாகும், விதியே மதியாய் போகும். உங்களுடைய விதி எப்படி இருக்கோ அப்படி போயிடும். இந்த திருக்கோயிலிங்கிற தலத்துல அருள்மிகு பண்டமர் பூங்குழலால் உடனாய அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் உரையக்கூடிய தலம். சப்த விடங்க தலங்கள்ல இதுவும் ஒரு தலம், 7 விடங்க தலங்களுள் ஒரு தலம் இந்த தலம். இங்க நவகோள் பூசித்த தலம். குண்டையூர் கிழார் கொடுத்த நெல்ல திருவாரூர்ல ஒவ்வொரு வீட்டுக்கும், சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வெளில போனோம்னா ஏதாவது பரிசு கொடுப்பாங்க, ஏதாவது பொருள் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போறச்சே ஐயா சிறப்பு விருந்தினரா போனோம்னா ஏதாவது பரிசு கொடுத்துட்டு அதை கொண்டு வந்து உங்க கார் வரைக்கும் நாங்க வரோம், உங்க வண்டி வரைக்கும் நாங்க வரோம்னு கூடவே வருவாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பரிசை கொடுத்த உடனே வரும்போது கூட்டிகிட்டு வருவாங்க, பேசுறதுக்கு போகும்போது ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு பேசுறதுக்கு கூட்டிகிட்டே போவாங்க, பேசி முடிச்ச உடனே ஐயா வரட்டுங்களா ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு விட்டுருவாங்க. நாங்க அந்த மாதிரி அனுபவங்கள் நிரம்ப பேச போறச்சே பாத்தீங்கன்னா உங்க சொற்பொழிவுக்காக நிரம்ப பேர் காத்துட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. நான் இருக்கட்டுங்க, பேசி முடிச்ச உடனே பார்த்தா ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, பேசினதா அந்த லட்சணம் தானே, அதனால ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. நண்பர் சொல்லுவாரு, என்ன அவ்வளவு கூட்டம் இருந்தது, அவ்வளவு பேர் இருந்தாங்க, பேசி முடிச்சுட்டு நீங்க மட்டும் தனியா வரீங்களே. தனியாக வந்தோம், தனியாகத்தான் செல்ல வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்துகிறது கூட்டம். யாருக்கு ஜோடி போட்டுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து போவோம் சொல்ல முடியும், தனியா வந்தோம் தனியா தான் போனோம், ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பதான் கூட்டத்துக்கு வந்துட்டு திரும்பவும் வீடு வரைக்கும் கொண்டு போய் விடுவதுங்கிறது ஒரு மரபு இருந்தது. அதுக்கப்புறம் உறவுகள்லாம் வந்தால் வாசல் வரைக்கும் சென்று வழி அனுப்புவது என்ற ஒரு மரபு இருந்தது. அதை எங்க ஐயா ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஏந்திரி மாடா வாசல் வரைக்கும் கொண்டு போய் விடணும், அவன் போயிட்டா நாங்கள கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து அவனை பத்தி கோல் சொல்லணும். நம்மால் அது தெரியாம வாசல்லயே வந்து அனுப்பிச்சுட்டு அவர் ஏதாவது துண்டு எடுக்க இல்ல வெத்தலை சீவல் பெட்டி எடுக்க இல்ல ஏதாவது ஒரு கச்சி விட்டுட்டேன் செல்ல விட்டுட்டேன்னு திரும்ப வந்து எடுக்கிறது அவரை பத்தியே குறை சொல்லி நம்ம மாட்டிக்கிறோம். பழைய பண்பாடு எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்க, வாசல் வரைக்கும் கொண்டு வந்து வழி எழுப்பி வச்சு ஐயா வாங்க இனிமே நாங்க உங்களை பத்தி உள்ள போய் பேசிக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. அவரு அப்படியே திரும்பி வந்துட்டாலும் உங்களை பத்தி தான் இப்ப உயர்வா பேசிக்கிட்டு இருந்தோம். சோ கூசாம பொய் சொல்வதற்கு பழகி வச்சிருக்கிறோம். இந்த திருக்கோளி தலத்தை நவகோள்கள் வழிபாடு செய்திருக்கிறார்கள். அந்த குண்டையூர் கிழார் கொடுத்த நெல்ல எடுத்துட்டு போக முடியல, உடனடியா திருவாரூருக்கு சுந்தரர் சொல்லி ஒவ்வொருத்தர் வீட்லயும் தேவையான நெல் அளவை போட்டுடு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் கொடுத்தா வாங்கிக்கிட்டு வரல, தூக்கிக்கிட்டு வரல, ஆள் வச்சு தூக்கிக்கிட்டு வரல, ஒவ்வொருவர் இல்லத்திற்கும் சிவகணங்களே கொண்டு போய் சேர்ப்பித்திருக்கின்றன. அப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கான சிறப்பை, நமக்கான செல்வத்தை, நமக்கான புகழை நம்முடைய வீடு தேடி கொண்டு வந்து தருவான் சிவபெருமான். அந்த நம்பிக்கையை தரக்கூடிய தலம் இது. நாம போய் கையாண்டி இங்க வந்து அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாராவது ஏதாவது கொடுப்பாங்களான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இடத்துல நண்பர் ஒருவர் கேட்டார், இப்போ சார் இங்க ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பொருள் சேர்க்கறதுக்கு ஏதாவது வழி சொல்றீங்களா? நான் 2-3 பிரதோஷத்துக்கு முன்னாலேயே அதை சொன்னேன், எந்த குடமுழுக்காகவும் நோட்டீஸ் போட்டு தூக்கிடாதீங்க, எந்த ஒரு செயலுக்காகவும் பணம் கலெக்ட் பண்ணலாம்னு இறங்கிடாதீங்க சார். என்ன சார் பண்ணணும், நிஜமாகவே உங்களுக்கு குடமுழுக்கு நடக்கணும், நிஜமாகவே ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கணும், நிஜமாகவே ஒரு பையன் படிக்கணும் அப்படின்னு உளப்பூர்வமா ஆசை இருந்தா சுவாமிக்கு முன்னால பிரார்த்தனை பண்ணுங்க, சுவாமிக்கு முன்னால பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த கோயில் கும்பாபிஷேகம் அம்மோமா நடக்கும். நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு என் கஷ்டத்துல நான் 1000 ரூபாய் கும்பாபிஷேகம் கொடுத்துட்டேன்னு வெளியில 10 பேர்த்த சொன்னீங்கன்னா 1,00,000 ரூபாய் பாபம்ல வந்து சேர்ந்துடும். சொல்லவே வேணாம், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க, 1 பைசா ஈயாக மாட்டேன், ஈயாமணி இருப்பு சட்டி தான். ஆனா பிரார்த்தனை பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு? ஐயா உதவி பண்ணுங்கன்னு ஒரு கணம் கேட்கிறாரு, கை நீட்டுறாரு, ஓங்க மச்சி வாய பார்த்து ஏதாவது பண்ணிருப்பா, ஏன் நானே அங்கதான் எடுக்கிறேன், இவருக்காக சேர்த்து அங்கேயே எடுப்போம் அவ்வளவுதானே. அன்னைக்கு ஒருத்தர் வந்து கேட்டாரு, எனக்கு பதவி உயர்வே வரல, ஓம் நம சிவாய பார்த்து ஏதோ கேட்கிறாரு. என்ன நம்ம என்ன பதவி உயர்வு கொடுக்கறதுக்கு இடத்துல இருக்கிறோம், பரிசுகள் வரல, பாராட்டுகள் வரல. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு கலைமாமணி பட்டம் வரல சார் அப்படின்னு, ஓம் நம சிவாய அப்ப பார்த்துக்காரு. அது போல இன்னொன்று, ஒருவரை போல பேசுகிறோம்னு நினைச்சிடாதீங்க, அது போல பேசலாம் சார், இன்னும் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, நகைச்சுவை எல்லாம் சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், ஜோக்ஸ் எல்லாம் சேருங்க. ஒருவரை போல பேசுவதற்கு இல்லை இறைவன் படைப்பு, நம்மை போலவே நம்மை பேச வைத்திருக்கிறான், அதுதான் இறைவனோட சிறப்பு. அவரை போல பேசலாம், இவரை போல பேசலாம்னு நீங்க பட்டியலிட்டு பயன்பாட்டுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்காது. சுவாமி என்ன கொடுக்குறாரோ அதை பேசுவோம், இது நல்லாவே இல்லைங்க அது சுவாமியோட விருப்பம் அவ்வளவுதான், இது பிராப்தகா அவ்வளவுதான், நல்லா இருக்குங்க அது சுவாமியோட விருப்பம், இதுல எதுவும் நமக்கு விருப்பமும் கிடையாது வெறுப்பும் கிடையாது. வேலைக்காரனுக்கு என்னங்க விருப்பு வெறுப்பு, எங்க ஐயா அழகா சொல்லுவாரு, பேங்க்ல கோடி கோடியா எண்ணி வைப்பாராம் கேஷியர், பேங்க்ல கோடி கோடியா எண்ணி வைப்பாராம், அப்படி வைக்கும் போது கணக்கு வழக்கெல்லாம் எழுதும் போது குரோர் கணக்குல எழுதும் போது ரொம்ப பெருமையா இருக்குமா, இன்னைக்கு 8 கோடி டிரான்சாக்ஷனு, இன்னைக்கு 9 கோடி டிரான்சாக்ஷனு, அது அப்படி ஒரு தப்பு இல்லாம நான் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லும் போது வீட்டுக்கு வந்து, ஏங்க 8 கோடி எழுதிடுறீங்க, ஏ அது என்னுடையது இல்ல. அது போல இந்த உலகில் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பவை எல்லாமே நம்முடையது இல்ல. இந்த சிந்தனை வந்துருச்சுன்னா, ஒரு பேங்க் கேஷியர் மாதிரியான ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா, ஒழுங்கா வாங்கி ஒழுங்கா கணக்க பட்டுவாடா பண்ணி ஒழுங்கா கட்டிட்டு ஒழுங்கா போய் சேரலாம். இதெல்லாம் என்னோடதுன்னு அவருக்கு நினைச்சாரா, அவருக்கு என்ன சிக்கல் யோசிச்சு பாருங்க, அதுதான் நமக்கு இதெல்லாம் என்னோடதுன்னு நினைக்கிறதாலதான் நமக்கு சிக்கல். பேங்க் கேஷியர் அந்த பணத்தெல்லாம் என்னோடதுன்னு நினைச்சாரா, அவருக்கு எப்படி சிக்கல் வரும் நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும். அது போல இந்த உலகத்து பொருள்கள் எல்லாம் நம்முடையதுன்னு நாம நினைக்கிறதுனாலதான் நமக்கு சிக்கல். அதை நினைக்கிறத விட்டுட்டோம்னாலே திருக்கோழி தான், நமக்கு கோழிலாம் ஒன்றும் பண்ணாது, எந்த கோளும் ஒன்றும் பண்ணாது. நீங்க நிரம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா உடனடியா ஏதாவது பிரச்சனைனா ஜாதகத்தை கட்ட தூக்கிக்கிட்டு கட்டங்களை தேடி போறாங்க. கட்டங்களெல்லாம் தேடவே வேண்டாம், பையன் படிக்கலனா கட்டத்தை தேடுவோம், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கட்டத்தை தேடுவோம், அது எதுக்கு தெரியுங்களா வச்சிருக்கிறாங்க, திருமணத்திற்கு வைத்திருக்கிறார்கள், திருமணத்திற்கு பொருத்தம் பார்ப்பதற்கு ஒரு கருவி அது அவ்வளவுதான். அதை தவிர தினந்தோறும் இன்னைக்கு என்ன ராசி பண்ண சொல்றான், இன்னைக்கு என்ன ராசி பண்ணலை சொல்றாங்க, பாரதி சொல்வாரு, ஜோதிடம் தனை இகழ், யோசிச்சு பாருங்க, ஜோதிடம் உயர்ந்த கலை, ஜோதிடம் உயர்ந்த கலை, ஆனால் அதில் சில தவறுகளும் சேர்ந்து இருக்கிற. ஜோதிடத்தை நம்பி ரொம்ப நம்பி போக வேண்டாம், இறைவனை நம்பி போகலாம், இறைவனை நம்பி போகலாம், இறைவன் நம்மை படைத்தவன். யோசிச்சு பாருங்க, நம்மால எதையாவது செலக்ட் பண்ண முடிஞ்சுதா, நம்ம அப்பா அம்மாவை நம்மளால செலக்ட் பண்ண முடிஞ்சுதா, நம்ம கூட பிறக்கிறவங்களை நம்மளால செலக்ட் பண்ண முடிஞ்சுதா, இவங்க தான் இப்படிதான் பிறக்கணும், இவங்க தான் பிறக்கணும் நம்ம செலக்ட் பண்ண முடிஞ்சுதா, அப்படி செலக்ட் பண்ண முடிஞ்சிருந்துதான் நம்ம ஒரு மோசமான ஆள் அண்ணா தம்பியா வாங்குவோமா வரோம். அப்பா அம்மாவை செலக்ட் பண்ணது அன்னைக்கு ஒரு பையன் சொல்றான், எனக்கு மட்டும் அப்பா அம்மாவை செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, நான் டாடா பில்லா அம்பானி வீட்டுலதான் பிறக்கணும்னு கேட்பேன் சார். உழைக்கணும்னு கேட்கணும், ஏன் உழைக்கணும்னு கேட்கணும், பெரிய பணக்காரங்க வீட்டுல பிறக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு பிறவி வந்துடுமே, வேண்டாம், இந்த பிறவியிலேயே உழைச்சிடுறேன், இந்த பிறவியிலேயே உழைச்சிடுறேன். இந்த உலகத்துல முடிந்த வரைக்கும் உழைப்பதற்கு ஒரு வாய்ப்பு, உழைக்கிறதுக்கு வாய்ப்பு. போனா எப்படி தெரியுமா போகணும், அடிக்கடி சொல்லுவாரு, உழைச்சுக்கிட்டே இருக்கிறச்சி அப்படியே போனியா, உழைச்சுக்கிட்டே இருக்கிறச்சி உயிர் பிரியணியா, அவ்வளவுதான், வேற எதுவுமே வேண்டும், நிம்மதியான வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை. நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆனாய அன்பு செய்யும், நாள் போயிட்டே இருக்கிறேன், எவ்வளவு நாள் போயிடுச்சு யோசிச்சு பாருங்க, பிறந்ததுலே இருந்து இத்தனை நாட்கள் இடைவிடாம பம்ப் பண்ணி ரத்தம் போய்கிட்டே இருக்குது, மூளைக்கு போச்சுன்னு சொல்றாங்க, மூளை செயல்படணும்னா அதிக ரத்தம் வேணும்னு சொல்றாங்க, இதெல்லாம் சயின்ஸ் சொல்லுது. உடனே ரத்தம் மூளைக்கு போயிடுச்சா அது நல்லா செயல்படுதா அப்படின்னா நீங்க கேட்டுடக்கூடாது, அதெல்லாம் போகுதுன்னு சொல்றாங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னாரு, அவர் ஒரு பிசிக்ஸ் மாஸ்டர், கோயிலோட மணிங்கிறது வந்து ஓம்னு ஆரம்பிக்கும், 131.6 ஃப்ரீக்வன்சியில அது இருக்கும் அப்படின்னு, 131.6 ஃப்ரீக்வன்சியில அந்த கோயிலோட மணி இருக்கும், அது ஓமோட ஃப்ரீக்வன்சி அப்படின்னு. நான் சும்மா இல்லாம அதோட கூட்டுத்தொகை 11 வருது சார், அதனாலதான் சிவபெருமானுக்கு ஏகாதசத்துல எல்லா வழிபாடும் செய்யறோம், 11 என்பது சிவபெருமானுக்கான உரிய எண்ணு, அதனாலதான் ஏகாதசம் சொல்றோம் அப்படின்னு. நீங்க அதை வழிபாடா பாக்குறீங்க, நாங்க அதையும் சயின்ஸா பாக்குறோம். அவர் உடனே சொன்னார், அது போல இந்த நாள் போயிட்டே இருக்கு, வேறு வேறு விதமான தகவல்களை சேர்த்து சேர்த்து மனசு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, குப்பை மாதிரி ஆயிடுச்சு, என்னென்னவோ தகவல் எல்லாம் சேர்த்தாச்சு. என்ன நம்முடைய மூதாதையர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு செல்லுன்னு ஒண்ணு இல்லாமலே அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. செல்லு இருக்கு பாத்தீங்களா, அது வீட்டுக்கு வந்தாலும் ஆபத்து, பாக்கெட்டுக்கு வந்தாலும் ஆபத்தா இருக்கு. செல்லுனாலே அதுக்கு பேரு அரித்தல்னு பேராம், அரிச்சுக்கிட்டே இருக்குது, ஒண்ணு கிரு கிருன்னு அரிக்குது இல்ல சத்தம் போட்டு அரிக்குது. அது கோயில் வளாகத்துக்கு வந்திருக்கோங்கிறது கூட உணர்வுல இல்ல, பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் என்னையே சொல்றேன், பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது சுவாமி, அதை விட இன்னொன்னு, செல்ல எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நான் கோயில தான் இருக்கேன், தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ, ஒண்ணு இல்ல சும்மா கோயிலுக்கு வந்தேன் முடிஞ்சு. நீ சும்மா கோயிலுக்கு வந்தா எப்படி உனக்கு இறைவன் அருள் செய்வான், ஒரு மேனேஜர் ரூமுக்கு போறச்சே எடுத்து பாருங்களேன் செல்ல, ஒரு எம்டி ரூமுக்கு போறச்சே செல்ல எடுத்து பாருங்களேன். நான் அப்புறம் பேசுறேன், எம்டி ரூம்ல இருக்கேன் வைக்கிறோம்ல, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன் அப்புறம் பேசுறேன் வைக்கிறோம்ல. ஈசன் ஆன்மா பேசிக்கிட்டு இருக்கிறச்சே நீங்க அதை போய் டிஸ்டர்ப் பண்றீங்களே, அப்புறம் எப்படி கடை தேரும், அப்புறம் எப்படி உயர்வு வரும், அப்புறம் எப்படி அருள் செய்வாரு, சாமி அருள் செய்யணும்னு வராராம், நம்ம ஒரு அடி வச்சா அவர் நம்ம நோக்கி 10 எடுத்து வச்சு வந்துடுறாரா, அப்படிதான் வந்துடுறாரு. வந்தவுடனே இங்க பார்த்தா ஆள் செல்போன்ல பேசிக்கிட்டு இருக்கான், நான் கோயில தான் இருக்கேன் ஒண்ணும் இல்ல சும்மா தான் வந்தேன். ஓஹோ நீ என்ன பார்க்க வரலையா, சும்மா வந்தியா, சரி போ அப்படின்னு அவர் போயிடுறாரு. நம்ம நம்ம வாழ்க்கையை நமக்கு வந்து கெடுத்துருது, நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம், ஆளாகி அன்பு செய்யணுங்க. நம்ம நிரம்ப நேரம் ஆளாயிரோம், திருநீரு பூசின உடனேயே முழு நீரும் பூசிய முனிவர்னு அப்பாலும் அடிசார்ந்த நாயன்மார்கள் ஒருவரா நம்ம ஆயாச்சு, திருநீரு பூசின உடனே ஆயாச்சு. ஆனா அன்பு செய்வோமானா அதான் கிடையாது நம்ம கிட்ட அன்பு. நான் என்கிட்ட சொல்றேன், அன்பு குறைஞ்சிக்கிட்டே வருது, தரிசனத்துக்கு கூட அன்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. கோயில் தானே, யாரோ ஒருத்தர் முன்னால பார்த்து யாரோ ஒருத்தர் பின்னால பார்த்தா அது என்ன சாமி என்ன ஓடியா போயிட போறாரு, யோசிச்சு பாருங்க. 8:30 கூட்டமே இல்ல, 8:30 நான் தரிசனத்துக்கு போகும்போது கூட்டமே இல்ல, 9:00 கூட்டமே இல்ல, அப்படி கூட்டமே இல்லாமல் இருக்கும்போது தரிசனம் பண்ணலாமே, அதை விட கூட்டமே இருந்தா இருந்துட்டு போட்டோம், இப்படி நிக்கலாமே. ஒரு ஓரத்தில் நீங்கள் நின்றீர்கள் என்று சொன்னால், கண்களை குவித்து நின்னீங்கன்னு சொன்னா சுவாமி உங்ககிட்ட ஓடி வந்துருவாரு, ஆ என்ன தேடி இங்க ஒருத்த நிக்கிறாயா. அங்க பக்கத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்கவே மாட்டேன்றாங்க, நீங்க நிரம்ப நேரங்கள்ல சுவாமியை பாக்குறோம், நம்ம எதை தெரியுமா பார்த்துட்டு இருக்கிறோம், மத்தவங்களோட தலையை தான் பார்த்துட்டு இருக்கோம், ஏன்னா அதுவும் கருப்பா இருக்கா, சுவாமி தான் போல இருக்கு, எதுக்கு அவங்க தலையை நம்ம எதுக்கு கும்பிடணும், நம்ம தலையில நம்ம கும்பிடவே முடியல. அதனால கூடிய வரையிலும் கூட்டத்துல இறைவனை மானசீகமாக வணங்க பழகினீங்கன்னு சொன்னா பொருள் இழப்புகள் குறையும், பொருள் இழப்புகள் குறையும். அந்த கூட்டத்துல முண்டி அடிச்சு போக கூடாது, முன்னால போறேன் பின்னால போறேன், நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு, சந்தனம் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு, குங்குமம் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு, பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு, முண்டி அடிச்சு போகவே கூடாது. சுவாமி தருவாரு, நீங்க உள்ளன்போடு இருந்தால் போதும், நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம், அடல் நெஞ்சே. இது ஒரு படுத்தர மனசு, இந்த அடம் பிடிக்கிற குழந்தைங்கலாம் வீட்டுல இருந்தா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அடம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு எல்லா பேரண்டும் இது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எதோட வெளிப்பாடு தெரியுங்களா, நம்ம குழந்தைங்கலாம் யார் தெரியுங்களா, நம்ம மனசோட வெளிப்பாடு. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, நீங்க அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசளவுல உங்க குழந்தை செயல் அளவுல அடம் பிடிக்கும், ஏன்னா அதோடது தெரியும் வெளியில, உங்களுக்கு தெரியாது, நான் எது கொடுத்தாலும் வாங்கிப்பேன்பா அப்படின்னு ரொம்ப வெளியில சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள உங்களுக்கு எது வேணுங்கிறத அடம் பிடிச்சி வச்சிருக்கீங்க. அப்படி நீங்க அடம் பிடிக்கிறதுனாலதான் உங்க குழந்தை வெளிப்படையா அடம் பிடிக்குது. ஏதாவது ஒரு குழந்தை படுத்துது அப்படின்னா சில பேர்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, குழந்தைய திட்டுவாங்க, பேசாத பேசாதேன்னு. அவங்க அம்மாவோ அப்பாவோ பேசாம அமைதியா இருந்துகிட்டு அவங்க மனசு பேசிக்கிட்டே இருக்குது, அதனால குழந்தை வெளிப்படையா பேசு. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா மனதளவுல உங்க குழந்தை அமைதியா இருக்கும் கண்டிப்பா. பழமொழி அழகா சொல்லிருக்க, மாதா பிதா செஞ்சது மக்க தலையில, நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை வெளிப்படையா காட்டும் குழந்தைங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. குழந்தை சரியா இல்ல சார், சரியா படிக்கல, நீங்க சரியா படிக்கல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல சார், நான் படிச்சிருக்கேன், நிறைய பட்டங்கள்லாம் வாங்கியிருக்கிறேன், பட்டங்கள்லாம் வாங்கியிருக்கிறேன். ஒழுங்கா படிச்சியா? பட்டம் வாங்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல. அறிவு வேறு, ஞானம் வேறு. நம்ம மக்களுக்கு ஞானமே வராம அறிவு அதிகப்படியா சேர்த்து வச்சிருப்பாங்க. ஓம் நமச்சிவாயன் உள்ளங்கோடு ஒரு முறை சொன்னால் போதும், ஞானம் கிடைச்சிரும். ஆனா அத அதுவும் இன்னைக்கு என்ன தெரியுங்களாச்சு, பேப்பர்ல எழுதி எழுதி எழுதி எழுதி ரொம்ப நுட்பமான ஒரு செய்தி சொல்றேங்க. பேப்பர் யாரோ அடிச்சு கொடுக்கறது, பேனா யாரோ தராங்க, நீங்க எழுதி எங்கேயோ கொடுத்துடுறீங்க, அது என்ன ஆகுதுன்னு தெரியாது. அப்ப வேற என்ன சார் பண்ணணும்? ஓம் நமச்சிவாயாவை ஹதயத்துல எழுதுங்க, ஹதயத்துல எழுதுங்க. ஓம் எழுதுவதற்கே ரொம்ப நேரம் ஆகும், ஹதயத்துல எழுதினீங்கன்னா. உங்க உடம்புல எழுதுங்க, அது வேற எங்கேயும் போகாதே, உங்க கூடவே வருமே, உங்க கூடவே வருமே. வேற ஒன்றுல எழுதி வேற ஒருத்தட்ட கொடுக்காதீங்க, சுவாமிய ஹதயத்துல எழுதுங்க. எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா கண்ணால பாக்காதீங்க, ஹதயத்துல எடுத்துக்கிட்டு போயிடுங்க. சுவாமிய ஒரு முறை பார்த்தாச்சு, நான் வெளில வந்துடுறேன், அதுக்கப்புறம் யார் வேணாலும் தரிசனம் பண்ணட்டும். இதுக்கப்புறம் நீங்க பாக்குறதுதான் வெறும் கல்லு தான். சுவாமிய நான் எடுத்துட்டு வந்தாச்சு என் ஹதயத்துல, அந்த நம்பிக்கை யாருக்காவது இருக்கா? நேத்திக்கு பார்த்த கபாலீஸ்வரர் தானே, இந்த பிரதோஷத்துக்கு பார்த்த கபாலீஸ்வரர் தானே, அடுத்த பிரதோஷத்துக்கு முண்டி அடிச்சு போய் முன்னால போய் போன பிரதோஷமும் கிடைச்சிருச்சு எனக்கு பூ பிரசாதம், இந்த பிரதோஷத்துலயும் எனக்கு பூ பிரசாதம் கிடைச்சிருச்சு. அப்ப போன பிரதோஷத்துக்கு வாங்கினதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? முதல் பந்திலையும் நான் உட்கார்ந்து சாப்பிட்டேன், ரெண்டாவது பந்திலையும் நான் உட்கார்ந்து சாப்பிட்டேன், அட சாப்பாடு ட்ராமான்னு சொல்ற மாதிரி இல்லை. ஒரு முறை சுவாமியோட பிரசாதம் கிடைச்சிருச்சுன்னா இது என் வாழ்க்கைக்கான பிரசாதம், இதுமே எனக்கு தேவையில்லை, நீ என்னோட வந்தாச்சு, நம்பிக்கை இல்லையே. அந்த நம்பிக்கை வரணுமா இல்லையா? அந்த நம்பிக்கையை வழங்கக்கூடிய தலம் திருக்கோளி தலம். நாளாய போகாமை நஞ்சனையும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம். அடல் நெஞ்சு, படுத்தர நெஞ்சு, அடம் பிடிக்கிற நெஞ்சு, அன்பே இல்லாத நெஞ்சு, பாரு இதுல எதுவுமே வரல, எதுவுமே வரல. அதனாலதான் நிரம்ப பேர் சுவாமி வந்து கல்லாம்பாங்க. கல்லாணி கல்லா, கண்ணு இல்ல உனக்கு, காது இல்ல, என் துன்பத்தை நான் இவ்வளவு சொல்றேன் கேட்கலையே, நீ அங்க இல்ல கல்லு, இங்க ஆயிடுச்சு கல்லா. இங்க உயிர்ப்பு இருந்தால் ஒருபோதும் அங்கே கல்லாக இருக்காது, இங்க உயிர் இருக்கணும். 15 நாள் இவ்வளவு பேர் கூட்டமா இருக்காங்களே, நீ எப்படி சாப்பிடுவ? உனக்கு எப்ப பிரசாத நைவேத்தியம் நடக்கும்? நான் உன்னை இப்ப டிஸ்டர்ப் பண்ணல, நான் ஒதுங்கி நிக்கிறேன். சொன்னீங்கன்னா சுவாமி உங்களை தேடி வந்துருவாரு. சே, என் சாப்பாட்டுக்கு நேரம் விட்டு இவன் நிக்கிறாயா, இவன் சாப்பாட்டுக்கு வழி பண்ணணும்னு சுவாமி வந்துருவாரு. எதுக்காவது இல்லைங்க, இப்ப நைவேத்தியம் ஆகணும் இல்லைங்க, நான் ஒரே ஒரு நிமிஷம் பாத்துட்டு போயிடும். சுவாமிக்கு நைவேத்தியம் ஆகணுங்க இல்ல இல்ல, கொஞ்சம் இருங்க. அதுக்கு எல்லா இன்ஃபுளுசையும் பயன்படுத்தி, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் எல்லாத்தையும் பயன்படுத்தி சுவாமியோட நைவேத்தியத்தை நிறுத்தி வச்சு சுவாமியை பார்த்து டிஸ்டர்ப் பண்ணா சுவாமி எப்படி மகிழ்வார்? சுவாமி எல்லா கூட்டத்துல நிரம்பி வராங்க, ரொம்ப கூட்டமா இருக்கு, நீ ரொம்ப சிரமமா இருக்க, நான் உன்னை இங்கேயே பார்த்தாச்சு, நாளைக்கு பார்ப்பேன். எவ்வளவு அழகான நுட்பமான ஒன்று, யோசிச்சு பாருங்க. அந்த அந்த சின்ன ஒரு அன்பு நம்ம இடத்துல இருந்தா இறைவன் இது பண்ணுவோமா, கொஞ்சம் போக கஷ்டப்படுத்துவோமா? ஏனா நீ சோமாரியா, வாழ்ந்து போதிரேன் பார் சுந்தர், திருவாரூரில் வாழ்ந்து போதிரே, நல்லாரியா? அதனாலதான் அவரோட நலத்துக்காக சுவாமி போய் அலைஞ்சிருக்கிறாரு. இந்த ஒரு பதிகத்துல நிறைய விஷயங்களை சொல்றாரு. கேளாய் அடல் நெஞ்சே, கேளாய் அரண் நாமம் கேளாய், நம் கிளை கிளைக்கும். நம்மளோட கிளை கிளைக்கும்னா என்ன தெரியுமா பொருள்? உறவுகள் பெருகும்னு பொருள். நிறைய பேருக்கு குழந்தை பேர் வேணும், தரங்களை குவித்து ஐயா எனக்கு ஒரு குழந்தை பேர் கொடு என கேட்கின்றவர்களுக்கு இந்த தகவல் அப்படியே சொல்லுங்க. இந்த பாட்டு 62வது பதிகம், முதல் திருமுறை, முதல் திருமுறையில 62வது பதிகம். நம் கிளை கிளைக்கும், அரண்நாமத்தை நெஞ்சம் சொன்னால் நம்முடைய கிளை கிளைக்கும். நமக்கு பேரம் பேத்தி எல்லாம் வருவாங்க, கொள்ளு பேரை எழு பேரன் எல்லாம் பார்க்கலாம், கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி. ஒரு குழந்தைக்கும் எந்த கேடு வராமல் திறமருளுவான். நம்ம குழந்தை நம்ம கண்ணுக்கு கஷ்டப்பட்டுச்சுன்னா அதுதான் நமக்கு மிகப்பெரிய துன்பம். கலியுகத்தினுடைய சிறப்பே எழுதுறீங்களா, தப்பு பண்றவங்களா நல்லா இருப்பான். அப்ப நம்மள தப்பு பண்ணலாமோ அப்படி நீங்க நினைச்சிடவே முடியாது. தப்பு பண்றவங்களுடைய சந்ததியை காலி பண்ணுவோம், கலியுகத்தினுடைய சிறப்பே அதுதான். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நான் தப்பு பண்றேன்னா என்னைய நல்லா வாழ வைப்பார், என்னுடைய சந்ததியை காலி பண்ணிடுது. அப்ப யோசிச்சு பாருங்க, குழந்தைக்கு வீடு சேர்த்து வைக்கணும் சார், வாசல் சேர்த்து வைக்கணும் சார், கொஞ்சம் பேங்க்ல பணம் சேர்த்து வைக்கணும் சார், பாவத்தையும் அந்த அளவுக்கு சேர்த்து வைக்கணும் சார்னு சொல்லுவாங்களா யாராவது? நம்ம குழந்தைங்க இதை விட சொல்றேங்க, பாலை காட்டிலும் பால் ஆடை இருக்கையா ரொம்ப சுவையா இருக்கும், பையனை காட்டிலும் பேரன் நீர் ரொம்ப அன்பு செலுத்துவாங்க தாத்தா பாட்டிங்க, அதுங்க நடக்க கூட விட மாட்டாங்க, தூக்கிக்கிட்டே வரையம்பாங்க, முடியுதோ முடியலையோ, உடம்பே சரியில்லை, படுத்து கிடக்கும் போது கூட பேரை வந்தானா நீ சாப்பிட்டியா அப்படின்னு முடியாத தன்மையோடு கேட்பார்கள். என்ன தெரியுங்களா பொருள், சுவாமி அப்படி நம்மளை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு. முடியாத தனத்துல கூட நீ சாப்பிட்டியான்னு கேட்பதற்கு ஒரு சுற்றம் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அந்த நேரத்துல அந்த குழந்தைங்க துன்பப்பட்டு கண்ணீர் சிந்தி என்னுடைய பெயரன் இப்படி இருக்கிறாளே, என்னுடைய பெயர்த்தி இப்படி இருக்கிறாளே, இவளுக்கு இந்த நிலையை கொடுத்து விட்டாயே இறைவான நீங்க கண்ணீர் சிந்தி வருந்தி கைகளை குவிச்சிங்கன்னா உங்க மனசுக்கு தெரியும் இதெல்லாம் நான் பண்ணது, இதெல்லாம் நான் பண்ணது. ஒரே ஐயா வயசாயிடுச்சு, அந்த வீட்டு அம்மா இல்ல இறந்து போயிட்டாங்க, அந்த பையன் என்ன பண்ணா ஒரு முதியோர் இல்லத்தினுடைய அட்ரஸ் வாங்கிக்கிட்டு அங்க கொண்டு போய் இவங்களை சேர்த்துடலாம், இந்த ஐயாவை சேர்த்துடலாம்னு முடிவு பண்ணி முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அழைச்சிட்டு போயாச்சு. முதியோர் இல்லத்துல ஏதோ பேசி உள்ள போய் சொல்லிட்டு இவரை வாசல்ல உட்கார வச்சுட்டு வந்துட்டான். அவன் அந்த ஐயாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது உள்ள போனான் எதையோ பேசினான் வந்துட்டானே நம்மள என்ன பண்ண போறான் அப்படின்னா அந்த முதியோர் இல்லத்தினுடைய நிர்வாகி இருக்காருல்ல அவர் வந்து ஐயா உங்க பையனால உங்களை வீட்டை வச்சு பராமரிக்க முடியலையா, அதனால இந்த இல்லத்துல கொண்டு சேர்த்துட்டு போயிட்டாரு, வாங்க இனிமே நீங்க இந்த இல்லத்துல தான் இருக்கணும் அப்படின்னு உடனே மனு வெதும்பி போய் வந்தாராம். உள்ள வந்து அங்க இருந்த தரையில உட்காந்தாராம். உட்கார்ந்த உடனே அப்படியே கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது, பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது. அப்போ ஒரு வயசான அம்மா வந்து கையை குடிச்சாங்களாம். ஏன் அழுகுற, அழுவாத நான் இருக்கேன் அப்படின்னு கண்ணை தொடச்சுட்டு பார்த்தாராம். இவர் எவ்வளவுல கொண்டு வந்து இவங்க அம்மாவை இங்க விட்டுட்டு போயிருக்கிறாரு, அதே இடத்துக்கு இவரை கொண்டு வந்து இவர் பையன் விட்டுட்டு போயிட்டான். அந்த அம்மா சொன்னாங்களா, அப்போ அறியாத வயசு அறியாம பெத்தேன், இப்ப எல்லாம் தெரிஞ்சு அறிஞ்ச பிள்ளையே பெத்திருக்கிறேன்னு அந்த அம்மா உடனே மடியில போட்டுக்கிட்டு தட்டாங்களாம். இதுக்கப்புறமும் ஒருத்தர் தாயை கவனிக்காம தந்தையை கவனிக்காம விட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள சுவாமி மன்னிக்கவே மாட்டார். அம்மாவையும் அப்பாவையும் கவனிக்காம நீங்க இங்க சுவாமிக்கு வந்து வழிபாடு செய்து பயனில்லை, அவங்க தான் அம்மா அப்பா, அது கற்பகமும் கபாலியும் இல்லத்திலேயே இருக்கிறார்கள், தாய் வடிவிலும் தந்தை வடிவிலும். அவங்களுக்கு சோறு போடாம அவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து வச்சுட்டு இங்க வந்து கபாலிகிட்ட வந்து என்னன்னே தெரியல அப்படின்னா நீ போய் அப்பா அம்மா காலில் விடு, அவங்க உள்ளாண்டு மன்னித்தால் உனக்கு மன்னிப்பு உண்டு, இல்லைன்னா மன்னிப்பு கிடையாது. எவ்வளவுல மனைவி பேச்சு மந்திரமாதான் இருக்கும், அதுக்காக அப்பா அம்மா விட்டுறதா, அவங்க உயிர் கொடுத்தவர்கள் ஆயிற்று, உடலில் தங்குவதற்கு இடம் கொடுத்தவர்களாயிற்று, இந்த உலகத்துக்கு நாம வருவதற்கு காரணமானவர்களாயிற்று, அவங்கதான் முதல் கடவுள், அவங்கள வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை தானா நீங்கிடும். கோளாய நீக்கும் அவன் கோழி எம்பெருமானி, என்ன தெரியுமா, எல்லாத்தையும் நம்ம ஆட்கள் ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்காங்க, இது எல்லாமே கோள் அப்படின்னு. ஒருத்தர் இல்லாதப்போ அவரை பத்தி சொல்றதுக்கும் பேர் கோள் தான், ஒருவர் இல்லாதப்போ அவரை பத்தி பேசுவதற்கும் கோள் தான், இங்க நடக்கிறத அங்க போய் சொல்லி தரதுக்கும் பேர் கோள் தான், நவகிரகங்கள்ல இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றாங்களே அதுக்கு பேரு கோள் தான். அது என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, கோள் சாரம் கோச்சாரம் சொல்லுவாங்க, கோச்சாரப்படி உங்களுக்கு ஒண்ணும் சரியில்லை சார், பை பர்த்து படி ஒண்ணும் தெரியல, அதெல்லாம் யார் கேட்டா, இங்க எது சரியா இருக்கு, இது சரியா இருந்தா எல்லாம் சரியாயிடும், நமக்கு எது தெரியுங்களா தவறு, இங்க இருக்கு தவறு, பிரச்சனை எல்லாமே நீங்கிடும், எல்லாமே நீங்கிடும். யார் தெரியுமா மாறணும், நாம மாறணும், நாம என்னையும் சொல்லணும், நான் மாறிட்டா எல்லாம் மாறிடும், நம்மால அது சரியில்லை இது சரியில்லை அடுத்தவங்களையே பார்த்துட்டு இருந்தான், நான் சரியில்லையா, நான் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். நீங்க அப்படி நினைச்சு இறைவனை வணங்க தொடங்கி விட்டால் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கிவிடும். ஆடரவத்து அழகு ஆமை அணி கேழல் கொம்பு ஆர்த்த தோடரவத்து ஒரு காதல், ஒரு காதல்னு ஏன் சொல்றாருன்னா இவர் ஒரு பக்கம் தான் பாக்குறாரு, அறவை அணிகளாக கொண்டிருக்கிறார். ராகு கேது தசை நடந்தா ரொம்ப ரசிக்குவாங்க, சரியான இடத்துல அது அமையலன்னு சொன்னா ராகு கேதுக்குள்ளாக கிரகம் அமைஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதான் சார் அப்படிம்பாங்க, 40 வயசு ஆயிடும் சார் அப்படிம்பாங்க. அது குழந்தை பாட்டு விளையாடும், அதுக்கு என்ன தவம் பண்ணிச்சோ அந்த கோயில்ல விளையாடுறதுக்கு புண்ணியம் பண்ணிருந்தது, கோயில்ல விளையாடுவதற்காகவும் புண்ணியம் பண்ணிருக்கணும், கோயில இந்த இடத்துல உருண்டு பிறந்தது இந்த குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, 33 கோடி தேவர்களில் எந்த தேவருடைய காலாவது இந்த குழந்தைங்க மேல பட்டு இந்த குழந்தைங்க ஒரு பெரிய மகனா அடுத்த பிறவிலேயே இருக்கும், நாம வந்து கோயில வந்து தரிசனமே செய்ய வேண்டாம், சும்மா கண்ணை மூடிட்டு நின்றுட்டு இருந்தாலே உட்கார்ந்துகிட்டு இருந்தாலே எந்த தேவதையாவது வந்து எந்த தேவனாவது வந்து ஏய் நல்லா இருடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி போடுவாங்க.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாயா. குழந்தைகளா வணக்கம். சைவம் டாட் ஆர்க் ரேடியோவில் கதை கேட்க வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சிலந்தி பற்றின ஒரு கதையை சொல்ல போகிறேன். சிலந்தின்றது என்ன? ஸ்பைடர். வீட்டில் பார்த்துருப்பீங்கல்ல, அங்கங்கே வந்து வெப்பு கட்டியிருக்கோம், வலை கட்டியிருக்கோம், தூசி ஒட்டடை அப்படின்னு நம்ம அதை வந்து கிளீன் பண்ணிடுவோம். நம்ம அந்த மாதிரி சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு சிலந்தி, நம்ம தூசி ச அசிங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம அடித்து நசுக்கிற ஒரு சாதாரண சிலந்தி ஒரு பெரிய ராஜாவாச்சு. அது தெரியுமா உங்களுக்கு எப்படின்னு நம்ம பார்ப்போம். திருச்சிக்கு பக்கத்தில் திருவானிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தலம் இருக்குது. அங்கே வந்து ஜம்பு முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் வந்து ரொம்ப காலம் அங்கே இருந்து தவம் செஞ்சிட்டு இருந்தார். அவரை மூடி ரொம்ப காலம் அவர் அங்கேயே அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்ததுனால அவரை வந்து ஏதோ கல் அப்படின்னு நினச்சி எறும்பெல்லாம் வந்து அவர் மேலேயே புத்து கட்டிடுச்சு. அவரை மூடி புத்து கட்டிடுச்சு. அவரை அசையாமல் இருந்ததுனால செடி கொடி எல்லாம் வந்து அவர் மேலேயே அப்படியே படர்ந்து படர்ந்து வளர்ந்து அவரை ஃபுல்லாக மூடிடுச்சு. மேலே வளர்ந்து அவர் மேலே ஒரு நாவல் மரம் வளர்ந்துருந்தது. அந்த நாவல் மரத்துக்கு வந்து ஜம்பு முனிவர் மேலே வளர்ந்துருந்ததுனால அதுக்கு ஜம்பு நாவல் மரம் அப்படின்னு பேரும் வச்சிட்டாங்க. அந்த மரங்களுக்கு மேலே வந்து சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் பூச்சிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த நாவல் மரத்துக்கு மேலேயும் எறும்பு, புழு, இன்ன பிற பூச்சிகள் இதெல்லாம் இருந்தது. அப்போது அதன் மேலே ஒரு சிலந்தியும் இருந்தது. இந்த சிலந்திக்கு அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த ஜம்பு முனிவர் அங்க இருந்து தவம் செஞ்சிட்டு இருந்தாரு. ரெண்டாவது, அவர் அங்க ஒரு சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணி தவம் செஞ்சிட்டு இருந்தாரு. அவர் வழிபட்ட சிவலிங்கம் அந்த இடத்துலதான் இருந்தது. அதை சுத்தி தான் இந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்துருந்தது. அப்போ இந்த சிலந்தி வந்து அந்த லிங்கத்தின் மேல படர்ந்திருக்கிற கொடிகள் மேலே ஆடும்போது அதுக்கு என்னமோ ஒரு விதமான சந்தோஷம் வரும். இப்போது நம்ம எல்லாம் கோயிலுக்கு போனோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி இருக்கு இல்லையா. இப்போ வீட்டில் கூட வந்து பெரியவங்க பேசுகிறத பார்த்துருப்பீங்க, ஏதோ மனசு கஷ்டமாக இருந்தால் உடனே என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலாம், கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கோயிலுக்கு போனால் நிம்மதியாக இருக்குது? கோயில் அமைதியாக இருக்கிறதுனாலயா. நம்ம லைப்ரரி போனால் கூட லைப்ரரியில் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, லைப்ரரிக்கு போனால் கூட அங்கே அமைதியாக தான் இருக்குது. ஏன் கோயிலுக்கு போனால் மட்டும் ஒரு அமைதி கிடைக்குது? அந்த அமைதி வந்து அமைதியாகவே இருக்கக்கூடிய லைப்ரரியில் ஏன் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால், ஒரு டாக்டரோட கிளினிக்கில் உட்காந்துருந்தா சைலன்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க. அங்கே போனால் சைலண்ட்டாக தான் இருக்கணும். ஆனால் அந்த பிளேசஸ்லலாம் கிடைக்காத ஒரு அமைதி நமக்கு கோயிலுக்கு போனால் கிடைக்குது. ஏன்னா அங்க இறைவன் வீற்றிருக்கிறார். அவருடைய அந்த சாநித்தியம் மனசுல எவ்வளவோ கஷ்டங்களோட ஆர்ப்பரிப்புகளோட நம்ம போனா கூட நம்மளுடைய மனசை சாந்திப்படுத்துது, அமைதிப்படுத்துது. அவர் அந்த மூலவர் கிட்ட இருந்து வர்ற வைப்ரேஷன் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துது. அது மாதிரி இந்த சிவலிங்கத்தின் மேல் அப்போ யாரும் பூஜையே பண்ணாம இருந்தாலும் அந்த ஜம்பு முனிவர் பண்ணின பூஜையினால அந்த லிங்கம் வந்து அங்க ரொம்ப சக்தியோட ஒரு நல்ல வைப்ரேஷனோட இருந்தது. அதன் மேலே விளையாடுற இந்த சிலந்திக்கு ஒரு சந்தோஷம், அமைதி, கிடைக்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த சிலந்தி அங்கேயே சுத்தி சுத்தி விளையாண்டுட்டு இருந்தது. அங்கேயே வலை பின்னி அந்த வலையில வந்து மாற்ற பூச்சிகளை சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து சந்தோஷமா இருந்துச்சு. நாளாக நாளாக இந்த சிலந்திக்கு கீழே இருக்கிற பெருமான் கீழே இருக்கிற சிவலிங்கத்தின் மேல நம்ம விளையாடும் போது சந்தோஷமா இருக்கு. அதை தள்ளி நம்ம போய் வேற எங்கேயாவது நம்ம விளையாண்டோம்னா நமக்கு அது சந்தோஷமா இல்லை. அப்போ கீழே இருக்கிற லிங்கம் இறைவன் தான் நம்முடைய சந்தோஷத்துக்கு காரணம் அப்படின்னு அதுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ இந்த சிலந்தி என்ன பண்ணுது, பெருமானை வந்து அது ஒரு சின்ன பூச்சி, அதால எதுவுமே செய்ய முடியாது, தனக்கு வேணுங்கிற சாப்பாடை கூட அதால தேடிக்க முடியாது. அது என்ன பண்ணும், அது வாயிலிருந்து ஸ்டிக்கியா பசையா ஒரு திரவம் லிக்விட் வரும். அந்த லிக்விடை வச்சு அது வந்து ஒரு வலை வெப் கட்டும். அந்த வெப் காத்துல பட்டு பட்டு பட்டு காஞ்சு போய் நூலா மாறும். அந்த நூலில் ஏதாவது எறும்போ ஈயோ கொசுவோ ஏதோ ஒரு பூச்சி வந்து மாட்டினா அது அப்படியே க்ளூல ஸ்டிக்கான மாதிரி ஒட்டிக்கும். அந்த பூச்சிய அது சாப்பிடும். ஸோ அதால வந்து மற்ற எறும்பு மாதிரி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு நகர்ந்து போய் தனக்கு வேணுங்கிற ஒரு உணவை தேடிட்டு வர்றதுக்கு கூட அதால முடியாது. அவ்வளோ ஒரு சாதாரண மிக மிக எளிமையான ஓரறிவு படைத்த ஜீவன் சிலந்தி. அந்த சிலந்தியால இப்ப நம்ம எல்லாம் கோயிலுக்கு போற மாதிரி கையில வந்து பூக்கூடை எடுத்துட்டோ தேங்காய் பழம் எல்லாம் எடுத்துட்டோ இறைவனுக்கு வந்து வாயை திறந்து நாமங்கள் சொல்லி அர்ச்சனை செய்யவோ ஏதாவோ எதுவும் அதால முடியாது. அந்த சிலந்தியால செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன, இறைவன் வந்து ஒரு கூரை இல்லாம அப்படியே ஓப்பனான ஒரு கிரவுண்டு மேல ஒரு கோயில் இல்லாம வெயிலையும் மழையிலையும் ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்காரே அப்படின்னு அதுக்கு மனசு தோணினதுனால அது மனசுல தோணினதுனால அதால செய்ய முடிஞ்சது என்னன்னா நம்மளால வலை கட்ட முடியும், ஸ்பைடர் வெப் ஸ்பின் பண்ண முடியும். நம்ம அந்த ஸ்பைடர் வெப் அந்த வெப்பையே ரொம்ப திக்கா கூரை வேஞ்சா மாதிரி இந்த சிவலிங்கத்தின் மேல கட்டுவோம் அப்படின்னு அது முடிவு பண்ணிச்சு. என்னால முடிஞ்ச பெருமானே, என்னால உனக்கு செய்ய முடிஞ்ச வழிபாடு இது மாத்திரம்தான், என்னால இதை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே தெரியாது, என்னால செய்யவும் முடியாது. அதனால நான் உனக்கு வெயில்ல இருந்தும் மழையில இருந்தும் உனைய எனக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் என் வலைய பின்னி உனைய நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுச்சு, ரெண்டு மரங்களுக்கு நடுவுல வலை பின்ன ஆரம்பிச்சிச்சு. பின்னி பெருமானுக்கு மேல ஏதோ கூரை போட்ட மாதிரி வலை பின்னிருச்சு. இப்போ இந்த சிலந்திக்கு, சிலந்தி சின்னோண்டு ஒரு இன்செக்ட், இந்த சிலந்திக்கு வந்து பெருமான் மேல எவ்வளவு பக்தி இருக்குதுன்னா அந்த காட்டுல சுத்திக்கிட்டு இருந்த ஒரு யானைக்கும் பெருமான் மேல பக்தி இருக்கு. அந்த யானை என்ன பண்ணுது, வேற யாரோ பூஜை பண்றத பார்த்தோ இல்லை அதுக்கு எப்படி தெரிஞ்சதோ, அது ஒருவேளை கோயில்ல இருந்திருக்கலாம், அந்த கோயில்ல பூஜைகள் பண்றத பார்த்துருந்துருக்கலாம், இங்க ஒரு சிவலிங்கம் அதே மாதிரி இருக்கு நம்மளும் இதுக்கு போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு அது நினைச்சிருக்கலாம். அதை என்ன பண்ணுச்சு, பக்கத்துல ஒரு ஆறு ஓடிட்டு இருந்ததாமா, அந்த ஆத்துல போய் தண்ணி அதோட தும்பிக்கை ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு பக்கத்துல கிடைச்ச பூவெல்லாம் எடுத்துட்டு இந்த பெருமானுக்கு வந்து தண்ணிய வந்து அபிஷேகமா ஊத்துறதும் பெருமான் மேல பூவை வைக்கிறதுமா அது இருந்திருக்கு. இந்த சிலந்தி திடீர்னு மேல பெருமான் மேல சிவலிங்கத்தின் மேல வந்து வலை கட்டி வச்சிருக்கோம். நம்ம எல்லாம் வந்து அங்கங்க தூசி இருக்குன்னு சொல்லி எப்படி நம்ம தூசி அடிப்போம், அந்த மாதிரி இந்த யானை வந்து என்ன பண்ணுச்சு, என்னடா மேல வந்து பெருமான் மேல வந்து சிலந்தி வலை கட்டி இருக்கு தூசி கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கிளீன் பண்ணிட்டு அப்புறமா அபிஷேகம் பண்றது, அது கொண்டு வர்ற தண்ணியினால அபிஷேகம் பண்றதும் பூ வைக்கிறதுமா இருந்ததாமா. தினமும் இது நடக்குது. எது நடக்குது, சிலந்தி வந்து கூடு கட்டுறதும், அதை காலையில் யானை வந்து கிளீன் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணி பூ வச்சுட்டு போகிறதும் இது தினமும் நடக்குது. சிலந்திக்கு ரொம்ப கஷ்டம். அது குட்டியோண்டு ஒரு இன்செக்டு, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக மேலே வந்து வலை கட்டி இருக்கும். அதை வந்து இந்த யானை ஒரே செகண்டில் எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு போனால் அது எவ்வளோ கோபம் வரும், பயங்கர கோபம் வந்தது. அதனால ஒரு நாள் அது நினச்சிச்சு, இன்னைக்கு இந்த யானை வரட்டும், அதோட அந்த தும்பிக்கையை வச்சுட்டு தானே அது வந்து நான் கட்டுறது கூரையெல்லாம் வந்து அது பிச்சு பிச்சு போடுது, இன்னைக்கு அது வரட்டும், வந்ததும் அதை நான் கொடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கு கோபம் வந்துருச்சு. அதே மாதிரி அந்த வலையில் அது ஓட்டிக்கிட்டே இருந்துச்சு. இந்த யானை வந்து ஆஸ் யூஷுவல் அந்த வலையை துடைக்குது, அந்த அதை ஃபுல்லாக அறுத்து விட்டு துடைக்குது. துடைக்கும் போது அந்த வலையில் இருந்த இந்த சிலந்தி என்ன பண்ணிடுச்சு, யானையோட தும்பிக்கைக்கு உள்ளே போயிடுச்சு. தும்பிக்கைக்கு உள்ளே போய் அதை நறுக்குன்னு கடிச்சிருச்சு. யானைக்கா வலி தாங்கவே முடியல. அது நம்ம இந்த மூக்குக்குள்ளே ஏதாவது ஈ போனால் நம்ம எப்படி ப்ளோ பண்ணுவோம், இப்படி காற்றை வந்து ப்ளோ பண்ணி சொல்லுவோம், அது மாதிரி அது அந்த ஏர் ப்ளோ பண்ணி அந்த தும்பிக்கையில் இருக்கிற அந்த சிலந்தியை தூக்கி போட பார்க்குது. அப்படிங்குது சிலந்தி நல்லா கிட்ட கடிச்சிட்டு நிற்குது, போக மாட்டேங்குது. வலி வேற ஜாஸ்தி. இந்த யானையால் வலி பொறுக்க முடியாமல் என்ன பண்ணிச்சு, கல்லில் கொண்டு போய் அதோட தும்பிக்கையை டொம்ம டொம்ம டொம்ம டொம்மன்னு அடிக்குது. ஏன்னா சிலந்தி உள்ளே இருக்குது, வெளியில் இருந்தால் எப்படியாவது தள்ளிடலாம், உள்ளே இருக்குது. உள்ளே இருக்கிற சிலந்தி என்ன பண்ண, டொம்ம டொம்ம டொம்ம டொம்மன்னு அடிக்குது. அடித்து உள்ளே இருக்கிற சிலந்தியும் செத்து போச்சு, யானையும் அதனோட தும்பிக்கை வந்து தும்பிக்கையில் எலும்புகள் கிடையாது, ஆனால் நிறைய நரம்புகள் இருக்குது. அந்த நரம்புகள் எல்லாம் கல்லில் அடித்து அடித்து சேதமாகி நஞ்சு ரத்தம் நிறைய போய் யானையும் இறந்து போயிடுது. இதையெல்லாம் இந்த பெருமான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஓகே, இவங்க ரெண்டு பேருடைய பிறவியும் முடியட்டும், இவங்க ரெண்டு பேருக்கும் என் மேலே மனிதர்கள் கூட கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறது கிடையாது, ஆனால் ஒரு சின்ன சிலந்தியும் ஒரு யானையும் எவ்வளவு பக்தி வச்சுருக்குது என் மேலே. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பிறவி முடியட்டும், இந்த பிறவி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பெரிய அடுத்த பிறவியில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ராஜாவா சக்கரவர்த்தியாக நான் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இந்த இறந்து போன இந்த சிலந்தி அடுத்த ஜென்மத்தில் ஒரு பெரிய சோழ பரம்பரையில் ராஜாவாக பிறக்கிறாரு. அவர் பேர் கோச்செங்கட் சோழன். அந்த சிலந்தியாக இருந்த ஒரு ஜீவன் தன்னுடைய சிவபக்தியினால் சோழ பரம்பரையில் ராஜாவாக பிறக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு பேர் தான் கோச்செங்கட் சோழன். இதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த சிலந்தி முற்பிறவியில் சிவாலயங்களை கட்டணும்னு ஆசைப்பட்டுச்சு. அது இப்போ ராஜாவாயிடுச்சு. ராஜாவானதுனால என்ன பண்ணுச்சு, நிறைய சிவன் கோயில்களை சிவாலயங்களை கட்டி ஆகம பூஜைகள் கரெக்டாக நியமப்படி ஆகம பூஜைகள் சரிவர நடக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சு நிறைய சிவாச்சாரியர்களை வந்து ஊக்குவிச்சு அந்த ராஜா வந்து சிவத்தொண்டு தன்னால் முடிஞ்ச சிவத்தொண்டை ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கார். ஆனால் அவருக்கு வந்து இந்த முற்பிறவியில் யானையினால் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது இல்லையா, அவர் அந்த சிலந்தி வந்து வலை பின்னும் யானை வந்து அதை எடுத்து போட்டுரும், வலை பின்னும் எடுத்து போட்டுரும். அப்போது இந்த யானையினால் இந்த சிலந்தி ரொம்ப கஷ்டப்பட்டது இல்லையா, அந்த முற்பிறவி பாதிப்பு இருந்ததுனால அந்த ராஜா எப்படி இந்த பிறவியில் அவர் ராஜாவாக இருக்கும்போது அவர் எப்படி வலை பின்னுறாருன்னா, எப்படி கோயில் கட்டுறாருன்னா, உயர உயரமாக படிகள் வச்சு கோயில் கட்டுறாராமா. அதாவது படி ரொம்ப உயரமாக இருந்துச்சுன்னா, மலை மேலே மலை மேலே இருந்தாலோ இல்லை வந்து ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல நிறைய உயரமான படி வச்சுருந்தாலோ யானை ஏறி வர முடியாதுல்ல. அதனால் அந்த மாதிரி கட்டட அமைப்பு இருக்கிற மாதிரி மாடக்கோவில்கள், இது அந்த மாதிரி உயரமாக இருக்கிறதெல்லாம் மாடக்கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாடக்கோவில்களாக இவர் வந்து கட்டினார் அம்மா. அந்த வைணவ, அவர் வந்து நிறைய விஷ்ணு ஆலயங்களும் வந்து கூட கட்டியிருக்காரு. வைணவ ஆழ்வார்கள்னால பெருமையாக பாடப்பட்ட ஒரே சைவ நாயன்மார் இந்த கோச்செங்கட் சோழன் தான். அப்போது ஒரு இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு சின்ன சிலந்தி, ஒரு சாதாரண இன்செக்ட், அது நசுக்கினா செத்து போயிடும், அந்த மாதிரி ஒரு சின்ன சிலந்திக்கு இருக்கிற பக்தி நம்மள மாதிரி எல்லாமே செய்யக்கூடிய மனிதர்களுக்கு எவ்வளவு இருக்கணும். ஒரு சிலந்தி வந்து வெறும் கூடு கட்டினதுனால அதுக்கு வந்து அடுத்த பிறவியில ஒரு பெரிய ராஜாவாக்கி அதை வந்து நாயன்மார்கள்ல ஒருத்தரா உயர்வு தரக்கூடிய பெருமான், நம்ம கை கால் கண் எல்லாமே நமக்கு நல்லா இருக்கே, வாய் நல்லா இருக்கு, பெருமானுடைய பெருமையை பேசுகிற வாய் நமக்கு இருக்குது, சிவாலயங்களுக்கு கண்ணால் கண் குளிர சிவலிங்கத்தை இறைவனை தரிசிக்கக்கூடிய கண் இருக்கு, அவரை பற்றின கதைகளை படிக்கலாம், அவரை பற்றின பதிகங்கள் படிக்கலாம், இதெல்லாம் படிக்கக்கூடிய கண் இருக்கு, காதார இறைவனுடைய நாமத்தையோ அவருடைய பெருமையை கேட்கக்கூடிய காதுகள் நமக்கு இருக்கு, கோயிலுக்கு செல்ல கால்கள் இருக்கு, அவருக்கு தொண்டு செய்ய கைகள் இருக்கு, இவ்வளவும் இது நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம எவ்வளவு செய்யலாம் பெருமானுக்கு, நம்ம எவ்வளவு செஞ்சா அவர் நமக்கு எவ்வளவு உயர்வான பிறவியை கொடுப்பார், எவ்வளவு சீக்கிரம் நம்மளை வந்து அவர்கிட்ட நம்மளை சேர்த்துக்குவார், இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். சரியா, வரட்டுமா குழந்தைகளா, அடுத்த முறை இன்னொரு அற்புதமான கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஓம் நம சிவாயா.
3: ஓம் நம சிவாயா. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: சாத்தனூர் பொதுமடத்தில் இருந்த திருமூலர் எழுந்திருந்து அங்கு பசு நிறைகள் வந்த வழியே திரும்பி சென்று தாம் காவலாக வைத்த முன்னைய உடலை தேடி பார்த்தபோது அவ்வுடற்பொறையை காணாராகி எல்லாம் உணர்ந்த மெஞ்ஞானமாய் நிற்கும் தம் சிந்தையில் அச்செயலை ஆராய்ந்து தெளிகிறார்.
5: இடம் சாத்தனூர் மேய்ச்சல் பகுதி.
6: சிவசிவ, யான் இங்கு மறைத்து வைத்த உடலை காணவில்லையே.
7: பெருமானே,
6: குளிர்ந்த நிலவனிந்த திரு சடையை உடைய சிவபெருமானே, தாங்கள் தந்தருளிய ஆகம பொருளையே இந்நில உலகில் தமிழால் சொல்லுதற் பொருட்டு உடலை மறைத்தீரோ? என்னை நீ நன்றாக படைத்து இங்கே அனுப்பியது உன்னை நன்றாக தமிழ் செய்வதற்காக என உணர்ந்தேன். சிவசிவா, பசுபதிநாதா, உயிர்கள் மாட்டு தேவரீர் கொண்ட கருணையை எவ்வாறு போற்றுவேன்? தேவதேவா, சிவசிவா, சிவசிவா.
3: Shivaya, you are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

நான் பாடலந்தோ நயினேனை பொருட்படுத்து வானனை வந்ததில் கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தாமலை உத்தமனே. நம பார்வதி பதை மகாதேவ சிவனையே செல்வர்களே, இன்னைக்கு நாம் தினந்தோறும் பாடுகின்ற ரெண்டு பாடல்கள். ஒரு பாடலுக்கு குரு மரபு வாழ்த்துன்னு பேர், இன்னொரு பாடலுக்கு மங்கள வாழ்த்துன்னு பேர். இதனுடைய உண்மையான பொருளை நாம் தெரிந்து கொண்டால் சைவ சித்தாந்தத்தை பற்றியும் பல செய்திகளை இங்கே தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இன்றைக்கு திருக்கயிலாய பரம்பரை என்கின்ற ஒரு தலைப்பிலே சிந்தித்தால் பல செய்திகளை நாம் தொகுத்து தெரிந்து கொள்ளலாம். ஆகவேதான் இந்த ஞான பரம்பரை என்பது அந்த அதிகார நந்தி என்று சொல்லக்கூடிய அவர் சிவபெருமானத்திலே நேரடியாக கேட்ட அந்த சிவஞான போதம் என்ற நூலை உபதேச பாரம்பரியமாக, இந்த நூல்களை எல்லாம் நீங்களா படிக்கப்படாது. உபதேச பாரம்பரியம்னா அன்னைக்கு விளக்கம் சொன்னேன், உபதேச பாரம்பரியம்னா என்ன அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாம் சொன்னேன். அப்ரண்டிஸ்ட் ஜூனியர் எல்லாம் சொல்றாங்களேன்னு சொன்னேன், அது சொன்ன அவர்களுக்கு புரியுங்களுக்காக சொன்னேன். அதையெல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன வருகிறது என்றால், அந்த திருநந்தி தேவரிடத்திலே, அதாவது சிவஞான போதத்தை உபதேசம் பெற்ற திருநந்தி தேவரிடத்திலே நேரடியாக சிவதீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் எட்டு பேர் என்று யார் சொல்றா? திருமூல சொல்ற. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர். நந்தி இடத்திலே நேரடியாக சிவதீட்சை பெற்றுக் கொண்டு உபதேசம் பெற்றவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? எட்டு பேர் அப்படின்னு யார் சொல்ற? திருமூலரே சொல்ற. என்னோடு எண்மரும் மாமன், என்னை சேர்த்து எட்டு பேர். இது இந்த திருமூல தேவநாயனுடைய வாழ்க்கை வரலாறுலாம் திருவாவளுதுறையில அந்த கோயில அமைத்திருப்பார்கள், அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் திருவாளூர் போனீங்கன்னா திருமூல சந்நிதியில பாருங்க, அந்த வாழ்க்கை வரலாறு சித்திரமாக தீட்டி இருக்கிறாரு. ஆகவே இப்படி அந்த நந்திகள் அவர் மூலமாக வந்த பரம்பரை இருக்கு பாருங்க, அதுதான் ஞான பரம்பரை. பரம்பரை என்று சொன்னால் இங்க புத்திர பரம்பரைன்னு அர்த்தம் இல்ல, ஞான பரம்பரை அப்படின்னு சொல்லணும். இத ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இத வந்து இந்த பதஞ்சலின்னு ஒண்ணு வருது. இந்த பதஞ்சலியில மூணு பதஞ்சலி இருக்கிறாங்க. யோக சூத்திரத்தை அருள் செய்த பதஞ்சலின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நமக்கு ஞான குரு அல்ல, ஞாபகத்தில் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பதஞ்சலி இருக்கிறாரு, அதாவது பாணினியம் என்று சொல்லக்கூடிய வடமொழியில வியாக்கரணம், அந்த பாணினியம் என்பதற்கு வியாக்கியானம் பண்ண ஒரு பதஞ்சலி ஒருத்தர் இருக்கார், பாஷ்யம் பண்ணவர், அவர் வேற. ஆனா சிதம்பரத்தில் தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறாரே பதஞ்சலி மகாமுனிவர், உடம்பு பாம்போட உடம்பு, முகம் மட்டும் மனிதனோட சரீரம், அவரு தான் பதஞ்சலி. அதனாலதான் அவருக்கு என்ன சொன்னார்னா, இந்த பதஞ்சலியை விளக்குவதற்காக தான் அவர் திருமூலர் சொன்னார் மன்று தொழுத பதஞ்சலி. அப்புறம் வியாக்கரம், அப்புறம் திருமூலர். அப்ப என்ன தெரியுதுன்னா, திருமூல தேவநாயனார் நேரடியாக நந்தியிடத்திலே உபதேசம் பெற்றவர் அப்படின்னு ஞாபகம். அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில நாயன்மாருடைய பெருமையெல்லாம் சொன்னா கூட ஒரு வார்த்தையை அவர் எல்லாருக்கும் சொல்ற, ரெண்டு பேருக்கு மட்டும் தான் சொல்வார், எம்பிரான் நம்பிரான் திருமூலன் அடியாருக்கும் அடியே. இன்னொன்னு எம்பிரான் சம்பந்தன் இல்லையா, சம்பந்தரை சொல்லும்போது எம்பிரான், திருமூலரை சொல்லும்போது நம்பிரான். அப்படின்னா நேர்த்தம்னா இவர் பூத பரம்பரைக்கு தலைவர், அவர் தேவ பரம்பரைக்கு தலைவர், அவர் ரெண்டு பேருக்கும் தலைவர்னு அடிப்படை போட்டார் பிரான். ஆகவே இப்படி இந்த நந்தியிடத்திலே உபதேசம் பெற்ற சனற்குமார மகாமுனிவர், அந்த சனற்குமார முனிவரிடத்திலே நேரடியாக உபதேசம் பெற்றவர் தான் சத்திய ஞான தரிசினிகள். சிவபிரகாசத்தை காண்க, சிவபிரகாசத்தில் நான் சொல்லுகின்ற பரம்பரை ஞான பரம்பரை எதிலிருந்து வந்ததுன்னு சொல்றார் இல்லையா. அந்த முதல்ல சொல்லக்கூடிய சனற்குமார முனிவர் முதலிய நால்வர்கள், அந்த நால்வர்கள் சனற்குமாரன் ஒருத்தர் இருக்கிறார், அந்த சனற்குமார முனிவரிடத்திலே நேரடியாக உபதேசம் பெற்றவர் யாரு? சனற்குமார முனிவர் சத்திய ஞான தரிசினிகள். அந்த சத்திய ஞான தரிசனத்திலே நேரடியாக உபதேசம் பெற்றவர் பரஞ்சோதி மாமுனிகள். ஆகவேதான் இந்த நாலு பேருக்கும் அகச்சந்தான குலவர்னு பேர்.
திருநந்தி தேவர், சனத்குமார முனிவர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதி மாமுனிகள். பரஞ்சோதி மாமுனிவர் வேற, பரஞ்சோதி மாமுனிகள் வேற. திருவிளையாடல் பிராணம் பாண்டவர் பரஞ்சோதி மாமுனிவர். மெய்கண்டாருக்கு தீட்சை பண்ணவர் முனிவர் இல்ல, முனிகள். பரஞ்சோதி மாமுனிகள்

குருமானையும் லிஸ்ட் எடுத்து எனக்கு பிடிச்சமான குருவை செலக்ட் பண்ணிக்கலாமா நீங்க? அப்படி பண்ண முடியாது இல்லையா? நம்முடைய வினைக்கு தகுந்தாற் போல, நம்முடைய தவத்திற்கு தகுந்தாற் போல யார் வருவாரோ அவர்தான், அவர்தான் நம்ம குருவாக வருவார். அதனாலதான் உங்களுக்கு நல்ல குருநாதர் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் தவம் பண்ணிருக்கீங்க, இல்ல இந்த ஜென்மத்திலையும் பண்ணிருக்கலாம் இல்லையா. நல்ல குருநாதர் அமைவது ரொம்ப முக்கியம். மனைவி அமைவதெல்லாம் மட்டும் இல்ல, இறைவன் கொடுத்த வரம் அது மட்டும் இல்ல, குரு அமைவது இறைவன் கொடுத்த வரம் தான், ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆகவே நம்மை நன்னெறிப்படுத்துகின்ற குருநாதர்கள் அப்படி வருகிறார்கள் அந்த பாரம்பரியமாக. ஆகவே கடைசியாக வந்த மெய்கண்டார் நமக்கு முதல் குரு, புறச்சந்தான குரவர்ல நம்பர் ஒன்ல அவர் இருக்கார். அவருக்கு தீட்சை பண்ணி உபதேசம் பண்ணவர், சிவஞான போதத்தை உபதேசம் பண்ண குருநாதர் யார்? பரஞ்சோதி மாமுனிகள். ஆகவே அந்த மெய்கண்டாருக்கு ஒரு ஆணை கொடுத்தார். மற்றவங்க எல்லாம் உபதேச பாரம்பரியமா கேட்டுட்டே வந்தாங்க. மெய்கண்டாருடைய சாதனை என்ன? அதாவது சிவஞான போத கருத்தை மெய்கண்டார் தான் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம சைவத்துக்கே ஒரு சிறுமை தான் வருது, பெருமை வரல. அப்ப அவருக்கு முன்னாடி சைவ சித்தாந்தம் யாருக்குமே தெரியாதான்னு ஆகிப்போகுது. அப்ப சிவபெருமான் அனாதி, சைவம் அனாதி, சிவானந்தம் அனாதின்னு சொன்னா அது தவறுபாடாயிருது. அது வேற தமிழ் முதல், அதாவது அவர் தமிழ் படுத்தினது மட்டும் இல்ல, அவர் செய்தது என்னன்னு கேட்டா மெய்கண்டாருடைய கான்ட்ரிபியூஷன். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்வது இல்லையா, ரெண்டு இருக்கு. எந்த எந்த சப்ஜெக்டாக வச்சுக்கிடுங்க, சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்வது என்பது ஒன்று, பிறருக்கு உணர்த்துவது என்பது வேறு இல்லையா. அந்த உண்மையை தெரிந்து கொண்டு நான் ஒழுகிட்டு போறேன், அது ஒண்ணு யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா அதுவரை அந்த பாரம்பரியமாக உபதேசம் கேட்டவர்கள் எல்லாம் அந்த நெறியிலே ஒழுகி அவர்கள் முத்திக்கு சென்றார்கள், ஞானத்தை பெற்றார்கள். ஆனா மெய்கண்டாருக்கு மட்டும் ஒரு சிறப்பு ஆணை வந்தது, நீ என்னிடத்திலே உபதேசம் கேட்பதையெல்லாம் இந்த உலகத்தார் தர்க்க சிந்தனையோடு அதை ஆராய்ச்சி பண்ணி இதுதான் உண்மை என்று கண்டுபிடிப்பதற்கு நீ ஒரு நூலை செய்க அப்படின்னு கொடுத்தார். ஆகவே என்ன பண்ணாருன்னா, மெய்கண்டார் சிவஞான போத சூத்திரம் அதற்கு வார்த்திகம். மெய்கண்டாருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிவஞான போத சூத்திரத்தை மட்டும் மொழி செய்துட்டு போனாருன்னா இன்னைக்கு பல்வேறு அர்த்தங்கள் வந்திருக்கும். என்ன கேட்டா அந்த நூலாசிரியோட கருத்து இருக்க ரொம்ப முக்கியம். ஆகவே அவரே வார்த்திகம் பண்ணார், அதை ஒரு ஆணை கொடுத்தார் நமக்கு. இதன் பிண்ட பொழிப்பு உரைத்துக் கொள்க அப்படின்ட்டார். அதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னா ரெண்டு விதமா பொழிப்பு சொல்லலாம், ஒன்னு பிண்ட பொழிப்பு, இன்னொரு வார்த்திக பொழிப்பு. அப்ப வார்த்திக பொழிப்பு சரியா இருந்தாதான் பிண்ட பொழிப்பு சரியா வரும். ஆகவே மெய்கண்டார் என்ன பண்ணார், அந்த கஷ்டமான ரோலை அவர் பிளே பண்ணிட்டார். வார்த்திக பொழிப்பு என்பது எல்லாராலையும் சொல்ல முடியாது, ஆகவே வார்த்திக பொழிப்ப நானே சொல்லிடுறேன், பிண்ட பொழிப்பு நீ கண்டுபிடிச்சுக்கோன்ட்டார். பிண்ட பொழிப்பு உரைத்துக் கொள்க, நுட்பங்கள். அப்ப என்ன தெரியும் கேட்டா, அந்த தான் உபதேச பாரம்பரியத்தில் கேட்ட கேள்வியை அந்த ஞான கருத்துக்களை ஒரு நூல் வடிவமாக ஆக்கி அந்த நூலுக்கு தர்க்க நோக்கிலே நாம் அதை அளந்தால், அதாவது ரெண்டு இருக்கு, இந்த கன்வின்சிங்கிறது அதாவது எனி ஆன்சர் கேன் பி கிவன் டு எனி க்வெஸ்சன், ஆனா வெதர் இட் இஸ் கன்வின்சிங் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட் இல்லையா. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன் இல்லையா, முடிஞ்சு போச்சா? கேள்வி கேட்டவருக்கு தன் பதிலுக்கு விடை கிடைத்ததுன்னு வரணும், அப்பதான் அது பிரயோஜனம். ஒன்னு கேட்டா அவர் ஒன்னு சொன்னார் சார் இல்ல, கேள்வி கேட்கிறவனுக்கு அது கன்வின்சிங்கா இருந்ததாங்கிறது வேற விஷயம் இல்லையா. ஆகினால்தான் தடை விடைகளினாலே அதுல என்னென்ன சந்தேகம் எல்லாம் வருமோ அதையெல்லாம் எழுப்பி, ஆகவே சூத்திரம் வார்த்திகம் மேற்கோள் ஏழு திருஷ்டாந்தம் இவ்வளத்தையும் சொன்ன சிவஞான போதத்துக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்டா மற்றவங்க அப்படி சொல்லல. இவர் மட்டும் என்ன பண்ணாரா, சூத்திரம் அதற்கு வார்த்திகம் அதற்கு மேற்கோள் அதற்கு ஏழு அதற்கு திருஷ்டாந்தம். அதாவது நியாயமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உதாரணம்னு சொல்றேன் பாருங்க, அந்த வார்த்தை கூட அது சரியான தமிழ் இல்லை. திருஷ்டாந்தம் என்பது வேறு, உதாரணம் என்பது வேறு. உதாரணம்னா என்னதான் உதாரணம் சொல்லலாம், கற்பனையில கூட உதாரணம் சொல்லலாம், திருஷ்டாந்தம் அப்படி இல்லை. நீங்க சிவஞான போதத்தை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பெரிய செய்தி என்னன்னு கேட்டா, அவர் இந்த கம்பர் மாதிரி ஓமை சொல்லவே மாட்டார். மெய்கண்டா சொல்லக்கூடிய ஓமைகள் எல்லாம் ஓமைகள் அல்ல, அதுக்கு சாஸ்திரம் என்ன பேர் என்றால் திருஷ்டாந்தம். என்னன்னு கேட்டா, நன்றான நடைமுறையிலே நாம்

0: அனுபவிக்குவதான் சொல்லுவார். அந்த உதாரணத்தை வச்சுதான் சொல்லுவாரே ஒழிய, இந்த கம்பர் மாதிரி கற்பனைக்கு கம்பன் சிவஞான போதத்தில் சொல்லப்பட்ட உதாரணங்கள் எதுவுமே கற்பனை கிடையாது. எல்லாமே எனக்கு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பேரு இந்த வடமொழி லாஜிக்ல வந்து அதுக்கு பேரு திருஷ்டாந்தம்னு பேரு. அந்த திருஷ்டாந்தம் என்பதற்கு இன்னைக்கு இங்கிலீஷ் லாஜிக்ல அதுக்கு என்ன பேருனா இண்டக்டிவ் ப்ரூஃப். அதுக்கு பேரு இண்டக்டிவ் ப்ரூஃப்னு சொல்றது. நீங்க சாதாரண உள்ளபடி உதாரணம் இருக்கு பாருங்க, அது வந்து என்ன அனலாஜின்னு தான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஆகவே ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மெய்கண்டா சொன்ன ஓமைகள் இருக்கு, இலக்கிய ஆசிரியர் சொல்லக்கூடிய ஓமைகள் அவர் சொல்லவே மாட்டார். அதான் அவற்ற பெரிய சிறப்பு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிவஞான போதத்தின் சிறப்புகள் என்று தனியாக ஒரு காப்பி கொடுத்தா அதை பற்றி பேசலாம். இப்போ ஆகவே மெய்கண்டார் என்ன செய்தார்னா, நமக்கு விளங்குவதற்காக அவர் அதை நூலாக செய்தார். வெறும் நூலாக மட்டும் மூலத்தை மட்டும் சொல்லாம அதுக்கு என்ன பண்ணாரு, மேற்கோள் ஏது உதாரணம் இவற்றை எல்லாம் சொல்லி சொன்னார் அந்த கருத்தை விளக்குவதற்காக. ஆகவே அப்படி அவர் உணர்த்திய அந்த உபதேசம் பாரம்பரியமாக மெய்கண்டார் யாருக்கு சொன்னார், அருணந்தி சிவத்துக்கு சொன்னார். அந்த அருணந்தி சிவம் என்ன பண்ணார், அவருக்கு ஒரு ஆணை கொடுத்தார். எப்படி பரஞ்சோதி மகாமுனிவர் மெய்கண்டாருக்கு ஒரு ஆணை கொடுத்தாரோ அதே போல மெய்கண்டார் இவருக்கு ஒரு ஆணை கொடுத்தார். அவர் என்ன ஆணை கொடுத்தார்னா, இந்த சிவஞான போத சூத்திர பொருள் அடுத்த நிலையிலே உள்ளவர்களுக்கும் நன்றாக விளங்குமாறு விருத்த பாக்களினாலே இதற்கு ஒரு உரை செய் அப்படின்னார். கிவ் அ காமன்ட்ரி. ஆகவே சிவஞான போதத்துக்கு காமன்ட்ரி தான் சிவஞான சித்தியார். அது ஒரு தனி புஸ்தம் நினைச்சாதீங்க. அப்படி ஒரு ஆணை கொடுத்தார், இந்த சிவஞான போதத்திற்கு விருத்த பாக்களினாலே நீ அதற்கு விளக்கம் செய் அப்படின்னு ஒரு ஆணை கொடுத்தார். அப்பொழுது இந்த ஆணையை வாங்கின சீடர் இருக்கார் பாருங்க, அவருக்கு வயசு 95, இந்த ஆணை கொடுத்த ஆசிரியருக்கு வயசு 5. அதான் ரொம்ப ஆச்சரியம். இந்த மாதிரி எங்கேயாவது பார்க்க முடியுமா நீங்க? ஈராண்டில் சிவஞானம் பெற்று மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. அம்மா தினந்தோறும் சொல்லிட்டு இருக்காங்க, 2 வயசுல ஞானம் நம்மளால நம்ப முடியுதா? நல்லா விட்டுருக்காங்க சார் அப்படிமா கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நல்லா விட்டுருக்காங்க சார் கதையம்மா. ஆகவே அருணந்தி சிவம் அதை வாங்கினார். அதுக்கப்புறம் அதை வாங்கினவர் யாரு, மறைஞான சம்பந்த சிவம். அதுக்கப்புறம் அதை வாங்கினவர் யார் என்றால் உமாபதி சிவம். அந்த உமாபதி சிவம் என்ன பண்ணார்னா, இன்னும் அதுக்கு அரண் செய்தார். 8 நூல்கள் அவர் செய்தார். அவர் தான் 14 சாஸ்திரங்களில் மேஜர் கான்ட்ரிபியூட்டர். 8 சாஸ்திரங்கள் நமக்கு அருளி செய்தவர் அவர் தான். அவரை பத்தி ஜி யு போப் சொல்லும்போது ஒரு கருத்து சொல்வார். ஜி யு போப் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சித்தாந்தத்தை பரப்ப வந்த குருமார்கள் மிகவும் கெட்டிக்காரர் உமாபதி சிவம் எழுதியிருக்கார். அப்படி ரசிச்சிருக்கார் போப்பு வந்து மெய்கண்டாரையும் அருந்தி ரசித்ததை விட உமாசிவத்தை தான் அதிகமா ரசிச்சிருக்காருன்னு தெரியுது. ஆகவே உமாசிவத்தை சொல்லும்போது சொல்வார், த ஏபிளஸ்ட் ஆஃப் சித்தாந்தா ஸ்கூல் மேன் அப்படிங்கிறார். அவருக்கு அவ்வளவு பெரிய பாராட்டு கொடுக்கிறார். ஆகவே அந்த 8 நூல்களை செய்து அந்த சிவாகமங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் இதுதான் என்று வரையறுக்கப்பட்டு, ஆகவே என்ன வச்சாங்க நமக்கு, சிவஞான போதம் முதல் நூல், சிவஞான சித்தியார் வழி நூல், சிவபிரகாசம் புடை நூல் அப்படின்னு வச்சாங்க. இந்த 3 நூலையும் கற்றால்தான் ஒருவன் தெளிவாக சைவ சித்தாந்தத்தை கற்றல் என்பது வேறு, அதாவது பதிவை வாசிக்கிறதுங்கிறது வேற, படிக்கிறதுங்கிறது வேற, கற்பது என்பது வேறு. அதான் திருவள்ளுவர் அந்த வார்த்தையை போட்டார், கற்க கசடர கற்க கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக. திருவள்ளுவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வைங்க, நீங்க எதெல்லாம் படிக்கணும்னு சொல்றீங்களோ அதெல்லாம் நான் படிச்சிட்டேன், இனிமே நீங்க இதப்படி அதப்படிலாம் சொல்லப்படாது என்கிட்ட. திருவள்ளுவர்கிட்ட கேட்கறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, திருவள்ளுவர்கிட்ட போய் ஒரு கேள்வி, இனிமே போய் நீங்க சிவஞான போதத்தை போய் அதப்படி இதப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எல்லாத்தையும் நான் படிச்சு முடிச்சாச்சு, இனிமே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, படின்னு சொல்லாதீங்க. அப்படி அப்படி எல்லாவற்றையும் கற்று வளர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா போதும். அப்ப என்ன சொன்னார் திருவள்ளுவர், கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரானெறி. அதுலேயும் ஒரு பொடியை வச்சுட்டார். என்ன செய்யும் சொன்னா, அவர் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அவர் சொன்னாரு, மறுபடியும் இன்னொரு மாதானுடைய வயிற்றுல போய் பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க அப்படின்னார். என்ன வேடிக்கை பண்ணி வச்சுக்காது, கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டா சொல்கிறார், தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. அந்த நெறி என்னன்னு சொல்லாமலே என்ன சொல்லிட்டாரு, இந்த உலகத்திலே மீண்டும் வந்து பிறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வார்களோ அதை தலைப்படுவார்கள் அப்படின்ட்டார். இதுக்கு உரை எழுந்த பரிமையாளர்கார் இன்னொரு சேட்டையை பண்ணார். அவர் என்ன பண்ணாரு, கற்று அது நேர ஈக்குவல் போட்டார், கற்று அதுக்கு என்ன தருமா கேட்டுன்னாரு. கற்றுனா படித்துன்னு அர்த்தம் எழுதியிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா, தொன்று தொட்டு வந்த கேள்வியான் அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டு. அப்ப உண்மையான படிப்பு என்ன தெரியுமா, நீங்க படிக்கிறது இல்லைன்றார் திருவள்ளுவர். பரிமையாளர் சொன்னார், வெளிப்படையா சொல்லிட்டார், ஒரு பெரிய அனுபவம் உடைய தேசிய நிலத்திலே போய் நீ கேட்கிறாயே அதற்கு ஒரு பதில் சொல்கிறாய் அல்லவா, அதுதான் பெரிய படிப்பு. ஆகவே தொன்று தொட்டு வந்த, அதே சொன்னார் ரொம்ப அருமையாக, பரிமையாளர் ரொம்ப கவனமா எழுதினார், தொன்று தொட்டு வந்த கேள்வியான். ஏன்னா நீங்க போய் எந்த ஆசிரியத்தை குரு எந்த ஆசிரியத்தையும் நீங்க கேள்வி கேட்கிறீர்களோ அவன் இன்னொரு குருநாதர் இடத்துல படிச்சிருக்கணும். நானே படிச்ச குரு கிட்ட போய் கேட்காத என்ன, செல்ஃப் ஸ்டடி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது ஞானத்துல பிரயோஜனம் இல்லைன்ட்டு. அதான் சொன்னாரு, தொன்று தொட்டு வந்த கேள்வியான் பாரம்பரியமாக அவருடைய குரு இன்னொருத்தட்ட படிச்சிருக்கணும், அவருடைய குரு இன்னொருத்தட்ட படிச்சிருக்கணும், அவருடைய குரு இன்னொருத்தட்ட படிச்சிருக்கணும். ஆகவே பரிமல் என்ன எழுதா இருப்பாருங்க, தொன்று தொட்டு வந்த கேள்வியான் அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டு. அப்ப என்ன தெரியுதுன்னா, அவர்களிடத்தே நாம் கேட்கிறோம் அல்லவோ அதுதான் உண்மையான படிப்பு, மற்றதெல்லாம் நாம படிச்சதெல்லாம் உண்மையான படிப்பு இல்லைன்றார் திருவள்ளுவர். ஆகவே அதுக்கு தனியா ஒரு பேர் வச்சாங்க சித்தாந்தர், அதுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா, ஏற்கனவே ஞானத்திலே தலை நின்றவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்திலே போய் நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா, அவர்கள் பதில் சொன்னா அதுக்கு பேரு உபதேசம், அதுக்கு பேர் ஆன்சர் வேற மாதிரி வார்த்தை சொல்ல, அதுதான் உபதேசம். ஆகவே ரொம்ப அருமையா சித்தியால சொல்வார், அந்த மூன்று உபதேசம்னா என்னன்னு சொல்வார், அந்த உபதேசம் என்பது ஞான குரு மட்டும்தான் செய்ய முடியும். ஆகவேதான் அதுக்கு பேர் உபதேச பாரம்பரியம்னு வச்சாங்க. பேரை என்ன வச்சாங்க, உபதேச பாரம்பரியம். அதாவது அவர்கள் அனுபூதியிலே தன்னுடைய குருநாதர்கள் என்ன சொன்னார்களோ அதை கேட்டு கேட்டு கேட்டு தாங்கள் அந்த சாதனையிலே ஒழுகி, இதுதான் முக்கியம், நிற்க அதற்கு தக அப்படி, அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை கல்வி. அதான் வள்ளுவர் ரெண்டையும் சேர்த்து சொல்லிவிட்டார், கற்க கசடுற கற்க, இந்த கசடு இல்லாம எப்ப கற்க முடியும், சரியான குருட்டை போட்டாதான். அதோட முடிஞ்சு போச்சான இல்ல, நிற்க எப்படி நிற்கணும், அதற்கு தக நிற்க, என்ன மாதிரி வார்த்தைகளை என்ன போராடும். ஆகவே அப்படி நிற்ற கற்றல் கேட்டல் உடையர் பெரியர் சம்பந்தர், அப்பேற்பட்ட அந்த உபதேச பாரம்பரியமான அனுபவமுடைய தேசிகன், தேசிகன்னா ஞான ஒளியை உடையவன் அர்த்தம். நம்ம போடுறோம் சிவபிரகாச தேசிக பிரமாச்சாரிய சுவாமிகள், தேசிகன் வார்த்தை இருக்கு பாருங்க, அது சைவத்துக்கே சிறப்பு, ஞான ஒளியை உடையவன். அவரிடத்திலே நான் உபதேசம் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த உமாபதி சிவம் என்று சொல்லக்கூடிய புறச்சந்தான குறவர்ல கடைசியாக வந்த உமாபதி சிவம், அவர் நமக்கு எப்ப உபதேசம் முடிக்கிறார்னா 1313 முடிக்கிறார். அவரிடத்திலே நேரடியாக உபதேசம் கேட்டவர் தான் அருள் நமசிவாய. அவரிடத்திலே நேரடியாக உபதேசம் கேட்டவர் சித்தர் சிவபிரகாச. அந்த சித்தர் சிவபிரகாசரத்திலே நேரடியாக உபதேசம் கேட்டவர் தான் திருவாவூரரை ஆதீன முதற்குறவராகிய நமசிவாய மூர்த்திகள். சைலாதி மரபுடையவன் திருமரபு நிடுகூடி தலைகவாதம் குரு நமசிவாய தேவன். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா நம்முடைய, அப்ப என்ன, நீங்க படிக்கிற சாஸ்திரத்தை அந்த சாஸ்திர கருத்துக்களை நடைமுறையிலே கொண்டு வந்து அனுபூதி பெற்றவர்கள், அந்த அனுபூதி பெற்றவர்களுடைய உபதேச பாரம்பரியம் ரொம்ப முக்கியமானது. ஆகவே உமாபதி சிவம், அதுக்கப்புறம் அருள் நமசிவாயர், அதுக்கப்புறம் சித்தர் சிவபிரகாசர், அதுக்கப்புறம் நமசிவாய மூர்த்திகள், அது வரைக்கும் உபதேச பாரம்பரியம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அபிஷேக பரம்பரை இல்லையா, அவர் மணாலயத்தை, அதுக்கு முன்னாடி மணாலயத்தை நிர்மாணம் பண்ணல, அதுக்கப்புறம் அபிஷேக பரம்பரை என்று ஆரம்பிக்கிறது என்று வைத்திருக்கிறார்கள். ஆகவே என்ன தெரிகிறது என்று கேட்டால், இதனாலதான் அதுக்கு பேர் என்ன வச்சாங்க, திருக்கைலாய பரம்பரை. அப்ப என்னதுன்னா, இந்த கொள்கை விளக்கம், அதாவது விஞ்ஞானத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், ரெண்டு கட்டாயமா வேணும் இல்லையா. சயின்ஸ் விதவுட் ரிலிஜியன் அண்ட் ரிலிஜியன் விதவுட் சயின்ஸ், ரெண்டுமே கூடாது ஐன்ஸ்டீன் சொன்னார். சயின்ஸ் விதவுட் ரிலிஜியன் இஸ் லேம், ரிலிஜியன் விதவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட் அப்படின்னார் பெரிய மகா மேதையாகிய ஐன்ஸ்டீன் சொன்னார். ரெண்டு வேணும். ஆகவே எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த கருத்துக்களை எல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால், இந்த விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, விஞ்ஞானத்துல புதுசா உன்னை கண்டுபிடிக்கலாம், ஒரு டிஸ்கவரின்னு வச்சா, மூணு வார்த்தை வச்சா விஞ்ஞானத்துல, டிஸ்கவரின்னு ஒண்ணு வச்சா, இன்வென்ஷன் ஒண்ணு வச்சா, இன்னோவேஷன் ஒண்ணு வச்சா. ஏற்கனவே ஒருத்தர் கண்டுபிடிச்சார், அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி புதுசா உண்டாக்குனா இன்னோவேஷன் தான். எது அதை கண்டுபிடிக்கிறது, மூணு வகையான கண்டுபிடிப்பு இருக்கு விஞ்ஞானத்தில் சொல்றேன். ஆனால் அதை என்ன சொல்றேன்னா, இந்த கண்டுபிடிப்பு என்ற சொல் இருக்க விஞ்ஞானத்துல அது ஆன்மீகத்துல செல்லாது. அதுதான் முக்கியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விஞ்ஞானத்துல தான் கண்டுபிடிக்கலாமே ஒழிய விஞ்ஞானத்துல நம்முடைய அறிவின் துணை கொண்டு கண்டுபிடிக்கிறதுன்னு ஒண்ணுமே கிடையாது இல்லையா. அது மட்டுமல்ல, விஞ்ஞானம் வந்து உயிர் இருக்கின்றவரை நீங்க எப்படி நல்லா வாழலாம்னு சொல்லும். விஞ்ஞானத்தை பயன்படுத்தி உயிர் இருக்கிறவரை நீங்க எப்படி சௌரியமா வாழலாம்னு தான் விஞ்ஞானம் ஹெல்ப் பண்ணும் இல்லையா. உயிர் போறது விஞ்ஞானத்தான் தடுக்க முடியாது, அது சாதாரண புரியாத சொல்ல. ஆகினால நம்ம ஆன்மீகத்துல புதிதாக கண்டுபிடித்தது என்பதே ஒன்றுமே கிடையாது. ஆகையினால அதுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா பரம்பரை. அது திருக்கையிலாய பரம்பரை ஏன் வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது புதிதாக கண்டுபிடிக்க முடியாது, ஞானத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஐயா அடிக்கடி சொல்றாங்க, ஆன்மாவுக்கு என்ன கிடையாது, தனக்கென அறிவு கிடையாது, அது அறிவித்தால்தான் அறியும். அதான சிவஞானபோதனை அடிப்படையா தானே. பதி பசு பாசம் இதுக்கு என்ன வித்தியாசம் சொன்னாங்க, பதி என்பது தானே அறியும், பசு அறிவித்தால் அறியும், பாசம் அறிவித்தாலும் அறியாது. இவ்வளவுதான விஷயம் சைவசித்தாந்தம். ஆகையினால ஞானத்தை நீங்களாக கண்டுபிடிக்க முடியாது, அது நான் வேடிக்கை சொல்றேன். ஞானத்தை வந்து ஒரு ஞானி உணர்த்தினால்தான் தெரியுமே ஒழிய நீங்களாக கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் அவருடைய கருத்து. ஆகவேதான் இந்த பாரம்பரியம் என்பது கட்டாயமாக இந்த ஆன்மீகத்திற்கு தேவை. அதாவது நான் வேடிக்கையா சொல்றேன், ஆன்மீகம்னு பேர் வச்சாங்க. அது ஏன் ஆன்மீகம்னு பேர் வச்சாங்க, ஆன்மீகம்னா என்ன அர்த்தம், யார் பேசினாலும் ஆன்மீக சொற்பொழிவாளர் தான். போய் நான் கடவுளை பற்றி பேசுறேன்னு கோயிலில் போயிருந்தா ஆன்மீக சொற்பொழிவுன்னு எழுதி போடுறான். நியாயமா ஆன்மீகம்னு சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஆன்மாவை பற்றி அறிவது, அவ்வளவுதான். ஆன்மாவை பற்றி அறிவது ஆன்மீகம். அப்ப என்ன தெரியுதுன்னா, அதுல இருந்து எதுக்கே ஆன்மீகம் பேர் கொடுத்தாங்கன்னா, தப்புல சரியான வார்த்தை தான் அது. ஆன்மாவை பற்றி அறியாத ஒருவன் இறைவனை பற்றி அறிய முடியாது. அப்ப நம்ம உயிர் என்னன்னு தெரியாத ஒருத்தனால கடவுளை பற்றி அறிய முடியாது. நியாயமா என்ன பேர் வச்சிருக்கணும், கடவுளை பற்றி பேசினா கடவுளீகம் தானே வச்சிருக்கணும், கடவுளீகம் தானே வைக்கணும். அதே ஆன்மீகம்னு வச்சாங்கன்னா, அதான் வைகுண்டா சொன்னார், தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார். நீ இந்த உயிர் என்ன என்பதை உணர முடியவில்லை என்று சொன்னால் கடவுள் யாரும் உன்னால அறிய முடியாது. அது முதல்ல இதப்படி இந்த பிரிலிமினரியை படிக்காம ஃபைனலை படிக்காத. ஆகவே உயிர் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் அப்புறம் தான் உயிரோட சிறுமையும் இறைவனுடைய பெருமையும் தெரியும். அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி அறிய முடியும் என்பதற்காகத்தான் அதுக்கு ஆன்மீகம் என்ற ஒரு சொல்ல. ஆன்மீகம் இங்கு சித்தாந்த சாத்திரங்களில் சொல்லல, உலக வழக்கில் ஒரு சொல்ல வைக்கிறோம். ஆன்மீகம், ஆன்மீக பத்திரிகை, ஆன்மீக பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவு தானே போடுறோம். ஆகினால இந்த ஆன்மாவை பற்றி தெரிவதும் அதுவும் இறைவன் அருள்னால தெரியும். இந்த உயிரை பற்றி நீங்களே அறிஞர் முடியுமான்னு அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, ஐயா கூட நீ சொன்னாங்க, ஆராய்ச்சியினாலே உதய உயிரை பற்றி அறிந்தால் அது உயிரோட பொது இலக்கணம். உயிர்னா இப்படித்தான் இருக்கணும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அப்படி கண்டுபிடித்தாலும் நீங்க உயிரோட பொது இலக்கணத்தை தான் கண்டுபிடித்தீர்களே ஒழிய உயிரோட சிறப்பு இலக்கணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப உயிரோட சிறப்பு இலக்கணம் யார் அறிவிக்கணும், இறைவன் அறிவித்தால்தான் தெரியும் இல்லை என்பதெல்லாம் பெரியவர்கள் சொன்னதுக்கு காரணம், தம்மை காணாமாந்தர் எம்மை உணரா தன்மையோடு சொல்லுவார். 11வது அஞ்சத்துல அருமையா விளக்குவார், எம்மை காணாமாந்தர் தம்மை காணாமாந்தர் நின்னை காணாமாந்தர் அருமையான வார்த்தை, நின்னை காணாமாந்தர் தம்மை உணரா தன்மையோடு அதாவது இறைவனை பற்றி அறியாதவர்கள் உயிரை பற்றியும் அறிய முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிரினுடைய சுரூப லக்கணத்தை அறிய முடியாது என்பது அவருடைய கருத்து என்று கூறிக்கொண்டு, ஆகவே அந்த பரம்பரை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதும், அதிலும் இந்த திருக்கயிலாய பரம்பரைக்கு என்ன மாதிரி சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு, நாம் வழி வழியாக நம்முடைய ஞானிகள் வந்திருக்கிறார்களே ஒழிய அவர்கள் பெற்ற ஞானம் இறைவனுடைய அருளால் பெற்ற ஞானம் என்பதையும் உணர்ந்து கொண்டு, நாம் அந்த பெருமையை உணர்ந்தால்தான் அந்த ஞான சாஸ்திரங்களை எல்லாம் கற்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு உண்டாகும். அதுக்கு ஒரு வேட்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும், இந்த சாஸ்திரங்களை பற்றி ஒரு அடிப்படை அறிவு இருக்க வேண்டும் என்பதற்காகவும், அதற்காக இந்த ஒரு தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் மாலையிலே திருக்குறளில் சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒரு தலைப்பிலே சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். ஆகவே இந்த காலை சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்வோம். நம பார்வதி பதை மகாதேவ
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: ஏனாதிநாத நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: மீனவன் மேல் விரதி தோன்ற

புண்ணிய நாரினை அடிவை போற்றி போற்றி இல்லை வாழந்தனரே முதலாக சீர்வடைத்த சொல்லையதான் சொந்த தொழிலியாரம் போற்றி கொல்லையவர் புராணி உலகறிய விரித்துரைத்த செல்வம் அலி குன்றத்தோர் செக்கிடாரடி

0: ಚಂದ್ರ ಪಾರ್ವತೀವರೇ அருட்கடலாகிய அம்பலவானவுடைய பெருந்தருளினாலே இன்று ஏனாதி நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரனுடைய அருளை பெற்றவர்கள் பெரியவர்கள் என்று பெயர், அருளை பெறாதவர்கள் சிறியவர்கள் என்று பெரியவர்கள் சிறியவர்கள் திருவருளை பெறாதவர்கள் சிறியவர்கள் பெற்றவர்கள் பெரியவர்கள். அதனாலே திருவருளை பெற்றவர்களாகிய நாயன்மார்கள் வரலாற்றை சொல்லுகின்றபடியினாலே இது பெரிய புராணம். உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே திருவருளை பெறுவதற்காகவும் முயற்சி செய்து வாழ், அப்படி திருவருளை பெற முயற்சி செய்யாது வாழ்ந்து விட்டால் மறுபடி பிறவி உண்டாகும், துன்பம் உண்டாகும். அதனால அந்த திருவருளை பற்றி வந்த பெரியவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அதில் இந்த பெரிய புராணம் என்பது சிவபக்தி அடியார் பக்தியை சொல்லி அதன் மூலமாக இன்னாடு இப்படி இப்படி அருள் பெற்றார்கள் என்று சொல்லுவோம். இந்த அருள்ங்கிறது நமக்கு பிரத்யட்சமாக தெரியறதில்லை, பொருள் நன்றாக தெரிகிறது. அருள் என்பது நமக்கு கண்ணுக்கு கருத்துக்கு செத்துன்னு கட்டுறதில்லை. அப்படிப்பட்ட அருள் என்பது சிவன் திருவருள் என்பது சாதாரணமாக எல்லாராலையும் பரவ முடியாது. அது ஐயே செலுத்துற மாதிரி எல்லாரும் ஐயே செலுத்த மாட்டான், எங்கேயா ஒருத்தந்தார். அது போல திருவருள் குறைவாக இருப்பார்கள். அப்படி திருவருளை பெறுவதற்கு சாதகமாக சாதனமாக இருப்பதுதான் திருநீறு பூத்தராக்கம் பஞ்சாட்சி. மனத்துல இருப்பது வாக்கில் இருப்பது பஞ்சாஜன், நெற்றியில் இருப்பது நீரு, கழுத்துல மாறில் இருப்பது உருத்ரா. அதனால இதுக்கு சிவ சாதனம் என்று பெயர். உருத்ராஜத்துக்கும் திருநீத்துக்கும் சிவ சாதனம் என்று பக்கம் மங்கள வேடம். இதுக்கு வந்து சிவனடியார்களுக்கு உண்டாகிய சின்னம் அடையாளம். பரமசிவன் அமரன் பத்திற்கு சின்னம் உரு உடலை கட்டியும் நீரும் என்பது சைவ சபையிலே இவர் இந்த கட்சியில இருக்கிறார் என்பதை காட்டி கொடுப்பதுதான் அந்த சிவப்பு கருப்பு முதலான நிறங்கள். இவர் இந்த சமயத்திலே இவர் நிற்கிறார் என்பது காட்டி கொடுப்பதான் திரு திருநீர் பூசியிருந்தால் சைவ சமயத்தை சார். அது புறச்சின்னம் என்று பெயர். அகத்தில் இருப்பது பஞ்சாச்சரம், புறத்தில் இருப்பது திரு திருநீரும் உத்தராக்கும் திருவேடம் என்று சொல்லப்படும். திருநீர் உருத்தராக்கத்துக்கு திருவேடம் என்று திருவேடம் சிவனுருவே யாகும் என்பது ஞானசார். திருவேடம் சிவனுருவே யாகும், திருநீர் திருநீர் சிவபெருமானே உருத்தராட்சமும் சிவபெருமார். அதனால இந்த பொருள்கள் போற்றி வாழ்கின்றவர்களுக்கு திருவுரு கிடைத்துள்ளது. திருநீற்றை போற்றி வாழ்கள் உருத்தராட்சம் திருநீற்றை போற்றி வாழ்கிறதுனால் அதை அணிந்து கொள்வது, பிறகு அணி வைப்பது, அதன் மேலே அதிகமான பக்தி கொள்வது. அதனாலே அந்த போச்சி திருநீறு உத்தராட்சத்தை போச்சி வாழ்வதனாலே சிவனுக்கு பிரியமாகி விடுகிறார், சிவனுக்கு பிரியமாகி விடுகிறார். ஆகவே இந்த மூன்றையும் மணி மந்திர ஔஷதம்னு சொல்றோம். உத்தராட்சம் மணி, பஞ்சாச்சரம் மந்திரம், திருநீர் ஔஷதம். ஔஷதம்னா மருந்து. திருநீர் மருந்து இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பாட்டு. திருநீர் மருந்து, உத்தராட்சம் மணி, பஞ்சாச்சரம் மணி மந்திர ஔஷதம். பஞ்சாச்சரத்தினாலே ஆணவம் வளம்பும், உத்தராட்சத்தினாலே மாயா வளம்பும், திருநீற்றால கண்ணம் வளம்பும். பஞ்சாச்சரத்தினாலே ஆணவம் வளர்ந்து வரையும், திருநீட்டாலே கண்ணு மலர்ந்து வையும், உருத்ராஜத்தினால மாயாமலம். இப்படி மூன்று சிறந்த பொருளாக செய்வர்களுக்கு கிடைத்த பெரிய செல்வமாக இருக்கும் திருநீரே செல்வம். மற்றைய சமயங்களுக்கு இது மாதிரி பொருள்கள் கிடைக்கும். மற்ற சமயவாதிகளும் சில சின்னங்களை அணிந்திருக்கிறார் அல்லவா, அவர்களுக்கு இது மாதிரி திருவருளோடு இயற்கையோடு இயந்த உடைய முருகன் திருநீர் என்று சொன்னால் அது சாம்பல், அது பசுவினுடைய சாணத்தை சாம்பலாக ஆக்கி அதை தண்ணி. பசுவு என்று சொன்னால் உயிர்கள், பசுவின் மலம் என்று சொன்னால் ஆணவ மாதிரிய மலங்கள், அதை சுடுதல் என்று சொன்னால் அந்த மலங்களை களைதல், ஆனந்தமாய மலங்களை சுட்டு சாம்பலாக்கி அதே நெத்தியிலே அடிக்கும். அதனாலே திருநீர் என்பது எல்லா வகையான சிவசாதன பொருள்களிலும் மிக உயர்ந்தது. திருநீருக்கு மேலே எந்த விதமான உயர்ந்த பொருள் கிடையாது. அதனாலதான் திருநீருக்கு பதிகம் என்றே ஒரு பதிகம் இருக்கிறது. மந்திரமாவது நீரும் தொடங்கி ஆற்றல் அடைவுடைய ஆளவாயால் திருநீற்றை போற்றி போலில்லாம் பூசரம் ஞானசம்பந்தம் தேர்த்தி தென்னனுடன் தீப்பினி ஆகின தீர சாத்திரிய பாடலில் மட்டும் வல்லவர் நல்லவர்தானே என்பது திருஞானசம்பந்தம் திருநீற்றுமே பதிகம், வேற எந்த சின்னத்துக்கும் பதிகம் கிடையாது. அதனாலே திருநீற்றை எப்போதும் மங்காமல் பூசுபவர்களுக்கு சிவன் அவருடைய உள்ளத்திலே குடியிருக்கிறார். வினைகள் தங்காது. கங்காடன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வையாமல் தங்கா வினைகளும் சாது சிவகதி சிங்காரமான திருவடி சேவரே என்பது திருமந்திரம். எல்லாத்தையும் விட்ட பரம ஞானிகளும் திருநீர் பூசவும் திருநீர் பூசவில்லையானால் அவன் தீர்த்து திருநீர் பூசாதவன் தீர்த்து திருநீர் பூசாதவன் தொட்டா குளிக்கணும். திருநீர் பூசாதவன் தொட்டம்னா குளிக்கணும். திருநீர் ஒரு தீண்டேன் என்னும் என்பது திருநிறைப்பா. அதனாலதான் மாணிக்க வாசு சுவாமி என்ன பண்ணினாரு, எட்டு ரெண்டு எனக்கு தெரியாது. எட்டு ரெண்டு தெரியாதா? முதல் மந்திரி தெரியலைங்கிற எட்டு ரெண்டும் தெரியாது. எட்டு ரெண்டும் தெரியாத என்ன? திருநீர் பூஜை இருக்கின்ற அடியார்கள் கூட்டத்துல என்னை ஏற்றி வைத்தாயே, கூட உட்கார வைத்தாய் அப்படிங்கிற எட்டு ரெண்டும் தெரியாத ஒரு குறைந்த அறிவுடையவனாய் என்னை அடியார்கள் திருநீர் பூசி இருக்கின்ற அடியார்கள் இருக்கின்ற சபையில என்னை கூட்டி வைத்தாயேங்கிற கட்டறுத்து ஆண்டு கண்ணார நீர் இட்ட அன்பரோடு யாவரும் காணவி பட்டி மண்டப ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியனே என்பது திருவார். அதற்கு மேல திருநீர் பூசா அவனை கண்டா பயப்படுவேன் என்பது திருவார். பூசியை பூசித்தான் திருநீரை நிறைய பூசி என்பது திருவார். பேசப்பட்டேன் நேரடியாக திருநீரே பூசப்பட்டேன் என்பது திருவார்கள். சுண்ணவண்ணீர் அணிவென்று தூதவியை செய்துவண்ணும் என்பது திருவார்கள். இப்படி திருநீற்றை பற்றி பல இடங்களிலே வாழ்கிறார்கள். வேற யாரும் சொல்ல முடியாதபடியே உயர்ந்தவர்களை சொல்கிறார். அதனால திருநீர் வந்து பேய் பிசாசு செய்வினே அதற்கு மேல கடகமோசம் மற்றைய பாதகங்கள் அத்தனையும் நீக்குவது திருநீர். பகை பிணி மண்ணை பண் மந்திரங்களினால் மிக அறம் கடையுள்ள விருச்சி பித்துடல் வகை எனத்தையும் ஆற்றியே அற தகநலம் அளிப்பது தவள நீரவு என்பது திருத்தணிக புராணம். பகை பிணி மண் மண்ணை என பெறாது பகை பிணி மண்ணை பண் மந்திரங்களினால் செய்வதால் பண் மந்திரங்கள் மிக அறம் கடையுள்ள விருச்சி பித்து இடல் வகை எனத்தையும் ஆற்றியே அற தகநலம் அளிப்பது தவள நீரவு என்பது திருத்தணிக புராணம். அதனாலே திருநீற்றுக்கு மேலே ஒரு பொருள் கிடையாது. திருநீற்றை முறையாக மந்திர சுகம் பண்ணி மந்திர முறையிலே பூசுவது மந்திரம் நமச்சிவாய ஆக நீர் அடிய பெற்றால் வெந்தரு விரையில் நோயும் ஒவ்வொழல் விளைகின்றது என்பது அப்பர்தேவா. திருவாய் புரிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகரிணி பாஜி புரிவரணி என்பது அப்பர்தேவா. ஆகையினாலே இப்படி திருநீற்றினுடைய பெருமை அணுகூடாது. திருநீர் வேறு சௌர்வான் வீரர் திருநீரே பரமஞானிகளாய் உள்ளவர்கள் கடவுளை கண்ட ஞானிகள் நரசிங்கமனையரே அடியார்களுக்கு திறந்தோர் திருவாதிரி சாப்பாடு போட்டு நூறு பவுன் கொடுப்பார். நூறு பவுன் அது தெரிஞ்சவன் வந்து பாவியா காலித்தனமா தெரிஞ்சவன் இந்த ஜமாசனத்தை கேள்விப்பட்டான். அவன் என்ன வைத்தான் திடீர்னு அடியார்களுக்கு போட்டான். திருநீர் பூசி ஒரு உத்தராஜத்தை போட்டான். அடியார்கள் போடுறது பணம் அதிகம் செலவு இல்லை. அப்படி போட்டு அந்த கூட்டத்தோட தாயார் கூட்டத்தோட அந்த ஜாமியார் இல்ல முன்னர்ந்த ஜாமியார் இல்ல இவனை பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டாங்க. இவன் வந்துட்டாரு காளி பையன் இருட்டாடி கிடைஞ்சா இன்னைக்கு ஊதிட்டு இருந்தான் பாரியா இவன் வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒதுங்கி ஒதுங்கி இருந்தாரு. அதே அந்த நரசிங்கமையரை தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சுக்கிட்டு யாரும் சீலம் இல்லாதவரா இருந்தா கூட திருநீர் பூசணம் வெறுக்கப்படாது அப்படின்னு அவனுக்கு 200 ரூபா கொடுத்தாராம். பூசணம் அவனுக்கு வழக்கமா இருக்கு 100 ரூபா அவனுக்கு 200. சேரமான் பெருமாள் வண்ணன் காலில் விழுந்து விட்டார். ஒவ்வொரு மன்னன் நிறத்தக்கு அதுக்கு மேலே நம்ம வரவண பாண்டியன் இருக்கிறான். வரவண பாண்டியன் அவன் வந்து அதனால சண்டைக்கு சென்றான். அடுத்த நாட்டார்கள் சண்டைக்கு போனான். போகும்போது திருநீர் நிறைய பூசிக்கிட்டு உடம்பு மார்பு நெத்தி மார்பு கையில நிறைய பூசிட்டு சண்டைக்கு போனான். ராஜா வரவண பாண்டியன் சண்டைக்கு போய் யுத்தத்திலே வெற்றி பெற்று வெற்றி பெற்று விழுந்து வந்தார். வரும்போது யுத்த களத்தில் கடந்த ஒரு அம்பு காலில் ஊற்றி போச்சா, காலில் ஊற்றி ரத்தம் வந்துருச்சா. வந்தபோது அவர் வந்து கவலை பண்ணையா இருக்காரு, இந்த காலுக்கு பிடிச்சா போதும்னாரா. என்ன காரணம்னா ஊதி பூசம் பெறாத காலு, காலு ஊதி பூசறது இல்லையில அதுக்கு புத்தம் வந்தேன் அப்படின்னாரா. அது போல அப்பா ராஜாக்கள் எவ்வளவு திருநீட்டிலே ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்திருக்கிறாரு. அதனால இது சாதாரணமானவர்கள் திருநீர் சாதாரணமானவர்கள் ரொம்ப காலம் வழங்கியதும் இல்லை. லாலா பட்டேல சில பேர் அப்படி நிறைய பூசி அதனால வந்து திருநீரத்தை பூசிட்டா வந்து சிவபெருமானுக்கு பிரிய உடையவனாகி விடுதான், சிவகணத்தை உடையவனாகி விடுதான். அது சிந்தாமைச்சதனாக பூசணும், இடது கையில போடாமல் பூசணும். அது பூசி படகு பல பேருக்கு தெரியல. நான் ஊதி கொடுக்கும் போதெல்லாம் பல பேருக்கிட்ட சொல்றேன், அவங்க பூச தெரியல. வாங்கி உடனே இந்த கையில் போட்டாராம். போட்டு துணி உள்ள பிள்ளை இப்படி வச்சுட்டு இதில் தாட்டி விட்டாரு. அந்த பூஜை கழுத்துல நடவு கூட நமக்கு தெரியலப்பா. அது வாங்கி அப்படி திருநீரத்துக்கு மேல பிரசாதம் கிடையாது. பிரசாதம்னா அதுதான் பூஜை பிரசாதம். அதை வாங்கி இப்படி அண்ணாந்து சிவசிவான்னு தெரியும். இந்த சாதாரண அவையினாலே அப்படி திருநீட்டியுடைய பெருமை அணுகப்படாது. சைவ சமய சின்னமாக விளங்கு அப்படிப்பட்ட திருநீட்டு வடமொழியிலே பூதியினைத்தான் ஒழுக்கையால் பூதி என்னும் பேர் ஊதியினர் நீட்டு நிற்கின்றோர் என்பது செய்வதே பூதியினைத்தான் ஒழுக்கையால். பூதியினா செல்வத்தை கொடுக்கின்ற முடிகிறாரே, திருநேற்றுக்கு செல்வம் கொடுக்குறான். பூதியினா செல்வம், வீணா உயர்ந்த வேளாண் செல்வம். அப்படிப்பட்டது இது வடமொழி தமிழில் நீர். ஆகையினால அப்படிப்பட்ட திருநீற்றை பாதுகாத்தவர்கள், திருநீற்றை போற்றி வாழ்ந்தவர்கள் பலர். அதிலே ஒருவர் இந்த ஏனாடி நாயனார். ஏனாடி நாத நாயனார் எலைமலிந்த வேல் நம்பி எரிவத்தற்கடியின் ஏனாடி நாதன்றது அடியாருக்கு மடியின் என்று இவரை பாராட்டி பாடுகிறார் சுந்தரமுருகன். இவர் வந்து சோழ நாட்டிலே ஏனனூர் என்கின்ற ஊரிலே அவதாரம் பண்ணினவர். அவர் வந்து சான்றார் குலத்திலே வந்தவரா. சான்றார் குலம் சானார்னு சொல்றார் அல்லவா, அந்த குலத்துல வந்து சான்றார் ஏனாதி நாயனார். இவர் தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் தன்மையின் தன்மை தன்மைக்கன் என்ற நலம் என்றும் கொன்றாதார். நன்மைக்கன் என்ற நலம் என்றும் கொன்றாதார். மன்னருக்கு வெள்ளி வடிவாட்படை வகிக்கும் தன்மை துளிவஞ்சையின் தலைமை சார்ந்து உள்ளார். இவர் திருநீற்றின் துங்கின் வழிபாட்டில் நின்றவர். யாக மன்னர்களுக்கு வாட்படை கற்றுக் கொடுக்கிறது உரிமை. வாழ்னா வாழிலே சண்டை செய்யணும், அப்படிப்பட்ட தொழிலை உரையவர். அவர் செவருமானுடைய திருவடிக்கு மிக்க அன்புடையவர். அடியார்களுக்கு மிக்க உதவி செய்பவர். அப்படிப்பட்ட அவர் நல்லவர். அவருடைய தொழிலு போலாம் அந்த மாதிரி தொழில் வந்து வாட்பயிற்சி வாழ்வித்தேன்னு சொல்றது. அவர் தொழில அவருக்கு நல்ல பேர் கிடைத்தது. பல பேர் சித்தியர்களாக வந்து அந்த வாட்பட வாழ்வத்தையே கற்றுக்கொண்டார். அதே ஊர்ல இருக்கிற ஒரு பங்காளி, அவருக்கு பங்காளி, அவன் பேர் அதிசூரன், அதிசூரன். அவன் இவர் மேல ரொம்ப பொறாமை அடைந்தான். நிறைய இவருக்கு கூட்டம் போது சிசியர் நிறைய பேர் சேர்றாங்க அப்படின்னு சொல்லி தானும் அந்த தொழில் உடையவன் வாழ்ந்துட்டு அவனுக்கு தெரியும். அதுல அவன் தன்னையே ரொம்ப பரிசாமிச்சுட்டு இருந்தான், நம்ம மாதிரி வாழ்வத்தை கட்டவும் கிடையாதுன்னு நினைச்சுட்டு. இவருக்கு அயால சிசியரிடம் வருமானம் நிறைய வர்றதை பார்த்து அவரால் பொறுக்க முடியல. யாரால? அரிசூரனால பொறுக்க முடியல. அப்படி பொறுக்க முடியாமையினாலே அவரை எப்படியாவது வென்று விட வேண்டும், கொண்டு விட வேண்டும் அப்படி எண்ணி சண்டைக்கு வந்தான். வீடு கட்டி சண்டைக்கு வந்தான், வீட்டுக்கே வந்து கூப்பிட்டாரன் சண்டைக்கு வர்றியான்னு. இவரும் புறப்பட்டாரு சண்டைக்கு. நான் வல்லப்பா சண்டவனோட போட முடியாது சொல்ல முடியுதா? இவரு அந்த வேலைக்காரன் யுத்தக்காரன் சொல்ல முடியுமா? அப்படி சென்றால இவரோட இவருடைய சிசியர்கள் அவனை சேர்ந்த ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய யுத்தம் நடந்தது. அதுல பல பேர் போனார்கள், இருந்தார்கள், ஓடினார்கள். அதற்கு மேல அவன் தனியா வந்து சண்டை செஞ்சான். அதுல போனவர் பாரு இவரோட சண்டை செஞ்சு அதுலயும் போட்டு போனான். பொற்றடர்களுடைய வீரருக்கு உடைந்து குறைகிட்டான். போன அரிசூரன் போரில் அவர்களின் மானமிகு மீதூரம் அன்படுவான் கண்படார். கையால போர்ல தோற்று போய் வீட்டுக்கு போன. வீட்டுக்கு போன டிஃபன் சாப்பிடல, தூக்கமும் இல்லை. தோற்று போனான, தோற்று போனாலும் தூக்கம் வராது, ஜெயிச்சுக்கிட்டாலும் தூக்கம் வராது, மகிழ்ச்சியில தூக்கம் வராது, இது விசனத்துல தூக்கம் வராது. நார்மலா இருந்தாக்க தூக்கமே வருது. அதனாலே அவனுக்கு தூக்கம் வராம அவனை எப்படி வெல்லும் என்று இரவு முழுவதும் யோசனை செய்தான். அப்படி யோசித்து அவரை வஞ்சனையினாலே வெல்ல வேணும் என்று செய்தான். வஞ்சனையின் மூலமாக வெல்ல வந்து முத்தநாதனை போல இந்த ரெண்டு பேரும் திருமணத்துக்காக உயிரை விட்டவர்கள். உயிரை விட்டுட்டாங்க, திருமணத்துக்காக உயிரை விட்டுட்டாங்க. உயிர் சின்னது, திருமணம் புதுசுன்னு சொல்லி உயிரை விட்டான். அப்படின்னா என்ன சொல்றது? என்ன இருந்தாலும் உசுறு புதுசு இல்லவா, உசுறு போடா வருமா? ஆனா திருநீருக்காக உயிரை விடுத்துட்டார். அதனாலே ஈனமிகு வஞ்சனையால் வெல்வம் என எண்ணினார். அப்படி எண்ணி ஒரு நாள் காலையிலே இவர் வீட்டுக்கே வந்து, நாம ரெண்டு பேரும் சண்டை போடுவோம், யாரு நம்ம கூட உனக்கும் படை வர வேண்டாம் கூட எனக்கும் படை வராமல் ரெண்டு பேரும் தனியா இருந்து சண்டை செய்வோம் என்று அவரிடத்துல ஒப்பந்தம் பண்ணி கொண்டு அதே போல அவர் தனியா சண்டைக்கு புறப்பட்டார்கள். ஒரு குறித்த இடத்துல போய் நின்றார். இவன் என்ன பண்ணா, இந்த கையில பலகை இருக்கும், பலகை, இந்த கையில வாணு இருக்கும். அவன் அந்த பலகைய அவன் வாழை தேக்கிறதுக்கு இந்த பலகை, எதிரியுடைய வாழை தேக்கிறதுக்கு இந்த கையில பலகை. அப்படி வந்தவன் திருநீற்றை நிறைய பூஜை பண்ணான். நித்தி இவருக்கு திருநீற்றிலே பக்தி இருப்பது, இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். அதன் மூலமாக அவனை வந்து விட வேண்டும் என்று எண்ணி திருநீற்றை நிறைய பூசினான். சண்டைக்கு வந்தான். வெந்நீர் நெற்றி விரவ புறம் பூசி உன்னஞ்சில் வஞ்ச கருப்பு உணர்ந்து உண்டு. நெற்றியிலே திருநீர் வெண்மை, மனசுல கருப்பு, உள்ள கருப்பு வெளியில வெறுப்பு. உள்ளொன்று வைத்து புறமொன்று வெகுவார் உறவு கலவாக வேண்டும் என்றார் போல, உள்ளே வந்து கருப்பு வெளியில உள்ள வெள்ளையா இருக்கணும். ஊசு நீரு போல் உள்ளும் புதிர் விழும்பாரு சேர்க்கிறார். திருநீர் எப்படி பூஜை இருக்காரோ அது போல அவருடைய உள்ளம் வெண்மையான உள்ளம், தூய்மையான, தூய்மையை குறிப்பது, தூய்மையான மாசியலாத மனிதர்கள் மேனிமே ஊசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள் என்பது திருக்கூட்ட சிறப்புல சொல்லுவார். ஆகையினால இவன் வந்து உள்ள கருப்பு வச்சு வெளியில திருநீற்று பூஜை கொண்டு வந்தான். வீரருக்கு சொன்ன இடம் போந்தான். இருவருக்கும் சண்டை நடந்தது. அப்படி சண்டை நடந்த போது அவனை கொல்லுவதற்காக இவர் ஆயத்தமானார். ஆறு இந்த ஏனாதினாரு அப்படி சொல்வதற்காக ஆயத்தம் பண்ணும்போது இவருக்கு தோல்வி வருகின்ற சமயமா தெரிஞ்சது. உடனே இந்த பலகையை மறைச்சுக்கிட்டே சண்டை போட்டுட்டான். அது ஒரு பெரிய தெரியாது. உடனே எடுத்தால் இவர் வந்து திருநீர் பூஷண சிவனடியாராக ஆகிட்டாரு. அடல் விரையேர் என்ன அடர்த்தவரை கொல்லும் இடை தெரிந்து தாழ்வையற்கு ஏனாதினாதே குடை பெயர்ந்த மாற்றான் பலகை புறம்போக்கம் கடைய வந்து நெற்றியின் மேல் வெண்ணீர் தாம் கண்டால் கண்ட உழுதே கெட்டேன் முன்பு இவர் மேற்காணாத வெண்டிரு நீற்றின் பொறிவு மேற்கண்டேன் வேறினி என் அண்டர்கிறான் சிறடியார் ஆகினார் என்று மனம் கொண்டு இவரது கொள்கை குறிவழி நிற்பேனின்று கைவாள் நண்பலகை நீக்க கருதி எது செய்யார். இதனாலே கையில இருக்கிற பலகை வாழெல்லாம் முற்றலா இவர் என்ன சிவனடியார்ட்டார் இவரை கொல்லப்படாது அப்படின்னு நினைச்சாரு. அப்படி நினைச்சிட்டு கையில வாள் இல்லாதவனை அவன் வந்து கொன்றான்னு வச்சு கொண்டா அவருக்கு பாவம் இருந்தது. வாள் இல்லாதவன் ஆயுதம் இல்லாதவனை கொண்டா நாராயண பாணியை கொண்டா கொண்டா அவருக்கு பாவம் அந்த திருநெடுக்கிற அடியாருக்கு பாவம் வரப்படாது அப்படின்னு அந்த பலகையும் கையில வாழையை வச்சுட்டு சண்டை போடுற ஒரு மாதிரி எப்படி பாவனை காட்டான். அவன் விட்டுட்டும் அவருக்கு வெற்றி கிடைக்கட்டும் நாம இறப்போ திருநெடுக்காக கைவாளுடன் வரை நீக்க கருதி எது செய்யார் நிராயுதரை கொன்றார் எழும் தீமை எய்தாக வேண்டும் இவருக்கு அப்படின்னா அந்த எண்ணத்தினுடைய உயர்வு என்னன்னு சொல்றது. இரும்பலகத்தை நெய்வாளுடன் அடுத்து நேர்வார் போல் நேர்ந்தாரு அந்நின்ற தொண்டத்தில் உள்ள ஆறுவார் முன்னின்ற பாதகனும் தங்கருத்தே முற்றுவித்தார். அந்த பாதகன் என்ன நினைத்து வந்தாரோ அதே செய்யும் இன்னின்ற தன்மை அறிவார் அவர்களுடன் இன்னின்ற செஞ்சடையார் தாமே வெளிநின்றாரு அவன் நினைத்து வந்ததை செய்து விட்டார். சிவருமான அவருக்கு காட்சியிருந்தார் யாருக்கு ஏராஜார் மத்திய நாம் போற்றுவதன் வானோர்வரானவருடைய பற்றதன் கைவாழால் பாதம் அறுத்தருளி உற்றவரை என்று உடன் பிரியான்பருளி ஒற்றொடியால் வாகனார் பொன்னம்பலான் என்றார். பொன்னம்பலான் என்றார் ஒத்துடியாள் பாகனார் பொன்னம்பலம் அடைந்தார் காட்சி கொடுத்துட்டு பொன்னம்பலத்துக்கு விட்டாராம். தம்பெருமான் ஜாத்தும் திருநீர்த்திச்சார்முடையர் எம்பெருமான் ஏனாரின் ஆதர்களில் இறங்கி உம்பெருமான் காலத்தி உத்தமருக்கு கண்ணப்பன் நம்பெருமான் செய்தவை நாம் தெரிந்த வாழ்வுரைப்பாகினாலே திருநீற்றுக்காக உயிர் சைவ சமயத்திலே முதற் பொருளாக இருப்பது திரு சைவ சமயத்திலே முதற் பொருளாக இருப்பது அதனாலே திருநீத்துக்கு அவ்வளவு திருநீத்துக்காக உயிரை விட்டா அவருக்கு சிவரும் திருநீத்துக்காக உயிரை விட்டாரு. இவரேனும் தாமாக விளையாடத்த திருநீரும் சாதனமும் கண்டால் உயி என்பது அப்பர் தேவா. அதனாலே அவன் பகவன் என்று தெரியும் பகவன் என்று தெரிந்து நம்ம கொல்ல வந்திருக்கிறார் என்று தெரியும் திருநீர் பூஜிருக்கிறார் என்று கண்டவுடனே சிவனடியார் ஆயிட்டார் சொல்லி தன்னுடைய உயிரை விட்டு அப்படிப்பட்ட ஒரு தியாகசீலர் இந்த ஏனாஜினார். அதனால அவரை ஏனாஜி நாள் அடியாருக்கும் அடியன் என்று பாடினார் சுந்தர் புரிவார்கள். ஆகையினாலே இப்படி திருநீற்றுடைய பெருமை அவ்வளவு பூஷன் அதனால எல்லாரும் திருநீற்ற மங்காக பூசுவோம். எப்போதும் திருநீர் இருக்கணும் பையில இருக்கணும் கையில் இருக்கணும் திருபூதி பையில இருக்கணும் கையில் இருக்கணும் திருநீர் ஏழை மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கணும் சம்புடமா வச்சுக்கணும். புது தீட்ச வாங்கின பிற பேரு பூஜி வச்சிருக்கிறது இல்லையா தீட்ச வாங்கின பல பேர் இருக்கிட்ட கிடையாது அதனால திருநீர் கட்டாயம் இருக்கணும்
1: என்று சொல்லி இந்த அடையில் இந்த முறையை நிறைவு செய்யணும். பார்வதி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya. Krishna Yajurvedam, Pancharutram Namakam. Moondram Anuvagam, Mandiram Ondru. Vilakka Urai, Vazhangubavar, Subramani Sharma. Om Namah Shivaya.
2: ॐ नमः शिवाय नमः सहमानाय निव्याधिना व्याधिनीनां पतये नमो नमः ककुभाय निषङ्गिने स्तेनानां पतये नमो नमो निषङ्गिनैषु धीमते तस्कराणां पतये नमो नमो சகமானாய அப்படின்னா விரோதிகளை அடக்குகின்றவரும் நிவ்யாதினே எதிரிகளை அடிக்கின்றவரும் எதிரிகளை அடிப்பவர்களின் தலைவரும் ஆகிய பரமேஸ்வரருக்கு நமோ நமஹா முன்னும் பின்னும் நமஸ்காரம். ககுபாய அப்படின்னா சிறந்தவரும் நிஷங்கினே வாழேந்தியவரும் ஸ்தேனானாம் பதையே கள்வர்களுக்கு தலைவனுமாகிய ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனை இங்கே கள்வரின் தலைவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவரை ஏற்கனவே ஒருத்தர் கள்வர்னு சொல்லியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூ வெண்மதி சூடி காடுடை சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரால் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புறம் மேவிய பெம்மாணிவனன்றே. கள்வனேன் கூப்பிடுறார் இல்லையா, அவரும் என்னுடைய உள்ளம் கவர் கள்வன், அந்த கள்வருக்கு தலைவன் ஸ்தேனானாம் பதயே நமஹா. நிஷங்கி அப்படிங்கிறதுக்கு நிதராம் சங்கின்னு அர்த்தம், பக்தர்களிடம் மிகுந்த பிரீதியை உள்ளவர். அதனால் பக்தர்களுடைய சித்தம் சித்தம்போக்கு சிவம்போக்கு நாம் சொல்வது உண்டு. அவர்களுடைய சித்தம் வேற, இவனுடைய சித்தம் வேற கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர் ஸ்தேனானாம்பதி கள்வர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய உள்ளத்தை திருடியதால் கள்வர், கள்வருக்கு தலைவன். நிஷங்கின இஷுதிமதே, இஷுதினா நம்ம அம்புராத்துனின்னு பார்த்துருக்கோம், அந்த அம்புராத்துனியை உடையவர். தஸ்கரானாம்பதையே கொள்ளைக்காரர்களின் தலைவர். கள்வன்கிறது வேற, கொள்ளைக்காரன்கிறது வேற. இவருக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம் அப்படின்னு. வஞ்சதே பரிவஞ்சதேஸ்தாயூணாம் பத ஏ நமோ நமோ நிச்சேரவே பரிச்சராயாரண்யாணாம் பத ஏ நமோ நமஹா. வஞ்சகராகவும் இருக்கிறார், படுவஞ்சகராகவும் இருக்கிறார், நயவஞ்சனையால் திருடுபவர்களின் தலைவராக இருக்கிறார். ஸ்தாயூணாம் பதையே வஞ்சதே வஞ்சகர், பரிவஞ்சதே படுவஞ்சகர், நயவஞ்சனையால் திருடுபவர்களின் தலைவர். ஏன் இவ்வாறாக சொல்ல வேண்டும், ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து இப்படி சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சமபாவத்தை சம தரிசனத்தை இங்கு நாம் கொண்டு வருவதற்கு வேதம் நமக்கு உதவி செய்கிறது. ஒருத்தனை வஞ்சனை கொண்டவன் அப்படின்னு ஒருத்தனை ஒதுக்கி வைக்கிறது, ஒருத்தனை பேத பாவம் செய்வது, இவையெல்லாம் மாறுவதற்கு நாம் அவர்களையும் இறைவனின் ரூபமாக தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பினை அளிக்கிறது. வஞ்சனையாக இருக்கான்னு ஒருத்தனை நினைக்காத, அதுவும் ஈஸ்வர சுரூபத்தான், சொரூபந்தான். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே அப்படின்னு மணிவாசகர் சொல்லுவது போலே, அவன் நினைக்காதவன் நிரீஸ்வரவாதி, அவன் வஞ்சனையாக பேசுகிறான் நீ நினைக்காதே, அவனும் ஈஸ்வர ஸ்வரூபம்தான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. வஞ்சதே பரிவஞ்சதே நிச்சேரவே பரிச்சராயாரண்யாணாம் பத ஏ நமோ நமஹா. திருடுவதற்காக சஞ்சாரம் செய்கிறவர்கள் ராத்திரியிலே, வழிப்பறிக்காக காடுகளிலே சஞ்சாரம் செய்பவர்கள், இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ருத்ர பரமேஸ்வரன் தான், அவருக்கு நமஸ்காரம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர்களெல்லாம் நம்மிடம் அண்டாமல் இருப்பார்கள். ருத்ர பரமேஸ்வரன் இவர்களுக்கு தலைவராக இருக்கும்பொழுது, நாம் அவருடைய பக்தராக இருக்கும்பொழுது இவர்களின் மூலம் நமக்கு பாதை ஏற்படாது அப்படிங்கிறது ஒரு விதமான அர்த்தம். மேலும் ஒரு அர்த்தம், இந்த உலகத்திலே எவரொருவன் பிறக்கின்றானோ, எவனொருவன் இருக்கின்றானோ, அந்த அத்தனை பேருமே ருத்ராம்சம் பொருந்தியவர்கள், அத்தனை பேருமே ருத்ரன்தான். அவன் நல்லவன் கெட்டவன், அவன் திருடன் நயவஞ்சகன் நினைக்காதே, அதுவும் ருத்ராம்சம்தான் அப்படிங்கிறத நமக்கு சுவாமியினுடைய சர்வஸ்வாமித்துவத்தை காண்பிக்கக்கூடிய, சர்வ வியாபித்துவத்தை காண்பிக்கக்கூடிய வரிகளாக இவை இருக்கின்றன. சிறுகாவிப்யோ ஜிகாகும் சத்யோ முஷ்ணதாம் பதயே நமோ நமோ அசிமத்யோ நக்தஞ்சரத்யஃப் ப்ரக்ருந்தானாம் பதயே நமோ நமஹ. ஆயுதங்களால் தங்களை ரட்சித்துக் கொள்பவர்கள், பிறரை இம்சிப்பவர்கள், உழவு செய்து எஜமானரிடமிருந்து தானியத்தை திருடுபவர்கள், அவர்களுக்கு தலைவனாக இருக்கிறார் ருத்ரனுக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம். நாம் ஏற்கனவே சொன்னது போல இதுக்கு மேலோட்டமான அர்த்தத்தை எடுத்துக்கொள்வதை விட நாம் ஆழ்ந்து சிந்தித்தோமேயானால் இந்த பதங்களை வேதம் ஏன் இங்கே கூறுகிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். எதுக்கு ஒருத்தன் உழவு செய்யணும், அப்புறம் எஜமானனுக்கு சேர வேண்டிய தானியத்தை ஏன் அவன் திருட வேண்டும், நாம் ஆழ்ந்து சிந்தித்தோமையானால் இந்த அர்த்தமெல்லாம் ரொம்ப சுலபமாக புலப்படும். ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தங்கள் கிடையாது. உழவுங்கிறது என்ன, தானியம்ங்கிறது என்ன, எஜமானன் யாரு, இறைவன் எஜமானன், உழவு செய்பவன் அப்போ யாரு, தானியம் எது, இப்படி நாம் யோசிக்கையில் நமக்கு பலவிதமான அர்த்தங்கள் உடனடியாக புலப்படும் கண்ணுக்கு முன்னாலேயே. அசிமத்யஹா வாழேந்தியவர்களாகவும், நக்தன் சரத்யஹா திருடுவதற்காக இரவில் சஞ்சரிப்பவர்களுக்கும், பிரகிருந்தானாம் பதையை பிறரை கொன்று பொருளை அபகரிப்பவர்களின் தலைவராகவும் இருக்கிற ருத்ர பரமேஸ்வரருக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரங்கள். நமோ நமஹா, நமோ நமஹா. ஏதோ நமக்கம் அப்படின்னா நம் ருத்ர பரமேஸ்வரனை பாராட்டி போற்றி புகழ்ந்து நமோ நமஹான்னு சொல்லுவோம்னு பார்த்தா எதுனவோ வஞ்சனையாக இருக்கக்கூடியவனே, படுவஞ்சகராக இருக்கக்கூடியவரே, கொள்ளை கூட்டத்துக்கு தலைவனே, கொன்று பொருளை அபகரிப்பவன் கூட்டத்தின் தலைவனேன்னு சொல்கிறது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் நாம் இதன் பொருட்டாகவே ஆழ்ந்து சிந்திக்கும்பொழுது இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது ஒருவர் சொல்லி ஒருவர் தெரிந்து கொள்வதல்ல, அது நமக்கே உள்ளுக்குள்ளே ஸ்புரிக்கும். இந்த அர்த்தங்களை யோசிக்கும் பொழுது, இந்த வரிகளை யோசிக்கும் பொழுது, எதை திருடுகிறார்கள், யார் திருடர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கே புலப்படும். உஷ்ணீஷினே கிரிச்சராய குலுஞ்சானாம் பதயே நமோ நமஹ. தலைப்பாகை அணிந்தவர்களாகவும், கிரிச்சராய மலைவாசியாக இருக்கக்கூடியவர் கிரிச்சரர்கள், கிரிச்சராய மலைவாசியாக இருக்கக்கூடியவர்களும், குலுஞ்சானாம் வயல்களிலும் வீடுகளிலும் இந்த எல்லா இடத்திலுமே பதயே அவர்கள், இந்த இப்படி இருக்கக்கூடிய திருடர்களின் தலைவராக இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம், முன்னும் பின்னும் நமஸ்காரம். இஷு மத்யோ தன்வாவிபியஷ்சவோ நமோ நம ஆதன்வானேபிய பிரதிததானேபியஷ்சவோ நமோ நம ஆயச்சத்யோ விசிருஜத்யஷ்சவோ நமோ நம. இஷுமத்யஹா அம்புகளை ஏந்தியவர்கள், தன்வாவிபியஹா வில்லாளிகள், அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். ஆதன்வானேபியஹா வில்லில் நானேற்றுகின்றவர்கள், பிரதிததானேபியஹா அம்பை தொடுக்கின்றவர்கள், இப்படி இருக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். ஒரு ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறது, வில்ல தனியாக அம்ப தனியாக சொல்லி அப்புறம் அதில் நானே ஏற்றி அம்பை வச்சு அப்படி ஒவ்வொன்றா சொல்கிறது. ஆயச்சத்யஹா விசிருஜத்யஷ்ச, நானை இழுத்து அம்புகளை எய்பவர்கள், ஆயச்சத்யோ விசிருஜத்யஷ்ச ஓ நமோ நமஹா, அப்படி இருப்பவருக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம் அப்படிங்கிறதா. சத்யோ வித்யத்யஷ்சவோ நமோ நம ஆசீனேபியஷயானேபியஷ்சவோ நமோ நம. குறியை நோக்கி பாணத்தை விடுகின்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள், குறியை பிளக்கின்றவர்கள், வித்யத்யஷ்ச அதை பிளக்கின்றவர்கள், இப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரராகிய உங்களுக்கு நமோ நமஹா, இவர்களின் வடிவமாக நீர்தான் இருக்கிறீர் அப்படிங்கிறத சொல்கிறது. ஆசீனேபியஹா உட்கார்ந்திருப்பவர்களும் பரமேஸ்வரர்கள்தான், ஷயானேபியஹா படுத்து கொண்டிருப்பவர்களும் பரமேஸ்வரன்தான். ஸ்வபத்யோ ஜாகிரத்யஷ்சவோ நமோ நமஸ்திஷ்டத்யோ திஷ்டத்யோ தாவத்யஷ்சவோ நமோ நமஹா. ஜாகிரத்து, ஸ்வப்ன, சுஷுப்தி என்ற அவஸ்தைகள்லாம் இருக்கிறது. அப்புறம் நாலாவதா துரிய அவஸ்தை. இந்த ஸ்வபத்யஹா தூங்குகின்றவர்கள், ஜாகிரத்யஹா விழித்து கொண்டிருப்பவர்கள், கனவு காண்பவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே பரமேஸ்வரன் தான். இது எல்லாமே பரமேஸ்வர ஸ்வரூபந்தான். அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம். படுத்து கொண்டிருப்பவனும் பரமேஸ்வரன்தான், படுத்து உட்கார்ந்து கொண்டிருப்பவனும் பரமேஸ்வரன்தான், முழித்து கொண்டிருப்பவனும் பரமேஸ்வரன்தான், தூங்குகின்றவனும் பரமேஸ்வரன் தான். அப்படி எல்லாமே பரமேஸ்வர ஸ்வரூபமாகவே நாம் பார்க்க ஆரம்பித்து விட்டோமே ஆனால் இதுவே ஒரு தியானமாக மாறிடும். ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஏதோ ஒரு உலகம்னு கற்பனை பண்ணி நம்ம போயின்னு இருக்கோம். அது இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவையும் கண்ணுக்கு நேரம் கொண்டு வந்து இதுவும் பரமேஸ்வரன் தான், அதுவும் பரமேஸ்வரன் தான் சொல்லிகிட்டே போகிறது. திஷ்டத்யோதாவத்யஷ்ச வோ நமோ நமஹ. நிக்கிறவனும் பரமேஸ்வரன் தான், ஓடுறவனும் பரமேஸ்வரன் தான், இப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம், முன்னும் பின்னும் நமஸ்காரம். சபாபியஸ் சபாபதிபியஷ்ச வோ நமோ நமோ அஸ்வேபியோ அஸ்வபதிபியஷ்ச வோ நமஹ. சபையில் உள்ளவர்கள் அத்தனை பேருமே பரமேஸ்வரன் ஸ்வரூபம், சபாநாயகரும் பரமேஸ்வரன் தான், சபையும் அவனே, சபாபதியும் அவனே, இப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம் அப்படிங்கிறதாக சொல்லுகிறது. மேற்கொண்டு இருக்கிறத வர சமயங்களிலேயே பார்க்கலாம். ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: வக்ஷ்யமானாது சாமானிய சித்தி பேதாது சேதோகோ உத்தமம் விசேஷ சித்தி சாதகம் சிதிகரணம் சம்பத்தியமானஹா கிரியத்தை அனேனி சிவீகரண சப்தார்த்தா என்று தெரிவிக்கிறார். சிவத்தன்மை இல்லாத ஒரு இடத்திலே எந்த கிரியையினாலே சிவத்தன்மையானது ஏற்படுத்தப்படுகிறதோ அந்த கிரியைக்கு சிவீகரணம் என்று பெயர் என்று குறிப்பிடுகிறார். நமது இந்த அற்புதமான அமைப்பினுடைய

அவருடைய அந்த புத்தகத்திலே பின்னாடி குளோசரி என்ற பெயரிலே கடின பதார்த்தம் எந்த சட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு பழக்கத்தில் இல்லையோ அதையெல்லாம் விளக்க வேண்டியதும் ஆசிரியருடைய கடமை அல்லவா? அது போல சிவீகரணம் என்று போட்டு அப்படியே, அதாவது எப்படி வியாக்கியானத்தை அப்படியே மொழிபெயர்த்தல் என்பது ஒன்று, விளக்கி கூறுவது என்று உண்டு. அவர் அப்படியே டு டிரான்ஸ்ஃபார்ம் சம்திங் இன்டு அ ஸ்டேட் ஆஃப் சிவத்வம் என்றால் சிவீகரணம் என்று. மேற்கூறியவற்றின் மூலம் ஆத்மசுத்தி, பூதசுத்தி, சிவீகரணம் என்பதற்கான முருகன் நமக்கு ஓரளவு விளங்குகின்றது. தீட்சா பிரகரணத்திலே அகோர சிவாச்சாரியர் பூதசுத்தி செய்ய வருகின்ற தருணத்திலே சிவீகரணம் என்றோ பூதசுத்தி என்றோ ஆத்மசுத்தி என்றோ குறிப்பிடாமல் நித்யோக்தவத்தில் தேகம் தாரணாதிகி தோற்ற என்னன்னா, ஒரு சப்தமும் ஒவ்வொரு வகையிலே அந்த கிரியையை விளக்கக்கூடியதாக அமைகிறதா அது அழகு. பிரதிபூதம் பிராணாயாம அன்வித வர்ண சின்னாதி பாவனாதிபதி சோத்யார் என்று குறிப்பிடுகிறார். வர்ண சின்னாகிருதி குணைஹி மந்திர மந்திரேஷ பூர்வகைஹி யத்யானம் பிரதிபூதம் பிராணாயாம சமன்விதம் சதத்தாரணா புரோக்தா என்ற வாக்கியத்தையும் அது கொண்டுள்ளார். தாரணா என்ற சொல்லுக்கு பூதசுத்தி என்பது வியக்தமாக தெரியக்கூடிய இடம் அங்கிடம். பிறகு தன்னுடைய சுவாக்கியத்தினாலும் பிரதிபூதம் பிராணாயாம அன்மீகம் வர்ண சின்னாதிபிகி பாவனாதிபிகி விசோத்தியா என்று சொல்லுகிறார். இதுல நமக்கெல்லாம் ஏதாவது சந்தேகம் இருக்கணுமோ, தாரணாங்கிற பேரை இவரே கற்பிச்சாரோ பூதசுத்தின்னு சந்தேகம் நமக்கு வந்துடக்கூடாது இல்லையா? அதனால கரெக்டா எந்தெந்த இடத்துலலாம் வந்து சந்தேகம் வரக்கூடிய இடங்களிலே நிர்மலமனை தேசிகர் அதற்கு என்றிருக்கக்கூடிய வாக்கியத்தை முக்கியமாக தேடி கண்டுபிடிச்சினா விட்டுருவோம். அதாவது இவ்வளவு உள்ள விஞ்ஞான வசதிகள்ல கம்ப்யூட்டர் எடுத்து வச்சிருந்து எல்லா ஆகமும் பிடிஎஃப் ஃபார்மெட்ல இருக்கு, எடுத்து டக்கு டக்கு டக்கு டக்கு கட் பண்ணி பார்த்துட்டு அதை வருதா வர்றாங்க செக் பண்ணிடலாம். அது கூட பரவாயில்ல, பெரியவாள் சொல்ற மாதிரி இண்டெக்ஸ் பண்டிதாக கேட்டு கேட்டு டிக்ஷனரி பண்டிதாக என்று ஒரு சொல்லுவாரு. பெரும்பாலும் புத்தகத்தை பார்க்க முடியாதவர்கள் இண்டெக்ஸை பார்த்து என்னன்னா பார்த்துருவாங்க. எல்லா சப்ஜெக்டுக்கான அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாததுக்காக நம்ம எந்த ஃபீல்ட்ல இருக்கோமோ அந்த ஃபீல்ட்ல உள்ள பரிபாஷா சப்ஜெக்ட்களுக்கு மாத்திரம் அர்த்தத்தை டிக்ஷனரி தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் தாண்டி டெக்ஸ்டுள்ள போறதே இல்லை. ஆனா இது போன்ற விஞ்ஞானம் எல்லாம் வளராத காலத்திலே ஓலச்சுவடிகளை மட்டும் வைத்துக்கொண்டு வீட்டில் அதிகமாக வேலை செய்ய முடியாது. அவெல்லாம் இந்த காரியம் பண்றதுக்கு இந்த எந்த விதமான இந்த மாதிரியான உபகரணங்களும் வாழ்க்கை இல்லை. எதுக்காக சொல்ல வரேன்னா, கரெக்டா அந்த இடத்துல எல்லா மற்ற இடங்கள்ல முழுக்க எல்லா சப்தத்தையும் விவரிச்சிட்டார். எந்த இடத்துல ஆச்சாரியர் தாரணா என்ற சப்தத்தை உபயோகப்படுத்துகிறாரோ அதே இடத்திலே என்ன ஆகம் சொல்றாரு காமிக்கன்னா, காமிக ஆகமத்துல எந்த இடத்துல தாரணாங்கிற சப்தம் வருகிறதோ சரியாக தேர்ந்தெடுத்ததை நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பூதசுத்தியை நாம் செய்துதான் ஆக வேண்டுமா, இதை செய்வதன் அவசியம் என்ன என்பதை பிறகு பார்க்க வேண்டும். பூதசுத்தியை செய்வதனாலே சாதகனுக்கு சிவத்வம் என்ற தன்மையானது ஏற்படுகிறது என்பதை பார்த்தோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, தீட்சையின் போது விசேஷ தீட்சையிலேயே சிவஸ்வம் என்று ஆச்சாரியர் சிஷ்யனை பார்த்து உபயோகிக்கிறார். சிஷ்யனுடைய ஆன்மாவை எடுத்து ராகீஸ்வரி கர்ப்பத்திலே சேர்த்து சித்தமானதாக ஆக்கி பின்பு மறுபடியும் சிஷ்யனுடைய தேகத்திலே வைத்து சிவஸ்வம் ஜாதா சிவத்வம் உனக்கு உண்டாயிற்று, நீ சிவனாக ஆகிவிட்டார் என்று அப்போ சிவத்துவம் என்பது இயல்பாகவே அந்த ஆத்மாவிற்கு ஏற்பட்டு விட்டது தீட்சையினாலே என்பது பெறப்படுகிறது. அப்படி இருக்கும்போது மீண்டும் ஏன் இந்த ஆத்மசுத்தியை பூதசுத்தியை சீகரணத்தை செய்ய வேண்டும்? என்னால பார்த்தது அதே வணக்கம் தான். கிறிஸ்தியாதி கிருத்தியங்களை பகவான் பண்றதுக்கு காரணமே நாம் எல்லாம் ஆணவாதி மலங்களிலிருந்து விடுபட்டு தன்னை வந்து அந்த ஆத்மாக்கள் அடைய

0: என்பதுதான் நோக்கம். ஜெகத்பந்து அனோஷிவகா என்று ஒரு ராகம் குறிப்பிடுகிறது. எனக்கு திருத்தியானந்தியம் ஜெகத்பந்து அனோஷிவகா அதாத்ம மலமாயாட்ச கர்மபந்த விமுக்தே எத்தையேட்ட சிவத்வசிய சிவாத்து ஞானம் பிரவர்த்தது. அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கார், நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும். ஒருத்தன் கஷ்டப்படுறானேன்னு பார்த்த உடனே அவனுக்கு அந்த கஷ்டத்துல இருந்து அவனை நிவர்த்தி பண்ணணும் பண்ணி வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுறது பகவானே. அதாத்ம மல மாயாச்ச கர்மபந்த விமுக்ததே எத்தையேட்ட சிவத்வசிய சிவாத்து ஞானம் பிரவர்த்ததே என்று பல ஆகமங்கள் பல இடங்களிலே ஆகமத்தில் பகவான் உபதேசித்ததற்கான காரணத்தை கூறுகின்றன. ஆகமத்தை உபதேசம் செய்வதோடு மட்டுமல்லாமல் ஆத்மா மலத்தினாலே யுத்தமாக மலத்தினாலே கட்டுப்பட்டு தனது ஸ்வபாவமான திருத்திய இகழை சைத்தன்யம் திருத்தியா இருக்கும் என்ற வாக்கிற்கிடங்கு ஆத்மாவும் சிவபெருமானை போலவே எல்லாவிதமான செயல்களையும் செய்வதற்கான ஆற்றல் உடையவைதான். ஆனால் ஆனவாதி மலக்கட்டினாலே அதை செய்வதற்கான தகுதி இல்லாததாக கட்டுப்பட்டு விளங்குகிறது. பசுவுக்கு இயல்பாகவே ஓடக்கூடிய தன்மை, அதை நாம் கயிற்றின் மூலமாக கட்டுகிறோம். நமது இருப்பிடத்திலேயே வைத்துக் கொள்வதற்காக கைத்தின் மூலம் உபயோகமாக கட்டுகிறோம். ஆணவத்துக்கோ மாயைக்கோ கர்மத்துக்கோ நம்ம கட்டுப்படுத்துறதுனால என்ன பலனும் கிடையாது. அணுத்தன்மையை செய்யக்கூடியது ஆணவம். அந்த கட்டிலிருந்து நாம் விடுபடுவதற்கு உடனே அந்த காரியம் நடக்காது. ஏதோ ஒரு சின்ன கட்டா இருந்தா ஓட்டுலாம். அனாதியே காரித்த ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் இருந்த நாங்கள் இவ்வளவுதான் தாய்மானம். எத்தனையோ காலமாக அநாதி காலமாகவே காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழல் எவ்வளவு தோஷம். சுபாவமாகவே திருஷ்டியாத்மகமான ஞானத்தை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிற ஆத்மாவை அணுத்தன்மை உடையதாக அறிவு குன்றியதாக அந்த ஆணவ மனம் செய்து விட்டது. எப்ப பண்ணிட்டு அநாதி ஆணவ கருவறையில் காரிட்டு ஆணவ கருவறை இந்த ரூம காத்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னு சொன்னா யார் யார் எங்கே உட்காந்துருக்கோம்னு யாருக்கும் தெரியாது. ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு நம்ம பயப்படுவோம். எதையாவது இருக்கிறோமாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ரொம்ப நம்ம போறாரு கண்டிப்பாக வரும். இருட்டுக்குள்ளே நாம் செயலை செய்வதற்கு நாம் மிகவும் பழகிய இடமாக இருந்தால் கூட சமமாக இருக்கும். இது காரித்த ஆணவ கருவறை மகா இருட்டு சமோந்தகாரம். அதுக்குள்ள இந்த ஆத்மா எப்படின்னா அறிவற்ற கண்ணில்லா குழல். கண்ணு தெரிஞ்சாலே சிரமம், கண்ணில்லாததோ ஒரு குறை, அறிவற்ற கண்ணில்லா குழல். இப்படி இருந்த ஆத்மாவை பார்த்த மட்டும் பகவானுக்கு இதை அத்திவாரி வெள்ளம் ஏதோ ஒரு வந்து கூட தீர்த்தத்தில் ஒரு முனிவர் ஞானம் பண்றதுக்கு கைக்கு நேர்க்கும் தேடி அது கொள்வார் வந்து. அது போல இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள தன்னை நிகர்த்ததாக மண்ணிலமை தன் உயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான என்று யார் செய்வார்கள். பெரும்பாலும் நம்ம உதவி பண்ணோம்னா நம்ம கிட்ட இருக்கிறதுல கொடுப்போம், தனக்கு எந்த விதமான ஹானி ஏற்படாத அளவுக்கு அல்லது கொடுக்கறதுனால நம்ம கிட்ட நிறைய அளவு குறைஞ்சு போகாத அளவுக்கு உள்ளதுதான் கொடுப்போம். சுவாமி என்ன பண்றாரா, மண்ணிலமை தன் உயிர்கள் சார தருந்து தன்னுடைய நிலைமை சிவத்துவம் என்ற ஸ்தானத்தையே ஆத்மா கற்றுக் கொடுக்கிறார். அதற்காக அவர் நிறைய காரியங்கள் பண்றார். தனு கரணம் புவனம் போகம் எல்லாம் கொடுக்கிறார். உலகத்தை மாயையோட உதவியோட உலகத்தை படைக்கிறார். உலகத்துல உயிர்கள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து என்ன ஆகுது, இந்த ஆணவ மாய கர்மங்களுடைய கட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா லேசா மாறுது. கயர் இருக்கு, கயரை இழுக்க இழுக்க இழுக்க இழுக்க இழுக்க என்னாகணும், ஒவ்வொரு திருச்சிரியா திருச்சிட்டியா திருச்சியா தீயும் திருச்சி கடைசியில கொஞ்சோண்டு ஒரு கடி ஒரே ஒரு நூல். அந்த நூல் அருக போற சமயத்துலதான் இந்த ஆத்மாவுக்கு பரமேஸ்வரன் சாஸ்திரங்கள்ல நிறைய இருக்கு. நாம வந்து பரமேஸ்வரனை பூஜை பண்ணணும், இந்த மலக்கட்டுல இருந்து நாம வந்து விட்டுப்பட்டு பகவான் அடையணுங்கிற எண்ணம் கட்டினி பாதத்தின் வாயிலாக இருக்கு. அப்படி ஏற்பட்ட உடனேயே சுவாமி அங்கேயும் பாருங்க, பரம கருணாமூர்த்தியாக சகல உயிர்களுக்கு, மூன்று மதமுடைய உயிர்களை நம்புன்ற உயிர்களுக்கு தானே பிரத்யட்சமாக வர முடியாட்டால் கூட தன்னுடைய சைத்தன்யம் முழுவதையுமே ஆச்சாரியருடைய ஹிருதயத்திலே நிரப்பி ஆச்சாரியரையே கருவியாக கொண்டு நமக்கு அந்த தீட்சையை செய்திருக்கிறார். இந்த தீட்சையிலே பாசங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. மூவகை கர்ம பாசங்களும் சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம் என்று மூன்று. சஞ்சிதம் என்பது பல ஜென்மங்களிலே நாம் செய்து வைத்த புண்ணிய பாபரூபமான கர்மங்களின் தொகுப்பு. பிறவி என்பது ஒன்றிலேயே எழு கடந்து மனதை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் என்றார் அருள்மொழிநாதர். கடந்த மணல் இருந்து ஏழு கடந்து உள்ள மனதையும் அள்ளி அது எத்தனை இருக்குன்னு எழுதி பார்த்தா எத்தனை பிறவியோ அத்தனை பிறவியார் அவர்கள். எழு கடந்த மனதை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். அப்படி எத்தனை எத்தனையோ ஜென்மங்களிலே நாம் செய்த பாவ புண்ணிய குவியல்கள் பெரிய மலை போல இருக்கிறது. அந்த குவியலிலிருந்து பக்குவப்பட்ட, அதாவது ஒரு விதை இருக்கு, ஒரு விதையை விதைச்சோன்னு சொன்னா அந்த விதை என்னைக்கு முளைக்கும்னு தெரியாது. ஒரு சில நவதானியங்கள் போன்ற ஒரு சில விதைகள் உடனே முளைக்கும். பத்து வகையான விதைகளை நாம் விதைத்தால் எல்லா விதையும் ஒரே காலத்திலே முளைக்காது. அதுபோல நாம் செய்கின்ற கர்மாக்கள் அனைத்தும் ஒரே காலத்திலே பலனை தராது. நான் கூட நிறைய யோசிச்சு என்னன்னா, சர்வசக்தியுடையவர் பகவான். அப்படி அவர் இருக்கும்போது நாம் அந்தந்த பிறவிலேயே செய்த பாப புண்ணியங்களுக்கு அந்தந்த பிறவிலேயே தண்டி சுகத்தை கொண்டு சுகத்தை என்னாலும் படிக்கும். அப்பப்பயே கணக்கு தீர்த்துதா பிரச்சனை இல்லாம போயிருக்கு. இது ஏன் கணக்கு தெரியாம நான் என்னைக்கோ செஞ்ச புண்ணிய பாபத்துக்கு இன்னைக்கு ஒன்று நிர்ணயிக்கணும். இந்த எண்ணம் எப்ப வரும்னா, உண்மையாகவே ரொம்ப பரமஸ்ரத்தையா நம்ம ஒரு காரியத்தை நன்னா பண்ணணும்னு நினைச்சு பண்ணும்போது இன்னும் பிரச்சனை வரும். அப்பதான் நமக்கு பகவான் கருணாமூர்த்தியோ இல்லையோ அப்படின்னு சந்தேகம். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் அவர் அந்த காரியத்தை பண்ண மாட்டேங்கிறாரோ, அவர் பண்ண முடியல, இந்த காரியத்தை அவர் பண்ண முடியல. ஏன்னா அவரை காட்டிலும் வல்லமை வாய்ந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். எப்படின்னா, ஒரு பாபம் இருக்கு, ஒரு உயிர்கொலை பண்ணணும்னு சொன்னா அதற்கு இவ்வளவு காலம் தண்டனை அனுபவிக்கிறீங்க. ஒரு பாபத்திற்கும் ஒரு தண்டனை இருக்கு. அது போல நாம் எத்தனையோ வகையான பாபங்களை செய்கிறோம், புண்ணியங்களையும் செய்கிறோம். ஒரு உயிர்கொலை செய்தால் அந்த உயிர்கொலையை அந்த உயிரை போன்ற வடிவத்தை எடுத்து அனுபவிக்க வேண்டும். ஏன ஏன சரீரேன யஜ்ய கர்ம கரோதியா தேன தேன சரீரேன சத்திய தலமஸ்துதே. அப்ப நாம் அறிந்தோ அறியாமலோ ஒரு எறும்பையோ ஒரு பூச்சியையோ சம்ஹாரம் செய்கிறோம் என்று சொன்னால் நாம் மறுபடியும் அந்த பிறவை எடுத்துத்தான் அதை அனுபவிக்க வேண்டும். பரவாயில்ல போயிட்டு போகுது. இப்ப நம்ம அந்த மாதிரியான ஜந்துக்கள் பிறவை எடுக்கலையே, எடுக்கிற துன்பத்தை அனுபவிக்கலையே. என்னன்னா, அரசாங்கம் ஒரு ஒரு பாபத்துக்கும் ஒரு ஒரு தண்டனை விதிச்சிருக்கு.
1: ஒரு சில தவறுகளுக்கு 1 வருஷம் தண்டனை, ட்ரெயின் டிக்கெட் எடுக்காம பயணம் பண்ணா 6 மாசம் தண்டனை, ஃப்ளைட் டிக்கெட் எடுக்காம பயணம் பண்ண முடியாது. ஒரு ஒரு பாபத்திற்கும் ஒரு ஒரு தண்டனை அரசாங்கம் முடிச்சிருக்கு. உயிர் கொலைக்கு 13 ஆண்டுகள் அப்படிதானே. ஒரு அசுரன், மனித உருவிலே இருக்கின்ற அசுரன், ஒரு குண்டை போட்டு 50 பேர் அழிச்சாங்க. ஒரே சமயத்துல 50 பேர் அழிச்சிட்டாங்க. 50 பேர் அழிச்சிட்டா அரசாங்க சட்ட பிரகாரம் என்ன பண்ணணும்? 50 × 13 அதானே, 50 × 13 ஆண்டுகள் 680 வருஷம் நடந்து வரணும். கொடுக்க முடியுமா? அரசாங்கத்துல தோட்டத்துக்கு போனவன கட்சி வந்து இவனுக்கு 680 ஆண்டுகள் 50 ஆயுள் தண்டனை முதல குத்தலாம். யார் அனுபவிக்கிறது? முடியுமா? முடியாது. அப்ப என்ன ஆயிடுச்சு? அரசாங்கம் ஒரு மனிதன் செய்கின்ற தவறுகளுக்கு தண்டனை கொடுப்பதற்கு தகுதியற்றதாக ஆகும். என்ன பண்ணாரு? இப்ப தானே கிட்ட ஜென்மா அவசியம் அனுபவத்தவியம் சுத்தம் கர்ம சுபாசுகம் நாபுத்தம் சீயத்தை கர்ம கல்பகோடி. இந்த பிறகு நிறைய பிராயசித்தம் பண்ணி தப்பிச்சிருவோம். அடுத்த நிமிடம் தப்பி அடுத்த நிமிடம் தப்பிச்சிருவோம். இந்த அனுபவிக்காமல் சொல்லியதே அபுக்தம் சீயத்தை கர்ம கல்பகோடி சதவீதம். சட்டம் யாராலையும் மீற முடியாத சட்டத்தை இயற்றியவர்கள். அப்படி நாம் பல பிறவிகளிலே செய்த புண்ணிய பாப குவியலில் இருந்து பகவான் என்ன பண்றா தெரியுமோ, நம்ம இந்த ஜென்மத்துல வந்து நம்மளால அனுபவிக்க முடியாத துன்பத்தை நமக்கு கொடுக்கறதில்லை. நினைச்சு பாருங்களோ, நம்ம ஒரு குடும்பத்துல பிறக்கிறோம். நம்ம பிறக்கும் போது சுற்று வட்டாரத்துல பார்க்கறதே நாம் அந்த வாழ்க்கையை முடி முழுவதுமே ஓரளவு சமாளிக்கக்கூடிய வகையில் தான் அனைத்துமே அமைந்திருக்கும். அப்படி சஞ்சித கர்ம குவியலில் இருந்து இந்த ஜென்மத்திற்கு பலம் தருவதற்கு தயாராகிவிட்ட கர்மங்களை எடுத்துக் கொள்கிறார். காரணம் சஞ்சிதம் பல ஜென்மங்களிலே செய்த புண்ணிய பாபரூபமான வினைகளின் தொகுப்பு, அதிலே பலன் தர தொடங்கிவிட்ட பலம் தாத்தும் ஆரப்தாக பலத்தை தருவதற்கு துவங்கி விட்டது. சாப்பிட முடியாது. எப்படின்னா உதாரணம் சொல்லுவா, குலாவன் வந்து சக்கரத்தை சுத்தி பானைய பண்றான்னா பானை முடிஞ்சதுக்கு அப்புறமும் சக்கரம் சுத்திட்டே தான் இருக்கணும். பானை பண்றது பானையினுடைய ஆக்கத்தை வந்ததுக்கு அப்புறமும் சக்கரம் கொஞ்சம் சுத்தும், சுத்தி அதுவாக தான் இருக்கும். அது போல பிராரப்த கர்மம் வந்து பலன் தர தொடங்கி விட்டது. அது இந்த உடலில் எப்பொழுது நீங்குகிறதோ அப்பொழுதுதான் இல்லை. அதனாலதான் தேகம் பிராரப்த சம்யோகாத்து பூஜகத்தை பிராரப்தம் தேகமேவோக்தம் தேகா பிராரப்தேவகி தேக பிராரப்த சம்யோகாத்து பூதசுத்தியை நினைவு. அடுத்ததாக இன்னொரு கர்மாவானது இருக்கிறது, இது ஆகாமி என்பது. ஆகாமி என்றால் என்ன? இந்த ஜென்மத்திலே நாம் பிராரப்தத்தை அனுபவிக்கின்றோம். புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம். விதியா மதியா என்று பெரிய தலைப்பிடுகிறது. அது போன்ற ஒரு விஷயம் பிராரப்தத்தையும் ஆகாமியும் புரிஞ்சுக்கிறது. எப்ப புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு நியதி இருக்கு,
0: ஒரு காரியத்தை செய்தால் அதற்கு என்ன பலன், காரிய காரண நியாயம், யதா கர்ம ததா பலம் நியாயம். நீ ஒரு காரியத்தை எப்படி செய்கிறாயோ அதற்கு ஏற்றார் போலத்தான் பலம் இருக்கும் என்பது நியாயம். ஒரு உளுந்து விலையை போட்டு எள்ளு முளைக்காது, உளுந்து விலையினாலே எள்ளு முளைக்காது, நியாயத்திற்கு புறம்பான. சிருஷ்டி முழுவதுமே ஏதோ ஒரு நியதியில் நியத்து தத்துவத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. புண்ணிய பாப ரூபமாக நாம் கர்மங்களை செய்கிறோம், கர்மங்களின் பலனை அடைகிறோம். பல சமயங்களிலே நமக்கு
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: அறுதல் அளவை என்ற அனுமான பிரமாணத்தின் மூலமாகத்தான் மெய்கண்டார் கடவுளினுடைய உண்மையை நிறுவுகிறார். முதல் நூற்பாவிலே கருதல் அளவை, அனுமானம். அனுமானம் என்பது என்ன? தெரியாத பொருளை, தெரியாத பொருள் இங்கே எது? கடவுள், புலப்படாத பொருள், மறைந்திருக்கிற பொருள். சரி, தெரியாத பொருள், அதை எப்படி உணர்வது? அதனை விட்டு நீங்காத தொடர்பு உடைய பொருள் இருக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட பொருள் என்ன? கடவுளை விட்டு நீங்காத தொடர்புடைய பொருள் என்ன இருக்கிறது? இப்போ ஒரு குடத்தை பார்த்தால், அந்த குடத்தை வைத்து இதை செய்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அனுமானத்தாலே அறிகிறோம். அது எப்படி முடிகிறது? செய்தவனை பார்க்கவில்லை, ஆனால் குடத்தை பார்த்த அளவிலே இதை செய்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று முடிவு கட்டுகிறோம். இங்கே செய்தவனுக்கும் குடத்துக்கு என்ன தொடர்பு? விட்டு நீங்க அதை தொடர்பு இருக்கிறதா? குடத்திற்கும் செய்தவனுக்கும். குடம் என்பது சடப்பொருள், கண்டுபிடித்து விட்டீர்கள். அது ஒரு செய்யப்படு பொருள், செய்யப்பட்ட பொருள். குடம் என்பது செய்யப்பட்ட பொருள், அதை காரிய பொருள் என்பார்கள். காரிய பொருள் என்றால் செய்யப்பட்ட பொருள். குடம் என்பது செய்யப்பட்ட பொருள். அப்படியானால் செய்தவன் ஒருவன் இருக்க வேண்டுமா இல்லையா? செய்யப்பட்ட பொருள் எதுவானாலும் அது தானாக வந்திருக்கும். இந்த ஒலிபெருக்கி மைக், இது செய்யப்பட்ட ஒரு காரிய பொருள், இது தானாக முன்னே வந்து நிற்கிறதா? எனவே இதை செய்தவன் இயக்குபவன் ஒருவன் இருக்கிறான். அதுபோல ஒரு காரிய பொருளை பார்த்தால் இதை செய்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று நாம் அனுமானத்தால் துணியலாம். அதே போல எனவே குயவ அந்த செய்தவனுக்கும் செய்யப்பட்ட பொருளுக்கு என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு இருக்கிறது? காரியம் காரணம் என்ற தொடர்பு, காரிய காரண தொடர்பு இருக்கிறது. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அந்த செய்தவன் குயவன் அவன் நிமித்த காரணம், குடம் காரியம். அதேபோல இறைவன் அவனோடு நீங்காத தொடர்பு உடைய காரிய பொருள் தான் உலகம். உலகம், உலகம் என்பது காரிய பொருள். காரிய பொருள் என்று நீங்கள் சொன்னால் நான் அங்கே நம்பி விடுவோமா? உலகம் செய்யப்பட்ட பொருளா? அதை எப்படி நாங்கள் நம்புவோம்? செய்யப்பட்ட பொருள் என்றால் சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உலகம் என்றைக்கும் இப்படியே இருக்கிறது, இதை செய்தவன் இல்லை என்று கூறுகிறவர்கள் நாத்திகர், உலகாயதர். உலகம் என்றும் இப்படியே இருப்பது. எனவே முதலிலே உலகம் என்பது ஒரு காரிய பொருள், செய்யப்பட்ட பொருள் என்பதை நிறுவ வேண்டும். அதை நிறுவிவிட்டால் எளிமையானது. உலகம் என்பது காரிய பொருள் என்பதை நிறுவிவிட்டால் இதை செய்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை தானாக நாம் விளங்கிக் கொள்ளலாமே. எனவே நம்முடைய முதல் வேலை என்ன? உலகம் என்பது ஒரு காரிய பொருள், அதாவது செய்யப்பட்ட பொருள். சரி, எப்படி நிறுவுவது என்றால், காரிய பொருளினுடைய தன்மைகள் என்ன? காரிய பொருள் எப்படி இருக்கும்? முதலாவதாக, காரிய பொருள் எல்லாம் ஜடப்பொருளாக இருக்கும். ஐயா சொல்லிவிட்டார், காரிய பொருள் எல்லாம் சடப்பொருளாகத்தான் இருக்கும். காரிய பொருள் எல்லாமே ஜடப்பொருளாகத்தான் இருக்கும். அப்படியானால் ஆன்மா என்பது செய்யப்பட்ட பொருள் அல்ல. ஏனென்றால் ஆன்மா சித்துப்பொருள், ஆன்மா ஜடப்பொருள் இல்லை. இது முதலாவது. முதலாவது காரிய பொருளினுடைய தன்மை ஜடப்பொருளாக இருத்தல். இரண்டாவது காரிய பொருளுக்கு இரண்டாவது இலக்கணம், தன்னிடத்திலே பல பகுதிகளை உடையதாக இருக்கும். காரிய பொருள் எல்லாமே பல பகுதிகளை உடையதாக இருக்கும். செய்யப்பட்ட பொருள் எதை வேண்டுமானாலும் என்ன எடுத்து பாருங்களேன், எல்லாமே பல பகுதிகளை உடையதாக இருக்கும். நாற்காலி, மேஜை, இந்த கட்டடம், கடிகாரம், ஆடை, அணிகலம் எல்லாமே செய்யப்பட்ட பொருள்கள், பல பகுதிகளால் ஆன பொருள்கள். எனவே காரிய பொருள் எல்லாம் பல பகுதிகளை உடையதாக இருக்கும். அதை அவயவ பகுப்பு என்பார்கள். இப்ப ஆடை என்ற உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், ஆடை என்பது செய்யப்பட்ட பொருள் இல்லையா? காரிய பொருள் ஆடை. அந்த ஆடையில தான் எத்தனை வகை பார்த்தீர்களா? நூலாடை, தோலாடை, பட்டு ஆடை, கம்பளி ஆடை என்று எத்தனையோ வகைகள். இப்படி வகைகளாக, பல வகைகளாக இருக்குமானால் அவையெல்லாம் காரிய பொருள் தான். இப்ப அணிகலம் என்ற நகை என்று எடுத்துக்கொள்ளுங்கள், நகையில எத்தனை வகை? கடிகாரம், இப்போ இந்த இந்த இது டிவி பெட்டி எத்தனை வகை? கம்ப்யூட்டர்ல எத்தனை வகை? ஆக இப்படி பல வகைப்பட்டதெல்லாம் செய்யப்பட்ட பொருள் தான். எனவே காரிய பொருள் எல்லாம் பல வகைப்பட்டதாக இருக்கும். இப்போ முன்னால ஒரு கேள்வி எழுப்பினேன், ஆணவ மலம் ஒன்று, ஆன்மாக்கள் பல, ஏன் ஆணவ மலத்தை ஒன்று என்று கொள்ள வேண்டும், பல என்று ஏன் கொள்ளக்கூடாது என்றால், இப்ப இந்த இலக்கணத்தை பொருத்தி பாருங்கள். காரிய பொருள் எல்லாம் தோன்றி அழியக்கூடியதுதான். இப்ப என்னென்ன இலக்கம்? முதலிலே ஜடப்பொருளாக இருக்கும் இல்லையா? காரிய பொருள் ஜடப்பொருளாக இருக்கும். இப்ப ஆணவ மலம் ஜடப்பொருள் தானே? ஆணவ மலம் ஜடப்பொருள், அதை காரிய பொருள் என்று சொல்லலாமா என்றால், அடுத்து என்ன இரண்டாவது இலக்கணம் என்ன பார்த்தோம்? பல பகுதிகளை உடையதாக இருக்கும். ஆணவ மலம் அப்படி இல்லை. அடுத்து மூன்றாவது என்ன சொன்னேன்? பல வகைப்பட்டதாக இருக்கும். எனவே ஆணவ மலம் பல என்று நாம் வைத்தால் அது காரிய பொருளாய் தோன்றி அழியும். ஆனால் நாம் அப்படி இல்லையே, ஆணவ மலம் என்றும் உள்ள பொருள். எனவே ஆணவ மலம் ஜடமாக இருந்தாலும் பல இல்லை, அது ஒன்றுதான். இப்ப மாயை ஜடப்பொருள் தானே? மாயை ஜடப்பொருள், அதுல ரெண்டு வகை சொல்லுகிறோமே, சுத்த மாயை, அசுத்த மாயை, அதற்கு மேல பிரகிருதி மாயை. அப்பனா பல வகைப்படுகிறதே. அப்படியானால் மாயை காரிய பொருளா? அது இன்னொரு நாளைக்கு வைத்துக் கொள்வோம் அந்த சர்ச்சையை, இப்போது வேண்டாம். எனவே இது இந்த இவையெல்லாம் காரிய பொருளினுடைய, காரிய பொருளிலே காணப்படுகிற தன்மைகள், ஜடமாக இருத்தல், தன்னிலே பல பகுதிகளை உடையதாக இருத்தல், பல வகைப்பட்டதாக இருத்தல். இன்னொன்று கூட உண்டு, இன்னொன்று நம்முடைய அறிவினால் சுட்டி அறியப்படுவதாக இருக்கும். நம்முடைய அறிவினால், ஆன்மாவினுடைய அறிவினால் சுட்டி அறியப்படுவதாக இருக்கும். சுட்டி அறிதல் என்றால் என்ன? எதிரில் உள்ள பொருளை இது இன்னது, இது இப்படிப்பட்டது என்று சுட்டி சுட்டி ஒவ்வொன்றாக அறிவதுதான் சுட்டி அறிதல். எதிரில் உள்ள பொருளை இது இன்னது என்று அளவிட்டு அறிதல், சுட்டி அறிதல். நான் எப்படிப்பட்ட பொருளை சுட்டி அறிய முடியும் என்றால், அப்படி சுட்டி அறியப்படுகிற பொருள்கள் இடம் என்ற எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும். இடம் காலம், இடம் காலம் என்ற வரையறைக்கு உட்பட்ட பொருளைத்தான் சுட்டி அறிய முடியும். எனவே காரிய பொருளெல்லாம் நம்முடைய அறிவினால் சுட்டி அறியப்படும் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? காரிய பொருள்கள் எல்லாம் இடம் காலம் என்ற எல்லைக்கு உட்பட்டவையாகத்தான் இருக்கும். எனவே இப்படிப்பட்ட காரிய பொருள்களுக்கெல்லாம் தோற்றம் உண்டு, அழிவு உண்டு. காரிய பொருள் அனைத்துக்குமே தோற்றம் உண்டு, அழிவு உண்டு. ஆக இது தெளிவாயிற்றா? ஜடமாக இருக்கும், பல பகுதிகளை உடையதாக இருக்கும், பல வகைப்பட்டதாக இருக்கும், இடம் காலம் என்ற எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும். இப்படிப்பட்ட பொருள் எல்லாம் காரிய பொருள்கள், தோன்றி அழியக்கூடியவை. சரி, இந்த இலக்கணம், காரிய பொருளுக்குரிய இந்த இலக்கணம் இந்த உலகத்திற்கு இருக்கிறதா, உலகத்திற்கு பொருந்துமா என்று பொருத்தி பாருங்களேன். ஒவ்வொன்றாக ஜடமாக இருத்தல், இந்த உலகம் ஜடமா இல்லையா? உலகம் ஜடப்பொருள், எனவே அந்த இலக்கணம் பொருந்துகிறது. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? பகுதிகளை உடையதாக இருத்தல், பகுதிகளை உடையதாக இருக்கிறதா இல்லையா? உலகம், உலகம் என்பது தனி ஒரு பொருளா? எத்தனை பகுதிகள் உலகத்துல, என்னென்ன பகுதிகள்? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று பல பகுதிகளை உடையதாக இருக்கிறதே. ஆனால் மெய்கண்டார் அப்படி சொல்லல. மெய்கண்டார் இந்த உலகம் நிலம், நீர், தீ, காற்று என்று சொல்லக்கூடிய பகுதிகளை உடையதாக இருக்கும் என்று சொல்லவில்லை. அப்படி இப்படி சொன்னால் பலருக்கு விளங்காது. ஆகாயம் அது யாருக்கு புரியும்? எனவே அவர் மிக எளிமையான முறையிலே மெய்கண்டார் எல்லாருக்கும் குழந்தைக்கு கூட புரியும்படியாக விளக்குகிறார். ஆண் என்ற ஒரு பகுதி, பெண் என்ற பகுதி, இவை இரண்டு, இரண்டுமல்லாத மற்றவையெல்லாம் அது. அவன் என்ற ஒரு பகுதி, அவள் என்ற ஒரு பகுதி, அது. இந்த மூன்றுக்குள்ளே அடங்காத பொருள் என்ன இருக்கு? இந்த மூன்று பகுதிகளை உடையது உலகம். அவன் என்ற பகுதி, அவள் என்ற பகுதி, அது என்ற பகுதி, இவற்றால் ஆனதுதான் இந்த உலகம். எனவே உலகம் பகுதிகளை உடையது. அடுத்த இலக்கணம், அடுத்த இலக்கணம் என்ன? பல வகைப்பட்டதாக இருத்தல். இந்த உலகத்தில் எத்தனை வகைகள்? இந்த நில உலகம் மட்டும்தானா? எத்தனையோ கோள்கள், மேல் உலகம், கீழ் உலகம், ஈரேழு பதினாலு உலகம் என்றெல்லாம் படித்திருக்கிறோம். எனவே உலகங்கள் பல வகை, எனவே பல வகைப்பட்டதாகிய உலகம். அடுத்து கடைசியாக என்னது? காலம், இடம் என்ற வரையறைக்கு உட்பட்டு நம்முடைய அறிவினால் சுட்டி அறியப்படுவது இந்த உலகம். எல்லைக்கு உட்பட்டதுதானே, இடம் என்ற எல்லைக்கு உட்பட்டது, காலம் என்ற எல்லைக்கு உட்பட்டது, நம்முடைய அறிவினால் அறியப்படுகிறது. எனவே இத்தனை இலக்கணங்களும் பொருந்துவதனாலே உலகம் என்பது ஒரு காரிய பொருள், தோன்றி அழியக்கூடிய காரிய பொருள். ஆக இவ்வளவு நேரம் நான் சிரமப்பட்டு விளக்கி சொன்னதை மெய்கண்டார் ஒரே ஒரு ஒரு சில வார்த்தையிலே சொல்லி முடிக்கிறார். எப்படி தொடங்குகிறார்? அவன், அவள், அது, எனும், அவை, அவ்வளவுதான். எல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள். அவன் தெரியாத வார்த்தை ஏதாவது இருக்கா பாருங்க. அவன், அவள், அது, எனும், அவை, எல்லாம் தெரியாத வார்த்தை இல்லை, ஆனால் நீங்களாக படித்தால் ஒன்றும் புரியவில்லை. இவ்வளவு விளக்கி சொன்னால்தான் புரிகிறது. அதுதான் சூத்திரம், அதுதான் நுறுப்பா. எனவே இதுல உலகத்தை குறிக்கிற வார்த்தை என்ன சொல்லு, என்ன இருக்கு? உலகம் இல்ல, அவை. அவைதான் உலகம். அவை என்ற சொல்லுதான் உலகத்தை குறிக்கிறது. அவை, அவை என்றால் தொகுதி என்ற பொருள், கூட்டம். அவைக்களம்ங்கிறோம் இல்ல, அவைக்களம், பலர் கூடியிருக்கிற இடம். அதுபோல உலகம் என்பது ஒரு அவை, பல பொருள் கூடிய கூட்டம். உலகம் தொகுதி, உலகமாகிய தொகுதி அவை. அதற்கு இந்த உலகத்திற்கு அடைமொழி கொடுக்கிறார். அடைமொழி, அவன் அவள் அது எனும் அவை. எப்படிப்பட்ட உலக தொகுதி இது? அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் பல பகுதிகளை உடையதாகிய உலகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் பிரிக்கக்கூடிய பகுதிகளை உடையதாக இருக்கிற உலகத் தொகுதி. இன்னும் பார்க்க மேகண்டார் எப்படிப்பட்ட சொற்களை ஆளுகிறார். அவன் என்பது என்ன சொல், அவள் என்பது என்ன சொல், அது என்பது என்ன சொல், அகிரிணை எது உயர்தனை. இங்க பாருங்க, இங்க ஒன்றை சொல்லணும். இங்க அவன் அவள் அது என்பது உயர்தனையை குறிக்கவில்லை. அவன் அவள் என்பது பாலையும் குறிக்கவில்லை, திணையையும் குறிக்கவில்லை. இப்போது நாம் பார்ப்பது உலகம் எப்படிப்பட்ட உலகம், ஜட உலகம். முதல் இலக்கணம் அதான ஜடப்பொருள்ங்கிறோம். ஜடப்பொருளா இருக்கிறது உலகம். உயர்தனை என்றால் அது சித்து பொருள் இல்ல. இங்கே அவன் என்பது ஆண் உடம்பு, உடம்பைத்தான் குறிப்பிடுகிறார். உயிரை குறிக்கவில்லை, உயிரை குறிக்கவில்லை. உயிர்களால் ஆனது உலகம் அல்ல. எனவே ஆண் என்ற உடம்பு, அவள் என்பது பெண் உடம்பு, மற்ற பொருள்கள் எவை, கடல் மலை இவையெல்லாம் அது. இப்படிப்பட்ட உலகம் எல்லாம் சுட்டுப்பெயர்களாக சொல்லுகிறார். அவன் என்பது சுட்டுப்பெயர், அவள் என்பது சுட்டுப்பெயர், அது என்பது சுட்டுப்பெயர். ஏன் இந்த சுட்டுப்பெயர்களை கையாளுகிறார்? வேறு சொற்களை பயன்படுத்தியிருக்கலாமே. ஒருவன், ஒருத்தி, ஒன்று என்று சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லாமல் மெய்கண்டார் அவன் அவள் அது என்று வேண்டுமென்றே சுட்டுப்பெயர்களை பயன்படுத்தியிருக்கிறாரே. என்ன நோக்கம் என்றால், இந்த உலகம் சுட்டி அறியப்படுவதாக இருக்கிறது. நம்முடைய அறிவினால் சுட்டி அறியப்படுவதாக இருக்கிறது. எனவே அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் பிரிக்கக்கூடிய பகுதிகளை உடையதாக இருப்பதாலும், அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் சுட்டி அறியப்படுவதாக இருப்பதாலும் இந்த உலகம் என்ன முடிவு, தோன்றி அழியக்கூடிய காரியப்பொருள். மறுபடியும் சொல்லுகிறேன், உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது? அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் பிரிக்கக்கூடிய பல பகுதிகளை உடையதாக இருப்பதனாலும், நம்முடைய அறிவினால் சுட்டி அறியப்படுவதாக இருப்பதனாலும் இந்த உலகம் தோன்றி நின்று அழியக்கூடிய காரியப்பொருளே. எனவே அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின், மூவினை எவை, தோன்றுதல், நிற்றல், அழிதல் என்ற முத்துளில்களை உடைய காரியம் ஆதலால், காரியமாக இருப்பதனால். மூவினைமையின் மூன்று தொழில்களை உடைய காரியமாக இருக்கிறது இந்த உலகம். ஆக இத்தனை காரணங்களையும் மெய்கண்டார் குறிப்பாகத்தான் உணர்த்தி இருக்கிறார், வெளிப்பட சொல்லவில்லை. குறிப்பாக அந்த அடைமொழியிலேயே குறிப்பாக அமைத்திருக்கிறார். அவன் அவள் அது எனும் என்ற அடைமொழியிலேயே இத்தனை கருத்துக்களையும் அடக்கி வைத்திருக்கிறார்.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

வாக்குகளை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். வாக்குகள் நேற்று பொருள் உலகம் சொல் உலகம் என்று குறிப்பிட்டேன். பொருள் உலகம் நமக்கு தெரிகிறது, நாம் வாழுகிற இந்த உலகம் பொருள் உலகம். சொல்லுலகம் என்றால் அப்படி ஒரு உலகம் எங்கேயோ இருக்கிறது என்று நினைத்துவிடக்கூடாது. சொல் உலகம் என்றால் சொற்களினுடைய கூட்டம், அவ்வளவுதான். அது ஒரு தனி உலகம், அப்படி எங்கேயும் இல்லை. சொற்களினுடைய கூட்டம், சொற்களினுடைய கூட்டத்துக்கு என்ன பேரு? அதுதான் மொழி. மொழி என்பது சொற்களினுடைய கூட்டம். எனவே வாக்கு என்றால் மொழி. அந்த மொழியினுடைய வேலை என்ன? மொழியினுடைய வேலை என்ன? கருத்தை உணர்த்துவதுதான். கருத்தை உணர்த்துவது, பொருளை உணர்த்துவது மொழி. அந்த மொழி இல்லை என்றால் பொருளை பற்றிய உணர்வு நமக்கு உண்டாகாது. எனவே பொருளை உணர்த்துவது, படியுங்கள் என்று சொல்லுகிறேன், அதை கேட்டவர் நான் சொன்னபடியே படிக்கிறார். எனவே நான் சொன்ன அந்த சொற்களின் பொருளை உணர்ந்து செயல்படுகிறார். இந்த பொருளை உணர்த்தியது எது? நான் சொன்ன சொற்களா என்றால் இல்லை. நான் சொன்ன சொற்கள் பொருளை உணர்த்தவில்லை. பொருளை உணர்த்துவது ஆற்றல், பொருளை உணர்த்துகிற ஆற்றல் ஒவ்வொரு சொல்லினிடத்திலும் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்திலும் சொல்லிலும் பொருளை உணர்த்துகிற ஆற்றல் வேறாக இருக்கிறது. சொல் வேறு, ஆற்றல் வேறு, இரண்டும் ஒன்றல்ல. இப்ப இந்திரியம் என்று நாம் எதை சொல்லுகிறோம்? இந்திரியம் அல்லது பொறி என்று எதை சொல்லுகிறோம்? இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த உறுப்பா? இந்த உறுப்புகள் பொறி அல்ல. வேறு எது? அந்த உறுப்புகளை இடமாக கொண்டு அறிகின்ற ஆற்றல் தான் பொறி அல்லது இந்திரியம். ஆக கண் இந்திரியம் என்றால் இந்த கண்கள் அல்ல, இவை வெறும் உறுப்புகள். இந்த கண்ணை, கண்ணாகிய உறுப்பை இடமாக கொண்டு உள்ளிருந்து அறிகின்ற பார்க்கின்ற ஆற்றல் தான் இந்திரியம். கண் இந்திரியம், செவி இந்திரியம் என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த உறுப்புகள் எதிலிருந்து உண்டானவை? இந்த உறுப்புகள் புறத்திலே புலப்படுகிற உறுப்புகள் தத்துவங்கள் அல்ல. தத்துவம் என்றால் புலப்படாது என்று சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த உடம்போ, உடம்பில் உள்ள உறுப்புகளோ தத்துவங்கள் அல்ல, தாத்விகங்கள். அதாவது ஐம்பூதங்களினுடைய காரியங்கள். ஐம்பூதங்கள் சேர்ந்து பரிணமித்து இந்த உடம்பாகவும் உறுப்புகளாகவும் மாறியிருக்கின்றன. ஐம்பூதங்களினுடைய பரிணாமம் நம்முடைய உடம்பு. இவை தத்துவங்கள் அல்ல. தத்துவங்கள் என்பவை நுட்பமானவை, புலப்படாதவை. எனவே இந்திரியம் என்பது தத்துவம், இந்திரியங்கள் என்பவை தத்துவம். எனவே இந்த உறுப்புகள் அந்த இந்திரியத்துக்கு இடமாக இருக்கின்றன. எனவே அறிதலை செய்வது அந்த இந்திரியமே தவிர உறுப்பு அல்ல. அதே போலத்தான் நாம் பேசுகிற போது பொருளை உணர்த்துவது அந்த சொற்கள் அல்ல, அந்த சொற்களை இடமாக கொண்டிருக்கிற ஆற்றல், பொருளை உணர்த்துகிற ஆற்றல். எனவே ஆற்றல் வேறு, அதை தாங்கியிருக்கிற சொற்கள் வேறு. ஆற்றலுக்கு சொற்கள் இடமாக அமைகின்றன, அவ்வளவுதான். சொற்கள் புலப்படுகின்றவை, ஆற்றல் புலப்படாதவை. ஆற்றல் புலப்படாது, சொல்தான் புலப்படுகிறது. அந்த புலப்படாத வாக்கு அதுதான் ஆற்றல். புலப்படாத ஆற்றல் தான் வாக்கு எனப்படுகிறது.
வடமொழியில வாக்கு அவ்வளவுதான். நாம் தான் நம்முடைய தமிழ் மொழிக்கு ஏற்ப ஒரு உகரத்தை செய்து வாக்கு, அது நம்முடைய மொழியினுடைய இயல்பு. அங்க வடமொழியிலாம் எல்லாம் மெய்யெழுத்தோட நின்று விடும், மெய்யெழுத்தோட நாம் அதோட உகரத்தையோ ஏதோ ஒரு எழுத்தை சேர்த்து தான் சொல்லுவோம். இப்ப இந்த பேனாவில மை தீர்ந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம், அந்த மை இல்லாமல் எழுதுகிறேன், எழுதினால் அதுவும் எழுத்துதானே, ஆனால் அது புலப்படுகிறதா? எழுதியிருக்க அது புலப்படவில்லை. அதை அப்படியானால் அதை புலப்படுத்துவது எது? அந்த மை, மையினுடைய வேலை அந்த எழுத்தை புலப்படுத்துவது. அதுபோலத்தான் இந்த சொற்கள் அந்த புலப்படாத ஆற்றலை புலப்படுத்துகின்றன. அதனால இந்த உணர்த்துகிற பொருளை உணர்த்துகிற ஆற்றலுக்கு என்ன பெயர்? எழுத்தோசை என்று பெயர். எழுத்து ஓசை இதுதான் ஆற்றல், எழுத்தோசை. அதை புலப்படுத்துகிற அந்த சொல் இருக்கிறது அல்லவா, சொல் ஓசை, அதற்கு இசை ஓசை என்ற பெயர், இசை ஓசை. எனவே எழுத்தோசையை புலப்படுத்துவது எது என்றால் இசை ஓசை. எழுத்து ஓசை என்பது பொருளை உணர்த்துகிற ஆற்றல், அதுதான் வாக்கு. பொருளை உணர்த்துகின்ற ஆற்றல் தான் எழுத்தோசை எனப்படுகிறது, வடமொழியிலே வாக்கு என்கிறார்கள். அது புலப்படாது, எழுத்தோசை புலப்படாது. அதை புலப்படுத்துவதற்கு நம்முடைய செவியிலே புலப்படும்படியாக செய்வது இசை ஓசை. நாம் எழுதுகிற எழுத்துக்கள், சொற்கள் இவையெல்லாம் இசை ஓசை. நம் காதிலே படுகிற ஓசை எல்லாம் இசை ஓசை. அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறாரே, ஓசை ஒலியலாம் ஆனாய் நீ, இரண்டாக சொல்லுகிறாரே. ஓசை என்றால் இசை ஓசை, ஒலி என்றால் எழுத்தோசை. ஒலி என்றால் எழுத்தோசை வாக்கு, ஓசை என்பது அதை புலப்படுத்துகிற சொற்கள், சொல்லொலி, சொல்லோசை. இந்த இரண்டுல எழுத்தோசைதான் தத்துவம், எழுத்தோசைதான் தத்துவம், இசை ஓசை தத்துவம் அல்ல. இந்த எழுத்தோசை எங்கே தோன்றுகிறது, எந்த தத்துவத்தில் என்றால், என்ன சொன்ன, எழுத்தோசை இல்ல, இல்ல எழுத்தோசை தத்துவம் அல்ல. இல்ல அதை அதை நீக்கிவிடுங்கள், எழுத்தோசை தத்துவம் அல்ல, அது தாத்விகம்தான். வாக்கு அல்லது எழுத்தோசை தத்துவம் அல்ல, தாத்விகம். அது தோன்றுகிற இடம் சுத்தமாயை. எழுத்தோசை தோன்றுகிற இடம் சுத்தமாயை. அது நான்கு வகைப்படும். சுத்தமாயையினுடைய ஒரு காரியம்தான் இந்த வாக்கு அல்லது எழுத்தோசை. சுத்தமாயையினுடைய காரியம் என்றால் ஒரு காரணத்திலிருந்து தோன்றுவது காரியம். அந்த தோன்றுகிற முறையை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம், எந்தெந்த முறையிலே காரியம் உண்டாகின்றன. நேற்று சொல்லியிருக்கிறேன், பரிணாம முறையிலே காரியம் தோன்றலாம். பரிணாமம் என்பது ஒரு முறை, காரியப்படுகிற முறை பரிணாமம். பரிணாமம் என்றால் என்ன? காரணம் காரியமாக மாறுதல், பொருள் மாறுதல், அதுதான் பரிணாமம். பொருள் மாற்றம், பொருள் மாற்றம். பால் தயிராக மாறுகிறது, அது பரிணாமம். பால் தயிராக, ஐம்பூதங்கள் சேர்ந்து உடம்பாக பரிணாமம் அடைந்திருக்கின்றன. உடம்பு என்பது பரிணாமம், பூதங்களினுடைய பரிணாமம். எனவே அரிசி
சோறாகிறது, அரிசி சோறாகிறது, பரிணாமம் தான். இது ஒரு முறை பரிணாமம். இன்னும் வேற என்ன முறை பார்த்தோம்? அந்த தார்க்கிகரை பற்றி நேற்று பார்த்தபோது ஆரம்பவாதம் என்று ஒன்று சொன்னேன். ஆரம்பவாதம், ஆரம்பவாதம் என்றால் ஒன்று ஒன்றோட இன்னொன்று சேர்ந்து, அதோட இன்னொன்று, ஒன்று இரண்டு மூன்று என்று ஒன்றோடு ஒன்று ஒட்டி காரியம் உண்டாதல், அது ஆரம்பம். இப்ப ஆடை அந்த முறையில தான். ஆடை நெய்கிற போது ஒரு நூலோடு இன்னொரு நூல், அதனோடு இன்னொரு நூல் என்று இணைந்து அந்த காரியம் உருவாகும். ஆடை என்ற காரியம் அது ஆரம்பம். இப்ப மலர் மாலை இருக்கிறது, அது எப்படி உருவாயிற்று அந்த காரியம்? ஒவ்வொரு பூவாக எடுத்து தொடுத்து கட்டி அந்த மாலையை உருவாக்குகிறோம். எனவே மாலை என்பது ஒரு ஆரம்பவாதத்துக்கு எடுத்துக்காட்டு. இப்படி இந்த முறையிலேயும் தோன்றுவது உண்டு ஆரம்பவாதம். இன்னொன்று சொன்னேன், விவர்த்தனவாதம் நினைவிருக்கா? விவர்த்தனம், விவர்த்தனவாதம் என்றால் கயிறு பாம்பாக தோன்றுவது, அதாவது உண்மையிலே மாறாமலே மாறியது போல ஒரு பொய்த்தோற்றம் அளிப்பதுதான் விவர்த்தனவாதம். உண்மையிலே மாறாமலே மாறியது போல தோன்றுவது, அது விவர்த்தனம். இன்னொன்று சமுதாயவாதம் என்ற ஒன்று, சமுதாயம், சமுதாயவாதம். சமுதாயம் என்றால் என்ன? கூட்டம். சமுதாயம்னா கூட்டம். இப்ப ஒரு இடத்துல நெல் குவியல், நெல் குவியல் என்ற காரியம் எப்படி உண்டாயிற்று என்றால், அந்த நெல்லை மொத்தமாக குவித்து வைத்த காரணத்தினாலே உண்டாகிறது. ஆரம்பவாதத்துல ஒவ்வொன்றாக வரிசையாக சேர்ப்பது, இது மொத்தமாக அந்த வரிசையெல்லாம் பார்க்காமல் மொத்தமாக ஒரு இடத்துல குவித்தால் அது சமுதாயம். இப்படி பல காரியப்பாடுகள் சொல்லப்படுகின்றன. அவற்றிலே இந்த வாக்குகள் சுத்தமாயையிலிருந்து தோன்றுகிற முறை இந்த முறையெல்லாம் அல்ல. இங்கே ஏற்படுகிற முறை விருத்தி என்று சொல்லப்படும். இது ஒரு வகையான மாற்றம். விருத்தி என்றால் சுருங்கி இருப்பது, சுருங்கி இருப்பது விரிவடைவது. விருத்தினா விரிவடைதல். இப்ப விருத்தி உரையெல்லாம் எழுதுறாங்க நூலுக்கு, விருத்தி உரைனா விரிவாக எழுதுவது. விருத்தி என்றால் விரிவு. இந்த காலத்துல இந்த ஷாமியானான்னு போடுறாங்கல்ல பந்தல், அலங்கார பந்தல், நாலு காலை நட்டி மேல அந்த கொண்டு வந்திருப்பாள் துணியை மடித்து, அந்த மடித்திருக்கிற துணியை அப்படியே விரித்து ஒரு கூடாரமாக்கி விடுவார், ஒரு பந்தலாக்கி விடுவார். பிறகு மறுபடியும் முடிந்த உடனே மறுபடியும் சுருட்டி கொண்டு போய் விடுவார். அதுதான் விருத்தி. இப்ப அந்த சர்க்கஸ் போடுறாங்க, அந்த துணியை, அந்த முரட்டு துணியை விரித்து பெரிய கூடாரம் அமைக்கிறார்கள், அதெல்லாம் விருத்தி. இது ஒரு வகையான மாற்றம் விருத்தி. அந்த முறையில தான் வாக்குகள் விருத்திப்படுகின்றன சுத்தமாயையிலிருந்து. அந்த வாக்குகளிலே நாலு வளர்ச்சி நிலைகள் உண்டு. நாலு வளர்ச்சி நிலைகள், ஒன்றன்பின் ஒன்றாக படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து வருகிற நிலை. முதலாவது சுக்குமை வாக்கு என்பது. சுக்குமை வாக்கு என்பது தமிழிலே சொன்னால் நுண்மொழி. இது என்ன என்றால், அந்த பானை செய்கிறவன், பானை வணைகிறவன் மண்ணை எடுத்து வந்து என்ன செய்கிறான்? முதலிலே உடனே செய்ய ஆரம்பித்து விடுகிறானா? அந்த மண்ணை நன்றாக நீர் ஊற்றி பிசைந்து
பக்குவப்படுத்துகிறான், முதலே தகுதிப்படுத்துகிறான் அந்த களிமண்ணை குடம் செய்வதற்கு முன்னாலே. அதே போல இந்த சுக்குமை வாக்கு என்பது சுத்த மாயையினுடைய அந்த தகுதிப்பட்ட நிலைதான். சுக்குமை வாக்கு என்பது சுத்த மாயை வாக்குகளாக விரிவதற்கு முதலிலே தகுதிப்பட்டு பக்குவப்பட்டு நிற்கிற நிலை சுக்குமை வாக்கு. இதுல எழுத்து வடிவம் எல்லாம் தோன்றாது, எழுத்து வடிவம் எல்லாம் அமைந்திருக்காது. இது முதல் நிலை, சுத்த மாயையினுடைய முதலாவது விருத்தி. சுத்த மாயையினுடைய முதலாவது விருத்தி சுக்குமை வாக்கு. பிறகு அந்த சுக்குமை வாக்கு மேலும் விரிவடைந்து இரண்டாவதாக பைசந்தி வாக்கு என்ற பெயரை பெறும். ஆங்கிலத்தில் வடமொழியில பஷ்யந்தி பஷ்யந்தி என்பார்கள். பஷ்யந்தி என்றால் விளங்குவது என்ற பொருள். தமிழிலே பைசந்தி என்கிறோம். அந்த முதலாவது சுக்குமை வாக்கு என்பது அறவே விளங்காத நிலை, சொற்கள் எழுத்துக்கள் விளங்காத நிலை சுக்குமை வாக்கு. இந்த இரண்டாவது பைசந்தி வாக்கிலே ஓரளவு விளங்குகிற நிலை எழுத்துக்கள், எழுத்து வடிவம் ஓரளவு விளங்குகிற நிலை. இதற்கு என்ன உதாரணம், உவமை சொல்லுவார்கள், இந்த மயிலின் தொகையில பல வகையான வண்ணங்கள் இருக்கின்றன. ஆமா, அந்த மயிலினுடைய முட்டையில முட்டையில் உள்ள நீரில் அந்த பலவித வர்ணங்களும் நிறங்களும் நுட்பமாக அமைந்திருக்கும். அதுபோல மயிலின் முட்டையில் உள்ள நீர் போல இந்த பைசந்தி வாக்கானது அந்த எழுத்து வடிவங்களை தனக்குள்ளே நுட்பமாக கொண்டிருக்கும். இதெல்லாம் எந்த சரீரத்தில் இருந்து வருது என்றால் இந்த தூல உடம்பிலே இவையெல்லாம் நிகழவில்லை. சுத்த மாயை என்பது நமக்கு உடம்பாக வருமா? சுத்த மாயை நமக்கு உடம்பாக வராது. நமக்கு உடம்பாக வருவது எவை? அசுத்த மாயையும் பிரகிருதி மாயையும் தான். அசுத்த மாயினால் எல்லாம் அடங்கிருத. அசுத்த மாயை தான் நமக்கு உடம்பாக வரும். எனவே அந்த நம்முடைய உடம்புல தூல சரீரம், அதற்கு மேல சூக்கும சரீரம், அதற்கு மேல அதிசூக்கும சரீரம். அதிசூக்கும சரீரம், தூல சரீரம் என்பது எவை? என்னென்ன தத்துவங்கள் அமைந்தவை தூல சரீரத்தில்? 15 ஐம்பூதங்கள், பிறகு ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் 10 15 5

எல்லாம் அதிசூக்கும சரீரம், அதாவது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், அதுக்கு என்ன பேரு அந்த சரீரத்துக்கு? கஞ்சுக சரீரம். கஞ்சுக சரீரம், அதற்கு மேல காரண சரீரம். அது என்னது காரண சரீரம்? மாயை, அசுத்த மாயையினுடைய ஒரு பகுதியாகிய மாயை. இதை பற்றியெல்லாம் இரண்டாம் சூத்திரத்திலே வருகிறது, அதனால கவலைப்படாதீர்கள், விளங்கவில்லையே என்று இரண்டாம் சூத்திரத்திலே சொல்லுகிறார். எனவே அந்த அதிசூக்கும சரீரத்திலே தோன்றுவது இந்த வாக்கு, அதிசூக்கும சரீரத்திலே. எனவே சூக்குமை வாக்கு பைசந்தி வாக்காக விருத்திப்படுகிறது. பிறகு பைசந்தி வாக்கு மேலும் விரிவடைந்து மூன்றாவதாக மத்திமை வாக்கு. மத்திமை வாக்கு என்பது எழுத்துக்கள் நன்றாக பிரிந்து தோன்றுகிற நிலை, எழுத்துக்கள் விளங்கி தோன்றுகிற நிலை. எப்படி? படிப்படியாக பாருங்கள். சூக்குமை வாக்கில் அறவே விளங்காத நிலை, பைசந்தி வாக்கிலே விளங்கியும் விளங்காமலும் இருக்கிற இடைப்பட்ட நிலை பைசந்தி, விளங்கியும் விளங்காமல். ஆனால் மத்திமை வாக்கிலே நன்றாக விளங்குகிற நிலை. இந்த நிலையில அந்த மத்திமை வாக்கு நம்முடைய கண்டத்திலே, கழுத்திலே, குரல் வளையிலே ஒலிக்கும். குரல் வளையிலே ஒலிக்கும் மத்திமை வாக்கு. இப்போது இதனோடு உதானன் என்ற காற்று சேருகிறது. உதானன் என்ற காற்று, இதனுடைய வேலை என்ன? இந்த காற்று என்ன செய்கிறது? அந்த அந்த வாக்கை உள்ளே இருந்து வெளியே எழுப்புவது, வெளியே எழுப்புவதுதான் உதானன் என்ற காற்று. அந்த முதல் ரெண்டு வாக்குகளிலே அந்த வாயு இல்லை, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். சூக்குமை வாக்கிலும் பைசந்தி வாக்கிலும் வாக்கி இந்த வாயினுடைய தொடர்பு கிடையாது. மத்திமை வாக்கு வரும்போதுதான் இந்த காற்று செயல்படுகிறது, உதானன் என்ற காற்று. நாமே உணரலாம், நம்முடைய கழுத்துல அந்த சொற்கள் ஒலிப்பதை நம்முடைய உள் செவியிலே கேட்கலாம். பிறகு நான்காவதாக வைகரி வாக்கு. இங்கே பிராணவாயு சேருகிறது. பிராணவாயு வைகரி வாக்கிலே பிராணவாயு அதனை வெளியே கொண்டு வருகிறது அந்த வாக்கை. அப்போது நம்முடைய வாயிலே ஒலி உறுப்புகள் இருக்கின்றன அல்லவா, பல், நாக்கு, மூக்கு. மூக்கு கூட சில மூக்குனாலே பேசுவாங்க தெரியுமில்ல, பல், நாக்கு, மூக்கு, அன்னம். இந்த இவற்றினுடைய செயல்பாட்டினாலே வெவ்வேறு சொற்களாக சிதறுகின்றன. அப்படி வெளிப்பட்டு தன்னுடைய செவிக்கும் கேட்கும், பிறருடைய செவிக்கும் கேட்கும்படியாக வைகரி வாக்கு வெளிப்படுகிறது. வைகரி என்ற சொல்லுக்கு விகாரம் அடைவது, விகாரம் என்ற சொல்லிலிருந்து வைகரி என்பது வந்தது. விகாரம் அதாவது பல்வேறு எழுத்துக்களாக சொற்களாக வெளிப்படுகிற, மாறுபட்டு வெளிப்படுகிற நிலை, மாறுதல் அடைகிற நிலை வைகரி. எனவே இந்த வாக்காகிய எழுத்து ஓசை, இந்த நாளும் எழுத்தோசை எனப்படும். இவற்றை புலப்படுத்துவது எது என்றால் என்ன சொன்னா, இசை ஓசை. அந்த இசையோடு சேர்ந்து, இசை ஓசையோடு சேர்ந்துதான் வெளியே இந்த வைகரி வாக்கு வெளிப்படுகிறது, இசையோசையோடு. இப்ப நாம் தெருவிலே நடக்கிற போது எத்தனையோ ஓசைகளை காதலே கேட்கிறோம். உங்க ஊர் பரவாயில்லை,

0: அங்கெல்லாம் சவுண்டு பொல்யூஷன்ங்கிறாங்களே எங்க ஊர்ல, அந்த ஓசைகளுக்கெல்லாம் ஏதாவது பொருள் இருக்கிறதா? ஏதாவது பொருள் இருக்கா? அவையெல்லாம் வெற்று ஓசை. தெரியும் அது என்ன பொருள் உணர்த்தது? ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறீங்க, வழிவிடுன்னு சொல்லுதா? இப்ப இந்த கடல், கடல் ஒலிக்கிறது, கடல் ஒலி முரசு முழங்குகிறது, அதுக்கும் பொருள் சொல்லுவீங்க? எல்லாம் அழைக்கிறது, முரசு முழங்குகிறது, வாத்தியங்கள் இசைக்கின்ற, இவையெல்லாம் பொருளற்ற ஓசைகள். இந்த ஓசையெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால், எங்கே தோன்றுகிறது என்றால், இது ஆகாயத்தினுடைய குணம். இந்த பொருளற்ற ஓசைகள் ஆகாயத்திலிருந்து தோன்றுகிறது, ஆகாயத்தினுடைய குணம். அது உயிர் தானே? உயிர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த முயலுகிறது, ஆனால் நம்மை போல மொழி அமைப்பு அதற்கு இல்லையாதலாலே அது, அதுவும் இதான் பொருள் தருகிற ஓசைதான். உயிர் அல்லாத பிற பொருளினுடைய ஓசைகள். ஆகைய இங்கே மொழி என்றால் மக்கள் உயிருக்குத்தான் சிறப்பாக உரியது. ஏனைய உயிர்களுக்கும் மொழி உண்டு, ஆனால் அதை விளங்கிக் கொள்ள முடியாது நம்மால். அவைகளுக்கு மொழி இருக்கிறது, ஆனால் விளக்கம் இல்லாமல் இருக்கிறது. எனவே உயிர்களுடைய வாயில தான் இந்த எழுத்து ஓசை பிறக்கும். நம்முடைய வாயிலே வெறு ஓசையும் பிறக்கும், ரெண்டு விதமான ஓசையும் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படும். எழுத்தோசையும் வரும், வெற்று ஓசையும் வரும். இதுதான் இந்த வாக்குகளினுடைய தோற்ற முறை. இதை சித்தியார் எங்கனம் கூறுகிறது? 40வது.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநகர சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: கேட்கிறார் பெருமான், நகர சிறப்பு என்னிடத்தை வைத்துக் கொண்டு இந்த அகழியை பற்றியோ அல்லது மேல் உயர்ந்திருக்கிற மதுரை பற்றியோ அல்லது அங்க இருக்க நகர வாழ் மக்களை பற்றியோ பேசவில்லை. மாறாக அந்த நகரத்தினுடைய அரசனை பற்றி பேசுகிறார். நகர சிறப்பு என்று வைத்துக் கொண்டு நகரத்தை பற்றி பேசாமல் அங்க இருக்கிற அரசனை பற்றி பேசிய ஒரே ஒரு இலக்கியம் நம்முடைய பெரியவரான. வேற எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. இனிமே ஒரு காலையில பார்த்து எழுதினாங்கன்னா 21வது நூற்றாண்டு 20வது நூற்றாண்டு வந்து வைத்துக் கொள்வோம். காட்சி 20வது நூற்றாண்டு முடிய போற நேரம் வந்தா வைத்துக் கொள்வோம். இதுவரையிலும் நகர சிறப்பு என்று எடுத்து வைத்துக் கொண்டு அந்த நகரத்தினுடைய அரசனை பற்றிய பேசிய சிறப்பு நம்முடைய பெரிய புராணத்திற்கு மட்டுமே. காரணம் என்ன என்றால், அருமையான அமைப்பு திருவள்ளுவர் முன்னோடியாக அமைகிறார். திருக்குறளிலே நாடு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது. நாடு அதுல பல்வேறு விதமா அந்த நாடு அமைய வேண்டும் என்று சொல்கிறார். 9 குறள் சொல்ற. முதல் குறள், கல்லா வழியிலும் தற்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. ஒரு நகர நாட்டுக்கு என்ன ரொம்ப சிறப்புன்னு கேட்டா, நல்ல விளைச்சல் இருக்கணும், பொன் போட்டா பொன் விளையணும், தற்காரும் நல்ல அறிவும் உரனும் பண்பாடும் உடையவர்கள் இருக்கணும், தற்காரும் தாழ்விலா செல்வரும். தாழ்விலா செல்வரும் என்று கேட்டா, யார் எங்க என்ன வேண்டும் என்று அந்த கேட்கூட வேண்டாம், குறிப்பறிந்து கொடுப்பது, அதுல எந்தவித தாழ்வு இல்லாம கருது, ஈர்த்துவக்கும் இன்னும் உடையவர்கள் அந்த தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்றெல்லாம் சொல்லிட்டு, முடிவினையும் ஓவாப்பினையும் செல்வகையும் சேராது என்பது நாடு என்றெல்லாம் சொல்லி முடிச்சார். 9 குறள் சொன்னார். 10வது குறள், ஐயா நீங்க சொல்லுகிற எல்லா வளங்களும் நம்முடைய நகரத்தில் இருக்கு, இது போதுமல்லவான்னார். அதான நான் பாக்கி வச்சிருக்கேன், ஒன்னு ஒரு குறள் பாக்கி வச்சிருக்கேன். என்ன ரொம்ப முக்கியமானது என்று சொன்னார். என்ன சொல்லுங்க சாமி, இதுவரை நான் சொன்ன 9 திருக்குறளிலே சொல்லப்பட்ட வளங்கள் எல்லாம் நலங்கள் எல்லாம் ஒரு நாடோ நகரமோ பெற்றிருந்தாலும் பெற்றிருந்தாலும் அந்த உண்மை போட்டு நடிச்சுட்டார். பெற்றிருந்தாலும் இனிமேல் என்ன வரும் வார்த்தை, இப்பொழுது சொல்ல போகிற ஒன்று இல்லையானால் சிறப்பு அடையாது என்றார். அப்ப சொல்ல போறது அவ்வளவு முக்கியமான. இந்த 9 குறள்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்ட இலக்கணங்கள் எல்லாவற்றிலும் ஒரு நாடும் நகரமும் நிறைந்திருந்தாலும் நிறைந்திருந்தாலும்ங்கிற உண்மை என்ன தெரியுமா, முடியாது. ஏதேனும் ஒரு குறைபாடு இருக்குதான் செய்யும். இது நகர நகரத்துல பெரிய சிறப்பு சொன்னோம், இப்படி எல்லாம் இருக்க முடியுமா, முடியாது முடியாது. அயோத்தியா ரொம்ப சிறப்புன்னு தான் பேசினார், அதுல ஒரு கூண்டி தானே இருந்தா, என்ன பண்றது, என்னைக்கோ நடந்து போனதை வச்சு மூட்டையை அவுத்து விட்டான். அந்த மூட்டை அவுக்காம இருந்தா ராமாயணம் இல்லை பாருங்க, ரொம்ப தான் போடுங்க. என்னைக்கோ நடந்த ஒரு விஷயம், ஏதோ சின்ன பிள்ளைதனமா கல்லெடுத்து அடிச்சுட்டாரு, சரி அன்னைக்கே ஆம்பிடி செய்யறதுப்பா, எனக்கு நான் வயசானவ இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மனுஷன் பேசினாரு, இல்ல அப்பா அம்மாட்ட சொல்லி இந்த பாருங்க உங்க பையன் இப்படி பண்ணது முதுகுல எனக்கு அடிக்குதுன்னு சொன்னோன்னு பிடிச்சி 4 அரை கொடுத்து அந்தமே செய்யப்படான்னு ராமாயணமே இல்லாமல் போயிருக்கு. அவ அதை வச்சிருந்து உரிய நேரத்துல செஞ்சு அப்படி செஞ்சு ஏனையெல்லாம் வெள்ளித்தறியில் தாங்க ராமாயணம் வருது. அப்படி வரும்போது இவ்வளவு கல்லாவளிகளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்றெல்லாம் சொல்லணும், இவ்வளவு நிறைவா இருக்க முடியாது. இருந்தாலும் இப்ப சொல்ல போகிற ஒன்று இல்லையானால் அந்த நாடு சிறப்பாகாதுன்னு அவ்வளவு பெரிய செய்தி என்னென்ன. ரொம்ப அருமையான குரல் 10வது குரல், ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றி. நான் இதுவரை சொல்லி அந்த 9 குறள் சொல்லப்படுகிற எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் ஒரு நாட்டில் இருந்தால் மட்டும் பயனில்லை. எதிர்க்கணும், வேந்து அமைவு இல்லாத நாடு, நல்ல அரசியல் இருக்கணும், அதை காக்கிற அரசன் இருக்கான் பாருங்க, அது சம்மாந்தவனாக நாட்டையே நாடு காப்பதிலேயே தலைமையுடையவனாக நாணயமுடையவனாக இருக்கின்றால் தான் இவ்வளவு சிறப்பு இருந்தால் இந்த நாடு நகரம் உருப்படும். இதை நம்ம அனுபவத்திலேயே பார்த்துட்டோம், எவ்வளவு சிறப்பு இருந்தாலும் அது இல்லையானால் இல்லைதான் என்று முடிஞ்சது. அந்த தான் நம்முடைய சேக்கரார் தெரிவித்துக் கொண்டார். நகரம் என்று சொன்னால் நீ அகழியை பற்றியோ அல்லது மதுரை பற்றியோ பேசுவதனால் மட்டுமில்லை, அங்க இருக்கிற பொன்னான வயல்களை பற்றி பேசினால் மட்டுமில்லை, நல்ல சிறந்த பேரறிஞர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் மட்டும்தான். ஆமா, சிறந்த பேரறிஞர்கள் இருக்கிறாங்க, நாடு சரியில்லைன்னு வச்சுங்க அவன் கருத்து சொல்ல முடியாம தவிக்கிறான், சரிதான்ட்டு இவங்க இவங்க கருத்தை எவன் கேட்கிறான், அடப்பா அப்படின்ட்டு போடுறான். அதனால வேணா ஒதுங்கி போடுறான், ஒதுங்கி போடுறான். நல்லவர் அல்லாதவன் தெல்லுள்ள வந்துடுறான், நல்லவனா இருக்கிறேன் ஒதுக்கிறான், சிவ சிவா என்னைக்கு நாடு காக்கட்டுமோ ஆண்டவன் தான் கை காக்கணும் போன்னு வச்சுக்கிறேன், ஏன் வர்றான் உள்ள. அதனால அந்த நகரத்தினுடைய அரசு சிறந்திருந்தால் தான் அந்த நாட்டினுடைய வளமெல்லாம் வளமெல்லாம் சிறக்கும் என்று சொன்னார். ஆதலால் உடைய சேக்கிரார் பெருமான் நகர சிறப்பு என்று வைத்துக் கொண்டு அதில் யாரை பற்றி பேசுகிறார், அரசியல் சிறப்பை பேசுகிறார். அரசியல் சிறப்பு இது வேற யாரும் செய்ததில்லை, சேக்கிரார் தான் செய்ய வேண்டும். இப்ப இருக்கிற இலக்கியத்துல யாரும் அந்த மாதிரி செய்யல. அப்படியானால் இப்ப திருவாரூருக்கு நேரலை திருவாரூருக்கு அழைக்கிறோம் என்று நான் வழக்கம் போல் சொல்வது போல சொல்கிறேன். இப்ப அருமையான திருவாரூர் சொன்ன நாட்டீடை தொன்மையில் மிக்கது மண்ணு மாமலரால் வழிபட்டது. சொன்ன நாட்டீடை தொன்மையில் மிக்கது. இப்ப சோழ நாடு இது வரைக்கும் சொன்னேன், அதனுடைய வளமெல்லாம் சொன்னேன். அதுல மிக பழமையான ஊர்கள் பல உண்டு. அதுல ஒரு ஊர் இது ரொம்ப இதுவும் பழமையான ஊர், தொன்மையில் மிக்கது, மிக சிறப்பான பழமை வாய்ந்த ஒரு நகரம். சரி, அந்த ஊரு என்ன சிறப்புடையதுன்னு நாமெல்லாம் காத்து கொண்டிருக்கிறோமே, நம்ம வீட்டுல எது இருக்கணும், எது இருக்கணும், திருமகள் நம்ம வீட்டிலேயே தங்கணும். அத பழைய சொல்ல சொன்ன லட்சுமி கடாட்சம், லட்சுமி கடாட்சம் இருக்கணும் அந்த வீட்டுல, அப்பதான் சரியா இருக்கும். நம்முடைய திருவள்ளுவர் அகனமர்ந்து செய்யாள் உறையும் என்று சொன்னார், நல்ல அருமையான தமிழ்ல சொன்னார். மன மகிழ்ச்சியோடு கூட திருமகள் நம்ம வீட்டிலேயே இருப்பாளாம், முகனமர்ந்து நல்விருந்து ஒம்புவான் என்றெல்லாம் சொன்னார். ஆகவே அது போல நாமெல்லாம் வணங்கி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற திருமகள் இருக்கிறாளே, அந்த திருமகள் வழிபட்ட ஊர் திருவாரூர். எனவே திரு ஆர் ஊர்னா திரு என்பது என்ன பொருள், திருமகள், ஆர் வழிபட்ட ஊர். அப்போ நாமெல்லாம் வணங்கியும் மகிழ்ந்தும் ஏற்க வேண்டிய ஒரு பெண் அங்கே இருந்து வணங்கி அந்த வளம் பெற்ற நலம் பெற்ற இடம் திருவாரூர். அதான் மண்ணு மாமலரால் வழிபட்டது வன்னி யாரு மதி போதி செஞ்சடை சென்னியார் திரு ஆரூர் திருநகர். அங்கதான் எங்களுடைய தியாகராஜ பெருமான் தியாகத்துக்கும் அரசனவன், ஒவ்வொன்றுக்கு நாட்டுக்கு அரசன், புலமைக்கு அரசன், ஞானத்துக்கு அரசன் என்றெல்லாம் இருப்பார்கள். தியாகத்துக்கு அரசன் எங்களுடைய தியாகராஜன் பெருமான். எனவே அப்படிப்பட்ட பெருமான் வீட்டில் இருந்தருள்கின்ற ஊர் திருவாரூர் என்று சொன்னார். இங்க அந்த திருவாரூர்ல பல்வேறு சிறப்புகள் எல்லாம் சொல்கிறார்கள். அந்த பல்வேறு சிறப்புகள் நம்ம எல்லாம் சொல்ல முடியாது, ஒன்று ரெண்டு தான் நினைக்க முடியும். அங்கே ஒரு கருத்து, பறவையாருடைய மாளிகை இருக்கின்ற இடம் அது என்று சொல்லுங்க. காப்பிய தலைவராக இருப்பது மட்டுமல்ல, ஏன் பறவையார் மாளிகை சொல்லணும் என்று கேட்டால், பறவையார் மாளிகை எல்லா வீடும் போல ஏதோ கணவன் உண்டு, தான் உண்டு, அவங்க அப்பா அம்மா உண்டு, மாமனா மாமியா உண்டு, அப்புறம் சொந்த சம்பந்தி உண்டு, இதோடு நின்ற இடம் இல்ல. பறவையார் மாளிகை இரண்டு பெருஞ்சிறப்பிற்கு இலக்கானது. ஒன்று பறவையற்ப சொன்னாங்களே, இறைவனே ஒரு முறைக்கு இருமுறை தூது சென்று அமர்ந்த இடம். எந்த ஊர் இருக்கு அந்த மாதிரி இறைவன் வந்து எழுந்துருளிய இடம் பறவையார் மாளிகை தான், வேற எதுவும் இல்லை. எனவே இறைவனே ஒரு முறைக்கு இருமுறை வந்து இல்லத்தில் தங்கிய இடம், அப்படிப்பட்ட சிறப்பு பறவையார் மாளிகை ஒன்று. இரண்டாவது திருவாரூர் அந்த பறவையார் மாளிகை என்னென்ன, அங்கதான் குண்டையூர் கிழார் என்ற பெரியவர் நெல் கொண்டு தருவார், தந்து பங்குனி உத்தரம்னு சொன்ன முன்னால ஒரு மாதம் பின்னால ஒரு மாதம் தினமும் அடியவர்கள் மகேஸ்வர பூஜை நடந்துகிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். காலையில பத்து மணிக்கு உணவு போட ஆரம்பிச்சா மாலையில நாலரை மணி அஞ்சு மணி வரைக்கும், மீண்டும் ஆறரை மணிக்கு போட ஆரம்பிச்சா ராத்திரி பதினோரு மணி வரைக்கும். அட்டிட்டல் காணாதே போதியோ பும்பாயி யாருக்கு என்ன, பகல்ல அடியவர் மாதிரி இருந்துட்டு ராத்திரில போனா சரி இருக்குச்சாண்ண, உருத்திர ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அச்சிட்டல் காணாதே போதியோ. பெருமானுடைய திருவடியே நின்று கொண்டிருக்கிற அடியவர்களுக்கு நீ மீண்டும் சமையல் பண்ணி சாப்பிடாம பாப்பாடு போடாம போவியாமா என்று கேட்டார். ஆகவே நல்ல அடியவர்கள் விடாமல் விருந்தோம்பிய இடம் பறவையார் மாளிகை. அது மட்டுமா, இன்னொரு அடியவர் பெரியவர் அரசர் சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் பெருமாள் நாயனாரை அந்த அரசியல் அமைப்போடு கூட வெறும் தனி அரசரா வல்ல, மாறு வேடத்துல வல்ல, தன்னுடைய சேர நாட்டுல எப்படி இருந்தாலும் அரசர்னா அதே போல அமைச்சர்கள் தானே தலைவர்கள் மற்றவர்கள்லாம் முக்கியமானவர்கள்லாம் கூட இருந்து அந்த அமைப்போட இந்த மாளிகையில் தங்கிய இடம் அந்த இடம் பறவையார் மாளிகை. இந்த அளவெல்லாம் சிறப்பு திருவத்தியூர்ல சங்கிலியார் மாளிகைக்கு இல்லை, அப்படி அமையல திரு. அதனால உடனே பட்டிமன்றம் போடக்கூடாது, மாளிகையில் எது சிறந்தது என்று அரங்கி உட்கார வைக்க வேண்டியதான். அதனால மாளிகையில் இந்த பறவையார் மாளிகைக்கு இப்படி ஒரு அருமை அடியவர்களில் மிக தலை சிறந்தவர், ஒரு பெரிய பேரரசரையே விருந்தேற்ற சிறப்பு உடையது, அதனால் பறவையார் மாளிகை என்று சொல்லி அந்த நகர சிறப்பில் வைத்தார். ஒவ்வொரு காரணம் என்பதும் ஏன் அதை வைத்தார் என்பதற்கான பறவையார் அவதாரம் செய்ய மாளிகை அங்கே. அதன் பிறகு இன்னொரு சிறப்பு என்னன்னார், நீங்க திருவாரூர் சென்றால் என்ன கேட்கலாம். திருவாரூர் சென்றார். இப்ப நம்ம நகரங்கள்ல என்ன கேட்கிறோம் சொல்லி கேட்டா, சாதாரண பாட்டு போக்குவரத்து இப்படி எல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் இல்லை. நீங்க திருவாரூர்ல 4 வீதி நீ உள்ள நுழைஞ்சால திருவாரூர் மாநகராட்சி தங்களை வரவேற்கிறது வணக்கம் என்று சொல்லி உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா, மீண்டும் அந்த எல்லைக்கு வரும்போது திருவாரூர் நகராட்சிக்கு மீண்டும் வருக வருக நன்றி வணக்கம் என்று அந்த மீண்டும் இங்க வர வரைக்கும் என்ன கேட்கலாம்னு. இப்ப நாம வந்து திருமுறை எங்க கேட்கிறோம், ஓதாமூர்த்திகளை வைத்து சில முக்கியமான நாட்கள் வைத்து நம்ம கேட்கிறோம். ஏன்னா ஓதாமூர்த்திகளை போய் கிடைக்கிறது கடினம், கடித்தவங்க பாடணும், அந்த பாடுகின்ற பாடலை கேட்கிறோம். அப்ப ரொம்ப அருமையா இருக்கும். ஓதாமூர்த்திகள் வாயிலாம் இப்ப நாம எல்லாம் பாடுவது சாதமா, அதுக்காக சீக்கிரம் உழைப்பு எடுத்துக் கொள்ளாதால் ஏதோ இயல்தான் கொஞ்சம் கொஞ்சம் அது என்ன தெரியும் ஒண்ணு, அது தெரியும் அது மக்கு இது மக்குதான், ஆனாலும் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் அது சொல்லலாம். இசை நமக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனால் அவர்கள் இசைக்கென்றே தம்முடைய அர்ப்பணித்துக் கொண்டவர். அவர்கள் பாடுகின்ற பொழுது இசை ரொம்ப அருமையாக இருக்கும், அருமையான இந்த அத்தித்தல் காணாதே போதியோ பூம்பாயினா அவர்கள் வாயினால கேட்டோம்னா எப்படி இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆகவே ஓதாமூர்த்திகளை வைத்துதான் நம்ம திருமுறைகளை கேட்க வேண்டியிருக்கு. நீங்க நம்ம திருவாரூர் போனீங்கன்னா வேண்டியதே இல்லை, பிள்ளை பாடுவ அங்க இருக்கிற கிரிகள் எல்லாம் பாடுமா, எதை திருமுறைகளை. அதனால நீங்க இந்த திருவாரூர் நகராட்சிக்கு உள்ளே இருக்க நுழைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, அருமையா சிறையாரும் மடக்கிளி இங்கேவா என்று நம்ம கிளி அழைக்கிறோம். கிளிகளே கிளிகள் அழைக்கும், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம பழனைக்கு திங்கிறது தினமும் இருக்குது, காய் திங்கிறது தினமும் இருக்குது, பறக்கிறது நம்ம தினமும் இருக்குது, அதை விட்டுடுங்க நீங்க இங்க வாங்க. என்ன செய்யணும் பெருமானி பாருங்க, புழங்கும் இளம் பிறையாளம் திருநாமம் எனக்கொருகால் என்று அங்க இருக்கிற கிளிகள் இன்னொரு கிளிய பெருமான் திருநாமத்தை சொல்லு இன்னொரு தடவை சொல்லு என்று கேட்டுக்கிட்டு, சரி யார் சார் கேட்பாங்க, ஒருத்தர் பேசினா கேட்கறதுக்கு நாதி இருக்கணும் இல்ல, அதுதான் முடியும். அதுக்கு ரசிகருக்கு என்னப்பா சஞ்சன்மார் என்ன, பிள்ளை பாடுவ கிளிகள் எல்லாம் அந்த திருமுறைகளை விடாமல் பாடும். என்ன யார் கேட்பார்னாரு, கேட்பன பூவைகள் நாகன வாய் பறவைகள்னு பறவையில ஒரு இனம், அதுதான் அப்படியே இருந்து விடாம கேட்கணும். யாராவது கூப்பிட்டா கூட பேசாம இருப்பா, திருமுறை என்ன அருமையா விண்ணப்பிக்கிறார்கள் அராடா என்று சொல்லி அங்கிருக்கிற பறவைகளும் பாட பறவைகளும் கேட்கும். அப்படிப்பட்ட புண்ணிய நிலம் எங்களுடைய திருவாரூர் என்று சொன்னார். ஒரு 10-12 பாட்டு பாடியிருக்காரு, ரெண்டு மட்டும் சொல்லுங்க. எனவே இப்படிப்பட்ட இடம் அந்த இடம். இனி இந்த நகரத்தை காக்கின்றவன் யார் அப்படின்னு, அரசன், அவன் பெயர் மனுவேந்தன். மனுவேந்தன் காக்கிறான். எப்படிப்பட்ட அரசன் என்று ஆரம்பிக்கிறார். எப்படிப்பட்ட அரசன் என்றால், ஆரம்போருள் இன்பமான அறநெறி வடாமல் புள்ளி, அறம் நெறி அறம் பொருள் இன்பமான அறநெறினர். ஏன் 4 பொருள் உறுதி பொருள் நமக்கு அடைய வேண்டிய பொருள், அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த 4 அரசனுக்குரிய எல்லையில எது தர முடியும்னு கேட்டா, இந்த 3 தான் தர முடியும். எது, அறம் பொருள் இன்பம் வீடு பெருமான் தரவல்லது, அதெல்லாம் அது விட்ட. ஆனால் இவன் ஆளுகிற அந்த அறநெறியும் அந்த மக்களுடைய அறநெறியும் சேர்ந்து அந்த வீடு பேற்றுக்கு ஆளாக்கும். ஆனா அத இவன் தரவல்லதல்ல, அதனால அது விட்டீங்களா. ஆரம்போருள் இன்பமான அறநெறி வளாமல் புள்ளி, மரம் கடிந்து அரசர் போற்ற மரம் கடிந்து. மரம்னா தீமை என்ற அர்த்தம், தீமையான செயல் கொஞ்சம் கூட நாட்டில் வரக்கூடாது. தன்னாலேயோ மக்களாலேயோ விலங்கினாலேயோ மற்ற பயவராலேயோ அல்லது இயற்கையாலேயோ எந்த விதத்தில் வரக்கூடாது. மரம் கடிந்து அல்ல, தீமை என்பது இந்த நாட்டில் ஒரு தீய என்பன கனவிலும் நினையா தூய மாந்தர்வால் தொண்டைன நாடு என்று விரைப்பாங்க. தொண்டை நாடு எப்படிப்பட்டதான், தீமைய கனவுல கூட நினைக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட சான்றோர் வாழ்கின்ற இடம் தொண்டை நாடு என்று சொல்லிப்பாரு. அதனால அது மாதிரி தீமை என்ற ஒன்றே உள்ளே புகாதவாறு மரம் கடிந்து அந்த பாவமான செயல்கள் எதுவும் நிகழாமல் காத்து, மரம் கடிந்து அரசர் போற்ற வையகம் காக்கும் நாளில் அருமையாக இந்த உலகத்தை காத்துக்கிட்டு. அப்போ நாட்டு மக்கள் நல்ல அறநெறியில் இருக்கணும், நல்ல பொருளாதாரம் வளம் இருக்கணும், இந்த அறநெறியில் நின்று வந்த பொருளாதாரத்தை கொண்டு நல்ல இன்பமா இருக்கணும், நல்ல மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்டு. இப்போ ஒரு வீட்டில் போய் கேட்டோம்னா உங்களுக்கு என்ன குறையினர், ஒரு குறையும் இல்லைங்க. மகாராஜ மனுவேந்தன் காக்கிறான், அரசியலுக்கோ அதனால எங்களுக்கு பொருளாதாரத்துக்கோ நாங்கள் அனுபவிக்கிற இன்பத்துக்கோ எந்த விதையோரும் இல்லையே. நீடோடி வாழ்க சோழ நாடு, நீடோடி வாழ்க சோழ பேரரசன் என்று சொல்வார்கள். அது மாதிரி இருப்பார்கள். அதனால் மக்கள் மிக மகிழ்ச்சியோடு அந்த நாட்டில அமைந்திருக்கிறார்களாம். அப்படி இருக்கின்ற பொழுது சிறந்த அனல் தவத்தால் தேவி திருமணி வயிற்றில் மைந்தன் பிறந்தனன் உலகம் போற்றும் பேரறி குருளை என்னான். அப்படி வாழ்கின்ற பொழுது அவனுடைய அரண்மனையில ஒரு அருமையான நிகழ்ச்சி என்னன்னா, அந்த மனைவி கருவுற்று 10 மாதம் ஆயிற்று. கரு உயிர்த்தால் ஆண் மகம் அது எப்படி இருந்தாரு, சிங்க குட்டியா இருக்கும். சிங்க குட்டி இந்த வலிமையில இந்த தலைமையிலும் சிங்கம் ரொம்ப பெருசு, சிங்கம் பெருசு. அதனாலதான் அந்த ராஜான்னு சொல்றது, மிருகராஜான்னு சொல்றேன், மிருகத்தலைவன். அது முன்னும் பெண்ணுடைய பாக்கிற பார்வை பார்த்தாலே அது ஒரு பெரிய அரசர் பாக்குற மாதிரி இருக்கும். அது இலக்கண உலகத்துல வைத்துக் கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, அரிமா நோக்குனாங்க. அரிமா நோக்கணும், ஒரு சொல் முன்னையும் பின்னையும் இருக்கும் மாதிரியான சொற்களை பார்த்து அந்த பொருள்படியா இருக்குமானால் சிங்க நோக்குன்னு அர்த்தம், அரிமா நோக்கு. ஆகவே ஒரு நூலில சில செய்யுள்கள் சில சூத்திரங்கள் அந்த முன்னும் பின்னும் பார்த்திருக்கிற கம்பீரம் இருக்குமானால் அரிமா நோக்கு என்று சொல்வார்கள். அப்படி போய் இலக்கியத்திலேயே வரும்படியான, அதெல்லாம் சிங்கத்தன்மை சொல்றேன். நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் நிறைவாக பாடிய பதியம் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என்பது திருப்பூரில் அங்கே பாடுகிறார். பெருமானையே என்ன பாடுகிறார், சாவாமூவா சிங்கமே, சாவாமூவா சிங்கமே உன்னடிக்கே போதுகின்றேன். பெருமானையே சிங்கம், மனிதர்கள் நீங்க மிகச்சிறந்தவர்களை சிங்கம் சொல்றதற்கு பெருமானியே. ஆனா மற்ற சிங்கம் எல்லாம் எப்படிப்பட்டது, சாகும், முதுமை அடையும், குட்டியில் கொலையிட்டு கிடைக்கும். ஆனா எங்க பெருமான் சாவா மூவா சிங்கமே உன்னடிக்கே போதுகின்றேன், அருமையான தாண்டம். ஆகவே அந்த சிங்கத்தை அப்படி பெருமானுக்கே கொண்டு போய் முயற்சி சொன்னார் நம்முடைய அப்பறம். அது மாதிரி இந்த குழந்தை பிறந்தது பேரறி குருளை என்னான் சிங்க குட்டி மாதிரி, அது மாதிரி தோன்றினான். தோன்றிய பிறகு அவனுக்கு இதோ இப்பொழுது 5 ஆண்டு, 5 ஆண்டுகளுக்கு பின். ஆமா வரலாறு போவானாமா, அவன இங்க பாடுவாங்க சமயத்துல பிள்ளை பெறும் செங்கை பிள்ளை செங்கீரை தால் சப்பானி முத்தம் எல்லாம் பாடலாம். அதெல்லாம் ஞான சம்பந்தம் வச்சுக்கிட்டது, ஞான சம்பந்தம் பாத்துக்கோ. பாட தெரியாதுன்னு இல்ல நம்முடைய இது சேக்கிரா பெருமானுக்கு பாட தெரியும். அங்க காப்பு செங்கியரை தால் சப்பாணி முத்தம் வருகை எல்லாம் அங்க வைத்துக் கொண்டார். அதனால இங்க என்ன, 5 ஆண்டுகளுக்கு பின், ரொம்ப அருமையான அமைப்பு, 5 ஆண்டுகளுக்கு பின் தவமு என்று அறிதில் பெற்ற தனி இளம் குமரன் நாளும் சிவமு என்று அடையும் தெய்வ கலை பல தெரிந்த ஓடி. 5வது ஆண்டுல அருமையாக படிக்க வைத்தார்கள். அடிக்கடி சொல்லிட்டு தான் வர்றோம், இங்கேயும் என்ன பண்ண சொல்லுவோம், நம்ம சொல்ற வரைக்கும் சொல்லுவோம் அல்லவா. 2 வயசுலயும் 2.5 வயசுலயும் பாவம், அதுக்கெல்லாம் திணிக்கப்படாது, திணிக்கப்படாது. நாம எல்லாம் 5 ஆண்டு தான் நம்ம சேர்க்கப்பட்டோம், முக்கியம் சத்தியம் அல்லவா. அப்ப ஐயா நாம இதெல்லாம் 5 ஆண்டுலதான், நம்ம ஐஏஎஸ் ஐயா எல்லாம் 5 ஆண்டுலதான் படிக்க வைக்காங்க. அதுக்கு முன்னாடி பள்ளிஞருடைய விளையாண்டுதான் இருந்தோம், ஓடி விளையாடு பாப்பான்னு தான் இருந்தோம். இப்ப என்ன 5 வயசுல வச்சதுனால நம்ம என்ன எல்லாரும் வந்து பெரிய பெரிய பெரிய சிங்கமா இல்லன்னா கூட இப்ப ஐஏஎஸ் எல்லாம் ஐஏஎஸ் வாங்கிட்டாங்க பாருமையா, ஐயா எல்லாம் பெரிய இதை வாங்குவேன். ஆனா என்ன கெட்டு போட்டோம், இப்போ 2 வயசு 2.5 வயசுலயே மம்மி தாடி மம்மி தாடினா அவ்வளவு அந்த அந்த சின்ன பிள்ளைகளுடைய அந்த பாவம் பெற்றோருடைய வருத்தமே செய்யும். தந்தையில சின்ன சிறுசல்ல ஒண்ணு தெரியாத குழந்தை போய் திணிச்சா, 5 ஆண்டு வரைக்குமா அது நல்லா இருக்குமே, அழகா இருக்கட்டும். அதனால 5 ஆண்டுல அந்த கல்வி வைத்தார். தாவாமு என்று அறிவில் பெற்ற தனி இளம் குமரன் நாளும் சிவமு என்று அடையும் தெய்வ கலை பல தெரிந்த ஓரி. ரொம்ப அருமையான கருத்து, என்ன பண்றது தமிழன் அப்படி சொன்ன இந்த சமயமே கூடாது அதை எடுத்துப்படுறது இருக்கு பாருங்க, எடுத்துறது ஆன்மீகமே இல்லாத வெறும் வரட்டு கல்வி, அல்ல வரட்டு அப்படின்னு சொல்லணும், வரட்டு கல்வி. திருக்கோவில் இல்லாத கோவில் இல்லாத குடியிருக்க வேண்டாம், அது சென்சார் பண்ணிட்டான் அப்படின்னு கேள்வி நாங்க பாக்கல சுவாமி, வரவே தெரியும். இந்த புத்தகம்லாம் எங்க நான் இங்க பாக்குறேன், இந்த 1வது 2வது புத்தகம்லாம் எங்க நமக்கு என்னால பாக்குறோம், பார்க்கவும் இல்லை ஒண்ணும் இல்லை. ஆனா சொல்றேன், சிவமு என்று அடையும் தெய்வ கலை பல, என்ன பாடத்திட்டம்னர் மன்னிச்சோட பையனுக்கு நல்ல ஆன்மீக உணர்வோடு கூடிய பாடநூல்கள், ஆன்மீக உணர்வோடு கூடிய பாடநூல்கள், அதோடு கூட தெய்வ கலை பல மற்ற கலைகள் ஆய கலைகள் 64 நீங்க சொல்லுவீங்களே, அது மாதிரி நீங்க நிறைய படிக்குவீங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. பல கலைகள் எல்லாம் இவற்றை எல்லாம் எதற்காக கற்பிக்கிறார்கள்? இது ஒரு பெரிய ட்ரைனிங்ல தான் இருக்குது. ட்ரைனிங் போகும்போது கேட்பாங்க, இந்த பீலிட்டு எம்லிட்டு எம்லிட்டு கிடையாது, பீலிட்டு கூட இல்ல, பிடி பிஏ பிடின்னு சொல்றமே, இப்ப பிடிக்கு பதிலா பிஎட் எம்எட், இந்த ரெண்டு எட்டும் படிக்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ பாடம் நடத்துவது எந்த குறிக்கோளுக்காக, எய்ம், என்ன குறிக்கோள் அப்படின்னா, பாஸ் பண்றதுக்குன்னு சொல்லப்படாது, முக்கு பயில சொல்லாமா சொல்ல, நோக்கம் என்னமோ பாஸ் பண்றதுக்கு தான், அவனும் வரான் நாமனும் சொல்லி தர்றான், ஆனா அது அல்ல, பாஸ் பண்றதுக்கு அல்ல. பின் என்ன சார் பண்றதுன்னு, இலக்கியங்கள் எதற்காக கற்பிக்கிறீர்? மணிமேகலை, சிலப்பதிகாரம், புறநானூர்ல 10 பாட்டு, பெரிய பிராணத்தில் இப்படிதான் கற்பிக்கிறனர். இந்த இலக்கியங்களை படித்ததன் வாயிலாக இது போன்றதொரு இலக்கிய படைப்பை அவன் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் படிக்கிறோம். ஏன் குறிக்கோள் அது நல்லாதான் இருக்குது, சொல்றது கேட்கறது நல்லா இருக்குது, ஆனா நடைமுறையில ஒண்ணும் இல்லை. அது போல இப்ப இந்த கலையினுடைய பயன் என்ன, இதெல்லாம் படிக்கிற என்ன எது என்ன, ரொம்ப அருமையா சொன்னது, ரொம்ப அருமையா சொன்னார். தெய்வ கலை பல எதற்காக படிக்க வைக்கப்படுகிறது, ரொம்ப அருமையானது, ரொம்ப அருமையானது. அந்த யார் யார் படிக்கிறார்களோ அவருடைய உள்ளம் செம்மையாக இருப்பதற்கு படிக்கணும். படிப்பது என்பதே உள்ளம் திருந்த என்பதுதான். திருந்த ஓதி எது, திருத்த ஓதி அல்ல, திருத்த ஓதின்னு சொன்ன என்னாச்சு, அதான் தமிழ், அதான் நம்ம தமிழ். இந்த விட்டுட்டு இத்தன்னா போட்டா திருத்தன, ஊருக்காக ஊரை திருத்துறதுக்காக படிக்கிற அர்த்தம். திருந்த ஓதி தான் திருந்துவதற்காக, எது கல்வியினுடைய குறிக்கோளே எதுன்னு கேட்டா, அவனுடைய மனம் நல்ல நெறியில, நல்ல அறநெறியில, நல்ல ஒழுக்க நெறியில அப்படி திருந்தணும், அதுதான் கல்வியினுடைய குறிக்கோள். இங்க சொல்ற திருவள்ளுவர் சொன்னார், ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும், 3 கட்டத்துக்கு வந்துட்டாரு, நல்லா படிச்சிருக்கிற ஆமாங்க, உணர்ந்தும் நல்ல எல்லாவற்றையும் தெளிவா உணர்ந்திருக்கிறியே ஆமாங்க, பிறர்க்கு உரைத்தும் அருமையா பேசுறியே அருமை அருமை அப்படின்னா, ஓதி 3 ஆச்சு, ஆமா நீ இவ்வளவு சொல்றியே, இவ்வளவு படிச்சியே, இவ்வளவு பேசுறியே, இதுல ஏதேன்னு ஒரு பர்சன்டேஜாவது நீ நடக்கிறியான்னு கேட்டார். இது சிவ என்ன கேட்டார், இப்ப நீ இவ்வளவும் பேசுற, இவ்வளவும் படிக்கிற சொல்றியே, இதுல ஏதேன்னு ஒரு விழுக்காடு அளவுக்கு நீ கடைபிடிக்கிறியா, அதுதானுங்க என்ன, தான் அடங்கா பேரையில் தேவையாறு, இவனோட வடிகட்ட முட்டாள். அப்ப ஓதுவதனுடைய பயன், உணர்வதன் பயன், பிறருக்கு உணர்த்துவதன் பயன்லாம், நீ திருந்தனும், நீ திருந்தனும், கல்வியினுடைய குறிக்கோள் அது. மாண்புமிகு அமைச்சர் அல்லவா சேர்க்கிறார், நாட்டுல கல்வி எதற்காக இளைஞரார்களை படிக்க வைக்கிறோம் என்றால், அவருடைய மனமும் செம்மையாக திருந்திய நிலையில் வாழ்வதற்கு, நல்ல ஒழுக்கமா வாழ்வதற்கு, பண்பாட்டோடு வாழ்வதற்கு, அது கல்வியினுடைய பயன்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya. Shaivam.org in Anmeega Anbargalukku Vanakkam. Neengal kekkirukkira nigazhchi Shaiva Siddhanta Pudhu Vaguppu. Vazhangubavar Siva Pazhamuthappan avargal. Vanakkam.
4: நீடும் இருமுறைகள் நேர் நேராதல், இரண்டையும் நேராக கொண்டால் கூடும் இறை சக்தி குணம், உங்களுடைய உள்ளத்தில் சத்தினிபாதம் வந்து பதிவுகின்ற நிலை கூடும். சத்தினிபாத நிலைதான் இறை சக்தி குணம். சத்து இறையினுடைய அருளானது உங்களுக்கு பதிவதற்கு கூடும் குணம், நீங்கள் கொள்வதற்கு கூடும். அப்ப இருவரை ஒப்புதான் சத்துரிவாதம் நிகழ்வதற்குரிய படிநிலை. இறை சக்தி கொடல், இறை சக்தி என்றால் திருவருள் என்பது பொருள், 4வது அதிகாரத்தில் படித்திருக்கிறோம். இறை திருவருள் என்பது பொருள், கொடல் உங்களிடத்தில் பதிவதற்கு, நீங்கள் கொள்ளுவதற்கு கூடும். முதல் ஆய்வே, இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கொள்ள வேண்டும் என்று அறியுங்கள். இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகுங்கள், இதுதான் அறியும் நெறியில் முதல் ஸ்டெப். இன்பத்திற்காக நாம் மகிழ்ச்சி அடைவதும் துன்பத்திற்காக வருத்தம் அடைவதும் இறைவனை அறிந்து கொண்ட பொருள் அல்ல. ரெண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாடல், ஏகன் அநேகன், இந்த உலகத்தில் எந்த இவைகளுக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை என்று முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொண்டால் இருவரை ஒப்பு தன்னறியாமல் வரும். நம்மிடத்தில் அறியாமை உண்டு, அது நீங்கள் உண்டு என்று தெரிந்து கொண்டால் அந்த அறியாமையால் துன்பம் வருகிறது. ஏற்றுக்கொள்ள தயாரா இருப்பீங்களா இல்லையா? சார் நாம் வந்து ரிசர்வேஷன் பண்றோம், பண்ணினா அவன் போய் நல்லா உட்கார்ந்து இருப்பான். நம்ம ரிசர்வேஷன் பண்ணாம ட்ரெயின் வந்தோன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுவோம். அவன் உட்கார்ந்துருக்க நம்ம பார்த்து எல்லாம் ஓடுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். நினைச்சிருப்போமா இல்லையா? அது இதெல்லாம் பாரு நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாள்ல அவன். ரிசர்வ் பண்ண மகிழ்ச்சியா போலாம் சார். தெரிஞ்சு கொண்டு முன்னாடியே தெரிந்து கொண்டால் அந்த படுக்கை வசதி செய்து கொண்டால் உண்மையாக போகலாம். இல்லைன்னா அப்படி அலைய வேண்டியதுதான். அப்ப இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா, இந்த ஆறு பொருளும் இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம கவலைப்பட மாட்டோம். ரிசர்வ் பண்ணிட்டோம்னா அப்ப உள்ளத்துல ரிசர்வ் பண்ணிக்கணும். எதெல்லாம் ரிசர்வ் பண்ணிக்கணும்னா, கடவுள், உயிர், ஆணவம், கண்மம், சுத்தமாயை, அசுத்தமாயை, இந்த ஆறு இருக்கிறது என்று நீ பதிவு செய்து கொள். உனக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. ஏனென்றால் உன்னை நீ பதிவு செய்து கொண்டால் இந்த இன்பம்னா இந்த இப்ப ரிசர்வேஷன் பண்ணிட்டோம் என்ன வாழ்க்க போறோம், அந்த ட்ரெயின்ல வாழ்க்க போறோம். அந்த மகிழ்ச்சியும் என்ன மகிழ்ச்சி? நாம பயணம் பண்ணுகிற நேரத்தை பொறுத்து. அப்ப அது அப்ப அது ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று சொல்ல முடியாது. அது மகிழ்ச்சியும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம். ஆக வெளியே சுத்துறவு மாதிரி துன்பத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அப்ப ஆறு பொருள் உண்டு என்று தெரிந்து கொள், அதுதான் இரண்டாவது அறியும் நெறி. என்ன ஆறு பொருள்? ஏகன் இறைவன் ஒருவனை, அநேகன் உயிர்கள் பல, இருள் இதுவரை நாம் படித்த ஆணவம், கர்மம் வினை, அதுபோல மாயை இரண்டு, சுத்தமாயை அசுத்தமாயை. வேற ஒண்ணும் இல்ல சார். சுத்தமாயை என்பது நம்முடைய உடம்புக்கு போடப்படுற பிளான். இப்போ வீடு கட்டுறோம் வச்சுங்க, வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுறோமா இல்லையா? பிளான் அப்ரூவல் ஆகுமா இல்லையா? அந்த பிளான் அப்ரூவல் ஆயிரம் இடம் தான் சுத்தமாயை. என்னன்னு கேக்குறீங்களா? 36 தத்துவமும் நடத்துவாங்க, நடத்துறாங்களோ இல்லையான்னு தெரியாது, அது நம்ம பின்னாடி வரும். உண்மை விளக்கம் நடத்துற வாய்ப்பு இருந்தா 36 தத்துவம். இந்த 36 தத்துவத்தை போட்டு எல்லாரும் குழப்பிட்டுப்பாங்க. நான் ஒரே வழியா சொல்லுவேன். முதல்ல இருக்கிற சிவ தத்துவம் என்பது நம்முடைய உடம்பை எடுப்பதற்கு பிளான் போடுகிற இடம். ஏன்னா நம்ம உடம்பை எப்படி இருக்கலாம்? இறைவன், நாதம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்ற ஐந்தாக சிவ தத்துவத்தில் சுத்தமாயையில் இந்த உடம்பை இந்த உயிருக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறான் இறைவன். இந்த முத்தப்பனாக இருக்கிற இந்த உயிருக்கு இந்த உடம்பை கொடுக்க வேண்டும் என்று சிவ தத்துவத்தில் பிளான் போட்டார் இறைவன். நாதத்தையும் இந்தையும் கொடுத்தார் சதாசிவம். படைத்தல் தொழிலையும் பிரம்மா கூப்பிட்டார். அப்புறம் திருமாலை காக்கணும்னார், ருத்ரனை அழிக்கணும்ட்டார். இவை இறைவனால் இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த அந்த இடத்துல இறைவன் தான் முழு முதல் கடவுள். நம்மால் சொல்லப்படுகிற ருத்ரன், சிவபெருமான், ருத்ரன், திருமால், பெருமன், இவர்களெல்லாம் தேவர்கள், இவர்களெல்லாம் தெய்வங்கள் அல்ல. இவர்களெல்லாம் தெய்வங்கள் அல்ல. சைவம் சித்தாந்தம், யார் தெய்வம் என்றால் யார் துவாதசந்த பெருவழியில் இருக்கிறார்களோ அந்த எம்பெருமான் கடவுள் கடந்து உள்ளே இருக்கிறவன். கடவுள்தான் நம்முடைய முழு முதல் தெய்வம். கடவுள் என்ற சொல்லுதான் நமக்கே உரிய சொல். எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறவன், ஆனால் எல்லாவற்றிலும் இருப்பவன், தர்ஃபோர் கடவுள். அதற்குரிய தெய்வ வடிவங்கள் தான் புத்திரன், திருமால், பிரம்மன், அப்புறம் காளி, முருகன், விநாயகர் எல்லாம். அதனால சுற்றுப்புறத்தில் வச்சிருக்கிறாங்க. நமக்கு முழுமுதலாக இருப்பது அருபமும் உருவமும் மற்ற லிங்க பெருமானாக இருக்கிற அந்த இறைவன். இறைவன் என்றாலே நிறைந்தவன் என்பது பொருள். இறைவன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நிறைந்தவன், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறவன் என்பது பொருள். அப்ப ஏகன் அநேகன் இருள் கர்மம் மாயை இரண்டு என்றால் சுத்த மாயை என்று விஞ்ஞானகலர் போன்றவர்கள் வாழ்வதற்கு இடமாக இறைவன் தனித்திருக்கக்கூடிய இடமாக இருப்பது சுத்த மாயை. அசுத்த மாயை என்பது இந்த உலகத்தில் பிறந்து வாழ்வது. வித்யா தத்துவங்கள் எல்லாமே நம்முடைய பிறப்பதற்குரிய சூழல் ஜாதகம். ஆபத்துவம் என்பது பிறந்த பிறகு நமக்கு துணை போடு. எனவே இந்த 36 தத்துவங்களும் உயிருக்கு உயிர் வாழ்வதற்குரிய பின்புலங்கள் பேக்ரவுண்ட்ஸ். தத்துவம் பேரப்படாது எல்லாம் நம்ம வாழ்வதற்கு தேவை. நாதம் விந்து சதாசிவம் சுத்தம் சுத்தவித்த ஈஸ்வரன் இதெல்லாம் வாழ்வதற்கு தேவை. காலம் நியதி கலை வித்தை அராகம் மாகி பூடன் இதெல்லாம் நாம் வாழ்வதற்கு வேண்டிய பின்புலங்கள். ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் தன்மாத்திரை ஐந்து பூதங்கள் அந்த கரணம் 4 24 நாம் வாழ்வதற்கு வேண்டிய சூழ்நிலைகள் இது இல்லாமல் வாழ முடியாது வாழ்வதற்கு முடியாது. எனவே 36 தத்துவங்கள் என்பது அதனால்தான் அந்த வாழ்வதற்குரிய சூழலை மறந்து விட்டால் முக்தி கிடைக்கும். நான் 36 தத்துவங்களையும் கடந்து விட்டால் முக்தி கிடைக்கும் என்றார். அப்ப 36 தத்துவங்கள் என்பது நாம் வாழ்வதற்குரிய பின்புலங்கள் பேக்ரவுண்ட்ஸ். அது இறைவனால் தரப்படுபவை, இறைவனுடைய சக்தியால் நமக்கு தரப்படுபவை. இதை அறிந்து கொண்டால் ஆக இவை 6 ஆதி இல், இவை தோற்றம் இல்லாதவை. அப்ப இவற்றுக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை. எனவே இந்த பொருள்கள் 6 நித்திய பொருள்கள் என உணர்ந்துகொள். அறியும் நெறியில் 2வது இருவினையும் ஏற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள வேண்டும் முதல் ஸ்டெப். 2வது 6 பொருள்கள் இந்த இடத்தில் உண்டு, அவற்றை நீ தெரிந்து கொள். 3வது பாடல் செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். நாம் நாம் வாழ்வதற்காக, உய்வான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள், வாழ்வதற்காக உய்வதற்காக உள்ள பொருள்கள் உய்வான் உளன் என்று உணர். இந்த நாக்கும் நாம் வாழ்வதற்காக இருக்கின்ற பொருள் என்று உணர்வாயாக. நான் ஒவ்வொரு பாட்டுக்கும் விளக்கம் சொல்லுகிற பொழுதும் விளக்கம் சொல்லுவேன், அதுபோல சில சொற்களுக்கு பொருளும் சொல்லுவேன். நீங்கள் அதனை மனதிலே வாங்கிக் கொள்ள வேண்டும். வெறும் பொருள் தொடுப்பு மட்டும் நான் சொல்வதில்லை, அப்பொழுது சொல்லக்கூடிய பொருளையும் சொல்லுகிறேன். எனவே பாடம் நடத்துகிற முறைமை உரியது ஆகும். உய்வான் உய்வான் என்றால் நாம் வாழ்வதற்காக உழவு இருக்கிறது என்று உணர் என்று உணர்வாயாக. இந்த 6 பொருள்கள் உண்டு, 6 பொருள்களாலே செய்யப்படுகிற செயல்கள் 4. செய்வானும் நாம் தான் அந்த வினைகளை செய்கிறோம் உயிர்கள். செய்வினையும் நம்மால் செய்யப்படுகிற நல்வினை தீவினை. சேர்பயனும் அவற்றினால் வரக்கூடிய நன்மை தீமை. நல்வினை தீமையால் அல்லது புண்ணிய பாவங்களால் நல்வினை தீவினை. சேர்பயனும் நமக்கு புண்ணிய பாவங்கள் சேருகின்றன. சேர்ப்பால் இவற்றை நம்முடைய உடம்பால் உயிரால் அனுபவிக்கக்கூடிய நிலையில் சேர்ப்பவன் சேர்ப்பான். உய்வான் இவை நாக்கும் நாம் வாழ்வதற்காக உரியது என்று உணருங்கள். அதனால வினை என்பது நம் வாழ்வதற்காக. நாம நீங்க டிவி பாக்கிறோம்னா நம்ம வாழ்வதற்காக, அது வாழ்த்த பிறகு அதை விட்டு வெளியே வரணும். எப்படி ரெண்டு விஷயத்துல வந்துருவீங்கன்னு வச்சுங்களே. அப்ப இது செய்வாரும் செய்வினையும் சொல்றாரு. எடுத்த உடனே சரி ஆண்டவனுடைய முக்தி அடையணும் சொல்றோம்ல சைவத்துல, ஆக எல்லாருமே பிறந்த உடனே சாமியார் ஆயிடலாமா? சாமியாரும் சொல்லலையே, எந்த ஆச்சரியம் வேண்டாம். அந்த பையன் பாடுறான், பாடல் கேட்டா நம்ம நல்ல பிள்ளை நல்லா பாடுறான்னு சொல்றோம், மகிழ்ச்சி அடையணும். அது மாதிரி நாம நம்ம பிள்ளைய வளர்க்குமானா நம்ம பையன் ஒத்துக்க மாட்டானே. நம்ம பேரை ஒத்துக்குவானா? தாத்தா இதெல்லாம் நீங்க வெளியே வச்சுங்க, இந்த இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வேணாம், எங்க அப்பாட்ட சொல்லிடுவேன். அதாவது இறைவனுடைய திருவிழா எல்லாருக்கும் 3 வயசுல ஞானப்பாடம் கிடைக்குமா? அவருக்கு ஞானப்பாடம் கிடைச்சது 60 வயசுக்கு அப்புறம் தானே திருநீரை கிடைச்சது. திருவாடம் திருநீர் தலைவதியார் தாக்கொடுப்பார், 60 வயசுக்கு அப்புறம் தான் திருநீரை கிடைச்சிருக்கு. சைவத்துல பிறந்தவர் தான், அது வேற திருநீரை பற்றி தெரியாதவருக்கு. தம்பியார் உணராக வேண்டும் என்று வைத்த தயாரினால் வாடுகிற பொழுது கூட தெரியாது. ஆனால் 60 வயசுக்கு அப்புறம் இறைவனுடைய திருவருளால் திருநீரை தலைவதியார் திருநீர் திருவாளர் திருநீர் தலைவதியார் தான் கொடுப்ப அப்பதான் தெரிஞ்சது. அப்ப அது மாதிரி நமக்கு ஒரு காலம் வரும், இறைவனை போற்றிக் கொண்டிருப்போம். நாம் வாழ்வதற்காக உயிர்வா வாழ்வதற்காக இருக்கின்ற பொருள்கள் ஆகும். இது மூன்றாவதாக தெரிந்து கொள்கிறோம். இந்த இறைவனுடைய திருவருள் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார். 4வது பாட்டில்தான் சொன்னார், இறைவனுடைய திருவருள் உன்னிடத்தில் தெளிவாக எப்பொழுதும் இருக்கிறது, மறந்து விடாதே. ஊர் உயிராதது, அதன் பெருமை தெரியாதவர்கள் அந்த பெருமைக்காக பணம் கொடுப்பது என்பது அம்பக்கு விளம்பரம். ஊர் உயிரால் வாடும் ஒரு வைத்தே, உயிரினாலே உடம்பு வாடுகிறது. உயிர் இல்லை என்றால் உடம்பு வாடாது. பிறந்த பிடம் என்று பெயரிட்டு நீரை மூழ்கி நினைப்பொழிந்தார்களே திருமந்திரம். எனவே ஊர் உயிரால் வாழும், ஊர் உடம்பு உயிரால் உயிரினாலே வாழும், ஒருமைத்தே அது போன்ற தன்மை உடையது, ஒருமைத்தே அது போன்ற ஒப்புமை உடையது. உயிரை வைத்துத்தான் உடம்பு வாடுகிறது என்பது அது போன்றது. இறைவனுடைய அருளை வைத்துத்தான் உயிர் வாழ்கிறது, இறைவனுடைய அருளை வைத்துத்தான் உயிர் வாழ்கிறது, இதை நீ தெரிந்து கொள். எனவே உன்னுடைய உயிர் உன்னாலே வாழ்கிறது நினைக்காதே, உன்னுடைய உடம்பு வாழ்வதற்கு கூட உயிர் தேவைப்படுகிறது. உடம்பால் வாழ்ந்துவிட முடியாது, உயிர் தேவைப்படுகிறது. அப்படியானால் உயிர் வாழ வேண்டும் என்றால் உயிர் தானே வாழ்ந்துவிடும் என்று எல்லோரும் சொல்லுகிறான். தெய்வம் இல்லை, கடவுள் இல்லை, உயிர் தானே வாழ்கிறது. உயிருக்கு திறமை உண்டு, உயிருக்கு அறிவு உண்டு, உயிருக்கு பகுத்தறிவு உண்டு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அந்த உயிரை இயக்குவது எப்படி உடம்பு இயக்குவதற்கு உயிர் பயன்படுகிறதோ அதுபோல உயிரை இயக்குவதற்கு இறைவன் இறைவனுடைய திருவருள் இருக்கிறது என்று உணர். ஊர் உயிரால் வாழும் ஒருமைத்தே, ஊரோடு உயிர், உடம்போடு உயிர், தான் உணர்வோடு, தன் தான் என்றால் சக்தி, தான் உணர்வோடு ஒன்றாம் தரம், ஒன்றி வாழ்வதாகும். ஒன்றாம் தரம் என்றால் ஒன்றுபட்டு நிற்பது, ஒன்றாம் தரம் ஒன்றுபட்டு நிற்கிறது. எதுபோல ஊரோடு உயிர், ஊரோடு ஊர் என்பது உடம்போடும் உயிரும், உடம்போடு உயிர், தான் உணர்வோடு. ஏன்னா வெறுமனை உயிர் மட்டும் இங்க வாழ்ந்துட்டு இருக்கல, நீ அதனாலதான் நினைச்சுக்கணும். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. இப்ப நான் ஒரு செய்தி சொல்ல போறேன், நல்லா புரிஞ்சுக்கணும் சார். உடம்பு வாழ்வதற்கு உயிர் இன்றியமையாது, உயிர் வாழ்வதற்கு இறைவன் இன்றியமையாதவன், இறையரும் இனிமை. இது அந்த பாட்டு பொருள். ஆனா உமாவதி சிவன் சொல்றபோது என்ன பண்ணார், உயிர் வாழ்வதற்கு திருவருள் தேவைன்னு சொல்ற போது உடம்போடு கூடிய உயிர் வாழ்வதற்கு, உடம்போடு கூடிய உயிர் வாழ்வதற்கு இறைவனார். ஏன்னா உயிர் தனித்திருக்கிற பொழுது அறியாமை ஒரு மட்டும்தான் இருக்கும். உயிர் வாழ்கிறவன் எப்படி இருக்கும், அறியாமை ஒரு மட்டும்தான் இருக்கும். எப்ப அவர் கேவல நிலையில் இருந்து சகல நிலைக்கு நம்மளை கொண்டு வர்றாரோ அப்ப அவர் உள்ள பூந்துட்டுவார். என்ன அழகு பாரு. எனவே உயிர் தான் தோற்றுகிற போது இறைவனோடு தோற்றினால் அப்ப இறைவன் தான் எல்லாத்தையும் தோற்றித்தான் வந்துடும். இது தான் தோண்டிட்டு, இது தான் தோண்டிட்டு, பாசம் தான் தோண்டிட்டு. அப்ப உயிர் அதனால சொன்னார் ஊரோடு உயிர்னர், உடம்போடு உயிர் வாழுகிற பொழுது இறைவனுடைய திருவருளால் எப்படி உடம்பு உயிரால் வாழுகிறதோ அதுபோல திருவருளால் உடம்போடு கூடிய உயிர் வாழுகிறது. தெளிவா சொல்கிறார். அதனால உயிர்ல இறைவனுடைய ஆற்றல் இல்லையான்னு கேட்க கூடாது. அங்கே ஆவேசித்திருக்கவில்லை, அங்கே ஆவேசித்திருக்கவில்லை, உயிர் மட்டும் ஆணவத்தோடு ஆவேசித்துக் கொண்டிருக்கிறது. அதான் கேவல நிலை. சகலத்துக்கு வருகிற பொழுதுதான் இறைவனுடைய திருவருள் முழுமையாக நம்முடைய வினையின் அடிப்படையில் அமைகிறது. அதாவது ஊனொடு உயிர்த்தான் உணர்வோடு ஒன்றாம் தரம் என்பிருக்கிறது 5வது பாட்டு. தன்னிறமும் பன்னிறமும் தானாம் கல் தன்மை தரும், பொன்னிறம் போல் மண்ணிறப்பு. ஒரு நேரடியாக பார்த்தால் ஒரு வேறொரு குணப்பற்றி தருகிற திருக்குறள் போல் தோன்றும், குறள் போல் தோன்றும். தன்னிறமும் பன்னிறமும் தான் ஆம் கல். அந்த சொல்ல அப்படி பிடிக்கணும், தான் ஆம் கல். தானாங்கல் இருக்கு, தான் ஆம் கல். ஒரு படிகம் இருக்கிறது என்று சொன்னால் அதனால்தான் நம்ம படிகமாலையை அணிந்துள்ளது. சித்தாந்தத்தில் வருகிற ஓமையை நாம் நினைவுள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பஞ்சபாத்திரம் எதுல வச்சிருக்கோம், செம்மினில் களிம்பு போல. அதை நினைவுபடுத்துறதுக்கு தான் இங்க வெள்ளியாலையும் தங்கத்தாலும் வச்சா புண்ணியம் இல்ல. பெரிய பணக்காரனா இருக்கிறதுக்காக வெள்ளியில வச்சு பண்ணனால புண்ணியம் இல்ல. ஏன் செம்பு பாத்திரத்தை பாக்கிறோம்னா இது போல நம்ம இடத்துல குற்றம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காகத்தான் செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துறான். இந்த படிக மாலை ஏன் போடுறோம்னா படிக மாலை போட்டதுதான் நம்முடைய மனசு இறைவனை சார்ந்தால் வெண்மையாக இருக்கும். மற்ற கலர் நூலை சேர்ந்தா கலரா வரும், கலரோட சேர்ந்தா கலரா போயிடும். கலர் தானே சார், எல்லாமே கலர் தான். ரெட் லைட்டுங்கிறான், கிரீன் லைட்டுங்கிறான், பிளாக் லைட்டு, எல்லாமே ஒளி வச்சு தானே சார் சொல்றான். பசுமை அப்படிங்கிறான், தப்பான காரியத்துக்கு ரெட் லைட் ரெட் விளக்கு ஏரியாங்கிறான். எல்லா நிறத்தை வச்சுட்டேன் உடனே இப்ப வெள்ளை பால் போன்ற வெள்ளை உள்ளம் படைத்தவன் சொல்றான், நல்லவன் என்ன சொல்றான், வெள்ளை உள்ளம் படைத்தவன். இவன் மனசுக்குள்ள கருப்பு வச்சுக்கிட்டு இருக்கான். எல்லா நிறம் தான் சார், சைட் இல்லாம நிறம் இல்லாம இல்ல சார் வாழ்க்கை. இப்ப அதான் தன்னிறமும், நம்ம சித்தாண்டம் என்ன பாருது பாருங்க, தன்னிறமும் நிறம் தன்னுடைய நிறமாக இருக்கிற வெண்மை நிறம். பன்னிறமும் அதிலே எந்த கலரை வைக்கிறோமோ அது போல. இப்ப நூல் போட்டுக்கிறோம், அத வெள்ளை நூலா இருந்தா வெள்ளையா இருக்கும், பச்சை நூல் சேர்த்தா பச்சையா தெரியும். எங்க திருச்சியில வந்தீங்கன்னா மலைக்கோட்டை வாசல்ல மல்லிகைப்பூ விற்பான், அவன் வெள்ளை நூலை கட்டவே மாட்டான், எல்லாம் பச்சை நூல்லதான் கட்டியிருப்பான். பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்த்தா வெள்ளைப்பூவும் பச்சை ரொம்ப அழகா தெரியும், அதை வாங்கணும்னு ஆசையே வரும். வெறும் வெள்ள நார்ல கட்டியிருந்தோம்னு வச்சுங்க அது தெரியாது, அதை வெள்ளை நூல்ல கட்டியிருந்தா தெரியாது. அவ பச்சையிலேயே கட்டியிருப்பான், பார்த்தாவே பச்சையும் அந்த காம்பு பச்சையும் அந்த வெள்ளை நிறமும் சேர்ந்து இழு இழுன்னு இழுக்கும் நம்மள போல. அதான் அப்ப தண்ணீரமும் பன்னீரமும் தான் ஆம் கல். அந்த கல்லு தான் ரெண்டையும் ஏத்துக்குது, தன்னுடைய நிறத்தையும் சொல்லுது, தான் ஏத்துக்கிட்ட நிறத்தையும் காட்டுது. சரி, கல்லாம் தன்னை வரும் அதுபோல பொன்னிறம். ஏனென்றால் பொன்னிறம் என்றால் சூரியனுடைய நிறம். பொன்னிறம் என்பதற்கு என்ன பொருள், சூரிய ஆதவனுடைய நிறம், பொன்னிறம் போன்றது. எனவே சூரிய ஒளியினாலே தன்னிறத்தையும், சூரிய ஒளி நடுவில் இருக்கிற பொழுது தன்னிறத்தை காட்டும். சூரிய ஒளி நடுவிலே வந்தால் அந்த படிகத்தினுடைய நிறம் வெண்மையாக நிச்சயம் தெரியும். உள்ளே இருக்கிற கலர் அழிந்து போய்விடும், கலர் மங்கி போய்விடும். எனவே சூரியனுடைய ஒளியினால் தன்னிறத்தையும் பன்னிறத்தையும் காட்டுவது போல இறைவனுடைய ஒளியால் நாம் இறைவனை அறிந்து கொண்டதும் அறியாத கேவல நிலையும் சகல நிலையும் நமக்கு உருவாகிறது. தண்ணீரமும் கண்ணீரமும் தாங்கள் தன்மை தரும் பொன்னீரம் போல். இது வர ஓமை, பொன்னீரம் போல், பொன்னீரத்தால் சூரியனுடைய ஒளியினால் தண்ணீரத்தை, தண்ணீரத்தை எப்படி காட்டும் என்றால் நடு உச்சி வெயிலில் நீங்கள் படிகத்தை வைப்பீர்களானால் கீழே என்ன பேப்பர் வைத்திருந்தாலும் தெரியாது. அந்த மேலே இருக்கிற பன்னீரத்தினுடைய ஒளியில் சூரியனுடைய ஒளிப்பட்ட பிறகு வெண்மை தெரியும். இது இன்னும் சொல்ல போனால் நீங்க கம்ப அந்த காலத்துல படிக கல்லாலேயே தூண் வச்சிருப்பாங்களாம், அது தூண்ல பாத்தீங்கன்னா அது அப்படியே சூரிய ஒளிப்பட்டு பிரகாசிக்கும். மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பொன்னிறம் தெரியுமா, காலை நேரத்துல பாத்தீங்கன்னா செம்மை நிறம் தெரியுமா. அதுபோல சூரிய ஒளியினாலே தன்னுடைய நிறத்தையும் காட்டும், காலைக்குரிய நிறத்தையும் காட்டும், மாலைக்குரிய நிறத்து பிற நிறத்தையும் காட்டும். அதுபோல மண் நிறப்பு, மண் நிறம், மண் என்றால் கடவுள், கடவுளுடைய திருவருள். நிறம் என்றால் உலகத்தினுடைய அனுபவங்களை அது காட்டும். எனவே எப்படி இறைவன் தன்னுடைய நிலையில் ஆ நேற்று ஒரு நிமிஷம் தான். மண் நிற இப்பூ, இப்பூ என்றால் பூமி, பூ என்றால் உலகத்தை சொல்லுகிற சொல். இப்பூமி இந்த உலகம், இந்த உலகத்தில் இறைவனுடைய அருள் தன்னையும் காட்டும், பிற நிலையும் காட்டும். ஆக தன்னை காட்டுகிற பொழுது ஆச்சாரியனாக நாம் அவரை அடைய வேண்டும். அடுத்த ஒரு பாடலை முடிக்கலாம். கண்டு ஒல்லை காணுமதி கண்ணுயிர் நாப்பன், ஒளி உண்டு இல்லை அல்லது ஒளி. இப்ப எனக்கு கண்ணு இருக்கு, நான் உங்களை பார்க்கிறேன். இந்த கண்ணொளி கண்ணும் நான் பார்ப்பதற்கு உதவி செய்கிற உயிரும் எனக்கு வேலை செய்கிறது. இப்ப உயிர் இருக்கிறதுனாலதான் கண்ணு பார்க்கிறேன். ஆகவே உயிர் இருப்பதனால கண்ணு பார்த்துருமான்னா இடையில ஒண்ணு வேணும், அதுதான் ஒளி, வெளிச்சம். இந்த வெளிச்சம் இருந்தாத்தான் என்னுடைய கண்ணும் என்னுடைய உயிரும் இணைந்து ஒரு பொருளை பார்க்கும். அதுபோல உலகத்தில் இறைவனுடைய திருவருளால் தான் எல்லாம் நடக்கும், உன்னுடைய உயிர் இயங்கும். உயிர் உலகத்தை அனுபவிக்க வேண்டும். உலகத்திற்கும் உயிர் உலக பொருளுக்கும் இடையில் எப்படி கண்ணொளி இருக்கிறதோ அதுபோல உலக வாழ்க்கைக்கும் உயிருக்கும் இடையில் இருக்கிறது. அப்ப ஐம்புலங்களாக இருக்கக்கூடியது கண். கண்ணுக்கும் உயிருக்கும் நடுவில் ஒளி இருக்கிறது. அதுபோல உயிருக்கும் உலக பொருளுக்கும் இடையில் இறைவனுடைய திருவருள் இருக்கிறது. அது தவிர கண் ஒல்லை காணும் எரி, அந்த காலத்திலிருந்து கண்ணு பார்க்கத்தான் செய்யும். குழந்தை பிறந்தோடனே கண்ணு பிடிச்சியும் பார்க்கும், கண் திறத்தல் என்று சொல்வார்கள். இதை நீங்க இன்னும் கொஞ்ச நாளா பார்க்கணும்னா, நமக்கு நாம புண்ணியம் பண்ணியிருக்கோம் இருக்கு என்ன அருள்னா, மற்ற உயிரினங்கள் எல்லாம் பிறந்தோடனே பார்க்காது, கொஞ்சம் கண்ணு மூடியே இருக்கும். அரை மணி நேரம் பத்து நிமிஷம் கழிச்ச பிறகுதான் கண்ணு திறக்கும். நாம பிறந்த உடனே கண்ணு திறந்துடுவோம். எவ்வளவு சிறப்பா இருக்கு! அதான் விலங்குக்கும் நமக்கு உள்ள வேறுபாடு. பறவையினுடைய உலகத்தையும் கொஞ்சம் கண்ணு மூடி காப்பதுதான் கொஞ்சம் கொஞ்சமா திறக்கும். கண்ணு குட்டி பசு கண்டு போடுது, அது நக்கி நக்கி நக்கி கொடுத்து கண்ணை நக்கி நக்கி நக்கி கொடுத்து கண்ணை திறக்கும். இன்னும் நீங்க என்ன பாத்தீங்கன்னா, பன்னிக்குழு இந்த ஆட்டுக்குட்டி போட்டு பாத்தீங்கன்னா கண்ணு உடனே திறந்துறாரு, கொஞ்ச நேரம் ஆகும். நாய்க்குட்டிக்கு மூணு நாள் ஆகுமா? ஏதோ ஒரு காலங்கள் உண்டு. ஆனா மனுஷனுடைய குழந்தை பிறந்த உடனே கண்ணு மொழிய நல்லா இருக்கு சொல்றமா இல்லையா?
5: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
6: அதுல ஏராளமா இருக்கு, மறைத்தல் பிரிவு நிறைய இருக்கு. அது வருக ஜென்மம் தெரியாது, சென்ற ஜென்மமும் தெரியாது, நாளைக்கு என்னன்னு தெரியாது, எந்த ஜென்மத்துக்கும் இது தெரியல, பல ஜென்மங்களுக்கு இது தெரியல. மறைத்தல் பேருபகாரம், படைத்தல் உபகாரம் பேருபகாரம், காத்தல் பேருபகாரம், அழித்தல் பேருபகாரம், மறைத்தல் பேருபகாரம். அதுக்கு மேல முத்திய சொல்லவா வேணும்? அளவில்லாத உபகாரம். இதெல்லாம் இங்க இந்த சாஸ்திரங்கிட்ட வரும்போதுதான் இந்த உபகாரத்தை பத்தி தெரியும். சுவாமியினுடைய உபகாரத்தை பத்தி இந்த இடத்துக்கு வரும்போதுதான் தெரியும், இந்த இடத்துக்கு வரும்போதுதான் தெரியும். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல், காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களை சொல்லுவேன். 11வது சூத்திரம் சிவஞான சூத்திரம் யாருக்கு சொல்லு தெரியுமா? ஜீவன் முத்தருக்கு. ஜீவன் முத்தர்னா புரியுதா? சிவத்தை தான் பார்த்து கொண்டு தெரியுவாங்க, எங்க சுத்தினாலும் சிவன் தான் தெரியும் அவங்களுக்கு, உலகம் தெரியும். அப்படிப்பட்டவங்க சிவன். ஜீவன் முத்தர்கள் தெரியுமா உங்களுக்கு? பாத்திருக்கீங்களா? மிக்கதொரு பக்குவத்தின் மிகு சத்தினிபாதம் மேவுதலும் ஞானம் விளைந்தோர் குருவின் அருளால் புக்கு அனுட்டித்தே நிட்டை புரிந்துள்ளோர்கள் பூதளத்தில் புகழ் சீவன் முத்தராள். பாட்ட கேட்டீங்களா? ரொம்ப கவனமா கேட்கணும். ஒவ்வொரு வாக்கியங்களும் எல்லாம் ரத்தனங்கள். இப்ப வந்து அருணநிசிவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்ப சொல்றது இப்ப அருணநிசிவாசிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. மிக்கதொரு பக்குவத்தின் மிக்கதொரு பக்குவம், அதான் நாலாஞ்சத்தினிபாதம் தீவிரதர சத்தினிபாதம். மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதர சத்தியம் அப்படிப்பட்டது. அதான் மிக்கதொரு பக்குவத்தின் மிகு சத்தினிபாதம் மிகு சத்தினிபாதம் மேவுதலும் ஞானம் விளைந்து ஓர் குருவின் அருளால் புக்கு அனுட்டித்தே நெட்டை புரிந்துள்ளோர்கள் பூதளத்தில் புகழ் சீவன் முத்தாராகி தக்க பிரியா பிரியம் இன்றி விருப்பு விருப்பல் தக்க பிரியா பிரியம் பிரியம் இல்லாமலும் வெறுப்பில்லாமலும் விருப்பில்லாமலும் வெறுப்பில்லாமல் தக்க பிரியா பிரிய இன்றி ஓட்டில் தவனியத்தில் சம புத்தி வண்ணி. தங்கத்திலையும் மண்ணோட்டிலையும் ஒரே மாதிரி புத்தி, தங்கமும் மண்ணோடவங்களுக்கு ஒரே மாதிரி ஓடிஞ்சொம்புன்னு உக்கவேணும். அவங்கதான் சிவனும் தக்க பிரியா பிரிய இன்றி ஓட்டில் தவனியத்தில் சம புத்தி பண்ணி சங்கரனோடு உக்க உறைந்து இவன் அவரை அவன் இவரை விடாதே. இந்த தன்மை இந்த நிலையை என்னன்னு சொல்றது? உக்க உறைந்து இவன் அவரை அவன் இவரை விடாதே. உடந்தையாய் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்போம். அவங்கதான் சிவன் முத்து. அந்த ஜீவன் முத்தர்களுக்கு சொல்லுது இந்த உபகாரத்தை. அந்த ஜீவன் முத்தர்களுக்கு உலகத்திலே வசிக்கும் போது, ஜீவன் முத்தர்களும் உலகத்தில் வசிக்கும் போது ஓரோரு கால் மாயை கண்மம் முதலான மலங்களாலே ஓரோரு காலம் சிவனை மறக்கும்படியான நிலை கூட உண்டாகும். ஜீவன் முத்தர்கள் கூட உண்டாக அந்த வேளையிலே இந்த நினைவை நினை. எந்த நினைவே? நீ பொருளை பார்க்கிறாயா? கண்ணு தானே பாக்குது. ஆமா, அது கார் காட்டுறா? உயிர் காட்டு, உயிர் காட்டுதா? சரி, அதுபோல கண்ணுக்கு உயிர் பொருளை காட்டுவது போல உயிராகிய உனக்கு சிவன் காட்டுகிறான். அந்த உபகாரத்தை நினைச்சு அப்படி சொல்ற

சுத்தமா போன்னு காட்டுறான். உண்மை தெரியாதவனுக்கு காட்டினா அவனுக்கு என்னமா இருக்கும்? திகைத்து நின்றவனுக்கு காட்டினா என்னமா இருக்கும்? நல்ல உபகாரம், நன்றியா, மிக்க நன்றி. இது சாதாரண ஒரு உபகாரம். ஆனால் உயிருக்கு உயிராக உடனிருந்து காட்டிக்கொண்டே இருக்கிறான். உயிருக்கு உயிராக உடனிருந்து காட்டிக்கொண்டு இருக்கின்ற இந்த உபகாரத்தை நினைத்து நீ அப்படி இந்த உபகாரத்தை நினைத்து உபகாரத்தை நினைக்கிறதா அவசியம். அது இந்த உபகாரம் மறக்கிறது உயிர்களுக்கு இயல்பு. உபகாரத்தை மறக்கிறது உயிர்களுக்கு ஒரு இயல்பான புத்தி. நன்றி மறத்தல் இருக்குது, உயிர்களுக்கு அது இயல்பான குணம், இயல்பான குணம். அதுக்கு மேற்கோள் கொடுக்கிறார், என்னின்றி ஒன்றால் உயிரில்லை, செய்தின்றி ஒன்றமதற்குன்னு சொல்றார். அதனாலே அப்படி கண்ணுக்கு உயிர் காட்டுவது போல உயிருக்கு சிவன் காட்டுகிறான் என்று இந்த உபகாரத்தை நினைந்து நீ அயரா அன்பு செலுத்து. அப்படி அயரா அன்பு செலுத்துவதன் அயரா அன்புனா மறவாத பேரன்பு செலுத்து. அதனாலே நீ சிவன் திருவடியை சேருவாய். அயரா அன்பின் அறங்களல் செலுத்து. அயரா அன்பின் அறங்களல் என்பது. ஆகையினாலே இப்படி படைத்தல் உபகாரம், காத்தல் உபகாரம், அழித்தல் உபகாரம், மறைத்தல் உபகாரம், அணுக்கிரகத்தை சொல்லி முடியாது. அணுக்கிரகத்தை உபகாரம் என்று சொல்லவே முடியாது. அதுக்கு வார்த்தையே கிடையாது. அதுக்கு வார்த்தை அது இதுக்கு நன்றியோ அந்த அந்த உபகாரத்துக்கு இன்ன வார்த்தைன்னு சொல்ல வார்த்தையே இல்லை. திருக்கோவையால சொன்னார் மாணிக்கவாசுவார், ஓங்கும் உருவிடம். இப்படிப்பட்ட இடம் அது, ஓங்கும் உருவிடம் உண்டு அம்பலத்து உம்பரு உய்ய அன்று தான் ஓங்கும் உருவிடம். அந்த உடத்துக்கு அடைமொழி கொடுத்தாரு பத்தீங்களா, உருவிடம் ஒப்பற்ற விடம். அது மாதிரி விஷயம் கிடையாது, ஒப்பற்ற விடம். ஊங்கும் ஒருவிடம் உண்டு அம்பலத்து உம்பர் உய்ய அன்று தாங்கும் ஒருவன். தேவர்கள் எல்லாம் உயும்படியாக தாங்கிய ஒருவன், சாவாமல் காத்தவரா, சாவாமல் காத்தவரா, தாங்கும் ஒருவன் தடவரவாய். அந்த பெருமானுடைய தில்லைக்கெடுத்தார் போல் இருக்கின்ற சுனையிலே விழுந்து விட்டேன், சுனையிலே விழுந்து விட்டேன், விழுந்து விட்டேன். தாங்கும் உருவன் தடவரை வாய் மலையை அடுத்திருக்கின்ற சுனையிலே விழுந்து விட்டேன். அந்த சுனையினுடைய ஆழமோ அளவில்லாத சுனையினுடைய ஆழம் அளவு சொல்லி ஓங்கும் ஒருவிடம் உண்டு அம்பலத்தும் போய் உம்பருய அன்று தாங்கும் ஒருவன் தடவரைவாய் தளங்கும் அருவி வீங்கும் சுனை புனல். வீங்கும் சுனை புனல்ங்கிற விஷயம் இருக்கு. அவ்வளவு பெரிய ஆழம், அவ்வளவு பெரிய அகலம் உடைய சுனை. விழுந்துட்டேனா சுனை என்ன விளங்குது இல்ல, விளங்குதா? நீர் நீர்நிலை கடல்ல, கடல்ல பிறவி கடல். விழுந்துட்டனா, அப்படி விழுந்துட்டேனா, விழுந்த நேரத்துக்கு இந்த தலைவர் வந்து என்ன கை கொடுத்து இருக பிடிச்சு மேல கரையில் விட்டார். அவர் வந்து அந்த நேரத்துக்கு என்னை தூக்கி கரையில் விடலைன்னா இறந்தே. அப்படி காப்பாற்றினவருக்கு நான் என்ன நன்றியை சொன்னேன்? நன்றிக்கு வார்த்தை இருக்குதா? வார்த்தை இருக்குதா? ஓங்கும் உருவிடம் உண்டு அம்பலத்து உம்பரு அன்று தாங்கும் ஒருவன் தடவரவாய் தளங்கும் அருவி வீங்கும் சுனைப்புணல் வீழ்ந்தன்று அழுங்க பிடித்து எடுத்து வாங்கும் அவர்க்கு அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகம். வாசகமே எனக்கு தெரியல, என்ன நன்றி சொல்வது, எந்த வார்த்தையினாலே நன்றி சொல்வது தெரியவில்லை. திருக்கோவையார், வாங்கும் அழுங்க பிடித்து எடுத்து வாங்கும் அவர்க்கு அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகம். அதனாலே இப்படி இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவர்

0: கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்சலுத்து அரசை கடல் உருகல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ என்றார் போல பெரிய புராணத்திலே. அளவில்லாத காலம் அளவில்லாததாயிருக்கின்ற பிறவி பெருங்கடலில் வீழ்ந்து கிடக்கின்ற ஆன்மாக்களை எல்லையில்லாத கருணையினாலே எடுத்து முத்திக்கரையிலே சேர்க்கின்ற அந்த செயல்தான் அந்த தூக்கி எதிர்வடி செய்யும் முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு தோற்றந்துடியதனில் தூயும் திதி அமைப்பில் சாற்றியிடு அங்கியிலேயே சங்காரம் ஊற்றாமா மூன்று மலர்ப்பதத்தை உற்ற திருவதும் முத்தி நான்ற மலர்ப்பதத்தை நான்றன தூக்கியது விழுந்தார். அதனால இந்த துக்கிய திருவடி பார்ப்பதற்காகத்தான் கீழே இருந்து சுவாமியை கும்பிடணுங்கிற துக்கிய திருவடியை பார்ப்பதற்காகத்தான் நடராசர் அப்படிருக்காருன்னா கீழே இருந்து கும்பிடணும். அதனால நடராச திருமேனியை போல ஒரு திருமேனி அமைப்பு வேற கிடையாது. அதனால அந்த திருமேனிக்கு தனிச்சிறப்பு ஆகையினாலே இப்படி இந்த பஞ்சகிருத்தியங்களை இதை ஊன நடனம்னு சொல்றது. ஊன நடனம்னு சொல்றது ஊன நடனம்னா உலகியலிலே ஆன்மாக்களை செலுத்துவது ஊன நடனம். ஆன்மாக்களை செலுத்துவதனால அதுக்கு ஊன நடனம். ஊன நாடகம் ஆட்டு வித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடு வித்தவா நய்ய வையக துடைய விச்சை என்பது திருவாசகம். திருவாசகம் இப்படி உயிர்களுக்கு செய்கின்ற உபகாரம் தான் பஞ்சகிருத்தியம். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருளும். ஆக பஞ்சகிருத்தியத்தையும் யாரு செய்கின்றார் என்றால் ஒருவனே. உலக யாவையும் தாமுளவாக்கள் நிலை பொறுத்தலு நீக்கலு நீங்களா அழகிரா விளையாட்டுடையார் அவர் தலைவர் இருப்பா ஆகையினாலே இப்படி வஞ்சகிருத்தியத்தையும் செய்கின்ற தெய்வம் வேறு இல்லை என்பது இதிலிருந்து புரியும். இந்த ஐந்து தொழிலையும் செய்கிற தெய்வம் வேறு எதுவும் கிடையாது. பரமோஷ்ணுகளே கிடையாது. இன்னும் குட்டிச்சாமி பட்டிச்சாமிக்கு எல்லாம் எங்க இருக்கு இங்க வேலை வேலையே கிடையாது. அது குட்டி குடிக்கிற சாமி விளங்குதா அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. சாஸ்திரங்கள் எங்காவது இருக்கு இல்லவே கிடையாது. ஆகையினாலே இப்படி தோற்றந்துடியதனில் தோயின் திதி அமைப்பில் சாற்றியீடு அங்கீல சங்காரம் உற்றம ஊன்று மலர்ப்பதத்தை உற்றது ரோதம் முத்தி நான்க மலர்ப்பதத்தை நாடு என்று இந்த ஊன்றி சொல்லி அதுக்கு மேல ஞான நடனம்னு சொல்றார். இது முத்திய மாத்திரம் சொல்லு. அதனால இது ஞானம். இந்த பாட்டு முத்தியை மாத்திரம் சொல்லு. எப்படின்னு கேட்டா உயிர்களுக்கு எதனாலே பிறவி வந்தது என்று கேட்டால் மலத்தாலே பிறவி வந்தது. மலத்தின் மூலமாக பிறவி வந்தது. அது அது நினைச்சு பார்த்தா எல்லா மலமே உடல் மலம் உள்ளம் மலம் உயிரும் மலம் எல்லா மலம் அடுக்கு மலம்னா அடுக்கு. அதைத்தான் சொன்னார் திருவாசகத்தில் செடுக்க மலத்திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த படுத்த மனத்து அடியருடன் போயினர் யான் பாவியேன் புழுக்க நுடை புன்குரம்பை புன்குரம் என்ன உடம்பு புழுக்க நுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞான அமிழாளுக்கு மனத்து அடியேன் உடையாயும் அடைக்கலமே என்பது அடைக்கலம். அதனாலே இந்த சரக்குகள் எல்லாம் வேறு எந்த பட்டணத்திலையும் கடைகளிலையும் வாங்க முடியாது. அதனாலே இந்த செய்திகள் கிடைக்கும் போது அதை சேகரித்து வைத்து கொள்ளணும். நடம் கிடைச்சப்ப அப்படி எடுத்து பார்ப்பது பார்க்கும்போது ஆகா கடவுள்
1: கண் பாக்குது, அதுல அவன் கலந்திருந்து உபகாரம் பண்றானான். வாய் சுவைக்குது, அதுல அவன் கலந்திருந்து உபகாரம் பண்றானான். இது புளிப்புன்னு கண்டுபிடிக்குது, இது இனிப்புன்னு கண்டுபிடிக்குது, கசப்புன்னு என்னமாய்யா படைச்சிருப்பான். எல்லா தசைகளும் ஒரு மாதிரி தான், நாவும் தசைனால பண்ணதான். என்னமாய்யா இது மாத்திரம் இத்தனையும் கண்டுபிடிக்குது. மூக்கு கிட்ட வந்தவன்னா வாசனையை கண்டுபிடிச்சு விடுது, நல்ல வாசனை கட்டவன் கண்டுபிடிச்சு. இத்தனை உபகாரங்களை அவன் பண்ணி வச்சிருக்கான். ஆகையினாலே இப்படி உபகாரத்தை எண்ணினாலே கடவுளிடத்துல அதுதான் ஞான சாஸ்திரங்களை கேட்கணும். இல்லையா மறந்து விட முடியாது. பல பேர் நினைக்கலன்னா இந்த அளவுக்கு வந்து கேட்டு இல்ல உபகாரத்தை நினைக்கணும். பிரத்யட்சமா தாய் செய்யற உபகாரத்தை மறந்துடுறேன், தந்தை செய்த உபகாரத்தை மறந்துடுறேன், மறக்கிறான் இல்லையா? அது மனைவி வந்துட்டா கேட்க வேண்டியது. இது நுட்பமாக கடவுள் செய்த உபகாரத்தை அறிவினாலே ஞான நூல்களாலே ஆய்ந்தறிய வேண்டியதாக உள்ளது. ஆகவே இப்படி சொல்லி அதுக்கு மேல இந்த ஞான நடனம் இருக்கு, இதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஆன்மாக்களுக்கு சகசமலம் என்பது ஆணவமலம். அதற்கு மேலே வந்து இந்த சகசமலத்தை நீக்குவதற்காக சேர்த்த மலம் தான் கர்மமலமும் மாயாமலம். சகசமலமாய ஆணவமலத்தை நீக்குவதற்காக சேர்த்த மலம் தான் மாயாமலமும் கண்ணமலம். ஆணவமலை எப்படிப்பட்டது என்றால் உமி போன்றது, உமி சுத்தமாக அரிசி ரூபமே தெரியாமல் மறைப்பது. மாயாமலை எப்படிப்பட்டது என்றால் தவிடு போன்றது, அதனுடைய இயல்பான நல்ல சுத்த நிறத்தை தெரிய விடாமல் மறைத்திருக்கிறது தவிடு. கண்ணமலை எப்படிப்பட்டது என்றால் முளை போன்றது, மறுபடியும் பறக்க வைப்பது. முளை என்றால் அந்த கண்ணு மலத்தை தான், முளையத்தான் போய் அரிச்சுக்கிட்டு வந்தார். கண்ணு மலத்தை அரிச்சுக்கிட்டு வந்தார் முளைக்க விடாம. மாயா மலத்தை பறிச்சார், வேரோட பிடுங்கினார். ஆனா மலத்தை அறுத்தார், சுட்டு விட்டார், அறுத்து சுட்டு கட்டறுத்து என ஆண்டு என்பது இளையான்குடி மாறநாயனார் கூறார். மூணு மலமும் போனதுனால அவர் முளைக்கல, மறுபடி பறக்கவில்லை. அதனாலே பறப்பு எதனாலே வருகிறது என்று கேட்டால், கர்மமலத்தாலும் மாயாமலத்தாலும் அணவமலத்தாலும் பிறப்பு. இந்த மூணு மலத்தையும் நீக்குவது என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. இப்ப உடம்புல இருக்கிற அழுக்க நீக்கி இருக்கிறமா? இதுவரையிலும் வஸ்திரங்கள்ல இருக்கிற அழுக்க நீக்கி இருக்கிறமா? நீக்க நீக்க வந்து கொண்டே இருக்கிறோம். உயிரில் இருக்கிற அழுக்கு நிற்கணும்னு சாதாரண உயிரே தெரியாது. அதுல இருக்கிற அழுக்கு நிற்கிறோம், ரொம்ப கடுப்பு, ரொம்ப கடுப்பு. அதனால இப்படி அழுக்கிலேயே குளிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உயிர் அழுக்கில குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். மலத்தில குளிக்குதான்ப்பா, திரிமலத்தில் குளிக்கும் உயிர் அருள் ஊடும்படி கொடி கட்டின. ஆணவ மலத்தில குளிச்சுக்கிட்டு இருக்குது, மாயா மலத்தில குளிக்குது, கண்ம மலத்தில கழிக்குது, கழிக்குது. இப்ப உலக போகங்களில கழித்து இருக்கிறான் என்று சொன்னால் மலத்தில கழிச்சுக்கிட்டு, மலத்தை கழிக்காம மலத்தில கழித்து கொண்டிருக்கான். இது நகரம் புரியுதா? மலத்தை போக்காமல் மலத்தில குளிச்சுக்கிட்டு உடம்பு வாழ்க்கையிலே உலக சித்தின்பங்களை அனுபவிச்சுன்ற முடிவுகள்னு இருக்கிறான்னா வாழும் பய மலத்துல மாயா மலத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த கழிப்பு உனக்கு நிலையா இருக்க போறது இல்லை, இந்த கழிப்பும் இவனுக்கு நிலையா இருக்க போறது இல்லை. ஏதாவது உடம்பு கோளாறு வந்தாலுமே அனுபவிக்க முடியாது, தொலைஞ்சது. அல்லது இருக்கிறது போனாலும் தொலைஞ்சது. அல்ல எல்லாமே இருந்தா கூட ஆயுஷவலி அனுபவிக்க முடியாது. கடிவேரணம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோ, அனுபவிக்க முடியாது. எல்லாம் முறுக்கு தின்னுகிட்டு வச்சுக்க, பல்லு பிரச்சனை. அதுபோல உலக போகங்களில் உருட்டும் மலத்துல குளிச்சு வேறு ஒண்ணும் இல்லை. அதனாலே உலக போகங்களை பிரம்மஞானிகள் விருப்பார்கள், அஞ்ஞானிகள் விருப்பமாக அதிலேயே மூழ்குவார்கள். அஞ்ஞானிகள் மூழ்குவார்கள், விஞ்ஞானிகள் வெறுப்பார்கள். வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன், ரெண்டு கொண்டாட்டி கருவு சொல்றாரு. வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்து விளங்கும் குலைக்காதுடை வேதியன் என்பது சுந்தர தேவா. அதனால உலக போகம் சேரு, பேற்றை தவஞ்சற்று இல்லாத என்னை பிரபஞ்ச என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. சேற்றை கழிய சேருதான் ஒன்னே நினைச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் சேருதான். அது வேணா இறக்க பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆகையினாலே இந்த சேற்றினாலே என்ன வரும் என்று கேட்டால் பிறப்பு உண்டாகும். இந்த சேற்றிலேயே இப்படியே குளிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன வரும், பிறப்பு உண்டாகும். இப்படியே தொடர்ந்து யார பரப்பு, அப்புறம் ஜேரு பரப்பு ஜேரு அப்புறம் இறக்க. ஆகவே இந்த மூன்று மரத்தையும் தொலைக்க, மூன்று மரத்தையும் தொலைக்கிறவே நான் தான் காட்டாரா சார். நான் தான் மூன்று மரத்தையும் தொலைக்கிற வேற எவராலையும் மலத்தை தொலைக்க முடியாது. எல்லா மல சகிதர்கள், நான் தான் மல ரகிதன், எல்லாமே மல சகிதர்கள். இது சுப்பிரமணிய மல சகிதர்கள்
2: எல்லாமே மலத்தை உடையவர்கள்.
1: தங்க கட்டு சிவன்
2: மலன்
1: மலன் அமலன் பழவடியா. மற்ற தெய்வங்கள் எல்லாம் மல சகிதர்கள், சிவபெருமான் மல ரகிதன், மற்றவர்கள் எல்லாம் சமலர்கள், இவன் அமலன் விமலன். விமலன் என்றாலும் அமலன் என்றாலும் உண்டு. மற்றவர்கள் சமலர்கள், சமலர்கள் சா போட்டா மலத்தோடு கூடியவர்கள், சா போட்டா வர முடியும், சா போட்டா மலத்தோடு கூடியவர்கள், வீ போட்டா இல்ல, வீணா இல்ல, சமலம் நிமலன் அதுதான். நிமலன் விமலன் அமலன் எல்லாம் ஒண்ணுதான், நிமலின் விரம்பாளுக்கு. அதனாலே இப்படி பிறவியை ஒழித்து உயிருக்கு முத்திய கொடுக்கிறவன் நான் என்று காட்டுவதால் இந்த திருக்கூத்துகிறார். அது எதனால காட்டுகிறேன் தெரியுமா, மாய இதனை உதவி, மாயாமலத்தை உதவி, வல்வினையை சுட்டு, வல்வினையை சுட்டு மலன் சாய அமுக்கி முயலகன ஆணவ மலத்தை அமுக்கி அருள் தானடு மாயாமலத்தை உதறி கண்ம மலத்தை சுட்டு ஆணவ மலத்தை அமுக்கி மாயை தானே உதவி. மாயைங்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்ப நம்ம வசிக்கிறது உலகம் உடம்பு எல்லாமே மாயாமலம், மாயாம அதனாலதான் இருக்கிறாப்புல இருக்குது, அப்புறம் இல்லாம புரியும். மாயாமலம் கண்மலம் என்பதுதான் செய்கின்ற வினைகள், செயல்கள், செயல்கள் கண்மலம். அணவமலம் தான் சகசமா இருக்கிறது, கூடவே இருக்கிறது, எப்போதும் இருக்கும். அணவமலம் முத்தியிலும் அணவமலம் உண்டு. இந்த நூல்ல கடைசியில் சொல்றாரு சாமியோட இருக்கிறோங்கிற அணவம் அல்ல. அந்த முத்தி காலத்திலே அணவமலம் வலிமையற்று இருக்கும் உயிரோடு. சுத்தமா அணவமலம் இல்லாமல் போச்சுன்னா சுவாமியே இருக்கான். சாமியும் சிவத்துக்கும் ஜீவனுக்கும் வேறுபாடு, அங்கேயும் ஜபத்துக்கும் ஜீவனுக்கும் வேறுபாடு உண்டு. வலிமை இல்லாமல் ஆணவமலமானது வலிமை கெட்டு போய் அடங்கி இருக்கும். இப்ப நம்ம அடக்கிக்கிட்டு இருக்கு ஆணவமலம், நம்ம அடக்கி அங்க அடங்கி இருக்கும். அதனால முத்திக்கால முத்திதனில் மூன்றும் முதல் மொழியக்கு, முத்திதனின் மூன்றும் முதல் மொழியக்கு சுத்த அனுபோகத்தை துய்த்தலனு மெத்தவே இத்தை விளைவித்தல் மலம் இன்பம் கொடுத்தல் இறை அன்புடனே கொண்டு கண்டுகொள்ளப்பா என்பது கடைசியாக வரும். அதனாலே இப்படி மாயாமலத்தை உதறி கண்மலத்தை சுட்டு, கண்மலங்கிற வினையே சுட்டுக்கூடணும். அதைத்தான் வருத்தாரு முளைய சுட்டு விட்டாரா, வருத்தல்னு புரியுதா?
2: முளைக்காது.
0: முளைக்காது உனக்கு.

என் வினை ஒத்தவன் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்பது திருக்கழுக்குன்ற பதிவு. ஆகையினாலே அப்படி கண்ணமரத்தை சுடுதல் என்று சொன்னால் செயல் எல்லாவற்றையும் சிவன் செயலாக எண்ணுதல், சிவன் செயலாக எண்ணுதல். நான் செய்தேன் என்று எண்ணாமல் சிவன் செய்கின்றான் என்று எண்ணினாயானால் கண்மமலத்தை சுட்டு விடுகிறாய். நான் செய்கிறேன் என்று எண்ணினாயானால் கண்மமலா நல்ல தளச்சு கலச்சு வருது. அப்படின்னா சிவன் செய்கின்றான், என் செயலாவது யாதொன்றுமில்லை, இனித்தையுமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். அந்த செயலுக்கு வந்துட்டீங்கன்னா கண்மலம் தொலைஞ்சு போகும். அந்த நிலைக்கு வந்துட்டா கண்மலம் தொலைஞ்சு போகும். விளங்குத? மாயாமலம் தொலைகிறதுக்கு அதை உதறி போடணும், எல்லாமே புடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் உதறி விட்டுரும். என்ன, உலகப்பற்றிலிருந்து சிறிது சிறிதாக நீங்கி கொண்டு, சிறிது சிறிதாக, உடனே விலக முடியாது. ஆமா, உலகில் வாழும் போது தாமரையில தண்ணீர் போல வாழ்ந்தது. அதற்கு மேல ஆணவ மலத்தை சிவன் அருளால அடக்குவது, இதெல்லாம் செய்கிறவன் நான் தான் என்று காட்டுவது. இதை நான் இப்படி செஞ்சு என்ன பண்றேன்னா உயிருக்கு முத்தியை கொடுக்கிறேன். நன்னும் பிறவி ஒழித்து, பிறவி ஒழித்து உயிர்க்கு நலஞ்சீர் முத்தி கொடுப்பதற்கு எண்ணும் சமய கடவுளர் எத்தனை சமயம் இருக்குது, அந்தந்த சமயங்களுக்கெல்லாம் கடவுள் இருக்கிறான் பாரு. அவன் ஒருத்தனாலையும் முடியாது, என்னால ஒருத்தனாலும் முடியுமே தவிர எவனாலையும் முடியாது அப்படின்னு அவர் சொல்றாராம் சிவருவனும். நன்னும் பரவி ஒழித்து உயிர்க்கு நலஞ்சீர் முத்தி கொடுப்பதற்கு எண்ணும் சமய கடவுளரில் யானே வல்லன். ஏனா பதமேல் வண்ணந்துகள் பொருட்களல் அணிந்து, திருவடியிலே ஒரு வீரக்கடலை கட்டி ஒரு மணி கட்டி இருக்கணும் நான். வண்ணந்துகள் பொருட்களல் அணிந்து மதுகை கொடிய வெற்றி கொடியை நாட்டி, மதுகை கொடியும் கட்டி அரு பெண் அம்பிகை கண் காண நடம் சீவானந்த பெருந்தொருக்கும். திருவாதவுரில் புராணம், திருவாதவுரடிகள் புராணம். அதனாலே பிறவியை ஒழித்து முத்திய கொடுப்பதற்கு நானே வல்லன் என காட்டுவதுதான் இந்த திருக்குறள். அதான் அந்த வெற்றி வீரக்கடலை கட்டி இருக்கிறான், தாண்டவம் ஆடுறான். என்ன காரணம், ஆன்மாக்களுக்கு ஆனந்தமாகிய முத்தியை கொடுப்பவன் நானே, அதனாலதான் நான் ஆனந்த தாண்டவம் ஆடுறேன். இந்த குறிப்பில இருந்து தெரியலையா உங்களுக்கு? தெரியுதா தெரியலையா? வேற எந்த தெய்வங்களுக்கு இந்த அடையாளம் கிடையாது, தெரியுமா? வேற எந்த தெய்வங்களும் கிடையாது. நன்னும் பிறவி ஒழித்து உயிர்க்க நலஞ்சீர் முத்தி கொடுப்பதற்கு இன்னும் சமய கடவுளரில் யானே வல்லன் என பதமேல் வண்ணந்துகள் பொற்கடல் அணிந்து மதுகை கொடி, மதுகை கொடினா வெற்றி கொடி, மதுகை கொடியும் கட்டி அரு பெண்ணம்பிகை, அரு பெண்ணம்பிகை கண் காண நடன் செய்வான் அந்த பெருந்திருக்கும் என்பது திருவாதூரில் கூறான். அதைத்தான் மாயேதனை உதறி வல்வினையை சுட்டு மலஞ்சாய அமுக்கி அருள் தானெடுத்து நேயத்தால் ஆனந்த வெள்ளத்தே ஆன்மாவை தான் எடுத்தல் தானந்த யார் வரதம் தான். மாயேதனை உதறி வல்வினையை சுட்டு மலஞ்சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரியதில் ஆன்மாவை தான் எடுத்தல். ஆனந்த வாரி இருக்குதா? ஆனந்த ஆனந்த வாரியதில் வாரினா கடல், ஆனந்த கடலிலே ஆன்மாவை தான் அடுத்த தான் எந்த யார் பரதம். இந்த பரதத்தினுடைய உண்மை இந்த வேலைக்காக, எந்த வேலைக்கு, இந்த மரத்தில் குடிச்சுக்கிட்டு இருக்கிற உயிரே அதை சுத்தம் பண்ணி விட்டு அதை அலங்காரம் பண்ணி அதை ஆனந்தத்தில் மூழ்கும்படியாக செய்வதற்காகத்தான் இந்த வேலை. எந்த வேலை? இந்த கூத்தாடுற வேலை. அதனாலதான் தில்லை தரிசனம்தான் தரிசனம், சிதம்பர தரிசனம்தான் தரிசனம், சிதம்பர தரிசனம்தான் முத்திய குரு,
சிதம்பர தரிசனத்தினாலே முத்திங்கிறது இந்த குறிப்பல்லாத சிதம்பரம் தரிசனம் பண்ணினா முத்திங்கிறது இந்த குறிப்பு. அதனால சிதம்பரத்துக்கு மேல ஒரு தலம் கிடையாது. கோயில் புராணத்துல காசியிலே இறந்தால் முத்தி, ஆனால் சிதம்பரத்திலிருந்து ஒருத்தன் காசிக்கு போனான்னா முத்தி இல்லையா? காசியிலே இறந்தால் முத்தி அல்லவா? முத்தி தானே. ஆனா சிதம்பரத்திலிருந்து ஒருத்தன் காசிக்கு போய் முத்தி அடையலாம்னு போனான்னா முத்தி இல்லை, கிடையாதான். நீ நேரம் சிதம்பரத்துக்கு போட, இங்காண்டா வந்த அப்படின்ட்டு விஸ்வநாதர் நாங்க தரமாட்டேன். அங்க இருந்து காசியில இருந்து ஒருத்தன் சிதம்பரத்துக்கு வந்தா முத்தி உண்டான். அப்ப சிதம்பரத்தை பார்த்தோம், தேசமார் மன்றகன்று, மன்றுனா சிதம்பரம், ஒளி பொருந்திய தேசமார் மன்றகன்று சிவகதி அதனை உற்றார் காசியில் இல்லை. தில்லை கதிதரு என்று அணைந்தால், தில்லை கதிதரும் என்று அணைந்தால் பாசமது அகல முத்தி பணித்திடும் என்றால் இந்த ஈசனது அருள் இறக்கத்தை எல்லையார் சொல்லுவார். கோயில் புராணம் அது வருது. அதனாலே இப்படி பரமேஸ்வரனுடைய எல்லை இல்லாத கருணைதான் இந்த திருக்கூத்து. திருக்கூத்து என்பது எல்லை இல்லாத கருணையை காட்டும், எல்லை இல்லாத கருணையை காட்டும். அவன் எல்லை இல்லாத ஆற்றலை காட்டுவது இந்த திருக்கூத்து. எல்லை இல்லாத அஞ்சு துணியிலே சாதாரண வேலையா? நம்ம ஒரு பிள்ளைய பெற்று வளர்க்கறது சாமானியமா இல்லையே? ஒரு பிள்ளைய பெற்று வளர்க்கறது பெக்கிறது சாமானியம் இல்ல, வளர்க்கறது விளங்குதா? அவை எத்தனை கோடி பிள்ளைகளையும் பெற்று வளர்க்கிறான், வேண்டியதெல்லாம் செய்கிறான். அனந்த கூடி பிள்ளைகள் என்பார் குமரகுருவர். அனந்த கூடி பிள்ளைகள் என்பார். எத்தனை பிள்ளைக? அனந்த கூடி பிள்ளைகள் குமரகுரு சார். ஆகையினாலே இப்படி அளவில்லாத ஆற்றலையும் அளவில்லாத அருளையும் முத்தியை கொடுப்பவன் நானே என்று காட்டுவது என்றிருப்பது இந்த திருக்கூத்து. மாயதனை உதறி வல்வனையை சுட்டு மலஞ்சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நயத்தால் ஆனந்த வாரியதில் ஆன்மாவை தான் எடுத்தல் தானந்த யார் பரதம். இந்த கூத்துனால அவருக்கு ஒரு பிரயோசனமும் கிடையாது. இந்த கூத்துனால அவருக்கு ஒரு பைசாலாபம் கிடையாது. எல்லாம் நமக்கு, எல்லாமே நமக்கு. அதுதான் திருவாசகம் என்ன பண்ணுச்சு, தலைய வச்சா வணங்க, வாய வச்சா வாழ்த்த, இணங்குவதற்கு சீரடியார்களை வச்சா அதோட இல்லாம எல்லாம் பார்க்கும்படியாக காணும்படியாக அம்பலத்தில் வெளியில நின்று ஒரு அம்மாவை பார்வைக்கு போட்டுட்டு இவன் ஆடிக்கிட்டு இந்த உபகாரத்தை நினைச்சு பாருங்க. இந்த உபகாரத்தை நினைஞ்சு நினைந்து அந்த உபகாரத்தை மிகுதியாக நினைந்து நான் வந்து பூக்குவோம். வணங்க தலை வைத்து வார்களல்வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து வைத்துன்னா புரியுது இல்ல? அவன் வச்சான் வச்சுன்னா புரியுது இல்ல? வணங்க தலை வைத்து வேற தலைய வச்சிருந்தான் அந்த உடம்புக்கு சக்கனுக்கு வச்சாப்புல என்ன கதியா? வேற தலைய வச்சிருந்தான் வச்சுக்கப்பா, நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல அவனா பார்த்து வச்சான, நம்ம என்ன பண்ண முடியும்? வணங்க தலை வைத்து வார்களல்வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் இத்தனை ஏற்பாடுகளையும் பண்ணி அவனும் அறைக்குள்ளேயே இல்லாம வெளியில அம்பலத்தில் வந்தான். இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் அணங்கூடு அணி அணங்குன்னா மாதி சிவகாமி அணங்குடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூற அந்த குணத்தை மிகுதியாக கூறன்னா மிகுதியாக இந்த கருணை மிகுதியாக பாடி குணங்கூறப்பாடி ரொம்ப ஒளி என்பது திருவாசகம். திருவாசகம்னா திருவாசகம். ஆகையினால என்பவர்களே பெரியவர்களே, இப்படி இந்த பஞ்சகிருத்தியத்தையும் ஆன்மாக்களுக்கு முத்தி தருகின்ற அந்த குறிப்பையும் மனத்தை நீக்குகின்ற இந்த செயல்களையும் சொல்லி இந்த இரண்டு பாடல்களிலே நமக்கு காட்டுகிறார் இந்த ஆசிரியர். அதற்கு மேல வருகிறது கூத்துத்தான் என்ன வருது, கூத்துத்தான் என்ன வருது. அது அடுத்த மாதத்தில அடுத்த வாரத்தில் அடுத்த வாரத்தில திருவருளாரே நன்றாக சிந்திப்போமாக, நன்றாக சிந்திப்போமாக, திருவருள் அதுக்கு துணை செய்யுமாக.
பார்வதி பதே.

வைக்கிற இந்த பாட்டில. இந்த மேல இந்த உடலை எடுத்து சும்மா அடிக்கடி அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது சுவாமி.

பாடல் நூறா உணர்கள்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பக்குவப்படுத்துதல் என்றால் என்ன? பக்குவப்படுத்துதல் என்ன? எனவே இந்த உலகம் என்பது, உலகம் என்பது இந்த நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பள்ளிக்கூடம், கல்விக்கூடம், கல்லூரி. வாழ்க்கை என்பது ஒரு கல்லூரி. இன்ப துன்பங்கள் தான் ஆசிரியர்கள், இன்ப துன்பங்கள் தான் ஆசிரியர்கள். அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள், நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்கள் மூலமாகத்தான், இன்ப துன்பத்தை அனுபவிப்பதன் மூலமாகத்தான் நாம் அறிவு விளக்கம் பெறுகிறோம். கல்லூரியினுடைய நோக்கம் என்ன? அறிவு விளங்க வைத்தல். அறிவு விளக்கம்தான் இந்த வினைகளை, இன்ப துன்பங்களை இறைவன் கூட்டுவதனுடைய பயன். அறிவு விளக்கம் பெற வேண்டும் உயிர்கள். அந்த அறிவு விளக்கம் பெறாதபடி எது எது தடுத்து கொண்டிருக்கிறது? ஆணவ மலம். அதை நீக்கி ஆணவ மலத்தை, அறியாமையை நீங்க வைத்து அறிவை விளங்க வைப்பதற்காகத்தான் இன்ப துன்பத்தை கொடுக்கிறான், நம்முடைய நன்மைக்காக. இந்த இன்ப துன்பத்தை அனுபவிப்பதனாலே அறிவு விளங்குகிறதா? இன்ப துன்பத்தை அனுபவிப்பதனால அறிவு விளங்குமா? விளங்காது, விளங்கவே விளங்காது. பெற்றோர் பிள்ளையை அடிக்கிறார்கள், அணைக்கிறார்கள். ஏன் அடிக்கிறார்கள்? தவறு செய்தால் திருத்துவதற்காக. அதுபோல உயிர்களை திருத்துவதற்காக இறைவன் இன்ப துன்பங்களை கொடுக்கிறான். திருத்தி திருத்தி என் சிந்தை இடங்கொண்ட சிவலோகாங்கிறாரு திருவாசகத்தில். திருத்தி திருத்தி இறைவன் என்னை திருத்தி திருத்தி தன்னை உணரும்படியாக வைத்தான். எனவே அறியாமை இருக்கிற வரை நமக்கு இறைவன் மீது அன்பு உண்டாகாது, பற்று உண்டாகாது, இறை நினைப்பு வராது. அறியாமை இருக்கிற வரை அறிவு நீங்க நீங்க இறைவன் மீது அன்பு உண்டாகும். அறிவு நீங்கினால், அறியாமை நீங்கினால், அறியாமை நீங்கினால் இறைவன் மேலே அன்பு உண்டாகும். சிலர் நாத்திகர்களாக இருப்பார்கள், தீவிரமான நாத்திகர், அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை உடையவராக இருப்பார். அவர்கள் பிற்காலத்தில் என்ன ஆகிறாங்க? சில பார்த்திருக்கிறீர்களும் அல்லவா, மாறுகிறார்களே. அவ்வாறு மாற்றியது எது? ஆக அந்த கடவுளை நம்பாத வரை என்ன நினைக்கிறார்கள்? என்னாலே எதையும் சாதிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அனுபவப்படப்பட என்ன உண்மை தெரிகிறது? நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறான் என்ற உண்மையை அனுபவத்தினாலதான் படிப்படியாகத்தான் உண்டாகுது. ஒரே நாளில் வந்து விடாது. அனுபவப்படப்பட துன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க அறிவு விளங்குது. ஆக இறைவன் ஒருவன் இருக்கிறான் நமக்கு மேலாக என்ற இறை நினைப்பு வருகிறதே, அதைத்தான் திருவாசகத்தில் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகிங்கிறார். அந்த இறை நினைப்பு முதல்ல வருவது தான் பக்குவத்துக்கு அடையாளம். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. எனவே இறைவனை நினைக்கின்ற நிலை அதுதான் பக்குவத்தினுடைய தொடக்க நிலை. பிறகு அப்படியே மேலே செல்லுதல். ஆக இந்த உயிர்களுக்கு வினையை கொடுத்து அறிவை திருத்தி தன்னை உணர வைக்க வேண்டும். அறியாமையை நீக்கி தன்னை உணரும்படியாக செய்வதுதான் இறைவனுடைய நோக்கம். ஆக வினையின் இருவினையின் போக்குவரவு புரிய, போக்குவரவு புரிய, போக்குவரவு புரிய. என்ன உடம்பு, உடம்புக்கு நம்முடைய உடம்புக்கு என்ன பேர், உடம்புக்கு என்ன பேர், தூள சரீரம் சொல்லியிருப்பாங்கல்ல, தூள சரீரம், தூள சரீரம், தூள சரீரம்னா பரு உடம்பு, பரு உடம்பு தூள சரீரம். வேற என்ன சரீரம், சூக்கும சரீரம், அதுக்கு தமிழ்ல என்ன பேரு, நுண்ணுடம்பு, நுண்ணுடம்பு, பருவுடம்பு, நுண்ணுடம்பு. இந்த பருவுடம்பு என்ன ஆகிறது, அழிந்து விடுகிறது. இங்கேயே நெருப்புக்கு இரையாகிறது, மண்ணுக்கு இரையாகிறது. தூள சரீரம் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. ஆனாலும் இந்த சூக்கும சரீரம் நம்மை விட்டு நீங்காமல், நம்மை விட்டு நீங்குவது இல்லை சூக்கும சரீரம். அதோடுதான் நாம் அடுத்த பிறவிக்கு போகிறோம். சூக்கும சரீரத்தோடு இப்போ எங்கெங்க போகிறோம், பல உலகங்கள் இருக்கின்றன. சொர்க்கம் போகலாம், நரகத்துக்கும் போகலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு, விரும்பி இடத்துக்கு போகலாம். சொர்க்கத்திலன்னா அங்கே உடம்பு வேற உடம்பு, இந்த தூள சரீரம் அல்ல. அந்த நுண்ணுடம்போடு போகிறோம் அல்லவா, அந்த சொர்க்க லோகத்தில் அங்கே என்னத்தை அனுபவிக்கிறான், இன்பம். அங்கே உள்ள இன்பங்களை அனுபவிப்பதற்கு ஏற்ற ஒளி உடம்பை கொடுக்குறான், ஒளி உடம்பை கொடுக்குறான். ஆனால் அடிப்படை என்ன உடம்பு, சூக்கும சரீரம். அந்த சூக்கும சரீரத்தில் இருந்து ஒளி உடம்பு, அதுக்கு என்ன பேரு, பூதசார சரீரம். இது இன்ப உலகத்தில் அனுபவிப்பதற்காக இறைவன் கொடுக்கிற ஒளி உடம்பு, பொன் உடம்பு. அதே போல நரக உலகுக்கு செல்லுகிறவர்களுக்கு கிடைக்கிற உடம்பு, கொடுக்கப்படுகிற உடம்பு யாதனா சரீரம். யாதனா சரி, யாதனானா துன்பம், வேதனை, துன்பத்தை அனுபவிப்பதற்கு ஏற்ற உடம்பு. யாதனா சரீரம், துன்பத்தை அனுபவிப்பதற்கு ஏற்ற உடம்பு, நல்ல உறுதியான உடம்பு. தீயிலே போடுவார்கள், தூக்கியாமா, ஆனாலும் இந்த உடம்பு தாங்கும். அதெல்லாம் நூல்களிலே சொல்லியிருக்கிறது. துன்பத்தை அனுபவிப்பதற்கு ஏற்ற சரீரம். பிறகு இவற்றையெல்லாம் அனுபவித்த பிறகு மீண்டும் எங்கே வர வேண்டும், வினையினுடைய ஒரு பகுதியை. ஆமாம், நான் சொர்க்கத்திலே இருக்க போகிறேன் என்று விருப்பப்பட்டால் நடக்காது. அந்த அனுபவம் முடிந்தவுடனே, அந்த வினை தீர்ந்தவுடனே நில உலகுக்கு வந்தாக வேண்டும். நில உலகம் அதான் போக்குவரவு புரிய, அதுதான் போக்குவரவு புரிய. இப்படி பல்வேறு பல்வேறு உடம்புகளோடு பல்வேறு இடங்களிலே சென்று இன்ப துன்பங்களை மாறி மாறி அனுபவிப்பது இருவினையின் போக்குவரவு புரிய. இனி அடுத்த பகுதி. இப்போ எத்தனை பகுதி பார்த்தோம், அவையே தானேயாய் ஒன்று, இருவினையின் ரெண்டாவது, போக்குவரவு புரிய மூன்றாவது, அடுத்து நாலாவது, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும். ஆணையின் நீக்கமின்றி நிற்கும், அந்த கடைசி பகுதியில் தான் இறைவனை பற்றி சொல்லுகிறார். இதுவரை பார்த்ததெல்லாம் நம்மை பற்றி, அடுத்து இறைவன், அந்த இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவனுடைய இலக்கணத்தை சொல்லுகிறார். இறைவனுடைய இலக்கணம் நீங்க படித்திருப்பீர்கள் அல்லவா, சொல்லியிருப்பார்கள். பொது இயல்பு, உண்மை இயல்பு. எத்தனை முறை கேட்டாலும் திருப்பி பார்க்க வேண்டும். கேட்ட மாத்திரத்தில் போதாது, கேட்டலோடு சிந்தித்தல். இப்போ நாம் தெருவில் போகிறோம், ஆயிரக்கணக்கானவரை பார்க்குறோம், பொதுவாகத்தான் பார்க்குறோம், நினைவில் நிற்கிறார்களா, அவர்கள் பார்த்ததெல்லாம் நினைவில் இருக்க. ஆனால் எது நினைவில் இருக்கிறது? பலமுறை பார்த்தால் அவரை பற்றிய நினைவு நமக்கு அடிக்கடி வருகிறது. பலமுறை பார்த்தால் தான் நினைவுக்கு வரும், ஒரு முறை பார்த்தால் மறந்து போகும், நினைவிலே இருக்காது. எனவே நீங்கள் எழுதியவற்றை பலமுறை பார்க்க வேண்டும். எனவே இது முக்கியமான ஒரு கருத்து அல்லவா, பொது இயல்பு, உண்மை இயல்பு. நம்ம எத்தனை பொருள் கொள்ளுகிறோம் சைவ சித்தாந்தத்தில்? மூன்று பொருள், இன்னும் விரித்தால் ஐந்து பொருள். இதை ஐந்தா சொல்லலாம் இல்லையா? மூன்றை ஐந்தாக விரித்து சொல்லலாம். தெரியாதா? இறைவன், உயிர், பிறகு ஆணவம், கண்மம், மாய. ஆக பதி பசு பாசத்தை ஐந்தாக சொல்லலாம். இந்த ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு இலக்கணங்கள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு பொருளுக்குமே ரெண்டு இலக்கணம். பொது இயல்பு, உண்மை இயல்பு. பொது இயல்பு, உண்மை இயல்பு, ரெண்டு இலக்கணம் ஒவ்வொரு பொருளுக்கும். பொது இயல்பை தடத்த இலக்கணம் என்பார்கள். பொது இயல்பை தடத்த இலக்கணம், தடத்த இலக்கணம், தடத்த இலக்கணம். அடுத்து உண்மை இயல்பை, உண்மை இயல்பை சொரூப இலக்கணம், சொரூப இலக்கணம் என்பார்கள். சொரூப இலக்கணம் என்ன? அப்படி என்றால் என்ன என்றால், இப்ப தண்ணீர் இருக்கிறது, தண்ணீர் அது ஒரு பொருள். அதற்கு இந்த இரண்டு இலக்கணம் சொல்லலாம். ஒரு பொருளிடத்துல இன்னொரு பொருளினுடைய சேர்க்கையினால் உண்டாகிற இயல்பு. ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளினுடைய சேர்க்கையினால வருகிற இயல்பு.

0: இப்போ இந்த தண்ணீர் சொன்னேன், தண்ணீர் இன்னொரு பொருளோடு சேர்கிற போது, அதாவது நெருப்பு தீயோடு நெருப்போடு சேர்கிற போது நீரானது என்ன இயல்பை அடைகிறது? சூடு என்ற இயல்பை பெறுகிறது. நீரானது நெருப்போடு சேருகிற போது அந்த நீருக்கு வெம்மை அல்லது சூடு என்ற இயல்பு உண்டாகுது. இது இயற்கையான இயல்பா நீருக்கு? செயற்கை, செயற்கையான இயல்பு. இந்த வெப்பம் என்பது நீருக்கு செயற்கை, இயற்கை அல்ல, செயற்கை. அது தீயினாலே உண்டாகிற செயற்கை தன்மை. செயற்கை என்றைக்கு இருக்குமா? நீங்கிவிடும். எது நீங்காது? இயற்கை நீங்காது. செயற்கையாக எது வந்தாலும் நீங்கிவிடும். எனவே நீருக்கு செயற்கையாக உண்டாகிய அந்த வெப்பம் நீங்கிவிடுகிறது. எனவே அந்த இயல்புக்கு என்ன பேர்? பொது இயல்பு. அப்படிப்பட்ட இயல்பெல்லாம் பொது இயல்பு. உண்டாகிற தன்மை தான் பொது இயல்பு. அதாவது பொதுவாக சொன்னால், ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளினுடைய தொடர்பினால செயற்கையினால் வருகிற செயற்கையான இயல்பு தான் பொது இயல்பு. செயற்கையான இயல்பு பொது இயல்பு. அடுத்து ரெண்டாவது என்ன சொன்ன? உண்மை இயல்பு. உண்மை இயல்பு என்றால், ஒரு பொருள் தனித்திருக்கிற போது, அதாவது வேறு பொருள்களோடு சேராமல் இருக்கிற போது, தனித்திருக்கிற போது அதனிடத்தில் அமைந்திருக்கிற இயல்பு உண்மை இயல்பு. அதனிடத்தில் அமைந்திருக்கிற இயல்பு உண்மை. எனவே நீருக்கு எது உண்மை இயல்பு? குளிர்ச்சி. குளிர்ச்சி என்பது அதற்கு உண்மை இயல்பு. இப்போ இது வழங்குத பொது இயல்பு, உண்மை இயல்பு. இவற்றைத்தான் நம்ம மூன்று பொருளுக்கும் சொல்லுகிறோம். இப்போ இறைவனுக்கு, இந்த இறைவனுக்கு இதே போல பொது இயல்பும் சொல்லப்படுகிறது, உண்மை இயல்பும் உண்டு. இந்த ரெண்டாம் சூத்திரத்தில் இறைவனுக்கு பொது இயல்பு மட்டும் சொல்லப்படுகிறது. இரண்டாவது நூற்பாவில் இறைவனுக்கு உரிய பொது இயல்பு தடத்தலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பொது இயல்பு என்றால் இன்னொரு பொருளினுடைய சேர்க்கை வேண்டும் அல்லவா? இங்கே இறைவன் தனித்திருக்கிறானா? உயிர்களோடு, உயிர்களோடு கலந்து உயிர்களுக்காக, உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கிறான். உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கிறான். ஆனால் அவனுடைய தனித்திருக்கிற நிலையில, தனித்திருக்கிற நிலையில் அவன் யாதொரு தொழிலும் செய்யாதான், யாதொரு தொழிலே செய்யான். தொழில் செய்யாத நிலை அவனுடைய உண்மை நிலை, அதுதான் உண்மை இயல்பு. தொழில் செய்யாத நிலை அவனுடைய உண்மை இயல்பு. உயிர்களோடு சேர்ந்து உயிர்களுக்காக பல தொழில்களை செய்வது இறைவனுக்கு பொது இயல்பு. அதேபோல உயிர்களுக்காக, இப்போ தொழில் செய்கிறான் என்று சொன்னேன், அதே போல உயிர்களுக்காக இறைவன் இன்னொன்று இந்த பல வடிவங்களை கொள்ளுகிறான். உயிர்களுக்காக இறைவன் பலவிதமான வடிவங்களை எடுக்கிறான். எத்தனை வடிவங்களை சொல்லுவார்கள் இறைவனுக்கு? 25 மூர்த்தங்கள் சொல்லுகிறாங்கள்ல, மாகேஸ்வர மூர்த்தங்கள் 25, அதெல்லாம் இறைவனுடைய வடிவங்கள். உயிர்களுக்காக கொள்ளுகிற இறைவனுடைய வடிவங்கள் இறைவனுடைய கோலங்கள், அது அவனுடைய பொது இயல்பு. உயிர்களுக்காக செய்வது, ஆனால் அவனுடைய உண்மை இயல்பு யாதொரு வடிவமும் இல்லாதிருத்தல், வடிவமற்ற தன்மைதான் அவனுக்கு இயல்பு உண்மை. எந்த வடிவமும் இல்லாத தன்மைதான் அவனுக்கு உண்மை இயல்பு. எனவே இறைவன், யாதொரு வடிவமும் இல்லாத இறைவன் உயிர்களுக்காக வடிவம் கொள்ளுகிறான். யாதொரு செயலும் இல்லாத இறைவன் உயிர்களுக்காக ஐந்து தொழில்களை செய்கிறான். அந்த ஐந்து தொழில்கள் எவை என்றால், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஐந்து தொழில், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஐந்து. படைத்தல் என்றால் என்ன? படைத்தல் என்பது மாயையிலிருந்து, ஜடப்பொருளாகிய மாயையிலிருந்து தனுகரண புவன போகங்களை உண்டாக்கி கொடுத்தல் உயிர்களுக்கு, அது படைத்தல். எனவே உயிர்களை படைத்தல் அல்ல, உயிர்களை படைத்தல் அல்ல, உயிர்களுக்கு தேவையான உடம்பு முதலியவற்றை படைத்தல், அதுதான் படைத்தல். இரண்டாவது, காத்தல் என்றால் அவ்வாறு படைத்து கொடுத்த உடம்பு முதலியவற்றை, ஜடப்பொருள்களை குறிப்பிட்ட காலம் வரை நிறுத்துதல், காத்தல். உடம்பு முதலியவற்றை இறைவன் நிறுத்துகிறான். எல்லார் உடம்பு ஒரே காலத்தில் நீங்குதா? வெவ்வேறு காலங்களிலே, அது அந்தந்த உயிரினுடைய நிலையை பொறுத்து இறைவன் சிலருடைய உடம்பை விரைவிலே நீக்குகிறான், சிலருடைய உடம்பை நீட்டிக்கி வைக்கிறான். சிலர் விரும்புகிறார்கள் நீங்க வேண்டும் என்று உடம்பு, அப்படி விருப்பப்பட்டாலே நீக்கி விடுகிறானா? போகலாம் என்று நினைத்தால் போகாது. இந்த உடம்பு போகக்கூடாது என்று நினைத்தால் போய்விடும். அவன் நிறுத்தி வைக்கிறான். அந்த காலம் வந்தால்தான் நீங்கும் வரும், அதுதான் காத்தல். படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த தனுகரண புவன போகங்களை நீக்குதல். குறித்த காலத்திலே, காலம் முடிந்தவுடனே நீக்குதல், அழித்த. ஏன் இந்த உடம்புகளை நீக்குகிறான்? அப்படியே நெடுங்காலம் வைத்திருக்க வேண்டியதானே, ஏன் உடம்பை நீக்க வேண்டும் இறைவன்? சட்டையை எத்தனை நாளைக்கு தான் போட்டுக்கொண்டிருப்பது? கிழிந்து போகும், நைந்து போகும் இல்லையா? வேறு மாற்று உடை கொடுக்கணும் இல்ல? அதற்காக இந்த உடம்பை நீக்கி புதிய உடம்பு. ஆக இந்த உடம்பு தேய்ந்து விடுகிறது இல்லையா? ஏன்? அதுதான், அதற்காகத்தான் அழித்தலை செய்கிறான். அழித்தல் என்றால் ரொம்ப பொல்லாத செயல் என்று நினைக்கக்கூடாது. அழித்தல் என்றாலே பெரிய கொடுமையான செயலாக அல்லவா இருக்கிறது? உடம்பிலிருந்து நீங்க யாருக்கும் மனசு வராது. எனவே அது அழித்தல். இந்த முதல் மூன்று, படைத்தல், காத்தல், அழித்தல், மூன்றுமே எங்கே செய்கிறான்? ஜடப்பொருளிடத்திலே செய்கிறான், உயிரிடத்தில் அல்ல. ஜடமாகிய மாயையில செய்கிற காரியங்கள். இந்த முதல் மூன்று தொழிலும் சடப்பொருளாகிய மாயையிலே செய்கிற செயல், மாயையிலிருந்து உண்டாக்குகிறான், தோற்றுவிக்கிறான், மாயை அவ்வாறு தோற்றுவித்த பொருளை காக்கிறான், பிறகு மீண்டும் மாயையிலே ஒடுக்கி விடுகிறான். அதுதான் முதல் மூன்று தொழில்கள். அடுத்த ரெண்டு தொழில்கள் உயிர்களிடத்திலே செய்யப்போகின்றவை. முதல் மூன்று மாயையில், அடுத்த மறைத்தல் அருளல் உயிர்களிடத்திலே.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கொடிக்கவி. வழங்குபவர் சிவ திரு விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

அன்பான வணக்கங்கள். நமக்கு இந்த கொடிக்கவியில் பலதரப்பட்ட சமயவாதிகளுடைய பல்வேறு தவறான கருத்துக்களை எல்லாம் உமாவதி சிவம் இந்த கொடிக்கவியில் சுட்டி காட்டுகிறார். அப்பொழுது அந்த சமயத்தார் எங்க எங்க இருக்கிறார் என்பது நமக்கு கொஞ்சம் குழப்பமாத்தான் இதுவரை இருந்திருக்கு. அதனால அதை பத்தி கொஞ்சம் முறையாக எங்க யார் யார் எந்தெந்த பகுதியில இருப்பாங்கிறத தெரிந்து கொள்வதற்காக புறச்சமயத்தார் யார், புறப்புற சமயத்தார் யார், அகப்புற சமயத்தார் யார், அகச்சமயத்தார் யார் என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா நூல் இன்னும் சங்கல்ப நிராகரணம் வேற படிக்க போறீங்க. அதனால யார் எங்க இருக்கிறாருங்கிறத, எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னா தான் அவங்களை பத்தி நம்ம எந்த ஊரை சேர்ந்தவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க தெரிஞ்சாதானே நம்ம ஒரு அதற்கு தக்கவாறு நிர்ணயம் பண்ண முடியும். அதனால முதல்ல புறப்புற சமயத்தார பாக்குறோம். புறப்புற சமயம்னு யாரு சொல்றோம்னா அவர்கள் வேதங்களையும் உடம்பட மாட்டார்கள், ஆகமங்களையும் உடம்பும். சொல்லப்போனா நாஸ்திகர் யாரு, உலோக ஆயுதன் வந்து யாரு, நாஸ்திகர் தான். கண்ணால் கண்டதுதான் காட்சி, காட்சி அளவைய மட்டும் ஒத்துக்கொள்வார்கள். ஐம்புலங்களால் மட்டும் அது அறியப்படுகிறதா, அப்படி என்றால் அதை ஒத்துக்கொள்வார்கள், மற்றதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அவங்க. அப்புறம் பௌத்தர்கள் ஆறுதலம்னா சமணம், சாட்சியம்னா பௌத்தம் ஆயிடும். சமணங்கள் தான் ஆறுதலம் என்று சொல்லப்படுபவர்கள். இவங்க ஜைனருங்கிறது எப்படிப்பட்ட பிரிவுங்கிறது தெரியல, அதுல மாறி இப்ப. ஆனா அவங்க கடவுள் கொள்கை கிடையாது. ஆனா இப்ப அவங்க இப்ப உள்ள காலத்துல லட்சுமி பூஜை அப்படின்னு என்னெல்லாமோ பண்றாங்க. அதனால நமக்கு பொதுவா இவங்க எல்லாம் கடவுள் கொள்கை

யோக சாரார்தான். நம்ம மாணிக்க வாசகத்தை வாதித்தார் இல்லையா, இலங்கை அந்த மன்னனோட பொண்ணு, ஊமையா இருக்கிற பொண்ணு, திருச்சாளர் பாடுறார் இல்லையா, அப்பொழுது அவர் கூட மாணிக்க வாசகர் கூட வாதித்த பௌத்தன் யாருன்னா அந்த சௌத்ராதிகன் தான். அந்த வரலாறு நமக்கு தெரியும் இல்லையா, மாணிக்க வாசகர் கூட வாதித்தவர் அது யாருன்னா இந்த வகையை சொன்னவங்க இந்த சௌத்ராதிகர் தான். இவர்களுக்குள்ள சில வேறுபாடுகள், சூனியமே ஆன்மா, அந்த ஞானமே சூனியம், நிறைய கொள்கை வேறுபாடுகள்ல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிறதுனால அதை நான்கு பிரிவாக போயிட்டோம். நாம படிக்கிற காலத்துல மகாயானம் சீனயானம் படிப்போம்ல, இதுல ரெண்டு பேர் மகாயானம் ரெண்டு பேர் சீனயானம். ஆக இவங்கதான் அது பேர் வைபாடிகம், அந்த வைபாடிகள் மதத்துக்கு பேரு வைபாடிகம், மதத்தார் பேரு வைபாடிகள். இந்த மாத்மீகர்கள் தான் அடிக்கடி வருவாங்க, மாத்தியம் மாத்தியமிகர்ன்னு சொல்லுவாங்க, மாத்துமிகர்ன்னு சொல்லுவாங்க, மாத்தியமிகர்ன்னு சொல்லுவாங்க. இவங்கதான் அடிக்கடி குறிச்சிடுவார்கள். அது வர இடத்துல எல்லாம் இவங்க எதை சேர்ந்தவங்கிறது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க எதை சேர்ந்தவங்க, பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க, கடவுள் ரெண்டையுமே புறக்கணிப்பவர்கள், வேதத்தையும் ஆகமங்கள் ரெண்டையுமே புறக்கணிப்பவர்கள். இவங்கதான் யாரு, ரொம்ப தள்ளி உள்ளவங்க, புறப்புற வெகு தொலைவில் இருக்கிறவங்க. அடுத்தாப்புல புறச்சமயம், அடுத்த சமயம் புறச்சமயம். இப்ப உள்ள நாத்திகரத்து தான் அந்த காலத்துல உலோகாயதனும் அவங்க சொல்ற கொள்கைகள்லாம் எப்படிப்பட்டது, உலோகாயதனும் ஒல் திரள் பாம்பி, பாம்பின் விஷம் போல கெடுதலை தீமையை விளைவிக்க கூடியது. அதுதான் மணிவாசகர் அழகான உண்மை சொல்ற, உலோகாயதனும் ஒழுதிரள் பாம்பின் கலாவிதத்த கடுவிடம் எய்தி, பாம்பினுடைய கடுவிடம் அதுதான் இவருடைய கொள்கைகள் தீமையை விளைவிக்கும். புரட்சமேத்தார் என்ன பண்ணுவாங்க, வேதங்களை பொதுவாக ஏற்றுக்கொள்வார்கள். பொதுவாகன்னா அதுதான் அப்படின்னு பிரமாணமா கொள்ள மாட்டாங்க. கரும காண்டத்தை இந்த வேலைகளை செய்ய அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க என்று அந்த பியங்கோலா வரக்கூடிய அதை மட்டும், அந்த கரும காண்டத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள், அதை தூத்துவார்கள். ஞான காண்டத்தை தூத்துவார்கள். இவங்க அதுக்கு நேர்மா, ஞான காண்டத்தை ஒத்துக்கொள்வாங்க, கரும காண்டத்தை மாறுபாடு. அதுக்கப்புல சாங்கியம், சாங்கியத்துல நம்ம நமக்கு பிடித்தமான வேலை என்னன்னா அவங்க சத்காரியவாதத்துல அதை உடையவர், சத்காரியவாதத்தை ஒத்துக்கொள்பவர்கள். சத்காரியவாதமே அவங்க ரொம்ப பிரமாதமா பேசுவாங்க, அந்த குறிப்பா தெரிந்து கொள்ளணும். சாங்கியர்னா சர்க்காரியவாதம், சாங்கியருக்கு கிடையாது, தர்க்க மதத்தாருக்கும் உண்டு. அது நம்ம தனியா மதங்கள் போகும்போது விரிவா, முத காரணத்துல எல்லாருக்கும் மாற்றங்கள் உண்டு, முத்தில எல்லாருக்கும் மாற்றங்கள் உண்டு இல்லையா, அப்படி உயிர் உயிர் எதுன்னு சொல்றதுல ஏகப்பட்ட மாற்றங்கள், அதுபடி நிறைய நிறைய கருத்துக்கள்ல நிறைய வேறுபாடு உடையவர்கள். குறிப்பா உள்ளதை மட்டும் தெரிந்து வைத்துக் கொள்வோம். அப்புறம் ஏகாண்மவாதத்துல ஒரு பிரிவுதான் மாயாவாதம். ஏகாண்மவாதிகள் அதான் நம்ம சங்கரர் மதம் எல்லாம் எதை சேர்ந்தது, ஏகாண்மவாதத்தை சேர்ந்ததுதான். அதுலதான் மாயாவாதம், பாஸ்கரியவாதம், கிரீடாவாதம், சத்த பிரமாணவாதம். கிரீடைனா விளையாட்டுன்னு அர்த்தம். படைப்புகள் எல்லாம் சும்மா விளையாட்டுக்கா, அது எதுவுமே காரணம் இல்லாம அவன் பாட்டுல அவனுடைய பரிணாமம் தான் இந்த உலகம் எல்லாம் என்று சொல்லக்கூடியவங்க தான் ஏகாண்மவாதி. உலகமே என்னது, இறைவனுடைய பரிணாமம் தான் என்று சொல்லி முடிப்பார்கள். அதுக்கப்புறம்

0: சாங்கியம் நாலு பார்த்துட்டோமா, ஐந்தாவது யோகம். அங்க வரவங்க யோக சாரா, யோக சாரா, அத யோக சாரான்னு போட்டுருங்க, யோக சாரா. இங்க வரவங்க யோக மதத்தினர். இந்த மீமாஞ்சகர்லயே இவ்வளவு பூர்வ மீமாஞ்சகர்னு சொல்லுவாங்க, அவங்கள உத்தர மீமா, அவர்களுக்கும் மீமாஞ்சகர்ங்கிற பேர் உண்டு, உத்தர மீமாஞ்சகர். ரொம்ப குழப்பி கொள்ள வேண்டாங்கிறதுனால நான் சொல்லல. பாசுபதம், மாவீரதம், சாபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாதம், இவங்க ஐந்து பேரும் வேதங்களை விளக்கியவற்றையும் செய்வாங்க. வேதங்கள்ல விதித்தத செய்யாம விளக்கியதையும் விளக்கப்பட்டதை செய்வாங்க. அது என்னன்னா, இந்த மாவீரத சமயத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா, மண்டையோடு இல்ல நாங்களும் அணிந்து கொள்வோம். மனித எழுப்பு கூட என்ன பண்ணுவாங்க, மாலையாக அணிந்து கொள்வார்கள். இவங்க அவரு திருவ காபாலத்துல பிரம்ம காபாலத்துல தானே பிச்சை எடுக்கிறாரு, அதனால நாங்களும் எடுப்போம். ஆனா இவை எல்லாம் விதிக்கப்பட்டவை அல்ல. வேதங்களில் விளக்கப்பட்டவற்றை செய்யக்கூடியவங்க, துணிச்சலா செய்யக்கூடியவங்க, வேதங்களில் விளக்கப்பட்ட காரியங்கள் இவையெல்லாம். வேதங்கள்ல ஒரு இடத்துலயும் சொல்லல மண்டையோட்ட வச்சு பிச்சையிடணும், மண்டையோட்ட அணிந்து கொள்ளுன்னு சொல்லல. பாசுபதம் அவங்க இந்த மாதிரி வகைகள்லாம் ஒண்ணு, மாவிரதம் வந்து நம்ம மானக்கஞ்சார நாயனார் வீட்டுக்கு வருவார் இல்லையா, முடிய கேட்பார் இல்லையா, அது மாவிரத கோலத்துலதான் வருவார். அந்த நம்ம நாயன்மாருக்கு வர்றதெல்லாம் அந்த ஒவ்வொரு கோலம், நம்ம திருத்தொண்டருக்கு வர்றது வைரவ கோலம், அவங்க நரமாமிசம் சாப்பிட போறது. இது ஒவ்வொருத்தருக்கும் அந்த விலக்கி அந்த முறைகளை தனக்குரியதா வச்சிருக்கிறாங்க. அகோரிகள் கலந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது இப்ப வைத்த பெயர் அகோரிகள்ங்கிறது. கும்பமேளால இவங்களை எல்லாம் பார்க்கலாம், நம்ம ஆதிரை நாள்லயும் பார்க்கலாம். ஆதிரை நாள்ல முத்துவிதானம் பாடல் இருக்குல்ல, முத்துவிதானம் அடிப்பற்கவரி முறையாலே பக்தர்களோடு பாவைய சூழ பலிப்பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை வெண்தலைமாலை விரதிய தலைமாலைன்னா என்னது, மண்டவோடு வெண்தலைமாலை விரதிய. அப்ப அவங்க அந்த மண்டவோட்ட அவங்க எல்லாம் வராங்க ஆதிரை நாள்ல. சுவாமி வீதி வளம் வரும்போது பின்னாடி இப்படி ஒரு கூட்டம் வருது, அதுல இந்த மாலகர்களும் வராங்க. வெண்தலை மாலை விரதிகள், விரதிய மாவிரதம், மாவிரதத்திய அவங்களும் வராங்க. அதுக்கெல்லாம் நம்ம திருமுறையிலே சார்ந்து இருக்கு. இதுல என்னன்னா, இந்த ஐக்கியவாதம் வந்து வேதங்களையும் சிவாவங்களையும் விதிக்க விளக்கப்பட்டவற்றை செய்ய மாட்டாங்க. இவங்க ஒருத்தர் ஐக்கியவாதர் என்ன அவங்ககிட்ட ஒரு சிறப்பு, விளக்கப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டாங்க. விளக்கப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டாங்க, வேதங்களையும் ஆகமங்களையும் சிறப்பாகவே கொள்வார். இவங்க பொதுவாக எல்லாரும் கொள்வாங்க, அதுல ஐக்கியவாதம் செய்தவர் வந்து எப்படி சிறப்பாகவே வேதங்களையும் சிவாகங்களையும் கொள்வாங்க. ஐக்கியவாத பக்கத்துல வேதங்களையும் சிவாகங்க மலையங்களையும் சிறப்பாக ஏற்றுக்கொள்வர். அதாவது அதில் விளக்கப்பட்டவற்றை செய்ய மாட்டார்கள். அவர் பெரிய சிக்கல் என்னன்னா, ஆணவ மலை இருப்பை ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆணவமலை இருப்பை ஐக்கியவாத செய்வர், ஆணவமலை இருப்பை ஒத்துக்கொள்ள மாட்டார். மற்றபடி நமக்கு எப்படித்தமானவங்க தான், இலக்கிய காரியங்களை செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி மண்டவோடு எலும்பு கூடலாம் அந்த வேலையெல்லாம் அவங்க கிட்ட கிடையாது. ஆனா ஆணவமலை இருப்பை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். சைக்கியவாத சைவர்னா எதுல வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எதுல வராங்க? அகப்புறத்துல வராங்க. வேதங்களை ஒத்துக்கொள்வாங்களா ஆகமங்களை ஒத்துக்கொள்வாங்களா அதை முதல்ல நம்ம பார்க்கணும். அப்புறம் அவங்க எதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் முக்கியமாக அதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். ஏன்னா அவங்களும் நிறைய இடங்கள்ல வருவாங்க. ஆணவ மல உண்மையை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். சிவாத்துவிதம்ங்கிறதும் ஒரே ஆளு தான். அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? நிமித்த காரண பரிணாமம். இவங்கெல்லாம் நம்ம பக்கத்துல உள்ளவங்க தான். அவிகார ஈஸ்வர அவிகாரவாதம். ஈஸ்வர அவிகாரவாதம் ஆறு வந்து சிவாத்துவிதம். சிவாத்துவிதம் அவங்களுக்கு இன்னொரு பேர் தான். நிமித்த காரண பரிணாமவாதி அப்படின்னு வந்தாங்கன்னா அவன் யாரும் இல்லை, யாரு தான்? அதாவது பெருமாள் நிமித்த காரணமாக மட்டும் இல்ல, முதற் காரணமும் அவன் தான் அப்படின்றாங்க. நிமித்த காரண பரிணாமமும் அவன் தான் அப்படின்றாங்க. நமக்கு முதற் காரணம் பெருமான் இல்ல, மாயை. நிமித்த காரண பரிணாமம் இரண்டாவது பாடல் பாடல வர சொற்றவர் அவர்கள் வந்து இருள் என்பது தனி பொருள் என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. கொஞ்சம் கவனிச்சுட்டாங்க. இருள் என்பத தனி பொருள்னு நாம அப்படித்தான் நினைச்சிருப்போம். இருள்னா என்ன நினைப்போம்? ஒளி இல்லாதது இருள் சொல்லுவோம் வழக்கமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒளி இல்லையா இருள் அப்படின்னு நினைப்போம். இதே கருத்தை தான் அந்த கருக்க மதத்தாருடைய. ஆனா அப்படி இல்லை, இருள் என்பது ஒரு தனி பொருள். இந்த ஒளி இன்மை இருள் என்பது தவறு. ஒளி இன்மையே இருள் என்று அவர்கள் சொல்வார்கள், அது தவறு. ஒளி என்பது தனி பொருள், இருள் என்பது தனி பொருள். அதுதான் ஒளிக்கும் இருளுக்கும் அந்த எண்ணுமைய வைக்கிறார். ரெண்டு வேறுபட்ட பொருள் இருக்கும் போது நான் சொல்லுவோம் ஒளிக்கும் இருளுக்கும் அப்படின்னு சொல்றதுனால இருள் என்பது என்னது கவனிங்க, அப்புறம் எடுக்கலாம். இருள் என்பது என்னது? தனி பொருள். ஆனா தர்க்க மதத்தால் என்ன சொல்லுவாங்க? ஒளி இன்மையே இருள் என்று சொல்வார்கள். அப்ப அத வந்து அவங்க சொல்ற அந்த சொற்கள் என்ன? ஆலோகத்தின் அபாவமே இருள். ஆலோகம்னா ஒளி, அபாவம்னா இன்மை. அபாவங்கிற வார்த்தை நிறைய இடங்கள்ல வரும். ஆலோகத்தின் அபாவமே இருள் என்பது யாரோட கொள்கை? தர்க்க மதத்தாருடைய கொள்கை. அந்த கொள்கை தவறு என்று சொல்வதற்காகவும் அவர் சுவாமி என்ன பண்றார்? முதல் வார்த்தையே ஒளிக்கும் இருளுக்கும் என்று அவர் ஆழமாக சொல்லி இருள் வேற பொருள், ஒளி வேற பொருள். அதை ஒன்னாவது பாடல்ல குறித்து கொள்ளுங்க. இருள் என்பது தனி பொருள் அல்ல, ஒளி இன்மையே இருளாகும். அதாவது ஆலோகத்தின் அபாவமே இருள். அபாவம்னா இன்மை, ஆலோகம்னா ஒளி. ஆலோகத்தின் அபாவமே இருள் என்றார். இக்கருத்தை மறுப்பதற்காகவே இக்கருத்தை உமாபதி சிவம் மறுத்து ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்கிறார். ஒளிக்கும் அந்த அபாவம்னா இன்மை இல்லை, ஒளியின்மையே இருள். அது அந்த குறிப்ப. ஏன்னா இது நிறைய பாடல்கள் எல்லாம் பிற மதத்தாருடைய தவறான கருத்துக்களை மறுத்து வர, அதனால முதல் பாடல அந்த தர்க்க மதத்தாருடைய கருத்தை மறுக்கிறார். இப்ப இங்க வரும் ரெண்டாவது பாடல்ல அந்த ஒளி என்பது சிவஞான ஒளியையும் இருள் என்பது ஆணவ மதத்தையும் குறிக்கும் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இங்க நிறைய மதத்தார் வந்து கடவுள் கொள்கை இல்லாதவர்கள். நம்ம அந்த உலோகாயதன் முதல் வருஷம் புறப்பர சமயத்தார் யாரெல்லாம்? உலோகாயதன், பௌத்தன், ஆறு சமண மதத்தினர் இவங்கெல்லாம். ஆமா, இவங்கெல்லாம் கடவுள் இல்லாம்பாங்க. இவர் என்ன சொல்ற? ஏது என்ற சொல்லை கையாளுவார் நமது உமாபதி சிவம். ஏது பொருளாம் பொருள் ஏது என்பார். பொருளாம் பொருள் ஏது, போது ஏது, கண் ஏது, ஏது என்ற சொல்லால் உண்டு என்பதை நிலைநாட்டுகிறார். ஏது ஏதுன்னு இந்த ரெண்டாவது பாடல்ல வரும். ஏது என்ற சொல்லால் உண்டு என்பதை நிலைநாட்டுகிறார். முதல்ல பொருளா பொருள், பொருளா பொருள் என்று என்பது என்னன்னா எல்லாவற்றையும் கடந்தும் எல்லாவற்றிலும் கலந்தும் எங்குமாய் நிறைந்தும் இருக்கிற அநாதி நித்த முத்த சித்துரு. இந்த வார்த்தை கேள்விப்பட்டது இல்லையா? அனாதி நித்த முத்த சித்துரு. அனாதியானவன், நித்தமாக உள்ளவன், முத்தனானவன், சித்தான சித்துத்தன்மை உடையவன். சித்து சுத்த சித்து, அனாதி நித்த முத்த சுத்த சித்து. இது அவனுடைய எல்லா குணங்களும் இதுல அடங்கிடும். முத்த சுத்த சித்து. ஆக அப்படிப்பட்டவன் ஒருவன் உண்டு. அந்த புறப்புற சமயத்தாரை மறுத்து சொல்ற கடவுள் இல்லைன்னு சொல்றான் இல்லையா? இல்ல, எல்லா இடத்திலும் கலந்தும் நிறைந்தும் கடந்தும் நிற்கிற ஒரு பொருள் உண்டு. அதத்தான் என்ன சொல்ற பொருளா பொருள் ஏது. அவங்க அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க. இவர் ஏது என்ற சொல்லால் உண்டு என்று நிரூபிக்கிறார். அடுத்தாப்புல போது ஏது. போது என்றால் ஒளிக்கடி. போது என்றால் மொட்டுக்கும் போதும் சொல்லுவோம் இல்லையா? இது இந்த இடத்துல போது என்பது எதை குறிக்கிறது? ஒளி கதிர்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Oh.

0: ஓம் சிவாய நமன். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: சிவய நமன். இப்ப நம சிவைய இருந்தது. இப்போ குருநாதர் வந்து தீட்சை பண்ணி மரத்தினதுக்கு அப்புறம் அந்த நாம பின்னால் போயிடுச்சு. மூணு, சிவ என்பது ஒன்னு, யா ஒன்னு, நம என்பது ஒன்னு. இப்ப நமவும் சிவமும் இடம் மாறிடுச்சு. சோதானமும் மலமும் பின்னால போயிடுச்சு, சிவமும் திருவருளும் முன்னால வந்துருச்சு. அப்போ யா எங்க இருக்குது? வாவை ஒட்டி இருக்குது. வா என்பது திருவருள், திருவருளோடு இருக்கு. முன்ன வந்து நாமாவோடு ஒட்டி இருந்தது, இப்ப வந்து சிவத்தோடு ஒட்டி வந்துருச்சு. தாமரை ஆகும் மூன்றும் சாக்கிரமாம். இது வந்து நின்மல சாக்கிரம் என்று சொல்லுவோம். ஏன்னா நாமா மாங்க நீக்கி போச்சு. நான் வந்து ஒளி சிவத்தினுடைய ஒளியில திருவள்ளுவருடைய வாவனுடைய அடங்கி நிற்கின்றது. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஆன்மாவுக்கு ஒரு நிலை. இந்த நின்மல நிலையே என்னாதுன்னா ஆன்மா சிந்திக்குதான், நாமே அறிவாமோ. நாம் தான் அறிவா. அறிவு என்பது ஆன்மாவாகிய நாமா. அல்லது கண் அறுக்கனார் ஒளியை விட்டு பிரியா நிலை தேர பேசு. கண்ணுக்கு ஒளி இருக்குது. கண்ணுக்கு ஒளி இருந்தாலும் கண் ஒளியை ஒளியை பிரகாசிக்க செய்வது எது? சூரியனுடைய ஒளி. அதுபோல நம்ம அறிவை பிரகாசிக்க கூடிய இன்னொரு அறிவு இருக்குதான் என்ற ஒரு நிலை. மலை நீங்கி போனாலும் கூட மலை நீங்கிய அறிவு, ஆன்மாவாகிய அறிவு இப்போ சிந்தனை பண்றது. நாமே அறிவாமா, நாமோ எல்லா தெரியக்கூடிய முற்றறிவு ஆவோமோ. அந்த அப்படி வந்தபோது ஒரு சந்தேகம் வருது. அது கண் இருக்கு, கண்ணுக்கு ஒளி இருக்குது. அந்த கண்ணுடைய ஒளி சூரிய ஒளி அல்லது விளக்கொளியாகிய வேஞ்சனம் இல்லாமல் கண் ஒளி செயல்படுவது இல்லை. அதுபோல நம்ம அறிவுக்கு அறிவாக நம்மை அறிய செய்வது இன்னொரு பொருள் இருக்குதோ இல்லையோ அப்படின்னு ஒரு ஒரு நிலை வருகிறது, ஒரு கலக்கமான நிலை. அதுக்கு வந்து நின்மல சொப்பனம் என்பது பொருள். சொப்பனங்கிறது என்ன? நனவு போல தெளிவான ஒரு நிலை இல்லை. அது மாதிரி இப்ப மலை நீங்க போயிடுச்சு. மலை நீங்க போனாலும் நாமே அறிவோமோ, நமக்கு எல்லா அறிவும் முற்றறிவு நமக்கு வந்து விட்டதா, நாம அறிவுமோ? அல்லது நம்மை காட்டும் இன்னொரு உயர்ந்த அறிவு ஒன்று இருக்குது. அந்த அறிவினால எப்படி கண் ஒளியானது ஒரு வியஞ்சகத்தை வித்தான் அந்த பிரகாசம் அடைகிறது? அது போல இப்ப இதுவரைக்கும் நாம வந்து மாயா கருவியினால நாம உணர்ந்து கொண்டிருந்தோம். இப்ப மாய அதுவும் அடங்கி போயிடுச்சு. இப்ப நமக்கு மேலான ஏதோ ஒரு அறிவு நமக்கு அறிவு செலுத்துகிறதா என்று இன்னும் தெளிவு பெறக்கல. தெளிவு பெறாம ஒரு குழப்பமான ஒரு நிலை. அதுக்கு வந்து நின்மல சொப்பனம் என்று சொல்றார். இதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னு சொன்னா, நாமேதான் அறிவு அப்படின்னு ஒரு நிலை ஒண்ணு தோன்றும். கொண்ட ஒளியதனால் கண்ணுணரும் உண்மை போல் யானும் அழியதனால் யாவும் அறிய. நான் எப்படி அறிகிறேன்? கண் ஒரு வியஞ்சகத்தை ஒரு கருவியை கொண்டு அறிகிறது. இது சூரிய ஒளி கொண்டு அறிகிறது. நானும் திருவிழாகிய கருவியை கொண்டு நான் அறிகிறேன். அப்போ இது சூரிய திருவருள் என்பது ஒரு கருவி. அந்த கருவியை பயன்படுத்துகின்ற கர்த்தா நான். அப்ப நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று தோன்றும். கொண்ட ஒளியதனால் கண் உண, சூரிய ஒளியினால் கண் உணர்கிறது. அதே போல ஒன்னு போல யானும் அழியதனால் அழின திருவருள், திருவருனால நான் அறிகிறேன். யாவும் அறிய. இப்போ ஒரு உண்மை தெளிவாகிறது. தெளிவாம். எது தெளிவாகிறது? அருள் கருவியாம். திருவருள் இருக்க அது எனக்கு கருவி. நான் அதை கொண்டு நான் அறிகிறேன். அப்ப அதனால திருவள்ளுவர் எனக்கு கருவி, கருவியை கையாளுகின்ற கருத்தா நான். அப்ப நான் தான் முதன் பெரியாளு அப்படிங்கிற ஒரு நிலை ஒண்ணு உண்டாகும். அதான் நம்ம அகம் பிரம்மம் சொல்றோம் இல்லையா, சாஸ்திர சில பேர் சொல்றாங்க இல்லையா, இந்த நிலைதான். ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அகம் பிரம்மம், நானே பிரம்மம், நானே கடவுள் என்ற ஒரு நிலை தோன்றுகிறது. அந்த நிலைதான் இது. அகம் கருவியாம் என்று அகந்தை உர கர்வம் வந்துருச்சு. இப்ப பழையபடி போனா என்னாச்சு, அந்த மாவகைப்பட்டு விட்டது. சிவைய என்று நிலைக்கு போய் நமையனு மறுபடி வாழ். இந்த நிலைக்கு மாறுவதற்கு முன் குருநாதன் கருணையோடு வர்றான். அந்த மானம் வந்து நானே பிரம்மம், நான் தான் பிரம்மம், நான் தான் முதல் என்ற நிலையம் அடைகிற போது குருநாதன் வர்றார். குருநாதன் வந்து இப்ப இந்த நிலை இருக்கு இல்லையா, நானே பிரம்மம் என்ற நிலை, நானே திருவருள் எனக்கு கருவி, நான் தான் கர்த்தா, நான் தான் முதல்வர் அருள் கரியாம் என்று அகந்தை உர. இப்ப என்னாச்சு, முன்னம் மருள் மருவ தான் நடுவே ஆகும். முன்ன எது மருது, மருள், மருள் எது, இப்படி வச்சுக்கலாம். முன்னால இதெல்லாம் சிவையன்னு இருந்தது, இப்ப என்ன ஆயிடுச்சு, ந என்பது மருள் அல்லது மாயை அல்லது துரோதானம், நடுவுல உயிர், சீய வந்து பின்னால வாவ திருவள பின்னால தள்ளிடுச்சு. இந்த நா முன்னால் நின்னுதுன்னா கூட மலமும் வந்து சேர்ந்துடும். ரொம்ப கீழே கொண்டு போய் சொல்லக்கூடிய ஒரு நிலை அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடியது. அங்க அந்த நிலை இருப்பவர்கள் எதாவது தங்களைத்தான் பாக்குறவங்களுக்கு பிரம்மத்தை கண்டது இல்ல, பிரம்மத்தைக்கான தங்களையே கண்டு தாமே பிரம்மம் என்று சொல்லக்கூடிய நிலை என்ன நிலை எது. அப்ப மறுவ தான் நடுவேயாகும், அது இருள் சுழித்தின்னு சொல்ற. இது ஒளிய காட்டி ஒளி பின்னால போனவன் மறுபடியும் அந்த இருள போய் விழுந்த ஒரு நிலை. ஆனா இது மெய்ஞானம் பெற்றவர்களுக்கு, அது திருவருள் பெற்றவர்களுக்கு இந்த நிலையானது சீக்கிரம் இருந்துடும். ஏன்னா குரு வந்து குருநாதன் வந்து ஒரு உண்மை சொல்றார். என்ன சொல்றாரு,

உன் என்ன? குருநாதன் வந்து என்ன சொல்றாரு, என்று ஒளியின் என்று என்றால் சூரியன் அர்த்தம். என்று என்பது சூரியன், என்று ஒளி சூரியனுடைய ஒளி. நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவுக்கரசன், நாவுக்கரசன் கடம்புள்ளன் கண்ணப்பன் என்று இவர்கள் குற்றம் செய்யணும் குணமனக் கொள்ளும் கொள்கை அறிந்து என்று இவர்கள் அந்த பாட்டில் வரும்போது நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவுக்கரையன் களம்புள்ளன் என்று இவர்கள் இவர்கள் குற்றம் செய்யணும் குணம் அந்த என்று இருக்கு இல்லைங்களா, அது சாதனம்னா அவங்க பெரியவங்க எல்லாம் குற்றம் செஞ்சவங்கள போற பொருள் சொல்லுவார்கள். அவங்க எல்லாம் குற்றம் செய்ய மாட்டாங்க, பாட்டுடைய கருத்து அவங்க எல்லாம் குற்றம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்று என்றுன்னா ஞான சூரியர்கள், அவங்க எல்லாம் என்னைக்கு எந்த குற்றமும் செஞ்சது இல்ல, அவங்க எல்லாம் ஞான சூரியர்கள் அவங்க. அப்ப அவங்களுக்கு நீ அருள் புரிந்தாய் குற்றமே, ஆனா நீ எப்படிப்பட்டவன், குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கை அறிந்து நான் உன்ன வந்து அடைந்தேன் என்று திருப்புன்கூர் இறைவனை பார்த்து பாடுறான். அவங்க எல்லாம் என்று ஞான சூரியர்கள், ஒளி பிரகாசம், அவங்கள தப்ப பண்ண மாட்டாங்க. ஆனா நான் வந்து மாயாமல சம்பந்தப்பட்டு உள்ளது, நான் தப்பு செய்வது என்னுடைய இயல்பு, நான் தப்பு செய்வது என்னுடைய இயல்பு, குற்றத்தை குணமென கொள்வது உன்னுடைய இயல்பு என்று அறிந்து நான் குறைகளல் அடைந்தேன் என்று திருப்பங்கூர்ல சொல்றான். அந்த பாட்டுக்கு பொதுவா நம்ம சொல்ற ஒரு தப்பு என்று என்றால் சூரியன், அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க என்று, அவங்க தப்புன்னு சொல்லக்கூடிய தகுதி நமக்கு எந்த விதத்திலையும் இல்லை. சரி, இப்ப என்று ஒளியின் சூரிய ஒளியின் செய்கையின்றி எங்கேனும் கண் செயல் தான் ஒன்றுமே, ஒன்றுமேங்கிறத ஒன்றுமே அப்படின்னு படிக்கூடாது, அது ஆக்சன்ட் கொடுக்கணும். ஒன்றுமே ஒன்றுமேனு கேட்டா என்ன அர்த்தம், ஒன்றாது, சூரியனுடைய ஒளி இல்லாம கண்ணுக்கு ஒளி தோன்றாது. என்றொளியின் சூரிய ஒளியின் செய்கை இன்றி செய்கை இல்லாம எந்த இடத்திலேயாவது எப்பாவது எங்கேனும் எந்த இடத்துல கண் செயல்தான் ஒன்றுமே தேரி நீ இது நீ தெளிவாய். அப்ப சூரியனுடைய ஒளி இன்றி கண்ணுக்கு ஒளி, சூரியன் என்ன பண்றான், கண்ணுக்கும் ஒளியை தருகின்றான், கண்ணு ஒளியை பொருளுக்கும் ஒளியை தந்து கண்ணொளியும் பொருளொளியும் சேர வைத்து பொருளை காணும்படியாக செய்கிறான். கண்ணுக்கு ஒளி தந்தால் மட்டும் போதாது, அந்த ஒளியானது பொருள் மேலையும் படணும். அந்த ஒளியானது சர்வ வியாபக ஒளி, கண்ணுக்கும் ஒளியா இருக்குது, அந்த ஒளி வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கும் மேலையும் படுகிறது. அப்ப ரெண்டும் சேர்ந்ததுனாலதான் வெளியில் இருக்கிற பொருள் தெரிகிறது. அதனால கண்ணொளி சூரிய ஒளி இல்லாமல் கண்ணொளி இல்லை. அப்ப கண்ணொளி சூரிய ஒளி வியாபகமாக இருக்கிறது, அதுல அடங்கித்தான் கண்ணு காணுகிறது. ஒன்றுமே தேரி நீ உன் உன் உன் என்றால் உண்ணுதல் நினைத்தல் அர்த்தம். யூ திங்க் ஓவர் இட், நினைச்சுப்பாரு அப்படிதான். உன் உன் என்றால் நினைத்துப்பாரு, நினைச்சுப்பாரு, நீ யோசனை பண்ணி பாரு என்று இந்த தப்பு வழிக்கு போறக்கூடிய, அதாவது சுளுத்தி இன்மல சுளுத்தில போய் நானே பிரம்மம் நானே அறிவுடைய பொருள் என்று அகந்தை கொண்ட பொழுது குருநாதர் வந்து இப்படி தடுத்தாட்கொள்கிறார், நீ இப்படி அகந்தை கொள்ளவும் தவறு, எங்காச்சும் சூரிய ஒளி இல்லாம கண் ஒளிக்கு செயலுண்டா யோசனை பாரு, அதனால திருவருள் இல்லாமல் உனக்கு அறிவு விளங்காது, நீ முழு அறிவு அல்ல, நீ அறிவித்தால் அறிபவன், அவன் அறிவிக்கின்ற அறிவு உடையவன், உன்னுடைய அறிவு சிற்றறிவு, அவனுடைய அறிவு பேரறிவு, உன்னுடைய அறிவு அது ஏகதேச அறிவு, அவனுடைய அறிவு வியாபக அறிவு என்று வேறுபடுத்தி குருநாதன் வந்து சொல்றான். அதனால இது விட்டொழின்னு சொல்றான். ஆனா அன்றே அன்றேதான் அன்றேதான் பேரறிவாய் ஆதாரம் பேச, பேரறிவாய் வியாபகறிவாகிய சிவ அறிவாக ஆதாரம் பேச, இப்போ மாணாக்கன் அந்த உண்மை அறிவை பெறுகிறான்.
பெற உள்ளோடு ஓரறிவாய்த்தான் ஒழிதல். இப்ப என்னாச்சுன்னா முன்ன சிவையானது இல்லைங்களா, இப்ப யா போயிடுச்சு, யா போய் வாவோடு ஒன்றி விட்டது. சிவையே என்றிருந்தது, இப்ப சிவ என்ற நிலைமைக்கு வந்து துரியத்துக்கு வந்து விட்டது. அதான் பேரறிவாய் ஆதாரம் பேச நிறைபொருளோடு, நிறைபொருள் திருவருள், திருவருளோடு ஓரறிவாய் தான் ஒழிதல். ஓரறிவாய் ஆன்மபோதமாகி ஓரறிவாக தான் ஒழிதல், ஒரு ஒரு தாங்க நிக்குது தான் நீங்குவது. அப்ப வாயின் எழுத்தாக வாயின் எழுத்தால் சிவ என்று நிக்கிறது. இது ஒன் துரியம் பார் அப்படின்னு சொன்னார். அப்ப சிவ, சிவ என்பது யகரமானது வகரத்துல ஒன்றி விட்டது, திருவுள்ளோடு ஒன்றி விட்டது. இது வந்து நம்முடைய சாத்திரத்துல ஏகனாய் இறைவனி நிற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகனாகி இறைவனி நிற்றல். இப்ப இதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னு சொன்னா, குருநாதர் இன்னொரு விளக்கம் சொல்றார். குணம் குணி, குணியின்றி குணம் தனியாக இருக்க முடியாது. இப்போ சூரியனுடைய கதிர்கள், சூரியன், சூரியன் இல்லாம கதிர்கள், கதிர்களை மட்டும் தனியா பிரிக்க முடியாது. பயன் தருவது என்னவோ கதிர் தான். சூரியன் தன்னுடைய கதிர்கள் வாயிலாகத்தான் நமக்கு ஒளியை தருகிறான், நாம பலவித நன்மைகள் பெறுகிறோம். அதுபோல சீயும் வா வழியாகத்தான் இந்த நமக்கு அருள் செய்கிறது. நாம் முன்னாலே பார்த்தோம், சக்தி ஒரு பொருள் தான், பலவித ஆற்றலை உடையது. அடிஞ்சக்தி, சுடுஞ்சக்தி, குளிரஞ்சக்தி, சிவம் ஒண்ணு. சிவத்தினுடைய சக்தி பலவித ஆற்றல்களை உடையது. அது போல பல ஆற்றல் விட அந்த சக்தி, அது குணம், அது தனியாக நிற்பது இல்லை. அது சிவ குணியோடு கூடித்தான் இருக்கும். குணியின்றி குணம் இல்லை எப்படி சொல்லிட்டு விளக்கிறார். எப்படி விளக்கிறார் பாருங்க. ஒளி குணமே அல்லால் ஒன்பொருள் ஒன்றன்று. ஒளி இருக்குது, அது குணம், அது குணி அல்ல. பொருள் என்ன, அது குணத்தினுடைய பொருள் அல்ல, பொருள் அல்ல. குணம் வேற, குணி வேற. ஆனா குணத்தினுடையதுதான் குணி. குணி குணமின்றி, குணியின்றி குணம் இல்லை, பண்பு இன்றி பண்பு இல்லை. ஆனால ஒளி குணமே எல்லால் அது ஒரு பொருள் ஒன்றென்று தெளி. அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா,

0: சூரியன் வந்து கண்ணை அந்த உலக பொருள்கள் உன்னுடைய கண்ணோடு கலந்து உலகத்துடைய பல பொருள்களையும் காட்டுகின்றான். சூரியனுடைய உதவினால்தான் உன்னுடைய கண்ணு இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் பார்க்கிறது. நீ எப்படி நிற்கணும் என்று சொன்னால், நீ சூரிய ஒளியினால இந்த பிரபஞ்சத்தை பார்க்காம இந்த ஒளி துணையாக சூரியனையே பார்க்க வேண்டும். பார்த்தா என்ன ஆகும், இந்த பிரபஞ்சம் உனக்கு தோன்றாது. இந்த ஓமை வச்சுங்க. அது சூரிய ஒளி என்ன பண்ணுது, உலகத்தை காட்டுகிறது. நீ உலகம் நமக்கு கண்ணுக்கு எப்படி தென்படுகிறது, சூரிய ஒளினால தென்படுகிறது. இப்ப சூரிய ஒளியை கருவியாக கொண்டு சூரிய ஒளியினுடைய வழியே சென்று சூரியனே கண்ணு இப்படி பார்த்தா சூரியன் தான் தெரிவான ஒளிய இந்த உலகம் தெரியாது. அதுபோல இந்த பிரபஞ்சத்தை காணாமல் திருவருள் துணையாக நீ சிவத்தையே காணும், சூரியனாகிய சிவத்தை காணும். வா என்பது கதிர் இல்லையா. அப்போ கதிர் வழியாக சூரியனை காணுவது போல நீ திருவுள் வழியாக சிவனத்தை காணுதல் வேண்டும். கண்ட இந்த பிரபஞ்சம் உனக்கு தோன்றாது என்று நில் என்று ஆனந்த, அதுதான் ஆனந்தமான நிலை. பிரபஞ்சத்தை காணாம திருவழி வா வழிய சீயை பார்ப்பதற்கு அதுதான் ஆனந்த நிலை, பேரானந்த நிலை. ஏன்னா பரமேஸ்வரன் அவனுக்கு இன்பகணம் திருவற்பயில படிச்சிருப்பீங்க, இன்பகணம் இன்பமே வடிவாக இருப்பது பரமேஸ்வரன். அவனை நோக்கின்ற பொழுது உனக்கு அந்த இன்ப நிலை வந்து சேரும் என்று காட்டுகிறார். என்று ஒளி குணமே எல்லால் ஒன் பொருள் ஒன்றென்று தெளி அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணணும், பருதி விழி போல் சேர்ந்த, பருதினா சூரியன், சூரியனை சேர்ந்த விழி சேர்ந்து ஒளி என நில், சூரியனை சேர்ந்த விழி அந்த சூரியனுடைய ஒளியே ஒன்றிருக்கும், சூரியனுடைய கண்டு நிற்கும். அது போல நீ என்னன்னோ வாவனுடைய துணை கொண்டு சீயையே நோக்கி நிற்க வேண்டும். அப்ப சொல்லும் போது அந்த சீயோடு ஏகமாக நிற்கும், சீயோடு ஏகமாக அத்துமாக பிரிப்பின்றி ஒன்றாக நிற்கும் அந்த சொல்ல, அதுதான் துரியாதீத பேர். இப்ப நாம வந்து பஞ்சாட்சரத்தை நாம பலவித பஞ்சாட்சரம் பார்த்துருக்கோம். இதுல நமசிவ முதல்ல நமசிவய என்பது தூல பஞ்சாக்கரம், அப்புறம் சிவய சிவ வந்தது, சிவாய நம ரெண்டாவது வந்தது, சிவாய நம சூக்கும பஞ்சாக்கரம், அப்புறம் சிவய சிவ யா. அதான் நமக்கு வந்து திருவாசகத்துல உடையாள் நடுவன் நீர்த்து உடையாள் அது யா, அடிய நடுவில் இருவேரும் இருப்பதானால் சிவ ய சிவ, அடியை நடுவில் ரெண்டு பேர் இருக்கிறீங்க, வாவுக்கும் நடுவில் யா இருக்கு, அதுக்கப்புறம் சி வருது, அடியை நடுவில் ரெண்டு பேரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த யா வாவோடு ஒன்றிடுது சிவ சிவ என்பது, அது அதிசூக்கும பஞ்சாக்கரம். அப்புறம் வாவும் சீல ஒன்றிடுது சிவ பொய், அது நாயோட்டு மந்திரம் சி என்ற முக்தி பஞ்சாட்சரமாக ஓரெழுத்து மந்திரமாக அமைந்து அந்த வருகின்ற முறையை இந்த இடத்துல இப்படி பஞ்சாக்கிரம் வைத்து அது அவத்த நிலை வைத்து சொன்னார். நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுழித்து, நின்மல துரியம், நின்மல துரியாதும், நின்மல துரியாதியத்துல ஆன்மா மலம் எல்லாம் நீங்கி சிவத்தோடு ஒன்றியே இருக்கிறது. அப்ப இங்க எதுவுமே இல்லை என்று பிரபஞ்சமே தோன்றாது, இன்பகணமாக ஆன்மா மாறும் என்பது. நமக்கு வந்து சாஸ்திரங்களில நம்முடைய தத்துவ ஞானத்துல யோகம் என்ற ஒரு நிலை ஒண்ணு உண்டு. நிறைய பேர் யோகம் எல்லாம் பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்றான், சைவ சித்தாந்தமும் யோகம் சொல்லுகிறது. இந்த யோகம் மற்ற யோகத்திலிருந்து கொஞ்சம் வித்தியாசம் ஆனது. மற்ற யோகங்கள் எல்லாம் யோகம் என்ற சொல்லுக்கு ஒன்றுதல் பொருள், இலக்கணத்துல யோக விபாகம்னு ஒண்ணு உண்டு. விபாகம்னா பிரித்தல், யோகம் என்றால் கூட்டுதல், யோக விபாகம்னா பிரித்து கூட்டுதல். இப்ப இந்த யோகம்ங்கிறது எது என்ன என்றால், இப்ப மாடர்ன் சொல்லித்தர யோகத்துல எல்லாம் நமக்கு நீ ஒரு இருட்டு அறையில ஒரு டார்ச் லைட் சின்ன வெளிச்சம் ஒண்ணு பல்பு ஒண்ணு இருக்கும், நீ இது வந்து மனசுல எந்த சிந்தனையும் இல்லாமல் அதையே உத்து பார்த்திருந்தால் மனம் ஒரு நிலைப்படும், அதுதான் யோகம். யோகம் என்று சொல்லுவாங்க. அப்புறம் அந்த யோகம் எதுக்கு, இன்னும் வேற சில யோகாசனங்கள், யோகாசனத்தையும் யோகம் என்று சொல்லுவார். யோகாசனங்கிறது மியர் பிசிக்கல் எக்ஸசைஸ், அது அது உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு துணை செய்யும். உடம்பு எதுக்கு ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம அடைய வேண்டிய கோல் எது, இந்த 10 சிவை போகம்தான், போகம் என்றால் இன்பம், அதுக்கு வழி இந்த யோகம். யோகம் 1 இங்க சிவ யோகம் என்றாலும் கூட இந்த இடத்துல 1 எதோடுன்னா திருவருளோடு. திருவருளுக்கும் தாதான்மைய சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தம். அந்த திருவருளோடு 1 அந்த திருவருள் சிவத்தோடு கொண்டு போய் சேர்த்தோம். இங்க சிவ யோகம் என்றாலும் கூட இந்த சிவம் என்பது திருவருள் சக்தி தான் பிடிக்கும். நமக்கு சைவத்துல சிவம் வேற சக்தி வேற அல்ல, தன்னளவு நிற்கும் பொழுது சிவம் என்று சொல்லுவோம், உலகத்தோடு தொடர்புடைய காட்டு சொல்கின்ற பொழுது சக்தி என்று சொல்லுவோம். இங்கே சிவ யோகத்தில் சிவம் என்றது திருவருள்.
1: இப்போ
0: குருநாதர் என்ன பண்ணார், வந்து இந்த காயத்தை காட்டி காயத்தில் இல்லாமை காட்டி சொல்றார். அந்த பகுதியை தொடர்ந்து பாருங்க, சரியில்லை.

கட்டி அவன் மிகுத்த இதுல பாருங்க 101 அல்ல உரையிலேயே இருக்கு, உரையிலே பாருங்க, மோல வேண்டாம் உரையே பாருங்க.

0: அவமிகித்த காயத்தை காட்டி 101 பக்கம். காயம் உடம்பு. அப்ப இந்த உடம்பு இறைவன் எதற்கு கொடுத்துக்கிறான் என்று சொன்னால், இந்த உடம்புடைய ஆன்மா அறிவுடையது, சித்து பொருள் என்று அறிவதற்கு. உடம்பு பெறுவதற்கு முன்ன அறிவே இல்லை, உடம்பு பெற்றதுனாலதான் அறிவு வருகிறது. அப்போ இந்த உடம்பு ஜடம், இந்த உடம்பு ஆகிய ஜடத்துல வைத்துக் கொண்டு செயல்படுதுனாம் என்று ஆன்மாவுக்கு அறிவுடைய பொருள் என்பது உணர்த்துவதற்கு இந்த உடம்ப கொடுத்தான். ஆனா இந்த உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னா, அது விடயங்கள் இல்லை. உடம்பு கிடைச்சதுனால கண்காள் காண்மீன்களோ கடன் நஞ்சுண்ட கண் நந்தனை அப்படின்னா, அந்த சிவத்தை அறிவுக்கு பதிலாக பிரபஞ்சத்தை அறிகிறது. தலையே நீ வணங்காய் அப்படின்னு ஆண்டவன் வணங்குன்னு சொன்னா, இந்த தலை என்ன பண்ணுது, அவம் மிகுத்த என்று சொன்னார். அகம் அவமிகித்த காயம், சிவத்தை அறிவதற்கு கொடுத்த காயத்தை விட்டுட்டு இந்த உடம்ப ஆன்மா என்ன பண்ணுது, அவத்தை பயன்படுத்துகிறது. அப்ப குருநாத வந்து இந்த உடம்பு உனக்கு இதுக்குதான் கொடுத்துக்கிட்டு இருக்குது, இது வந்து தத்துவங்களால் ஆனது என்று சொல்லி இந்த அவமிகுந்த இந்த காயத்தை காட்டி, அந்த காட்டுதான் தத்துவ ரூபம், மூல சொந்த தத்துவ ரூபம். அப்புறம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த தத்துவங்கள இருக்க இவையெல்லாம் ஜடம், அறிவற்றவை. இவ வந்து ஆன்மாவுக்கு அறிவு நிகழ்வதற்காக இறைவனால் கூட்டப்பட்டவை என்று ஆன்மா தன்னை அறிவுடைய பொருளாக அறிகிறது. அப்ப தான் வேற, இந்த தத்துவங்கள் வேற என்று தத்துவங்களுடைய இயல்பை முதல்ல தத்துவத்தை அறிகிறது, ரெண்டாவது நாம வேற, ரெண்டு டிஃபரெண்ட். முதல்ல வரும்போது நானே இந்த அறிவு, இந்த உடம்பு இருக்க இதே நான் அப்படின்னு முதல்ல நினைக்குது. அப்போ இப்ப இங்க வந்து எனக்கு இந்த உடம்புக்கும் வித்தியாசம் இருக்குது, நான் அறிவுடைய பொருள், இது ஜடம் என்று இந்த தத்துவத்தினுடைய இயல்பை அறிகிறது. அதனால அதுக்கு தத்துவ தரிசனம் என்று. அப்புறம் இதுவரைக்கும் இந்த உடம்பே நான் நினைச்சிட்டு இருந்த ஆன்மா இப்போ என்ன பண்ணுதுன்னா, இது நம்ம தப்பான வழிக்கு இழுத்துட்டு போகுது, நாம இதுல இருந்து விலகி இருக்க வேண்டும். தத்துவத்திலிருந்து விலகி நிற்பது தத்துவ சுத்தி. சுத்தி என்றால் நீக்கம்னு அர்த்தம். நம்ம அழுக்க நீக்கிறது தானே சுத்தம் பண்றோம் இல்லையா, அது மாதிரி தத்துவ சுத்தி. எப்ப தத்துவ சுத்தி தோன்றுகிறதோ அப்ப ஆன்ம ரூபமும் உடன் ஆன்ம தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம நின்மல சாக்கிரம், ஆன்ம ரூபம் வரைக்கும் இது நின்மல சாக்கிரம். இது வந்து சிவய நம பஞ்சாட்சத்துல. இப்ப ஆன்ம ரூபம், ஆன்ம சுத்தி நிகழ்கின்ற பொழுது ஆன்ம ரூபமும் தெரிகிறது. தத்துவ சுத்தி எப்ப நீங்குதோ அது ரெண்டு சில, அது இந்த ஞான செயல்கள் ரெண்டு செயல்கள் மூன்றுகள் ஒன்னா நிகழும். அது மாதிரி ஆன்ம ரூபம் தோன்றிய பொழுது, அப்ப தத்துவ சுத்தி நிகழ்ந்த பொழுது ஆன்ம ரூபமும் தோன்றுகிறது. இது வந்து நின்மல சாக்கிரம் என்று சொல்லப்படும். இப்ப ஆன்ம தரிசனம் நிகழ்ந்த போது, அது சின்மதுனா ஆன்ம தரிசனம் என்பது என்ன என்றால், இப்போ ஆன்மா என்ற தான் தத்துவங்கள் அல்ல, தத்துவங்களிலிருந்து நாம் வேறு. ஆன்ம தத்துவங்கள் எல்லாம் அறியாத அறிவுடையன அல்ல, நாம் அறிவுடையவள் என்று அறிவு வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா வருகின்ற பொழுது தான் வேற, இந்த தத்துவங்கள் வேறு என்று தன்னை அறியக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அதுதான் தத்துவ ஆன்ம தரிசனம் என்பது. அங்க கூட வேற நிகழ்ச்சி ஒன்று அங்க ஒண்ணு இல்ல. ஆன்மாவாகிய நமக்கு மேல ஒரு அறிவு இருக்குதா இல்லையா என்ற ஒரு நிலை, குழப்பமான நிலை, அதுக்கு பேரு ஆன்ம நமக்கு மின்மல சொப்பனம் என்று பார்த்தோம். அப்ப தத்துவங்களின் வேறாகிய ஆன்மாவை அது தானே அறிவது ஆன்ம தரிசனம். இப்ப ஆன்ம தரிசனம் நிகழ்கின்ற பொழுது சிவ ரூபமும் தோன்றும். அது எப்படி ரூபம் வருதுன்னா, நம்முடைய அறிவு நிலை என்ன, அப்பதான் நமக்கு கண்ணொளியின்றி சூரியனொளியின்றி கண்ணொளி இல்லை. அப்போ நம்முடைய அறிவும் திருவருள் கூட்டுவிக்கின்ற அறிவு, நமக்கு மேலான ஒரு அறிவுக்கு திருள் கூட்டுவிக்கின்ற அறிவு என்று திருவருளை அறிகிறது. ஆனால் இது சிவத்தை பொதுப்படையாக சிவரூபத்தை அறிகிறது. நம்ம எல்லாம் நம்மளுக்கு எல்லாம நமக்கு பொதுவாக சிவத்தை அறிகிறது, சிவ ரூபம் என்று சொல்றோம். இத நின்மல சொப்பனம் என்று சொல்லுவோம். இதுக்கு எழுத்து வந்து இன்னும் சி கூட கூடல. வய நம என்பது வ ய ந ம வ திருவருள் ய ஆன்ம ந த்ரோதானம் ம வய நம என்பது. இப்போ இந்த அடுத்த நிலை வர்றபோது என்ன பண்ணுதுன்னா, இத்திருவள்ளி எனக்கு கருவி, அந்த கருவி கொண்டு பயன்படுத்துறவன் நான் தான். அதனால நானே பெரும்பொருள், நானே அகம், நானே பிரம்மம் என்று நினைக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அது இங்க இதுல அது வந்து ஆன்ம சூழ்த்தின்னு சொல்லுவோம், அது இந்த தசகாரியத்துல சேராது. அது வந்து தசகாரியத்துல ஏன்னா நான் முன்னால வந்துருது, அதுக்கு வந்து ஞான செய்தி இல்லை. சாத்தங்களை சொல்ற போது சுழுத்திக்கு நின்மல சுழுத்திக்கு அது ஞான செய்தி இல்லை. நின்மல சுழுத்திங்கிறது ஒரு ஒரு பாசிங் ஸ்டேஜ், சந்தேகம் வரும். அப்ப குருநாதன் வந்து அத நீக்குகிறார். சூரியனுடைய இல்லாம கண்ணுக்கு ஒளி உண்டா, திருவருள் இல்லாம உனக்கு அறிவு உண்டா என்று நல்ல நெறிப்படுத்துகிறார். ஆனால் ஆன்ம சுழித்தி அது கணக்குல சொல்ல வாங்கல ஒழிய, அது வந்து ஞான செய்தியில் தசகாரியத்தில் ஒன்றாக வைத்து சொல்லுவது இல்லை என்பது. இனி அதுக்கு அடுத்த நிலை, என்றொழியின் செய்கையின்றி எங்கேனும் கண் செயல்தான் நிகழ்வதுண்டோ. 124 பக்கத்துல என்றொழியின் செய்கையின்றி எங்கேனும் கண் செயல்தான் ஒன்றுமே தேரினி என்ன, அன்றேதான் பேரறிவாய் ஆதாரம் பேச நிறை பொருளோடு ஓர் அறிவாய் தான் ஒழுதல் ஒன் துரியம். இப்ப ஆன்ம சுத்தி, ஆன்ம சுத்தி நிகழ்கின்ற பொழுது என்னன்னா, எனக்கு சூரியனுடைய துணையின்றி கண் அறிவதில்லை, திருவருடைய துணையின்றி ஆன்மா அறிவதில்லை என்ற பொழுது ஆன்மா வந்து சுத்தி ஆகிடுது. அப்ப ஆன்ம சுத்தி நிகழ்கின்ற இடத்துல சிவரூபம் தோன்றும். சிவ யா மறைஞ்ச வாவோடு ஒன்றி விட்டது, பிராக்கெட்ல யா போட்டுங்க, சிவ பிராக்கெட்ல யா போட்டுங்க, யா என்னாச்சு, வாவோடு ஒட்டாயிடுச்சு. இந்த வா என்ன பண்ணுது அப்படின்னா, சிவத்தை தரிசனம் செய்து சிவயோகத்தை கொண்டு போய் செய்து சிவபோகத்தையும் தருகிறது. அப்ப இதுதான் சிவபோகம் தான் இறுதியில் நடக்கூடிய நிலை. இத வந்து மூணா ஆன்ம தரிசனம், ஆன்ம ரூபம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என்று இப்படி மூணாம் சொல்லுவாங்க. இனி ஏழு வகை ஒன்பது அந்த பத்தையும் வந்து ஒரு கருமில வச்சு, ஐந்து கணுக்கள் உள்ள கிளம்பு, ஏழு மூலம் கிளம்புலாம் கரும்புல வச்சு சொல்லுவாங்க. நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த சாஸ்திரத்துல இந்த யோக நிலை இது அது சிவயோகம், சிவயோகத்தினால சிவ போகம், இதுதான் அடைய வேண்டிய கோல். ஏன் சைவ சித்தாந்தம் நமக்கு இந்த நாம சென்று அடையக்கூடிய இடத்தை இது வழியையும் இடத்தையும் காட்டுகின்றது. அதனால இந்த நூலானது பஞ்சாட்சர திருவைந்தெழுத்தின் வழியாக சிவ யோகத்தை உணர்த்தக்கூடிய ஒரு நூல். இப்ப இந்த தசகாரியத்தை ஒரு கரும்புல வச்சுக்கிட்டு ஆசிரியர் சொல்லுகிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வேதத்துக்கு பொருள் சொன்ன படலம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

புத்ரி சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி யஸ்ய நாம நிகமேஷு ரக்ஷிதம் யம் பிரதீக நிகமானமந்த்யஹோ பிரதீக நிகமானமந்த்யஹோ யத் பதம் ஹரி விரிஞ்சி மார்கிதம் யத் பதம்

சிவஸ்ய கருணா சாக்ஷாத் ஸ்வானுபூதிரிதி ஸ்ருதா.

ನಾಹಂ ವೇದ್ಮಿ ಕೃಪಾ ಸಿಂಧೋ ಪ್ರಸಾದಾತ್ ಗತಿಮನ್ಯಥಾ ವೃಥೈವೋಪಾಯ ಜಾಲಂ ತೂ ತಸ್ಮಾತ್ ಭಕ್ತಿಂ ವೃಣೇ ನಿಶಂ. ನಮಃ ಪಾರ್ವತೀ ಪತಯೇ. ಇದು ವಂದೇ ನಿತ್ಯ ಅನುಸಂಧಾನಮ ಎನಕ್ಕೆ ಎಂಗ ಅಪ್ಪ ಸೊಲ್ಲಿ ಕೊಡ್ತದೆ. ವೇದಂ ಪುರಾಣಂ ஆகமங்கள் நம்முடைய சாஸ்திரங்கள் ஒன்றுக்கு ஒன்று அனுகுணமாக இருப்பன. ஒன்று ஒன்று மறுத்து சொல்லலை. ஒன்றில் சொன்னதே தான் இன்னொன்றில் சொல்கிறது. ஆனால் ருச்சி வெவ்வேறையாக இருக்கும். ஒரே அரிசியில் பல பலகாரம் பண்ணுற மாதிரி. ஆனால் நம்ம வயத்துக்குள்ளே போகிறது என்னமோ அரிசி தான், தத்துவம் ஒன்று தான். அதுபோல் சிவ தத்துவத்தை அனுசந்தானம் பண்ணுறதுக்காக சுவாமி வந்து விஸ்வரூபனாக இருக்கார். ஜெகத் ஆகாரமாக எல்லாமா இருக்கார், எல்லாமா இருக்கார். அப்படிங்கிறதுனால இன்னொருத்தர் இந்த பிரபஞ்சத்துக்கு நாதன் இல்லை, எல்லாமா இருக்கிற அவரே இதை கடந்தும் இருக்கார். அதனால சுவாமியா இருக்கார். அவருடைய இச்சை தான் வந்து எல்லாத்தையும் நடத்துறது. அவருடைய சக்தி, ஒரே சக்திக்கு பல பெயர், ஞானம் என்றும் இச்சை என்றும் கிரியை என்றும் சொல்லப்படுறது. அது அறிவு வடிவமானது, அது சுதந்திரமானது, அது நினைச்சதை செய்யும். அதனுடைய கிருபை நமக்கு கிடைச்சிடுத்துன்னா நமக்கு இந்த சம்சார துக்கம் நீங்கி நாம் அவருடைய தத்துவத்தை உணர்ந்து அவரோட ஐக்கியமாகலாம். அப்படிங்கிற விஷயங்கள் எல்லா சாஸ்திரங்களுக்கும் பொதுவான விஷயம். எதுக்கும் முரண் கிடையாது, எதோடய சண்டை கிடையாது, எல்லாத்துக்கும் எது பொதுவோ. அதாவது வந்து ஃபேனுக்குள்ளேயும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, மைக்கிலையும் இருக்குது, ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்குது, ஹீட்டர்லேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் கரண்ட் ஒன்று தான் இருக்குது. பொதுவாக என்ன இருக்கோ அது அதுதான் அந்த விஷயம். அது நித்திய அனுசந்தானம். சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதிசைய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானை தன் செய்ய பொற்பாதமே. சுரும்பு முரல் கடிமலர்பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும் புருவச்சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்கண்யம் பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. சிற்றம்பலம் மீனாட்சி தேவியாருடைய திருவடிகளில் கொலுசா என்ன இருக்குன்னு கேட்டால் நான்கு வேதங்களும் அம்பாளுடைய காலில் கொலுசா இருக்கின்றன. அந்த வேத வித்தை என்பது பரம ரகசியம்னு சுவாமி தன் வாயினால் சொல்றார். இன்னைக்கு வேதங்களுக்கு பொருள் பண்ணது நம்ம சொல்ல போகிறோம். சுவாமி வேதங்களுக்கு அர்த்தம் பண்றார். இதை ஒருத்தன் தெரிஞ்சுட்டே ஆகணும். ரகசியமாக இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்காட்டா நமக்கு மனசில் தெளிவு வராது. என்ன காரணம்னா, இந்த சர்வ ஜெகத்தையும் சுவாமி வேதம்ங்கிறத கொண்டு தான் படைக்கிறார். வேதத்தினுடைய பெருமை ரொம்ப சிறப்பாக ரெண்டு திருவிழாடலில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு திருவிழாடல் இங்கே வருது, இன்னொரு திருவிழா அடுத்த காண்டத்தில் வருது. வேதங்களுடைய பெருமையை சுவாமி தன் வாயினாலேயே சொல்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய தத்துவம், நம்முடைய சமயத்துக்கு ஆதார ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் அது வேதங்கள் தான். சுவாமி வேத சுரூபமாக இருக்கார். வேதத்தினுடைய பெருமையானது நிறையா நம்முடைய திருமைகளில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதம் தான் ஆதி கிரந்தம். பரமேஸ்வரனை அவசியம் ஒவ்வொரு உயிரும் பூஜிக்கணும் அப்படிங்கிற விதி அதில் தான் இருக்குது. பகவானை நாம் பூஜை பண்ணியே ஆகணும்னு ஒரு விதி வந்து வேதத்தில் இருக்குது. வேதம் விதித்தது எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிற அந்த சப்பரியா விதி, பூஜை பண்ணுற கிரமத்தை ஆகமங்கள் சொல்கின்றன. ஆனால் பூஜை பண்ணி ஆகணும்னு யார் விதிக்கிறார்? வேத புருஷன் தான் விதிக்கிறார் பகவானை பூஜை பண்ணியே ஆகணும்னு. எப்படி பூஜை பண்ணணுங்கிறத ஆகமங்கள் சொல்கின்றன. வேத மந்திரங்கள் எல்லாம் சுருக்கிய ஆகமங்கள் மந்திர ரூபத்தை ரூபாந்தரமாக சொல்கின்றன. அதுலேயும் இந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட தந்திரங்களை கொண்டு, இதில் சொல்லப்பட்ட அந்த முறைகளை கொண்டு வேத மந்திரங்கள்னால செய்யப்படுற பூஜைக்கு தான் ஆகம பூஜைன்னு பேர். ஆகமிகமான பூஜையில் அதிகமாக பயன்படுறது வேத மந்திரங்கள் தான்.

பெண்ணை விவாகம் பண்ணிட்டு சுவாமிகிட்டேந்தே அந்த அரசாட்சியை பெற்று சுவாமி வந்து அவருக்கு மூணு பரிசு கொடுத்துருக்கிறார். ஒரு சக்ராயுதம், ஒரு வேலாயுதம், ஒரு செண்டு, செண்டுங்கிற ஆயுதம். மூன்றையும் கொடுத்துட்டு உனக்கு பகைவர்கள் வருவார்கள், அப்போ நீ இதை கொண்டு அவர்களை ஜெயிக்கலாம், அந்த நேரத்திலையும் நான் உனக்கு நினைவு செய்வேன் என்று சொல்லிவிட்டு ஆதி சொக்கநாத லிங்கமாகின்ற மூல லிங்கத்தில் பெருமான் ஐக்கியமானார் அம்பாள் கூட, மீனாட்சியோடு சேர்ந்து லிங்கத்திலே ஐக்கியமாயிட்டார் அப்படின்னு புராணம் சொல்கிறது. உக்ரகுமார பாண்டியர் நிறையா யாக யஜ்யாதிகள் பண்ணுறார், பண்ணி சுபிக்ஷமாக நாட்டை வச்சுட்டு ஆண்டுருக்கார். அப்படி இருக்கும்போது செல்வ செழிப்போட பொன்னாடு போல, பொன்னாடுனா சொர்க்கபூமி போல இந்த பாண்டி தேசம் இருக்குது. அதனால் அஸ்வமேத யாகங்கள் பண்ணிட்டுருக்கார். அஸ்வமேத யாகங்கிறது ராஜா தான் பண்ணலாம், பிராமணா வந்து அதை பாராயணம் பண்ணலாமே தவிர யாகத்தை நேரடியாக சங்கல்பம் ரெண்டு பண்ண முடியாது, பண்ணி வைக்கலாம் அவ்வளோதான். அஸ்வமேதம் ராஜசூயம்ங்கிற ரெண்டு யாகமும் அவள் தான் பண்ணலாம். அவர் 96 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டார். யார்? உக்ரகுமார வர்மர். அவர் ராஜாங்கிறதுனால அப்போ தேவேந்திரனுக்கு அவர் மேலே பொறாம வந்தது. ஒரு யாகம் பண்ணுறதுனா எத்தனை செலவாகிறது, கோடிக்கணக்கில் செலவாகும். ரெண்டாவது, இந்த காலம் போல் அந்த காலத்தில் பத்திரிக்கை போட்டு உண்டியல் குலுக்கி யாகம் பண்ண மாட்டான், தான் சொந்தமாக சம்பாதிச்ச காசில் பண்ணுற யாகத்துக்கு தான் பலன். அதனால் ராஜா தன்னுடைய பணத்தை கொண்டு தான் பண்ணுறார். 96 அஸ்வமேதம் பண்ணுறாரே, இவருக்கு எப்படி இவ்வளவு செல்வம் வந்ததுன்னு இந்திரனுக்கு பொறாமல். இன்னும் 4 அஸ்வமேதம் பண்ணியாச்சுன்னா இவர் இந்திரனாக ஆயிடுவார், தான் வந்து பதவியிலேருந்து விலக வேண்டி வரும் அப்படின்னு இந்திரன் பயந்தான். அந்த பொறாமையினால் என்ன பண்ணுறான், முன்னாடி மலையத்வஜன்ட்ட நேரில் வந்து நீ புத்திரகாமேஷ்டி பண்ணு, இந்த அஸ்வமேதம் பண்ண வேண்டாம்னு கேட்டுன்றது போல கேட்டுருக்கலாம், அது நியாயம். அவ்வாறு நேர்மையாக கேட்காம இது வேற இந்திரன் போல இருக்கு. ஏன்னா இந்திரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, 100 கோடி பிரமர்கள் நுந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. சுவாமி ஒத்தர் தான், ஒத்தராக இருக்கிறவர். பசுக்கள் பல, ஏகோஹி ருத்ரோ ந த்விதீயாய தஸ்து அப்படின்னு வேதம் சொல்கிறது. ருத்ரன் தான் ஒத்தர், ருத்துனா சம்சார துக்கம், தத்து திராவைதி இது ருத்ரா, சம்சார துக்கத்தை போக்குறதுனால பரமாத்மாவுக்கு ருத்ரன்னு பேர். அற்புதமான நாமாக்களை தாங்கியிருக்கார் சுவாமி. அவருடைய ஒவ்வொரு நாமாவுடைய அர்த்தத்தை சிந்தித்தாலுமே மோட்சம் பலனாயிடுது, அது அப்படியே மனசனால பாவிச்சுன்னு வந்தாலே. அப்போ 6 நாராயணர்கள் வாழ்கிற காலத்தில் 100 கோடி பிரம்மாக்கள், 6 கோடி நாராயணர் வாழ்கிற காலத்தில் 100 கோடி பிரம்மாக்கள் பிறந்து இறந்துடுறா. இந்த எத்தனை இந்திரர்கள் வந்து ஜீவிக்கிறான்னு கேட்டால், கங்கை வந்து கங்கை கரையில் எத்தனை மணல் இருக்குது, கங்கைக்கு எத்தனை நீளமான கரை இருக்குது, கங்கோத்திரிலேருந்து கங்கா சாகர் வரையும் கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் அதுக்கு கரையே இருக்குது. அந்த கரையில் இருக்கிற மணலை எண்ணினா எண்ண முடியுமா? 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், அத்தனை இந்திரர்கள் ஜனிக்கிறா மறிக்கிறா. அதில் யாரோ ஒரு இந்திரன், அந்த இந்திரனுக்கு பொறாமை காரணமாக, இந்திரன் தான் எல்லா தேவதைகளுக்கும் ராஜா, வருணனை கூப்பிட்றான். இந்திரன் மேகத்துக்கு அதிபதி, நமக்கு மழை கொடுக்குறவர். வருணன் சமுத்திரத்துக்கு அதிபதி, இந்திரனுக்கு கீழே இருக்கிறவர். வருணனை கூப்பிட்டார். கூப்பிட்டு நீ இந்த மதுரையை அழிச்சுடு, சமுத்திரத்தில் வெள்ளம் பொங்குற மாதிரி செஞ்சு மதுரை மேலே சமுத்திரம் படையெடுத்து வந்து அழிச்சுடணும் அப்படின்னு கட்டளை போட்டார். கட்டளை போட்ட அன்னைக்கு நட்ட நடு ராத்திரி, இந்த ஆபத்து எல்லாமே ராத்திரியில் வரும். அந்த நள்ளிரின் கண் கடல் பொங்கினது. நல்லவேளை மதுரை வந்து சமுத்திர கரையில் இல்லை, கிழக்க கொஞ்சம் எட்டிதான் இருக்குது சமுத்திரம். இருந்தாலும் வருணனே சமுத்திரத்தை ஏவினான்னா அது மதுரைக்கு வர்றதுக்கு எத்தனை நேரம் பிடிக்க போகிறது? தேவதைகளுடைய ஆஜ்ஞையினால் ஒரு காரியம் ஆகிறதுன்னு சொன்னால் அது சடக்குன்னு ஆகும். என்ன காரணம்னா, எல்லா தேவர்களுக்கும் புண்ணியம் அதிகமாக இருக்கு, அதிகார புண்ணியம்னு அதுக்கு பேர். அந்த அதிகார புண்ணியத்தினுடைய ஒரு தெம்பில் தான் தேவர்கள்லாம் திவ்யமான சரீரத்தோடு கூட சக்தியோடு கூட நினச்சதை சங்கல்பிச்சதை செய்கிறா என்று பார்க்குறோம். நம்ம கண்ணுக்கும் அவ தெரிய மாட்டான். வருணன் கடலை பொங்க வைக்கிறான், பெரிய சுனாமி வருது. அந்த சமுத்திரம் பொங்கி மதுரையை நோக்கி வந்துட்டுருக்கு. மலை போல அலைகள் வருகின்றன. சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கிலங்கள், உள்ளுக்குள்ள இருக்கிற குதிரைகள், யானைகள் எல்லாம் புரட்டி போட்டுக்கொண்டு வர வழியில் இருக்கிற பூமியில் இருக்கிற அந்த வனங்களை எல்லாம் அழித்து கொண்டு அந்த சமுத்திரமானது மதுரையினுடைய கோட்டை மதியில் தாக்கிய அழிச்சுண்டு ஊருக்குள்ளே நுழையிறதுக்காக பொங்கி வருகின்றது. அப்படி வரும்பொழுது அதே ராத்திரி இருட்டில் ஆனந்தமாக பஞ்சு மெத்தில் தூங்கிட்டு இருக்கிறார் உக்ரகுமார். அவரை கனவில் சொக்கநாத பெருமான் சித்த வேஷத்தில் போகிறார். எல்லாம் வல்ல சித்தரா பின்னாடி வந்து நிறைய காரியங்கள் மதுரை மக்கள் கண்ணால் பார்க்குற மாதிரி பண்ண போகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி
பிரத்யேகமாக தன்னுடைய பக்தர்களுக்கு அங்கங்கே

0: கொடுத்திருக்கிறார். மதுரையினுடைய நகர நகர தெருக்கள்லேயே அவர் வந்து நித்தியப்படியே தரிசனம் கொடுத்துட்டு இருந்த அந்த திருவிழாடல் தான் எல்லாம் வல்ல சித்தரான திருவிழாடல் சொல்லப்படுறது. அதுக்கு முன்னாடியே அவர் சித்தராக இருக்கார், இருந்து கொண்டு குலசேகர பாண்டியனுடைய கனவுல வந்திருக்கார், நனவில் வந்திருக்கிறார். அதுபோல் உக்ரகுமார பாண்டியனுடைய கனவுல வந்தார், வந்து அப்பா உன்னுடைய ஊரையும் ஜனங்களையும் அழிப்பதற்காக சமுந்திர பொங்கி வர்றது, நீ இனிமே வந்து தூங்கின்னு இருக்காத, நீ மந்திரிகளை அழிச்சுட்டு நேர மதுரைக்கு கிழக்க போ, தேர ஒட்டிண்டு கையில் என்ன எடுத்துட்டு இருக்க, இந்த வேலை எடுத்துக்கோ, சுவாமி உனக்கு கொடுத்தாரோடைய ஒரு வேல், அந்த வேலை எடுத்துட்டு போய் பொங்கி வர சமுத்திரத்து மேலே அந்த வேலை தூக்கி போடு, அந்த வேல் இந்த சமுத்திரத்தை அடக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே இவன் புறப்பட்டான், அதிசயிச்சான். சொக்கநாத பெருமானே சித்த புருஷ வேஷத்தில் நம்மளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணிருக்காரு. சித்த புருஷங்கிறவர் மனுஷரூபத்தில் வரார், ரெண்டு கைகளோட அவ்வளோ, அவர் மனுஷரூபத்தில் வராருங்கிறதுக்காக அவரை வந்து இகழக்கூடாது, குறைவாக மதிக்கக்கூடாது. நம்முடைய குருநாதன் ரெண்டு கைகளோடு இருக்கிற சிவன், குருவே சிவமனை கூறினன் நந்தி. நம்முடைய குருநாதரை சிவமாக பாவிக்கணுமே தவிர மனுஷன் நினைக்கக்கூடாது. அவரும் காபி சாப்பிடலாம், அவரும் டீ சாப்பிடலாம், டிஃபன் சாப்பிடலாம், இருந்தாலும் அவர் சிவனாக பாவிக்கணும் அப்படி நமக்கு பாவனை விதிச்சிருக்கு, வேதத்திலே விதிச்சிருக்கு. எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யேதே கதிதா ஹர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனக. யாருக்கு பரமேஸ்வரன்ட்ட பிரேம பக்தி இருக்கோ, இதர தேவதைகளோ இவன் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தினால அவர்கிட்ட தன்னுடைய குழந்தை, தன் வயிற்றில் குழந்தை பிறந்த குழந்தைகிட்ட அம்மாவுக்கு என்ன அன்பு இருக்குமோ அப்படிப்பட்ட அன்பு நமக்கு பரமேஸ்வரன்ட்ட வரணும். ஒரு தாயாருக்கு எந்த குழந்தை பசி அம்மா அப்படின்னு கேட்டாலும் சாப்பாடு போடுவா, ஆனால் தன் வயிற்றில் இருக்கிற குழந்தை கேட்காட்டாலும் தூளியில் தூங்கிட்டுதாலும் பால் நினைந்து ஊட்டுவாள். மாத்திருபாவம்ங்கிறது வேற, தன்னுடைய குழந்தைகிட்ட இருக்கிற வாத்சல்யம்ங்கிறது வேற. அதுபோல் எல்லா தேவதைகள்கிட்டையும் நமக்கு வந்து பகுமான புத்தி இருக்கணும், தேவதைகள் நிந்த பண்ணக்கூடாது, எல்லா தேவதைகள்கிட்டையும் பகுமான புத்தி இருக்கணும். ஆனால் ஒரு மாதாவுக்கு தன் வயிற்றில் இருக்கிற பிறந்திட்ட எப்படி நெருக்கமான பாசம் இருக்கோ அதுபோல் பரமேஸ்வரன் தான் அந்தரங்க பக்தி இருக்கணும். பரமேஸ்வரன் வைக்கிற அந்தரங்க பக்தியை இன்னொரு தேவத்திட்ட வைக்கக்கூடாது, வச்சா தப்பு. மகாதேவர்கிட்ட தான் அந்தரங்க பக்தி வைக்கலாம். இன்னொரு உபமானம் சொல்லணும்னா, கல்யாணம் பண்ணிட்டு போன ஒரு ஸ்திரீ புக்காத்தில் எல்லார்ட்டையும் மரியாதையாக அவளுக்கு தேவையான சேவைகள் எல்லாம் பண்ணுறான், இருந்தாலும் பர்த்தாட்ட வைக்கிற பிரியத்தை இன்னொருத்திட்ட வைக்கிறதில்லை. அதுபோல் பகவான் மகாதேவத்தை வைக்கிற பிரியத்தை நாமெல்லாம் யார்கிட்ட இன்னொருத்தட்ட வைக்கக்கூடாது. இதை தெரிஞ்சுட்டோம்னா வேத சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுட்டோம், இதான் வேதத்தின் பொருள். இதை தெரிஞ்சுட்டு அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா வேதத்தினுடைய பொருள் நமக்கு தெரிஞ்சுடுது. இதை நம்ம தெரிஞ்சுக்கல, அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரலன்னு சொன்னால் வேதத்தினுடைய உண்மை பொருளை தெரிஞ்சிக்காம வேதம் பல தெய்வங்களை சொல்கிறது அப்படின்னு தவறான பொருளை தெரிஞ்சுடுவோம். அதான் சரியான பொருளை சுவாமி வந்து சொல்ல போகிறார் என்று பார்க்குறோம். அப்போ இவன் புல்லரிச்சு போய் பகவானே வந்தானே, அறுபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகிய அருளிய பெருமையை சிறுமை என்று இகழக்கூடாது. சித்த புருஷ வேடம்ங்கிறது குருநாதனுடைய வேடம், அந்த குருஸ்வரூபமாக சுவாமி வந்திருக்கிறார்னு சொல்லி உடனே அதை கனவை நனவு போல் நினைத்து மந்திரி பிரதானிகள்லாம் அழிச்சுண்டு தேர வேகமாக ஓட்டிண்டு மதுரைக்கு கிழக்க வந்துட்டான். நட்டரோட ராத்திரியில் ஜனங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கா, ஜனங்கள்லாம் எழுப்பலை, தண்டோரா போடலை, யாரையும் பயமுறுத்தலை. யாரும் பயப்பட வேண்டாம்னு தண்டோரா போடுவாள் இந்த காலத்தில், அதுக்கு பயம் தண்டராகவே போடாமல் இருக்கலாமே. வந்தா வந்தா மதுரைக்கு கிழக்க பல மைல் வந்தான்னா சமுத்திரம் பொங்கி வந்துட்டுருக்கு. அந்த அழகில் பார்த்து பிரமிச்சு நிற்கிறான், ஆபத்தை உணராம. உடனே என்ன பண்ணார் குருநாதர், நனவிலையும் வந்தார், என்ன இது அழகாக இருக்குன்னு பார்த்துட்டுருக்கியே, அழகாக இருக்கிறதுலலாம் ஆபத்து இருக்குது, நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் எதுலெல்லாம் அழகு இருக்கோ அதுலெல்லாம் ஆபத்தும் இருக்குது அப்படின்னு பார்க்கும். அதனால் நீ வந்து கொஞ்சம் கூட க்ஷண நேரம் கூட நீ வந்து யோசிக்கக்கூடாது. நீ என்ன பண்ணணும், சுவாமி உனக்கு கொடுத்துருக்கிற வேல் இருக்கே அதை உடனே தூக்கி போட்டுவிடு சமுத்திரத்தின் மேலே, அது க்ஷணத்துக்கு க்ஷணம் வேகமாக வரும் அது அப்படின்னு சொன்ன உடனே உடனே இவர் அந்த வேலை கையில் எடுத்துட்டார், அப்படி சிரசுக்கு மேலே தூக்கிண்டார், வலது கையினால் சுற்றினார், சரையல் என்று விட்டார். அது முன்னாடி அந்த முருகப்பெருமான் கிரௌஞ்சகிரியை பேதிக்கிறதுக்கு வேலை விட்டது போல அந்த ஸ்பீடில் இவர் விட்டார். விட்ட உடனே அந்த வேல் நேராக போய் சமுத்திரத்தினுடைய பொங்கி வர சமுத்திரத்தினுடைய ஹிருதயத்தில் போய் தச்சது. தச்ச உடனே அந்த சமுத்திரத்தில் சுர்ன்னு குடிச்சுடுத்து. குடித்தா அந்த சமுத்திரத்தில் இருக்கிற பொங்கி வர அத்தனை ஜலமும் வந்து நீராவியாக போய் கொஞ்சோண்டு ஜலம் மட்டும் பாக்கி இருந்து அது உக்ரகுமார பாண்டியனுடைய கணுக்காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுற மாதிரி கண்ணுக்கால் அளவுக்கு தங்கினது ஒரு குட்டையாக. அதை பார்த்தா பகை வீரர்கள் பகை அரசர்கள்லாம் சண்டை போட வந்து சண்டையில் தோற்று போய் நாங்கள் உடைந்து போய்விட்டோம், எங்களை மன்னிச்சுக்குங்கோ அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து வணங்குவதைப் போல பகை அரசனைப் போல சமுத்திரம் என் பகையை விட்டுவிடு என்று சொல்லி மன்னிப்பு கேட்பதைப் போல, உக்ரகுமார பாண்டியருடைய காலில் நமஸ்காரம் பண்ணுறதைப் போல அவர் கண்கால அளவுக்கு வந்து நின்றது. உடனே இந்த அத்தத்தை பார்த்து மெய்சில் இருத்த அந்த உக்ரகுமார பாண்டியன் சித்த புருஷரை நமஸ்காரம் பண்ணி, உங்களால் இந்த மதுரையானது உயர்ந்தது என்று சொன்னார். இதில் ஒரு அர்த்தாந்தர நியாசம் அப்படின்னு சொல்லி ஒரு அணி அலங்காரம் அப்படின்னா, இன்றைக்கி நடக்கிற ஒரு சம்பவத்தை வச்சுட்டு ஒரு பொதுவான தர்மத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அர்த்தாந்தர நியாசம் பேர், வேற்று பொருள் வைப்பணி. என்றைக்குமே வஞ்சகர்களுக்கு உதவி செய்கிறவா இப்படி தான் அவமானப்படுவா. ஒருத்தன் நம்மக்கிட்ட உதவி கேட்குறான்னா அவன் கேட்குறது தர்மத்துக்கு இருந்தால் நம்ம பண்ணலாம், இன்னொருத்தரை ஏமாத்துறதுக்குன்னு உதவி கேட்டான் தான் பண்ணக்கூடாது. வஞ்சக எண்ணம் கொண்டவர்களுக்கு நம்ம உதவி செய்யப்போகக்கூடாது. வஞ்சக எண்ணம் கொண்டவன் இந்திரன், அவனுக்கு வருணன் உதவி செய்ய வந்தான். வஞ்சக எண்ணம் கொண்டவர்களுக்கு உதவி செய்ய வந்தால் அவர்களுக்கு அபஜயம் உண்டாகும், அவமானம் உண்டாகும், பரிபவம் உண்டாகும், தோல்வி உண்டாகும். அது ஏற்கனவே இந்த சமுத்திரத்துக்கு ரெண்டு முறை தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சும் மூணாவது தெரியாமல் தெரிஞ்சுக்கணும்னு நான் தலையில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே ரெண்டு தடவை எப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால், முன்னாடி சூரபத்மா ஒளிஞ்சுண்டான் சமுத்திரத்துக்குள்ளே, சமுத்திரம் தான் அவன் ஒளியறதுக்கு இடம் கொடுத்தது. அப்போ முருகப்பெருமான் அந்த சமுத்திரத்துக்கு அபஜயம் உண்டான மாதிரி பண்ணினார். பின்னாடி விருத்ராசுரங்கிறவனும் சமுத்திரத்துக்குள்ளே ஒளிஞ்சுண்டான். அப்போ அந்த வஞ்சகனுக்கு இடம் கொடுத்த காரணத்தினால அகஸ்திய மகாமுனிவர் என்ன பண்ணார், சமுத்திரத்தை பிராசனம் பண்ணிவிட்டார், பானம் பண்ணிவிட்டார், எடுத்து குடிச்சுட்டார் என்று பார்க்கிறோம். இந்த லீலை ஆன பிறகு சித்தர் என்ன பண்ணார், ரிஷபாரூடராக ஆகாசத்தில் அம்பாளோட காட்சி கொடுத்தார். மனுஷ வேஷத்தில் வந்தது நான் தான் என்று சுவாமியானவர் காட்டி கொடுத்தார். காட்டி கொடுத்த உடனே அவரை வணங்கிவிட்டு திருக்கோயில் வழிபாட்டை முடித்து கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு உக்ரகுமாரன் வந்து தங்கினான் என்பது அந்த லீலை. இப்படியே காலம் போயிட்டுருக்கும் பொழுது நீண்ட நாள் அந்த பாண்டிய தேசத்தை உக்ரகுமாரர் நல்ல முறையில் ஆட்சி பண்ணிட்டு வரார். அப்படி பண்ணிட்டு வரும்போது எப்பொழுதுமே ஒரு 60 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு தடவையோ கோரமான பஞ்சம் என்பது இந்த உலகத்தில் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்குது. கிரக நிலைகள் காரணமாக சுனாமியும் வந்துட்டு தான் இருக்குது. ஒரு சராசரியாக 70 வருஷத்துக்கு ஒரு தடவை சுனாமி வருதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அப்படி வந்து அது ஒரு 80 வருஷம் வரல, 90 வருஷம் கழித்து வந்ததுன்னா அடுத்தது 70 வருஷம் நிற்காமல் 40 வருஷத்துலேயே வந்துடுறதா. சராசரின்னு பார்த்தேன்னா 60-70 வருஷத்துக்குள்ளே ஒவ்வொரு முறையும் சமுத்திரம் பொங்குறது அப்படின்னு பார்க்கணும். அதுபோல் பூமியானது அடிக்கடி கம்பமாறுது, பூகம்பம் ஏற்படுறது. அதுபோல் உலகத்தில் அங்கங்கே எரிமலை குமுறுறது, மழை வந்து அடிக்கடி தப்புறது, மழை பெய்யாமல் நிலத்தடி நீர் கீழே போகிறது, பஞ்சம் ஏற்படுறது, ஜனங்கள்லாம் அரிசி முதலிய தானியங்கள் இல்லாமல் கஷ்டப்படுறா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய கோரமான பஞ்சமானது வந்தது. பாண்டிய தேசம், சேர தேசம், சோழ தேசம், அந்த மூன்று தேசங்களுக்கும் மூன்று நாடுகளுக்கும் பஞ்சம் ஏற்பட்டது. அது ஏன் அப்படி பஞ்சம் ஏற்பட்டது அப்படின்னு யோசிக்கிறதுக்காக என்ன பண்ணுறா, மூன்று அரசர்களும் சேர்ந்து ஒத்துமையா, நமக்கெல்லாம் குருநாதன் பொதியமலையில் இருக்கிற அகஸ்திய முனிவர் தான், அவரை போய் சரணாகதி பண்ணி இந்த பஞ்சத்திலேருந்து இந்த நாடு தப்பிக்கிறதுக்கு ஒரு உபாயம் கேட்போம் அப்படின்னு போய் கேட்குறார். அவர் சொல்கிறார், அப்படி பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்குறார், சூரியனும் செவ்வாயும் முன்னாடி சஞ்சரிச்சுட்டுருக்கா, அவளுக்கு பின்னாடி மழையை கொடுக்குற வெள்ளியானவர் சஞ்சரிக்கிறார். மழையை கொடுக்குற வெள்ளி, வெள்ளினா சுக்கராச்சாரியர், அவள் மழைக்கு மழை அந்த மழைக்காரகன்கிறவர் வந்து சுக்கரன். அவர் சூரியனுக்கும், சூரியன் தகிக்கிற ஒரு கிரகம், செவ்வாயும் அப்படிப்பட்ட கிரகம், அவளுக்கு பின்னாடி அவளை அனுசரித்து போகிறதுனால மழை கிடைக்கல. இவர் பிரதானமாக முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டார், மழை கிடைச்சிடும். இது இவ்வாறு இவர் எப்படி போவார்னா, சுக்ரன் மெதுவாக தான் போவார், அதனால் அவர் 12 வருஷம் ஆகும் அவர் சூரியனையும் செவ்வாயும் ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கு. அதனால் உங்கள் தேசத்தில் 12 வருஷத்துக்கு மழை கிடையாது அப்படின்னு அகஸ்தர் சொல்லிட்டார். பெருமானே இந்த வியாதிக்கு மருந்து கொடுங்கோன்னு டாக்டர்கிட்ட வந்து பார்த்தா, நீ இன்னும் 10 வருஷம் இந்த வியாதியிலே இருக்கணும்னு சொன்னால் அது ஒரு மருந்தாகுமா, பயப்பட வேண்டாம்னா டாக்டர் சொல்லணும். எல்லா டாக்டரும் அப்படி தான் சொல்கிறேன், பயப்பட வேண்டாம்னு சொல்கிறேன். எந்த வேதியாக இருந்தாலும் இந்த மாத்திரையை 4 நாள் சாப்பிடுங்கோ, சரியாகலன்னா வாங்க வேறு மாத்திரை எழுதித்தரேன். சாதாரண டாக்டர் கூட பயப்பட வேண்டாம்னு சொல்கிறேன், நீங்கள் இப்படி பயத்தை தரையிலே அப்படின்னா, நான் பயத்தை தரலை உங்களுக்கு, ரொம்ப சுலபமான உபாயத்தினால இந்த பஞ்சத்தை ஜெயிக்கலாம். மழை தரக்கூடிய அதிகாரம் இந்திரன்ட்ட இருக்குது. ஆகவே இந்திரனை போய் நீங்கள் எங்களுக்கு மழை வேணும்னு கேட்டேன்னா யாருமே என்ன பண்ணுவா, பெரிய மனுஷாள்லாம் சட்டப்படி போனால் கூட நேராக அவளை வந்து பார்த்து ஒரு வார்த்தை பேசிவிட்டா உடனே என்ன பண்ணுவா, நம்ம கேட்க வேண்டிய கொடுத்துருவா. விவிஐபிஸ்லாம் அப்படி தான், நம்ம என்ன பண்ணணும், நேரில் போய் பார்க்கணும், உங்களால் தான் முடியும், நீங்கள் தயவுசெய்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா செஞ்சுடுவாவா. அதனால் இந்திரன் ஒரு விவிஐபி இல்லையா, அதனால் நீங்கள் நேராக போய் கேட்டுட்டேன்னா மழை கொடுத்துருவார் அப்படின்னு அகஸ்தர் சொல்லி கொடுத்தார். இந்திரனை எப்படி நேர போய் பார்க்கறது, நாங்கள்லாம் மனுஷாலாச்சே. இந்திரன் எங்களை பார்க்கறதுக்கு வரமாட்டார், அவர் தேவேந்திரன், தேவதைகளுக்கு தலைவர். நாங்கள் எப்படி இந்திரனை போய் பார்க்கறது அப்படின்னு மூணு ராஜாக்களும் கேட்கும்பொழுது, உங்களுக்கு அமானுஷ்யமான சக்திகள் வரும், சோமாவார விரதத்தை நீங்கள் அனுஷ்டானம் பண்ணீங்கன்னா, ஆகாச ரூபமாக காமச்சாரியாக எந்த உலகத்துக்கு போகணும்னு விரும்புகிறோ அந்த உலகத்துக்கு ரக்கை இல்லாமல் பறந்து போகிற ஒரு சக்தியானது வரும். சோமாவார விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினா விரும்புகிற இடத்துக்கு போய் விரும்புகிறவளை பார்த்துட்டு பேசிட்டு வரலாம், அவத்தில் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு அகஸ்தியர் சொன்னார். அந்த சோமாவார விரதம் எப்படி அனுஷ்டானம் பண்ணுறதுன்னு ரொம்ப விஸ்தாரமாக இதில் அந்த புராணத்தை சொல்லியிருக்கார். அந்த விரத அனுஷ்டானம் பண்ணணும்னு ஆசைப்படுறவெல்லாம் அவசியம் இந்த புராணத்தை படிக்கணும், அதில் ரொம்ப விஸ்தாரமாக கொடுத்துருக்காரு, நான் உங்களுக்கு சுருக்கி சொல்கிறேன். அனுஷ்டானம் பண்ணுங்கிற ஆசை வரும்போது அதை நல்லா படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். விரதங்களுக்குள்ளேயே தலைமையானது சோமவார விரதம் தான். எப்படி தேவர்களுக்குள்ள பெரியவன் சொல்லப்படுறவர் மகாதேவரோ, தேவானாமபி தேவகா மகாதேவகா, எப்படி சக்திகளுக்குள்ள உத்தமின்னு சொல்லப்படுறவள் உமா மகேஸ்வரியோ ருத்ராணியோ, அதுபோல் எல்லா விரதங்களுக்குள்ளேயும் உத்தமமானது இந்த திங்கள் நோன்பு என்று சொல்லப்படுற சோமவார விரதம். அது மட்டும் இல்லை, சோமவார விரதத்தில் யாருக்கும் சம்சயமே வராது. பிரதோஷம் நேத்திக்கா இன்னிக்கா இல்லை நாளைக்கான்னு சந்தேகம் வரும், ஏகாதசி நேத்திக்கா இன்னிக்கான்னு வரும், மாத பிறப்பு கூட நேத்திக்கா இன்னிக்கா புண்ணியகாலம் என்னென்னு பஞ்சாங்கத்தில் வெவ்வேறு மாதிரி போடுறான். திங்கக்கிழமை இன்னைக்குன்னு இதுவரையும் யாருக்கும் சந்தேகம் வந்ததில்லை, இதுவரையும் யாருக்கும் வந்ததில்லை, இனிமேல் வராது. இந்த விரதத்தை ஒருத்தன் அனுஷ்டானம் பண்ணணும்னு நினச்சான்னா விரதத்தை ஒரு நாள் ஆரம்பிக்கணும். எப்போ ஆரம்பிக்கலாம்னு கேட்டால், கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் மட்டும் ஆரம்பிக்கக்கூடாது, வேறு எந்த மாதங்களில் வேணால் ஒருத்தம் சோமவார விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். மற்ற 10 மாதமும் ஓகே தான், ஆனால் அந்த 10 மாதங்கள்லேயும் ஏதாவது ஒரு மாதத்தில் 2 தர்சம் வந்ததுன்னா, தர்சம்னா அமாவாசை, 2 அமாவாசை ஒரு மாதத்தில் வந்ததுன்னா அந்த மாதத்துக்கு மலை மாதம்னு பேர். அந்த மலை மாதத்தில் முகூர்த்தங்கள் எதுவும் குறிக்க மாட்டான், அது அனுஷ்டானங்களுக்கு புதுசாக ஆரம்பிக்கிற அனுஷ்டானங்களுக்கு அந்த மாதம் வந்து யோக்கியத்தை கிடையாது, அது நித்தியானுஷ்டானங்களுக்கு அந்த மாதம் வந்து யோக்கியத்தை தான். அப்போ அப்பாவோட அம்மாவோட சிராதமெல்லாம் வந்தால் அதை பண்ணித்தான் ஆகணும், ஆனால் புதுசாக சங்கல்பிச்சுட்டு ஒரு அனுஷ்டானத்தை ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு தீட்சையெல்லாம் வாங்கிக்க மாட்டான் மலை மாதத்தில், அது புது அனுஷ்டானம் தானே, புது சம்ஸ்காரங்கள்லாம் கூடாது, அதனால் சோமவார விரதம் மலை மாதத்தில் கிடையாது. சரி, அப்படி மற்ற 10 மாதங்களில் வளர்பிறையில் ஆரம்பிக்கிறது சிறப்பு. சோமவாரமே வளர்பிறையில் வந்ததுன்னா அதில் நீங்கள் முதல்ல சோமவார விரதத்தை அதில் ஆரம்பிச்சுக்கணும். அப்படி ஆரம்பிக்கும்பொழுது முதல் நாள் ராத்திரி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி உபவாசமாக இருக்கணும், அனுஷ்டானம் சாப்பிடாமல் இருக்கணும். அடுத்த நாள் காலத்தால் இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும்பொழுது பகல் ஊன் தவிர்த்து ராத்திரி மட்டும் போஜனம் பண்ணுறது அப்படின்னு ஆரம்பிக்கணும். பொதுவாக சில பேருக்கு அந்த காலத்திலேயே பசி தாங்க முடியாதவா இருப்பா போல இருக்கு, என்றைக்குமே இருப்பா. நான் நம்பியாரூரில் சொல்கிறார், திருக்குறுகாவூரில் பரமேஸ்வரன் அவருக்கு சாப்பாடு போட்டார், நான் சுவாமி பார்த்து சொல்கிறார், ஆவியை போகாமே தவிர்த்தன்னே ஆட்கொண்டாய், பரமேஸ்வரா பிராணன் போகாமல் காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் பசி தாங்க மாட்டார்னு அர்த்தம், சாப்பாடு போட்டவர் என்ன சொல்கிறார், பிராணன் போகாமல் காப்பாற்றிட்டேன். அப்படி இந்த காலத்தில் தான் பசி தாங்க முடியாத நிலைங்கிறது நிறையா பார்க்குறோம். பழங்காலத்தில் 100க்கு 90 பேர் பசி தாங்கக்கூடியவர், இந்த காலத்தில் 100க்கு 90 பேர் பசி தாங்க முடியாதவர்கள், அப்படித்தான் காலமாகும் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். ஏன் இந்த காலத்தில் அன்னதானம் பண்ணால் புண்ணியம் அதிகமாக இருக்கு, காலம் அதேமாதிரி ஆயின் இருக்குங்கிறதுனால. கிருத்தயுகத்தில் அன்னதானம் பண்ணினா புண்ணியம் கிடையாது, ஞானதானம் பண்ணால் தான் புண்ணியம். சாப்பாடை கட்டி கொடுத்தா அவன் வந்து 2 நாள் கழிச்சு தான் சாப்பிடுவான், பசிக்கவே பசிக்காது, தப்பாக நிச்சயிலே இருக்கிறதுனால பசிக்காது. இந்த காலத்துலேயும் அப்படி எக்ஸப்ஷன் கேஸ்லாம் உண்டு, திருவண்ணாமலையில் ரமண மகரிஷிகள் பல வருஷங்கள் சாப்பிடாமலே தபஸில் இருந்தாருன்னு அவருடைய புராணத்தில் இருக்குது, கதையில் இருக்குது. இது இன்றைக்கும் சாத்தியம்தான். அது ஒருவன் தவம் பண்ணும்போது அவனுக்கு பசிக்காது, பெருமான் அவனை காப்பாற்றிடுறார், உயிரை ரட்சிச்சுடுறார். பெருமான் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், பூகம்பத்தில் பூமிக்கடியில் 20 நாள் சிக்கியிருந்த குழந்தை உயிரோடு இருக்குது, ஜலம் கூட குடிக்காமல் சுவாமி காப்பாற்றுறதுன்னு நினை வச்சார்னா காப்பாற்றிடுவார். அப்போ வந்து 5 விதமாக இந்த விரதங்களை அனுஷ்டானம் பண்ணலாம். ஒன்றில் ஒன்று உத்தமம் எப்படின்னா, பகலில் சாப்பிட்டுட்டு பகலில் தான் சாப்பிட்டுட்டோமே ராத்திரி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அந்த சோமவாரத்தன்னைக்கு ராத்திரி சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு டைப்பு, அது இருக்கிறதுக்குள்ள சாதாரணம். பகலில் சாப்பிடாமல் இருக்கணும், ஏன்னா பகலில் தானே அனுஷ்டானங்கள் இருக்குது, பகலில் சாப்பிடாமல் இருந்துட்டு ராத்திரி கொஞ்சம் கிரகிக்கிறது நல்லா பாருங்க. பகலில் சாப்பிடாமல் இருந்துட்டு ராத்திரி சாப்பிட்ற வாழ்க்கை ராத்திரி நிறையா சாப்பாடு செல்லாது, கொஞ்சம் தான் சாப்பாடு செல்லும். ஆனால் நாம் இந்த காலத்தில் நினைக்கிறோம் ராத்திரி சாப்பிடும்போது அன்னம் சாப்பிடக்கூடாது, டிஃபன் தான் சாப்பிட்ணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இந்த புத்தி சாஸ்திரங்களுக்கு இல்லை. டிஃபன் சொல்லி நாம் எண்ணெயை விட்டு தோசையும் அடையும் அபதார்த்தம் அசாத்விகம் இதை பசி அடங்க நிறையா சாப்பிட்றதுங்கிறது நம்முடைய புத்தியை தாமச பிரவிற்த்திக்கு கொண்டு போய் சேரும் சேர்க்கும். அதுக்கு பதிலாக ஹவிரன்னம் க்ஷீரான்னம் சாப்பிடுன்னு தான் சொல்கிறது சாஸ்திரம். கார்த்தால அனசனமாக உபவாசமாக இருந்துட்டும் ராத்திரி பகவானுக்கு நிவேதனம் பண்ணின பால் அன்னத்தை சாப்பிட்றது தான் விரதம். அதனால நிறையா சாப்பிட மாட்டேன். அன்னம் சாப்பிட்டா பசி நன்னா அடங்கும்னு நினைக்கக்கூடாது. அடா சாப்பிட்டா தான் அடங்கும், அதான் சாப்பிடக்கூடாது. இட்லி தோசையெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதான் சூக்ஷ்மம். ஆனால் நாம் வேறு விதமாக நினச்சிட்டுருக்கோம். அடுத்தது ராத்திரி பகல் ரெண்டு வேளையும் சாப்பிடாமல் இருக்கிறது. சோமவாரத்து அன்னைக்கு விரத அனுஷ்டானம் பண்ணுற அன்னைக்கு ராத்திரி பகல் ரெண்டு வேளையும் சாப்பிடாமல் இருக்கிறது மூணாவது பட்சம் உத்தமம். ரெண்டு வேளையும் சாப்பிடாமல் இருந்து இரவில் ஜாகரணம் பண்ணுறது சிவராத்திரி போல் அதை நினச்சி சோமவாரத்து அன்னைக்கு ராத்திரி உறங்காமல் இருப்பது அது இன்னும் விசேஷம். அப்படி உறங்காமல் இருக்கும்போது சும்மா இருந்தால் உறக்கம் வந்துவிடும். ஆகவே கார்த்தால சோமவார பூஜையை பண்ணியாச்சு, சிவராத்திரி மாதிரி நினச்சிட்டு நம்ம பிழித்திருக்கிறோம். இந்த ராத்திரியினுடைய நாலு காலங்கள்லையும் சிவராத்திரியை போல அந்த விதிப்படி பகவானை பூஜை பண்ணிடுவோம் என்று ஒருத்தன் பூஜை பண்ணான்னா அது உத்தமோத்தம பட்சமான சோமவார விரதம். இப்போ அஞ்சு பட்சம் சொல்லிட்டேன் அகஸ்தியர். ஆனால் இந்த அஞ்சு பட்சங்களுக்கும் பொதுவான கண்டிஷன் என்னென்னா பானுவாசர தண்ணிக்கு ராத்திரி உபவாசம் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் அடுத்த நாள் கார்த்தால இவனுடைய விரதம் பங்கமாக போயிடும். உண்மைதானே, வயத்தில் சாப்பாடு இருந்ததுன்னா அடுத்த நாள் கார்த்தால விரதம் அனுஷ்டானம் பண்ண முடியாது. அப்படி வந்து இந்த சோமவார விரதத்துக்கு சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த சோமவார விரதத்தை உலகத்தில் எந்த இடத்துல நீங்கள் அனுஷ்டானம் பண்ணாலும் மற்ற விரதங்களோட இது ஒஸ்தி தான். ஆனால் ஒரு புண்ணியக்ஷேத்திரத்தில் அனுஷ்டானம் பண்ணால் எல்லாத்தோட ஒஸ்தி. அதாவது சோமவார விரதத்தை லண்டன்லேயும் நியூயார்க்லேயும் டோக்கியோலையும் கூட அனுஷ்டானம் பண்ணலாம், அதுக்காக சொல்கிறார். அதை விட புண்ணியக்ஷேத்திரங்களில் அனுஷ்டானம் பண்ணுறது ஒஸ்தி. எதாவது இந்திரபிரஸ்தம், அதே மாதிரி குருக்ஷேத்திரம், யமுனா தீரம், அதுமாரி புண்ணியக்ஷேத்திரங்களில் அனுஷ்டானம் பண்ணுறது அதை விட ஒஸ்தி. அதை விட சைவக்ஷேத்திரங்களில் அனுஷ்டானம் பண்ணுறது ஒஸ்தி. அந்த சைவக்ஷேத்திரங்கள்லேயே துவாதசாந்தமான மதுரையில் அனுஷ்டானம் பண்ணுறது எல்லாத்த விடையும் ஒஸ்தி அப்படின்னு சொன்னார். அப்படி மதுரையில் அனுஷ்டானம் பண்ணுற ஒத்தர் உங்களை மாதிரி ஆதி செய்வாளாக இருந்தாள் அப்படின்னு சொன்னால் அவன் நேரடியாக நீங்கள் வந்து இந்த சொக்கலிங்கத்துக்கிட்டேயே அந்த அனுஷ்டானத்தை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த சித்தி விநாயகர்கிட்ட அனுக்கியம் பண்ணிட்டு நேரடியாக நீங்கள் பொற்றாமரை குளத்தில் ஸ்நானம் பண்ணி உங்கள் கையினால் ஒரு கலச தீர்த்தத்துன்னு போய் சொக்கநாத பெருமானியை அபிஷேகம் பண்ணி அந்த அனுஷ்டானத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஆனால் வேத பிராமணால் உட்பட இதர ஜாதிக்காரளாக இருந்தால் அவளுடைய ஆத்மார்த்த லிங்கத்தில் பூஜையை பண்ணி இந்த அனுஷ்டானத்தை பண்ணிக்க வேண்டியது. ஒருவன் ஆத்மார்த்த லிங்கம் இல்லாமல் அந்த விசேஷ தீட்சையெல்லாம் ஆகி பூஜை பண்ணாமலும் இந்த சோமவாரத்தை அனுஷ்டானம் பண்ணலாம். அவன் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் அவன் ஆச்சாரிய முகமாக இதை பண்ணலாம். இந்த சொக்கநாத பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கான திரவியங்களை கொடுத்துட்டு அந்த பூஜையை அவன் தரிசனம் பண்ணாலே போகும், விரதானுஷ்டானம் வந்து பூர்த்தியாகும், தீட்சை ஆகாதவனுக்கு. அளவில் நிறுத்திக் கொள்கின்றேன். நம பார்வதி பதயே நமஹாதேவ.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: பார்வதி பரமேஸ்வராளுடைய திருக்கல்யாணம் மிகச்சிறப்பாக நடந்ததான். உக்ரேன தபசாயுக்தாம் ததோ சைலவரச்சுதாம் ருத்ராயா பிரதிரூபாய உமாம் லோக நமஸ்கிருதாம் என்று சொல்லும்படியாக ஹிமவானானவன் பார்வதி தேவியை சிவபெருமானுக்கு மனம் செய்து வைத்தானா? எப்பேற்பட்டவள்னா சைலவரச்சுதா என்றிருக்கக்கூடிய இந்த உமாம் லோக நமஸ்கிருதாம், லோகங்களிலாலே சகல உலகங்களினாலேயும் எவள் வணங்கி வாழ்த்தப்படுகிறாளோ அப்பேற்பட்டவள். உக்ரேன தபசாயுக்தாம் என்று சொல்லும்படியாக பயங்கரமான தபசை செய்திருக்கக்கூடிய அந்த எம்பிராட்டியை ருத்ராய அப்ரதிரூபாய என்று சொல்லும்படியாக தனக்கு நிகரான, தனக்கு தானே நிகரானவன், தனக்கு நிகராக வேறு ஒருவர் இல்லாத அந்த சிவபெருமானுக்கு மனம் செய்து கொடுத்தான் என்று பார்வதி பரமேஸ்வரருடைய திருக்கல்யாண வைபவம் நடக்கின்றது. இந்த திருக்கல்யாண வைபவம் நடந்தது பங்குனி உத்தரத்தன்றைக்கு. இந்த பங்குனி உத்தரத்துக்கு பலவிதமான சிறப்புகள் உண்டு. பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணம் நடந்தது பங்குனி உத்தரம், முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் தெய்வயானையோடு நடந்தது பங்குனி உத்தரம், ராமனும் சீதையும் திருமணம் செய்து கொண்டது பங்குனி உத்தரம், அதே போலவே மகா சாஸ்தா அவதாரம் செய்திருக்கக்கூடியது பங்குனி உத்தரம், காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்தார் என்று சொல்லும்படியான தினமாக இருக்கப்பட்டது பங்குனி உத்தரம். இப்படி பங்குனி உத்தரத்துக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. இந்த பங்குனி உத்தரத்தன்றைக்கு அது மட்டுமில்லை, இதுல எந்த விதமான புராணங்களுக்கும் இல்லாத சிறப்பு என்னன்னா, திருக்கல்யாணத்தில் ஆரம்பிச்சு திருக்கல்யாணத்திலே முடிக்கக்கூடியது கந்தபுராணத்தினுடைய சிறப்பு. பார்வதி கல்யாணத்திலே ஆரம்பிக்கிறார்கள், அது வள்ளி கல்யாணத்திலே முடிகின்றது. நடுவில் வள்ளி கல்யாணத்துக்கு முன்பாகவும் அடுத்த கல்யாணம் வரும், அதுதான் தெய்வயான கல்யாணம். அந்த தெய்வயான கல்யாணத்திற்கு பங்குனி உத்தரமானது சேர்ந்து வருகின்றது. இதுல இன்னொரு சிறப்பும் உண்டு. முதலிலே ஆரம்பிக்கப்பட்ட கல்யாணம் பார்வதி கல்யாணமாகட்டும், வள்ளி கல்யாணம் என்று இருக்கக்கூடிய இறுதி பகுதியாக இருக்கட்டும், இந்த ரெண்டிலையுமே இறைவன் தன்னுடைய அடியவரை சோதித்து அவர்களுடைய பக்தியினுடைய உறுதியை தெரிந்து கொண்டு திருமணம் செய்து கொள்ளுகிறான். பரமேஸ்வரன் சரி பார்வதியினுடைய உறுதி மன உறுதி எப்படி இருக்கிறது என்று ஒரு கிழ அந்தனர் வேத வேடத்திலே சென்று சோதிக்கிறார் என்று பார்த்தோம். அவள் சொன்ன, இந்த உயிரே போவதாக ஆனாலும் சரி, இந்த பிறப்பு இல்லை, இன்னும் 1000 பிறப்புகள் நான் எடுத்தாலும் சரி, நான் இறைவனை மட்டுமே மணப்பேன், இந்த உறுதியிலே இருந்து பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லுகிறாள். அதே போலவே வேடனாக, வேங்கை மரமாக, வேட்டுவனாக, விருத்தனாக முருகப்பெருமான் வள்ளிநாயகியை சோதித்து அவளுடைய மன உறுதியை தெரிந்து கொண்டு அவளை அடைந்தான் என்பதாக கடைசியில் வரும். ஒன்று நடந்தது வடக்கே ஹிமாச்சலத்திலே, மற்றொன்று நடந்தது தெற்கே திருத்தணி அருகிலே. இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் வெள்ளிமலையிலே நம்ம பார்த்திருக்கலாம், வெள்ளிமலையிலே வள்ளி கல்யாணம், அங்கே ஹிமாச்சலத்திலே பார்வதியினுடைய கல்யாணம், ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல, அது பெரிய மலை இது சின்ன மலை. இந்த கல்யாணங்களிலே இன்னொரு சிறப்பும் உண்டு. இந்த பொங்குனி உத்தரத்தன்றைக்கு இந்த கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாணம் நடந்த உடனேயே, அதான் சரியான சமயம் பார்த்து எல்லாத்தையும் கேட்க வேண்டும் என்று சொல்லுவார்கள், ரதி தேவியானவள் தன்னுடைய கணவனை இழந்து, மன்மதனை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரதி தேவி சரியான சமயத்தில் அங்கே பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணம் நடந்த உடனேயே சென்று வணங்கி தொழுதாள். பரமேஸ்வரா, சர்வேஸ்வரா, லோகநாயகா, தாங்கள் அளித்த வாக்கின்படி எனக்கு என்னுடைய கணவனை மீட்டு தர வேண்டும் என்று. சரியான சந்தர்ப்பம் பாருங்கள், பரம சந்தோஷமான பரமேஸ்வரனும் உடனே அந்த அனங்கன் எழுந்து வரும்படி செய்து அவனை, மன்மதனை அனங்கனாக மாற்றுகிறார். மன்மதனை அனங்கனாக உருவம் இல்லாதவனாக மாற்றி ரதிக்கு மட்டும்தான், அவளுடைய கண்களுக்கு மட்டும்தான் நீ தெரிவாய், இந்த உலகத்தையெல்லாம் ஜெயிக்கும்படியான தன்மையையும் உனக்கு தந்தோம் என்று சொல்லி அவனை வாழ்த்தி அனுப்புகிறார். அவன் வணங்கி, இறைவனே நான் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று அவரிடத்திலே பலகாலம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவன் தன்னுடைய தொழிலை பார்ப்பதற்காக செல்லுகிறான். முதலிலேயே பார்த்தோம், அந்த கல்யாணம் முடிந்த உடனேயே அங்கிருந்து கைலாயத்திற்கு வந்தார்கள் என்று. கைலாயத்திற்கு வந்த உடனேயே தேவாதி தேவர்கள் எல்லாம் பின்தொடர்ந்து வருகிறார்கள், போதும் அவரவர்கள் வேலையை பாருங்கள் சொல்லும்படியா அவர்களை அனுப்பி வைத்தார். தன்னுடைய ஆசிகளை எல்லாம் கொடுத்து அங்கே மிகச்சிறந்ததான அந்த கைலாயத்திலே பார்வதியும் பரமேஸ்வரனும் ரமித்து பிடியதன் ஒரு உமை கொட என்று சொல்லும்படியாக ஆனந்தத்திலே ரமித்துக் கொண்டிருக்கிறார்களா. இதை பத்தி காளிதாசன் குமார சம்பவத்தில் சொல்லும் பொழுது மிக அற்புதமாக, இதை சிருங்கார ரசம், சிருங்காரத்துக்கே பேர் போன கவி காளிதாசன் தன்னுடைய சிருங்கார ரசத்திலே அவன் மிகச்சிறந்ததாக இதை பற்றி சொல்லி சொல்லுகிறான். இது மட்டும் கிடையாது, இதுக்கு அடுத்தது வரப்போகிறதை நம்ம பார்க்க போறோமே, இது முக்கியமாக எந்த புராணத்தை படிப்பதற்காக, எந்த நாயகனை பற்றி தொழுவதற்காக, சிந்திப்பதற்காக இருக்கிறோமோ அந்த கந்த நாயகன், எல்லா உலகங்களுக்கும் நாயகனாக இருக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் நடக்க போகிறது. இந்த திரு அவதாரத்தை பற்றியும் வால்மீகி ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் உபதேசம் செய்கின்றார் கங்கை கரையில. அதெல்லாம் இந்த கல்யாண குழப்பையெல்லாம் அவர் அங்கே சொல்லி வருகிறார். அவர்கள் அங்கே மிக ஆனந்தமாக இருக்கிறார்கள். ஆனா இங்கே பார்த்தா தேவாதி தேவர்கள், பிரம்மாதி தேவர்களுக்கும் விட்டு முதலான தேவர்கள் எல்லாம் சூரபத்மனாலே துன்புற்று, கல்யாணமானா எல்லாம் நடந்துரும், அங்கே சுப்பிரமணியரை நமக்கு தருவார் என்று நினைத்தோமே ஆனா நடக்கலையே, என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் தவிக்கிறார்களாம். அங்கே சொல்லும்பொழுது ரொம்ப அழகாக கந்தபுராணத்தில் சொல்லுவார், ஏற்றழு வன்னி மேல் இனிது துஞ்சலாம், நெருப்பு மேல கூட படுத்துட்டு இருக்கலாம், ஒருவேளை அது சுடாம கூட இருக்கலாம், நம்ம எரிக்காமல் இருக்கலாம். தோற்றிய வெவ்விடம் எனினும் தூய்க்கலாம், மிக கொடுமையான விஷம் இருந்தா கூட அதை கூட சாப்பிடலாம், புடைச்சாலும் புடைச்சிடலாம். மாற்றவர் அழைத்திட வந்த வெந்துயர் ஆற்றறிது ஆற்றறிது அவலம் இப்புண்மையே. ஒரு விரோதிகளாலே அடிமைப்பட்டு இருப்பதுங்கிறது இருக்கிறதே, அது அவலமான நிலை, நமக்கு புண்மையான நிலை என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் கலங்குகிறார்களாம். யாராலையும் அவரவர்கள் ஸ்தானத்தில் இருக்க முடியல. பிரம்மா தன்னுடைய சத்தியலோகத்தில் இருக்க முடியவில்லை, விஷ்ணு தன்னுடைய ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க முடியவில்லை, அவர்களெல்லாம் மேருமலையிலே சென்று இதுதான் பாதுகாப்பான இடம் என்று ஒருவரை ஒருவர் கலந்தாலோசிக்கிறார்கள். அப்போ பிரம்மா சொன்னாராம், இவரரும் இவரலும் இகலும் இன்றி யாருக்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். விருப்பு வெறுப்புங்கிறது, அதாவது இவரலும் இகலும் இன்றி, விருப்பு வெறுப்பு இல்லாதவன் யாருக்கும் ஓர் பெற்றித்தாகி, ஒரே தன்மையா, எனக்கு ஒன்று இன்னொருத்தருக்கு ஒன்றுன்னு அவன் வித்தியாசமே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே பொருளாக எவன் இருக்கிறானோ, எல்லாருக்கும் ஒரே தன்னையிலே எவன் இருக்கிறானோ அவன், அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை. நாம் என்ன பாவ புண்ணிய செயல்கள் வினைகள் செய்திருக்கிறோமோ அதற்கு தக்கபடியாக நமக்கு பலன்களை தரக்கூடிய எம்பெருமானை, பல தாதாவாக இருக்கப்பட்ட அந்த எம்பெருமான், நாம் என்ன வினைகளை செய்கின்றோமோ அதற்கு தகுந்தபடியாக இருந்து கண்காணியாகவே கருத்துள் இருந்துடும். திருமூலர் பாடும்பொழுது சொல்லுவார், யாருமே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவான், யாருமே பார்க்கறது கிடையாது, நம்ம பண்ணா யாரு பார்க்க போறா அப்படின்னு. கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், ஆனா எப்படி இருப்பான் பகவான், கண்காணியாகவே கருத்துள் இருந்துடும். இறைவன் எங்க இருக்கிறான்னா நமக்கு உள்ளே இருக்கிறான், வேற எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு, இந்த சனாதன தர்மமாக இருக்கப்பட்ட வைதிக மதத்துக்கு என்ன பெரிய விஷயம்னா, மறுபிறப்பு உண்டுங்கிறது மட்டுமில்ல, வினைகள், அந்த கர்மா தியரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வினைகளுக்கு ஏற்ப விளைவுகள் உண்டு என்று சொல்லுகிறோம். விதி, நம்ம விதி சார், விதி விதி என்று திருவள்ளுவர் கூட ஊழ் என்று சொல்லும்படியாக ஒரு அதிகாரமே எழுதுவார், ஊழிர் பெருவலி யாவுள, இந்த விதியை விட பெரிய வலிமையானது எது இருக்க முடியும் என்று சொல்லுவார். ஆனா ஊழ்னா என்ன, விதினா என்ன, நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், அந்த காரியத்தினுடைய தன்மை, நான் ஒருவனை அடித்தால் அந்த அடிக்கு ஒரு விளைவு உண்டு, ஒரு வினைக்கு ஒரு காரியத்திற்கு ஒரு எதிர் விளைவு உண்டு, அந்த எதிர் விளைவுக்கு பேர் தான் விதின்னு பேர். நம்ம ரூல்னு சொல்லுவோம், விதின்னா ரூல்கள், விதிமுறைகள், சட்ட விதிமுறைகள்னு சொல்றோம் இல்லையா, அதே இது ஊழ் என்பதற்கும் விதி என்று சொல்லுகிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, இது ஒரு சட்டம். என்ன சட்டம், நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு தகுந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. நாம் எந்த வினைகள், நல்ல வினைகள் செய்தாலும் சரி, தீய வினைகள் செய்தாலும் சரி, அந்த வினைகளுக்கு தக்கதான பலன்களை இறைவன் கொடுக்கிறான். உடனே அடுத்த கேள்வி வரும், இந்த வினையே நம்ம பண்ணுகிறோம், நான் பண்ணவே இல்லை, உட்டுறேன், அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இதுக்கு கந்தன் என்கின்ற பேருக்கும் ஒரு பொருத்தம் உண்டு, நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் பிறகு பார்க்க போகிறோம். இருவினையொப்பு, மலபரிபாகம், சத்தினிபாகம் என்றெல்லாம் சொல்லும்படியாக சைவ சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் இங்கே சொல்லுவார்கள். அப்படி நம்முடைய வினைகளுக்கு தகுந்தபடியாக அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். எம்பெருமானை வெறுத்து இவன் நமக்கு இப்படி செய்தான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிக்க வேண்டும். அதே போலத்தான் ஒரு கர்மத்தை, ஒரு காரியத்தை செய்திருக்கக்கூடியவன் அதற்குரிய பலனை அனுபவிக்க வேண்டும். இல்லை, இது என் தப்பு கிடையாது, அடுத்தவன் தப்பு என்று சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ரொம்ப வெப்பமாக இருக்கிறது, கோடை காலம் ரொம்ப தகிக்கிறது, என்ன சார் இது இப்படி கொடுமையா இருக்கு, இவ்வளவு கோடை ரொம்ப அதிகமா இருக்கு, இத்தனை இந்த இத்தனை வயசுல இத்தனை வருஷங்கள்ல நான் பார்த்ததே கிடையாது, இவ்வளவு கொடுமையான வெயில, இவ்வளவு ஜாஸ்தியா இருக்குமா, காலம் இல்லாத காலத்துல மழை பெய்யுது, அதுவும் வெள்ளமா பெய்யுது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இது யார் காரணம், நான் தான் காரணம். எப்படி நாம் காரணமாக இருக்கிறோம், இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிடுறோம், மரத்தெல்லாம் வெட்டி அந்த இடத்துல வெறும் வீடா கட்டிட்டு இருக்கிறோம், வயக்காடு கிடையாது, இருக்கிற வயக்காடு எல்லாம் அழிக்கிறோம், எப்படி இருக்க முடியும், இது ஒரு சுழற்சி, நாம் செய்யக்கூடிய வினைகளுக்கு தகுந்தபடி நமக்கு பலன் கிடைக்கிறது. அதே போலதான் இங்க பிரம்மதேவன் சொன்னாராம், சிவனை யாம் வெறுத்தல் குற்றம், சிறந்த நோன்பு இயற்றிடாதே, தவறு செய்தனும் என்று எம்மை நோவதே தக்கதென்றார். சிறந்த நோன்பு இயற்றிடாதே, சரியான தபம் செய்யாமல் தவறு செய்தோம். என்ன தவறு செய்தோம்? தக்ஷயக்கத்திலே திருப்பி திருப்பி இந்த தக்ஷயக்கம்ங்கிற விஷயம் இருக்கிறது, இந்த கந்த புராணத்துல சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கதென்றார். நாம் தவறு செய்திருக்கிறோம், ஆன காரணத்தினாலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தன்மை நேர்ந்திருக்கிறது, இதுதான் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட தவறு செய்து விட்டோம், தண்டனை அனுபவிக்கிறோம், தாங்க முடியுதா? தெரியாம ஒரு தவறு செய்து விடுகிறோம், என்ன செய்யறது? நம்முடைய அறியாமையின் காரணத்தினாலே ஒரு தவறு செய்கிறோம், இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறு செய்கிறோம். செய்த பிறகு அந்த பலனை அனுபவிக்கும் பொழுது நாம் வருத்தப்படுகிறோம். இறைவனிடத்துல வேண்டுகிறோம், அப்பா தெரியாமல் செய்து விட்டேன், இதுக்கு என்ன செய்வது? ஆச்சு, எனக்கு தெரியல, செஞ்சுட்டேன், என்னை காப்பாற்று என்று கேட்டுவதை போலவே, காப்பாற்றக்கூடியவன் யார் இருக்க முடியும்? அவனை தவிர வேற யாரும் கிடையாது. ஆக அவனையே நாட வேண்டும் என்று செல்லுகிறார்களாம், அவனையே நாடி செல்லுகிறார்கள். அவனிடத்திலே அங்கே சென்று பல காலம் தவம் செய்கிறார்கள். எந்த இடத்துல? கைலாசத்திலே எம்பெருமானுடைய அந்த திருக்கோயில் வாயிலிலே இருந்து பலகாலம் தவம் செய்து கொண்டிருக்கிறார்களாம். நாம போய் சொன்னா கேட்ட உடனே பகவான் கதவு திறந்துருவான்னு கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியுங்கிறது கிடையாது. இறைவன் எப்பொழுது நமக்கு எவற்றை கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன் மார்க்கு அறியோயினி, வேண்டு என்னை பணிகொண்டா என்று மாணிக்கவாசக பெருமான் பாடுவதைப் போலவே, வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. ஒன்னு கேட்டா நூறு கொடுக்கக்கூடியவன் இறைவன். அவனுக்கு நமக்கு எது தேவைன்னு தெரியும். குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், சரி, குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பதற்கு தாய் சரியாக இருப்பாள், அவளுக்கு ஆசை உண்டு. ஆனா குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கிறது, இல்ல டான்சல்ஸ் இருக்கு, ஏதாவது இந்த தொண்டையிலே ஒரு வலி இருக்கிறதுன்னு சொன்னா அவள் வாங்கி கொடுத்து விடுவாளா? குழந்தைக்கு ஆசை இருக்கலாம், அம்மா கையில காசு இருக்கலாம், ஐஸ்கிரீம் காரன் வாசல்லையே இருக்கலாம், ஏன்னா அவனுக்கு எங்கெங்க குழந்தைகள் இருக்காங்களோ அங்கேதான் அவன் இருப்பான், அவன் வாசல்லையே கூட இருக்கணும், அம்மா வாங்கி கொடுத்து விடுவாளா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்? இது குழந்தைக்கு நல்லதல்ல என்பது அவளுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோ, இனி எது எனக்கு தேவையோ அது அவளுக்கு தெரியும். அதே போலத்தான் சிவபெருமானுக்கு எப்பொழுது எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று தெரியும். நம்ம தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு இது கொடுத்தா என்னன்னு, அவனுக்கு தெரியும் எப்பொழுது எதை கொடுத்தால் இவனுக்கு நன்மை என்று. இது ஒரு பெரிய விஷயம் உண்டு. பல பேருக்கு நிம்மதி இல்லாமல், வாழ்விலே நிம்மதி இல்லாமல் இருக்கிறது என்ன காரணம்னா, எதையோ ஒன்றை நினைத்து ஆசைப்படுகிறோம். இதுக்கு நாம தகுதியானவர்கள் என்று நம்மை நாமே நினைத்துக் கொள்ளுகிறோம். இறைவன் கொடுக்கல, சே என்ன சார் இவ்வளவு பண்ணிருக்கிறன, கிடையாது இவன் கடவுள் எனக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கடவுளுக்கு தெரியும் எது எப்போ எப்படி கொடுக்க வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும். கடவுளுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இதுக்கு ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு மகாராஜா இருந்தான், அவனிடத்துல ஒரு மந்திரி, அந்த மந்திரி எப்ப பார்த்தாலும் எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு இருப்பானான். எப்ப பார்த்தாலும் இதே வார்த்தை தான் சொல்லுவான். ஒரு நாள் என்ன பண்ணா, மகாராஜா அவனுக்கு போர் அடிச்சு போச்சு, அடுத்தவங்க வெட்டி பழம் கொடுத்து சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, இவனே வெட்டலாம்னு அவனுக்கு பழக்கம் இல்லையா. இது பெரிய முதலாளிகளுக்குனா என்ன ஆகுனா, சின்ன வேலை பண்ணி பழக்கம் இருக்காரு. பெரிய மேனேஜர் ஆயிட்டாருன்னா சின்ன வேலை வந்து கிளர்க் வேலைலாம் அவருக்கு பண்றதுக்கு முடியாது, ஏன்னா பண்ணி அந்த பழக்கம் விட்டு போயிருக்கும். சில பேருக்கு அது என்னன்னே தெரியாது, ஓகே ஏதோ பண்றாங்க அப்படின்னு தான் இருக்கும். என்ன பண்ணார்? பழம் நறுக்கினார். நறுக்கும் பொழுது கத்திப்பட்டு ஒரு விரல் நுனியானது சேதிக்கப்பட்டது. பக்கத்துல இருந்த மருந்து, எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னா, உடனே இவனுக்கு மகா கோபம் வந்துட்டது. என்னடா அது, நான் என்னடா என்னுடைய விரலை வெட்டி கொண்டு இருக்கிறேன், இவரடா நான் இப்படி சொல்றானே, இவரை தூக்கி சிறையில போடுன்னுட்டான். சிறையில போட்டாச்சு. அவன் சொன்னான், எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கே. நானும் மகாராஜா என்ன அவனுக்கு ரொம்ப இந்த கோபத்துல கொஞ்சம் அந்த கோபத்தை தணித்துக் கொள்ள வேண்டும் என்று உடனே வேட்டைக்கு கிளம்பினான். பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போனான். அவனுக்கு அன்னைக்கு பார்த்து நேரம் சரியில்லை. நம்ம மாதிரி தான், என்ன பண்றது, இங்க தேவையில்லாம போய் மாட்டிக்குவோம். அவன் என்ன பண்ண, நேரம் சரியில்லை, அவன் தன்னுடைய படைகளை பிரிந்தான். அங்கே காட்டுவாசிகளாக இருக்கப்பட்டவர்கள் இந்த அரசனை பிடித்து கொண்டு சென்றார்கள். அவங்க போனவங்க என்ன பண்ணாங்க, இவனுக்கு அந்த காணிக்கு நரபலி கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து கிடைச்சவனும் மகாராஜா. மகாராஜாவெல்லாம் மகாராஜா சன்னியாசிகள் இவர்கள் எல்லாம் கொடுத்தா ரொம்ப காளி பரம சந்தோஷம் அடைவாள் சொல்லி, நல்ல நரபலிக்கு நல்ல ஆள் கிடைச்சா வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னா. மகாராஜா என்னடா அது இப்படி ஆகி போச்சே, சும்மா இருந்திருக்கலாம், சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தேங்கிற மாதிரி நான் இங்க சும்மா இல்லாம இப்படி வந்தேன்னு சொல்லி அவன் இது பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஞாபகம் வந்ததான், மந்திரி எப்ப பார்த்தாலும் சொல்லுவானே எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கேமான, இதுல என்ன நன்மை வந்தது அப்படின்னு அவனுக்கு கோபம். என்ன கடவுள் பாரு இவங்க என்னமோ எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருக்கான். அவன் அவ்வளவு கோபத்தோட அவன் மந்திரியை திட்டி, ஆண்டவனை திட்டி, அவனையே திட்டிக்கிட்டு இருக்கிற படையாளர்களை வேற என்ன பண்ணுவான், நம்மளால முடியலன்னா எல்லாரையும் ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் திட்டிட்டு இருப்போம். நம்ம செஞ்சது தப்புங்கிற மாத்திரம் நம்ம ஒத்துக்கிறது இல்லை, அதே மாதிரி எல்லாரையும் நம்ம திட்டிட்டு இருக்கிறான் அந்த மகாராஜா. அப்ப என்ன பண்ணா அந்த பூசாரி வந்தான், இவனுக்கு அதான் தெரியுமே, ஆடை வெட்டுற மாதிரி அவங்க மனுஷ வெட்டுறதுக்கு ரெடி சரி பண்ணாங்க. எல்லாம் இவனை தயார் சித்தம் செய்து கொண்டு வந்து அம்பிகை காளிகை முன்னாலே நிறுத்தினார்கள். அப்ப என்ன பண்ணா கொல்ல போறாங்க, ஒரு விழை இருந்தா அந்த பூசாரி என்னடான்னா இன்னமோ கையில இருந்து ரத்தக்கரை இருக்கிறதே என்னன்னு பார்த்த, இவன் அந்த விரல் நுனியை வெட்டி கொண்டிருக்கிறான், சிறிதாக பின்னப்பட்டு இருக்கிறது. அவன் சொன்னா கிடையாது இவனை வந்து நரபலி கொடுக்க முடியாது, ஏன் சேதிக்கப்பட்டிருக்கிறது முழுமையான எந்த விதமான சேதாரமும் இல்லாத ஒரு நரபலி கொடுக்க வேண்டும், இவனை கொடுத்து பிரயோஜனம் இல்லை, இவனை திருப்பி அனுப்பிடுவோம்ன்னுட்டான். அவ்வளவுதான் மகாராஜா புழைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து சேர்ந்தான். வந்தவனுக்கு அப்பத்தான் ஞாபகம் வந்தது, எப்ப பார்த்தாலும் மந்திரி சொல்லுவாரே எல்லாம் நன்மைக்கேன்னு முதல்ல அவரை கூப்பிட்டு, ஆஹா மந்திரி நீ சொன்னது பத்தியா எவ்வளவு பெரிய விஷயம், எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னியே, இந்த கையில வெட்டிக்கிட்டது நன்மையாச்சு பாத்தியா அப்படின்னா, எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கேன்னா அந்த மந்திரி. அப்ப அவன் கேட்டான், மந்திரி ஒன்னும் புரியல, நீ இப்படி சொன்ன ஜெயில போட்டனே அப்பவும் நீ அதே வார்த்தை தான் சொன்ன, எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்ன, இதுல என்னடா உனக்கு நன்மை கிடைச்சதுன்னு கேட்டான். அவன் சொன்னா, மகாராஜா நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்க கூட தான் இருந்திருப்பேன், இப்ப நீங்க காட்டுக்குள்ள போயிருக்கிறப்ப நான் உங்க கூட வந்திருப்பேன், கண்டிப்பா உங்களை விட்டு போயிருக்க மாட்டேன், இப்ப நான் வந்து உங்க கூட வந்து நானும் பிடிபட்டு நரபலி உங்களை கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்க வந்து ஏதோ கையில வெட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி, ஆள் கிடைக்கலன்னா யார பாப்பான், பக்கத்துல இருக்கிற நான் தான் முழுமையா இருக்கிறேன், என்ன வெட்டி இருப்போம், நான் தப்பிச்சேன் பாத்தியா, என்னுடைய உயிர் தப்பித்தது பாத்தியா, அதுக்கு என்ன காரணம், எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி அந்த மந்திரி சொன்னானா. அதே மாதிரிதான் இங்க பிரம்மா அந்த மந்திரி சொன்ன மாதிரி இவர்களுக்கு எல்லாம் சொல்லுகிறார், நம்முடைய தவறைத்தான் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டுமே தெரிய, நம்முடைய நோன்பு சரியான நோன்பு நாம் நோக்கவில்லை என்று நாம் நம்மை நொந்து கொள்ளலாமே தவிர இறைவனை குற்றம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது, ஆனாலும் அவனை நினைத்து தொழ வேண்டும் என்று அவனை தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலிலேயே பார்த்தோம், அம்பிகை தவம் செய்தாள், தட்சிணாமூர்த்தியாக எம்பெருமான் தவம் செய்தான், அங்கே மலையிலே மேருமலை சாரலிலே தேவாதி தேவர்கள் எல்லாம் தவம் செய்தார்கள், இவர்களுடைய திருமணம் நடக்க வேண்டும், சுப்பிரமணிய சுவாமி தோன்ற வேண்டும் என்று எல்லா இடத்திலேயும் செய்த தவத்தின் காரணத்தினாலே இங்கே முருகப்பெருமான் அவதரிக்க போகிறான். தவத்தின் காரணத்தினாலே முருகப்பெருமான் இங்கே அவதரிக்க போகிறான். அப்பொழுது என்ன செய்கின்றார்களா, ஒரு நோட்டம் பார்க்கிற மாதிரி வாயுவை அனுப்புகின்றான் பிரம்மதேவன். எப்ப பார்த்தாலும் பரம ஆனந்தமாக சிங்கார லகரியிலே இருந்து விட போகிறார் பரமேஸ்வரன். அவர் வந்து எப்படி இருக்கிறார் நம்ம பார்க்கலாமான்னு போய் பார்த்துட்டு வார்னு அனுப்பிச்சாராம் பிரம்மதேவன். அவன் பயந்து அடங்கி கொண்டு இவன் விடமாட்டானேன்னு சொல்லிட்டு போகிறான். வாயு ரூபமாக செல்லும் பொழுது அந்தியம் பெருமான் பார்த்து தடுத்து நிறுத்துகிறார். ஹூங்காரத்தினாலே ஹூங்காரம் செய்த மாத்திரத்திலேயே மூர்ச்சித்து விழுகின்றானாம் வாயு பகவான். எழுந்த உடனேயே மன்னிக்க வேண்டும், நான் தவறு செய்து விட்டேன், இது மாதிரி அனுப்பிச்சாங்க, எப்படி இருக்கிறார்கள்னு பார்க்க வந்தேன். அவர் சொன்னார், நீ இப்ப பண்றதே தவறு, ஓடிப்போ, இன்னும் இங்க இருந்தேன்னா நான் சபிப்பேன்னு ஓடி வந்து அவன் இவர்களிடத்துல சொன்னா, நம்ம பண்ணுவது தவறு, அவர் காலிலேயே விழுகிறது தான் சரியா இருக்கும், போய் அங்கே ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொன்ன உடனேயே அவர்கள் தோத்தரிக்கின்றார்கள். எதேச்சையா வெளியில வந்த நந்தேன் பெருமார் பார்த்தாரா, எங்கேயுமே எதேச்ச கிடையாது. இந்த கந்த புராணத்துல நாமும் பார்க்க போகிறோம், இறைவன் எப்படி நம்ம பெண்டுகள் வந்து அப்படி புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி, இந்த பக்கம் என்னமோ எல்லா இடத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கு, நமக்கு ஒண்ணுமே தெரியாது, புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி, இதையும் அதையும் சேர்த்து கடைசியில பார்த்தா ரொம்ப அலங்காரமான ஒரு கோலத்தை அவர்கள் சமைப்பதை போலவே எல்லா விதத்திலையும் அங்கங்கே ஒரு புள்ளி வைத்திருக்கிறான். அதையெல்லாம் கதையாக கோர்த்து கொடுத்து புராணமாக தருகின்றான். எல்லா இடத்திலையும் ஒரு காரணம் இருக்கும், ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரணம் இருக்கும், எதோ ஒரு விஷயத்தை செய்தாலும் அதுக்கு பின்னாலே ஏதோ ஒன்று இருக்கும். அதே போலத்தான் இங்கே இவர்கள் வந்தார்கள், எதேச்சையெல்லாம் கிடையாது, நந்தியம் பெருமான் வெளியிலே வந்தாராம், வந்தவர் பார்க்கிறார், தேவாதி தேவர்கள் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள், என்னன்னு கேட்டாராம். இது மாதிரி முருகப்பெருமானை சுப்பிரமணிய சுவாமி அவதாரம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தோம், இதுவரைக்கும் கிடைக்கல, பார்வதி கல்யாணமும் ஆனது, ஆனாலும் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பறக்கவில்லை, நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும். சிலாதமுனியனுடைய சிலாதமுனின் அவர்களுடைய தந்தைக்கு பேரு, அவருடைய புத்திரராக இருந்தவரே, சுயம்பிரபை என்று சொல்லக்கூடியவருடைய கணவராக இருந்தவரே, நீங்கள் தான் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். உபமன்யு முனிவருடைய தங்கையை மனம் செய்து கொண்டிருக்கிறார் நந்தியன் பெருமான். இந்த தங்கையை மனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி தான் சத்தஸ்தானம் என்று சொல்லும்படியாக திருவையாறுல இருந்து கிளம்பி திருமலபாடி இப்படி எல்லாம் போய் ரொம்ப அழகாக நடந்து கொண்டிருக்கும். யாராவது பார்க்கக்கூடியவர்கள் தஞ்சாவூர் பக்கத்துல போனீங்கன்னா இங்க பார்க்கலாம். திருவையாறுக்கு அருகில ஏழு ஊருக்கும் சத்தஸ்தானமாக இந்த நந்தியம் பெருமானுடைய திருமண கோலம் திருமண காட்சி அந்த திருவிழா நடக்கும். அப்படி அவரை ஸ்தோத்திரம் செய்கின்றார்களாம். ஸ்தோத்திரம் செய்த உடனேயே அவருக்கும் பரம சந்தோஷமாகி பரமேஸ்வரனிடத்திலே சென்று கேட்கிறார், இது மாதிரி எல்லாரும் நிற்கிறார்களே வரச்சொல்லலாமான்னு. எல்லாரையும் வரச்சொல்லுன்னு எல்லாரும் ஆஹா இப்பொழுதுதான் நமக்கு வாழ்வு பிறந்ததுன்னு ஓடோடி சென்று திருமாலும் பிரம்மனும் தேவேந்திரனும் எல்லா தேவதைகளும் சென்று அவருடைய பாதங்களிலே விழுந்து வணங்கி கதறுகிறார்கள். எம்பெருமானே எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா, சூரபத்மனாலே இவ்வளவு துன்பற்றுக் கொண்டிருக்கிறோமே, தாங்கள் தான் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அங்கே ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது இந்த ஸ்காந்தத்துல ஏராளமான ஸ்தோத்திரங்கள் வரும். ஒரு ஸ்தோத்திரம் ரெண்டு ஸ்தோத்திரம் இல்ல, பரமேஸ்வரனுக்கே எவ்வளவோ ஸ்தோத்திரம் வரும். சுப்பிரமணிய சுவாமிக்கு ஸ்தோத்திரம் வரும், இது பரவாயில்ல. பிரம்மாவுக்கு ஸ்துதி, விஷ்ணுவுக்கு ஸ்துதி, மன்மதனுக்கு ஸ்தோத்திரம், இப்படி எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரங்கள் இந்த இடத்துல வருமான, பரமேஸ்வரனுக்கு பல இடத்துல வரும். இதுல இந்த ஸ்தோத்திரங்களை பார்க்கும் பொழுது அதே மாதிரி பார்வதி கல்யாணத்துல பலஸ்ருதியாக, பெரும்பாலும் பலஸ்ருதி நான் சொல்லிக்கிட்டு போகல, ஏராளமான விஷயத்துல பலஸ்ருதியானது இங்க சொல்லப்பட்டிருக்கும். பார்வதி கல்யாணத்திலேயும் சரி பலஸ்ருதியாக இங்க ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், கன்னிகையை விரும்புபவன் கன்னிகையையும் நல்ல மணாளனை விரும்பக்கூடியவள் நல்ல மணாளனையும் அடைவார்கள், கீர்த்தியை நினைத்தவன் கீர்த்தியையும் ஜெயத்தை நினைத்தவன் ஜெயத்தையும் அடைவான் என்று பலஸ்ருதியானது சொல்லப்பட்டிருக்கும். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா பலவிதமான ஸ்தோத்திரங்கள் சொல்லும் பொழுது இந்த ஸ்காந்தத்துல ரெண்டு பொதுவான விஷயங்கள் இங்க வந்துட்டே இருக்கும். நல்ல கணவன் நல்ல மனைவி அடைவதற்கும் ஜெயிப்பதற்கும், ஒரு விஷயத்துல ஜெயிப்பதற்கும் இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒரு பொதுவாக இந்த எல்லாமே இந்த இடத்துல வரும். அதை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும், ஆனா இது அடிப்படையான விஷயமாக இதுதான் அந்த இடத்துல பலஸ்ருதியில வந்து கொண்டே இருக்கும். இருக்கட்டும், இப்ப இவர்கள் ஸ்தோத்திரங்கள் இங்கே செய்கின்றார்கள். அதுல கச்சியப்பூர்வம் இதை சொல்லும் பொழுது நோக்கினும் நுழைகிலை நுவலுகின்றதோர் வாக்கிலும் அமைகிலை, நாங்கள் உன்னை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா எங்களுடைய பார்வைக்கு உள்ளே செல்லக்கூடியவன் கிடையாது. நீ நோக்கினும் நுழைகிலை, நோக்குதல் சொன்னா நான் முதலிலேயே சொல்லியிருக்கிறேன், பார்த்தல் காணுதல் நோக்குதல் என்கின்ற மூன்று விஷயங்கள் உண்டு. நோக்குதல் என்பது இதை ஒரு காரணத்தோடு ஒரு காரியத்திற்கு அந்த காரியத்தை செய்யக்கூடியது, அதுக்கு ஒரு காரணம் உண்டு, அது மனத்துல பதியும், அதான் முக்கியமான விஷயம். மனத்துல பதியும் கொண்டு போய் நம்முடைய அறிவிலே எட்டக்கூடியதாக இருக்கும், அதனாலதான் நோக்கம்னு பேர். ஒரு நோக்கத்தோடு பார்ப்பதற்கு பேர் நோக்குதல்னு பேர். நோக்கத்தோடு பார்த்தாலும் கூட எங்களுக்கு உள்ளே நீ செல்கின்றா இல்லை. இதுல இன்னொரு கருத்தும் உண்டு. நம்ம பல கருத்துக்களை அங்கெங்க அப்படியே ஸ்டாக் வச்சுருக்கோம், எப்பொழுது சமயம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பார்வதி கல்யாணத்திலையும் ஏராளமான கருத்துக்கள் எல்லாம் உண்டு, அதெல்லாம் நம்ம கதையாக இப்படி சென்று கொண்டிருக்கின்றோம், கருத்துக்களாக தனியாக பார்க்க போகிறோம். நோக்குதல்னா இன்னொன்னு உண்டு, யோக நிலையிலே மூக்கு நுனியிலே பார்வையை நிறுத்தி மனத்திற்கு உள்ளே இறைவனை தியானிப்பதற்கு பேரும் நோக்குதல்னு பேர். இந்த நோக்கமாக இருந்தாலும் சரி, யோக நிலையிலே இருக்கப்பட்டவர்களுக்கும் அறிய முடியாதவனாக இருக்கிறாய். நோக்கினும் நுழைகிலை, அடுத்தது இது வந்து யோக நிலை. அடுத்த நிலையை சொல்லுகிறார், அது பக்தி நிலை. நுவலுகின்றதோர் வாக்கினும் அமைகிலை, உன்னை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஸ்தோத்திரத்திற்கு உட்பட்டவனாக நீ இருக்கவில்லை. காரணம் என்ன, இதற்கும் மேம்பட்ட புகழை உடையவனாக இருக்கிறாய். வாக்கினும் அமைகிலை, இதுக்குதான் அருணகிரிநாதர் ரொம்ப அழகா கேட்டார், இறைவா உன்னை துதிக்க நீ வாக்கு கொடுக்க வேண்டும், வாக்கும் உனதுள்ள நோக்கும் என்று சொல்லும்படியாக ஏத்த புகழ் அடி ஆர்க்கும் எளியனை வாழ்த்த இருவினை நீக்கும் முருகனை மறுவாயோ என்று சொல்லும்படியாக வா.

மனத்தினிடத்துல அருணகிரிநாதர் பாடுகிறார். அதே போலத்தான் அவன் அருளாலே அவன் தாய் மணங்கி என்கின்ற மிகப்பெரிய வாசகத்தை மணிவாசகர் கொடுத்தார் இல்லையா, அதை இங்கே சொல்லுகின்றார். யோக நிலையிலேயும் உன்னை அறிய முடியாது, பக்தி நிலையிலேயும் நுவலுகின்றதோர் வாக்கிலும் அமைகிலை மதிப்ப உண்கிலை. இந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய தன்மை உன்னுடைய நினைத்து பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சா உன்னை நினைத்து பார்க்க முடிவது கிடையாது. மதிப்ப உண்கிலை நிக்கரும் நிலைமையில் நிற்றி எந்தை நீ ஆக்கிய மாயம் இது அருகிலோம் அரோ என்று சொல்லும்படியாக உன்னை விளக்க முடியாது, உன்னை நீக்கி நாங்கள் இருக்க முடியாது, ஆனா உன்னை அடையவும் முடியறதில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலே இருக்கிறாய் என்று சொல்லும்படியாக அவனை யோகத்தினாலேயோ பக்தியினாலேயோ ஞானத்தினாலேயோ அடைய முடிவது கிடையாது, அவனை அவன் அருளாலேதான் வணங்க வேண்டும் அடைய வேண்டும் என்கின்ற கருத்தையும் உள்ள வைத்து சொல்லுவார். அது மட்டுமில்லை, இருமையும் ஒருமையும் இரண்டும் ஒன்றிய ஒருமையும் அன்றன உலகம் யாவையும் பெருமையின் இயற்றிய பெருமை நின் செயல் அருமறையானவும் அருகற்பாரதோ. இருமை ஒருமை துவைத்தம் அத்வைத்தம் இரண்டும் ஒன்றிய ஒருமை அதாவது விசிஷ்டாத்வைத்தம், இந்த மூன்றையும் கடந்து நிற்கக்கூடிய தலைவனாக இருக்கிறான். இருமையும் ஒருமையும் இரண்டும் ஒன்றிய ஒருமையும் அன்று என இது சைவ சித்தாந்தம். இது துவைதமும் கிடையாது அத்வைதமும் கிடையாது விசிஷ்டாத்வைதமும் கிடையாது. சைவ சித்தாந்தம் அத்வைதத்துக்கு இன்னொரு நிலையிலே இருக்கும், அத்வைதம் ஆனா கிடையாது. உயிர் தனி பதி பசு பாசம் மூன்றும் தனித்தனி என்று சொல்லும், ஆனால் துவைதம் மாதிரி இது அடையவே முடியாது, இவன் வேற அவன் வேறேன்னு சொல்றது கிடையாது. ஆக இந்த நுட்பமான கருத்துக்கள் இங்க உண்டு. இது விசிஷ்டாத்வைதமும் கிடையாது அத்வைதமும் கிடையாது துவைதமும் கிடையாது, இது சைவ சித்தாந்தம் என்று. இன்னொன்னு ஒன்று, கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்தபுராணம் வந்து எப்பொழுது சைவ சமயத்தினுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள முடியாமல் குழப்பிக் கொண்டிருந்தார்களோ அப்ப வந்த புராணம். சிவபெருமானுடைய மகிமையையும் சைவ சித்தாந்தத்தினுடைய ஏற்றத்தையும் கொடுத்து முழுமையாக சைவ சித்தாந்தத்தை இந்த இடத்துல அவர் கொடுத்திருக்கிறார். கந்தபுராணம் முழுக்க இந்த விஷயங்கள் அங்கங்கே வந்து கொண்டே இருக்கும். அப்படி உலகம் யாவையின் பெருமையின் இயற்றிய பெருமை, இந்த உலகங்களையெல்லாம் படைத்த பெருமானே, உன்னுடைய இந்த அற்புதமான செயலை வேதங்களாலேயும் அறிய முடியாது. இந்த இடத்துல இன்னொரு நுட்பமான கருத்தும் சொல்லலாம். மன்மதன் இறைவனை தன்னுடைய பானத்தினாலே வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னான், அவனால முடியல அழிந்துவிட்டான். வாயுதேவன் ஆனவன் இறைவனிடத்திலே நோட்டம் பார்ப்பதற்காக சென்றான், அவனாலேயும் அவனை இறைவனை அடைய முடியவில்லை என்கின்ற இரண்டு கருத்துக்களையும் நம்ம பார்ப்போம். இது சொல்லக்கூடிய விஷயம் என்ன, யாராவது இதை பற்றி யோசித்திருந்தோமானால் அது புரிந்திருக்கும். மன்மதன் என்பவன் மனத்திலே இருந்து தோன்றக்கூடியவன், மன்மதன் மனத்திலே இருந்து தோன்றக்கூடியவன், மனத்தினுடைய பொருளாக சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கிறது, மனத்தினுடைய பொருளாக இந்த சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இறைவனை நம்முடைய சிந்தனையாலே அடைய முடியுமா என்று சொன்னால் அவனை அடைய முடியாது. இறைவனை சிந்தித்து அடைந்து விட முடியும் அப்படின்னு சொன்னா அவனை அடைய முடியாது. இன்னொரு விஷயம் உண்டு, அவனை இந்த யோக நிலையிலே அடைய முடியுமா என்று சொன்னால் அவனை அப்படியும் அடைவது என்பது கஷ்டம். அருணகிரிநாதர் பாடுவார், நான்

இறைவனை நாசிக்கொள் பிராண வாயுவை ரேசித்தெட்டாத யோகிகள் என்று சொல்லும்படியாக பிராணவாயுவை எடுத்து ஹடயோகத்தின் மூலமாக பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவனை பார்க்க முடியாது, அவனை ஹடயோகத்தினாலே பார்க்க முடியாது. இதத்தான் வாயு இறைவனை நாடி செல்லுகிறான் என்கின்ற சரித்திரத்தினுடைய உட்பொருள். இந்த நுட்பம் என்னன்னு கேட்டா வாயு வாயு ரூபத்திலே, இதை வந்து ஸ்காந்தம் அழுத்தம் திருத்தமா சொல்லும். அவன் எப்படி போனான்னா வாயு ரூபத்திலே போனான், வாயு ரூபத்திலே இருப்பவனை நந்தியம்பெருமான் கண்டுகொண்டார் என்று சொல்லப்படும். நந்தியம்பெருமான் என்பதும் கூட யோகத்திலே ஹடயோகத்திலே வரக்கூடிய ஒரு தத்துவம் தான். இறைவனை அடைய வேண்டும் என்று நினைத்தால் இதைத்தான் அசட்டு யோகி ஆகாமல் என்றும் அருணகிரிநாதர் பாடுவர். அசட்டு யோகி என்று பாடுவர், உள்ளே ஹடயோகத்தினாலே இறைவனை அடைய முடியும் என்று யார் இருக்கின்றார்களோ அவர்களாலே இறைவனை அடைய முடியவில்லை.

0: திருவானைக்கா திருப்புகளில ரொம்ப அழகா சொல்லுவார்,
1: அனித்தமான உன் நாளும் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதேத்து.
0: இந்த அனித்தியமாக இருக்கக்கூடிய உடம்பு என்னைக்கும் இருக்கும் நினைத்துக் கொண்டு இதுக்காக அடையோகம் செய்கின்றார்களாம். நாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதித்து, இந்த ரேச்சக பூரக கும்பகம் என்று சொல்வார்கள் இல்லையா, இப்படிப்பட்ட பிராணாயாம தன்மைகளிலே அதாவது கும்பகத்திலே உள்ளே நிறுத்தி
1: அவத்திலே கும்பால் மூலி பூசித்து வாடுமாயாச அசட்டு யோகி ஆகாமல்.
0: அசட்டு யோகி என்று பாடுவார் இந்த இடத்துல. இறைவனை ஹடயோகத்தாலே அடைய முடியும் அடையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் அசட்டு யோகிகள், இறைவனை அப்படி அடைய முடியாது. இந்த கருத்தை சொல்லக்கூடியதுதான் வாயு இறைவனை நோட்டம் காண செல்லுவது. இன்னொரு கருத்து உண்டு, யோகம் சரி இந்த அசட்டு யோகம் ஆகிவிட்டது, இறைவனை நம்முடைய ஸ்தோத்திரங்களினாலே வேதங்களினாலே நம்முடைய பூஜை புனஸ்காரங்களினாலே கர்மத்தினாலே பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. இதெல்லாம் மனத்தின் வழியாக செல்லப்படக்கூடிய காரியங்கள். ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு மனமானது ஒன்றி இருக்க வேண்டும். மனத்திலே இருந்து வந்தவன், மனத்திலே இருந்த காரியங்கள் தோன்றுகின்றன, ஐம்புலன்கள் மூலமாக காரியங்கள் தோன்றுகின்றன. மனத்திலே இருந்து வந்தவன் மனசிஜன் என்று சொல்லக்கூடிய மன்மதன். இப்ப யோசித்து பாருங்கள், மன்மதன் அழிந்து விடுகின்றான், காரியமானது அழிந்துவிட வேண்டும். இந்த இடத்துல இந்த மாயையிலே இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு அழிந்துவிட வேண்டும். மன்மதன் என்று சொல்லும்படியாக மனத்திலே இருக்கக்கூடிய காரியங்கள் ஞானம் என்கின்ற தத்துவங்களாலேயும் இறைவனை அடைய முடியாது. வேதத்துல ரொம்ப சுருக்கமா சொன்னது, யதா வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகா. வாக்குகள் மனத்தோடு சென்று அவனை அடைய முடியாமல் திரும்பி வருகின்றதமா, அப்பேற்பட்ட பதத்திலே இறைவன் இருக்கிறான் என்று வேதங்கள் சொல்லும். வேதத்தாலேயும் அடைய முடியாதவனாக இறைவன் இருக்கிறான்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஓம் சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம.
5: ஸ்ரீ சிவமகாபுராணம், அதிலே ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதன் உத்தரகண்டம்.

தூய்மையாக்குவதே சம்ஸ்காரம் எனப்படும். இவ்வாறு தூய்மையாக்கப்பட்டால்தான் ஒருவன் பூஜை முதலிய கர்மங்களை செய்ய தகுதி பெறுவான். சுத்தி அதாவது தூய்மை செய்யப்படுவதால் அதை சம்ஸ்காரம் என்கிறோம். இது மெய்யறிவை தருகிறது. உலகியல் தலைக்கட்டை தேயும்படி செய்கிறது. உலகியல் ஆகிற தலைகளை இது அழிப்பதால் இந்த சம்ஸ்காரமான சடங்கை தீட்சை என்கிறார்கள். சிவாகமங்களில் சிவபிரான் சாம்பவி, சாக்தி, மாந்திரி என மூன்று வித தீட்சைகளை பற்றி கூறியுள்ளார். குருவின் திருக்கண்கள் நோக்கினாலும் தொழுதலாலும் பேசுதலாலும் ஒரு ஜீவனுக்கு அதாவது சீடனுக்கு அதே நொடியில் உலகியல் தடைகளான பாசங்களை தகர்த்தெறியும் ஒருவித உணர்வான புத்தி தோன்றும். இவ்வாறு தோன்றுவதே சாம்பவி தீட்சை ஆகும். இத்தீட்சையும் இருவகையானது. அவை தீவிரம், தீவிரதரம் என்பன. சீடனது உலகியல் தடைகளை தகர்த்து எறிவதில் உள்ள வேகத்தை முன்னிட்டு அது இருவகையாயிற்று. முன் கூறிய குருவினது நோக்கல், தொடுதல், பேசுதல் ஆகிய மூன்றில் எதன் மூலம் சீடனது தடைகள் அந்நொடியிலேயே தகர்த்து எரியப்பட்டு அதன் மூலம் சீடனுக்கு சித்தியும் அமைதியான சாந்தியும் ஏற்படுகிறதோ அதைத்தான் தீவிரதரம், வெகு விரைவான தீட்சை என்கிறோம். சீடனது பாவங்களை மிகவும் துயதாக சோதனம் செய்யும் தீட்சையே தீவிரம் எனப்படுகிறது. குருயோக மார்க்கத்தில் அதாவது குருயோக வழியில் சீடனது உடலில் பிரவேசித்து மெய்யறிவு கண்களால் அதாவது ஞான திருஷ்டியால் எந்த ஞானமான தீட்சை தருகிறாரோ அதை சக்தி தீட்சை என்பர். அதாவது சீடனது மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திரம் வரை பேரொழு வடிவில் பரவி நிற்கும் சக்தி வெள்ளத்தில் சீடனது பாவங்கள் எரிந்து சக்தி உட்புகுந்து விட்டதாக பாவிப்பதாகும். செயல்முறையில் தரும் தீட்சை மந்திர தீட்சை ஆகும். இதற்காக முதலில் ஹோமகுண்டமும் வேள்வி மண்டபமான வேதிகையும் அமைக்க வேண்டும். பின் குரு சீடனை முறைப்படி தூயவனாக்க வேண்டும். சீடனது சக்திவாதத்திற்கு அதாவது ஏற்கும் சக்திக்கு ஏற்றபடி குருவின் திருவருளுக்கு பாத்திரமாவார். சிவதர்ம நெறியின்படி சக்திவாதமே மூலமாகும். ஆகவே அதை பற்றி சுருங்க கூறுவேனாக. எந்த ஒரு சீடன் மீது குருவின் சக்தியான திருவருள் விழவில்லையோ அவனுக்கு தூய நிலை எட்டப்பெறாது. அதனால் வித்தையோ சிவாச்சாரமோ முக்தியோ சித்திகளோ பெற இயலாது. அதனால் சீடனிடம் உள்ள தகுதி கருதி சக்திவாதத்தின் இலக்கணங்களைக் கண்டு குருவானவர் ஞானம் அல்லது கிரியை மூலம் சீடவனை தூயவனாக்குவார். இதற்கு மாறாக செய்பவன் அதாவது தீய எண்ணம் தீய புத்தி கொண்டவன் அழிவித்தான் அடைவான். ஆகையால் குருவானவர் சீடனை முழுவதுமாக பரீட்சிக்க வேண்டும். உயர்ந்ததான மெஞ்ஞான அறிவும் ஆனந்தத்தின் பெறுதலும் தான் சத்திவாதத்தின் இலக்கணமாகும். ஏனெனில் அந்த உயர்ந்த சக்தி அறிவு ஆனந்தம் இவற்றின் வடிவே ஆகும். ஆனந்தம் வந்தது, போதமான மெய்யறிவு கிடைத்தது, அதாவது ஞானமான மெய்யறிவு கிடைத்தது என்பதற்கு என்ன அடையாளம் எனில் அந்த கரணமான உள்மனத்தில் சாத்விகமான மாறுதல் தோன்றுவதே. உள்மனம் காதலாகி கசிந்து உருகவே உடலில் நடுக்கம், மயிர்கூச்செறிதல், குரல் தழுதெழுத்தல், கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகுதல், உடல் உணர்ச்சியற்று போதல், உடல் வியர்த்தல் ஆகியன நிகழும். சீடனும் சிவபூஜை முதலிய செயல்களில் குருவின் சேர்க்கை அல்லது அவரோடு இருத்தல் ஆகியன பெறும்போது அந்த குருவிடம் மேற்கூறிய இலக்கணங்கள் ஏற்படுகிறதா என்று சோதித்து அறியலாம். சீடனானவன் குருவினால் பரீட்சை செய்யப்பட வேண்டியவனே. சீடனுக்கு குருவிடம் மிகுந்த பக்தியும் மரியாதையும் இருக்க வேண்டும். ஆகவே குருவின் பெருமைக்கு இழுக்கு ஏற்படாதவாறு சீடன் முயற்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும். குருவே சிவன், சிவனே குரு. குருவே சிவன், சிவனே குரு. வித்யை என்கிற ஒரு சொரூபத்தில் சிவபிரானே குருவாகி விளங்குகிறார். சிவன் எப்படியோ வித்தையும் அப்படியே, வித்தை எப்படியோ குருவும் அப்படியே. சிவபிரான், வித்யை, குரு இவர்களை பூஜிப்பதன் பயன் ஒன்று போலவேதான். சிவபிரான் அனைத்து தேவதைகளின் சொரூபம் என்றால் குரு அனைத்து மந்திரங்களின் சொரூபம். ஆகவே குருவின் கட்டளையை தலைமேல் கொண்டு போற்ற வேண்டும். நலம் வேண்டுபவன் புத்திசாலியாக இருப்பின் மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றினாலும் குருவிடம் பொய்வேடம் தரித்து கபடாக நடந்து கொள்ளக்கூடாது. குரு கட்டளையிட்டாலும் விடாவிட்டாலும் சீடன் எப்பொழுதும் குருவின் மனம் கோணாதபடி நடந்து கொள்ள வேண்டும். குருவின் கட்டளைப்படி நடப்பவன் சிறந்த மெய்யறிவை பெறுகிறான். குருவின் எதிரிலேயும் அவர் இல்லாத போதும் அவரது கட்டளைப்படியேதான் நடந்து கொள்ள வேண்டும். குருவே தெய்வமாகையால் அவரது வீடுதான் கோயில். பாவிகளின் சேர்க்கையால் ஒருவன் தன்னிலை கெட்டு கீழே விழுகிறான், அதாவது கீழ்நிலை பெறுகிறான். இது போல தெரியுமா? தீயின் சேர்க்கையால் பொன் தன் அழுக்குகள் நீக்கிக் கொள்வது போல குருவின் தொடர்பால் பாவம் அழிகிறது. தீயின் அருகில் வைக்கப்பட்ட நெய் உருகுவது போல பாவமும் உருகி அழிகிறது. மனோ வாக் காயங்களால் குருவிற்கு சினம் வருமாறு நடந்து கொள்ளக்கூடாது. அவரது சினம் சீடனது ஆயுள், செல்வம், ஞானம், புண்ணிய கர்மங்கள் ஆகியனவற்றை அழித்துவிடும். செய்யும் வேள்விகளும் பயனற்று போகும். யம நியமாதிகள் ஒருவரும் இருக்கட்டும், குருவின் சொல்லுக்கு எதிர்ச்சொல் கூறுபவன்

0: உறவம் என்கிற நரகத்தை அடைகிறான். முன்கூறிய அறநெறிகளை கடைபிடிப்பவன், குருவிடம் பக்தி கொண்டவன், மனமூக்கம் உள்ளவன், குருவின் மனம்படி நடப்பவன், இவ்வாறு உள்ள சீடனே சிவ தர்மங்களை உபதேசிக்கத்தக்கவன். நற்குணம் பொருந்திய மெய்யறிவு பெற்ற, எப்பொழுதும் சிவானந்த வெள்ளத்தில் திளைத்திருக்கும் உண்மை உணர்ந்த சிவபக்தனான குருவே முக்தி அளிக்க வல்லவர், மற்றோர் இல்லை. மெய்யறிவை நல்கும் பரமானந்த தத்துவமே, அதை நன்கு அறிந்தவனே ஆனந்தத்தை உணர முடியும். ஞானசூன்யனான பெயரளவில் குரு என்றிருப்பவர் அவ்வாறான விஞ்ஞானத்தை உணர்விக்க முடியாது. சிவபக்தனான குருவே முக்தி அளிக்க வல்லவர், மற்றோர் இல்லை. மெய்யறிவை நல்கும் பரமானந்த தத்துவமே, அதை நன்கு அறிந்தவனே ஆனந்தத்தை உணர முடியும். ஞானசூன்யனான பெயரளவில் குரு என்றிருப்பவர் அவ்வாறான விஞ்ஞானத்தை உணர்விக்க முடியாது. படகு மற்றொரு படகை அக்கறை கொண்டு போய் சேர்க்கிறது. கல் மற்றொரு கல்லை அக்கறை கொண்டு சேர்க்க இயலுமா? பெயரளவில் உள்ள குரு பெயரளவில் தான் முக்தியை தர இயலும், உண்மையில் முடியாது என்பது பொருள். மெய்யறிவு பெற்றவனோ தானும் முக்தனாகி பிறரையும் விடுதலை பெறச் செய்கிறான். உன்னை அறியாதவனுக்கு போதமான ஞானமேது? அதாவது மெய்யறிவான ஞானமேது? மெய்யறிவான ஞானம் இல்லையே ஆன்மாவை எவ்வாறு உணர முடியும்? அந்யோன்யம் தாரையன் நௌகா கிம் ஷிலா தாரையேஷிலா ஏதஸ்ய நாம மாத்திரேன முக்திர்வை நாம மாத்திரிகா யஃப் புனர் விதித்தம் தத்துவம் தே முக்துவா மோசயந்தியபி தத்துவஹீனே குதோ போதஹ குதோ ஹாத்ம பரிக்ரஹ. மெய்யறிவு பெற்றவனோ தானும் முக்தனாகி பிறரையும் விடுதலை பெறச் செய்கிறான். உன்னை அறியாதவனுக்கு மெய்யறிவான ஞானமேது? மெய்யறிவான ஞானமில்லையேன் ஆன்மாவை எவ்வாறு உணர முடியும்? தத்துவஹீனே குதோ போதஹா குதோ ஹாத்ம பரிக்ரஹ. ஆன்மா அனுபவம் அற்றவனை பசு என்பர். பசு சொல்லி பசு என்கிற மடனை விலகுமா? ஆகவே மெய்யறிவு பெற்றவனே முக்தன், அவனே பிறரை முக்திக்கரை சேர்ப்பவனும் ஆவான். அறிவினியினால் ஆகாது. அனைத்து லட்சணங்களும் இருக்கலாம், அனைத்து சாஸ்திரங்களையும் அறிந்திருக்கலாம், முக்திக்கான வழிகள் அனைத்தையும் அறிந்திருக்கலாம், ஆனால் மெய்யறிவு அற்றவனின் பிறவி வீணை. அனுபவம் வரையிலான புத்தி எப்பொழுது தத்துவமான உண்மை மெய்யறிவை தேடுவதில் ஈடுபாடு கொள்கிறதோ அவ்வாறான புத்தி கொண்டவனது தரிசனம் தொடுதல் ஆகியனவே பரமானந்தத்தை தந்துவிடும். ஆகவே எவரது சேர்க்கையால் தொடர்பால் உயர்ந்த மெய்யறிவான போதத்தின் அதாவது ஞானத்தின் ஆனந்தம் பெறலாகுமோ அவரையே உண்மை சாதகன் தன் குருவாக கொள்ள வேண்டும், மற்றவரை அல்ல. அவ்வாறு குருவை பெறும் வரை வினையும் ஆச்சாரம் நற்புத்தி கூர்மை ஆகியன கொண்ட சீடர்கள் முக்தி பெறுதலுக்காக பணிவிடை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறான குருவோடு நல்லதொரு பரிச்சயம் அதாவது தொடர்பு ஏற்பட்டதும் அவரிடம் திடமான பக்தி கொள்ள வேண்டும். உண்மை மெய்யறிவு கிட்டும் வரை குரு சேவை செய்தல் வேண்டும். உண்மை தத்துவத்தையும் விடக்கூடாது, அசட்டையாகவும் இருக்கக்கூடாது. ஒரு வருட காலம் ஒரு குருவிடம் பணிவிடைகள் செய்திருந்தும் சீடனுக்கு ஆனந்தமான உணர்ச்சியோ பிரதிபோதமான மெய்யறிவின் திவலையோ அதாவது உணர்வான மெய்யறிவின் திவலையோ கொஞ்சமேனும் தோன்றவில்லை எனில் அவன் அக்குருவை விடுத்து மற்றொரு குருவை நாடலாம். அவ்வாறு வேறு குருவை அடைந்தாலும் முதல் குருவை குறைத்து பேசக்கூடாது. சீடன் வேறொரு குருவை தேடி அடையும் போது அந்த குரு எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா? இதோ அவ்வாறு தேடி பெற்ற குரு மெய்யறிவு உடையவராக, அன்பு உடையவராக, உலகியல் பயத்தை நீக்குபவராக, கருணை உள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும். இவ்வாறான குருவை அண்டி அவர் சீடனிடம் உண்மை அன்பும் பாசமும் கொள்ளும் வரை சீடன் அவருக்கு பணிவிடை புரிய வேண்டும். குரு சீடனிடம் அன்பு கொண்டால் சீடனது பாவங்கள் அப்பொழுதே நீங்கிவிடும். தன் சக்திக்கு ஏற்றவாறு குருவிற்கு வீடு, பணம், நிலம், துணிமணிகள் முதலியவற்றை தரலாம். தன்னிடம் செல்வம் இருக்கிறது என்கிற நினைப்பில் செய்யக்கூடாது. சீடனுக்கு குருதான் தந்தை, தாய், பர்த்தா, சுற்றம், செல்வம், சுகம், தோழம், இன்னும் அத்தனையும். சீடனுக்கு குருதான் தந்தை, தாய், பர்த்தா, சுற்றம், செல்வம், சுகம், தோழன், இன்னும் அத்தனையும். ஆகவே அவருக்கு எது வேண்டுமானாலும் தரலாம். தன்னையும் தன் சொத்தையும் அவருக்கென்றே அர்ப்பணிக்கலாம். குருவின் திருவுருவில் விளங்கும் சிவபிரானுக்கென்று எப்பொழுது அனைத்தையும் அர்ப்பணித்தானோ அப்பொழுதே அச்சீடன் சிவனாகிறான். பிறப்பில்லை. குரு தன்னிடம் வந்த சீடன் அந்தனாயின் ஒரு வருட காலமும், க்ஷத்ரியனாயில் இரண்டு வருடமும், வைசியனாயில் மூன்று வருடங்களும் பரீட்சை செய்ய வேண்டும். உயிரை பணயம் வைத்து சேவை புரிதல், அதிகமான பணச்செலவு வைத்தல் முதலியன செயல்களில் சில சமயம் அனுகூலமாகவோ சில சமயங்களில் பிரதிகூலமாகவோ இருக்கும்படியான கட்டளைகளை பிறப்பித்து, உத்தமமான அந்தனன் முதலியவர்களை ஈன செயலானவற்றிலும், சற்று கீழ்நிலைப்பட்டவர்களை பெரிய பெரிய செயல்களிலும் நியமித்து அச்சீடனது மன உறுதி, பொறுமை முதலியனவற்றை நன்கு பரீட்சிக்க வேண்டும். குரு நிந்தித்து துரத்தினாலும் எந்த ஒரு சீடன் வருத்தம் கொள்ளாத பணிவிடை செய்வானோ அவனே மனநடக்கம் கொண்டவன், தூயவன், சிவாகம சம்ஸ்காரம் பெற தகுதியானவன். எவனொருவன் பிறருக்கு எவ்விதத்திலும் துன்பம் தராதவனோ, அனைவரிடமும் கருணை கொண்டவனோ, எந்த ஒரு செயலிலும் இதயபூர்வமாக மகிழ்ச்சியோடும் முயற்சியோடும் இருப்பவனோ, தான் என்கிற அபிமானத்தை விட்டவனோ, நற்புத்தி கொண்டவனோ, பொறாமை போட்டியின்றி இனிய சொற்களை சொல்பவனோ, எளிமை மென்மை தூய்மை பணிவு மன உறுதி ஒழுக்கம் நெறிமுறை தவறாமை சிவபக்தி போன்ற நற்குணங்கள் ஆகிய இவ்வளவு தகுதிகளையும் பெற்றுள்ளவனோ அந்த அந்தன சீடனை மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றின் வழியே வரும் தவறுகளை உரிய முறையில் உரிய கிரியைகள் மூலம் துயவனாக்கி பின் உயர்வு விளக்கத்தை அவன் உணரும்படி செய்ய வேண்டும். இதுவே சாஸ்திரங்களின் முடிந்த முடிவு. சிவனை பற்றிய சம்ஸ்காரத்தில் பெண்ணிற்கு தனிப்பட்ட அதிகாரமோ தகுதியோ கிடையாது. அவள் சிவபக்தி கொண்டவளாக இருப்பின் தன் கணவரது அனுமதி பெற்று சிவ சம்ஸ்காரம் செய்ய தகுதி பெறுகிறாள். கைம்பெண்ணாக இருந்தால் மகனின் அனுமதி பெற வேண்டும். திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் தகப்பனாரது அனுமதி பெற வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு சிவ சம்ஸ்காரம் செய்ய தகுதி பெறலாகிறது. நான்காம் வர்ணத்தாருக்கும் தன் நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு இறங்கிய ஒழுக்கம் தவறியவனுக்கும் வர்ணசங்கரமான கலப்படம் செய்பவருக்கும் கலப்படம் பெற்றவருக்கும் ஆறு அத்துவாக்களான வழிகளை சுத்திகரித்தல் என்கிற சிவ சம்ஸ்காரம் அதாவது சிவ சடங்கு கிடையாது. இவர்கள் இயல்பாகவே சிவபிரானிடம் இடையரா அன்பு கொண்டவர்கள் ஆகில் சிவபிரானுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தமான சிவ பாதோதகத்தை பெற்று தங்கள் பாவங்களை நீக்கி தூயவராகலாம். யாராக இருந்தாலும் குருவிடம் அசைக்க முடியாத பக்தி இருக்குமேயானால் அவனுக்கு இச்சடங்குகள் அனைத்தும் தேவையில்லை. குருவை காண்டல் தொடுதல் பேசுதல் ஆகிய நயன தீட்சை ஸ்பர்ச தீட்சை ஹசத்மஸ்தக தீட்சை ஹஸ்தமஸ்தக தீட்சை ஆகிய மூன்று தீட்சைகளினாலேயே அவனுக்கு மெய்யறிவு கிட்டுவிடுமேயாகில் அவனுக்கு தோல்வி என்பது எது? யோக முறையில் செய்யக்கூடிய மானச தீட்சை மிகவும் ரகசியமானதால் அதை இங்கு நான் கூறவில்லை. அதை குருவின் திருவாய் மொழியாகத்தான் அறியலாம். உபமுனி முனிவர் கூறுகிறார், யதுநந்தனா, முதலில் சீடனை சமயாச்சாரம் என்கிற சடங்கின் வாயிலாக தூய்மைப்படுத்த வேண்டும். அவ்வாறு சடங்கு செய்யும் இடம் தூயதாக இருக்க வேண்டும். நானும் நல்லதாக அமைய வேண்டும். சடங்கு செய்ய தேர்ந்தெடுக்கப்படும் நிலத்தை அதன் வாசனை நிறம் நீர்ப்பச்சை முதலியன பற்றிய சோதனைகள் செய்து தேர்ந்தெடுக்க வேண்டும். வாஸ்து சாஸ்திரப்படி அங்கு ஒரு மண்டபம் அமைக்க வேண்டும். அதன் நடுவில் வேதிகை அமைத்து அதை சுற்றிலும் சிறியதாக எட்டு வேள்வி குண்டங்களை அமைக்கவும். வேதிகைக்கு வடகிழக்கு மூலையிலோ மேற்கிலோ பிரதான குண்டத்தை அமைக்கவும். அதை சுற்றி மேல்விதானம் கொடி மற்றும் பல பல மாலைகளால் அலங்கரிக்கவும். பின் வேதிகையின் நடுவில் சிவப்பு பொன் நிறமுள்ள கொடிகளால் அழகான மண்டலம் வரைக. மண்டலம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சிவ பரம்பொருளை அங்கு ஆவாகனம் செய்யும் அளவிற்கு அழகு இருக்க வேண்டும். வறியவன் குங்குமம் அரிசி நீவாரம் எனப்படும் கேழ்வரகு பிடிகளால் கோலம் போடலாம். அந்த மண்டபத்தின் நடுவில் ஒரு கை அல்லது இரு கை அளவுள்ள வெண்தாமரை அல்லது செந்தாமரை வரைக. ஒரு கை அளவுள்ள தாமரையின் கர்ணிகை எட்டு அங்குல அளவாகவும் கேசரம் நான்கு அங்குல அளவாகவும் இருக்க வேண்டும். மீதி உள்ள இடத்தில் எட்டு தளங்கள் அமைக்கவும். இரு கை அளவுள்ள தாமரை கோலத்தின் அளவு முன் சொல்லதை போல் இரு அடங்காக இருக்க வேண்டும். முன் கூறிய வேதிகையின் வடகிழக்கு வடகிழக்கு மூலையில் ஒரு வேதிகை அமைத்து அதில் ஒரு கையளவோ அரை கையளவோ உள்ள மண்டலம் அமைத்து அதை நன்கு அலங்கரிக்கவும். அதன் மேல் நெல் அரிசி கடுகு எள் புட்பங்கள் தர்ப்பைப்புல் ஆகியவற்றால் நிரப்பவும். இதன் மேல் சிவபிரானுக்கான கலசத்தை அமைக்கவும். இக்கலசம் பொன் வெள்ளி தாமிரம் மண் ஆகிய ஏதாவது ஒன்றால் செய்யப்பட்டதாக இருக்கட்டும். அதன் மேல் சந்தனம் புஷ்பம் அக்ஷதை தர்பை அருகம்புல் ஆகியன வைத்து அக்கலசத்தை வெள்ளை நூல் கொண்டு சுற்றி பின் இரண்டு வஸ்திரங்களை அதன் மேல் கட்டிக்கொண்ட மாதிரி வைக்கவும். கலசத்தினுள் நல்ல சுத்த நீரை விட்டு நிரப்பும். கலசத்தின் மேல் ஒரு கைப்பிடி தர்பை புல்லினால் கூச்சம் செய்து அதன் நுனி மேல் நோக்கி இருக்குமாறு வைக்கவும். கலசத்தினுள் பொன்னாலான பிரதிமையை போட்டு கலசத்தின் வாயை மாவிலை வைத்து அதன் மேல் தேங்காய் வைத்து மூடவும். ஆசனமாக அமைந்த தாமரை கோலத்தின் வடக்கு தளத்தின் மேல் நூல் சுற்றப்படாத கிண்டி வர்த்தனி பாத்திரம் சங்கு சக்கரம் தாமரை தழுகள் முதலியவற்றை வைக்கவும். இவ்வாசன தாமரையின் முன்புறம் சந்தனம் கலந்த வர்த்தனி பாத்திரத்தை அஸ்தேவதைக்காக வைக்கவும். இதன்பின் முறைப்படி சிவபூஜையை தொடங்கும். இப்பூஜையை கடற்கரை நதிக்கரை பசுமாட்டுக்கொட்டில் மலைமுகடு கோவில் நம் வீடு அல்லது எங்கேயாவது ஒரு நல்ல இடத்தில் மண்டபம் அமைக்காமலும் செய்யலாம். இம்மாதிரி மண்டலம் வேள்வி குண்டம் அமைத்து பின் குரு மனமகிழ்ச்சியோடு அம்மண்டபத்தினுள் உள்ள வேள்வி சானையினுள் நுழைய வேண்டும். அங்கு அமர்ந்து தனது தினசரி கர்மானுஷ்டானங்களை முறைப்படி முடித்து மண்டபத்தின் நடுவில் சிவபிரானது மகாபூஜையை முறைப்படி செய்துவிட்டு முன்பு அமைத்த பிரதான சிவகலசத்தில் சிவபிரானை எழுந்தருளும்படி வேண்டி ஆவாகனம் செய்து பூஜையை தொடங்கவும். வேள்வியை காக்கும் அஸ்தேவதையை மேற்கு நோக்கி இருப்பவராக தியானித்து சிவ கலசத்திற்கு வலதுபுறத்தில் உள்ள வர்தனி பாத்திரத்தில் பூஜிக்கவும். அதன் பின் மந்திரத்தை நன்கறிந்த குரு அங்கு வைக்கப்பட்டுள்ள கலசத்தில் மந்திரத்திற்கான நியாசங்கள் முத்திரைகள் ஆகியன செய்து கொண்டு மந்திர யாகமான ஜப வேள்வியை செய்ய வேண்டும். பின் பிரதான வேள்வி குண்டத்தில் சிவாக்னியை தாபித்து அதில் ஹோமத்தை செய்ய வேண்டும். மற்ற ரித்விக்குகளும் வேள்வி குண்டத்தின் நாற்பரும் அமர்ந்து கொண்டு ஹோமம் செய்யலாம். பிரதான ஆச்சாரியர் செய்யும் வேள்வியில் பாதியோ கால் பொங்கோதான் மற்றவர்கள் செய்யலாம். பிரதான குண்டத்தில் ஆச்சாரியர் மட்டும்தான் ஹோமம் செய்யலாம். மற்றபடி உள்ள ரித்விக்குகள் வேத பாராயணம், ஸ்தோத்திர பாராயணம், சாந்தி பாடம் முதலியன செய்யலாம். மற்ற சிவனடியார்கள் திரு ஐந்தெழுத்து ஓடலாம். நிறுத்தம் அதாவது நடனம், கீதம், வாத்தியம் மற்றும் உள்ள மங்கள நிகழ்வுகள் அங்கு நடக்கலாம். சபையில் உள்ள சான்றோர்கள் அனைவரையும் பூஜித்து அவர்களிடம் அனுமதி பெற்று புண்ணியாக வச்சனம், புனப்பூஜை முதலியன செய்துவிட்டு சீடனுக்கு அனைத்து நலன்களையும் வேண்டி குருவானவர் சீட சிவனிடம் இவ்வாறு வேண்டிக் கொள்ள வேண்டும். பிரசித்த தேவதேவேச தேகமாவிஷ்ய மாமகம் விமோசயினம் விஸ்வேச கிருணையாச்ச கிருணானிதே. தேவர்க்கும் தேவனே தயை புரிய வேண்டும். கருணைக்கடலே, உலக நாயகனே, கருணை கொண்டு எனது திருமேனியில் விற்றிருந்து இச்சீடனை உலகியல் தலைகளில் இருந்து விடுவிப்பீராக. நீ வேண்டியபடியே செய்கிறேன் என்று இறைவனின் அனுமதியை அங்குள்ள அந்தணர்கள் மூலம் பெற்று தன் இஷ்டதேவரையை நன்கு பிரார்த்தித்துக் கொண்டு குருவானவர் உபவாசமோ அல்லது உப்பில்லாத வெறும் கஞ்சி வெடிக்காத ஹவிஷையோ மட்டும் உண்ட சீடனை தன் அருகில் அழைத்து அவன் தனது தினசரி செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து விட்டானா, பிரணவஜபத்தையும் சிவத்தியானத்தையும் செய்து முடித்தானா என்றறிந்து கொண்டு அவனையே திசையின் மேற்கு அல்லது தெற்கு துவாரப்புறம் அதாவது வாயிற்புறம் உள்ள மண்டலத்தில் தர்ப்பைப்புற ஆசனத்தில் வடக்கு நோக்கி அமரச் செய்து குரு கிழக்கு முகமாக கிழக்கு நோக்கி நிற்க வேண்டும். சீடன் மேல் நோக்கியவாறு முகத்தை வைத்துக் கொண்டு இரு கைகளையும் கூப்பியவாறு இருக்க குரு புரோக்ஷணி பாத்திர நீரால் சிவனை சீடனை புரோக்ஷித்து அஸ்திரமுத்திரையினால் அவன் தலையில் புஷ்பத்தை இறைத்து பின் சந்தாடனம் என்கின்ற முதுகில் தட்டுவதை செய்து மந்திரத்தால் சுத்தி செய்யப்பட்ட வஸ்திரத்தால் சீடனது கண்களை மூடச் செய்து சீடனை கிழக்கு வாயில் வழியாக யாகசாலைக்குள் அழைத்துச் செல்ல வேண்டும். பின்பு சீடன் மும்முறை பிரதட்சணம் செய்து சிவபிரானுக்கு புஷ்பாஞ்சலி செய்து கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ தரையில் நெடுஞ்சான்கடையாக விழுந்து வணங்க வேண்டும். பின் குரு சீடனை மூலமந்திரத்தினால் மும்முறை புரோக்ஷணம் செய்து முன்போலவே அஸ்திரமந்திரம் கூறி அவன் தலைமையில் புஷ்பத்தை இறைத்து பின் கண்களை மூடியுள்ள வஸ்திரத்தை அகற்ற வேண்டும். அதன்பின் சீடன் மண்டலத்தை நோக்கி இரு கைகூப்பி இறைவனை வணங்க வேண்டும். அதன்பின் சிவஸ்வரூபியான குரு தனக்கு இடதுபுறமாக மண்டலத்தின் வலதுபுறத்தில் தர்பாசனத்தில் சீடனை அமரச் செய்து சிவபிரானை பூஜித்து சீடனது சிரசில் சிவபிரானது வர்ணஹஸ்தம் அமர்ந்ததாக பாவித்து சிவோகம் அதாவது நான் சிவபிரானது உடையவன், சிவோகம் சிவனே நான், சிவனும் ஜீவனும் வேறில்லை என்கிற அத்வைத ஞானம் பெற்ற குரு தனது வலதுகரத்தை சீடனது தலையின் உச்சியில் வைத்து சிவமந்திரமான திரு ஐந்தெழுத்தை உச்சரிக்க வேண்டும். தன் வலக்கரத்தினாலேயே சீடனது திருமேனியில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை தடவ வேண்டும். பின் சீடன் குருவையே சிவரானாக தியானித்து தரையில் வீழ்ந்து வணங்க வேண்டும். பின் சீடன் சிவாக்னியில் சிவனை தியானித்து பூஜித்து மும்முறை ஆகுதிருந்தவன் குரு மறுபடியும் சீடனை தன்னருகில் அமர்த்து கொண்டு தர்பையால் செய்யப்பட்ட கூர்ச்சத்தின் நுனியால் அவனை தொட்டுக்கொண்டு வித்தியை அல்லது மந்திரம் மூலம் தன்னையே அவனுள் நுழைந்ததாக பாவித்துக் கொள்ள வேண்டும். அதன்பின் சிவபிரானை வணங்கி நாட்டி சந்தானம் என்கிற சடங்கை செய்ய வேண்டும். பின்னர் சிவாகமங்களில் கூறியபடி தன்னுடைய பிராணன் சீடனது உடலில் பிரவேசித்ததாக பாவனை செய்து கொண்டு மூலமந்திரத்தினால் தர்ப்பணம் செய்து அதே மூலமந்திரத்தினால் வெள்ளித்தீயில் 10 ஆகுதிகள் செய்ய வேண்டும். பின் அங்கமந்திரம் ஒவ்வொன்றுக்கும் 3 ஆகுதிகள் செய்ய வேண்டும். பின் பூர்ணாகுதி செய்து வேள்வியின் நடுவில் ஏதாவது தவறு நேர்ந்திருந்தால் அதற்கு பிராயச்சித்தமாக மூலமந்திரத்தினால் திரும்பவும் 10 ஆகுதிகள் செய்யவும். பின் சிவபிரானை பூஜித்து முறைப்படி ஆச்சமனம் செய்துவிட்டு சீடனான வைசியனை எழுப்பவும். பாவனை மூலம் அவனது வைசியத்துவம் என்பதை நீக்கி க்ஷத்ரியன் என்பதை தோற்றுவிக்கும். பின் இதேபோல் அவனது க்ஷத்ரிய பாவனையை நீக்கச் செய்து அந்தன பாவனையை அவனிடம் தோற்றுவிக்க வேண்டும். இதே முறையில் தான் க்ஷத்ரியனாக பிறந்தவனையும் அந்தனனாக்க வேண்டும். பின் அந்த இரு சீடர்களிடமும் ஸ்ரீ ருத்ரனது தன்மையை உற்பத்தி செய்யவும். பிறவியிலேயே அந்தனாக இருந்தால் ருத்ரத்தன்மையை மட்டும் தோற்றுவித்தால் போதும். பின் சீடனை புரோக்ஷித்து தீத்தனல் போல் ஒளிரும் சிவஸ்வரூபத்தை தன் ஆன்மாவில் அமர்ந்துள்ளதாக குரு பாவிக்க வேண்டும். அதன்பின் குரு மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே முன் இழுத்த காற்றை வெளியே தள்ள வேண்டும், அதாவது ரேசகம் செய்ய வேண்டும். இவ்வாறு தான் இழுத்த மூச்சு காற்றை இப்பொழுது வெளியிலே தள்ளும் போதுதான் அதன் வாயிலாக சீடனது இதயத்தில் நுழைந்ததாக பாவனை செய்ய வேண்டும். அப்பொழுது அவனது சைத்தன்யத்தை நீளமான ஒரு பிந்துவாக சிந்திக்கவும். மேலும் எனது தேஜஸினால் சீடனது மும்மலங்களும் அழிந்து அவன் ஒளிர்வதாகவும் பாவிக்கும். அதன் பின் குரு அந்த ஜீவ சைத்தன்யத்தை நாடி மூலம் சம்ஹார முத்திரைகளினால் வெளிப்படுத்தி பூரகத்தினால் அதாவது பிராணாயாமத்தால் தனது ஆத்மாவோடு ஒன்றுபடுத்துவதற்காக அந்த சீடனுள் புகுத்தவும். பின் ரேஜகம் செய்தது போலவே கும்பகம் மூலம் அந்த நாடி வழியாகவே அந்த ஜீவ சைத்தன்யத்தை அங்கிருந்து கிளப்பி சீடனது இதயத்தில் வைக்கவும். பின் சீடனை தொட்டுக்கொண்டு அவனுக்கு பூணூலை அணிவித்து மும்முறை ஆகுதி தந்து பூர்ணாகுதியும் செய்யவும். பின் பூஜிக்கப்படும் தேவதையின் வலதுபுறத்தில் சீடனை ஸ்வஸ்திகாசனத்தில் அமர்த்தி தர்பை புஷ்பத்தினால் அவனை மூடச் செய்து குரு கிழக்கு முகமாக நின்று கொண்டு முன்பே தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த புனித நீர் நிரம்பிய குடத்தின் நீரால் வேதமந்திரங்கள் மங்களவாத்தியங்கள் முழங்க சீடனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பின் சீடன் தன்னுடலை துடைத்துக் கொண்டு வெள்ளாடை அணிந்து ஆஜமனம் செய்து திருநீர் இட்டுக் கொண்டு இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் வேள்விச்சாலைக்குள் செல்ல வேண்டும். அதன்பின் சீடனை தர்பாசனத்தில் அமரச் செய்து தான் சிவபிரானை பூஜித்து அங்கநியாசம் கரண்யாசம் செய்ய வேண்டும். பின் இறைவனை தியானித்த வண்ணம் திருநீற்றை சிவமந்திரம் கூறி சீடனது திருமேனியில் பூச வேண்டும். இவ்வாறு செய்தவன் சிவரூபமான ஆச்சாரியன் மாத்திருக்கான் நியாசம் மூலம் சீடனை பரிசுத்தம் அதாவது சகலீகரணம் செய்து அவனது உச்சத்தில் சிவபிரான் எழுந்தருள் உள்ளதாக தியானித்து மானசீகமாக பூஜை செய்ய வேண்டும். பின் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் இறைவா தாங்கள் எப்பொழுதும் இங்கு சாந்நித்தியத்துடன் இருக்க வேண்டும் என வேண்டி சீடன் சிவ தேஜசால் ஒளிர்கிறான் என பாவனை செய்ய வேண்டும். பின் மறுபடியும் சிவபிரானை பூஜித்து சிவாஜ்ஞை பெற்று சீடனது வலது காதில் திரு ஐந்தெழுத்தை பிறர் காதில் விழாதபடி மெதுவாக உபதேசிக்க வேண்டும். சீடனும் அம்மந்திரத்தை நிதானமாக பல தடவை சொல்ல வேண்டும். பின் மந்திரத்தை நன்கறிந்த அந்த ஆச்சாரியன் சாத்த மந்திரத்தையும் உபதேசித்து சீடனையும் நிதானமாக சொல்லச் செய்து அவனை ஆசீர்வதிக்க வேண்டும். பின் யோகாசனத்தை பற்றிய சிக்ஷையை அதாவது பயிற்சியை அவனுக்கு தர வேண்டும். மந்திரத்தின் பொருளை சுருக்கமாக சீடனுக்கு கூறியவன் சீடன் குருவின் கட்டளை பற்றி சிவபிரான் வேள்வித்தி குரு ஆகிய மூவர்களின் எதிரில் பக்தியோடு பின்வரும் தீட்சை வாக்கியத்தை கூற வேண்டும். வரம் பிராண பரித்தியாக சேதனம் சிரசோபிவா நத்வனப்யர்ச்ச புஞ்சிய நத்வனப்யர்ச்ச புஞ்சிய பகவந்தம் திரிலோச்சனம் உயிரே போனாலும் தலையே போனாலும் போகட்டும் முக்கண்ணரான சிவபிரானை பூஜிக்காமல் உணவு ஏற்க மாட்டேன். உலகியல் மயக்கம் நீங்கும் வரை சிவனையே தியானித்து அவரது ஆராதனையை முறைப்படி செய்து கொண்டே இருப்பேன் என்று சீடன் உறுதியுடன் இருக்க வேண்டும். அதனால் சிவபிரம்பருளே அவனது யோகத்தையும் மோட்சேமத்தையும் கவனித்துக் கொள்வார். வேண்டியது கிடைத்தல் யோகம், கிடைத்தவற்றை காப்பாற்றுதல் க்ஷேமம். இவ்வாறு செய்வதால் அச்சீடனுக்கு சம்யன் என்ற பெயர் கிடைக்கிறது. அச்சீடனுக்கு சமயன் என்ற பெயர் கிடைக்கிறது. சிவனது அருகில் இருக்க தகுதி கிடைக்கிறது. இவ்வாறான சீடன் குருவின் கட்டளைப்படி நடந்து கொள்ள வேண்டும். இதன் பின் குரு கரண்யாசத்தையும் அங்கநியாசத்தையும் செய்து மூலமந்திரத்தை சொல்லி திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் சீடனுக்கு அளிக்க வேண்டும். மேலும் சிவரானது பிரதிமையையோ சிவலிங்க மூர்த்தியையோ அவனுக்கு கொடுத்து பூஜை ஹோமம் மந்திரம் ஜபிக்கும் முறை ஆகியனவற்றையும் நன்கு தெளிவாக உபதேசிக்க வேண்டும். சீடனும் அவற்றை மிகுந்த உள்ளன்போடு பெற்று தரையில் சுமந்து மிகவும் பக்தியோடு தன் வீட்டில் ஆராதித்து வர வேண்டும். என் குரு சீடனது பக்தி ஈடுபாடு அறிவுக்கு தகுந்தவாறு சிவநெறி முறைகளான ஆச்சாரத்தையும் உபதேசிக்க வேண்டும். தன் குரு சொன்னது சொல்லப்போவது ஆகிய அனைத்தையும் தலைமையில் தாங்கி சிவாகமங்களை கேட்டு படித்து உயர் நிலைக்கு வர வேண்டும். தன் மனம் போனபடியோ பிறர் சொற்படியோ செய்யக்கூடாது. இதுவரை சமயாச்சார தீட்சை பற்றி சுருங்க கூறினேன். மானிடருக்கெல்லாம் சிவப்பழத்தை பெற இதுவே உயர்ந்த சாதனமாகும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: நீத்தல் விண்ணப்பம் உத்தரகோசமங்கையில் அருளியது பிரபஞ்ச வைராக்கியம் பற்றினை நீக்கினாலே பரஞ்ஞானம் கிட்டும் என்னும் உண்மையை தழுவி மாணிக்கவாசகப் பெருமான் உலகப்பற்றினை நீக்கி அருளுமாறு சிவபெருமானிடம் விண்ணப்பம் செய்வதாக அமையப்பெற்றதே நீத்தல் விண்ணப்பமாகும். இதில் பிரபஞ்ச வைராக்கியம் என்னும் உட்கருத்தினை புலப்படுத்தும் விதமாக சுவாமிகள் பாடி அருளியுள்ளார். இது 50 பாடல்களை கொண்டதாகும்.

விரிந்திரனேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சமுதா அருந்தினே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கரசே மருந்தினே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே மடங்க என் வல்வினைக் காட்டை நின் மண்ணருள் தீக்கொலவும் விடங்க எந்தனை விடுதி கண்டாய் என்

சுடரணையாய் சுடுகாட்டு அரசே தொழும்பர்க்கமுதே தொடர்வரியாய் தமியேன் தனி நிற்கும் தனித்துணையே தனித்துணை நீ நிற்க யான் தரிக்கித் தலையால்

கை வெண்ணீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனை விடுதி கண்டாய் விடக்குண்மடைந்த திதலை செய் காயம் பொறேன் சிவனே முறையோ முறையோ திதலை செய் பூ

0: நாட்டுக்கு பெருமை சொல இல்லையுண்டோ, பாட்டுக்கு பெருமை சொல இல்லையுண்டோ, பதஞ்சலியும் புலிமுனியும் பட்டவாட
1: இருவரையும் போற்றாமல் இருக்கலாம்.

கண்டு வந்த காரைக்காலம் என்னை பாலந்தி உமை உலகில் பதிகவிதம் பல பகர்ந்த பாலந்தன்னை சூலையினை சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழந்தன்னை மாலை மணி வாசகனை

அருட்கடலாகிய அவிநாசி எப்பர் கருணாம்பிகையினுடைய பெருங்கருணையினாலே இந்த நல்ல நாளிலே அவிநாசி தலபுராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை நிகழ உள்ளது. அந்த புராணத்திலே கடவுள் வாழ்த்து என்கின்ற பகுதியிலே திருஞான சம்பந்தர் முதலாக நம்முடைய சமயாச்சாரியர்கள் புதியை பற்றி இப்பொழுது விரிவுரை சொல்ல எண்ணுகிறேன். எந்த நாட்டுக்கும் இல்லாத சிறப்பு நம்ம நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு உள்ள சிறப்பு எந்த நாட்டுக்கும் இல்லை, எந்த நாட்டுக்கும் இல்லாத சிறப்பு நம்ம நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு உள்ள சிறப்பு வேற எந்த நாட்டுக்கும் இல்லை, தேவலோகத்துக்கே கிடையாது அப்படி சொல்லு. நம்முடைய நாட்டுக்கு உண்டான சிறப்பு தேவலோகத்துக்கே இல்லை. தேவலோகத்துக்கு இருந்தா அந்த நாட்டை படிச்சு விட்டு நம்ம வந்து ஆண்டு கொள்வானா? தேவலோகத்துக்கு நம்ம நாட்டுக்குள்ள சிறப்பு தேவலோகத்துக்கு இருந்தா அந்த தேவர்களை எல்லாம் படிச்சு விட்டு நம்ம வந்து ஆண்டு கொள்வானா? வான் படித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லம் எத்தனை கோடி கொடுத்தா அந்த ஒரு வரிக்கும் கட்டுவான். வான் படித்து வான் உலகத்தில் இருக்கிற தேவர்களை எல்லாம் படித்து விட்டு பூமியிலே வந்து மனிதர்களாகிய நம்மை ஆண்டு கொள்வார். அதனால இந்த நாடு சிறப்புடையது. இந்த நாட்டிலே நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் சிறப்புடையோம். இந்த நாட்டிலே பிறந்து அதற்கு மேலே சிவபெருமானோடு தொடர்பு வைத்திருக்கிறோம்னா ரொம்ப சிறப்பு. சிவபெருமானோடு தொடர்பு வைப்பதற்கு சிவபெருமானை காட்டிக் கொடுத்தவர்களாகிய ஞானசம்பந்தன் முதலான அருளாளரோடு நாம் தொடர்பு வைத்திருப்பதனாலே நாம் சிறப்புடையவர்கள். சிவபெருமானை காட்டி கொடுத்தவர்கள் யாரு? சிவபெருமானே யாரும் காண முடியாத சிவபெருமானை காட்டி கொடுத்தார்கள். நல்லா இருக்கு. யாரும் காண முடியாத சிவபெருமானை பாரார் விஷ்ணுள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாரும் காண்டிருக்கு அறியம் எமக்கு எளிய வேறாளம் திருவாசகம். பாரார் விஷ்ணுள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டிருக்கு அறியம். அந்த பெருமானே வீடுடைய பரமாபுரமீதி பெம்மான் இவன் என்றே என்று காட்டினவர் எனக்கு. வேதங்களும் தேவர்களும் எப்படி இது எண்ணுகிறார்கள் சாமியே? அது தேவர் தேவர்கள் சாமி எப்படி எண்ணுகிறார்கள் அது அதுக்கு மேல உங்களுக்கு சொல்ல தெரியலையாம் சாமியே. அது பழச்சுவையான அமுதன எது அது எது அது சாமி சிவபெருமான் சிவபெருமான தேவர்களும் வேதங்களும் எப்படி சொல்லுகிறார்கள் அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியோர் திருப்பள்ளி அடிச்சு. அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியோர் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே என்ன இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு வந்து இங்கடும் தருடும் மதுவாளர் கொழி திரு உத்தரகோஷம் அங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எவை பணிபோடும் ஆரதுகள் எம்பெருமான் பள்ளி எழுந்துள்ளார். காலையில் திருப்பள்ளி அடிச்சு படிக்கிறீங்களா? திருப்பள்ளி அடிச்சு காலை பத்து பாட்டு திருப்பள்ளி அடிச்சு திருவாசகர் மாணிக்க வாசகர் தான் சிவபெருமான எழுப்பி விடுறாரு. சிவபெருமான தூங்க வைக்கிறார். எல்லாரையும் எழுப்பி விடுவராகிய சிவபெருமான மாணிக்கவாசர் எழுப்பி விடுறாரு. எல்லாரையும் தூங்க வைக்கிற சிவபெருமான மாணிக்கவாசர் தூங்க வைக்கிறார். ராத்திரிக்கு திரு பொன்னூசல் வாடி தூங்க வைக்கிறார். காலை திருப்பள்ளி எழுச்சி வாடி எழுப்பி விடுறாரு. யாரு இந்த அமைப்பு? திருவாசகத்துல தான் திருப்பள்ளி எழுச்சி திரு பொன்னூசல் திருவாசகம். எல்லாரையும் உறக்க வைப்பவன் சிவபெருமான், எல்லாரும் எழுப்பி விடுறவனும் சிவபெருமான். அதை உறங்குறதும் இல்லை எழுவதும் கிடையாது. அவனுக்கு உண்ணாது உறங்காது இருந்தாது போட்டு உண்பதும் இல்லை உறங்கும். ஆனா அவரை ஜான் மாணிக்க வாசகர் தூங்க வைக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. இந்த அமைப்பு திருவாசகத்தில் தான் திருப்பொன்னூசல் திருப்பள்ளி ஆகையினாரு. இப்படி தேவர்களாலையும் காண முடியாத சிவபெருமான் இந்த பூமியிலே எத்தனையோ வகையான அருள் செயல்களை செய்து அருளாளர்களை உண்டு பண்ணி அருளாளர்களை உண்டு பண்ணி அவர்கள் மூலமாக தன்னை புகழ்ந்து பாட வச்சு தன்னை புகழ்ந்து பாட வச்சு சிவபெருமான் ஒரு சுயநலவாதின்னு சொல்லலாம். சிவபெருமான் ரொம்ப புகழ விரும்புறாருப்பா. இன்னும் நம்ம எல்லாம் புகழ வேண்டாம் அப்படிலாம் விருப்பப்படாது நம்மளை சொல்றாரு இல்ல. சிவபெருமானே புகழ்ச்சி விருப்பம் போல் இருந்தாரு. நாலுமன் நான்மணி மாலை புகழ்ச்சியை விரும்புறாரு. ஆறு சிவபெருமான் இல்லைன்னா பால் கொடுத்து பாட சொல்லுவாரா? பணம் கொடுத்து பாட சொல்லுவாரா? ஒருத்தருக்கு பால் கொடுத்து பாட வச்சாருப்பா.
ஒருத்தருக்கு பணம் கொடுத்து பாட வச்சாரு, பணம் கொடுத்து பணம் வாங்கிட்டு பண்ண ஆளாரு, பணம் கொடுத்து பாட வச்சாரு, பணம் கொடுத்து கொடுக்கவன் நல்லா பாடினான். இவர் ஒண்ணுமே வேண்டாடினாரு, மாணிக்கவாசகர் ஒண்ணுமே வேண்டாடினார், உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், தட்டாரு ஒண்ணுமே வேண்டாடினாரு. அவர் வேண்டான்னு சொன்ன ஆள பாட வச்சு எல்லாமே அவரு கொடுத்துட்டாரு, கோயிலையே கொடுத்துட்டாரு, உற்சவத்தையே கொடுத்துட்டாரு, திருப்பெருந்துறையில எல்லாமே மாணிக்கவாசகர். அதனாலே சிவபெருமான் புகழ்ச்சியை விரும்புவான், புகழை எதற்காக விரும்புகிறான், புகழ்ச்சியை விரும்பி விரும்பி தன்னை புகழ்ந்து பாடும்படியாக செய்து அரிச்சனை பாட்டேயாக ஆதலால் மண்மை எலும்பை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடுவாயா, எதற்காக பாட வச்சான் அப்படின்னா, அந்த பாடல்களை பாடி வைக்க செய்து அந்த பாடலின் மூலமாக சாதாரணமா ஞானம் இல்லாதவர்கள் கூட அந்த பாடலை பாட்டு பார்த்து பாடி கேட்டு பாடி கேட்டு அதன் மூலமாக நம்ம பத்தி பண்ணி நினைக்கட்டு, அது மூலமா அவங்களுக்கு அருள் செய்யலாம் என்கின்ற எல்லாம் இல்லாதவர்களினால் தனக்கு புகழ் வேணுங்கிறதுக்காக அவருடைய நோக்கம் அல்ல, நமக்கு அருள் கொடுப்பதற்கா. இப்ப ஞான சம்பந்தர் முதலான அருளாளர்கள் பாடல் இல்லைன்னு வச்சுக்கோ, நமக்கு என்ன தெரியும் சாமியை பத்தி? என்ன தெரியும் தெரியுமா சாமியை பத்தி? நமக்கு தெரியவே தெரியும், தெரியவே தெரியும். அவர்கள் பாடி அவருடைய பெருமையெல்லாம் சொல்லி அவருடைய அடையாளத்தெல்லாம் சொல்லி செம்மை வரை எடுத்த திரு தோளுடைய செவியனும் மெய்மை மொழி திருப்பதிகம் பரமாபுரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாற்றி தாதையார்க்கு எம்மை இது செய்தவினான் இவனன்றே என முடிந்தார் என்பது பெரியவரான். தோளுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காருடைய சுடலை குடி பூசியன் உள்ளங்கவர்கள் ஏனுடைய மலரான் உடையார் பணிந்து ஏத்த அருள் செய்த குருடைய பரமாபுரமேவிய பெருமாண்டிவன். இப்படியெல்லாம் பண்ணி அவர்கள் மூலமாக தன்னை காட்டிக் கொள்கிறார். அறிவில்லாதவர்களாகிய ஞானமில்லாதவர்களாகிய மனிதர்களும் அவரிடத்தில் விருப்பம் கொள்ளும்படியாக அந்த உபகாரத்தை செய்தவர்கள் சுவாமியை காட்டினவர்கள், சுவாமியை புகழ்ந்து பாடினவர்கள், அருளாளர்கள் என்கின்ற வரிசையிலே நால்வரும் தனிச்சிறப்புடையவர்கள், நால்வரும் தனிச்சிறப்புடையவர்கள். அவங்க மாதிரி இன்னொரு காலத்துக்கு வரமாட்டாங்க, இது போல அருப்போலவன் எப்போதும் வரமாட்டான் என்பது வாதம் ஒரு வள்ளல் பாட்டு. இது போல அருப்போலவன் ஞானசம்பந்தனை போல திருநாவுக்கரசரை போல சுந்தரனை போல மாணிக்கவாசரை போல இன்னொருத்த வருவாங்களா? வரமாட்டான், வர முடியுமா? இது போல அருப்போலவன் எப்போதும் வரமாட்டான் அப்படின்னு. அதனாலே அவனுடைய பெருமை அளவுபடாது, நாளினுடைய பெருமையா அவங்கதான் செய்வத்தின் மேல் சமயம் இல்லை, அவங்கதான் யாரு நாள். அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை, சிவபெருமானுக்கு மேலே தெய்வம் இல்லை, சிவபெருமானுக்கு மேல ஒரு தெய்வம் இருக்குது, சிவபெருமானுக்கு சமானமா ஒரு தெய்வம் இருக்குதுன்னு சொன்னான்னா அவன் நரகத்துக்கு போவான். மூவா முதலா முதல்வனை, மூவா முதலா முதல்வன் யாரு? சிவபெருமான். மூப்பே கிடையாது, வயசாக மூவா முதலா முதல்வனை, முதலுக்கெல்லாம் முதலாக இருக்கிறவன், முதலுக்கெல்லாம் அவனுக்கு மேல முதல் இல்லை, சிவபெருமானுக்கு மேல அவன் தான் முதலாய முதல்வன். உண்மைமல அறுபத்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஒரு உருடாக்கி மூவா முதலா முதல்வனையும் மூவுலையில் சாவார் பிறப்பார் தங்களையும் தேவாது உக்க நினைவாருக்கு அல்லவோ ஓரேடு மிக்க நரகம் விதித்ததுதான் என்பது இரட்டப்புலவர்கள் பாட்டு. சிவபெருமானுக்கு சமானமாக வேற சாமியை நினைச்சான்னா அவனுக்காகத்தான் படைச்சு வச்சிருக்கிறாரா 28 கோடி நரகம். சிவபெருமானோட சமானமாக சிவபெருமானுக்கு மேலாக மற்ற தெய்வங்களை யாராவது நினைக்கிறான்னா அவனுக்காகத்தான் நரகத்தை படைத்து வச்சிருக்காங்க. மூவா முதலா முதல்வனையும் மூவுலகில் சாவார் பரப்பார் தங்களையும். அப்பா என்னமா சொல்லிவிட்டாங்க, இரட்ட புலவர், இரட்ட புலவர். ஒருத்தர் கண்ணு தெரியாதவர், ஒருத்தர் புலவர், ரெண்டு பேரும் புலவர் நாடெல்லாம் சுத்திருக்காங்க. அவர் சொல்றார் ஏகாம்பரநாதர் உள்ள மூவா முதலா முதல்வனையும் மூவுலகில் சாவார் பரப்பார் தங்களையும் தேவாக உக்க நினைவாரு கல்லவோ ஓரேடு உக்க நரகம் இருந்ததுதான். அந்த முறையிலே இந்த நால்வரும் இந்த நாட்டுக்கு நமக்கு செய்திருக்கிற நன்மை யாரும் செய்ய முடியாது. அந்த முறையிலே நால்வர் சமயாச்சாரியர்களே முதலாக வருபவர் திருஞான சம்பந்தர். திருஞான வந்து இந்த ஊருக்கு வரலன்னு பாக்குறேன், பொறுமொழியை பாடினதோட அப்படியே திரும்பிட்டார். இல்ல வந்தாரோ என்னமோ தெரியல, வந்தது வராது நமக்கு தெரியாது. இல்ல பாட்டு இருந்தா கண்டுபிடிச்சு விடலாம், பாட்டு சுந்தர தேவாரம் ஒண்ணுதான் இந்த கோயிலுக்கு. அதனாலே அந்த ஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் என்ன பண்ணினாரு? பால் கொடுத்தார். 3 வயசுல
குளக்கரையிலே, குளத்து கரையிலே, பிரமதீர்த்த கரையிலே அந்த பிள்ளை உட்கார வச்சுட்டு அவங்க அப்பா குளிக்க உள்ள இருக்கிறார். அப்படி அவர் இறங்கி ஸ்நானம் பண்ணும் போது உள்ளே தண்ணீர்ல மூழ்கி ஒரு கிரியையை செய்தார். அகமர்சனம் என்கிற கிரியை செய்தார். அந்த வேளையிலே குளக்கரையில் இருந்த புள்ள மூணு வயசு பையன், யாரு மூணு வயசு, அம்மே அப்பா அப்படின்னு இந்த கோபுரத்தை பார்த்து என்னமா இருந்துச்சு, அம்மே அப்பா. இப்ப நம்ம பிள்ளையெல்லாம் அம்மான்னு அப்பான்னு ஏதோ ஒரு வேணுங்கிற சமயத்துல சொல்லும், ரொம்ப முக்கியமா யார சொல்லி அனுபவம், அம்மா அப்படித்தான். அந்த பிள்ளை எப்படி எழுதிச்சா, அம்மே அப்பான்னு எழுதிச்சா. நீ மே

0: வெண்ணீற்றார் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுதருள.
1: அப்படி அம்மே அப்பான்னு அழுதாரு. அப்படி அழுத உடனே அம்மையப்பர் வந்துட்டார். அழுத உடனே அப்படி அம்மையப்பர் ரிஷப வாகனத்தில் ஆகாயத்தில் வந்தாரு. அப்பன் என்ன பண்ணாரு, சிவபெருமான் என்ன பண்ணாரு, பார்வதியை கீழே இறக்கி விட்டாரு. இந்த பையன் அழுகிறான், இவனுக்கு பால் கொடு, இவன் மூலமா எத்தனையோ பேர்த்த நம்ம கட்சியில சேர்க்கலாம். அப்படிப்பட்ட பையன் இந்த பையன், இவன் மூலமா நம்ம கட்சியை வலுப்படுத்தலாம். இந்த பையனுக்கு பால் கொடுத்தான், இந்த ஒரு பையன் பால் குடிச்சான்னா இவன் மூலமா எத்தனையோ பேர்த்த நம்ம கட்சியில சேர்த்து விடலாம். அதனால இவனுக்கு பால் கொடுறீங்கன்னாரு. அவ கீழே இறங்கினான். ஆரணமும் உலகீடு இந்திரடி அனைத்தினுக்கும் காரணமாய் வளம் பெருகு கருணை திரு ஒரு திருவான சீரணங்கு சிவபெருமான் அருள்தொழும் சென்றடைந்து வாழ்நங்கு திருமலைப்பால் வல்லத்து கரந்திருடி எண்ணறிய சிவஞான திண்ணமுதம் குலைத்திருடி உன்னடிச்சிரி என ஊட்ட உமையம்மை இதுமுக்கும் கண்மலரும் துணைத்தருளி. அந்த புள்ள அழுது கண்ணீர் வந்துச்சு இல்ல,
0: கண்மலர் கண்ணீர் ததும்ப கைமலர்களார் பிசைந்து.
1: இந்த புள்ளக அழுகும் போது இப்படி பிசைவாங்க, அந்த பாத்திரீங்களா
0: சொன்னார்கள்.
1: கண் மலர், கையும் மலர், கண் மலர், கை மலர், தாமரை போன்ற

0: அப்படி தீச்ச பண்ண அவளுக்கு அதிகாரம் உண்டா? அதான் புருஷன் கெட்டிக்காரன் மேல இருக்கிறான்ல, நீ பண்ற தீச்சையை பண்ண சொல்லி அவர் உத்தரவு கொடுத்துட்டாரு. யாரு கொடுத்துட்டா? சிவருமான உத்தரவு
1: கொடுத்துட்டார். நீர் துளைத்தருளி கையில் பொற்கள் நம் அடித்து அண்ணாலை அங்காடு கை நீர்த்து அங்கடனார் அருள் புரிந்தார்
0: என்பது பெரிய புராணம். இப்படி ஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து, ஞானமாகிய பாலை கொடுத்து, ஞானப்பாலை கொடுத்து, ஞானப்பாலை கொடுத்து ஞானப்பாலில பாட வச்சாங்க. ஞானப்பால் சாப்பிட்டுட்டு என்ன பாட்டு வரும்? ஞானப்பால். வேத ஆகம புராண இதிகாசங்கள் இருக்கிற சரக்குகளை எல்லாம் ஞான சம்பந்தர் குட்டி வச்சிருக்காரு. ஐயோ, இந்த கட்சியில சேர்றதுக்கு நாமெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணணும்ப்பா. நம்ம கட்சி தலைவர்களையும் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற சிவபெருமானையும் இவங்க எல்லாம் கட்சியை பரப்புனர், பரப்புனர் கொள்கை பரப்பு செயலர், கொள்கை பரப்புனர் கொள்கை கட்சியினுடைய கொள்கையை பரப்புனர் யாரு? ஞான சம்பந்தர் முதலான ஆச்சாரியர். சிவபெருமானே எங்க தலைவர் தான் பெரிய தலைவர், நம்ம தலைவர் தான் பெரிய தலைவர், அவருக்கு மேல தலைவர் இல்ல, அவருக்கு மேல தலைவரே இல்ல, நீங்க வேற சாமி கிட்ட போகாதீங்க, நம்ம தலைவர் நல்ல தலைவர், நீங்க வந்து எல்லாம் நம்ம தலைவருக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு பரப்பணும். வேற கட்சிக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க, அதெல்லாம் பொய் கட்சி, நம்ம கட்சி தான் மெய் கட்சி. அப்படிப்பட்டவர் ஞான சம்பந்தர். அவருக்கு ஞானப்பால் கொடுத்தாள், சீர்காழியில தங்கத்தில தாளம் கொடுத்தார், தங்கத்தில தாளம். அதுக்கு மேல திருவரத்துறையில முத்து பல்லக்கு கொடுத்தார், திருப்பட்டிக்குளத்துல முத்து பந்தல் தந்தார், அதுக்கு மேல 10,000 அடியார்கள் சேர்த்து விட்டாரு. அதுக்கு மேல பக்கவாத்தியம் திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவருடைய மனைவி மதங்க சூடாமையும் பக்கவாத்தியம். இவ்வளவு ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி கொடுத்து இனி தெற்கே சென்று மதுரைக்கு போய் சமண சமயத்தை வென்று சைவ சமயத்தை நிலைநாட்டுவாயாக பரந்தெழுந்த அவன் முதலாம் பரசமை உருங்க சிறந்தழுவு சைவ நெறி திருநீற்றின் ஒளி வழங்க நல்ல பாடம் கேளுங்க. அவினாசி தலத்தில அவினாசி தலபுராணம் இப்படி சிவபெருமானுடைய பெருமை, நம்முடைய குருமாவுடைய பெருமையை கேட்கறதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் பாப்பா. அது போல புண்ணியம் உள்ளவனுக்கு புண்ணியம் சொல்லு. அதனாலே இப்படி பல வகையான சிறப்புகளை எல்லாம் தந்து பாண்டி நாட்டில் இருக்கிற சமண சமயமாய் இருளை ஓட்டு அப்படின்னு அனுப்பிச்சான். மதுரைக்கு போறதுக்காகத்தான் திருஞான சம்பந்தர் கைலாயத்திலிருந்து வந்தார். இப்ப அவினாசிக்கு வர்றதாக நான் வந்தேன் காலையில் ஒரு 4-5 மணி நேரம். அது என்ன உருப்பாது? சுக்ரீஸ்வரர் கோயில். சுக்ரீஸ்வரர் கோயில்ல கொஞ்சம் கேம்ப் பண்ணு. இப்ப இங்க வந்து அது போல ஞான சம்பந்தர் கைலாயத்திலிருந்து மதுரைக்கு போறதுக்காக புறப்பட்டு வந்தாரு. ஒரு 4 வருஷம் சீர்காழியில ரெஸ்ட் எடுத்தார். சீர்காழியில நல்ல பங்களாவில் ரெஸ்ட் எடுத்தார். அப்புறம் மதுரைக்கு புறப்பட்டார். அவருடைய பிரயாண நோக்கம் மதுரைக்கு வரணும். மதுரையில மதுரை பாண்டி நாடு, மதுரை பாண்டி மதுரையில எல்லாருமே சமணம். பாண்டி நாடு முழுவதும் சமணர்கள். சமணர்கள் சமணர்கள்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா? குளிக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, பல்லு விளக்கப்படாது, குளிக்க கூடாது, பாய கட்டிக்கிறது, பாய பாய கட்டிக்கிறது, ஆடை இல்லாமல் இருக்கிறது, ரோமத்தை பிடுங்கிக்கிறது, கையிலே வச்சுக்கிட்டு சாப்பிடறது, மயிர்கிலே வச்சுக்கிட்டு கூட்டிக்கிட்டே நடந்து போறது, இதுதான் சமணர்கள். அப்படிப்பட்ட சமணர்கள் 8,000 பேர் பாண்டி நாட்டுல. ராஜாவும் சமணன் ஆயிட்டார். ராஜாவும் கூன் பாண்டியன். பாரம்பரியமா எத்தனையோ காலமா பாண்டியர்கள் சைவர்களாக இருந்தவர்கள். கேப்பா வச்ச கேட்டு சமணன் ஆயிட்டார். அப்படி சமணனான படினாலே நாடு முழுவதும் சமணம். நம்ம கட்சிக்கு நேர் எதிர்கட்சி, நம்ம கட்சிக்கு நேர் ஆப்போசிட். கோயிலுக்கு போறவன் எல்லாம் பயந்துகிட்டு போவான், போவாம இருப்பான். திருநீர் யாரும் பூச மாட்டான். பூசினா தீட்டு. திருநீருக்கு பூசணவனை பார்த்தா தீட்டு. திருநீர் பூசிக்கிட்டு இருந்த பக்கம் ஒருத்தன் சாம்பை பூசிட்டு போனான்னு சொல்ல, திருநீர் நம்ம சொல்ல மாட்டேன், சாம்பல்னு சொல்லுவான். சாம்பை பூசிக்கிட்டு இருந்த பக்கம் ஒருத்தன் போனான்னு சொன்னான்னா அதை கேட்டவனுக்கு தீட்டு. சமணர்கள் நமக்கு திருநீர் பூசாதவனை கண்டா தீட்டு. திருநீர் பூசாதவனை கண்டா பயப்படுவேங்கிறான் மாணிக்க வாசகர். அவர்களுக்கு திருநீர் பூசனை கண்டா தீட்டு, கேட்டா தீட்டு, கண்டு முட்டு கேட்டு முட்டு. அதனாலே வேதாரண்யத்திலிருந்து மங்கையர்கரசியார் அழைப்பு மூலமாக போனார். எல்லா ஜமனா ராசாவும் ஜமனா ரெண்டே பேர் செய்வோம் மதுரையில், ரெண்டே பேர் செய்வோம், ரெண்டே பேர். ஒருத்தர் மங்கையர்கரசியாரு, இன்னொருத்தர் புரட்சிர நாயனார் முதலமைச்சர். ரெண்டு பேரும் செய்வோம்னா எப்படி? வெளியில செய்வோம் இல்ல, உள்ளே செய்வோம்.

0: நெத்தில பூசுறது கிடையாது. முத்திந்தால் விடவும் சந்தன குழம்பு நீருந்தன் மார்பினின் முயங்க என்பது ஞானசமுந்தர் தேவா
1: மார்பில பூசி கொள்ளுவாளா ஆறு மங்கையரசி. ஆக நம்ம சோழ நாட்டு ராஜா மகன் மங்கையரசி சோழ ராஜாவினுடைய மகன். அதனால அவ என்ன பண்ணா, கணவன் சமணன் ஆகியிருந்தான், கணவனுக்கு நேரா பூச்சி சொல்லல, கணவனுக்கு பூச்சி சொல்லல, மீனாட்சி சுக்கனாதிட்டு இரவும் புலம்போ விண்ணப்பம் பண்ணான். இந்த நாடு சைவமாகணும் சாமி, சமணம் ஓடணும் சைவம் நிக்கணும், சமணம் ஓடணும் சைவம் நிக்கணும். எங்க வீட்டுக்காரன் சைவனாகணும் உனக்கு அடியவனாக யாரு இப்படின்னு இரவு பகலமா மனு போட்டு இருந்தா குலச்சர நாயனாரும் அப்படியே மனு போட்டு இருந்தார் முதலமைச்சர். அந்த பிரார்த்தனைக்கு மங்கையரசியார் குலச்சர நாயனார் செய்த பிரார்த்தனையினாலே ஞான சம்பந்தர் வந்தார். அங்கே வேதாரண்யத்துல கதவு திறக்கவும் அடைக்கவும் திறக்கவும் அடைக்கவும் பாடிவிட்டு ரெண்டு பேரும் இருந்தாங்க. யாராரு திருஞான சம்பந்தர் இருந்தாங்க. மங்கையரசியார் ஞான சம்பந்தருடைய பெருமையை கேள்விப்பட்டு ரகசியமா சில ஆட்களை வேதாரண்யத்துக்கு வர சொல்லி ஞான சம்பந்தரை மதுரைக்கு எழுந்தருள பண்ணதோடும் அதனால நீங்க போய் அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு ஓலை எழுதி கொடுத்து விட்டார். ஞான சம்பந்தர் புறப்பட்டார் மதுரைக்கு. அப்போது கூட இருக்கிறார் திருநாவுக்கரசர். திருநாவு சுவாமி நீங்க மதுரைக்கு போகப்படாதுன்னு யாரு திருநாவு பொல்லாதவர்களாகி சமணர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் வஞ்சனையே அவர்களுக்கு தொழில், தொழிலே வஞ்சனை. அவங்களுக்கு என்ன தொழில், வஞ்சனை தான் தொழில். அதற்கு மேல இன்றைக்கு நாடு சரியில்லை கோழு சரியில்லை, நாடு சரியில்லை கோழும் சரியில்லை. நாடுன்னா நட்சத்திரம் கோழுனாக்கா அப்படி சரியில்லாதபடியினால நீங்க மதுரைக்கு எடுத்துடப்படாதுன்னா.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு வாதவூரர் தோற்றம் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: எல்லாம் நிரம்பிய சிவம் அவருக்கு தேவையே கிடையாது. ஆகவே அவர் தனக்கென்று ஒரு வினை செய்ய வேண்டியதில்லை. ஆகவே உயிர்கள் தமக்கென்று வினை புரிய வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக தேவையின் அடிப்படையிலே உயிர்களுக்கு உடம்பும் கருவி கரணங்களும் படைக்கப்படும். கடவுளுக்கு இவை இல்லை அப்படி வேதம் சொல்லுது. அதுதான் இங்கு சொல்றார், காயமுடன் உயிர் முயிலும் கர்மம் எல்லாம். அப்ப கடவுளுக்கு இத்தனை உருவங்கள் இருக்கின்றன. அந்த உருவங்கள் எல்லாம் அவனுக்கு மலத்தினால் உண்டாகிய உருவம் இல்லை. அவனுக்கு அவையெல்லாம் வித்யா சரீரங்கள், அவனுடைய அருளினாலே உண்டாகிய உருவங்கள். அவன் தனக்குத்தானே படைத்துக் கொள்கின்ற வடிவங்கள். நடராஜாவா காட்சி தரர், பிக்ஷாடனா காட்சி தரர் என்று பார்க்கிறேன். சரி, வானவர்கள் பூமியில பிறந்த பொழுது இறைவருடைய அருளினாலே தன்னுடைய சுய மனத்திலே உடம்பு கொண்ட உயிர்கள் எல்லாம் ஈட்டுகின்ற நல்வினை தீவினைகளை பகுத்தறிகின்ற உணர்வோடு பிறந்தார். அந்த உணர்வோடு பிறந்தார் என்பது எப்படி தெரியுதுன்னா, பின்னாடி இவர் தைவர்களை ஓதி கற்கும் பொழுது உலக உயிர்கள் எல்லாம் பார்க்கிறார். பார்க்கும்போது படிப்புக்கும் ஒருவருடைய அனுபவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. எத்தனை படிச்சிருந்தாலும் அதெல்லாம் எட்டு சிற கையதா இருக்கு, அனுபவத்துக்கு வரல. கல்வி கற்றிருந்தும் ஒருவன் தீவினை செய்வதிலே இருக்கின்ற நாட்டம் குறையவில்லை. தீத்திர வினையினாலே சிறைப்படும் உயிரை எல்லாம் பார்த்தனர். எல்லாம் தப்பு பண்ணி தப்பு பண்ணி வினை பயணிக்கின்ற அந்த கூட்டிற்குள்ளே சிறைப்படுகின்றார்கள். உலக வாழ்வில் பயனில்லை என்று தேர்ந்தார். இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு முன்னேற வேண்டிய உயிர்களுக்கு உண்மையான பலன் இல்லை என்று அறிந்தார். ஆகவே பார்க்கிறார், பார்க்கும் பொழுது ஒரு கருத்தை சொல்றாரு. யமன் என்ன பண்றாரா, அன்றாடம் இந்த உயிரில் செய்கின்ற நல்வினை தீவுகள் எல்லாம் எழுதுறாரு. அன்றாடம் கணக்கு எழுதுறாரு யமன். யமன் டைரக்டா எழுதுறாரோ இல்ல கணக்கர்னு வச்சிருக்காரு சித்திரகுப்தன், அவரை வச்சு எழுதுறாரோ. முதலாளி எழுதினாரோ அவர்கிட்ட சம்பளம் வாங்குற கணக்கர் எழுதினாரோ முதலாளிக்கு தான் பொறுப்பு. யமன் பொறுப்பு எடுத்துக்கிறார். எழுதி பேலன்ஸ் ஆஃப் குட் ஓவர் பேட் அதை முடிவு பண்றாரு, அல்லது பேலன்ஸ் ஆஃப் பேட் ஓவர் குட் அதை முடிவு பண்றாரு. அதற்கேற்ப அன்றாடமே படியாளக்கிறார் அவர். விதத்துல எல்லா வினையுடைய பயனையும் தள்ளி போடுறதில்லை, அன்றாடமே நமக்கு வினைப்பயன்கள் நுகர்விக்கப்படுகின்றன அப்படின்னு பாக்கிறோம். அப்படி யமன் கணக்கு எழுதுறார். எழுதும் பொழுது உலகத்தில் இருக்கின்ற மெஜாரிட்டி உயிர்களுக்கு எது மிஞ்சுது இந்த பிசினஸ்ல எது மிஞ்சுதுன்னா பேலன்ஸ் ஆஃப் பேட் ஓவர் குட் தான் மிஞ்சுதான். அதை சிகை என்று சொல்ற. சிகை என்று சொன்னால் எட்டு பிடி, பேலன்ஸ் ஆஃப் பேட் ஓவர் குட் அப்படின்னு ஆசிரியர் சொல்ற. சிகைன்னா சிக்குதல், சிக்குதல் சொல்றாங்களே, இடியாப்ப சிக்கல் சொல்றாங்கல்ல, எப்படி வெளில வருதுன்னு தெரியாது. நல்லது கெட்டது பண்றோம், கடைசியில கெட்டது தான் அதிகமா இருக்குது. அப்ப அதுலதான் லாசல் தான் ஓடுது. கணக்கு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு கடன் தான் வாங்க வேண்டியிருக்கு. கடன் வாங்காம கடன் அடைக்கிற மாதிரி எந்த நாடும் இல்லை இன்னைக்கு. இந்த அரசாங்கம் பட்ஜெட் போட மாட்டேங்குது. விஷ சர்க்கிள் இதை சிகைங்கிறார். அந்த சிகை இல்லாத தோன்றிய உயிர் திருவாதிரி. அதாவது நிலைப்பயிலே பயனிலே சிக்குதலுக்கு சிகைந்து பெரு. நல்வினையிலும் தீவினை அதிகமாக செய்யப்படுகின்ற நிலைக்கு சிகைந்து பெரு. அந்த சிகையிலே சிக்காத இவருக்கு வாழா சிகை வைத்தார்கள். எல்லா உயிரினுக்கும் சிகை இருக்குதோ இல்லையோ, யமன் கணக்கிலே சிகை உண்டு, வினையிலே சிக்குதல் என்பது உண்டு. யமன் கணக்கிலே சிக்குதல் என்பது இல்லாத இவருக்கு, அன்னவ குணத்திலே தோன்றிய இவருக்கு அடையாளமாக என்ன பண்ணாரு, குழந்தைக்கு சிகை வைத்தார்கள். சிகைனா குடுமி. யமனால இவருக்கு குடுமி வைக்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு அப்பா, நாம தான் இவருக்கு குடிமையை கொடுத்துக்கிட்டோம். அப்பா என்ன பண்ணாரு, அவருக்கு குடிமை வச்சாரு. சிகா கருமம் என்று பெயர். இது ஒரு நயத்துக்காக சொல்றார். சிகா கருமம் என்பது சவுளம் என்று சொல்வார்கள். பிள்ளைக்கு முடி இறக்கி குடிமை வைத்தல். முடியை முழுவதுமா இறக்குதல் என்பது அந்தன சிறுவர்களுக்கு இல்லை. பழங்காலத்தில் முழு மொட்டை அடிக்கக்கூடாது, கொஞ்சம் குடிமை வச்சு தான் அடிக்கணும். அதான் சிகை வைத்தல் அப்படின்னு சொல்ற. வினை தொகை எழுதி நாள்தோறும் ஆய துயர் சுகமளிக்கும் யமன். அவரே செய்த நல்வினை தீவினைகளுடைய தொகையினை எழுதி அவர்களுக்கு அதன்படி இன்பமோ துன்பமோ அளிக்கின்ற யமன், அவருடைய கணக்கில் அரும்பாவ தீய சிகை இல்லாருக்கு. அவர் அவர் எழுதின கணக்கிலே பலருக்கும் எவ்வாறு பாவத்தின் பாக்கி பாக்கி தான் இருக்குதோ அதே போல் இல்லாமல் பாவம் என்பதே இல்லாது பிறந்தவர் என்ற பொருளை சொல்றார். சிறந்த சிகை வருவித்தார். யமனுடைய யமன் வைக்கின்ற சிகை என்பது சிறந்த சிகை ஆகாது. தகப்பனார் இவருக்கு இந்த பூமியில வைத்த சிகை சிறந்த சிகை. அந்த தீவினையிலே சிக்குதலுக்கு ஆட்படுத்தாத அந்த சிகையினை இவருக்கு வருவித்தார். வருவித்தார் சொன்னார். அதனால சிகை வைத்தல் என்பது ஒட்டி வைத்தல் இல்லை. அந்த முடியாளர்கள் வளரவும் ஏனைய பகுதிகளை வழித்தலினாலே அதனை வருவிக்க வேண்டும். ஆகவே அந்த சிறந்த சிகையை வருவித்தார், உண்டாக்கினார் என்று சொன்னார். வித்யாரணம் அப்புறம் இவருக்கு கல்வி போதிக்கிறார்கள். குவலயமங்கையை நீடு கோலம் செய்து அரும் பொன்னும் நவமணியும் குவை செய்து நந்துடன் மங்கள நாளில் தவமணமும் திருநிற்றின் தன்மணமும் தவறாத சிவமணமும் பெற கல்வி செல்வி மணம் புடர்வித்தார். இவருக்கு ஒரு நாள் வித்யாரம்பம் செய்கின்றார்கள். தக்க ஆசிரியரை கொண்டு அக்ஷராபியாசம் பண்ணணும். ஓதாது உணரக்கூடிய தன்மைப்படுத்தவராக இருந்தாலும் உலகினுக்கு ஏற்ப பிள்ளைமை பருமத்த பிள்ளை பிள்ளைமையை வியாஜமாக காட்டுகின்றார். வியாஜம் என்றால் பொய்க்காரணம். பிள்ளையாக தோன்றியிருக்கின்ற ஞானி அவருக்கு எல்லோரை போல கல்வி அறிவு கட்ட வேண்டும். வீட்டுக்கு ஆசிரியரை கொண்டு வந்து பாடம் கற்றுக்க போகிறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற அந்த பூமி வித்யாரம் செய்ய பூமியை அழகாக அலங்காரம் செய்தார்கள். சாணத்தினால் மெழுகி மாக்கோலம் போடுவார்கள். பழங்காலத்தில் அலங்காரம்னா பசுஞ்சாணம் தான். நம்ம தொட்டா தொடர்றதுக்கே பயப்படுவோம். இப்பெல்லாம் கூசுறோம். பசுஞ்சாணத்தை தான் மிக உயர்ந்த பொருளாக கருதினார்கள். பசுஞ்சாணத்தினால தரையினை மெழுகி அரிசி மாவினாலே குளம் போட்டால் அலங்காரம். மாவிலையினாலே தோரணங்கள் கட்டுவார்கள். குவலய மங்கை என்றால் பூமி. பூமியை நீடு கோலம் செய்து நன்றாக அலங்காரம் செய்து அரும் பொன்னும் நவமணியும் குவை செய்து பொற்காசுகளையோ நவரத்தினங்களையோ அங்கு பரப்பினார்கள். இது அதிசய உத்தி. அதிசய உத்தினா உயர்வு நவிழ்ச்சி அணி. கவிஞர் ஆசைப்படுறார் எல்லா குழந்தைகளுக்கும் அக்ஷராபியாசம் பண்ணும்போது நெல்மணியினை பரப்பி அதுல ஆறாவதா சொல்லித்தருவாங்க. நம்ம குருநாதராச்சே ஆகவே நெல்மணியை பரப்பினார்னு சொல்றதுக்கு கவிஞருக்கு மனம் இல்லை. தங்க காசிய நவரத்தினங்களையும் பரப்பினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைக்காக சொல்ற. பொன்னும் நவமணியும் குவை செய்து நன்குடன் நல்ல விதமாக மங்கள நாளில் வித்யாரம்பம் செய்வதற்கு ஏற்ற ஒரு நல்ல சிறந்த நாளிலே, நன்மை தருகின்ற நாளிலே, விஜயதசமி போன்ற நாளிலே தவமணமும் திருநீற்றின் தன்மணமும் தவறாத சிவமணமும் பெற கல்வி செல்வி மனம் புணர்வித்தார். கல்வி செல்வி என்பவளை இவருக்கு மனம் புணர்வித்தார்கள். அந்த காலத்தில் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே கல்யாணம் ஆகிடும். கல்வி என்ற பெண்ணை நம்முடைய திருவாரூரிகளுக்கு திருமணம் செய்து வைத்தார்களாம். அதான் அக்ஷராபியாசம் பண்ணி வைத்தார்கள், ஓத செய்தார்கள். ஆனால் அவன் சொல்லி கொடுத்தாங்க கல்வி என்ற பெண்ணை மனம் புணர்வித்தார்கள். ஆமாமா சொல்லலாம். கல்வி அவன் என்ன சொல்லலாம், அதாவது பாரதியார் ஒரு பாட்டில் பாடியிருக்கிறார், கலைமகள் தலைவர் என்று இவர்கள் சொல்லலாம், அலைமகள் தலைவர் என்று இவர்கள் சொல்லலாம். அம்பாளை சொல்லும்போது, மலைமகளே உனக்கு மட்டும் தலைவன் ஒருவன் தான், இன்னொருவரை சொல்ல முடியாதுன்னு பாரதியார் பண்ணியிருக்கிறார். படித்த அறிஞர்களை எல்லாம் தலைமகள் தலைவன் என்று சொல்லுகின்ற வழக்கம் உண்டு, உலகத்துல உண்டு, நீங்க சந்தேகப்பட வேண்டாம். பொதுவாக சொல்லுவாங்க, நல்லா படித்தவங்களை தலைமகள் தலைவன் என்று சொல்லுவார். நம்முடைய பிள்ளையாரே பாடுறார், தலைமகள் தலைவன் என்ன நிகழ்வார்கள் பொழிவார்கள். தன்னுடைய தேவாரம் சொன்னார், பெருமானை வழிபடுவர்கள்லாம் கலைமகள் தலைவன் என்று சொல்கின்ற அளவுக்கு சிறப்பாக விளங்குவார்கள். கல்வி செல்வியை மனம் புணர்வித்தார். இப்ப கல்வி செல்வியை மனம் புணர்ந்தால் பிள்ளைகள் பிறக்க வேண்டுமே, எந்த பிள்ளைகள் பிறப்பதற்காக இவர் கல்வி செல்வியை மனம் செய்வித்தார்கள் அப்படின்னு கேட்டா, மூன்று பிள்ளைகள் முக்கியம். அந்த பிள்ளைகள் என்ன, தவ மனமும் தவம் என்ற பிள்ளை பிறக்கும். கல்வி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்வதனால ஒரு மனிதனுக்கு தவம் என்ற பிள்ளை பிறக்கும். அப்புறம் திருநீற்றின் தன்மனமும், திருநீற்றின் மனம் பிறக்கும். அது என்னங்கிற சொல்றேன், அப்புறம் தவறாத சிவமனமும். தவறாத என்றால் பலனளிக்க தவறாத, அதாவது வந்து நான் கெட்டிங் ஃபுட்டை வீண் போகாத, வீண் போகாத சிவமனமும். என்னன்னா கல்விக்கு பலன் சரியை கிரியை யோகம் தான். இதை அப்புறம் பார்த்திருக்கிறார். கல்வி என்பது ஆன்ம கல்வி தான். அதற்கு அடிப்படையாக நம்ம எழுத்துக்கல்வியை படித்தாலும் அது ஆன்ம கல்வியிலே கொண்டு நம்மை செலுத்தி விடும். நம்ம உங்க அம்மா அப்பா எல்லாம் உங்களுக்கு ஆனவன இதை சொல்லி கொடுத்தாங்க, திருவாசகமும் திருக்கோயம் சொல்லி கொடுத்தாங்க, குமுதமும் ஆனந்த வேண்டும் திருமணிக்கு திருமணிக்கிறதுக்காக இல்லை. அப்ப அக்ஷராபியாசம் பண்ணிக்கிட்டா கூட திருமுறையை படிப்பதற்காக தான் அந்த அக்ஷராபியாசம் உதவணும். அப்ப இந்த சாதாரண கல்வி என்பது ஆன்ம கல்வியிலே கொண்டு செலுத்த வேண்டும். அந்த ஆன்ம கல்வியினாலே ஒருவர் பெறுவது சரியை கிரியை யோகம் என்ற மூன்று பிள்ளைகள். அதை சொன்னாரு, தவமனம் என்றால் சரியை, சரியைக்கு தவம் பெரு, உடம்பினால் பெருமானை செய்கின்ற தொண்டிற்கு சரியை என்பது பெயர். மனம் வாக்கு காயம் என்ற மூன்று கரணங்கள், அந்த கரணங்களினாலே ஈட்டப்படுகின்ற புண்ணிய பாவங்களை பற்றி கௌதம முனிவர் திருவள்ளுவர் புராணத்தில் மீனாட்சி அம்மையாருடைய தாயாராக இருக்கின்ற காஞ்சனமாலைக்கு சொல்றார். கௌதம முனிவர் வராரு, காஞ்சனமாலை வரவேற்கிறாங்க, அறம் உடைக்கிட்டு இருக்கிறாங்க. அறம் சொல்றாரு, அம்மா அறம் என்பது புண்ணியத்தை ஈட்டுதல் பாவத்தை தவிர்த்தல். அதுல பண்ணும்போது புண்ணியம் பாவம் இரண்டையும் மனிதன் மனம் வாக்கு காயம் என்ற மூன்று கருவிகளாலே ஈட்டிக் கொள்ளலாம். அப்படி ஈட்டும் பொழுது மனதினால் செய்கின்ற புண்ணியத்தை விட வாக்கினால் செய்கின்ற புண்ணியத்துக்கு புண்ணிய பலன் அதிகம். வாக்கு அந்த இரண்டையும் விட உடம்பினால் செய்கின்ற புண்ணியத்திற்கு புண்ணிய பலன் அதிகம். உடம்பு என்ற எழுச்சி வேண்டாம், உடம்பால் செய்கின்ற புண்ணியத்துக்கு தான் அதிக புண்ணிய பலன். பாவத்துக்கு நேர்மாறு, உடம்பினால் செய்கின்ற பாவத்திற்கு பாவத்தின் பலன் குறைவு, வாக்கினால் செய்கின்ற பாவத்திற்கு அதிலும் பலன் அதிகம். மனதினால் செய்கின்ற பாவத்திற்கு தான் மிக அதிக பலன், பாவ பலன் அதிகம். அது அது அந்த அக்கௌண்ட் வந்து வைசி அது வந்து எதிர்பார்க்கும் போகுது. ஆமா, இதுக்கு எதிராக போகும். ஆகவே சரியை என்பது உடம்பினாலே பெருமானை செய்கின்ற தவம், ஆகவே தவமனம் என்று சரியை சொன்னேன். அடுத்தது கிரியை. கிரியை என்பது என்ன, உடம்பும் உள்ளமும் இணைந்து செய்யப்படுகின்ற தவத்திற்கு கிரியை. உடம்பு மட்டிலே செய்கின்ற தவம் சரியை. மனம் ஈடுபடாமல் சரியை நிகழாது, ஆனால் மனம் உணைந்து ஈடுபட வேண்டிய தேவையில்லை. பெருமானுக்கு தொண்டுபட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே உடம்பு செஞ்சிட்டு இருக்கும், கூடவே இருந்து செய்ய வேண்டியதில்லை. ஆனால் கிரியா மார்க்கத்தில் மனமானது கிரியைகளை விட்டு அகலாது கூடவே இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் பிள்ளை படிக்கும் போது அம்மா பக்கத்தில் இருக்க மாட்டேங்க, ஆனால் அது சிறு பிள்ளையா பள்ளிக்கூடத்துக்கே போகாத நிலையில சிறு பிள்ளையா இருக்கும் போது கூடவே இருக்காங்க, அல்லது வயதுக்குள்ள இருக்கும்போது அம்மா கூடவே இருந்ததில்லை. அதுபோல மனம் என்பது கிரியோடு பொருந்தியே இருக்க வேண்டும். கிரியா மார்க்கத்தில் மனம் தொலைவில் இருக்கலாம், சரியா மார்க்கத்தில். அப்ப எல்லா கிரியைக்கும் என்ன அடிப்படை, பெருமானை பூசிப்பதற்கு திருநீர் அடிப்படை. திருநீச்சனை அணிந்து தூய சிந்தை தூய உடம்போடு பெருமானுடைய பூஜை நிகழ்கின்றது. திருநீற்றின் தன்மனம் என்பது கிரியை சுட்டுகின்றது. தவறாத சிவமனம் என்று சொன்னால், ஒருவன் இந்திரியங்களை அடக்கி பெருமானுடைய உருவத்தை சிந்திக்கின்ற அந்த யோகத்தை பயில்வார் என்று சொன்னால், அந்த யோகம் ஒருவனுக்கு பலனளிக்க தவறாது. எப்படின்னா, அந்த யோகத்திலே இருக்கின்ற ஒருவன் வினைக்கு ஈடாக இந்த உடம்பினை பெற்றிருக்கிற காரணத்தினாலே இந்த உடம்பினை தூக்க வேண்டிய வினையானது நின்று போன அளவிலே தவம் நிரம்பாது உடம்பிலிருந்து உயிர் பிரியும். தவம் நிரம்புவதற்கு வாய்ப்பு இல்லை, உடம்பிலிருந்து உயிர் பிரியும். பிரிந்தால் மீண்டும் ஒரு பிறவி ஏற்படும். அந்த பிறவியிலே சென்ற பிறவியிலே ஈட்டிய சிவயோக நிலையானது தொடருமே தவிர அழிந்து போகிறது. அதான் தவறாத சிவமனம். அது இவனுக்கு வந்து வேஸ்டாகும். வேஸ்டேஜ் கிடையாது. அப்ப சரியை கிரிய யோகம் ஆகின்ற மூன்று புத்திரர்களை பெற்றுத் தருவதற்காக வித்தை என்ற கன்னியை இவருக்கு மனம் புணர்வித்தார்கள் அப்படின்னு சொன்னார். கல்வி என்பதே சரியை கிரிய யோகம் அர்த்தம். அதுக்காக அந்த வித்தை என்பது ஒரு பெண்ணு, அந்த அவளுடைய அவளை உபாசிப்பதனால பிள்ளைகள் பெற்றார்கள், உருவகம் தான். அதை நீங்க அப்படியே கம்ப்ளீட்டா அந்த கற்பனையில சொல்ல வேண்டாம். அதன் பொருள் என்னன்னா, நாம் படிக்கின்ற கல்வி என்பது சரியை கிரிய யோகம் என்பதே கல்வி. எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நமச்சிவாய ஞானமும் கல்வியும். நம்ம சாதனங்கள் நான்கு, ஞானம் யோகம் கிரியை சரியை என்பது நான்கு சாதனங்கள். அதுல நமச்சிவாயம் தான் ஞானமாகவும் கல்வியாகவும் இருக்கின்றதுன்னு சொன்ன, கல்வி என்பது என்ன? ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். யோகம் கிரியை சரியாகிய மூன்று தான் கல்வி. அந்த மூன்றினையும் இவர் பெற்று திகழ வேண்டும் என்பதற்காக அக்ஷராபியாசம் செய்தார். அறிவு இரண்டு விதம்னு சொல்றாரு. கடவுளை நேரடியாக அறிகின்ற அறிவுக்கு ஞானம்னு பேரு. கடவுளை எவ்வாறு அறிவது என்று அறிவது இருக்கே, அதான் சரிய கிரிய யோகம். கடவுளை நேரடியாக அறிவது ஞானம். கடவுளை அறிகின்ற அறிவினை பெறுவதற்கான துணை அறிவு சரியை கிரிய யோகம். அது எப்படி சொல்றாருன்னா, பிரிவரியா அன்பர் நின் அறிவுகள் தாழ்நிலைக்கு மறிவறியா செல்வம் வந்து பெற்றார், நின்னை வந்திப்பதோ நெறியறியேன், நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன், நின்னையே அறியேன் என்று சொன்னால் பெருமானே உன்னை அறிகின்ற ஞானம் எனக்கு இல்லை. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேனுடைய நானலேன், ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு ஞானத்தால் நானும் தொழுவனே. ஞானிகளே உன்னை தொழுவது, அந்த ஞானங்களே அடையாள நான் உன்னை கைவிடுவேனா? ஆகவே கடவுளை அறிகின்ற அறிவினை அறிவிக்கின்ற அறிவு என்பது கல்வி. அது சரியை கிரிய யோகம். நின்னையே அறியே, நின்னையே அறியும் அறிவறியே, நின்னையே அறியும் அறிவு என்பது கல்வி, சரியை கிரிய யோகம். சரி, அப்புறம் உபநயம் பண்ணி வைக்கிறார்கள். முன்னூல் என்று இந்த புலூலுக்கு பேர். முன்னூல் ஏன் பேர் கேட்டா, மூன்று நூல் திரிகள் இருக்கு. அதுல ஒரு பிரம்ம முடிச்சுங்கிற முடிச்சுல அவை கோக்கப்பட்டிருக்கும். காயத்ரி இதெல்லாம் நம்ம பழங்காலத்துல பஞ்சு, அந்த பஞ்சினை வந்து வீட்டிலேயே நூலாக நூற்பார்கள். நூற்கும் பொழுதே சிவமந்திரத்தை சொல்லி நூற்று, அது அணிய அணியத்தக்க அளவிற்கு அதை செய்வார்கள். நாதிக்கு கீழே அணியக்கூடாது என்பதால் அது குட்டையாக செய்வாங்க. நீளமாக செஞ்சுட்டாங்கன்னா அதை முடிச்சு போட்டுப்பாங்க. அந்த மூன்று நூல்களை சேர்த்து பிணைக்கும் பொழுது காயத்ரி மந்திரத்தை சொல்லி பிணைப்பார்கள். அதற்கு பிரம்மரந்திரம், பிரம்ம முடிச்சிருந்து, பிரம்ம முடிச்சிருந்து. அந்த முடிச்சிலிருந்து மூன்றாக பிரிக்கின்ற காரணத்தினாலே முன்னூல்னு பேர். இதை போல உபநயனத்தின் போது, உபநயனம், உபநயனம்னா என்ன அப்படின்னா, நயனம் என்றால் கண். கண் என்ன செய்யும்? காட்டும். உப என்ற சொல்லுக்கு அருகில் இருக்கும், பக்கத்தில் இருக்கும். தொலைவில் நிற்கின்ற கடவுளை அருகிலே காட்டுவது உபநயனம். சாமி எங்கேயோ இருக்கிறார், அவரை பக்கத்தில் கொண்டு வந்து காட்டுவது. கடவுளை எவ்வாறு பக்கத்திலே கொண்டு வந்து காட்டுவது? கடவுளை கொண்டு வந்து பக்கத்திலே காட்டுவதற்கான ஒரு முயற்சி தான் உபநயனம். கடவுளை பற்றிய மந்திரத்தை இவனுக்கு தருவதனால, இவன் அதுல பக்தி சிரத்தையோடு அதனை இவன் வழிபட்டு வருவதனால இவன் கடவுளுக்கு அருகில் செல்லுவான். ஆகவே இவன் முறையாக கடவுள் அருகிலே நெருங்குவான். அதற்கான வாயில் இந்த மந்திர தீட்சை உபநயனம். பெருமானுடைய திருப்பெயராக இந்த மந்திரத்திற்கு அவ்வளவு பவர் இருக்குதா? சிவரகசியம் ஒரு நூல், அதுல அம்பாள் கேட்கிறாங்க, பெருமானே ஒரு நாமும் ஒருவரும் ஒன்றுமில்லாத உம்முடைய உருவம் கூட ஒருவருடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்குது. பெருமான் உருவத்தோட காட்சி தராரு, சோமாஸ்கந்தரா நடராஜரா உருவத்தோட காட்சி தராங்கிறதுனால நமக்கு அவரை புரிஞ்சுட்டுதான் என்ன. அவருடைய செயலும் அவருடைய குணமும் அவருடைய எல்லையற்ற சுதந்திரமும் அறிவும் எண்குணங்களும் நமக்கு புலனாகுமா? சாமி உருவத்தோட காட்சி தரதுனால நமக்கு சாமி எளியவராயிடுவாரா? கிடையாது. அவரை உருவத்தோட காட்சி கொடுத்தாலும் அறியவர் தான், அவர் பெரியவர் தான். ஆயினும் பெரியார் ஆதரிவார் அவர் தன்மையே படுக்கார் சம்பந்தர். அரிய காட்சியர் தொடருடைய செவியனாக அவர் தோன்றினாலும் கூட அவரை புரிந்து கொண்டதார்த்தம் கிடையாது. அரசு பாணியர் பாடல் வீணையர் பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்து அரசு பணி நின்றார் இவர் தன்மை அறிவாரார் என்று அவரை நன்கு அறிந்தவரென்று மதிக்கப்படுகின்றவரே அவரை யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிருக்கிறார். அதனால அந்த அறியப்படாத பெருமானாக இருக்கிறீரே, உண்மை அறிவதற்கான வழிகளிலே மிகச் சிறந்த வழி எது அப்படின்னு அம்பாள் கேட்கிறாங்க. அம்பாள் கேட்கிறாங்க, என்னைக்குமே ஒரு தாய் செய்கின்ற எல்லா செயலும் வயிற்றுல பிறந்த குழந்தைக்காக தான், நமக்காக தான் அம்பாள் கேட்கிறாங்க. ஆகவங்கள் எல்லாம் உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக திருவுருள் சக்தி சாமிகிட்ட கேட்குது. எப்படியாவது சாமியை ஏமாத்தி எளிமையான ஒரு மார்க்கத்தை தூத்துக்குடியில இருந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஷார்ட்கட் வேணும் கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு. பெருமான் சொன்னார், எனக்கு மிக மிக நெருங்கியது என்னுடைய திருப்பெயர். சிவநாமம் இருக்கின்றது, அது எனக்கு மிக நெருங்கியது. எவனொருவன் இந்த சிவநாமத்தை யானென்றே கருதி வழிபடுகின்றானோ அவன் என்னை வந்து அடைந்து விடுவான். அதுதான் நம்ம திருமலை சொல்றாரு, சிவ சிவ என்ன சிவகதி தாரி. அந்த நம்பிக்கை வேணும், சிவரே சிவன் நாமமாக இருக்கின்றார். சிவநாமம்ங்கிற திவைத சுவாமி கொடுத்திருக்கிறார். எதுக்காக கொடுத்துருக்கிறார்னா, வேறு வழியில நீ கஷ்டப்படாத, மூக்க நேர தொடர மாதிரி நீ எளிமையா இருந்த வர்றதுக்கு உனக்கு சிம்பிளான ஒரு டிவைஸ் கொடுத்திருக்கிறேன், இதை பயன்படுத்தி நீ அறியில் வா என்று சொல்லி பெருமாள் கொடுத்திருக்கிறார். இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை எனும் அரு சமய வித நூலும் தல நூலும் விரிந்த புராதன நூலும் பொது நூல் என்று உலகனைத்தும் புகழ் மறை நூலும் சைவ முதுநூலும் தரிப்பார்க்கு முன்னூலும் தரித்தார்கள். இவர் எல்லா நூல்களையும் படிக்க போறார். நூல் என்ற சொல்ல பஞ்சினால் ஆகிய இந்த பூநூல் என்ற நூலையும் குறிக்கும். நூல் என்ற சொல்ல ஏற்கனவே எழுதப்படுகின்ற கல்வியாகின்ற நூலையும் சொல்லும். திருக்குறள் ஒரு நூல், திருவாசகம் ஒரு நூல், சிவாச்சாரிய மார்பிலே அடைந்திருக்கின்ற பூநூலும் ஒரு நூல். இந்த நூல் அந்த நூலுக்கு அடையாளம், இந்த நூல் அந்த நூலுக்கு அடையாளம். எப்படி அடையாளம்னா, கர்மானுஷ்டானத்துக்கு சிகையும் நூலும் தேவை. துறவிகளுக்கு சிகையும் நூலும் கிடையாது, அவர்கள் கர்மாவை விட்டவர்கள். ஆனால் இல்லறத்தால் அனுஷ்டானங்களை செய்யறது. நூலும் சிகையும் இந்தியாவில் செய்யக்கூடாது. சிகை என்பது தமம், நூல் என்பது நூலறிவு. ஆகவே ஒருவன் ஒரு கர்மாவை செய்ய செய்வது ஒரு நூலிலே சொல்லப்பட்டிருக்கு. அதை அறிந்தவன் தரித்தாலே இது நூலாகும். இல்லைன்னா கல்வி அறிவு இல்லாது பெருமானுக்கு ஒரு தொண்டு செய்ய முடியாது. படிச்சவன்தான் பெருமானுக்கு தொண்டு செய்ய முடியும், சார்ந்து தொண்டு செய்திருக்கலாம். எது வேண்டும் வேண்டாம், அவருக்கு எது விருப்பம் விருப்பம் என்பதை அறிவதிலே அவள் நாட்டம் கொள்வாள். அதுபோல சாதாரண நிலை இருக்காம பெருமாளுக்குள்ளே நமக்கு உண்மையான அன்பு இருந்ததுன்னு சொன்னா, பெருமாள் உறுப்பிற்கு உரிய செயல் எது, அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அறிகின்ற நூலினை பெறுவதுதான் நம்முடைய அன்பிற்கு அடையாளமே தவிர, பெறாது இருப்பது அன்பிற்கு அடையாளமாகும். ஒருவன் பெற வேண்டிய அடிப்படை அறிவுரை பெற்று தீர வேண்டும். அந்த அறிவில் அந்த நூலறிவுக்கு அடையாளமாக அணுகின்ற நூல் இருக்கு. அதை காட்டுவதற்காக இவர் என்ன சொல்றாரு ஆசிரியர், எல்லா நூலையும் பெற்று இந்த நூலே சிறந்தது என்று முடிவு செய்ய போகின்ற நம்முடைய திருவாதிரிகளுக்கு அதற்கு முன்னதாக அடையாளமாக முன்னுரிமை அணிவித்தார்கள். பல நூல்களையும் அணியப் போகின்றார், எல்லா சமய நூல்களையும் அணியப் போகின்றார். தனக்கு அலங்காரமாக எல்லா சமயங்களிலும் வல்லவராக இருக்கப் போகின்றார். மாற்று சமயங்கள் கருத்துக்களை அறியாமல் அவற்றோடு வாதிட்டு வெல்ல முடியாது. அவர் புறச்சமயங்கள் எல்லாம் வாதிட்டு வெல்கின்றார் சொன்னால் அவற்றை நம்பி கற்றவர். ஆகவே இவர் அறியாத நூலே இல்லை, அப்படிப்பட்ட இவருக்கு பூணூல் அணிவித்தார்கள். இந்த நூல்தான் இந்த முக்தி இச்சையை வந்து உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும், பிரிவி நோயை தீர்க்கும், இது அன்றி வேறு நூல் இல்லை என்று சிறப்பாக சொல்கிறார்கள். அப்படி அவரவன் சொல்கின்ற நூல்களை எல்லாம் கற்று தேடப் போகின்றார். இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை, எங்கள் நூலே உண்மையான நூல், வேற்று நூல்கள்லாம் உண்மை நூல்கள் இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள். சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அரட்சி வளைந்தனர். மனதில் தான் சண்டை போடுறது, இதுதான் சரி அதுதான் சரி சண்டை போடுறாங்க. இன்னும் அருசமய வித நூலும், அருசமயம் ஆறு சமயங்கள், விதம் டைப், ஆறு சமயங்களிலேயே நாலு விதம் இருக்கின்றது. புறப்புறம், புறம், அகப்புறம், அகமிதம், அதான் விதம்னு சொன்ன நாலு விதமான ஆறு சமய நூல்கள், அவற்றையெல்லாம் அறிந்து வைத்திருக்க போறார். தலநூலும், தலநூல்கள் தலப்புராணங்கள், விரிந்த புராதன நூலும், லட்சக்கணக்கான ஸ்லோகங்களாக விரிந்து காணப்படுகின்ற 18 புராணங்கள், சூதன் ஒலிமாலை அந்த புராண நூல்களும், பொது நூல் என்று உலகனைத்தும் புகழ் மறை நூல், எல்லோருக்கும் புது என்று சொல்லப்பட்ட சாமானிய ஸ்ருதி, இரண்டுமே ஸ்ருதிதான், கடவுள் சொல்லி வந்ததுதான், இரண்டுமே இறைவனுடைய வாய்மொழிதான், இரண்டிற்கும் ஒரே ஆசிரியர் தான். ஆகவே ஆசிரியருடைய கருத்தினை இரண்டுமே சொன்னோம், இரண்டிற்குள்ள ஏற்றத்தாழ்வு காணக்கூடாது. ஆனால் அதிகாரிகள் பேதப்படுவார்கள், நுகர்வோர்கள் மாறுவார்கள். வேதத்திற்கு நுகர்வோர்கள் வேறு, ஆகமங்களுக்கு நுகர்வோர்கள் வேறு, கிளையன்ஸ் வேறு. ஆனால் ஏற்றத்தாழ்வு சொல்லக்கூடாது. என்ன காரணம்னா, ஒரு ஆக்குவனுடைய வேதம் ஆக வேதமோடு ஆகமுக்கு அவேதமே, ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை. சாமானிய ஸ்ருதி என்ன பொதுவுன்னா, உலக உயிர்களுக்குள்ள பொதுமை என்பது கடவுளாலே சிறப்பாக ஆட்கொள்ளப்படுகின்ற தன்மை. கடவுள் இந்த உயிருக்கு சிறப்பான அருளை செய்ய வேண்டும் என்று நினைக்காத வரையிலும் அந்த உயிர் உலக உயிரோடு பொதுவாக கருதப்படும். ஒரு உயிருக்கு கடவுள் சிறப்பாக அருள் செய்ய வேண்டும் என்று சக்தி பதியும் பொழுது அந்த உயிர் சிறப்பாக அறியப்படும். எப்படி சோறு போடுவார், இந்த பிள்ளை பசி என்று கேட்காவிட்டாலும் பார்ப்பான், வேண்டுதல் வேண்டாமே இலான் அப்படின்னு சொன்னது, வேண்டுதல் உண்டு வேண்டாதவர்கள் என்றது உண்டு, அது அவனுக்கு குணம். பெண்ணின்றால் பேயும் இருக்கும், பெண்கள் படுகின்ற துன்பத்திற்கு மனம் இறங்கி அந்த துன்பத்தை நீக்க முனைவது என்பது பொதுவாக தன் ஆற்றலின்கள் அந்த செயல் இருந்தா எந்த ஆடவரும் செய்ய வேண்டியது. இவங்க நமக்கு அறிமுகமானவர்களா அறிமுகமானவர்களா, இதால் நமக்கு பயன் உண்டா என்று கருத வேண்டாம். ஆனால் அவனே ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுறான்னு வச்சுங்க, அவனுக்கு செய்த சேவை இதுவரையும் எல்லா பெண்களுக்கும் சேவை போல் கருதி செய்ய முடியுமா? இந்த சேவை மற்றவங்களுக்கு செய்ய முடியுமா? புரிஞ்சுக்கிட்டே சொல்லுங்க. அப்ப இந்த பெண் தான் அந்த இன்ப துன்பங்களாக பாவிப்பான். திருவாசன் நிரப்ப முடியும், கையை தேய்க்காத போது இருக்கின்ற என்பதனால கடவுளுக்கு வேண்டப்பதுதான் நமக்கு நல்லது அப்படி நினைச்சாதான் கடவுளுக்கு நம்ம பொதுதான் நினைச்சா நம்ம கடவுளுக்கு உழைப்போமா? கடவுள் மக்கு நடத்தும். யார் எப்படி இருந்தாலும் கடவுள் பொதுவாக தான் இருப்பார்னா கடவுள் மக்கு. கடவுள் மக்கா கடவுள் தன் அன்பர்களுக்கு இனியும், அந்த அன்பர்களுக்கு அவன் இனாகின்ற நிலையில கூட அவனிடத்திலே விருப்பு வெறுப்பு கிடையாது. சலவிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலவிலன், சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை தூக்கின்றார்கள், சாராதவர்கள் தூய்ப்பதில்லை, ஆகவே அவனிடத்தில் குற்றம் இல்லை. ஆனால் சார்ந்தவர்களுக்கு எப்படி நிலத்தை தூக்கி செய்கின்றான் அதே சொல்ல அப்பெருமான் சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நல்குவான். ஒரு முறை அவனை சார்ந்தவன் மறுநாள் கோயிலுக்கு வரலன்னா பெருமான் நீ இன்னைக்கு என்ன வரலைய பிஸியா இருப்பதற்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சாமி சுமாருடனா வீட்டு வசல் வருவன். நாள்தோறும் நல்குவா மலம், வலையில சிக்கிய மீனை காப்பாற்றுகின்ற மீன், மீன்வலை வீசிய காணவன் வந்து மீனவன் மீனை நினைந்து சாப்பிடவன் இல்ல, சிக்கின மீனை சாப்பிடற மீனை பயன்படுத்த. பொது நூல் என்று உலகனைத்தும் புகழ் மறைநூல். அப்ப பொது நூல் யாருக்கு அந்த நூலை சரியாக பயன்படுத்தி சக்தி பதுகின் தேகமாக உண்டாக்கிய நூல் ஆகணும். இது சிறப்புடைய அதிகாரிகளுக்கு உண்டாகிய நூல் என்பதனால இது பொது நூலுக்கு புரிய வீட்டுக்காரு பிறப்பும் எய்தாமை உடையார் தம்மை. இனிமேல் ஒரு கை உபநயன முறைமையாகும் இரு பிறப்பின் நிலைமையினை சடங்கு காட்டி எய்திருக்கும் மாதம் என்பது சூரியனுடைய இடையை பொறுத்தது. திங்கள் திங்கள் ஒரு மாதத்தை உண்டாக்குது, அதுதான் சித்திரை வைகாசி. அந்த மதியை கல்யாணம் இருக்கின்றான் மனசிலாவதான் சொல்றது. திங்கள் என்ற மாதத்தை உண்டாக்கின்ற மதி திங்கள் மதி ஒற்றை கிரை, அதை கண்மையாக சொல்லியிருக்கின்றார். அவர் சிறுநீரும் மதிக்கலையும் நிலைக்கும் அவர். ஒரு பெண்ணு கேட்கிறா உங்க சாமி சுடுகாட்டுக்கு போனாலே வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டேங்கிறாங்க, குளிச்சுட்டு தான் கொல்ல பக்கமா போய் உங்க சாமி எப்பதான் சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு போறா போறாதுக்கு. அக்கு அலையும் தோழர் எலும்பு கூண்டு கூட அலைகின்ற தொழிலை கொண்டது.
5: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.

மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர்

0: வணக்கம் நேயர்களே, நாங்கள் இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பான அம்சமாக எங்களுடைய கிறிஸ்தவ சமயத்துக்கும் சைவ சமயத்துக்கும் உள்ள ஒற்றுமைகளை பற்றி பார்க்கலாம் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், சமயங்களிடையே ஒரு அந்யோன்யமான புரிந்துணர்வு இருக்க வேண்டியது மிக முக்கியம். ஏனென்றால் எல்லோருடைய நோக்கமும் ஒன்றைத்தான் குறித்து செல்கிறது. இப்பொழுது நாங்கள் பல்வேறு வழிகளிலே தேவையற்ற விஷயங்களில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மாதிரியான எல்லோருக்கும் நன்மை தரக்கூடிய சில விஷயங்களை எடுத்துக்கொள்வது நலமாக இருக்கும் என்று நினைத்து பல்வேறு வகையான சிறப்பு அம்சங்களை நாங்கள் இங்கே பார்க்க முனைகிறோம். உண்மையிலேயே இவ்வாறான ஒரு நற்செயல்கள் பல்வேறு சமயங்களுக்கிடையே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக அன்றி வேறொன்றும் அல்ல என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். முக்கியமாக புலம்பெயர் நாட்டிலே பல்வேறு வகையான இன்னல்கள் மத்தியிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பல சிரமங்களோடு நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே இவ்வாறான ஒரு புரிந்துணர்வு, அதை பற்றிய ஒரு சிந்தனை, அதை பற்றிய ஆக்கப்பூர்வமான அறிவியல் பூர்வமான பல கருத்துக்கள் உண்மையிலேயே எங்களுக்கு வழிகாட்டிகளாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. முக்கியமாக இந்த நிகழ்ச்சி இவ்வாறான காலங்களிலே உங்களுக்கு தெரியும், எவ்வப்போது எந்தெந்த சமய நிகழ்வுகள் நடைபெறுகின்றனவோ அவற்றையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய ஒரு காலகட்டத்திற்கு ஏற்றதான இந்த ஒப்பு நோக்கின்ற கிறித்தவத்துக்கும் சைவத்துக்கும் இடையே இருக்கின்ற சிறப்பான அம்சங்களை பார்ப்பதற்காக வழக்கம்போல் கலையகத்திலே இங்கே டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் ஆசிரியர் சுவனேசன் அவர்களே. வணக்கம் கீதவாணி நேயர்களே. உங்கள் அனைவருக்கும் எமது நத்தார் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உலகெங்கும் இயேசு கிறிஸ்துநாதர் பிறந்த தினமாகிய நத்தார் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாள். நத்தார் பண்டிகைகள் கிறிஸ்தவர்கள் தான் மட்டுமல்லாது உலகெங்குமே ஒரு பொது விடுமுறை தினமாக, ஒரு புதிய வருடத்துக்குரிய தொடக்கமாக கணிக்கப்பட்டு வருகின்றது. கிறிஸ்தவ மதத்திலே பார்க்கின்ற பொழுது, இந்த மதங்கள் என்பதை சொல்லுகின்ற பொழுது, இந்த ஆன்மீகம் என்பது வேறு, மதம் என்பது வேறு.
0: அது முக்கியமாக
1: விளக்கம். அதாவது ஒருவர் ஒரு ஆத்ம விசாரணையிலே இந்த உலகம் என்றால் என்ன, இந்த நம்முடைய வாழ்க்கை என்றால் என்ன, இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கின்றதா அல்லது நோக்கம் இருக்கின்றதா, அந்த நோக்கம் என்ன, இந்த உலகத்துக்கும் எமக்கும் உள்ள தொடர்பு அல்லது உறவு என்ன, எமக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு அல்லது உறவு என்ன, இந்த உலகத்துக்கும் எமக்கும் அப்பாலே இதற்கு காரணமான ஒன்று இருக்கின்றதா, ஒரு கர்த்தா இருக்கின்றாரா, அப்படி இருக்கின்றார் என்றால் அவருக்கும் எமக்கும் உள்ள தொடர்பு என்ன, அவருக்கும் உலகத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன, இந்த விடயங்களை பற்றி ஆராய்வதை சொல்லுவார்கள் ஆத்ம விசாரணை அல்லது தத்துவ விசாரணை. இது மூன்று பொருள். ஒன்று, இந்த உலகம் இருக்கிறது என்று தெரிகிறது, இந்த உலகத்தை பற்றி ஆராய்ச்சி ஒன்று. அதைத்தான் எங்களுடைய சைவம் பாஷம் என்று குறிக்கின்றது. ஆணவம் கண்மன் மாயை என்று மூன்றாக பிரிபட்டு இந்த மாயையிலிருந்து தோன்றிய இந்த உண்மை பொருளாக இந்த உலகங்கள், உலகத்தில் உள்ள பொருள்கள் விளங்குகின்றன. இரண்டாவதாக உயிர்கள். உயிர்கள் என்றால் மனிதர்கள் மட்டுமல்ல, ஏனைய உயிர்கள் யாவும், இந்த பூமியில் இருக்கின்ற உயிர்கள் மட்டுமல்லாது கோடிக்கணக்கான அண்ட தொகுதிகளிலே பல்வேறு விதமான உயிர் வாழ்வதற்கான சாத்தியம் உண்டென்று சைவம் கூறுகின்றது. இதையே இன்றைய விஞ்ஞானமும் சொல்லுகின்றது. மற்றது, இந்த உலகத்துக்கு பின்னால் அதற்கு கர்த்தா ஒருத்தன் இருக்கிறார், ஒரு காரணம் இருக்கின்றது என்று சொல்லி இறை என்ற உண்மையை சொல்லுகின்றது. இதுதான் முப்பொருள் உண்மை என்று சைவன் சொல்லுகின்றது. ஆனால் இதே பெயரில் இல்லாவிட்டாலும் எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் ஆன்மீகவாதிகளும் இதை பற்றிய விசாரணை, இதை பற்றிய வினாக்கள் அந்த விடைகளுடன் தான் தொடர்புடையதாக காணப்படுகின்றது. எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த ஒரு சைவராக, சைவர்கள் எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள் என்று பார்ப்போம். அதாவது வந்து கிறிஸ்தவர்கள் பார்க்கின்ற பார்வை ஒன்று இருக்கின்றது. அதிலேயும் ஒவ்வொரு விதமான பிரிவுகள் ஒவ்வொரு விதமாக பார்ப்பார்கள். கத்தோலிக்கர் ஒரு விதமாக பார்ப்பார்கள், புரொட்டஸ்டன்ட்ஸ் இன்னொரு விதமாக பார்ப்பார்கள், அதே மாதிரியாக பெண்டிகோஸ்ட் இன்னொரு விதமாக பார்ப்பார்கள். இப்படி சற்றே மாறுபட்ட பார்வையாக அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவருடைய நூல் வந்து நாங்கள் சொல்லுவோம் பைபிள். அந்த பைபிள் தமிழிலே வந்தபோது எங்களுடைய சைவத்திலே எங்களுக்கு இருக்கின்ற மூல நூல்களை, மத நூல்களை நாங்கள் வேதம் என்று சொல்வது போல அவர்களும் அந்த வேதம் என்று சொல்லுகிறார்கள். ஆகமம் என்ற வார்த்தையையும் பாவிக்கின்றார்கள். அப்ப இந்த ஒப்புமைக்காக உங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது என்று கேட்டால், இந்த எங்களுடைய மத பாரம்பரியம், எங்களுடைய சனாதன தர்மம் அல்லது இந்து மதம் வந்து அது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபெய்த் என்று சொல்லுவார்கள். அதே ஒரு யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் இருக்கின்றது. அந்த யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் வந்து இட்ஸ் யூனிக் ஃபோர் சைவம் அல்லது ஹிந்துவிசம் என்று சொல்லலாம். இந்த எங்களுக்கு தெரியும், பிபிலிய வேதத்தை படிப்பவர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் மன்னன் ஒரு பெரிய கோயிலை இறைவனுக்கு எழுப்புகின்றான். ரோமானியர்கள் படிவெளுத்த பொழுது அந்த கோயில் எல்லாம் இடித்தொழிக்கப்பட்டு அங்கிருந்த மக்கள் எல்லாம் சிதறி அடிக்கப்படுகின்றார்கள். அந்த சாலமோன் மன்னன் எழுப்பிய அந்த கோயில் தரைமட்டக்கமாக்கப்பட்ட அல்லது சிதைக்கப்பட்ட அதே வருடம் அங்கிருந்த ஜூதர்கள் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார்கள் இந்தியாவிலே. எமது சனாதன தர்மம் நடந்த நாட்டிலே தென்னிந்தியாவிலே அவர்களுடைய பாரம்பரியத்தில் இன்றைக்கும்
0: இருக்கின்றார்கள்.
1: தமிழர்களாக வாழுகின்ற ஜூதர்கள் அவர்களை பேணி பாதுகாத்து, அவர்கள் மரபுகளை மதித்து, அவர்களை அவர்களாகவே வாழ விட்டு வழிவகுத்தது எமது சனாதன தர்மம். இதுல வந்து இங்க வந்துட்டீங்க நீங்கள், அதனுடைய உங்களுடைய மதத்தை நீங்கள் பின்பற்ற முடியாது, அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்க பின்பற்ற முடியாது, உங்களுடைய அடையாளங்களை நீங்கள் தொடர்ந்து வைத்திருக்க முடியாது என்றெல்லாம் சொல்லவில்லை. இன்றைக்கு அதுக்கு நடந்து கிட்டத்தட்ட 3000 வருடங்களாகிவிட்டன. ஆனாலும் அந்த மத பண்பாட்டோடு அந்த அடையாளத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள்.
0: அதில் ஒரு சகிப்புத்தன்மை வெளிப்படும்,
1: சகிப்புத்தன்மை, பெருந்தன்மை, அது ஏற்றுக்கொள்கின்ற தன்மை. இதே மாதிரியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அதன் பின்னர் ஏற்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட அரசியல் நெருக்கடிகள் இருந்தன. முதல் நூறாண்டு கால வாழ்க்கை அந்த கிறிஸ்தவத்தினுடைய, அங்கிருந்து சிதறிக்கப்பட்டவர்கள் கூட கேரளாவிலே வந்து குடியேறி அங்கு கிறிஸ்தவ திருச்சபை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கிறிஸ்துவ மதம் அந்த பாரம்பரியமாக இன்றைக்கும் அங்கே இருக்கின்றது. 9வது நூற்றாண்டிலே காணப்பட்ட அவர்களுடைய செப்பேட்டு படிவத்திலே கூட அவர்கள் மாணிக்க வாசகரை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் செப்பு பட்டயம் எடுக்கப்பட்ட செப்பேடுகள், அந்த செப்பேடுகளிலே அவர்களுடைய அந்த கிறிஸ்தவருடைய குறிப்புகளிலே மாணிக்க வாசகரை பற்றி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த சமகாலத்தில் தானே மாணிக்க வாசகருடைய காலம் 9வது நூற்றாண்டு. 9வது நூற்றாண்டிலே அவருடைய பாரம்பரியத்திலே வந்தவர்கள் இதை சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இதை சில பேர் தப்பாக புரிந்து கொள்வதும் உண்டு. ஆனால் சில பேர் சொல்லுவார்கள், செயின்ட் தோமஸ் வந்து மயிலாப்பூருக்கு வந்திருந்தார் இந்தியாவுக்கு என்று. ஆனால் செயின்ட் தோமஸ் வந்ததற்கான ஆதாரம் வந்து இப்ப கத்தோலிக்க திருச்சபையிலேயும் இல்லை, அவர்கள் அப்படி சொல்லுவதில்லை. ஆனால் அப்படியும் ஒரு கதை ஒன்று இருக்கின்றது, செயின்ட் தோமஸ் வந்திருந்தார் என்று.
0: அதுக்கு ஆதாரங்கள்
1: இல்லை. இரண்டாவதாக அந்த தோமஸ் வந்திருந்த பொழுது அவர் சந்தித்து திருவள்ளுவரை சந்தித்தபடி நாளைத்தான் திருவள்ளுவர் திருக்குறளை எழுத வேண்டி நேர்ந்தது என்ற கருத்து ஒன்றும் சொல்லப்படுகின்றது. அதிலும் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. திருக்குறள் அரங்கேற்றப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் 32வது ஆண்டு, கிமு 32வது ஆண்டு கடைச்சங்க காலத்திலே அது அரங்கேற்றப்பட்டது. அவருடைய அரங்கேற்ற விவரங்கள், இந்த மன்னனுடைய சபையிலே அவர்கள் அரங்கேற்றினார் என்பதை பற்றிய விவரங்கள் எல்லாம் இருக்கின்றன. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னரே அது அரங்கேற்றப்பட்டது. அப்ப இந்த சகிப்புத்தன்மை ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்றது. விவேகானந்தர் 120 வருடங்களுக்கு முன்னர் சிக்காகோவிலே நடந்த தி வேர்ல்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் அண்ட் கான்பரன்ஸ்ல வந்து அவர் ஒரு உன்னதமான உரிய நிகழ்த்தினர். முதன் முதல் இந்து மதத்தின் செய்தி மேற்குலகத்துக்கு வருகின்றது பொதுமக்களுக்கு. அதுக்கு முன்னரே சில அறிஞர்கள் மட்டத்திலே உபநிடதங்கள் எல்லாம் பாரசீக மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டன. அங்கிருந்து ஜெர்மன் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு அந்த அறிஞர்கள் மட்டத்திலே அந்த இது இருந்தது. ஆனால் அவர் பொதுமக்களுக்கு எடுத்துச் சென்றது முதன்மல் விவேகானந்தருடைய வாழ்க்கையிலே காணுகின்றோம். அப்ப அவர் அப்பொழுது சொல்லுகின்றார், த செக்டேரியனிசம் பிகட்ரி and horrible dissent and fanaticism have long possessed this beautiful earth. இந்த பிரிவின மாதமும் மதவாதமும் இந்த அழகான உலகை பல காலமாக பிடித்துள்ளன என்ற கருத்தையும், இதன் வழிவந்த மதபெறி இவைத்தினாலே இந்த உலகம் பீடிக்கப்பட்டுள்ளது. They have filled the earth with violence, drenched it often and often with human blood, destroyed civilizations and sent whole nations to despair. அப்ப இந்த இவற்றினாலே எமது பூமியில் வன்முறைகள் நிறைந்துள்ளன. மீண்டும் மீண்டும் பல தடவைகள் குருதியால் நினைத்துள்ளன. நாகரிகங்களை அழித்துள்ளன. இனங்களை அடையாளமே இல்லாமல் சிதைத்துள்ளன. அந்த இந்த மதத்தின் பெயராலும் கடவுளின் பெயராலும் நடந்து வருகின்ற இந்த கொடுமைகள் மட்டும் இல்லாதிருந்தால் நாம் வாழும் சமுதாயம் இன்னும் எவ்வளவோ முன்னேறியிருக்க வேண்டும். Had it not been there, horrible demons, the human, had it not been these horrible demons, human society would be far more advanced than it now. என்று அவர் சொல்லுகின்றார். அப்ப இந்த நாங்கள் சொல்லுகின்ற இந்த ஆத்ம நாட்டத்துக்குரிய சமயங்கள் மதங்கள் எங்களுக்கு எல்லாம் உதவி வருகின்ற பொழுதிலும் இவற்றினாலே வருகின்ற அபாயங்களையும் பற்றி அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த மதங்களுக்கு புரிந்துணர்வு அவசியமாக இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் ஒரு பல்லின பண்பாட்டு சமுதாயத்திலே வாழுகின்றோம். ஆகவே என்னுடைய மதம் தான் என்று சொல்லி பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. மற்ற மதத்திலே அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், எப்படி வழிபடுகின்றார்கள், என்ன நம்பிக்கையை கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் அப்படி சொல்லுவதற்கு அல்லது அப்படி நடந்து கொள்வதற்கு என்ன அடிப்படை இருக்கின்றது என்று புரிந்துணர்வு வேண்டும். இந்த புரிந்துணர்வு இல்லாவிட்டால் இந்த பல்லுணர்வு பல்லின பண்பாட்டு சமூகத்திலே வாழ முடியாது. அந்த புரிந்துணர்வு ஒன்றும் புதியல்ல. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சனாதன தர்மத்திலே 3500 வருடங்களுக்கு முந்தைய யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து யூதர்களை யூத மதத்துடன் யூதர்களாக வாதம் வைத்தது நமது சனாதன தர்மம். 2000 வருடங்களுக்கு முன்னர் அடைக்கலம் தேடி வந்த கிறிஸ்தவர்களை அடைக்கலம் கொடுத்து கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்களாகவே வாழ வைத்து வழிவகுத்தது நமது சனாதன தர்மம். ஆகவே இந்த மற்ற மதங்களை புரிந்து கொள்வது ஒரு புதிய விடயமோ அல்லது புதிதான ஒன்றோ அல்ல. என்னுடைய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால் சைவத்தோடு there are some striking similarities என்று சொல்லுவார்கள். அதாவது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாற்றிலே இந்த ஆத்ம விசாரம் அல்லது விசாரணை முதலே தொடங்கிவிடுகின்றது. அவருடைய 12 வயது இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவரை கோவிலுக்கு அழைத்து செல்லுகின்றார்கள் பெற்றோர். அந்த கோவிலுக்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது அந்த கோவிலிலே அவரை காணவில்லை. He was lost in the crowd. பெற்றோர் தேடிக்கொண்டு வந்தால் இவர் உயர்ந்த விடயங்களை பற்றி, தத்துவ ஞானத்தை பற்றி அல்ல உயர்ந்த ஞான விடயங்களை பற்றி அங்குள்ள மதகுருமாருடன் விவாதித்துக் கொண்டிருக்கிறார், உரையாடி கொண்டிருக்கிறார். அவர்கள் இவரை காணுகின்ற பொழுது அப்ப அந்த சிறு வயதிலேயே அவருக்கு ஆத்ம விசாரம் அல்லது ஆத்ம விசாரணை வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை என்ன, இறை என்றால் என்ன, இறைக்கு நமக்கும் உள்ள தொடர்பு என்ன என்ற விசாரணை அங்கே தொடங்குகின்றது. அதற்கு அப்பால் அவரை பற்றி விவரங்கள் பைபிளிலே காணப்படவில்லை. பின்னர் திருப்பாவும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு 12 வருடங்கள் லாஸ்ட் இயர்ஸ் என்று சொல்லுவார்.
0: எங்க போனார் என்ன மாதிரி என்று தெரியவில்லை. ஆனால் உண்மையில டாக்டர், நான் அறிந்த மட்டில் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் அவர் காஷ்மீர் நாட்டிலே இருந்ததாக சில தகவல்கள் புத்தகங்களே நான் வாசித்திருக்கிறேன். 12 வருடம் அங்கே காஷ்மீரில் இருந்த பிராமணர்களோடு ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டதாகவும் பல செய்திகள் வருகின்றன.
1: அதிலே ஓரளவுக்கு உண்மை இருக்கு. இந்த 12 வருடங்களை பற்றி ஒரு குறிப்புமே இல்லை. இப்ப பிபிலிக்கல் ட்ரெடிஷன்ல பார்த்தோம்னால் அந்த இந்த வாழ்க்கை வரலாறுகளை அச்சொட்டாக அந்த மகாவம்சம் எழுதுவது போல குறித்து வைத்திருப்பதில் அது ஒரு தனித்துவம் இருக்கின்றது. பலருடைய பல தீர்க்க தரிசிகளுடைய இறைமையாவில இருந்து இளையாவிலிருந்து மோசஸில் இருந்து பல தீர்க்கருடைய வாழ்க்கை வரலாறுகள், வெளிப்பாடுகள், அவருடைய சோதனைகள், அவருடைய ஆத்ம விசாரங்களை நடைபெற்ற எல்லாம் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் இவ்வளவு முக்கியமான இந்த மெசேயா என்று சொல்லப்படுகிற இந்த மீட்பர் என்று சொல்லப்படுகிற இந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலின் இந்த 12 வருடங்கள் ஏன் அங்கே குறிப்பிடப்படவில்லை அல்லது என்ன நடந்தது என்றது ஒரு புதிர்தான். அப்ப நிறைய உண்மை இருப்பதற்கு காரணம் ஒன்று என்னென்று கேட்டால், ஒன்று அந்த முன் வந்த மரபு இருக்கின்றதான் இந்த ஜூத ட்ரெடிஷன், அதாவது ஜூடோ கிறிஸ்டியன் ட்ரெடிஷன் என்று சொல்வார்கள். அதாவது இஸ்லாமிய மதம், இன்றைய இஸ்லாம், கிறிஸ்தவம், ஜூத மதம் மூன்றுக்குமே தாய் மதமாக இருந்தது ஒன்று ஜூத மதம். பழைய ஏற்பாடு எல்லாருக்குமே பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்டு. அப்ப இந்த மதத்தில் இருந்து வருகின்ற பொழுது இந்த இயேசு கிறிஸ்துநாதர் வந்து போதிக்கின்ற கொள்கைகளை பார்த்தால், வலது கண்ணத்தில் அடித்தவனுக்கு இடது கண்ணத்தை காட்டு, அந்த அஹிம்சை, அடுத்தவனுக்கு அன்பு செய், அந்த சிம்பிளிசிட்டி ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்வார்கள். அந்த இது வந்து ஒரு புதிய மரபாக காணப்படுகின்றது. அதற்கு முன்னர் இருக்கின்ற மரபை பார்த்தால் அவர்கள் பெரும்பாலும் ஒரு கடும் கோட்பாட்டுக்காரராக இருந்திருக்கின்றார்கள். இப்ப சொல்லுவார்கள், வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள், ஓகே இதுல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால செய்யப்படாது, இதுல இப்படி ஓய்வு நாள் என்று இருக்கின்றது, இந்த ஓய்வு நாளிலேயே நீ நோயாளியை சுகப்படுத்தக்கூடாது, அப்படி எல்லாம் தடைகள் வருகின்றன. அப்படி அந்த அதாவது புத்தகத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு, இப்போதும் இருக்கின்றோம் எங்களிலேயும் கூட, புத்தகத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு இதுல இப்படி இருக்கின்றது, அதனுடைய அப்படி செய்யப்படாது, இதுல இப்படி இருக்கிறது, அந்த அந்த புத்தக போட்பாட்டுக்காரர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இவர் அந்த பொதுமக்களுக்கு எளிமையானதாக அதை கொண்டு வருகின்றார். அது ஒரு முக்கியமான திருப்பம். மற்றது ஒரு அன்பு மதமாக அதை பரிணமிக்க வைக்கின்றார், அது ஒரு முக்கியமான திருப்பம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பார்த்தால், எங்களுடைய சைவத்திலே சொல்லுவார்கள், இந்த ஞானம் வருவதற்கு குரு வர வேண்டும், குரு வர வேண்டும் என்று. அவருடைய வாழ்க்கையிலே பார்த்தால், அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கலாம், இங்கே உள்ள அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கலாம், அது ஒரு விடயம் இருக்கின்றது, சந்தர்ப்பம் ஒன்று இருக்கின்றது. அவருடைய சமாதி கூட பாகிஸ்தானிலே ஒரு பகுதியிலே இருப்பதாக சொல்லுகின்றார்கள். இஸ்லாத்திலே அவருடைய பெயரை ஈசா நபிகள் என்று சொல்லுவார்கள், ஈசா நபிகள் என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த சமாதியையும் கூட ஈசா நபிகளுடைய சமாதி என்று தான் சொல்லுகின்றார்கள். அப்ப இந்த இந்த ஒரு பக்கம் இருக்க, அவருடைய வாழ்க்கையிலே பார்த்தால் அவருடைய அந்த பேப்டிஸ்ட் ஜோவான் என்று சொல்லி வருகின்றது. அந்த சைவத்திலே கூறப்படுகின்ற ஒரு பறை அவர் கொடுத்து ஞான ஸ்நானம் எங்களுடைய தீட்சைக்கு ஒப்பானது. அப்ப இந்த குருவருள், தீட்சை, சத்தினிபாதம் எல்லாம் அடுத்தடுத்து நிகழ்கின்றன. மலபரிபாகம் இதுவினியப்பு வந்துவிடும் அதோடு, அதற்கு அப்பால் அவருடைய போதனைகள் தொடங்குகின்றன, அந்த உச்சக்கட்டத்துக்கு வருகின்றது அவருடைய ரியலைசேஷன். அப்ப நாங்கள் மற்றவர்கள் எப்படி பார்த்தாலும், சைவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை அவரை ஒரு ஞானியாக பார்க்கின்றார்கள், ஒரு ஜீவன் முக்தராக பார்க்கின்றார்கள் அந்த வடிவத்திலே. அப்ப அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு ஞானியினுடைய ஒரு ஒரு அருளாளருடைய வாக்காக பார்க்கின்றார்கள், அவருடைய வாழ்க்கையை ஒரு அருளாளருடைய ஞானியுடைய வாழ்க்கையாக பார்க்கின்றார்கள். இந்த ஸ்ட்ரைக்கிங் சிமிலாரிட்டிஸ் அங்கே இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் எங்களுக்கு பல விடயங்களிலே கூட அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்கும். உதாரணமாக இப்ப நாங்கள் வந்து எங்களுடைய இந்து கோயில்களிலே தெரியும், நாங்கள் ஒரு உருவத்தை வைத்து வழிபடுவோம்,
2: உருவ வழிபாடு,
1: உருவ வழிபாடு. இந்த உருவ வழிபாட்டை பற்றி இங்க அவர்களுடைய விவிலிய வேதத்திலே கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜாத்ராகமத்தில் 25 அதிகாரம் முழுமையுமே சொல்லுகின்றது, கர்த்தர் மோசையை நோக்கி, சீத்தியின் மரத்தினால் 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமும் 1.5 முழ உயரமும் உடையதாய் ஒரு பெட்டி பண்ணி அதை பசும் தட்டால் மூடுவாய், அதன் மேல் கிருப ஆசனம் ஒன்றினை அமைத்து அதன் இருபுறத்தும் பசும் பொன்னால் ஆன இரு கேருபீன்களை, அதாவது இரு விக்கிரகங்களை அமைக்க ரெண்டு பக்கமும், இந்த பெட்டியினுள் தாம் எழுதி கொடுத்த சாட்சி பத்திரத்தினை வைத்து சதாகாலம் ஆராதனம் பண்ணிடுவாயாக. இது ஜாத்ராகமத்தில் இருக்குது. அதே மாதிரியாக அந்த ஜாத்ராகமத்தில் 35, 36, 37 அதிகாரங்கள்ல மோசே கட்டளையிட்ட பிரகாரம் முறைப்படி இந்த அமைப்பினை உருவாக்கி பிரதிஷ்ட செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக எங்களுடைய கோயில்களிலே சந்ததி சந்ததியாக பிராமணர்கள், குருமார்கள் பூஜை செய்து வருவது காணப்படுகின்றது. அதே மாதிரியாக ஜாத்ராகமத்தின் 40 அதிகாரத்தில் ஆரோனும் அவன் சந்ததியாரும் தலைமுறை தலைமுறையாக இந்த பெட்டியை ஆராதிக்க ஆசாரியர்களாக அல்லது குருமார்களாக நியமிக்கப்பெற்றனர் என்ற கருத்து காணப்படுகின்றது. இதே செய்தி எண்ணாகமம் சங்கீதம் ஆகியவற்றிலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல கூட இந்த பெட்டி மட்டுமல்ல, இந்த குருமாருக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கின்றன, என்னென்ன குவாலிட்டிஸ் தே ஷுட் ஹேவ் என்றதை பற்றியெல்லாம் கூட விவரமாக தலைமுறை தலைமுறையாக குறித்து வச்சையும்படியா அபிஷேகம் செய்யப்படுவது, அதாவது நாங்கள் ஆச்சாரிய அபிஷேகம் என்று சொல்லுவோம் இல்லையா, குருத்துவமாக கொடுப்பது, அந்த அபிஷேகம் செய்யப்படுவது, அவர்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாவற்றையும் பற்றி எண்ணாகமம் உபாகமம் போன்றவற்றில் அவர்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அதே மாதிரி இந்த உருவ வழிபாட்டில் பார்த்தமென்றால், நாங்கள் யோசுவா ஆகமத்தில் ஏழாம் அதிகாரத்தில் பார்த்தமென்றால், இந்த இஸ்ரேலர் தம் எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்ட போது இந்த யோசுவா மற்றும் இஸ்ரேலியர்கள் மூப்பர் ஆகியோர் இந்த விக்கிரகம் இந்த பெட்டியின் முன்னால் சாயங்காலம் வரை சாஷ்டாங்கமாக விழுந்திருந்து நமஸ்தரித்து எதிரிகளை வெல்ல வலம் பெற்றமை கூறப்பட்டுள்ளது. இந்த பெட்டிகள்ல வந்து பிரதிஷ்டை, ஆராதனை, பலி ஆராதனை, பலி கொடுப்பது என்றதை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்கள் கோயில்களில் போடுகின்ற பொழுது நாங்கள் காலணிகள் அணிவதில்லை, காலணிகளை கலட்டி விட்டு போறது இருக்கிறோம் இல்லையா. இதே வழிபாடு அங்கே சங்கீதத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் மற்றது ஜாத்ரகானத்திலாம் கூறப்பட்டிருக்கிறது. ஓரஃப் என்ற மலை இருக்கின்றது, அங்கே மோசை அடைந்த போது அங்கே அந்த பரிசுத்த பாத, இது ஒரு பரிசுத்த தலம், இங்கே உன் பாதணிகளை கலட்டி விட்டு வா என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு பணித்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு மருதனார் மடத்திலே ஒரு கிறிஸ்தவ என்ன சொல்வார்கள் செமினரி, இந்த போதகர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற நிலைமை அவன் இருக்கின்றது. அது அங்கே போயிருக்கின்றேன். அங்கே சாம் என்ற ஒருவர் இருந்தார், அவர் காவியுடைய தான் தெரிவித்திருப்பார், அதற்கு அதிபராக இருந்தவர். அப்பொழுது அப்ப அவர் அங்கே அங்கே அவன் அங்கே இருக்கின்ற தேவாலயத்தின் வாசலிலே இந்த வாசனம், நீ ஒரு நீ இருப்பது புனிதமான இடம், உன் காலணிகளை இங்கே கலட்டி வைத்து விட்டு வா என்ற வசனத்தை வாசலிலே பொறித்திருக்கின்றார்கள். அந்த சேர்ச்சில் அந்த தேவாரதனையில வந்து காலணி கலட்டி விட்டு செருப்பு கலட்டி விட்டுதான் உள்ளுக்கு போய் விளைவிடுவார்கள்.
0: உண்மையிலே அது புனித ஸ்தலத்தில் இவ்வாறு
1: அது ஒரு மரியாதை, பேயிங் அவர் ரெஸ்பெக்ட். ஆகவே இதுல நிறைய அந்த ஒற்றுமைகளை பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் எல்லாம் இந்த அபிஷேகம் செய்வோம் இல்லையா, தூப ஆராதனைகள் தீப ஆராதனைகள் கொடுத்து அபிஷேகம் செய்து எல்லாம் சொல்லுவோம். சில பேர் சொல்லுவார்கள், இதெல்லாம் பால் பழங்கள் எல்லாம் வீணாக விரியம் செய்கின்றீர்களே, இதெல்லாம் ஆக்களுக்கு அல்லது விலகளுக்கு குணமாக கொடுத்தால் புண்ணியம் என்று எல்லாம் சொல்லுவோம். இது சைவக்காரர் எல்லாரும் கன பேர் சொல்லுவார்கள். ஆனா கிறிஸ்தவத்திலே கூட ஜாத்திராகமத்தில் 30ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகின்றார், அதி உத்தம சுகந்த திரவியங்களான இந்த குறித்த திரவியங்களை ஒழுங்கு சேர்த்து அபிஷேக திராவியத்தை தயாரித்து, பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை பாவிச்சு அந்த அபாசன திரவியங்களை பாவிச்சு அபிஷேக திரவியங்களை தயாரித்து முறைப்படி சாட்சிப்பட்டி உள்ளிட்ட இறை சாநித்தியம் கொண்ட அனைத்து பொருள்கள் மீதும் அபிஷேகம் செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கிறேன். இதே போல அந்த குருத்துவ அபிஷேகம் இருக்கின்றது இல்லையா, ஆச்சாரிய அபிஷேகம் தலைமுறை தலைமுறையாக, அதுக்கும் இதே மாதிரியாக அபிஷேகம் செய்யப்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது. கடவுளுக்கு முன்னால் உணவை படைக்கின்றோம் இல்லையா, அது கூட காணப்படுகின்றது. ஜாத்ராகமம் 25 அதிகாரம் 30 வசனம், எனது சன்னதியில் தினமும் சமூக அப்பம் வைக்கப்பட வேண்டும். அப்பம் அந்த காமன் ஃபுட் இருக்கு இல்லையா, அந்த இது எனது சன்னிதியிலே வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி காணப்படுகின்றது. தூப ஆராதனை, தீப ஆராதனை, மற்றது நெருப்பிலே வைத்து வழிபடுவது, நெருப்பிலே வைத்து வழிபடுவது எல்லாம் கூட இந்த பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்றது. அதே மாதிரியாக இந்த நாங்கள் சுவாமியை தூக்கி கொண்டு ஊர்வலம் பெறுவோம் இல்லையா, நாளாகவும் 15-16 அதிகாரங்கள்ல அந்த அந்த சாட்சி பெட்டியை அவற்றில் பிரதிக்கப்பட்டுள்ள மகிமை பொறிந்த அந்த தண்டுகளுடன், அந்த நாங்கள் தண்டு கொடுத்து தூக்குவோம் இல்லையா சுவாமி, அந்த தண்டுகளுடன் தோள்களில் தூக்கி வந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஊவலம் பாடார்கள் திருவிழா. அப்ப அப்படி வரும்பொழுது தூக்கி வரும் பிறகில் இறைவனே எழுந்தருளி வருவதாக கருதி தாவீதின் கட்டளைப்படி பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை தட்டி பாடினார்கள். இது நாளாகமம் 15 அதிகாரத்தில் 19 வசனத்தில் இருக்குது. ஓ தாளங்கள் தட்டி இந்த பாடகர்கள் இவர்கள் எல்லாம் பாடுகின்றார்கள். அங்கே வந்து சகரியா முதலிய எண்வர் அலமத்தென்னும் இசை பாடி தும்புராக்களை வாசித்தார்கள். வாசிக்கிறார்கள் யாழ் மாதிரியான உபகரணத்தையும் வாசிக்கிறார்கள். இது அடுத்த வசனம், நாளாகமம் 15 அதிகாரத்தில் 20 வசனம். 21 வசனத்தில் சொல்லுகிறார்கள், மத்தித்தியா முதலிய 6 பேர் செமனித் என்ற இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாக வாசித்தார்கள். இப்ப திருவிழா நடக்கின்ற பொழுது இந்த ஊர்வலத்தில் அதெல்லாம் வாசிக்கப்படுகின்றது. அடுத்ததாக இதே வசனத்திலே பிரக்கியாவும் எல்கானாவும் பெட்டியை காவல் காத்து வந்தார்கள். இதே அதிகாரம் நாளாகமம் 15 அதிகாரம் 29 வசனத்திலே தாவீது ராஜா ஆடி பாடி மகிழ்ந்து வந்தான் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. இது உங்களுடைய திருவிழா. சுவாமி ஊர்வலம் பெறுகிறார், தோளிலே தண்டிலே காவி கொண்டு வருகிறார்கள், தாளத்தை தட்டுகிறார்கள், பாட்டு பாடுகிறார்கள், நடனம் ஆடுகிறார்கள், இசை வாத்தியங்களை முழங்குகின்றார்கள். இந்த அதிகாரம் இந்த அதிகாரிலே வடிவாக அந்த இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து வருகின்ற 16 அதிகாரத்தில் 4 அதிகாரத்தில் அந்த பெட்டி முன்னாக அவர்கள் சர்வாங்க பலி சமர்ப்பிக்கிறார்கள். பலி கொடுத்தல், தகன பலி, நெருப்பிலே பலி கொடுத்தல பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் பலவிதமான கருத்துக்கள். மற்றது என்ன சொல்லுவார்கள், எங்களுடைய கடவுளுக்கு வந்து பெண்கள் இருக்கின்றார்கள், சக்தி வழிபாடு இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு எல்லாம் சமூகத்தில் நாங்கள் சொல்லுவோம், பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்தது என்று சொல்லுகின்றோம். இப்ப உலகத்தை இறைவர் படைத்தார் என்றால் அந்த படைத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது என்று கேட்பார்கள். இறைவன் படைத்த எல்லாவற்றிலும் அந்த இருமத்தன்மை டியூவல் போர்சஸ் ஆக முத்திரை குத்திவிட்டேன். சக்தியும் சிவமாய தன்மையும் உலகம் எல்லாம் ஒட்டு ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக ஆண் பெண்ணாக உயர்குண குணியுமாகி பாசிட்டிவ் நெகட்டிவ் கேனோட் கத்தோட் வடகுலம் தென்புலம் இப்படி எல்லாம் இரட்டை போர்சஸ் ஆகத்தானே உலகம் முழுக்க இயங்கிக் கொண்டிருந்தது. அது உயிருள்ளவராக இருந்தால் என்ன, உயிரற்ற சடப்பொருட்களாக இருந்தால் என்ன, சக்தி வடிவங்களாக இருந்தானே, இது எல்லாவற்றிலும் இந்த இரட்டத்தன்மை இருக்கின்றது இல்லையா. அப்ப அதான் ஒத்து ஒவ்வா உயர்குண ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக உயர்குண குணியுமாகி வைத்தனன் அப்படி வச்சுட்டார். ஸ்டாம்ப் பண்ணி வச்சிருக்கிறார் தன்னை அறிவதற்காக. அப்ப இந்த உரை வந்து சிவசக்தியாக வழிபடுவது எமது மரபு. அப்ப

0: மற்றது இப்படி பலவிதமான விதங்களை காக்கின்றோம். எங்களுடைய இடத்திலே சொல்லுவார்கள், நாங்கள் விபூதி ருத்ராட்சம் போன்ற அனைவரும் புனிதமாக இருத்தல் எல்லாம் சொல்லப்படுகின்றது. அதே மாதிரியாக இந்த அவர்களுடைய இதிலையும் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அல்லது பீதுருவினுடைய ஆடுகளை தொட்டவர்கள் கூட குணமடைந்தார்கள். சிவசின்னம் போன்றவற்றை வழிபடுகின்றோம், பூக்கள் கோயில கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை புனிதமாக பாவிக்கின்றோம், இதற்கான நோய் தீரும், எங்களுடைய துன்பங்கள் தீரும் என்று நினைக்கின்றோம். அதே மாதிரியாக அங்கே சொல்லுகிறார்கள், தாங்களுடைய கிறிஸ்துவனுடைய பேதனுடைய உடைகளை தொட்டவர்கள் கூட குணமடைந்தார்கள், அவருடைய அங்கங்களை தொட்டவர்கள் குணமடைந்தார்கள் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது. இப்படி பல விதமான இதுகள் இருக்கின்றது மாதிரியாக, அதே மாதிரியாக எங்களிடத்திலே இன்னொன்று இருக்கின்றது ஆசௌசம். எங்களுக்கு இந்துக்கள் வந்து ஐந்து விதமான தொடக்குகள் இருக்கின்றன. அதுல முக்கியமானது ஜனன தொடக்கு, ஒருவர் பிறந்தால் வருகின்ற தொடக்கு. மற்றது மரண தொடக்கு, இறந்தால் வருகின்ற தொடக்கு. மற்றது ஒரு பெண்களுடைய மாதவிலக்கு காலத்தில் வருகின்ற தொடக்கு. மற்ற அதை விட ரெண்டு இருக்கின்றது. இந்த தொடக்குகளை பற்றி இருக்கின்றதா என்று கேட்டால், லேவிய ராகமம் 12 அதிகாரத்திலே சொல்லுகின்றது, நீ இஸ்ரேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 தீட்டாயிருப்பாள். அப்ப ஆம்பளை பிள்ளை பெற்றால் 7 அங்கே ஆசௌசம். அதுக்கு பிறகும் வருகின்ற தொடரும் அது, 8 நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோளின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படுவது. அவர்கள் அந்த சர்க்கம்சிசன் செய்வார்கள். யூத சம்பிரதாயத்திலே இருக்கின்றது, இஸ்லாமியர்களிலும் இருக்கின்றது, அது செய்யப்பட்டு பின்பு அவள் அதன் பின் 33 தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவையும் தொடவும் பரிசுத்தமான தலத்துள் வரவும் கூடாது. முதல் 7 8 விருத்த சேதனம் குழந்தைக்கு பண்ணப்படுகின்றது. அதுக்கு பிறகு 33 அந்த தீட்டு இருக்கின்றது. 40 அது வருகின்றது. எங்களுடைய இந்து மதத்தின்படி நாங்கள் 31 என்று வைத்து 30 என்று வைத்திருக்கின்றோம். 40 கணக்கு இருக்கின்றது. அப்ப இந்த 40 சொல்லப்படுகின்றது. அதே மாதிரியாக பெண் பிள்ளையை பெற்றால் 2 முதல் தீட்டாக இருந்து அதற்கு பின்னால் சுத்திகரிப்பு நிலையிலே 66 இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும், கூடுதலாக இருக்கப்படுகின்றது. அதே மாதிரியாக மாதாந்த விளக்கின் போது, பெண்களுக்கு வருகின்ற மாத விளக்கின் போது, இந்த லேவிய ராகமத்தில் 15 அதிகாரத்தில் 19-29 வரையான வசனங்கள்ல சொல்லுகின்றது, பாதாந்தம் 7 தீட்டாயிருப்பாள். அன்றைக்கு அவளை தொடுகின்ற எவரும் அன்று சாயந்திரம் வரை தீட்டாயிருப்பார். அவளை தொட்டவர்களுக்கும் அது வந்துடும். அன்று சூரியன் மறையும் வரைக்கும் அவர்களுக்கு அந்த தீட்டு உண்டு. அவள் தொட்ட எந்த பொருளும் தீட்டாயிருக்கும். இதை பற்றி மேலதிகமான இதுகள் பார்த்தால் அந்த லேவியர் அதுல 11, 12, 13, 14, 15, 21 அதிகாரங்கள்ல இதை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் ஆசௌச விதி என்று சொல்லி ஆர்வலாளர்கள் சொல்லி இருக்கின்றார். பலரும் எழுதியிருக்கின்றார்கள் இந்த விதிகளை பற்றி. நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலே பல முறை இதை பற்றி கதைத்திருக்கின்றோம். அப்ப அந்த மற்றது இந்த நாங்கள் கோயில்களுக்கு காணிக்க கொடுக்கிறோம் இல்லையா, அதை பற்றியும் கூட சொல்லி இருக்கின்றது. அவர்கள் மத்தியில் ஒரு அதிகாரத்தில் 8 வசனத்தில் சொல்லும், அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. சில பேர் சொல்லுவார்கள் வந்து இந்த பழைய ஏற்பாடு வந்து புதிய ஏற்பாடுக்கு முதரை. பழைய ஏற்பாட்டில் இருந்தது இயேசு கிறிஸ்துநாதரின் வருகையின் பின்னர் அது செயலிழந்து விட்டது. அது ஒரு வரலாற்று ஆவணம் மட்டுமே. புதிய ஏற்பாடு தான் எங்களுக்கு நடைமுறையில் இருக்கின்றது என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் சைவர்களுடைய இதன்படி பார்க்கின்ற பொழுது இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் இந்த சைவத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. ஆனால் அது நடைமுறையில் இழந்து விட்டது என்று சொல்ல முடியாது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த புதிய ஏற்பாட்டில் மத்தேயுடைய 8 வசனத்திலேயே மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தென்றுதான் சொல்லுகின்றார். மோசைக்கு கட்டளையிட்டது பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்றது. அதே மாதிரியாக நாங்கள் ஒரே கடவுளை வணங்குவதோடு நாங்கள் கடவுளுடைய தூதர்களை தேவர்களை வணங்குகின்றோம் இல்லையா, அக்னி வரணன் இந்திரன் அப்படியான வாத வணக்கம் திக்கு தெய்வங்களுக்கு வணக்கம் எல்லாம் இருக்கின்றது. அப்ப அது ஏன் வணங்க வேண்டும், தேவனாகி ஒருவனே வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்ப அப்படி பார்க்கின்ற பொழுது அங்கே பார்த்தால் ஆதி ஆகமத்திலே ஆபிரகாம் என்ன செய்கின்றார், தேவதூதர்கள் மூவரை பூமிக்கு நேராய் தாழ்ந்து வணங்கினான். அந்த தேவதூதர்களையும் கூட வணங்குகின்ற முறை அங்கே காணப்படுகின்றது. இப்படி பல புதுமையான விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இதுல வந்து நாங்கள் இந்த ஒரு கிறிஸ்தவர்கள் பார்ப்பது வேறு, நாங்கள் எப்படி இந்துக்கள் சைவர்கள் எப்படி இந்த மதத்தை பார்க்கின்றோம், புரிந்து கொள்ளுகின்றோம், எப்படி அந்த மதத்துடைய நூல்களை புரிந்து கொள்ளுகின்றோம் அல்லது வளமைகளை புரிந்து கொள்வோம் என்பதற்கு ஒரு புரிந்துணர்வு பாலம்.
1: உண்மையிலேயே டாக்டர், இன்றைய இந்த நிகழ்வு

0: என்னை பொறுத்தளவிலே சைவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் நீங்கள் பல விளக்கங்களை கூறியிருக்கிறீர்கள்.
1: மத புரிஞ்சுணர்வு இன்னொன்று கேட்டால், இன்னொரு மதம் என்ன சொல்லுவது என்று தெரிந்து கொள்ளாவிட்டால், அதை எம்முடைய மத தத்துவத்தின்படி பார்த்து விளங்கிக் கொள்ளாவிட்டால் அந்த புரிந்துணர்வு வராது. அந்த புரிந்துணர்வு வராவிட்டால் அது மத காழ்ப்புணர்ச்சி இருக்கும், தப்புணர்வு ஏற்படும், மற்ற மதங்களை மதிக்கும் தன்மை இராது. அந்த தன்மைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லா மதங்களும் இறைவனைக்கு அடைவதற்காக பாதையை சொல்வதற்காகத்தான் வந்தது. மக்கள் சந்தோஷமாக சமாதான சாந்தியாக இருப்பதற்காகத்தான் வாழ்ந்தது. மக்களோடு மக்கள் சண்டை பிடிக்கவும், யுத்தம் செய்யவும், நாகரிகங்களை அழிக்கவும் எரிக்கவும் வரவில்லை மதங்கள். விவேகானந்தர் சொன்னது போல அப்படியும் நடந்திருக்கின்றது. அது மக்களுடைய அறியாமையினால் வந்தது தவிர அது மதங்களுடைய தன்மையாக கருதக்கூடாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தா இந்த மறுபிறப்பை பற்றி எல்லாம் நாங்கள் சொல்லுகின்றோம் இல்லையா? அப்ப இந்த கிறிஸ்தவ வேதத்திலே மறுபிறப்பை பற்றி இருக்கின்றது. அப்ப ஒரு முறை கேட்டு நான் சொல்லுவேன். முதலாவது வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது இந்திய கையிலே இல்லை. பியூச்சரும் என்னுடைய கையில இல்லை. இந்த பிரசன்ட், இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் என்பதை வைத்துத்தான் எங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே அந்த கிறிஸ்தவம் இஸ்லாமியம் போன்ற மதங்களில் வந்து மறுபிறப்பை பற்றி பெரிதாக அவர்கள் சொல்லுவதில்லை. சுருக்கமாக இன்றைய வாழ்க்கையை எப்படி சொல்லுவாங்க, கனவுடையங்கள் உலகத்தை எப்படி, உலகத்தை கடவுள் படைத்தார் என்பதை பற்றி எல்லாருக்கும் ஒற்றுமை இருக்கிறது. ஆனால் உலகத்தை எப்படி படைத்தார் என்று பார்த்தால், மற்ற மதங்களில் வேலை ஸ்னாப்ஷாட்டாக ஒரு ஒரு ஒரு வேலை குறுகிய விவரம் கொடுத்திருப்பார்கள். அதை பற்றிய விரிவான விவரங்கள் எங்களுடைய புராணங்கள் எங்களுடைய வேதங்களிலே கூடப்பட்டுகின்றது. அதை பற்றி முன்னே பார்த்தோம் நாங்கள். அதே மாதிரியாக இந்த மறுபிறப்பு கொள்கையை பற்றி பார்க்கின்ற பொழுது நான் சொன்னேன், இந்த ஞானஸ்நான யுவான் என்றொருதான் வருகின்றார். இந்த ஞானஸ்நான யுவான் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர். அப்ப அவரை கேட்கின்றார்கள், நீர் யார்? எலியாசனுடைய மறுபுறப்பா? எலியாசன் முன்னிட்டு இருந்த தீர்க்கதரிசி. அப்ப யுவான் முதலாம் அதிகாரம் 21 வசனத்திலே வருகின்றது. அந்த ஞானஸ்நான யுவானியை நோக்கி கேட்கின்றார்கள், நீர் எலியாசா? நீர் யாரு என்று சொல்லி கேட்கின்றார்கள். நீர் தான் மீட்பரா என்று கேட்கின்றார்கள். அவர் அப்படி இல்லை என்று சொல்லுகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்தான் எலியாஸ் என்பதை பின்னொரு வசனத்திலே, மத்தேயினுடைய 11 அதிகாரம் 14 வசனத்திலே சொல்லுகின்றார். And if he will receive it, this is Elias, which was for to come. இவர்தான் அவர், இதற்காக வந்திருக்கின்றார் என்ற வசனத்தை சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரியாக இந்த இயேசு கிறிஸ்துனாரே ஒருமுறை கேட்கின்றார், இந்த மத்தேயுடைய 16 அதிகாரம் 14 வசனத்தில் கேட்கின்றார், இந்த மற்றவர்கள் என்ன என்ன மாதிரி சொல்லினம், மற்றவர்கள் என்னை எப்படி பேசுகிறார்கள் என்று கேட்கின்றார் சீடர்களை பார்த்து. அப்ப அவர்கள் மரணம் சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், நீர் பரிசுத்த அந்த ஞானஸ்நானம் கொடுக்கிற ஜோவான் தான் என்று. சிலர் சொல்லுகிறார்கள், நீர் எலியாஸ் என்று. சிலர் சொல்லுகிறார்கள், நீ எரேமியா என்று. அவர்கள் எல்லாம் முன்னிருந்த தீர்க்கதரிசிகள். சிலர் சொல்லுகிறார்கள், நீர் இன்னொரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகின்றார்கள். அப்ப இங்கே அந்த முன்னே வந்தவர்கள் திருப்பி வருவார்கள் என்ற கொள்கை காணப்படுகின்றது. இப்ப ஆதியிலே அதுக்குரிய இடம் இருக்கின்றது. பிற்பாடு அதற்குரிய இதை சொல்ல முடியாவிட்டாலும் கூட இந்த தன்மை காணப்படுகின்றது. அந்த ஒப்புமை காணப்படுகின்றது. நிறைய அந்த ரெண்டு கூடிய நிறைய ஒற்றுமை இருக்கின்றது, ஒப்புமை இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமும் வேறுபாடுகளும் கூட இருக்கின்றது. ஆனால் அந்த ஒற்றுமைகளை உணர்ந்து புரிந்து கொண்டால் இது எங்களுக்கு இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களோடு சமாதானமாக வாழவும், அவர்களோடு ஐக்கியமாக வாழவும், அவருடைய ஆராதனைகள் மத உண்மைகள் கோட்பாடுகள் அவர்களுடைய புரிந்து கொள்ளவும், அவருடைய ஞானிகளை பற்றி அறிந்து கொள்ளவும் இலகுவாக இருக்கும். ஒரு ஒரு சமாதான வாழ்க்கைக்கு வழியாக இருக்கும்.
0: உண்மையிலே டாக்டர், இந்திய விஷயத்திலே நாங்கள் இன்றைக்கு இந்த இவ்வளவு நேரமும் நீங்கள் கொடுத்த விஷயங்களை கட்டாயம் நேயர்கள் கிரகித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. சிறிய இடைவேளைக்கு பின்பு நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.
1: உங்கள் வினாக்களுடன் நீங்கள் தேவையானால்
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: அந்தனரா பிறந்தேனே, வேற விதமாக பிறந்தேனே, இந்தியால பிறந்தேனே, வேற இன்னொரு பிறந்தேனே, வெளுப்பா பிறந்தேனே, கருப்பா பிறந்தேனே, நீளமா பிறந்தேனே, குட்டையா பிறந்தேன், ஏதோ சொல்லிட்டு இருக்காம்பா ஜாதி. அதுக்கப்புறம் எத்தனை நாள் வாழறது? ஒருத்தர் வந்து நமஸ்காரம் பண்ணினார், 100 வருஷம் வாழுங்கன்னு சொன்னேன் சௌக்கியமா. ஏன் தப்பிக்கிறீங்கிறாரோ? வேதம் சொல்றது 100 வருஷம் சௌக்கியமா இருங்கன்னு சொன்ன தப்பிக்கிறேன். சுவாமி என்ன 40-50 வயசுல அப்படியே கிளம்பி போயிடணும்ட்டு என்னடா, அதுக்கு மேல கை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, கால் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, மாடிப்படி கட்டி என்ன முட்டு வலிக்கிறது, எந்த காரியமும் பண்ணினாலும் இடுப்பு வலிக்கிறது, ஒண்ணுமே பண்ணுவோம், இப்படிப்பட்டதான வாழ்க்கை தேவையா அப்படிங்கிற அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, ரெடியா போட்டுமா கிளம்புறதுக்கு என்ன, அதுக்கும் சித்தம் இல்ல விவகாரம். ஆனா என்னடா மனுஷன் கட்டப்படுறார், ஆயுஷ், அதுக்கப்புறம் போகம், சுகதுக்கங்கள், இத்தனையும் இவனைத்தான் ஜென்மாந்தரத்துல கொடுத்தது. ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல வழியில போறதுக்கு வேண்டியதான ஃப்ரீவில் நிச்சயமா பகவான் கொடுத்திருக்க, அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மனசுல சம்ஸ்காரங்கள் இருக்க இருந்த போதிலும் நீங்க நல்ல காரியத்துல ஈடுபடுறதுக்கு பகவான் எல்லோருக்கும் வாய்ப்பை கொடுத்திருக்க, புமானா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அவன் அவனுக்கு தகுந்த வழியில நல்ல வழியில நாடலாம், நல்ல வழிய தெரிஞ்சுக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் எடுத்துக்க முடியல சார், ஏன் தெரியுமா, நான் இவனுக்கு உள்ள இழுக்கிறது பழைய பாப்பங்கள் இழுக்கிறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பழைய பாபங்களை இழுக்காம அது கீழே இழுக்காம தங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி இருக்கு, என்னது, சாதுஜனங்களை கேட்கணும், சத்சங்கமானது வேணும். சத்சங்கம் இருந்ததோ அது என்ன பண்ணா பாபங்களை வேலை செய்யாம நிறுத்தும், அவ்வளவுதான், வேற ஒன்னும் பண்ணாதது. பாபத்தினுடைய பலம் நம்ம அனுபவிச்சுத்தான் ஆகணும், ஆனா என்ன, அதை உங்களை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாம இருக்கும், இதைத்தான் தலையெழுத்துங்கிறான். அப்ப என்னாச்சு, நம்ம பண்ணினதான பாபங்கள் அது என்ன பண்றதுன்னு இந்த ஜென்மாவில புதுசாக நல்ல முயற்சி எடுக்கிறதுக்கு தடுக்கிறது, அந்த தடுக்காம நீங்க எழுத மாத்தப்படாதாங்கிற, இப்ப என்னாச்சு, அது தடுத்துட்டு இருக்குன்னு தெரியும், இதுவரைக்கும் சாஸ்திரம் சொல்றது, அதை தடுக்காம நல்ல வழியா இவன் இருக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன பண்றது தெரியுமா, அதுக்கு சத்சங்கம் வேணும். உங்க அதுல குழந்தை ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு இருக்கான், சும்மா இருக்காது, அவரோட காலம் எழுந்தா வரும், ரொம்ப அசிரமம், இதை நோண்டி அதை நோண்டி அதை எடுத்து இதை எடுத்து புதுசா நீங்க பெயிண்ட் பண்ணி வச்சிருக்க பேனா எடுத்து எல்லாம் மாங்கோட்டையை எடுத்துன்னு கவுத்துல எழுதுறோம், ஒன்னும் சொல்ல முடியல, என்ன, ஏன்னா பொண்ணு வைத்த பேரம், இன்னொங்களால ஒன்னும் சொல்ல முடியல, மாப்பிள்ள எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன பண்ணுவீள் நீங்க, ஒவ்வொருத்தரும் கிழிக்க போல ஐயா 5,000 ரூபாய் ஆச்சு 10,000 ரூபாய் ஆச்சு இப்படி மனதில் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கே தவிர ஒண்ணும் பண்ண முடியல, அவசப்பட்டு இருக்கலாம் இல்லையா. ஆனா அதே சமயத்துல ஒரு புதுஷா உத்தரவு காத்துக்கு வந்த, ஏதோ உங்களோட பேசிட்டு போடணும், அவர் வந்து உட்கார்ந்ததுமே சோபால வந்து உட்கார்ந்ததுமே இந்த மாதிரி கப்சிப்னு உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சுட்டான், என்னடா அவர் யாரோ பெரியவர போல இருக்கு, அவர் கண்டா தாத்தாவே உட்கார்ந்தேன்னு என்னவோ இனிமே பேசுற, ஓஹோ அவர் ரொம்ப பெரிய ஆள் போறதுக்கு நம்மளை அடிச்சுடுவாரோ ஒரு பயம், ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தை சௌக்கியமா சும்மா உட்கார்ந்துருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவரு குழந்தை இங்க வா என்ன பண்ற அப்படின்னு கொஞ்சமா பேசினான்னு வச்சுங்களேன் திருப்பி ஆரம்பிச்சிருக்கு. என் மகா கவி அப்ப புதுசான ஒரு வியக்தியை பார்த்ததுமே அந்த குழந்தை நிம்மதியா இருக்கோம் இல்லையா, அதே மாதிரிதான் சத்துகளை பார்த்ததுமே உங்க மனசு அசையர்ந்து நின்றுடு, அசையர்ந்து நின்னதுமே நீங்க நல்ல வழிக்கு போக தொடங்குது. இதுதான் நடக்கிறது சாஸ்திரத்துல, எப்படி ஒரு மனுஷன் முன்னேறதுக்குன்னா இது இல்லாத போனால் பாப பிரகாரமாக பழைய நாளையே பழைய மாதிரியே பாபத்தை பண்ணிட்டு மறுபடியும் துன்பத்தை அனுபவித்து மறுபடியும் பாபத்தை அப்படியே ஆயிடும். ஒரு மனுஷியனுடைய ஃப்ரீவில்லானது அவனை மாத்தறது சாது சங்கம், சத் சங்கம், நல்லோர்களுடைய சேர்க்கை, சிவனடியாருடைய தொண்டு, சிவனடியாரோட சேர்ந்து இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ சிவனடியார்கள் இருக்கா, சித்தர்கள்னு பேரு, அவ ஒன்னும் பண்ண மாட்டா, அவளை பார்த்தேன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வள சித்தரா ஒன்னும் தெரியலையே சார், சித்தர்னு வேஷம் போட்டு காசு கொடுன்னு கேட்கறவா ரொம்ப பேர் இருக்கா, அவ இல்ல நிஜமான சித்தரா இருந்தா அவர் எதையும் கேட்க மாட்டார், கொடுத்தா நோன்னு சொல்ல மாட்டார், அவர்கிட்ட போய் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்த சரிம்பார் வேணும்னு எடுத்துக்க மாட்டார், அது பாட்டே இருக்கும், ஏதாவது வந்தா அதை விட குறைச்சதாக்கா யாராவது சகாயம் பண்ணா எடுத்துன்னு போப்பாம்பார், அவருக்கு வேண்டிய ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டா சரி. ஆனா மற்றவர்கள்லாம் வேஷம் போட்டுட சித்தர்கள்லாம் இன்னும் கொடு இன்னும் கொடுன்னு மனுஷன் பீடிச்சுட்டு இருப்பான், அது இருக்கட்டும் அப்படி. ஆனா அப்படிப்பட்டதான நல்லவாள் இருக்கா பத்தேல, அவள்கிட்ட நீங்க ஒன்னும் சேர்ந்து நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், அவ பக்கத்துல இருந்தாலே போறோம், அவ சொல்ற வார்த்தை கேட்டுண்டா போறோம், நீங்க ஒன்னும் அவருக்கு ஒன்னும் பண்ண வேண்டாம் கேட்டுண்டா போறோம். ஆனா விவகாரம் என்னன்னா உங்க வாழ்க்கை நல்ல வழியா அமையும், இப்படி ஏன் கேட்க பண்ண மாட்டேங்கிற எனக்கு நல்ல சித்தர்களை ஏன் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார் சிவனை. ஏன் துராதா பூயிட்டம் விதிலபி மசத்தோ எதி பவானு, இப்படி இருக்கே ஹே பரமேஸ்வரா, நீ என்னுடைய மனசனுடைய போக்கை, மனசனுடைய போக்குத்தான் இந்த ஸ்லோகத்துல விதிலிபி தலையெழுத்துன்னு சொல்லிருக்கு. தலையெழுத்துன்னா தலை எழுதின எழுத ரப்பர் எடுத்தோம்னா அதை அழிக்கிறது இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க, தலையிலும் தெரியல. ஆனா கவிகள்லாம் அப்படி சொல்லுவா. ஸ்ரீஹர்ஷன் ஒரு பிராமணனை பார்த்தாராம் வந்துட்டு இருக்கிறப்ப, அயம் தரித்ரோ பவிதே திவை திசீம் சொல்றார். இந்த பிராமணன் இந்த பிறவையில தரித்திரனாகவே கடவான் அப்படின்னு எழுதியிருக்க இவர் பார்த்தாருங்கிறார். எல்லாம் போய் பார்த்தோம் என்ன சாஸ்திரம் கவிகள் அப்படி வர்ணிப்பார் சொல்ற பாருங்க, அவ தலையிலேயே எழுதி ஒட்டி இருக்கு தரும்பம். இவன் பார்த்தா போல பேசுறதுதான் பேசுவான், ஆனா விவகாரம் என்ன, என்னுடைய மனசானது சரியான வழியில போகிறதுக்கு இடையூறு ஏற்படுகிறது. இதுக்கு நீ மாத்த மாட்டேங்கிறள, ஏன் மாத்த மாட்டேங்கிறள் அப்படிங்கிற பகவான கேட்கிற. நன்னத்தான் இருக்கு, ஆனா பகவான் அதுக்கும் பதில் சொல்லல. இங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லலா, அது ஒண்ணுதான் காரியம் அவருக்கு, வேற ஒன்னும் நடக்காது. ஒன்னும் பதில் சொல்லல. அவர் சொல்ற, ஒருவேளை பரமேஸ்வரா உன்னால முடியலன்னு நினைக்கிறியோ, என்னால முடியலப்பா தலையத்தை மாத்த முடியாது அப்படிங்கிறோ, அசக்தோ எதி பவானு, ஹே பரமேஸ்வர எதி பவான் அசக்த, உன்னால இது பண்ண முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கியா, சரி சிரத்தத்வைதாத்யம் நகலு சுவத்தம் பசுபதே, ஹே பரமேஸ்வர அவருக்கு பசுபத்தின்னு ஒரு சம்போதனம் இந்த ஸ்லோகத்துல. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இந்த குட்பாடு இருக்க பத்தல, அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நீங்க பசுபதி, பசுபதினா என்ன அர்த்தம்னு, உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் ஆட்டி படப்பவர். ஒரு மனுஷனுக்கு 100 பசுமாடு இருக்கு, அவத்தனை எத்தனை பண்ற கொட்டையில ஒவ்வொன்னா கட்டி வைக்கிறார். இது பாட்டுக்கு இங்க இங்கே ஓடப்படாது, அது அவுத்த விடக்கூடியதான சாமர்த்தியம் அவருக்கு இருக்கா இல்லையா, அவர் தானே கட்டினது காலமுறையில அவுத்து விடுறாரு. அப்ப நடுவில் அதை கட்டாம கட்டி இருக்கிறது அழுக்கக்கூடியதான திறமை அவருக்கு இருக்கா இல்லையா, நிச்சயமா இருக்கு. அதே போல பரமேஸ்வரன் என்ன ஆட்கொள்ளக்கூடியதான திறமை அவருக்கு இருக்கா இல்லையா, இருக்கு. இருந்த போதிலும் பண்ண மாட்டேங்கிறேன், உங்ககிட்ட உங்களால முடிஞ்சு எனக்கு அது தேவையா இருக்கும் பொழுது நான் உங்களை கேட்கும் பொழுது நீங்க பண்ணலன்னா அப்ப என்ன அர்த்தம், அதான் உபேட்சான்னு. உபேட்சான்னு என்ன அர்த்தம், என்னால பண்ண முடியும், நீங்களும் வந்து பண்ணுங்கன்னு கேட்கிறேன். இருந்த போதிலும் நான் அதை வந்து கேர் பண்ணாம அப்படியே விட்டேன்னா என் மேல இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அதான் உபேட்சானோ சேத் அங்க ஆரம்பிக்கிறப்ப இந்த பசுபதிங்கிற ஒரு பதவிக்கும் அந்த உபேட்சாங்கிற சம்பந்த பதத்துக்கும் எப்படி சம்பந்தம், ஆச்சாரியார் அந்த ஸ்லோகத்தை ரசிச்சு போட்டிருக்க. ஹே பசுபதே உன்னால முடியும் அப்பா, நீ என்னுடைய தலையெழுத்தை மாத்தக்கூடியதான நிலையில இருக்க. என்ன மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுடைய தலையெழுத்தும் உன்னால மாத்த முடியும். என்ன எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் யஜ்ஞானமயம் தபஹா, சரி உன்னுடைய உயர்ந்தியை அறிந்து கொள்ள முடிய பிரம்மவும் மாலும் பிரானே தன்னை, அவரது பிரம்மதேவரும் திருமாலும் ரெண்டு பேரும் அந்த பரமேஸ்வரனுடைய சோகம் அடிமுடிய தேடுறதுக்காக ஓடினாராம். இவராலையும் முடியல அவராலையும் முடியல, முடியாத பொழுது எதை பண்ணி விட்டார், சௌக்கியமா இருக்காமல் இல்ல முடியலன்னு சொல்லி விடலாமோ இல்லையோ. திருமால் அவர் பாட்டுக்கு வராக இருந்தார், அவர் அதை சூஸ் பண்ணிட்டார். என்ன ஒரு தடவை இந்த வழியில நம்ம போயிருக்கோம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சோ நேர உள்ள போவோம், எவ்வளவு தூரமான இருந்தாலும் போகணும், பார்த்தாலும் வரைக்கும் போய் பூமியை எடுத்துட்டு வந்திருக்கோம், சோ இந்த வழியில் நம்ம போவோம்னு அப்படி ஆரம்பிச்சு விட்டார். வரக அவதாரத்தை எடுத்துட்டா அதே அவதாரத்தை எடுத்துட்டார், பாதாள வரைக்கும் போனார், போனா இன்னும் கீழே இருக்குன்னு, அதால வித்தல சுத்தல சாதல தலாத்தல பகாத்தல பாதாளம் இருக்கிற லோகங்களுக்குள்ள கீழ் லோகம் பாதாள லோகம் அது வரைக்கும் போன. போன பிறகும் அங்கே அந்த சிவனுடைய ஆரம்பம் எங்க தொடங்குறதோ அந்த லிங்கத்தினுடைய ஆரம்பம் அவரால் கண்டுபிடிக்க முடியல. என்னன்னு இன்னும் பாதியே வரல, என்ன அந்த சிவனுடைய பாதி இருக்கு அதுவும் வரல போல இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்க. இவர் பார்த்தாராம் இந்த ஜென்மாவது நம்மள இவ படிக்க முடியும், என்ன எவ்வளவு அளவுக்கு என்னால போக முடியுமோ அந்த அளவுக்கும் போயிட்டேன், இன்னும் ஆரம்பமே தெரியல. சரி நேரம் வந்தார் பரமேஸ்வரர் வந்தார், கன்னத்துல போட்டுண்டார், ஐயா முடியல, தங்களுடைய லிங்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ ஸ்வரூபம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அது கண்டுபிடிக்க முடியலை. அப்படின்ட்டார். அதே சமயத்துல பிரம்மதேவர் என்ன பண்ணினார், நான் பாக்குறேன் அவர் மேல போக ஆரம்பிச்சார். ஏன்னா அவர் இருக்கிற லோகம் எல்லா உலகத்தை விட உயர்ந்தது. நீங்க இருக்கக்கூடிய லோகம் இது பூலோகம். புவஹா சுவஹா மகஹா தபஹா ஜனஹா சத்யம் அப்படின்னு மேல ஆறு லோகங்கள் இருக்கு. இந்த மேல இருக்கிற ஆறு லோகங்கள்ல ஹையஸ்ட் புளோர் அங்க இருக்கார் அவர். சத்தியலோகமானது எல்லாத்த விட ஒசத்தி. சோ இவர் என்ன பண்ணினா, நம்ம முதல்லயே உயர்ந்தான லோகத்துல இருப்போம், அது வரைக்கும் எங்க போறதோ பாப்போம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு அழகான வாகனம் இருக்கு, அன்னபட்சம் பறக்கும் அது போயிட்டே இருக்கு அப்படின்னு நாங்க சொன்ன இதை போவோம் நினைச்சிருந்த அவர் பாட்டுக்கு அன்னபட்சிகளை மேல கிளம்புற கிளம்பி போனார். அவர் ஊர் வரைக்கும் போறார், அதுக்கப்புறம் மேல போயிட்டே இருக்கார். கொஞ்ச தூரம் போச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனார், முடிவு காணப்படல. எங்கிருந்து தொடங்கிறதுன்னு பரமேஸ்வரனுடைய முடிபாகமானது அவரால் பார்க்க முடியல. என்னடா இது, அவரும் கீழே போயிட்டார். அவர் நம்மளை விட நகமாகவே திறமைசாலி, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு. பார்த்துட்டாரோ என்னமோ, நம்ம பார்க்கலேன்னு சொன்னா என்ன ஆகும்னு, நம்ம திறமை நமக்கு அந்த சாமர்த்தியம் இல்லையே, நாலு பேர் நம்மளை வைய மாட்டா. நம்ம சாமர்த்தியத்தை எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாள, பேருக்குதான் பிரம்மதேவர். உலகத்தை எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரையும் தலையிட்டு அவர்தான் எழுதுறாரு. ஆனா இவருக்கு இது இல்ல பாத்தீங்களா, பரமனாலிய முடியல பாத்தீங்களா அப்படின்னு நம்மள நாலு பேர் ஏதாவது சொல்லிவிடுவாளோ அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க. இதே சமயத்துல என்ன ஆச்சுன்னா, அங்க இருந்து ஒரு புஷ்பம் வந்து விழுந்ததான், அவர் தலையில ஒரு புஷ்பம் வந்து விழுந்தது. அந்த புட்பம் எழுதமே அவருக்கு டக்குன்னு புடிச்சுண்டார். அது ஒரு ஞாபகம் வந்து, ஓஹோ தாழம்போ வந்து விழுந்து புடிச்சுண்டார் டக்குன்னு அவருக்கு ஞாபகம். ஏன்னா கவலையோடு இருக்கிற மனுஷங்க இப்படி கலைச்சதுமே புடிச்சுண்டாரு. ரைட், ஒரு எவிடன்ஸ் ஒண்ணு கலைச்சிருக்கு. பரமேஸ்வரன் தலையை பார்த்துவிட்டேன், இத பாருங்க அங்கிருந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விடலாமோ. யாருக்கு எப்படிப்பட்டதான எண்ணம் பாருங்க. இந்த எண்ணம் வந்ததுமே நேரா பரமேஸ்வரன் வந்துவிட்டாரு. வந்து என்ன ஆச்சு, நான் பார்த்துட்டேன், எங்க இருந்து ஆரம்பிக்கிறத பார்த்து அவர் பார்த்தார், சிரிச்சுண்டாரா. பக்கத்துல மகாவிஷ்ணு இருக்கார், நான் இவ்வளவு தூரம் போனேன், நிஜமாகவே ஓடி போனேன், ஒண்ணுமே எனக்கு ஆரம்பமே தோணலையப்பா, நீ பாத்தியான இதோ பாருங்க அப்படின்ட்டு உங்க தலையில இருந்த புஷ்பமும் இந்தாங்கன்னு காட்டினார். பரமேஸ்வரனுக்கு நிதி எல்லாம் பிடிக்கும், எந்த தப்பு பண்ணினாலும் ஓகேம்ப. பொய் சொல்லி ஏமாத்துறதுங்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா வேதமே சத்யம் வதா தர்மம் சதா, முதல் தர்மம் என்ன சொல்றது மனுஷர்களுக்கு, சத்யம் வதா பொய் சொல்லாதப்பா. நான் தம்பதே உண்மையை சொல்லுன்னு உன்னை சொல்றது, நான் தம்பதே பொய் சொல்லாது. சத்யான் நப்ரமதி தவ்யம், எப்பொழுதும் உண்மையை கண்டு ஏமாந்து போகாதே. எத்தனை தரம் நிஜத்தை சொல்லுன்னு ஒரு தரம் சொல்றது வேதம், பொய் சொல்லாதேன்னு ஒரு தரம் சொல்றது, உண்மையை விட்டு ஏமாந்து போகாதேன்னு வேற சொல்றது. இப்படி சொன்ன போதிலும் அது என்ன ஆயிடுதுன்னு, அவ்வளவு வசதியான தர்மம்னு தெரியறது. இருந்த போதிலும் என்ன சுவாமி ஆச்சுன்னு, அந்த காலம் சரியில்லை. நாம எல்லாரோட வசதியாக நல்ல புகழ் நமக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம். என்ன ஆச்சுன்னு, இப்படி பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் பரமேஸ்வரனுக்கு. இது பிடிக்காதோ, ஏன்னா வேதத்தில் இருக்கிறது மாறுதலா அந்த தர்மம் அல்லவா. என்ன பண்ணின, அந்த பிரம்மதேவருக்கு அஞ்சு முகம். இந்த அஞ்சு முகத்துல எந்த முகம் போய் சொல்லித்தோ அந்த கழுத்து வரைக்கும் அதில் கிள்ளி எடுத்துட்டாங்க. இனிமேல இது பண்ணா நீ போகணும். என்ன ஆச்சுன்னு அப்பதான் தெரிஞ்சதான் இப்படி. அதுக்கப்புறம் இந்த தாழம்பூவை பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணப்படாதுன்னு வேற சொல்லிட்டேன். மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணணும், தாழம்பூ ரொம்ப இட்டம் வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு. அன்னைக்கு ஒரு தாழம்பூ 100 ரூபாய் விற்பான். ஆனா பரமேஸ்வரனுக்கு அதை பூஜை பண்றது இல்ல. என்ன சுவாமின், இந்த புஷ்பமானது இனிமேல என் பூஜைக்கு உதாதுன்னு செபிச்சு விட்டாரா. இந்த பரமேஸ்வர பிரம்மதேவருக்கு என்ன பண்ணிட்டார், அந்த தலையே கிள்ளி எடுத்து விட்டார். இப்ப சொல்லுங்க, அவருடைய தலையே நீங்க கிள்ளி எடுப்பீர்களே ஆனால் அவர் எழுதின தலையெழுத்த மாற்ற முடியாது அவங்களால. இப்ப பதில் சொல்லுங்க கேட்கிறேன், நீங்க என்ன பண்ண சொல்ல விவகாரம் என்ன, யார் எழுதினாரோ அவர் தலையே கிள்ளிவிடுவார் நீங்க, ஆனா அவர் எழுதினது மட்டும் அது தப்புன்னு ரப்பரால மாத்த எழுதி முடியாது, அழிக்க முடியாது அவங்களுக்கு. என்ன சுவாமி இப்படி கதை விடுறது பாருங்க. ஸ்ரீரத்வைதாத்ரியம் தத்வைதாத்ரியம் சிரஹா, அந்த விதாதாவனுடைய விதாதான பிரம்மதேவர் அவருடைய தலையே தத் ஸ்ரீரத்வைதாத்ரியம், நகலு சுவருத்தம் பசுபதே. ஹே பசுபதே, நகலு ந சுவருத்தம், நன்ன கிளவியா நீங்க கிள்ளி எடுத்து பண்ணியோ? சாதாரணமாக இந்த காய்கறிய எப்படி கட் பண்ணுவா? விரல் எல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்து வந்துருவா. இந்த கத்தி இதெல்லாம் எடுத்துணும், வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் அதுக்குறப்ப அப்படியே கிள்ளி எடுத்துடுறீங்களோ இல்லையோ? அதே மாதிரிதான் கிள்ளிப்பட்டியல எவ்வளவு சுலபமா. பரமேஸ்வரா, நீங்க எப்படிப்பட்டவாள்? பிரம்மதேவருடைய தலையே கிள்ளிப்பட்டியல, அவருடைய தலையை கிள்ளி அவருக்கு புத்திமதியை சொல்லக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கக்கூடியதான தாங்களுக்கு அவர் ஏதோ ஒரு சமயத்துல எழுதி வச்சாரா, அத என்ன மாத்தப்படாதா? ஹே பசுபதேனர், சிரத்தத்வைதாத்ரியம் நகலுத்து விருத்தம் பசுபதே, கதம் வா நிர்யத்னம். ஒரு முயற்சியும் இல்லாமல், சாதாரணமாக ஒரு சின்ன காரியம் பண்ணணும்னு எவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன ஆபரேஷன், ஒரு ஆபரேஷன் டேபிள்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே அது பத்து பேர் வந்து அதை கிளீன் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி அதை கொண்டாங்க இது கொண்டாங்கன்னு சொல்லி தலைக்கு மூக்குக்கும் எல்லாத்துக்கும் கட்டிண்டு அவனை பார்த்தாலே எனக்கு இங்க மாதிரி தோன்றது. இப்படி எல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்றாங்க சார். ஒரு சின்ன காரியத்தை பண்றதுக்காக என்னடான்னா பெரிய டாக்டர்ங்கிறான். அது நூறு தரம் அலம்பரம் இதை, அது அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும், இதை அவ காரியமா பண்ற நமக்கு வேண்டாம். ஆனா இந்த முயற்சி எல்லாம் இருந்ததான்னு கேட்கிற, தலைய கேள்றது எவ்வளவு சுலபம், அப்படி கட் பண்ணி எடுத்து போட்டு விட்டீங்க பரமேஸ்வரா. சுவருத்தம் நன்னா நீக்கி விட்டீங்கிறார். நகலு சுவருத்தம் பசுபதே, கதம் வா நிர்யத்னம், ஒரு முயற்சியும் இல்லாமல் கர நக முகே நைவலுலிதம், கை விரல்களாலேயே அதை தூக்கி எடுத்து போட்டுல. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்னுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியதான திறமை இருக்கு, உங்களால முடியும். ஆனா முடிஞ்ச போதிலும் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீங்க பண்ணலேன்னா என்ன தோன்றது? என்ன இடத்துல கோபமோ? என் இடத்துல ஏன் இந்த உபேட்சா புத்தி? பரமேஸ்வரா கொஞ்சம் பாருங்களேன். ஆகையால் அப்படி பண்ணாதீங்கோ, என் மனசை சரியான வழிக்கு கொண்டு வாங்கோ. நான் ஒண்ணும் உங்களை கேட்கல, என் மனசு பகவத் தியானத்துல ஈடுபடும்படி பண்ணுங்கோ. என் மனசுல இருக்கக்கூடிய இந்த ஆசை இருக்க பார்த்தீங்களா, இது வேணும் அது வேணும்னு பேராசை, அந்த பேராசையை கொஞ்சம் குறைக்கும்படி பண்ணி விடுங்களேன். நான் நிம்மதியா இருப்பேன், நிம்மதியா இருந்து வேற எங்கேயோ போக மாட்டேன். நான் என்ன கேட்கறேன், உங்களை தியானம் பண்றதுக்கான ஒரு வழி கொடுங்கன்னு சொல்றேன். அந்த சத்சங்கத்தை கொடுத்தா சௌக்கியமா இருக்கேனே பரமேஸ்வரா அப்படிங்கிறார். உபேட்சா நோச்சே என்ன ரகரசி கிம் நகரசி, ஏன் என் மனசுல இருக்கக்கூடியதான அந்த தலையெழுத்தை மாற்ற மாட்டேங்கிறேள் பகத்யான விமுகம், அதனால்தான் தங்களுடைய தியானத்தில் ஈடுபட மாட்டேங்கிறது. அதுக்கு மாறாக சொல்கிறது துராசா பூயிஷ்டம், பேராசையானது மேலும் மேலும் வந்துட்டு, பேராசைக்கே பேராசையா இருக்கு, இது வேணும் அது வேணும் அது வேணும் எவ்வளவு வந்தாலும் இன்னும் வேணும்னு நினைக்கிறேனே. விதிலிபிம், இந்த தலையெழுத்தை அசக்தோ யதி பவான், என்னால மாத்த முடியாதுன்னு சொல்வேளையானால் சிரஸ்தத்வைதாத்யம், ஹே பரமேஸ்வரா, அந்த பிரம்மதேவருடைய தலைய ஐந்து தலைகள்ல ஒரு தலைய கிள்ளிவிட்டார். அதனால்தான் இன்னைக்கு பிரம்மதேவருக்கு நாலு தலையா, நாலு வேதங்களையும் ஓதிக்கொண்டே இருக்கார், ஒரு தலை காணும். அந்த பழைய தலையில தான் அவர் ஆகமங்கள்லாம் எழுதினார், சைவாகமும் சாஸ்தாகமும் இவைகள்லாம் அந்த தலையிலிருந்தான் எடுக்கப்பட்டது, அது சொல்லப்பட்டது. மீதியெல்லாம் இந்த நாலு வேதங்களை இன்னைக்கு ஓதிண்டே இருக்க, மீதி நாலு தலையில தத்வைதாத்ரம் நகலு சுவருத்தம் பசுபதே கதம் வா நிர்யத்னம், கதம் வா நிர்யத்னம், ஒரு முயற்சியும் இல்லாம சுலபமாக கிள்ளி தள்ளிவிட்டேல. கர நகமுகே நைவலுலிதம், நகத்து நுனியினாலேயே கிள்ளிவிட்டேல, எப்படி சொல்லுங்க பாக்கலாம். ஆகையில் எங்க காப்பாத்துங்கோ, இது வரைக்கும் ஒண்ணு நல்லா இருக்கு, இப்ப என்ன சின்ன, இதை காப்பாத்தின பிறகு ஒரு நகத்தை ஒரு தலையை எடுத்த பிறகு பிரம்மதேவருக்கு டவுட் வந்து, இவர் இதோட நிறுத்துவாரா இல்ல மீதி நாள தலையிலையும் கை வைப்பாரா? என்ன கிள்ளிவிட்டார், ஏதோ ஒரு முகம் தடைத்து ஒரு கேள்வி விட்டார், மீதி நாளும் காப்பாத்தப்படணுமே, என்ன பண்றதுன்னு அவர் பார்க்கிறார். விரிஞ்சிஹி தீர்காயுர் பவதோ, அப்பிரம்மதேவர் தீர்காயுசா இருக்கட்டும், அந்த தலையும் கேள்விவிட்டேன்னா மனுஷனுக்கு கை போய் எடுத்துனா வாழலாம், கால் போனா வாழலாம், காது போனா வாழலாம், ஆனா தலை முண்டத்தோட எடுத்துட்டேன்னு இனிமேல வாழ முடியாது. இருக்கிற பொழுது அங்க இருக்கிற புத்தி ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுங்க, கேக்குற களிமண்ணா இருக்குன்னு களிமண்ணால ஏதோ இருந்தாலும் அது இருக்கணும்னு தலைய தனியா எடுத்துட்டா இனிமேல வாழ முடியாது. ஆனா ஒரு தலையை எடுத்துட்டார், மீதி நாலு தலையும் எடுத்துட்டா அவருடைய வாழ்க்கையே போயிடுமே. வேண்டாம்பா, விரிஞ்சிர் தீர்காயுர் பவதூ. ஏன் பவதா தப்பரசிர சதுஷ்கம் சம்ரக்ஷம். ஹே பரமேஸ்வர, அவருடைய மீதி நான்கு தலையும் காப்பாற்றப்பட வேண்டும், இல்லைன்னா பிரம்மதேவர் கதையே தகராறாயிடும். ஏதோ அவர் எழுதினார் சொல்லிட்டு அவரை வச்சுட்டு இருக்கேன், அந்த பிரம்மதேவராலும் சௌக்கியமா இருக்கணும்ப்பா. இந்த நாலு தலையும் காப்பாற்றப்பட வேண்டும். விரைஞ்சிர் தீர்காயுர் பவது பவதா தங்களால் தற்பரசிர சதுஷ்கம் பரஹான்னா அந்யான்னா அந்த இருக்கக்கூடியதான இந்த தலையை விட மீதி நான்கு தலைகள், மற்ற நான்கு தலைகள் சதுஷ்கம் சம்ரக்ஷம். ஏன் சகலு புவி தைன்யம் லிகிதவானு, என்ன இந்த பூலோகத்துல என்ன பண்ணிட்டார், நாங்கள்னா தைன்யமா தீனாளா இருக்கணும்னு எழுதிட்டாரே அவர். ரொம்ப தரித்திரா கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கார் சார். அதான் அவர்கள்தான் எங்களை போறோம். நீ சௌக்கியமா இருப்பாய், எழுதியிருக்கப்படாது. யாராவது கேட்டாலும் சொல்லுங்க, அவன் பாட்டுக்கு அவுத்து விடுறான். எப்படி இருக்கார் அவாரியும்னு இங்கிலீஷ்ல, அவன் திரும்பி வெல் ஓகே ஹாப்பி சொல்ல மாட்டேங்கிறான், அவடு விடுன்னு திரும்பி அவடு விடுன்னு கேட்கறான். என் தலையெடுத்து எப்படி இருக்கு, ஒரு தலையெடுத்து எப்படி இருக்கு, எப்படி இருக்கேன்னு கேட்டா ஆனந்தமா இருக்கேன்னு சொல்லப்படாதவா, சௌக்கியமா இருக்கேன்னு. ஏன் பகவான் நமக்கு தான் ஆகாரத்தை கொடுத்திருக்கார், சாப்பிட்டா ஜீரணமாகறதுக்கு கொடுத்திருக்கார், ஏதோ நல்ல வார்த்தையை கேட்கறதுக்கு காதை கொடுத்திருக்கார். என்னென்னமோ கேட்கறோம் அது வேற, ஆனா விவகாரம் வந்து நல்ல வார்த்தை கேட்கலாமோ, நீங்க கேட்கறதுக்கு வேண்டியதான காதை கொடுத்திருக்காரு, அதை கேட்டு கேட்டு மனசுல ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு மனசை கொடுத்திருக்காரு. அந்த பகவான் வந்து என்ன தோன்றதுன்னு, ஜனங்களுக்கு எல்லோருக்கும் துன்பத்தை இருக்கட்டும், துன்பம் வரட்டும் அப்படின்னு எழுதினார் போல இருக்கு. சகல பூமி தைன்யம் லிகிதவான் விசாரக்கோவா மாம் விசத கிருபையா பாகி சிவதே. ஹே பரமேஸ்வரா, என்ன காப்பாத்து. இங்க இருந்து சிவான்னர், போற ஸ்லோகத்துல பசுபதினர், இந்த ஸ்லோகம் ஹே சிவா, சிவா மங்கள ஸ்வரூபமே, நீங்க தான் காப்பாத்தணும். பாகி சிவதே, எப்படி நீங்க எப்படி என்ன காப்பாத்தணும், நீங்க வந்து அது பண்ற இது பண்ணணும் வேண்டாம், உங்க கண்ணால என்ன பாருங்க, கட்டாட்ச வியாபாரஹா ஸ்வயமபித தீனாவன பரஹா. ஹே பரமேஸ்வரா, நாங்க ஒன்னும் கேட்கல, உங்களுடைய கடக்கம் பார்வை என் மேல விழுமே. ஏனால் அந்த பிரம்மராத்திர எழுதினார் பாத்தேனா தலையெழுத்த, அது முழுக்க அழிஞ்சிவிடும். இனிமேல் நீங்க எழுத வேண்டியதான, உங்க பார்வை மேல விழணும் அவ்வளவுதான். அது பண்ணலாம் ஒன்னும், நாம் ஒரு மனுஷனை பாக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கணுமா, தலையை கிள்றதுக்காவது அந்த கை நகத்தினால முயற்சி வேண்டியிருக்கு. நான் கேட்கக்கூடியதான விவகாரத்துக்கு அந்த முயற்சியும் இல்ல. என்ன முயற்சி, உங்க கண்ணே பார்த்துட்டே இருக்கு, அந்த பார்த்துட்டு எதையோ பார்த்துட்டு இருக்கு, என்ன பார்த்தா போருமே. கடாட்ச வியாபாரஹா ஸ்வயமபித தீனாவனபரஹா. ஹே பரமேஸ்வரா, உங்களுடைய கட்டாட்ச வியாபாரம் கண்களால் பார்க்கும் செயல், அந்த பார்க்கிற நிலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த செயல் இருக்கு, அது போரும். ஸ்வயமபித தீனாவனபரஹா, ஸ்வயமபித்தானே தீன அவனபரஹா. யார் தீனாளா இருக்காளோ, யாருக்கு வாழ்க்கையில கஷ்டம் இருக்கா, அவளுடைய கஷ்டத்தை காப்பாற்றக்கூட அதுவே காப்பாற்றும், வேற ஒண்ணும் இல்லை. திருஷா திராகியா தரதளித்த நீரோத்பலருச்சா சௌந்தர்யர்கள் என்ன பாரமா, நபய கிருபையா மாமபி சிவே அனேனாயம் தன்யோ பவதி நட்டதே ஹானிரியதா வனேவா ஹர்மியேவா சமகலு நிபாதோ கரஹான்னு சொல்றாரோ. அதே மாதிரி உங்க கட்டாட்ச வியாபாரம் என்ன பார்த்தா போறோம், என்ன பார்க்கறதுக்கு தாங்கள் தனியாக முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனா அந்த வியாபாரம் கட்டாட்ச வியாபாரம் என்ன பார்த்த மாத்திரத்தினால என்ன ஆச்சு, என் தலையில எழுதினர் பார்த்தீங்களா பிரம்மதேவர், அந்த பிரம்மதேவர் எழுதின எழுத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, நான் சௌக்கியமா இருப்பேன்ப்பா. அந்த முயற்சியே இல்லாம இருக்காமே, ஆகையால் நான் என்ன சொல்றேன், இந்த நாலு தலையும் நீங்க அவரை எடுக்க வேண்டாம். அவர் ஒரு தலையை எடுத்துட்டு அதை நிறுத்தி பண்ணும், ஏன்னா அவராக சௌக்கியமா இருக்கட்டும். ஆனா அவர் பண்ணினதான ஒரு செயல் இருக்க பார்த்தீங்களா, என்ன செயல், என் தலையில தைன்யம் எழுதி வச்சிருக்காரு, அதை போக்குறதுக்கு வழி பாருங்க. நம்மளுக்கு யாராவது அபகாரம் பண்ணினா நாம அவளுக்கு அபகாரம் பண்ணோம்னு போறது தப்பு. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து நமக்கு ஏதாவது வெஷா நம்ம திருப்பி வைக்கப்படாது. அவன் நம்மளை பத்தி ஏதாவது கெடுதலா சொன்னாலேனா நீங்க திருப்பி அவளை பத்தி நினைக்கப்படாது. நம்மள்ட சொன்னதை நாம் சரி பண்றதுக்கு வழி தேடும். அதான் வாழ்க்கையில சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியதான. அவன் அப்படி பண்ணிட்டே இருந்தா நீ சும்மா இருந்தா உங்க தலையில மிளகா தேய்க்கிறான் சார். இல்ல என்ன தேய்க்க மாட்டானோ. நீங்க என்ன பண்ணினாலும் அந்த புத்தி அது அப்படித்தான் அது. ஆனா அது உங்களை தாக்காம நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆகையால் பரமேஸ்வரா நீங்க அவரை கிள்ளிண்டே இருக்காதீங்க. அவர் பாட்டுக்கு அவர் இருக்கட்டும், அவர் நாலு தலையும் சௌக்கியமா வச்சுக்கட்டும். ஆனா ஒன்னு சொல்றேன், அவர் என்ன எழுதினாரோ எப்படி தைன்யம் லிகிதவான் அதுல வீட்டா ரக்கா இனிமேல் அவரை பத்தி தான் நினைச்சாங்க. எதுக்கு மாம் விஷத கிருபையா பாதி சிவத்தே ஹே பரமேஸ்வரா சிவா மங்களஸ்வரூபியே சிவான்னு சொன்னா போறோம். எஸ்வோ நாமரூபாபியாம் யா தேவி சர்வ மங்களா, எல்லா மங்களமும் உங்களுக்கு வந்துடும். அந்த இரண்டு எழுத்து இருக்கு பாத்தீங்களா, சிவா சிவாங்கிற எழுத்து. யத்யக்ஷரம் நாம கிரேரி தமிழனாம் சக்ருத் பிரசங்காத் அகம் ஆசுஹந்தி தத். அந்த பாப கூட்டத்தெல்லாம் ஒரே தரம் அழிச்சு விடுமா. நமஸ்தே ருத்ரமன்யவ உதோதைசவே நமஹ. அந்த பரமேஸ்வருடைய நமஸ்காரம் பண்றது வேதமே. அந்த சிவாங்கிற நம பொறுமே. ஹே சிவா கிருபையா பாதி சிவதே கடாட்ச வியாபார ஸ்வயமபி ச தீராவனபரஹா. ஸ்வயமே அந்த கடாட்ச வியாபாரம் இந்த கடக்கன் பார்வையே எங்களை சரி பண்ணிட்டுமே. பிரம்ம எழுத்த அவர் எழுதின எழுத்த சரி பண்ணிவிடுமே, அது கொஞ்சம் பார்க்கப்படாதா. இந்த ஸ்லோகத்துல கிருபையா என்ன பாருன்னு சொன்னார். அவ்வளவுதான். பரமேஸ்வரன் எப்படி பிரார்த்திக்கிறோம், எனக்கு காசு வேணும், புகழ் வேணும், பதவி வேணும், அது வேணும், எது பார்க்காதீங்க. பரமேஸ்வரன் தியானம் பண்ணும், இதெல்லாம் தானா வரும்னு. பரமேஸ்வரன் உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்துல எது தேவையோ அது கொண்டு வந்து கொடுப்பார். அவருடைய கட்டாட்சம் நம்ம மேல விழணும். எந்த துறையில நாம இருந்தாலும் அந்த துறையில முன்னுக்கு வந்துடும். வந்து பரமேஸ்வருடைய அனுகிரகம் மனசாந்தியோட ஆனந்தமான ஒரு வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும். கடைசியில சிவானுகிரகத்தினால ஞானமும் கிடைக்கும். அப்படி சுலபமாக இந்த ரெண்டு ஸ்லோகத்துல பரமேஸ்வரனுடைய ஒரு அவருடைய கௌரவத்தை மகாத்மியத்தை விபூதிய நமக்கு அழகாக சொல்லியிருக்க. இதுக்கு மேல் பாகம் அடுத்த சனிக்கிழமை.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Namah Shivaya. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு யோக கைவல்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
5: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் நமஹ ப்ரணபாப்தாய சுத்த ஞானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. நிர்மாணித்தமிதமாத்திரவேதே பிரயோஜகம் சித்தமேகம் அனைகேஷாம் நிமித்தம் நிமித்தம் நிமித்தம் அப்ரயோஜகம். பிரவிருத்திபேதத்துல சித்தமானது எது முக்கிய சித்தமோ அது மற்ற ஆதார சித்தமோ, அது மற்ற சித்தத்துக்கெல்லாம் முக்கியமான ஆதார சித்தம் இதுவோ அதுதான் மற்ற சித்தத்துக்கெல்லாம் காரணமா இருக்கு பிரவிருத்திக்கு. சரீரம் எங்க வேணாலும் இருக்கலாம், எல்லா சரீரமும் ஒரே இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்ல. ஒரு சரீரமும் ஒரு ஒரு இடத்துல இருக்கலாம். அதனாலதான் சதாசி பிரம்மேந்திரர் மூணு சமயத்துல மூணு இடத்துல சமாதி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். சமாதி ஒரே இடத்துல ஆக முடியும். இந்த சரீரத்தை எல்லாம் நான் எடுத்துட்டு எல்லா சரீரத்தையும் ஒன்னு என்ன பண்ணணும், எல்லா சரீரத்தையும் நான் வந்து லயம் பண்ணிட்டு முடிச்சிடணும். ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்து முடிச்சுட்டு அந்த சரீரத்தை முடிச்சிடணும். இல்லட்டு என்ன பண்ணணும், ஒரே சரீரத்துல எல்லாம். பொதுவா என்ன நடக்கும்னா ஒரே நேரத்துல எல்லா சரீரமும் சமாதி அடையும். ஏன் பிரிச்சு கொடுத்தாச்சு இந்த இந்த இத்தனை வகை கர்மத்தை நீ அனுபவிச்சிரு அப்படின்ட்டு. அதனால அப்போ ஒரு சரீரம் பேஷா வரலையாம், இன்னொரு சரீரம் நெரூர்ல, இன்னொரு சரீரம் திருச்சி பக்கத்துல எங்கேயோ சொல்லுவாங்க. அப்படியே மூணு இடத்துல மூணு சமாதி அவர எடுத்துண்டா ஒரே நேரத்துல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த நிலையில அஞ்சு வகையான இந்த சித்தமானது எத்தனை வகைப்படுறது அப்படின்னு கேட்டா தத்ர தியானஜம் அநாசயம், தத்ர தியானஜம் அநாசயம், எத்தனை வகைப்படுறதுன்னு சொல்லிட்டு தத்ர தியானஜம் அநாசயம்னு சொல்லி சொல்றீங்களே. தியானஜம் தத்ர, தத்ரனா அந்த சித்தங்களின் நடுவே, அந்த சித்தங்களின் இடையில். தியானஜம் தியானத்தினால் உண்ட சித்தமானது, உண்டான சித்தானமானது. அநாசயம் ஆசய ரஹிதம் இத்தியர்த்த, ஆசயம் பற்று, பற்று இல்லாதது, பிடிப்பு இல்லாதது. தத்ர அப்படின்னா அஞ்சு விதமான சித்தம், அஞ்சு விதமான சித்தம்னு சொல்லி சொன்னா என்ன, சித்தம் அஞ்சு வகை பத்தி பேசவே இல்லையே. நிர்மாண சித்தம் ஒண்ணு, ஆதார சித்தம் ஒண்ணு, நிர்மிக்கப்பட்ட சித்தம் ரெண்டு, ரெண்டு சித்தம் தானே நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ரெண்டு சித்தத்துல சித்தமானது அஞ்சு வகைப்படுறது எப்படி அப்படின்னு கேட்டா, பஞ்சவிதம் நிர்மாண சித்தம், ஜென்ம ஔஷதி மந்திர தபஸ் சமாதிஜாக சித்தையா அப்படின்ட்டு அஞ்சு வகையான சித்தி சொன்னாலும், அந்த அஞ்சு வகையான சித்தினால உண்டார அஞ்சு வகையான சித்தங்கள். தத்ர எதேவ தியானஜம் சித்தம், ஆனா இதுல மத்த சித்தங்களை காட்டிலும் தியானஜ சித்தமானது, அந்திம சித்தமானது ரொம்ப விசேஷமான சித்தம். ஏன் அப்படின்னு கேட்டா, எது அந்த தியானஜம் சித்தமா இருக்கோ தஸ்யேவ நாஸ்தி ஆசயஹ ராகாதி ப்ரவர்த்திஹி, அதுல எந்த பிடிப்பும் இல்ல, ஆசையும் இல்ல. ஆசைன்னு ஆசைன்ற சாதாரண அர்த்தம், ஆசையம்னு சொன்னா ஆசை, எந்த பிடிப்பு இல்ல. ஆசைங்கிறதுனால அது துவேஷத்தையும், ராகம்ங்கிறதுனால துவேஷத்தையும், ஆசைங்கிறதுனால விருப்புங்கிறதுனால விருப்பத்தையும் எடுத்துருந்தோம் உபலட்சணமா. சரி, அந்த மாதிரியான பிரவருத்தி எதுவுமே இருக்காது தியானஜ சித்தத்துல. நாதஹ புண்ணிய பாப அபிசம்பந்த, இங்க பிரவருத்தி இல்லைங்கிறதுனால, பிரவருத்தினால நாம ஒரு புண்ணிய ஒரு கர்மத்தை செஞ்சோம்னா கர்மத்தினால கண்டிப்பா ஒரு பலன் உண்டாகணும், புண்ணியமானதோ இல்ல பாபமான கல பலன் கண்டிப்பா உண்டாகும். பிரவருத்தி இல்லைங்கிறதுனால புண்ணியபாப பலனோட சம்பந்தமும் இல்லை. கீழக்லேஷத்துவாத் யோகினி ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, யோகிகள் கீழக்லேஷம் ஏன் பிரவருத்தியா உண்டாகாது அப்படின்னா, வருபட்ட விதை, வருபட்ட விதையில எந்த சம்பந்தமும் உண்டாகாது, சிருஷ்டியே உண்டாக முடியாது, முளைய விட முடியாது அப்படிங்கறதுனால. இத்ரேஷாந்து வித்தியதே கர்மாசயம், ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் ஆசயமானது இருக்கு, கர்மாசயம் கர்ம கூட்டமானது இருக்கு, கர்மத்தோட பற்றானது பிடிப்பானது நிச்சயமா இருக்கு. ஏன் அவங்களுக்கு மாத்திரம் கர்மத்தோட பிடிப்பு இருக்கு, சமாதியில இருக்கிற சமாதினால உண்டான சித்தத்துக்கு மாத்திரம் இல்ல அப்படின்னு கேட்டா, கர்ம காரணம் தான், கர்ம அசுக்ல கிருஷ்ணம் அசுக்லா கிருஷ்ணம் யோகினஸ் த்ரிவிதம் இத்ரேஷாம், இல்ல இல்ல, கர்ம அசுக்ல அகிருஷ்ணம் கர்மா சுக்லா கிருஷ்ணம் யோகினஹ த்ரிவிதம் இத்ரேஷாம், கர்மா சுக்லா கிருஷ்ணம் யோகினஸ் த்ரிவித இத்ரேஷாம், கர்ம அசுக்ல அகிருஷ்ணம் யோகினஹ த்ரிவிதம் இத்ரேஷாம், கர்மமானது எப்படிப்பட்டது யோகிகளுக்கு, யோகினஹ கர்ம அசுக்ல அகிருஷ்ண, கருப்பும் இல்ல வெள்ளையும் இல்ல, கருப்பும் இல்ல வெள்ளையும் இல்லைன்னா புண்ணியமும் இல்ல பாபமும் இல்ல அப்படின்னு அர்த்தம். த்ரிவிதம் இத்ரேஷமான மத்தவங்களுக்கு எல்லாம் புண்ணியம் பாபம் புண்ணிய பாபம் மிஸ்ருதம் அப்படின்ட்டு மூணு வகை, மொத்தம் நாலு வகை தான் பாசிபிலிட்டி. புண்ணியம் பாபம் அப்படிங்கறத நாலு வகை, புண்ணியமா இருக்கணும் இல்ல பாபமா இருக்கணும், இல்ல புண்ணிய பாபமா இருக்கணும் இல்ல புண்ணியமும் பாபமும் இல்லாம இருக்கணும், இது நாலு வகை தான். இப்போ புண்ணியமானது ஒரு வகை, பாவமானது ஒரு வகை, புண்ணிய பாபமான மனுஷ வகை, அதுல புண்ணியமும் இல்லாத பாபமும் இல்லாத சரீரமானது யோகிகளோடது, சித்தமானது யோகிகளோடது. சதுஷ்பாத் கது இயம் கர்மஜாதி, கர்மஜாத்தியானது கர்ம கூட்டமானது நாலு வகைப்படுறது, கிருஷ்ண சுக்ல கிருஷ்ண சுக்லா அசுக்ல கிருஷ்ண, கருப்பு வெள்ள கருப்பு, வெள்ள வெள்ள இல்ல கருப்பு இல்ல அப்படின்ட்டு, புண்ணியம் பாப்போம் புண்ணியம் பாப்போம் புண்ணியம் இல்ல பாப்போம் இல்ல அந்த மாதிரி. சரி, தத்ர கிருஷ்ணா துராத்மானம், கிருஷ்ணா கருப்பானது யாருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா பாவமான கர்மம், யாரு கெட்டவங்களோ நரக ஜென்மத்துல அடைஞ்சவங்களுக்கு எல்லாம் பாவமான கர்மம், திரிய ஜென்மம் நரக ஜென்மம் இதுக்கெல்லாம் பாவமானது, பாவம் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் பாபிஷ்டர்களுக்கு. சுக்ல கிருஷ்ண பை சாதன சாத்தியா தத்ர பரபீட அனுகிரக துவாரேன கர்மாசய பிரச்சய, சுக்ல கிருஷ்ணா கருப்பு வெள்ள ரெண்டுமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, மத்தவங்களை துன்பப்படும் போது அந்த துன்பப்படுறதுல நம்ம வந்து தடுத்து நிறுத்தி அதை வந்து ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி மனுஷ பிறவியா இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா மிஷ்ரிதமா இருக்கிறதுனால, புண்ணியபாபம் மிஷ்ரிதமா இருந்தா தான் மனுஷ பிறவியானது உண்டாக முடியும் அப்படிங்கிறதுனால. சுக்லா சுக்லமானது வெண்மையானது யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, தபஸ்வாத்யாய தியானவதாம் சஹி கேவலே மனசி ஆயத்தத்வாது அபஹி சாதன அதீனான பரான் பீடைத்வா பவதி. அப்போ பரப்பீடைய அனுகிரகம் பண்றதுனால சுக்ல கிருஷ்ணமா உண்டாருது, பரப்பீடையில ஈடுபடாம இருக்கிறதுனால சுக்லமா இருக்கு, வெளி சாதனங்கள்ல வெளி விஷயங்கள்ல ஈடுபடாததுனால, வெளி விஷயங்கள்ல ஈடுபட்டு நம்ம செய்யறதுனால சுக்லா கிருஷ்ணமா இருக்கு. ஏன்னா ஒருத்தரை நீங்க காப்பாத்துறீங்க அடுத்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பிரச்சனையோட சம்பந்தம் உங்களுக்கும் உண்டாருது. காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் துக்கம் உண்டாகவே ஆகும். நீங்க புண்ணியமான கர்மம் பண்ணினாலும் அந்த புண்ணியமான கர்மத்துல கொஞ்சம் பாவம் நீங்க பண்ணணும். ஒருத்தனுக்கு நீங்க வந்து நல்லது செய்யணும்னு பண்ணீங்கன்னா இன்னொருத்தனை எதிர்த்து தான் ஆகணும், பாவம் தான் உண்டாகும். ஒரு ஆளுக்கு உணவா இருக்கிறது இன்னொரு ஆளுக்கு விஷம் அப்படிங்கறத மாதிரி, ஒரு ஆளு நீங்க உதவி பண்ண போனீங்கன்னா இன்னொரு ஆளு நீங்க வந்து விரோதம் பண்றீங்க. ஒன்னும் இல்ல, ஒரு பூச்சி தலைகீழ் விழுந்து கிடக்கு, வெட்டில் பூச்சி. இந்த வெட்டில் பூச்சிய பல எறும்பு ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ ஆக்கிரமிச்சுட்டு இருக்கேன்னு அதை மாத்தி போடுறீங்க, தலைகீழும் திருப்பி போடுறீங்க. அடுத்த செகண்ட் என்ன பண்ணோம்? கபலீகரம், எல்லா எறும்பும் காலி, எல்லா எறும்பையும் இந்த ஒரு பூச்சி சாப்பிட்டுடும். அப்போ நீங்க என்னவோ புண்ணியகர்மம் பண்ண போனீங்க, ஆனா நடந்த என்ன? பாவகர்மம். அப்படி ஒரு புண்ணியகர்மம் பண்றேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா அதுல பாவகர்மம். இப்ப வந்து ஜெயின மதத்துல ஒரு சித்தாந்தம் இருக்கு, என்னது? வாயை கட்டிப்பாங்க, வாயிலிருந்து பேசுறதுனால அந்த சூட்டுல கிருமி சாகக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி ரோட்ல போகும்போது மயிர் பீலியால வீசிண்டே போவாங்க. ஏன் அப்படின்னா ரோட்ல நடக்கிற ஜீவ ஜந்துக்கள் சாகக்கூடாதுன்ட்டு. இத்தனை பேர் நடக்கும்போது எப்படியும் ஏதாவது ஒரு மிதிப்பு மிதிச்சு, வண்டியில ஏற மாட்டாங்க அவங்க, எப்படியும் மிதிச்சு ஏதாவது ஒரு ஜீவ ஜந்து செத்துதான் போகும். இப்போ அவ்வளவு தூரம் டிராவல் ஆகும்போது, இப்போ சரி மட்ராஸ்ல இருந்து இங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, இத்தனை நாள் ஆகும், இத்தனை நாள்ல வழியில எத்தனையோ மிருகத்தை இவங்க கொண்டு கொள்ள வேண்டியது இருக்கும், இவங்களுக்கு அறியாமலே அவங்க செத்து சாகடிச்சிருப்பாங்க எத்தனையோ எறும்புகளை. அட்லீஸ்ட் இத வண்டியில ஏறி உட்கார்ந்து வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வண்டிக்கு கீழே அடிபட்டு செத்து போச்சுன்னா கூட வண்டியில எத்தனை பேர் டிராவல் பண்றாங்க, எல்லாருக்கும் பங்கு போட்டுடலாம் அந்த பாவத்தை அட்லீஸ்ட். இந்த மாதிரி யோசிக்கிறது இல்ல, என்னது? தபஸ்வாத்தியாய தானவதாம் சகி கேவலே மனசி ஆயதத்வாத். அந்த தபஸ்வாத்தியாயத்தினால தியானத்தினால என்ன ஆறுது? மனசுல நிலைப்படுறது, மனசு நிலைப்படுறது. மனசுல தபஸ்வாத்தியாய தியானம் எல்லாம் நிலைப்படுறது, அதனால மனசு நிலைப்படுறது. மனசு நிலைப்படுறதுனால என்ன ஆறுது? வெளி சாதனையில ஈடுபடாம அவகிசாதனாதீனா, வெளி சாதனைகள்ல வெளி விஷயங்கள்ல ஈடுபடாததாக மனசு ஆறுது. அதனால வேற எதையும் அவங்க துன்புறுத்த வேண்டிய ஒரு நிலை உண்டாருதல்ல, வேற எந்த ஒரு துன்பத்தும் இல்லாததால அவங்களுக்கு புண்ணியமானது இருக்கு, வெறும் புண்ணியமானதா இருக்கு, பாவ தீண்டல் இல்லாததாக. அசுக்லா கிருஷ்ணம் கிருஷ்ணா சன்னியாசினா கஷீரகேஷாணாம் பரமதேகானாம் இதி. அசுக்லா கிருஷ்ணம் அது யாருக்குன்னா சன்னியாசிகள், சன்னியாசிகள்னு சொல்லி சொன்னா இங்க யோகிகள் அப்படின்னு அர்த்தம். இங்க யோகிகளை தான் சன்னியாசின்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்புறம் அதுல என்ன விஷயம்? யோகிகள்னு சொல்லி ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபல சன்னியாசத்தை செஞ்சவங்க சன்னியாசிகள்னு சொல்லி சொன்னா காவி உடை போட்டவங்கிறது இல்ல, ஃபலத்துல பற்று இல்லாத இருக்கிறவங்க அந்த மாதிரி சன்னியாசிகள். க்ஷீர கிளேஷானாம் யாருக்கு கிளேஷங்களானது முழுமையாக நீங்கிடுதோ அவங்களுக்கு, பரம தேகானாம் யாரு? சரம தேகானம், பரம தேகானம் இல்ல, சரம தேகானம் அது, பரம தேகானம் இருக்கு. சரம தேகானம் சரீரம் அந்திய சரீரத்தை அடைஞ்சவங்களா இருக்காங்களோ அப்படிப்பட்டவங்களா இருக்கிற யோகிகளுக்கு என்ன ஆறுது? அசுக்லா கிருஷ்ணமா இருக்கு. தத்த அசுக்லம் யோகின யோகின ஏவ ஃபல சன்னியாசாத் அகிருஷ்ணம் ச அனுபாதனாத். அவங்களுக்கு வெண்மையானதாகவும் செவப்பு இல்ல கருப்பு இல்லாததாகவும் வெளுப்பு இல்லாததாகவும் இருக்கிறது ஏன்? யோகிகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா வெண்மை இல்ல கருப்பு இல்லாததான ஒரு புண்ணியமானது புண்ணியமான கர்மமானது உண்டாகாததுனால அவங்களுக்கு சுக்லமாகவும் மாறவில்லாது. இத்ரேஷாந்த பூதானா பூர்வமேவ த்ரிவிதம் இதி. மற்ற பூதங்களுக்கெல்லாம் வந்து மூணு வகைப்பட்டது ஏற்கனவே சொல்லியாச்சு. புண்ணியம் அதிகம் இருந்தா தர்மேன கமன ஊர்தம் பவத்யதஸ்மாத் அதர்மேன ஞானேன சாபவர்க்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. தர்மேன கமன ஊர்தம் மேல்நிலைக்கு தர்மத்தினால போவோம், தேவர்கள் முதலே நிலை அடைவோம். அதர்மத்தினால கீழ்நிலை அடைவோம், மோட்சத்தை ஞானத்தினால அடைவோம். தர்ம அதர்மம் மிஷித்தமா இருந்தா மனுஷலோகத்துல அப்படின்னு ஏற்கனவே பார்த்ததுனால. ததஹ ததஸ்தத்விபாக அனுகுணானாம் ஏவ அபிவ்யக்திர் வாசராணாம். என்ன ததஹ அதனால அதனால அப்படின்னு சொல்லி சொன்னா பார்த்த சுக்ல கிருஷ்ண அந்த கர்மத்தினால விபாக அனுகுணானாம் அந்த கர்மங்களானது எப்படிப்பட்டதா இருக்கோ அந்த கர்மத்துக்கு பக்குவம் அந்த கர்மம் எப்படி பக்குவம் அடைந்தோ அந்த பக்குவத்துக்கு ஏத்த மாதிரியானதுதான் பலனும் உண்டாகும். அபிவிக்தி வாசனான நம்ம பலன்னு சொல்லி சொன்னா நம்மள சித்தத்துல உண்டார வாசனைகள். அதனாலதான் என்ன சொன்னா கேனாபி தேவேன ஹிருதிஸ்திதேன யதா நியோஜிதே ததா கருமி. ஜானாமி தர்மம் நச்சமே பிரவர்த்தி, ஜானாமி தர்மம் நச்சமே நிவர்த்தி. எனக்கு தர்மம் என்னன்னு தெரியும், அதர்மம் என்னன்னு தெரியும், ஆனால் என்னால பண்ண முடியல. ஏன்? வாசனையால தோன்றது. வாசனை அடி எப்படி தோன்றது? நம்ம முன்னாடி செஞ்ச புண்ணிய பாவ கர்மத்தோட கூட்டமானது வந்து பிராரத கர்மமா, ஏன்னா ஜாத்தி ஆயு போகா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிராரத கர்மம். இது வெயிட் பண்ணிட்டு இருக்குமா, வெயிட் பண்ணிட்டு இருக்குமா, சஞ்சித கர்மம்னு சொல்றான். ஆகாமி சஞ்சிதம் பிராரதம் மூணு வகையான கர்மம். ஆகாமினா கர்மத்தோட பண்டில், அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கீங்க. சஞ்சிதம் சஞ்சிதம்னா பண்டில், ஆகாமினா அதுல கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கீங்க. பெட்டி காஷ் மாதிரி இப்போ எடுத்து செலவு பண்றீங்க, எனது பிராரத கர்மம். இப்போ இந்த ஆகாமி கர்மத்துல பின்னாடி இன்னும் எடுக்க போற ஜென்மத்துல உண்டான என்னென்ன பெருமை நிச்சயமா எடுத்து, அதுக்கு ஏத்த மாதிரி என்ன கர்மம் இந்த சஞ்சித கூட்டத்திலிருந்து அதுக்கு ஏத்த மாதிரி கர்மம் எல்லாம் வந்து வந்து சேர்ந்து இருக்கும். நீங்க இப்ப பண்ற கர்மத்துல சில கர்மம் அந்த அந்த பிறவி எடுக்க வேண்டியது அது வச்சுக்கோங்க, அங்க வந்து சேர்ந்துடும் அது. அதனாலதான் அந்தந்த ஏத்த மாதிரியான வாசனையும் நீங்க அந்தந்த வாசனையும் அந்தந்த சம்ஸ்காரத்தை அந்தந்த இடத்துல நீங்க அனுபவிக்கிறீங்க. நாயா பிறந்தா நாய்க்கு ஏத்த மாதிரி அனுகுணமான சம்ஸ்காரம் அனுபவிக்கிறீங்க. அதனாலதான் என்ன சொல்லிருக்கு பாகவதத்தை கதை வர்றதே, அத்தனை பெரிய ஒரு நிலையில இருந்து நாரதர் வந்து பண்ணியா பிறக்கும் போது என்ன விட்டுடு நிம்மதியா இருக்க, நான் சுகமா புள்ளபட்டியோட இருக்கேன். ஃபர்ஸ்ட் பண்ணிய பார்த்துட்டு சீச்சி இந்த சாக்கடையிலயா அப்படின்னு சொன்னவரு பண்ணி பிறகு எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத போயிடு அப்படிங்கிறாரு. சோ அந்த மாதிரியான ஒரு ஜீவன், அந்த ஜீவன்ல அதுதான் ஆனந்தம், சாக்கடையில் இருக்கிறதும் ஆனந்தம். அந்த மாதிரியான சம்ஸ்காரமானது வந்துடும். இப்போ நமக்கு சாக்கடையை பார்த்தா கிருணா வர்றது, வெறுப்பு வர்றது, அதுக்கு காரணம் நம்மளுக்கு இந்த சம்ஸ்காரம் மனுஷ சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரத்துல சாக்கடையை பார்த்தா விருப்பு வரும், வெறுப்பு இருக்காது, அது அந்த சம்ஸ்காரம். அதனாலதான் சொல்றது அபிவக்தி வாசனானாம் அருகுணானாம் ஏவ அபிவக்தி, அந்த கர்மத்துக்கு அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரியான அனுகுணமான பக்குவமான ஏத்ததானதான கர்மங்கள் வாசனைகள் தான் நமக்கு தோன்றும். ததை திருவிதா கர்ம ததா அப்படின்னு சொல்லி சொன்னா அதனால, அதனால எதனால, அந்த மூன்று கர்மத்தினாலையும் புண்ணியம் பாபம் புண்ணிய பாபம் இந்த மூணு கர்மத்தினாலையும் தத் விபாக அனுகுணானாம் ஏவ இதி, எது ஜாத்தியஸ்ய கர்மணஹ யோ விபாக தஸ்ய அனுகுணாய அனுகுணா யா வாசனா, அதாவது எந்த பிறவியானது எடுக்க வேண்டியதா இருக்கோ, எந்த பிறவி எடுக்கிறதுக்கான என்ன வகையான கர்மங்களானது வந்து கூட்டமாக சேர்ந்திருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரியான வாசனைகள் கர்ம விபாக அனுஷேரதே தாசாம் ஏவ அபிவக்தி, அந்த கர்ம கூட்டமானது வந்து சேர்ந்துருது, ஒன்னா வந்து சேர்ந்துருது, ஒரு பாக்கெட்டா வர்றது. அந்த பாக்கெட் தான் உங்களுக்கு ஜாதி ஆயுள் போகம்ங்கிற பிராரத கர்மம் வந்து சேர்றது உங்களுக்கு. நகி தெய்வம் கர்ம விபச்சியமானம் நாரக திரிய மனுஷ்ய மனுஷ்ய வாசனா அபிவக்த அபிவக்தி நிமித்தம் பவதி. ஒருத்தன் தெய்வ பிறவி அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தெய்வ பிறவியில அவனுக்கு மனுஷியனுடைய நிலையிலயோ இல்ல ஒரு நரகத்துல இருக்கிற சரீரத்துல உண்டான அனுபவத்தினுடைய நிலையோ அவனுக்கு அங்க அனுபவத்துக்கு வராது. அங்க அந்த மாதிரியான துக்கத்தையோ இல்ல அந்த மாதிரியான பீடையோ அனுபவிக்க மாட்டான். எங்க தெய்வ சரீரத்துல கீழ நரக சரீரத்துல அந்த மாதிரியான சுகத்தையும் அனுபவிக்க மாட்டான். நரக சரீரம் சுக துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரமான சரீரம், அங்க இன்பமானது கொஞ்சம் கூட இருக்க முடியாது. அங்க இன்பமானது மாத்திரம் தெய்வத்துல இன்பமானது மாத்திரம் அனுபவிக்கிறது, அங்க துன்பமானது கொஞ்சம் கூட இருக்க முடியாது. இங்க மனுஷன் ராஜசமா இருக்கிறதுனால துன்பமானது மேலோங்கி இருக்கிறதான இன்பங்கள் அனுபவிக்கணும், இன்பங்களும் இருக்கு துன்பங்களும் இருக்கிறதுனாலதான் அப்படிப்பட்டதா இருக்கிறது. கிந்து தெய்வ அனுகுணா ஏவசிய வாசனா வேஜ்யந்தே, அதனால அங்க அவருக்கு தெய்வ குணத்துக்கு தெய்வன் தெய்வத்தன்மைக்கு ஏற்ற மாதிரியான அனுகுணமானதுனா ஏத்த மாதிரியான பக்குவமான அந்த மாதிரியான வாசனைகள் தான் அவருக்கு தோற்றமானது உண்டாகும், மனசுல சித்தத்துல தோன்றும். நாரக தெரியக்க மனுஷேஷுச்ச ஏவம் சமான சர்ச்சா, இதே மாதிரிதான் புரிஞ்சுக்கணும். மனுஷன்லாம் பிறந்துட்டான்னா அவனுக்கு தெய்வ நிலையிலயோ இல்ல திரிய நிலையிலயோ உண்டான இன்ப துன்பங்கள் உண்டாகாது, சூக்ஷமான விஷயங்களோட அனுபவங்களாலும் உண்டாகாது. திரிய நிலையிலயும் இந்த மாதிரி எல்லா இடத்தையும் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஜாதி தேச கால வியவகிதானாம் அபி ஆனந்தர்யம் ஸ்மிருதி சம்ஸ்கார ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் ஏக ரூபத்வாத் ஜாதி தேச கால வியவகிதானாம் அபி ஆனந்தர்யம் ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் ஏக ரூபத்வாத் ஜாதி தேச கால வியவகிதானாம் அப்யானந்தர்யம் ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் ஏக ரூபத்வாத் ஜாதி ஜாதி தேச கால வியவகிதானாம் அப்யானந்தர்யம் ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் ஏக ரூபத்வாத் ஜாதி தேச கால ஜாதி தேச கால ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஜாதி ஆயுள் போகம் ஜாதி தேச கால ஜாதி தேச கால ஜாதி ஆயுள் போகம் ஜாத்தினால அந்த ஜாதிக்கு சமானம் தேசத்தினால போகத்தை எடுத்துருந்தோம் காலம் ஆயுள் மாறி இருக்கீங்க கிரமம் ஒன்னு மூணு ரெண்டு அப்படின்னு இருக்கு. அப்போ ஜாதி ஆயுள் போகம் என்ன இருக்கோ அந்த ஜாத்தி ஆயுர் போகமானது இங்க ஜாதி தேச காலமா வந்திருக்கு. இதனால பிரிக்கப்பட்டதா இருக்கிறது. இருந்தாலும் கூட ஜாத்தியினாலேயோ தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ உண்டான இந்த வேதங்களானது பிரிஞ்சிருந்தாலும் கூட, ஜாத்தியானதும் ஆயுளானதும் போகமானதும் பிரிச்சிருந்தாலும் கூட என்னது பிரிஞ்சிருக்கு, வெவைத்தானம் பி அப்படின்னு சொல்லி என்ன பிரிஞ்சிருக்கு, ஜாத்தி ஆயுள் போகம் தான் பிரிஞ்சிருக்கு. நம்ம என்ன பிறவி அடையணுமோ, எத்தனை நாள் அடையணுமோ, என்னென்ன அனுபவங்கள் அடையணுமோ, இது மூணு பேக்கெட்டா இருக்கு. இந்த மூணு பேக்கெட்டும் பல பல பிறவிகள்னால பல காலங்கள்னால பிரிஞ்சிருக்கு. நான் இப்போ செஞ்சுட்டு இருக்க ஒரு கர்மம், நாய் என தூங்க விடுறதுங்கிறதுனால நான் என்ன பண்றேன், கல்லால் அடிக்கிறேன். இப்போ இது போன ஜென்மத்துல நான் நாயா இருந்து குறைச்சது, நான் மனுஷன் நான் நாயா இருந்து குறைச்சதுக்கு அப்ப அவர் கல் எடுத்து அடிச்சதுக்கு திருப்பி பலனா இருக்கும், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி இப்ப நாம கல் எடுத்து அடிக்கிறதுக்கு அவன் மனுஷனா பிறந்து நாம நாயா பிறக்கணுமா இருக்கும். இப்போ சரி இப்படி இருந்துட்டு போகுது, இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கர்மம் உண்டாயிடுது. இப்ப இந்த கர்மம் என்ன ஆறுது, ஒரு பேக்கெட்ல போய் சேர்ந்துடுறது. அது இருக்கு, ஒரு கல் அடிச்சதுனால நான் நாய் பிறவி எடுக்கணும்னா அது என்ன, நான் என்ன நல்லமோ கொண்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் அந்த பிறவி எடுக்க முடியுமா, பள்ளி எல்லாம் கூட கொண்டு இருக்கேன் அதுக்கு அந்த பிறவிலாம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது கஷ்டம். ஆனா என்ன ஆறுது, இந்த பள்ளியை கொண்டது சரி, இந்த நாயை கொண்டது, இந்த கொசுவை கொண்டது, இந்த ஈய கொண்டது, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு கர்மம் கிரியேட் ஆயிடுது. அது என்ன பண்ணும், அந்தந்த பேக்கெட்ல போய் நிற்கும். இப்போ அதுக்கு ஏத்த மாதிரியான கர்மங்கள் எல்லாம் சேர ஆரம்பிக்கும். நாய் பிறவிக்கு ஏத்த மாதிரி, பள்ளி பிறவிக்கு, மனுஷ பிறவிக்கு அப்படின்னு ஒரு ஒரு பிறவிக்கும் ஏத்த மாதிரி கர்மம் சேரணும். எது கிட்டத்தட்ட டோட்டலா வந்துடுத்தோ அது நெக்ஸ்ட் பிறவி ஆயிடும். நமக்கு அனுகுணமா இருக்கணும், நெக்ஸ்ட் பிறவி அதுதான் வரணுங்கிறது இல்ல, கிட்டல டோட்டலா இருக்கிறது தான் அனுவரணும் இல்ல. இப்ப நீங்க வந்து சாதனை பண்ணி சாஸ்திரத்துல வந்து உள்ள வந்துட்டீங்க, சாஸ்திர சாதனத்துல இருந்தா என்ன ஆகும், பகவானே சொல்றாரு யோக பிரஷ்ட உச்சத்தை அவன் கீழ்மேல நிலை போக மாட்டான், நல்ல நிலையில தான் இருப்பான் அப்படின்ட்டு. இப்போ இத்தனை பாவங்களும் செஞ்சிட்டோம் ஆனா சாஸ்திரத்திலயும் இருக்கும் அப்படிங்கறதுனால என்ன ஆகும், நல்ல நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன சொல்றாரு, ஆனந்தர்யம் ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் ஏக்கரூபத்வா, அது ஸ்மிருதியும் சம்ஸ்காரமும் ஏக்கரூபமா இருக்கிறதுனால அந்த மாதிரியான கூட்டமான கர்மமானது நமக்கு பலன் கொடுக்க வர்றது. எவ்வளவு பிரிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பிரிஞ்சிருந்தாலும் சரி, ஒரு ஒரு கர்மத்துக்கும் இன்னொரு கர்மத்துக்கும் இடைவெளியானது எவ்வளவு பிரிஞ்சிருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒண்ணா கிளப் ஆகி கூட்டமாயி ஒரு பிரிவை கொடுக்கும். அதுதான் சொல்றாரு விருஷதம்ச விருஷதம்ச விபாக்கா உதயே, விருஷதம்ச உபா விபாக்க உதயே அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பூனை, பூனை பிறவி, பூனை பிறவியானது உண்டாடுறதுக்கு பக்குவமாகறதுக்கான நிலையானது உதயமாயிருக்கு. அதாவது பூனை பிறவியான அடைகிறதுக்கான நிலையானது உதயமாயிருக்கு. சோ வெஞ்சகாஞ்சன அபிவ்யக்தஹ, சோ வெஞ்சகாஞ்சனனா அதுக்கு சமமான சம்பந்தப்பட்ட அதுக்கு அதுக்கு ஏற்றதான தோதுவான கூட்டங்களானது அபிவ்யக்தி ஆகும் போது, இது ஜாதி சதேனவா தூர தேசத்தையாவா காலசத்தேனவா விவகித புனஸ்வெஞ்சகாஞ்சன ஏவ உதியாத் திராகித்யேவ, அது எப்படிப்பட்ட வகையான நிலையினால பிரிக்கப்பட்டதா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா என்ன கொடுக்கும், அந்த பூனை பிறவி அடையறதுக்கான பலனைத்தான் கொடுக்குமே தவிர வேற எதையும் கொடுக்காது. எத்தனை பிறவினால நம்ம பிரிஞ்சிருந்தாலும் சரி, அந்த இன்னும் 10 ஜென்மத்துக்கோ இல்ல 10 கல்பத்துக்கு முன்னாடியே செஞ்சிருந்தாலும் சரி, அந்த கர்மமும் இங்க ஓடி வந்துடும் இந்த நிலையில நாம அனுபவிக்கிறதுக்கு. அப்போ பூர்வ அனுபவத்த விருஷதம்ச விபாக அபிசம்ஸ்கிருதாக வாசனா உபாதாய வெஜ்யா வெஜ்யேத, எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா முன்னாடி நாம என்ன மாதிரியான அந்த பூனைய பத்திய சம்ஸ்காரமானது இருக்கோ, இப்ப இங்க பொதுவா என்ன அர்த்தம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பூனை பிறவியில இருந்த சம்ஸ்காரம் எடுப்பாங்க. பூனை பிறவியில இருந்த சம்ஸ்காரம் எடுத்தோம்னா என்ன ஆறுது, பூனை பிறவி முதல் தடவை எப்ப எடுத்தோமோ அப்போ அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பான். இப்போ இந்த கேள்விக்கு பதிலே இருக்காது, அனாதித்வாத்துன்னு சொல்லியாச்சு ஃபர்ஸ்டே, எது முதல் பிறவினே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அனாதியா இருக்கிறதுனால இதுதான் முதல் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. சரி நான் மனுஷ பிறவியே முதலா எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல கூட பூனையை பத்திய சம்ஸ்காரம் எனக்கு இருக்கு, அந்த பூனை இப்படிப்பட்டது, நான் பூனையை வளர்க்கறேன், பூனையை வளர்க்கும் போது என்ன ஆகுது, இந்த பூனை இந்த மாதிரி எல்லாம் முடி கொட்டுறது, ரூம் ஃபுல்லா முடி கொட்டுறது, இந்த மாதிரி குனியறது, இந்த மாதிரி எழுறது, இந்த மாதிரி வேலை பண்றது, இந்த மாதிரி பிராண்டது, சம்ஸ்காரம் ஒண்ணு போறதா. இப்போ அந்த சம்ஸ்காரத்தினால அதுக்கு ஏத்த மாதிரியான குணங்கள் எல்லாம் அது உண்டாகும் போது, இப்போ மனுஷ பிறவியில இருக்கும் போது இந்த மாதிரி, அடுத்தது ஒரு எலிப்பிறவி இருக்கு, எலிப்பிறவினா பூனையை பார்த்தா பயம், பூனை இப்படி எல்லாம் பிடிக்கும் அதோட டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, இப்போ அதோட சம்ஸ்காரம். அப்புறம் நாய் பிறவி வரும்போது பூனையை பார்த்தா அதுக்கு விரோதி, உடனே விரட்டின்னு ஓடுறது, அதோட சம்ஸ்காரம். இப்போ பூனைக்கு ஏத்த சம்ஸ்காரம் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்க, மனுஷ பிறவியில எலி பிறவியில நாய் பிறவியில. இப்ப மூணு பிறவிலையும் ஏன்னா பூனைக்கு பத்தி பயம் இல்ல, மனுஷ பிறவியில உதாசீனமா நீங்க அனுபவிக்கிறீங்க அந்த விஷயத்த. எலி பிறவியில பயம் இருக்கு, பயத்தோட அந்த சம்ஸ்காரமானது இருக்கு. நாய் பிறவியில அத பயன்படுத்தணுங்கிற சம்ஸ்காரமானது இருக்கு, அதனால அதனால உண்டாகிற சம்ஸ்காரம் இதெல்லாம் ஒண்ணு சேர்றது. அதனால உங்களுக்கு பெருமையானது உண்டாகும் போது அந்த சம்ஸ்காரம் எல்லாம் பதம் கொடுக்க ஆரம்பிக்கும். கஸ்மாத்து எதோ வியவிதா நாமபி ஆசாம் சதுருஷா சதுருஷம் கர்ம அபிவியக்தம் நிமித்தி பூதம் இது ஆனந்தர்யம் ஏவ. அப்படி பிரிஞ்சிருந்தாலும் கூட இந்த கர்மமானது ஏதோ ஒரு நிமித்தத்தினால, இந்த கர்மத்தை நான் அனுபவிக்கணும் ஒரு நிமித்தத்தை வச்சு வந்து அந்த கர்மமானது பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கேத்த மாதிரியா எல்லாமே வந்து கூட்டம் சேர்ந்துடுறது. உதச்ச ஸ்மிருதி

சம்ஸ்காரமான திடப்படும். ஒரு ஒருத்தரும் ஸ்மிருதி ஒரு விஷயத்தை பத்தி ஆகும்போதும் அந்த விஷயத்தை குறித்த சம்ஸ்காரமான திடமாறுது அப்படின்னு அர்த்தம். அப்போ யதா அனுபவா ததா சம்ஸ்காரா. பொதுவா எப்படி சம்ஸ்காரமானது எப்படி உண்டாருது, எப்படி நம்ம அனுபவம் பண்றோமோ அனுபவத்துக்கு அனுகுணமான ஏத்ததான சம்ஸ்காரம் நமக்கு என்ன பதிவா உண்டாருது. தேஜ கர்மாவசான கர்ம வாசன அனுரூபாக அந்த சம்ஸ்காரமும் கர்ம வாசனைக்கு ஏத்த மாதிரியானது அனுபவமானது தோன்றது. யதாச்ச வாசனா ததா ஸ்மிருதி. அந்த வாசனையானது எப்படி இருக்கோ, அந்த வாசனையா சம்ஸ்காரமானது எப்படி இருக்கோ, அந்த சம்ஸ்காரத்துக்கு ஏத்த மாதிரி என்னாலையானது உண்டாருது. இது ஜாத்திய நினைவானது உண்டாருது. இது ஜாதி தேச கால வியவஹிதேபிய சம்ஸ்காரேபிய ஸ்மிருதி ஸ்மிருதேஷ்ச புனஹ சம்ஸ்கார இது இது ஏதே ஸ்மிருதி சம்ஸ்காராஹ. அப்படி ஜாதி தேச காலம் அப்படிங்கறதுனால பிரிச்சிருந்தாலும் கூட சம்ஸ்காரேபியோ ஸ்மிருதி ஸ்மிருதேஷ்ச புனா சம்ஸ்காராஹ. சம்ஸ்காரம் பின் முதல்ல என்ன பண்றது, ஸ்மிருதியை ஒன்று பண்றது, ஸ்மிருதி என்ன பண்றது, திருப்பி சம்ஸ்காரத்தை ஒன்று பண்றது. இது அதை அடிக்கிறது, அது இது அடிக்கிறது. இந்த ரெண்டு பால் ஒண்ணு வச்சிருப்பான், இந்த பால் அப்படி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது போய் அதை அடிக்கும், அதை அடிச்ச உடனே அது மேல போகும், மேல போயிட்டு திருப்பி வந்து இதை அடிக்கும், இது திருப்பி மேல போகும். அந்த மாதிரி ஸ்மிருதி வந்து சம்ஸ்காரத்தை அடிக்கும், சம்ஸ்காரம் மேல போகும், சம்ஸ்காரம் திருப்பி ஓங்கி வந்து திருப்பி இதை அடிக்கும், ஸ்மிருதி அடிக்கும், திருப்பி ஸ்மிருதி மேல போகும். அப்போ ரெண்டுமே மாறி மாறி ஒன்னொன்னு பக்குவத்தை பண்றதா இருக்கும். ஸ்மிருதி சம்ஸ்காராக கர்மாசய விருத்தி லாபவசாத் வெஜந்தி. அப்படி கர்மாசயத்தோட அந்த கர்ம கூத்தத்தோட சக்தியானது விருத்தியானது அதிகமா இருக்கிறதுனால, சக்தியானது அதிகமா இருக்கிறதுனால அது தோற்றத்தை அடையிறது. அதச்ச வைதானாமபி நிமித்த நைமித்திகா நிமித்த நைமித்திக பாவ அனுச்சேதாத் ஆனந்தரியமே சித்தம் இது. அப்படி விவச்சேதமானது பிரிவானது இருந்தாலும் கூட இந்த ஸ்மிருதி சம்ஸ்காரமானது உடனே ஆனந்தரியம் சொல்லிச்சா உடனே அந்த கலம் கர்ம பலன உடனே கொடுக்கும், அந்த நேரத்தை எல்லாமே கூட்டமா வந்து சேர்ந்து கொடுக்கும். தாசாம் அனாதித்வம் ச ஆசிஷோ நித்யத்வாத் தாசாம் அநாதித்வம் ச ஆசிஷோ நித்யத்வாத் தாசாம் அநாதித்வம் ச. அந்த வாசனைகளானது அனாதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் எப்ப ஆரம்பிச்சதுன்னு சொல்லல, ஏற்கனவே அதான் சொன்னேன், எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. அதனால முதல் எது பூனையா இல்ல முட்டையில இருந்து கோழியா, கோழியில இருந்து முட்டையா தெரியாது நமக்கு. அப்போ ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா தாசாம் அனாதித்வாத், அந்த வாசனைகளானது அனாதியா இருக்கிறதுனால, அனாதியா இருக்கிறதுனால தூக்கமற்றதா இருக்கிறதுனால. ஆசிஷோ நித்யத்வாத், ஏன் தூக்கமற்றதா இருக்கு, அது அனாதியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஆசிஷோ நித்யத்வாத், ஆசையானது நித்தியமா இருக்கு. என்ன ஆசை, ஆசையானது நித்தியமா இருக்கிறதுனால அனாதி, அனாதியா இருக்கிறதுனால ஆசைகள் நித்தியமா இருக்கு. என்ன ஆசைன்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே சொன்னோம் அஞ்சு வகையான கடைசியில என்ன அபினிவேஷம்னு சொல்லப்பட்ட அந்த அபினிவேஷமானது அஞ்சு வகையான பிரச்சனை தான் அபினிவேஷ பிரச்சனையானதுதான் இங்க ஆசைன்னு சொல்லப்படுறது. நான் இல்லாத நிலையானது உண்டாகட்டுமாக அப்படிங்கறதுதான் அபினிவேஷம். பயம்னு சொல்லி சொன்னா நான் இல்லாத நிலை உண்டாகட்டுமாக, நான் எப்பவுமே இருப்பேனாக அப்படிங்கறதுதான். அந்த சம்ஸ்காரமானது இருக்கு எல்லாருக்குமே, அந்த பயமானது இருக்கு. பிறக்கிற குழந்தையில இருந்து அப்படின்னா உடனே சத்தம் கேட்டோம்னா ஒரு பயம் வருது, நடுக்கம் வருது குழந்தைக்கும். ஏன், அதுக்கும் தெரியும் நம்மள யாரோ துன்புறுத்துவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த துன்பத்தை அனுபவிச்சிருக்கோம் முன்னாடி அப்படிங்கறதுனால. தாசாம் வாசனானாம் ஆசிஷோ நித்யத்வாத் அனாதித்வம், அந்த வாசனைகளானது நித்தியமா இருக்கிறதுனால, வாசனையான ஆசைகளான ஆசையான வாசனைகளும் நித்தியமா இருக்கிறதுனால அனாதி அப்படின்னு சொல்லி சொல்றது எல்லாருக்கும் இருக்கிறதுனால. யா இயம் ஆத்மாஷிஹி, என்ன ஆசையை பத்தி பேசுறீங்க அப்படின்னு பேசுறீங்கன்னு கேட்டா, எந்த ஆத்மாஷி, ஆத்மாஷினா தம்னை குறித்த ஆசையானது, என்னது என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு, மானபூவம் பூயாசம் ஏவ இதி, பூயாசம் இது அப்படின்னா பூயாசம் ஏவ, நான் இல்லாத நிலை உண்டாகட்டுமாக, நான் இருப்பேனாக அப்படிங்கிற இந்த புத்தியானது எல்லாருக்குமே இருக்கு. இது சர்வசிய திருஷ்யத்தே சான சுவாபாவிகி, அது எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது எல்லாருக்குமே இயல்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருக்குமே இருக்கு, ஏன்னா இயல்பா இருந்ததுன்னா நீங்க அதை அழிக்க முடியாது. இயல்பா இருந்தா பிரச்சனை, கஸ்மாத் ஏன் அது சுபாவம் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஜாத மாத்திரஸ்ய ஜந்தோஹோ அனுபூத மரண தர்மகஸ்ய துவேஷ துக்க அனுஸ்மிருதி நிமித்த மரண திராச கதம் பவேத். யாருக்குமே இதுக்கு முன்னாடி அனுபவம் இல்லை, இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. பிறந்த குழந்தை இந்த இன்ப துன்பங்களை எப்படி அனுபவிக்கிறது, பசின உடனே அழறது, இல்ல ஏதாவது கொடுத்தா அப்படியே சந்தோஷமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறது, அதுக்கு என்னத்துக்கு சிரிக்கிறது என்னத்துக்கு அழறதுனே தெரியாது. குழந்தை தூக்கத்தை சிரிக்கும், உடனே சொல்லுவாங்க தேவர்கள் பூ கட்டுறாங்க அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க அவங்க குழந்தை சிரிக்கிறத பார்த்துட்டு. அப்படி குழந்தை சிரிக்கிறது தூக்கத்துல, குழந்தை அழறது என்ன காரணமே இல்லாம. அப்ப ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உண்டான அனுபவங்களுக்கு அனுகுணமா அது உண்டாருது, அபிவியக்தமாகுது. நெச சுவாபிக்கும் வஸ்தும் நிமித்தம் உபாதத்தே, சுவாவமா இருந்ததுன்னு

0: சொன்னா இந்த மாதிரி ஒரு நிமித்தத்தையும் எதிர்பார்க்காது. இந்திரன் பூவியும் காட்ட வேண்டாம், கோலியும் காட்ட வேண்டாம், கம்பியும் காட்ட வேண்டாம், அழறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் தானாவே அது உண்டாகணும் அப்படி இல்ல. தஸ்மாது அனாதி வாசனா அணுவித்தம் இதம் சித்தம் நிமித்த பசாது காசிதேவ வாசனா பிரதிலப்திய புருஷசிய போக போகாய உபவஸ்தேதி. அதனால அனாதியா இருந்தாலும் இந்த வாசனைகள் சித்தத்துல புருஷனுக்கு அனுபவத்துக்கு சில வாசனைகளை மாத்திரம் கொண்டு வந்து சேர்த்துண்டு பிரவிற்த்தி ஆறுது. மனுஷ பிறவிக்கு ஏற்றதான வாசனைகளை கொண்டு வந்து மனுஷ பிறவி ஆறுது. நல்ல பிறவி எடுக்கணும்னா நல்ல வாசனைகள் வருது, கெட்ட பிறவி எடுக்கணும்னா கெட்ட வாசனைகள் வருது. அதுக்கு ஏத்த மாதிரியான பிறவிகளான உண்டாருது. கட பிராசாத பிரதீப கல்ப சங்கோஷ விகாஷி சித்தம் ஷரீர பரிமாண ஆக்கார மாத்திரம் இது அபரே பிரதிபன்னாக. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இது ரெண்டு வகையா இருக்கு, குன்றில் இட்ட விளக்கு குடத்தில் இட்ட விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கட பிராசாத பிரதீப கல்பம், குடத்துல இட்ட விளக்கு கட பிரதீபம். பிராசாத ஒரு ரூம்ல விட்டது குன்றில் இட்ட விளக்கு. எப்படி குடத்துல இட்ட விளக்கு சங்கோச்சமா இருக்கோ, எப்படி ரூம்ல வச்ச விளக்கு அந்த ரூம் முழுவதையும் பிரகாசிக்கிறதா இருக்கோ, அந்த மாதிரி இந்த சித்தமானது ஷரீர பரிணாமாக்கார மாத்திரம் இத்தியபரைய பிரதிபன்னாக சங்கோச்ச விகாசி சித்தம். அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரியான மாற்றத்தை வளர்ச்சியும் தேவியும் இல்லாட்டி பிரகாசத்தையும் குன்றலையும் அடையிறது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ததாச்ச ஆந்திரா பாவா சம்சாரச்ச யுக்த இது. அதனால சில பாவங்களும் உண்டாருது. ஏற்கனவே பார்த்தோம் புண்ணிய பாவம் முதலிய பாவங்கள், அந்த பாவங்கள் தர்மாதர்மம் முதலிய பாவங்கள், அதனால சம்சாரம் அப்படிங்கிறது நியாயமா இருக்கு. விருத்திர் விருத்திர் ஏவாசிய திபுன சங்கோச்ச விகாஷ விகாசினி இத்தி ஆச்சாரிய. சில பேர் என்ன சொல்றாங்க யோகாச்சாரியர்கள், விருத்தி தான் இதுக்கு, இந்த விபுவான சித்தத்துக்கு, சித்தம் எப்படிப்பட்டது விபு, விபுவான சித்தத்துக்கு விருத்தி தான் சங்கோச்ச விகாசத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தச்ச தர்மாதி நிமித்தம் அபேட்சம். அந்த விருத்தியானது எதனால உண்டாருது, எண்ணாலையானது எதனால உண்டாருனா தர்மாதர்மம் நம்ம புண்ணிய பாபம் எப்படி செஞ்சிருக்கோம் அதுக்கு ஏத்த மாதிரியான எண்ணாலை உண்டாருது. நிமித்தம் சத்விதம், அந்த நிமித்தமானது அப்ப அந்த எண்ணாலையை தூண்டுறதுக்கு ஒரு நிமித்தம் வேணும். தர்மாதர்மம் இருக்கு, எண்ணாலையானது எழறது, இந்த தர்மாதர்மத்துக்கும் எண்ணாலைக்கும் நடுவுல ஒரு நிமித்தமானது உண்டாகும். அந்த நிமித்தத்தினாலதான் நான் இந்த மாதிரி கோயில பார்த்த உடனே தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு தோன்றது. அப்போ கோவில் அப்படிங்கிற அந்த கோபுரமானது நமக்கு நிமித்தம் இருக்கு, என்னத்தை, அந்த தெய்வத்தை குறிச்சு நமக்கு தியானத்தை உண்டு பண்றதுக்கு. அந்த மாதிரி நிமித்தம் சத்விதம் பாக்கியம் ஆத்யாத்ம. அந்த நிமித்தமானது ரெண்டு வகைப்படுறது, ஒண்ணு உள்ள இருக்கிற நிமித்தம், ரெண்டாவது வெளியில இருக்கிற நிமித்தம்னு சொல்லிட்டு. அது எப்படிப்பட்டது, ஷரீராதி சாதனம் அபேட்சம் பாக்கியம் ஸ்துதி தானாபிவாதனாதி. சரீரத்தை இருந்து வெளியில இருக்கிறதா இருக்கிற விஷயங்களானது, நிமித்தங்களானது பாஷ்யம்னு சொல்றது, வணக்கம் பண்றது, நமஸ்காரம் பண்றது, ஆசீர்வாதம் பண்றது எல்லாம் வெளி வகையான நிமித்தங்கள். அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சம்ஸ்காரம், அவர் என்ன ஆசீர்வதிக்கிறார் அதனால அவரை நமஸ்காரம் பண்ணணும், நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ங்கிற விவகாரமானது நடக்கிறது. சித்திரமாதாதி நம் ஸ்ரத்தாதி ஆத்தியாத்மிகம், சித்தத்துல மாத்திரம் இருக்கிறது ஸ்ரத்தா முதலிய தர்மங்கள், ஸ்ரத்தை அப்படிங்கிற இந்த தர்மங்கள் முதலிய இதெல்லாம் என்னது, சித்தத்துல மாத்திரம் வேற யாருக்கும் தெரியவே தெரியாது. எனக்கு ஸ்ரத்த உள்ளே இருக்குமா இருக்கும், ஆனா வெளியில காட்ட முடியாததா இருக்கும், என்னுடைய சம்ஸ்கார ஹீனமா இருக்கும் மந்த புத்தியினால, அப்படி இருக்கிறதா இருந்தா அது வேற, அது ஆத்தியாத்மம். ததாச்ச உத்தம், இத பத்தி தான் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, ஏச்ச ஏதே மைத்ராதயோ தியாயினாம் விஹாராஹ தே பாஹ்ய சாதன நிரனுகிரகாத்மனஹ நிரனுகிரக ஆத்மானஹ பிரகிருஷ்டம் தர்மம் அபி நிர்வர்த்தயந்தி தயோர் மானசம் பலியஹ. இப்படி மைத்திரி முதலீதான தர்மங்களானது எப்படி எது உண்டாருதோ தியாயிகளுக்கு மாற்றங்களானது, மைத்ரி கருணா உதிதா மாதிரி தியானங்கள் சிந்தனையானது இந்த தியாயிக்கு எப்படி உண்டாருதோ, பாக்ய சாதன நிரகிரகம் வெளி விஷயங்களை சம்பந்தப்படாம வெளி விஷயங்கள்ல ஈடுபடாம அது உண்டாருது. பிரகிருஷ்டம் தர்மம் அபி நிவர்த்தந்தி, அது அதனால என்ன ஆறுது, பிரகிருஷ்டமான மேன்மையான தர்மம் மேன்மையான புண்ணியமானது தோற்றம் தோன்றுறது. இது மானசம் வலிய, இதுல ஆந்திரிக்கம் பாக்கியம், இந்த பாக்கியத்தை காட்டிலும் ஆந்திரிக்கமான ஆத்தியாத்மிகமானது பலமான உடையது, அதிகம் பலமுடையது. கதம் ஞான வைராகிய கேனா அதிசய அதிசயத்தே, ஞான வைராகியத்துல எது அதிசயமா இருக்கு, எது சிரேஷ்டமானது அப்படின்னு கேட்டா தண்டகாரண்யம் சித்தம். இது எப்படி பலிய அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, தண்டகாரண்யம் சித்த பல விதிவேகேன கஷரீரேன சரீரேன கர்மனா சூன்யம் கர்த்தும் உற்சகேத சமுத்திர சமுத்திரம் அகஸ்தி சமுத்திரம் அகஸ்தியவத்வா பிபேத. எப்படி அகஸ்தியர் ஜலத்தெல்லாம் சமுத்திரத்தெல்லாம் குடிச்சு விட்டாரோ, இல்லாட்டி தண்டகாரண்யத்துல போய் தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணாரு, சிவன் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணாரு, ஆத்ம பலம் இல்லாம சாதனை இல்லாம யார் அந்த மாதிரி பண்ண முடியும்? அதனால இந்த வெறும் வெறும் சரீர பலத்தினால ஒன்னும் பண்ண முடியாது, சித்த பலத்தினால தான் இதெல்லாம் பண்ண முடியும், சாதனையாலதான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. சரி சரி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணோதிச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: அழுது 300 அடி 400 அடி உயரத்துக்கு மேல பறக்கு. இங்கே செத்து கிடக்கிற ஒரு எலி தெரிகிறது கண்ணுக்கு, நேர வந்து எலி எடுத்துட்டு மேல போயிருது. நான் உங்களை பாக்குறதுக்கே +2 -2 எல்லாம் போயிருக்கு. கன்னியாடிய தொடச்சி விட வேண்டியிருக்கு அடிக்கடி. அவ எப்படி மனிதன் சிறந்தவன் சொல்றீங்க நீங்க? எத்தனை சக்திகள், முட்டை வந்து ஒரு எறும்புக்கு மழை பெய்ய போகிறதா என்பது 24 நேரத்துக்கு முன்னாடியே தெரியுமா எறும்புக்கு? ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சியில சொன்னதை பார்த்து நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு அந்த பூனைக்கு பாருங்க, நரம்புகள் அந்த நெற்றியிலே இருக்கு. நெற்றியை கொண்டாது இப்படி வச்சாச்சுனாலே தெரியுமா அதுக்கு வந்து நீங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்தவங்களா வராதவங்களா இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வந்திருக்கீங்கன்னு தெரியுமா பூனைக்கு? அது பூனைக்கு பூனை சில வீட்டில் போனா பூனை என்ன பண்ணான்னு இருப்பனால அது தெரியாது. பூனை என்ன பண்ண தெரியுமா, மெதுவா வந்து அவன் நெற்றியை வந்து நம்ம காலுக்கிட்ட வச்சு ஒத்தியே இருக்கும், பாத்துருக்கீங்களா பூனை? அத நெற்றியில அப்படியே நரம்பு இருக்கான், சென்சிட்டிவ் நர்வஸ் இருக்கான். ஆக இந்த உயிரினங்கள் எத்தனையோ உயிரினங்களை பார்த்தால் எந்த வகையிலே மனிதன் சிறந்தவன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? அதோட என்னன்னு கேட்டா, இப்போ ஒரே கருத்தை எல்லாரும் சொல்லுவாங்களா, அது ஒரு கருத்து. மனிதன் ஏன் சிறந்தவன்கிறதுக்கு இல்லையா, ஒரு 1000 பேர் கையில கொடுத்தா 1000 பேர் நிச்சயமா ஒரே விட சொல்ல மாட்டாங்க, 1000 விதமாக தான் ரிப்ளை பண்ணுவாங்க. அதனால அங்க என்ன சொல்ற ஞானிகள் என்ன பதில் சொன்னார்கள் என்றால், மனித அவரும் சொன்னாங்க முடிவு ஒண்ணுதான், ஞானிகளுடைய முடிவும் நம்ம முடிவும் ஒண்ணுதான், ஆனா காரணம் வேற. அவர்கள் என்ன சொன்னார்கள், மானுட பிறவிதான் சிறந்தது, மானுட பிறவிதான் வகுத்தது மனம் வாக்கு காயம், சித்தியாக சொல்லப்படுற. ஆனா காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த மானிட பிறவியிலே தான் பாவம் புண்ணியம் ஈட்டம் உண்டு. பாவத்தையும் புண்ணியத்தையும் சம்பாத்தியம் செய்து கொள்ளக்கூடிய இந்த ஒன்று மானிட பிறவியில மட்டும்தான் உண்டு. மற்ற பிறவிகள்ல பாவ ஈட்டமும் கிடையாது, புண்ணிய ஈட்டமும் கிடையாது. ஒரு சிங்கமானது 100 மானம் அடிச்சு கொண்டாலும் பாவம் ஏறுமானு ஏறாது. எந்த பிறவியும் மற்ற எல்லா பிறவிகளையுமே வினை அனுபவம் தான் உண்டே உடைய வினையை அனுபவிக்கும், ஆனா வினை ஈட்டம் கிடையாது. ஆகையினாலதான் மானுட, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த சிவபெருமானை ஆகமத்திலே எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அந்த வணங்குவதற்குரிய அங்கத்தோடு பிறப்பது மானுட பிறவி ஒண்ணுதான். இதனாலதான் மானுட பிறவி சிறந்தது ஞானிகள் சொல்றாங்க. உதாரணமாக கையிலே 5 விரல்கள் கொடுத்திருக்கிறது. இந்த 5 விரல்கள் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்று கேட்டால், பஞ்சபிரம மந்திரங்களை ஞாசம் செய்வதற்காக. குரங்குக்கு 5 விரல் தான் இருக்கும். குரங்குக்கு ஒருத்தர் கேட்டாரு, ஏன் சார் குரங்குக்கு 5 விரல் தான் சார் இருக்கிறார். ஆனா குரங்குக்கு 5 விரல் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? குரங்குக்கு இந்த விரல் மாதிரியா கட்ட விரல் இருக்கும். குரங்கால இந்த கட்ட விரலை வச்சு இப்படி தொட முடியாது, இப்படிதான் பிடிக்கும். இந்த விரல் எப்படி இருக்கோ இதே மாதிரிதான் இருக்கும். உடைய இங்கிலீஷ்ல அப்போசிங் தம்மாங்க, இந்த தம் வந்து இதை அப்போஸ் பண்ண முடியும். இந்த அப்போசிங் தம் குரங்கு கிடையாது, குரங்குக்கு இதே மாதிரிதான் 5 விரல் இருக்கும், இப்படிதான் பிடிக்கும். இப்படி இந்த விரல இப்படி தொட முடியுமா, நம்மள மாதிரி கட்ட விரலை வச்சு இந்த 4 விரல தொட முடியுமான்னு குரங்கு தொட முடியாது. ஆகவே எங்க சொல்றாரு சேர்க்கலார், எல்லாம் சொல்றாங்க, பெரிய புராணத்திலே வருது இந்த செய்தி எல்லாம். எங்க திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்துல சொல்ற, அம்மை வந்து காஞ்சிபுரத்துல ஊழியம் பண்ணும் பொழுது இந்த கரத்தை வந்து கர நியாசம் செய்வதற்காகத்தான் இந்த விரலை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பண்ணாராம். கரம் தரும் பயன் இதுவென உணர்ந்து,
1: கரம் தரு பயன் இதுவென உணர்ந்து,
0: பெரிய புராணத்துல கதை மட்டும் இல்ல, இது போன்று பல செய்திகள். ஆகவேதான் மானுட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆணிடத்து 5 மாடும் அரண்மனைக்காக வென்றோ. மானுட பிறவியில என்ன உணரணுமா, இந்த மானுட பிறவி என்பது சிவபெருமானை வணங்கி ஞானத்தை அடைவதற்காகத்தான் மானுட பிறவி கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த ஆணிடத்து 5 மாடும் அரண்மனைக்கு ஆகவென்றோம். ஆக இந்த ரெண்டு காரணத்தை வைத்துக் கொண்டுதான் மானுட பிறவி சிறந்தது என்று ஞானிகள் சொல்கிறார்களே ஒழிய மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கல. அவர் எவ்வளவு வகையில் நம்ம குறைபாடு உடையவர்கள் தான். கம்பேர் டு பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஒரு பறவை பறக்க நம்மளால பறக்க முடியுதா? எத்தனையோ நமக்கெல்லாம் சக்திகள் அதில் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ரெண்டு காரணம் தான் என்னன்னு கேட்டா அதான் இப்பிறவி தப்பிடி எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகிறேன் தாய்மானவர். இந்த மானுட பிறவிக்கு வருவது என்பது எப்படிப்பட்ட சிறப்பை உடையதுன்னு சித்தியால் அருமையாக சொல்வார். அது ஒரு மனிதன் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தில் குதிச்சு பசிபிக் மகாசமுத்திரம் வரைக்கும் கையாலேயே நீந்தி வந்து கரை சேர்ந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுபோல என்ன சொன்னாரு, அண்டஜம் சுவேதஜங்கள் உற்பீச்சம் சராயிசத்தோடு எந்தெருநாள் 84,100,000 உண்டு கொல்யோனி எல்லாம் ஒழித்து மானுட துதித்தல் கண்டிடர் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். சித்தியார், ஒருவன் கடலை கையாலேயே நீந்தி கரை சரை சேர்ந்தால் எப்படி வந்திருப்பானோ அதுபோல எத்தனையோ பிறவிகளிலே நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த புண்ணியங்கள் தான் இந்த மானுட பிறவிலே வந்து நம்மை கொடுத்திருக்கின்றது. அப்படி சொல்ல அந்த நால்வகை பிறப்பு அண்டஜம் சுவேதஜங்கள் உற்பீச்சம் சராயிசத்தோடு. அண்டஜம் முட்டையில் தோன்றுவன, சராயிஜம் கருப்பையில தோன்றுவது, உற்பீச்சம் வேறுகிண்டு பிறப்பது. அண்டஜம் சுவேதஜம் உற்பீச்சம் சராயிசத்தோடு எந்தரு நாள் 84,100,000 உண்டுவல் யோனியெல்லாம் ஒழித்து மானுட துதித்தல் கண்டிடர் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். அதனால அந்த மானுட பிறவியினுடைய அருமை அப்படி உணர்ந்தால்தான் தெரியும். மறுபடியும் என்ன சிறப்பு இருக்கு? மறுபடியும் மானுட பிறவி மறுபடியும் கிடைக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு நமக்கு? காரைக்கால் அம்மையார் போன்றவர்களே என்ன சொல்றாங்க, மறுபடியும் மீண்டும் பிறப்பு உண்டே. பிறப்பு இருக்கா இல்லையா யாருக்கும் தெரியல. திருவள்ளுவர் சொல்லும் பொழுது அங்கே பெருங்கடல் என்றார் விளக்கம் சொன்னார். திருக்குறள் ஒரு அருமையான இடம் சொன்னார். நாம ஒன்று நினைக்கிறோம், பரிமலர் இன்னொரு அர்த்தம் சொல்ல, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவிய பெருங்கடல்னு சொன்னாராம், அது கடல். பிறவி பெருங்கடல், நீங்க பார்க்கிற கடல் கடல், ஆனா உங்க பிறவி பெருங்கடல். திருவள்ளுவர் சொன்னார். ஆனா இதுக்கு நம்ம காரணம் சொன்னா என்ன சொல்லியிருப்போம்? ஆனா பரிமையாளர் காரணம் சொன்னார், ஏன் திருவள்ளுவர் பெருங்கடல் சொல்றாரு தெரியுமா அப்படின்னு? நீ உலகத்துல எந்த கடலை பார்த்தாலும் அது அட்லாண்டிக்கா இருக்கலாம் பசிபிக்கா இருக்கலாம், ஆனா அந்த அட்லாண்டிக் பசிபிக்கு ஒரு சீ ஷோர் இருக்குது இல்லையா? இவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும் அதுக்கு ஒரு சீ ஷோர் இருக்கா இல்லையா? அப்ப என்ன தெரியுது, அவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சீ ஷோர் இருக்கிறது தெரியுது. ஆனா உன்னுடைய பிறவிக்கு ஷோர் தெரியல இல்லையா? அதனால எழுதினாரு, காரணகாரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பெருங்கடல் என்றார். அதனாலதான் பரிமாற நம்ம பெரிய கடல்னா பிக் ஓஷன் மேமத் ஓஷன் இதை எழுதும் அவ்வளவுதான். அங்க பெருங்கடல் என்பது கரை இல்லை. இந்த பிறவி எப்போது முடிகிறது என்று தெரிய முடியாது. கடல்னா லைட் ஹவுஸ் இருக்குது, பார்த்தா ஒரு போய் ஒரு 24 hours லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வருது தெரியுதே, இது ஒன்றும் தெரியலையே. அத காரணகாரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பெருங்கடல் என்றார். விளக்கம் உரையாசிரியர் உரையப்பா. அதனால பரிமையுடைய உரைக்கு அவ்வளவு சிறப்பு கொடுத்தது காரணம். அதனால இன்னொரு குறிப்பையும் சொல்ல விரும்புகிறேன், நாவலர் பெருமான் திருக்குறளுக்கு மட்டும் உரை எழுதல, எத்தனை நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார் ஆர்வனாவில். நியாயமா என்ன பண்ணியிருக்கணும், தமிழர்களினாலே எல்லாராலையும் போற்றப்படுகின்ற திருக்குறளுக்கு ஒரு உரை பண்ணியிருக்கணும் இல்லையா? அவர் திருக்குறளுக்கு ஏன் நாவலர் உரை பண்ணல? உண்மையிலேயே திருக்குறள் எல்லாராலையும் மதிக்கப்படுகின்ற ஒரு நூல் தான், அவருடைய காலத்திலேயும் சரி இன்னைக்கும்
1: சரி. போதும்
0: அது காரணம் என்னன்னா, அதனால அதுதான் அவர் மறவையும் மீற மாட்டார். சைவ சான்றோர்கள் தனக்கு முன்னாடி வாழ்ந்த சைவ சான்றோர்கள் பரிமேலழகர் உரைதான் சிறந்த உரை என்று முடிவு செய்து விட்டார்கள். இனிமே அதுல போய் நம்ம கை வச்சுட்டார். அதே போல அந்த திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை, திருவள்ளுவ மாலை இருக்கு இல்லையா, திருவள்ளுவ மாலை, அந்த திருவள்ளுவ மாலைக்கு ஏற்கனவே ஒருத்தர் உரை எழுதினார், திருத்தணியை சரவண பெருமாள் ஐயர். திருத்தணியும் சரவண பெருமாளையர்தான் திருவள்ளுவர் மாலைக்கு உரையெழுதினார். ஆகவே திருக்குறளுக்கு பதிமேலழகர் உரையும் திருவள்ளுவ மாலைக்கு சரவண பெருமாளைய உரையும் சிறந்த உரை என்று சைவ உலகம் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டது. ஆகையினால என்ன பண்ணாரு, அப்ப நமக்கு என்ன கடமைன்னு பார்த்தார். என்னன்னு கேட்டா, அதை பரிசோதித்து வெளியிடுவது என்னுடைய கடமை. அது முன்னாடி எழுதணும் கூட எழுத்து பட விட்டுருக்கலாம், சொற்பட விட்டுருக்கலாம், அது நான் இருக்கும், அது பிரிண்டர்ஸ் டெவில் இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லையா. ஆகினாலதான் என்ன பண்ணாரு, பரிமேலழகர் உரையும் சரண பெருமாளையர் உரையும் அவர் வந்து பரிசோதித்து வெளியிட்டார். அதோட நினைச்சுக்கிட்டார். அது மரபு இகவாமை அப்படிங்கறதையும் சான்றோர்கள் கடைபிடிப்பாங்க. எப்பயுமே ஒரு மரபு, அந்த மரபை போய் நம்ம வந்து உடச்சு எறியக்கூடாது. அது சைவ சான்றோர்கள் மரபையும் பாதுகாக்க வேண்டியது. இன்னும் சொல்ல போனா, திருக்குறளை முதன் முதலிலே அச்சு ஏற்றி பதிப்பித்தவர் அவர் தான். திருக்குறள் இன்னைக்கு ஆசிட்டிஸ் அப்படியே கிடைச்சிருக்குன்னா காரணம் யாரு, சரவண பெருமாளையர் தான். யாருக்காவது தெரியுமா திருக்குறள் இவ்வளவு பெருமை சொல்லணும், யார் முதல்ல பிரிண்ட்ல கொண்டு வந்தது, யாரு திருக்குறளை திருக்குறளை பிரிண்ட்ல கொண்டு வந்தது யாரு, சரவண பெருமாளையர் அவர் தான் கொண்டு வந்தார். போப்பே எழுதுற போப்பே எழுதியிருக்கிற அந்த கருத்து இதா விஷயத்த, திருக்குறளுக்கு சரியான பிரிண்ட் போட்டது சரவண பெருமாளையன்னு தீயு போப்பை எழுதுற. அவரு அந்த திருவள்ளுவர் மாலைக்கு உரை செய்திருக்கிறார். அற்புதமான செய்திகள் இதெல்லாம் வந்து. அதனால திருக்குறள் வந்து எந்த அளவுக்கு ஒரு சைவ நூல் என்பதை அது இன்னொரு நாளை நம்ம பார்ப்போம். அதன் பின்பு அந்த சம்பந்தருடைய காலத்திற்கு பின்பாக அங்கே சமண இருள், பாண்டிய நாட்டிலே உள்ள சமண இருளை சம்பந்தர் நீக்கினார். பல்லவ நாட்டிலே உள்ள சமணர்களை அப்புறம் நிக்கிறேன். ரெண்டு பேரும் ஜூரிஸ்டிக்ஷன் பிரிச்சுக்கிட்டாங்க, சம்பந்தரும் அப்புறம் இல்லையா. பாண்டிய நாட்டில் இவர் தானே சம்பந்தர்.
1: எங்க இருந்து வந்தது சமணம்?
0: சமணம் வந்து வடநாட்டிலிருந்து வந்தது. நான் சொன்னேன், அதாவது அன்னைக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், மகதி அர்த்த மகதி என்று சொல்லக்கூடிய மொழியில தான் சமண மத கருத்துக்கள் முதன் முதல்ல வந்தது. அவர்கள் அவர்களுடைய அந்த சமண குருமார்களை தீர்த்தங்காரன் என்று சொல்வார்கள். தீர்த்தங்காரர்கள் இவர்கள் புத்தர் என்று சொல்வார்கள். புத்தர் என்று சொன்னால் உண்மையிலேயே இவரை மட்டும் குறிக்காது, அவருக்கு முன்னாடி உள்ள 24 புத்தரையும் குறிக்கும். அதே போலதான் சமணர்கள்லையும். ஆனால் நம்ம அங்கே ஒரு விஷயம் சொல்லுவோம், அது அது அந்த அது அது ஒரு பெரிய கருத்து. ஆதி புத்தன் என்பவன் மகாவிஷ்ணு தான் ஆதி புத்தன், சைவத்தினுடைய கொள்கை. புத்த சமயம் இந்த கௌதம புத்தரினாலே தோற்றுவிக்கப்பட்டது அல்ல, புத்த சமயம் அவருக்கு முன்னாடி இருக்கு, அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஆதி புத்தன்ல இருந்து 24வது புத்தன் தான் கௌதம புத்தன். அந்த கௌதம புத்தன் சாக்கிய வம்சத்திலே அவன் பிறந்த காரணத்தினாலதான் புத்த மதத்தை சாக்கியர்னு சொல்றது காரணம். தேவாரத்துல புத்த மதத்தை சாக்கியர்னு சொல்றாங்க இல்லையா, சாக்கியர்னு ஏன் சொல்றாங்க, சாக்கிய நாயனாரும் இருக்காரு, ஒரு நாயனாரே சாக்கிய நாயனார். சாக்கியன் என்று புத்த மதத்துக்கு ஏன் பெயர் கொடுத்தாங்க, புத்தர்களுக்கு சாக்கியன் என்று. இந்த கௌதம புத்தன் தோன்றிய வம்சம் சாக்கிய வம்சம், ஆகையினால அவனுக்கு சாக்கியன் என்று. ஆகவே அது வந்து வடநாட்டிலிருந்து வந்தது. ஆனால் அந்த பௌத்த சமய கருத்துக்களும் சமண கருத்துக்களும் தோன்றி, ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 600 to 800 இயர்ஸ் கழித்த பிறகுதான் தமிழ்நாட்டை அவைகள் பாதித்தன. அது வரைக்கும் தமிழ்நாட்டை பாதிக்கிறது. இந்த களப்பிரர்களுடைய படையெடுப்பு நடந்த பின்புதான் அந்த மதமானது உள்ளே வந்தது. அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, ஒரு பௌத்த சமயத்தை சார்ந்து சிவபெருமான் முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய நாயன்மார் பட்டியலில் இருக்க சாக்கிய நாயனார். அதே போல சமண மதத்தை சார்ந்து நமக்கு ஒருத்தர் கூற்றுவ நாயனார், அவர் சமண மதத்தை சேர்ந்தாலும் கூட இந்த சிவபெருமானை முனிவர் கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டதுனால அவரையும் நாயன்மாரா வச்சிருக்கோம். இது பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி தான். உலகத்தில் இந்த அளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை இருக்குமா வேற மற்ற சமயத்திற்கு என்பது ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி தான். இல்ல எந்த சமண பௌத்தத்தை இவர்கள் கண்டித்தார்களோ அதிலே தோண்டிய ரெண்டு பேரையே நாம வந்து நாயனாரா வச்சிருக்கிறோம். அது காரணம் என்ன, அவர் ஏற்றுக்கொள்கிறார் உள்ளத்தால் வர வேண்டும் என்பதுதான் ஒரு பெரிய விஷயம். அவை நாயன்மார்கள் எல்லாம் அவர்கள் பூர்வ ஜென்மத்திலேயே, நாயன்மார்கள் பூர்வ ஜென்மத்திலேயே சரியகிரியா யோகங்களை முடித்துவிட்டு ஞானத்திற்காக இந்த உலகத்திலே அவதாரம் செய்த, அதுதான் சைவ சான்றோர்களுடைய கருத்து. அவங்களுக்கு என்ன பேர்னு கேட்டால், அதனை குறித்துக் கொள்ளுங்கள், சாமுசித்தர்கள். சைவ சித்தாந்த பரிபாஷையில் அதுக்கு பேர் என்னது, சாமு சித்தர்கள். கண்ணப்பரும் வந்து அவர் ஏற்கனவே அவர் வந்து அந்த ஞானத்தில் ஞான ஏற்கனவே அர்ஜுனனா இருக்கும் போதே அந்த நிலையை அடைந்து விட்டார். ஆனாலும் ஒரு காரியத்திற்காக அந்த பாச பாரத போர் என்று நடக்க வேண்டும், பாசுதாசிரம் வந்தாலும் அது நிறைவேறும். அதுக்காக தான் எப்பொழுதுமே சிவபெருமான் என்ன செய்கிறாருன்னா, இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டுமோ அதற்கு தகுந்தாற் போல எல்லாவற்றையும் மாற்றிக் கொள்வார். அதாவது வினையை அனுபவி வைக்கிறார். வினையை அனுபவிக்கும் போதே அந்த வினையை முன்னுக்கு பின்னா என்ன ஆர்டர்ல வரும், சிவபிரகாசத்தில் வரும் பதில். அது நாம் செய்கின்ற வினைகள் இருக்கே, அந்த வினைகள் எல்லாம் எந்த ஆர்டர்ல வருது? இப்ப உதாரணமா சொல்றேன் பாருங்க, 100 பிறவிக்கு முன்னாடி நான் செய்த ஒரு நல்வினை முதல்ல பலனை கொடுத்துட்டு தான் 99வது பிறவியில செஞ்சது வருமா? அப்படிதானே வரணும். ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி அப்படி வருமானா வராது. சிவபிரகாசத்தில் பதில் வராது. ஏன்னு கேட்டா, ஏன் மாற்றுகிறார் என்றால், அவர் ஒரு சங்கல்பம் பண்றார் இல்லையா, அவர் வந்து இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டும் என்று ஒரு மாஸ்டர் பிளான் போடுறார் இல்லையா, அதன்படி மாற்றுவார். இப்ப எப்படி ஒரு நாடக மேடை டைரக்டர் என்ன பண்ணுவார், நான் கதாநாயகன், நான் முதல் சீன்ல தான் வருவேன் சொல்ல முடியுமா? அப்ப டைரக்டர் வந்து எப்ப நீ திரையை விட்டு வெளியில போ, எப்ப முன்னாடி வான், அவர் தானே சொல்ல, அப்பதான் நாடகம் நிறைவிடும். ஏன்னா சங்கற்பம் வந்து சிவபெருமான் சங்கற்பத்தினாலதான் எல்லாம் செய்கிறார். ஆகையினாலதான் பிற சமயங்களுமே வந்து அந்த வினை அனுபவத்திற்காக தான் கொண்டு வரப்படுகிறது தான் சார் சொல்லு. பிற சமயங்கள் வந்து சிவபெருமானுடைய அனுமதிக்கு மாறாக ஒன்றும் தோன்றல, சிவபெருமான் அனுமதியோட தான் வருது. அனுமதி இல்லாம வந்துன்னு சொன்னாலே இறையாண்மைக்கு குற்றம் வந்துடும். ஏன்னா அந்த வினை அனுபவம் என்பது எல்லாவற்றையும் பொறுத்துதானே வரப்போகுது. ஆக இந்த வினையினுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே. அது வந்து சங்கற்ப நாரணத்தையும் தெளிவா சொல்கிறார். எல்லா சமயங்களுமே அவர் தான், அந்தந்த சமயங்களிலே எது உண்டாகணும், எது மேல போகணும், எல்லாம் அவர் தான் டைரக்ட் பண்ணிக்கிறார்.
1: அப்படின்னா அவரே திரிபுரத்தை ஏற்கிறாரு.
0: அது என்ன கேட்டால்,
1: அவங்க
0: ஆமா அவர்கள் இல்ல இல்ல, அது காரணம் உண்டு, கட்டாயம் உண்டு. வந்து என்ன பண்றாரு, மறுபடியும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த 3 பேரை எரிக்காம விடுறாரு இல்லையா, எல்லாத்தையும் எரிக்கிறார், 3 பேரை எரிக்காம விடுறாரு. அதுக்கெல்லாம் காரணம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன செய்கிறார் என்றால், இந்த உலகம் இயங்குவதற்காக என்ன கேட்டா, எந்த சமயத்தை சார்ந்தவர்களா இருந்தா கூட உலக வினை வந்து அவர்கள் அனுபவம் அதன்படி தானே வரணும், அதை மாத்துறதே இல்லையே அவரு. நீ வந்து சைவ சமயத்தை ஏற்றுக்கொண்டதுனால அந்த வினை வந்து உன்னை வந்து சேராதுன்னோ சேரும் என்று அவர் சொல்லவே இல்லையே. உலக வினைகள், உலக வினைகள் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப எதை சார்ந்து இருந்தாலும் சரி, அதனால இறைவனை வணங்குவது என்பதே அந்த பிறப்பு அறுத்தல்ங்கிற ஒன்றுதான். அதன் முன்பாக நம்முடைய தேவாரம் கிடைத்தது. அதுக்கப்புறம் எப்படி கிடைத்தது, கிட்டத்தட்ட 6வது நூற்றாண்டு 7வது நூற்றாண்டிலே அவர்கள் பாடிய பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 நூற்றாண்டுகள் கழித்த பிறகுதான் அவர்கள் தூக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, அவர்கள் பாடிய எல்லா பதிகங்களும் கிடைக்குமாறு அவர் செய்யவில்லை. சில விஷயங்களை வந்து நாம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண முடியாது. 16,000 பதிகங்கள் பாடியிருக்கிறார் சம்பந்த பெருமான். சுந்தரர் கிட்டத்தட்ட 37,000 பதிகம் பாடியிருக்கிறார். ஆனா நமக்கு 100 பதிகங்கள் தான் கிடைத்திருக்கு. அவர்கள் பாடியதுல அவர்கள் கணக்கு எடுத்துக்கிறார். ஒருத்தர் கணக்கு சொல்லும் போது என்ன சொன்னா, அவர்கள் பாடியதை நமக்கு 0.67% தான் கிடைச்சிருக்குன்னு எழுதியிருக்கிறார் ஒருத்தர். 0.6 அவர்கள் எவ்வளவு பதிகங்கள் பாடினாரோ அதில் நமக்கு கிடைச்சது 0.67, less than 1% தான் நமக்கு கிடைச்சது.
2: சம்பந்தர் வந்து 16 வருஷம் பாண்டு 3 பேரோடக்கம் 16 வருஷம் மட்டும் பாடுறேன், 16,000 பதியங்கள் பாடியிருக்கேன். சுந்தரர் வந்து
0: 2 ஆண்டுகளுக்குள்ள
2: 37,000 பதியங்கள் பாடியிருக்கேன்.
0: பாடுவதே தொழிலாக தான் வச்சிருக்காரு. 49,700 பதிகம் அப்படின்னு இவர் சொல்றார். நம்பியாண்டா நம்பி சொல்றாரு இல்லையா, அது ஒருத்தர் என்று கேட்டார். இப்ப இருக்கிறதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்களா, இனிமே படிக்கிறவங்க பதிவு இல்லையான்னு கேட்டேன். இருக்கிறது இல்லையா, இருக்கிறதே ஒழுங்கா படிக்கலையா, அதனால இந்த காலத்திற்கு எது தேவையோ அதை மட்டும் வெளிப்படுத்தணும் அவ்வளவுதான் போதும் அப்படின்ட்டார். அப்படின்னு அவரே அசரீரிவாக்காதானே சொன்னேன், ஏன் முடிய அவரே சொல்லிடுறார், இந்த காலத்திற்கு எது தேவையோ அதை வெளிப்படுத்தணும் அவ்வளவுதான். அதன் மின்பு வருகிறார்கள் திருவிசைப்பா மாணிக்க வாசகர் வருகிறார், திருவிசைப்பா ஆசிரியர் வருகிறார்கள். இந்த திருவிசைப்பா காலத்திலே சில புதிய தலங்கள் தோன்றுகிறன்னு தெரிகிறது. ஏன்னா திருவிசைப்பா தலங்கள்ல தேவார பாடல் பெற்ற தலமும் வருது, தேவார பாடல் பெறாத தரங்களும் வருது. உதாரணமாக தஞ்சாவூர், தஞ்சாவூர் என்பது அந்த பிரகதீஸ்வரர் ஆலயம் என்பது தேவார காலத்தில் இல்லை. தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்பது திருவிசைப்பாளர் மட்டும்தான் வருது இல்லையா. அப்ப என்ன தெரிகிறது என்று கேட்டால், அந்த தஞ்சாவூருடைய வரலாறு, அதாவது பெரிய ஆச்சரியமான செய்தி என்னன்னு கேட்டா, தஞ்சாவூர் வாஸ் நாட் அட் ஆல் எக்ஸிஸ்டிங் டியூரிங் த தேவாரம் ட்ரியோ சொல்றான். இவரது காலத்தில் தஞ்சாவூர் ஊரே இல்லை. செம்பியன் மாதேவி கண்டராதித்த சோழன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் திருவிசைப்பாளர். 9 பேர்ல ஒருத்தர் இருக்கார் இல்லையா, கண்டராதித்த. அந்த கண்டராதித்த சோழருடைய மனைவி செம்பியன் மாதேவி, அந்த செம்பியன் மாதேவி என்பவள் தான் தஞ்சாவூர் டவுன் மேப்பே போட்டவர். அவர் தான் தஞ்சாவூரே கிரியேட் பண்ற. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழருடைய காலத்தில் பிரகதீஸ்வர ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அவங்களால தான் தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்பது தேவார பாடல் பெற்ற காலத்தில் அது இல்லை, அந்த ஊரும் இல்லை, இந்த கோயிலும் இல்லை. அதோடு வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் தஞ்சாவூர் வாஸ் நெவர் த கேபிட்டல் ஆஃப் த சோழாஸ். சோழர்களின் தலைநகரம் 5 மொத்தம். சோழர்கள் அவர்களுக்கு மட்டும் 5 தலைநகரம் இருந்திருக்கு. ஒரு காலத்தில் திருவாரூர், இப்போ மனுநீதி சோழனுடைய காலத்தில் திருவாரூர் தான் தலைநகரம். காவிரிப்பூப்பட்டினம், உறையூர், இப்படி 5 தலைநகரம் அவங்களுக்கு இருந்திருக்கு சோழர்களுக்கு. அப்போ என்ன வரல, தஞ்சாவூர் தலைநகரமாக இருந்ததுன்னு வரலாற்றில் வரல. அப்ப அதனாலையும் தஞ்சாவூர் என்பது பின்னாடி வந்ததுதான் நமக்கு தெரிகிறது. இன்றைக்கு சோழ நாட்டில் தஞ்சாவூர் முக்கியமான ஒரு இடம். அதுபோன்று அவர்கள் தோன்றுகிறார்கள். கடைசியாக வருகிற அந்த திருமுறை கண்ட சோழன், அந்த திருமுறை கண்ட சோழன் அவருடைய அவைக்களத்திலே கிட்டத்தட்ட இவர்கள் பாடியதெல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுல பாடியவை. அப்பொழுது அவனுடைய அவைக்களத்திலே ஒரு புலவர் வந்து பாடுகிறார், ஒரு பாணர் வந்து பாடுகிறார், இந்த தேவாரத்தை கேட்கிறான். கேட்கும் பொழுது உனக்கு என்ன, அபய குலசேகரன் தான் அந்த பேர் வருது, அபய குலசேகரன். அந்த அபய குலசேகரன் கேட்கும் பொழுது அவன் அந்த பாடலை கேட்டு அப்படி மெய்மறந்தான். இது எங்க இருக்கு இந்த பாடல்னு கேட்டான். அப்ப அவங்க சொன்னாங்க, இது செவி வழியாக வருகிறது, இது மூவர்கள் பாடிய தேவாரத்தில் ஒரு பகுதின்னு சொல்லி சொன்னான். அப்ப முழுமையும் எனக்கு கிடைக்க வேண்டுமே என்று நினைத்தான். அதற்காக தான் போய் சுவாமியிடத்தை விண்ணப்பம் செய்தான். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆக நம்பியாண்டார் நம்பியின் மூலமாக அந்த பதிகங்கள் தொகுக்கப்பட்டு நமக்கு கிடைத்தன. ஒரு பிரச்சனை முடிஞ்சது. அடுத்த பிரச்சனை என்ன வந்தது என்றால், அவன் விரும்பினான் அவர்கள் என்ன ராகத்திலே பாடினார்களோ அந்த ராகத்திலே பாடுவது எப்படி என்று சந்தேகம் வந்தது. ஆகவே மாணிக்க வாசகர் வந்து அதுக்கப்புறம் சைவத்தினுடைய மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த இருண்ட காலம் என்ற அந்த அமைப்பிலே, அந்த காலத்திலேயே வந்த அந்த தாக்கம் எல்லாம் இவர்களினாலே அது மறுமலர்ச்சி செய்யப்பட்டு மறுபடியும் மீண்டும் சைவ சமயமே மெய்ச்சமயம் வந்து நிலைநாட்டப்பட்டது. அதன் பின்பு ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த தேவாரம் எப்பொழுது பாடப்பட்டது, இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, தேவாரம் என்ற சொல் ஆட்சியே கிடையாது. 12 திருமுறையிலும் தேவாரம்ங்கிற வார்த்தையே வரல. ஆக அது இந்த தேவாரம் என்ற வார்த்தை வந்து இந்த மூவர் பாடிய இந்த பாடல்களுக்கு தேவாரம் என்று பெயர் சூட்டியவர் யார் என்றால் இரட்டைப்புறவர்கள் தான். அது முக்கியமான ஒரு செய்தி. திரு ஏகாம்பரநாதர் உலாலதான் இவ மூவரும் பாடியதுக்கு தேவாரம்னு பெயர் கொடுக்கிறார். பெயர் கொடுத்தவர் இரட்டைப்புறவர்கள் தான் கொடுக்குறாங்க, ஏகாம்பரநாதர் உலால. அதுக்கு முன்னாடி தேவாரம் என்ற சொல்லாட்சி உண்டு. ஆனா அந்த தேவாரம் என்பது எதை குறிக்கும் என்றால், பூஜை பட்டகத்துக்கு தான் தேவாரம்னு பேர். பூஜை பட்டகம் இருக்குல்ல, பூஜை பட்டகம், அதாவது ஆன்மார்த்த பூஜை செய்கிறவர்கள் தன்னுடைய மூர்த்தி எழுந்தள்ளக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் தேவாரம்னு பேர். அந்த பெயர் அப்படிதான் வழக்கில் இருந்திருக்கு. தேவாரம் சொல் வழக்கில் இருந்திருக்கு, ஆனா வேறு குரலை குறித்து வந்திருக்கிறது. இவர்கள் பாடலுக்கு தேவாரம் என்ற ஒரு சிறப்பு வந்து எட்டைப்பறவர்களாலே கொடுக்கப்பட்டு அப்புறம் சைவ உலகம் ஏற்றுக்கொண்டது. யாராவது ஒருத்தர் பேர் கொடுக்குறாங்கன்னா அப்புறம் அந்த உலகம் ஏற்றுக்கொண்ட பிறகு அதை பற்றி பிரச்சனை இல்லை.
1: திருவாசகம்
0: திருவாசகம் என்பது அவரும் திருவாசகம் என்று பெயர் கொடுத்து சொல்லல. மாணிக்க வாசகர் வந்து நூலாக செய்யல, பொதுவாகவே இந்த நூலாக செய்த நூல்களும் இருக்கு. திருக்கோவையார் அப்படி இல்லை, நூலாக செய்த மாணிக்க வாசகரே திருக்கோவையார நூலா செஞ்ச. ஆனா திருவாசகத்தை நூலா செய்யல, அங்கங்கே பாடினார். அவர் பாடும் பொழுது எழுதுவதற்கு ஆள் இல்லை. தேவாரம் பாடும்போது ஆள் இருந்தாங்க எழுது, அதுவே கிடைச்சது. ஆனா திருவாசகம் பாடும்போது தனியா தான் இருந்து பாடியிருக்கிறார். ஆகவே எழுதுவதற்கு யாரும் ஆள் இல்லை என்பதற்காக தான் அதை ரெக்கார்ட் பண்ணுங்கிறக்கா அவரு கேட்டு மறுபடியும் பாட சொல்றாரு. ஒன்ஸ் மோர் பாட சொல்லி மறுபடியும் எழுதுற. அது இன்னொரு நாளைக்கு அதை பற்றி சிந்திப்போம். மாணிக்கவாசலே வரலாறு வரும்பொழுது ஏன் பாவை வாடியவாயாது ஒரு கோவை பாடுக அப்படின்னு ஏன் கேட்டார். அது ஒரு அற்புதமான ஒரு திருவாசகம் பாடிய வாயாலும் சொல்லல, பாவை வாடிய வாயாது ஒரு கோவை பாடுக, அது ஏன் அப்படி கேட்கிற, அது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அது மாணிக்கவாசலுடைய வரலாறு. இன்னைக்கு வந்து பொதுவாக இந்த தேவாரம் திருமறைகளை பற்றி ஒரு பொதுவான சில கருத்துக்களை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாம வந்து ஃபோக்கசிங் ஆன் சம்பந்தர், ஃபோக்கசிங் ஆன் மாணிக்கவாசர், ஃபோக்கசிங் ஆன் சுந்தரர் அப்படி ஒரு சில வகுப்புகளை சிந்திப்போம். அப்ப வரும்போது அதை பற்றி விவரமாக நான் பார்க்கலாம். ஆகவே திருவாசகம் என்பது அவர் நூலுக்கு அவரது தலைப்புக்களோ, அதை குழு என்று சொல்வார்கள், அந்த பதியத்தினுடைய தலைப்புக்களோ அல்லது அந்த பதியத்தினுடைய சுருக்கம் என்ன சொல்கிறது என்பதையோ அவர் சொல்லலை. அதோடு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, அவர் பாடிய வரிசையிலே அது இல்லை. 51 பதிகங்கள், அந்த 51 பதிகத்துல சிலது திருச்சதகம் 100 பாடல் இருக்கு, 50 பாடல் இருக்கு, 20 பாடல் இருக்கு, சிலது 10 போட்டு கிடைக்கல, 2-2 தான் இருக்கு. திருப்படையாசி 2-2 பாட்டு தான் இருக்கு இல்லையா, அது கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளலாம். அதனால ஒண்ணு தவறு. ஆனா சிலவற்றை சதகம் 100 பாட்டு, அதே 100 பாடுற. ஆக 51 பதிகங்கள்ல 22 பதிகங்கள் திருப்பெருந்துறையில தான் அள்ளி செய்தார். ஆகினால்தான் அதை வந்து அந்த செவி வழியாக வந்த செய்திகளை எல்லாம், மாணிக்கவாசருடைய வரலாற்றை செவி வழி செய்திகளை எல்லாம் கடைசி வந்துகிட்டே வந்து கொண்டே இருந்தது. கடைசியாக ஒரு வடிவம் கொடுத்தார் கடவுன்மாமுனிவர். அதனாலதான் மாணிக்கவாசருடைய வரலாற்றை பொறுத்தவரை கடவுன்மாமுனிவர் சொன்ன கூற்றை தான் சைவ உலகம் ஏற்றுக்கொண்டு அந்த வாதூரடிகள் புராணத்திலே சொன்ன அந்த மாணிக்கவாசருடைய சரித்திரம்தான் சரியான சரித்திரம் என்று அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு தான் மாக்காவேர் பிள்ளையவர்கள் உரை எழுதினார். அந்த கடவுன்மா முனிவர் என்பவர் கச்சியப்ப முனிவருடைய மாணாக்கர் என்று சொல்லப்படும். திருவாவூர் ஆதீனத்திலே சிவஞான முனிவருடைய மாணவராக இருந்த தலை மாணாக்கர் கச்சியப்ப முனிவர். அந்த கச்சியப்ப முனிவருடைய மாணவர் தான் கடவுன்மா முனிவர் என்று ஒரு வரலாறு பேசுகிறது. அவரை பற்றிய வரலாறும் முழுமையாக கிடைக்கவில்லை. ஆக மாணிக்கவாசருடைய காலம் பொதுவாக, அதாவது மாணிக்கவாசர் முந்தினவரா பிந்தினவரா, அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். சைவத்தில் நிறைய பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனா எப்படியும் மரபு வந்து மாணிக்கவாசர் பிற்பட்டவர் தான் என்பதுதான். அதை வந்து அரணும் செய்திருக்கிறார் காணா வெள்ளைவாரணன் அவர்கள் மிக அற்புதமாக. அது வந்து மறைமலடிகள் சொல்லக்கூடிய 8 கருத்தையும் மறுத்து இவர் அருமையாக எழுதியிருக்கிறார். மறைமலடிகள் தான் முதல்ல அதை ஆரம்பிச்சார். முதல்ல ஆரம்பிச்சவர் மாணிக்கவாசர் முன்னாடி இருந்தவன் ஆரம்பிச்சவர், முத முதல்ல ஆரம்பிச்சவர் பேராசிரியர் சுந்தரம் உள்ள அவர் தான். சிவஞான போதும் மொழிபெயர்ப்பில்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சவன் அவர் தான். பேராசிரியர் சுந்தரம் உள்ளதான் அவரை ஆரம்பிச்சு விட்டார். அப்புறம் இவங்கெல்லாம் துதி பாடினாங்க அவ்வளவுதான், மறைமடிகள் கொண்டவர்கள். ஆனாலும் நம்ம சைவத்தை பொறுத்தவரை ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவை விட நமக்கு மரபுல என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நம்ம சைவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அந்த மரபையும் நிலைநாட்டி, ஆனாலும் ஆராய்ச்சிங்கிற கேள்வியில் ஒரு பதில், நீங்க ஒரு கேள்வி கேட்டால் ஒரு பதில் சொல்லி ஆகணுமே நான் இல்லையா. என்னென்னா ஏதோ எனக்கு ஏதோ விஷயம் தெரியும் தான் நீங்க கேட்கறீங்க, கேட்டா பதில் சொல்லலாம். அப்படி அந்த வகையிலே அது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிவிட்ட காரணத்தினால, அதையும் மறைமலடிகளே அப்படி சொல்லிவிட்டதுனால என்ன பண்ணாருன்னா, அதை இவருடைய வரலாறுல, பன்னீர்தேவருடைய வரலாறுல மாணிக்கவாசர் முந்தியவர் என்பதற்கு 8 காரணங்கள் இருக்கிறார் மறைமலடிகள். அந்த 8 காரணங்களையும் அப்படியே வரிசைப்படுத்தி அது ஏன் பொருந்தாது என்று நிலைநாட்டியிருக்கிறார் காணவில்லை வரணா. ரொம்ப அற்புதமான இடம் அந்த இடம். அப்பதான் அந்த மாதிரி உள்ள படிக்கும்போது தான் ஒருவருடைய அறிவு வந்து எந்த அளவுக்கு விரிந்து இருக்கிறது என்பதை நாம் புரிய முடிகிறது. அதோடு அந்த தர்க்க முறையிலே அவர்கள் காண்டுகின்ற சான்றுகள் அவைகளும், அதில் ஒரு காரணம் திசை சொற்கள் அதிகமாக இருக்கிறது மாணிக்கவாசர். அது ஒரு காரணம், திசை சொற்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால. ஏன்னா தேவார ஆசிரியர்கள் திசை சொற்களை அதிகமாக பயன்படுத்தவில்லை, இவர் கொஞ்சம் பயன்படுத்துகிறார். அதுவும் ஒரு காரணம். அது மாதிரி 7 காரணம், மொத்தம் 8 காரணம் சொல்லியிருக்கிறார். அவை மரபு வழியாக நாம் சிந்திப்போம். அந்த மரபு வழியாக சிந்திக்கும் பொழுது மாணிக்கவாசருடைய காலம் 795 அவதாரம் செய்து 32 ஆண்டுகள் இந்த நில உலகத்திலே இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஆதிசங்கரரும் மாணிக்கவாசரும் கொஞ்சம் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஆதிசங்கருடைய காலம் 788, அவர் அவதாரம் 788, அவரும் 32 வருஷம் தான் இருந்திருக்கிறார். 1795 32 ஆண்டுகள். இதை நான் என்னுடைய குறிப்பு எல்லாமே வெள்ளை வாரனார் அடிப்படையாக கொண்டு, பெரும்பாலும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சதாசிவ பண்டாரத்தார், கே என் நீலகண்ட சாஸ்திரி போன்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆதிசங்கரர் வந்து 788 அந்த கிட்டத்தட்ட 788 ஆதிசங்கருடைய அவதாரம். ஏன்னா அதை ஏன் சொல்றேன்னா, அடுத்த வகுப்புக்கு அதுல அதை அடிப்படையாக கொண்டு ஒன்று ஆரம்பிக்க போறேன். அதுக்காக தான் அதுக்காக ஆதிசங்கரோட ஏன்
1: கொடுக்கலாம்,
0: அவர்கள் அவதாரம் தான் சொல்றாங்க, இன்னொரு சிவபெருமான அவதாரமே சொல்றாங்க.
2: ஆதிசங்கருக்கு எதிர்வாதமாகத்தான் இவர் சிவனப்பட ஒரு தெய்வம் இல்லை என்று வாணிக்கவாதம் அடிஞ்சுக்கிறோம்
0: இல்ல. அதாவது அந்த மாயாவாதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்லையா, அதனால ஆதிசங்கருடைய கொள்கையை வந்து அது வந்து மாயாவாதம் என்று சொல்லப்படும். அது மாயாவாதம் என்னும் சண்டை மாடுதும் சுழித்து அடித்து ஆர்த்து என்று அந்த மாயாவாதம், அந்த மாயாவாத கொள்கையினால தமிழகம் மயங்கி விட்டது என்று ஒரு சாட்டை அடி கொடுக்குறேன். அதனால அது சங்கருடைய கொள்கையை அதிகமாக தாக்கின பிறகுதான் அது சொல்ல வேண்டிய அவசியம் வருது இல்லையா. அதுக்கு முன்னாடி சங்கருடைய கொள்கையை அப்படி தாக்கல. அல்ல, மாயாவாதம் என்னும் சண்டை மாறுதம் சுழித்து அடித்து ஆர்த்து நடிக்கிறார்கள் அவர் அடி. அதே போல மாணிக்கவாதத்துக்கு ஒரு சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா, என்னென்ன கொள்கைகளை எங்கெங்க மறுக்கிறார் என்பது சாத்திரம் படிச்சு ரொம்ப ஒரு நிரம்ப ஒரு நூல் அறிவு இருக்கிறவங்களால தான் புரிஞ்சுக்கிட முடியும். உதாரணமா ஒண்ணு சொல்றேன் பாருங்க, உடனே சொல்வாரு, விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினார். இது யாரு சொல்றாருன்னா, மீமாஞ்சகரை சொல்றேன். அதாவது நீங்க படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா எந்த கொள்கையை மறுக்கிறாரு எந்த கொள்கையை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அவர் சொல்லக்கூடிய அந்த மெத்தேடு போறது அது அது வந்து நூல் பயிற்சி இருந்தால் தான் தெரிய முடியும். அப்போ அந்த தாரகாவனத்து முனிவர்கள் என்ன பண்ணாங்க, மீமாஞ்சக மதம். அது என்ன சொல்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விகளே ஞானத்தை தரும் தான் கொள்கை. அவங்களுக்கு பேர் என்ன, மீமாம்சா. அதுக்கு வடமொழியில் அதுக்கு பேர் மீமாம்சா. மீமாம்சா என்ன அர்த்தம்னா இன்கொயரின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ்ல சொன்னா இன்கொயரி, இன்கொயரி, என்கொயரி வேற, இன்கொயரி வேற. என்கொயரி இஸ் அப் கேஷுவல் நேச்சர், இன்கொயரி ஒரு வரம்போட பண்றது தான் இன்கொயரி. வேறுபாடு என்கொயரி, இன்கொயரி, இந்த இன்கொயரின்னு அர்த்தம் மீமாம்சா அப்படின்னா இன்கொயரி. அந்த அதுல அருமையான சிவாஜி சுப்பிரமணியர் மிக அருமை, டான்சிங் வித் டான்சிங் வித் காட்ல ரொம்ப அருமையா, அதாவது சம்ஸ்கிருதம் படிக்காத குறைய நிவர்த்தி பண்ணிடுறேன் அதான் சொல்றேன். சிவாஜி சுப்பிரமணியருடைய அந்த டான்சிங் வித் சிவா கட்டாயமா படிக்கணும், இங்கிலீஷ்ல இருந்து எல்லாரும் படிக்கணும். அதை ஏன்னு கேட்டா, அது ஒரு லாபம் என்னன்னு கேட்டா, நாம சம்ஸ்கிருதம் படிக்காத குறை அங்க நிவர்த்தி ஆயிடுது. ஏன்னா சில விஷயங்கள் சம்ஸ்கிருதம் படிக்காதனால நமக்கு தெரியல. ஆனா அவற்றையெல்லாம் அவர் எப்படிதான் வச்சிருக்காருன்னு தெரியல, அவர் எடிட்டோரியல் போர்டே வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்படி பதில முடியாது. சிங்கிள் மேன் கேனாட் ரைட் லைக் திஸ். அது எனக்கு நல்லா புரியுது. சிங்கிள் மேன் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய காலேஜ் குழுதான் செய்ய முடியுமே ஒழிய, ஒரு மனிதனுக்கு எல்லாத்துலயும் ஒரு ஆற்றல் இருக்க முடியாது இல்லையா. ரொம்ப அற்புதமா கொடுக்குறேன். அதுல அவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, வேதத்தில் சொல்லப்பட்ட 21 வேள்விகள், அந்த வேள்விகளே ஞானத்தை கொடுக்கும். சிவபெருமானை தனியாக வணங்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அந்த வேள்விகளை தான் அவர் சொன்ன விரதம்னர். விரதமே பரமாக வேதியரும், ஏன் வேதியர் சொன்னாரு, வேதத்தை நன்றாக கற்றவன். அவ்வளவு தூரம் வேதத்தை மாஸ்டர் பண்ணிருக்கான். அப்படி பண்ணியும் வேதம் என்ன சொல்கிறதோ அதுக்கு நேர் மாறாக பொருள் செய்து கிரியையும் செய்கிறார். அதனாலதான் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினார். சரதம்னு நிறுத்தவன் நிறைய மேற்கோள் கடகடகடன் அடிக்கிறது, அங்க பாரு இங்க பாரு அந்த அந்த சூத்திரத்தை பாரு இதை பாரு இதை பாருன்னு சொல்றோம் இல்லையா, அதான் சரதம். சரதமாகவே சாத்திரம் காட்டினார். அது ஜீவ் போப்பு அந்த இடத்துல எழுதுவாரு, They profusely quoted from the Vedas. சாத்திரம் காட்டினார். எந்த கொள்கையை வந்து மறுக்கிறார், எந்த கொள்கையை சாடுறாருன்னு சாதாரண அறிவுடையவர் கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் திருமாசத்துக்கு ஒரு பெருமை என்ன, ஓதற்கு எளிது உணர்தற்கு அரிது. அதோட முடிச்சிருவாங்க. அதாவது திருவாசகத்துக்கு ஒரு பெருமை என்ன சொன்னாங்க, சொற்கள் எளிமையா இருக்கும். இந்த சொற்கள் எளிமையா இருக்கிறத வச்சு ஏதோ அர்த்தம் முடிஞ்சு வச்சு நினைச்சிடாத. நீ தேவாரம் அப்படி இல்லை. தேவாரத்தில் சில இடங்கள் கடினமான பதங்கள். இப்ப சித்திர ஞான சம்பந்தனுடைய சித்திர கவியை எடுத்து கொடுத்தா எத்தனை பேருக்கு ஒரு பொருள் சொல்ல முடியும். மாலை மாற்று, சித்திரகவி, சித்திரகவியில எத்தனை வகைகள், திரியெழு கூட்டிருக்கை, இப்படி எத்தனையோ வகையான சித்திரகவிகளை பாடியிருக்கிறார். அதை வந்து இன்னைக்கு நம்ம எடுத்து கொடுத்தோம்னா எம்ஏ எத்தனை எம்ஏ வாங்கியிருந்தாலும் அர்த்தம் சொல்ல முடியாது இல்லையா. அப்படி கஷ்டமான பாடல்களும் இருக்கு தேவாரத்தில். ஆனா திருவாசகத்தை பொறுத்தவரை சொற்கள் எளிமையாக இருக்கும், ஆனா பொருள் நுட்பமாக இருக்கும். அதுலதான் ஓதற்கு எளிது உணர்தற்கு அரிது. திருவாசகம் பெரிய பெருமையை சொன்னார் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு ஓரளவு திருமுறைகளை பற்றி சில செய்திகளை நான் சொல்லிக்கொண்டே வந்தேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சேனையை செய்யலாம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்கூடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்.
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: சிவாயனம் Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: தெய்வ சேக்கிழார் போற்றும் செல்வ சேயிழையார். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: அம்பலவர் அடியாரை அமுது செய்விப்பார், வீட்டுக்கு எம்பெருமான் யாரையும் கண்டிலர் தேடி போனார். வம்பனீர் எழுந்தருளி, வம்புதான் வார்த்தவர், வம்புனா புதுமைன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அதுல இருக்கு, துணிக்குது, அதான் துணிப்பொரு. சேக்கிழார் சொல்றார், வம்புகார மனுஷனா வந்தையா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வம்பனீர் எழுந்தருளி வரும் திரு வேடம் கண்டால் தம்பெரிய பேரன்றே மிக மகிழ்வர் இனித்தாளார். இப்ப சாமி பாக்குறார் அந்த பொண்ணை, யார திருவன்காட்டு அம்மைய, ஓ உள்ள இருந்து அடியார் சாப்பிடாம போயிடக்கூடாதுன்னு அவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டு, சிரத்தை எடுத்துக்கிட்டு, கவனம் எடுத்துக்கிட்டு வாயில வந்து என்கிட்ட சொல்றயா சொல்ற. ஒப்பில் மனையறம் புறப்பீர், பெண்ணுக்கு கிடைத்த நற்சான்றிதழ். உத்தராதது உள்ளோம், உத்தரம்னா வடக்கு, பதினா இடம் வடக்கேன்னு வந்திருக்கேங்கிற திருக்கையிலேன்னு வந்தார்ல. செப்பருந்தீர் சிறு தொண்டர் தமிழ்கான சேர்ந்தனம் யாம், எப்பரிசும் அவருடையோம் சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆத்தி மரத்துல இருக்கேன், அந்த ஆத்தி மரம் கணபதி சரத்துல அடையாளம் சொல்றது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்ம என்ன பேச கத்துக்கணும், ஆத்தி மரத்துல இருக்கேன், ஆத்தி மரம் கணபதி சரத்துல இருக்கு. இப்ப பொதுவா பேசும்போது நான் ஸ்டேஷன்ல ஒண்ணு பாக்குறேன், இவர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்பார், அவர் போலீஸ் ஸ்டேஷன் போவார். ஏன்னா ஸ்டேஷன்ங்கிற பொது சொல் குழப்பி விடும். தெருமுனையில பாக்குறேன் பாரு, எந்த தெருன்னு சொல்ல மாட்டார். இவர் முதல் வீதியில இருப்பார், அவர் மூணாவது வீதியில இருப்பார். ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி பேசுறோம், அதுக்காக சொன்னேன். அறிவுடை மாந்தரா நம்மளை ஆக்க வல்லது பெரிய புராணம், அங்க கத்துக்கலாம். மாதரெல்லாம் அப்படி இருப்பாங்க அந்த காலத்துல, அவ்வளவு பேச்சு பேசுவாங்க, இப்படி இருந்திருக்காங்க அந்த காலம். அதனாலதான் மாதரார் பெருமைய பன்னார் மொழி அம்மை கொலுக்கொண்டு விற்றிருக்கின்ற திருத்தலத்திலே பேச வேண்டும் என்ற குன்றாத குருப்புடையவனாக இந்த கொடியை வந்தேன் சாமி சொல்லிட்டு நான் ஆத்திமத்து போறேன் போயிட்டார். இப்ப பத்து பாட்டுல சாங்கல் வந்த கோலத்தை சொன்னார் ஆசிரியர். ரொம்ப கலைப்போட ஒருவர் சிறு தொண்டர், எங்கேயும் அடியார் கிடைக்காது. எப்ப பார்த்தாலும் செங்காட்டம் முடியல அடியார் கூட்டம் இருக்கும். இன்னைக்கு திருவுருள் மாயத்தால ஒரு அடியார் கூட காணும். சிறு தொண்டர் ரொம்ப கலைப்போட வருவார். இது வரைக்கும் சரிதம் கொச்சகத்துல போயிட்டு இருக்கும், கொச்சக கழிப்பா. இப்ப சரிதத்தினுடைய யாப்ப திருப்புரா தெய்வ சேக்கிழார் மீட்டர் கேஜில போன வேண்டி பிராட் கேஜில போற மாதிரி சொல்ற. நீரார் சடையான் அடியாரு நேடு எங்கும் காணாது, இது மாமா காய்கிற வாய்ப்பாடு சந்தம் தானா வந்து அமையும். சீரார் தவத்து சிறு தொண்டர் மீண்டும் செல்வ மனையை ஆறா இன்ப மனைவியாருக்கு இயம்பி அடி வைக்கிற அனுவிட்டு சொல்லி வருந்துற. அடியார தேடி தேடி போன எங்கேயுமே காணல. அம்மா சொல்றா, பாராதரிக்கும் திருவேடத்து ஒருவர் வந்தா உன இப்ப நம்மள அந்த என்ன செய்வோம்? இப்பதான் அலைஞ்சிட்டு வரேன், ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆகுது குடிச்சிட்டு போறேன், என்ன அவசரம்? தயவு பண்ணி நினைக்கணும், தயவு பண்ணி இந்த இடத்துல சிந்திக்கணும். அடுத்த கணமே ஓடுறார், அடியேன் எங்குற்றா உரையாய் சொல்லு ஓடுறேன் ஓடுறார். உணா ஆத்தியமத்துல உட்கார்ந்து இருக்கிறார் பைரவர். அவரை பார்த்த உடனே திருவடி பணிந்து கூர்ந்து பார்த்த தெரியும். இப்ப அவரை பார்த்த உடனே இவர் சாமி அவர் ஆராயிறார். அம்மாவை பார்த்துட்டார், சோதிச்சு பார்த்தார். சந்தன தாத்தியார் சோதிச்சு பார்த்துட்டார். நாயனார சோதிக்கணும் அல்லவா? நீரோ பெரிய சிறு தொண்டர். நம்மள வந்தா என்ன சொல்லுவோம்? என்னங்க எப்படி சொல்லிவிட்டீங்க சிறு தொண்டர்னு? நான் பெரிய தொண்டருங்க, இந்த ஊர்லயே நான் தான் பெரிய ஆளு. என்ன எப்படி சொல்லிவிட்டீங்க? நான் 3 வயசுலயும் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கேன். 7 முறை கேதாரம், 8 முறை கையில, 9 முறை கேதீச்சரம், யாழ்ப்பாணம் எல்லாம் போயிருக்கேன். இவர் இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பூதியணி சாதனத்தவர் முன்பு போற்ற போதே திருநீரு கண்டிகையும் அணிஞ்சவங்க யாராயிருந்தா அவங்க முன்னால போறதுக்கு கூட எனக்கு யோக்கியது இல்ல. ஐயோ, புள்ளகரி பண்ணவர் இப்படி சொன்னா பொடலங்கா கறி கூட பண்ணாத நான் என்ன சொல்றது? யோசிச்சு பாருங்க. அவர் வரிசையா நிபந்தனை வச்சுக்கிட்டே போற. நான் 6 மாசத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவேன், அந்த நாள் இது, அதுவும் பசுதான் திம்மை, அந்த பசுவும் நரப்பசு, அது ஒரு குடிக்கு ஒரு மகனா இருக்கணும், 5 வயசு இருக்கணும், உறுப்புல மறுவண்டி இருக்கணும், தாய் தந்தை அறியணும், மனம் வந்து அறியணும், இத்தனையும் செஞ்சா நான் பசி ஆறுவேன். இப்படி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? என்ன சொல்லுவோம்? உங்க போல எத்தனை பேரையா கிளம்பி இருக்கிறீங்க, இப்படி புரட்ட வேலை பண்ணிக்கிட்டு உச்சி இக்கால செய்வோம், அப்படித்தான் சொல்லும். யோசிச்சு பாருங்களேன். அதற்காகதான் செயற்கரிய செய்த தீரர்களா நாயன்மாரா சொல்லணும். அதுக்கப்புறம் யாரும் வரலையே, அங்க கும்பிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல யாருமே இல்ல, அதோட முடிஞ்சு போச்சு. அதனால இப்படி சொன்ன உடனே எல்லாத்துக்கும் தேர் எனக்கு புள்ள இருக்கான்னு சொல்லி நேர வீட்டுக்கு போறேன். நீங்க கவனிக்கணும், இவன் நேர பள்ளிக்கூடத்துக்கு போய் சீரவர் ஆச்சின் வீட்டுக்கு போயிருக்கலாம் அந்த குழந்தை அறியறதுக்கு. மனைவி வீட்டு போய் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? அந்த வந்த பைரவர் வச்ச நிபந்தனை மனமுவந்துன்னு ஒன்னு சொல்லிட்டார். இந்த அம்மை மனமுவந்து செய்யாம அந்த கரிய முது பண்ணினா அவர் சாப்பிட மாட்டார் வந்தவர். அதுக்காக அம்மையினுடைய மனதை அறியணும்னு வீட்டுக்கு போறார். எங்க அம்மா என்ன பண்றா தெரியுமா? அரிய கற்பும் அணங்கு. இந்த காலத்து இதை பாருங்களேன், இந்த கணவர் வந்த உடனே காலில் விழுந்து வணங்குறாங்களாம் அந்த அம்மா. கணவர் வந்து வீட்டுக்கு வந்த உடனே மீண்டும் சொல்றேன், காலில் விழுந்து வணங்குறாங்களாம் அந்த அம்மா. அதுக்கு மேல நான் சொல்லல. இவர் சொன்ன உடனே இப்ப சிறுத்தொண்டுடைய பெருமை தெரியும். இவருக்கும் சாமிக்கு நடந்த சம்பாஷணம் ஒரு 8 பாட்டு இருக்கும். அந்த அம்மா 10 பாட்டை ஒரு பாட்டு ஆக்கினான்னா நாயனார் திருத்தொண்டர் 8 பாட்டை ஒரு பாட்டை ஆக்குவார். சுருக்கமா சொல்லுவார், வந்தவர் திருமது பண்ண சம்மதித்தால் குடிக்கோர் சிறுவனுமாய் கொள்ளும்பராயம் அஞ்சுரனாய் உறுப்பில் குறைபாடின்றி தாய் பிள்ளை பிடிக்க உவந்து பித அறிந்து சமைக்க பெறேன். எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். இந்த அம்மா பாக்குறா, எங்க பெறுவோம் அந்த பையனு அப்படின்னு கேக்குறா. உடனே நாயனார் சொல்றார், பையனை விலை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, ஆனா அம்மா அப்பா உவந்து சமைக்க யாரும் முன் வர மாட்டாங்க. ஆகவே இங்கு நான் உய்ய, நீ பயந்த அம்மகனை அழைப்போம் நாம். புராணம் அப்படியே துணுக்கிட வைக்கும். எந்த புராணத்துக்கும் நடுங்காதவன் சிறுத்தொண்டர் புராணத்துக்கு நடுங்கியே ஆகணும். சிறுத்தொண்டர் தான் குழந்தை, 5 வயசு குழந்தை, மார்பிலையும் தோல்வியும் சீராட்டி பாராட்டி வளர்த்த குழந்தை. அடியார் கேட்டாரோன்னு கரியமுதா கொடுத்தார். கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை இந்த விஷயம். இது அற்புதத்திலேயே அற்புதம் அல்லவா? ஆகவேதான் நம்பியானந்த நம்பி சொன்னார், திருஞான சம்பந்தரை கும்பிடுறதுக்கு என்ன பெரிய இது, நீ சிறுத்தொண்டரை கும்பிடு, திருஞான சம்பந்தரம் கிட்ட வருவார். திரும்பிய புதல்வனை மெய்யறிந்து ஆக்கிய என்ன மிருகம், அரும்பும் புனல் சடையாய் உண்டருள் என்ற கடிபணிந்த இரும்பின் சுடர் கழிட்டான் சிறு தொண்டனை ஏற்றுகிறேன், சுருந்தும் மலர் தமிழாகரன் பாத தொடர்பு எளிதே. நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு ரகசியம் சொல்றேன். திருஞான சம்பந்தர் அருள் பெறணும்னு விரும்புறவங்க சிறுத்தொண்டரை கும்பிடுவோம். கரிய குழந்தைய கூட்டு வந்துருவார் பள்ளிக்கூடத்துல இருந்து. அந்த குழந்தையும் அதே மாதிரி இருக்கு. என்ன அதுல அங்க நுட்பமா இருக்கு புராணம். இந்த குழந்தைய சமைக்கிறதுக்கு தயார் பண்ண அதுக்கு திருமஞ்சனை மாட்டி தலைமுடி காதல் இருக்கிற மாசுக்களை எல்லாம் அகற்றி அம்மை கொடுக்கிறார். திருவெண்காட்டம் சிறுத்தொண்டர் வாங்குறார். உச்சி மோந்து முத்தம் கொடுக்கல, ஏன்னா எச்சல் ஆயிடும். அடுப்பங்கரையில வச்சு செஞ்சா வேற யாராவது பார்த்து அயலறியார். இந்த காலத்துல சிவபக்தி பல 400 இடையூறு வரும். சிவபக்தி ரொம்ப கடினம். அதனால தான் அடிகள் பெருமான் சொன்னார், நாடவர் நம் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப, நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப. நம்ம அவங்க எங்களை கேலி பண்ணுவான், நம்ம அவனை கேலி பண்ணிட்டு போனோம். அவன் என்ன சொல்லுவான், பித்துக்குழி மாதிரி போறாமா. நம்ம சொல்லணும், ஆம் பித்தனை அறியாது நீ பெரும்பித்தன்னு நம்ம போனோம். பேயோடு சுடலையில் ஆடும் பித்தனை அறியாத பெரும் பித்தன் அல்லவோ நீ. பித்தாம் பேரன்பு கொண்ட பெருமானை கும்பிடும் சிறு பித்தன் அல்லவோ நான். வேற வழி கிடையாது, அவ்வளவு கடினமா இருக்கு சிவபக்தி. இவர் என்ன பண்றாரு, அறிஞர் அங்க சேக்கிரசாமி சொல்றார். நமக்கு ஒரு சந்தேகம் வருது, அப்பா சிவபக்தி பண்ணலாம், அம்மா சிவபக்தி பண்ணலாம், குழந்தை எப்படி இருந்ததுன்னு கேள்வி வருது. அதை சொல்றார், இனிய மழலை கிண்கிணித்தால் இரண்டும் மடியின் புடையெடுக்கு கனிவாய் மைந்தன் கையிரண்டும் கையால் பிடிக்க காதலனும் நனீடு வகை உருகின்றார் என்று மகிழ்ந்து நகை செய்ய. அந்த குழந்தை சிரிச்சுதான், தாய் தந்த கத்தியால் அறியும் போது சிரிச்ச ஒரே குழந்தை சீராளாகத்தான் இருக்கும். நம்ம வீட்டு குழந்தையில எதுக்கு சிரிக்கும் எதுக்கு அழுனே தெரியாது. நம்ம சிரிக்கும் போது அது அழும், நம்ம அழும்போது அது சிரிக்கும். ஏன்னா நம்ம அழும்போது நம்ம முகம் விகாரமா மாறுறதோ இல்லையோ, அதுக்கு வேற மாதிரி ஞாபகம் வந்துடும். இந்த தலையிறச்சி இருக்கு, அது என்ன பண்றதுன்னு அது தெரியல. சிறுத்தொண்டர் சந்தனத்தார் தாதியாட்ட கொடுத்தார், இது திருமதுக்கு ஆகாது வேற எங்கேயே போட்டு அப்படின்ட்டு. அந்த அம்மாவுடைய நுண்ணுணர்வு பாருங்க, தாதிப்பெண் பணிப்பெண். அந்த அம்மாவுக்கு வீட்டு எஜமான சமைச்சா என்ன, சமைக்காட்டா என்ன, இவங்களுக்கு என்ன கவலை, அதை தனியே போய் சமைச்சு வச்சிருக்கா அந்த அம்மா. அதுலதான் அந்த அம்மாவோட பெருமை. சிறுத்தொண்டரும் திருவெண்காட்டமையும் தீராளரும் பெற்ற முக்தி சந்தன தாதியாருக்கும் கிடைக்கின்ற. சமைச்ச பிறகு அவரை போய் கூப்பிடுற, சாமி சாப்பாடு எழுந்திருந்த திருவெண்ணுக்கு எப்படி சொல்வார், பெரிய புராண வாக்கிய ரொம்ப இன்பமா இருக்கும். இறையும் தாழாது எழுந்தொருள், இறையும்னா சிறு பொழுதுன்னு அர்த்தம். சிறிது கூட காலம் தாழ்த்தாம வாங்கோ, இறையும் பொழுது தாழ்த்தாது எழுந்தொருளி அமுது செய்யும். உடனே இவர் வந்து சாமியில வந்திருக்காரு, கொஞ்ச நேரத்துல சாமியை வெளிப்பட போறார். அதை சேர்க்கிறார் முன்கூட்டி சொல்வார், கரையும் கண்டத்தினில் மறைத்து கண்ணும் முதலில் காட்டாதார் நிறையும் பெருமை சிறுத்தொண்டீர் போதும் என்ன, இது இரண்டும் குறைவன் ஒருவன் பெற்று உகந்தார் போல் கொண்டு மனைவி கொண்டார். குழந்தை குழந்தைய கொண்டிருக்காங்க அந்த வீட்டுல, வீடு முழுக்க அழகு பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளாம் எவ்வளவு கும்பிடணும் நாயன்மார்களை. நம்மளாம் நாயன்மார்கள எத்தனை நாள் கும்பிட்டா பிழை போகுமோ தெரியாது. ஒவ்வொரு நாயன்மாரையும் நினைச்சு பாருங்க, அவங்கள கோடியில ஒரு பங்கு நம்மளால செய்ய முடியுமா, யோசிச்சு பாருங்க. அவர் வந்துடுறாரு சாமி, வந்தவொடனே பாத பூஜை பண்றாரு சிறுத்தொண்டர். பரிகளை இந்த மாதிரி மேஜையில் அமைத்து வெண்பரிகளக்கான்கிற வெள்ள துணிப்பெல்லாம் பெரிய எல்லாம் உணவு விடுதல் அப்படித்தான் இருக்கு. எதுக்கானா அந்த கீழே இருக்கிற பர்னிச்சரோட அழுக்கு நமக்கு தெரியப்படாது, அதுக்கு மேல ஒரு துணி போட்டு மூடிடுறாங்க. எல்லா இடமும் அப்படிதான் நடக்குது. அதுல அந்த மாதிரியே பண்றாங்க. மண்ணு பரிகளக்கான்னு சொல்றாரு ஆசிரியர். உடனே வந்தவர்தான் வம்புன்னு சொல்லிட்டாரு, முன்னாலே வம்பு பண்றவர் தானே. ஏன்பா சொன்ன முறையும் படுத்த பசு தொடர்ந்தான் உறுப்பெல்லாம் கொண்டு மண்ணு சுவையில் கரியாக்கி மான அமைத்துவே சொன்னபடி செஞ்சீரா. சத்தியமானவர் சிறுத்தொண்டர், ஒளிவு மறைவு இல்லாதவர், உண்மை பேசுபவர் சொன்னார். தலையிறச்சி ஆகாதுன்னு கழிச்சேன், ஏன்பா அப்படி செஞ்ச, அதுவும் கூட நான் உண்பதாயிட்டேன். பைரவர் நாயனார் அப்படியே கலங்கி போற, ஐயோ தெரியாம போயிடுத்தே நான் சமைக்கலையே. அப்ப சந்தனத்தார் வர்றார், நான் உண்ட அமைத்தேன் திருவமுது. இந்த மாதிரி கேட்பாரு, எனக்கு இவரை பார்க்கும் போது சந்தேகம் தான். ஆகவே நான் அதை சமைச்சு வச்சிருக்கேன்.

0: அடியா இருந்தா தான் சாப்பிடுவேங்க. ஐயோ இது இடையூறோ, வாசல்ல ஓடுறார், அடியார் யாரையும் காணும், அன்னையும் பார்த்து ஒரு அடியார் காணும், எல்லாம் நாகப்பட்டினம் போயிட்டாங்க போல, ஒரு அடியார் காணும், சிறுத்தவங்க சிரிச்சாங்க முடியல. இவர் பார்க்கிறார், கவுனிங்கோ அடியாரா உத்தர மாற்றுவது திருநீர். இத பெரிய புராணம் சொல்லும்,
1: பூதி மெய் கனிந்து வேந்தன் புனிதனாய் உயர்ந்த போது. கவுனிங்கோ
0: மிருகமா இருக்கிறவனை மனிதனாக்கி மனிதனா இருக்கிறவரை புனிதமாக்குவது திருநீர். அத சொல்றாரு நாயனார், எனக்கு ரொம்ப அடிமை பண்பெல்லாம் கிடையாது, எல்லாரும் திருநீர் இட்டுக்கிட்டாங்கன்னு நானும் திருநீரிட்டேன், என்ன நீங்க அடியாரா ஏற்க வேண்டாம், திருநீருக்காக உங்க சக பக்கத்துல உட்காந்து சாப்பிடறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும். அப்ப சாமி இவருக்கு நற்சான்று தருறார், உண்மை போல் நீரிட்டார் உளரோ. எங்க இருந்து எடுத்தார் சேர்க்கிறார்னா, முன்னாடி சொன்னேன் தேவாரம், ஒடி நுகரும் சிறு தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக. இந்த இடத்துல பொடி நுகரும்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொடி நுகருதல்னா, நுகருதல்னா பொதுவா உண்ணல், உண்ணல்னு பொருள். அப்ப அவர் திருநீரை சாப்பிட்டார்னு அர்த்தம் பண்ணக்கூடாது,
1: திருநீரை அணிந்து திருநீரை அணிந்தவரை பரசினமா பார்த்தவர்னு அர்த்தம்.
0: இது பெரிய புராண தொடர்கொண்டு சொன்னா,
1: தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண் என்ற நலனின்றும் குன்றாதார்.
0: ஏனாதியார் புராணம், திருநீரை அணிஞ்சா போறாது, அணிஞ்சவங்களை சிவமா பார்க்கணும். இது இன்னும் தெளிவா சொன்னா, திருக்குறிப்பு தொண்டர் புராணம் சொல்லும்,
1: ஆணையாம் என நீர் கண்டு.
0: ஆணைங்கிறது என்ன தெரியுமா பொருள், ஆதிசக்தி, புரோதனாசக்தி, ஈஸ்வருடைய அருட்சக்தி அஞ்சு, பறை, ஆதி, இச்சை, ஞானம், கிரியை. இதில் ஆதிசக்தி தான் உயிர்களோட ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்து நிற்கும், அதை துரோதானம் தான். அந்த சக்தியா வருவது திருநீர். இப்ப அவர் உண்மை போல் நீரிட்டவரோ உட்காரு அப்படின்ற சாப்பிட உட்காண்டார். சரி, நமக்கு படைச்சதுல இவருக்கு கொஞ்சம் பயங்கன்னா, இந்த இலையில இருக்கிறத கொஞ்சம் எடுத்து அந்த இலை சிறுத்தொண்டர் இலைக்கும் வச்சா திருவன் காட்டாமா சாப்பிட போறார். அவர் சிறுத்தொண்டர், இது வரைக்கும் சிறுத்தொண்டர் முன்னூட்டி பின்னும்போதுதான் நீதியா கொண்டவர். இந்த வந்தவர் எல்லாத்திலுமே இதான எடை கூடமா பண்ணிட்டு இருக்காங்கனால, சரி முதல்ல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டார். தடுக்கிறார், இல்லையா ஏன் 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னேன், நானே இன்னும் சாப்பிடல, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறேன், உமக்கு என்ன யாவசரம், எல்லாமே எடக்க மடக்காரு. பையன் இருந்தா கூப்பிடியா, புள்ள இருந்தா கூப்பிடு, இந்த இடத்துல எவனா இருந்தாலும் உடஞ்சி போயிடுவான், இது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், எவனா இருந்தாலும் பிரேக் ஆயிடுவான். சிறுத்தொண்டர் உடையிலேயே இப்போது இங்கவன் உதவான் என்ன சொல்லியிருக்கணும், அந்த பிள்ளையத்தானே நீ கேட்டேன்னு சொல்லிட்டு கையா படைச்சிருக்கேன், இப்ப பிள்ளைய கொண்டா பிள்ளைய கொண்டாங்கிறிய, அது கோபம் வரும். என்ன சொல்ல, இப்போது இங்கவன் உதவான். இவன் வந்தவர் பிடிவாதம், நான் இங்கு உண்பது அவன் வந்தால் நாடி அழையும். இந்த கதையெல்லாம் வேண்டாம், அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். கவுனிங்கோ வந்தவர் அடியார், அடியார் ஆணைய சிரமேற்கொள்ள வேண்டும். வாசலுக்கு போயிட்டா சிறுத்துண்டர், அவர் யோசிக்கவே இல்லை, நம்ம பிள்ளைதான் செத்து விட்டானே நம்ம தானே கொன்னோம், அவன் எப்படி ஒரு மாதிரிலாம் யோசிக்கல, கூப்பிட போயிட்டார். அங்கதான் பெண்ணின் பெருமை மீண்டும் பேசப்படுது. நாயனார் சிறுத்தொண்டரும் கூப்பிடுவார், நாயனார் தேவியார் திருவன்கட்டமையும் கூப்பிடுவார், தேவியார் கூப்பிடுறதான் அவர் வர்றார். இது ஆசிரியர் வாக்கில பாப்போம். கூப்பிடுறார் சிறுத்தொண்டர், வையம் மகிழும் சிறுத்தொண்டர் மைந்தா வருவாய் என அழைத்தார். சிவார்ப்பணம் பண்ணப்பட்ட குழந்தை, சிவார்ப்பணம் பண்ணப்பட்ட குழந்தை எப்படி உறவு கொள்ள முடியும், மைந்தன்னு சொல்ல இயலாது, அதனால இந்த குழந்தை வரமாட்டேங்கிறார். அம்மா பார்த்தா, தையலாரும் தலைவர் பணி தலை நிற்பாராய் தாமழைப்பார் செய்யமணியே சீராளா சிவனாரடியார் யாம் உயிர்வகையால் உடலுழைக்க உடலுன்ன அழைக்கின்றார் வாராய். இந்த அம்மா கூட்ட உண்ண பரமர் அருளால் பள்ளியில் இருந்து ஓடி வருவான் போல் வந்த தரமில் வளப்பில் தனிப்புதல் வந்த குழந்தை ஓடி விட்டான். வந்த குழந்தை அப்பாவை நோக்கி போகல, அம்மாவை நோக்கி தான் போற. அதை இடுப்புல சுமந்து கணவர் கையில கொடுக்கிறார், எடுத்துன்னு போங்க, வந்திருக்கிற பைரவர் சாப்பிட இருந்த தடை நீங்கிட்டு. இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கோம், நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, நம்ம சொந்த வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடந்தா நாம சிவபக்தி பண்ணுவோமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலில் ஒரு முள்ளு குத்திட்டா பிரதோஷம்.

0: வழிபாட்டை கைவிட்டுறோம். சைக்கிள் ரெண்டு தடவை பஞ்சர் ஆச்சுன்னா சிவனா அவன் எவன்னு கேக்குறோம். யோசிச்சு பாக்கணும், தயவு பண்ணி. நமக்கு சோதனை சாதாரண அளவுல வந்தாலேயே நம்மளால தாங்க முடியும். ஒரு ஜலதோஷத்துக்காக, ஒரு சாதாரண ஜுரத்துக்காக சிவபக்தியை கைவிட்டவங்க உண்டு. பிள்ளையே கொன்ற பிறகும் சிவபக்தியை கை கொண்டவர்கள் உண்டு. அவர்கள் தான் நாயணம். குழந்தை வந்தா இங்க வந்து பார்த்தா இந்த இலையில இருந்த அண்ணம்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. புள்ள வந்தது கூட ஆச்சரியமா இல்ல, புள்ள வந்தது ஆச்சரியமா இல்ல, வந்த பைரவர் மறைஞ்சது வருத்தமா இருக்கு. செய்யமே நீ கருங்குஞ்சி செடும் கஞ்சு கத்து பைரவர் யாம் உயிர் அமுது செய்யாதே ஒழித்தது எங்கே என மையல் கொண்டு புறத்தனை வெளியில ஓடார் திருப்பி. ஐயோ பைரவரை காணுமே ஓடுற. மறைந்த அவர்தான் மலை பயந்த தையலோடும் சரவண தனையரோடும். இந்த புறம் நீங்க சொல்றது ரொம்ப பொருத்தம். சரவணத்து தனையர் இங்க இருக்க சோமாஸ்கந்த மூர்த்தியில மூலவரை எழுந்துள்ள இருக்கக்கூடிய திருக்கோவில் இடங்கள்ல சோமாஸ்கந்தர் வந்து உச்சவ மூர்த்தமா இருக்கும். மூல மூர்த்தமே இப்படி எங்கேயுமே இருக்காது. இந்த திருக்கோவில் அப்படிப்பட்ட சிறப்புடைய. எத்தனை பாவம் பண்ணாலும் நீங்க இடம் காசி ராமேஸ்வரம். அந்த காசி ராமேஸ்வரத்துல பண்ண பாவத்தை நீக்கக்கூடிய இடம் கூடுதுரை. அவ்வளவு சிறப்புடைய திருத்தணும். அதனால ராமநாதரும் சிவனாரும் போகாம இங்கே கொண்டிருக்கா, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அவ்வளவு பெரிய தலம். இப்ப என்ன பண்றாரு சாமி? விண்ணின் மேல் அமரர் தொழ வெளிப்படுற எப்படி இருக்கு? முன்னால பைரவரா பார்த்தாங்க, இப்ப பரமேஸ்வரனா பாக்குறாங்க. உன்னை இவர் அருள் பண்றார் சாமி. கொன்றை வேணியார் தான் பாகம் கொண்ட குலக்குடியும் வெந்து இடுவேல் மைந்தரும் தம் விரைப்பூங்கமல சேவடிக்கு நின்ற தொண்டர் தொண்டர் திருத்தொண்டர் மனைவியார் திருவன்காட்டம்மை நீடு மகனார் குழந்தைய கரியா வந்தாரோ இல்லையோ நீடு நடை தந்தார் தாதியார் சந்தன தாதியார் என்றும் பிரியாதே இறங்கி இருக்க உடன் கொண்டு ஏகினார். இப்ப ஒரு கேள்வி எழு, என்னப்பா சாமி இவ்வளவு கொடூரமா இருக்கார், புள்ளகரியெல்லாம் கேக்குறாரு. உண்மை உணர்ந்தவருக்கு தெரியும் நம்ம தொடர்புகள் எல்லாமே பாசம். பாச தொடர்பால விளைவது துன்பம். சிவனார் தொடர்பு பதி தொடர்பு. பதி தொடர்பாகிய உயர்ந்த உறவுக்காக பாச தொடர்பாகிய இடிந்த உறவை அறுப்பது சால சிறப்புடையது. அதை செய்யற பெருமை சிறுத்தொண்டருக்கு வாய்த்தது. நமக்கு எல்லாம் வாய்க்கலன்னா என்ன பொருள்? நாம மெய்ய உணரலன்னு அர்த்தம். அடிகள் பாடினாரே, மாய வாழ்க்கையை மெய்யின் மதித்திடா வகை நல்கி. இந்த மாய வாழ்க்கை மெய்யின்னு நினைக்கிற மறுப்பை நம்ம விட்டு நீங்கணும். அதற்கு நாயன்மார்கள் துணை செய்யணும். கடைசி பாட்டு சொன்னேன், ஆறு சடைமேல் அணிந்தவருக்கு அடியார் என்று தரியமுதா ஈரில்லாத ஊரில்லாத தனிப்புதல்வன் தன்னை அறிந்தங்க அமுதூட்ட பேரு பெற்றார். கவனிங்கோ, இவர் புள்ளிய கொடுத்ததுனால பேரு பெற்றார்ங்கிறார். என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சைவ தொண்டு மிகச் சிலருக்குத்தான் வாய்க்கும். வாய்க்கின்ற அந்த தொண்டினை வாழ்வாக கருதி, பேராக கருதி, பீடு சேர் பெருமையாக கருதி நாம் வாழ்தல் முயலல் வேண்டும். அதற்கு நமக்கு பெருந்துணையாக இருப்பவர்கள் நற்குல மாதராகிய பெண்பாளர். அந்த பெண்பாளருக்கெல்லாம் பெரியவளாக அன்னை பன்னார்மொழி அம்மை இருக்கின்றாள். அவளே பெண்ணின் நல்லவளாக பெருந்தவ குழுந்தாக எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவரை அவர் விரும்பும் உண்மையாவது பூசனை என்ற கேட்ட அளவிலே அவரை பூசித்தாய். வஞ்சம் நீக்கிய மாதவம் புரிந்தாய். அருந்தவமாகிய பெருந்தவம் புரிந்தாய். அது என்ன என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினை நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மரம் குவித்திரஞ்சி தஞ்சமாகிய அருந்தவம் புரிய திருப்பதிபுரம் சொல்லும். இப்ப தஞ்சமாக இருந்தவன் என்ன? நெஞ்சத்தில் ஈசனை மட்டும்தான் பார்க்கிற ஆசை இருக்கணும். வாக்கில் அஞ்செழுத்து மட்டும்தான் இருக்கணும். கைகள் அஞ்சலித்த வண்ணமா இருக்கும். கைகள் அஞ்சலித்த வண்ணமா, வாக்கு அஞ்செழுத்த ஓதும் வண்ணமா, நெஞ்ச இறைவரை நினைத்த வண்ணமா இருந்தால் அது தஞ்சமாகிய அருந்தவம். அந்த தஞ்சமாகிய அருந்தவத்தை நாமும் செய்யும் வண்ணம் அன்னையாகிய பிராட்டியார் அருள்வாராக. கேட்ட அத்தனை பேருக்கும் நாயன்மாருடைய கருணை நலம் பெற வாய்க்க வேண்டும், வாய்த்து பெருக வேண்டும், பெருகி பீடு தடைக்க ஓங்க வேண்டும் என சொல்லி என்னுடைய உரையை முற்றுரையாக ஆக்கிக் கொள்கிறேன். வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட்டார்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருமுருகன் பூண்டி தலப்பிள்ளைத்தமிழ்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய. சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

திருமுதுகுன்றம் நடநாட்டு தலங்கள் 22 திருமுதுகுன்றம். விருத்தாசலம், பழமலை, விருத்தகிரி என்பன வேறு பெயர்கள். பிரம்மன் படைப்பில் பல மலைகள் உண்டாயின. அம்மலைகளுக்கு எல்லாம் தாமே பழமலையாக இருக்கிறோம் என்று முதுகுண்டர் உணர்த்திய செய்தி புராண வாயிலாக அறிகிறோம். திருமலை பூமியின் கீழ் அதி சுக்குமமாக உள்ளது. அதன் கொடிமுடி மீதே பழமலைநாதர் எழுந்தருளியுள்ளார் என்று ஆண்டோர் கருதுவர். தட்சிண வாகினியாக மணிமுத்தாறு பெருமான் திருக்கோயில் வாயிலை அடுத்து ஓடுவது முதுகுன்றவாணர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்குவது போன்று உள்ளது என்று ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளுகின்றார்கள். மேலும் மலைப்பண்டங்களான கொத்தார், மலர், அகில், சந்தனம், குளிர், குங்குமம் முதலியனவற்றை பாதகாணிக்கு பொருளாக சமர்ப்பித்து வழிபடுவதாக காட்டியிருக்கும் திறம் கவுனியர் பெருமானுக்கே உரியது. அப்பர் பெருமானுடைய திருப்பதிகங்கள், சுந்தரர் பெருமானுடைய திருப்பதிகம், மேலும் அணி செய்வன மூத்தாய் உலகுக்கு எல்லாம் முதுகுன்று அமர்ந்தவனே என்று அருளி செய்யும் சுந்தரர் இங்குள்ள ஆற்றில்தான் பொன்னை இட்டு திருவாரூர் கமலாலயத்தில் எடுத்தார் என்பது வரலாறு. இரு தலங்களிலும் மாற்றுரைத்த பிள்ளையார்கள் உள்ளனர். ஐம்பெருங்கோபுரங்கள், 5 கொடிக்கம்பங்கள், 5 நந்திகள், ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள காட்சி கவினார்ந்த ஒரு அற்புதமான படைப்பு. இறைவர் பழமலைநாதர், விருத்தகிரீசர், இறைவி விருத்தாம்பிகை, பாலாம்பிகை, திருத்தல மரம், வன்னி, இம்மரம் காலத்தால் மிகத் தொன்மையானது. இம்மேடையில் ரோமசர் உள்ளிட்ட திருமேனிகள் உள்ளன. தீர்த்தம் நித்யானந்த கோபம், அக்னி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், குபேர தீர்த்தம், மணிமுத்தாறு முதலியனவாம். யாஜ்ஞவல்கியர், சுக்கராச்சாரியார், சிகண்டி, கோசிகன், விதர்க்கண செட்டி, விபச்சித்து முனிவர், அகத்தியர், ஸ்வேத மன்னர், நாதசர்மா, அனவர்த்தனை முதலியோர் வழிபட்டு பேறு பெற்றனர் என்பர். அருணகிரிநாதர், குமாரதேவர் வழிபட்ட திருத்தலம். இங்குள்ள ஆலத்து பிள்ளையார் கோயில் அருள் செறிந்த அற்புத ஆலயமாகும். திருத்தலத்து பிரகாரம் ஒன்றிற் கைலாச பிரகாரம் என்று பெயர் அமைந்தமை காணலாம். மேலும் பஞ்சாவரண பிரகாரம் அமைந்த பதி என்பதும் அறிய வேண்டிய ஒன்று. சிவாகமக் கோயில் தனியே உள்ளது. திரு எருக்கத்தம்புலியூரை வணங்கி பதிகம்பாடி புறப்பட்ட காளியர் மன்னர் வழி நெடுகிலும் உள்ள பல தலங்களையும் போற்றி பணிந்து திரு முதுகுன்றத்திற்கு எழுந்தருளினார். வரும் வழியிலேயே முதுகுன்று அடைவோமே என்று ஆர்வத்தோடு எழுந்தருளிய செய்தி பதிகப் பாடல்களில் பறக்க காணலாம். கண்ணுதற் பரமர்தம் கவினார்ந்த ஆலயத்தைக் கண்டு தொழுது கலைஞான செம்மல் கவுனியர் பெருமான் திரு இருக்கு குரல் எனும் அமைப்பில் அமைந்த திருப்பதிகம் ஓதி அருளினார். வாழ்க்கை உயர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அவசியம் ஓத வேண்டிய திருப்பதிகம் இது. நின்று மலர் தூவி எனத் தொடங்கும் பாடல் பண் குறிஞ்சி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: இன்றைக்கு மலர்ந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தில் சார் ரொம்ப கூட்டம் சார், சுவாமிக்கு தெய்வாராதனை கூட லேட்டா சார் இன்னைக்கு அப்படிங்கிற அங்கலாய்ப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு வழிபாடு செஞ்சா அஷ்டலட்சுமியினுடைய அருளும் கிடைத்து விடும். இன்னைக்கு பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பாத்தீங்கன்னா இருக்க இல்லை, அதை எடுத்துட்டு வந்து ஒரு அன்பர் சொல்றாரு, நாங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்னு. ஏன் என்றால் இன்றைக்கு திருக்கோயிலே ஒருவர் விஜய் தந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இன்னொரு இருக்கை தயாராகி கொண்டிருக்கிறது என்றும், பதவி உயர்வு தயாராகி கொண்டிருக்கிறது என்றும். அது போல திருக்கோயில் வளாகத்துல ஏதாவது காலதாமதம் ஆகுறது, கொஞ்ச நேரம் ஆகுது அப்படின்னா சுவாமி நம்மள இன்னும் கொஞ்ச நேரம் கோயில இருக்க வச்சிருக்காருன்னு மகிழணும். சீக்கிரம் ஆகுதே, நேரம் ஆகுதே, நான் முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிருப்பேனே அப்படின்னு நினைக்கிறது இல்ல. நம்மள என்ன புண்ணியம் செஞ்சோமோ இன்னும் கொஞ்ச நேரம் கோயில இருக்கிறதுக்கு சுவாமி இன்னைக்கு வச்சிருக்காரு. ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்கோம் போல இருக்கு கூடுதலா, அதனால சுவாமி நம்மள இன்னும் கொஞ்ச நேரம் இங்க கோயில இருக்கிறதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கணும். சனிக்கிழமை என்று பிரதோஷம் மலர்ந்தால் இன்றைக்கு தான் ஆலகால விஷத்தை இறைவன் உண்ட நாள், சனிக்கிழமையில தான் அந்த நாள் இன்றைக்கு. அப்ப நம்முடைய துன்பம் தேவாதி தேவர்களின் உபத்தை நீக்குவதற்காகவே ஆலகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்ட நாள் இந்த நாள். அப்ப நம்முடைய துன்பம் எவ்வளவு நேரம், அவர் சுவாமி அதை எடுத்து உடனடியா சுத்தப்படுத்தி இனிமே உன்னுடைய துன்பம் எல்லாம் போயிடுச்சு, அடுத்து வரதும் சனி பிரதோஷம், இதோ இந்த பிரதோஷம் வந்த அடுத்த பிரதோஷத்துக்குள்ள உன்னுடைய துன்பம் முடிஞ்சு போச்சு, இனிமே எந்த விதமான துன்பமும் இல்லை, மகிழ்வானதொரு வாழ்க்கை, நிறைவானதொரு வாழ்க்கை. என்ன பாபம் பண்ணியிருந்தாலும் அந்த பாபத்தை இதோ இந்த வினாடி சுவாமி எடுத்துடணும். அப்படி ஆனா என்னன்னா அந்த பாபத்தை நாம கொடுக்கணும். கோயிலுக்கு வந்து என்ன தெரியுமா பண்ணிடுறோம், பாபத்தை நிரம்ப நேரம் எடுத்துக்கிட்டு போயிடுறோம். கோயிலுக்கு வந்து பாபத்தை எடுத்துக்கிட்டு போயிடுவோம், என்ன சார் இது, பாபத்தை கொடுக்கறதுக்காக தானே வந்தோம், பாபத்தை நாங்க எப்படி எடுத்துக்கிட்டு போறோம் அப்படின்னா, யாருக்காவது ஒருத்தருக்கு சாமியை மறைச்சிங்கன்னா நீங்க பாபத்தை எடுத்துக்கிட்டு போயிடுறீங்க, உங்க பாவத்தை இல்ல அவங்க பாவத்தை. அதனால யாருக்கும் சுவாமியை மறைக்க வேண்டாம். கோயில்ல வந்து வேறு வார்த்தைகள் பேசினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாவத்தை எடுத்து, ஏன்னா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு அரூபமாக 33 கோடி தேவர்களும் இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளால ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண முடியுமா, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுமா, ஒன்னும் பண்ண முடியாது. நமக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் ஊர்கதையை பேச முடியும், வம்பு பேச முடியும், அடுத்தவர்களை புறம் சொல்ல முடியும், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு 2 நிமிஷம் சொன்னீங்கன்னா ஏதோ 2 நாள் சொன்னது போல உடம்பு டயர்டா ஆயிடும். அதை வேற 7 பேர்கிட்ட இன்னைக்கு பிரதோஷம், சனி பிரதோஷம், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குது, 8 மணி நேரம் டிவி பார்த்தவே என்னைக்காவது உடம்பு வலிக்குதுன்னு சொல்லுவோமா, ஆனா 2 மணி நேரம் ஓம் நமச்சி 2 நிமிஷம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொன்னா அத போன்ல வேற, இன்னைக்கு சனி பிரதோஷம் அதனால நான் ஓம் நமச்சிவாய சொன்னேன், எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது, முடிஞ்சு போச்சு. பாவத்தை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும், செஞ்சதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, புண்ணியம் செஞ்சா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோங்க, ஒவ்வொரு பிரதோஷமும் கபாலி கோயில பேசிக்கிட்டு இருக்கிறேன், பாபம் வந்துடும். அப்ப என்னங்க சொல்லணும், பேச வைக்கிறாரு, நம்மள வேலை செய்ய வைக்கிறாரு, அவ்வளவுதான். ஒரு வேலைக்காரனுக்கு என்னங்க சிறப்பு இருக்கு, இங்க வந்து பேசுறானா பேசுறோம், இல்ல இல்ல இங்க உட்காந்து கேளுடானா கேட்கணும், இங்க உட்கார்றதுக்கும் இங்க பேசுவதற்கும் உனக்கு வாய்ப்பு இல்ல, வெளியே நில்லுடானா நிக்கணும், இல்ல இல்ல நான் அப்படிலாம் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நூல்ல ரொம்ப அழகா சொல்லுவாரு, எருது இருக்கு இல்லையா, அது சுமக்கிற கொதிய நான் இவ்வளவுதான் சுமப்பேன்னு எருது என்னைக்காவது சொல்ல முடியுமா, நேரம் தான் நான் வயல உழுவேன்னு எந்த எருதாலும் சொல்ல முடியுமா. கணக்கும் சுமைக்கும் எருதுக்கும் தனது இச்சை கண்டதுண்டு, அதுக்கு அதோட விருப்பம் கிடையாது, அது அது பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு நேரம் இந்த ஆன்மாவை இந்த உலகத்துல போட்டு பெறட்டாரோ அவ்வளவு நேரம் நாம இருந்தே ஆகணும், இல்ல இல்ல எனக்கு விருப்பம் இல்ல வரா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு விருப்பமா இருக்கு, முடியுமா. வயசு ஆக ஆக இந்த வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரும், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் போல இருக்கும், செய்த தவறுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தம் தேடணும் போல இருக்கும். அதுவும் எப்ப தெரியுமா தெரியும், பதவி ஏத்திக்கிட்ட அன்னைக்கு அது தெரியாது, ரிட்டையர் ஆகிற அன்னைக்குதான் தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு தெரியும். அது போல பள்ளிக்கூடத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்கூல் லைஃப் இன்னும் கொஞ்சம் ஜாய் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணும். அது போல அருமையான கல்யாணத்துல தான் நம்ம கல்யாணம் ஆன புதுசுல இன்னும் அவரோட விட்டு கொடுத்து போயிருக்கலாமோ அப்படின்னு தோணும், அந்த அம்மாவோட இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஏன்னா இந்த வாழ்க்கை எல்லாரும் கொஸ்டின் பேப்பர் வந்து எக்ஸாம் எழுதி பாடத்தை முன்னால நடத்துவாங்க, பாடம் நடத்தி கொஸ்டின் பேப்பர் கொடுத்து எக்ஸாம், இது அப்படி கிடையாது, முதல்ல எக்ஸாம் அப்புறமா பாடம் நடத்தப்படும், அவ்வளவுதான் வாழ்க்கையே அப்படிதான். முதல்ல தேர்வு, அதற்கான மதிப்பீடு, அப்புறமா வாழ்க்கை புரியும். ஆனா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிரம்ப பேர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் என்னையும் சொல்றேன், நிரம்ப பேர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், என்ன ஆச்சு உன் வாழ்க்கை, என்ன ஆச்சு, அது சாமி தான் பார்க்கணும், அது சாமி தான் பார்க்கணும். இதனால இந்த நிரம்ப அட்வைஸ் பண்றவங்க எல்லாம் என்னன்னா, அவங்களுக்குலாம் சரியா வாழ தெரியலையோன்னு எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு. நானும் நிரம்ப அட்வைஸ் பண்ணிட்டுறேன்டா, ஆனா எனக்கு வாழ தெரியலடா அப்படின்னு. அப்ப என்ன ஆசை, நம்மளாலதான் முடியல, அடுத்த அடுத்த மனிதர்கள், அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற ஆசை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் கணிகிறோம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம், இதுக்கப்புறம் இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு இறைவன் ஒரு வேலைக்காரனாக பணித்திருக்கிறான், அந்த வேலையும் செய்கிறோம். சனி பிரதோஷத்தை அன்னைக்கு வந்து அத்துணை இருக்கும், மகாலட்சுமியினுடைய பூரண கடாட்சம் கிடைக்கும். மகாலட்சுமியினுடைய பூரண கடாட்சம் கிடைக்கும்ங்கிறதோட அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வீட்டில் நிறைவாக இருக்கும். எதிரிகளினுடைய தொல்லை இருக்குன்னு சொன்னா அதிலிருந்து விலகிடலாம். இன்னைக்கு இன்னைக்கு வழிபட்டா எதிரிகளினுடைய தொல்லைகளிலிருந்து விடுபாடு கிடைச்சிடும். அதை விட ஏதாவது காரியங்கள் எல்லாம் தடங்கலாகிட்டே இருக்குது, சார் நான் இதை எடுத்தேன் தடங்கலாகிட்டே இருக்குது, இதை எடுத்தேன் தடங்கலாகிட்டு இருக்குது, அப்படி யாராவது சொன்னா, இன்றைக்கு சனிக்கிழமை என்று ஈசன் பெருமானை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் தடைகள் விலகும், எல்லா விதமான தடைகளும் விலகும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும். எதையுமே கேட்க வேண்டாம், இன்னைக்கு வந்து இதைத்தான் அதைத்தான் கேட்க வேண்டாம். இன்னைக்கு வந்து வழிபாடு செய்வதற்கு நீங்கள் நிற்கின்றீர்கள் அல்லவா, இந்த இடமே ரொம்ப புனிதமானது. ஒவ்வொரு பிரகோஷத்து போதும் நான் சுவாமி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் வந்து பேச உட்காருவேன். ஆனால் இன்றைக்கு ஒரு நண்பர் ஒரு புண்ணியத்தை கட்டிக்கிட்டார், 5 மணிக்கே கோயிலுக்கு வாங்க எனக்கு தரிசனம் பண்ணி வைங்கன்னு அவர் கூப்பிட்டதின் காரணமாக சுவாமி புறப்படுறதுக்கு முன்னாலேயே வந்தேன். வந்து நின்று சுவாமியை தரிசிக்கின்ற போது, இன்னைக்கு சனி பிரதோஷம்னு நீங்க முன்னாலேயே வந்துட்டீங்களா அப்படின்னு நான் சொன்னேன். சனி பிரதோஷம்னு வரல, ஒரு அன்பர் கூப்பிட்டதின் காரணமாக வந்தேன் அப்படின்னு. அந்த அன்பர் யாருன்னு நினைக்கிறீங்க, ஈசன் கபாலியை தவிர வேறொருவர் இல்லை, ஈசன் கபாலியை தவிர வேறொருவர் இல்லை. நம்முடைய பெயர் வேண்டுமானால் அவருடைய பெயர் ஒன்றாக இருக்கலாம், ராமன், சுப்பன், குப்புராஜன், ஏதோ ஒரு பெயராக இருக்கலாம், நம்முடைய பெயர் அது இல்ல. ஈசன் கபாலி அந்த வடிவத்தில் வந்து வா என்று அழைக்கிறார், உடனடியாக வந்து விடுவார். கோயிலுக்கு தானே அழைக்கிறார், வேற எங்கேயாவது கூப்பிடுறாரு. இந்த காரிய தடைகள் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு வழிபாடு செய்தால் அந்த காரிய தடை நீங்கிவிடும், செல்வம் பெருகும். சில பேருக்கு வேலை கிடைக்கணும், பதவி உயர்வு வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இன்றைக்கு வழிபாடு செய்தால் வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். ஏதாவது கிடைக்கும் கிடைக்கணும்னே பிரசாதம் கிடைக்குது. இறைவனை வழிபாடு செய்தால் நாம தேடி போக வேண்டாம். எனக்கு சௌந்தரராஜன் ஐயா ரொம்ப பிடிச்ச விஷயம், இறைவனை உள்ளன்போடு சிந்திக்கின்றவர்களுக்கு பிரசாதம் வந்து தானே சேரும் அப்படின்னு நான் சொல்றதுனால நான் ரொம்ப உள்ளன்போடு இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்கள்லாம் உள்ளன்போடு சிந்திக்கிறதின் காரணமாக இங்கே வந்திருக்கே தவிர நான் இல்லை. உங்களுக்கான பிரசாதத்தை இங்கே முன்னால கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இது எனக்கானது இல்லை, உங்களுக்கானதை கொஞ்சம் முன்னால உள்ளன்போடு இறைவனை சிந்திக்கின்றவர்களுக்கு பிரசாதத்தை கொண்டு வந்து சுவாமி நேரடியாக கொடுத்துருவாரு, நான் கொண்டு வந்து தரையிடுவேன். நீங்க அஷ்டலட்சுமிய வேண்டி இன்னைக்கு இங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அம்பாள் போயிடுவான். நீங்க இங்க இருப்பீங்க, கதவு திறக்கும் போது வீடு லட்சுமி கடாட்சமா இருக்கும். என்ன நாம தான் பூட்டிட்டு போனோம், இந்த வீடு இவ்வளவு லட்சுமி கடாட்சமா இருக்கு. இந்த ஈசன் சுவாசித்த காற்று உங்கள் உள் மனத்தினுடைய சிந்தனையின் காரணமாக உங்கள் இல்லத்திலே சென்று நிரம்பி நிற்கும். திறக்கின்ற போது நல்ல மகிழ்வான செய்தி வரும், உள்ளம் மகிழ்ச்சியா இருக்கும், நிறைவா இருக்கும், எந்த விதமான துன்பமும் இல்லாமல் ஒரு மகிழ்வானது ஒரு வாழ்க்கை, நிம்மதியா வாழ்க்கை. கஷ்டம் தான், இந்த வினாடி தீர்ந்து போச்சு, நம்பிக்கையா இருக்கும். என்ன தளம் தெரியுங்களா, இன்னைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய தளம், அன்பர் அழகா கேட்டார், இல்ல சார் பேனர் போடல, சேர் போடல, டேபிள் போடல, இதையெல்லாம் இறைவன் இப்படி நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இன்னொன்னு தெரியுங்களா,

பார்த்ததெல்லாம் சுவாமியே சந்தரிக்க வச்சுட்டாரு. அது போல யாருக்கு தேவையோ அவர்களை மட்டும்தான் இங்க இருக்க வைப்பாரு. தேவையில்லாம ஒரு ஆளை கூட இருக்க வைக்க மாட்டார். அன்னைக்கு சொற்பொழியில ஒருத்தர் கேட்டாரு, சம்பந்தம் இல்லாம ஒரு செய்தி சொன்னீங்க அப்படின்னு, அப்படிங்களா எனக்கு தெரியலீங்க. ஆனா அது யாருக்காவது ஒருவருக்கு தேவையா இருக்கும், அதனால சொல்ல வச்சிருப்பாரு. யாரோ ஒருத்தருக்கு அது தேவையா இருக்கும், நமக்கு தெரியாது இன்னாருக்கு தேவையோ அப்படின்னு. ரெண்டாவது, நம்முடைய தேவைகளை இறைவன் நிறைவேற்றுவான், கேட்காமலேயே நிறைவேற்றுவான். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய தலம் திருக்கோழி, திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலைங்கிற ஒரு அற்புதமான தலம். வண்டமர் பூங்குழலால் உடனாய பிரம்மபுரீஸ்வரர் அருள்மிகு, வண்டமர் பூங்குழலால் உடனாய அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர். முருகனோட பிரணவத்தினுடைய உட்பொருள் தெரியாம சண்டை ஏற்பட்டு படைப்பு தொழிலை முருகன் வாங்கிக்கிட்டாரு. பிரம்மனுக்கு படைப்பு தொழில் கிடைக்கல. உடனடியா இந்த திருக்கோழி தலத்திற்கு வந்து பிரம்மன் தவம் இயற்றி மீண்டும் அந்த படைப்பு தொழிலை பெற்ற தலம் இந்த தலம். அதனால இந்த தலத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு, பிரம்ம தபோவனம் என்று இன்னொரு பெயர் உண்டு. உயர்ந்த தலம், பதவி உயர்வு வேண்டும் என்கின்றவர்கள் இந்த தலத்திற்கு சென்று தரிசனம் செய்தால் உடனடியாக பதவி உயர்வு கிடைக்கும். நவ கோள்கள் நின்று வழிபாடு செய்த தலம். இங்க எந்த தலத்துக்கு போனாலும் ஒன்னு ரெண்டு கோள்கள் தான் வழிபாடு செஞ்சிருக்கும். சந்திரன் வழிபட்ட தலம் இருக்கும், புதன் வழிபட்ட தலம் இருக்கும், குரு வழிபட்ட தலம் இருக்கும். இங்கே 9 கோள்களும் வழிபட்ட தலம் இந்த திருக்கோள் இலி. என்ன தெரியுங்களா, இங்க போயிட்டு தரிசனம் பண்ணிட்டோம்னா நமக்கு கோள்களால் வரக்கூடிய துன்பங்களே இல்லை. வா, ரொம்ப நிம்மதியா இருக்குதுங்க. ஏன்னா ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போன உடனே ஒரு செய்தியை சொல்லுவாங்க, 4 ஆற பாக்குறாரு, முடிஞ்சு போச்சு உங்க கதைப்பாங்க. அர்த்தாஷ்டமம் சார், அஷ்டமம் சார், ரொம்ப கஷ்டம் சார், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓம் நமச்சிவாய என சொல்லுகின்றவர்களுக்கு ஒரு நாளும் கோள்களால் வரக்கூடிய துன்பம் இல்லை. ஓம் நமச்சிவாய என சொல்கின்றவர்கள் ராசி பலன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவை நல்ல நல்ல, ஆசரு நல்ல நல்ல, அடியாரவர்க்கு மிகவே. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பதவி உயர்வு, பரிசுகள், பாராட்டுகள் எல்லாம் கிடைச்சதெல்லாம் இந்த ஜாதக கட்டத்தை வச்சு. இப்போ உங்களுக்கு ரொம்பவே மோசமா இருக்கும் நேரம்னு போடும் போதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் வந்துட்டு இருக்கும். எங்க குருநாதர் உடனே சொல்லுவாரு, நீ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே எல்லா விதத்தையும் பெற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு யாரெல்லாம் சொல்கின்றீர்களோ அவர்களுக்கு துன்பமே கிடையாது. சிவாய நமவென சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அவ்வை பிராட்டியனுடைய வாக்கு. உபாயம் இதுவே மதியாகும், மற்றெல்லாம் என்னவாகும், விதியே மதியாய் போகும். உங்களுடைய விதி எப்படி இருக்கோ அப்படி போயிடும். இந்த திருக்கோயிலிங்கிற தலத்துல அருள்மிகு வண்டமர் பூங்குழலால் உடனாய அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் உரையக்கூடிய தலம். சப்த விடங்க தலங்கள்ல இதுவும் ஒரு தலம், 7 விடங்க தலங்களுள் ஒரு தலம் இந்த தலம். இங்க நவகோள் பூசித்த தலம். குண்டையூர் கிழார் கொடுத்த நெல்ல திருவாரூர்ல ஒவ்வொரு வீட்டுக்கும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வெளில போனோம்னா ஏதாவது பரிசு கொடுப்பாங்க, ஏதாவது பொருள் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போறச்சே ஐயா சிறப்பு விருந்தினரா போனோம்னா ஏதாவது பரிசு கொடுத்துட்டு அதை கொண்டு வந்து உங்க கார் வரைக்கும் நாங்க வரோம், உங்க வண்டி வரைக்கும் நாங்க வரோம்னு கூடவே வருவாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பரிசை கொடுத்த உடனே வரும்போது கூட்டிக்கிட்டு வருவாங்க. பேசுறதுக்கு போகும்போது ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு பேசுறதுக்கு கூட்டிக்கிட்டே போவாங்க. பேசி முடிச்ச உடனே ஐயா வரட்டுங்களா ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு விட்டுருவாங்க. நாங்க அந்த மாதிரி அனுபவங்கள் நிரம்ப பேச போறச்சே பாத்தீங்கன்னா இந்த சொற்பொழிவுக்காக நிரம்ப பேர் காத்துட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. நான் இருக்கட்டுங்க, பேசி முடிச்ச உடனே பார்த்தா ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. நான் பேசினது அந்த லட்சணம் தானே, அதனால ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. உடனே என்னுடைய நண்பர் சொல்லுவாரு, இது அவ்வளவு கூட்டம் இருந்தது, அவ்வளவு பேர் இருந்தானே, பேசி முடிச்சுட்டு நீங்க மட்டும் தனியா வரீங்களே. தனியாக வந்தோம், தனியாகத்தான் செல்ல வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்துகிறது கூட்டம். யாருக்கும் ஜோடி போட்டுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து போவோம்னு சொல்ல முடியும். தனியா வந்தோம், தனியா தான் போனோம், ஒன்றும் பண்ண முடியாது. அப்பதான் கூட்டத்துக்கு வந்துட்டு திரும்பவும் வீடு வரைக்கும் கொண்டு போய் விடுவதுங்கிறது ஒரு மரபு இருந்தது. அதுக்கப்புறம் உறவுகள்லாம் வந்தால் வாசல் வரைக்கும் சென்று வழி அனுப்புவது என்ற ஒரு மரபு இருந்தது. அதை எங்க ஐயா ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஏந்திரி மாடா வாசல் வரைக்கும் கொண்டு போய் விடணும், அவன் போயிட்டா நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து அவனை பத்தி கோல் சொல்லணும். நம்மால் அது தெரியாம வாசல்லயே வந்து அனுப்பிச்சுட்டு அவர் ஏதாவது துண்டு எடுக்க இல்ல வெத்தல சீவல் பெட்டி எடுக்க இல்ல ஏதாவது கச்சி விட்டுட்டேன் செல்ல விட்டுட்டேன்னு திரும்ப வந்து எடுக்கிறச்சு அவரை பத்தியே குறை சொல்லி நம்ம மாட்டிக்கிறோம்.

0: அவருடைய பண்பாடு எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்க. வாசல் வரைக்கும் கொண்டு வந்து வழி எழுப்பி வச்சு, ஐயா வாங்க இனிமே நாங்க உங்களை பத்தி உள்ள போய் பேசிக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. அவரு அப்படியே திரும்பி வந்துட்டாலும் உங்களை பத்தி தான் இப்ப உயர்வா பேசிக்கிட்டு இருந்தோம். கூசாம பொய் சொல்வதற்கு பழகி வச்சிருக்கிறோம். இந்த திருக்கோளின் தலத்தை நவகோள்கள் வழிபாடு செய்திருக்கிறார்கள். அந்த குண்டையூர் கிழார் கொடுத்த நெல்ல எடுத்துட்டு போக முடியல. உடனடியா திருவாவூருக்கு சுந்தரன் சொல்லி ஒவ்வொருத்தர் வீட்லயும் தேவையான நெல் அளவை போட்டுடு, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் கொடுத்தா வாங்கிக்கிட்டு வரல, தூக்கிக்கிட்டு வரல, ஆள் வச்சு தூக்கிக்கிட்டு வரல, ஒவ்வொருவர் இல்லத்திற்கும் சிவகணங்களே கொண்டு போய் சேர்ப்பித்திருக்கின்றன. அப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கான சிறப்பை, நமக்கான செல்வத்தை, நமக்கான புகழை நம்முடைய வீடு தேடி கொண்டு வந்து தருவான் சிவபெருமான். அந்த நம்பிக்கையை தரக்கூடிய தலம் இது. நாம போய் கையாண்டி இங்க வந்து அப்படியே நிற்கணும் ஒரு அவசியம் இல்லை. யாராவது ஏதாவது கொடுப்பாங்களான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இடத்துல நண்பர் ஒருவர் கேட்டார், இப்போ சார் இங்க ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பொருள் சேர்க்கறதுக்கு ஏதாவது வழி சொல்றீங்களா? நான் ரெண்டு மூணு பிரதோஷத்துக்கு முன்னாலேயே அதை சொன்னேன், எந்த குடமுழுக்காகவும் நோட்டீஸ் புக்கு தூக்கிடாதீங்க, எந்த ஒரு செயலுக்காகவும் பணம் கலெக்ட் பண்ணலாம்னு இறங்கிடாதீங்க. சார் வேற என்ன சார் பண்ணணும்? நிஜமாகவே உங்களுக்கு குடமுழுக்கு நடக்கணும், நிஜமாகவே ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கணும், நிஜமாகவே ஒரு பையன் படிக்கணும் அப்படின்னு உளப்பூர்வமா ஆசை இருந்தா சுவாமிக்கு முன்னால பிரார்த்தனை பண்ணுங்க, சுவாமிக்கு முன்னால பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த கோயில் கும்பாபிஷேகம் அமோகமா நடக்கும். நீ 1000 ரூபாய் கொடுத்துட்டு என் கஷ்டத்துல 1000 ரூபாய் கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்துட்டேன்னு வெளியில 10 பேர்த்த சொன்னீங்கன்னா 1,00,000 ரூபாய் பாபம்ல வந்து சேர்ந்துடும். சொல்லவே வேணாம், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க, 1 பைசா ஈயாத மாட்டேன், ஈயாமணி இருப்பு சட்டி தான். ஆனா பிரார்த்தனை பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு? ஐயா உதவி பண்ணுங்கன்னு ஒரு கரம் கேட்கிறாரு, கை நீட்டுறாரு, ஓம் நமச்சிவாய பார்த்து ஏதாவது பண்ணிருப்பான். ஏன்னா நானே அங்கதான் எடுக்கிறேன், இவருக்காக சேர்த்து அங்கேயே எடுப்போம், அவ்வளவுதானே. அன்னைக்கு ஒருத்தர் வந்து கேட்டாரு, எனக்கு பதவி உயர்வே வரல, ஓம் நமச்சிவாய பார்த்து ஏதோ கேட்கிறாரு. என்ன நம்ம என்ன பதவி உயர்வு கொடுக்கிற இடத்துலயா இருக்கணும்? பரிசுகள் வரல, பாராட்டுகள் வரல. எனக்கு கலைமாமணி பட்டம் வரல சார் அப்படின்னு ஒருவரை போல பேசுகிறோம் நினைச்சிடாதீங்க. அது போல பேசலாம் சார், இன்னும் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, நகைச்சுவை எல்லாம் சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், ஜோக்ஸ் எல்லாம் சேருங்க. ஒருவரை போல பேசுவதற்கு இல்லை இறைவன் படைப்பு, நம்மை போலவே நம்மை பேச வைத்திருக்கிறான், அதுதான் இறைவனோட சிறப்பு. அவரை போல பேசலாம், இவரை போல பேசலாம்னு நீங்க பட்டியலிட்டு பயன்பாட்டுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்காது. சுவாமி என்ன கொடுக்கிறாரோ அதை பேசுவோம், இது நல்லாவே இல்லைங்க அது சுவாமியோட விருப்பம் அவ்வளவுதான், இது பிராப்தகா அவ்வளவுதான், நல்லா இருக்குங்க அது சுவாமியோட விருப்பம். இதுல எதுவும் நமக்கு விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. வேலைக்காரனுக்கு என்னங்க விருப்பு வெறுப்பு? எங்க ஐயா அழகா சொல்லுவாரு, பேங்க்ல கோடி கோடியா எண்ணி வைப்பாராம் கேஷியர், பேங்க்ல கோடி கோடியா எண்ணி வைப்பாராம். அப்படி வைக்கும் போது கணக்கு வழக்கெல்லாம் எழுதும் போது, குரோர் கணக்குல எழுதும் போது ரொம்ப பெருமையா இருக்குமா, இன்னைக்கு 8 கோடி டிரான்சாக்ஷன், இன்னைக்கு 9 கோடி டிரான்சாக்ஷன், அது அப்படி ஒரு தப்பு இல்லாம நான் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லும் போது வீட்டுக்கு வந்து, ஏங்க 8 கோடி எழுதிருக்கீங்க, ஏ அது என்னுடையது இல்ல. அதுபோல இந்த உலகில் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பவை எல்லாமே நம்முடையது இல்ல. இந்த சிந்தனை வந்துருச்சுன்னா, ஒரு பேங்க் கேஷியர் மாதிரியான ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா, ஒழுங்கா வாங்கி ஒழுங்கா கணக்க பட்டுவாடா பண்ணி ஒழுங்கா கட்டிட்டு ஒழுங்கா போய் சேரலாம். இதெல்லாம் என்னோடதுன்னு அவர் நினைச்சாரா, அவருக்கு என்ன சிக்கல் யோசிச்சு பாருங்க. அதுதான் நமக்கு இதெல்லாம் என்னோடதுன்னு நினைக்கிறதாலதான் நமக்கு சிக்கல். பேங்க் கேஷியர் அந்த பணத்தெல்லாம் என்னோடதுன்னு நினைச்சாருனா அவருக்கு எப்படி சிக்கல் வரும்? நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும். அது போல இந்த உலகத்து பொருள்கள் எல்லாம் நம்முடையதுன்னு நாம நினைக்கிறதுனாலதான் நமக்கு சிக்கல். அதை நினைக்கிறத விட்டுட்டோம்னாலே திருக்கோழி தான் நமக்கு கோள்லாம் ஒண்ணும் பண்ணாது, எந்த கோளும் ஒண்ணும் பண்ணாது. நீங்க நிரம்ப பேருக்கு பாத்தீங்கன்னா உடனடியா ஏதாவது பிரச்சனைனா ஜாதகத்தை கட்ட தூக்கிக்கிட்டு கட்டங்களை தேடி போறாங்க. கட்டங்களெல்லாம் தேடவே வேண்டாம். பையன் படிக்கலன்னா கட்டத்தை தேடுவோம், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கட்டத்தை தேடுவோம். அது எதுக்கு தெரியுங்களா வச்சிருக்கிறாங்க? திருமணத்திற்கு வைத்திருக்கிறார்கள். திருமணத்திற்கு பொருத்தம் பார்ப்பதற்கு ஒரு கருவி அது, அவ்வளவுதான். அதை தவிர தினந்தோறும் இன்னைக்கு என்ன ராசி பலன் இன்னைக்கு சொல்றாங்க, வேண்டாம், அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். ஏத்திரீங்களா? பாரதம் சொல்லுவாரு, ஜோதிடம் தனை இகழ், யோசிச்சு பாருங்க, ஜோதிடம் உயர்ந்த கலை, ஜோதிடம் உயர்ந்த கலை, ஆனால் அதில் சில தவறுகளும் சேர்ந்து இருக்கிற. ஜோதிடத்தை நம்பி ரொம்ப நம்பி போக வேண்டாம், இறைவனை நம்பி போகலாம், இறைவனை நம்பி போகலாம். இறைவன் நம்மை படைத்தவன், யோசிச்சு பாருங்க, நம்மால எதையாவது செலக்ட் பண்ண முடிஞ்சதா? நம்ம அப்பா அம்மாவை நம்மளால செலக்ட் பண்ண முடிஞ்சதா? நம்ம கூட பிறக்கிறவங்கள நம்மளால செலக்ட் பண்ண முடிஞ்சதா? இவங்க தான் இப்படிதான் பிறக்கணும், இவங்க தான் பிறக்கணும், நம்ம செலக்ட் பண்ண முடிஞ்சுதா? அப்படி செலக்ட் பண்ண முடிஞ்சிருந்துதான் நம்ம ஒரு மோசமான ஆளை அண்ணா தம்பியா வாங்குவோமா வரோம்? அப்பா அம்மாவை செலக்ட் பண்றது அன்றைக்கி ஒரு பையன் சொல்றான், எனக்கு மட்டும் அப்பா அம்மாவை செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, நான் டாடா பில்லா அம்பானி வீட்டில தான் பிறக்கணும்னு கேட்பேன் சார். உழைக்கணும்னு கேட்கணும், ஏன் உழைக்கணும்னு கேட்கணும். பெரிய பணக்காரங்க வீட்டுல பிறக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு பிறவி இன்னொரு பிறவி வந்துடுமே, வேண்டாம், இந்த பிறவியிலேயே உழைச்சிடுறேன், இந்த பிறவியிலேயே உழைச்சிடுறேன். இந்த உலகத்துல முடிந்த வரைக்கும் உழைப்பதற்கு ஒரு வாய்ப்பு, உழைக்கிறதுக்கு வாய்ப்பு. போனா எப்படி தெரியுமா போகணும்? அடிக்கடி சொல்லுவாரு, உழைச்சுக்கிட்டே இருக்கிறச்சி அப்படியே போனியா, உழைச்சுக்கிட்டே இருக்கிறச்சி உயிர் பிரியணியா, அவ்வளவுதான், வேற எதுவுமே வேணும். நிம்மதியான வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை. நாளாய போகாமே நஞ்சடியும் கண்டதுக்கு ஆனாய அன்பு செய்யும். நாள் போயிட்டே இருக்குதே, எவ்வளவு நாள் போயிடுச்சு யோசிச்சு பாருங்க. பிறந்ததுலேருந்து இத்தனை நாட்கள் இடைவிடாம பம்ப் பண்ணி ரத்தம் போய்கிட்டே இருக்குது. மூளைக்கு போச்சுன்னு சொல்றாங்க, மூளை செயல்படணும்னா அதிக ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் சயின்ஸ் சொல்லுது. உடனே ரத்தம் மூளைக்கு போயிடுச்சா அது நல்லா செயல்படுதா அப்படிலாம் நீங்க கேட்டுறக்கூடாது, அதெல்லாம் போகுதுன்னு சொல்றாங்க. எனக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னாரு, அவர் ஒரு பிசிக்ஸ் மாஸ்டர். கோயிலோட மணிங்கிறது வந்து ஓம் ஆரம்பிக்கும், 131.6 ஃப்ரீக்வன்சியில அது இருக்கும் அப்படின்னு, 131.6 ஃப்ரீக்வன்சியில அந்த கோயிலோட மணி இருக்கும், அது ஓமோட ஃப்ரீக்வன்சி அப்படின்னு. நான் சும்மா இல்லாம அதோட கூட்டுத்தொகை 11 வருது சார், அதனாலதான் சிவபெருமானுக்கு ஏகாதசத்துல எல்லா வழிபாடும் செய்யறோம். 11 என்பது சிவபெருமானுக்கான உரிய எண், அதனாலதான் ஏகாதசம் சொல்றோம் அப்படின்னு. நீங்க அதை வழிபாடா பாக்குறீங்க, நாங்க அதையும் சயின்ஸா பாக்குறோம். அவர் உடனே சொன்னார், அது போல இந்த நாள் போயிக்கிட்டே இருக்கு, வேறு வேறு விதமான தகவல்களை சேர்த்து சேர்த்து மனசு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, குப்பை மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னவோ தகவல் எல்லாம் சேர்த்தாச்சு. என்ன நம்முடைய மூதாதையர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு செல்லுன்னு ஒண்ணு இல்லாமலே அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. செல்லு இருக்கு பாத்தீங்களா, அது வீட்டுக்கு வந்தாலும் ஆபத்து, பாக்கெட்டுக்கு வந்தாலும் ஆபத்தா இருக்கு. செல்லுனாலே அதுக்கு பேர் அரித்தல் பேரா, அரிச்சுக்கிட்டே இருக்குது, ஒண்ணு கிரு கிருன்னு அரிக்குது, இல்ல சத்தம் போட்டு அரிக்குது. அது கோயில் வளாகத்துக்கு வந்திருக்கோங்கிறது கூட உணர்வுல இல்ல, பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன், பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது சுவாமி, அதை விட இன்னொன்னு, செல்ல எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நான் கோயில்ல தான் இருக்கேன், தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ, ஒண்ணு இல்ல சும்மா கோயிலுக்கு வந்தேன் முடிஞ்சு. நீ சும்மா கோயிலுக்கு வந்தா எப்படி உனக்கு இறைவன் அருள் செய்வான்? ஒரு மேனேஜர் ரூமுக்கு போறச்சே எடுத்து பாருங்களேன் செல்ல, ஒரு எம்டி ரூமுக்கு போறச்சே செல்ல எடுத்து பாருங்களேன். நான் அப்புறம் பேசுறேன், எம்டி ரூம்ல இருக்கேன் வைக்கிறோம்ல, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன் அப்புறம் பேசுறேன் வைக்கிறோம்ல. ஈசன் ஆன்மா பேசிக்கிட்டு இருக்கிறச்சே நீங்க அதை போய் டிஸ்டர்ப் பண்றீங்களே, அப்புறம் எப்படி கடை தேரும், அப்புறம் எப்படி உயர்வு வரும், அப்புறம் எப்படி அருள் செய்வாரு? சாமி அருள் செய்யணும்னு வராராம், நாம ஒரு அடி வச்சா அவர் நம்ம நோக்கி 10 எடுத்து வச்சு வந்துடுறாரா? அப்படிதான் வந்துடுறாரு. வந்தவளை இங்க பார்த்தா ஆள் செல்போன்ல பேசிட்டு இருக்கான், நான் கோயில்ல தான் இருக்கேன், ஒண்ணும் இல்ல சும்மா தான் வந்தேன். ஓஹோ நீ என்ன பார்க்க வரலையா, சும்மா வந்தியா, சரி போ அப்படின்னு அவர் போயிடுறாரு. நம்ம வாழ்க்கையை நமக்கு வந்து கெடுத்துருது. நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம். ஆளாகி அன்பு செய்யணுங்க, நம்ம நிரம்ப நேரம் ஆளாகிறோம். திருநீர் பூசின உடனேயே முழு நீரும் பூசிய முனிவர்னு அப்பாலும் அடிசார்ந்த நாயன்மார்கள் ஒருவரா நம்ம ஆயாச்சு, திருநீர் பூசின உடனே ஆயாச்சு. ஆனா அன்பு செய்வோமானா அதான் கிடையாது. நம்ம கிட்ட அன்பு, நான் என்கிட்ட சொல்றேன், அன்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. தரிசனத்துக்கு கூட அன்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. கோயில் தானே, யாரோ ஒருத்தர் முன்னால பார்த்து யாரோ ஒருத்தர் பின்னால பார்த்தா அது என்ன சாமி என்ன ஓடியா போயிடுறாரு? யோசிச்சு பாருங்க, 8:30 கூட்டமே இல்லை, 8:30 நான் தரிசனத்துக்கு போகும்போது கூட்டமே இல்லை, 9 கூட்டமே இல்லை. அப்படி கூட்டமே இல்லாமல் இருக்கும் போது தரிசனம் பண்ணலாமே, விட கூட்டமே இருந்தா இருந்துட்டு போட்டோம், இப்படி நிக்கலாமே. ஒரு ஓரத்தில் நீங்கள் நின்றீர்கள் என்று சொன்னால், கண்களை குவித்து நின்னீங்கன்னு சொன்னா சுவாமி உங்ககிட்ட ஓடி வந்துருவாரு. என்ன தேடி இங்க ஒருத்தன் நிக்கிறாயா? அங்க பக்கத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்கவே மாட்டேன்றாங்க. நீங்க நிரம்ப நேரங்கள்ல சுவாமியை பாக்குறோம், நம்ம எதை தெரியுமா பார்த்துட்டு இருக்கிறோம், மத்தவங்களோட தலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அதுவும் கருப்பா இருக்கா, சுவாமி தான் போல இருக்கு, எதுக்கு அவங்க தலையை நம்ம எதுக்கு கும்பிடணும், நம்ம தலையில நம்ம கும்பிடவே முடியல. அதனால கூடிய வரையிலும் கூட்டத்துல இறைவனை மானசீகமாக வணங்க பழகினீங்கன்னு சொன்னா பொருள் இழப்புகள் குறையும், பொருள் இழப்புகள் குறையும். அந்த கூட்டத்துல முண்டி அடிச்சு போக கூடாது, முன்னால போறேன் பின்னால போறேன், நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு, சந்தனம் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு, குங்குமம் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு, பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு, முண்டி அடிச்சு போகவே கூடாது. சுவாமி தருவார். நீங்க உள்ளன்போடு இருந்தால் போதும், நாளாய போகாமே நின்ற நீங்கள் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம். அடல் நெஞ்சே, இது ஒரு படுத்தர மனசு. இந்த அடம் பிடிக்கிற குழந்தைங்கலாம் வீட்டுல இருந்தா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அடம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு எல்லா பேரண்டும் இது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எதோட வெளிப்பாடு தெரியுங்களா? நம்ம குழந்தைங்கலாம் யார் தெரியுங்களா? நம்ம மனசோட வெளிப்பாடு. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, நீங்க அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசளவுல உங்க குழந்தை செயல் அளவுல அடம் பிடிக்கும். ஏன்னா அதோட தெரியும், வெளியில உங்களுக்கு தெரியாது. நான் எது கொடுத்தாலும் வாங்கிப்பேன்பா அப்படின்னு ரொம்ப வெளியில சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள உங்களுக்கு எது வேணுங்கிறத அடம் பிடிச்சி வச்சிருக்கீங்க. அப்படி நீங்க அடம் பிடிக்கிறதுனாலதான் உங்க குழந்தை வெளிப்படையா அடம் பிடிக்குது. ஏதாவது ஒரு குழந்தை படுத்துது அப்படின்னா சில பேர்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, குழந்தைய திட்டுவாங்க, பேசாத பேசாதேன்னு. அவங்க அம்மாவோ அப்பாவோ பேசாம அமைதியா இருந்துட்டு அவங்க மனசு பேசிக்கிட்டே இருக்குது. அதனால குழந்தை வெளிப்படையா பேசு. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா மனதளவுல உங்க குழந்தை அமைதியா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். பழமொழி அழகா சொல்லிருக்கே, மாதா பிதா செஞ்சது மக்க தலையில. நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை வெளிப்படையா காட்டும் குழந்தைங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. குழந்தை சரியா இல்ல சார், சரியா படிக்கல, நீங்க சரியா படிக்கல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இல்ல சார் நான் படிச்சிருக்கேன், நிறைய பட்டங்கள்லாம் வாங்கியிருக்கிறேன், பட்டங்கள்லாம் வாங்கியிருக்கிறேன். ஒழுங்கா படிச்சியா? பட்டம் வாங்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. அறிவு வேறு, ஞானம் வேறு. இந்த மக்களுக்கு ஞானமே வராம அறிவு அதிகப்படியா சேர்த்து வச்சிருப்பாங்க. ஓம் நமச்சிவாயன்னு உள்ளங்கோடு ஒரு முறை சொன்னால் போதும் ஞானம் கிடைச்சிரும். ஆனா அத அதுவும் இன்னைக்கு என்ன தெரியுங்களாச்சு, பேப்பர்ல எழுதி எழுதி எழுதி எழுதி ரொம்ப நுட்பமான ஒரு செய்தி சொல்றேங்க. பேப்பர் யாரோ அடிச்சு கொடுக்கறது, பேனா யாரோ தராங்க, நீங்க எழுதி எங்கேயோ கொடுத்துருங்க, அது என்ன ஆகுதுன்னு தெரியாது. அப்ப வேற என்ன சார் பண்ணணும்? ஓம் நமச்சிவாயாவை ஹதயத்துல எழுதுங்க, ஹதயத்துல எழுதுங்க. ஓம் எழுதுவதற்கே ரொம்ப நேரம் ஆகும். ஹதயத்துல எழுதினீங்கன்னா உங்க உடம்புல எழுதுங்க, அது வேற எங்கேயும் போகாதே, உங்க கூடவே வருமே, உங்க கூடவே வருமே. வேற ஒன்றுல எழுதி வேற ஒருத்தட்ட கொடுக்காதீங்க, சுவாமிய ஹதயத்துல எழுதுங்க. எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா கண்ணால பாக்காதீங்க, ஹதயத்துல எடுத்துக்கிட்டு போயிடுங்க. சுவாமிய ஒரு முறை பார்த்தாச்சு, நான் வெளில வந்துடுறேன், இதுக்கப்புறம் யார் வேணாலும் தரிசனம் பண்ணட்டும், இதுக்கப்புறம் நீங்க பாக்குறதுதான் வெறும் கல்லதான். சுவாமிய நான் எடுத்துட்டு வந்தாச்சு என் ஹதயத்துல, அந்த நம்பிக்கை யாருக்காவது இருக்கா? நேத்திக்கு பார்த்த கபாலீஸ்வரர் தானே, இந்த பிரதோஷத்துக்கு பார்த்த கபாலீஸ்வரர் தானே, அடுத்த பிரதோஷத்துக்கு முண்டி அடிச்சு போய் முன்னால போய் போன பிரதோஷமும் கிடைச்சிருச்சு எனக்கு பூ பிரசாதம், இந்த பிரதோஷத்துலயும் எனக்கு பூ பிரசாதம் கிடைச்சிருச்சு. அப்ப போன பிரதோஷத்துக்கு வாங்கினதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? முதல் பந்திலையும் நான் உட்காந்து சாப்பிட்டேன், ரெண்டாவது பந்திலையும் நான் உட்காந்து சாப்பிட்டேன், அட சாப்பாடு டிராமான்னு சொல்ற மாதிரி இல்ல. ஒரு முறை சுவாமியோட பிரசாதம் கிடைச்சிருச்சுன்னா இது என் வாழ்க்கைக்கான பிரசாதம், இதுமே எனக்கு தேவையில்லை, நீ என்னோட வந்தாச்சு, நம்பிக்கை இல்லையே. அந்த நம்பிக்கை வரணுமா இல்லையா? அந்த நம்பிக்கையை வழங்கக்கூடிய தலம் திருக்கோளின் தலம். நாளாய போகாமை நஞ்சனையும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம். அடல் நெஞ்சு, படுத்தர நெஞ்சு, அடம் பிடிக்கிற நெஞ்சு, அன்பே இல்லாத நெஞ்சு, பாரு இதுல எதுவுமே வரல, எதுவுமே வரல. அதனாலதான் நிறைய பேர் சுவாமி வந்து கல்லாம்பாங்க, கல்லா நீ கல்லா, கண்ணு இல்ல உனக்கு, காது இல்ல, என் துன்பத்தை நான் இவ்வளவு சொல்றேன் கேட்கலையே, நீ அங்க இல்ல கல்லு, இங்க ஆயிடுச்சு கல்லா. இங்க உயிர்ப்பு இருந்தால் ஒருபோதும் அங்கே கல்லாக இருக்காது. இங்க உயிர் இருக்கணும். 15 நாள் இவ்வளவு பேர் கூட்டமா இருக்காங்களே, நீ எப்படி சாப்பிடுவ? உனக்கு எப்ப பிரசாத நைவேத்தியம் நடக்கும்? நான் உன்னை இப்ப டிஸ்டர்ப் பண்ணல, நான் ஒதுங்கி நிக்கிறேன். சொன்னீங்கன்னா சுவாமி உங்களை தேடி வந்துருவார். சே, என் சாப்பாட்டுக்கு நேரம் விட்டு இவன் நிக்கிறாயா, இவன் சாப்பாட்டுக்கு வழி பண்ணணும்னு சுவாமி வந்துருவார். என்னைக்காவது இல்லைங்க, இப்ப நைவேத்தியம் ஆகணும் இல்லைங்க, நாங்க ஒரே ஒரு நிமிஷம் பாத்துட்டு போயிடும். சுவாமிக்கு நைவேத்தியம் ஆகணுங்க இல்ல, கொஞ்சம் இருக்கு. அதுக்கு எல்லா இன்ஃபுளுசையும் பயன்படுத்தி, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் எல்லாத்தையும் பயன்படுத்தி சுவாமியோட நைவேத்தியத்தை நிறுத்தி வச்சு சுவாமியை பார்த்து டிஸ்டர்ப் பண்ணா சுவாமி எப்படி மகிழ்வார்? சுவாமி எல்லா கூட்டத்துல நிரம்பி வராங்க, ரொம்ப கூட்டமா இருக்கு, நீ ரொம்ப சிரமமா இருக்க, நான் உன் இங்கே பார்த்தாச்சு, நாளைக்கு பார்ப்போம். எவ்வளவு அழகான நுட்பமான ஒன்று, யோசிச்சு பாருங்க. அந்த சின்ன ஒரு அன்பு நம்ம இடத்துல இருந்தா இறைவன் இது பண்ணுவோமா? கொஞ்சம் போக கஷ்டப்படுத்துவோமா? வேணாயா, நீ சோமாரியா, வாழ்ந்து போதிரேன் பார் சுந்தரர், திருவாரூரில் வாழ்ந்து போதிரே, நல்லா இருக்கியா? அதனாலதான் அவரோட நலத்துக்காக சுவாமி போய் அலைஞ்சிருக்கிறாரு. இந்த ஒரு பதிகத்துல நிறைய விஷயங்களை சொல்றாரு. கேளாய் அடல் நெஞ்சே, கேளாய் அரண் நாமம் கேளாய், நம் கிளை கிளைக்கும். நம்மளோட கிளை கிளைக்கும்னா என்ன தெரியுமா பொருள்? உறவுகள் பெருகும்னு பொருள். நிறைய பேருக்கு குழந்தை பேர் வேணும், தரங்களை குவித்து ஐயா எனக்கு ஒரு குழந்தை பேரு கொடு என கேட்கின்றவர்களுக்கு இந்த தகவல் அப்படியே சொல்லுங்க. இந்த பாட்டு 62வது பதிகம் முதல் திருமுறை. முதல் திருமுறையில 62வது பதிகம், நம் கிளை கிளைக்கும். அரண்நாமத்தை நெஞ்சம் சொன்னால் நம்முடைய கிளை கிளைக்கும். நமக்கு பேரம் பேதி எல்லாம் வருவாங்க, கொள்ளு பேர எழுப்பேர எல்லாம் பார்க்கலாம். கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி. ஒரு குழந்தைக்கும் எந்த கேடும் வராமல் திறமருளுவான். நம்ம குழந்தை நம்ம கண்ணு இருக்க கஷ்டப்பட்டுச்சுன்னா அதுதான் நமக்கு மிகப்பெரிய துன்பம். கலியுகத்தினுடைய சிறப்பை எழுதுறீங்களா, தப்பு பண்ணவெல்லாம் நல்லா இருப்பான். அப்ப நம்மளும் தப்பு பண்ணலாமோ அப்படி நீங்க நினைச்சிடவே முடியாது. தப்பு பண்றவங்களுடைய சந்ததியை காலி பண்ணுவோம். கலியுகத்தினுடைய சிறப்பே அதுதான். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நான் தப்பு பண்றேன்னா என்னைய நல்லா வாழ வைப்பார், என்னுடைய சந்ததியை காலி பண்ணிடுது. அப்ப யோசிச்சு பாருங்க, குழந்தைக்கு வீடு சேர்த்து வைக்கணும் சார், வாசல் சேர்த்து வைக்கணும் சார், கொஞ்சம் பேங்க்ல பணம் சேர்த்து வைக்கணும் சார், பாவத்தையும் அந்த அளவுக்கு சேர்த்து வைக்கணும் சார் சொல்லுவாங்களா யாராவது? நம்ம குழந்தைங்க இதை விட சொல்றேங்க, பாலை காட்டிலும் பால் ஆடை இருக்கு இல்லையா ரொம்ப சுவையா இருக்கும். பையனை காட்டிலும் பேரன் மீது ரொம்ப அன்பு செலுத்துவாங்க தாத்தா பாட்டிங்க. அதுங்க நடக்க கூட விட மாட்டாங்க, தூக்கிக்கிட்டே வரையம்பாங்க, முடியுதோ முடியலையோ, உடம்பே சரியில்லை படுத்து கிடக்கும் போது கூட பேரன் வந்தான்னா நீ சாப்பிட்டியா அப்படின்னு முடியாத தன்மையோடு கேட்பார்கள். என்ன தெரியுங்களா பொருள், சுவாமி அப்படி நம்மளை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு. முடியாத தனத்துல கூட நீ சாப்பிட்டியான்னு கேட்பதற்கும் ஒரு சுற்றம் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அந்த நேரத்துல அந்த குழந்தைங்க துன்பப்பட்டு கண்ணீர் சிந்தி என்னுடைய பெயரன் இப்படி இருக்கிறாளே, என்னுடைய பெயர்த்து இப்படி இருக்கிறாளே, இவளுக்கு இந்த நிலையை கொடுத்து விட்டாயே இறைவான நீங்க கண்ணீர் சிந்தி வருந்தி கைகளை குவிச்சிங்கன்னா உங்க மனசுக்கு தெரியும், இதெல்லாம் நான் பண்ணது, இதெல்லாம் நான் பண்ணது. ஒரு ஐயா வயசாயிடுச்சு, அந்த வீட்டு அம்மா இல்ல இறந்து போயிட்டாங்க. அந்த பையன் என்ன பண்ணா, ஒரு முதியோர் இல்லத்தினுடைய அட்ரஸ் வாங்கிக்கிட்டு அங்க கொண்டு போய் இவங்களை சேர்த்துடலாம், இந்த ஐயாவை சேர்த்துடலாம்னு முடிவு பண்ணி முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அழைச்சிக்கிட்டு போயாச்சு. முதியோர் இல்லத்துல ஏதோ பேசி உள்ள போய் சொல்லிட்டு இவரை வாசல்ல உட்கார வச்சுட்டு வந்துட்டான். அவன் அந்த ஐயாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது உள்ள போனான் எதையோ பேசினான் வந்துட்டானே நம்மள என்ன பண்ண போறான் அப்படின்னா, அந்த முதியோர் இல்லத்தினுடைய நிர்வாகி இருக்காருல்ல அவர் வந்து, ஐயா உங்க பையனால உங்களை வீட்டை வச்சு பராமரிக்க முடியலையா, அதனால இந்த இல்லத்துல கொண்டு சேர்த்துட்டு போயிட்டாரு, வாங்க இனிமே நீங்க இந்த இல்லத்துல தான் இருக்கணும் அப்படின்னு உடனே மனம் வெதும்பி போய் வந்தாராம். உள்ள வந்து அங்க இருந்த தரையில உட்காந்தாராம். உட்கார்ந்த உடனே அப்படியே கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது, பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது. அப்போ ஒரு வயசான அம்மா வந்து கையை பிடிச்சாங்களாம். ஏன் அழுகுற, அழுவாத நான் இருக்கேன் அப்படின்னு கண்ணை தொடச்சுட்டு பார்த்தாராம். இவர் எவ்வளவு கொண்டு வந்து இவங்க அம்மாவை இங்க விட்டுட்டு போயிருக்கிறாரு, அதே இடத்துக்கு இவரை கொண்டு வந்து இவர் பையன் விட்டுட்டு போயிட்டான். அந்த அம்மா சொன்னாங்களாம், அப்போ அறியாத வயசு அறியாம பெத்தேன், இப்ப எல்லாம் தெரிஞ்சு அறிஞ்ச பிள்ளைய பெத்திருக்கிறேன்னு அந்த அம்மா உடனே மடியில போட்டுக்கிட்டு தட்டாங்களாம். இதுக்கப்புறமும் ஒருத்தர் தாயை கவனிக்காம தந்தையை கவனிக்காம விட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள சுவாமி மன்னிக்கவே மாட்டார். அம்மாவையும் அப்பாவையும் கவனிக்காம நீங்க இங்க சுவாமிக்கு வந்து வழிபாடு செய்து பயனில்லை, அவங்கதான் அம்மா அப்பா, அது கற்பகமும் கபாலியும் இல்லத்திலேயே இருக்கிறார்கள், தாய் வடிவிலும் தந்தை வடிவிலும். அவங்களுக்கு சோறு போடாம அவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து வச்சுட்டு இங்க வந்து கபாலிகிட்ட வந்து சார் என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்க போய் அப்பா அம்மா காலில் விடு, அவங்க உள்ளாந்து மன்னித்தால் உனக்கும் மன்னிப்பு உண்டு, இல்லன்னா மன்னிப்பு கிடையாது. எவ்வளவுல மனைவி பேச்சு மந்திரமா இருக்கும், அதுக்காக அப்பா அம்மா விட்டுறதா, அவங்க உயிர் கொடுத்தவர்கள் ஆயிற்று, உடல் தங்குவதற்கு இடம் கொடுத்தவர்கள் ஆயிற்று, இந்த உலகத்துக்கு நாம வருவதற்கு காரணமானவர்கள் ஆயிற்று, அவங்கதான் முதல் கடவுள். அவங்கள வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை தானா நீங்கிடும். கோளாய நீக்கும் அவன் கோழி எம் பெருமானே. என்ன தெரியுமா, எல்லாத்தையும் நம்ம ஆட்கள் ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்காங்க, இது எல்லாமே கோள் அப்படின்னு. ஒருத்தர் இல்லாதப்போ அவரை பத்தி சொல்றதுக்கும் பேர் கோள் தான், ஒருவர் இல்லாதப்போ அவரை பத்தி பேசுவதற்கும் கோள் தான், இங்க நடக்கிறத அங்க போய் சொல்லி தரதுக்கும் பேர் கோள் தான், நவகிரகங்கள்ல இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றாங்களே அதுக்கு பேரு கோள் தான். அது என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, கோள் சாரம் கோச்சாரம் சொல்லுவாங்க. கோச்சாரப்படி உங்களுக்கு ஒண்ணும் சரியில்லை சார், பை பர்த் படி ஒண்ணும் தெரியல, அதெல்லாம் யார் கேட்டா, இங்க எது சரியா இருக்கு, இது சரியா இருந்தா எல்லாம் சரியாயிடும். நமக்கு எது தெரியுங்களா தவறு, இங்க இருக்கு தவறு, பிரச்சனை எல்லாமே நீங்கிடும், எல்லாமே நீங்கிடும். யார் தெரியுமா மாறணும், நாம மாறணும். நான் என்னையும் சொல்லணும், நான் மாறிட்டா எல்லாம் மாறிடும். நம்மால் அது சரியில்லை இது சரியில்லை அடுத்தவங்களையே பார்த்துட்டு இருந்தான், நான் சரியில்லையா, நான் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். நீங்க அப்படி நினைச்சு இறைவனை வணங்க தொடங்கி விட்டால் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கிவிடும். ஆடரவத்து அழகு ஆமை அணி கேடல் கொம்பு ஆர்த்த தோடரவத்து ஒரு காதல். ஒரு காதல்னு ஏன் சொல்றாருன்னா, இவர் ஒரு பக்கம் தான் பாக்குறாரு, அறவை அணிகளாக கொண்டிருக்கிறார். ராகு கேது தசை நடந்தா ரொம்ப ரசிக்கும்பாங்க. சரியான இடத்துல அது அமையலன்னு சொன்னா, ராகு கேதுக்குள்ளாக கிரகம் அமைஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் சார் அப்படிம்பாங்க. 40 வயசு ஆயிடும் சார் அப்படிம்பாங்க. அது குழந்தை பாட்டுக்கு விளையாடுதோம், அதுக்கு என்ன தவம் பண்ணிச்சோ அந்த கோயில விளையாடுறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். கோயில விளையாடுவதற்காகவது புண்ணியம் பண்ணிருக்கணும். கோயில இந்த இடத்துல உருண்டு பிறந்தது இந்த குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 33 கோடி தேவர்களில் எந்த தேவருடைய காலாவது இந்த குழந்தைங்க மேல பட்டு இந்த குழந்தைங்க ஒரு பெரிய மகனா அடுத்த பிறவிலே இருக்கும். நாம வந்து கோயில வந்து தரிசனமே செய்ய வேண்டாம், சும்மா கண்ணை மூடிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாலே உட்கார்ந்துகிட்டு இருந்தாலே எந்த தேவதையாவது வந்து எந்த தேவனாவது வந்து ஏய் நல்லா இருடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி போடுவாங்க.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. குழந்தைகளா வணக்கம். சைவம் டாட் ஆர்க் ரேடியோவில் கதை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சிலந்தி பத்தின ஒரு கதையை சொல்ல போறேன். சிலந்தின்றது என்ன? ஸ்பைடர். வீட்டில் பார்த்துருப்பீங்கல்ல, அங்கங்கே வந்து வெப்பு கட்டியிருக்கோம், வலை கட்டியிருக்கோம், தூசி ஒட்டடை அப்படின்னு நம்ம அதை வந்து கிளீன் பண்ணிடுவோம். நம்ம அந்த மாதிரி சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு சிலந்தி நம்ம தூசி ச அசிங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம அடித்து நசுக்கிற ஒரு சாதாரண சிலந்தி ஒரு பெரிய ராஜாவாச்சு. அது தெரியுமா உங்களுக்கு எப்படின்னு நம்ம பார்ப்போம். திருச்சிக்கு பக்கத்துல திருவானிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தலம் இருக்கு. அங்க வந்து ஜம்பு முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் வந்து ரொம்ப காலம் அங்க இருந்து தவம் செஞ்சிட்டு இருந்தாரு. அவரை மூடி ரொம்ப காலம் அவர் அங்கேயே அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்ததுனால அவரை வந்து ஏதோ கல்லு அப்படின்னு நினச்சி எறும்பெல்லாம் வந்து அவர் மேலேயே புத்து கட்டிடுச்சு, அவரை மூடி புத்து கட்டிடுச்சு. அவரை அசையாமல் இருந்ததுனால செடி கொடியெல்லாம் வந்து அவர் மேலேயே அப்படியே படர்ந்து படர்ந்து வளர்ந்து அவரை ஃபுல்லாக மூடிடுச்சு. மேலே வளர்ந்து அவர் மேலே ஒரு நாவல் மரம் வளர்ந்துருந்தது. அந்த நாவல் மரத்துக்கு வந்து ஜம்பு முனிவர் மேல வளர்ந்துருந்ததுனால அதுக்கு ஜம்பு நாவல் மரம் அப்படின்னு பேரும் வச்சிட்டாங்க. அந்த மரங்களுக்கு மேல வந்து சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் பூச்சிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த நாவல் மரத்துக்கு மேலேயும் எறும்பு புழு இன்ன பிற பூச்சிகள் இதெல்லாம் இருந்தது. அப்போ அதன் மேல ஒரு சிலந்தியும் இருந்தது. இந்த சிலந்திக்கு அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த ஜம்பு முனிவர் அங்க இருந்து தவம் செஞ்சிட்டு இருந்தாரு, ரெண்டாவது அவர் அங்க ஒரு சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணி தவம் செஞ்சிட்டு இருந்தாரு. அவர் வழிபட்ட சிவலிங்கம் அந்த இடத்துலதான் இருந்தது. அதை சுத்தி தான் இந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்துருந்தது. அப்போ இந்த சிலந்தி வந்து அந்த லிங்கத்தின் மேல படர்ந்திருக்கிற கொடிகள் மேல ஆடும்போது அதுக்கு என்னமோ ஒரு விதமான சந்தோஷம் வரும். இப்போ நம்ம எல்லாம் கோயிலுக்கு போனோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு அமைதி இருக்கு இல்லையா. இப்போ வீட்டில் கூட வந்து பெரியவங்க பேசுறத பார்த்துருப்பீங்க, ஏதோ மனசு கஷ்டமா இருந்தா உடனே என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலாம், கொஞ்சம் நிம்மதியா ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கோயிலுக்கு போனா நிம்மதியா இருக்கு? கோயில் அமைதியா இருக்கிறதுனாலயா? நம்ம லைப்ரரி போனா கூட லைப்ரரியில் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லைப்ரரிக்கு போனால் கூட அங்கே அமைதியாக தான் இருக்குது. ஏன் கோயிலுக்கு போனால் மட்டும் ஒரு அமைதி கிடைக்குது? அந்த அமைதி வந்து அமைதியாகவே இருக்கக்கூடிய லைப்ரரியில் ஏன் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால், ஒரு டாக்டரோட கிளினிக்கில் உட்காந்துருந்தா சைலன்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க. அங்கே போனால் சைலண்டாக தான் இருக்கணும். ஆனால் அந்த பிளேசஸ்லலாம் கிடைக்காத ஒரு அமைதி நமக்கு கோயிலுக்கு போனால் கிடைக்குது. ஏன்? ஏன்னா அங்கே இறைவன் வீற்றிருக்கிறார். அவருடைய அந்த சாநித்தியம் மனசில் எவ்வளவோ கஷ்டங்களோட ஆர்ப்பரிப்புகளோடு நம்ம போனால் கூட நம்மளுடைய மனசை சாந்திப்படுத்துது, அமைதிப்படுத்துது. அவர் அந்த மூலவர்கிட்ட இருந்து வர்ற வைப்ரேஷன் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துது. அது மாதிரி இந்த சிவலிங்கத்தின் மேல் இப்போது அப்போ யாரும் பூஜையே பண்ணாமல் இருந்தாலும் அந்த ஜம்பு முனிவர் பண்ணின பூஜையினால அந்த லிங்கம் வந்து அங்கே ரொம்ப சக்தியோட ஒரு நல்ல வைப்ரேஷனோட இருந்தது. அதன் மேலே விளையாடுற இந்த சிலந்திக்கு ஒரு சந்தோஷம், அமைதி கிடைக்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த சிலந்தி அங்கேயே சுத்தி சுத்தி விளையாண்டுட்டு இருந்தது. அங்கேயே வலை பின்னி அந்த வலையில வந்து மாற்ற பூச்சிகளை சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து சந்தோஷமா இருந்துச்சு. நாளாக நாளாக இந்த சிலந்திக்கு கீழே இருக்கிற பெருமான், கீழே இருக்கிற சிவலிங்கத்தின் மேல நம்ம விளையாடும் போது சந்தோஷமா இருக்கு. அதை தள்ளி நம்ம போய் வேற எங்கேயாவது நம்ம விளையாண்டோம்னா நமக்கு அது சந்தோஷமா இல்லை. அப்போ கீழே இருக்கிற லிங்கம் இறைவன் தான் நம்முடைய சந்தோஷத்துக்கு காரணம் அப்படின்னு அதுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ இந்த சிலந்தி என்ன பண்ணுது, பெருமானை வந்து அது ஒரு சின்ன பூச்சி, அதால எதுவுமே செய்ய முடியாது. தனக்கு வேணுங்கிற சாப்பாடை கூட அதால தேடிக்க முடியாது. அது என்ன பண்ணும், அது வாயிலிருந்து ஸ்டிக்கியா பசையா ஒரு திரவம் லிக்விட் வரும். அந்த லிக்விடை வச்சு அது வந்து ஒரு வலை வெப்பு கட்டும். அந்த வெப்பு காத்துல பட்டு பட்டு பட்டு காஞ்சு போய் நூலா மாறும். அந்த நூலில் ஏதாவது எறும்போ ஈயோ கொசுவோ ஏதோ ஒரு பூச்சி வந்து மாட்டினா அது அப்படியே க்ளூல ஸ்டிக்கான மாதிரி ஒட்டிக்கும். அந்த பூச்சிய அது சாப்பிடும். ஸோ அதால வந்து மற்ற எறும்பு மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நகர்ந்து போய் தனக்கு வேணுங்கிற ஒரு உணவை தேடிட்டு வர்றதுக்கு கூட அதால் முடியாது. அவ்வளோ ஒரு சாதாரண மிக மிக எளிமையான ஓரறிவு படைத்த ஜீவன் சிலந்தி. அந்த சிலந்தியால் இப்போ நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகிற மாதிரி கையில் வந்து பூக்கூடை எடுத்துட்டோம், தேங்காய் பழமெல்லாம் எடுத்துட்டோம், இறைவனுக்கு வந்து வாயை திறந்து நாமங்கள் சொல்லி அர்ச்சனை செய்யவோ ஏதாவோ எதுவும் அதால் முடியாது. அந்த சிலந்தியால் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன, இறைவன் வந்து ஒரு கூரை இல்லாமல் அப்படியே ஓப்பனான ஒரு கிரவுண்டு மேலே, ஒரு கோயில் இல்லாமல் வெயிலையும் மழையிலையும் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்காரே அப்படின்னு அதுக்கு மனசு தோணினதுனால், அது மனசில் தோணினதுனால அதால் செய்ய முடிஞ்சது என்னன்னா நம்மளால் வலை கட்ட முடியும், ஸ்பைடர் வெப்பு ஸ்பின் பண்ண முடியும். நம்ம அந்த ஸ்பைடர் வெப், அந்த வெப்பையே ரொம்ப திக்காக கூரை வேஞ்சா மாதிரி இந்த சிவலிங்கத்தின் மேலே கட்டுவோம் அப்படின்னு அது முடிவு பண்ணிச்சு. என்னால் முடிஞ்ச பெருமானே, என்னால் உனக்கு செய்ய முடிஞ்ச வழிபாடு இது மாத்திரம்தான், என்னால் இதை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே தெரியாது, என்னால் செய்யவும் முடியாது. அதனால் நான் உனக்கு வெயிலில் இருந்தும் மழையில் இருந்தும் உன்னைய எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் வலைய பின்னி உன்னைய நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணிச்சு, ரெண்டு மரங்களுக்கு நடுவில் வலை பின்ன ஆரம்பிச்சிச்சு. பின்னி பெருமானுக்கு மேலே ஏதோ கூரை போட்ட மாதிரி வலை பின்னிருச்சு. இப்போ இந்த சிலந்திக்கு, சிலந்தி சின்னோண்டு ஒரு இன்செக்ட், இந்த சிலந்திக்கு வந்து பெருமான் மேலே எவ்வளோ பக்தி இருக்குதுன்னா அந்த காட்டில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு யானைக்கும் பெருமான் மேலே பக்தி இருக்கு. அந்த யானை என்ன பண்ணுது, வேற யாரோ பூஜை பண்ணுறத பார்த்தோ இல்லை அதுக்கு எப்படி தெரிஞ்சதோ, அது ஒருவேளை கோயிலில் இருந்திருக்கலாம், அந்த கோயிலில் பூஜைகள் பண்ணுறத பார்த்துருந்துருக்கலாம், இங்கே ஒரு சிவலிங்கம் அதே மாதிரி இருக்குது, நம்மளும் இதுக்கு போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு அதை நினச்சிருக்கலாம். அதை என்ன பண்ணுச்சு, பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிட்டு இருந்ததாம்மா, அந்த ஆற்றுல போய் தண்ணி, அதோட தும்பிக்கை ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு, பக்கத்தில் கிடச்ச பூவெல்லாம் எடுத்துட்டு, இந்த பெருமானுக்கு வந்து தண்ணியை வந்து அபிஷேகமாக ஊற்றுறதும் பெருமான் மேலே பூவை வைக்கிறதுமா அது இருந்திருக்கு. இந்த சிலுந்தி திடீர்னு மேலே பெருமான் மேலே சிவலிங்கத்தின் மேலே வந்து வலை கட்டி வச்சுருக்கோம். நம்மெல்லாம் வந்து அங்கங்கே தூசி இருக்குன்னு சொல்லி எப்படி நம்ம தூசி அடிப்போம், அந்த மாதிரி இந்த யானை வந்து என்ன பண்ணுச்சு, என்னடா மேலே வந்து பெருமான் மேலே வந்து சிலந்தி வலை கட்டியிருக்கு, தூசி கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கிளீன் பண்ணிட்டு அப்புறமா அபிஷேகம் பண்ணுறது, அது கொண்டு வர்ற தண்ணியினால் அபிஷேகம் பண்ணுறதும் பூ வைக்கிறதுமா இருந்ததாம்மா. தினமும் இது நடக்குது. எது நடக்குது, சிலந்தி வந்து கூடு கட்டுறதும், அதை காலையில் யானை வந்து கிளீன் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணி பூ வச்சுட்டு போகிறதும் இது தினம் நடக்குது. சிலந்திக்கு ரொம்ப கஷ்டம். அது குட்டியோண்டு ஒரு இன்செக்டு, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக மேலே வந்து வலை கட்டி இருக்கும், அதை வந்து இந்த யானை ஒரே செகண்டில் எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு போனால் அது எவ்வளோ கோபம் வரும், பயங்கர கோபம் வந்தது. அதனால ஒரு நாள் அது நினச்சிச்சு, இன்னைக்கு இந்த யானை வரட்டும், அதோட அந்த தும்பிக்கையை வச்சுட்டு தானே அது வந்து நான் கட்டுறந்த கூரையெல்லாம் வந்து அது பிச்சு பிச்சு போடுது, இன்னைக்கு அது வரட்டும், வந்ததும் அதை நான் கொடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கு கோபம் வந்துருச்சு. அதே மாதிரி அந்த வலையில் அது ஓட்டிக்கிட்டே இருந்துச்சு. இந்த யானை வந்து ஆஸ் யூஷுவல் அந்த வலையை தொடைக்குது, அந்த அதை ஃபுல்லாக அறுத்து விட்டு தொடைக்குது. தொடைக்கும் போது அந்த வலையில் இருந்த இந்த சிலந்தி என்ன பண்ணிடுச்சு, யானையோட தும்பிக்கைக்கு உள்ளே போயிடுச்சு, தும்பிக்கைக்கு உள்ளே போய் அதை நறுக்குன்னு கடிச்சிருச்சு. யானைக்கா வலி தாங்கவே முடியல. அது நம்ம இந்த மூக்குக்குள்ளே ஏதாவது ஈ போனால் நம்ம எப்படி ப்ளோ பண்ணுவோம், இப்படி காற்றை வந்து ப்ளோ பண்ணி சொல்லுவோம், அது மாதிரி அது அந்த ஏர் ப்ளோ பண்ணி அந்த தும்பிக்கையில் இருக்கிற அந்த சிலந்தியை தூக்கி போட பார்க்குது. அப்படிங்குது சிலந்தி நல்லா கிட்ட கடிச்சிட்டு நிற்குது, போக மாட்டேங்குது, வலி வேற ஜாஸ்தி. இந்த யானையால் வலி பொறுக்க முடியாமல் என்ன பண்ணிச்சு, கல்லில் கொண்டு போய் அதோட தும்பிக்கையை டொம்மு டொம்மு டொம்மு டொம்மன் அடிக்குது. ஏன்னா சிலந்தி உள்ளே இருக்குது, வெளியில் இருந்தால் எப்படியாவது தள்ளிடலாம், உள்ளே இருக்குது, உள்ளே இருக்கிற சிலந்தி என்ன பண்ண, டொம்மு டொம்மு டொம்மு டொம்மன் அடிக்குது. அடித்து உள்ளே இருக்கிற சிலந்தியும் செத்து போச்சு, யானையும் அதனோட தும்பிக்கை வந்து, தும்பிக்கையில் எலும்புகள் கிடையாது ஆனால் நிறைய நரம்புகள் இருக்குது, அந்த நரம்புகள் எல்லாம் கல்லில் அடித்து அடித்து சேதமாகி நஞ்சு ரத்தம் நிறைய போய் யானையும் இறந்து போயிடுது. இதையெல்லாம் இந்த பெருமான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஓகே இவங்க ரெண்டு பேருடைய பிறவியும் முடியட்டும், இவங்க ரெண்டு பேருக்கும் என் மேலே மனிதர்கள் கூட கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறது கிடையாது, ஆனால் ஒரு சின்ன சிலந்தியும் ஒரு யானையும் எவ்வளவு பக்தி வச்சிருக்குது என் மேலே, ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பிறவி முடியட்டும், இந்த பிறவி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பெரிய அடுத்த பிறவியில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ராஜாவா சக்கரவர்த்தியாக நான் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இந்த இறந்து போன இந்த சிலந்தி அடுத்த ஜென்மத்தில் ஒரு பெரிய சோழ பரம்பரையில் ராஜாவாக பிறக்கிறாரு. அவர் பேர் கோச்செங்கட் சோழன். அந்த சிலந்தியாக இருந்த ஒரு ஜீவன் தன்னுடைய சிவபக்தியினால் சோழ பரம்பரையில் ராஜாவாக பிறக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு பேர் தான் கோச்செங்கட் சோழன். இதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த சிலந்தி முற்பிறவியில் சிவாலயங்களை கட்டணும்னு ஆசைப்பட்டுச்சு, அது இப்போ ராஜாவாயிடுச்சு. ராஜாவானதுனால என்ன பண்ணுச்சு, நிறைய சிவன் கோயில்களை சிவாலயங்களை கட்டி ஆகம பூஜைகள் கரெக்டாக நியமப்படி ஆகம பூஜைகள் சரிவர நடக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சு நிறைய சிவாச்சாரியர்களை வந்து ஊக்குவிச்சு அந்த ராஜா வந்து சிவ தொண்டு தன்னால் முடிஞ்ச சிவ தொண்டை ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கார். ஆனால் அவருக்கு வந்து இந்த முற்பிறவியில் யானையினால டிஸ்டர்பன்ஸ் இருந்தது இல்லையா, அவர் அந்த சிலந்தி வந்து வலை பின்னும் யானை வந்து அதை எடுத்து போட்டுரும், வலை பின்னும் எடுத்து போட்டுரும். அப்போது இந்த யானையினால இந்த சிலந்தி ரொம்ப கஷ்டப்பட்டது இல்லையா, அந்த முற்பிறவி பாதிப்பு இருந்ததுனால அந்த ராஜா எப்படி இந்த பிறவியில் அவர் ராஜாவாக இருக்கும்போது அவர் எப்படி வலை பின்னுறாருன்னா எப்படி கோயில் கட்டுறாருன்னா உயர உயரமாக படிகள் வச்சு கோயில் கட்டுறாராமா. அதாவது படி ரொம்ப உயரமாக இருந்துச்சுன்னா மலை மேலே இருந்தாலோ இல்லை வந்து ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல நிறைய உயரமான படி வச்சுருந்தாலோ யானை ஏறி வர முடியாதுல்ல, அதனால் அந்த மாதிரி கட்டட அமைப்பு இருக்கிற மாதிரி மாட கோவில்கள் இதை அந்த மாதிரி உயரமாக இருக்கிறதெல்லாம் மாட கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாட கோவில்களாக இவர் வந்து கட்டினாராமா. அந்த வைணவ அவர் வந்து நிறைய விஷ்ணு ஆலயங்களும் வந்து கூட கட்டியிருக்காரு. வைணவ ஆழ்வார்கள்னால பெருமையாக பாடப்பட்ட ஒரே சைவ நாயன்மார் இந்த கோச்செங்கட் சோழன்தான். அப்போது ஒரு இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு சின்ன சிலந்தி ஒரு சாதாரண இன்செக்ட் அது நசுக்கினா செத்து போயிடும், அந்த மாதிரி ஒரு சின்ன சிலந்திக்கு இருக்கிற பக்தி நம்மளை மாதிரி எல்லாமே செய்யக்கூடிய மனிதர்களுக்கு எவ்வளவு இருக்கணும். ஒரு சிலந்தி வந்து வெறும் கூடு கட்டினதுனால அதுக்கு வந்து அடுத்த பிறவியில் ஒரு பெரிய ராஜாவாக்கி அதை வந்து நாயன்மார்களில் ஒருத்தரா உயர்வு தரக்கூடிய பெருமான் நம்ம கை காலு கண்ணு எல்லாமே நமக்கு நல்லா இருக்கே, வாய் நல்லா இருக்கு, பெருமானுடைய பெருமையை பேசுகிற வாய் நமக்கு இருக்குது, சிவாலயங்களுக்கு கண்ணால் கண் குளிர சிவலிங்கத்தை இறைவனை தரிசிக்கக்கூடிய கண் இருக்கு, அவரை பற்றின கதைகளை படிக்கலாம், அவரை பற்றின பதிகங்கள் படிக்கலாம், இதெல்லாம் படிக்கக்கூடிய கண் இருக்கு, காதார இறைவனுடைய நாமத்தையோ அவருடைய பெருமையை கேட்கக்கூடிய காதுகள் நமக்கு இருக்கு, கோயிலுக்கு செல்ல கால்கள் இருக்கு, அவருக்கு தொண்டு செய்ய கைகள் இருக்கு, இவ்வளவும் இது நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம எவ்வளவு செய்யலாம் பெருமானுக்கு, நம்ம எவ்வளவு செஞ்சால் அவர் நமக்கு எவ்வளவு உயர்வான பிறவியை கொடுப்பார், எவ்வளவு சீக்கிரம் நம்மளை வந்து அவர்கிட்ட நம்மளை சேர்த்துக்குவார், இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். சரியா, வரட்டுமா குழந்தைகளா, அடுத்த முறை இன்னொரு அற்புதமான கதையோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: சாத்தனூர் பொதுமடத்தில் இருந்த திருமூலர் எழுந்திருந்து அங்கு பசு நிறைகள் வந்த வழியே திரும்பிச் சென்று தாம் காவலாக வைத்த முன்னைய உடலை தேடி பார்த்தபோது அவ்வுடற்பொறையை காணாராகி எல்லாம் உணர்ந்த மெஞ்ஞானமாய் நிற்கும் தம் சிந்தையில் அச்செயலை ஆராய்ந்து தெளிகிறார்.
5: இடம் சாத்தனூர் மேய்ச்சல் பகுதி.
6: சிவசிவ, யான் இங்கு மறைத்து வைத்த உடலை காணவில்லையே.

0: குளிர்ந்த நிலவனிந்த திரு சடையை உடைய சிவபெருமானே, தாங்கள் தந்தருளிய ஆகம பொருளையே இந்நில உலகில் தமிழால் சொல்லுதற்பொருட்டு உடலை மறைத்தீரோ? என்னை நீ நன்றாக படைத்து இங்கே அனுப்பியது உன்னை நன்றாக தமிழ் செய்வதற்காக என உணர்ந்தேன். சிவசிவா, பசுபதிநாதா, உயிர்கள் மாட்டு தேவரீர் கொண்ட கருணையை எவ்வாறு போற்றுவேன்? தேவதேவா, சிவசிவா, சிவசிவா.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

0: புரிந்து ஓனுயிர் வேறு செய்தான் நொடித்தாமலை உத்தமனே. நம பார்வதி பதை மகாதேவ சிவனே செல்வர்களே, இன்னைக்கு நாம் தினந்தோறும் பாடுகின்ற ரெண்டு பாடல்கள். ஒரு பாடலுக்கு குரு மரபு வாழ்த்துன்னு பேர், இன்னொரு பாடலுக்கு மங்கள வாழ்த்துன்னு பேர். இதனுடைய உண்மையான பொருளை நாம் தெரிந்து கொண்டால் சைவ சித்தாந்தத்தை பற்றியும் பல செய்திகளை இங்கே தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இன்றைக்கு திருக்கயிலாய பரம்பரை என்கின்ற ஒரு தலைப்பிலே சிந்தித்தால் பல செய்திகளை நாம் தொகுத்து தெரிந்து கொள்ளலாம். ஆகவேதான் இந்த ஞான பரம்பரை என்பது அந்த அதிகார நந்தி என்று சொல்லக்கூடிய அவர் சிவபெருமானத்திலே நேரடியாக கேட்ட அந்த சிவஞான போதம் என்ற நூலை உபதேச பாரம்பரியமாக, இந்த நூல்களை எல்லாம் நீங்களா படிக்கப்படாது. உபதேச பாரம்பரியம்னா அன்னைக்கு விளக்கம் சொன்னேன், உபதேச பாரம்பரியம்னா என்ன அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாம் சொன்னேன். அப்ரண்டிஸ்ட் ஜூனியர் எல்லாம் சொல்றாங்களேன்னு சொன்னேன், அது சொன்ன அவர்களுக்கு புரியுங்களுக்காக சொன்னேன். ஆகவே அதையெல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன வருகிறது என்றால், அந்த திருநந்தி தேவரிடத்திலே, அதாவது சிவஞான போதத்தை உபதேசம் பெற்ற திருநந்தி தேவரிடத்திலே நேரடியாக சிவதீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் எட்டு பேர் என்று யார் சொல்றான், திருமூலர் சொல்றார். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர். நந்தியிடத்திலே நேரடியாக சிவதீட்சை பெற்றுக் கொண்டு உபதேசம் பெற்றவர்கள் மொத்தம் எத்தனை பேர், எட்டு பேர் அப்படின்னு யார் சொல்ற, திருமூலரே சொல்றார். என்னோடு என்மருமாமை, என்னை சேர்த்து எட்டு பேர். இது இந்த திருமூல தேவநாயனுடைய வாழ்க்கை வரலாறுலாம் திருவாவளுதுறையில அந்த கோயில அமைத்திருப்பார்கள், அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் திருவாளூர் போனீங்கன்னா திருமூல சந்நிதியில பாருங்க, அந்த வாழ்க்கை வரலாறு சித்திரமாக தீட்டி இருக்கிறார். ஆகவே இப்படி அந்த நந்திகள் அவர் மூலமாக வந்த பரம்பரை இருக்கு பாருங்க, அதுதான் ஞான பரம்பரை. பரம்பரை என்று சொன்னால் இங்க புத்திர பரம்பரைன்னு அர்த்தம் இல்ல, ஞான பரம்பரை அப்படின்னு. இதுல ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இத வந்து இந்த பதஞ்சலின்னு ஒண்ணு வருது, இந்த பதஞ்சலியில மூணு பதஞ்சலி இருக்கிறாங்க. யோக சூத்திரத்தை அருள் செய்த பதஞ்சலின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நமக்கு ஞான குரு அல்ல, ஞாபகத்தை தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பதஞ்சலி இருக்கிறாரு, அதாவது பாணினியம் என்று சொல்லக்கூடிய வடமொழியில வியாக்கரணம், அந்த பாணினியம் என்பதற்கு வியாக்கியானம் பண்ண ஒரு பதஞ்சலி ஒருத்தர் இருக்கார், பாஷ்யம் பண்ணவர், அவர் வேற. ஆனா சிதம்பரத்தில் தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறாரே பதஞ்சலி மகாமுனிவர், உடம்பு பாம்போட உடம்பு, முகம் மட்டும் மனிதனோட சரீரம், அவரு தான் பதஞ்சலி. அதனாலதான் அவருக்கு என்ன சொன்னார், இந்த பதஞ்சலியை விளக்குவதற்காக தான் அவர் திருமூல சொன்னார், மந்து தொழுத பதஞ்சலி. அப்புறம் வியாக்கரம், அப்புறம் திருமூல. அப்ப என்ன தெரியுதுன்னா, திருமூல தேவநாயனார் நேரடியாக நந்தியிடத்திலே உபதேசம் பெற்றவர் அப்படின்னு ஞாபகம். அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில நாயன்மாருடைய பெருமையெல்லாம் சொன்னா கூட ஒரு வார்த்தையை அவர் எல்லாருக்கும் சொல்ற, ரெண்டு பேருக்கு மட்டும் தான் சொல்வார், எம்பிரான் நம்பிரான் திருமூலன் அடியாருக்கும் அடியேன் அப்படிமாரி. இன்னொன்னு எம்பிரான் சம்பந்தன், இல்லையா, சம்பந்தரை சொல்லும்போது எம்பிரான், திருமூலரை சொல்லும்போது நம்பிரான் அப்படின்னா நேர்த்தம்னா, இவர் பூத பரம்பரைக்கு தலைவர், அவர் தேவ பரம்பரைக்கு தலைவர், அவர் ரெண்டு பேருக்கு தலைவர் அடிப்படை போட்டார் பிரான். ஆகவே இப்படி இந்த நந்தியிடத்திலே உபதேசம் பெற்ற சனற்குமார மகாமுனிவர், அந்த சனற்குமார முனிவரிடத்திலே நேரடியாக உபதேசம் பெற்றவர் தான் சத்திய ஞான தரிசினிகள். சிவபிரகாசத்தை காண்க, சிவபிரகாசத்தில் நான் சொல்லுகின்ற பரம்பரை ஞான பரம்பரை எதிலிருந்து வந்ததுன்னு சொல்றார் இல்லையா. அந்த முதல்ல சொல்லக்கூடிய சனற்குமார முனிவர் முதலிய நால்வர்கள், அந்த நால்வர்கள் சனற்குமாரன் ஒருத்தர் இருக்கிறார், அந்த சனற்குமார முனிவரிடத்திலே நேரடியாக உபதேசம் பெற்றவர் யாரு, சனற்குமார முனிவர், சத்திய ஞான தரிசினிகள். அந்த சத்திய ஞான தரிசனத்திலே நேரடியாக உபதேசம் பெற்றவர் பரஞ்சோதி மாமுனிகள். ஆகவேதான் இந்த நாலு பேருக்கும் அகச்சந்தான குலவர்னு பேர், திருநந்தி தேவர், சனற்குமார முனிவர், சத்திய ஞான தரிசினிகள், பரஞ்சோதி மாமுனிகள். பரஞ்சோதி மாமுனிவர் வேற, பரஞ்சோதி மாமுனிகள் வேற. திருவிளையாடல் புராணம் பாடினவர் பரஞ்சோதி மாமுனிவர்,
1: மெய்கண்டாருக்கு தீட்சை பண்ணவர் முனிவர் இல்ல, முனிகள், பரஞ்சோதி மா முனிகள். ஆகவே அப்ப என்ன தெரியுது கேட்டா, சிவபெருமான் நேரடியாக உபதேசம் பண்ணி அதன் நுட்பங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அவர்கள் தகுதியுடைய இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணி இல்லையா. ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, மாணவன் குருவை அடையாளம் கண்டு கொள்கிறானா, குரு மாணவனை அடையாளம் கண்டு கொள்கிறானா என்ன சொல்வீங்க? யூ கான்ட் செலக்ட் யுவர் குரு. உங்க குரு உங்களுக்கு வினைக்கு தகுந்தாப்புலதான் வருவார். எல்லா குருமாரையும் லிஸ்ட் எடுத்து எனக்கு பிடிச்சமான குருவை செலக்ட் பண்ணிக்கலாமா? நீங்க அப்படி பண்ண முடியாது இல்லையா. நம்முடைய வினைக்கு தகுந்தாற் போல, நம்முடைய தவத்திற்கு தகுந்தாற் போல யார் வருவாரோ அவர்தான், அவர்தான் நம்ம குருவாக வருவார். அதனாலதான் உங்களுக்கு நல்ல குருநாதர் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் தவம் பண்ணிருக்கீங்க, இல்ல இந்த ஜென்மத்திலையும் பண்ணிருக்கலாம் இல்லையா. நல்ல குருநாதர் அமைவது ரொம்ப முக்கியம். மனைவி அமைவதெல்லாம் மட்டும் இல்ல, இறைவன் கொடுத்த வரம் அது மட்டும் இல்ல, குரு அமைவது இறைவன் கொடுத்த வரம் தான், ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆகவே நம்மை நன்னெறிப்படுத்துகின்ற குருநாதர்கள் அப்படி வருகிறார்கள் அந்த பாரம்பரியமாக. ஆகவே கடைசியாக வந்த மெய்கண்டார் நமக்கு முதல் குரு, புறச்சந்தான குரவர்கள் நம்பர் ஒன்ல அவர் இருக்கார். அவருக்கு தீட்சை பண்ணி உபதேசம் பண்ணவர், சிவஞான போதத்தை உபதேசம் பண்ண குருநாதர் யார்? பரஞ்சோதி மாமுனிகள். ஆகவே அந்த மெய்கண்டாருக்கு ஒரு ஆணை கொடுத்தார். மற்றவங்களாம் உபதேச பாரம்பரியமா கேட்டுட்டே வந்தாங்க. மெய்கண்டாருடைய சாதனை என்ன? அதாவது சிவஞான போத கருத்தை மெய்கண்டார் தான் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம சைவத்துக்கே ஒரு சிறுமை தான் வருது, பெருமை வரல. அப்ப அவருக்கு முன்னாடி சைவ சித்தாந்தம் யாருக்குமே தெரியாதான்னு ஆகிப்போகுது. அப்ப சிவபெருமான் அனாதி, சைவம் அனாதி, சிவாகமம் அனாதின்னு சொன்னா அது தவறுபாடாயிருது. அது வேற தமிழ் முதல், அதாவது அவர் தமிழ் படுத்தினது மட்டும் இல்ல, அவர் செய்தது என்னன்னு கேட்டா மெய்கண்டாருடைய கான்ட்ரிபியூஷன். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்வது இல்லையா, ரெண்டு இருக்கு. எந்த எந்த சப்ஜெக்டாக வச்சுக்கிடுங்க, சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்வது என்பது ஒன்று, பிறருக்கு உணர்த்துவது என்பது வேறு இல்லையா. அந்த உண்மையை தெரிந்து கொண்டு நான் ஒழுகிட்டு போலாம், அது ஒண்ணு யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா அதுவரை அந்த பாரம்பரியமாக உபதேசம் கேட்டவர்கள் எல்லாம் அந்த நெறியிலே ஒழுகி அவர்கள் முத்திக்கு சென்றார்கள், ஞானத்தை பெற்றார்கள். ஆனா மெய்கண்டாருக்கு மட்டும் ஒரு சிறப்பு ஆணை வந்தது, நீ என்னிடத்திலே உபதேசம் கேட்பதையெல்லாம் இந்த உலகத்தார் தர்க்க சிந்தனையோடு ஆராய்ச்சி பண்ணி இதுதான் உண்மை என்று கண்டுபிடிப்பதற்கு நீ ஒரு நூலை செய்க அப்படின்னு கொடுத்தார். ஆகவே என்ன பண்ணாருன்னா, மெய்கண்டார் சிவஞான போத சூத்திரம் அதற்கு வார்த்திகம். மெய்கண்டாருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிவஞான போத சூத்திரத்தை மட்டும் மொழி செய்து போனாருன்னா இன்னைக்கு பல்வேறு அர்த்தங்கள் வந்திருக்கும் என்ன கேட்டா, அந்த நூலாசிரியோட கருத்து இருக்க ரொம்ப முக்கியம். ஆகவே அவரே வார்த்திகம் பண்ணார், அதை ஒரு ஆணை கொடுத்தார் நமக்கு, இதன் பிண்ட பொழிப்பு உடைத்துக் கொள்க அப்படின்ட்டார். அதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னா ரெண்டு விதமா பொழிப்பு சொல்லலாம், ஒன்னு பிண்ட பொழிப்பு, இன்னொரு வார்த்திக பொழிப்பு. அப்ப வார்த்திக பொழிப்பு சரியா இருந்தாதான் பிண்ட பொழிப்பு சரியா வரும். ஆகவே மெய்கண்டார் என்ன பண்ணார், அந்த கஷ்டமான ரோலை அவர் பிளே பண்ணிட்டார். வார்த்திக பொழிப்பு என்பது எல்லாரையும் சொல்ல முடியாது, ஆகவே வார்த்திக பொழிப்ப நானே சொல்லிடுறேன், பிண்ட பொழிப்பு நீ கண்டுபிடிச்சுக்கோன்ட்டார். பிண்ட பொழிப்பு உரைத்துக் கொள்க, நுட்பங்கள். அப்ப என்ன தெரியுது கேட்டா, அந்த தான் உபதேச பாரம்பரியத்தில் கேட்ட கேள்வியை அந்த ஞான கருத்துக்களை ஒரு நூல் வடிவமாக ஆக்கி அந்த நூலுக்கு தர்க்க நோக்கிலே நாம் அதை அளந்தால், அதாவது ரெண்டு இருக்கு, இந்த கன்வின்சிங்கிறது, அதாவது எனி ஆன்சர் கேன் பி கிவன் டு எனி க்வெஸ்சன், ஆனா வெதர் இட் இஸ் கன்வின்சிங் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட் இல்லையா. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன் இல்லையா, முடிஞ்சு போச்சா? கேள்வி கேட்டவருக்கு தன் பதிலுக்கு விடை கிடைத்ததுன்னு வரணும், அப்பதான் அது பிரயோஜனம். ஒன்னு கேட்டா அவர் ஒன்னு சொன்னார் சார் இல்ல, கேள்வி கேட்கிறவனுக்கு அது கன்வின்சிங்கா இருந்ததாங்கிறது வேற விஷயம் இல்லையா. ஆகினால்தான் தலை விடைகளினாலே அதுல என்னென்ன சந்தேகம் எல்லாம் வருமோ அதையெல்லாம் எழுப்பி, ஆகவே சூத்திரம், வார்த்திகம், மேற்கோள், ஏழு திருஷ்டாந்தம் இவ்வளத்தையும் சொன்ன சிவஞான போதத்துக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்டா மற்றவங்க அப்படி சொல்லல. இவர் மட்டும் என்ன பண்ணாரா, சூத்திரம், அதற்கு வார்த்திகம், அதற்கு மேற்கோள், அதற்கு ஏது, அதற்கு திருஷ்டாந்தம். அதாவது நியாயமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உதாரணம் சொல்றேன் பாருங்க, அந்த வார்த்தை கூட அது சரியான தமிழ் இல்லை. திருஷ்டாந்தம் என்பது வேறு, உதாரணம் என்பது வேறு. உதாரணம்னா என்னதான் உதாரணம் சொல்லலாம், கற்பனையில கூட உதாரணம் சொல்லலாம், திருஷ்டாந்தம் அப்படி இல்லை. நீங்க சிவஞான உலகத்தை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பெரிய செய்தி என்னன்னு கேட்டா, அவர் இந்த கம்பர் மாதிரி ஓமை சொல்லவே மாட்டார். மெய்கண்டா சொல்லக்கூடிய ஓமைகள் எல்லாம் ஓமைகள் அல்ல. அதுக்கு சாஸ்திரம் என்ன பேர் என்றால் திருஷ்டாந்தம். என்னன்னு கேட்டா, நன்றான நடைமுறையிலே நாம் அனுபவிக்கிறதான் சொல்லுவார். அந்த உதாரணத்தை வச்சுதான் சொல்லுவாரே ஒழிய, இந்த கம்பர் மாதிரி கற்பனைக்கு கம்பன், சிவஞான போதத்தில் சொல்லப்பட்ட உதாரணங்கள் எதுவுமே கற்பனை கிடையாது. எல்லாமே கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பேரு இந்த வடமொழி லாஜிக்ல வந்து அதுக்கு பேரு திருஷ்டாந்தம்னு பேரு. அந்த திருஷ்டாந்தம் என்பதற்கு இன்னைக்கு இங்கிலீஷ் லாஜிக்ல அதுக்கு என்ன பேருனா இண்டக்டிவ் ப்ரூஃப். அதுக்கு பேரு இண்டக்டிவ் ப்ரூஃப் சொல்றது. நீங்க சாதாரண உள்ளபடி உதாரணம் இருக்கு பாருங்க, அது வந்து என்னன்னா அனலாஜின் தான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஆகவே ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மெய்கண்டா சொன்ன ஓமைகள் இருக்கு, இலக்கிய ஆசிரியர் சொல்லக்கூடிய ஓமைகள் அவர் சொல்லவே மாட்டார். அதான் அவற்றோட பெரிய சிறப்பு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிவஞான போதத்தின் சிறப்புகள் என்று தனியாக ஒரு டாபிக் கொடுத்தா அதை பற்றி பேசலாம். இப்போ ஆகவே மெய்கண்டார் என்ன செய்தார்னா, நமக்கு விளங்குவதற்காக அவர் அதை நூலாக செய்தார். வெறு நூலா மட்டும், மூலத்தை மட்டும் சொல்லாம அதுக்கு என்ன பண்ணாரு, மேற்கோள், ஏது, உதாரணம் இவற்றையெல்லாம் சொல்லி சொன்னார் அந்த கருத்தை விளக்குவதற்காக. ஆகவே அப்படி அவர் உணர்த்திய அந்த உபதேசம் பாரம்பரியமாக மெய்கண்டார் யாருக்கு சொன்னார், அருணந்தி சிவத்துக்கு சொன்னார். அந்த அருணந்தி சிவம் என்ன பண்ணார்னா, அவருக்கு ஒரு ஆணை கொடுத்தார். எப்படி பரஞ்சோதி மகாமுனிவர் மெய்கண்டாருக்கு ஒரு ஆணை கொடுத்தாரோ, அதே போல மெய்கண்டார் இவருக்கு ஒரு ஆணை கொடுத்தார். அவர் என்ன ஆணை கொடுத்தார்னா, இந்த சிவஞான போத சூத்திர பொருள் அடுத்த நிலையிலே உள்ளவர்களுக்கும் நன்றாக விளங்குமாறு விருத்த பாக்களினாலே இதற்கு ஒரு உரை செய் அப்படின்னார். கிவ் அ காமெண்ட்ரி. ஆகவே சிவஞான போதத்துக்கு காமெண்ட்ரி தான் சிவஞான சித்தியார். அது ஒரு தனி புஸ்தகம் நினைச்சாதீங்க. அப்படி ஒரு ஆணை கொடுத்தார், இந்த சிவஞான போதத்திற்கு விருத்த பாக்களினாலே நீ அதற்கு விளக்கம் செய் அப்படின்னு ஒரு ஆணை கொடுத்தார். அப்பொழுது இந்த ஆணையை வாங்கின சீடர் இருக்காரு பாருங்க, அவருக்கு வயசு 95, இந்த ஆணை கொடுத்த ஆசிரியருக்கு வயசு 5. அதான் ரொம்ப ஆச்சரியம். இந்த மாதிரி எங்கேயாவது பார்க்க முடியுமா நீங்க? ஈராண்டில் சிவஞானம் பெற்றிருந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. அம்மா தினத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க, 2 வயசுல ஞானம் நம்மளால நம்ப முடியுதா? நல்லா விட்டுருக்காங்க சார் அப்படிமா கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நல்லா விட்டுருக்காங்க சார் கதையம்மா. ஆகவே அருணந்தி சிவம் அதை வாங்கினார். அதுக்கப்புறம் அதை வாங்கினவர் யாரு, மறைஞான சம்பந்த சிவம். அதுக்கப்புறம் அதை வாங்கினவர் யார் என்றால் உமாபதி சிவம். அந்த உமாபதி சிவம் என்ன பண்ணார்னா, இன்னும் அதுக்கு அரண் செய்தார். 8 நூல்கள் அவர் செய்தார். அவர் தான் 14 சாஸ்திரங்களில் மேஜர் கான்ட்ரிபியூட்டர். 8 சாஸ்திரங்கள் நமக்கு அருளி செய்தவர் அவர் தான். அவரை பத்தி ஜி யூ போப் சொல்லும்போது ஒரு கருத்து சொல்வார். ஜி யூ போப் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சித்தாந்தத்தை பரப்ப வந்த குருமார்கள் மிகவும் கெட்டிக்காரர் உமாபதி சிவன் எழுதியிருக்கார். அப்படி ரசிச்சிருக்காரு போப்பு வந்து மெய்கண்டாரையும் அருணந்தியை ரசிச்சதை விட உமாசிவத்தை அதிகமா ரசிச்சிருக்காருன்னு தெரியுது. ஆகவே உமாசிவத்தை சொல்லும்போது சொல்லுவார், தி ஏபிளஸ்ட்

படிக்கிறதுங்கிறது வேற, கற்பது என்பது வேறு. அதான் திருவள்ளுவர் அந்த வார்த்தையை போட்டார், கற்க கசடர கற்க, கற்பவை கற்றபி நிற்க அதற்கு தக. திருவள்ளுவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வைங்க, நீங்க எதெல்லாம் படிக்கணும்னு சொல்றீங்களோ அதெல்லாம் நான் படிச்சிட்டேன், இனிமே நீங்க இதப்படி அதப்படிலாம் சொல்லப்படாது என்கிட்ட. திருவள்ளுவர்கிட்ட கேட்கறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, திருவள்ளுவர்கிட்ட போய் ஒரு கேள்வி, இனிமே போய் நீங்க சிவஞான உபவத்தை போய் அதப்படி இதப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எல்லாத்தையும் நான் படிச்சு முடிச்சாச்சு, இனிமே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, படின்னு சொல்லாதீங்க. அப்படி அப்படி எல்லாவற்றையும் கற்று வளர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா போதும். அப்ப என்ன சொன்னார் திருவள்ளுவர், கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டுவாரானெறி. அதுலயும் ஒரு பொடியை வச்சுட்டார், என்ன செய்யும் சொன்னா அவர் திருவள்ளுவர் ஸ்டைல வேற மாதிரி இருக்கும். அவர் சொன்னாரு, மறுபடியும் இன்னொரு மாதாவுடைய வயிற்றுல போய் பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை செய்வாங்க அப்படின்னா. என்ன வேடிக்கை பண்ணி வச்சுக்காது, கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. அந்த நெறி என்னன்னு சொல்லாமலே என்ன சொல்லிவிட்டாரு, இந்த உலகத்திலே மீண்டும் வந்து பிறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வார்களோ அதை தலைப்படுவார்கள் அப்படின்ட்டார். இதுக்கு உரையில் இருந்த பரிமையாளர்கள் இன்னொரு சேட்டையை பண்ணார். அவர் அவர் என்ன பண்ணாரு, கற்று அது நேர ஈக்குவல் போட்டார், கற்று அது என்ன நேரமா கேட்டுன்னாரு, கற்றுனா படித்துன்னு அர்த்தம் எழுதியிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா, தொன்று தொட்டு வந்த கேள்வியான் அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டு. அப்ப உண்மையான படிப்பு என்ன தெரியுமா, நீங்க படிக்கிறது இல்லைன்றார் திருவள்ளுவர். பரிமையாளர் சொன்னார், வெளிப்படையா சொல்லிட்டார், ஒரு பெரிய அனுபவம் உடைய தேசிய நிலத்திலே போய் நீ கேட்கிறாயே அதற்கு ஒரு பதில் சொல்கிறாய் அல்லவா, அதுதான் பெரிய படிப்புனர். ஆகவே தொன்று தொட்டு வந்த அதே சொன்னார் ரொம்ப அருமையாக, பரிமையாளர் ரொம்ப கவனமா எழுதினார். தொன்று தொட்டு வந்த கேள்வியான், ஏன்னா நீங்க போய் எந்த ஆசிரியத்தை குரு எந்த ஆசிரியத்தையும் நீங்க கேள்வி கேட்கிறீர்களோ அவன் இன்னொரு குருநாதர் இடத்துல படிச்சிருக்கணும், நானே படிச்ச குருட்ட போய் கேட்காத என்ன. செல்ஃப் ஸ்டடி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது ஞானத்துல பிரயோஜனம் இல்லைன்ட்டு. அதனால சொன்னாரு, தொன்று தொட்டு வந்த கேள்வியான் பாரம்பரியமாக அவருடைய குரு இன்னொருத்தர் படிச்சிருக்கணும், அவருடைய குரு இன்னொருத்தர் படிச்சிருக்கணும், அவருடைய குரு இன்னொருத்தர் படிச்சிருக்கணும். ஆகவே பதினாலு என்ன எழுதினா இருப்பாருங்க, தொன்று தொட்டு வந்த கேள்வியான் அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டு. அப்ப என்ன தெரியுதுன்னா, அவர்களிடத்தே நாம் கேட்கிறோம் அல்லவோ அதுதான் உண்மையான படிப்பு, மற்றதெல்லாம் நாம படிச்சதெல்லாம் உண்மையான படிப்பு இல்லைன்றார் திருவள்ளுவர். ஆகவே அதுக்கு தனியா ஒரு பேர் வச்சாங்க சித்தாந்தர், அதுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா, ஏற்கனவே ஞானத்திலே தலை நின்றவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்திலே போய் நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா, அவர்கள் பதில் சொன்னா அதுக்கு பேரு உபதேசம், அதுக்கு பேர் ஆன்சர் வேற மாதிரி வார்த்தை சொல்ல, அதுக்குதான் உபதேசம். ஆகவே ரொம்ப அருமையா சித்தியால சொல்வார், அந்த மூன்று உபதேசம்னா என்னன்னு சொல்வார், அந்த உபதேசம் என்பது ஞான குரு மட்டும்தான் செய்ய முடியும், ஆகவேதான் அதுக்கு பேர் உபதேச பாரம்பரியம் வச்சாங்க. பேர் என்ன வச்சாங்க, உபதேச பாரம்பரியம். அதாவது அவர்கள் அனுபூதியிலே தன்னுடைய குருநாதர்கள் என்ன சொன்னார்களோ அதை கேட்டு கேட்டு கேட்டு தாங்கள் அந்த சாதனையிலே ஒழுகி, அதுதான் முக்கியம், நிற்க அதற்கு தக அப்படி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை கல்வி. அதான் வள்ளுவர் ரெண்டையும் சேர்த்து சொல்லிவிட்டார், கற்க கசடுகிற கற்க, இந்த கசடு இல்லாம எப்ப கற்க முடியும், சரியான குருட்டை போட்டாதான். அதோட முடிஞ்சு போச்சான இல்ல, நிற்க எப்படி நிற்கணும்னாரு, அதற்கு தக நிற்க, என்ன மாதிரி வார்த்தைகளை என்ன போடாடும். ஆகவே அப்படி நிற்ற கற்றல் கேட்டல் உடையர் பெரியர் சம்பந்தர், அப்பேற்பட்ட அந்த உபதேச பாரம்பரியமான அனுபவமுடைய தேசிகன், தேசிகன்னா ஞான ஒளியை உடையவன் அர்த்தம். நம்ம போடுறோம் சிவபிரகாச தேசிக பிரமாச்சாரிய சுவாமிகள், இந்த தேசிகன்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது சைவத்துக்கே சிறப்பு, ஞான ஒளியை உடையவன். அவரிடத்திலே நான் உபதேசம் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த உமாபதி சிவம் என்று சொல்லக்கூடிய புறச்சந்தான குறவர்ல கடைசியாக வந்த உமாபதி சிவம், அவர் நமக்கு எப்ப உபதேசம் முடிக்கிறார்னா 1313 முடிக்கிறார்.

0: அவரிடத்திலே நேரடியாக உபதேசம் கேட்டவர் தான் அருள் நமசிவாய. அவரிடத்திலே நேரடியாக உபதேசம் கேட்டவர் சித்தர் சிவபிரகாசர். அந்த சித்தர் சிவபிரகாசரத்திலே நேரடியாக உபதேசம் கேட்டவர் தான் திருவாவூரரை ஆதீன முதற்குறவராகிய நமசிவாய மூர்த்திகள். சைலாதி மரபுடையோன் திருமரபு நிறுவூடி தலைகவாதம் குரு நமசிவாய தேவன். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா நம்முடைய அப்ப என்ன நீங்க படிக்கிற சாஸ்திரத்தை அந்த சாஸ்திர கருத்துக்களை நடைமுறையிலே கொண்டு வந்து அனுபூதி பெற்றவர்கள், அந்த அனுபூதி பெற்றவர்களுடைய உபதேச பாரம்பரியம் ரொம்ப முக்கியமானது. ஆகவே உமாபதி சிவம், அதுக்கப்புறம் அருள் நமசிவாயர், அதுக்கப்புறம் சித்தர் சிவபிரகாசர், அதுக்கப்புறம் நமசிவாய மூர்த்திகள், அதுவரைக்கும் உபதேச பாரம்பரைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அபிஷேக பரம்பரை இல்லையா, அவர் மணாலயத்தை அதுக்கு முன்னாடி மணாலயத்தை நிர்மாணம் பண்ணல, அது அதுக்கப்புறம் அபிஷேக பரம்பரை என்று ஆரம்பிக்கிறது என்று வைத்திருக்கிறார்கள். ஆகவே என்ன தெரிகிறது என்று கேட்டால் இதனாலதான் அதுக்கு பேர் என்ன வச்சாங்க, திரு கைலாய பரம்பரை. அப்ப என்ன தெரியுதுன்னா இந்த கொள்கை விளக்கம், அதாவது விஞ்ஞானத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், ரெண்டு கட்டாயமா வேணும் இல்லையா. சயின்ஸ் விதவுட் ரிலிஜியன் அண்ட் ரிலிஜியன் விதவுட் சயின்ஸ், ரெண்டுமே கூடாது ஐன்ஸ்டீன் சொன்னார். சயின்ஸ் விதவுட் ரிலிஜியன் இஸ் லேம், ரிலிஜியன் விதவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட் அப்படின்னார் பெரிய மகா மேதையாகிய ஐன்ஸ்டீன் சொன்னார். ரெண்டு வேணும். ஆகவே எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்துக்களை எல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால் இந்த விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டா விஞ்ஞானத்துல புதுசா உன்னை கண்டுபிடிக்கலாம், ஒரு டிஸ்கவரின்னு ஒண்ணு வச்சா, மூணு வார்த்தை வச்சா விஞ்ஞானத்துல, டிஸ்கவரின்னு ஒண்ணு வச்சா, இன்வென்ஷன் ஒண்ணு வச்சா, இன்னோவேஷன் ஒண்ணு வச்சா. ஏற்கனவே ஒருத்தர் கண்டுபிடிச்சார், அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி புதுசா உண்டாக்குனா இன்னோவேஷன் தான். அதை கண்டுபிடிக்கவே மூணு வகையான கண்டுபிடிப்பு இருக்கு விஞ்ஞானத்தில் சொல்றேன். ஆனால் அதை என்ன சொல்றேன்னா இந்த கண்டுபிடிப்பு என்ற சொல் இருக்க விஞ்ஞானத்துல அது ஆன்மீகத்துல செல்லாது, அதுதான் முக்கியம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா விஞ்ஞானத்துல தான் கண்டுபிடிக்கலாமே ஒழிய விஞ்ஞானத்துல நம்முடைய அறிவின் துணை கொண்டு கண்டுபிடிக்கிறதுன்னு ஒண்ணுமே கிடையாது இல்லையா. அது மட்டுமல்ல விஞ்ஞானம் வந்து உயிர் இருக்கின்றவரை நீங்க எப்படி நல்லா வாழலாம்னு சொல்லும், விஞ்ஞானத்தை பயன்படுத்தி உயிர் இருக்கிறவரை நீங்க எப்படி சௌரியமா வாழலாம்னு தான் விஞ்ஞானம் ஹெல்ப் பண்ணும் இல்லையா. உயிர் போறது விஞ்ஞானத்தால தடுக்க முடியாது, அது சாதாரண புரியாத சொல்ல. ஆகினால நம்ம ஆன்மீகத்துல புதிதாக கண்டுபிடித்தது என்பதே ஒன்றுமே கிடையாது. ஆகையினால அதுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா பரம்பரை, அது திருக்கைலாய பரம்பரை. நீ ஏன் வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அது புதிதாக கண்டுபிடிக்க முடியாது, ஞானத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஐயா அடிக்கடி சொல்றாங்க ஆன்மாவுக்கு என்ன கிடையாது, தனக்கென அறிவு கிடையாது, அது அறிவித்தால்தான் அறியும். அதான சிவஞான அடிப்படையா தானே பதி பசு பாசம், இதுக்கு என்ன வித்தியாசம் சொன்னாங்க, பதி என்பது தானே அறியும், பசு அறிவித்தால் அறியும், பாசம் அறிவித்தாலும் அறியாது, இவ்வளவுதான விஷயம் சைவிச்சுதான். ஆகையினால ஞானத்தை நீங்களாக கண்டுபிடிக்க முடியாது, அதை நான் வேடிக்கை சொல்றேன். ஞானத்தை வந்து ஒரு ஞானி உணர்த்தினால்தான் தெரியுமே ஒழிய நீங்களா கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் அவருடைய கருத்து. ஆகவேதான் இந்த பாரம்பரியம் என்பது கட்டாயமாக இந்த ஆன்மீகத்திற்கு தேவை. அதாவது நான் வேடிக்கை சொல்றேன் ஆன்மீகம்னு பேர் வச்சாங்க, அது ஏன் ஆன்மீகம்னு பேர் வச்சாங்க, ஆன்மீகம்னா என்ன அர்த்தம், யார் பேசினாலும் ஆன்மீக சொற்பொழிவாளர் தான். போய் நான் கடவுளை பத்தி பேசுறேன்னு கோயிலில் போயிருந்தா ஆன்மீக சொற்பொழிவுன்னு எழுதி போடுறான். நியாயமா ஆன்மீகம்னு சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஆன்மாவை பற்றி அறிவது, அவ்வளவுதான். ஆன்மாவை பற்றி அறிவது ஆன்மீகம். அப்ப என்ன தெரியுதுன்னா அதுல இருந்து எதுக்கே ஆன்மீகம் பேர் கொடுத்தாங்கன்னா தப்புல சரியான வார்த்தை தான் அது. ஆன்மாவை பற்றி அறியாத ஒருவன் இறைவனை பற்றி அறிய முடியாது. அப்ப நம்ம உயிர் என்னன்னு தெரியாத ஒருத்தனால கடவுளை பற்றி அறிய முடியாது. நியாயமா என்ன பேர் வச்சிருக்கணும், கடவுளை பற்றி பேசினா கடவுளீகம் தானே வச்சிருக்கணும், கடவுளீகம் தானே வைக்கணும். அதே ஆன்மீகம்னு வச்சாங்கன்னா அதுதான் வைகுண்டார் சொன்னார், தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார். நீ இந்த உயிர் என்ன என்பதை உணர முடியவில்லை என்று சொன்னால் கடவுள் யாரும் உன்னால அறிய முடியாது. அது முதல் இதப்படி இந்த பிரிலிமினரியை படிக்காம ஃபைனலை படிக்காத. ஆகவே உயிர் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் அப்புறம் தான் உயிரோட சிறுமையும் இறைவனுடைய பெருமையும் தெரியும். அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி அறிய முடியும் என்பதற்காகத்தான் அதுக்கு ஆன்மீகம் என்ற ஒரு பெயர் சொல்ல. ஆன்மீகம் இங்க சித்தாந்த சாத்திரங்கள்ல சொல்லல, உலக வழக்கில் ஒரு சொல்ல வைக்கிறோம். ஆன்மீகம், ஆன்மீக பத்திரிகை, ஆன்மீக பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவு தானே போடுறோம். ஆகினால இந்த ஆன்மாவை பற்றி தெரிவதும் அதுவும் இறைவன் அருள்னால தெரியும். இந்த உயிரை பற்றி நீங்களே அறிஞர முடியுமான்னு அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா கூட நீங்க சொன்னாங்க, ஆராய்ச்சியினாலே உதய உயிரை பற்றி அறிந்தால் அது உயிரோட பொது இலக்கணம். உயிர்னா இப்படித்தான் இருக்கணும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்படி கண்டுபிடித்தாலும் நீங்க உயிரோட பொது இலக்கணத்தை தான் கண்டுபிடித்தீர்களே ஒழிய உயிரோட சிறப்பு இலக்கணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப உயிரோட சிறப்பு இலக்கணம் யார் அறிவிக்கணும்? இறைவன் அறிவித்தால்தான் தெரியும் இல்லை என்பதெல்லாம் பெரியவர்கள் சொன்னதுக்கு காரணம் தம்மை காணாமாந்தர் எம்மையும் உணரா தன்மையோடு சொல்லுவார். பதினோரு அஞ்சு விதத்துல அருமையா விளக்குவார். எம்மை காணா மாந்தர், தம்மை காணா மாந்தர், நின்னை காணா மாந்தர், அருமையான நின்னை காணா மாந்தர் தம்மையும் உணரா தன்மையோடு. அதாவது இறைவனை பற்றி அறியாதவர்கள் உயிரை பற்றியும் அறிய முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிரினுடைய சுரூப லக்கணத்தை அறிய முடியாது என்பது அவனுடைய கருத்து என்று கூறிக்கொண்டு, ஆகவே அந்த பரம்பரை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதும் அதிலும் இந்த திருக்கயிலாய பரம்பரைக்கு என்ன மாதிரி சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாம் வழி வழியாக நம்முடைய ஞானிகள் வந்திருக்கிறார்களே ஒழிய அவர்கள் பெற்ற ஞானம் இறைவனுடைய அருளால் பெற்ற ஞானம் என்பதையும் உணர்ந்து கொண்டு நாம் அந்த பெருமையை உணர்ந்தால்தான் அந்த ஞான சாத்திரங்களை எல்லாம் கற்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு உண்டாகும். அதுக்கு ஒரு வேட்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த சாத்திரங்களை பற்றி ஒரு அடிப்படை அறிவு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அதற்காக இந்த ஒரு தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன் என்று கூறிக்கொண்டு மீண்டும் மாலையிலே திருக்குறளில் சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒரு தலைப்பிலே சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். ஆகவே இந்த காலை சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்வோம். நம பார்வதி பதை மகாதேவ
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: ஏனாதிநாத நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நமக்கருள் செய்திட தடக்கை உடை

மீனவன் விளைவிரதி தோன்று.

0: வல்லதூள் திருவாத ஊரில் வந்த புண்ணியனாரினை அடிவழி போற்றி போற்றி இல்லை வாழந்தனரே முதலாக சீர்வடைத்த சொல்லையதாந்தில் சொந்த தோயடியார்வரம் போற்றி கொல்லையவர் புராணி உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் செக்கிடாரடி போற்றி பார்வதி அருட்கடலாகிய அம்பலவானுடைய பெருந்தருவையினாலே இன்று ஏனாதி நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரனுடைய அருளை பெற்றவர்கள் பெரியவர்கள் என்று, அருளை பெறாதவர்கள் சிறியவர்கள், பெரியவர்கள் சிறியவர்கள், திருவருளை பெறாதவர்கள் சிறியவர்கள், பெற்றவர்கள் பெரியவர்கள். அதனாலே திருவருளை பெற்றவர்களாகிய நாயன்மார்கள் வரலாற்றை சொல்லுகின்றபடியினாலே இது பெரிய போராட்டம். உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே திருவருளை பெறுவதற்காகவும் முயற்சி செய்வார்கள். அப்படி திருவருளை பெற முயற்சியாது வாழ்ந்து விட்டால் மறுபடி பிறவி உண்டாகும், துன்பம் உண்டாகும். அதனால அந்த திருவருளை பற்றி வந்த பெரியவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அதில் இந்த பெரிய புராணம் என்பது சிவபக்தி அடியார் பக்தியை சொல்லி அதன் மூலமாக இன்ன நாடு இப்படி இப்படி அருள் பெற்றார்கள் என்று சொல்லும். இந்த அருள்ங்கிறது நமக்கு பிரத்யட்சமா தெரியறது இல்லை, பொருள் நன்றாக தெரிகிறது. அருள் என்பது நமக்கு கண்ணுக்கு கருத்துக்கு செத்து ஏற்றது இல்லை. அப்படிப்பட்ட அருள் என்பது சிவன் திருவருள் என்பது சாதாரணமாக எல்லாராலையும் பரவ முடியாது. அது ஐயே செலுத்துற மாதிரி எல்லாரும் ஐயே செலுத்துற மாட்டான், எங்கேயா ஒருத்தந்தார். அது போல திருவருள் குறைவாக இருப்பார்கள். அப்படி திருவுருளை பெறுவதற்கு சாதகமாக சாதனமாக இருப்பதுதான் திருநீறு, பூத்தராக்கம், பஞ்சாட்சம். மனத்தில் இருப்பது, வாக்கில் இருப்பது பஞ்சாட்சம், நெற்றியில் இருப்பது நீரு, கழுத்தில மார்பில் இருப்பது ஊத்தராட்சம். அதனால இதுக்கு சிவ சாதனம் என்று பெயர். ஊத்தராட்சத்துக்கும் திருநீத்துக்கும் சிவ சாதனம் என்று மங்கள வேடம். இதுக்கு வந்து சிவனடியார்களுக்கு உண்டாகிய சின்னம் அடையாளம். பரமசிவன் அமரன் பத்திற்கு சின்னம் உரு உடலில் கட்டியும் நீரும் என்பது சைவ சபையினர். இவர் இந்த கட்சியில இருக்கிறார் என்பதை காட்டி கொடுப்பதுதான் அந்த சிவப்பு கருப்பு முதலான நிறங்கள். இவர் இந்த சமயத்திலே இவர் நிற்கிறார் என்பது காட்டி கொடுப்பதான் திருநீர். திருநீர் பூசியிருந்தால் சைவ சமயத்தை சார்ந்தது. அது புறச்சின்னம் என்று பெயர். அகத்தில் இருப்பது பஞ்சாட்சரம், புறத்தில் இருப்பது திருநீரு உருத்தராக்கம் திருவேடம் என்று சொல்லப்படும். திருநீரு உருத்தராக்கத்துக்கு திருவேடம் என்று பெயர். திருவேடம் சிவனுருவே ஆகும் என்பது ஞானசார். திருவேடம் சிவனுருவே ஆகும். திருநீரு திருநீரு சிவபெருமானே, உருத்தராட்சமும் சிவபெருமான். அதனால இந்த பொருள்கள் போற்றி வாழ்கின்றவர்களுக்கு திருவுருள் கிடைத்தது. திருநேற்றை போற்றி வாழ்கள், ருத்ராட்சன் திருநேற்றை போற்றி வாழ்கிறதுனால் அதை அணிந்து கொள்வது, பிறகு அணி வைப்பது, அதன் மேலே அதிகமான பக்தி கொள்வது. அதனால அந்த போற்றி திருநீர் ருத்ராட்சத்தை போற்றி வாழ்வதனால சிவனுக்கு பிரியமாகி விடுகிறார், சிவனுக்கு பிரியமாகி விடுகிறார். ஆகவே இந்த மூன்றையும் மணி மந்திர ஔஷதம்னு சொல்றோம். உருத்ராட்சம் மணி, பஞ்சாச்சனம் மந்திரம், திருநீர் ஔஷதம். ஔஷதம்னா மருந்து. திருநீர் மருந்து இருக்கு தெரியுமா அப்படின்னு கூட ஒரு பாட்டு. திருநீர் மருந்து, மணி பஞ்சாஞ்சரம் மணி மந்திர ஔஷதம். பஞ்சாஞ்சரத்தினாலே ஆணவ மலம் போகும், ருத்ராஜத்தினாலே மாயா மலம் போகும், திருநீற்றாலே கண்ணு மலம் போகும். பஞ்சாஞ்சரத்தினாலே ஆணவ மலம் துறையும், திருநீற்றாலே கண்ணு மலம் துறையும், ருத்ராஜத்தினாலே மாயா மலம் போகும். இப்படி மூன்று சதந்த பொருளாக செய்வர்களுக்கு கிடைத்த பெரிய செல்வமாக இருக்கும் திருநீரே செல்வம். மற்றைய சமயங்களுக்கு இது மாதிரி குருணம் கிடைக்கும். மற்ற சமயவாதிகளும் சில சின்னங்களை அணிந்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு இது மாதிரி திருவருளோடு இயற்கையோடு இயந்த ஒரு தத்துவ கருத்துடைய தொடர்புடைய பொருள் திருநீர் என்று சொன்னால் அது சாம்பல். அது பசுவினுடைய சாணத்தை சாம்பலாக ஆக்கி அதை தண்ணி. பசுவு என்று சொன்னால் உயிர்கள், பசுவின் மலம் என்று சொன்னால் ஆணவமாகிய மலங்கள், அதை சுடுதல் என்று சொன்னால் அந்த மலங்களை களைதல். ஆணவங்கணமாயிய மலங்களை சுட்டு சாம்பலாக்கி அதை நெத்தியிலே அடிக்கும். அதனாலே திருநீர் என்பது எல்லா வகையான சிவசாதன பொருள்களிலும் மிக உயர்ந்தது. திருநீருக்கு மேலே எந்த விதமான உயர்ந்த பொருள் கிடையாது. அதனாலதான் திருநீருக்கு பதிகம் என்றே ஒரு பதிகம் இருக்கிறது. மந்திரமாவது நீரும் தொடங்கி ஆற்றல் அடல்வடைய அளவாயால் திருநீற்றை போற்றி போலில்லாவும் கூட ஞானசம்பந்தன் தேர்த்தி தென்னனுடலும் தீப்பினியாயின தீரை சாற்றிய பாடலில் மட்டும் வல்லவர் நல்லவர்தானே என்பது திருநீர்த்துக்குமே பதிகம், வேற எந்த சின்னத்துக்கும் பதிகம் கிடையாது. அதனாலே திருநீர்த்த எப்போதும் மங்காமல் கூறுபவர்களுக்கு சிவன் அவருடைய உள்ளத்திலே குடியிருக்கிறார். வினைகள் தங்கார் கங்காடன் பூசும் கவச திருநீர்த்தை மங்காமல் பூசி மகிழ்வையாமல் தங்கா வினைகளும் சாது சிவகதி சிங்காரமான திருவடி சேவரே என்பது திருமந்திரம். எல்லாத்தையும் விட்ட பரம ஞானிகளும் திருநீர் பூசவும் திருநீர் பூசவில்லையானால் அவன் திருடு. திருநீர் பூசாதவன் திருடு. திருநீர் பூசாதவனை தொட்டா குளிக்கணும். திருநீர் பூசாதவனை தொட்டம்னா குளிக்கணும். திருநீர் ஒரு தீண்டேன் என்னும் என்பது திருநிறைப்பா. அதனாலதான் மாணிக்க வாசுவாமி என்ன பண்ணினாரு, எட்டு ரெண்டு எனக்கு தெரியாது. எட்டு ரெண்டும் தெரியாத முதல் மந்திரி தெரியல, எட்டு ரெண்டும் தெரியாத, எட்டு ரெண்டும் தெரியாத என்ன திருநீர் பூஜை இருக்கின்ற அடியார்கள் கூட்டத்துல என்னை ஏற்றி வைத்தாய் கூட உட்கார வைத்தாய் அப்படிங்கிற எட்டு ரெண்டும் தெரியாத ஒரு குறைந்த அறிவுடையவனாய் என்னை அடியார்கள் திருநீர் பூசி இருக்கின்ற அடியார்கள் இருக்கின்ற சபையில என்னை கூட்டி வைத்தாயேங்கிற கட்டறுத்து ஆண்டு கண்ணார நீர் இட்ட அன்பருடைய யாவரும் காணவி பட்டி மண்டப ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியனே என்பது திருவார்கள். அதற்கு மேல திருநீர் பூசாதவனை கண்டா பயப்படுவேன் என்பது திருவார்கள். பூசியை பூசித்தான் திருநீரை நிறைய பூசி என்பது திருவார்கள். பேசப்பட்டேன் நேரடியாது திருநீரே பூசப்பட்டேன் என்பது திருவார்கள். சுண்ணவன் நீர் அணிகின்ற தூதவியை செய்துவண்ணும் என்பது திருவார்கள். இப்படி திருநீற்றை பற்றி பல இடங்களிலே வாய்க்கிறார்கள். வேற யாரும் சொல்ல முடியாதபடியே உயர்ந்தவர்களை சொல்கிறார். அதனால திருநீர் வந்து பேய் பிசாசு செய்வினே அதற்கு மேல கடகமோசம் மற்றைய பாதகங்களை அத்தனையும் நீக்குவது திருநீர். பகை பிணி மண்ணை பண் மந்திரங்களினால் மிக எறன் கடையுள்ள விருச்சி வித்துடல் வகை எனத்தையும் ஆற்றியே அற தகநலம் அழிப்பது தவள நீரோ என்பது திருத்தணிக புராணம். பகை பிணி மண் மண்ணை என பெறாது பகை பிணி மண்ணை பண் மந்திரங்களினால் செய்விடுவதால் பண் மந்திரங்கள் மிக எறன் கடையுள்ள விருச்சி வித்து இடல் வகை எனத்தையும் ஆற்றியே அற தகநலம் அழிப்பது தவள நீரோ என்பது திருத்தணிக புராணம். அதனாலே திருநீற்றுக்கு மேலே ஒரு பொருள் கிடையாது. திருநீற்றை முறையாக மந்திர சுகம் பண்ணி மந்திர முறையிலே பூசுவது மந்திரம் நமச்சிவாய ஆக நீர் அடிய பெற்றால் வெங்கரு விளையின் நோயும் ஒவ்வொழல் விளைகின்றது என்பது அப்பர் தேவாரம். அடியார் கூட்டத்தோட அந்த ஜாமியார் எல்லாம் முன்னெடுத்த ஜாமியார் எல்லாம் இவனை பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டாங்க. இவன் வந்துட்டாரு காளி பையன் இருட்டாடி தெரிஞ்சா இன்னைக்கு ஊதிட்டு இருந்தான் பாரியா இவன் வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒதுங்கி ஒதுங்கி இருந்தாரு. அத அந்த நரசிங்கமையரை தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டு யாரும் சீலம் இல்லாதவரா இருந்தா கூட திருநீர் பூஜனை வெறுக்கப்படாது அப்படின்னு அவனுக்கு 200 ரூபா கொடுத்தாராம். பூஜனை அவனுக்கு வழக்கமா இருக்கு 100 ரூபா அவனுக்கு 200. சேமான் பெருமாள் நாயனார் மன்னன் காலில் விழுந்து விட்டார். ஒவ்வொரு மன்னன் நிறத்தக்கு அதுக்கு மேலே நம்ம வரவண பாண்டியன் இருக்கிறான். வரவண பாண்டியன் அவன் வந்து யார சண்டைக்கு சென்றான். அடுத்த நாட்டார்களும் சண்டைக்கு போனான். போகும்போது திருநீர் நிறைய பூசிக்கிட்டு உடம்பு மார்பு நெற்றி மார்பு கையெல்லாம் நிறைய பூசிக்கிட்டு சண்டைக்கு போனான். ராஜா வரவண பாண்டியன் சண்டைக்கு போய் யார யுத்தத்திலே வெற்றி பெற்று விழுந்து வந்தார். வரும்போது யுத்த களத்தில் நடந்த ஒரு அம்பு காலில் ஊற்றி குடிச்சா காலில் ஊற்றி ரத்தம் வந்துருச்சா. வந்தபோது அவர் வந்து கவலை பண்ணலையா அதுக்காக இந்த காலுக்கு குடிச்சா போகணும்னாரா. என்ன காரணம்னா ஊதி பூசம் பெறாத காலு காலில் ஊதி பூசது இல்லையில அதுக்கு புத்தம் இல்லையா அப்படின்னாராம். அது போல அப்பா ராஜாக்கள் எவ்வளவு திருநீத்திலே ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்திருக்கிறார். அதனால இது சாதாரணமானவர்கள் திருநீத்திர சாதாரணமானதா ரொம்ப காலம் வழங்கியதும் இல்லை. லாலாப்பேட்டையில சில பேர் அப்படி நிறைய பூசிக்க அதனால வந்து திருநீத்திர பூசிட்டா வந்து சிவபெருமானுக்கு பிரிய உடையவன் ஆகிவிடுதான் சிவகணத்தை உடையவன் ஆகிவிடுதான். அந்த சிந்தா அமைச்சதனாக பூஜை இடது கையில போனாலும் பூசும் அது பூசி படகு பல பேருக்கு தெரியல. நான் ஊதி கொடுக்கும் போதெல்லாம் பல பேருக்கு சொல்றேன் அவங்க பூசை தெரியல வாங்கி உடனே இந்த கையை போட்டாராம். போட்டுட்டு துணி உள்ள பிள்ளை இப்படி வச்சுட்டு பிள்ளை தாட்டி விட்டாரு. அந்த பூஜை கழுத்துல கடவு கூட தெரியலப்பா அது வாங்கி அப்படி திருநீரத்துக்கு மேல பிரசாதம் கிடையாது. பிரசாதம்னா அதுதான் அந்த பூஜை பிரசாதம் அதை வாங்கி இப்படி அண்ணாந்து சிவசிவான்னு தெரியும். இந்த இது சாதாரண ஆகையினாலே அப்படி திருநீத்தியுடைய பெருமை அணுகப்படாது. சைவ சமய சின்னமாக உழவு அப்படிப்பட்ட திருநீத்துக்கு வடமொழியிலே பூதியினைத்தான் கொடுக்கையால் பூதி என்னும் பேர் ஊதியினர் வெந்நீட்டு நிற்கின்ற என்பது செய்வதே பூதியினைத்தால் கொடுக்கையால் பூதியினா செல்வத்தை கொடுக்கின்றே திருநேற்றுக்கு செல்வம் கொடுக்கிறார். பூதியினா செல்வம் வீணா உயர்ந்த வேளாண் செல்வம் அப்படிப்பட்டது இது வடமொழி தமிழ்ல நீர். ஆகையினால அப்படிப்பட்ட திருநேற்றை பாதுகாத்தவர்கள் திருநேற்றை போற்றி வாழ்ந்தவர்கள் பலர். அதிலே ஒருவர் இந்த ஏனாதி நாயனார். ஏனாதி நாத நாயனார் எலைமலிந்த வேலி நம்பி எடிவத்தற்கடியின் ஏனாதி நாதன்றது அடியாருக்கு மடியின் என்று இவரை பாராட்டி பாடுகிறார் சுப்பிரமணியார். இவர் வந்து சோழ நாட்டிலே ஏனனூர் என்கின்ற ஊரிலே அவதாரம் பண்ணினவர். அவர் வந்து சான்றார் குலத்திலே வந்தவரா சான்றார் குலம் சானார் சொல்றார் அல்லவா அந்த குலத்தில் வந்து சான்றார் ஏனாதி நாயனார். இவர் தொன்மை திருநீற்று தொன்பின் வழிபாட்டில் தன்மையின் தன்மை தன்மைக்கு நின்ற நலம் என்று கொன்றாதார். நன்மைக்கு நின்ற நலம் என்று கொன்றாதார். மன்னருக்கு வெள்ளி வழிபாட்படை வகிக்கும் தன்மை துளிஞ்சையின் தலைமை சார்ந்துள்ளார். இவர் திருநீற்றின் துன்பின் வழிபாட்டில் நின்றவர். யாக மன்னர்களுக்கு வாட்படை கற்றுக் கொடுக்கிறது வாழ்னா வாழில சண்டை செய்யணும் அப்படிப்பட்ட தொழிலை உடையவர். அவர் சிவபெருமானுடைய திருவடிக்கு மிக்க அன்புடையவர். அடியார்களுக்கு மிக்க உதவி செய்பவர் அப்படிப்பட்டவர் நல்லவர். அவருடைய தொழிலு போலாம் அந்த மாதிரி தொழில் வந்து வாட்பயிற்சி வாழ்வித்தேன்னு சொல்றது. அவர் தொழில அவருக்கு நல்ல பேர் கிடைத்தது. பல பேர் சித்தியர்களாக அவர்கிட்ட வந்து அந்த வாட்பட வாழ்வித்தையை கற்றுக்கொண்டார். அதே ஊர்ல இருக்கிற ஒரு பங்காளி, அவருக்கு பங்காளி, அவன் பேர் அதிசூரன், அதிசூரன். அவன் இவர் மேல ரொம்ப பொறாமை அடைந்தான். நிறைய கூட்டம் போது சிசியர் நிறைய பேர் சேர்றாங்க அப்படின்னு சொல்லி தானும் அந்த தொழிலை உடையவன் வாழ்ந்துட்டு அவனுக்கு தெரியும். அதுல அவன் தன்னையே ரொம்ப பெருசமைச்சுட்டு இருந்தான். நம்ம மாதிரி வாழ்ந்துட்டு கஷ்டமும் கிடையாதுன்னு நினைச்சுட்டு இவருக்கு அயால சிசியரிடம் வருமானம் நிறைய வர்றதை பார்த்து அவரால் பொறுக்க முடியல. யாரால? அரிசூரனால பொறுக்க முடியல. அப்படி பொறுக்க முடியாமையினாலே அவரை எப்படியாவது வெந்து விட வேணும், பொறுந்து விட வேண்டும் அப்படி எண்ணி சண்டைக்கு வந்தான். வீடு கட்டி சண்டைக்கு வந்தான், வீட்டுக்கே வந்து கூப்பிட்டாரன் சண்டைக்கு வர்றியான்னு. இவரும் புறப்பட்டாரு சண்டைக்கு. நான் வல்லப்பா சண்டவனோட போற முடியாது சொல்ல முடியுதா? இவரு அந்த வேலைக்காரன் யுத்தக்காரன் சொல்ல முடியுமா? அப்படி சென்றால இவரோட இவருடைய சிசியர்கள் அவனை சேர்ந்த ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய யுத்தம் நடந்தது. அதுல பல பேர் போனார்கள், இருந்தார்கள், ஓடினார்கள். அதற்கு மேல அவன் தனியா வந்து சண்டை செஞ்சான். அல்ல போனவர் பாரு இவரோட சண்டை செஞ்சு அதுலயும் போட்டு போனான். பொற்றடர்களோட வீரருக்கு உடைந்து குறைகிட்டார். போன அரிசூரன் போரில் அவர்களின் மானமிகு மீதூரம் அன்படுவான் கண்படார். கையால போர்ல தோற்று போய் வீட்டுக்கு போன. வீட்டுக்கு போன டிஃபன் சாப்பிடல, தூக்கமும் இல்லை. தோற்று போனான, தோற்று போனாலும் தூக்கம் வராது, ஜெயிச்சுக்கிட்டாலும் தூக்கம் வராது, மகிழ்ச்சியில தூக்கம் வராது, இது விசனத்துல தூக்கம் வராது. நார்மலா இருந்தாலும் தூக்கமே வரும். அதனாலே அவனுக்கு தூக்கம் வராம அவரை எப்படி வெல்லுவது என்று இரவு முழுவதும் யோசனை செய்தார். அப்படி யோசித்து அவரை வஞ்சனையினாலே வெல்ல வேணும் என்று செய்தார். வஞ்சனையின் மூலமாக வெல்ல வந்து முத்தநாதனை போல இந்த ரெண்டு பேரும் திருமணத்துக்காக உயிரை விட்டவர்கள். உயிரை விட்டுட்டாங்க, திருமணத்துக்காக உயிரை விட்டுட்டாங்க. உயிர் சின்னது, திருமணம் புதுசுன்னு சொல்லி உயிரை விட்டான். அப்படின்னா என்ன சொல்றது? என்ன இருந்தாலும் உசுறு புதுசு இல்லவா? உசுறு போனா வருமா? ஆனா திருமணத்துக்காக உயிரை விட்டுட்டார். அதனாலே ஈனமிகு வஞ்சனையால் வெல்வம் என எண்ணினார். அப்படி எண்ணி ஒரு நாள் காலையிலே இவர் வீட்டுக்கே வந்து, நாம ரெண்டு பேரும் சண்டை போடுவோம், யாரு நம்ம கூட உனக்கும் படை வர வேண்டாம் கூட எனக்கும் படை வராமல் ரெண்டு பேரும் தனியா இருந்து சண்டை செய்வோம் என்று அவரிடத்துல ஒப்பந்தம் பண்ணி கொண்டு அதே போல யார தனியா சண்டைக்கு புறப்பட்டார்கள். ஒரு குறித்த இடத்துல போய் நின்றார். இவன் என்ன பண்ணா, இந்த கையில பலகை இருக்கும், பலகை இந்த கையில வாணு, அவன் அந்த பலகையை அவன் வாழை தேக்கிறதுக்கு இந்த பலகை, எதிரியுடைய வாழை தேக்கிறதுக்கு இந்த கையில பலகை. அப்படி வந்தவன் திருநீற்றை நிறைய பூசி கொண்டான். நெற்றியில் இவருக்கு திருநீற்றிலே பக்தி இருப்பது, இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். அதன் மூலமாக அவனை வெந்து விட வேண்டும் என்று எண்ணி திருநேற்று நிறைய பூசினான். சண்டைக்கு வந்தார். வெந்நீர் நெற்றி விரவ புறம் பூசி உன்னஞ்சில் வஞ்ச கருப்பு உணர்ந்து உண்டு. நெற்றியிலே திருநீர் வெண்மை, மனசுல கருப்பு, உள்ள கருப்பு வெளியில கருப்பு. உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்றார் போல, உள்ளே வந்து கருப்பு வெளியில வெள்ளை, உள்ள வெள்ளையா இருக்கணும். ஊசு நீரு போல் உள்ளும் உயிர் விழும்பார் சேர்க்கிறார். திருநீர் எப்படி பூஜை இருக்காரோ அது போல அவருடைய உள்ளம் வெண்மையான உள்ளம், தூய்மையான, தூய்மையை குறிப்பது தூய்மையான மாசியில்லாத மனிதர்கள் மேனிமில் பூசு நீரு போல் உள்ளும் முடிந்தவர்கள் என்பது திருக்கூட்ட சிறப்பில் சொல்லுவார். ஆகையினால இவன் வந்து உள்ள கருப்பு வச்சு வெளியில திருநீற்று பூஜை கொண்டு வந்தான். வீரருக்கு சொன்ன இடம் போந்தான். இருவருக்கும் சண்டை நடந்தது. அந்த சட்டம் நடந்த போது அவனை கொல்லுவதற்காக இவர் ஆயத்தமானார். ஆறு இந்த ஏனாதினாரு அப்படி கொல்லுவதற்காக ஆயத்தம் பண்ணும்போது இவனுக்கு தோல்வி வருகின்ற சமயமா தெரிஞ்சது. உடனே இந்த ராஜனே சண்டை போட்டுதான், அது ஒரு பெரிய கடிகாரம். உடனே எடுத்தால் திருநீர் வந்து திருநீர் பூஷணன் சிவனடியாராக ஆகிட்டாரு. அடல் விரையேர் என்ன அடர்த்தவரை கொல்லும் இடை தெரிந்து தாழ்வையற்கு ஏனாதினாதே புடை பெயர்ந்த மாற்றான் பலகை புறம்போக்கம் கடைய வந்து நெற்றி இன்மேல் வெண்ணீரு தாம் கண்டால் கண்ட உழுதே கெட்டேன் முன்பு இவர் மேற்காணாத வெண்டிரு நீற்றின் பொறிவு மேற்கண்டேன் வேறினி என் அண்டர்கிறான் சிறடியார் ஆகினார் என்று மனம் கொண்டு இவர்தம் கொள்கை குறிவழி நிற்பேனின்று கைவாறு நண்பலகை நீக்க கருதி எது செய்யார். இதனாலே கையில இருக்கிற பலகை வாரெல்லாம் முற்றலா இவர் என்ன சிவனடியார்ட்டார் இவரை கொல்லப்படாது அப்படின்னு நினைச்சாரு. அப்படி நினைச்சிட்டு கையில வாள் இல்லாதவனை அவன் வந்து கொல்றான்னு வச்சு கொண்டா அவருக்கு பாவம் இருந்து வாள் இல்லாதவனை ஆயுதம் இல்லாதவனை கொண்டா நாராயண பாணியை கொண்டா கொண்டா அவருக்கு பாவம் அவனை திருநெடுக்கிற அடியாருக்கு பாவம் வரப்படாது அப்படின்னு அந்த பலகையும் கையில வாழையை வச்சுட்டு சண்டை போடுற ஒரு மாதிரி எப்படி பாவனை காட்டான் அவன் விட்டுட்டும் அவருக்கு வெற்றி கிடைக்கட்டும் நாம இறப்போ திருநெடுக்காக கைவாளுடன் வரை நீக்க கருதியது செய்யார் நிராயுதரை கொன்றார் எழும் தீமையை எய்தாமை வேண்டும் இவருக்கு அப்படின்னா அந்த எண்ணத்தினுடைய உயர்வு என்னன்னு சொல்றது. இனம் பலகத்தை நெய்வாளுடன் எடுத்து நேர்வார் போல் நேர்ந்தார் அந்நின்ற தொண்டத்தில் உள்ளார் அறிவார் முன்னின்ற பாதகனும் தங்கருத்தே முற்றுவித்தார். அந்த பாதகன் என்ன நினைத்து வந்தாரோ அதே செய்தி இன்னின்ற தன்மை அறிவார் அவர்களுடன் இன்னின்ற செஞ்சடையார் தாமே வெளிநின்றார் அவன் நினைத்து வந்ததை செய்து விட்டார். சிவருமான அவருக்கு காட்சி இருந்தார் அதுக்கு ஏராஜார் மத்திய நாம் போற்றுவதன் வாரம் ஒருவரானவருடைய பற்றதன் கைவாடால் பாதம் அறுத்தவை உற்றவரை என்று உடன் பிரியான்பருளி ஒற்றுடியால் வாகனார் பொன்னம்பலான் என்றார் சொல்றார். ஐயா பொன்னம்பலான் என்றார் ஒத்துடியாள் பாகனார் பொன்னம்பலம் அடைந்தார் காட்சி கொடுத்துட்டு பொன்னம்பலத்துக்கு விட்டாராம். தம்பெருமான் ஜாத்தும் திருநேற்றி சார்புடையர் எம்பெருமான் ஏனாடி நாகர்களில் இறங்கி உமர்ந்தான் காலத்தி உத்தமருக்கு கண்ணப்பும் நம்பெருமான் ஜீதமை நாம் தெரிந்த வாழ்வுரைப்பாம். ஆகையினாலே திருநேற்றுக்காக உயிரி சைவ சமயத்திலே முதற் பொருளாக இருப்பது சைவ சமயத்திலே முதற் பொருளாக இருப்பது அதனாலே திருநீத்துக்கு அவனும் திருநீத்துக்காக உயிரை விட்டா அவனுக்கு சிவரும் திருநீத்துக்காக உயிரை விட்டாரு. இவரேனும் தாமாக விளையாடத்த திருநீரின் சாதனமும் கண்டால் உயிரி என்பது அப்பர் தேவா. அதனாலே அவன் பகவன் என்று தெரியும் பகவன் என்று தெரிந்து நம்ம கொல்ல வந்திருக்கிறார் என்று தெரியும் திருநீர் பூஜி இருக்கிறார் என்று கண்டவுடனே சிவனடியார் ஆயிட்டான் சொல்லி தன்னுடைய உயிரை விட்டு அப்படிப்பட்ட ஒரு தியாகசீலர் இந்த ஏனாஜினார். அதனால அவரை ஏனாஜி நாள் அடியாருக்கும் அடியன் என்று வாடினார் சுந்தர் புரிவார்கள். ஆகையினாலே இப்படி திருநீற்றுடைய பெருமை அவ்வளவு பூஷன் அதனால எல்லாரும் திருநீற்ற மங்காம பூசுவோம் எப்போதும் திருநீர் இருக்கணும் பையில இருக்கணும் கையில் இருக்கணும் விபூதி பையில இருக்கணும் கையில் இருக்கணும் திருநீர் ஏழு மறுத்து பாக்கெட்ல வச்சுக்கணும் செம்படமா வச்சுக்கணும் விபூது தீட்சை வாங்கின பிறகு விபூதி வச்சிருக்கிறது இல்லையா தீட்சை வாங்கின பல பேர் இருக்கிட்ட விபூதி கிடையாது அதனால திருநீர் கட்டாயம் இருக்கணும்
1: என்று சொல்லி இந்த அளவில் இந்த முறையை நிறைவு செய்யணும். பார்வதி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya. Krishna Yajurvedam, Pancharutram Namakam. Moondram Anuvagam, Mandiram Ondru. Vilakka Urai, Vazhangubavar, Subramani Sharma. Om Namah Shivaya.
2: ॐ नमः शिवाय नमः सहमानाय निव्याधिना व्याधिनीनां पतये नमो नमः ककुभाय निषङ्गिने स्तेनानां पतये नमो नमो निषङ्गिनैषु धीमते तस्कराणां पतये नमो नमो சகமானாய அப்படின்னா விரோதிகளை அடக்குகின்றவரும் நிவ்யாதினே எதிரிகளை அடிக்கின்றவரும் எதிரிகளை அடிப்பவர்களின் தலைவரும் ஆகிய பரமேஸ்வரருக்கு நமோ நமஹா முன்னும் பின்னும் நமஸ்காரம். ககுபாய அப்படின்னா சிறந்தவரும் நிஷங்கினே வாழேந்தியவரும் ஸ்தேனானாம் பதையே கள்வர்களுக்கு தலைவனுமாகிய ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனை இங்கே கள்வரின் தலைவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவரை ஏற்கனவே ஒருத்தர் கள்வர்னு சொல்லியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூ வெண்மதி சூடி காடுடை சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரால் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புறம் மேவிய பெம்மாணிவனன்றே. கள்வனேன் கூப்பிடுறார் இல்லையா, அவரும் என்னுடைய உள்ளம் கவர் கள்வன், அந்த கள்வருக்கு தலைவன் ஸ்தேனானாம் பதயே நமஹா. நிஷங்கி அப்படிங்கிறதுக்கு நிதராம் சங்கின் அர்த்தம், பக்தர்களிடம் மிகுந்த பிரீதியை உள்ளவர். அதனால் பக்தர்களுடைய சித்தம் சித்தம் போக்கு சிவம் போக்கு நாம் சொல்வது உண்டு. அவர்களுடைய சித்தம் வேற, இவனுடைய சித்தம் வேற கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர் ஸ்தேனானாம்பதி, கள்வர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய உள்ளத்தை திருடியதால் கள்வர், கள்வருக்கு தலைவன். நிஷங்கின இஷுதிமதே, இஷுதீனா நம்ம அம்புராத்துனின்னு பார்த்துருக்கோம், அந்த அம்புராத்துனியை உடையவர். தஸ்கரானாம் பதையே கொள்ளைக்காரர்களின் தலைவர். கள்வன்கிறது வேற, கொள்ளைக்காரன்கிறது வேற. இவருக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம் அப்படின்னு. வஞ்சதே பரிவஞ்சதேஸ்தாயூணாம் பதயே நமோ நமோ நிச்சேரவே பரிச்சராயாரண்யாணாம் பதயே நமோ நமஹாம். வஞ்சகராகவும் இருக்கிறார், படுவஞ்சகராகவும் இருக்கிறார், நயவஞ்சனையால் திருடுபவர்களின் தலைவராக இருக்கிறார். ஸ்தாயூனாம் பதையே வஞ்சதே வஞ்சகர், பரிவஞ்சதே படுவஞ்சகர், நயவஞ்சனையால் திருடுபவர்களின் தலைவர். ஏன் இவ்வாறாக சொல்ல வேண்டும், ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து இப்படி சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சமபாவத்தை சம தரிசனத்தை இங்கு நாம் கொண்டு வருவதற்கு வேதம் நமக்கு உதவி செய்கிறது. ஒருத்தனை வஞ்சனை கொண்டவன் அப்படின்னு ஒருத்தனை ஒதுக்கி வைக்கிறது, ஒருத்தனை பேதபாவம் செய்வது, இவையெல்லாம் மாறுவதற்கு நாம் அவர்களையும் இறைவனின் ரூபமாக தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பினை அளிக்கிறது. வஞ்சனையாக இருக்கான்னு ஒருத்தனை நினைக்காத, அதுவும் ஈஸ்வர சுரூபத்தான், சொரூபந்தான். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே அப்படின்னு மணிவாசகர் சொல்லுவது போலே, அவன் நினைக்காதவன் நிரீஸ்வரவாதி, அவன் வஞ்சனையாக பேசுகிறான் நீ நினைக்காதே, அவனும் ஈஸ்வர ஸ்வரூபம்தான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. வஞ்சதே பரிவஞ்சதே நிச்சேரவே பரிச்சராயாரண்யானாம் பத ஏ நமோ நமஹா. திருடுவதற்காக சஞ்சாரம் செய்கிறவர்கள் ராத்திரியிலே வழிப்பறிக்காக காடுகளிலே சஞ்சாரம் செய்பவர்கள் இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ருத்ர பரமேஸ்வரன் தான், அவருக்கு நமஸ்காரம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர்களெல்லாம் நம்மிடம் அண்டாமல் இருப்பார்கள். ருத்ர பரமேஸ்வரன் இவர்களுக்கு தலைவராக இருக்கும்பொழுது, நாம் அவருடைய பக்தராக இருக்கும்பொழுது இவர்களின் மூலம் நமக்கு பாதை ஏற்படாது அப்படிங்கிறது ஒரு விதமான அர்த்தம். மேலும் ஒரு அர்த்தம், இந்த உலகத்திலே எவரொருவன் பிறக்கின்றானோ எவனொருவன் இருக்கின்றானோ அந்த அத்தனை பேருமே ருத்ராம்சம் பொருந்தியவர்கள், அத்தனை பேருமே ருத்ரன்தான். அவன் நல்லவன் கெட்டவன், அவன் திருடன் நயவஞ்சகன் நினைக்காதே, அதுவும் ருத்ராம்சம்தான் அப்படிங்கிறத நமக்கு சுவாமியினுடைய சர்வஸ்வாமித்துவத்தை காண்பிக்கக்கூடிய, சர்வ வியாபித்துவத்தை காண்பிக்கக்கூடிய வரிகளாக இவை இருக்கின்றன. சிறுகாவிப்யோ ஜிகாகும் சத்யோ முஷ்ணதாம் பதயே நமோ நமோ அசிமத்யோ நக்தஞ்சரத்யோ ப்ரக்ருந்தானாம் பதயே நமோ நமஹ. ஆயுதங்களால் தங்களை ரட்சித்துக் கொள்பவர்கள், பிறரை இம்சிப்பவர்கள், உழவு செய்து எஜமானரிடமிருந்து தானியத்தை திருடுபவர்கள், அவர்களுக்கு தலைவனாக இருக்கிறார் ருத்ரனுக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம். நாம் ஏற்கனவே சொன்னது போல இதுக்கு மேலோட்டமான அர்த்தத்தை எடுத்துக்கொள்வதை விட நாம் ஆழ்ந்து சிந்தித்தோமேயானால் இந்த பதங்களை வேதம் ஏன் இங்கே கூறுகிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். எதுக்கு ஒருத்தன் உழவு செய்யணும், அப்புறம் எஜமானனுக்கு சேர வேண்டிய தானியத்தை ஏன் அவன் திருட வேண்டும், நாம் ஆழ்ந்து சிந்தித்தோமையானால் இந்த அர்த்தமெல்லாம் ரொம்ப சுலபமாக புலப்படும். ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் தெரிஞ்சிக்க வேண்டிய அர்த்தங்கள் கிடையாது. உழவுங்கிறது என்ன, தானியம்ங்கிறது என்ன, எஜமானன் யாரு, இறைவன் எஜமானன், உழவு செய்பவன் அப்போ யாரு, தானியம் எது, இப்படி நாம் யோசிக்கையில் நமக்கு பலவிதமான அர்த்தங்கள் உடனடியாக புலப்படும் கண்ணுக்கு முன்னாலேயே. அசிமத்யஹா வாழேந்தியவர்களாகவும், நக்தன் சரத்யஹா திருடுவதற்காக இரவில் சஞ்சரிப்பவர்களுக்கும், பிரகிருந்தானாம் பதையை பிறரை கொன்று பொருளை அபகரிப்பவர்களின் தலைவராகவும் இருக்கிற ருத்ர பரமேஸ்வரருக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரங்கள். நமோ நமஹா, நமோ நமஹா. ஏதோ நமக்கம் அப்படின்னா நாம் ருத்ர பரமேஸ்வரனை பாராட்டி போற்றி புகழ்ந்து நமோ நமஹான்னு சொல்லுவோம்னு பார்த்தா, எதுனவோ வஞ்சனையாக இருக்கக்கூடியவனே, படுவஞ்சகராக இருக்கக்கூடியவரே, கொள்ளை கூட்டத்துக்கு தலைவனே, கொன்று பொருளை அபகரிப்பவன் கூட்டத்தின் தலைவனேன்னு சொல்கிறது அப்படின்னு பார்த்தோமேயானால், நாம் இதன் பொருட்டாகவே ஆழ்ந்து சிந்திக்கும்பொழுது இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது ஒருவர் சொல்லி ஒருவர் தெரிந்து கொள்வதல்ல, அது நமக்கே உள்ளுக்குள்ள ஸ்புரிக்கும். இந்த அர்த்தங்களை யோசிக்கும் பொழுது, இந்த வரிகளை யோசிக்கும் பொழுது, எதை திருடுகிறார்கள், யார் திருடர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கே புலப்படும். உஷ்ணீஷினே கிரிச்சராய குலுஞ்சா நாம் பத ஏ நமோ நமஹா. தலைப்பாகை அணிந்தவர்களாகவும், கிரிச்சராய மலைவாசியாக இருக்கக்கூடியவர் கிரிச்சரர்கள், கிரிச்சராய மலைவாசியாக இருக்கக்கூடியவர்களும், குலுஞ்சானாம் வயல்களிலும் வீடுகளிலும், இந்த எல்லா இடத்திலுமே பதயே அவர்கள், இந்த இப்படி இருக்கக்கூடிய திருடர்களின் தலைவராக இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம், முன்னும் பின்னும் நமஸ்காரம். இஷு மத்யோ தன்வாவிபியஷ்சவோ நமோ நம ஆதன்வானேப்யஃ பிரதிததானேப்யஷ்சவோ நமோ நம ஆயச்சத்யோ விசிருஜத்யஷ்சவோ நமோ நமஹ. இஷு மத்யஹா அம்புகளை ஏந்தியவர்கள், தன்வாவிபியஹா வில்லாளிகள், அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். ஆதன்வானேப்யஹா வில்லில் நானேற்றுகின்றவர்கள், பிரதிததானேப்யஹா அம்பை தொடுக்கின்றவர்கள், இப்படி இருக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். ஒரு ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறது, வில்லை தனியாக அம்ப தனியாக சொல்லி அப்புறம் அதில் நானே ஏற்றி அம்பை வச்சு அப்படி ஒவ்வொன்றா சொல்கிறது. ஆயச்சத்யஹா விசிருஜத்யஷ்ச, நானை இழுத்து அம்புகளை எய்பவர்கள், ஆயச்சத்யோ விசிருஜத்யஷ்ச ஓ நமோ நமஹா, அப்படி இருப்பவருக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம் அப்படிங்கிறதா. சியத்யோ வித்யத்யஷ்ச ஓ நமோ நம ஆசீனேப்யஷயானேப்யஷ்ச ஓ நமோ நமஹா. குறியை நோக்கி பானத்தை விடுகின்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள், குறியை பிளக்கின்றவர்கள், வித்யத்யஷ்ச அதை பிளக்கின்றவர்கள், இப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரராகிய உங்களுக்கு நமோ நமஹா, இவர்களின் வடிவமாக நீர்தான் இருக்கிறீர் அப்படிங்கிறத சொல்கிறது. ஆசீனேபியா உட்கார்ந்திருப்பவர்களும் பரமேஸ்வரர்கள் தான், ஷயானேபியா படுத்து கொண்டிருப்பவர்களும் பரமேஸ்வரன் தான். ஸ்வபத்யோ ஜாகிரத்யஷ்ச ஓ நமோ நமஸ்திஷ்டத்யோ திஷ்டத்யோ தாவத்யஷ்ச ஓ நமோ நமஹா. ஜாகிரத்து, ஸ்வப்ன, சுஷுப்தி என்ற அவஸ்தைகள்லாம் இருக்கிறது. அப்புறம் நாலாவதாக துரிய அவஸ்தை. இந்த ஸ்வபத்யஹா தூங்குகின்றவர்கள், ஜாகிரத்யஹா விழித்து கொண்டிருப்பவர்கள், கனவு காண்புகிறவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே பரமேஸ்வரன் தான். இது எல்லாமே பரமேஸ்வர ஸ்வரூபந்தான். அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம். படுத்து கொண்டிருப்பவரும் பரமேஸ்வரன் தான், படுத்து உட்கார்ந்து கொண்டிருப்பவரும் பரமேஸ்வரன் தான், முழித்து கொண்டிருப்பவனும் பரமேஸ்வரன் தான், தூங்குகின்றவனும் பரமேஸ்வரன் தான். அப்படி எல்லாமே பரமேஸ்வர ஸ்வரூபமாகவே நாம் பறக்க ஆரம்பித்து விட்டோமே ஆனால் இதுவே ஒரு தியானமாக மாறிடும். ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஏதோ ஒரு உலகம்னு கற்பனை பண்ணி நம்ம போயின்னு இருக்கோம். அது இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவையும் கண்ணுக்கு நேராக கொண்டு வந்து இதுவும் பரமேஸ்வரன் தான், அதுவும் பரமேஸ்வரன் தான் சொல்லிகிட்டே போகிறது. திருஷ்டத்யோதாவத்யஷ்ச வோ நமோ நமஹ. நிற்கிறவனும் பரமேஸ்வரன் தான், ஓடுறவனும் பரமேஸ்வரன் தான். இப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம், முன்னும் பின்னும் நமஸ்காரம். சபாபியஸ் சபாபதிபியஷ்ச வோ நமோ நமோ அஸ்வேபியோ அஸ்வபதிபியஷ்ச வோ நமஹ. சபையில் உள்ளவர்கள் அத்தனை பேருமே பரமேஸ்வரன் ஸ்வரூபம். சபாநாயகரும் பரமேஸ்வரன் தான், சபையும் அவனே, சபாபதியும் அவனே. இப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம் அப்படிங்கிறதாக சொல்லுகிறது. மேற்கொண்டு இருக்கிறத வர சமயங்களிலே பார்க்கலாம். ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: பக்ஷ்யமானாது சாமானிய சித்தி பேதாது ஹேதோஹோ உத்தமம் விசேஷ சித்தி சாதகம் சிவீகரணம் என்று பெருமிக்கிறார். அசிவா சிவா சம்பத்தியமானஹா கிரியதே அனேன இது சிவீகரண சப்தார்த்தா என்று பெருமிக்கிறார். சிவத்தன்மை இல்லாத ஒரு இடத்திலே எந்த கிரியையினாலே சிவத்தன்மையானது ஏற்படுத்தப்படுகிறதோ அந்த கிரியைக்கு சிவீகரணம் என்று பெயர் என்று குறிப்பிடுகிறார். நமது இந்த அற்புதமான அமைப்பினுடைய ஸ்தாபனத்திற்கு காரணமாக இருக்கின்ற சிந்தக்கூடிய சிவாச்சாரிய சிவந்தனை குருநாதர் சகாரத்து சிவாச்சாரியர் அவர்கள், அவர்களுடைய மாணவர்கள் நம்மில் பலர் இருக்கலாம். ஆனால் ஆங்கிலேயர் வந்து ரிச்சர்ட் டேவிஸ், ரிச்சர்ட் டேவிஸ் என்று ஒரு பெரியவர் அமெரிக்காவிலே கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலே தத்துவத்துறை பேராசிரியராக விளங்குகிறார். அவர் அகோர சிவாச்சாரிய பத்ததியின் நித்திய பிரகரணத்தில் வருகின்ற சிவபூஜையை முழுவதும் அக்குவேர் ஆங்கிலேயராக பிரித்து ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். அவருடைய அந்த புத்தகத்திலே பின்னாடி குளோசரி என்ற பெயரிலே கடின பதார்த்தம் எந்த சட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு பழக்கத்தில் இல்லையோ அதையெல்லாம் விளக்க வேண்டியதும் ஆசிரியருடைய கடமை அல்லவா? அது போல சிவீகரணம் என்று போட்டு அப்படியே, அதாவது எப்படி வியாக்கியானத்தை அப்படியே மொழிபெயர்த்தல் என்பது ஒன்று, விளக்கி கூறுவது என்று உண்டு. அவர் அப்படியே டு டிரான்ஸ்ஃபார்ம் சம்திங் இன்டு அ ஸ்டேட் ஆஃப் சிவத்வம் இஸ்கால் சிவீகரணம். மேற்கூறியவற்றின் மூலம் ஆத்மசுத்தி, பூதசுத்தி, சிவீகரணம் என்பதற்கான பொருள்கள் நமக்கு ஓரளவு விளங்குகின்றது. தீட்சா பிரகரணத்திலே அகோர சிவாச்சாரியர் பூதசுத்தி செய்ய வருகின்ற தருணத்திலே சிவீகரணம் என்றோ பூதசுத்தி என்றோ ஆத்மசுத்தி என்றோ குறிப்பிடாமல் நித்யோக்தவத் தேகம் தாரணாதி என்னன்னா, ஒவ்வொரு சப்தமும் ஒவ்வொரு வகையிலே அந்த கிரியையை விளக்கக்கூடியதாக அமைகிறதா அழகு. பிரதிபூதம் பிராணாயாம அன்வித வர்ண சின்னாதி பாவனாதி சோத்யா என்று குறிப்பிடுகிறார் நிர்மலம். வர்ண சின்னாகிருதி குணைஹி மந்திர மந்திரேஷ பூர்வகைஹி யத்யானம் பிரதிபூதம் சு பிராணாயாம சமன்விதம் சதத்த தாரணா புரோக்தா என்ற வாக்கியத்தையும் அது கொண்டு வந்தார். தாரணா என்ற சொல்லுக்கு பூதசுத்தி என்பது வியக்தமாக தெரியக்கூடிய இடம் அந்தம். பிறகு தன்னுடைய சுவாக்கியத்தினாலும் பிரதிபூதம் பிராணாயாம அன்மிதம் வர்ண சின்னாதிபிகி பாவனாதிபிகி சோத்யா என்று சொல்லுகிறார். நமக்கெல்லாம் ஏதாவது சந்தேகம் இருக்கணுமோ, தாரணாங்கிற பேரை இவரே கண்டிச்சார பூதசுத்தின்னு சந்தேகம் நமக்கு வந்துடக்கூடாது இல்லையா? அதனால கரெக்டா எந்தெந்த இடத்துலலாம் வந்து சந்தேகம் வரக்கூடிய இடங்களிலே நிர்மலவன தேவிகர் அதற்கு என்று இருக்கக்கூடிய வாக்கியத்தை முக்கியமாக தேடி கண்டுபிடிச்சினா விட்டுருவோம். அதாவது இவ்வளவு உள்ள விஞ்ஞான வசதிகள்ல கம்ப்யூட்டர் எடுத்து வச்சிருந்து எல்லா ஆகமும் பிடிஎஃப் ஃபார்மெட்ல இருக்கு, எடுத்து டக்கு டக்கு டக்கு டக்கு கட் பண்ணி பார்த்து இது அதை வருதா வர்றாங்க செக் பண்ணிடலாம். அதை கூட பரவாயில்ல, பெரியவாள் சொல்ற மாதிரி இண்டெக்ஸ் பண்டிதாக கேட்டு கேட்டு டிக்ஷனரி பண்டிதாக என்று ஒரு சொல்ல சொல்லுவாரு. பெரும்பாலும் புத்தகத்தை பார்க்க முடியாதவர்கள் இண்டெக்ஸை பார்த்து என்னென்னா பார்த்துட்டு வருவாங்க. எல்லா சப்ஜெக்டுக்கான அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாததுக்காக நம்ம எந்த ஃபீல்ட்ல இருக்கமோ அந்த ஃபீல்ட்ல உள்ள பரிபாஷா சப்ஜெக்ட்களுக்கு மாத்திரம் அர்த்தத்தை டிக்ஷனரி கல்வி வரும். இது ரெண்டும் தாண்டி டெக்ஸ்டுக்குள்ள போறதே இல்லை. ஆனா இது போன்ற விஞ்ஞானம் எல்லாம் வளராத காலத்திலே ஓலத்து வடிகளை மட்டும் வைத்துக்கொண்டு வீட்டில் அதிகமாக வேலை செய்கிறார். அவெல்லாம் இந்த காரியம் பண்றதுக்கு இந்த எந்த விதமான இந்த மாதிரியான உபகரணங்களும் வாழ்க்கை இல்லை. எதுக்காக சொல்ல வரேன்னா, கரெக்டா அந்த இடத்துல எல்லா மற்ற இடங்கள்ல முழுக்க எல்லா சப்தத்தையும் விவரிச்சுட்டார். எந்த இடத்துல ஆச்சாரியர் தாரணா என்ற சப்தத்தை உபயோகப்படுத்துகிறாரோ அதே இடத்திலே என்ன ஆகமம் சொல்றாரோ காமிக்கன்னா, காமிக ஆகமத்தில் எந்த இடத்துல தாரணாங்கிற சப்தம் வருகிறதோ சரியாக தேர்ந்தெடுத்ததை நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த பூத சித்தியை நாம் செய்துதான் ஆக வேண்டுமா, இதை செய்வதன் அவசியம் என்ன என்பதை பிறகு பார்க்க வேண்டும். பூத சித்தியை செய்வதனாலே சாதகனுக்கு சிவத்துவம் என்ற தன்மையானது ஏற்படுகிறது என்பதை பார்த்தோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, தீட்சையின் போது விசேஷ தீட்சையிலேயே சிவத்வம் என்று ஆச்சாரியர் சிஷ்யனை பார்த்து கேட்டுக்கொள்கிறார். சிஷ்யனுடைய ஆன்மாவை எழுந்து ராஜீஸ்வரி கர்ப்பத்திலே சேர்த்து சித்தமானதாக ஆக்கி பின்பு மறுபடியும் சிஷ்யனுடைய தேகத்திலே வைத்து சிவத்வம் ஜாதா சிவத்வம் உனக்கு உண்டாயிற்று, நீ சிவனாக ஆகிவிட்டார் என்று கூறுகிறார். அப்போ சிவத்வம் என்பது இயல்பாகவே அந்த ஆத்மாவிற்கு ஏற்பட்டு விட்டது திசையினாலே என்பது பெறப்படுகிறது. அப்படி இருக்கும்போது மீண்டும் ஏன் இந்த ஆத்மசுத்தியை பூத சுத்தியை சீகரணத்தை செய்ய வேண்டும்? உன்னால பார்த்தது அதே விளக்கம் தான். கிறிஸ்டியாதி கிருத்தியங்களை பகவான் பண்றதுக்கு காரணமே நாமெல்லாம் ஆணவாதி மலங்களிலிருந்து விடுபட்டு தன்னை வந்து அந்த ஆத்மாக்கள் அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஜெகத்பந்து அணோசிவா என்று ஒரு ஆகமம் குறிப்பிடுகிறது. எனக்கு திருத்தியானந்தியம் ஜெகத்பந்து அணோசிவா அதாத்ம மலமாயாட்ச கர்மபந்த விமுக்தே எத்தையேத சிவத்வசிய சிவாது ஞானம் பிரவர்த்தது. அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கார், நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும். ஒருத்தர் கஷ்டப்படுறானேன்னு பார்த்த உடனே அவனுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து அவனை நிவிற்த்தி பண்ணணும் பண்ணி வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுறது பகவான். அதாத்ம மல மாயாச்ச கர்மபந்த விமுக்ததே வெப்ப ஏக சிவத்வசிய சிவாத்து ஞானம் பிரவர்த்ததே என்று பல ஆகமங்கள் பல இடங்களிலே ஆகமத்தை பகவான் உபதேசித்ததற்கான காரணத்தை கூறுகின்றன. ஆகமத்தை உபதேசம் செய்வதோடு மட்டுமல்லாமல் ஆத்மா மலத்தினாலே யுத்தமாக மலத்தினாலே கட்டுப்பட்டு தனது ஸ்வபாவமான திருத்திய இகழை சைத்தன்யம் திருத்தியா இருக்கும் என்ற வாக்கிற்கிடங்கு ஆத்மாவும் சிவபெருமானை போலவே எல்லா விதமான செயல்களையும் செய்வதற்கான ஆற்றல் உடையவைதான். ஆனால் ஆணவாதி மலக்கட்டினாலே அதை செய்வதற்கான தகுதி இல்லாததாக கட்டுப்பட்டு விளங்குகிறது. பசுவுக்கு இயல்பாகவே ஓடக்கூடிய தன்மை அதை நாம் கயிற்சின் மூலமாக கட்டுகிறோம். நமது இருப்பிடத்திலேயே வைத்துக் கொள்வதற்காக கயிற்சின் மூலம் உபயோகமாக கட்டுகிறோம். ஆனா ஆணவத்துக்கோ மாயைக்கோ கர்மத்துக்கோ நம்மளை கட்டுப்படுத்துறதுனால என்ன பலனும் தெரியாது.

அந்த கட்டிலிருந்து நாம் விடுபடுவதற்கு உடனே அந்த காரியம் நடக்காது. ஏதோ ஒரு சின்ன கட்டா இருந்தா போட்டு விட்டுறலாம். அனாதியே காரித்த ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் இருந்த நாங்கள் இவ்வளவு பரிமாணமாக எத்தனையோ காலமாக அனாதி காலமாகவே காரித்த ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவி எவ்வளவு தோஷம். சுபாவமாகவே திருஷ்டியாத்மகமான ஞானத்தை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிற ஆத்மாவை அணுத்தன்மை உடையதாக அறிவு குறுகியதாக அந்த ஆணவ மனம் செய்து விட்டது. எப்ப பண்ணுது அனாதியை பண்ணுது. ஆணவ கருவறையும் காரித்த ஆணவ கருவறை இந்த ரூமர் காற்று லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னு சொன்னா யார் யார் எங்கும் உட்கார்ந்துருக்கோம்னு யாருக்கும் முடியாது. ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு நம்ம பயப்படுவோம். எதையாவது இருக்கிறோம் மாதிரி என்ன பண்ணுவோம் ரொம்ப நம்ம போறாரு கண்டிப்பா வரும் இருட்டுக்குள்ள

சொல்ல போற அறிவற்ற கையிலாக்குறது. இப்படி இருந்த ஆத்மாவை பார்த்த மட்டும் பகவானுக்கு அத்தியமாக ஏதோ ஒரு வந்து கூட தீர்த்தத்துல ஒரு முனிவர் ஞானம் பண்றதுக்கு கைப்பிஞ்சே இருக்கும் தேடி அப்படி சொல்லுவார் வந்து. அது போல இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள தன்னை நிகர்த்ததாக மண்ணிலமை தன் உயிர்கள் தார தரும் சக்தி பின்னமிலான் என்று காத்து யார் செய்வார்கள். பெரும்பாலும் நம்ம உதவி பண்ணோம்னா நம்ம கிட்ட இருக்கிறதுல கொடுப்போம், தனக்கு எந்த விதமான ஹானி ஏற்படாத அளவுக்கு அல்லது கொடுக்கறதுனால நம்ம கிட்ட நிறைய அளவு குறைஞ்சு போகாத அளவுக்கு உள்ளதுதான் கொடுப்போம். சுவாமி என்ன பண்றாரா, மண்ணிலமை தன் உயிர்கள் சார தருந்து தன்னுடைய நிலைமை சிவத்துவம் என்ற ஸ்தானத்தையே ஆத்மா கண்டு கொடுக்கிறார். அதற்காக அவர் நிறைய காரியங்கள் பண்றார், தனு கரணம் போகணம் போகணும் எல்லாம் கொடுக்கிறார். உலகத்தை மாயையோட உதவியோட உலகத்தை படைக்கிறார். உலகத்துல உயிர்கள் பறந்து இறந்து பறந்து இறந்து பறந்து இறந்து என்ன ஆகுது, தானவ மாய கர்மங்களுடைய கட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா லேசா மாறுது. கயர் இருக்கு, கயரை இழுக்க இழுக்க இழுக்க இழுக்க இழுக்க என்ன ஒவ்வொரு திருச்சிரியா திருச்சிரியா திருச்சியா தெரியும் திருச்சி கடைசியில கொஞ்சோண்டு ஒரு கடி ஒரே ஒரு நூல். அந்த நூல் அருக போற சமயத்துலதான் இந்த ஆத்மாவுக்கு கடந்த பரமேஸ்வரன் சொல்லிருக்கார். சாஸ்திரங்கள்லாம் நிறைய இருக்கு, நாம வந்து பரமேஸ்வரனை பூஜை பண்ணணும், இந்த மலக்கட்டில இருந்து நாம வந்து விட்டுப்பட்டு பகவான் அடையணுங்கிற எண்ணம் கட்டினி பாதத்தின் வாயிலாக இருக்கு. அப்படி ஏற்பட்ட உடனேயே சுவாமி அங்கேயும் பாருங்க, பரம கருணாமூர்த்தியாக சகல உயிர்களுக்கு மூன்று மதம் உடைய உயிர்களை நம்புன்ற உயிர்களுக்கு தானே பிரத்யட்சமாக வர முடியாட்டா கூட தன்னுடைய சைத்தன்யம் முழுவதையுமே ஆச்சாரியருடைய இதயத்திலே நிரப்பி ஆச்சாரியனையே கருவியாக கொண்டு நமக்கு அந்த தீட்சை செய்திருக்கிறார். இந்த தீட்சையிலே பாசங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. மூவரை கர்ம பாசங்களுள் சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம் என்று மூன்று. சஞ்சிதம் என்பது பல ஜென்மங்களிலே நாம் செய்து வைத்த புண்ணிய பாபரூபமான கர்மங்களின் தொகுதி. பிறவி என்பது ஒன்றிலேயே எழு கடந்த மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் என்கிறார் அருள்மொழிநாதர். கடந்த மணல் இருக்கு, ஏழு கடந்த உள்ள மணலையும் அள்ளி அது எத்தனை இருக்குன்னு எழுதி பார்த்தா எத்தனை பிறகு அத்தனை பிறவிகள் அவர்த்தார். எழு கடலில் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். அப்படி எத்தனை எத்தனையோ ஜென்மங்களிலே நாம் செய்த பாவ புண்ணிய குவியல்கள் பெரிய மலை போல இருக்கிறது. அந்த குவியலிலிருந்து பக்குவப்பட்ட அதாவது ஒரு விதை இருக்கு, ஒரு விதையை விதைச்சோன்னு சொன்னா அந்த விதை என்னைக்கு முளைக்கும்னு தெரியாது. ஒரு சில நவதானியங்கள் போன்ற ஒரு சில விதைகள் உடனே முளைக்கும். பத்து வகையான விதைகளை நாம் விதைத்தால் எல்லா விதையும் ஒரே காலத்திலே முளைக்காது. அதுபோல நாம் செய்கின்ற கர்மாக்கள் அனைத்தும் ஒரே காலத்திலே பலனை தராது. நான் கூட நிறைய யோசிச்சு கொண்டது என்னன்னா, சர்வசக்தி உடையவர் பகவான். அப்படி அவர் இருக்கும்போது நாம் அந்தந்த பிறவிலேயே செய்கிற பாப புண்ணியங்களுக்கு அந்தந்த பிறவிலேயே தண்டி சுகத்தை கொண்டு சுகத்தை என்னாலும் படிக்கும். அப்பப்பயே கணக்கு தீர்த்துதான் பிரச்சனை இல்லாமல் போயிருக்கு. இது ஏன் கணக்கு தெரியாம நான் என்னைக்கோ செஞ்ச புண்ணிய பாபத்துக்கு இன்னைக்கு நிர்ணயிக்கணும். இன்னும் என்ன எப்போ வரும்னா, உண்மையாகவே ரொம்ப பரமசிரத்தையா நம்ம ஒரு காரியத்தை நன்னா பண்ணணும்னு நினைச்சு பண்ணும்போது இன்னும் பிரச்சனை வரும். அப்பதான் நமக்கு பகவான் கருணாமூர்த்தியோ இல்லையோ அப்படின்னு சந்தேகம். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் அவர் அந்த காரியத்தை பண்ண மாட்டேங்கிறார், அவர் பண்ண முடியல, இந்த காரியத்தை அவர் பண்ண முடியல. ஏன்னா அவரை காலத்துல வல்லமை வாய்ந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். எப்படின்னா ஒரு பாபம் இருக்கு, ஒரு உயிர் கொலை.

0: பண்ணணும்னு சொன்னா அதற்கு இவ்வளவு காலம் தண்டனை அனுபவிக்கிறது. ஒரு ஒரு பாபத்திற்கும் ஒரு தண்டனை இருக்கு. அது போல நாம் எத்தனையோ வகையான பாபங்களை செய்கிறோம், புண்ணியங்களையும் செய்கிறோம். ஒரு உயிர் கொலை செய்தால் அந்த உயிர் கொலையை அந்த உயிரை போன்ற வடிவத்தை எடுத்தே அனுபவிக்க வேண்டும். ஏன ஏன சரீரேன யஜ்ய கர்ம கரோதியா தேன தேன சரீரேன தசிய தலம் அசுதே. அப்ப நாம் அறிந்தோ அறியாமலோ ஒரு எறும்பையோ ஒரு பூச்சியையோ சம்ஹாரம் செய்கிறோம் என்று சொன்னால் நாம் மறுபடியும் அந்த பிறவை எடுத்துத்தான் அதை அனுபவிக்க வேண்டும். பரவாயில்ல போயிட்டு போகுது. இப்ப நம்ம அந்த மாதிரியான ஜந்துக்கள் பிறகு எடுக்கலையே, எடுக்கிற துன்பத்தை அனுபவிக்கலையே. என்னன்னா அரசாங்கம் ஒரு ஒரு பாபத்துக்கும் ஒரு தண்டனை விதிச்சது. ஒரு சில தவறுகளுக்கு ஒரு வருஷம் தண்டனை, ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம பயணம் பண்ணா ஒரு 6 மாசம் தண்டனை, பிளைட்ல டிக்கெட் எடுக்காம பயணம் பண்ண முடியாது. ஒரு ஒரு பாபத்திற்கும் ஒரு ஒரு தண்டனை அரசாங்கம் விதிச்சது. உயிர் கொலைக்கு 13 ஆண்டுகள் அப்படிதானே. ஒரு அசுரன், மனித உருவிலே இருக்கின்ற அசுரன் ஒரு குண்டை போட்டு ஒரு 50 பேர் அடித்தாங்க. ஒரே சமயத்துல 50 பேர் அழிச்சிட்டாங்க. 50 பேர் அழிச்சிட்டா அரசாங்க சட்ட பிரகாரம் என்ன பண்ணணும்? 50 × 13 அதானே, 50 × 13 ஆண்டுகள் 650 வருஷம் நடந்து கொடுக்க முடியுமா? அரசாங்கத்துல தோட்டத்துக்கு போனவன்னு கட்சி வந்து இவனுக்கு 680 ஆண்டுகள் 50 ஆயுள் தண்டனை முதல்ல குத்தலாம். யார் அனுபவிக்கிறது முடியுமா? அப்ப என்ன ஆயிடுச்சு, அரசாங்கம் ஒரு மனிதன் செய்கின்ற தவறுகளுக்கு தண்டனை கொடுப்பதற்கு தகுதியற்றதாக ஆகும். தான் என்ன பண்ணார், இப்ப தானே விட்ட ஜென்மா அவசியம் அனுபோக்தவியம் கிருதம் கர்ம சுபாசுகம் நாபுத்தம் சீயதே கர்ம கல்பகோபிசெய்தது. இந்த பிறவியில் நிறைய பிராயசி தப்பி தப்பிச்சிருவோம், அடுத்த நிமிஷம் தப்பி அடுத்த நிமிஷம் தப்பி இந்த அனுபவிக்காமையும் சொல்லியதே அபுத்தம் சீயதே கர்ம கல்பகோடி சதவீதம். சர்வ அனுல்லங்கிய சாசனம் யாராலையும் மீற முடியாத சட்டத்தை இயற்றியவர்கள். அப்படி நாம் பல பிறவிகளிலே செய்த புண்ணிய பாப குவியலில் இருந்து பகவான் என்ன பண்றா தெரியுமோ, நம்ம இந்த ஜென்மத்துல வந்து நம்மளால அனுபவிக்க முடியாத துன்பத்தை நமக்கு கொடுக்கறதில்லை. நினைச்சு பாருங்களோ, நம்ம ஒரு குடும்பத்துல பிறக்கிறோம், நம்ம பிறக்கும் போதும் சுற்று வட்டாரத்துல பார்க்கறதே நாம் அந்த வாழ்க்கையை முடி முழுவதுமே ஓரளவு சமாளிக்கக்கூடிய வகையில் தான் அனைத்துமே அமைந்திருக்கும். அப்படி சங்கீத கர்ம குவியலில் இருந்து இந்த ஜென்மத்திற்கு பலம் தருவதற்கு தயாராகிவிட்ட கர்மங்களை எடுத்துக் கொள்கிறார் பிராரம்பம். சங்கீதம் பல ஜென்மங்களிலே செய்த புண்ணிய பாப ரூபமான வினைகளின் தொகுப்பு, அதிலே பலம் தர தொடங்கிவிட்ட பலம் தாத்தும் ஆரப்தாக பிராரம்பம். பலத்தை தருவதற்கு துவங்கி விட்டது, சாப்பிட முடியாது. அப்படின்னா உதாரணம் சொல்லுவா, புலாலன் வந்து சக்கரத்தை சுத்தி பானையை பண்றான், பானை முடிஞ்சதுக்கு அப்புறமும் சக்கரம் சுத்திட்டே தான் இருக்குமா? பானை பண்றது, பானையினுடைய ஆக்கத்தை வந்ததுக்கு அப்புறமும் சக்கரம் கொஞ்சம் சுற்றும், சுற்றி அதுவாக தான் நிற்கும். அது போல பிராரப்த கர்மம் வந்து பலனின் தர தொடங்கி விட்டது. அது இந்த உடலில் எப்பொழுது நீங்குகிறதோ அப்பொழுது தான் இல்லை. அதனாலதான் தேகம் பிராரப்த கர்மயோகாத்து பூதத்திற்கு நீங்க, பிராரப்தம் தேகமேவோக்தம் தேகா பிராரப்தேவகி தேக பிராரப்த கர்மயோகாத்து பூதசுத்தியை நினைந்து கொள்ள. அடுத்ததாக இன்னொரு கர்மாவானது இருக்கிறது, இது ஆகாமி என்பது. ஆகாமி என்றால் என்ன? இந்த ஜென்மத்திலே நாம் பிராரப்தத்தை அனுபவிக்கின்றோம். புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம். விதியா மதியா என்ற பெயர் தலைப்பிடுங்கிறது. அது போன்ற ஒரு விஷயம் பிராரப்தத்தையும் ஆகாமியும் புரிஞ்சுக்கிறது. எப்ப புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு நியதி இருக்கு, ஒரு காரியத்தை செய்தால் அதற்கு என்ன பலன், காரிய காரண நியாயம், யதா கர்ம ததா பலம் நியாயம். நீ ஒரு காரியத்தை எப்படி செய்கிறாயோ அதற்கு ஏற்றார் போலத்தான் பலம் இருக்கும் என்பது நியாயம். ஒரு உளுந்து விலையை போட்டு எள்ளு முளைக்காது, உளுந்து விலையினாலே எள்ளு முளைக்காது, நியாயத்திற்கு புறம்பான. சிருஷ்டி முழுவதுமே ஏதோ ஒரு நியதி நியத்து தத்துவத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. புண்ணிய பாப ரூபமாக நாம் கர்மங்களை செய்கிறோம், கர்மங்களின் பலனை அடைகிறோம். பல சமயங்களிலே நமக்கு
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: அறுதல் அளவை என்ற அனுமான பிரமாணத்தின் மூலமாகத்தான் மெய்கண்டார் கடவுளினுடைய உண்மையை நிறுவுகிறார். முதல் நூற்பாவிலே கருதல் அளவை, அனுமானம். அனுமானம் என்பது என்ன? தெரியாத பொருளை, தெரியாத பொருள் இங்கே எது? கடவுள், புலப்படாத பொருள், மறைந்திருக்கிற பொருள். சரி, தெரியாத பொருள், அதை எப்படி உணர்வது? அதனை விட்டு நீங்காத தொடர்பு உடைய பொருள் இருக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட பொருள் என்ன? கடவுளை விட்டு நீங்காத தொடர்புடைய பொருள் என்ன இருக்கிறது? இப்போ ஒரு குடத்தை பார்த்தால், அந்த குடத்தை வைத்து இதை செய்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அனுமானத்தாலே அறிகிறோம். அது எப்படி முடிகிறது? செய்தவனை பார்க்கவில்லை, ஆனால் குடத்தை பார்த்த அளவிலே இதை செய்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று முடிவு கட்டுகிறோம். இங்கே செய்தவனுக்கும் குடத்துக்கு என்ன தொடர்பு? விட்டு நீங்காத தொடர்பு இருக்கிறதா குடத்திற்கும் செய்தவனுக்கும்? குடம் என்பது சடப்பொருள், கண்டுபிடித்து விட்டீர்கள். அது ஒரு செய்யப்படு பொருள், செய்யப்பட்ட பொருள். குடம் என்பது செய்யப்பட்ட பொருள், அதை காரிய பொருள் என்பார்கள். காரிய பொருள் என்றால் செய்யப்பட்ட பொருள். குடம் என்பது செய்யப்பட்ட பொருள். அப்படியானால் செய்தவன் ஒருவன் இருக்க வேண்டுமா இல்லையா? செய்யப்பட்ட பொருள் எதுவானாலும் அது தானாக வந்திருக்கும். இந்த ஒலிபெருக்கி மைக், இது செய்யப்பட்ட ஒரு காரிய பொருள், இது தானாக முன்னே வந்து நிற்கிறதா? எனவே இதை செய்தவன் இயக்குபவன் ஒருவன் இருக்கிறான். அதுபோல ஒரு காரிய பொருளை பார்த்தால் இதை செய்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று நாம் அனுமானத்தால் துணியலாம். அதே போல எனவே குயவந்த செய்தவனுக்கும் செய்யப்பட்ட பொருளுக்கு என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு இருக்கிறது? காரியம் காரணம் என்ற தொடர்பு, காரிய காரண தொடர்பு இருக்கிறது. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அந்த செய்தவன் குயவன் அவன் நிமித்த காரணம். குடம் காரியம். அதேபோல இறைவன் அவனோடு நீங்காத தொடர்பு உடைய காரிய பொருள் தான் உலகம். உலகம் உலகம் என்பது காரிய பொருள். காரிய பொருள் என்று நீங்கள் சொன்னால் நான் அங்கு நம்பி விடுவோமா? உலகம் செய்யப்பட்ட பொருளா? அதை எப்படி நாங்கள் நம்புவோம்? செய்யப்பட்ட பொருள் என்றால் சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உலகம் என்றைக்கும் இப்படியே இருக்கிறது, இதை செய்தவன் இல்லை என்று கூறுகிறவர்கள் நாத்திகர், உலகாயதர். உலகம் என்றும் இப்படியே இருப்பது. எனவே முதலிலே உலகம் என்பது ஒரு காரிய பொருள், செய்யப்பட்ட பொருள் என்பதை நிறுவ வேண்டும். அதை நிறுவிவிட்டால் எளிமையானது. உலகம் என்பது காரிய பொருள் என்பதை நிறுவிவிட்டால் இதை செய்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை தானாக நாம் விளங்கிக் கொள்ளலாமே. எனவே நம்முடைய முதல் வேலை என்ன? உலகம் என்பது ஒரு காரிய பொருள், அதாவது செய்யப்பட்ட பொருள். சரி, எப்படி நிறுவுவது என்றால் காரிய பொருளினுடைய தன்மைகள் என்ன? காரிய பொருள் எப்படி இருக்கும்? முதலாவதாக காரிய பொருள் எல்லாம் ஜடப்பொருளாக இருக்கும். ஐயா சொல்லிவிட்டார், காரிய பொருள் எல்லாம் சடப்பொருளாகத்தான் இருக்கும். காரிய பொருள் எல்லாமே ஜடப்பொருளாகத்தான் இருக்கும். அப்படியானால் ஆன்மா என்பது செய்யப்பட்ட பொருள் அல்ல. ஏனென்றால் ஆன்மா சித்துப்பொருள், ஆன்மா ஜடப்பொருள் இல்லை. இது முதலாவது. முதலாவது காரிய பொருளினுடைய தன்மை ஜடப்பொருளாக இருத்தல். இரண்டாவது காரிய பொருளுக்கு இரண்டாவது இலக்கணம் தன்னிடத்திலே பல பகுதிகளை உடையதாக இருக்கும். காரிய பொருள் எல்லாமே பல பகுதிகளை உடையதாக இருக்கும். செய்யப்பட்ட பொருள் எதை வேண்டுமானாலும் என்ன எடுத்து பாருங்களேன், எல்லாமே பல பகுதிகளை உடையதாக இருக்கும். நாற்காலி, மேஜை, இந்த கட்டடம், கடிகாரம், ஆடை, அணிகலம் எல்லாமே செய்யப்பட்ட பொருள்கள், பல பகுதிகளால் ஆன பொருள்கள். எனவே காரிய பொருள் எல்லாம் பல பகுதிகளை உடையதாக இருக்கும். அதை அவயவ பகுப்பு என்பார்கள். இப்ப ஆடை என்ற உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் ஆடை என்பது செய்யப்பட்ட பொருள் இல்லையா? காரிய பொருள் ஆடை. அந்த ஆடையில தான் எத்தனை வகை பார்த்தீர்களா? நூலாடை, தோலாடை, பட்டு ஆடை, கம்பளி ஆடை என்று எத்தனையோ வகைகள். இப்படி வகைகளாக பல வகைகளாக இருக்குமானால் அவையெல்லாம் காரிய பொருள் தான். இப்ப அணிகலம் என்ற நகை என்று எடுத்துக்கொள்ளுங்கள், நகையில எத்தனை வகை? நகையில எத்தனை வகை? கடிகாரம், இப்போ இந்த இது டிவி பெட்டி எத்தனை வகை? கம்ப்யூட்டர்ல எத்தனை வகை? ஆக இப்படி பல வகைப்பட்டதெல்லாம் செய்யப்பட்ட பொருள் தான். எனவே காரிய பொருள் எல்லாம் பல வகைப்பட்டதாக இருக்கும். இப்போ முன்னால ஒரு கேள்வி எழுப்பினேன், ஆணவ மலம் ஒன்று, ஆன்மாக்கள் பல, ஏன் ஆணவ மலத்தை ஒன்று என்று கொள்ள வேண்டும், பல என்று ஏன் கொள்ளக்கூடாது என்றால், இப்ப இந்த இலக்கணத்தை பொருத்தி பாருங்கள். காரிய பொருள் எல்லாம் தோன்றி அழியக்கூடியதுதான். இப்ப என்னென்ன இலக்கணம்? முதலிலே ஜடப்பொருளாக இருக்கும் இல்லையா? காரிய பொருள் ஜடப்பொருளாக இருக்கும். இப்ப ஆணவ மலம் ஜடப்பொருள் தானே? ஆணவ மலம் ஜடப்பொருள், அதை காரிய பொருள் என்று சொல்லலாமா என்றால், அடுத்து என்ன இரண்டாவது இலக்கணம் என்ன பார்த்தோம்? பல பகுதிகளை உடையதாக இருக்கும். ஆணவ மலம் அப்படி இல்லை. அடுத்து மூன்றாவது என்ன சொன்னேன்? பல வகைப்பட்டதாக இருக்கும். எனவே ஆணவ மலம் பல என்று நான் வைத்தால் அது காரிய பொருளாய் தோன்றி அழியும். ஆனால் நாம் அப்படி இல்லையே, ஆணவ மலம் என்றும் உள்ள பொருள். எனவே ஆணவ மலம் ஜடமாக இருந்தாலும் பல இல்லை, அது ஒன்றுதான். இப்ப மாயை ஜடப்பொருள் தானே? மாயை ஜடப்பொருள். அதெல்லாம் ரெண்டு வகை சொல்லுகிறோமே, சுத்தமாயை அசுத்தமாயை அதற்கு மேல பிரகிருதி மாயை. அப்பனா பல வகைப்படுகிறதே. அப்படியானால் மாயை காரியப்பொருளா? அது இன்னொரு நாளைக்கு வைத்துக் கொள்வோம் அந்த சர்ச்சையை, இப்போது வேண்டாம். எனவே இது இந்த இவையெல்லாம் காரியப்பொருளினுடைய காரியப்பொருளிலே காணப்படுகிற தன்மைகள். ஜடமாக இருத்தல், தன்னிலே பல பகுதிகளை உடையதாக இருத்தல், பல வகைப்பட்டதாக இருத்தல். இன்னொன்று கூட உண்டு. இன்னொன்று நம்முடைய அறிவினால் சுட்டி அறியப்படுவதாக இருக்கும். நம்முடைய அறிவினால், ஆன்மாவினுடைய அறிவினால் சுட்டி அறியப்படுவதாக இருக்கும். சுட்டி அறிதல் என்றால் என்ன? எதிரில் உள்ள பொருளை இது இன்னது, இது இப்படிப்பட்டது என்று சுட்டி சுட்டி ஒவ்வொன்றாக அறிவதுதான் சுட்டி அறிதல். எதிரில் உள்ள பொருளை இது இன்னது என்று அளவிட்டு அறிதல், சுட்டி அறிதல். நான் எப்படிப்பட்ட பொருளை சுட்டி அறிய முடியும் என்றால், அப்படி சுட்டி அறியப்படுகிற பொருள்கள் இடம் என்ற எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும். இடம் காலம், இடம் காலம் என்ற வரையறைக்கு உட்பட்ட பொருளைத்தான் சுட்டி அறிய முடியும். எனவே காரிய பொருளெல்லாம் நம்முடைய அறிவினால் சுட்டி அறியப்படும் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? காரிய பொருள்களெல்லாம் இடம் காலம் என்ற எல்லைக்கு உட்பட்டவையாகத்தான் இருக்கும். எனவே இப்படிப்பட்ட காரிய பொருள்களுக்கெல்லாம் தோற்றம் உண்டு, அழிவு உண்டு. காரிய பொருள் அனைத்துக்குமே தோற்றம் உண்டு, அழிவு உண்டு. ஆக இது தெளிவாயிற்றா? ஜடமாக இருக்கும், பல பகுதிகளை உடையதாக இருக்கும், பல வகைப்பட்டதாக இருக்கும், இடம் காலம் என்ற எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும். இப்படிப்பட்ட பொருளெல்லாம் காரிய பொருள்கள், தோன்றி அழியக்கூடியவை. சரி, இந்த இலக்கணம், காரிய பொருளுக்குரிய இந்த இலக்கணம் இந்த உலகத்திற்கு இருக்கிறதா, உலகத்திற்கு பொருந்துமா என்று பொருத்தி பாருங்களேன். ஒவ்வொன்றாக ஜடமாக இருத்தல். இந்த உலகம் ஜடமா இல்லையா? உலகம் ஜடப்பொருள். எனவே அந்த இலக்கணம் பொருந்துகிறது. இரண்டாவது என்ன பார்த்தோம்? பகுதிகளை உடையதாக இருத்தல். பகுதிகளை உடையதாக இருக்கிறதா இல்லையா? உலகம், உலகம் என்பது தனி ஒரு பொருளா? எத்தனை பகுதிகள் உலகத்தில்? என்னென்ன பகுதிகள்? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று பல பகுதிகளை உடையதாக இருக்கிறதே. ஆனால் மெய்கண்டார் அப்படி சொல்லல. மெய்கண்டார் இந்த உலகம் நிலம், நீர், தீ, காற்று என்று சொல்லக்கூடிய பகுதிகளை உடையதாக இருக்கும் என்று சொல்லவில்லை. அப்படி இப்படி சொன்னால் பலருக்கு விளங்காது. இப்ப ஆகாயம் அது யாருக்கு புரியும்? எனவே அவர் மிக எளிமையான முறையிலே மெய்கண்டார் எல்லாருக்கும் குழந்தைக்கு கூட புரியும்படியாக விளக்குகிறார். ஆண் என்ற ஒரு பகுதி, பெண் என்ற பகுதி, இவை இரண்டு, இரண்டுமல்லாத மற்றவையெல்லாம் அது. அவன் என்ற ஒரு பகுதி, அவள் என்ற ஒரு பகுதி, அது. இந்த மூன்றுக்குள்ளே அடங்காத பொருள் என்ன இருக்கு? இந்த மூன்று பகுதிகளை உடையது உலகம். அவன் என்ற பகுதி, அவள் என்ற பகுதி, அது என்ற பகுதி, இவற்றால் ஆனதுதான் இந்த உலகம். எனவே உலகம் பகுதிகளை உடையது. அடுத்த இலக்கணம், அடுத்த இலக்கணம் என்ன? பல வகைப்பட்டதாக இருத்தல். இந்த உலகத்தில் எத்தனை வகைகள்? இந்த நில உலகம் மட்டும்தானா? எத்தனையோ கோள்கள், மேல் உலகம், கீழ் உலகம், ஈரேழு பதினாலு உலகம் என்றெல்லாம் படித்திருக்கிறோம். எனவே உலகங்கள் பல வகை. எனவே பல வகைப்பட்டதாகிய உலகம். அடுத்து கடைசியாக என்னது? காலம் இடம் என்ற வரையறைக்கு உட்பட்டு நம்முடைய அறிவினால் சுட்டி அறியப்படுவது. இந்த உலகம் எல்லைக்கு உட்பட்டதுதானே, இடம் என்ற எல்லைக்கு உட்பட்டது, காலம் என்ற எல்லைக்கு உட்பட்டது, நம்முடைய அறிவினால் அறியப்படுகிறது. எனவே இத்தனை இலக்கணங்களும் பொருந்துவதனாலே உலகம் என்பது ஒரு காரிய பொருள், தோன்றி அழியக்கூடிய காரிய பொருள். ஆக இவ்வளவு நேரம் நான் சிரமப்பட்டு விளக்கி சொன்னதை மெய்கண்டார் ஒரே ஒரு ஒரு சில வார்த்தையிலே சொல்லி முடிக்கிறார். எப்படி தொடங்குகிறார்? அவன், அவள், அது, எனும், அவை, அவ்வளவுதான். எல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள். அவன் தெரியாத வார்த்தை ஏதாவது இருக்கா பாருங்க. அவன், அவள், அது, எனும், அவை, எல்லாம் தெரியாத வார்த்தை இல்லை. ஆனால் நீங்களாக படித்தால் ஒன்றும் புரியவில்லை. இவ்வளவு விளக்கி சொன்னால்தான் புரிகிறது. அதுதான் சூத்திரம், அதுதான் நுறுப்பா. எனவே இதுல உலகத்தை குறிக்கிற வார்த்தை என்ன சொல்ல என்ன இருக்கு? உலகம் இல்ல, அவை, அவைதான் உலகம். அவை என்ற சொல்லுதான் உலகத்தை குறிக்கிறது. அவை, அவை என்றால் தொகுதி என்ற பொருள், கூட்டம், அவைக்களம்ங்கிறோம் இல்ல, அவைக்களம், பலர் கூடியிருக்கிற இடம். அதுபோல உலகம் என்பது ஒரு அவை, பல பொருள் கூடிய கூட்டம், உலகம் தொகுதி, உலகமாகிய தொகுதி அவை. அதற்கு இந்த உலகத்திற்கு அடைமொழி கொடுக்கிறார். அடைமொழி அவன், அவள், அது, எனும், அவை. எப்படிப்பட்ட உலக தொகுதி இது? அவன் என்றும், அவள் என்றும், அது என்றும் பல பகுதிகளை உடையதாகிய உலகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். அவன் என்றும், அவள் என்றும், அது என்றும் பிரிக்கக்கூடிய பகுதிகளை உடையதாக இருக்கிற உலகத் தொகுதி. இன்னும் பார்க்க மெய்கண்டார் எப்படிப்பட்ட சொற்களை ஆளுகிறார். அவன் என்பது என்ன சொல், அவள் என்பது என்ன சொல், அது என்பது என்ன சொல், அகிரிணை எது உயர்தனை. இங்க பாருங்க, இங்க ஒன்றை சொல்லணும். இங்க அவன், அவள், அது என்பது உயர்தனையை குறிக்கவில்லை. அவன், அவள் என்பது பாலையும் குறிக்கவில்லை, திணையையும் குறிக்கவில்லை. இப்போது நாம் பார்ப்பது உலகம் எப்படிப்பட்ட உலகம், ஜட உலகம். முதல் இலக்கணம் அதான ஜடப்பொருள்ங்கிறோம். ஜடப்பொருளா இருக்கிறது உலகம். உயர்தினை என்றால் அது சித்து பொருள் இல்ல. இங்கே அவன் என்பது ஆண் உடம்பு, உடம்பைத்தான் குறிப்பிடுகிறார். உயிரை குறிக்கவில்லை, உயிரை குறிக்கவில்லை. உயிர்களால் ஆனது உலகம் அல்ல. எனவே ஆண் என்ற உடம்பு, அவள் என்பது பெண் உடம்பு, மற்ற பொருள்கள் எவை? கடல், மலை, இவையெல்லாம் அது. இப்படிப்பட்ட உலகம் எல்லாம் சுட்டுப்பெயர்களாக சொல்லுகிறார். அவன் என்பது சுட்டுப்பெயர், அவள் என்பது சுட்டுப்பெயர், அது என்பது சுட்டுப்பெயர். ஏன் இந்த சுட்டுப்பெயர்களை கையாளுகிறார்? வேறு சொற்களை பயன்படுத்தியிருக்கலாமே. ஒருவன், ஒருத்தி, ஒன்று என்று சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லாமல் மெய்கண்டார் அவன், அவள், அது என்று வேண்டுமென்றே சுட்டுப்பெயர்களை பயன்படுத்தியிருக்கிறாரே. என்ன நோக்கம் என்றால், இந்த உலகம் சுட்டி அறியப்படுவதாக இருக்கிறது. நம்முடைய அறிவினால் சுட்டி அறியப்படுவதாக இருக்கிறது. எனவே அவன் என்றும், அவள் என்றும், அது என்றும் பிரிக்கக்கூடிய பகுதிகளை உடையதாக இருப்பதாலும், அவன் என்றும், அவள் என்றும், அது என்றும் சுட்டி அறியப்படுவதாக இருப்பதாலும் இந்த உலகம் என்ன முடிவு? தோன்றி அழியக்கூடிய காரியப்பொருள். மறுபடியும் சொல்லுகிறேன், உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது? அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் பிரிக்கக்கூடிய பல பகுதிகளை உடையதாக இருப்பதனாலும், நம்முடைய அறிவினால் சுட்டி அறியப்படுவதாக இருப்பதனாலும், இந்த உலகம் தோன்றி நின்று அழியக்கூடிய காரியப் பொருளே. எனவே அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் மூவினை எவை? தோன்றுதல், நிற்றல், அழிதல் என்ற முத்துளில்களை உடைய காரியம் ஆதலால், காரியமாக இருப்பதனால், மூவினைமையின் மூன்று தொழில்களை உடைய காரியமாக இருக்கிறது இந்த உலகம். ஆக இத்தனை காரணங்களையும் மெய்கண்டார் குறிப்பாகத்தான் உணர்த்தியிருக்கிறார், வெளிப்பட சொல்லவில்லை. குறிப்பாக அந்த அடைமொழியிலேயே குறிப்பாக அமைத்திருக்கிறார். அவன் அவள் அது எனும் என்ற அடைமொழியிலேயே இத்தனை கருத்துக்களையும் அடக்கி வைத்திருக்கிறார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: வாக்குகளை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். வாக்குகள் நேற்று பொருள் உலகம் சொல் உலகம் என்று குறிப்பிட்டேன். பொருள் உலகம் நமக்கு தெரிகிறது, நாம் வாழுகிற இந்த உலகம் பொருள் உலகம். சொல்லுலகம் என்றால் அப்படி ஒரு உலகம் எங்கேயோ இருக்கிறது என்று நினைத்துவிடக்கூடாது. சொல் உலகம் என்றால் சொற்களினுடைய கூட்டம், அவ்வளவுதான். அது ஒரு தனி உலகம், அப்படி எங்கேயும் இல்லை. சொற்களினுடைய கூட்டம், சொற்களினுடைய கூட்டத்துக்கு என்ன பேரு? அதுதான் மொழி. மொழி என்பது சொற்களினுடைய கூட்டம். எனவே வாக்கு என்றால் மொழி. அந்த மொழியினுடைய வேலை என்ன? மொழியினுடைய வேலை என்ன? கருத்தை உணர்த்துவதுதான். கருத்தை உணர்த்துவது, பொருளை உணர்த்துவது மொழி. அந்த மொழி இல்லை என்றால் பொருளை பற்றிய உணர்வு நமக்கு உண்டாகாது. எனவே பொருளை உணர்த்துவது, படியுங்கள் என்று சொல்லுகிறேன், அதை கேட்டவர் நான் சொன்னபடியே படிக்கிறார். எனவே நான் சொன்ன அந்த சொற்களின் பொருளை உணர்ந்து செயல்படுகிறார். இந்த பொருளை உணர்த்தியது எது? நான் சொன்ன சொற்களா என்றால் இல்லை. நான் சொன்ன சொற்கள் பொருளை உணர்த்தவில்லை. பொருளை உணர்த்துவது ஆற்றல், பொருளை உணர்த்துகிற ஆற்றல் ஒவ்வொரு சொல்லினிடத்திலும் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்திலும் சொல்லிலும் பொருளை உணர்த்துகிற ஆற்றல் வேறாக இருக்கிறது. சொல் வேறு, ஆற்றல் வேறு, இரண்டும் ஒன்றல்ல. இப்ப இந்திரியம் என்று நாம் எதை சொல்லுகிறோம்? இந்திரியம் அல்லது பொறி என்று எதை சொல்லுகிறோம்? இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த உறுப்பா? இந்த உறுப்புகள் பொறி அல்ல. வேறு எது? அந்த உறுப்புகளை இடமாக கொண்டு அறிகின்ற ஆற்றல் தான் பொறி அல்லது இந்திரியம். ஆக கண் இந்திரியம் என்றால் இந்த கண்கள் அல்ல, இவை வெறும் உறுப்புகள். இந்த கண்ணை, கண்ணாகிய உறுப்பை இடமாக கொண்டு உள்ளிருந்து அறிகின்ற பார்க்கின்ற ஆற்றல் தான் இந்திரியம், கண் இந்திரியம், செவி இந்திரியம் என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த உறுப்புகள் எதிலிருந்து உண்டானவை? இந்த உறுப்புகள் புறத்திலே புலப்படுகிற உறுப்புகள் தத்துவங்கள் அல்ல. தத்துவம் என்றால் புலப்படாது என்று சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த உடம்போ, உடம்பில் உள்ள உறுப்புகளோ தத்துவங்கள் அல்ல, தாத்துவிகங்கள். அதாவது ஐம்பூதங்களினுடைய காரியங்கள். ஐம்பூதங்கள் சேர்ந்து பரிணமித்து இந்த உடம்பாகவும் உறுப்புகளாகவும் மாறியிருக்கின்றன. ஐம்பூதங்களினுடைய பரிணாமம் நம்முடைய உடம்பு. இவை தத்துவங்கள் அல்ல. தத்துவங்கள் என்பவை நுட்பமானவை, புலப்படாதவை. எனவே இந்திரியம் என்பது தத்துவம், இந்திரியங்கள் என்பவை தத்துவம். எனவே இந்த உறுப்புகள் அந்த இந்திரியத்துக்கு இடமாக இருக்கின்றன. எனவே அறிதலை செய்வது அந்த இந்திரியமே தவிர உறுப்பு அல்ல. அதே போலத்தான் நாம் பேசுகிற போது பொருளை உணர்த்துவது அந்த சொற்கள் அல்ல, அந்த சொற்களை இடமாக கொண்டிருக்கிற ஆற்றல், பொருளை உணர்த்துகிற ஆற்றல். எனவே ஆற்றல் வேறு, அதை தாங்கியிருக்கிற சொற்கள் வேறு. ஆற்றலுக்கு சொற்கள் இடமாக அமைகின்றன, அவ்வளவுதான். சொற்கள் புலப்படுகின்றவை, ஆற்றல் புலப்படாதவை. ஆற்றல் புலப்படாது, சொல்தான் புலப்படுகிறது. அந்த புலப்படாத வாக்கு அதுதான் ஆற்றல். புலப்படாத ஆற்றல் தான் வாக்கு எனப்படுகிறது. வடமொழியில வாக், அவ்வளவுதான். நாம் தான் நம்முடைய தமிழ் மொழிக்கு ஏற்ப ஒரு உகரத்தை செய்து வாக்கு, அது நம்முடைய மொழியினுடைய இயல். அங்க வடமொழியிலாம் எல்லாம் மெய்யெழுத்தோட நின்று விடும், மெய்யெழுத்தோட நாம் அதோட உகரத்தையோ ஏதோ ஒரு எழுத்தை சேர்த்து தான் சொல்லுவோம். இப்ப இந்த பேனாவில் மை தீர்ந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம், அந்த மை இல்லாமல் எழுதுகிறேன், எழுதினால் அதுவும் எழுத்துதானே, ஆனால் அது புலப்படுகிறதா? எழுதியிருக்க அது புலப்படவில்லை. அதை அப்படியானால் அதை புலப்படுத்துவது எது? அந்த மை, மையினுடைய வேலை அந்த எழுத்தை புலப்படுத்துவது. அதுபோலத்தான் இந்த சொற்கள் அந்த புலப்படாத ஆற்றலை புலப்படுத்துகின்றன. அதனால இந்த உணர்த்துகிற பொருளை உணர்த்துகிற ஆற்றலுக்கு என்ன பெயர்? எழுத்தோசை என்று பெயர். எழுத்து ஓசை, இதுதான் ஆற்றல், எழுத்தோசை. அதை புலப்படுத்துகிற அந்த சொல் இருக்கிறது அல்லவா, சொல் ஓசை, அதற்கு இசை ஓசை என்ற பெயர், இசை ஓசை. எனவே எழுத்தோசையை புலப்படுத்துவது எது என்றால் இசை ஓசை. எழுத்து ஓசை என்பது பொருளை உணர்த்துகிற ஆற்றல், அதுதான் வாக்கு. பொருளை உணர்த்துகின்ற ஆற்றல் தான் எழுத்தோசை எனப்படுகிறது, வடமொழியிலே வாக்கு என்கிறார்கள். அது புலப்படாது, எழுத்தோசை புலப்படாது. அதை புலப்படுத்துவதற்கு நம்முடைய செவியிலே புலப்படும்படியாக செய்வது இசை ஓசை. நாம் எழுதுகிற எழுத்துக்கள், சொற்கள், இவையெல்லாம் இசை ஓசை. நம் காதிலே படுகிற ஓசை எல்லாம் இசை ஓசை. அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறாரே, ஓசை ஒலியலாம் ஆனாய் நீ, இரண்டாக சொல்லுகிறாரே. ஓசை என்றால் இசை ஓசை, ஒலி என்றால் எழுத்தோசை. ஒலி என்றால் எழுத்தோசை வாக்கு, ஓசை என்பது அதை புலப்படுத்துகிற சொற்கள், சொல்லொலி, சொல்லோசை. இந்த இரண்டுல எழுத்தோசைதான் தத்துவம், எழுத்தோசைதான் தத்துவம், இசை ஓசை தத்துவம் அல்ல. இந்த எழுத்தோசை எங்கே தோன்றுகிறது, எந்த தத்துவத்தில் என்றால், என்ன சொன்ன, எழுத்தோசை இல்ல, இல்ல எழுத்தோசை தத்துவம் அல்ல. இல்ல, அதை அதை நீக்கிவிடுங்கள். எழுத்தோசை தத்துவம் அல்ல, அது தாத்விகம்தான். வாக்கு அல்லது எழுத்தோசை தத்துவம் அல்ல, தாத்விகம். அது தோன்றுகிற இடம் சுத்தமாயை. எழுத்தோசை தோன்றுகிற இடம் சுத்தமாயை. அது நான்கு வகைப்படும். சுத்தமாயையினுடைய ஒரு காரியம்தான் இந்த வாக்கு அல்லது எழுத்தோசை. சுத்தமாயையினுடைய காரியம் என்றால் ஒரு காரணத்திலிருந்து தோன்றுவது காரியம். அந்த தோன்றுகிற முறையை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம், எந்தெந்த முறையிலே காரியம் உண்டாகின்றன. நேற்று சொல்லியிருக்கிறேன், பரிணாம முறையிலே காரியம் தோன்றலாம். பரிணாமம் என்பது ஒரு முறை, காரியப்படுகிற முறை. பரிணாமம், பரிணாமம் என்றால் என்ன? ஆம், காரணம் காரியமாக மாறுதல், பொருள் மாறுதல், அதுதான் பரிணாமம். பொருள் மாற்றம், பொருள் மாற்றம். பால் தயிராக மாறுகிறது, அது பரிணாமம். பால் தயிராக, ஐம்பூதங்கள் சேர்ந்து உடம்பாக பரிணாமம் அடைந்திருக்கின்றன. உடம்பு என்பது பரிணாமம், பூதங்களினுடைய பரிணாமம். எனவே அரிசி சோறாகிறது, அரிசி சோறாகிறது, பரிணாமம் தான். இது ஒரு முறை பரிணாமம். இன்னும் வேற என்ன முறை பார்த்தோம்? அந்த தார்க்கிகரை பற்றி நேற்று பார்த்தபோது ஆரம்பவாதம் என்று ஒன்று சொன்னேன். ஆரம்பவாதம், ஆரம்பவாதம் என்றால் ஒன்று ஒன்றோட இன்னொன்று சேர்ந்து அதோட இன்னொன்று, ஒன்று இரண்டு மூன்று என்று ஒன்றோடு ஒன்று ஒட்டி காரியம் உண்டாதல், அது ஆரம்பம். இப்ப ஆடை அந்த முறையில தான். ஆடை நெய்கிற போது ஒரு நூலோடு இன்னொரு நூல், அதனோடு இன்னொரு நூல் என்று இணைந்து அந்த காரியம் உருவாகும். ஆடை என்ற காரியம் அது ஆரம்பம். இப்ப மலர் மாலை இருக்கிறது, அது எப்படி உருவாயிற்று அந்த காரியம்? ஒவ்வொரு பூவாக எடுத்து தொடுத்து கட்டி அந்த மாலையை உருவாக்குகிறோம். எனவே மாலை என்பது ஒரு ஆரம்பவாதத்துக்கு எடுத்துக்காட்டு. இப்படி இந்த முறையிலேயும் தோன்றுவது உண்டு ஆரம்பவாதம். இன்னொன்று சொன்னேன், விவர்த்தனவாதம் நினைவிருக்கா? விவர்த்தனம், விவர்த்தனவாதம் என்றால் கயிறு பாம்பாக தோன்றுவது, அதாவது உண்மையிலே மாறாமலே மாறியது போல ஒரு பொய்த்தோற்றம் அளிப்பதுதான் விவர்த்தனவாதம். உண்மையிலே மாறாமலே மாறியது போல தோன்றுவது அது விவர்த்தனம். இன்னொன்று சமுதாயவாதம் என்ற ஒன்று, சமுதாயம், சமுதாயவாதம். சமுதாயம் என்றால் என்ன? கூட்டம். சமுதாயம்னா கூட்டம். இப்ப ஒரு இடத்துல நெல் குவியல், நெல் குவியல் என்ற காரியம் எப்படி உண்டாயிற்று என்றால், அந்த நெல்லை மொத்தமாக குவித்து வைத்த காரணத்தினாலே உண்டாகிறது. ஆரம்பவாதத்துல ஒவ்வொன்றாக வரிசையாக சேர்ப்பது, இது மொத்தமாக அந்த வரிசையெல்லாம் பார்க்காமல் மொத்தமாக ஒரு இடத்துல குவித்தால் அது சமுதாயம். இப்படி பல காரியப்பாடுகள் சொல்லப்படுகின்றன. அவற்றிலே இந்த வாக்குகள் சுத்தமாயையிலிருந்து தோன்றுகிற முறை இந்த முறையெல்லாம் அல்ல. இங்கே ஏற்படுகிற முறை விருத்தி என்று சொல்லப்படும். இது ஒரு வகையான மாற்றம். விருத்தி என்றால் சுருங்கி இருப்பது, சுருங்கி இருப்பது விரிவடைவது. விருத்தினா விரிவடைதல். இப்ப விருத்தி உரையெல்லாம் எழுதுறாங்க நூலுக்கு, விருத்தி உரைனா விரிவாக எழுதுவது. விருத்தி என்றால் விரிவு. இந்த காலத்துல இந்த ஷாமியானான்னு போடுறாங்கல்ல பந்தல், அலங்கார பந்தல், நாலு காலை நட்டி மேல அந்த கொண்டு வந்திருப்பாள் துணியை மடித்து, அந்த மடித்திருக்கிற துணியை அப்படியே விரித்து ஒரு கூடாரமாக்கி விடுவார், ஒரு பந்தலாக்கி விடுவார். பிறகு மறுபடியும் முடிந்த உடனே மறுபடியும் சுருட்டி கொண்டு போய் விடுவார். அதுதான் விருத்தி. இப்ப அந்த சர்க்கஸ் போடுறாங்க, அந்த துணியை, அந்த முரட்டு துணியை விரித்து பெரிய கூடாரம் அமைக்கிறார்கள், அதெல்லாம் விருத்தி. இது ஒரு வகையான மாற்றம் விருத்தி. அந்த முறையில தான் வாக்குகள் விருத்திப்படுகின்றன சுத்தமாயையிலிருந்து. அந்த வாக்குகளிலே நாலு வளர்ச்சி நிலைகள் உண்டு. நாலு வளர்ச்சி நிலைகள், ஒன்றன் பின் ஒன்றாக படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து வருகிற நிலை. முதலாவது சுக்குமை வாக்கு என்பது. சுக்குமை வாக்கு என்பது தமிழிலே சொன்னால் நுண்மொழி. இது என்ன என்றால், அந்த பானை செய்கிறவன், பானை வணைகிறவன் மண்ணை எடுத்து வந்து என்ன செய்கிறான் முதலிலே? உடனே செய்ய ஆரம்பித்து விடுகிறானா? அந்த மண்ணை நன்றாக நீர் ஊற்றி பிசைந்து பக்குவப்படுத்துகிறான், முதலே தகுதிப்படுத்துகிறான் அந்த களிமண்ணை குடம் செய்வதற்கு முன்னாலே. அதே போல இந்த சுக்குமை வாக்கு என்பது சுத்த மாயையினுடைய அந்த தகுதிப்பட்ட நிலைதான். சுக்குமை வாக்கு என்பது சுத்த மாயை வாக்குகளாக விரிவதற்கு முதலிலே தகுதிப்பட்டு பக்குவப்பட்டு நிற்கிற நிலை சுக்குமை வாக்கு. இதுல எழுத்து வடிவம் எல்லாம் தோன்றாது, எழுத்து வடிவம் எல்லாம் அமைந்திருக்காது. இது முதல் நிலை, சுத்த மாயையினுடைய முதலாவது விருத்தி. சுத்த மாயையினுடைய முதலாவது விருத்தி சுக்குமை வாக்கு. பிறகு அந்த சுக்குமை வாக்கு மேலும் விரிவடைந்து இரண்டாவதாக பைசந்தி வாக்கு என்ற பெயரை பெறும். ஆங்கிலத்தில் வடமொழியில பஷ்யந்தி பஷ்யந்தி என்பார்கள். பஷ்யந்தி என்றால் விளங்குவது என்ற பொருள். தமிழிலே பைசந்தி என்கிறோம். அந்த முதலாவது சுக்குமை வாக்கு என்பது அறவே விளங்காத நிலை, சொற்கள் எழுத்துக்கள் விளங்காத நிலை சுக்குமை வாக்கு. இந்த இரண்டாவது பைசந்தி வாக்கிலே ஓரளவு விளங்குகிற நிலை எழுத்துக்கள், எழுத்து வடிவம் ஓரளவு விளங்குகிற நிலை. இதற்கு என்ன உதாரணம், உவமை சொல்லுவார்கள், இந்த மயிலின் தொகையில பல வகையான வண்ணங்கள் இருக்கின்றன. ஆமா, அந்த மயிலினுடைய முட்டையில முட்டையில் உள்ள நீரில் அந்த பலவித வர்ணங்களும் நிறங்களும் நுட்பமாக அமைந்திருக்கும். அதுபோல மயிலின் முட்டையில் உள்ள நீர் போல இந்த பைசந்தி வாக்கானது அந்த எழுத்து வடிவங்களை தனக்குள்ளே நுட்பமாக கொண்டிருக்கும். இதெல்லாம் எந்த சரீரத்தில் இருந்து வருது என்றால் இந்த தூல உடம்பிலே இவையெல்லாம் நிகழவில்லை. சுத்த மாயை என்பது நமக்கு உடம்பாக வருமா? சுத்த மாயை நமக்கு உடம்பாக வராது. நமக்கு உடம்பாக வருவது எவை? அசுத்த மாயையும் பிரகிருதி மாயையும் தான். அசுத்த மாயினால் எல்லாம் அடங்கிருத, அசுத்த மாயை தான் நமக்கு உடம்பாக வரும். எனவே அந்த நம்முடைய உடம்புல தூல சரீரம், அதற்கு மேல சூக்கும சரீரம், அதற்கு மேல அதிசூக்கும சரீரம். அதிசூக்கும சரீரம், தூல சரீரம் என்பது எவை, என்னென்ன தத்துவங்கள் அமைந்தவை? தூல சரீரத்தில் 15 ஐம்பூதங்கள், பிறகு ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் 10 15 ஐந்து பூதங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கண்மேந்திரியங்கள், இந்த 15 சேர்ந்து தூல சரீரம். சுக்கும சரீரம் என்பது தன்மாத்திரைகளும் அந்த கரணங்கள். சூக்கும சரீரம் தன்மாத்திரை 5, மனம் புத்தி அகங்காரம் என்ற 3 அந்த கரணங்கள் ஆக 8 புரியட்டக சரீரம் என்று சூக்கும சரீரம் சொல்லப்படுகிறது. அதற்கு மேலே இருக்கின்றவையெல்லாம் அதிசூக்கும சரீரம், அதாவது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். அதுக்கு என்ன பேரு அந்த சரீரத்துக்கு? கஞ்சுக சரீரம், கஞ்சுக சரீரம். அதற்கு மேல காரண சரீரம், அது என்னது காரண சரீரம்? மாயை, அசுத்த மாயையினுடைய ஒரு பகுதியாகிய மாயை. இதை பற்றியெல்லாம் 2 சூத்திரத்திலே வருகிறது. அதனால கவலைப்படாதீர்கள் விளங்கவில்லையே என்று இரண்டாம் சூத்திரத்திலே சொல்லுகிறார். எனவே அந்த அதிசூக்கும சரீரத்திலே தோன்றுவது இந்த வாக்கு, அதிசூக்கும சரீரத்திலே. எனவே சூக்குமை வாக்கு பைசந்தி வாக்காக விருத்திப்படுகிறது. பிறகு பைசந்தி வாக்கு மேலும் விரிவடைந்து மூன்றாவதாக மத்திமை வாக்கு. மத்திமை வாக்கு என்பது எழுத்துக்கள் நன்றாக பிரிந்து தோன்றுகிற நிலை, எழுத்துக்கள் விளங்கி தோன்றுகிற நிலை. எப்படி படிப்படியாக பாருங்கள். சூக்குமை வாக்கில் அறவே விளங்காத நிலை, பைசந்தி வாக்கிலே விளங்கியும் விளங்காமலும் இருக்கிற இடைப்பட்ட நிலை பைசந்தி, விளங்கியும் விளங்காமல். ஆனால் மத்திமை வாக்கிலே நன்றாக விளங்குகிற நிலை. இந்த நிலையில அந்த மத்திமை வாக்கு நம்முடைய கண்டத்திலே, கழுத்திலே, குரல் வளையிலே ஒலிக்கும். குரல் வளையிலே ஒலிக்கும் மத்திமை வாக்கு. இப்போது இதனோடு உதானன் என்ற காற்று சேருகிறது. உதானன் என்ற காற்று, இதனுடைய வேலை என்ன? இந்த காற்று என்ன செய்கிறது? அந்த அந்த வாக்கை உள்ளே இருந்து வெளியே எழுப்புவது, வெளியே எழுப்புவதுதான் உதானன் என்ற காற்று. அந்த முதல் ரெண்டு வாக்குகளிலே அந்த வாயு இல்லை, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். சூக்குமை வாக்கிலும் பைசந்தி வாக்கிலும் வாக்கி இந்த வாயினுடைய தொடர்பு கிடையாது. மத்திமை வாக்கு வரும்போதுதான் இந்த காற்று செயல்படுகிறது, உதானன் என்ற காற்று. நாமே உணரலாம், நம்முடைய கழுத்துல அந்த சொற்கள் ஒலிப்பதை நம்முடைய உள் செவியிலே கேட்கலாம். பிறகு நான்காவதாக வைகரி வாக்கு. இங்கே பிராணவாயு சேருகிறது. பிராணவாயு வைகரி வாக்கிலே பிராணவாயு அதனை வெளியே கொண்டு வருகிறது அந்த வாக்கை. அப்போது நம்முடைய வாயிலே ஒலி உறுப்புகள் இருக்கின்றன அல்லவா, பல், நாக்கு, மூக்கு. மூக்கு கூட சில மூக்குனாலே பேசுவாங்க தெரியுமில்ல, பல், நாக்கு, மூக்கு, அன்னம். இந்த இவற்றினுடைய செயல்பாட்டினாலே வெவ்வேறு சொற்களாக சிதறுகின்றன. அப்படி வெளிப்பட்டு தன்னுடைய செவிக்கும் கேட்கும், பிறருடைய செவிக்கும் கேட்கும்படியாக வைகரி வாக்கு வெளிப்படுகிறது. வைகரி என்ற சொல்லுக்கு விகாரம் அடைவது, விகாரம் என்ற சொல்லிலிருந்து வைகரி என்பது வந்தது. விகாரம் அதாவது பல்வேறு எழுத்துக்களாக சொற்களாக வெளிப்படுகிற, மாறுபட்டு வெளிப்படுகிற நிலை, மாறுதல் அடைகிற நிலை வைகரி. எனவே இந்த வாக்காகிய எழுத்து ஓசை, இந்த நாளும் எழுத்தோசை எனப்படும். இவற்றை புலப்படுத்துவது எது என்றால் என்ன சொன்ன, இசை ஓசை. அந்த இசையோடு சேர்ந்து, இசை ஓசையோடு சேர்ந்துதான் வெளியே இந்த வைகரி வாக்கு வெளிப்படுகிறது, இசையோசையோடு. இப்ப நாம் தெருவிலே நடக்கிற போது எத்தனையோ ஓசைகளை காதலே கேட்கிறோம். உங்க ஊர் பரவாயில்ல, அங்கெல்லாம் சவுண்ட் பொல்யூஷன்ங்கிறாங்களே, எங்க ஊர்ல அந்த ஓசைகளுக்கெல்லாம் ஏதாவது பொருள் இருக்கிறதா? ஏதாவது பொருள் இருக்கா? அவையெல்லாம் வெற்று ஓசை. தெரியும் அது என்ன பொருள் உணர்த்தது? ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறீங்க, வழிவிடுன்னு சொல்லுதா? இப்ப இந்த கடல், கடல் ஒலிக்கிறது, கடல் ஒலி, முரசு முழங்குகிறது, அதுக்கும் பொருள் சொல்லுவீங்க. எல்லாம் அழைக்கிறது, முரசு முழங்குகிறது, வாத்தியங்கள் இசைக்கின்ற, இவையெல்லாம் பொருளற்ற ஓசைகள். இந்த ஓசையெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால், எங்கே தோன்றுகிறது என்றால், இது ஆகாயத்தினுடைய குணம். இந்த பொருளற்ற ஓசைகள் ஆகாயத்திலிருந்து தோன்றுகிறது, ஆகாயத்தினுடைய குணம். அது உயிர் தானே, உயிர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த முயலுகிறது. ஆனால் நம்மை போல மொழி அமைப்பு அதற்கு இல்லையாதலாலே அது, அதுவும் இதான் பொருள் தருகிற ஓசை. உயிரல்லாத பிற பொருளினுடைய ஓசைகள். ஆக இங்கே மொழி என்றால் மக்கள் உயிருக்குத்தான் சிறப்பாக உரியது. ஏனைய உயிர்களுக்கும் மொழி உண்டு, ஆனால் அதை விளங்கிக் கொள்ள முடியாது நம்மால். அவைகளுக்கு மொழி இருக்கிறது, ஆனால் விளக்கம் இல்லாமல் இருக்கிறது. எனவே உயிர்களுடைய வாயில தான் இந்த எழுத்தோசை பிறக்கும். நம்முடைய வாயிலே வெறு ஓசையும் பிறக்கும், ரெண்டு விதமான ஓசையும் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படும். எழுத்தோசையும் வரும், வெற்று ஓசையும் வரும். இதுதான் இந்த வாக்குகளினுடைய தோற்ற முறை. இதை சித்தியார் எங்கனம் கூறுகிறது? 40வதா?
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு நகர சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: பெருமான் நகர சிறப்பு என்னிடத்தை வைத்துக் கொண்டு இந்த அகடியை பற்றியோ அல்லது மேல் உயர்ந்திருக்கிற மதுரை பற்றியோ அல்லது அங்க இருக்க நகரமாள் மக்களை பற்றியோ பேசவில்லை. மாறாக அந்த நகரத்தினுடைய அரசனை பற்றி பேசுகிறார். நகர சிறப்பு என்று வைத்துக் கொண்டு நகரத்தை பற்றி பேசாமல் அங்கிருக்கிற அரசனை பற்றி பேசிய ஒரே ஒரு இலக்கியம் நம்முடைய பெரியவரான. இனிமே ஒரு கால

நகர நாட்டுக்கு என்ன ரொம்ப சிறப்புன்னு கேட்டா நல்ல விளைச்சல் இருக்கும். பொன் போட்டா பொன் விளையணும். தட்டாரும் நல்ல அறிவும் உரனும் பண்பாடும் உடையவர்கள் இருக்கும். தட்டாரும் தாழ்வியலா செல்வரும், தாழ்வியலா செல்வரும் என்று கேட்டா யார் எங்க என்ன வேண்டும் என்று அந்த கேட்கூட வேண்டாம், குறிப்பறிந்து கொடுப்பது. அதுல எந்தவித தாழ்வு இல்லாம கருது ஈர்த்துவக்கும் இன்னும் உடையவர் அந்த தாழ்வியலா செல்வரும் சேர்வது நாடு என்றெல்லாம் சொல்லிட்டு முடிவினையும் ஓவாப்பினையும் சிறுபகையும் சேராது என்பது நாடு என்றெல்லாம் சொல்லி முடிச்ச ஒன்பது குரல் சொன்ன. பத்தாவது குரல், ஐயா நீங்க சொல்லுகிற எல்லா வளங்களும் நம்முடைய நகரத்தில் இருக்கு, இது போதுமல்லவான். அதான நான் பாக்கி வச்சிருக்கேன், ஒன்னு ஒரு குரல் பாக்கி வச்சிருக்கேன். என்ன ரொம்ப முக்கியமானது என்று சொன்ன. என்ன சொல்லுங்க சாமி, இதுவரை நான் சொன்ன ஒன்பது திருக்குறளிலே சொல்லப்பட்ட வளங்கள் எல்லாம் நலங்கள் எல்லாம் ஒரு நாடோ நகரமோ பெற்றிருந்தாலும் பெற்றிருந்தாலும் அந்த உண்மை போட்டு நடிச்சுட்டு பெற்றிருந்தாலும் நீங்கள் என்ன வரும் வார்த்த இப்பொழுது சொல்ல போகிற ஒன்று இல்லையானால் சிறப்பு அடையாது என்றார். அப்ப சொல்ல போறது அவ்வளவு முக்கியமான இந்த ஒன்பது குறளில சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்ட இலக்கணங்கள் எல்லாவற்றிலும் ஒரு நாடும் நகரமும் நிறைந்திருந்தாலும் நிறைந்திருந்தாலும் உண்மை என்ன தெரியுமா? முடியாது. ஏதேனும் ஒரு குறைபாடு இருக்குதான் செய்யும். இது நகர நகரத்துல பெரிய சிறப்பு சொன்னோம், இப்படி எல்லா இடத்துல இருக்க முடியுமா? முடியாது, முடியாது. அயோத்தியா ரொம்ப சிறப்புன்னு தான் பேசினார், அதுல ஒரு கூலி தானே இருந்தா என்ன பண்றது? என்னைக்கோ நடந்து போன வச்சு மூட்டையை அவுத்து விட்டான். அந்த மூட்டை அவுக்காம இருந்தா ராமாயணம் இல்ல பாருங்க, ரொம்பதான் போடுமா. என்னைக்கோ நடந்த ஒரு விஷயம், சின்ன பிள்ளைதனமா கல்லெடுத்து அடிச்சுட்டாரு. சரி அன்னைக்கே செய்யறதுப்பா, எனக்கு நான் வயசானவ இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மனுஷன் பேசினாரு. இல்ல அப்பா அம்மாட்ட சொல்லி இந்த பாருங்க உங்க பையன் இப்படி பண்ணது முதுகுல எனக்கு அடிக்குதுன்னு சொன்னோன்னு பிடிச்சி நாலு அரை கொடுத்து அந்தமே செய்யப்படான்னு ராமாயணமே எல்லாம் போயிருக்கு. அவ அதை வச்சிருந்து உரிய நேரத்துல செஞ்சு அப்படி செஞ்சு ஏனைய எல்லாம் வெள்ளித்தறியில் தாங்க ராமாயணம் வருது. அப்படி வரும்போது இவ்வளவு தள்ளாவளிகளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்றெல்லாம் சொல்லணும், இவ்வளவு நிறைவா இருக்க முடியாது. இருந்தாலும் இப்ப சொல்ல போகிற ஒன்று இல்லையானால் அந்த நாடு சிறப்பாகாதுன்னு அவ்வளவு பெரிய செய்தி என்னென்ன. ரொம்ப அருமையான குரல் பத்தாவது குரல், ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றி. நான் இதுவரை சொல்லி அந்த ஒன்பது குரல் சொல்லப்படுகிற எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் ஒரு நாட்டில் இருந்தால் மட்டும் பயனில்லை. எதிர்க்கணும் வேந்து அமைவு இல்லாத நாடு. நல்ல அரசியல் இருக்கும், அதை காக்கிற அரசன் இருக்கான் பாருங்க, அது சம்மாந்தவனாக நாட்டையே நாடு காப்பதிலேயே தலைமை உடையவனாக நாணயமுடையவனாக இருக்கின்றால் தான் இவ்வளவு சிறப்பு இருந்தாலும் இந்த நாடு நகரம் உருப்பிடும். இதை நம்ம அனுபவத்திலேயே பார்த்துட்டோம். எவ்வளவு சிறப்பு இருந்தாலும் அது இல்லையானால் இல்லைதான் என்று முடிஞ்சது. அந்த தான் நம்முடைய சேக்கரார் தெரிவித்துக் கொண்டார். நகரம் என்று சொன்னால் நீ அகழியை பற்றியோ அல்லது மதுரை பற்றியோ பேசுவதனால் மட்டுமில்லை, அங்க இருக்கிற பொன்னான வயல்களை பற்றி பேசினால் மட்டுமில்லை, நல்ல சிறந்த பேரறிஞர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் மட்டும்தான். ஆமா சிறந்த பேரறிஞர்கள் இருக்கிறாங்க, நாடு சரியில்லைன்னு வச்சுங்க அவன் கருத்து சொல்ல முடியாம தவிக்கிறான். சரிதான்ட்டு இவங்க இவங்க கருத்தை எவன் கேட்கிறான் அடப்பா அப்படின்ட்டு போடுறான். அதனால வேணா ஒதுங்கி போடுறான், ஒதுங்கி போடுறான். நல்லவர் அல்லாதவன் தெல்லூர்ல வந்துடுறான், நல்லவனா இருக்கிறேன் ஒதுக்கிறான். சிவ சிவா என்னைக்கு நாடு காக்கட்டுமோ ஆண்டவன் தான் கை காக்கணும் போன்னு வச்சுருக்கேன், ஏன் வர்றான் உள்ள. அதனால அந்த நகரத்தினுடைய அரசு சிறந்திருந்தால்தான் அந்த நாட்டினுடைய வளமெல்லாம் வளமெல்லாம் சிறக்கும் என்று சொன்னார். அதெல்லாம் உடைய சேக்கிராத்திரமா நகர சிறப்பு என்று வைத்துக் கொண்டு அதில் யாரை பற்றி பேசுகிறார்? அரசியல் சிறப்பை பேசுகிறார். அரசியல் சிறப்பு இது வேற யாரும் செய்ததில்லை, சேக்கலார் தான் செய்வார். இப்ப இருக்கிற இலக்கியத்துல யாரும் அந்த மாதிரி செய்யல. அப்படியானால் இப்ப திருவாரூருக்கு நேரலை திருவாரூருக்கு அழைக்கிறோம் என்று நான் வழக்கம் போல் சொல்வது போல சொல்கிறேன். இப்ப அருமையான திருவாரூர், சொன்ன நாட்டீடை தொன்மையில் மிக்கது மண்ணு மாமலரால் வழிபட்டது, சொன்ன நாட்டீடை தொன்மையில் மிக்கது. இப்ப சோழ நாடு இது வரைக்கும் சொன்னேன், அதனுடைய வளமெல்லாம் சொன்னேன். அதுல மிக பழமையான ஊர்கள் பல உண்டு. அதுல ஒரு ஊர் இது ரொம்ப இதுவும் பழமையான ஒரு தொன்மையில் மிக்கது, மிக சிறப்பான பழமை வாய்ந்த ஒரு நகரம். சரி, அந்த ஊரு என்ன சிறப்புடையது? நாமெல்லாம் காத்து கொண்டிருக்கிறோமே, நம்ம வீட்டுல எது இருக்கணும் எது இருக்கணும்? திருமகள் நம்ம வீட்டிலேயே தங்கணும். அத பழைய சொல்ல சொன்ன லட்சுமி கடாட்சம், லட்சுமி கடாட்சம் இருக்கணும் அந்த வீட்டுல, அப்பதான் சரியா இருக்கும். நம்முடைய திருவள்ளுவர் அகனமர்ந்து செய்யாள் உறையும் என்று சொன்னார். நல்ல அருமையான தமிழ் சொன்னார். மன மகிழ்ச்சியோடு கூட திருமகள் நம்ம வீட்டிலேயே இருப்பாளாம், புகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் என்றெல்லாம் சொன்னார். ஆகவே அது போல நாமெல்லாம் வணங்கி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற திருமகள் இருக்கிறாளே, அந்த திருமகள் வழிபட்ட ஊர் திருவாரூர். எனவே திரு ஆர் ஊர்னா திரு என்பது என்ன பொருள்? திருமகள்.

0: வழிபட்ட ஊர் இடம். அப்போ நாமெல்லாம் வணங்கியும் மகிழ்ந்தும் ஏற்க வேண்டிய ஒரு பெண் அங்கே இருந்து வணங்கி அந்த வளம் பெற்ற நலம் பெற்ற இடம் திருவாரூர். அதான் மண்ணு மாமலரால் வழிபட்டது வன்னியாறு மதி போதி செஞ்சடை சென்னியார் திரு ஆரூர் திருநகர். அங்கதான் எங்களுடைய தியாகராஜ பெருமான் தியாகத்துக்கும் அரசனவன், ஒவ்வொன்றுக்கு நாட்டுக்கு அரசன், புலமைக்கு அரசன், ஞானத்துக்கு அரசன் என்றெல்லாம் இருப்பார்கள். தியாகத்துக்கு அரசன் எங்களுடைய தியாகராஜன் பெருமான். எனவே அப்படிப்பட்ட பெருமான் வீட்டில் இருந்தருள்கின்ற ஊர் திருவாரூர் என்று சொன்னார். இனி அந்த திருவாரூர்ல பல்வேறு சிறப்புகள் எல்லாம் சொல்கிறார்கள். அந்த பல்வேறு சிறப்புகள் நம்ம எல்லாம் சொல்ல முடியாது, ஒன்று ரெண்டு தான் நினைக்க முடியும். அங்கே ஒரு கருத்துரு, பறவையாருடைய மாளிகை இருக்கின்ற இடம் அது என்று சொல்லுங்க. காப்பிய தலைவராக இருப்பது மட்டுமல்ல, ஏன் பறவையார் மாளிகை சொல்லணும் என்று கேட்டால், பறவையார் மாளிகை எல்லா வீடும் போல ஏதோ கணவன் உண்டு, தான் உண்டு, அவங்க அப்பா அம்மா உண்டு, மாமனா மாமியா உண்டு, அப்புறம் சொந்த சம்பந்தி உண்டு, இதோட நின்ற இடம் அல்ல. பறவையார் மாளிகை இரண்டு பெருஞ்சிறப்பிற்கு இலக்கானது. ஒன்று பறவையற்பில் சொன்னாங்களே, இறைவனே ஒரு முறைக்கு இருமுறை தூது சென்று அமர்ந்த இடம். எந்த ஊர் இருக்கு அந்த மாதிரி இறைவன் வந்து எழுந்தருளிய இடம் பறவையார் மாளிகை தான், வேற எதுவும் இல்லை. எனவே இறைவனே ஒரு முறைக்கு இருமுறை வந்து இல்லத்தில் தங்கிய இடம், அப்படிப்பட்ட சிறப்பு பறவையார் மாளிகை. ஒன்று இரண்டாவது திருவாரூர் அந்த பறவையார் மாளிகை. அங்கதான் குண்டையூர்கிழார் என்ற பெரியவர் நெல் கொண்டு தருவார், தந்து பங்குனி உத்தரம்னு சொன்ன முன்னால ஒரு மாதம் பின்னால ஒரு மாதம் தினமும் அடியவர்கள் மகேஸ்வர பூஜை நடந்துகிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். காலையில 10 மணிக்கு உணவு போட ஆரம்பிச்சா மாலையில 4:30-5 மணி வரைக்கும், மீண்டும் 6:30 போட ஆரம்பிச்சா ராத்திரி 11 மணி வரைக்கும். அட்டிட்டல் காணாதே போதியோ கும்பவாயி யாருக்கு என்ன, பகல்ல அடிவர் மாதிரி இருந்துட்டு ராத்திரில போனா சரி இருக்குச்சான பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அச்சிட்டல் காணாதே போதியோ. பெருமானுடைய திருவடியே நின்று கொண்டிருக்கிற அடியவர்களுக்கு நீ மீண்டும் சமையல் பண்ணி சாப்பிடாம சாப்பாடு போடாம போவியாமா என்று கேட்டார். ஆகவே நல்ல அடியவர்கள் விடாமல் விருந்தோம்பிய இடம் பறவையார் மாளிகை. அது மட்டுமா, இன்னொரு அடியவர் பெரியவர் அரசர் பேரமான் பெருமாள் நாயனார். பேரமான் பெருமாள் நாயனாரை அந்த அரசியல் அமைப்போடு கூட வெறும் தனி அரசரா வல்ல, மாறு வேடத்துல வல்ல, தன்னுடைய சேர நாட்டுல எப்படி இருந்தாலும் அரசர் தான், அதே போல அமைச்சர்கள் தானே தலைவர்கள் மற்றவர்கள்லாம் முக்கியமானவர்கள்லாம் கூட இருந்து அந்த அமைப்போட இந்த மாளிகையில் தங்கிய இடம் அந்த இடம் பறவையார் மாளிகை. இந்த அளவெல்லாம் சிறப்பு திருவொற்றியூர்ல சங்கிலியார் மாளிகைக்கு இல்ல, அப்படி அமையல திரு. அதனால உடனே பட்டிமன்றம் போடக்கூடாது, மாளிகையில் எது சிறந்தது என்று அரங்கி உட்கார வைக்க வேண்டியதான். அதனால மாளிகையில் இந்த இது இந்த பறவையார் மாளிகைக்கு இப்படி ஒரு அருமை பெருவிழாக்களிலும் மாகேஸ்வர பூஜை நடந்த சிறப்பும், அரியவர்களில் மிக தலை சிறந்தவர் ஒரு பெரிய பேரரசரையே விருந்தேற்ற சிறப்பும் உடையது, அதனால் பறவையார் மாளிகை என்று சொல்லி அந்த நகர சிறப்பில் வைத்தார். ஒவ்வொரு காரணம் என்பதும் ஏன் வைத்தார் என்பதற்கான பறவையார் அவதாரம் செய்ய மாளிகை அங்கே இருந்தது. அதன் பிறகு இன்னொரு சிறப்பு என்னன்னா, நீங்க திருவாரூர் சென்றால் என்ன கேட்கலாம்? திருவாரூர் சென்றா இப்ப நம்ம நகரங்கள்ல என்ன கேட்கிறோம் கேட்டா, சாதாரண பாட்டு போக்குவரத்து இப்படி எல்லாம் பாடம், அதெல்லாம் இல்லை. நீங்க திருவாரூர்ல 4 வீதி நீ உள்ள நுழைஞ்சால திருவாரூர் மாநகராட்சி தங்களை வரவேற்கிறது வணக்கம் என்று சொல்லி உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா, மீண்டும் அந்த எல்லைக்கு வரும்போது திருவாரூர் நகராட்சிக்கு மீண்டும் வருக வருக நன்றி வணக்கம் என்று அந்த மீண்டும் இங்க வர வரைக்கும் என்ன கேட்கலாம்னா, இப்ப நாம வந்து திருமுறை எங்க கேட்கிறோம், ஓதாமூர்த்திகள் வைத்து சில முக்கியமான நாட்கள் வைத்து நம்ம கேட்கிறோம். ஏன்னா ஓதாமூர்த்திகள் இப்போ கிடைக்கிறது கடினம், கிடைத்தவங்க பாடணும், அந்த பாடுகின்ற பாடலை கேட்கிறோம். அப்ப நம்ம அருமையா இருக்கும் ஓதாமூர்த்திகள் வாயிலாம். இப்ப நாம எல்லாம் பாடுவது சாதாரணமா, அதுக்காக சீக்கிரம் உழைப்பு எடுத்துக்கொள்ளாதால் ஏதோ இயல்தான் கொஞ்சம் கொஞ்சம், அது என்ன தெரியும் ஒண்ணு, அது தெரியும் அது மக்கு இது மக்கு தான், ஆனாலும் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் அது சொல்லலாம். இசை நமக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனால் அவர்கள் இசைக்கென்றே தம்முடைய அர்ப்பணித்துக் கொண்டவர். அவர்கள் பாடுகின்ற பொழுது இசை ரொம்ப அருமையாக இருக்கும், அருமையான இந்த அத்தித்தல் காணாதே போதியோ பூம்பாயினா அவர்கள் வாயினால கேட்டோம்னா எப்படி இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆகவே ஓதாமூர்த்திகளை வைத்துதான் நம்ம திருமுறைகளை கேட்க வேண்டியிருக்கு. நீங்க நம்ம திருவாரூர் போனீங்கன்னா வேண்டியதே இல்லை, பிள்ளை பாடுவ அங்க இருக்கிற கிளிகள் எல்லாம் பாடுமா, எதை திருமுறைகளை. அதனால நீங்க இந்த திருவாரூர் நகராட்சிக்கு உள்ளே இருக்க நுழைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, அருமையா சிறையாரும் மடக்கிளியே. என்று நம்ம கிளியை அழைக்கிறோம், கிளிகளே கிளிகள் அழைக்கும். எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம பழனைக்கு திங்கிறது தினமும் இருக்குது, காய் திங்கிறது தினமும் இருக்குது, பறக்கிறது நம்ம தினமும் இருக்குது, அதை விட்டுடுங்க நீங்க இங்க வாங்க. என்ன செய்யணும் பெருமானி பாருங்க, புழங்கும் இளம் பிறையாளம் திருநாமம் எனக்கொரு என்று அங்க இருக்கிற கிளிகள் இன்னொரு கிளிய பெருமான் திருநாமத்தை சொல்லு இன்னொரு தடவை சொல்லு என்று கேட்டுக்கிட்டேன். யார் சார் கேட்பாங்க? ஒருத்தர் பேசினா கேட்கறதுக்கு நாதி இருக்கணும் இல்ல? அதுதான் முடியும். அதுக்கு ரசிகருக்கு என்னப்பா என்ன கிள்ளை பாடுவ? கிளிகள் எல்லாம் அந்த திருமுறைகளை விடாமல் பாடுங்க. என்ன யார் கேட்பாருனாரு, கேட்பன பூவைகள் நாகன வாய்ப்பறவைகள் பறவைல ஒரு இனம், அதுதான் அப்படியே இருந்து விடாம கேட்கணும். யாராவது கூப்பிட்டா கூட பேசாம இருப்பா. திருமுறை என்ன அருமையா விண்ணப்பிக்கிறார்கள் அராடா என்று சொல்லி அங்கிருக்கிற பறவைகளும் பாட பறவைகளும் கேட்கும். அப்படிப்பட்ட புண்ணிய நிலம் எங்களுடைய திருவாரூர் என்று சொன்னார். ஒரு 10-12 பாட்டு பாடிக்காரு, ரெண்டு மட்டும் சொல்லுங்கிறதுக்காக சொன்னேன். எனவே இப்படிப்பட்ட இடம் அந்த இடம். இனி இந்த நகரத்தை காக்கின்றவன் யார் அப்படின்னா, அரசன். அவன் பெயர் மனுவேந்தன். மனுவேந்தன் காக்கிறான். எப்படிப்பட்ட அரசன் என்று ஆரம்பிக்கிறான். எப்படிப்பட்ட அரசன் என்றால், ஆரம்போருள் இன்பமான அறநெறி வடாமல் புள்ளி. அறம் நெறி அறம்பொருள் இன்பமான அறநெறினர். ஏன் நான்கு பொருள் உறுதி பொருள் நமக்கு அடைய வேண்டிய பொருள், அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த நான்கில் அரசனுக்குரிய எல்லையில எது தர முடியும்னு கேட்டா இந்த மூன்று தான் தர முடியும். எது? அறம் பொருள் இன்பம் வீடு. பெருமான் தர வல்லது, அதெல்லாம் அது விட்ட. ஆனால் இவன் ஆளுகிற அந்த அறநெறியும் அந்த மக்களுடைய அறநெறியும் சேர்ந்து அந்த வீடு பேற்றிற்கு ஆளாக்கும். ஆனா அதை இவன் தர வல்லதல்ல, அதனால அது விட்டா. அறம் பொருள் இன்பமான அறநெறி வளாமல் புள்ளி மரம் கடிந்து அரசர் போற்ற. மரம் கடிந்துனர், மரம்னா தீமை என்ற அர்த்தம். தீமையான செயல் கொஞ்சம் கூட நாட்டில் வரக்கூடாது. தன்னாலேயோ மக்களாலேயோ விலங்கினாலேயோ மற்ற பயவராலேயோ அல்லது இயற்கையாலேயோ எந்த விதத்தில் வரக்கூடாது. மரம் கடிந்து அல்ல, தீமை என்பது அந்த நாட்டில் ஒரு தீய என்பன கனவிலும் நினையா தூய மாந்தர்வால் தொண்டைனன் நாடு என்று விரைப்பாருனர். தொண்டை நாடு எப்படிப்பட்டதான், தீமைய கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சான்றோர் வாழ்கின்ற இடம் தொண்டை நாடு என்று நினைப்பாரு. அதனால அது மாதிரி தீமை என்ற ஒன்றே உள்ளே புகாதவாறு மரம் கடிந்து அந்த பாவமான செயல்கள் எதுவும் நிகழாமல் காத்து, மரம் கடிந்து அரசர் போற்ற வையகம் காக்கும் நாளில் அருமையாக இந்த உலகத்தை காத்துக்கிட்டு. அப்போ நாட்டு மக்கள் நல்ல அறநிலையில் இருக்கணும், நல்ல பொருளாதாரம் வளம் இருக்கணும். இந்த அறநெறியில் நின்று வந்த பொருளாதாரத்தை கொண்டு நல்ல இன்பமா இருக்கும். நல்ல மங்களம் என்ப மனைமாட்டி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்டு. இப்போ ஒரு வீட்டுல போய் கேட்டோம்னா உங்களுக்கு என்ன குறையினர்? ஒரு குறையும் இல்லைங்க. மகாராஜன் மனுவேந்தன் காக்கிறான் அரசியலுக்கோ அதனால பொருளாதாரத்துக்கோ நாங்க அனுபவிக்கிற இன்பத்துக்கோ எந்த விதையிலும் இல்லைங்க. நீடூழி வாழ்க சோழ நாடு, நீடூழி வாழ்க சோழ பேரரசன் என்று சொல்வாரு. அது மாதிரி பாருங்க. அதனால் மக்கள் மிக மகிழ்ச்சியோடு அந்த நாட்டுல அமைந்திருக்கிறார்களாம். அப்படி இருக்கின்ற பொழுது சிறந்த அனல் தவத்தால் தேவி திருமணி வயிற்றில் மைந்தன் பிறந்தனன் உலகம் போற்றும் பேரறிக்குருளை என்ன. அப்படி வாழ்கின்ற பொழுது அவருடைய அரண்மனையில ஒரு அருமையான நிகழ்ச்சி என்னன்னு, அந்த மனைவி கருவுற்று 10 மாதம் ஆயிற்று. கரு உயிர்த்தாள், ஆண் மகம். அது எப்படி இருந்தாரு, சிங்க குட்டியா இருக்கும். சிங்க குட்டி இந்த வலிமையில இந்த தலைமையிலும் சிங்கம் ரொம்ப பெருசு, சிங்கம் பெருசு. அதனாலதான் அந்த ராஜான்னு சொல்றேன், மிருகராஜான்னு சொல்றேனே மிருகத்தலைவன். அது இந்த முன்னும் பெண்ணுடைய பாக்குற பார்வை பார்த்தாலே அது ஒரு பெரிய அரசர் பாக்குற மாதிரி இருக்கும். அது இலக்கண உலகத்துல வைத்துக் கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, அரிமா நோக்குனாங்க. அரிமா நோக்கணும், ஒரு சொல் முன்னையும் பின்னையும் இருக்கும் மாதிரியான சொற்களை பார்த்து அந்த பொருள்படியா இருக்குமானால் சிங்க நோக்குன்னு அர்த்தம், அரிமா நோக்கு. ஆகவே ஒரு நூலிலே சில செய்யுள்கள் சில சூத்திரங்கள் அந்த முன்னும் பின்னும் பார்த்திருக்கிற கம்பீரம் இருக்குமானால் அரிமா நோக்கு என்று சொல்வார்கள். அப்படி போய் இலக்கியத்திலேயே வரும்படியான, அதெல்லாம் சிங்கத்தன்மை சொல்றேன். நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் நிறைவாக பாடிய பதியம் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என்பது திருப்பூரில் அங்கே பாடுகிறார். பெருமானையே என்ன பாடுகிறார், தாவாமூவா சிங்கமே உன்னடிக்கே போதுகின்றேன். பெருமானையே சிங்கம், மனிதர்ல நீங்க மிகச்சிறந்தவர்களை சிங்கம் சொல்றதை விட்டு பெருமானியே. ஆனா மற்ற சிங்கம் எல்லாம் எப்படிப்பட்டது, சாகும், முதுமை அடையும், குத்தியில் கொலையிட்டு கிடைக்கும். ஆனா எங்க பெருமான் தாவாமூவா சிங்கமே உன்னடிக்கே போதுகின்றேன். அருமையான தாண்டம். ஆகவே அந்த சிங்கத்தை அப்படி பெருமானுக்கே கொண்டு போய் முயற்சி சொன்னார் நம்முடைய அப்படித்தான். அது மாதிரி இந்த குழந்தை பிறந்தது பேரறி குருளை சிங்க குட்டி மாதிரி அது மாதிரி தோன்றினான். தோன்றிய பிறகு அவனுக்கு இதோ இப்பொழுது ஐந்தாண்டுகளுக்கு பின் ஆமா வரலாறு போவானாமா இங்க பாடுவாங்க சமயத்துல பிள்ளை பெறும் செங்கை பிள்ளை செங்கீரை தால் சப்பானி முத்தம் எல்லாம் பாடலாம். அதெல்லாம் ஞான சம்பந்தம் வச்சுக்கிட்டது, ஞான சம்பந்தம் பாத்துக்கோ. பாட தெரியாது நல்ல நம்முடைய இது சேக்கிரா பெருமானுக்கு பாட தெரியும். அங்க காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை எல்லாம் அங்க வைத்துக் கொண்டார். அதனால இங்க என்ன ஐந்தாண்டுகளுக்கு பின், ரொம்ப அருமையான அமைப்பு, ஐந்தாண்டுகளுக்கு பின் தவ முயன்று அறிதில் பெற்ற தனி இளம் குமரன் நாளும் சிவமுயன்று அடையும் தெய்வ கலை பல திருந்த ஓடி. ஐந்தாவது ஆண்டுல அருமையாக படிக்க வைத்தார்ல, அடிக்கடி சொல்லிட்டு தான் வர்றோம். இங்கேயும் என்ன பண்ண சொல்லுவோம், நம்ம சொல்ற வரைக்கும் சொல்லுவோம் அல்லவா. ரெண்டு வயசுலயும் ரெண்டரை வயசுலயும் பாவம், அதுக்கெல்லாம் திணிக்கப்படாது திணிக்கப்படாது. நாம எல்லாம் ஐந்தாண்டு தான் நம்ம சேர்க்கப்பட்டோம், முக்கியம் சத்தியம் அல்லவா. அப்ப ஐயா நாம இதெல்லாம் ஐந்தாண்டு தான், நம்ம ஐஏஎஸ் ஐயா எல்லாம் ஐந்தாண்டுல தான் படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி விளையாண்டு ஓடி விளையாடு பாப்பான்னு இருந்தோம். இப்ப என்ன ஐந்து வயசுல வச்சதுனால நம்ம என்ன எல்லாரும் வந்து பெரிய பெரிய பெரிய சிங்கமா இல்லன்னா கூட பையன் ஐஏஎஸ் வாங்கி தாங்க பாருமையா, ஐயா எல்லாம் பெரிய இதை வாங்குவேன். ஆனா என்ன கட்டு போட்டோம் இப்போ ரெண்டு வயசு ரெண்டரை வயசுலயே மம்மி தாடி மம்மி தாடினா அவ்வளவு அந்த அந்த சின்ன பிள்ளைகளுடைய அந்த பாவம் பெற்றோருடைய வருத்தவே செய்யும். தந்தையில சின்ன சிறுசல்ல ஒண்ணு தெரியாத குழந்தை போய் திணிச்சா கொஞ்சம் அஞ்சாண்டு வரைக்குமா அது நல்லா இருக்கட்டுமே அழகா இருக்கட்டுமே. அதனால ஐந்தாண்டுல அந்த கல்வி வைத்தார். தாவாமு என்று அறிவில் பெற்ற தனி இளம் குமரன் நாளும் சிவமு என்று அடையும் தெய்வ கலை பல திருந்த ஓரி. ரொம்ப அருமையான கருத்து. என்ன பண்றது தமிழன் அப்படி சொன்ன இந்த சமயமே கூடாது அதை எடுத்துப்படுறது இருக்கு பாருங்க, எடுத்துறது ஆன்மீகமே இல்லாத வெறும் வரட்டு கல்வி. அல்ல வரட்டு அப்படின்னு சொல்லணும், வரட்டு கல்வி. திருக்கோவில் இல்லாத கோவில் இல்லா ஒரு குடியிருக்க வேண்டாம், அது சென்சார் பண்ணிட்டான் அப்படின்னு கேள்வி நாங்க பாக்கல சுவாமி. வெளியே தெரியும் அந்த புத்தகம் எல்லாம் எங்க நாங்க இங்க பாக்குறோம். இந்த ஒன்னாவது ரெண்டாவது வகுப்பு புத்தகம் எல்லாம் எங்க நம்ம கண்ணால் பாக்கிறோம், பார்க்கவும் இல்லை ஒண்ணும் இல்லை. ஆனா சொல்றாங்க சிவமு என்று அடையும் தெய்வ கலை பல என்ன பாடத்திட்டம்னர் மன்னிச்சோடைய பையனுக்கு நல்ல ஆன்மீக உணர்வோடு கூடிய பாடநூல்கள், ஆன்மீக உணர்வோடு கூடிய பாடநூல்கள், அதோடு கூட தெய்வ கலை பல மற்ற கலைகள் ஆய கலைகள் 64 நீங்க சொல்லுவீங்களே அது மாதிரி நீங்க நிறைய படிக்குவீங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. பல கலைகள் எல்லாம் இவற்றை எல்லாம் எதற்காக கற்பிக்கிறார்கள், இது ஒரு பெரிய ட்ரைனிங்ல தான் இருக்குது. ட்ரைனிங் போகும்போது கேட்பாங்க இந்த பீலிட்டு எம்லிட்டு எம்லிட்டு கிடையாது பீலிட்டு பீலிட்டு கூட இல்லை பிடி பிஏ பிடின்னு சொல்றமே, இப்போ பிடிக்கு பதிலாக பிஎட் பிஎட் எம்எட் இந்த ரெண்டு கேந்த ரெண்டு எட்டும் படிக்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, நீ பாடம் நடத்துவது எந்த குறிக்கோளுக்காக, எய்ம் என்ன குறிக்கோள் அப்படின்னா. பாஸ் பண்றதுக்குன்னு சொல்லப்படாது, முக்கு பயில சொல்ல சொல்லாமா சொல்ல நோக்க என்னமோ பாஸ் பண்றதுக்கு தான் அவனும் வரான் நாமளும் சொல்லி தரோம். ஆனா அது அல்ல, பாஸ் பண்றதுக்கு அல்ல. பின் என்ன சார் பண்றதுன்னு, இலக்கியங்கள் எதற்காக கற்பிக்கிறீர், மணிமேகலை சிலப்பதிகாரம் புறநானூர்ல 10 பாட்டு பெரிய பிராணத்துல இப்படிதான் கற்பிக்கிறனர். இந்த இலக்கியங்களை படித்ததன் வாயிலாக இது போன்றதொரு இலக்கிய படைப்பை அவன் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் படிக்கிறேன். ஏன் குறிக்கோள் அது நல்லாதான் இருக்குது, சொல்றது கேட்கறது நல்லா இருக்குது, ஆனா நடைமுறையில ஒண்ணும் இல்லை. அது போல இப்ப இந்த கலையினுடைய பயன் என்னன்னு இதெல்லாம் படிக்க இப்ப என்ன எது என்னன்னு ரொம்ப அருமையா சொன்னது, ரொம்ப அருமையா சொன்னார். தெய்வ கலை பல எதற்காக படிக்க வைக்கப்படுகிறது, ரொம்ப அருமையானது, ரொம்ப அருமையானது. அந்த யார் யார் படிக்கிறார்களோ அவருடைய உள்ளம் செம்மையாக இருப்பதற்கு படிக்கணும். படிப்பது என்பதே உள்ளம் திருந்த என்பதுதான். திருந்த ஓதி எது? திருத்த ஓதி அல்ல. திருத்த ஓதின்னு சொன்ன என்னாச்சு? அதான் தமிழ், அதான் நம்ம தமிழ். இந்த இந்தன்னா விட்டுட்டு இத்தன்னா போட்டா திருத்தன்னு ஊருக்காக, ஊரை திருத்தறதுக்காக படிக்கிறது அர்த்தம். திருந்த ஓதி தான் திருந்துவதற்காக. எது கல்வியினுடைய குறிக்கோளே எதுன்னு கேட்டா, அவனுடைய மனம் நல்ல நெறியில, நல்ல அறநெறியில, நல்ல ஒழுக்க நெறியில அப்படி திருந்தணும். அதுதான் கல்வியினுடைய குறிக்கோள். இங்க சொல்ற திருவள்ளுவர் சொன்னார், ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும். மூன்று கட்டத்துக்கு வந்துட்டாரு. நல்லா படிச்சிருக்கிற, ஆமாங்க. உணர்ந்தும் நல்ல எல்லாவற்றையும் தெளிவா உணர்ந்திருக்கிறியே, ஆமாங்க. பிறர்க்கு உரைத்தும் அருமையா பேசுறியே, அருமை அருமை அப்படின்னா ஓதி மூன்று ஆச்சியங்கள். ஆமா, நீ இவ்வளவு சொல்றியே, இவ்வளவு படிச்சியே, இவ்வளவு பேசுறியே, இதுல ஏதேன்னு ஒரு பர்சன்டேஜாவது நீ நடக்கிறியான்னு கேட்டார். இது சிவ என்ன கேட்டார், இப்ப நீ இவ்வளவும் பேசுற, இவ்வளவும் படிக்கிற சொல்றியே, இதுல ஏதேன்னு ஒரு விழுக்காடு அளவுக்கு நீ கடைபிடிக்கிறியா என்ன? அதுதானுங்க என்ன, தான் அடங்கா பேதையில் தேவையாறு. இவனோட வடிகட்ட முட்டாள். அப்ப ஓதுவதனுடைய பயன், உணர்வதன் பயன், பிறருக்கு உணர்த்துவதன் பயன் எல்லாம் நீ திருந்தணும். நீ திருந்தணும், கல்வியினுடைய குறிக்கோள் அது. மாண்புமிகு அமைச்சர் அல்லவா கேட்கிற, நாட்டுல கல்வி எதற்காக இளைஞரார்களை படிக்க வைக்கிறோம் என்றால், அவருடைய மனமும் செம்மையாக திருந்திய நிலையில் வாழ்வதற்கு, நல்ல ஒழுக்கமா வாழ்வதற்கு, பண்பாட்டோடு வாழ்வதற்கு, அது கல்வியினுடைய பயன்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Shaivam.org in Anmeega Anbargalukku Vanakkam. Neengal kekkirukkira nigazhchi Saiva Siddhanta Poduvaguppu. Vazhangubavar Siva Palamuthappan avargal. Vanakkam.
3: நீடும் இருமுனைகள் நேர் நேராதல், இரண்டையும் நேராக கொண்டால் கூடும் இறை சக்தி குணம். உங்களுடைய உள்ளத்தில் சத்தினிபாவம் வந்து பதிவுகின்ற நிலை கூடும். சத்தினிபாவ நிலைதான் இறை சக்தி குணம். சத்து இறையினுடைய அருளானது உங்களுக்கு பதிவதற்கு கூடும் குணம், நீங்கள் கொள்வதற்கு கூடும். அப்ப இருவினை ஒப்புதான் சத்துரிவாதம் நிகழ்வதற்குரிய படிநிலை. இறை சக்தி கொழல், இறை சக்தி என்றால் திருவருள் என்பது பொருள். நான்காவது அதிகாரத்தில் படித்திருக்கிறோம், இறை திருவருள் என்பது பொருள். கொழல் உங்களிடத்தில் பதிவதற்கு, நீங்கள் கொள்ளுவதற்கு கூடும். முதல் ஆய்வே, இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கொள்ள வேண்டும் என்று அறியுங்கள். இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகுங்கள், இதுதான் அறியும் நெறியில் முதல் ஸ்டெப். இன்பத்திற்காக நாம் மகிழ்ச்சி அடைவதும் துன்பத்திற்காக வருத்தம் அடைவதும் இறைவனை அறிந்து கொண்ட பொருள் அல்ல, இரண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாடல், ஏகன் அநேகன், இந்த உலகத்தில் எந்த இவைகளுக்கு தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை என்று முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொண்டால் இருவரை ஒப்பு தன்னறியாமல் வரும். நம்மிடத்தில் அறியாமை உண்டு, அதை நீங்கள் உண்டு என்று தெரிந்து கொண்டால் அந்த அறியாமையால் துன்பம் வருகிறது, ஏற்றுக்கொள்ள தயாரா இருப்பீங்களா இல்லையா? சார், நாம் வந்து ரிசர்வேஷன் பண்றோம், பண்ணனா அவன் போய் நல்லா உட்கார்ந்துருப்பான். நம்ம ரிசர்வேஷன் பண்ணாம ட்ரெயின் வந்தோம்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுவோம். அவன் உட்கார்ந்துருக்க நம்ம பார்த்து எல்லாம் ஓடுது அப்படின்னு நினைச்சிருப்பான், நினைச்சிருப்போமா இல்லையா? அது இதெல்லாம் பாரு நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு இருப்பான்லையா அவன். ரிசர்வ் பண்ண மகிழ்ச்சியா போலாம் சார், தெரிந்து கொண்டு முன்னாடியே தெரிந்து கொண்டால் அந்த படுக்கை வசதி செய்து கொண்டால் உண்மையாக போகலாம், இல்லைன்னா அப்படி அலைய வேண்டியதுதான். அப்ப இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா, இந்த ஆறு பொருளும் இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம கவலைப்பட மாட்டோம், ரிசர்வ் பண்ணிட்டோம்னா. அப்ப உள்ளத்துல ரிசர்வ் பண்ணிக்கணும். எதனால் ரிசர்வ் பண்ணிக்கணும்னா, கடவுள், உயிர், ஆணவம், கண்மம், சுத்தமாயை, அசுத்தமாயை, இந்த ஆறு இருக்கிறது என்று நீ பதிவு செய்து கொள். உனக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. ஏனென்றால் உன்னை நீ பதிவு செய்து கொண்டால் இந்த இன்பம்லாம் ரிசர்வேஷன் பண்ணிட்டான் என்ன வாழ்க்க போறோம், அந்த ட்ரெயின்ல வாழ்க்க போறோம். அந்த மகிழ்ச்சியும் என்ன மகிழ்ச்சி, நாம பயணம் பண்ணுகிற நேரத்தை பொறுத்து. அப்ப அது அப்ப அது பெரிய மகிழ்ச்சி என்று சொல்ல முடியாது, அது மகிழ்ச்சியும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம். ஆக வெளியே சுத்துறவு மாதிரி துன்பத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அப்ப ஆறு பொருள் உண்டு என்று தெரிந்துகொள், அதுதான் இரண்டாவது அறியும் நெறி. என்ன ஆறு பொருள்? ஏகன் இறைவன் ஒருவனை, அநேகன் உயிர்கள் பல, இருள் இதுவரை நாம் படித்த ஆணவம், கர்மம் வினை, அதுபோல மாயை இரண்டு, சுத்த மாயை அசுத்த மாயை. வேற ஒண்ணும் இல்ல சார், சுத்த மாயை என்பது நம்முடைய உடம்புக்கு போடப்படுற பிளான். இப்போ வீடு கட்டுறோம் வச்சுங்க, வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுறோமா இல்லையா, பிளான் அப்ரூவல் ஆகுமா இல்லையா, அந்த பிளான் அப்ரூவல் ஆகிற இடம் தான் சுத்த மாயை. என்னன்னு கேக்குறீங்களா, 36 தத்துவம் நடத்துவாங்க, நடத்துறாங்களோ இல்லையான்னு தெரியாது, அது நம்ம பின்னாடி வரும். உண்மை விளக்கம் நடத்துற வாய்ப்பு இருந்தா 36 தத்துவம், இந்த 36 தத்துவத்தை போட்டு எல்லாரும் குழப்பிட்டுப்பாங்க. நான் ஒரே வழியா சொல்லுவேன், முதல்ல இருக்கிற சிவ தத்துவம் என்பது நம்முடைய உடம்பை எடுப்பதற்கு பிளான் போடுகிற இடம். ஏன்னா நம்ம உடம்பை எப்படி இருக்கலாம், இறைவன் நாதம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்ற ஐந்தாக சிவ தத்துவத்தில் சுத்த மாயையில் இந்த உடம்பை இந்த உயிருக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறான் இறைவன். இந்த முத்தப்பனாக இருக்கிற இந்த உயிருக்கு இந்த உடம்பை கொடுக்க வேண்டும் என்று சிவ தத்துவத்தில் பிளான் போட்டார் இறைவன். நாதத்தையும் இந்தையும் கொடுத்தார் சதாசிவம், படைத்தல் தொழிலை பெருமா கூப்பிட்டார், அப்புறம் திருமாலை காக்கணும்னார், ருத்ரனை அழிக்கணும்ட்டார். இவை இறைவனால் இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த அந்த இடத்துல இறைவன் தான் முழு முதல் கடவுள். நம்மால் சொல்லப்படுகிற ருத்ரன் சிவபெருமான் ருத்ரன் திருமால் பெருமன் இவர்களெல்லாம் தேவர்கள், இவர்களெல்லாம் தெய்வங்கள் அல்ல, இவர்களெல்லாம் தெய்வங்கள் அல்ல. சைவம் சித்தாந்தம், யார் தெய்வம் என்றால் யார் துவாதச அந்த பெருவழியில் இருக்கிறார்களோ அந்த எம்பெருமான் கடவுள் கடந்து உள்ளே இருக்கிறவன். கடவுள்தான் நம்முடைய முழு முதல் தெய்வம். கடவுள் என்ற சொல்லுதான் நமக்கே உரிய சொல், எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறவன் ஆனால் எல்லாவற்றிலும் இருப்பவன், தர்ஃபோர் கடவுள். அதற்குரிய தெய்வ வடிவங்கள் தான் புத்திரன் திருமால் பிரம்மன் அப்புறம் காளி முருகன் விநாயகர் எல்லாம், அதனால சுற்றுப்புறத்தில் வச்சிருக்கிறாங்க. நமக்கு முழுமுதலாக இருப்பது அருபமும் உருவமும் மற்ற லிங்க பெருமானாக இருக்கிற அந்த இறைவன். இறைவன் என்றாலே நிறைந்தவன் என்பது பொருள். இறைவன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள், நிறைந்தவன், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறவன் என்பது பொருள். அப்ப ஏகன் அநேகன் இருள் கர்மம் மாயை இரண்டு என்றால் சுத்த மாயை என்று விஞ்ஞானகலர் போன்றவர்கள் வாழ்வதற்கு இடமாக இறைவன் தனித்து இருக்கக்கூடிய இடமாக இருப்பது சுத்த மாயை. அசுத்த மாயை என்பது இந்த உலகத்தில் பிறந்து வாழ்வதற்கு வித்யா தத்துவங்கள் எல்லாமே நம்முடைய பிறப்பதற்குரிய சூழல் ஜாதகம். ஆத்மத்துவம் என்பது பிறந்த பிறகு நமக்கு துணை புரிவது. எனவே இந்த 36 தத்துவங்களும் உயிருக்கு உயிர் வாழ்வதற்குரிய பின்புலங்கள், பேக்ரவுண்ட்ஸ். தத்துவம் அப்படாது இல்ல, நம்ம வாழ்வதற்கு தேவை நாதம் விந்து சதாசிவம் சுத்தம் சுத்தவித்த ஈஸ்வரன் இதெல்லாம் வாழ்வதற்கு தேவை. காலம் நியதி கலை வித்தை அராகம் மாகி பூடன் இதெல்லாம் நாம் வாழ்வதற்கு வேண்டிய பின்புலங்கள். ஞானேந்திரியம் கண்ணேந்திரியம் தன்மாத்திரை ஐந்து பூதங்கள் அந்த கரணம் 4 24 நாம் வாழ்வதற்கு வேண்டிய சூழ்நிலைகள், இது இல்லாமல் வாழ முடியாது, வாழ்வதற்கு முடியாது. எனவே 36 தத்துவங்கள் என்பது அதனால்தான் அந்த வாழ்வதற்குரிய சூழலை மறந்து விட்டால் புத்தி கிடைக்கும். நான் 36 தத்துவங்களையும் கடந்து விட்டால் புத்தி கிடைக்கும் என்றார். அப்ப 36 தத்துவங்கள் என்பது நாம் வாழ்வதற்குரிய பின்புலங்கள், பேக்ரவுண்ட்ஸ். அது இறைவனால் தரப்படுபவை, இறைவனுடைய சக்தியால் நமக்கு தரப்படுபவை. இதை அறிந்து கொண்டால் ஆக இவை ஆறு ஆதி இல், இவை தோற்றமில்லாதவை. அப்ப இவற்றுக்கு தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை. எனவே இந்த பொருள்கள் ஆறும் நித்திய பொருள்கள் என உணர்ந்துகொள். அறியும் நெறியில் இரண்டாவது, இருவினையையும் ஏற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள வேண்டும் முதல் ஸ்டெப். இரண்டாவது, ஆறு பொருள்கள் இந்த இடத்தில் உண்டு, அவற்றை நீ தெரிந்துகொள். மூன்றாவது பாடல், செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். நாம் வாழ்வதற்காக, உய்வான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள், வாழ்வதற்காக, உய்வதற்காக உள்ள பொருள்கள் உய்வான் உளன் என்று உணர். இந்த நாக்கும் நாம் வாழ்வதற்காக இருக்கின்ற பொருள் என்று உணர்வாயாக. நான் ஒவ்வொரு பாட்டுக்கும் விளக்கம் சொல்லுகிற பொழுதும் விளக்கம் சொல்லுவேன், அதுபோல சில சொற்களுக்கு பொருளும் சொல்லுவேன். நீங்கள் அதனை மனதிலே வாங்கிக் கொள்ள வேண்டும். வெறும் பொருள் தொடுப்பு மட்டும் நான் சொல்வதில்லை, அப்பொழுது சொல்லக்கூடிய பொருளையும் சொல்லுகிறேன். எனவே பாடம் நடத்துகிற முறைமை உரியது ஆகும். உய்வான் என்றால் நாம் வாழ்வதற்காக உழவு இருக்கிறது என்று உணர், என்று உணர்வாயாக. இந்த ஆறு பொருள்கள் உண்டு, ஆறு பொருள்களாலே செய்யப்படுகிற செயல்கள் நாலு. செய்வாரும் நாம் தான் அந்த வினைகளை செய்கிறோம் உயிர்கள். செய்வினையும் நம்மால் செய்யப்படுகிற நல்வினை தீவினை. சேர்பயனும் அவற்றினால் வரக்கூடிய நன்மை தீமை. நல்வினை தீமையால் அல்லது புண்ணிய பாவங்களால் நல்வினை தீவினை. சேர்பயனும் நமக்கு புண்ணிய பாவங்கள் சேருகின்றன. சேர்ப்பால் இவற்றை நம்முடைய உடம்பால் உயிரால் அனுபவிக்கக்கூடிய நிலையில் சேர்ப்பவன் சேர்ப்பான். உய்வான் இவை நாக்கும் நாம் வாழ்வதற்காக உரியது என்று உணருங்கள். அதனால வினை என்பது நம் வாழ்வதற்காக. நாம நீங்க டிவி பாக்கிறோம்னா நம்ம வாழ்வதற்காக, அது வாழ்த்த பிறகு அதை விட்டு வெளியே வரணும். எப்படி ரெண்டு விஷயத்துல வந்துருவீங்க வச்சுங்களே. அப்ப செய்வாரும் செய்வினையும் சொல்றாரு. எடுத்த உடனே இப்ப சரி ஆண்டவனுடைய முக்தி அடையணும் சொல்றோம்ல சைவத்துல, ஆக எல்லாருமே பிறந்த உடனே சாமியாராயலாமா? சாமியாராக்கு சொல்லலையே, எந்த ஆச்சரியம் வேண்டாம். அந்த பையன் பாடுறான், பாடுற கேட்டா நல்ல பிள்ளை நல்லா பாடுறான்னு சொல்றோம், மகிழ்ச்சி அடையணும். அது மாதிரி நாம நம்ம பிள்ளைய வளர்க்குமானா நம்ம பையன் ஒத்துக்க மாட்டானே, நம்ம பேரை ஒத்துக்குவானா? தாத்தா இதெல்லாம் நீங்க வெளியே வச்சுங்க, இந்த இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வேணாம், எங்க அப்பாட்ட சொல்லிடுவேன். அதாவது இறைவனுடைய திருவள்ள எல்லாருக்கும் மூணு வயசுல ஞானப்பாடம் கிடைக்குமா? அவருக்கு ஞானப்பாடம் கிடைச்சது 60 வயசுக்கு அப்புறம் தானே திருநீரை கிடைச்சது. திருவாடம் திருநீர் தலைவதியார் சாப்பிடுப்பார், 60 வயசுக்கு அப்புறம் தான் திருநீரை கிடைச்சிருக்கு. சைவத்துல பிறந்தவர் தான், அதுவரை திருநீரை பற்றி தெரியாதவருக்கு. தம்பியார் உணராக வேண்டும் என்று வைத்த தயாரினால் வாடுகிற பொழுது கூட தெரியாது. ஆனால் 60 வயசுக்கு அப்புறம் தான் இறைவனுடைய திருவருளால் திருநீரை தலைவதியார் திருநீர் திருவாளர் திருநீர் தலைவதியார் தான் கொடுப்ப அப்பதான் தெரிஞ்சது. அப்ப அது மாதிரி நமக்கு ஒரு காலம் வரும், இறைவனை போற்றிக் கொண்டிருப்போம். என்ன நான்கு, நாம் வாழ்வதற்காக உய்வான் வாழ்வதற்காக இருக்கின்ற பொருள்கள் ஆகும். இது மூன்றாவதாக தெரிந்து கொள்கிறோம். இந்த இறைவனுடைய திருவுருள் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார். நான்காவது பாட்டிலாதான் சொல்றார், இறைவனுடைய திருவுருள் உன்னிடத்தில் தெளிவாக எப்பொழுதும் இருக்கிறது, மறந்து விடாதே. ஊர் உயிராத அதன் பெருமை தெரியாதவர்கள் அந்த பெருமைக்காக பணம் கொடுப்பது என்பது அம்பக்கு விளம்பரம். ஊர் உயிரால் வாடும் ஒரு வைத்தே உயிரினாலே உடம்பு வாடுகிறது. உயிர் இல்லை என்றால் உடம்பு வாழாது. பிறந்த பிணம் என்று பெயரிட்டு நீரை மூழ்கி நினைப்பொழிந்தார்களே திருமந்திரம். எனவே ஊர் உயிரால் வாழும், ஊர் உடம்பு உயிரால் உயிரினாலே வாழும் ஒருமைத்தே அது போன்ற தன்மை உடையது. ஒருமைத்தே அது போன்ற ஒப்புமை உடையது. உயிரை வைத்துத்தான் உடம்பு வாழுகிறது. அது போன்றது. இறைவனுடைய அருளை வைத்துத்தான் உயிர் வாழ்கிறது. இறைவனுடைய அருளை வைத்துத்தான் உயிர் வாழ்கிறது. இதை நீ தெரிந்து கொள். எனவே உன்னுடைய உயிர் உன்னாலே வாழ்கிறது நினைக்காதே. உன்னுடைய உடம்பு வாழ்வதற்கு கூட உயிர் தேவைப்படுகிறது. உடம்பால் வாழ்ந்துவிட முடியாது, உயிர் தேவைப்படுகிறது. அப்படியானால் உயிர் வாழ வேண்டும் என்றால் உயிர் தானே வாழ்ந்துவிடும் என்று எல்லோரும் சொல்லுகிறான். தெய்வம் இல்லை, கடவுள் இல்லை, உயிர் தானே வாழ்கிறது. உயிருக்கு திறமை உண்டு, உயிருக்கு அறிவு உண்டு, உயிருக்கு பகுத்தறிவு உண்டு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அந்த உயிரை இயக்குவது எப்படி உடம்பு இயக்குவதற்கு உயிர் பயன்படுகிறதோ அதுபோல உயிரை இயக்குவதற்கு இறைவன் இறைவனுடைய திருவருள் இருக்கிறது என்று உணர். ஓர் உயிரால் வாழும் ஒருமைத்தே ஓரொரு உயிர், உடம்போடு உயிர், தான் உணர்வோடு, தன் தான் என்றால் சக்தி, தான் உணர்வோடு ஒன்றாம் தரம், ஒன்றி வாழ்வதாகும். ஒன்றாம் தரம் என்றால் ஒன்றுபட்டு நிற்பது. ஒன்றாம் தரம் ஒன்றுபட்டு நிற்கிறது. எதுபோல ஊரோடு உயிர், ஊரோடு ஊர் என்பது உடம்போடும் உயிரும், உடம்போடு உயிர், தான் உணர்வோடும். ஏன்னா வெறுமனை உயிர் மட்டும் இங்க வாழ்ந்துட்டு இருக்கல, நீ அதனாலதான் நினைச்சுக்கணும். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. இப்ப நான் ஒரு செய்தி சொல்ல போறேன், நல்லா புரிஞ்சுக்கணும் சார். உடம்பு வாழ்வதற்கு உயிர் இன்றியமையாது, உயிர் வாழ்வதற்கு இறைவன் இன்றியமையாதவன், இறையரும் இனிமை. இது அந்த பாட்டு பொருள். ஆனா உமாவதி சிவன் சொல்றபோது என்ன பண்ணார், உயிர் வாழ்வதற்கு திருவருள் தேவைன்னு சொல்றது சொல்ற போது உடம்போடு கூடிய உயிர் வாழ்வதற்குன்னார். உடம்போடு கூடிய உயிர் வாழ்வதற்கு இறைவனார். ஏன்னா உயிர் தனித்திருக்கிற பொழுது அறியாமை ஒரு மட்டும்தான் இருக்கும். உயிர் வாழ்கிறவர் எப்படி இருக்கும், அறியாமை ஒரு மட்டும்தான் இருக்கும். எப்ப அவர் கேவல நிலையில் இருந்து சகல நிலைக்கு நம்மளை கொண்டு வர்றாரோ அப்ப அவர் உள்ள பூந்துட்டுவார். என்ன அழகு பாரு. எனவே உயிர் தான் தோற்றுகிற போது இறைவனோடு தோற்றினால் அப்ப இறைவன் தான் எல்லாத்தையும் தோற்றித்தான் வந்துடும். இது தான் தோன்றிட்டு, இது தான் தோன்றிட்டு, பாசம் தான் தோன்றிட்டு. அப்ப உயிர் அதனால சொன்னார் ஊரோடு உயிர்னர். உடம்போடு உயிர் வாழுகிற பொழுது இறைவனுடைய திருவருளால் எப்படி உடம்பு உயிரால் வாழ்கிறதோ அதுபோல திருவருளால் உடம்போடு கூடிய உயிர் வாழுகிறது. தெளிவா சொல்கிறார். அதனால உயிர்ல இறைவனுடைய ஆற்றல் இல்லையான்னு கேட்கக்கூடாது. அங்கே ஆவேசித்திருக்கவில்லை, அங்கே ஆவேசித்திருக்கவில்லை, உயிர் மட்டும் ஆணவத்தோடு ஆவேசித்துக் கொண்டிருக்கிறது. அதான் கேவல நிலை. சகலத்துக்கு வருகிற பொழுதுதான் இறைவனுடைய திருவருள் முழுமையாக நம்முடைய வினையின் அடிப்படையில் அமைகிறது. அதாவது ஊனொடு உயிர்த்தான் உணர்வோடு ஒன்றாம் தரம் என்பிருக்கிறது ஐந்தாவது பாட்டு. தன்னிறமும் பன்னீரமும் தானாம் கல் தன்மை தரும், பொன்னிறம் போல் மண்ணீரப்பு. ஒரு நேரடியாக பார்த்தால் ஒரு ஏதோ ஒரு குழப்பத்தை தருகிற திருக்குறள் போல் தோன்றும், குரல் போல் தோன்றும். தன்னிறமும் பன்னிறமும் தான் ஆம் கல், அந்த சொல்ல அப்படி பிடிக்கணும். தான் ஆம் கல், தானாங்கல் இருக்கு, தான் ஆம் கல். ஒரு படிகம் இருக்கிறது என்று சொன்னால் அதனால்தான் நம்ம படிக மாலையை அணிந்துள்ளது. சித்தாந்தத்தில் வருகிற ஓமையை நாம் நினைவுள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பஞ்சபாத்திரம் எதுல வச்சிருக்கோம், செம்மினில் களிம்பு போல. அதை நினைவுபடுத்துறதுக்கு தான். இங்க வெள்ளியாலையும் தங்கத்தாலும் வச்சா புண்ணியம் இல்ல, பெரிய பணக்காரனா இருக்கிறதுக்காக வெள்ளியில வச்சு பண்ணனால புண்ணியம் இல்ல. ஏன் செம்பு பாத்திரத்தை பாக்குறோம்னா இது போல நம்ம இடத்துல குற்றம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காகத்தான் செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துறான். இந்த படிக மாலை ஏன் போடுறோம்னா படிக மாலை போட்டவருதான் நம்முடைய மனசு. இறைவனை சார்ந்தால் வெண்மையாக இருக்கும், மற்ற கலர் நூலை சேர்ந்தா கலரா வரும், கலரோட சேர்ந்தா கலரா போயிடும். கலர் தானே சார், எல்லாமே கலர் தான். ரெட் லைட்டுங்கிறான், கிரீன் லைட்டுங்கிறான், பிளாக் லைட்டு, எல்லாமே ஒளி வச்சு தானே சார் சொல்றான். பசுமை அப்படிங்கிறான், தப்பான காரியத்துக்கு ரெட் லைட் ரெட் விளக்கு ஏரியாங்கிறான். எல்லா நிறத்தை வச்சுட்டேன் உடனே. இப்ப வெள்ளை பால் போன்ற வெள்ளை உள்ளம் படைத்தவன் சொல்றான், நல்லவன் என்ன சொல்றான், வெள்ளை உள்ளம் படைத்தவன். இவன் மனசுக்குள்ள கருப்பு வச்சுக்கிட்டு இருக்கான், எல்லாம் நிறம் தான் சார், சைட் இல்லாம நிறம் இல்லாம இல்ல சார் வாழ்க்கை. இப்ப அதான் தண்ணீரமும், நம்ம சித்தாண்டம் என்ன பாருங்க பாருங்க, தண்ணீரமும் நிறம் தான், தன்னுடைய நிறமாக இருக்கிற வெண்மை நிறம் பன்னீரமும், அதிலே எந்த கலரை வைக்கிறோமோ அது போல. இப்ப நூல் போட்டுக்கிறோம், அது வெள்ளை நூலா இருந்தா வெள்ளையா இருக்கும், பச்சை நூல் சேர்த்தா பச்சையாற்று. எங்க திருச்சியில வந்தீங்கன்னா மலைக்கோட்டை வாசல்ல மல்லிகைப்பூ விற்பான், அவன் வெள்ளை நூலை கட்டவே மாட்டான், எல்லாம் பச்சை நூல தான் கட்டிப்பான். பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்த்தா வெள்ளை பூவும் பச்சை ரொம்ப அழகா தெரியும், அதை வாங்கணும்னு ஆசையே வரும். வெறும் வெள்ள நார்ல கட்டியிருந்தோம்னு வச்சுங்க அது தெரியாது, அதுல வெள்ளை நூல கட்டியிருந்தா தெரியாது. அவ பச்சையிலேயே கட்டியிருப்பான், பார்த்தாவே பச்சையும் அந்த காம்பு பச்சையும் அந்த வெள்ளை நிறமும் சேர்ந்து இழுன்னு இழுக்கணும் போல. அதான் அப்ப தண்ணீரமும் பன்னீரமும் தான் ஆம் கல், அந்த கல்லு தான் ரெண்டையும் ஏத்துக்குது, தன்னுடைய நிறத்தையும் சொல்லுது தான் ஏத்துக்கிட்ட நிறத்தையும் காட்டுது. சரி, கல்லாம் தன்மை வரும் அதுபோல பொன்னிறம், ஏனென்றால் பொன்னிறம் என்றால் சூரியனுடைய நிறம், பொன்னிறம் என்பதற்கு என்ன பொருள், சூரிய ஆதவனுடைய நிறம் பொன்னிறம் போன்றது. எனவே சூரிய ஒளியினாலே தன்னிறத்தையும், சூரிய ஒளி நடுவிலே இருக்கிற பொழுது தன்னிறத்தை காட்டும், சூரிய ஒளி நடுவிலே வந்தால் அந்த படிகத்தினுடைய நிறம் வெண்மையாக நிச்சயம் தெரியும், உள்ளே இருக்கிற கலர் அழிந்து போய்விடும், கலர் மங்கி போய்விடும். எனவே சூரியனுடைய ஒளியினால் தண்ணீரத்தையும் பன்னிறத்தையும் காட்டுவது போல இறைவனுடைய ஒளியால் நாம் இறைவனை அறிந்து கொண்டதும் அறியாத கேவல நிலையும் சகல நிலையும் நமக்கு உருவாகிறது. எவ்வளவு அழகாச்சுறார். தண்ணீரமும் கண்ணீரமும் தாங்கள் தன்மை தரும் பொன்னீரம் போல், இதுவரை ஓம பொன்னீரம் போல், பொன்னிறத்தால் சூரியனுடைய ஒளியினால் தண்ணீரத்தை, தண்ணீரத்தை எப்படி காட்டும் என்றால் நடு உச்சி வெயிலில் நீங்கள் படிகத்தை வைப்பீர்களானால் கீழே என்ன பேப்பர் வைத்திருந்தாலும் தெரியாது, அந்த வேலை இருக்கிற பன்னீரத்தினுடைய ஒளியில் சூரியனுடைய ஒளிப்பட்ட பிறகு வெண்மை தெரியும். இது இன்னும் சொல்ல போனால் நீங்க கம்ப அந்த காலத்துல படிக கல்லாலேயே தூண் வச்சிருப்பாங்களாம், அது தூண்ல பாத்தீங்கன்னா அது அப்படியே சூரிய ஒளிப்பட்டு பிரகாசிக்கும். மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பொன்னிறம் தெரியுமா, காலை நேரத்துல பாத்தீங்கன்னா செம்மை நிறம் தெரியுமா. அதுபோல சூரிய ஒளியினாலே தன்னுடைய நிறத்தையும் காட்டும், காலைக்குரிய நிறத்தையும் காட்டும், மாலைக்குரிய நிறத்து பிற நிறத்தையும் காட்டும். அதுபோல மண் நிறப்பு, மண் நிறம், மண் என்றால் கடவுள், கடவுளுடைய திருவருள், நிறம் என்றால் உலகத்தினுடைய அனுபவங்களை அது காட்டும். எனவே எப்படி இறைவன் தன்னுடைய நிலையில், அநேகத்தின் ஒரு நிமிஷம் பொன்னிறம் போல் மண் நிற இப்பூ, இப்பூ என்றால் பூமி, பூ என்றால் உலகத்தை சொல்லுகிற சொல், இப்பூமி இந்த உலகம், இந்த உலகத்தில் இறைவனுடைய அருள் தன்னையும் காட்டும் பிற நிலையும் காட்டும். ஆக தன்னை காட்டுகிற பொழுது ஆச்சாரியனாக நாம் அவரை அடைய வேண்டும். அடுத்த ஒரு பாடலை முடிக்கலாம். கண்டு ஒல்லை காணுமதி கண்ணுயிர் நாப்பன், ஒளி உண்டு இல்லை அல்லது ஒளி. இப்ப எனக்கு கண்ணு இருக்கு, நான் உங்களை பார்க்கிறேன், இந்த கண்ணொளி கண்ணும் நான் பார்ப்பதற்கு உதவி செய்கிற உயிரும் எனக்கு வேலை செய்கிறது. இப்ப உயிர் இருக்கிறதுனாலதான் கண்ணு பார்க்கணும், ஆகவே உயிர் இருப்பதனால கண்ணு பார்த்துருமான்னா இடையில ஒண்ணு வேணும், அதுதான் ஒளி வெளிச்சம். இந்த வெளிச்சம் இருந்தாத்தான் என்னுடைய கண்ணும் என்னுடைய உயிரும் இணைந்து ஒரு பொருளை பார்க்கும். அதுபோல உலகத்தில் இறைவனுடைய திருவருளால் தான் எல்லாம் நடக்கும், உன்னுடைய உயிர் இயங்கும், உயிர் உலகத்தை அனுபவிக்க வேண்டும். உலகத்திற்கும் உயிர் உலக பொருளுக்கும் இடையில் எப்படி கண்ணொளி இருக்கிறதோ அதுபோல உலக வாழ்க்கைக்கும் உயிருக்கும் இடையில் இருக்கிறது. அப்ப ஐம்புலங்களாக இருக்கக்கூடியது கண், கண்ணுக்கும் உயிருக்கும் நடுவில் ஒளி இருக்கிறது, அதுபோல உயிருக்கும் உலக பொருளுக்கும் இடையில் இறைவனுடைய திருவருள் இருக்கிறது. அது தவிர கண் ஒல்லை காணும் எரி, அந்த காலத்திலிருந்து கண்ணு பார்க்கத்தான் செய்யும். குழந்தை பிறந்தோடனே கண்ணு பிடிச்சியும் பார்க்கும், கண் திறத்தல் என்று சொல்வார்கள். இத நீங்க இன்னும் கொஞ்ச நாளா பாக்கணும்னா, நமக்கு நாம புண்ணியம் பண்ணிருக்கோம் இருக்கு என்ன அருள்னா, மற்ற உயிரினங்கள் எல்லாம் பிறந்த உடனே பார்க்காது, கொஞ்சம் கண்ணு முடிய இருக்கும், அரை மணி நேரம் 10 நிமிஷம் கழிச்ச பிறகுதான் கண்ணு திறக்கும். நாம பிறந்த உடனே கண்ணு திறந்துடுவோம், எவ்வளவு சிறப்பா இருக்கு. அதான் விலங்குக்கும் நமக்கு உள்ள வேறுபாடு. பறவையினுடைய உலகத்தையும் கொஞ்சம் கண்ணு மூடி காப்பதுதான் கொஞ்சம் கொஞ்சமா திறக்கும். கண்ணு குட்டி பசு கண்டு போடுது, அது நக்கி நக்கி நக்கி கொடுத்து கண்ணை நக்கி நக்கி நக்கி கொடுத்து கண்ணை திறக்கும். இன்னும் நீங்க என்ன பாத்தீங்கன்னா, பன்னிக்குழு இந்த ஆட்டுக்குட்டி போட்டு பாத்தீங்கன்னா கண்ணு உடனே திறந்துறாரு, கொஞ்ச நேரம் ஆகும். நாய்க்குட்டிக்கு 3 நாள் ஆகுமா, ஏதோ ஒரு காலங்கள் உண்டு. ஆனா மனுஷனுடைய குழந்தை பிறந்த உடனே கண்ணு மொழியும் நல்லா இருக்கு சொல்றமா இல்லையா?
4: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: அதுல ஏராளமா இருக்கு, மறைத்தல் பிரிவு நிறைய இருக்கு. அதுவே வருக ஜென்மம் தெரியாது, சென்ற ஜென்மமும் தெரியாது, நாளைக்கு என்னன்னு தெரியாது, எந்த ஜென்மத்துக்கும் இது தெரியல, பல ஜென்மங்களுக்கு இது தெரியல. மறைத்தல் பேருபகாரம், படைத்தல் உபகாரம் பேருபகாரம், காத்தல் பேருபகாரம், அழித்தல் பேருபகாரம், மறைத்தல் பேருபகாரம். அதுக்கு மேல முத்திய சொல்லவா வேணும், அளவில்லாத உபகாரம். இதெல்லாம் இங்க இந்த சாஸ்திரங்கிட்ட வரும்போதுதான் இந்த உபகாரத்தை பத்தி தெரியும், சுவாமியினுடைய உபகாரத்தை பத்தி இந்த இடத்துக்கு வரும்போதுதான் தெரியும், இந்த இடத்துக்கு வரும்போதுதான் தெரியும். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களை செல்வேன். 11வது சிவஞானபோது யாருக்கு சொல்லு தெரியுமா, ஜீவன் முத்தருக்கு. ஜீவன் முத்தர்னா புரியுதா, சிவத்தை தான் பார்த்து கொண்டு தெரியுவாங்க, எங்க சுத்தினாலும் சிவன் தான் தெரியும் உங்களுக்கு, உலகம் தெரியும். அப்படிப்பட்டவங்க சிவன், ஜீவன் முத்தர்கள் தெரியுமா உங்களுக்கு, பார்த்திருக்கீங்களா? மிக்கதுரு பக்குவத்தின் மிகு சத்தினி பாதம் மேவுதலும் ஞானம் விளைந்தோர் குருவின் அருளால் புக்கு அனுட்டித்தே நிட்டை புரிந்துள்ளோர்கள் பூதளத்தில் புகழ் சீவன் முத்தராஜ். பாட்ட கேட்டீங்களா, ரொம்ப கவனமா கேட்கணும், ஒவ்வொரு வாக்கியங்களும் எல்லாம் ரத்தனங்கள். இப்ப வந்து அருணநிசிவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்ப சொல்றது இப்ப அருணநிசிவாசிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. மிக்கதொரு பக்குவத்தின் மிக்கதொரு பக்குவம், அதான் நாலாஞ்சத்தினி பாதம், தீவிரதர சத்தினி பாதம், மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதர சத்தியம், அப்படிப்பட்டது. அதான் மிக்கதொரு பக்குவத்தின் மிகு சத்தினி பாதம், மிகு சத்தினி பாதம் மேவுதலும் ஞானம் விளைந்து ஓர் குருவின் அருளால் புக்கு அனுட்டித்தே நிட்டை புரிந்துள்ளோர்கள் பூதளத்தில் புகழ் சீவன் முத்தாராகி தக்க பிரியா பிரியம் இன்றி விருப்பு விருப்பல் தக்க பிரியா பிரியம், பிரியம் இல்லாமலும் வெறுப்பில்லாமலும் விருப்பில்லாமலும் வெறுப்பில்லாமல் தக்க பிரியா பிரிய இன்றி ஓட்டில் தவனியத்தில் சம புத்தி வெள்ளி, தங்கத்திலையும் மண்ணோட்டிலையும் ஒரே மாதிரி புத்தி, தங்கமும் மண்ணோட உங்களுக்கு ஒரே மாதிரி ஓடிஞ்சும் பொண்ணும் புக்கவியும் அவங்கதான் சிவனும். தக்க பிரியாப்பிரிய இன்றி ஓட்டில் தவனியத்தில் சமபுத்தி பண்ணி சங்கரனோடு ஒக்க உறைந்து இவன் அவரை அவன் இவரை விடாதே. தன்மை இந்த நிலையை என்னன்னு சொல்றது, உறைந்து இவன் அவரை அவன் இவரை விடாது. உடந்தையாய் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்போம். அவங்கதான் சிவன் முத்தர். அந்த ஜீவன் முத்தர்களுக்கு சொல்லுது இந்த உபகாரத்தை. அந்த ஜீவன் முத்தர்களுக்கு உலகத்திலே வசிக்கும் போது, ஜீவன் முத்தர்களும் உலகத்தில் வசிக்கும் போது ஓரோரு கால் மாயை கண்மம் முதலான மலங்களாலே ஒரு காலம் சிவனை மறக்கும்படியான நிலை கூட உண்டாகும். சிவன் முத்தர்கள் கூட உண்டாக அந்த வேளையிலே இந்த நினைவை நினை. எந்த நினைவே? நீ பொருளை பார்க்கிறாயா? கண்ணு தானே பார்க்குது. ஆமா, அது காரு காட்டுறா? உயிர் காட்டுது. உயிர் காட்டுதா? சரி, அதுபோல கண்ணுக்கு உயிர் பொருளை காட்டுவது போல உயிராகிய உனக்கு சிவன் காட்டுகிறார். அந்த உபகாரத்தை நினைச்சு அப்படி சொல்ல புரியுது. அந்த இடம் கண்ணுக்கு பொருளை காட்டுது அல்லவா உயிர். உயிர் காரு காட்டுறான்னா சிவன் காட்டு. கண்ணுக்கு உயிர் காட்டுவது போல உனக்கு சிவன் காட்டுகிறார். அது காட்டு உபகாரம், அந்த உபகாரம். பொழுது திருச்சனாப்பள்ளிக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு கேக்குறான்னு வச்சுக்கோ. ஒருத்தன் அவன் என்ன பண்றான், இந்த பக்கமா போன்னு காட்டுறான். கட்டுறானா? ஒன்னும் தெரியாதவனுக்கு காட்டினா அவனுக்கு என்னமா இருக்கும்? திகைத்து நின்றவனுக்கு காட்டினா என்னமா இருக்கும்? நல்ல உபகாரம், நன்றியா நமக்கு அனுப்பி. இது சாதாரண ஒரு உபகாரம். ஆனால் உயிருக்கு உயிராக உடன் இருந்து காட்டிக்கொண்டே இருக்கிறான். உயிருக்கு உயிராக உடனிருந்து காட்டிக்கொண்டு இருக்கின்ற இந்த உபகாரத்தை நினைத்து நீ அப்படி இந்த உபகாரத்தை நினைத்து. இந்த உபகாரத்தை நினைக்கிறதான் அவசியம். அது இந்த உபகாரம் மறக்கிறது உயிர்களுக்கு ஒரு இயல்பு. உபகாரத்தை மறக்கிறது உயிர்களுக்கு ஒரு இயல்பான புத்தி. நன்றி மறத்தல் இருக்குதே உயிர்களுக்கு, அது இயல்பான குணம், இயல்பான குணம். அதுக்கு மேற்கோள் கொடுக்கிறார், என்னென்றி ஒன்றால் உண்டாவில்லை செய் நன்றி ஒன்றும் அதற்குன்னு சொல்றார். அதனாலே அப்படி கண்ணுக்கு உயிர் காட்டுவது போல உயிருக்கு சிவன் காட்டுகிறான் என்று இந்த உபகாரத்தை நினைந்து நீ அயரா அன்பு செலுத்து. அப்படி அயரா அன்பு செலுத்துவதன் அயரா அன்புனா மறவாத பேரன்பு செலுத்து. அதனாலே நீ சிவன் திருவடியை சேருவாய். அயரா அன்பின் அறங்களல் செல்லு. அயரான்பின் அறங்களல் என்பது. ஆகையினாலே இப்படி படைத்தல் உபகாரம், காத்தல் உபகாரம், அழித்தல் உபகாரம், மறைத்தல் உபகாரம், அணுக்கிரகத்தை சொல்லி முடியாது. அணுக்கிரகத்தை உபகாரம் என்று சொல்லவே முடியாது. அதுக்கு வார்த்தையே கிடையாது. அதுக்கு வார்த்தை அது. இதுக்கு நந்தியோ அந்த அந்த உபகாரத்துக்கு இன்ன வார்த்தைன்னு சொல்ல வார்த்தையே இல்லை. அது திருக்கோவையால சொன்னார் மாணிக்கவாசுவார். ஓங்கும் உருவிடம், இப்படிப்பட்ட இடம் அது. ஓங்கும் உருவிடம் உண்டு அம்பலத்து ஒன்பது உய்ய அன்று தான். ஓங்கும் உருவிடம், அந்த உடத்துக்கு அடைமொழி கொடுத்தாரு பத்தீங்களா, உருவிடம் ஒப்பற்ற விடம். அது மாதிரி விஷயம் கிடையாது, ஒப்பற்ற விடம். ஊங்கும் உருவிடம் உண்டு அம்பலத்து உம்பர் உய்ய அன்று தாங்கும் உருவன். தேவர்கள் எல்லாம் உயும்படியாக தாங்கிய உருவன், சாவாமல் காத்தவரான், சாவாமல் காத்தவரான், தாங்கும் உருவன் தடவரைவாய். அந்த பெருமானுடைய தில்லைக்கெடுத்தார் போல் இருக்கின்ற சுனையிலே விழுந்து விட்டேன். சுனையிலே விழுந்து விட்டேன். சிவகங்கை சொல்லக்கூடாது. விழுந்து விட்டேன். தாங்கும் உருவன் தடவரை வாய் மலையை அடுத்திருக்கின்ற சுனையிலே விழுந்து விட்டேன். அந்த சுனையினுடைய ஆழமோ அளவில்லாது. இந்த சுனையினுடைய ஆழம் அளவு சொல்லு. ஓங்கும் ஒருவிடம் உண்டு அம்பலத்தும் போய் உம்பர் உயர்த்தா அன்று தாங்கும் ஒருவன் தடவரைவாய் தளங்கும் அருவி வீங்கும் சுனை புனல். வீங்கும் சுனை புனல்ங்கிற விஷயம் இருக்கு. அவ்வளவு பெரிய ஆழம், அவ்வளவு பெரிய அகலம் உடைய சுனை. விழுந்துட்டேனா சுனை என்ன விளங்குது இல்ல விளங்குதா? நீர் நீர் நீர்நிலை கடல்ல கடல்ல பிறவி கடல் விழுந்துட்டனா? அப்படி விழுந்துட்டனா விழுந்த நேரத்துக்கு இந்த தலைவர் வந்து என்ன கை கொடுத்து இருக பிடிச்சு மேல கரையில விட்டார். அவர் வந்து அந்த நேரத்துக்கு என்னை தூக்கி கரையில விடலைன்னா இறந்தே. அப்படி காப்பாற்றினவருக்கு நான் என்ன நன்றியை சொன்னேன்? நன்றிக்கு வார்த்தை இருக்குதா? வார்த்தை இருக்குதா? ஓங்கும் உருவிடம் உண்டு அம்பலத்து உம்பர் உயன்று தாங்கும் ஒருவன் தடவரவாய் தளங்கும் அருவி வீங்கும் சுனைப்புணல் வீழ்ந்தன்று அழுங்க பிடித்து எடுத்து வாங்கும் அவர்க்கு அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகம். வாசகமே எனக்கு தெரியல என்ன நன்றி சொல்வது, எந்த வார்த்தையினாலே நன்றி சொல்வது தெரியவில்லை. திருக்கோவையார் வாங்கும் அழுங்க பிடித்து எடுத்து வாங்கும் அவர்க்கு அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகம். அதனாலே இப்படி இருதனை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்து அரசை கடல் உருகல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ என்றார் போல பெரிய புராணத்திலே. அளவில்லாத காலம் அளவில்லாததாயிருக்கின்ற பிறவி பெருங்கடலில் வீழ்ந்து கிடக்கின்ற ஆன்மாக்களை எல்லையில்லாத கருணையினாலே எடுத்து முத்திக்கரையிலே சேர்க்கின்ற அந்த செயல்தான் அந்த தூக்கிய திருவடி செய்யும் முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு தோற்றந்துடியதனில் தூயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலேயே சங்காரம் ஊற்றாமா மூன்று மலர்பதத்தை உற்ற திருவதும் முத்தி நான்ற மலர்பதத்தை நான்ற தூக்கியது விழுந்தார். அதனால இந்த துக்கிய திருவடி பார்ப்பதற்காகத்தான் கீழே இருந்து சுவாமியை கும்பிடணும். துக்கிய திருவடியை பார்ப்பதற்காகத்தான் நடராசர் அப்படி இருக்காருன்னா கீழே இருந்து கும்பிடணும். அதனாலே நடராச திருமேனியை போல ஒரு திருமேனி அமைப்பு வேற கிடையாது. அதனாலே அந்த திருமேனிக்கு தனிச்சிறப்பு ஆகையினாலே இப்படி இந்த பஞ்சகிருத்தியங்களை இதை ஊன நடனம்னு சொல்றது. ஊன நடனம்னு சொல்றது. ஊன நடனம்னா உலகியலிலே ஆன்மாக்களை செலுத்துவது ஊன நடனம். ஆன்மாக்களை செலுத்துவதனால அதுக்கு ஊன நடனம். ஊன நாடகம் ஆட்டு வித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடு வித்தவா நைய வையக துடைய விச்சை என்பது திருவாசகம். திருவாசகம் ஆகையினாலே இப்படி உயிர்களுக்கு செய்கின்ற உபகாரம் தான் பஞ்சகிருத்தியம். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள். ஆக பஞ்சகிருத்தியத்தையும் யாரு செய்கின்றார் என்றால் ஒருவனே செய். உலக யாவையும் தாமுளவாக்களு நிலைபுறுத்தலு நீக்கலு நீங்களா அலையிரா விளையாட்டுடையார் அவர் தலைவர். அவர் தலைவர் இப்பா ாலே இப்படி வஞ்சகிருத்தியத்தையும் செய்கின்ற தெய்வம் வேறு இல்லை என்பது இதிலிருந்து புரிஞ்சு. இந்த ஐந்து தொழிலையும் செய்கிற தெய்வம் வேறு எதுவும் கிடையாது. பரமோஷ்ணுகளே கிடையாது. இன்னும் குட்டிச்சாமி பட்டிச்சாமிக்கு எல்லாம் எங்க இருக்கு இங்க வேலை? வேலையே கிடையாது. அது குட்டி குடிக்கிற சாமி விளங்குதா? அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. சாஸ்திரங்கள் எங்காவது இருக்கு? இல்லவே கிடையாது. ஆகையினாலே இப்படி தோற்றந்துடையதனில் தோயின் திதி அமைப்பில் சாற்றியீடு அங்கீர சங்காரம் உற்றம ஊன்று மலர்ப்பதற்கு உற்றது ரோதமுத்தி நான்க மலர்ப்பதற்கு என் நாடு என்று இந்த ஊன்றத்தை சொல்லி அதுக்கு மேல ஞான நடனம்னு சொல்றார். இது முத்திய மாத்திரம், அதனால இது ஞானம். இந்த பாட்டு முத்தியை

சேவடி சேர்ந்தமைந்த படுத்த மனத்து அடியருடன் போயினர். யான் பாவியேன் புழுக்க நுடை புன்குரம்பை, புன்குரம் என்ன உடம்பு, புழுக்க நுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞான அமிழாளுக்கு மனத்து அடியேன் உடையாயும் அடைக்கலமே என்பது அடைக்கலம். அதனாலே இந்த சரக்குகள் எல்லாம் வேறு எந்த பட்டணத்திலையும் கடைகளிலையும் வாங்க முடியாது. அதனாலே இந்த செய்திகள் கிடைக்கும் போது அதை சேகரித்து வைத்து கொள்ளவனும் நடம் கிடைச்சப்ப அப்படி எடுத்து பார்ப்பது. பார்க்கும்போது ஆகா, கடவுள் உபகாரம் இப்படியா, கண் பார்க்குது அதுல அவன் கலந்திருந்து உபகாரம் பண்றானான், வாய் சுவைக்குது அதுல அவன் கலந்திருந்து உபகாரம் பண்றானான், இது புளிப்புன்னு கண்டுபிடிக்குது, இது இனிப்புன்னு கண்டுபிடிக்குது, கசப்புன்னு என்னமாய்யா படைச்சிருப்பான், எல்லா தசைகளும் ஒரு மாதிரி தான், நாவும் தசைனால பண்ணதான், என்னமாய்யா இது மாத்திரம் இத்தனையும் கண்டுபிடிக்குது. மூக்கு கிட்ட வந்தவொடனே வாசனையை கண்டுபிடிச்சு விடுது, நல்ல வாசனை கட்டவன் கண்டுபிடிச்சு, இத்தனை உபகாரங்களை அவன் பண்ணி வச்சிருக்கான். ஆகையினாலே இப்படி உபகாரத்தை எண்ணினாலே கடவுளிடத்துல அதுதான் ஞான சாஸ்திரங்களை கேட்கணும், இல்லையா மறந்து விட முடியாது. பல பேர் நினைக்கலன்னா இந்த அளவுக்கு வந்து கேட்டு இல்ல உபகாரத்தை நினைக்கணும். பிரத்யட்சமா தாய் செய்யற உபகாரத்தை மறந்துடுறேன், தந்தை செய்த உபகாரத்தை மறந்துடுறேன், மறக்கிறான் இல்லையா? அது மனைவி வந்துட்டா கேட்க வேண்டியது. இது நுட்பமாக கடவுள் செய்த உபகாரத்தை அறிவினாலே ஞான நூல்களாலே ஆய்ந்தறிய வேண்டியதாக உள்ளது. ஆகவே இப்படி சொல்லி அதுக்கு மேல இந்த ஞான நடனம் இருக்கு, இத பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஆன்மாக்களுக்கு சகசமலம் என்பது ஆணவமலம், அதற்கு மேலே வந்து இந்த சகசமலத்தை நீக்குவதற்காக சேர்த்த மலம் தான் கர்மமலமும் மாயாமலம். சகசமலமாய அணவமலத்தை நீக்குவதற்காக சேர்த்த மலம்தான் மாயாமலமும் கண்ணமலம். அணவமலை எப்படிப்பட்டது என்றால் உமி போன்றது, உமி சுத்தமாக அரிசி ரூபமே தெரியாமல் மறைப்பது. மாயாமலை எப்படிப்பட்டது என்றால் தவிடு போன்றது, அதனுடைய இயல்பான நல்ல சுத்த நிறத்தை தெரிய விடாமல் மறைத்திருக்கிறது தவிடு. கண்ணமலை எப்படிப்பட்டது என்றால் முளை போன்றும் மறுபடியும் பறக்க வைப்பது. முளை என்றால் அந்த கண்ணு மலத்தை தான், முளையத்தை போய் அரிச்சுக்கிட்டு வந்தார், கண்ண மலத்தை அரிச்சுக்கிட்டு வந்தார் முளைக்க விடாம. மாயா மலத்தை பறிச்சார், வேரோடு பிடுங்கினார். ஆனா மலத்தை அறுத்தார், சுட்டு விட்டார், அறுத்து சுட்டு கட்டறுத்து என ஆண்டு என்பது இளையான்குடி மாறநாயனார் கூட. மூணு மலமும் போனதுனால அவர் முளைக்கல, மறுபடி பறக்கவில்லை. அதனாலே பறப்பு எதனாலே வருகிறது என்று கேட்டால், கர்மமலத்தாலும் மாயாமலத்தாலும் அணவமலத்தாலும் பிறப்பு. இந்த மூணு மலத்தையும் நீக்குவது என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. இப்ப உடம்புல இருக்கிற அழுக்க நீக்கி இருக்கிறமா? இதுவரையிலும் வஸ்திரங்கள்ல இருக்கிற அழுக்க நீக்கி இருக்கிறமா? நீக்க நீக்க வந்து கொண்டே இருக்கிறோம். உயிரில் இருக்கிற அழுக்கு நீக்கணும்னு சாதாரண உயிரே தெரியாது, அதுல இருக்கிற அழுக்கு நீக்கணும், ரொம்ப கடுப்பு, ரொம்ப கடுப்பு. அதனால இப்படி அழுக்கிலேயே குளிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உயிர் அழுக்கிலே குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். மலத்தில குளிக்குதான்ப்பா, திரிமலத்தில் குளிக்கும் உயிர் அருள் ஊடும்படி கொடி கட்டின. ஆணவ மலத்தில குளிச்சுக்கிட்டு இருக்குது, மாயா மலத்தில குளிக்குது, கண்ம மலத்தில கழிக்குது.

0: இப்ப உலக போகங்களில கழித்து இருக்கிறான் என்று சொன்னால் மலத்தில கழிச்சு, மலத்தை கழிக்காம மலத்தில கழித்து கொண்டிருக்கான். இது நகரம் புரியுதா? மலத்தை போக்காமல் மலத்துல குளிச்சுக்கிட்டு வாழ்க்கையிலே உலக சித்தின்பங்கள அனுபவிச்சுன்ற முடிவுகள் இருக்கிறான்னா வாழும் பய மலத்துல மாயா மலத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கிறா, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த கழிப்பு இவனுக்கு நிலையா இருக்க போறது இல்லை. இந்த கழிப்பும் இவனுக்கு நிலையா இருக்க போறது இல்லை. ஏதாவது உடம்பு கோளாறு வந்தாலுமே அனுபவிக்க முடியாது, தொலைஞ்சது. அல்லது இருக்கிறது போனாலும் தொலைஞ்சது. அது எல்லாமே இருந்தா கூட ஆயுஷவலி அனுபவிக்க முடியாது. கடிவீரணம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோ, அனுபவிக்க முடியாது. எல்லாம் முறுக்கு தின்னுகிட்டு தான் வச்சுக்கோ, பல்லு பிரிச்சுன்னு என்ன. அது போல உலக போகங்களில் மலத்துல குளிச்சுக்கே. உலக போகங்களை பிரமஞானிகள் விருப்பார்கள், அஞ்ஞானிகள் விருப்பமாக அதிலேயே மூழ்குவார். அஞ்ஞானிகள் மூழ்குவார்கள், விஞ்ஞானிகள் விருப்பார்கள். வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன், ரெண்டு கொண்டாட்டு சொல்றார். வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்து விளங்கும் குளைக்காதுடை வேதியன் என்பது சுந்தர தேவா. அதனால உலக போகம் சேரு, பேற்றை தவஞ்சற்று இல்லாத என்னை பிரபஞ்ச என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. சேற்றை கழிய சேருதான் முன்னே நினைச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் சேருத என்ன வரும் என்று கேட்டால் பரப்பு உண்டாகும். இந்த சேற்றிலேயே இப்படியே குளிச்சுக்கிட்டீங்க என்ன வரும், பரப்பு உண்டாகும். இப்படியே தொடர்ந்து யார பரப்பு, அப்புறம் ஜேரு, பரப்பு ஜேரு, அப்புறம் இறக்க. ஆகவே இந்த மூன்று மரத்தையும் தொலைக்க, மூன்று மரத்தையும் தொலைக்கிறவே நான் தான் காட்டாரா, நான் தான் மூன்று மலத்தையும் துளைக்கிற வேற எவராலையும் மலத்தை துளைக்க முடியாது. எல்லா மல சகிதர்கள், நான் தான் மல ரகிதன், எல்லாமே மல சகிதர்கள். இது சுப்பிரமணிய மல சகிதர்கள் என்ன,
1: எல்லாமே மலத்தை உடையவர்கள்.
0: தங்க கட்டு சிவன்
1: மலன், மலன்
0: அமலன் பழவடியா. மற்ற தெய்வங்கள் எல்லாம் மல சகிதர்கள், சிவபெருமான் மல ரகிதன், மற்றவர்கள் எல்லாம் சமலர்கள், இவன் அமலன் விமலன். விமலன் என்றாலும் அமலன் என்றாலும் உண்டு. மற்றவர்கள் சமலர்கள், சமலர்கள் சாப்போட்டா மலத்தோடு கூடியவர்கள், சாப்போட்டா வர முடியும், சாப்போட்டா மலத்தோடு கூடியவர்கள், பீ போட்டா இல்லை, வீணா இல்ல, சமலம் நிமலன் அதுதான். நிமலன் விமலன் அமலன் எல்லாம் ஒண்ணுதான், நிமலின்னு ரம்பாளுக்கு. அதனாலே இப்படி பிறவியை ஒழித்து உயிருக்கு முத்திய கொடுக்கிறவன் நான் என்று காட்டுவதுதான் இந்த திருக்கூத்து விடாது. அது எதனால காட்டுகிறேன் தெரியுமா, மாய இதனை உதவி, மாயாமலத்தை உதவி, வல்வினையை சுட்டு, வல்வினையை சுட்டு, மலன் சாய அமுக்கி, முயலகன ஆணவ மலத்தை அமுக்கி, அருள் தானடு, மாயாமலத்தை உதறி, கண்ம மலத்தை சுட்டு, ஆணவ மலத்தை அமுக்கி, மாயை தானே உதறி. மாயைங்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்ப நம்ம வசிக்கிறது உலகம் உடம்பு எல்லாமே மாயாமலம், மாயாமலம். அதனாலதான் இருக்கிறாப்புல இருக்குது, அப்புறம் இல்லாம போறோம். மாயாமலம் கண்மமலம் என்பதுதான் செய்கின்ற வினைகள், செயல்கள், செயல்கள் கண்மமலம். அணவமலம் தான் சகசமா இருக்கிறது, கூடவே இருக்கிறது, எப்போதும் இருக்கும். அணவமலம் முத்தியிலும் அணவமலம் உண்டு. இந்த நூல்ல கடைசியில் சொல்றாரு, சாமியோட இருக்கிறோங்கிற அனுபவம் அல்ல. அந்த முத்தி காலத்திலே ஆணவமலம் வலிமையற்று இருக்கும் உயிர் ஒன்று. சுத்தமா ஆணவமலம் இல்லாமல் போச்சுன்னா சுவாமியே இருக்கும். சாமியும் சிவத்துக்கும் ஜீவனுக்கும் வேறுபாடு, அங்கேயும் சிவத்துக்கும் ஜீவனுக்கும் வேறுபாடு உண்டு. வலிமை இல்லாமல் ஆணவமலமானது வலிமை கெட்டு போய் அடங்கி இருக்கும். இப்ப நம்ம அடக்கிக்கிட்டு இருக்கும் ஆணவமலம், நம்ம அடக்கி அங்க அடங்கி இருக்கும். அதனால முத்திக்கால முத்திதனில் மூன்றும் முதல் மொழியக்கு, முத்திதனின் மூன்றும் முதல் மொழியக்கு சுத்த அனுபோகத்தை துய்த்தலனும் மெத்தவே இத்தை விளைவித்தல் மலம் இன்பம் கொடுத்தல் இறை அன்புடனே கொண்டு கண்டுகொள்ளப்பா என்பது கடைசியாக வரும். அதனாலே இப்படி மாயாமலத்தை உதறி கண்ணமலத்தை சுட்டு, கண்ணமலங்கிற வினையே சுட்டுப்படணும். அதைத்தான் வருத்தாது முளைய சுட்டு விட்டாரா பருத்தல்ல புரியுதா?
1: முளைக்காது
0: முளைக்காது. உனக்கு இல்லாததோர்

0: என் வினை ஒத்தவன் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குன்றிலே என்பது திருக்கடுக்குன்றபதி. ஆகையினாலே அப்படி கண்ணமரத்தை சுடுதல் என்று சொன்னால் செயல் எல்லாவற்றையும் சிவன் செயலாக எண்ணுதல், சிவன் செயலாக எண்ணுதல், நான் செய்தேன் என்று எண்ணாமல் சிவன் செய்கின்றான் என்று எண்ணினாயானால் கண்மமலத்தை சுட்டு விடுகிறாய். நான் செய்கிறேன் என்று எண்ணினாயானால் கண்மமலா நல்ல தளசு கலசு வருது. அப்படின்னா சிவன் செய்கின்றான் என் செயலாவது யாதொன்றுமில்லை இனித்தையுமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். அந்த செயலுக்கு வந்துட்டீங்கன்னா கண்மமலம் தொலைஞ்சு போகும். அந்த நிலைக்கு வந்துட்டா கண்மலம் தொலைஞ்சு போகும். விளங்குற மாயாமலம் தொலைகிறதுக்கு அதை உதறி போடணும். எல்லாமே புடிச்சுக்கிட்டு இருக்கப்படாது, எல்லாத்தையும் உதறி விட்டுரும். என்ன உலகப்பற்றிலிருந்து சிறிது சிறிதாக நீங்கி கொண்டு சிறிது சிறிதாக உடனே விலக முடியாது. ஆமா, உலகில் வாடும் போது தாமரையில தண்ணீர் போல வாழ்ந்தது. அதற்கு மேல ஆணவ மலத்தை சிவன் அருளால அடக்குவது. இதெல்லாம் செய்யறவன் நான் தான் என்று காட்டுவது. இத நான் இப்படி செஞ்சு என்ன பண்றேன்னா உயிருக்கு முத்தியை கொடுக்கறேன். நன்னும் பிறவி ஒழித்து பிறவி ஒழித்து உயிர்க்கு நலஞ்சீர் முத்தி கொடுப்பதற்கு எண்ணும் சமய கடவுளர் எத்தனை சமயம் இருக்குது? அந்தந்த சமயங்களுக்கெல்லாம் கடவுள் இருக்கிறான் பாரு. அவன் ஒருத்தனாலையும் முடியாது. என்னால ஒருத்தனாலும் முடியுமே தவிர எவனாலையும் முடியாது அப்படின்னு அவர் சொல்றாராம் சிவருவரும். நன்னும் பரவி ஒழித்து உயிர்க்கு நலஞ்சீர் முத்தி கொடுப்பதற்கு எண்ணும் சமய கடவுளரில் யானே வல்லன். ஏனா பதமேல் வண்ணந்துகள் பொருட்களல் அணிந்து திருவடியிலே ஒரு வீரக்கடலை கட்டி ஒரு மணி கட்டி இருக்கணும். வண்ணந்துகள் ஒரு கடல் அணிந்து மதுகை கொடிய வெற்றி கொடிய நாட்டி மதுகை கொடியும் கட்டி அரு பெண் அம்பிகை கண் காண நடம் சீவானந்த பெருந்தொருக்கோல். திருவாதவுரில் திருவாதவுரடிகள் புராணம். அதனாலே பிறவியை ஒழித்து முத்தியை கொடுப்பதற்கு நானே வல்லன் என காட்டுவதுதான் இந்த திருக்குறள். அதான் அந்த வெற்றி வீரக்கடலை கட்டி இருக்கிறான், தாண்டவம் ஆடுறான். என்ன காரணம்? ஆன்மாக்களுக்கு ஆனந்தமாகிய முத்தியை கொடுப்பவன் நானே, அதனாலதான் நான் ஆனந்த தாண்டவம் ஆடுறேன். இந்த குறிப்பிலே இருந்து தெரியலையா உங்களுக்கு? தெரியுதா தெரியலையா?
1: தெரியும்.
0: வேற எந்த தெய்வங்களுக்கு இந்த அடையாளம் கிடையாது தெரியுமா? வேற எந்த தெய்வம் கிடையாது. நன்னும் பிறவி ஒழித்து உயிர்க்கு நலஞ்சீர் முத்தி கொடுப்பதற்கு எண்ணும் சமய கடவுளரில் யானே வல்லன் என பதமேல் வண்ணந்துகள் பொற்கடல் அணிந்து மதுகை கொடி, மதுகை கொடினா வெற்றி கொடி, மதுகை கொடியும் கட்டி அருப்பெண்ணம்பிகை அருப்பெண்ணம்பிகை கண் காண நடன் செய்வான் அந்த பெருந்திருக்க என்பது திருவாதொழி கூறான். அதத்தான் மாயேதனை உதறி வல்வினையை சுட்டு மலஞ்சாய அமுக்கி அருள் தானெடுத்து நேயத்தால் ஆனந்த வெள்ளத்தே ஆன்மாவை தான் எடுத்தல் தானந்த யார் வரதம் தான். மாயேதனை உதறி வல்வினையை சுட்டு மலஞ்சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரியதில் ஆன்மாவை தான் எடுத்தல். ஆனந்த வாரியம் இருக்குதா? ஆனந்த ஆனந்த வாரியதில் வாரினா கடல், ஆனந்த கடலிலே ஆன்மாவை தான் அழுத்த தான் எந்த யார் பரதம். இந்த பரதத்தினுடைய உண்மை இந்த வேலைக்காக, எந்த வேலைக்கு? இந்த மரத்தில் குடிச்சுக்கிட்டு இருக்கிற உயிரே அதை சுத்தம் பண்ணி விட்டு அதை அலங்காரம் பண்ணி அதை ஆனந்தத்தில் மூழ்கும்படியாக செய்வதற்காகத்தான் இந்த வேலை. எந்த வேலை? இந்த கூத்தாடுற வேலை. அதனாலதான் தில்லை தரிசனம் தான் தரிசனம், சிதம்பர தரிசனம் தான் தரிசனம், சிதம்பர தரிசனம் தான் முத்தியை கொடுக்கும். சிதம்பர தரிசனத்தினாலே முத்திங்கிறது இந்த குறிப்பெல்லாம் தான். சிதம்பரம் தரிசனம் பண்ணினா முத்திங்கிறது இந்த குறிப்பு. அதனால சிதம்பரத்துக்கு மேல ஒரு தலம் கிடையாது. கோயில் புராணத்துல காசியிலே இறந்தால் முத்தி, ஆனால் சிதம்பரத்திலிருந்து ஒருத்தன் காசிக்கு போனான்னா முத்தி இல்லையா? காசியிலே இறந்தால் முத்தி அல்லவா? முத்தி தானே. ஆனா சிதம்பரத்திலிருந்து ஒருத்தன் காசிக்கு போய் முத்தி அடையலாம்னு போனான்னா முத்தி இல்லை, கிடையாதான். நீ நேரம் சிதம்பரத்துக்கு போட, எங்காண்டா வந்த அப்படின்ட்டு விஸ்வநாதர் நாங்க தரமாட்டேன். அங்க இருந்து காசியில இருந்து ஒருத்தன் சிதம்பரத்துக்கு வந்தா முத்தி உண்டான். அப்ப சிதம்பரத்தை பார்த்தோம், தேசமார் மன்றகன்று, மன்றுனா சிதம்பரம், ஒளி பொருந்திய தேசமார் மன்றகன்று சிவகரி அதனை உற்றார் காசியில் இல்லை. தில்லை கதிதரும் என்று அணைந்தால், தில்லை கதிதரும் என்று அணைந்தால் பாசமத அகல முத்தி பணித்திடும் என்றால் இந்த ஈசனது அருள் இறக்கத்தை எல்லையார் சொல்லுவார். கோயில் புராணம் அது வருது. அதனாலே இப்படி பரமேஸ்வரனுடைய எல்லை இல்லாத கருணைதான் இந்த திருக்கூத்து. திருக்கூத்து என்பது எல்லை இல்லாத கருணையை காட்டும், எல்லை இல்லாத கருணையை காட்டும். அவன் எல்லை இல்லாத ஆற்றலை காட்டுவது இந்த திருக்கூத்து. எல்லை இல்லாத அஞ்சு துணியிலே சாதாரண வேலையா? நம்ம ஒரு பிள்ளைய பெற்று வளர்க்கறது சாமானியமா இல்லையே? ஒரு பிள்ளைய பெற்று வளர்க்கறது பெக்கிறது சாமானியம் இல்ல, வளர்க்கறது விளங்குதா? அவை எத்தனை கோடி பிள்ளைகளையும் பெற்று வளர்க்கிறான், வேண்டியதெல்லாம் செய்கிறான். அனந்த கூடி பிள்ளைகள் என்பார் குமரகுருவர். அனந்த கூடி பிள்ளைகள் என்பார். எத்தனை பிள்ளைகள்? அனந்த கூடி பிள்ளைகள் குமரகுரு சார். ஆகையினாலே இப்படி அளவில்லாத ஆற்றலையும் அளவில்லாத அருளையும் முத்தியை கொடுப்பவன் நானே என்று காட்டுவது என்றிருப்பது இந்த திருக்கூத்து. மாயதனை உதறி வல்வனையை சுட்டு மலஞ்சாய அமுக்கி அருள் தானெடுத்து நேயத்தால் ஆனந்த வாரியதில் ஆன்மாவை தானெடுத்தல் தானந்த யார் பரதம். இந்த கூத்துனால அவருக்கு ஒரு பிரயோசனம் கிடையாது. இந்த கூத்துனால அவருக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது. எல்லாம் நமக்கு, எல்லாமே நமக்கு. அதுதான் திருவாசகம் என்ன பண்ணுச்சு, தலைய வச்சா வணங்க, வாய வச்சா வாழ்த்த, இணங்குவதற்கு சீரடியாரில் வச்சா அதோட இல்லாம எல்லாரும் பார்க்கும்படியாக காணும்படியாக அம்பலத்தில் வெளியில நின்று ஒரு அம்மாவை பார்வைக்கு போட்டுட்டு இவன் ஆடிக்கிட்டு இந்த உபகாரத்தை நினைச்சு பாரு. இந்த உபகாரத்தை நினைஞ்சு நினைந்து அந்த உபகாரத்தை மிகுதியாக நினைந்து நான் வந்து பூக்குவோமா, வணங்க தலை வைத்து வார்களல்வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து வைத்து என்ன புரியுது இல்ல? அவன் வச்சான் வச்சுன்னா புரியுது இல்ல? வணங்க தலை வைத்து வேற தலையை வச்சிருந்தான் அந்த உடம்புக்கு சக்கனுக்கு வச்சாப்புல என்ன கிரியாவும் வேற தலையை வச்சிருந்தான்னு வச்சுக்கப்பா, நம்ம என்ன பண்ண முடியும்? அவனா பார்த்து வச்சான, நம்ம என்ன பண்ணுவோம்? வணங்க தலை வைத்து வார்களல்வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் இத்தனை ஏற்பாடுகளையும் பண்ணி அவனும் அறைக்குள்ளேயே இல்லாம வெளியில அம்பலத்தில் வந்தான். இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் அணங்கூடு அணி அணங்குன்ன மாதி சிவகாமி அணங்குடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணம் அந்த குணத்தை மிகுதியாக கூறன்னா மிகுதியாக இந்த கருணை மிகுதியாக பாடி குணங்கூறப்பாடி தான் போலி என்பது திருவாசகம். திருவாசகம்னா திருவாசகம். ஆகையினால என்பருடைய பிரியூரலை இப்படி இந்த பஞ்சகிருத்தியத்தையும் ஆன்மாக்களுக்கு முத்தி தருகின்ற அந்த குறிப்பையும் மனத்தை நீக்குகின்ற இந்த செயல்களையும் சொல்லி இந்த இரண்டு பாடல்களிலே நமக்கு காட்டுகிறார் இந்த ஆசிரியர். அதற்கு மேல வருகிறது கூத்துத்தான் என்ன வருது, கூத்துத்தான் என்ன வருது, அதை அடுத்த மாதத்திலே அடுத்த வாரத்திலே அடுத்த வாரத்திலே திருவருளாரே நன்றாக சிந்திப்போமாக, நன்றாக சிந்திப்போமாக, திருவருள் அதுக்கு துணை செய்யுமாகும்.

வச்சிருக்கிறேன் இந்த பாட்டிலையும். இனிமேல் இந்த உடலை எடுத்து சும்மா அடிக்கடி அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது சுவாமி, இனிமேல் இந்த வேலையே இருக்க முடியாது.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org இல் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: பக்குவப்படுத்துதல் என்றால் என்ன? பக்குவப்படுத்துதல் என்ன? எனவே இந்த உலகம் என்பது, உலகம் என்பது இந்த நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பள்ளிக்கூடம், கல்விக்கூடம், கல்லூரி. வாழ்க்கை என்பது ஒரு கல்லூரி. இன்ப துன்பங்கள் தான் ஆசிரியர்கள். இன்ப துன்பங்கள் தான் ஆசிரியர்கள். அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள், நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்கள் மூலமாகத்தான், இன்ப துன்பத்தை அனுபவிப்பதன் மூலமாகத்தான் நாம் அறிவு விளக்கம் பெறுகிறோம். கல்லூரியினுடைய நோக்கம் என்ன? அறிவு விளங்க வைத்தல். அறிவு விளக்கம்தான் இந்த வினைகளை, இன்ப துன்பங்களை இறைவன் கூட்டுவதனுடைய பயன். அறிவு விளக்கம் பெற வேண்டும் உயிர்கள். அந்த அறிவு விளக்கம் பெறாதபடி எது எது தடுத்து கொண்டிருக்கிறது? ஆணவ மலம். அதை நீக்கி ஆணவ மலத்தை, அறியாமையை நீங்க வைத்து அறிவை விளங்க வைப்பதற்காகத்தான் இன்ப துன்பத்தை கொடுக்கிறான், நம்முடைய நன்மைக்காக. இந்த இன்ப துன்பத்தை அனுபவிப்பதனாலே அறிவு விளங்குகிறதா? இன்ப துன்பத்தை அனுபவிப்பதனால அறிவு விளங்குமா? விளங்காது, விளங்கவே விளங்காது. பெற்றோர் பிள்ளையை அடிக்கிறார்கள், அணைக்கிறார்கள். ஏன் அடிக்கிறார்கள்? தவறு செய்தால் திருத்துவதற்காக. அதுபோல உயிர்களை திருத்துவதற்காக இறைவன் இன்ப துன்பங்களை கொடுக்கிறான். திருத்தி திருத்தி என் சிந்தை இடங்கொண்ட சிவலோகாங்கிறாரு திருவாசகத்தில். திருத்தி திருத்தி இறைவன் என்னை திருத்தி திருத்தி தன்னை உணரும்படியாக வைத்தான். எனவே அறியாமை இருக்கிற வரை நமக்கு இறைவன் மீது அன்பு உண்டாகாது, பற்று உண்டாகாது, இறை நினைப்பு வராது. அறியாமை இருக்கிற வரை, அறிவு நீங்க நீங்க இறைவன் மீது அன்பு உண்டாகும். அறிவு நீங்கினால், அறியாமை நீங்கினால், அறியாமை நீங்கினால் இறைவன் மேலே அன்பு உண்டாகும். சிலர் நாத்திகர்களாக இருப்பார்கள், தீவிரமான நாத்திகர், அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை உடையவராக இருப்பார். அவர்கள் பிற்காலத்தில் என்ன ஆகிறாங்க? சில பார்த்திருக்கிறீர்களும் அல்லவா, மாறுகிறார்களே. அவ்வாறு மாற்றியது எது? ஆக அந்த கடவுளை நம்பாத வரை என்ன நினைக்கிறார்கள்? என்னாலே எதையும் சாதிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அனுபவப்படப்பட என்ன உண்மை தெரிகிறது? நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறான் என்ற உண்மையை அனுபவத்தினால தான் படிப்படியாகத்தான் உண்டாகுது. ஒரே நாளில் வந்து விடாது. அனுபவப்படப்பட, துன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க அறிவு விளங்குது. ஆக இறைவன் ஒருவன் இருக்கிறான் நமக்கு மேலாக என்ற இறை நினைப்பு வருகிறதே, அதைத்தான் திருவாசகத்தில் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகிங்கிறார். அந்த இறை நினைப்பு முதல்ல வருவது தான் பக்குவத்துக்கு அடையாளம். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. எனவே இறைவனை நினைக்கின்ற நிலை அதுதான் பக்குவத்தினுடைய தொடக்க நிலை. பிறகு அப்படியே மேலே செல்லுதல். ஆக இந்த உயிர்களுக்கு வினையை கொடுத்து அறிவை திருத்தி தன்னை உணர வைக்க வேண்டும். அறியாமையை நீக்கி தன்னை உணரும்படியாக செய்வதுதான் இறைவனுடைய நோக்கம். ஆக வினையின் இருவினையின் போக்குவரவு புரிய போக்குவரவு புரிய போக்குவரவு புரிய என்ன உடம்பு உடம்புக்கு நம்முடைய உடம்புக்கு என்ன பேரு? உடம்புக்கு என்ன பேரு? தூள சரீரம் சொல்லியிருப்பாங்கல்ல, தூள சரீரம். தூள சரீரம், தூள சரீரம்னா பரு உடம்பு, பரு உடம்பு தூள சரீரம். வேற என்ன சரீரம்? சூக்கும சரீரம். அதுக்கு தமிழ்ல என்ன பேரு? நுண்ணுடம்பு. நுண்ணுடம்பு பருவுடம்பு, நுண்ணுடம்பு. இந்த பருவுடம்பு என்ன ஆகிறது? அழிந்து விடுகிறது. இங்கேயே நெருப்புக்கு இரையாகிறது, மண்ணுக்கு இரையாகிறது. தூள சரீரம் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. ஆனாலும் இந்த சூக்கும சரீரம் நம்மை விட்டு நீங்காமல், நம்மை விட்டு நீங்குவது இல்லை சூக்கும சரீரம். அதோடுதான் நாம் அடுத்த பிறவிக்கு போகிறோம். சூக்கும சரீரத்தோடு இப்போ எங்கெங்க போகிறோம்? பல உலகங்கள் இருக்கின்றன. சொர்க்கம் போகலாம், நரகத்துக்கும் போகலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு விரும்பிய இடத்துக்கு போகலாம். சொர்க்கத்திலனா அங்கே உடம்பு வேற உடம்பு, இந்த தூள சரீரம் அல்ல. அந்த நுண்ணுடம்போடு போகிறோம் அல்லவா, அந்த சொர்க்க லோகத்தில் அங்கே என்னத்தை அனுபவிக்கிறான்? இன்பம். அங்கே உள்ள இன்பங்களை அனுபவிப்பதற்கு ஏற்ற ஒளி உடம்பை கொடுக்கிறான், ஒளி உடம்பை கொடுக்கிறான். ஆனால் அடிப்படை என்ன உடம்பு? சூக்கும சரீரம். அந்த சூக்கும சரீரத்தில இருந்து ஒளி உடம்பு, அதுக்கு என்ன பேரு? பூதசார சரீரம். இது இன்ப உலகத்தில் அனுபவிப்பதற்காக இறைவன் கொடுக்கிற ஒளி உடம்பு, பொன் உடம்பு. அதே போல நரக உலகுக்கு செல்லுகிறவர்களுக்கு கிடைக்கிற உடம்பு, கொடுக்கப்படுகிற உடம்பு யாதனா சரீரம். யாதனா சரி, யாதனானா துன்பம், வேதனை. துன்பத்தை அனுபவிப்பதற்கு ஏற்ற உடம்பு யாதனா சரீரம். துன்பத்தை அனுபவிப்பதற்கு ஏற்ற உடம்பு, நல்ல உறுதியான உடம்பு. தீலே போடுவார்கள் தூக்கியாமா, ஆனாலும் இந்த உடம்பு தாங்கும். அதெல்லாம் நூல்களிலே சொல்லியிருக்கிறது. துன்பத்தை அனுபவிப்பதற்கு ஏற்ற சரீரம். பிறகு இவற்றையெல்லாம் அனுபவித்த பிறகு மீண்டும் எங்கே வர வேண்டும்? வினையினுடைய ஒரு பகுதியை. ஆமாம், நான் சொர்க்கத்திலே இருக்க போகிறேன் என்று விருப்பப்பட்டால் நடக்காது. அந்த அனுபவம் முடிந்தவுடனே, அந்த வினை தீர்ந்தவுடனே நில உலகுக்கு வந்தாக வேண்டும். நில உலகம் அதான் போக்குவரவு புரிய, அதுதான் போக்குவரவு புரிய. இப்படி பல்வேறு பல்வேறு உடம்புகளோடு பல்வேறு இடங்களிலே சென்று இன்ப துன்பங்களை மாறி மாறி அனுபவிப்பது இருவினையின் போக்குவரவு புரிய. இனி அடுத்த பகுதி. இப்போ எத்தனை பகுதி பார்த்தோம்? அவையே தானேயாய் ஒன்று, இருவினையின் ரெண்டாவது, போக்குவரவு புரிய மூன்றாவது, அடுத்து நாலாவது, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும். ஆணையின் நீக்கமின்றி நிற்கும். அந்த கடைசி பகுதியில் தான் இறைவனை பற்றி சொல்லுகிறார். இதுவரை பார்த்ததெல்லாம் நம்மை பற்றி, அடுத்து இறைவன், அந்த இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவனுடைய இலக்கணத்தை சொல்லுகிறார். இறைவனுடைய இலக்கணம் நீங்க படித்திருப்பீர்கள் அல்லவா, சொல்லியிருப்பார்கள். பொது இயல்பு, உண்மை இயல்பு, எத்தனை முறை கேட்டாலும் திருப்பி பார்க்க வேண்டும். கேட்ட மாத்திரத்தில் போதாது, கேட்டலோடு சிந்தித்தல். இப்போ நாம் தெருவில் போகிறோம், ஆயிரக்கணக்கானவரை பார்க்குறோம், பொதுவாகத்தான் பார்க்குறோம், நினைவில் நிற்கிறார்கள், அவர்கள் பார்த்ததெல்லாம் நினைவில் இருக்க. ஆனால் எது நினைவில் இருக்கிறது? பலமுறை பார்த்தால் அவரை பற்றிய நினைவு நமக்கு அடிக்கடி வருகிறது. பலமுறை பார்த்தால் தான் நினைவுக்கு வரும், ஒரு முறை பார்த்தால் மறந்து போகும், நினைவிலே இருக்காது. எனவே நீங்கள் எழுதியவற்றை பலமுறை பார்க்க வேண்டும். எனவே இது முக்கியமான ஒரு கருத்து அல்லவா, பொது இயல்பு, உண்மை இயல்பு. நம்ம எத்தனை பொருள் கொள்ளுகிறோம் சைவ சித்தாந்தத்தில்? மூன்று பொருள், இன்னும் விரித்தால் ஐந்து பொருள். இதை ஐந்தா சொல்லலாம் இல்லையா? மூன்றை ஐந்தாக விரித்து சொல்லலாம், தெரியாதா? இறைவன், உயிர், பிறகு ஆணவம், கண்மம், மாய. ஆக பதி பசு பாசத்தை ஐந்தாக சொல்லலாம். இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு இலக்கணங்கள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு பொருளுக்குமே ரெண்டு இலக்கணம். பொது இயல்பு, உண்மை இயல்பு. பொது இயல்பு, உண்மை இயல்பு, ரெண்டு இலக்கணம் ஒவ்வொரு பொருளுக்கும். பொது இயல்பை தடத்த இலக்கணம் என்பார்கள். பொது இயல்பை தடத்தலக்கணம், தடத்தலக்கணம், தடத்த இலக்கணம். அடுத்து உண்மை இயல்பை, உண்மை இயல்பை சொரூப லக்கணம், சொரூப இலக்கணம் என்பார்கள். சொரூப இலக்கணம் என்ன அப்படி என்றால் என்ன என்றால், இப்போ தண்ணீர் இருக்கிறது, தண்ணீர் அது ஒரு பொருள், அதற்கு இந்த இரண்டு இலக்கணம் சொல்லலாம். ஒரு பொருளிடத்தில் இன்னொரு பொருளினுடைய சேர்க்கையினால் உண்டாகிற இயல்பு, ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளினுடைய சேர்க்கையினால வருகிற இயல்பு,

0: இப்போ இந்த தண்ணீர் சொன்னேன், தண்ணீர் இன்னொரு பொருளோடு சேருகிற போது, அதாவது நெருப்பு தீயோடு நெருப்போடு சேருகிற போது நீரானது என்ன இயல்பை அடைகிறது? சூடு என்ற இயல்பை பெறுகிறது. நீரானது நெருப்போடு சேருகிற போது அந்த நீருக்கு வெம்மை அல்லது சூடு என்ற இயல்பு உண்டாகுது. இது இயற்கையான இயல்பா நீருக்கு? செயற்கை, செயற்கையான இயல்பு. இந்த வெப்பம் என்பது நீருக்கு செயற்கை, இயற்கை அல்ல, செயற்கை. அது தீயினாலே உண்டாகிற செயற்கை தன்மை. செயற்கை என்றைக்கு இருக்குமா? நீங்கிவிடும். எது நீங்காது? இயற்கை நீங்காது. செயற்கையாக எது வந்தாலும் நீங்கிவிடும். எனவே நீருக்கு செயற்கையாக உண்டாகிய அந்த வெப்பம் நீங்கிவிடுகிறது. எனவே அந்த இயல்புக்கு என்ன பேரு? பொது இயல்பு. அப்படிப்பட்ட இயல்பெல்லாம் பொது இயல்பு. உண்டாகிற தன்மைதான் பொது இயல்பு. அதாவது பொதுவாக சொன்னா, ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளினுடைய தொடர்புனால, சேர்க்கையினால வருகிற செயற்கையான இயல்பு தான் பொது இயல்பு. செயற்கையான இயல்பு பொது இயல்பு. அடுத்து இரண்டாவது என்ன சொன்ன? உண்மை இயல்பு. உண்மை இயல்பு என்றால், ஒரு பொருள் தனித்திருக்கிற போது, அதாவது வேறு பொருள்களோடு சேராமல் இருக்கிற போது, தனித்திருக்கிற போது அதனிடத்தில் அமைந்திருக்கிற இயல்பு உண்மை இயல்பு. அதனிடத்தில் அமைந்திருக்கிற இயல்பு உண்மை. எனவே நீருக்கு எது உண்மை இயல்பு? குளிர்ச்சி. குளிர்ச்சி என்பது அதற்கு உண்மை இயல்பு. இப்போ இது வழங்குத பொது இயல்பு, உண்மை இயல்பு. இவற்றைத்தான் நம்ம மூன்று பொருளுக்கும் சொல்லுகிறோம். இப்போ இறைவனுக்கு, இந்த இறைவனுக்கு இதே போல பொது இயல்பும் சொல்லப்படுகிறது, உண்மை இயல்பும் உண்டு. இந்த ரெண்டாம் சூத்திரத்தில் இறைவனுக்கு பொது இயல்பு மட்டும் சொல்லப்படுகிறது. இரண்டாவது நூற்பாவில் இறைவனுக்கு உரிய பொது இயல்பு தடத்த லக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பொது இயல்பு என்றால் இன்னொரு பொருளினுடைய சேர்க்கை வேண்டும் அல்லவா? இங்கே இறைவன் தனித்திருக்கிறானா? உயிர்களோடு, உயிர்களோடு கலந்து உயிர்களுக்காக, உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கிறான். உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கிறான். ஆனால் அவனுடைய தனித்திருக்கிற நிலையில, தனித்திருக்கிற நிலையில அவன் யாதொரு தொழிலும் செய்யாதான். யாதொரு தொழிலே செய்யான். தொழில் செய்யாத நிலை அவனுடைய உண்மை நிலை. அதுதான் உண்மை இயல்பு. தொழில் செய்யாத நிலை அவனுடைய உண்மை இயல்பு. உயிர்களோடு சேர்ந்து உயிர்களுக்காக பல தொழில்களை செய்வது இறைவனுக்கு பொது இயல்பு. அதேபோல உயிர்களுக்காக, இப்போ தொழில் செய்கிறான் என்று சொன்னேன், அதே போல உயிர்களுக்காக இறைவன் இன்னொன்று இந்த பல வடிவங்களை கொள்ளுகிறான். உயிர்களுக்காக இறைவன் பலவிதமான வடிவங்களை எடுக்கிறான். எத்தனை வடிவங்களை சொல்லுவார்கள் இறைவனுக்கு? 25. 25 மூர்த்தங்கள் சொல்லுகிறாங்கள்ல, மாகேஸ்வர மூர்த்தங்கள் 25. அதெல்லாம் இறைவனுடைய வடிவங்கள். உயிர்களுக்காக கொள்ளுகிற இறைவனுடைய வடிவங்கள். இறைவனுடைய கோலங்கள், அது அவனுடைய பொது இயல்பு. உயிர்களுக்காக செய்வது, ஆனால் அவனுடைய உண்மை இயல்பு யாதொரு வடிவமும் இல்லாதிருத்தல், வடிவமற்ற தன்மைதான் அவனுக்கு இயல்பு உண்மை. எந்த வடிவமும் இல்லாத தன்மைதான் அவனுக்கு உண்மை இயல்பு. எனவே இறைவன், யாதொரு வடிவமும் இல்லாத இறைவன் உயிர்களுக்காக வடிவம் கொள்ளுகிறான். யாதொரு செயலும் இல்லாத இறைவன் உயிர்களுக்காக ஐந்து தொழில்களை செய்கிறான். அந்த ஐந்து தொழில்கள் எவை என்றால், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஐந்து தொழில், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஐந்து. படைத்தல் என்றால் என்ன? படைத்தல் என்பது மாயையிலிருந்து, ஜடப்பொருளாகிய மாயையிலிருந்து தனுகரண புவன போகங்களை உண்டாக்கி கொடுத்தல் உயிர்களுக்கு, அது படைத்தல். எனவே உயிர்களை படைத்தல் அல்ல, உயிர்களை படைத்தல் அல்ல, உயிர்களுக்கு தேவையான உடம்பு முதலியவற்றை படைத்தல், அதுதான் படைத்தல். இரண்டாவது காத்தல் என்றால், அவ்வாறு படைத்து கொடுத்த உடம்பு முதலியவற்றை, ஜடப்பொருள்களை குறிப்பிட்ட காலம் வரை நிறுத்துதல், காத்தல். உடம்பு முதலியவற்றை இறைவன் நிறுத்துகிறான். எல்லார் உடம்பு ஒரே காலத்தில் நீங்குதா? வெவ்வேறு காலங்களிலே, அது அந்தந்த உயிரினுடைய நிலையை பொறுத்து இறைவன் சிலருடைய உடம்பை விரைவில் நீக்குகிறான், சிலருடைய உடம்பை நீட்டிக்கி வைக்கிறான். சிலர் விரும்புகிறார்கள் நீங்க வேண்டும் என்று உடம்பு, அப்படி விருப்பப்பட்டாலே நீக்கி விடுகிறானா? போகலாம் என்று நினைத்தால் போகாது. இந்த உடம்பு போகக்கூடாது என்று நினைத்தால் போய்விடும். அவன் நிறுத்தி வைக்கிறான். அந்த காலம் வந்தால்தான் நீங்கும் வரும். அதுதான் காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த தனுகரண புவன போகங்களை நீக்குதல். குறித்த காலத்திலே, காலம் முடிந்தவுடனே நீக்குதல், அழித்தல். ஏன் இந்த உடம்புகளை நீக்குகிறான்? அப்படியே நெடுங்காலம் வைத்திருக்க வேண்டியதானே, ஏன் உடம்பை நீக்க வேண்டும் இறைவன்? சட்டையை எத்தனை நாளைக்கு தான் போட்டுக்கொண்டு இருப்பது? கிழிந்து போகும், நைந்து போகும் இல்லையா? வேறு மாற்று உடை கொடுக்கணும் இல்ல? அதற்காக இந்த உடம்பை நீக்கி புதிய உடம்பு. ஆக இந்த உடம்பு தேய்ந்து விடுகிறது இல்லையா? ஏன், அதுதான், அதற்காகத்தான் அழித்தலை செய்கிறான். அழித்தல் என்றால் ரொம்ப பொல்லாத செயல் என்று நினைக்கக்கூடாது. அழித்தல் என்றாலே பெரிய கொடுமையான செயலாக அல்லவா இருக்கிறது? உடம்பிலிருந்து நீங்கள் யாருக்கும் மனசு வராது. எனவே அது அழித்தல். இந்த முதல் மூன்று, படைத்தல், காத்தல், அழித்தல், மூன்றுமே எங்கே செய்கிறான்? ஜடப்பொருளிடத்திலே செய்கிறான், உயிரிடத்தில் அல்ல. ஜடமாகிய மாயையில செய்கிற காரியங்கள். இந்த முதல் மூன்று தொழிலும் சடப்பொருளாகிய மாயையிலே செய்கிற செயல், மாயையிலிருந்து உண்டாக்குகிறான், தோற்றுவிக்கிறான், மாயை அவ்வாறு தோற்றுவித்த பொருளை காக்கிறான், பிறகு மீண்டும் மாயையிலே ஒடுக்கி விடுகிறான். அதுதான் முதல் மூன்று தொழில்கள். அடுத்த ரெண்டு தொழில்கள் உயிர்களிடத்திலே செய்யப்போகின்றவை. முதல் மூன்று மாயையில், அடுத்த மறைத்தல் அருளல் உயிர்களிடத்திலே.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கொடிக்கவி. வழங்குபவர் சிவ திரு விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: அவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நமக்கு இந்த கொடிக்கவியில் பலதரப்பட்ட சமயவாதிகளுடைய பல்வேறு தவறான கருத்துக்களை எல்லாம் உமாவதி சிவம் இந்த கொடிக்கவியில் சுட்டி காட்டுகிறார். அப்பொழுது அந்த சமயத்தார் எங்க எங்க இருக்கிறார் என்பது நமக்கு கொஞ்சம் குழப்பமாத்தான் இதுவரை இருந்திருக்கு. அதனால அதை பத்தி கொஞ்சம் முறையாக எங்க யார் யார் எந்தெந்த பகுதியில இருப்பாங்கிறத தெரிந்து கொள்வதற்காக புற சமயத்தார் யார், புறப்புற சமயத்தார் யார், அகப்புற சமயத்தார் யார், அகச்சமயத்தார் யார் என்பதை நான் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா நூலும் இன்னும் சங்கல்ப நிராகரணம் வேற படிக்க போறீங்க. அதனால யார் எங்க இருக்கிறாருங்கிறத, எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னா தான் அவங்கள பத்தி நம்ம எந்த ஊரை சேர்ந்தவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க தெரிஞ்சாதானே நம்ம ஒரு அதற்கு தக்கவாறு நிர்ணயம் பண்ண முடியும். அதனால முதல்ல புறப்புற சமயத்தார பாக்கிறோம். புறப்புற சமயம் யார சொல்றோம்னா அவர்கள் வேதங்களையும் உடன்பட மாட்டார்கள், ஆகமங்களையும் உடன்படும். சொல்லப்போனா நாத்திகர் யாரு, உலோகாயுதன் வந்து யாரு, நாத்திகர் தான். கண்ணால் கண்டதுதான் காட்சி, காட்சி அளவையை மட்டும் ஒத்துக்கொள்வார்கள். ஐம்புலங்களால் மட்டும் அது அறியப்படுகிறதா, அப்படி என்றால் அதை ஒத்துக்கொள்வாங்க, மற்றதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அவங்க. அப்புறம் பௌத்தர்கள் ஆறுதலம்னா சமணம், சாக்கியம்னா பௌத்தம் ஆயிடும். சமணங்கள் தான் ஆறுதலம் என்று சொல்லப்படுபவர்கள். இவங்க ஜைனருங்கிறது எப்படிப்பட்ட பிரிவுங்கிறது தெரியல, அதுல மாறி இப்போ. ஆனா அவங்க கடவுள் கொள்கை கிடையாது. ஆனா இப்ப அவங்க இப்ப உள்ள காலத்துல லட்சுமி பூஜை அது என்னெல்லாமோ பண்றாங்க. அதனால நமக்கு பொதுவா இவங்க எல்லாம் கடவுள் கொள்கையே இல்லாதவங்க. மூன்று சமயத்தாரும் யாரு, கடவுள் கொள்கை இல்லாதவங்க. அதுல பௌத்தத்துலதான் நாலு பிரிவு இருக்கு. மாத்மிக அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சொல்றதுல மாத்தியமிகர்னு சொல்லுவாங்க, மாத்மிகர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வைபாடிகர், அப்புறம் சௌத்ராந்திகர், அப்புறம் யோகசாரர். யோகசாரர் தான் நம்ம மாணிக்க வாசகத்தை வாதிட்டார் இல்லையா, இலங்கை அந்த மன்னனோட பொண்ணு, ஊமையா இருக்கிற பொண்ணு திருச்சாளர் பாடுறார் இல்லையா. அப்பொழுது அவர் கூட மாணிக்க வாசகர் கூட வாதிட்ட பௌத்தன் யாருன்னா அந்த சௌத்ராதிகன் தான். அந்த வரலாறு நமக்கு தெரியும் இல்லையா, மாணிக்க வாசகர் கூட வாதிட்டவர் அது யாருன்னா இந்த வகையை சொன்னவங்க, இந்த சௌத்ராதிகர் தான். இவர்களுக்குள்ள சில வேறுபாடுகள், சூனியமே ஆன்மா, அந்த ஞானமே சூனியம், நிறைய கொள்கை வேறுபாடுகள்ல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிறதுனால அதை நான்கு பிரிவாக போயிட்டோம். நாம படிக்கிற காலத்துல மகாயானம் சீனயானம் படிப்போம்ல, இதுல ரெண்டு பேர் மகாயானம், ரெண்டு பேர் சீனயானம். ஆக இவங்கதான் அது பேர் ஞாபகம் வைபாடிகம். அந்த வைபாடிகள் மதத்துக்கு பேரு வைபாடிகம், மதத்தார் பேரு வைபாடிகள். இந்த மாத்மியர்கள் தான் அடிக்கடி வருவாங்க. மாத்தியம், மாத்தியமிகர்னு சொல்லுவாங்க, மாத்மிகர்னு சொல்லுவாங்க, மாத்தியமிகர்னு சொல்லுவாங்க. இவங்கதான் அடிக்கடி குறிப்பிடுவார்கள். அது வர இடத்துல எல்லாம் இவங்க எதை சேர்ந்தவங்கிறது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க எதை சேர்ந்தவங்க, பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க, கடவுள் ரெண்டையுமே புறக்கணிப்பவர்கள், வேதத்தையும் ஆகமங்கள் ரெண்டையுமே புறக்கணிப்பவர்கள். இவங்கதான் யாரு, ரொம்ப தள்ளி உள்ளவங்க, புறப்புற சமயத்தான். நம்ம பௌத்தம்னா புத்தர் எல்லாம் ஒண்ணுதான், புத்தம் புத்த மதம். நம்ம சாக்கிய நாயனா அந்த பௌத்த மதத்தை சேர்ந்தவர் தான். ரொம்ப ரொம்ப நம்மளை வந்து வெகு தொலைவில் இருக்கிறவங்க. அடுத்தாப்புல புறச்சமயம், அடுத்த சமயம் புறச்சமயம். இப்ப உள்ள நாத்திகரத்துக்கு தான் அந்த காலத்துல உலோகாயுதனும் அவங்க சொல்ற கொள்கையெல்லாம் எப்படிப்பட்டது, உலோகாயுதனும் ஒல் திரள் பாம்பின், பாம்பின் விஷம் போல கெடுதலை தீமையை விளைவிக்க கூடியது. அதுதான் மணிவாசகர் அழகான உண்மையை சொல்ற, உலோகாயுதனும் ஒல் திரள் பாம்பின் கலாவிதத்த கடுவிடம் எய்தி. பாம்பினுடைய கடுவிடம் அதுதான் இவருடைய கொள்கைகள் தீமையை விளைவிக்கும். புறச்சமயத்தார் என்ன பண்ணுவாங்க, வேதங்களை பொதுவாக ஏற்றுக்கொள்வார்கள். பொதுவாகன்னா அதுதான் அப்படின்னு பிரமாணமா கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்வார்கள், அதை தூத்துவார்கள், ஞான காண்டத்தை தூத்துவார்கள். இவங்க அதுக்கு நேர்மா ஞான காண்டத்தை ஒத்துக்கொள்வாங்க, கர்ம காண்டத்தை இழித்துரைப்பார்கள். எப்படி பாதி பாதி? இவங்க தர்க்கம் வந்தால் கடவுள் கொள்கை உண்டு, ஆனா சில நிறைய கருத்துக்கள்ல மாறுபாடு. அதுக்கடுத்தாப்புல சாங்கியம், சாங்கியத்துல நம்ம நமக்கு பிடித்தமான வேலை என்னன்னா அவங்க சர்க்காரியவாதத்துல அதை உடையவர், சர்க்காரியவாதத்தை ஒத்துக்கொள்பவர்கள். சர்க்காரியவாதமே அவங்க ரொம்ப பிரமாதமா பேசுவாங்க. அந்த குறிப்பா தெரிந்து கொள்ளணும், சாங்கியர்னா சர்க்காரியவாதம், சாங்கியருக்கு கிடையாது, தர்க்க மதத்தாருக்கும் உண்டு. அது நம்ம தனியா மதங்கள் போகும்போது விரிவா முதற் காரணத்துல எல்லாருக்கும் மாற்றங்கள் உண்டு, முத்தில எல்லாருக்கும் மாற்றங்கள் உண்டு இல்லையா, அப்படி உயிர் எதுன்னு சொல்றதுல ஏகப்பட்ட மாற்றங்கள், அதுபடி நிறைய நிறைய கருத்துக்கள்ல நிறைய வேறுபாடு உடையவர்கள். குறிப்பா உள்ளதை மட்டும் தெரிந்து வைத்துக் கொள்வோம். அப்புறம் ஏகாண்மவாதத்துல ஒரு புரியுதா மாயாவாதம், ஏகாண்மவாதிகள் அதான் நம்ம சங்கரர் மதம் எல்லாம் ஏகாண்மவாதத்தை சேர்ந்ததுதான். அதுலதான் மாயாவாதம், பாஸ்கரியவாதம், கிரீடாவாதம், சத்த பிரமாணவாதம். கிரீடைனா விளையாட்டுன்னு அர்த்தம். படைப்புகள் எல்லாம் சும்மா விளையாட்டுக்கா, அது எதுவுமே காரணம் இல்லாம அவன் பாட்டுல அவனுடைய பரிணாமம் தான் இந்த உலகம் எல்லாம் என்று சொல்லக்கூடியவங்க தான் ஏகாண்மவாதி. உலகமே என்னது? இறைவனுடைய பரிணாமம் தான் என்று சொல்லி முடிப்பார்கள். அதுக்கப்புறம் சாங்கியம் நாலு பார்த்துட்டோமா, ஐந்தாவது யோகம். அங்க வரவங்க யோக சாரா, யோக சாரா, அத யோக சாரான்னு போட்டுருங்க, யோக சாரா. இங்க வரவங்க யோக மதத்தினர்.
1: இந்த மீமாஞ்சகர்லயும் இவங்களை பூர்வ மீமாஞ்சகர்னு சொல்லுவாங்க, அவங்களை உத்தர மீமா, அவர்களுக்கும் மீமாஞ்சகர்ங்கிற பேர் உண்டு, உத்தர மீமாஞ்சகர். ரொம்ப குழப்பிக் கொள்ள வேண்டாங்கிறதுனால நான் சொல்லல. பாசுபதம், மாவீரதம், சாபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாதம், இவங்க ஐந்து பேரும் வேதங்களை விளக்கியவற்றையும் செய்வாங்க. வேதங்கள்ல விதித்தத செய்யாம விளக்கியதையும் விளக்கப்பட்டத செய்வாங்க. அது என்னன்னா, இந்த மாவீரத சமயத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா மண்டையோடு இல்ல மண்டையோடுல பிச்சை எடுப்பாங்க. அது வந்து நமக்கு உடன்பாடு கிடையாது. பெருமான சுபெருமான வழிபாட்டுடன் அவர் அணிந்திருக்கிறார்கள், அதனால அவரை பின்பற்றுகிற நாங்களும் அணிந்து கொள்வோடு மனித எழுப்பு கூட என்ன பண்ணுவாங்க, மாலையாக அணிந்து கொள்வார்கள். இவங்க அவரு திருவ காபாலத்துல பிரம்ம கபாலத்துல தானே பிச்சை எடுக்கிறாரு, அதனால நாங்களும் எடுப்போம். ஆனா இவை எல்லாம் விதிக்கப்பட்டவை அல்ல. இவங்க வந்து எலும்பு கூட அணிபவர்கள், இவங்க மண்டையோட்டுல பிச்சை எடுக்கிறாங்க. இதெல்லாம் விளக்கப்பட்டது. அப்ப இந்த அஞ்சு பேரும் சில வேதங்களில் விளக்கப்பட்டவற்றை செய்யக்கூடியவங்க, துணிச்சலா செய்யக்கூடியவங்க. வேதங்களில் விளக்கப்பட்ட காரியங்கள் இவையெல்லாம் வேதங்கள்ல ஒரு இடத்துலயும் சொல்லல. மண்டையோட்ட வச்சு பிச்சைடு, மண்டையோட்ட அணிந்து கொள்ளுன்னு சொல்லல. பாசுபதம் அவங்க இந்த மாதிரி வகைகள்லாம் ஒண்ணு. மாவிரதம் வந்து நம்ம மானக்கஞ்சார நாயனார் வீட்டுக்கு வருவார் இல்லையா, முடிய கேட்பார் இல்லையா, அது மாவிரத கோலத்துலதான் வருவார். அந்த நம்ம நாயன்மாருக்கு வர்றதெல்லாம் அந்த ஒவ்வொரு கோலம், நம்ம சிறுதொண்டருக்கு வர்றது வைரவ கோலம், அவங்க நரமாமிசம் சாப்பிட போறது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த விலக்கி அந்த முறைகளை தனக்குரியதா வச்சிருக்கிறாங்க.
0: என்னையா அகோரிகள் இதுல எதுல எதுல இது எல்லாம் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இப்ப வைத்த பெயர் இந்த அகோரிகள்ங்கிறது. கும்ப மேலால இவங்களை எல்லாம் பார்க்கலாம். நம்ம ஆதிரை நாள்லயும் பார்க்கலாம். ஆதிரை நாள்ல முத்துவிதான பாடல் இருக்குல்ல, முத்துவிதான மணிப்பற்கவரி முறையாலே பக்தர்களோடு பாவைய சூழ பலிப்பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை வெண்தலை மாலை விரதிய தலைமாலைன்னா என்னது மண்டவோடு
1: வெண்தலை மாலை விரதிய. அப்ப அவங்க மண்டவோட
0: அவங்க எல்லாம் வராங்க ஆதிரை நாள்ல சுவாமி வீதி வளம் வரும்போது பின்னாடி இப்படி ஒரு

இவங்க ஒருத்தர் ஐக்கியவாதர் என்ன அவங்க கிட்ட ஒரு சிறப்பு, விளக்கப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டாங்க. விளக்கப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டாங்க, வேதங்களையும் ஆகமங்களையும் சிறப்பாகவே கொள்வார். இவங்க பொதுவாக எல்லாரும் கொள்வாங்க, அதுல ஐக்கியவாதம் செய்தவர் வந்து எப்படி சிறப்பாகவே வேதங்களையும் சிவாகமங்களையும் கொள்வாங்க. ஐக்கியவாத பக்கத்துல வேதங்களையும் சிவாகமங்களையும் சிறப்பாக ஏற்றுக்கொள்வர். அதாவது அதில் விளக்கப்பட்டவற்றை செய்ய மாட்டார்கள். அவர் பெரிய சிக்கல் என்னன்னா, ஆணவமலை இருப்பை ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆணவமலை இருப்பை ஐக்கியவாத செய்வர், ஆணவமலை இருப்பை ஒத்துக்கொள்ள மாட்டார். மற்றபடி நமக்கு எப்படித்தமானவங்க தான். இலக்கிய காரியங்களை செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி மண்டவோடு எலும்பு கூடலாம் அந்த வேலையெல்லாம் அவங்க கிட்ட கிடையாது. ஆனா ஆணவமலை இருப்பை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஐக்கியவாத சைவர்னா எதுல வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எதுல வராங்க? அகப்புறத்துல வராங்க. வேதங்களை ஒத்துக்கொள்வாங்களா ஆகமங்களை ஒத்துக்கொள்வாங்களா அதை முதல்ல நம்ம பார்க்கணும். அப்புறம் அவங்க எதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் முக்கியமாக அதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். ஏன்னா அவங்களும் நிறைய இடங்கள்ல வருவாங்க. ஆணவமல உண்மையை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். சிவாத்து விதம்ங்கிறதும் ஒரே ஆளு தான். அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, நிமித்த காரண பரிணாமம். இவங்கெல்லாம் நம்ம பக்கத்துல உள்ளவங்க தான். அவிகார ஈஸ்வர அவிகாரவாதம், ஈஸ்வர அவிகாரவாதம். ஆறு வந்து சிவாத்து விதம், சிவாத்து விதம். அவங்களுக்கு இன்னொரு பேர் தான், நிமித்த காரண பரிணாமவாதி அப்படின்னு வந்தாங்கன்னா அவன் யாரும் இல்லை, யாரு தான், சிவாத்து விதம்தான். அதாவது பெருமான் நிமித்த காரணமாக மட்டும் இல்ல, முதற் காரணமும் அவன் தான் அப்படின்றவாங்க. நிமித்த காரண பரிணாமமும் அவன் தான் அப்படின்றவாங்க. நமக்கு முதற் காரணம் பெருமான் இல்ல, மாயை. நிமித்த காரண பரிணாமம் இரண்டாவது பாடல் பாடல்ல வர அவர்கள் வந்து இருள் என்பது தனி பொருள் என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. கொஞ்சம் கவனிச்சுட்டாங்க. இருள் என்பத தனி பொருள்னு நாம அப்படித்தான் நினைச்சிருப்போம். இருள்னா என்ன நினைப்போம், ஒளி இல்லாதது இருள் சொல்லுவோம் வழக்கமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒளி இல்லையா இருள் அப்படின்னு நினைப்போம். இதே கருத்தை தான் அந்த தருக்க மதத்தாருடைய. ஆனா அப்படி இல்லை, இருள் என்பது ஒரு தனி பொருள். இந்த ஒளி இன்மை இருள் என்பது தவறு. ஒளி இன்மையே இருள் என்று அவர்கள் சொல்வார்கள், அது தவறு. ஒளி என்பது தனி பொருள், இருள் என்பது தனி பொருள். அதுதான் ஒளிக்கும் இருளுக்கும் அந்த எண்ணுமைய வைக்கிற ரெண்டு வேறுபட்ட பொருள் இருக்கும் போது நான் சொல்லுவோம் ஒளிக்கும் இருளுக்கும் அப்படின்னு சொல்றதுனால. இருள் என்பது என்னது கவனிங்க, அப்புறம் எடுக்கலாம். இருள் என்பது என்னது தனி பொருள். ஆனா தர்க்க மதத்தால் என்ன சொல்லுவாங்க, ஒளி இன்மையே இருள் என்று சொல்வார்கள். அப்ப அத வந்து அவங்க சொல்ற அந்த சொற்கள் என்ன, ஆலோகத்தின் அபாவமே இருள். ஆலோகம்னா ஒளி, அபாவம்னா இன்மை. அபாவம்ங்கிற வார்த்தை நிறைய இடங்கள்ல வரும். ஆலோகத்தின் அபாவமே இருள் என்பது யாரோட கொள்கை, தர்க்க மதத்தாருடைய கொள்கை. அந்த கொள்கை தவறு என்று சொல்வதற்காகவும் அவர் சுவாமி என்ன பண்றார், முதல் வார்த்தையே ஒளிக்கும் இருளுக்கும் என்று அவர் ஆழமாக சொல்லி, இருள் வேற பொருள் ஒளி வேற பொருள். அதை ஒன்னாவது பாடல்ல குறித்துக் கொள்ளுங்க. இருள் என்பது தனி பொருள் அல்ல, ஒளி இன்மையே இருளாகும். அதாவது ஆலோகத்தின் அபாவமே இருள். அபாவம்னா இன்மை.

0: ஆலோகம்னா ஒளி,
1: ஆலோகத்தின் அபாவமே இருள் என்றார். இக்கருத்தை மறுப்பதற்காகவே இக்கருத்தை உமாபதி சிவம் மறுத்து ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்கிறார். ஒளிக்கும் அந்த அபாவம்னா இன்மை இல்லை, ஒளியின்மையே இருள். அது அந்த குறிப்ப, ஏன்னா இது நிறைய பாடல்கள் எல்லாம் பிற மதத்தாருடைய தவறான கருத்துக்களை மறுத்து வர, அதனால முதல் பாடல அந்த தர்க்க மதத்தாருடைய கருத்தை மறுக்கிறார். இப்ப இங்க வரும் ரெண்டாவது பாடல்ல, அங்க ஒளி என்பது சிவஞான ஒளியையும் இருள் என்பது ஆணவ மதத்தையும் குறிக்கும், அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி இங்க நிறைய மதத்தார் வந்து கடவுள் கொள்கை இல்லாதவர்கள். நம்ம அந்த உலோகாயனன் முதல் வருஷம் புறப்பர சமயத்தார் யாரெல்லாம், உலோகாயனன் பௌத்தன் ஆறு சமண மதத்தினர் இவங்க எல்லாம். ஆமா, இவங்க எல்லாம் கடவுள் இல்லாம்பாங்க. இவர் என்ன சொல்றார், ஏது என்ற சொல்லை கையாளுவார் நமது உமாபதி சிவம். ஏது பொருளாம் பொருள் ஏது என்பார், பொருளாம் பொருள் ஏது, போது ஏது, கண் ஏது, ஏது என்ற சொல்லால் உண்டு என்பதை நிலைநாட்டுகிறார். ஏது ஏதுன்னு இந்த இரண்டாவது பாடல்ல வரும். ஏது என்ற சொல்லால் உண்டு என்பதை நிலைநாட்டுகிறார். முதல்ல பொருளாம் பொருள், பொருளாம் பொருள் என்று என்பது என்னன்னா எல்லாவற்றையும் கடந்தும் எல்லாவற்றிலும் கலந்தும் எங்குமாய் நிறைந்தும் இருக்கிற அனாதி நித்த முத்த சித்துரு. இந்த வார்த்தை கேள்விப்பட்டது இல்லையா, அனாதி நித்த முத்த சித்துரு. அனாதியானவன், நித்தமாக உள்ளவன், முத்தனானவன், சித்தான சித்துத்தன்மை உடையவன், சித்து சுத்த சித்து. அனாதி நித்த முத்த சுத்த சித்து, இது அவனுடைய எல்லா குணங்களும் இதுல அடங்கிடும். முத்த சுத்த சித்து, ஆக அப்படிப்பட்டவன் ஒருவன் உண்டு. அந்த புறப்புற சமயத்தாரை மறுத்து சொல்ற, கடவுள் இல்லைன்னு சொல்றான் இல்லையா, இல்ல எல்லா இடத்திலும் கலந்தும் நிறைந்தும் கடந்தும் நிற்கிற ஒரு பொருள் உண்டு. அதத்தான் என்ன சொல்றார், பொருளா பொருள் ஏது. அவங்க அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க, இவர் ஏது என்ற சொல்லால் உண்டு என்று நிரூபிக்கிறார். அடுத்தாப்புல போது ஏது, போது என்றால் ஒளிக்கதி, போது என்றால் மொட்டுக்கும் போதும் சொல்லுவோம் இல்லையா. இது இந்த இடத்துல போது என்பது எதை குறிக்கிறது, ஒளி கதி.
2: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சிவைய நம. இப்ப நம சிவைய இருந்தது. இப்போ குருநாத வந்து தீட்சை பண்ணி மரத்தினதுக்கு அப்புறம் அந்த நாம பின்னால் போயிடுச்சு. மூணு, சிவ என்பது ஒண்ணு, யா ஒண்ணு, நம என்பது ஒண்ணு. இப்ப நமவும் சிவமும் இடம் மாறிடுச்சு. சோதானமும் மலமும் பின்னால போயிடுச்சு, சிவமும் திருவருளும் முன்னால வந்துருச்சு. அப்ப யா எங்க இருக்குது? வாவை ஒட்டி இருக்குது. வா என்பது திருவருள், திருவருளோடு இருக்கு. முன்ன வந்து நாமாவோடு ஒட்டி இருந்தது, இப்ப வந்து சிவத்தோடு ஒட்டி வந்துருச்சு. தாமரை ஆகும் மூன்றும் சாக்கிரமாம். இத வந்து நின்மல சாக்கிரம் என்று சொல்லுவோம். ஏன் மாங்க நீக்கி போச்சு. நான் வந்து ஒளி சிவத்தினுடைய ஒளியில திருவள்ளுவருடைய வாவனுடைய அடங்கி நிற்கின்றது. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஆன்மாவுக்கு ஒரு நிலை. இந்த நின்மல நிலையே என்னதுன்னா ஆன்மா சிந்திக்குதான், நாமே அறிவாமோ. நாம் தான் அறிவா. அறிவு என்பது ஆன்மாவாகிய நாமா. அல்லது கண் அறுக்கனார் ஒளிய விட்டு பிரியா நிலை தேர பேசு. கண்ணுக்கு ஒளி இருக்குது. கண்ணுக்கு ஒளி இருந்தாலும் கண் ஒளியை பிரகாசிக்க செய்வது எது? சூரியனுடைய ஒளி. அதுபோல நம்ம அறிவை பிரகாசிக்க கூடிய இன்னொரு அறிவு இருக்குதா என்ற ஒரு நிலை. மலை நீங்கி போனாலும் கூட மலை நீங்கிய அறிவு, ஆன்மாவாகிய அறிவு இப்போ சிந்தனை பண்றது. நாமே அறிவாமா, நாமோ எல்லா தெரியக்கூடிய முற்றறிவு ஆவோமோ. அந்த அப்படி வந்தபோது ஒரு சந்தேகம் வருது. அது கண்ணு இருக்கு, கண்ணுக்கு ஒளி இருக்குது. அந்த கண்ணுடைய ஒளி சூரிய ஒளி அல்லது விளக்கொளியாகிய வேஞ்சனம் இல்லாமல் கண்ணொளி செயல்படுவது இல்லை. அதுபோல நம்ம அறிவுக்கு அறிவாக நம்மை அறிய செய்வது இன்னொரு பொருள் இருக்குதோ இல்லையோ அப்படின்னு ஒரு ஒரு நிலை வருகிறது, ஒரு கலக்கமான நிலை. அதுக்கு வந்து நின்மல சொப்பனம் என்பது பொருள். சொப்பனங்கிறது என்ன? நனவு, நனவு போல தெளிவான ஒரு நிலை இல்லை. அது மாதிரி இப்ப மலை நீங்கி போயிடுச்சு. மலை நீங்க போனாலும் நாமே அறிவோமோ. நமக்கு எல்லா அறிவும் முற்றிலும் நமக்கு வந்து விட்டதா? நாம அறிவோமோ. அல்லது நம்மை காட்டும் இன்னொரு உயர்ந்த அறிவு ஒன்று இருக்குது. அந்த அறிவினால எப்படி கண் ஒளியானது ஒரு வியஞ்சகத்தை வித்தான் அந்த பிரகாசம் அடைகிறது? அது போல இப்ப இதுவரைக்கும் நாம வந்து மாயா கருவியினால நாம உணர்ந்து கொண்டிருந்தோம். இப்ப மாய அதுவும் அடங்கி போயிடுச்சு. இப்ப நமக்கு மேலான ஏதோ ஒரு அறிவு நமக்கு அறிவு செலுத்துகிறதா என்று இன்னும் தெளிவு பிறக்கல. தெளிவு பெறாம ஒரு குழப்பமான ஒரு நிலை. அதுக்கு வந்து நின்மல சொப்பனம் என்று சொல்றார். இதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னு சொன்னா நாமே தான் அறிவு அப்படின்னு ஒரு நிலை ஒண்ணு தோன்றும். கொண்ட ஒளியதனால் கண்ணுணரும் உண்மை போல் யானும் அழியதனால் யாவும் அறிய. நான் எப்படி அறிகிறேன்? கண் ஒரு வியஞ்சகத்தை ஒரு கருவியை கொண்டு அறிகிறது. இது சூரிய ஒளி கொண்டு அறிகிறது. நானும் திருவிழாகிய கருவியை கொண்டு நான் அறிகிறேன். அப்போ இது சூரிய திருவருள் என்பது ஒரு கருவி. அந்த கருவியை பயன்படுத்துகின்ற கர்த்தா நான். அப்ப நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒண்ணு தோன்றும். கொண்ட ஒளியதனால் கண் உணர், சூரிய ஒளியினால் கண் உணர்கிறது. அதே போல ஒண்ணு போல யானும் அழியதனால் அழியின திருவருள், திருவருனால நான் அறிகிறேன். யாவும் அறிய. இப்போ ஒரு உண்மை தெளிவாகிறது. தெளிவாம். எது தெளிவாகிறது? அருள் கருவியாம் திருவள்ளு இருக்க, அது எனக்கு கருவி. நான் அதை கொண்டு நான் அறிகிறேன். அப்ப அதனால திருவள்ளு எனக்கு கருவி, கருவியை கையாளுகின்ற கருத்தா நானு. அப்ப நான் தான் முதன் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு நிலை ஒண்ணு உண்டாகும். அதான் நம்ம அகம் பிரம்மம் சொல்றோம் இல்லையா, சாத்திரம் சில பேர் சொல்றாங்க இல்லையா, இந்த நிலைதான். ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அகம் பிரம்மம், நானே பிரம்மம், நானே கடவுள் என்ற ஒரு நிலை தோன்றுகிறது. அந்த நிலைதான் இது. அகம் கருவியாம் என்று அகந்தை உர கர்வம் வந்துச்சு. இப்ப பழையபடி போனா என்னாச்சு, அந்த மாவகைப்பட்டு விட்டது. சிவைய என்று நிலைக்கு போய் நமையனு மறுபடி வாழ். இந்த நிலைக்கு மாறுவதற்கு முன் குருநாதன் கருணையோடு வர்றார். அந்த மானம் வந்து நானே பிரம்மம், நான் தான் பிரம்மம், நான் தான் முதல் என்ற நிலையம் அடைகிற போது குருநாதர் வர்றார். குருநாதர் வந்து இப்ப இந்த நிலை இருக்கு இல்லையா, நானே பிரம்மம் என்ற நிலை, நானே திருவருள் எனக்கு கருவி, நான் தான் கர்த்தா, நான் தான் முதல்வர் அருள்கரியா என்று அகந்தை உர. இப்ப என்னாச்சு, முன்னம் மருள் மருவ தான் நடுவே ஆகும். முன்ன எது மருது, மருள் மருள் எது, இப்படி வச்சுக்கலாம். முன்னால இதெல்லாம் சிவையன்னு இருந்தது, இப்ப என்ன ஆயிடுச்சு, ந என்பது மருள் அல்லது மாயை அல்லது துரோதானம், நடுவுல உயிர், சீய வந்து பின்னால வாவ திருவள பின்னால தள்ளிடுச்சு. இந்த நா முன்னால் நின்னுதுன்னா கூட மலமும் வந்து சேர்ந்துடும். ரொம்ப கீழே கொண்டு போய் சொல்லக்கூடிய ஒரு நிலை அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடியது. அங்க அந்த நிலை இருப்பவர்கள் எதாவது தங்களைத்தான் பாக்குறவங்களுக்கு பிரம்மத்தை கண்டது இல்ல, பிரம்மத்தைக்கான தங்களையே கண்டு தாமே பிரம்மம் என்று சொல்லக்கூடிய நிலை என்ன நிலை எது. அப்ப மறுவ தான் நடுவேயாகும், அது இருள் சுழித்தின்னு சொல்ற. இது ஒளிய காட்டி ஒளி பின்னால போனவன் மறுபடியும் அந்த இல்ல போய் விழுந்த ஒரு நிலை. ஆனா இது மெய்ஞானம் பெற்றவர்களுக்கு, அது திருவருள் பெற்றவர்களுக்கு இந்த நிலையானது சீக்கிரம் நிந்துடும். ஏன்னா குரு வந்து குருநாதன் வந்து ஒரு உண்மை சொல்றார். என்ன சொல்றாரு,

உன் என்ன? குருநாதர் வந்து என்ன சொல்றாரு, என்று ஒளியின் என்று என்றால் சூரியன் அர்த்தம். என்று என்பது சூரியன், என்று ஒளி சூரியனுடைய ஒளி. நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவுக்கரசன், நாவுக்கரசன் கடம்புள்ளன் கண்ணப்பன் என்று இவர்கள் குற்றம் செய்யணும் குணமனக் கொள்ளும் கொள்கை அறிந்து என்று இவர்கள். அந்த பாட்டு வரும்போது நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவுக்கரையன் களம்புள்ளன் என்று இவர்கள், இவர்கள் குற்றம் செய்யணும் குணம். அந்த என்று இருக்கு இல்லைங்களா, அது சாதனம்னா அந்த பெரியவங்க எல்லாம் குற்றம் செஞ்சவங்கள போற பொருள் சொல்லுவார்கள். அவங்க எல்லாம் குற்றம் செய்ய மாட்டாங்க, பாட்டுடைய கருத்து அவங்க எல்லாம் குற்றம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்று, என்றுனா ஞான சூரியர்கள், அவங்க எல்லாம் என்னைக்கு எந்த குற்றமும் செஞ்சது இல்ல, அவங்க எல்லாம் ஞான சூரியர்கள் அவங்க. அப்ப அவங்களுக்கு நீ அருள்புரிந்தாய் குற்றமே, ஆனா நீ எப்படிப்பட்டவன், குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கை அறிந்து நான் உன்ன வந்து அடைந்தேன் என்று திருப்புன்கூர் இறைவனை பார்த்து பாடுறான். அவங்க எல்லாம் என்று ஞான சூரியர்கள், ஒளி பிரகாசம், அவங்கள தப்ப பண்ண மாட்டாங்க. ஆனா நான் வந்து மாயாமல சம்பந்தப்பட்டு உள்ளது, நான் தப்பு செய்வது என்னுடைய இயல்பு, நான் தப்பு செய்வது என்னுடைய இயல்பு, குற்றத்தை குணமென கொள்வது உன்னுடைய இயல்பு என்று அறிந்து நான் குறைகளல் அடைந்தேன் என்று திருப்பூர்ல சொல்ற அந்த பாட்டுக்கு பொதுவா நம்ம சொல்ற ஒரு தப்பு என்று என்றால் சூரியன், அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க என்று. அவங்க தப்பு பண்ணு சொல்லக்கூடிய தகுதி நமக்கு எந்த விதத்திலையும் இல்லை. சரி, இப்ப என்று ஒளியின் சூரிய ஒளியின் செய்கையின்றி எங்கேனும் கண் செயல்தான் ஒன்றுமே, ஒன்றுமேங்கிறத ஒன்றுமே அப்படி படிக்கூடாது, அது ஆக்சன் கொடுக்கணும். ஒன்றுமே, ஒன்றுமேனு கேட்டா என்ன அர்த்தம், ஒன்றாது. சூரியனுடைய ஒளி இல்லாம கண்ணுக்கு ஒளி தோன்றாது. என்றொளியின் சூரிய ஒளியின் செய்கை இன்றி செய்கை இல்லாம எந்த இடத்திலேயாவது எங்காவது எங்கேனும் எந்த இடத்துல கண் செயல்தான் ஒன்றுமே தேரி, நீ இது நீ தெளிவாய். அப்ப சூரியனுடைய ஒளியின்றி கண்ணுக்கு ஒளி, சூரியன் என்ன பண்றான், கண்ணுக்கும் ஒளியை தருகின்றான், கண்ணு ஒளியை பொருளுக்கும் ஒளியை தந்து கண்ணொளியும் பொருளொளியும் சேர வைத்து பொருளை காணும்படியாக செய்கிறான். கண்ணுக்கு ஒளி தந்தால் மட்டும் போதாது, அந்த ஒளியானது பொருள் மேலையும் பண்ணணும். அந்த ஒளியானது சர்வ வியாபக ஒளி, கண்ணுக்கும் ஒளியாக இருக்குது, அந்த ஒளி வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கும் மேலையும் படுகிறது. அப்ப ரெண்டும் சேர்ந்ததுனாலதான் வெளியில் இருக்கிற பொருள் தெரிகிறது. அதனால கண்ணொளி சூரிய ஒளி இல்லாமல் கண்ணொளி இல்லை. அப்ப கண்ணொளி சூரிய ஒளி வியாபகமாக இருக்கிறது, அதுல அடங்கித்தான் கண்ணு காணுகிறது. ஒன்றுமே தேரி நீ உன் உன் உன் என்றால் உண்ணுதல் நினைத்தல் அர்த்தம். யூ திங்க் ஓவர் இட், நினைச்சுப்பாரு அப்படிதான். உன் உன் என்றால் நினைத்துப்பார், நினைச்சுப்பாரு, நீ யோசனை பண்ணி பாரு என்று இந்த தப்பு வழிக்கு போறக்கூடிய, அதாவது சுளுத்தி இன்மல சுளுத்தில போய் நானே பிரம்மம், நானே அறிவுடைய பொருள் என்று அகந்தை கொண்ட பொழுது குருநாதர் வந்து இப்படி தடுத்தாட்கொள்கிறார், நீ இப்படி அகந்தை கொள்ளவும் தவறு. எங்காச்சும் சூரிய ஒளி இல்லாம கண் ஒளிக்கு செயல் உண்டா, யோசனை பாரு. அதனால திருவருள் இல்லாமல் உனக்கு அறிவு விளங்காது, நீ முழு அறிவு அல்ல, நீ அறிவித்தால் அறிபவன், அவன் அறிவிக்கின்ற அறிவு உடையவன். உன்னுடைய அறிவு சிற்றறிவு, அவனுடைய அறிவு பேரறிவு. உன்னுடைய அறிவு அது ஏகதேச அறிவு, அவனுடைய அறிவு வியாபக அறிவு என்று வேறுபடுத்தி குருநாதன் வந்து சொல்றார். அதனால இது விட்டொழின்னு சொல்றார். ஆனா அன்றேதான் அன்றேதான் பேரறிவாய் ஆதாரம் பேச, பேரறிவாய் வியாபக அறிவாகிய சிவ அறிவாக ஆதாரம் பேச. இப்போ மாணாக்கன் அந்த உண்மை அறிவை பெறுகிறான்.
பெற பொல்லோடு ஓரறிவாய்த்தான் ஒழிதல். இப்ப என்னாச்சுன்னா முன்ன சிவையானது இல்லைங்களா, இப்ப யா போயிடுச்சு, யா போய் வாவோடு ஒன்று விட்டது. சிவையே என்றிருந்தது, இப்ப சிவ என்ற நிலைமைக்கு வந்து துரியத்துக்கு வந்து விட்டது. அதான் பேரறிவாய் ஆதாரம் பேச நிறைபொருளோடு, நிறைபொருள் திருவருள், திருவருளோடு ஓரறிவாய் தான் ஒழிதல். ஓரறிவாய் ஆன்மபோதமாகி ஓரறிவாக தான் ஒழிதல், ஒரு ஒரு தான் நிக்குது தான் நீங்குவது. அப்ப வாய் என்ற எழுத்தாக, வாய் என்ற எழுத்தால் சிவ என்று நிற்கிறது. இது ஒன் துரியம் பார் அப்படின்னு சொன்னார். அப்ப சிவ, சிவ என்பது யகரமானது வகரத்துல ஒன்று விட்டது, திருவுள்ளோடு ஒன்று விட்டது. இது வந்து நம்முடைய சாத்திரத்துல ஏகனாய் இறைவனி நிற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகனாகி இறைவனி நிற்றல். இப்ப இதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னு சொன்னா, குருநாதர் இன்னொரு விளக்கம் சொல்றார். குணம் குணி, குணியின்றி குணம் தனியாக இருக்க முடியாது. இப்போ சூரியனுடைய கதிர்கள், சூரியன், சூரியன் இல்லாம கதிர்கள், கதிர்களை மட்டும் தனியா பிரிக்க முடியாது. பயன் தருவது என்னவோ கதிர் தான். சூரியன் தன்னுடைய கதிர்கள் வாயிலாகத்தான் நமக்கு ஒளியை தருகிறான், நம்ம பலவித நன்மைகள் பெறுகிறோம். அதுபோல சீயும் வா வழியாகத்தான் இந்த நமக்கு அருள் செய்கிறது. நாம் முன்னாலே பார்த்தோம், சக்தி ஒரு பொருள் தான், பலவித ஆற்றலை உடையது. அடுஞ்சக்தி, சுடுஞ்சக்தி, குளிர்ஞ்சக்தி, சிவம் ஒண்ணு. சிவத்தினுடைய சக்தி பலவித ஆற்றல்களை உடையது. அது போல பல ஆற்றல் கூட அந்த சக்தி, அது குணம், அது தனியாக நிற்பது இல்லை. அது சிவ குணியோடு கூடித்தான் இருக்கும். குணி இன்றி குணம் இல்லை எப்படி சொல்லிட்டு விளக்கிறார். எப்படி விளக்கிறார் பாருங்க. ஒளி குணமே அல்லால் ஒன்பொருள் ஒன்றன்று. ஒளி இருக்குது, அது குணம், அது குணி அல்ல. பொருள் என்ன, குணத்தினுடைய பொருள் அல்ல, பொருள் அல்ல. குணம் வேற, குணி வேற. ஆனா குணத்தை உடையதுதான் குணி. குணி குணமின்றி, குணியின்றி குணம் இல்லை, பண்பியின்றி பண்பு இல்லை. ஆனால ஒளி குணமே எல்லால் அது ஒரு பொருள் ஒன்றன்று தெளி. அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா,

0: சூரியன் வந்து கண்ணை இந்த உலக பொருள்கள் உன்னுடைய கண்ணோடு கலந்து உலகத்துடைய பல பொருள்களையும் காட்டுகின்றான். சூரியனுடைய உதவினால்தான் உன்னுடைய கண்ணு இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் பார்க்கிறது. நீ எப்படி நிற்கணும் என்று சொன்னால், நீ சூரிய ஒளியினால இந்த பிரபஞ்சத்தை பார்க்காம இந்த ஒளி துணையாக சூரியனையே பார்க்க வேண்டும். பார்த்தா என்ன ஆகும், இந்த பிரபஞ்சம் உனக்கு தோன்றாது. இந்த ஓமை வச்சுங்க, அது சூரிய ஒளி என்ன பண்ணுது, உலகத்தை காட்டுகிறது. நீ உலகம் நமக்கு கண்ணுக்கு எப்படி தென்படுகிறது, சூரிய ஒளினால தென்படுகிறது. இப்ப சூரிய ஒளியை கருவியாக கொண்டு சூரிய ஒளியினுடைய வழியே சென்று சூரியனே கண் இப்படி பார்த்தா சூரியன் தான் தெரிவான ஒளிய இந்த உலகம் தெரியாது. அதுபோல இந்த பிரபஞ்சத்தை காணாமல் திருவருள் துணையாக நீ சிவத்தையே காணும், சூரியனாகிய சிவத்தை காணும். வா என்பது கதிர் இல்லையா, அப்போ கதிர் வழியாக சூரியனை காணுவது போல நீ திருவுள் வழியாக சிவனத்தை காணுதல் வேண்டும். கண்ட இந்த பிரபஞ்சம் உனக்கு தோன்றாது என்று நில் என்று ஆனந்த, அதுதான் ஆனந்தமான நிலை. பிரபஞ்சத்தை காணாம திருவழி வா வழிய சீயை பார்ப்பதற்கு அதுதான் ஆனந்த நிலை, பேரானந்த நிலை. ஏன்னா பரமேஸ்வரன் அவனுக்கு இன்பகணம் திருவட்பயில படிச்சிருப்பீங்க, இன்பகணம் இன்பமே வடிவாக இருப்பது பரமேஸ்வரன். அவனை நோக்கின்ற பொழுது உனக்கு அந்த இன்ப நிலை வந்து சேரும் என்று காட்டுகிறார். என்று ஒளி குணமே எல்லால் ஒன் பொருள் ஒன்றென்று தெளி அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணணும், பரிதி விழி போல் சேர்ந்த, பரிதின்னா சூரியன், சூரியனை சேர்ந்த விழி சேர்ந்த ஒளி என நில், சூரியனை சேர்ந்த விழி அந்த சூரியனுடைய ஒளியே ஒன்றிருக்கும், சூரியனுடைய கண்டு நிற்கும். அதுபோல நீ என்னன்னோ வாவனுடைய துணை கொண்டு சீயையே நோக்கி நிற்க வேண்டும். அப்ப சொல்லும் போது அந்த சீயோடு ஏகமாக நிற்கும், சீயோடு ஏகமாக அத்துவாக பிரிப்பின்றி ஒன்றாக நிற்கும் அந்த சொல்ல, அதுதான் துரியாதீத பேர். இப்ப நாம வந்து பஞ்சாட்சரத்தை நாம பலவித பஞ்சாட்சரம் பார்த்துருக்கோம். இதுல நமசிவ முதல்ல நமசிவய என்பது தூல பஞ்சாக்கரம், அப்புறம் சிவய சிவ வந்தது, சிவாய நம ரெண்டாவது வந்தது சிவாய நம சூக்கும பஞ்சாக்கரம், அப்புறம் சிவய சிவ யா, அதான் நமக்கு வந்து திருவாசகத்துல உடையாள் நடுவன் நீர்த்து உடையாள் இல்லையா, அது யா அடிய நடுவில் இருவேரும் இருப்பதானா சிவ ய சிவ, அடியை நடுவில் ரெண்டு பேர் இருக்கிறீங்க, வாவுக்கும் நடுவில் யா இருக்கு, அதுக்கப்புறம் சி வருது, அடிய நடுவில் ரெண்டு பேரும் இருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த யா வாவோடு ஒன்றிடுது சிவ சிவ என்பது, அது அதிசூக்கும பஞ்சாக்கரம். அப்புறம் வாவும் சீல ஒன்றிடுது சிவ பொய், அது நாயோட்டு மந்திரம் சி என்ற முக்தி பஞ்சாட்சரமாக ஓரெழுத்து மந்திரமாக அமைந்து அந்த வருகின்ற முறையை இந்த இடத்துல இப்படி பஞ்சாட்சரம் வைத்து அது அவத்த நிலை வைத்து சொன்னார். நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுழித்து, நின்மல துரியம், நின்மல துரியாது, நின்மல துரியாதியத்துல ஆன்மா மலம் எல்லாம் நீங்க சிவத்தோடு ஒன்றியே இருக்காது. அப்ப இங்க எதுவுமே இல்லை என்று பிரபஞ்சமே தோன்றாது, இன்பகணமாக ஆன்மா மாறும் என்பது. நமக்கு வந்து சாத்திரங்களில நம்முடைய தத்துவ ஞானத்துல யோகம் என்ற ஒரு நிலை ஒண்ணு உண்டு. நிறைய பேர் யோகம் எல்லாம் சொல்றாங்க, பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்றான், சைவ சித்தாந்தமும் யோகம் சொல்லுகிறது. இந்த யோகம் மற்ற யோகத்திற்கு கொஞ்சம் வித்தியாசம் ஆனது. மற்ற யோகங்கள் எல்லாம் யோகம் என்ற சொல்லுக்கு ஒன்றுதல் பொருள், இலக்கணத்துல யோக விபாகம்னு ஒண்ணு உண்டு. விபாகம்னா பிரித்தல், யோகம் என்றால் கூட்டுதல், யோக விபாகம்னா பிரித்து கூட்டுதல் அர்த்தம். இப்ப இந்த யோகம்ங்கிறது எது என்ன என்றால், இப்ப மாடர்ன் இப்ப சொல்லித்தர யோகத்துல எல்லாம் நமக்கு நீ ஒரு இருட்டு அறையில ஒரு டார்ச் லைட் சின்ன விழிச்சு ஒண்ணு பல்பு ஒண்ணு இருக்கும், நீ இது வந்து மனசுல எந்த சிந்தனையும் இல்லாமல் அதையே உத்து பார்த்திருந்தால் மனம் ஒரு நிலைப்படும், அதுதான் யோகம். யோகம் என்று சொல்வார்கள். அப்புறம் அந்த யோகம் எதுக்கு, இன்னும் வேற சில யோகாசனங்கள், யோகாசனத்தையும் யோகம் என்று சொல்வார். யோகாசனங்கிறது மியர் பிசிக்கல் எக்ஸசைஸ், அது அது உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு துணை செய்யும். உடம்பு எதுக்கு ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம அடைய வேண்டிய கோல் எது, இந்த 10 சிவை போகம்தான், போகம் என்றால் இன்பம், அதுக்கு வழி இந்த யோகம். யோகம் 1 இங்க சிவ யோகம் என்றாலும் கூட இந்த இடத்துல 1 எதோடுன்னா திருவருளோடு. திருவருளுக்கும் தாதான்மய சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தம். அந்த திருவருளோடு 1 அந்த திருவருள் சிவத்தோடு கொண்டு போய் சேர்த்தோம். இங்க சிவ யோகம் என்றாலும் கூட இந்த சிவம் என்பது திருவருள் சக்தி தான் பிடிக்கும். நமக்கு சைவத்துல சிவம் வேற சக்தி வேற அல்ல, தன்னளவு நிற்கும் பொழுது சிவம் என்று சொல்லுவோம், உலகத்தோடு தொடர்புடைய காட்டு சொல்கின்ற பொழுது சக்தி என்று சொல்லுவோம். அதனால இங்கே சிவ யோகத்துல சிவம் என்றது திருவருள்.
1: இப்போ
0: குருநாதர் என்ன பண்ணார், வந்து இந்த காயத்தை காட்டி காயத்தில் இல்லாமை காட்டி சொல்றார். அந்த பகுதியை தொடர்ந்து பாருங்க, சரியில்லை.

0: அவம் மிகுத்த இதுல பாருங்க 101 அல்ல உரையிலேயே இருக்கு, உரையிலே பாருங்க, மோல வேண்டாம் உரையே பாருங்க. அவமிகித்த காயத்தை காட்டி 101 பக்கம் காயம் உடம்பு. அப்ப இந்த உடம்பு இறைவன் எதற்கு கொடுத்துக்கிறான் என்று சொன்னால், இந்த உடம்புடைய ஆன்மா அறிவுடையது, சித்து பொருள் என்று அறிவதற்கு. உடம்பு பெறுவதற்கு முன்ன அறிவே இல்லை, உடம்பு பெற்றதுனாலதான் அறிவு வருகிறது. அப்போ இந்த உடம்பு ஜடம், இந்த உடம்பு ஆகிய ஜடத்துல வைத்துக் கொண்டு செயல்படுது நாம் என்று ஆன்மாவுக்கு அறிவுடைய பொருள் என்பது உணர்த்துவதற்கு இந்த உடம்ப கொடுத்தான். ஆனா இந்த உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னா, அது விடயங்களில உடம்பு கிடைச்சனால கண்கால் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டனை அப்படின்னா, அது சிவத்தை அறிவுக்கு பதிலாக பிரபஞ்சத்தை அறிகிறது. தலையே நீ வணங்காய் அப்படின்னு ஆண்டவன வணங்கன்னு சொன்னா, இந்த தலை என்ன பண்ணுது, அவம் மிகுத்த சொன்னார், அகம் அவமிகித்த காயம், சிவத்தை அறிவதற்கு கொடுத்த காயத்தை விட்டுட்டு இந்த உடம்ப ஆன்மா என்ன பண்ணுது, அவத்தை பயன்படுத்துகிறது. அப்ப குருநாதர் வந்து இந்த உடம்பு உனக்கு இதுக்குதான் கொடுத்துக்கிட்டு இருக்குது, இது வந்து தத்துவங்களால் ஆனது என்று சொல்லி இந்த அவமிகுந்த இந்த காயத்தை காட்டி, அந்த காட்டு தான் தத்துவ ரூபம், மூல சொந்த தத்துவ ரூபம். அப்புறம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த தத்துவங்கள இருக்க இவையெல்லாம் ஜடம், அறிவற்றவை. இவ வந்து ஆன்மாவுக்கு அறிவு நிகழ்வதற்காக இவனால் கூட்டப்பட்டவை என்று ஆன்மா தன்னை அறிவுடைய பொருளாக அறிகிறது. அப்ப தான் வேற, இந்த தத்துவங்கள் வேற என்று தத்துவங்களுடைய இயல்பை முதல்ல தத்துவத்தை அறிகிறது, ரெண்டாவது நாம வேற, ரெண்டு டிஃபரெண்ட். முதல்ல வரும்போது நானே இந்த அறிவு, இந்த உடம்பு இருக்க இதே நான் அப்படின்னு முதல்ல நினைக்குது. அப்ப இப்ப இங்க வந்து எனக்கு இந்த உடம்புக்கும் வித்தியாசம் இருக்குது, நான் அறிவுடைய பொருள், இது ஜடம் என்று இந்த தத்துவத்தினுடைய இயல்பை அறிகிறது. அதனால அதுக்கு தத்துவ தரிசனம் என்று. அப்புறம் இதுவரைக்கும் இந்த உடம்பே நான் நினைச்சிட்டு இருந்த ஆன்மா இப்போ என்ன பண்ணுதுன்னா, இது நம்ம தப்பான வழிக்கு இழுத்துட்டு போகுது, நாம இதுல இருந்து விலகி நிற்க வேண்டும். தத்துவத்திலிருந்து விலகி நிற்பது தத்துவ சுத்தி. சுத்தி என்றால் நீக்கம்னு அர்த்தம், நம்ம அழுக்க நீக்கிறது தானே சுத்தம் பண்றோம் இல்லையா, அது மாதிரி தத்துவ சுத்தி. எப்ப தத்துவ சுத்தி தோன்றுகிறதோ அப்ப ஆன்ம ரூபமும் உடன், ஆன்ம தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம நின்மல சாக்கிரம், ஆன்ம ரூபம் வரைக்கும் இது நின்மல சாக்கிரம். இது வந்து சிவய நம மேல் பஞ்சாட்சத்துல. இப்ப ஆன்ம ரூபம், ஆன்ம சுத்தி நிகழ்கின்ற பொழுது ஆன்ம ரூபமும் தெரிகிறது. தத்துவ சுத்தி எப்ப நீங்குதோ அது ரெண்டு, சில இந்த ஞான செயல்கள் ரெண்டு செயல்கள் மூன்றுகள் ஒன்னா நிகழும். அது மாதிரி ஆன்ம ரூபம் தோன்றிய பொழுது, அப்ப தத்துவ சுத்தி நிகழ்ந்த பொழுது ஆன்ம ரூபமும் தோன்றுகிறது. இது வந்து நின்மல சாக்கிரம் என்று சொல்லப்படும். இப்ப ஆன்ம தரிசனம் நிகழ்ந்த போது அது சின்மதுனா, ஆன்ம தரிசனம் என்பது என்ன என்றால், இப்போ ஆன்மா என்ற தான் தத்துவங்கள் அல்ல, தத்துவங்களிலிருந்து நாம் வேறு. ஆன்ம தத்துவங்கள் எல்லாம் அறியாத அறிவுடையன அல்ல, நாம் அறிவுடையவள் என்று அறிவு வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா வருகின்ற பொழுது தான் வேற, இந்த தத்துவங்கள் வேறு என்று தன்னை அறியக்கூடிய ஒரு நிலை வருகிறது, அதுதான் தத்துவ ஆன்ம தரிசனம் என்பது. அங்க கூட வேற நிகழ்ச்சி ஒண்ணு அங்க ஒண்ணு இல்ல. ஆன்மாவாகிய நமக்கு மேல ஒரு அறிவு இருக்குதா இல்லையா என்ற ஒரு நிலை, குழப்பமான நிலை. அதுக்கு பேரு ஆன்ம நமக்கு நின்மல சொப்பனம் என்று பார்த்தோம். அப்ப தத்துவங்களின் வேறாகிய ஆன்மாவ அது தானே அறிவது ஆன்ம தரிசனம். இப்ப ஆன்ம தரிசனம் நிகழ்கின்ற பொழுது சிவ ரூபமும் தோன்றும். அது எப்படி ரூபம் வருதுன்னா, நம்முடைய அறிவு நிலை என்ன, அப்பதான் நமக்கு கண்ணொளியின்றி சூரியன் ஒளியின்றி கண்ணொளி இல்லை. அப்போ நம்முடைய அறிவும் திருவருள் கூட்டுவிக்கின்ற அறிவு, நமக்கு மேலான ஒரு அறிவுக்கு திருள் கூட்டுவிக்கின்ற அறிவு என்று திருவருளை அறிகிறது. அதனால இது சிவத்தை பொதுப்படையாக சிவரூபத்தை அறிகிறது. நம்ம எல்லாம் நம்மளுக்கு எல்லாம நமக்கு பொதுவாக சிவத்தை அறிகிறது, சிவ ரூபம் என்று சொல்றோம். இத நின்மல சொப்பனம் என்று சொல்லுவோம். இதுக்கு எழுத்து வந்து இன்னும் சீ கூட கூடல. வய நம என்பது வ ய ந ம வ திருவருள் ய ஆன்மா ந த்ரோதானம் ம வய நம என்பது. இப்போ இந்த அடுத்த நிலை வர்றபோது என்ன பண்ணுதுன்னா, திருவள் எனக்கு கருவி, அந்த கருவி கொண்டு பயன்படுத்துறவன் நான் தான். அதனால நானே பெரும்பொருள், நானே அகம், நானே பிரம்மம் என்று நினைக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அது இங்க இதுல அது வந்து ஆன்ம சுழித்துன்னு சொல்லுவோம், அது இந்த தசகாரியத்துல சேராது. அது வந்து தசகாரியத்துல சேர, ஏன்னா நான் முன்னால வந்துருது. அதுக்கு வந்து ஞான செய்தி இல்லை. சாத்தங்களை சொல்ற போது சுழித்திக்கு, நின்மல சுழித்திக்கு அது ஞான செய்தி இல்லை. நின்மல சுழித்திங்கிறது ஒரு ஒரு பாசிங் ஸ்டேஜ், சந்தேகம் வரும். அப்ப குருநாதன் வந்து அத நீக்குகிறார். சூரியனுடைய இல்லாம கண்ணுக்கு ஒளி உண்டா, திருவருள் இல்லாம உனக்கு அறிவு உண்டா என்று நல்ல நெறிப்படுத்துகிறார். ஆனால் ஆன்ம சுழித்தி அது கணக்குல சொல்ல வாங்கின வழிய அது வந்து ஞான செய்தியில் தசகாரியத்தில் ஒன்றாக வைத்து சொல்லுவது இல்லை என்பது. இனி அதுக்கு அடுத்த நிலை, என்றொழியின் செய்கையின்றி எங்கேனும் கண் செயல்தான் நிகழ்வதுண்டோ. 124 பக்கத்துல என்றொழியின் செய்கையின்றி எங்கேனும் கண் செயல்தான் ஒன்றுமே தேரினி என்ன, அன்றேதான் பேரறிவாய் ஆதாரம் பேச நிறை பொருளோடு ஓர் அறிவாய் தான் ஒழுதல் ஒன் துரியம். இப்ப ஆன்ம சுத்தி, ஆன்ம சுத்தி நிகழ்கின்ற பொழுது என்னன்னா, எனக்கு சூரியனுடைய துணையின்றி கண் அறிவதில்லை, திருவனுடைய துணையின்றி ஆன்மா அறிவதில்லை என்ற பொழுது ஆன்மா வந்து சுத்தி ஆயிடுது. அப்ப ஆன்ம சுத்தி நிகழ்ந்த இடத்துல சிவ ரூபம் தோன்றும். சிவ யா மறைஞ்ச வாவோடு ஒன்றி விட்டது, பிராக்கெட்ல யா போட்டுங்க, சிவ பிராக்கெட்ல யா போட்டுங்க, யா என்னாச்சு, வாவோடு ஒட்டாயிடுச்சு. இந்த வா என்ன பண்ணுது அப்படின்னா, சிவத்தை தரிசனம் செய்து சிவயோகத்தை கொண்டு போய் செய்து சிவ போகத்தையும் தருகிறது. அப்ப இதுதான் சிவபோகம் தான் இதில் நடக்கூடிய நிலை. இத வந்து மூணா ஆன்ம தரிசனம், ஆன்ம ரூபம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என்று இப்படி மூணாம் சொல்லுவாங்க. இனி ஏழு வகை ஒன்பது அந்த பத்தையும் வந்து ஒரு கரும்புல வச்சு, ஐந்து கணுக்கள் உள்ள கரும்பு, ஏழு மூலம் கரும்புலாம் கரும்புல வச்சு சொல்லுவாங்க. நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த சாஸ்திரத்துல இந்த யோக நிலை, இது அது சிவயோகம், சிவயோகத்தினால சிவ போகம். இதுதான் அடைய வேண்டிய கோல். ஏன் சைவ சித்தாந்தம் நமக்கு இந்த நாம சென்று அடையக்கூடிய இடத்தை, இது வழியையும் இடத்தையும் காட்டுகின்றது. அதனால இந்த நூலானது பஞ்சாட்சர திருவைந்தெழுத்தின் வழியாக சிவ யோகத்தை உணர்த்தக்கூடிய ஒரு நூல். இப்ப இந்த தசகாரியத்தை ஒரு கரும்புல வச்சுக்கிட்டு ஆசிரியர் சொல்லுகிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வேதத்துக்கு பொருள் சொன்ன படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

போற்றி சித்சபேஷ சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே ஆடகமதுரை அரசே போற்றி கூடல் இளங்க

பிரதீக நிகமானமந்த்யஹோ, பிரதீக நிகமானமந்த்யஹோ, யத்பதம் ஹரி விரிஞ்சி மார்கிதம், யத்பதம்.

0: சிவஸ்ய கருணா சாக்ஷாத்
1: ஸ்வானுபூதிரிதி ஸ்ருதா.

ನಾಹಂ ವೇದ್ಮಿ ಕೃಪಾ ಸಿಂಧೋ ಪ್ರಸಾದಾತ್ ಗತಿಮನ್ಯಥಾ ವೃಥೈವೋಪಾಯ ಜಾಲಂ ತೂ ತಸ್ಮಾತ್ ಭಕ್ತಿಂ ವೃಣೇ ನಿಶಂ. ನಮಃ ಪಾರ್ವತೀ ಪತಯೇ. ಇದು ವಂದು ನಿತ್ಯ ಅನುಸಂಧಾನಮಾ ಎನಕ್ಕೆ ಎಂಗ ಅಪ್ಪ ಸೊಲ್ಲಿ ಕೊಡ್ತದೆ. ವೇದಂ ಪುರಾಣಂ ಆಗಮಂಗಳ್ ನಮ್ಮುಡಿಯ ಶಾಸ್ತ್ರಂಗಳ್ ಒನ್ನುಕೊಂಡು ಅನುಗುಣಮಾ ಇರ್ಪನೆ. ஒன்ன ஒன்று மறுத்து சொல்லலை, ஒன்றில் சொன்னதே தான் இன்னொன்றில் சொல்கிறது. ஆனால் ருச்சி வெவ்வேறையாக இருக்கும். ஒரே அரிசியில் பல பலகாரம் பண்ணுற மாதிரி. ஆனால் நம்ம வயத்துக்குள்ளே போகிறது என்னமோ அரிசி தான், தத்துவம் ஒன்று தான். அதுபோல் சிவ தத்துவத்தை அனுசந்தானம் பண்ணுறதுக்காக சுவாமி வந்து விஸ்வரூபனாக இருக்கார், ஜெகத் ஆகாரமாக எல்லாமா இருக்கார், எல்லாமா இருக்கார் அப்படிங்கிறதுனால இன்னொருத்தர் இந்த பிரபஞ்சத்துக்கு நாதன் இல்லை, எல்லாமா இருக்கிற அவரே இதை கடந்தும் இருக்கார், அதனால சுவாமியா இருக்கார். அவருடைய இச்சை தான் வந்து எல்லாத்தையும் நடத்துறது. அவருடைய சக்தி, ஒரே சக்திக்கு பல பெயர், ஞானம் என்றும் இச்சை என்றும் கிரியை என்றும் சொல்லப்படுறது. அது அறிவு வடிவமானது, அது சுதந்திரமானது, அது நினைச்சதை செய்யும். அதனுடைய கிருபை நமக்கு கிடைச்சிடுத்துன்னா நமக்கு இந்த சம்சார துக்கம் நீங்கி நாம் அவருடைய தத்துவத்தை உணர்ந்து அவரோட ஐக்கியமாகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லா சாஸ்திரங்களுக்கும் பொதுவான விஷயம். எதுக்கும் முரண் கிடையாது, எதோடய சண்டை கிடையாது, எல்லாத்துக்கும் இது பொதுவோ. அதாவது வந்து ஃபேனுக்குள்ளேயும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, மைக்கிலையும் இருக்குது, ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்குது, ஹீட்டர்லேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் கரண்ட்டு ஒன்று தான் இருக்குது. பொதுவாக என்ன இருக்கோ அது அதுதான் அந்த விஷயம், அது நித்திய அனுசந்தானம். சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதிசைய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானை தன் செய்ய பொற்பாதமே. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்கண்யம் பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. சிற்றம்பலம் மீனாட்சி தேவியாருடைய திருவடிகளில் கொலுசா என்ன இருக்குன்னு கேட்டால் நான்கு வேதங்களும் அம்பாளுடைய காலில் கொலுசா இருக்கின்றன. அந்த வேத வித்தை என்பது பரம ரகசியம்னு சுவாமி தன் வாயினால் சொல்கிறார். இன்னைக்கு வேதங்களுக்கு பொருள் பொருள் பண்ணது நம்ம சொல்ல போகிறோம். சுவாமி வேதங்களுக்கு அர்த்தம் பண்ணுறார். இதை ஒருத்தன் தெரிஞ்சுட்டே ஆகணும், ரகசியமாக இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்காட்டால் நமக்கு மனசில் தெளிவு வராது. என்ன காரணம்னா, இந்த சர்வ ஜகத்தையும் சுவாமி வேதம்ங்கிறத கொண்டு தான் படைக்கிறார். வேதத்தினுடைய பெருமை ரொம்ப சிறப்பாக ரெண்டு திருவிழாடலில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு திருவிழாடல் இங்கே வருது, இன்னொரு திருவிழாடல் அடுத்த காண்டத்தில் வருது. வேதங்களுடைய பெருமையை சுவாமி தன் வாயினாலேயே சொல்கிறார் என்று பார்க்குறோம். நம்முடைய தத்துவம், நம்முடைய சமயத்துக்கு ஆதார ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் அது வேதங்கள் தான். சுவாமி வேத சுரூபமாக இருக்கார். வேதத்தினுடைய பெருமையானது நிறையா நம்முடைய திருமைகளில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதந்தான் ஆதி கிரந்தம். பரமேஸ்வரனை அவசியம் ஒவ்வொரு உயிரும் பூஜிக்கணும் அப்படிங்கிற விதி அதில் தான் இருக்குது. பகவானை நாம் பூஜை பண்ணியே ஆகணும்னு ஒரு விதி வந்து வேதத்தில் இருக்குது. வேதம் விதித்தது எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிற அந்த சப்பரியா விதி, பூஜை பண்ணுற கிரமத்தை ஆகமங்கள் சொல்கின்றன. ஆனால் பூஜை பண்ணி ஆகணும்னு யார் விதிக்கிறார்? வேத புருஷன் தான் விதிக்கிறார் பகவானை பூஜை பண்ணியே ஆகணும்னு. எப்படி பூஜை பண்ணணுங்கிறத ஆகமங்கள் சொல்கின்றன. வேத மந்திரங்கள் எல்லாம் சுருக்கிய ஆகமங்கள், மந்திர ரூபத்தை ரூபாந்தரமாக சொல்கின்றன. அதுலேயும் இந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட தந்திரங்களை கொண்டு, இதில் சொல்லப்பட்ட அந்த முறைகளை கொண்டு வேத மந்திரங்கள்னால் செய்யப்படுற பூஜைக்கு தான் ஆகம பூஜைன்னு பேர். ஆகமிகமான பூஜையில் அதிகமாக பயன்படுறது வேத மந்திரங்கள் தான். ஆனால் பூஜை எப்படி பண்ணுறது, அந்த பாவனை, அந்த தத்துவ பாவனைகள், அதெல்லாம் தான் ஆகம சொல்கிறது. மந்திரம் எது பயன்படுறது? வேதங்கள் தான் பயன்படுகின்றன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய திருவிளையாடல், 64 திருவிளையாடலையும் சொல்லிடணும்னு தான் எனக்கு ஆசை. அந்த ஆசையை அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பாள். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கிற கதையெல்லாம் கதையை மட்டும் சொல்லிவிடுவேன். சில இடங்களில் நம்ம தெளிவாக தான் சொல்லி ஆகணும், அவசரப்படக்கூடாது. அதனால் அது பகவான் கையில் கொடுத்துட்டேன், நான் ஒன்றும் பிளான் பண்ணலை, அவரே எல்லாம் முடிச்சு கொடுப்பார். இதுவரையும் நல்லா நடத்திட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த கவலையே வேண்டாம். சுந்தரபாண்டியருடைய திருமகனார் உக்ரவர்ம பாண்டியன் காந்திமதிங்கிற பெண்ணை விவாகம் பண்ணிட்டு சுவாமிகிட்டேந்தே அந்த அரசாட்சியை பெற்று, சுவாமி வந்து அவருக்கு 3 பரிசு கொடுத்துருக்கிறார்.
ஒரு சக்ராயுதம், ஒரு வேலாயுதம், ஒரு செண்டு, செண்டுங்கிற ஆயுதம் மூன்றையும் கொடுத்துட்டு உனக்கு பகைவர்கள் வருவார்கள், அப்போ நீ இதை கொண்டு அவர்களை ஜெயிக்கலாம், அந்த நேரத்திலையும் நான் உனக்கு நினைவு செய்வேன் என்று சொல்லிவிட்டு ஆதி சொக்கநாத லிங்கமாகின்ற மூல லிங்கத்தில் பெருமான் ஐக்கியமானார் அம்பாள் கூட, மீனாட்சியோடு சேர்ந்து லிங்கத்திலே ஐக்கியமாயிட்டார் அப்படின்னு புராணம் சொல்கிறது. உக்ரகுமார பாண்டியர் நிறையா யாக யஜ்யாதிகள் பண்ணுறார், பண்ணி சுபிக்ஷமாக நாட்டை வச்சுட்டு ஆண்டிருக்கார். அப்படி இருக்கும்போது செல்வ செழிப்போட பொன்னாடு போல, பொன்னாடுனா சொர்க்கபூமி போல இந்த பாண்டி தேசம் இருக்குது. அதனால் அஸ்வமேத யாகங்கள் பண்ணிட்டுருக்கார். அஸ்வமேத யாகங்கிறது ராஜா தான் பண்ணலாம், பிராமணா வந்து அதை பாராயணம் பண்ணலாமே தவிர யாகத்தை நேரடியாக சங்கல்பம் பண்ணிட்டு பண்ண முடியாது, பண்ணி வைக்கலாம் அவ்வளோதான். அஸ்வமேதம் ராஜசூயம்ங்கிற ரெண்டு யாகமும் அவள் தான் பண்ணலாம். அவர் 96 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டார். யார்? உக்ரகுமார வர்மர். அவர் ராஜாங்கிறதுனால அப்போ தேவேந்திரனுக்கு அவர் மேலே பொறாமை வந்தது. ஒரு யாகம் பண்ணுறதுனா எத்தனை செலவாகுது? கோடிக்கணக்கில் செலவாகும். ரெண்டாவது, இந்த காலம் போல் அந்த காலத்தில் பத்திரிக்கை போட்டு உண்டியல் குலுக்கி யாகம் பண்ண மாட்டான், தான் சொந்தமாக சம்பாதிச்ச காசில் பண்ணுற யாகத்துக்கு தான் பலன். அதனால் ராஜா தன்னுடைய பணத்தை கொண்டு தான் பண்ணுறார். 96 அஸ்வமேதம் பண்ணுறாரே, இவருக்கு எப்படி இவ்வளவு செல்வம் வந்ததுன்னு இந்திரனுக்கு பொறாமல். இன்னும் 4 அஸ்வமேதம் பண்ணியாச்சுன்னா இவர் இந்திரனாக ஆயிடுவார், தான் வந்து பதவியிலேருந்து விலக வேண்டி வரும் அப்படின்னு இந்திரன் பயந்தான். அந்த பொறாமையினால் என்ன பண்ணுறான், முன்னாடி மலையத்வஜன்ட்ட நேரில் வந்து நீ புத்திரகாமேஷ்டி பண்ணு, இந்த அஸ்வமேதம் பண்ண வேண்டாம்னு கேட்டுன்றது போல கேட்டுருக்கலாம், அது நியாயம். அவ்வாறு நேர்மையாக கேட்டுக்காம இது வேற இந்திரன் போல இருக்கு. ஏன்னா இந்திரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, 100 கோடி பிரமர்கள் நுந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. சுவாமி ஒத்தர் தான், ஒத்தராக இருக்கிறவர். பசுக்கள் பல, ஏகோஹி ருத்ரோ ந த்விதீயாய தஸ்து அப்படின்னு வேதம் சொல்றது. ருத்ரன் தான் ஒத்தர். ருத்துனா சம்சார துக்கம், தத்து திராவை தீதி ருத்ரா, சம்சார துக்கத்தை போக்குறதுனால பரமாத்மாவுக்கு ருத்ரன்னு பேர். அற்புதமான நாமாக்களை தாங்கியிருக்கார் சுவாமி. அவருடைய ஒவ்வொரு நாமாவுடைய அர்த்தத்தை சிந்தித்தாலுமே மோட்சம் பலனாயிடுது, அது அப்படியே மனசனால பாவிச்சுன்னு வந்தாலே. அப்போ 6 நாராயணர்கள் வாழ்கிற காலத்தில் 100 கோடி பிரம்மாக்கள், 6 கோடி நாராயணர் வாழ்கிற காலத்தில் 100 கோடி பிரம்மாக்கள் பிறந்து இறந்துடுறார். இந்த எத்தனை இந்திரர்கள் வந்து ஜீவிக்கிறான்னு கேட்டால், கங்கை வந்து கங்கை கரையில் எத்தனை மணல் இருக்குது, கங்கைக்கு எத்தனை நீளமான கரை இருக்குது, கங்கோத்திரிலேருந்து கங்கா சாகர் வரையும் கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் அதுக்கு கரையே இருக்குது. அந்த கரையில் இருக்கிற மணலை எண்ணினா எண்ண முடியுமா? 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், அத்தனை இந்திரர்கள் ஜனிக்கிறா மறிக்கிறா, அதில் யாரோ ஒரு இந்திரன். அந்த இந்திரனுக்கு பொறாமை காரணமாக, இந்திரன் தான் எல்லா தேவதைகளுக்கும் ராஜா, வருணனை கூப்பிட்றான். இந்திரன் மேகத்துக்கு அதிபதி, நமக்கு மழை கொடுக்குறவர். வருணன் சமுத்திரத்துக்கு அதிபதி, இந்திரனுக்கு கீழே இருக்கிறவர். வருணனை கூப்பிட்டார். கூப்பிட்டு, நீ இந்த மதுரையை அழிச்சுடு, சமுத்திரத்தில் வெள்ளம் பொங்குற மாதிரி செஞ்சு மதுரை மேலே சமுத்திரம் படையெடுத்து வந்து அழிச்சுடணும் அப்படின்னு கட்டளை போட்டார். கட்டளை போட்ட அன்னைக்கு நட்டு ராத்திரி, இந்த ஆபத்து எல்லாமே ராத்திரியில் வரும். அந்த நள்ளிரின் கண் கடல் பொங்கினது. நல்ல வேளை மதுரை வந்து சமுத்திர கரையில் இல்லை, கிழக்க கொஞ்சம் எட்டி தான் இருக்குது சமுத்திரம். இருந்தாலும் வருணனே சமுத்திரத்தை ஏவினான்னா அது மதுரைக்கு வர்றதுக்கு எத்தனை நேரம் பிடிக்க போகிறது? தேவதைகளுடைய ஆஜ்ஞையினால் ஒரு காரியம் ஆகிறதுன்னு சொன்னால் அது சடக்குன்னு ஆகும். என்ன காரணம்னா, எல்லா தேவர்களுக்கும் புண்ணியம் அதிகமாக இருக்குது, அதிகார புண்ணியம்னு அதுக்கு பேர். அந்த அதிகார புண்ணியத்தினுடைய ஒரு தெம்பில் தான் தேவர்கள்லாம் திவ்யமான சரீரத்தோடு கூட சக்தியோடு கூட நினச்சதை சங்கல்பிச்சதை செய்கிறா என்று பார்க்குறோம். நம்ம கண்ணுக்கும் அவ தெரிய மாட்டான். வருணன் கடலை பொங்க வைக்கிறான், பெரிய சுனாமி வருது. அந்த சமுத்திரம் பொங்கி மதுரையை நோக்கி வந்துட்டுருக்கு. மலை போல அலைகள் வருகின்றன. சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கிலங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கிற குதிரைகள், யானைகள் எல்லாம் புரட்டி போட்டுக்கொண்டு வர வழியில் இருக்கிற பூமியில் இருக்கிற அந்த வனங்களை எல்லாம் அழித்து கொண்டு அந்த சமுத்திரமானது மதுரையினுடைய கோட்டை மதியில் தாக்கி அழிச்சுண்டு ஊருக்குள்ளே நுழையிறதுக்காக பொங்கி வருகின்றது. அப்படி வரும்பொழுது அதே ராத்திரி இருட்டில் ஆனந்தமாக பஞ்சு மெத்தில் தூங்கிட்டு இருக்கிறார் உக்ரகுமாரன். அவரை கனவில் சொக்கநாத பெருமான் சித்த வேஷத்தில் போகிறார். எல்லாம் வல்ல சித்தராக பின்னாடி வந்து நிறைய காரியங்கள் மதுரை மக்கள் கண்ணால் பார்க்குற மாதிரி பண்ண போகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி பிரத்யேகமாக தன்னுடைய பக்தர்களுக்கு அங்கங்கே காட்சி கொடுத்துருக்கிறார்.
மதுரையினுடைய நகர நகர தெருக்கள்லேயே அவர் வந்து நித்தியப்படியே தரிசனம் கொடுத்துட்டு இருந்த அந்த திருவிழாடல் தான் எல்லாம் வல்ல சித்தரான திருவிழாடல் சொல்லப்படுறது. அதுக்கு முன்னாடியே அவர் சித்தராக இருக்கார். இருந்து கொண்டு குலசேகர பாண்டியனுடைய கனவில் வந்திருக்கார், நனவில் வந்திருக்கிறார். அதுபோல் உக்ரகுமார பாண்டியனுடைய கனவில் வந்தார். வந்து, அப்பா உன்னுடைய ஊரையும் ஜனங்களையும் அழிப்பதற்காக சமுத்திரம் பொங்கி வரது, நீ இனிமேல் வந்து தூங்கிட்டு இருக்காத, நீ மந்திரிகளை அழிச்சுட்டு நேராக மதுரைக்கு கிழக்க போ, தேர ஒட்டிண்டு கையில் என்ன எடுத்துட்டு இருக்க, இந்த வேலை எடுத்துக்கோ, சுவாமி உனக்கு கொடுத்தாரோட ஒரு வேல், அந்த வேலை எடுத்துட்டு போய் பொங்கி வர சமுத்திரத்து மேலே அந்த வேலை தூக்கி போடு, அந்த வேல் இந்த சமுத்திரத்தை அடக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே இவன் புறப்பட்டான், அதிசயிச்சான். சொக்கநாத பெருமானே சித்த புருஷ வேஷத்தில் நம்மளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணிருக்காரு. சித்த புருஷங்கிறவர் மனுஷ ரூபத்தில் வரார், ரெண்டு கைகளோட அவ்வளோட. அவர் மனுஷ ரூபத்தில் வராருங்கிறதுக்காக அவரை வந்து இகழக்கூடாது, குறைவாக மதிக்கக்கூடாது. நம்முடைய குருநாதன் ரெண்டு கைகளோடு இருக்கிற சிவன், குருவே சிவமனை கூறின நந்தி. நம்முடைய குருநாதரை சிவமாக பாவிக்கணுமே தவிர மனுஷன் நினைக்கக்கூடாது. அவரும் காபி சாப்பிடலாம், அவரும் டீ சாப்பிடலாம், டிஃபன் சாப்பிடலாம், இருந்தாலும் அவர் சிவனாக பாவிக்கணும் அப்படி நமக்கு பாவனை விதிச்சிருக்கு, வேதத்திலே விதிச்சிருக்கு. எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரவ் தஸ்யேதே கதிதா ஹியர்த்தாக பிரகாஷந்தே மகாத்மனக. யாருக்கு பரமேஸ்வரன்ட்ட பிரேம பக்தி இருக்கோ, இதர தேவதைகளோ இவன் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தினால அவர்கிட்ட தன்னுடைய குழந்தை, தன் வயிற்றில் குழந்தை பிறந்த குழந்தைகிட்ட அம்மாவுக்கு என்ன அன்பு இருக்குமோ அப்படிப்பட்ட அன்பு நமக்கு பரமேஸ்வரன்ட்ட வரணும். ஒரு தாயாருக்கு எந்த குழந்தை பசி அம்மா அப்படின்னு கேட்டாலும் சாப்பாடு போடுவார், ஆனால் தன் வயிற்றில் இருக்கிற குழந்தை கேட்காட்டாலும் தூளியில் தூங்கிட்டுதாலும் பால் நினைந்து ஊட்டுவாள். மாத்திருபாவம்ங்கிறது வேற, தன்னுடைய குழந்தைகிட்ட இருக்கிற வாத்சல்யம்ங்கிறது வேற. அதுபோல் எல்லா தேவதைகள்ட்டையும் நமக்கு வந்து பகுமான புத்தி இருக்கணும், தேவதைகள் நிந்தை பண்ணக்கூடாது, எல்லா தேவதைகள்ட்டையும் பகுமான புத்தி இருக்கணும். ஆனால் ஒரு மாதாவுக்கு தன் வயிற்றில் இருக்கிற பிறந்தகிட்ட எப்படி நெருக்கமான பாசம் இருக்கோ அதுபோல் பரமேஸ்வரன்ட்டு தான் அந்தரங்க பக்தி இருக்கணும். பரமேஸ்வரன்ட்ட வைக்கிற அந்தரங்க பக்தியை இன்னொரு தெய்வத்திட்ட வைக்கக்கூடாது, வச்சா தப்பு. மகாதேவர்கிட்ட தான் அந்தரங்க பக்தி வைக்கலாம். இன்னொரு உபமானம் சொல்லணும்னா, கல்யாணம் பண்ணிட்டு போன ஒரு ஸ்திரீ புக்காத்தில் எல்லார்ட்டையும் மரியாதையாக அவளுக்கு தேவையான சேவைகள் எல்லாம் பண்ணுறான், இருந்தாலும் பர்த்தாட்ட வைக்கிற பிரியத்தை இன்னொருத்திட்ட வைக்கிறதில்ல. அதுபோல் பகவான் மகாதேவர்கிட்ட வைக்கிற பிரியத்தை நாமெல்லாம் யார்கிட்ட இன்னொருத்திட்ட வைக்கக்கூடாது. இதை தெரிஞ்சுட்டோம்னா வேத சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுட்டோம், இதான் வேதத்தின் பொருள். இதை தெரிஞ்சுட்டு அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா வேதத்தினுடைய பொருள் நமக்கு தெரிஞ்சுடுதோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கல, அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரலன்னு சொன்னால் வேதத்தினுடைய உண்மை பொருளை தெரிஞ்சுக்காம வேதம் பல தெய்வங்களை சொல்கிறது அப்படின்னு தவறான பொருளை தெரிஞ்சுடுவோம். அதான் சரியான பொருளை சாமி வந்து சொல்லப்படுறது என்று பார்க்கலாம். அப்போ இவன் புல்லரிச்சு போய் பகவானே வந்தானே, அறுபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகிய அருளிய பெருமையை சிறுமை என்று இகழக்கூடாது. சித்த புருஷ வேடம்ங்கிறது குருநாதருடைய வேடம், அந்த குருஸ்வரூபமாக சுவாமி வந்திருக்கிறாரு சொல்லி உடனே அதை கனவை நனவு போல் நினைத்து மந்திரி பிரதானிகள்லாம் அழிச்சுண்டு தேரை வேகமாக ஓட்டிண்டு மதுரைக்கு கிழக்க வந்துட்டான். நட்டு ராத்திரியில் ஜனங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கா, ஜனங்கள்லாம் எழுப்பலை, தண்டோரா போடலை, யாரையும் பய

அர்த்தம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதனால நீ வந்து கொஞ்சம் கூட க்ஷண நேரம் கூட நீ வந்து யோசிக்க கூடாது. நீ என்ன பண்ணணும், சுவாமி உனக்கு கொடுத்துருக்கிற வேல் இருக்கே அதை உடனே தூக்கி போட்டுவிடும் சமுத்திரத்தின் மேலே. அது க்ஷணத்துக்கு க்ஷணம் வேகமாக வரும் அது அப்படின்னு சொன்ன உடனே உடனே இவர் அந்த வேலை கையில் எடுத்துட்டார். அப்படி சிரசுக்கு மேலே தூக்கிண்டார், வலது கையினால் சுற்றினார், சரையல் என்று விட்டார். அது முன்னாடி அந்த முருகப்பெருமான் க்ரௌஞ்சகிரியை பேதிக்கிறதுக்கு வேலை விட்டது போல அந்த ஸ்பீடில் இவர் விட்டார். விட்ட உடனே அந்த வேல் நேராக போய் சமுத்திரத்தினுடைய பொங்கி வர சமுத்திரத்தினுடைய ஹிருதயத்தில் போய் தச்சது. தச்ச உடனே அந்த சமுத்திரத்தில் சுர்ன்னு குடிச்சுடுத்து. குடித்தா அந்த சமுத்திரத்தில் இருக்கிற பொங்கி வர அத்தனை ஜலமும் வந்து நீராவியாக போய் கொஞ்சோண்டு ஜலம் மட்டும் பாக்கி இருந்து அது உக்ரகுமார பாண்டியனுடைய கணுக்காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுற மாதிரி கண்ணுக்கால் அளவுக்கு தங்கினது ஒரு குட்டையாக. அதை பார்த்தா பகை வீரர்கள், பகை அரசர்கள்லாம் சண்டை போட வந்து சண்டையில் தோற்று போய் நாங்கள் உடைந்து போய்விட்டோம், எங்களை மன்னிச்சுக்குங்கோ அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து வணங்குவதைப் போல, பகை அரசனைப் போல சமுத்திரம் என் பகையை விட்டுவிடு என்று சொல்லி மன்னிப்பு கேட்பதைப் போல, உக்ரகுமார பாண்டியனுடைய காலில் நமஸ்காரம் பண்ணுறதைப் போல அவர் கண்ணுக்கால் அளவுக்கு வந்து நின்றது. உடனே இந்த அத்தத்தை பார்த்து மெய்சிலிருத்த அந்த உக்ரகுமார பாண்டியன் சித்த புருஷரை நமஸ்காரம் பண்ணி உங்களால் இந்த மதுரையானது உயர்ந்தது என்று சொன்னார். இதில் ஒரு அர்த்தாந்தர நியாசம் அப்படின்னு சொல்லி ஒரு அணி அலங்காரம் அப்படின்னா, இன்றைக்கி நடக்கிற ஒரு சம்பவத்தை வச்சுட்டு ஒரு பொதுவான தர்மத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அர்த்தாந்தர நியாசம் வேற்றுப்பொருள் வைப்பணி. என்றைக்குமே வஞ்சகர்களுக்கு உதவி செய்கிறவா இப்படி தான் அவமானப்படுவா. ஒருத்தன் நம்மக்கிட்ட உதவி கேட்குறான்னா அவன் கேட்குறது தர்மத்துக்கு இருந்தால் நம்ம பண்ணலாம், இன்னொருத்தரை ஏமாத்துறதுக்குன்னு உதவி கேட்டால் தான் பண்ணக்கூடாது. வஞ்சக எண்ணம் கொண்டவர்களுக்கு நம்ம உதவி செய்யப்போகக்கூடாது. வஞ்சக எண்ணம் கொண்டவன் இந்திரன், அவனுக்கு வருணன் உதவி செய்ய வந்தான். வஞ்சக எண்ணம் கொண்டவர்களுக்கு உதவி செய்ய வந்தால் அவர்களுக்கு அபஜயம் உண்டாகும், அவமானம் உண்டாகும், பரிபவம் உண்டாகும், தோல்வி உண்டாகும். அது ஏற்கனவே இந்த சமுத்திரத்துக்கு ரெண்டு முறை தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சும் மூணாவது தெரியாமல் தெரிஞ்சுக்கணும்னு நான் தலையில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே ரெண்டு தடவை எப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால், முன்னாடி சூரபத்மா ஒளிஞ்சுண்டான் சமுதிரத்துக்குள்ள, சமுத்திரம்தான் அவன் ஒளியறதுக்கு இடம் கொடுத்தது. அப்போ முருகப்பெருமான் அந்த சமுத்திரத்துக்கு அபஜயம் உண்டான மாதிரி பண்ணினார். பின்னாடி விருத்ராசுரங்கிறவனும் சமுத்திரத்துக்குள்ளே ஒளிஞ்சுண்டான். அப்போ அந்த வஞ்சகனுக்கு இடம் கொடுத்த காரணத்தினால அகஸ்திய மகாமுனிவர் என்ன பண்ணார், சமுத்திரத்தை பிராசனம் பண்ணிவிட்டார், பானம் பண்ணிவிட்டார், எடுத்து குடிச்சுட்டார் என்று பார்க்கிறோம். இந்த லீலை ஆன பிறகு சித்தர் என்ன பண்ணார், ரிஷபாரூடராக ஆகாசத்தில் அம்பாளோட காட்சி கொடுத்தார். மனுஷ வேஷத்தில் வந்தது நான் தான் என்று சுவாமியானவர் காட்டி கொடுத்தார். காட்டி கொடுத்த உடனே அவரை வணங்கிவிட்டு திருக்கோயில் வழிபாட்டை முடித்துக்கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு உக்ரகுமாரன் வந்து தங்கினான் என்பது அந்த லீலை. இப்படியே காலம் போயிட்டு இருக்கும்பொழுது நீண்ட நாள் அந்த பாண்டிய தேசத்தை உக்ரகுமாரர் நல்ல முறையில் ஆட்சி பண்ணிட்டு வரார். அப்படி பண்ணிட்டு வரும்போது எப்பொழுதுமே ஒரு 60 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு தடவையோ கோரமான பஞ்சம் என்பது இந்த உலகத்தில் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்குது. கிரக நிலைகள் காரணமாக சுனாமியே வந்துட்டு தான் இருக்குது. ஒரு சராசரியாக 70 வருஷத்துக்கு ஒரு தடவை சுனாமி வர்றதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அப்படியே வந்து அது ஒரு 80 வருஷம் வரல, 90 வருஷம் கழித்து வந்ததுன்னா அடுத்தது 70 வருஷம் நிற்காமல் 40 வருஷத்துலேயே வந்துடுறதா. சராசரின்னு பார்த்தேன்னா 60-70 வருஷத்துக்குள்ளே ஒவ்வொரு முறையும் சமுத்திரம் பொங்குறது அப்படின்னு பார்க்கும். அதுபோல் பூமியானது அடிக்கடி கம்பமாறுது, பூகம்பம் ஏற்படுறது. அதுபோல் உலகத்தில் அங்கங்கே எரிமலை குமுறுறது, மழை வந்து அடிக்கடி தப்புறது, மழை பெய்யாமல் நிலத்தடி நீர் கீழே போகிறது, பஞ்சம் ஏற்படுறது, ஜனங்கள்லாம் அரிசி முதலிய தானியங்கள் இல்லாமல் கஷ்டப்படுறா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய கோரமான பஞ்சமானது வந்தது. பாண்டிய தேசம், சேர தேசம் சோழ தேசம், அந்த மூன்று தேசங்களுக்கும் மூன்று நாடுகளுக்கும் பஞ்சம் ஏற்பட்டது. அது ஏன் அப்படி பஞ்சம் ஏற்பட்டது அப்படின்னு இவ யோசிக்கிறதுக்காக என்ன பண்ணுறா, மூன்று அரசர்களும் சேர்ந்து ஒத்துமையா, நமக்கெல்லாம் குருநாதன் புதியமலையில் இருக்கிற அகஸ்திய முனிவர் தான், அவரை போய் சரணாகதி பண்ணி இந்த பஞ்சத்திலேருந்து இந்த நாடு தப்பிக்கிறதுக்கு ஒரு உபாயம் கேட்போம் அப்படின்னு போய் கேட்குறார். அவர் சொல்கிறார், அப்படி பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்குறார், சூரியனும் செவ்வாயும் முன்னாடி சஞ்சரிச்சுட்டுருக்கா, அவளுக்கு பின்னாடி மழையை கொடுக்குற வெள்ளியானவர் சஞ்சரிக்கிறார். மழையை கொடுக்குற வெள்ளி, வெள்ளின்னா சுக்கராச்சாரியர், அவர் மழைக்கு மழை அந்த மழைக்காரகன்கிறவர் வந்து சுக்கரன். அவர் சூரியனுக்கும், சூரியன் தகிக்கிற ஒரு கிரகம், செவ்வாயும் அப்படிப்பட்ட கிரகம். அவளுக்கு பின்னாடி அவளை அனுசரித்து போகிறதுனால மழை கிடைக்கல. இவர் பிரதானமாக முன்னாடி போக ஆரம்பிச்சாருன்னா மழை கிடைச்சிடும். இது இவ்வாறு இவர் எப்படி போவார்னா, சுக்கிரன் மெதுவாக தான் போவார், அதனால்

0: பன்னெண்டு வருஷம் ஆகும் அவர் சூரியனையும் செவ்வாயும் ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கு. அதனால் உங்கள் தேசத்தில் 12 வருஷத்துக்கு மழை கிடையாது அப்படின்னு அகஸ்தர் சொல்லிட்டேன். பெருமானே இந்த வியாதிக்கு மருந்து கொடுங்கோன்னு டாக்டர்கிட்ட வந்து பார்த்தா, நீ இன்னும் 10 வருஷம் இந்த வியாதியிலே இருக்கணும்னு சொன்னால் அது ஒரு மருந்தாகுவேன். பயப்பட வேண்டாம்னா டாக்டர் சொல்லணும். எல்லா டாக்டரும் அப்படி தான் சொல்கிறேன், பயப்பட வேண்டாம்னு சொல்கிறேன். எந்த வியாதியாக இருந்தாலும் இந்த மாத்திரையை 4 நாள் சாப்பிடுங்கோ, சரியாகலன்னா வாங்க வேறு மாத்திரை எழுதித்தரேன். சாதாரண டாக்டர் கூட பயப்பட வேண்டாம்னு சொல்கிறேன், நீங்கள் இப்படி பயத்தை தரையிலே அப்படின்னா, நான் பயத்தை தரலை உங்களுக்கு, ரொம்ப சுலபமான உபாயத்தினால இந்த பஞ்சத்தை ஜெயிக்கலாம். மழை தரக்கூடிய அதிகாரம் இந்திரன்ட்ட இருக்கு. ஆகவே இந்திரனை போய் நீங்கள் எங்களுக்கு மழை வேணும்னு கேட்டேன்னா யாருமே என்ன பண்ணுவா, பெரிய மனுஷாள்லாம் சட்டப்படி போனால் கூட நேராக அவளை வந்து பார்த்து ஒரு வார்த்தை பேசிவிட்டா உடனே என்ன பண்ணுவா, நம்ம கேட்க வேண்டிய கொடுத்துருவா. விவிஐபிஸ்லாம் அப்படி தான். நம்ம என்ன பண்ணணும், நேரில் போய் பார்க்கணும், உங்களால் தான் முடியும், நீங்கள் தயவுசெய்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா செஞ்சுடுவாவா. அதனால் இந்திரன் ஒரு விவிஐபி இல்லையா, அதனால் நீங்கள் நேராக போய் கட்டுண்டெல்லாம் மழை கொடுத்துருவார் அப்படின்னு அகஸ்தர் சொல்லி கொடுத்தார். இந்திரனை எப்படி நேராக போய் பார்க்கறது, நாங்கள்லாம் மனுஷாலாச்சே, இந்திரன் எங்களை பார்க்கறதுக்கு வரமாட்டார், அவர் தேவேந்திரன், தேவதைகளுக்கு தலைவர். நாங்கள் எப்படி இந்திரனை போய் பார்க்கறது அப்படின்னு மூணு ராஜாக்களும் கேட்கும்பொழுது, உங்களுக்கு அமானுஷ்யமான சக்திகள் வரும், சோமாவார விரதத்தை நீங்கள் அனுஷ்டானம் பண்ணீங்கன்னா, ஆகாச ரூபமாக காமச்சாரியாக எந்த உலகத்துக்கு போகணும்னு விரும்புகிறீளோ அந்த உலகத்துக்கு ரெக்கை இல்லாமல் பறந்து போகிற ஒரு சக்தியானது வரும். சோமாவார விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினேன், விரும்புகிற இடத்துக்கு போய் விரும்புகிறவளை பார்த்துட்டு பேசிட்டு வரலாம், அவத்தில் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு அகஸ்தியர் சொன்னார். அந்த சோமாவார விரதம் எப்படி அனுஷ்டானம் பண்ணுறதுன்னு ரொம்ப விஸ்தாரமாக இதில் அந்த புராணத்தை சொல்லியிருக்கார். அந்த விரத அனுஷ்டானம் பண்ணணும்னு ஆசைப்படுறவெல்லாம் அவசியம் இந்த புராணத்தை படிக்கணும். அதில் ரொம்ப விஸ்தாரமாக கொடுத்துருக்காரு, நான் உங்களுக்கு சுருக்கி சொல்கிறேன். அனுஷ்டானம் பண்ணணுங்கிற ஆசை வரும்போது அதை நல்லா படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். விரதங்களுக்குள்ளேயே தலைமையானது சோமவார விரதம் தான். எப்படி தேவர்களுக்குள்ள பெரியவன்னு சொல்லப்படுறவர் மகாதேவரோ, தேவானாமபி தேவகா மகாதேவகா, எப்படி சக்திகளுக்குள்ள உத்தமின்னு சொல்லப்படுறவள் உமா மகேஸ்வரியோ ருத்ராணியோ, அதுபோல் எல்லா விரதங்களுக்குள்ளேயும் உத்தமமானது இந்த திங்கள் நோன்பு என்று சொல்லப்படுற சோமவார விரதம். அது மட்டும் இல்லை, சோமவார விரதத்தில் யாருக்கும் சம்சயமே வராது. பிரதோஷம் நேத்திக்கா இன்னிக்கா இல்லை நாளைக்கான்னு சந்தேகம் வரும், ஏகாதசி நேத்திக்கா இன்னிக்கான்னு வரும், மாச பிறப்பு கூட நேத்திக்கா இன்றைக்கா புண்ணியகாலம் என்னென்னு பஞ்சாங்கத்தில் வெவ்வேறு மாதிரி போடுறான். திங்கக்கிழமை இன்றைக்குன்னு இதுவரையும் யாருக்கும் சந்தேகம் வந்ததில்லை, இதுவரையும் யாருக்கும் வந்ததில்லை, இனிமேல் வராது. இந்த விரதத்தை ஒருத்தன் அனுஷ்டானம் பண்ணணும்னு நினச்சான்னா விரதத்தை ஒரு நாள் ஆரம்பிக்கணும். எப்போ ஆரம்பிக்கலாம்னு கேட்டால், கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் மட்டும் ஆரம்பிக்கக்கூடாது, வேறு எந்த மாதங்களில் வேணால் ஒருத்தன் சோமவார விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். மற்ற 10 மாதமும் ஓகே தான், ஆனால் அந்த 10 மாதங்கள்லேயும் ஏதாவது ஒரு மாதத்தில் 2 தர்சம் வந்ததுன்னா, தர்சம்னா அமாவாசை, 2 அமாவாசை ஒரு மாதத்தில் வந்ததுன்னா அந்த மாதத்துக்கு மலை மாதம்னு பேர். அந்த மலை மாதத்தில் முகூர்த்தங்கள் எதுவும் குறிக்க மாட்டான், அது அனுஷ்டானங்களுக்கு, புதுசாக ஆரம்பிக்கிற அனுஷ்டானங்களுக்கு அந்த மாதம் வந்து யோக்கியத்தை கிடையாது. அது நித்தியானுஷ்டானங்களுக்கு அந்த மாதம் வந்து யோக்கியத்தை தான். அப்போ அப்பாவோட அம்மாவோட சிராதமெல்லாம் வந்தால் அதை பண்ணித்தான் ஆகணும். என்ன ஆனால் புதுசாக சங்கல்பிச்சுட்டு ஒரு அனுஷ்டானத்தை ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு தீட்சையெல்லாம் வாங்கிக்க மாட்டான் மலை மாதத்தில், அது புது அனுஷ்டானம் தானே, புது சம்ஸ்காரங்கள்லாம் கூடாது. அதனால் சோமவார விரதம் மலை மாதத்தில் கிடையாது. சரி, அப்படி மற்ற 10 மாதங்களில் வளர்பிறையில் ஆரம்பிக்கிறது சிறப்பு. சோமவாரமே வளர்பிறையில் வந்ததுன்னா அதில் நீங்கள் முதல் சோமவார விரதத்தை அதில் ஆரம்பிச்சுக்கணும். அப்படி ஆரம்பிக்கும்பொழுது முதல் நாள் ராத்திரி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி உபவாசமாக இருக்கணும், அனசனமாக சாப்பிடாமல் இருக்கணும். அடுத்த நாள் காலத்தால் இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும்பொழுது பகல் ஊன் தவிர்த்து ராத்திரி மட்டும் போஜனம் பண்ணுறது அப்படின்னு ஆரம்பிக்கணும். பொதுவாக சில பேருக்கு அந்த காலத்திலேயே பசி தாங்க முடியாதவா இருப்பா போல இருக்கு, என்றைக்குமே இருப்பா. நான் நம்பியாரூரில் சொல்கிறார், திருக்குறுகாவூரில் பரமேஸ்வரன் அவருக்கு சாப்பாடு போட்டார். நான் சுவாமி பார்த்து சொல்கிறார், ஆவியை போகாமே தவிர்த்தன்னே ஆட்கொண்டாய், பரமேஸ்வரா பிராணன் போகாமல் காப்பாற்றிட்டே அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் பசி தாங்க மாட்டார்னு அர்த்தம். சாப்பாடு போட்டவர் என்ன சொல்கிறார், பிராணன் போகாமல் காப்பாற்றிட்டேன். அப்படி இந்த காலத்தில் தான் பசி தாங்க முடியாத நிலைங்கிறது நிறையா பார்க்குறோம். பழங்காலத்தில் 100க்கு 90 பேர் பசி தாங்கக்கூடியவர், இந்த காலத்தில் 100க்கு 90 பேர் பசி தாங்க முடியாதவர்கள், அப்படித்தான் காலம் ஆகும் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். ஏன் இந்த காலத்தில் அன்னதானம் பண்ணால் புண்ணியம் அதிகமாக இருக்கு, காலம் அதேமாரி ஆயின் இருக்குங்கிறதுனால. கிருத்தயுகத்தில் அன்னதானம் பண்ணினா புண்ணியம் கிடையாது, ஞானதானம் பண்ணால் தான் புண்ணியம். சாப்பாடை கட்டி கொடுத்தா அவன் வந்து 2 நாள் கழிச்சு தான் சாப்பிடுவான், பசிக்கவே பசிக்காது, தப்பா நிச்சயிலே இருக்கிறதுனால பசிக்காது. இந்த காலத்திலையும் அப்படி எக்ஸப்ஷன் கேஸ்லாம் உண்டு. திருவண்ணாமலையில் ரமண மகரிஷிகள் பல வருஷங்கள் சாப்பிடாமலே தபஸில் இருந்தாருன்னு அவருடைய புராணத்தில் இருக்குது, கதையில் இருக்குது. இது இன்றைக்கும் சாத்தியம்தான். அது ஒருவன் தவம் பண்ணும்போது அவனுக்கு பசிக்காது, பெருமான் அவனை காப்பாற்றிடுறார், உயிரை ரட்சிச்சுடுறார். பெருமான் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். பூகம்பத்தில் பூமிக்கடியில் 20 நாள் சிக்கியிருந்த குழந்தை உயிரோடு இருக்குது, ஜலம் கூட குடிக்காமல். சுவாமி காப்பாற்றுறதுன்னு நினை வச்சார்னா காப்பாற்றிடுவார். அப்போ வந்து 5 விதமாக இந்த விரதங்களை அனுஷ்டானம் பண்ணலாம். ஒன்றில் ஒன்று உத்தமம் எப்படின்னா, பகலில் சாப்பிட்டுட்டு பகலில் தான் சாப்பிட்டுட்டோமே ராத்திரி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அந்த சோமவாரத்தை இன்றைக்கி ராத்திரி சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு டைப்பு. அது இருக்கிறதுக்குள்ள சாதாரணம் பகலில் சாப்பிடாமல் இருக்கணும். ஏன்னா பகலில் தானே அனுஷ்டானங்கள் இருக்குது. பகலில் சாப்பிடாமல் இருந்துட்டு ராத்திரி கொஞ்சம் கிரகிக்கிறது நல்லா பாருங்கோ. பகலில் சாப்பிடாமல் இருந்துட்டு ராத்திரி சாப்பிட்ற வாழ்க்கை ராத்திரி நிறையா சாப்பாடு செல்லாது, கொஞ்சம் தான் சாப்பாடு செல்லும். ஆனால் நாம் இந்த காலத்தில் நினைக்கிறோம் ராத்திரி சாப்பிடும்போது அன்னம் சாப்பிடக்கூடாது, டிஃபன் தான் சாப்பிடணும்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம். இந்த புத்தி சாஸ்திரங்களுக்கு இல்லை. டிஃபன்னு சொல்லி நாம் எண்ணெயை விட்டு தோசையும் அடையும் அபதார்த்தம் அசாத்திகம் இதை பசி அடங்க நிறையா சாப்பிட்றதுங்கிறது நம்முடைய புத்தியை தாமச பிரவிற்த்திக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு பதிலாக ஹவிரன்னம் க்ஷீரான்னம் சாப்பிடுன்னு தான் சொல்கிறது சாஸ்திரம். கார்த்தால அனசரமாக உபவாசமாக இருந்துட்டும் ராத்திரி பகவானுக்கு நிவேதனம் பண்ணின பால் அன்னத்தை சாப்பிட்றது தான் விரதம். அதனால நிறையா சாப்பிட மாட்டேன். அன்னம் சாப்பிட்டா பசி நன்னா அடங்கும்னு நினைக்கக்கூடாது. அடா சாப்பிட்டா தான் அடங்கும், அதான் சாப்பிடக்கூடாது. இட்லி தோசையெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதான் சூக்ஷ்மம். ஆனால் நாம் வேறு விதமாக நினச்சிட்டுருக்கோம். அடுத்தது ராத்திரி பகல் ரெண்டு வேளையும் சாப்பிடாமல் இருக்கிறது. சோமவாரத்தை அன்றைக்கி விரதம் அனுஷ்டானம் பண்ணுற அன்றைக்கி ராத்திரி பகல் ரெண்டு வேளையும் சாப்பிடாமல் இருக்கிறது மூணாவது பட்சம் உத்தமம். ரெண்டு வேளையும் சாப்பிடாமல் இருந்து இரவில் ஜாகரணம் பண்ணுறது சிவராத்திரி போல் அதை நினச்சி சோமவாரத்தை அன்றைக்கி ராத்திரி உறங்காமல் இருப்பது அது இன்னும் விசேஷம். அப்படி உறங்காமல் இருக்கும்போது சும்மா இருந்தால் உறக்கம் வந்துவிடும். ஆகவே கார்த்தால சோமவார பூஜையை பண்ணியாச்சு, சிவராத்திரி மாதிரி நினச்சிட்டு நம்ம பிழித்திருக்கிறோம். இந்த ராத்திரியினுடைய 4 காலங்கள்லையும் சிவராத்திரியை போல அந்த விதிப்படி பகவானை பூஜை பண்ணிவிடுவோம் என்று ஒருத்தன் பூஜை பண்ணான்னா அது உத்தமோத்தம பட்சமான சோமவார விரதம். இப்போ 5 பட்சம் சொல்லிட்டார் அகஸ்தியர். ஆனால் இந்த 5 பட்சங்களுக்கும் பொதுவான கண்டிஷன் என்னென்னா, பானுவாசர தண்ணிக்கு ராத்திரி உபவாசம் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் அடுத்த நாள் கார்த்தால இவனுடைய விரதம் பங்கமாக போயிடும். உண்மை தானே, வயத்தில் சாப்பாடு இருந்ததுன்னா அடுத்த நாள் கார்த்தால விரதம் அனுஷ்டானம் பண்ண முடியாது. அப்படி வந்து இந்த சோமவார விரதத்துக்கு சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த சோமவார விரதத்தை உலகத்தில் எந்த இடத்துல நீங்கள் அனுஷ்டானம் பண்ணாலும் மற்ற விரதங்களோட இது ஒஸ்தி தான். ஆனால் ஒரு புண்ணியக்ஷேத்திரத்தில் அனுஷ்டானம் பண்ணால் எல்லாத்தோட ஒஸ்தி. அதாவது சோமவார விரதத்தை லண்டன்லேயும் நியூயார்க்லேயும் டோக்கியோலையும் கூட அனுஷ்டானம் பண்ணலாம், அதுக்காக சொல்கிறார். அதை விட புண்ணியக்ஷேத்திரங்களில் அனுஷ்டானம் பண்ணுறது ஒஸ்தி. எதை பண்ண இந்திரபிரஸ்தம், அதே மாதிரி குருக்ஷேத்திரம், யமுனா தீரம், அதுமாதிரி புண்ணியக்ஷேத்திரங்களில் அனுஷ்டானம் பண்ணுறது அதை விட ஒஸ்தி. அதை விட சைவக்ஷேத்திரங்களில் அனுஷ்டானம் பண்ணுறது ஒஸ்தி. அந்த சைவக்ஷேத்திரங்கள்லேயே துவாதசாந்தமான மதுரையில் அனுஷ்டானம் பண்ணுறது எல்லாத்த விடையும் ஒஸ்தி அப்படின்னு சொன்னார். அப்படி மதுரையில் அனுஷ்டானம் பண்ணுற ஒருத்தர் உங்களை மாதிரி ஆதி செய்வாளாக இருந்தாள் அப்படின்னு சொன்னால் அவன் நேரடியாக நீங்கள் வந்து இந்த சொக்கலிங்கத்துக்கிட்டேயே அந்த அனுஷ்டானத்தை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த சித்தி விநாயகர்கிட்ட அனுக்கியம் பண்ணிட்டு நேரடியாக நீங்கள் பொற்றாமரை குளத்தில் ஸ்நானம் பண்ணி உங்கள் கையினால் ஒரு கலச தீர்த்தத்துன்னு போய் சொக்கநாத பெருமானியை அபிஷேகம் பண்ணி அந்த அனுஷ்டானத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஆனால் வேத பிராமணால் உட்பட இதர ஜாதிக்காரளாக இருந்தால் அவளுடைய ஆத்மார்த்த லிங்கத்தில் பூஜையை பண்ணி இந்த அனுஷ்டானத்தை பண்ணிக்க வேண்டியது. ஒருவன் ஆத்மார்த்த லிங்கம் இல்லாமல் அந்த விசேஷ தீட்சையெல்லாம் ஆகி பூஜை பண்ணாமலும் இந்த சோமவாரத்தை அனுஷ்டானம் பண்ணலாம். அவன் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் அவன் ஆச்சாரிய முகமாக இதை பண்ணலாம். இந்த சொக்கநாத பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கான திரவியங்களை கொடுத்துட்டு அந்த பூஜையை அவன் தரிசனம் பண்ணாலே போகும், விரதானுஷ்டானம் வந்து பூர்த்தியாகும், தீட்சை ஆகாதவனுக்கு. அளவிலே நிறுத்திக் கொள்கின்றேன். நம பார்வதி பதயே
1: நமஹாதே. ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: பார்வதி பரமேஸ்வராளுடைய திருக்கல்யாணம் மிகச்சிறப்பாக நடந்ததாம். உக்ரேண தபசாயுக்தாம் ததோ சைலவரஸ்யுதாம் ருத்ராயா பிரதிரூபாய உமாம் லோக நமஸ்கிருதாம் என்று சொல்லும்படியாக ஹிமவானானவன் பார்வதி தேவியை சிவபெருமானுக்கு மனம் செய்து வைத்தானாம். எப்பேற்பட்டவள்னா சைலவரச்சுதா என்று இருக்கக்கூடிய இந்த உமாம் லோக நமஸ்கிருதாம், லோகங்களினாலே சகல உலகங்களினாலேயும் எவள் வணங்கி வாழ்த்தப்படுகிறாளோ அப்பேற்பட்டவள் உக்ரேண தபசாயுக்தாம் என்று சொல்லும்படியாக பயங்கரமான தபசை செய்திருக்கக்கூடிய அந்த எம்பிராட்டியை ருத்ராய அப்ரதிரூபாய என்று சொல்லும்படியாக தனக்கு நிகரான, தனக்கு தானே நிகரானவன், தனக்கு நிகராக வேறு ஒருவர் இல்லாத அந்த சிவபெருமானுக்கு மனம் செய்து கொடுத்தான் என்று பார்வதி பரமேஸ்வரருடைய திருக்கல்யாண வைபவம் நடக்கின்றது. இந்த திருக்கல்யாண வைபவம் நடந்தது பங்குனி உத்தரத்தன்றைக்கு. இந்த பங்குனி உத்தரத்துக்கு பலவிதமான சிறப்புகள் உண்டு. பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணம் நடந்தது பங்குனி உத்தரம், முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் தெய்வயானையோடு நடந்தது பங்குனி உத்தரம், ராமனும் சீதையும் திருமணம் செய்து கொண்டது பங்குனி உத்தரம், அதே போலவே மகா சாஸ்திரா அவதாரம் செய்திருக்கக்கூடியது பங்குனி உத்தரம், காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்தார் என்று சொல்லும்படியான தினமாக இருக்கப்பட்டது பங்குனி உத்தரம். இப்படி பங்குனி உத்தரத்துக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. இந்த பங்குனி உத்தரத்தன்றைக்கு அது மட்டுமில்லை, இதுல எந்த விதமான புராணங்களுக்கும் இல்லாத சிறப்பு என்னன்னா திருக்கல்யாணத்தில் ஆரம்பிச்சு திருக்கல்யாணத்தில் முடிக்கக்கூடியது கந்தபுராணத்தினுடைய சிறப்பு. பார்வதி கல்யாணத்திலே ஆரம்பிக்கிறார்கள், அது வள்ளி கல்யாணத்திலே முடிகின்றது. நடுவில் வள்ளி கல்யாணத்துக்கு முன்பாகவும் அடுத்த கல்யாணம் வரும், அதுதான் தெய்வயான கல்யாணம். அந்த தெய்வயான கல்யாணத்திற்கு பங்குனி உத்தரமானது சேர்ந்து வருகின்றது. இதில் இன்னொரு சிறப்பும் உண்டு. முதலிலே ஆரம்பிக்கப்பட்ட கல்யாணம் பார்வதி கல்யாணமாகட்டும், வள்ளி கல்யாணம் என்று இருக்கக்கூடிய இறுதி பகுதியாக இருக்கட்டும், இந்த ரெண்டிலையுமே இறைவன் தன்னுடைய அடியவரை சோதித்து அவர்களுடைய பக்தியினுடைய உறுதியை தெரிந்து கொண்டு திருமணம் செய்து கொள்ளுகிறான். பரமேஸ்வரன் சரி பார்வதியினுடைய உறுதி, மன உறுதி எப்படி இருக்கிறது என்று ஒரு கிழ அந்தனர் வேடத்திலே சென்று சோதிக்கிறார் என்று பார்த்தோம். அவள் சொன்ன, இந்த உயிரே போவதாக ஆனாலும் சரி, இந்த பிறப்பு இல்லை, இன்னும் ஆயிரம் பிறப்புகள் நான் எடுத்தாலும் சரி, நான் இறைவனை மட்டுமே மணப்பேன், இந்த உறுதியிலே இருந்து பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லுகிறாள். அதே போலவே வேடனாக, வேங்கை வரமாக, வேட்டுவனாக, விருத்தனாக முருகப்பெருமான் வள்ளிநாயகியை சோதித்து அவளுடைய மன உறுதியை தெரிந்து கொண்டு அவளை அடைந்தான் என்பதாக கடைசியில் வரும். ஒன்று நடந்தது வடக்கே ஹிமாச்சலத்திலே, மற்றொன்று நடந்தது தெற்கே திருத்தணி அருகிலே. இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் வெள்ளிமலையிலே நம்ம பார்த்திருக்கலாம், வெள்ளிமலையிலே வள்ளி கல்யாணம், அங்கே ஹிமாச்சலத்திலே பார்வதியினுடைய கல்யாணம், ரெண்டும் பக்கத்தில் அது பெரிய மலை, இது சின்ன மலை. இந்த கல்யாணங்களிலே இன்னொரு சிறப்பும் உண்டு. இந்த பங்குனி உத்தரத்தன்றைக்கு இந்த கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாணம் நடந்த உடனேயே, அதான் சரியான சமயம் பார்த்து எல்லாத்தையும் கேட்க வேண்டும் என்று சொல்லுவார்கள், ரதி தேவியானவள் தன்னுடைய கணவனை இழந்து, மன்மதனை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரதி தேவி சரியான சமயத்தில் அங்கே பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணம் நடந்த உடனேயே சென்று வணங்கி தொழுதாள். பரமேஸ்வரா, சர்வேஸ்வரா, லோகநாயகா, தாங்கள் அளித்த வாக்கின்படி எனக்கு என்னுடைய கணவனை மீட்டுத் தர வேண்டும் என்று. சரியான சந்தர்ப்பம் பாருங்கள், பரம சந்தோஷமான பரமேஸ்வரனும் உடனே அந்த அனங்கன் எழுந்து வரும்படி செய்து அவனை, மன்மதனை அனங்கனாக மாற்றுகிறார். மன்மதனை அனங்கனாக, உருவம் இல்லாதவனாக மாற்றி ரதிக்கு மட்டும்தான், அவளுடைய கண்களுக்கு மட்டும்தான் நீ தெரிவாய், இந்த உலகத்தையெல்லாம் ஜெயிக்கும்படியான தன்மையையும் உனக்கு தந்தோம் என்று சொல்லி அவனை வாழ்த்தி அனுப்புகிறார். அவன் வணங்கி, இறைவனே நான் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று அவரிடத்திலே பல காலம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவன் தன்னுடைய தொழிலை பார்ப்பதற்காக செல்லுகிறான். முதலிலேயே பார்த்தோம், அந்த கல்யாணம் முடிந்த உடனேயே அங்கிருந்து கைலாசத்திற்கு வந்தார்கள் என்று. கைலாயத்திற்கு வந்த உடனேயே தேவாதி தேவர்கள் எல்லாம் பின்தொடர்ந்து வருகிறார்கள், போதும் அவரவர்கள் வேலையை பாருங்கள்னு சொல்லும்படியா அவர்களை அனுப்பி வைத்தார். தன்னுடைய ஆசிகளை எல்லாம் கொடுத்து அங்கே மிகச்சிறந்ததான அந்த கைலாயத்திலே பார்வதியும் பரமேஸ்வரனும் ரமித்து பிடியதன் ஒரு உமை கொட என்று சொல்லும்படியாக ஆனந்தத்திலே ரமித்துக் கொண்டிருக்கிறார்களாம். இதை பத்தி காளிதாசன் குமார சம்பவத்தில் சொல்லும் பொழுது மிக அற்புதமாக இதை சிருங்கார ரசம், சிருங்காரத்துக்கே பேர் போன கவி காளிதாசன். தன்னுடைய சிங்கார ரசத்திலே அவன் மிகச்சிறந்ததாக இதை பற்றி சொல்லி செல்கிறான். இது மட்டும் கிடையாது, இதுக்கு அடுத்தது வரப்போகிறதை நம்ம பார்க்க போறோமே. இது முக்கியமாக எந்த புராணத்தை படிப்பதற்காக, எந்த நாயகனை பற்றி தொழுவதற்காக, சிந்திப்பதற்காக இருக்கிறோமோ அந்த கந்த நாயகன் எல்லா உலகங்களுக்கும் நாயகனாக இருக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் நடக்க போகிறது. இந்த திரு அவதாரத்தை பற்றியும் வால்மீகி ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் உபதேசம் செய்கின்றார் கங்கை கரையில. அதெல்லாம் இந்த கல்யாண கோலத்தை எல்லாம் அவர் அங்கே சொல்லி வருகிறார். அவர்கள் அங்கே மிக ஆனந்தமாக இருக்கிறார்கள். ஆனா இங்கே பார்த்தா தேவாதி தேவர்கள் பிரம்மாதி தேவர்களுக்கும் விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம் சூரபத்மனாலே துன்புற்று கல்யாணமானா எல்லாம் நடந்துரும், அங்கே சுப்பிரமணியரை நமக்கு தருவார் என்று நினைத்தோமே, ஆனா நடக்கலையே, என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் தவிக்கிறார்களாம். அங்கே சொல்லும்பொழுது ரொம்ப அழகாக கந்தபுராணத்துல சொல்லுவார், ஏற்றழு வன்னி மேல் இனிது துஞ்சலாம், நெருப்பு மேல கூட படுத்துட்டு இருக்கலாம், ஒருவேளை அது சுடாம கூட இருக்கலாம், நம்ம எரிக்காமல் இருக்கலாம், தோற்றிய வெவ்விடம் எனினும் தூய்க்கலாம், மிக கொடுமையான விஷம் இருந்தா கூட அதை கூட சாப்பிடலாம், புடைச்சாலும் புடைச்சிடலாம், மாற்றவர் அழைத்திட வந்த வெந்துயர் ஆற்றறிது ஆற்றறிது அவலம் இப்புண்மையே. ஒரு விரோதிகளாலே அடிமைப்பட்டு இருப்பதுங்கிறது இருக்கிறதே அது அவலமான நிலை, நமக்கு புண்மையான நிலை என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் கலங்குகிறார்களாம். யாராலையும் அவரவர்கள் ஸ்தானத்தில் இருக்க முடியல. பிரம்மா தன்னுடைய சத்தியலோகத்தில் இருக்க முடியவில்லை, விஷ்ணு தன்னுடைய ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க முடியவில்லை, அவர்களெல்லாம் மேருமலையிலே சென்று இதுதான் பாதுகாப்பான இடம் என்று ஒருவரை ஒருவர் கலந்தாலோசிக்கிறார்கள். அப்போ பிரம்மா சொன்னாராம், இவரரும் இவரலும் இகலும் இன்றி யாருக்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். விருப்பு வெறுப்புங்கிறது, அதாவது இவரலும் இகலும் இன்றி விருப்பு வெறுப்பு இல்லாதவன் யாருக்கும் ஓர் பெற்றித்தாகி, ஒரே தன்மையா, எனக்கு ஒன்று இன்னொருத்தருக்கு ஒன்றுன்னு அவன் வித்தியாசமே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே பொருளாக எவன் இருக்கிறானோ, எல்லாருக்கும் ஒரே தன்னையிலே எவன் இருக்கிறானோ அவன் அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை. நாம் என்ன பாவ புண்ணிய செயல்கள் வினைகள் செய்திருக்கிறோமோ அதற்கு தக்கபடியாக நமக்கு பலன்களை தரக்கூடிய எம்பெருமானை, பல தாதாவாக இருக்கப்பட்ட அந்த எம்பெருமான் நாம் என்ன வினைகளை செய்கின்றோமோ அதற்கு தகுந்தபடியாக இருந்து கண்காணியாகவே கருத்துள் இருந்துடும். திருமூலர் பாடும்பொழுது சொல்லுவார், யாருமே இல்லையன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவான், யாருமே பார்க்கறது கிடையாது, நம்ம பண்ணா யாரு பார்க்க போறா அப்படின்னு, கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். ஆனா எப்படி இருப்பான் பகவான், கண்காணியாகவே கருத்துள் இருந்துடும். இறைவன் எங்க இருக்கிறான், நமக்கு உள்ளே இருக்கிறான், வேற எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு இந்த சனாதன தர்மமாக இருக்கப்பட்ட வைதிக மதத்துக்கு என்ன பெரிய விஷயம்னா, மறுபிறப்பு உண்டுங்கிறது மட்டுமில்ல, வினைகள், அந்த கர்மா தியரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வினைகளுக்கு ஏற்ப விளைவுகள் உண்டு என்று சொல்லுகிறோம். விதி, நம்ம விதி சார், விதி விதி என்று திருவள்ளுவர் கூட ஊழ் என்று சொல்லும்படியாக ஒரு அதிகாரமே எழுதுவார், ஊழிர் பெருவலி யாவுள, இந்த விதியை விட பெரிய வலிமையானது எது இருக்க முடியும் என்று சொல்லுவார். ஆனா ஊழ்னா என்ன, விதினா என்ன, நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், அந்த காரியத்தினுடைய தன்மை, நான் ஒருவனை அடித்தால் அந்த அடிக்கு ஒரு விளைவு உண்டு, ஒரு வினைக்கு ஒரு காரியத்திற்கு ஒரு எதிர் விளைவு உண்டு, அந்த எதிர் விளைவுக்கு பேர் தான் விதின்னு பேர். நம்ம ரூல்னு சொல்லுவோம், விதினா ரூல்கள், விதிமுறைகள், சட்ட விதிமுறைகள்னு சொல்றோம் இல்லையா, அதே இது ஊழ் என்பதற்கும் விதி என்று சொல்லுகிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, இது ஒரு சட்டம். என்ன சட்டம், நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு தகுந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. நாம் எந்த வினைகள், நல்ல வினைகள் செய்தாலும் சரி, தீய வினைகள் செய்தாலும் சரி, அந்த வினைகளுக்கு தக்கதான பலன்களை இறைவன் கொடுக்கிறான். உடனே அடுத்த கேள்வி வரும், இந்த வினையே நம்ம பண்ணுகிறோம், நான் பண்ணவே இல்லை, உட்டுறேன், அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இதுக்கு கந்தன் என்கின்ற பேருக்கும் ஒரு பொருத்தம் உண்டு, நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் பிறகு பார்க்க போகிறோம். இருவினையொப்பு, மலபரிபாகம், சத்தினி பாகம் என்றெல்லாம் சொல்லும்படியாக சைவ சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் இங்கே சொல்லுவார்கள். அப்படி நம்முடைய வினைகளுக்கு தகுந்தபடியாக அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம், எம்பெருமானை வெறுத்து இவன் நமக்கு இப்படி செய்தான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிக்க வேண்டும். அதே போலத்தான் ஒரு கர்மத்தை ஒரு காரியத்தை செய்திருக்கக்கூடியவன் அதற்குரிய பலனை அனுபவிக்க வேண்டும். இல்லை, இது என் தப்பு கிடையாது, அடுத்தவன் தப்பு என்று சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ரொம்ப வெப்பமாக இருக்கிறது, கோடை காலம் ரொம்ப தகிக்கிறது. என்ன சார் இது இப்படி கொடுமையா இருக்கு, இவ்வளவு கோடை ரொம்ப அதிகமா இருக்கு, இத்தனை இந்த இத்தனை வயசுல இத்தனை வருஷங்கள்ல நான் பார்த்ததே கிடையாது, இவ்வளவு கொடுமையான வெயில இவ்வளவு ஜாஸ்தியா இருக்குமா, காலம் இல்லாத காலத்துல மழை பெய்யுது, அதுவும் வெள்ளமா பெய்யுது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இது யார் காரணம்? நான் தான் காரணம். எப்படி நாம் காரணமாக இருக்கிறோம்? இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிடுறோம், மரத்தெல்லாம் வெட்டி அந்த இடத்துல வெறும் வீடா கட்டிட்டு இருக்கிறோம், வயக்காடு கிடையாது, இருக்கிற வயக்காடு எல்லாம் அழிக்கிறோம். எப்படி இருக்க முடியும்? இது ஒரு சுழற்சி. நாம் செய்யக்கூடிய வினைகளுக்கு தகுந்தபடி நமக்கு பலன் கிடைக்கிறது. அதே போலதான் இங்க பிரம்மதேவன் சொன்னாராம், சிவனையாம் வெறுத்தல் குற்றம், சிறந்த நோன்பு இயற்றிடாதே, தவறு செய்தனும் என்று எம்மை நோவதே தக்கதென்றார். சிறந்த நோன்பு இயற்றிடாதே, சரியான தவம் செய்யாமல் தவறு செய்தோம். என்ன தவறு செய்தோம்? தக்ஷயக்கத்திலே திருப்பி திருப்பி இந்த தக்ஷயக்கிற விஷயம் இருக்கிறது, இந்த கந்தபுராணத்துல சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கதென்றார். நாம் தவறு செய்திருக்கிறோம், ஆன காரணத்தினாலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தன்மை நேர்ந்திருக்கிறது, இதுதான் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட தவறு செய்து விட்டோம், தண்டனை அனுபவிக்கிறோம், தாங்க முடியுதா? தெரியாம ஒரு தவறு செய்து விடுகிறோம், என்ன செய்யறது? நம்முடைய அறியாமையின் காரணத்தினாலே ஒரு தவறு செய்கிறோம், இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறு செய்கிறோம். செய்த பிறகு அந்த பலனை அனுபவிக்கும் பொழுது நாம் வருத்தப்படுகிறோம். இறைவனிடத்துல வேண்டுகிறோம், அப்பா தெரியாமல் செய்து விட்டேன், இதுக்கு என்ன செய்வது? ஆச்சு, எனக்கு தெரியல, செஞ்சுட்டேன், என்னை காப்பாற்று என்று கேட்டுவதை போலவே, காப்பாற்றக்கூடியவன் யார் இருக்க முடியும்? அவனை தவிர வேற யாரும் கிடையாது. ஆக அவனையே நாட வேண்டும் என்று செல்லுகிறார்களாம், அவனையே நாடி செல்லுகிறார்கள். அவனிடத்திலே அங்கே சென்று பல காலம் தவம் செய்கிறார்கள். எந்த இடத்துல? கைலாசத்திலே எம்பெருமானுடைய அந்த திருக்கோயில் வாயிலே இருந்து பலகாலம் தவம் செய்து கொண்டிருக்கிறார்களாம். நாம போய் சொன்னா கேட்ட உடனே பகவான் கதவு திறந்துருவான்னு கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியுங்கிறது கிடையாது. இறைவன் எப்பொழுது நமக்கு எவற்றை கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன் மார்க்கு அறியோயினி, வேண்டு என்னை பணிகொண்டா என்று மாணிக்கவாசக பெருமான் பாடுவதைப் போலவே, வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. ஒன்னு கேட்டா நூறு கொடுக்கக்கூடியவன் இறைவன். அவனுக்கு நமக்கு எது தேவைன்னு தெரியும். குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், சரி, குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பதற்கு தாய் சரியாக இருப்பாள், அவளுக்கு ஆசை உண்டு. ஆனா குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கிறது, இல்ல டான்சல்ஸ் இருக்கு, ஏதாவது இந்த தொண்டையிலே ஒரு வலி இருக்கிறதுன்னு சொன்னா அவள் வாங்கி கொடுத்து விடுவாளா? குழந்தைக்கு ஆசை இருக்கலாம், அம்மா கையில காசு இருக்கலாம், ஐஸ்கிரீம் காரன் வாசல்லையே இருக்கலாம், ஏன்னா அவனுக்கு எங்கெங்க குழந்தைகள் இருக்காங்களோ அங்கேதான் அவன் இருப்பான், அவன் வாசல்லையே கூட இருக்கணும், அம்மா வாங்கி கொடுத்து விடுவாளா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்? இது குழந்தைக்கு நல்லதல்ல என்பது அவளுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோ, இனி எது எனக்கு தேவையோ அது அவனுக்கு தெரியும். அதே போலத்தான் சிவபெருமானுக்கு எப்பொழுது எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று தெரியும். நம்ம தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு இது கொடுத்தா என்னன்னு, அவனுக்கு தெரியும் எப்பொழுது எதை கொடுத்தால் இவனுக்கு நன்மை என்று. இது ஒரு பெரிய விஷயம் உண்டு. பல பேருக்கு நிம்மதி இல்லாமல், வாழ்விலே நிம்மதி இல்லாமல் இருக்கிறது என்ன காரணம்னா, எதையோ ஒன்றை நினைத்து ஆசைப்படுகிறோம். இதுக்கு நாம தகுதியானவர்கள் என்று நம்மை நாமே நினைத்துக் கொள்ளுகிறோம். இறைவன் கொடுக்கல, சே என்ன சார் இவ்வளவு பண்ணிருக்கிறன, கிடையாது இவன் கடவுள் எனக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கடவுளுக்கு தெரியும் எது எப்போ எப்படி கொடுக்க வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும். கடவுளுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இதுக்கு ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு மகாராஜா இருந்தான், அவனிடத்துல ஒரு மந்திரி, அந்த மந்திரி எப்ப பார்த்தாலும் எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு இருப்பானான். எப்ப பார்த்தாலும் இதே வார்த்தை தான் சொல்லுவான். ஒரு நாள் என்ன பண்ணா, மகாராஜா அவனுக்கு போர் அடிச்சு போச்சு, அடுத்தவங்க வெட்டி பழம் கொடுத்து சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, இவனே வெட்டலாம்னு அவனுக்கு பழக்கம் இல்லையா. இது பெரிய முதலாளிகளுக்கு நான் என்ன ஆகுனா, சின்ன வேலை பண்ணி பழக்கம் இருக்காரு. பெரிய மேனேஜர் ஆயிட்டாருன்னா சின்ன வேலை வந்து கிளர்க் வேலை எல்லாம் அவருக்கு பண்றதுக்கு முடியாது, ஏன்னா பண்ணி அந்த பழக்கம் விட்டு போயிருக்கும். சில பேருக்கு அது என்னன்னே தெரியாது, ஓகே ஏதோ பண்றாங்க அப்படின்னு தான் இருக்கும். என்ன பண்ணார்? பழம் நறுக்கினார். நறுக்கும் பொழுது கத்தி பட்டு ஒரு விரல் நுனியானது சேதிக்கப்பட்டது. பக்கத்துல இருந்த மருந்து, எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னா. உடனே இவனுக்கு மகா கோபம் வந்துட்டது. என்னடா அது, நான் என்னடா என்னுடைய விரலை வெட்டி கொண்டு இருக்கிறேன், இவரடா நான் இப்படி சொல்றானே, இவரை தூக்கி சிறையில போடுன்னுட்டான். சிறையில போட்டாச்சு. அவன் சொன்னான், எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கே. நானும் மகாராஜா என்ன பண்ண, அவனுக்கு ரொம்ப இந்த கோபத்துல கொஞ்சம் அந்த கோபத்தை தணித்துக் கொள்ள வேண்டும் என்று உடனே வேட்டைக்கு கிளம்புன்னு கிளம்பினான். பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போனான். அவனுக்கு அன்னைக்கு இதை பார்த்து நேரம் சரியில்லை, நம்ம மாதிரி தான், என்ன பண்றது, இங்க தேவையில்லாம போய் மாட்டிக்குவோம். அவன் என்ன பண்ண, நேரம் சரியில்லை, அவன் தன்னுடைய படைகளை பிரிந்தான். அங்கே காட்டுவாசிகளாக இருக்கப்பட்டவர்கள் இந்த அரசனை பிடித்து கொண்டு சென்றார்கள். அவங்க போனவங்க என்ன பண்ணாங்க, இவனுக்கு அந்த காணிக்கு நரபலி கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து கிடைச்சவனும் மகாராஜா. மகாராஜாவெல்லாம் மகாராஜா சன்னியாசிகள் இவர்கள் எல்லாம் கொடுத்தா ரொம்ப காளி பரம சந்தோஷம் அடைவாள் சொல்லி நல்ல நரபலிக்கு நல்ல ஆள் கிடைச்சா வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னா. மகாராஜா என்னடா அது இப்படி ஆகி போச்சே, சும்மா இருந்திருக்கலாம், சும்மா இருந்து செங்க ஊதிக்கெடுத்தேங்கிற மாதிரி நான் இங்க சும்மா இல்லாம இப்படி வந்தேனேன்னு சொல்லி அவன் இது பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஞாபகம் வந்ததா, மந்திரி எப்ப பார்த்தாலும் சொல்லுவானே, எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கேமான, இதுல என்ன நன்மை வந்தது அப்படின்னு அவனுக்கு கோபம். என்ன கடவுள் பாரு, இவங்க என்னமோ எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருக்கான். அவன் அவ்வளவு கோபத்தோட அவன் மந்திரியை திட்டி, ஆண்டவனை திட்டி, அவனையே திட்டிக்கிட்டு இருக்கிற படையாளர்களை வேற என்ன பண்ணுவான், நம்மளால முடியலன்னா எல்லாரையும் ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் திட்டிட்டு இருப்போம். நம்ம செஞ்சது தப்புங்கிற மாத்திரம் நம்ம ஒத்துக்கிறது இல்லை, அதே மாதிரி எல்லாரையும் நம்ம திட்டிட்டு இருக்கிறோம் அந்த மகாராஜா. அப்ப என்ன பண்ண, அந்த பூசாரி வந்தான், இவனுக்கு அதான் தெரியுமே, ஆடை வெட்டுற மாதிரி அவங்க மனுஷ வெட்டுறதுக்கு ரெடி சரி பண்ணாங்க. எல்லாம் இவனை தயார் சித்தம் செய்து கொண்டு வந்து அம்பிகை காளிகை முன்னாலே நிறுத்தினார்கள். அப்ப என்ன பண்ணா, கொல்ல போறாங்க, ஒரு விழை இருந்தா அந்த பூசாரி என்னடா என்னமோ கையில இருந்து ரத்தக்கரை இருக்கிறது என்னன்னு பார்த்தா, இவன் அந்த விரல் நுனியை வெட்டி கொண்டிருக்கிறான், சிறிதாக பின்னப்பட்டு இருக்கிறது. அவன் சொன்னா கிடையாது, இவனை வந்து நரபலி கொடுக்க முடியாது, ஏன் சேதிக்கப்பட்டிருக்கிறது, முழுமையான எந்த விதமான சேதாரமும் இல்லாத ஒரு நரபலி கொடுக்க வேண்டும், இவனை கொடுத்து பிரயோஜனம் இல்லை, இவனை திருப்பி அனுப்பிடுவோம்ன்னுட்டான். அவ்வளவுதான் மகாராஜா புழைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து சேர்ந்தான். வந்தவனுக்கு அப்பத்தான் ஞாபகம் வந்தது, எப்ப பார்த்தாலும் மந்திரி சொல்லுவாரே எல்லாம் நன்மைக்கேன்னு முதல்ல அவரை கூப்பிட்டு, ஆஹா மந்திரி நீ சொன்னது பத்தியா எவ்வளவு பெரிய விஷயம், எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னியே, இந்த கையில வெட்டிக்கிட்டது நன்மையாச்சு பாத்தியா அப்படின்னா, எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கேனா அந்த மந்திரி. அப்ப அவன் கேட்டான், மந்திரி ஒன்னும் புரியல, நீ இப்படி சொன்ன, உன்னை ஜெயில போட்டேனே அப்பவும் நீ அதே வார்த்தை தான் சொன்ன, எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னேன், இதுல என்னடா உனக்கு நன்மை கிடைச்சதுன்னு கேட்டான். அவன் சொன்னா, மகாராஜா நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்க கூட தான் இருந்திருப்பேன், இப்ப நீங்க காட்டுக்குள்ள போயிருக்கிறப்ப நான் உங்க கூட வந்திருப்பேன், கண்டிப்பா உங்களை விட்டு போயிருக்க மாட்டேன், இப்ப நான் வந்து உங்க கூட வந்து நானும் பிடிபட்டு நரபலி உங்களை கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க வந்து ஏதோ கையில வெட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஆளு கிடைக்கலன்னா யார பாப்பான், பக்கத்துல இருக்கிற நான் தான், நான் தான் முழுமையா இருக்கிறேன், என்ன வெட்டி இருப்போம், நான் தப்பிச்சேன் பாத்தியா, என்னுடைய உயிர் தப்பித்தது பாத்தியா, அதுக்கு என்ன காரணம், எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி அந்த மந்திரி சொன்னானா. அதே மாதிரிதான் இங்க பிரம்மா அந்த மந்திரி சொன்ன மாதிரி இவர்களுக்கு எல்லாம் சொல்லுகிறார், நம்முடைய தவறைத்தான் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, நம்முடைய நோன்பு சரியான நோன்பு நாம் நோக்கவில்லை என்று நாம் நம்மை நொந்து கொள்ளலாமே தவிர இறைவனை குற்றம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது, ஆனாலும் அவனை நினைத்து தொழ வேண்டும் என்று அவனை தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலிலேயே பார்த்தோம், அம்பிகை தவம் செய்தாள், தட்சிணாமூர்த்தியாக எம்பெருமான் தவம் செய்தான், அங்கே மலையிலே மேருமலை சாரலிலே தேவாதி தேவர்கள் எல்லாம் தவம் செய்தார்கள், இவர்களுடைய திருமணம் நடக்க வேண்டும், சுப்பிரமணிய சுவாமி தோன்ற வேண்டும் என்று எல்லா இடத்திலேயும் செய்த தவத்தின் காரணத்தினாலே இங்கே முருகப்பெருமான் அவதரிக்க போகிறான். தவத்தின் காரணத்தினாலே முருகப்பெருமான் இங்கே அவதரிக்க போகிறான். அப்பொழுது என்ன செய்கின்றார்களா, ஒரு நோட்டம் பார்க்கிற மாதிரி வாயுவை அனுப்புகின்றான் பிரம்மதேவன். எப்ப பார்த்தாலும் பரம ஆனந்தமாக சிங்கார லகரியிலே இருந்து விட போகிறார் பரமேஸ்வரன். அவர் வந்து எப்படி இருக்கிறார் நம்ம பார்க்கலாமான்னு போய் பார்த்துட்டு வார்னு அனுப்பிச்சாராம் பிரம்மதேவன். அவன் பயந்து நடுங்கிக் கொண்டு இவன் விடமாட்டானேன்னு சொல்லிட்டு போகிறான். வாயு ரூபமாக செல்லும் பொழுது அந்தியம்பெருமான் பார்த்து தடுத்து நிறுத்துகிறார். ஹூங்காரத்தினாலே ஹூங்காரம் செய்த மாத்திரத்திலேயே மூர்ச்சித்து விழுகின்றானாம் வாயு பகவான். எழுந்த உடனேயே மன்னிக்க வேண்டும், நான் தவறு செய்து விட்டேன், இது மாதிரி அனுபவிச்சாங்க, எப்படி இருக்கிறார்கள்னு பார்க்க வந்தேன். அவர் சொன்னார், நீ இப்ப பண்றதே தவறு, ஓடிப்போ, இன்னும் இங்க இருந்தேன்னா நான் சபிப்பேன். ஓடி வந்து அவன் இவர்களிடத்துல சொன்னா, நம்ம பண்ணுவது தவறு, அவர் காலிலேயே விழுகிறது தான் சரியா இருக்கும், போய் அங்கே ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொன்ன உடனேயே அவர்கள் தோத்தரிக்கின்றார்கள். எதேச்சையா வெளியில வந்த நந்தேம்பெருமார் பார்த்தானா, எங்கேயுமே எதேச்சை கிடையாது. இந்த கந்தபுராணத்துல நாமும் பார்க்க போகிறோம், இறைவன் எப்படி நம்ம பிண்டுகள் வந்து அப்படி புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி, இந்த பக்கம் என்னமோ எல்லா இடத்துலையும் புள்ளி புள்ளியா இருக்கு, நமக்கு ஒண்ணுமே தெரியாது, புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி. இதையும் அதையும் சேர்த்து கடைசியில பார்த்தா ரொம்ப அலங்காரமான ஒரு கோலத்தை அவர்கள் சமைப்பதை போலவே எல்லா விதத்திலையும் அங்கிங்கே ஒரு புள்ளி வைத்திருக்கிறான். அதையெல்லாம் கதையாக கோர்த்து கொடுத்து புராணமாக தருகின்றான். எல்லா இடத்திலையும் ஒரு காரணம் இருக்கும், ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். எதோ ஒரு விஷயத்தை செய்தாலும் அதுக்கு பின்னாலே ஏதோ ஒன்று இருக்கும். அதே போலத்தான் இங்கே இவர்கள் வந்தார்கள், எதேச்சியெல்லாம் கிடையாது. நந்தியம் பெருமான் வெளியிலே வந்தாராம், வந்தவர் பார்க்கிறார், தேவாதி தேவர்கள் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள், என்னன்னு கேட்டாராம். இது மாதிரி முருகப்பெருமானை சுப்பிரமணிய சுவாமி அவதாரம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தோம், இதுவரைக்கும் கிடைக்கல, பார்வதி கல்யாணமும் ஆனது, ஆனாலும் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பறக்கவில்லை, நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும். சிலாதமுனியனுடைய, சிலாதமுனின் அவர்களுடைய தந்தைக்கு பேரு, அவருடைய புத்திரராக இருந்தவரே, சுயம் பிரபை என்று சொல்லக்கூடியவருடைய கணவராக இருந்தவரே, நீங்கள் தான் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். உபமன்யு முனிவருடைய தங்கையை மனம் செய்து கொண்டிருக்கிறார் நந்தியம் பெருமான். இந்த தங்கையை மனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி தான் சப்தஸ்தானம் என்று சொல்லும்படியாக திருவையாறுல இருந்து கிளம்பி திருமலபாடி இப்படி எல்லாம் போய் ரொம்ப அழகாக நடந்து கொண்டிருக்கும். யாராவது பார்க்கக்கூடியவர்கள் தஞ்சாவூர் பக்கத்துல போனீங்கன்னா இங்க பார்க்கலாம், திருவையாறுக்கு அருகில ஏழு ஊருக்கும் சப்தஸ்தானமாக இந்த நந்தியம் பெருமானுடைய திருமண கோலம், திருமண காட்சி, அந்த திருவிழா நடக்கும். அப்படி அவரை ஸ்தோத்திரம் செய்கின்றார்களாம். ஸ்தோத்திரம் செய்த உடனேயே அவருக்கும் பரம சந்தோஷமாகி பரமேஸ்வரனிடத்திலே சென்று கேட்கிறார், இது மாதிரி எல்லாரும் நிற்கிறார்களே, வரச்சொல்லலாமான்னு. எல்லாரையும் வரச்சொல்லணும்னா எல்லாரும், ஆஹா இப்பொழுதுதான் நமக்கு வாழ்வு பிறந்ததுன்னு ஓடோடி சென்று திருமாலும் பிரம்மனும் தேவேந்திரனும் எல்லா தேவதைகளும் சென்று அவருடைய பாதங்களிலே விழுந்து வணங்கி கதறுகிறார்கள். எம்பெருமானே, எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா, சூரபத்மனாலே இவ்வளவு துன்பற்று கொண்டிருக்கிறோமே, தாங்கள் தான் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அங்கே ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது இந்த ஸ்காந்தத்துல ஏராளமான ஸ்தோத்திரங்கள் வரும். ஒரு ஸ்தோத்திரம், ரெண்டு ஸ்தோத்திரம் இல்ல, பரமேஸ்வரனுக்கே எவ்வளவோ ஸ்தோத்திரம் வரும், சுப்பிரமணிய சுவாமிக்கு ஸ்தோத்திரம் வரும். இது பரவாயில்ல, பிரம்மாவுக்கு ஸ்துதி, விஷ்ணுவுக்கு ஸ்துதி, மன்மதனுக்கு ஸ்தோத்திரம், இப்படி எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரங்கள் இந்த இடத்துல வருமான, பரமேஸ்வரனுக்கு பல இடத்துல வரும். இதுல இந்த ஸ்தோத்திரங்களை பார்க்கும் பொழுது அதே மாதிரி பார்வதி கல்யாணத்துல பலஸ்ருதியாக, பெரும்பாலும் பலஸ்ருதி நான் சொல்லிக்கிட்டு போகல, ஏராளமான விஷயத்துல பலஸ்ருதியானது இங்கே சொல்லப்பட்டிருக்கும். பார்வதி கல்யாணத்திலேயும் சரி, பலஸ்ருதியாக இங்கே ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், கன்னிகையை விரும்புபவன் கன்னிகையையும், நல்ல மணாளனை விரும்பக்கூடியவள் நல்ல மணாளனையும் அடைவார்கள், கீர்த்தியை நினைத்தவன் கீர்த்தியையும், ஜெயத்தை நினைத்தவன் ஜெயத்தையும் அடைவான் என்று பலஸ்ருதியானது சொல்லப்பட்டிருக்கும். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பலவிதமான ஸ்தோத்திரங்கள் சொல்லும் பொழுது இந்த ஸ்காந்தத்துல ரெண்டு பொதுவான விஷயங்கள் இங்க வந்துட்டே இருக்கும். நல்ல கணவன் நல்ல மனைவி அடைவதற்கும் ஜெயிப்பதற்கும், ஒரு விஷயத்துல ஜெயிப்பதற்கும் இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒரு பொதுவாக இந்த எல்லாமே இந்த இடத்துல வரும். அதை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும், ஆனா இது அடிப்படையான விஷயமாக இதுதான் அந்த இடத்துல பலஸ்ருதியில வந்து கொண்டே இருக்கும். இருக்கட்டும், இப்ப இவர்கள் ஸ்தோத்திரங்கள் இங்கே செய்கின்றார்கள். அதுல கட்சிய போனி வரும், இதை சொல்லும் பொழுது நோக்கினும் நுழைகிலை நுவலுகின்றதோர் வாக்கிலும் அமைகிலை, நாங்கள் உன்னை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா எங்களுடைய பார்வைக்குள்ளே செல்லக்கூடியவன் கிடையாது நீ. நோக்கினும் நுழைகிலை, நோக்குதல் சொன்னா நான் முதலிலேயே சொல்லியிருக்கிறேன், பார்த்தல் காணுதல் நோக்குதல் என்கின்ற மூன்று விஷயங்கள் உண்டு. நோக்குதல் என்பது இதை ஒரு காரணத்தோடு ஒரு காரியத்திற்கு அந்த காரியத்தை செய்யக்கூடியது, அதுக்கு ஒரு காரணம் உண்டு, அது மனத்துல பதியும், அதான் முக்கியமான விஷயம், மனத்துல பதியும், கொண்டு போய் நம்முடைய அறிவிலே எட்டக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் நோக்கம்னு பேர், ஒரு நோக்கத்தோடு பார்ப்பதற்கு பேர் நோக்குதல்னு பேர். நோக்கத்தோடு பார்த்தாலும் கூட எங்களுக்கு உள்ளே நீ செல்கின்றா இல்லை. இதுல இன்னொரு கருத்தும் உண்டு, நம்ம பல கருத்துக்களை அங்கெங்க அப்படியே ஸ்டாக் வச்சுட்டு இருக்கோம், எப்பொழுது சமயம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பார்வதி கல்யாணத்திலையும் ஏராளமான கருத்துக்கள் எல்லாம் உண்டு, அதெல்லாம் நம்ம கதையாக இப்படி சென்று கொண்டு இருக்கின்றோம், கருத்துக்களாக தனியாக பார்க்க போகிறோம். நோக்குதல்னா இன்னொன்னு உண்டு, யோக நிலையிலே மூக்கு நுனியிலே பார்வையை நிறுத்தி மனத்திற்கு உள்ளே இறைவனை தியானிப்பதற்கு பேரும் நோக்குதல் பேர். இந்த நோக்கமாக இருந்தாலும் சரி, யோக நிலையிலே இருக்கப்பட்டவர்களுக்கும் அறிய முடியாதவனாக இருக்கிறாய், நோக்கினும் நுழைகிலை. அடுத்தது இது வந்து யோக நிலை. அடுத்த நிலையை சொல்லுகிறார், அது பக்தி நிலை. நுவலுகின்றதோர் வாக்கினும் அமைகிலை, உன்னை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஸ்தோத்திரத்திற்கு உட்பட்டவனாக நீ இருக்கவில்லை. காரணம் என்ன? இதற்கும் மேம்பட்ட புகழை உடையவனாக இருக்கிறாய். வாக்கினும் அமைகிலே, இதுதான் அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக கேட்டார், இறைவா உன்னை துதிக்க நீ வாக்கு கொடுக்க வேண்டும், வாக்கும் உனதுள்ள நோக்கும் என்று சொல்லும்படியாக ஏத்த புகழ் அடி ஆர்க்கும் எளியனை வாழ்த்த இருவினை நீக்கும் முருகனை மறுவாயோ என்று சொல்லும்படியாக வா

மனத்தினிடத்தில் அருணகிரிநாதர் பாடுகிறார். அதே போலத்தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்கின்ற மிகப்பெரிய வாசகத்தை மணிவாசகர் கொடுத்தார் இல்லையா, அதை இங்கே சொல்லுகின்றார். யோக நிலையிலேயும் உன்னை அறிய முடியாது, பக்தி நிலையிலேயும் நுவருகின்றதோர் வாக்கிலும் அமைகிலை மதிப்ப உண்கிலை. இந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய தன்மை உன்னுடைய நினைத்து பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சா உன்னை நினைத்து பார்க்க முடிவது கிடையாது. மதிப்ப உண்கிலை நிக்கரும் நிலைமையில் நிற்றி எந்தை நீ ஆக்கிய மாயம் இது அருகிலோம் அரோ என்று சொல்லும்படியாக உன்னை விளக்க முடியாது, உன்னை நீக்கி நாங்கள் இருக்க முடியாது, ஆனா உன்னை அடையவும் முடியறதில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலே இருக்கிறா என்று சொல்லும்படியாக அவனை யோகத்தினாலேயோ பக்தியினாலேயோ ஞானத்தினாலேயோ அடைய முடிவது கிடையாது. அவனை அவன் அருளாலேதான் வணங்க வேண்டும், அடைய வேண்டும் என்கின்ற கருத்தையும் உள்ள வைத்து சொல்லுவார். அது மட்டுமில்லை, இருமையும் ஒருமையும் இரண்டும் ஒன்றிய ஒருமையும் அன்றன உலகம் யாவையும் பெருமையின் இயற்றிய பெருமை நின் செயல் அருமறையானவும் அறிதற்பாரதோ. இருமை ஒருமை, துவைத்தம் அத்வைத்தம், இரண்டும் ஒன்றிய ஒருமை அதாவது விசிஷ்டாத்வைத்தம், இந்த மூன்றையும் கடந்து நிற்கக்கூடிய தலைவனாக இருக்கிறானாம். இருமையும் ஒருமையும் இரண்டும் ஒன்றிய ஒருமையும் அன்று என இது சைவ சித்தாந்தம். இது துவைதமும் கிடையாது, அத்வைதமும் கிடையாது, விசிஷ்டாத்வைதமும் கிடையாது. சைவ சித்தாந்தம் அத்வைதத்துக்கு இன்னொரு நிலையிலே இருக்கும், அத்வைதம் ஆனா கிடையாது. உயிர் தனி, பதி, பசு, பாசம் மூன்றும் தனித்தனி என்று சொல்லும். ஆனால் துவைதம் மாதிரி இதை அடையவே முடியாது, இவன் வேற அவன் வேறேன்னு சொல்றது கிடையாது. ஆக இந்த நுட்பமான கருத்துக்கள் இங்க உண்டு. இது விசிஷ்டாத்வைதமும் கிடையாது, அத்வைதமும் கிடையாது, துவைதமும் கிடையாது, இது சைவ சித்தாந்தம் என்று. இன்னொன்று ஒன்று, கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்தபுராணம் வந்து எப்பொழுது சைவ சமயத்தினுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள முடியாமல் குழப்பிக் கொண்டிருந்தார்களோ அப்ப வந்த புராணம். சிவபெருமானுடைய மகிமையையும் சைவ சித்தாந்தத்தினுடைய ஏற்றத்தையும் கொடுத்து முழுமையாக சைவ சித்தாந்தத்தை இந்த இடத்துல அவர் கொடுத்திருக்கிறார். கந்தபுராணம் முழுக்க இந்த விஷயங்கள் அங்கங்கே வந்து கொண்டே இருக்கும். அப்படி உலகம் யாவையின் பெருமையின் இயற்றிய பெருமை, இந்த உலகங்களையெல்லாம் படைத்த பெருமானே உன்னுடைய இந்த அற்புதமான செயலை வேதங்களாலேயும் அறிய முடியாது. இந்த இடத்துல இன்னொரு நுட்பமான கருத்து சொல்லலாம். மன்மதன் இறைவனை தன்னுடைய பானத்தினாலே வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னான், அவனால முடியல, அழிந்துவிட்டான். வாயுதேவன் ஆனவன் இறைவனிடத்திலே நோட்டம் பார்ப்பதற்காக சென்றான், அவனாலேயும் அவனை இறைவனை அடைய முடியவில்லை என்கின்ற இரண்டு கருத்துக்களையும் நம்ம பார்த்தோம். இது சொல்லக்கூடிய விஷயம் என்ன, யாராவது இதை பற்றி யோசித்திருந்தோமானால் அது புரிந்திருக்கும். மன்மதன் என்பவன் மனத்திலே இருந்து தோன்றக்கூடியவன், மன்மதன் மனத்திலே இருந்து தோன்றக்கூடியவன், மனத்தினுடைய பொருளாக சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கிறது, மனத்தினுடைய பொருளாக இந்த சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இறைவனை நம்முடைய சிந்தனையாலே அடைய முடியுமா என்று சொன்னால் அவனை அடைய முடியாது. இறைவனை சிந்தித்து அடைந்து விட முடியும் அப்படின்னு சொன்னா அவனை அடைய முடியாது. இன்னொரு விஷயம் உண்டு, அவனை இந்த யோக நிலையிலே அடைய முடியுமா என்று சொன்னால் அவனை அப்படியும் அடைவது என்பது கஷ்டம். அருணகிரிநாதர் பாடுவார், நான்

இறைவனை நாசிக்கொள் பிராண வாயுவை ரேசித்தெட்டாத யோகிகள் என்று சொல்லும்படியாக பிராணவாயுவை எடுத்து ஹடயோகத்தின் மூலமாக பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவனை பார்க்க முடியாது, அவனை ஹடயோகத்தினாலே பார்க்க முடியாது. இதத்தான் வாயு இறைவனை நாடி செல்லுகிறான் என்கின்ற சரித்திரத்தினுடைய உட்பொருள். இந்த நுட்பம் என்னன்னு கேட்டா வாயு வாயு ரூபத்திலே, இதை வந்து ஸ்காந்தம் அழுத்தம் திருத்தமா சொல்லும். அவன் எப்படி போனான்னா வாயு ரூபத்திலே போனான், வாயு ரூபத்திலே இருப்பவனை நந்தியம்பெருமான் கண்டுகொண்டார் என்று சொல்லப்படும். நந்தியம்பெருமான் என்பதும் கூட யோகத்திலே ஹடயோகத்திலே வரக்கூடிய ஒரு தத்துவம் தான். இறைவனை அடைய வேண்டும் என்று நினைத்தால் இதைத்தான் அசட்டு யோகி ஆகாமல் என்றும் அருணகிரிநாதர் பாடுவர். அசட்டு யோகி என்று பாடுவர், உள்ளே ஹடயோகத்தினாலே இறைவனை அடைய முடியும் என்று யார் இருக்கின்றார்களோ அவர்களாலே இறைவனை அடைய முடியவில்லை.

0: திருவானைக்கா திருப்புகளில ரொம்ப அழகா சொல்லுவார், அனித்தமான உன் நாளும் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதேத்து. இந்த அனித்தியமாக இருக்கக்கூடிய உடம்பு என்னைக்கும் இருக்கும்னு நினைத்து கொண்டு இதுக்காக ஹடயோகம் செய்கின்றார்களாம். நாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதித்து, இந்த ரேச்சக பூரக கும்பகம் என்று சொல்வார்கள் இல்லையா, இப்படிப்பட்ட பிராணாயாம தன்மைகளிலே அதாவது கும்பகத்திலே உள்ளே நிறுத்தி
1: அவத்திலே கும்பால் மூலி பூசித்து வாடு மாயாச அசட்டு யோகி ஆகாமல்.
0: அசட்டு யோகி என்று பாடுவார் இந்த இடத்துல. இறைவனை ஹடயோகத்தாலே அடைய முடியும் அடையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் அசட்டு யோகிகள், இறைவனை அப்படி அடைய முடியாது. இந்த கருத்தை சொல்லக்கூடியதுதான் வாயு இறைவனை நோட்டம் காண செல்லுவது. இன்னொரு கருத்து உண்டு, யோகம் சரி இந்த அசட்டு யோகம் ஆகிவிட்டது, இறைவனை நம்முடைய தோத்திரங்களினாலே வேதங்களினாலே நம்முடைய பூஜை புனஸ்காரங்களினாலே கர்மத்தினாலே பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. இதெல்லாம் மனத்தின் வழியாக செல்லப்படக்கூடிய காரியங்கள். ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு மனமானது ஒன்றி இருக்க வேண்டும். மனத்திலே இருந்து வந்தவன், மனத்திலே இருந்த காரியங்கள் தோன்றுகின்றன, ஐம்புலன்கள் மூலமாக காரியங்கள் தோன்றுகின்றன. மனத்திலே இருந்து வந்தவன் மனசிஜன் என்று சொல்லக்கூடிய மன்மதன். இப்ப யோசித்து பாருங்கள், மன்மதன் அழிந்து விடுகின்றான், காரியமானது அழிந்துவிட வேண்டும். இந்த இடத்துல இந்த மாயையிலே இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு அழிந்துவிட வேண்டும். மன்மதன் என்று சொல்லும்படியாக மனத்திலே இருக்கக்கூடிய காரியங்கள் ஞானம் என்கின்ற தத்துவங்களாலேயும் இறைவனை அடைய முடியாது. வேதத்துல ரொம்ப சுருக்கமா சொன்னது, யதா வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகா. வாக்குகள் மனத்தோடு சென்று அவனை அடைய முடியாமல் திரும்பி வருகின்றதமா, அப்பேற்பட்ட பதத்திலே இறைவன் இருக்கிறான் என்று வேதங்கள் சொல்லும். வேதத்தாலேயும் அடைய முடியாதவனாக இறைவன் இருக்கிறான்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஓம் சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம.
5: ஸ்ரீ சிவமகாபுராணம், அதிலே ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதில் உத்தரகண்டம் அத்தியாயம் 15 முதல். ஸ்ரீ கிருஷ்ணன் கேட்கிறார், முனிவரே, வேதத்திற்கு ஒப்பான திரு ஐந்தெழுத்தின் பெருமையையும் அதை செய்யும் முறையையும் இதுவரை நன்கு விளக்கி கூறினீர்கள். இதற்கு முன் மந்திரத்தை முறைப்படி பெறுவது எப்படி என்பதை விளக்குகையில் சிவசம்ஸ்காரத்தின் விதிமுறைகளை பற்றி சிறிது கூறினீர்கள். இப்பொழுது அதன் விளக்கத்தை கேட்க விரும்புகிறேன், அருள் புரிய வேண்டும். உபமன்யு முனிவர் கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணா, முன்பு சிவபிரான் கூறியபடியே மிகவும் துயதான சம்ஸ்கார விதிமுறைகளை இப்போது உனக்கு கூறுவேனாக. இது பாவங்கள் அனைத்தையும் பசுக்கக்கூடியது. அத்துவாக்கள் 6 என முன்பே கூறியுள்ளேன். இந்த 6 அத்துவாக்களையும் அதாவது வழிகளையும் சுத்தி செய்வதே தூய்மையாக்குவதே சம்ஸ்காரம் எனப்படும். இவ்வாறு தூய்மையாக்கப்பட்டால்தான் ஒருவன் பூஜை முதலிய கர்மங்களை செய்ய தகுதி பெறுவான். சுத்தி அதாவது தூய்மை செய்யப்படுவதால் அதை சம்ஸ்காரம் என்கிறோம். இது மெய்யறிவை தருகிறது. உலகியல் தலைக்கட்டை தேயும்படி செய்கிறது. உலகியல் ஆகிற தலைகளை இது அழிப்பதால் இந்த சம்ஸ்காரமான சடங்கை தீட்சை என்கிறார்கள். சிவாகமங்களில் சிவபிரான் சாம்பவி, சாக்தி, மாந்திரி என 3 வித தீட்சைகளை பற்றி கூறியுள்ளார். குருவின் திருக்கண்கள் நோக்கினாலும் தொழுதலாலும் பேசுதலாலும் ஒரு ஜீவனுக்கு அதாவது சீடனுக்கு அதே நொடியில் உலகியல் தடைகளான பாசங்களை தகர்த்தெறியும் ஒருவித உணர்வான புத்தி தோன்றும். இவ்வாறு தோன்றுவதே சாம்பவி தீட்சை ஆகும். இத்தீட்சையும் இருவகையானது. அவை தீவிரம், தீவிரதரம் என்பன. சீடனது உலகியல் தடைகளை தகர்த்து எறிவதில் உள்ள வேகத்தை முன்னிட்டு அது இருவகையாயிற்று. முன் கூறிய குருவினது நோக்கல், தொடுதல், பேசுதல் ஆகிய மூன்றில் எதன் மூலம் சீடனது தடைகள் அந்நொடியிலேயே தகர்த்து எரியப்பட்டு அதன் மூலம் சீடனுக்கு சித்தியும் அமைதியான சாந்தியும் ஏற்படுகிறதோ அதைத்தான் தீவிரதரம், வெகு விரைவான தீட்சை என்கிறோம். சீடனது பாவங்களை மிகவும் துயராக சோதனம் செய்யும் தீட்சையே தீவிரம் எனப்படுகிறது. குருயோக மார்க்கத்தில், அதாவது குருயோக வழியில் சீடனது உடலில் பிரவேசித்து மெய்யறிவு கண்களால், அதாவது ஞான திருஷ்டியால் எந்த ஞானமான தீட்சை தருகிறாரோ அதை சக்தி தீட்சை என்பர். அதாவது சீடனது மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திரம் வரை பேரொழு வடிவில் பரவி நிற்கும் சக்தி வெள்ளத்தில் சீடனது பாவங்கள் எரிந்து சக்தி உட்புகுந்து விட்டதாக பாவிப்பதாகும். செயல்முறையில் தரும் தீட்சை மந்திர தீட்சை ஆகும். இதற்காக முதலில் ஹோமகுண்டமும் வேள்வி மண்டபமான வேதிகையும் அமைக்க வேண்டும். பின் குரு சீடனை முறைப்படி தூயவனாக்க வேண்டும். சீடனது சக்திவாதத்திற்கு, அதாவது ஏற்கும் சக்திக்கு ஏற்றபடி குருவின் திருவருளுக்கு பாத்திரமாவார். சிவதர்ம நெறியின்படி சக்திவாதமே மூலமாகும். ஆகவே அதை பற்றி சுருங்க கூறுவேனாக. எந்த ஒரு சீடன் மீது குருவின் சக்தியான திருவருள் விழவில்லையோ அவனுக்கு தூய நிலை எட்டப்பெறாது. அதனால் வித்தையோ சிவாச்சாரமோ முக்தியோ சித்திகளோ பெற இயலாது. அதனால் சீடனிடம் உள்ள தகுதி கருதி சக்திவாதத்தின் இலக்கணங்களைக் கண்டு குருவானவர் ஞானம் அல்லது கிரியை மூலம் சீடவனை தூயவனாக்குவார். இதற்கு மாறாக செய்பவன், அதாவது தீய எண்ணம் தீய புத்தி கொண்டவன் அழிவித்தான் அடைவான். ஆகையால் குருவானவர் சீடனை முழுவதுமாக பரீட்சிக்க வேண்டும். உயர்ந்ததான மெய்ஞான அறிவும் ஆனந்தத்தின் பெறுதலும் தான் சத்திவாதத்தின் இலக்கணமாகும். ஏனெனில் அந்த உயர்ந்த சக்தி அறிவு ஆனந்தம் இவற்றின் வடிவே ஆகும். ஆனந்தம் வந்தது, போதமான மெய்யறிவு கிடைத்தது, அதாவது ஞானமான மெய்யறிவு கிடைத்தது என்பதற்கு என்ன அடையாளம் எனில் அந்த கரணமான உள்மனத்தில் சாத்விகமான மாறுதல் தோன்றுவதே. உள்மனம் காதலாகி கசிந்து உருகவே உடலில் நடுக்கம், மயிர்கூச்செறிதல், குரல் தழுதெழுத்தல், கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகுதல், உடல் உணர்ச்சியற்று போதல், உடல் வியர்த்தல் ஆகியன நிகழும். சீடனும் சிவபூஜை முதலிய செயல்களில் குருவின் சேர்க்கை அல்லது அவரோடு இருத்தல் ஆகியன பெறும்போது அந்த குருவிடம் மேற்கூறிய இலக்கணங்கள் ஏற்படுகிறதா என்று சோதித்து அறியலாம். சீடனானவன் குருவினால் பரீட்சை செய்யப்பட வேண்டியவனே. சீடனுக்கு குருவிடம் மிகுந்த பக்தியும் மரியாதையும் இருக்க வேண்டும். ஆகவே குருவின் பெருமைக்கு இழுக்கு ஏற்படாதவாறு சீடன் முயற்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும். குருவே சிவன், சிவனே குரு. குருவே சிவன், சிவனே குரு. வித்யை என்கிற ஒரு சொரூபத்தில் சிவபிரானே குருவாகி விளங்குகிறார். சிவன் எப்படியோ வித்தையும் அப்படியே, வித்தை எப்படியோ குருவும் அப்படியே. சிவபிரான், வித்யை, குரு இவர்களை பூஜிப்பதன் பயன் ஒன்று போலவேதான். சிவபிரான் அனைத்து தேவதைகளின் சொரூபம் என்றால் குரு அனைத்து மந்திரங்களின் சொரூபம். ஆகவே குருவின் கட்டளையை தலைமேல் கொண்டு போற்ற வேண்டும். நலம் வேண்டுபவன் புத்திசாலியாக இருப்பின் மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றினாலும் குருவிடம் பொய்வேடம் தரித்து கபடாக நடந்து கொள்ளக்கூடாது. குரு கட்டளையிட்டாலும் விடாவிட்டாலும் சீடன் எப்பொழுதும் குருவின் மனம் கோணாதபடி நடந்து கொள்ள வேண்டும். குருவின் கட்டளைப்படி நடப்பவன் சிறந்த மெய்யறிவை பெறுகிறான். குருவின் எதிரிலேயும் அவர் இல்லாத போதும் அவரது கட்டளைப்படியேதான் நடந்து கொள்ள வேண்டும். குருவே தெய்வமாகையால் அவரது வீடுதான் கோயில். பாவிகளின் சேர்க்கையால் ஒருவன் தன்னிலை கெட்டு கீழே விழுகிறான், அதாவது கீழ்நிலை பெறுகிறான். இது போல தெரியுமா? தீயின் சேர்க்கையால் பொன் தன் அழுக்குகள் நீக்கிக் கொள்வது போல குருவின் தொடர்பால் பாவம் அழிகிறது. தீயின் அருகில் வைக்கப்பட்ட நெய் உருகுவது போல பாவமும் உருகி அழிகிறது. மனோ வாக் காயங்களால் குருவிற்கு சினம் வருமாறு நடந்து கொள்ளக்கூடாது. அவரது சினம் சீடனது ஆயுள், செல்வம், ஞானம், புண்ணிய கர்மங்கள் ஆகியனவற்றை அழித்துவிடும். செய்யும் வேள்விகளும் பயனற்று போகும். யம நியமாதிகள் ஒருவரும் இருக்கட்டும், குருவின் சொல்லுக்கு எதிர் சொல் கூறுபவன் ரௌரவம் என்கிற நரகத்தை அடைகிறான். முன் கூறிய அறநெறிகளை கடைப்பிடிப்பவன், குருவிடம் பக்தி கொண்டவன், மனமூக்கம் உள்ளவன், குருவின் மனம்படி நடப்பவன், இவ்வாறு உள்ள சீடனே சிவ தர்மங்களை உபதேசிக்கத்தக்கவன். நற்குணம் பொருந்திய மெய்யறிவு பெற்ற, எப்பொழுதும் சிவானந்த வெள்ளத்தில் திளைத்திருக்கும் உண்மை உணர்ந்த சிவபக்தனான குருவே முக்தி அளிக்க வல்லவர், மற்றோர் இல்லை. மெய்யறிவை நல்கும் பரமானந்த தத்துவமே, அதை நன்கு அறிந்தவனே ஆனந்தத்தை உணர முடியும். ஞானசூன்யனான பெயரளவில் குரு என்றிருப்பவர் அவ்வாறான மெய்ஞானத்தை உணர்விக்க முடியாது. சிவபக்தனான குருவே முக்தி அளிக்க வல்லவர், மற்றோர் இல்லை. மெய்யறிவை நல்கும் பரமானந்த தத்துவமே, அதை நன்கு அறிந்தவனே ஆனந்தத்தை உணர முடியும். ஞானசூன்யனான பெயரளவில் குரு என்றிருப்பவர் அவ்வாறான மெய்ஞானத்தை உணர்விக்க முடியாது. படகு மற்றொரு படகை அக்கறை கொண்டு போய் சேர்க்கிறது. கல் மற்றொரு கல்லை அக்கறை கொண்டு சேர்க்க இயலுமா? பெயரளவில் உள்ள குரு பெயரளவில் தான் முக்தியை தர இயலும், உண்மையில் முடியாது என்பது பொருள். மெய்யறிவு பெற்றவனோ தானும் முக்தனாகி பிறரையும் விடுதலை பெறச் செய்கிறான். உன்னை அறியாதவனுக்கு போதமான ஞானமேது? அதாவது மெய்யறிவான ஞானமேது? மெய்யறிவான ஞானம் இல்லையேல் ஆன்மாவை எவ்வாறு உணர முடியும்? அந்யோன்யம் தாரையன் நௌகா கிம்ஷிலா தாரையா ஏதஸ்ய நாம மாத்திரேன முக்திர்வை நாம மாத்திரிகா யஃப் புனர் விதித்தம் தத்துவம் தே முக்துவா மோசயந்தியபி தத்துவஹீனே குதோ போதஹா குதோ ஹ்யாத்ம பரிக்ரஹா. மெய்யறிவு பெற்றவனோ தானும் முக்தனாகி பிறரையும் விடுதலை பெறச் செய்கிறான். உன்னை அறியாதவனுக்கு மெய்யறிவான ஞானமேது? மெய்யறிவான ஞானமில்லையேன் ஆன்மாவை எவ்வாறு உணர முடியும்? தத்துவஹீனே குதோ போதஹா குதோ ஹ்யாத்ம பரிக்ரஹா. ஆன்மா அனுபவம் அற்றவனை பசு என்பர். பசு சொல்லி பசு என்கிற மடனை விலகுமா? ஆகவே மெய்யறிவு பெற்றவனே முக்தன், அவனே பிறரை முக்திக்கரை சேர்ப்பவனும் ஆவான். அறிவினியினால் ஆகாது. அனைத்து லட்சணங்களும் இருக்கலாம், அனைத்து சாஸ்திரங்களையும் அறிந்திருக்கலாம், முக்திக்கான வழிகள் அனைத்தையும் அறிந்திருக்கலாம். ஆனால் மெய்யறிவு அற்றவனின் பிறவி வீணை. அனுபவம் வரையிலான புத்தி எப்பொழுது தத்துவமான உண்மை மெய்யறிவை தேடுவதில் ஈடுபாடு கொள்கிறதோ அவ்வாறான புத்தி கொண்டவனது தரிசனம் தொடுதல் ஆகியனவே பரமானந்தத்தை தந்துவிடும். ஆகவே எவரது சேர்க்கையால் தொடர்பால் உயர்ந்த மெய்யறிவான போதத்தின் அதாவது ஞானத்தின் ஆனந்தம் பெறலாகுமோ அவரையே உண்மை சாதகன் தன் குருவாக கொள்ள வேண்டும், மற்றவரை அல்ல. அவ்வாறு குருவை பெறும் வரை வினயம் ஆச்சாரம் நற்புத்தி கூர்மை ஆகியன கொண்ட சீடர்கள் முக்தி பெறுதலுக்காக பணிவிடை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறான குருவோடு நல்லதொரு பரிச்சயம் அதாவது தொடர்பு ஏற்பட்டதும் அவரிடம் திடமான பக்தி கொள்ள வேண்டும். உண்மை மெய்யறிவு கிட்டும் வரை குரு சேவை செய்தல் வேண்டும். உண்மை தத்துவத்தையும் விடக்கூடாது, அசட்டையாகவும் இருக்கக்கூடாது. ஒரு வருட காலம் ஒரு குருவிடம் பணிவிடைகள் செய்திருந்தும் சீடனுக்கு ஆனந்தமான உணர்ச்சியோ பிரதிபோதமான மெய்யறிவின் திவலையோ அதாவது உணர்வான மெய்யறிவின் திவலையோ

கடமைகள் முதலியவற்றை தரலாம். தன்னிடம் செல்வம் இருக்கிறது என்கிற நினைப்பில் செய்யக்கூடாது. சீடனுக்கு குருதான் தந்தை, தாய், பர்த்தா, சுற்றம், செல்வம், சுகம், தோழம், இன்னும் அத்தனையும். சீடனுக்கு குருதான் தந்தை, தாய், பர்த்தா, சுற்றம், செல்வம், சுகம், தோழன், இன்னும் அத்தனையும். ஆகவே அவருக்கு எது வேண்டுமானாலும் தரலாம். தன்னையும் தன் சொத்தையும் அவருக்கென்றே அர்ப்பணிக்கலாம். குருவின் திருவுருவில் விளங்கும் சிவபிரானுக்கென்று எப்பொழுது அனைத்தையும் அர்ப்பணித்தானோ அப்பொழுதே அச்சீடன் சிவனாகிறான். பிறப்பில்லை. குரு தன்னிடம் வந்த சீடன் அந்தணனாயின் ஒரு வருட காலமும், க்ஷத்ரியனாயில் இரண்டு வருடமும், வைசியனாயில் மூன்று வருடங்களும் பரீட்சை செய்ய வேண்டும். உயிரை பணயம் வைத்து சேவை புரிதல், அதிகமான பணச்செலவு வைத்தல் முதலியன செயல்களில் சில சமயம் அனுகூலமாகவோ சில சமயங்களில் பிரதிகூலமாகவோ இருக்கும்படியான கட்டளைகளை பிறப்பித்து, உத்தமமான அந்தணன் முதலியவர்களை ஈன செயல் செயலானவற்றிலும், சற்று கீழ்நிலைப்பட்டவர்களை பெரிய பெரிய செயல்களிலும் நியமித்து அச்சீடனது மன உறுதி, பொறுமை முதலியனவற்றை நன்கு பரீட்சிக்க வேண்டும். குரு நிந்தித்து துரத்தினாலும் எந்த ஒரு சீடன் வருத்தம் கொள்ளாத பணிவிடை செய்வானோ அவனே மன அடக்கம் கொண்டவன், தூயவன், சிவாகம சம்ஸ்காரம் பெற தகுதியானவன். எவனொருவன் பிறருக்கு எவ்விதத்திலும் துன்பம் தராதவனோ, அனைவரிடமும் கருணை கொண்டவனோ, எந்த ஒரு செயலிலும் இதயபூர்வமாக மகிழ்ச்சியோடும் முயற்சியோடும் இருப்பவனோ, தான் என்கிற அபிமானத்தை விட்டவனோ, நற்புத்தி கொண்டவனோ, பொறாமை போட்டியின்றி இனிய சொற்களை சொல்பவனோ, எளிமை, மென்மை, தூய்மை, பணிவு, மன உறுதி, ஒழுக்கம், நெறிமுறை தவறாமை, சிவபக்தி போன்ற நற்குணங்கள் ஆகிய இவ்வளவு தகுதிகளையும் பெற்றுள்ளவனோ, அந்த அந்தணச் சீடனை மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றின் வழியே வரும் தவறுகளை உரிய முறையில் உரிய கிரியைகள் மூலம் துயவனாக்கி பின் உயர்வு விளக்கத்தை அவன் உணரும்படி செய்ய வேண்டும். இதுவே சாஸ்திரங்களில் முடிந்த முடிவு. சிவனை பற்றிய சம்ஸ்காரத்தில் பெண்டிற்கு தனிப்பட்ட அதிகாரமோ தகுதியோ கிடையாது. அவள் சிவபக்தி கொண்டவளாக இருப்பின் தன் கணவரது அனுமதி பெற்று சிவ சம்ஸ்காரம் செய்ய தகுதி பெறுகிறாள். கைம்பெண்ணாக இருந்தால் மகனின் அனுமதி பெற வேண்டும். திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் தகப்பனாரது அனுமதி பெற வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு சிவ சம்ஸ்காரம் செய்ய தகுதி பெறலாகிறது. நான்காம் வர்ணத்தாருக்கும் தன் நிலையில் இருந்து கீழ்நிலைக்கு இறங்கிய ஒழுக்கம் தவறியவனுக்கும், வர்ணசங்கரமான கலப்படம் செய்பவருக்கும், கலப்படம் பெற்றவருக்கும் ஆறு அத்துவாக்களான வழிகளை சுத்திகரித்தல் என்கிற சிவ சம்ஸ்காரம், அதாவது சிவ தடங்கு கிடையாது. இவர்கள் இயல்பாகவே சிவபிரானிடம் இடையரா அன்பு கொண்டவர்கள் ஆகில், சிவபிரானுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தமான சிவ பாதோதகத்தை பெற்று தங்கள் பாவங்களை நீக்கி துயவராகலாம். யாராக இருந்தாலும் குருவிடம் அசைக்க முடியாத பக்தி இருக்குமேயானால் அவனுக்கு இச்சடங்குகள் அனைத்தும் தேவையில்லை. குருவை காண்டல், தொடுதல், பேசுதல் ஆகிய நயன தீட்சை, ஸ்பர்ச தீட்சை, ஹசத்மஸ்தக தீட்சை, ஹஸ்தமஸ்தக தீட்சை ஆகிய மூன்று தீட்சைகளினாலேயே அவனுக்கு மெய்யறிவு கிட்டுவிடுமேயாகில் அவனுக்கு தோல்வி என்பது எது? யோக முறையில் செய்யக்கூடிய மானச தீட்சை மிகவும் ரகசியமானதால் அதை இங்கு நான் கூறவில்லை. அதை குருவின் திருவாய் மொழியாகத்தான் அறியலாம். உபமன்னி முனிவர் கூறுகிறார், யதுநந்தனா, முதலில் சீடனை சமயாச்சாரம் என்கிற சடங்கின் வாயிலாக தூய்மைப்படுத்த வேண்டும். அவ்வாறு சடங்கு செய்யும் இடம் தூயதாக இருக்க வேண்டும். நானும் நல்லதாக அமைய வேண்டும். சடங்கு செய்ய தேர்ந்தெடுக்கப்படும் நிலத்தை அதன் வாசனை, நிறம், நீர்ப்பச்சை முதலியன பற்றிய சோதனைகள் செய்து தேர்ந்தெடுக்க வேண்டும். வாஸ்து சாஸ்திரப்படி அங்கு ஒரு மண்டபம் அமைக்க வேண்டும். அதன் நடுவில் வேதிகை அமைத்து அதை சுற்றிலும் சிறியதாக எட்டு வேள்வி குண்டங்களை அமைக்கவும். வேதிகைக்கு வடகிழக்கு மூலையிலோ மேற்கிலோ பிரதான குண்டத்தை அமைக்கவும். அதை சுற்றி மேல்விதானம், கொடி மற்றும் பல பல மாலைகளால் அலங்கரிக்கவும். பின் வேதிகையின் நடுவில் சிவப்பு, பொன் நிறமுள்ள கொடிகளால் அழகான மண்டலம் வரைக. மண்டலம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சிவ பரம்பொருளை அங்கு ஆவாகனம் செய்யும் அளவிற்கு அழகுரை இருக்க வேண்டும். வறியவன் குங்குமம், அரிசி, நீவாரம் எனப்படும் கேழ்வரகு பிடிகளால் கோலம் போடலாம். அந்த மண்டபத்தின் நடுவில் ஒரு கை அல்லது இரு கை அளவுள்ள வெண்தாமரை அல்லது செந்தாமரை வரைக. ஒரு கை அளவுள்ள தாமரையின் கர்ணிகை எட்டு அங்குல அளவாகவும், கேசரம் நான்கு அங்குல அளவாகவும் இருக்க வேண்டும். மீதி உள்ள இடத்தில் எட்டு தளங்கள் அமைக்கவும். இரு கை அளவுள்ள தாமரை கோலத்தின் அளவு முன் சொல்லதைப் போல் இரு அடங்காக இருக்க வேண்டும். முன் கூறிய வேதிகையின் வடகிழக்கு வடகிழக்கு மூலையில் ஒரு வேதிகை அமைத்து அதில் ஒரு கையளவோ அரை கையளவோ உள்ள மண்டலம் அமைத்து அதை நன்கு அலங்கரிக்கவும். அதன் மேல் நெல், அரிசி, கடுகு, எள், புட்பங்கள், தர்ப்பைப்புல் ஆகியவற்றால் நிரப்பவும். இதன் மேல் சிவபிரானுக்கான கலசத்தை அமைக்கவும். இக்கலசம் பொன், வெள்ளி, தாமிரம், மண் ஆகிய ஏதாவது ஒன்றால் செய்யப்பட்டதாக இருக்கட்டும். அதன் மேல் சந்தனம், புஷ்பம், அக்ஷதை, தர்ப்பை, அருகம்புல் ஆகியன வைத்து அக்கலசத்தை வெள்ளை நூல் கொண்டு சுற்றி பின் இரண்டு வஸ்திரங்களை அதன் மேல் கட்டி கொண்ட மாதிரி வைக்கவும். கலசத்தினுள் நல்ல சுத்த நீரை விட்டு நிரப்பவும்.
கலசத்தின் மேல் ஒரு கைப்பிடி தர்பை புள்ளினால் கூச்சம் செய்து அதன் நுனி மேல் நோக்கி இருக்கும்.

0: மாறு வைக்கவும். கலசத்தினுள் பொன்னாலான பிரதிமையை போட்டு கலசத்தின் வாயை மாவிலை வைத்து அதன் மேல் தேங்காய் வைத்து மூடவும். ஆசனமாக அமைந்த தாமரை கோலத்தின் வடக்கு தளத்தின் மேல் நூல் சுற்றப்படாத கிண்டி, வர்த்தனி பாத்திரம், சங்கு, சக்கரம், தாமரை தழ்கள் முதலியவற்றை வைக்கவும். இவ்வாசன தாமரையின் முன்புறம் சந்தனம் கலந்த வர்த்தனி பாத்திரத்தை அஸ்தமேவதைக்காக வைக்கவும். இதன் பின் முறைப்படி சிவபூஜையை தொடங்கவும். இப்பூஜையை கடற்கரை, நதிக்கரை, பசுமாட்டுக் கொட்டில், மலைமுகடு, கோவில், நம் வீடு அல்லது எங்கேயாவது ஒரு நல்ல இடத்தில் மண்டபம் அமைக்காமலும் செய்யலாம். இம்மாதிரி மண்டலம் வேள்வி குண்டம் அமைத்து பின் குரு மனமகிழ்ச்சியோடு அம்மண்டபத்தினுள் உள்ள வேள்வி சானையினுள் நுழைய வேண்டும். அங்கு அமர்ந்து தனது தினசரி கர்மானுஷ்டானங்களை முறைப்படி முடித்து மண்டபத்தின் நடுவில் சிவபிரானது மகாபூஜையை முறைப்படி செய்துவிட்டு முன்பு அமைத்த பிரதான சிவகலசத்தில் சிவபிரானை எழுந்தருளும்படி வேண்டி ஆவாகனம் செய்து பூஜையை தொடங்கவும். வேள்வியை காக்கும் அஸ்தேவதையை மேற்கு நோக்கி இருப்பவராக தியானித்து சிவகலசத்திற்கு வலதுபுறத்தில் உள்ள வர்தனி பாத்திரத்தில் பூஜிக்கவும். அதன் பின் மந்திரத்தை நன்கறிந்த குரு அங்கு வைக்கப்பட்டுள்ள கலசத்தில் மந்திரத்திற்கான நியாசங்கள், முத்திரைகள் ஆகியன செய்து கொண்டு மந்திர யாகமான ஜப வேள்வியை செய்ய வேண்டும். பின் பிரதான வேள்வி குண்டத்தில் சிவாக்னியை தாபித்து அதில் ஹோமத்தை செய்ய வேண்டும். மற்ற ரித்விக்குகளும் வேள்வி குண்டத்தின் நாற்பரும் அமர்ந்து கொண்டு ஹோமம் செய்யலாம். பிரதான ஆச்சாரியர் செய்யும் வேள்வியில் பாதியோ கால் பொங்கோதான் மற்றவர்கள் செய்யலாம். பிரதான குண்டத்தில் ஆச்சாரியர் மட்டும்தான் ஹோமம் செய்யலாம். மற்றபடி உள்ள ரித்விக்குகள் வேத பாராயணம், ஸ்தோத்திர பாராயணம், சாந்தி பாடம் முதலியன செய்யலாம். மற்ற சிவனடியார்கள் திரு ஐந்தெழுத்து ஓடலாம். நிறுத்தம் அதாவது நடனம், கீதம், வாத்தியம் மற்றும் உள்ள மங்கள நிகழ்வுகள் அங்கு நடக்கலாம். சபையில் உள்ள சான்றோர்கள் அனைவரையும் பூஜித்து அவர்களிடம் அனுமதி பெற்று புண்ணியாக வச்சனம், புன பூஜை முதலியன செய்துவிட்டு சீடனுக்கு அனைத்து நலன்களையும் வேண்டி குருவானவர் சீட சிவனிடம் இவ்வாறு வேண்டிக் கொள்ள வேண்டும். பிரசித்த தேவதேவேச வேகமாவிஷ்ய மாமகம் விமோசயைனம் விஸ்வேச கிருணையாச்ச கிருணாநிதே. தேவர்க்கும் தேவனே தயை புரிய வேண்டும். கருணைக்கடலே, உலக நாயகனே, கருணை கொண்டு எனது திருமேனியில் விற்றிருந்து இச்சீடனை உலகியல் தரைகளில் இருந்து விடுவிப்பீராக. நீ வேண்டியபடியே செய்கிறேன் என்று இறைவனின் அனுமதியை அங்குள்ள அந்தணர்கள் மூலம் பெற்று தன் இஷ்டதேவதையை நன்கு பிரார்த்தித்துக் கொண்டு குருவானவர் உபவாசமோ அல்லது உப்பில்லாத வெறும் கஞ்சி வெடிக்காத ஹவிஷையோ மட்டும் உண்ட சீடனை தன் அருகில் அழைத்து அவன் தனது தினசரி செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து விட்டானா, பிரணவ ஜபத்தையும் சிவத்தியானத்தையும் செய்து முடித்தானா என்றறிந்து கொண்டு அவனையே திசையின் மேற்கு அல்லது தெற்கு துவாரப்புறம் அதாவது வாயிற்புறம் உள்ள மண்டலத்தில் தர்ப்பைப்புறம் ஆசனத்தில் வடக்கு நோக்கி அமரச் செய்து குரு கிழக்கு முகமாக கிழக்கு நோக்கி நிற்க வேண்டும். சீடன் மேல் நோக்கியவாறு முகத்தை வைத்துக் கொண்டு இரு கைகளையும் கூப்பியவாறு இருக்க குரு புரோக்ஷணி பாத்திர நீரால் சிவனை சீடனை புரோக்ஷித்து அஸ்திரமுத்திரையினால் அவன் தலையில் புஷ்பத்தை இறைத்து பின் சந்தாடனம் என்கின்ற முதுகில் தட்டுவதை செய்து மந்திரத்தால் சுத்தி செய்யப்பட்ட வஸ்திரத்தால் சீடனது கண்களை மூடச் செய்து சீடனை கிழக்கு வாயில் வழியாக யாகசாலைக்குள் அழைத்துச் செல்ல வேண்டும். பின்பு சீடன் மும்முறை பிரதட்சிணம் செய்து சிவபிரானுக்கு புஷ்பாஞ்சலி செய்து கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ தரையில் நெடுஞ்சான்கடையாக விழுந்து வணங்க வேண்டும். பின் குரு சீடனை மூலமந்திரத்தினால் மும்முறை புரோக்ஷணம் செய்து முன்போலவே அஸ்திரமந்திரம் கூறி அவன் தலைமையில் புஷ்பத்தை இறைத்து பின் கண்களை மூடியுள்ள வஸ்திரத்தை அகற்ற வேண்டும். அதன் பின் சீடன் மண்டலத்தை நோக்கி இரு கைகூப்பி இறைவனை வணங்க வேண்டும். அதன் பின் சிவஸ்வரூபியான குரு தனக்கு இடதுபுறமாக மண்டலத்தின் வலதுபுறத்தில் தர்பாசனத்தில் சீடனை அமரச் செய்து சிவபிரானை பூஜித்து சீடனது சிரசில் சிவபிரானது வர்ணஹஸ்தம் அமர்ந்ததாக பாவித்து சிவோகம் அதாவது நான் சிவபிரானது உடையவன், சிவோகம் சிவனே நான், சிவனும் ஜீவனும் வேறில்லை என்கிற அத்வைத ஞானம் பெற்ற குரு தனது வலதுகரத்தை சீடனது தலையின் உச்சியில் வைத்து சிவமந்திரமான திரு ஐந்தெழுத்தை உச்சரிக்க வேண்டும். தன் வலக்கரத்தினாலேயே சீடனது திருமேனியில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை தடவ வேண்டும். பின் சீடன் குருவையே சிவரானாக தியானித்து தரையில் விழுந்து வணங்க வேண்டும். பின் சீடன் சிவாக்னியில் சிவனை தியானித்து பூஜித்து மும்முறை ஆகுதிருந்தவன் குரு மறுபடியும் சீடனை தன்னருகில் அமர்த்து கொண்டு தர்பையால் செய்யப்பட்ட கூர்ச்சத்தின் நுனியால் அவனை தொட்டுக்கொண்டு வித்தியை அல்லது மந்திரம் மூலம் தன்னையே அவனுள் நுழைந்ததாக பாவித்துக் கொள்ள வேண்டும். அதன் பின் சிவபிரானை வணங்கி நாட்டீ சந்தானம் என்கிற சடங்கை செய்ய வேண்டும். பின்னர் சிவாகமங்களில் கூறியபடி தன்னுடைய பிராணன் சீடனது உடலில் பிரவேசித்ததாக பாவனை செய்து கொண்டு மூலமந்திரத்தினால் தர்ப்பணம் செய்து அதே மூலமந்திரத்தினால் வேள்வித்தீயில் 10 ஆகுதிகள் செய்ய வேண்டும். பின் அங்கமந்திரம் ஒவ்வொன்றுக்கும் 3 ஆகுதிகள் செய்ய வேண்டும். பின் பூர்ண ஆகுதி செய்து வேள்வியின் நடுவில் ஏதாவது தவறு நேர்ந்திருந்தால் அதற்கு பிராயச்சித்தமாக மூலமந்திரத்தினால் திரும்பவும் 10 ஆகுதிகள் செய்யவும். பின் சிவபிரானை பூஜித்து முறைப்படி ஆசமனம் செய்துவிட்டு சீடனான வைசியனை எழுப்பும். பாவனையின் மூலம் அவனது வைசியத்துவம் என்பதை நீக்கி க்ஷத்ரியன் என்பதை தோற்றுவிக்கும். பின் இதேபோல் அவனது க்ஷத்ரிய பாவனையை நீக்கச் செய்து அந்தர பாவனையை அவனிடம் தோற்றுவிக்க வேண்டும். இதே முறையில் தான் க்ஷத்ரியனாக பிறந்தவனையும் அந்தனாக்க வேண்டும். பின் அந்த இரு சீடர்களிடமும் ஸ்ரீ ருத்ரனது தன்மையை உற்பத்தி செய்யவும். பிறவியிலேயே அந்தனாக இருந்தால் ருத்ரத்தன்மையை மட்டும் தோற்றுவித்தால் போதும். பின் சீடனை புரோட்சித்து தீத்தனல் போல் ஒளிரும் சிவஸ்வரூபத்தை தன் ஆன்மாவில் அமர்ந்துள்ளதாக குரு பாவிக்க வேண்டும். அதன்பின் குரு மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே முன் இழுத்த காற்றை வெளியே தள்ள வேண்டும், அதாவது ரேசகம் செய்ய வேண்டும். இவ்வாறு தான் இழுத்த மூச்சு காற்றை இப்பொழுது வெளியிலே தள்ளும் போதுதான் அதன் வாயிலாக சீடனது இதயத்தில் நுழைந்ததாக பாவனை செய்ய வேண்டும். அப்பொழுது அவனது சைத்தன்யத்தை நீளமான ஒரு பிந்துவாக சிந்திக்கவும். மேலும் எனது தேஜஸினால் சீடனது மும்மலங்களும் அழிந்து அவன் உளிர்வதாகவும் பாவிக்கவும். அதன் பின் குரு அந்த ஜீவ சைத்தன்யத்தை நாடி மூலம் சம்ஹார முத்திரைகளினால் வெளிப்படுத்தி பூரகத்தினால், அதாவது பிராணாயாமத்தால் தனது ஆத்மாவோடு ஒன்றுபடுத்துவதற்காக அந்த சீடனுள் புகுத்தவும். பின் ரேசகம் செய்தது போலவே கும்பகம் மூலம் அந்த நாடி வழியாகவே அந்த ஜீவ சைத்தன்யத்தை அங்கிருந்து கிளப்பி சீடனது இதயத்தில் வைக்கவும். பின் சீடனை தொட்டுக்கொண்டு அவனுக்கு பூணூலை அணிவித்து மும்முறை ஆகுதி தந்து பூர்ணாகுதியும் செய்யவும். பின் பூஜிக்கப்படும் தேவதையின் வலதுபுறத்தில் சீடனை ஸ்வஸ்திகாசனத்தில் அமர்த்தி தர்பை புஷ்பத்தினால் அவனை மூடச் செய்து குரு கிழக்கு முகமாக நின்று கொண்டு முன்பே தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த புனித நீர் நிரம்பிய குடத்தின் நீரால் வேதமந்திரங்கள் மங்களவாத்தியங்கள் முழங்க சீடனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பின் சீடன் தன் உடலை துடைத்துக் கொண்டு வெள்ளாடை அணிந்து ஆஜமனம் செய்து திருநீர் இட்டுக் கொண்டு இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் வேள்விச்சாலைக்குள் செல்ல வேண்டும். அதன்பின் சீடனை தர்பாசனத்தில் அமரச் செய்து தான் சிவபிரானை பூஜித்து அங்கன்யாசம் கரண்யாசம் செய்ய வேண்டும். பின் இறைவனை தியானித்த வண்ணம் திருநீற்றை சிவமந்திரம் கூறி சீடனது திருமேனியில் பூச வேண்டும். இவ்வாறு செய்தவன் சிவரூபமான ஆச்சாரியன் மாத்திருக்கான் ஞாசம் மூலம் சீடனை பரிசுத்தம், அதாவது சகலீகரணம் செய்து அவனது உச்சத்தில் சிவபிரான் எழுந்தருள் உள்ளதாக தியானித்து மானசீகமாக பூஜை செய்ய வேண்டும். பின் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம், இறைவா தாங்கள் எப்பொழுதும் இங்கு சாந்நித்தியத்துடன் இருக்க வேண்டும் என வேண்டி சீடன் சிவ தேஜசால் ஒளிர்கிறான் என பாவனை செய்ய வேண்டும். பின் மறுபடியும் சிவபிரானை பூஜித்து சிவாக்கியை பெற்று சீடனது வலது காதில் திரு ஐந்தெழுத்தை பிறர் காதில் விழாதபடி மெதுவாக உபதேசிக்க வேண்டும். சீடனும் அம்மந்திரத்தை நிதானமாக பல தடவை சொல்ல வேண்டும். பின் மந்திரத்தை நன்கறிந்த அந்த ஆச்சாரியன் சாத்த மந்திரத்தையும் உபதேசித்து சீடனையும் நிதானமாக சொல்லச் செய்து அவனை ஆசீர்வதிக்க வேண்டும். பின் யோகாசனத்தை பற்றிய சிக்ஷையை, அதாவது பயிற்சியை அவனுக்கு தர வேண்டும். மந்திரத்தின் பொருளை சுருக்கமாக சீடனுக்கு கூறியவன் சீடன் குருவின் கட்டளை பற்றி சிவபிரான் வேள்வித்தி குரு ஆகிய மூவர்களின் எதிரில் பக்தியோடு பின்வரும் தீட்சை வாக்கியத்தை கூற வேண்டும். வரம் பிராண பரித்தியாக சேதனம் சிரசோபிவா நுஞ்சிய பகவந்தம் திரிலோச்சனம். உயிரே போனாலும் தலையே போனாலும் போகட்டும், முக்கண்ணரான சிவபிரானை பூஜிக்காமல் உணவு ஏற்க மாட்டேன். உலகியல் மயக்கம் நீங்குவரை சிவனையே தியானித்து அவரது ஆராதனையை முறைப்படி செய்து கொண்டே இருப்பேன் என்று சீடன் உறுதியுடன் இருக்க வேண்டும். அதனால் சிவபிரம்பருடே அவனது யோகத்தையும் மோட்சேமத்தையும் கவனித்துக் கொள்வார். வேண்டியது கிடைத்தல் யோகம், கிடைத்தவற்றை காப்பாற்றுதல் க்ஷேமம். இவ்வாறு செய்வதால் அச்சீடனுக்கு சம்யன் என்ற பெயர் கிடைக்கிறது. அச்சீடனுக்கு சமயன் என்ற பெயர் கிடைக்கிறது. சிவனது அருகில் இருக்க தகுதி கிடைக்கிறது. இவ்வாறான சீடன் குருவின் கட்டளைப்படி நடந்து கொள்ள வேண்டும். இதன்பின் குரு கரண்யாசத்தையும் அங்கன்யாசத்தையும் செய்து மூலமந்திரத்தை சொல்லி திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் சீடனுக்கு அளிக்க வேண்டும். மேலும் சிவரானது பிரதிமையோ சிவலிங்க மூர்த்தியையோ அவனுக்கு கொடுத்து பூஜை ஹோமம் மந்திரம் ஜபிக்கும் முறை ஆகியனவற்றையும் நன்கு தெளிவாக உபதேசிக்க வேண்டும். சீடனும் அவற்றை மிகுந்த உள்ளன்போடு பெற்று தரையில் சுமந்து மிகவும் பக்தியோடு தன் வீட்டில் ஆராதித்து வர வேண்டும். என் குரு சீடனது பக்தி ஈடுபாடு அறிவுக்கு தகுந்தவாறு சிவநெறி முறைகளான ஆச்சாரத்தையும் உபதேசிக்க வேண்டும். தன் குரு சொன்னது சொல்லப்போவது ஆகிய அனைத்தையும் தலைமையில் தாங்கி சிவாகமங்களை கேட்டு படித்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். தன் மனம் போனபடியோ பிறர் சொற்படியோ செய்யக்கூடாது. இதுவரை சமயாச்சார தீட்சை பற்றி சுருங்க கூறினேன். மானிடருக்கெல்லாம் சிவப்பழத்தை பெற இதுவே உயர்ந்த சாதனமாகும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: நீத்தல் விண்ணப்பம். உத்தரகோசமங்கையில் அருளியது பிரபஞ்ச வைராக்கியம், பற்றினை நீக்கினாலே பரஞ்ஞானம் கிட்டும் என்னும் உண்மையை தழுவி மாணிக்கவாசகப் பெருமான் உலகப்பற்றினை நீக்கி அருளுமாறு சிவபெருமானிடம் விண்ணப்பம் செய்வதாக அமையப்பெற்றதே நீத்தல் விண்ணப்பமாகும். இதில் பிரபஞ்ச வைராக்கியம் என்னும் உட்கருத்தினை புலப்படுத்தும் விதமாக சுவாமிகள் பாடி அருளியுள்ளார். இது 50 பாடல்களை

சுடரணையாய் சுடுகாட்டு அரசே தொழும்பர்க்கமுதே தொடர்வரியாய் தமியேன் தனி நிற்கும் தனித்துணையே தனித்துணை நீ நிற்க யான் தரிக்கித்த

கை வெண்ணீரில் கடிப்ப மூழ்கி விதலைச்சை வேணை விடுதி கண்டாய் விடக்குண்மடைந்த திதலைச்சை காயம் பொறேன் சிவனே முறையோ முறையோ திதலைச்சை பூன்முலை மங்கை பங்காயன் சிவகதியே கதியடியேற்

அறிஞர்களும் உண்மைதான் என்று சொன்னார்.

நாட்டுக்கு பெருமை சொல இல்லையுண்டோ, பாட்டுக்கு பெருமை சொல இல்லையுண்டோ, பதஞ்சலியும் புலிமுனியும் பட்டவாட பட்டவாடு எட்டுக்கு அடங்காது. அதனால் நாம் இருவரையும் போற்றாமல் இருக்கலாம்.

பதிகவிதம் பல பகர்ந்த பாலம் சூளையினை சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழம் தன்னை மாலை மணி வாசகனை மற்ற அடி

அருட்கடலாகிய அவிநாசியப்பர் கருணாம்பிகையினுடைய பெருங்கருணையினாலே இந்த நல்ல நாளிலே அவிநாசி தலபுராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை நிகழ உள்ளது. அந்த புராணத்திலே கடவுள் வாழ்த்து என்கின்ற பகுதியிலே திருஞான சம்பந்தர் முதலாக நம்முடைய சமயாச்சாரியர்கள் புதியை பற்றி இப்பொழுது விரிவுரை சொல்ல எண்ணுகிறேன். எந்த நாட்டுக்கும் இல்லாத சிறப்பு நம்ம நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு உள்ள சிறப்பு எந்த நாட்டுக்கும் இல்லை, எந்த நாட்டுக்கும் இல்லாத சிறப்பு நம்ம நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்குள்ள சிறப்பு வேற எந்த நாட்டுக்கும் இல்லை, தேவலோகத்துக்கே கிடையாது அப்படி சொல்லு. நம்முடைய நாட்டுக்கு உண்டான சிறப்பு தேவலோகத்துக்கே இல்லை. தேவலோகத்துக்கு இருந்தா அந்த நாட்டை படிச்சு விட்டு நம்ம வந்து ஆண்டு கொள்வானா? தேவலோகத்துக்கு நம்ம நாட்டுக்குள்ள சிறப்பு தேவலோகத்துக்கு இருந்தா அந்த தேவர்களை எல்லாம் படிச்சு விட்டு நம்ம வந்து ஆண்டு கொள்வானா? வான் படித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லம் எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த ஒரு வரைக்கும் கட்டுவான். வான் படித்து வான் உலகத்தில் இருக்கிற தேவர்களை எல்லாம் படித்து விட்டு பூமியிலே வந்து மனிதர்களாகிய நம்மை ஆண்டு கொள்வார். அதனால இந்த நாடு சிறப்புடையது. இந்த நாட்டிலே நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் சிறப்புடையோம். இந்த நாட்டிலே பிறந்து அதற்கு மேலே சிவபெருமானோடு தொடர்பு வைத்திருக்கிறோம்னா ரொம்ப சிறப்பு. சிவபெருமானோடு தொடர்பு வைப்பதற்கு சிவபெருமானை காட்டி கொடுத்தவர்களாகிய ஞானசம்பந்தன் முதலான அருளாளரோடு நாம் தொடர்பு வைத்திருப்பதனாலே நாம் சிறப்புடையவர்கள். சிவபெருமானை காட்டி கொடுத்தவர்கள் யாரு? சிவபெருமானை யாரும் காண முடியாத சிவபெருமானை காட்டி கொடுத்தார்கள். நல்லா இருக்கு. யாரும் காண முடியாத சிவபெருமானை பாரார் விஷ்ணுள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாரும் காண்டிருக்கு அறியாம் எமக்கு எளிய வேறாளம் திருவாசகம். பாரார் விஷ்ணுள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டிருக்கு அறியாம் அந்த பெருமானே வீடுடைய பரமாபுரமீதி பெம்மா இவனன்றே என்று காட்டினவர் எனக்கு. வேதங்களும் தேவர்களும் எப்படி இது எண்ணுகிறார்கள் சுவாமியே? அது தேவர் தேவர்கள் சாமி எப்படி எண்ணுகிறார்கள் அது அதுக்கு மேல உங்களுக்கு சொல்ல தெரியலையாம் சாமியே. அது பழச்சுவையான அமுதன எது அது எது அது சுவாமி சிவபெருமான் சிவபெருமான தேவர்களும் வேதங்களும் எப்படி சொல்லுகிறார்கள் அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியோர் திருப்பள்ளி எழுச்சி. அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியோர் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே என்ன இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு உண்டு இங்கடும் தருடும் மதுவடர் பொழில் திரு உத்தர கோஷம் அங்கையுள்ளாய் திருப்பெருந்தரை மன்னா எது எமை பணிபோடும் ஆரதுகள் எம்பெருமான் பள்ளி எழுந்துள்ளார். காலையில் திருப்பள்ளி அடிச்சு படிக்கிறீங்களா? திருப்பள்ளி அடிச்சு காலை பத்து பாட்டு திருப்பள்ளி அடிச்சு திருவாசகம் மாணிக்க வாசகர் தான் சிவபெருமான எழுப்பி விடுறாரு. சிவபெருமான் கூட தூங்க வைக்கிறாரு. எல்லாரையும் எழுப்பி விடுவராகிய சிவபெருமான மாணிக்காசர் எழுப்பி விடுறாரு. எல்லாரையும் தூக்க வைக்கிற சிவபெருமான மாணிக்காசர் தூங்க வைக்கிறார். ராத்திரிக்கு திருப்பொன்னு சொல்வாடு தூங்க வைக்கிறார். காலை திருப்பள்ளி எழுச்சி பாடு எழுப்பி விடுறார். யாரு இந்த அமைப்பு? திருவாசகத்துல தான் திருப்பள்ளி எழுச்சி திருப்பொன்னு சொல் திருவாசகம். எல்லாரையும் உறக்க வைப்பவன் சிவபெருமான், எல்லாரையும் எழுப்பி விடுறவனும் சிவபெருமான். அவன் உறங்குறதும் இல்லை எழுவதும் கிடையாது. அவனுக்கு உண்ணாது உறங்காது இருந்தாது போட்டு உண்பதும் இல்லை. ஆனா அவரை ஜான் மாணிக்க வாசகர் தூங்க வைக்கிறாரு. அப்புறம் இந்த அமைப்பு திருவாசகத்தில் திருப்பொன்னூசல் திருப்பள்ளி. இப்படி தேவர்களாலையும் காண முடியாத சிவபெருமான் இந்த பூமியிலே எத்தனையோ வகையான அருள் செயல்களை செய்து அருளாளர்களை உண்டு பண்ணி அருளாளர்களை உண்டு பண்ணி அவர்கள் மூலமாக தன்னை புகழ்ந்து பாட வச்சு தன்னை புகழ்ந்து பாட வச்சு சிவபெருமான் ஒரு சுயநலவாதின்னு சொல்லலாம். சிவபெருமான் ரொம்ப புகழ விரும்புறாருப்பா. இன்னமும் நம்ம எல்லாம் புகழ வேண்டாம் இல்ல விரும்பப்படாது நம்மளும் சொல்றாங்க இல்ல. சிவபெருமானே புகழ்ச்சி விருப்பம் போல் இருந்தாரு. நாலு நான் மணி மாலை புகழ்ச்சியை விரும்புறாரா? ஆறு சிவபெருமான் இல்லைன்னா பால் கொடுத்து பாட சொல்லுவாரா? பணம் கொடுத்து பாட சொல்லுவாரா? ஒருத்தருக்கு பால் கொடுத்து பாட வச்சாருப்பா.
ஒருத்தருக்கு பணம் கொடுத்து பாட வச்சாரு, பணம் கொடுத்து பணம் வாங்கிட்டு பண்ண ஆளாரு, பணம் கொடுத்து பாட வச்சாரு, பணம் கொடுத்தவன் நல்லா பாடுனாரு. ஒண்ணுமே வேண்டாம்னாரு மாணிக்கவாசகர், ஒண்ணுமே வேண்டாம்னாரு. உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கட்டார ஒண்ணுமே வேண்டாம்னாரு. அவரை வேண்டாம்னு சொன்னால பாட வச்சு எல்லாமே அவரு கொடுத்துட்டாரு. கோயிலே கொடுத்துட்டாரு, உற்சவத்தையே கொடுத்துட்டாரு, திருப்பெருந்துறையில எல்லாமே மாணிக்கவாசகர். அதனாலே சிவபெருமான் புகழ்ச்சியை விரும்புவான். புகழை எதற்காக விரும்புகிறான்? புகழ்ச்சியை விரும்பி விரும்பி தன்னை புகழ்ந்து பாடும்படியாக செய்து அர்ச்சனை பாட்டேயாக ஆதலால் மண்மையெல்லும்பை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமறை பாடுவாயார். எதற்காக பாட வச்சான் அப்படின்னா, அந்த பாடல்களை பாடி வைக்க செய்து அந்த பாடல்கள் மூலமாக சாதாரணமா ஞானம் இல்லாதவர்கள் கூட அந்த பாடலை பாட்டு பார்த்து பாடி கேட்டு பாடி கேட்டு அதன் மூலமாக நம்ம பத்தி பண்ணி நினைக்கட்டும், அது மூலமா அவங்களுக்கு அருள் செய்யலாம் என்கின்ற எல்லை இல்லாத தனக்கு புகழ் வேணுங்கிறதுக்காக அவருடைய நோக்கம் அல்ல, நமக்கு அருள் கொடுப்பதற்காக. இப்ப ஞான சம்பந்தர் முதலாத அருளாளர்கள் பாடல் இல்லையன்னு வச்சுக்கோ, நமக்கு என்ன தெரியும் சாமியை பத்தி? என்ன தெரியும் தெரியுமா சாமியை பத்தி? நமக்கு தெரியவே தெரியும், தெரியவே தெரியும். அவர்கள் பாடி அவருடைய பெருமையெல்லாம் சொல்லி அவருடைய அடையாளத்தெல்லாம் சொல்லி செம்மை வரை எடுத்த திரு தோளுடைய செவியனும் மெய்மை மொழி திருப்பதிகம் பரமாபுரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாற்றி தாதையார்க்கு எம்மை இது செய்தவினான் இவன் என்றே என முடிந்தார் என்பது பெரியவரான். தோளுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காலுடைய சுடலை குடி பூசியர் உள்ளங்கவர்கள் ஏனுடைய மலதான் மனையாட் பணிந்து ஏத்த அருள் செய்த குருடைய பரமாபுரமேவிய பெருமாடிவர்கள். இப்படியெல்லாம் பண்ணி அவர்கள் மூலமாக தன்னை காட்டிக் கொள்கிறார்கள். அறிவில்லாதவர்களாகிய ஞானமில்லாதவர்களாகிய மனிதர்களும் அவரிடத்தில் விருப்பம் உள்ளும்படியாக அந்த உபகாரத்தை செய்தவர்கள் சுவாமியை காட்டினவர்கள், சுவாமியை புகழ்ந்து பாடினவர்கள், அருளாளர்கள் என்கின்ற வரிசையிலே நால்வரும் தனிச்சிறப்புடையவர்கள். நால்வரும் தனிச்சிறப்புடையவர்கள். அவங்க மாதிரி இன்னொரு காலத்துக்கு வரமாட்டாங்க. இதுபோல அருட்புலவன் எப்போதும் வரமாட்டான் என்பது வாதம் ஒரு வள்ளல் பாட்டு. இதுபோல அருட்புலவன் ஞானசம்பந்தரை போல திருநாவுக்கரசரை போல சுந்தரரை போல மாணிக்கவாசரை போல இன்னொருத்த வருவாங்களா? வரமாட்டான். வர முடியுமா? இதுபோல அருட்புலவன் எப்போதும் வரமாட்டான் அப்படின்னு. அதனாலே அவனுடைய பெருமை அளவுபடாது. நாளனுடைய பெருமையா அவங்கதான் செய்வத்தின் மேல் சமயம் இல்லை. அவங்க தான் யாரு? நாள்வர். அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னு. சிவருமானுக்கு மேலே தெய்வம் இல்லை. சிவருமானுக்கு மேல ஒரு தெய்வம் இருக்குது, சிவருமான சமானமா ஒரு தெய்வம் இருக்குதுன்னு சொன்னான்னா அவன் நரகத்துக்கு போவான். மூவா முதலா முதல்வனை, மூவா முதலா முதல்வன் யாரு? சிவருமான். மூப்பே கிடையாது, வயசாக இல்லை. மூவா முதலா முதல்வனை, முதலுக்கெல்லாம் முதலாக இருக்கிறவன், முதலுக்கெல்லாம் அவனுக்கு மேல முதல் இல்லை. செவ்வருமானுக்கு மேல அவன் தான் முதலாய முதல்வன். உண்மைமல அறுவத்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஒரு குருடாய். மூவா முதலா முதல்வனையும் மூவுலகில் சாவார் பிறப்பார் தங்கடையும் தேவாக உக்க நினைவாறு கல்லவோ ஓரேடு மிக்க நரகம் விதித்ததுதான் என்பது இரட்டை புலவர்கள் பாடு. செவ்வருமானுக்கு சமானமாக வேற சாமி நினைச்சான்னா அவனுக்காகத்தான் படைச்சு வச்சிருக்கிறாரா 28 கோடி நரகம். சிவபெருமானோட சமானமாக சிவபெருமானுக்கு மேலாக மற்ற தெய்வங்களை யாராவது நினைக்கிறான்னா அவனுக்காகத்தான் நரகத்தை படைச்சு வச்சிருக்காங்க. மூவா முதலா முதல்வனையும் மூவுலக சாவார் பரப்பார் தங்களையும். அப்பா என்னமா சொல்லிவிட்டாங்க? இரட்டை புலவர், இரட்டை புலவர். ஒருத்தர் கண்ணு தெரியாதவர், ஒருத்தர் முடவர், ரெண்டு பேரும் புலவர். நாடெல்லாம் வச்சிருக்காங்க. அவர் சொல்ற ஏகாம்பரநாதர் உள்ள மூவா முதலா முதல்வனையும் மூவுலகில் சாவார் பரப்பார் தங்களையும் தேவாக உக்க நினைவாறு கல்லவோ ஓரேடு உக்க நரகம் இருந்ததுதான். அந்த முறையிலே இந்த நால்வரும் இந்த நாட்டுக்கு நமக்கு செய்திருக்கிற நன்மை யாரும் செய்ய முடியாது. அந்த முறையிலே நால்வர் சமயாச்சாரியர்களே முதலாக வருபவர் திருஞான சம்பந்தர். திருஞானந்தர் இந்த ஊருக்கு வரலேன்னு பாக்குறேன். ஒருமுடியை பாடினதோட அப்படியே திரும்பிட்டார். இல்ல வந்தாரோ என்னமோ தெரியல, வந்தது வராது நமக்கு தெரியாது. இல்ல பாட்டு இருந்தா கண்டுபிடிச்சு விடலாம். பாட்டு இல்லை, சுந்தர தேவாரம் ஒண்ணுதான் இந்த கோயிலுக்கு. அதனாலே அந்த ஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் என்ன பண்ணினாரு? பால் கொடுத்தார். 3 வயசுல
குளக்கரையில, குளத்து கரையில, பிரம்மதீர்த்த கரையிலே அந்த பிள்ளையை உட்கார வச்சுட்டு அவங்க அப்பா குளிக்க உள்ளார்கள். அப்படி அவர் இறங்கி ஸ்நானம் பண்ணும்போது உள்ளே தண்ணீரில் மூழ்கி ஒரு கிரியையை செய்தார், அகமர்சனங்கிற கிரியை செய்தாரு. அந்த வேளையிலே குளக்கரையில் இருந்த புள்ள 3 வயசு பையன், யாரு 3 வயசு, அம்மே அப்பா அப்படின்னு இந்த கோவரத்தை பார்த்து என்னமா அழுது, அம்மே அப்பா. இப்ப நம்ம பிள்ளையெல்லாம் அம்மான்னு அழுவோம், அப்பான்னு ஏதோ ஒரு வேணுங்கிற சமயத்துல சொல்லும், ரொம்ப முக்கியமா யாரை சொல்லி அழுவோம், அம்மா அப்படித்தானே. அந்த பிள்ளை எப்படி எழுதிச்சா, அம்மே அப்பான்னு எழுதிச்சான்.

0: திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுதருள.
1: அப்படி அம்மே அப்பான்னு அழுதாரு. அப்படி அழுத உடனே அம்மையப்பர் வந்துட்டாரு. அழுத உடனே அப்படி அம்மையப்பர் ரிஷப வாகனத்தில் ஆகாயத்தில் வந்தாரு. அப்ப நன்னா பண்ணாரு, சிவபெருமான் என்ன பண்ணாரு, பார்வதியை கீழே இறக்கி விட்டாரு. இந்த பையன் அழுகுறான், இவனுக்கு பால் கொடு, இவன் மூலமா எத்தனையோ பேர்த்த நம்ம கட்சியில சேர்க்கலாம். அப்படிப்பட்ட பையன் இந்த பையன், இவன் மூலமா நம்ம கட்சியை வலுப்படுத்தலாம். இந்த பையனுக்கு பால் கொடுத்தான், இந்த ஒரு பையன் பால் குடிச்சான்னா இவன் மூலமா எத்தனையோ பேர்த்த நம்ம கட்சியில சேர்த்து விடலாம். அதனால இவனுக்கு பால் கொடுறீங்கன்னாரு. அவ கீழே இறங்கினான். ஆரணமும் உலகீடு இந்திரடி அனைத்தினுக்கும் காரணமாய் வளம் பெருகு கருணை திரு ஒரு திருவா குருவான சீரணங்கு சிவபெருமான் அருள்வரும் சென்றணைந்து வாழ்நங்கு திருமலைப்பால் வல்லத்து கரந்திருடி என்னறிய சிவஞான திண்ணமுதம் குலைத்திருடி உன்னடிச்சிரி என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலரும் துணைத்தருடி. அந்த புள்ள அழுது கண்ணீர் வந்துச்சு இல்ல,
0: கண்மலர் கண்ணீர் ததும்ப கைமலர்களிசைந்து.
1: இந்த புள்ளக அழுகும் போது இப்படி பசைவாங்க, அந்த பாத்துக்கீங்களா அப்படியே சேர்க்கலாம் சொல்றாரு.
0: கண்மலர்கள் கைமலர
1: கையும் மலரா, ஞான சம்பந்தருடைய கண்ணு மலரு கை மலர் தாமரை போன்ற
0: கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலர்களார் பிசைந்து வண்ணமல செங்கனி வாய்மணியரம் உடனிப்ப எண்ணில் மறை ஒளி பெருக எவ்வுயிரும் புதுகலிப்ப புண்ணிய கன்று அடையவரா பொறுமி அழுது அருளினார்.
1: அழுதாருன்னு மாத்திரம் சொல்ல மாட்டார் சேர்க்கல, அழுது அருளினார். இப்ப நம்ம எல்லாம் சும்மா அழுமா, அவர் அருளுவதற்காக நமக்கு அருளுவதற்காக அருள்
0: அழுது அருளினார்.
1: அழுதுலகை வாழ்வித்த கௌனிய குலாதித்த என்பார் அருளுகிறார். அப்படி கீழே இறங்கினா தங்க கண்ணத்துல பாலை பிடிச்சா, தங்க கண்ணத்துல கருணாம்பிய பாலை பிடிச்சா, பிள்ளைங்க கண்ணீரை துடைச்சி விட்டா, கண்ணீரை எல்லாம் அவளே தீட்சை பண்ணி வச்சுட்டா. இப்ப ஞானசம்பந்தருக்கு அவளே தீட்சை பண்றா எல்லா தீட்சையும். அவ அப்படி தீட்சை பண்ண அவளுக்கு அதிகாரம் உண்டா? அதான் புருஷன் கெட்டிக்காரனா மேல இருக்கிறான்ல, நீ பண்ற தீட்சையை பண்ண சொல்லி அவரு உத்தரவு கொடுத்துட்டாரு. யாரு கொடுத்துட்டா? சிவருமான உத்தரவு கொடுத்துட்டு.
0: கண்மலர் நீர் துளைத்தருளே கையில் பொற்கிண்ணம் அடித்து அண்ணாலை அங்க அழுகை நீர்த்து அங்கடனார் அருள் புரிந்தார்
1: என்பது பெரிய புராணம். இப்படி ஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து, ஞானமாகிய பாலை கொடுத்து, ஞானப்பாலை கொடுத்து, ஞானப்பாலை கொடுத்து ஞானப்பாடல பாட வச்சார். ஞானப்பால் சாப்பிட்டுட்டு என்ன பாட்டு வரும்? ஞானப்பால். வேத ஆகம புராண இதிகாசங்கள் இருக்கிற சரக்குகளை எல்லாம் ஞான சம்பந்தர் குட்டி வச்சிருக்கார். ஐயோ, இந்த கட்சியில சேர்றதுக்கு நாமெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணமாப்பா, நம்ம கட்சி தலைவர்களையும் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற சிவபெருமானையும் இவங்க எல்லாம் கட்சியை பரப்புனர், பரப்புனர் கொள்கை பரப்பு செய்த கொள்கை பரப்புனர் கொள்கை கட்சியினுடைய கொள்கையை பரப்புனர் யாரு? ஞான சம்பந்தர் முதலான ஆச்சாரியர். சிவபெருமானே எங்க தலைவர் தான் பெரிய தலைவர், நம்ம தலைவர் தான் பெரிய தலைவர், அவருக்கு மேல தலைவர் இல்ல, அவருக்கு மேல தலைவரே இல்ல, நீங்க வேற சாமி கிட்ட போகாதீங்க, நம்ம தலைவர் நல்ல தலைவர், நீங்க வந்து எல்லாம் நம்ம தலைவருக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு வேற கட்சிக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க, அதெல்லாம் பொய் கட்சி, நம்ம கட்சி தான் மெய் கட்சி. அப்படிப்பட்டவர் ஞான சம்பந்தர். அவருக்கு ஞானப்பால் கொடுத்தார், சீர்காழியில தங்கத்தில தாளம் கொடுத்தார், தங்கத்தில தாளம். அதுக்கு மேல திருவரத்துறையில முத்து பல்லக்கு கொடுத்தார், திருப்பட்டிக்குளத்துல முத்து பந்தல் தந்தார், அதுக்கு மேல 10,000 அடியார்கள் சேர்த்து விட்டாரு, அதுக்கு மேல பக்கவாத்தியம் திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவருடைய மனைவி மதங்க சூடாமையும் பக்கவாத்தியம். இவ்வளவு ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி கொடுத்து இனி தெற்கே சென்று மதுரைக்கு போய்
0: சமண சமயத்தை வென்று சைவ சமயத்தை நிலைநாட்டுவாயாக
1: பரந்தெழுந்த அவன் முதலாம் பரசமை இருள் நீங்க சிறந்தழுவு சைவ நெறி திருநீற்றின் ஒளி வழங்க நல்ல பாடம் கேளுங்க. அவினாசி தலத்துல அவிநாசி தலைபுராணம் இப்படி சிவபெருமானுடைய உரிமை நம்முடைய குருமாவுடைய பொறுமையை கேட்கறதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் பாப்பா. அது போல புண்ணியம் உள்ளவனுக்கு புண்ணியம் செய்யணும். அதனாலே இப்படி பல வகையான சிறப்புகளை எல்லாம் தந்து பாண்டி நாட்டில் இருக்கிற சமண சமயமாக இருளை ஓட்டு அப்படின்னு நினைச்சேன். மதுரைக்கு போறதுக்காகத்தான் திருமையான சமுதர் கைலாயத்திலிருந்து வந்தார். இப்ப அவிநாசிக்கு வர்றதாக நான் வந்தேன் காலையில் ஒரு 4-5 மணி நேரம். அது என்ன உருப்பாது, சுக்ரீஸ்வரர் கோயில். சுக்ரீஸ்வரர் கோயில்ல கொஞ்சம் கேம்ப் பண்ணு. இப்ப இங்க வந்து அது போல ஞானசம்பந்தர் கைலாயத்திலிருந்து மதுரைக்கு போறதுக்காக புறப்பட்டு வந்தாரு. ஒரு 4 வருஷம் சீர்காழியில ரெஸ்ட் எடுத்தார். சீர்காழியில நல்ல பங்களாவில் ரெஸ்ட் எடுத்தார். அப்புறம் மதுரைக்கு போறாரு. அவருடைய பிரயாண நோக்கம் மதுரைக்கு வர்றார். மதுரையில மதுரை பாண்டி நாடு, மதுரை பாண்டி மதுரையில எல்லாருமே சமணம். பாண்டி நாடு முழுவதும் சமணர்கள். சமணர்கள் சமணர்கள்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா, குளிக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, பல்லு விளக்கப்படாது, குளிக்க கூடாது, பாய கட்டிக்கிறது, பாய கட்டிக்கிறது, ஆடை இல்லாமல் இருக்கிறது, ரோமத்தை பிடுங்கிக்கிறது, கையிலே வச்சுக்கிட்டு சாப்பிடறது, மயிர்கிலே வச்சுக்கிட்டு கூட்டிக்கிட்டே நடந்து போறது, இதுதான் சமணர்கள். அப்படிப்பட்ட சமணர்கள் 8000 பேர் பாண்டி நாட்டில். ராஜாவும் சமணன் ஆயிட்டான். ராஜாவும் கூண் பாண்டியன். பாரம்பரியமா எத்தனையோ காலமா பாண்டியர்கள் சைவர்களாக இருந்தவர்கள். கேப்பாபட்சம் கேட்டு சமணன் ஆயிட்டான். அப்படி சமணனான படியினாலே நாடு முழுவதும் சமணம். நம்ம கட்சிக்கு நேர் எதிர்கட்சி, நம்ம கட்சிக்கு நேர் ஆப்போசிட். கோயிலுக்கு போறவன் எல்லாம் பயந்துகிட்டு போவான், போவாம இருப்பான். திருநீர் யாரும் பூச மாட்டான். பூசினா தீட்டு. திருநீருக்கு பூசணும் பார்த்தா தீட்டு. திருநீர் பூசிக்கிட்டு இருந்த பக்கம் ஒருத்தன் சாம்பை பூசிட்டு போனான்னு சொல்ல, திருநீர் நம்ம சொல்ல மாட்டான், சாம்பல்னு சொல்லுவான். சாம்பை பூசிக்கிட்டு இருந்த பக்கம் ஒருத்தன் போனான்னு சொன்னான்னா அதை கேட்டவனுக்கு தீட்டு. சமணர்கள் நமக்கு திருநீர் பூசாதவனை கண்டா தீட்டு. திருநீர் பூசாதவனை கண்டா பயப்படுவேங்கிறான் மாணிக்கவாசகர். அவர்களுக்கு திருநீர் பூசணும் கண்டா தீட்டு, கேட்டா தீட்டு, கண்டு முட்டு கேட்டு முட்டு. அதனாலே வேதாரண்யத்திலிருந்து மங்கையர்கரசியார் அழைப்பு மூலமாக போனார். எல்லா ஜமனா ராசாவும் ஜமனா ரெண்டே பேர் செய்வோம் மதுரையில், ரெண்டே பேர் செய்வோம், ரெண்டே பேர். ஒருத்தர் மங்கைய கரிசியாரு, இன்னொருத்தர் புரட்சி நாயனார் முதலமைச்சர். ரெண்டு பேரும் செய்வோம்னா எப்படி, வெளியில செய்வோம் இல்லை உள்ளே செய்வோம். திருநெல்வேலியில பூசுறது கிடையாது. முத்திந்தால் வடவும் சந்தன குழம்பு நீருந்தன் மார்பினின் முயங்க என்பது ஞானசமுந்தர் தேவா. மார்பில பூசி கொள்ளுவாளா ஆறு மங்கையர்கரிசி. அவன் நம்ம சோழ நாட்டு ராஜா மகன், மங்கையர்கரசி சோழராஜாவுடைய மகன். அதனால அவ என்ன பண்ணா, கணவன் சமணன் ஆகியிருந்தான், கணவனுக்கு நேரா புச்சி சொல்லல, கணவனுக்கு புச்சி சொல்லல, மீனாட்சி சுங்கநாதருட்டு எறும்பெலும்ப விண்ணப்பம் பண்ணான். இந்த நாடு சைவமாகணும் சாமி, சமணம் ஓடணும், சைவம் நிக்கணும், சமணம் ஓடணும், சைவம் நிக்கணும். எங்க வீட்டுக்காரன சைவன் ஆகணும்னா கடியவனாகும். யாரு இப்படின்னு இரவு பகலமா மனு போட்டு இருந்தா குலச்சர நாயனார் அப்படியே மனு போட்டு இருந்தார் முதலமைச்சர். அந்த பிரார்த்தனைக்கு மங்கையரசியார் குலச்சர நாயனார் செய்த பிரார்த்தனையினாலே ஞானசம்பந்தர் வந்தார். அங்கே வேதாரண்யத்துல கதவு திறக்கவும் அடைக்கவும் பாடிவிட்டு ரெண்டு பேர் இருந்தாங்க. யாராரு திருஞானசம்பந்தர் இருந்தார். மங்கையரசியார் ஞானசம்பந்தருடைய பெருமையை கேள்விப்பட்டு ரகசியமா சில ஆட்களை வேதாரண்யத்துக்கு வர சொல்லி ஞானசம்பந்தரை மதுரைக்கு எழுந்தருள பண்ணதோடும், அதனாலே நீங்க போய் அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு ஓலை எழுதி கொடுத்து விட்டார். ஞானசம்பந்தர் புறப்பட்டார் மதுரைக்கு. அப்போது கூட இருக்கிறார் திருநாவுக்கரசர். திருநாவு சாமி நீங்க மதுரைக்கு போகப்படாதுன்னார். யாரு திருநாவு? பொல்லாதவர்களாகி சமணர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் வஞ்சனையே அவர்களுக்கு தொழில், தொழிலே வஞ்சனை. அவங்களுக்கு என்ன தொழில்? வஞ்சனை தான் தொழில். அதற்கு மேல இன்றைக்கு நாடு சரியில்லை, கோழு சரியில்லை. நாடு சரியில்லை, கோழும் சரியில்லை. நாடுன்னா நட்சத்திரம், கோழுனாக்கா. அப்படி சரியில்லாதபடினால நீங்க மதுரைக்கு எடுத்துடப்படாதுன்னா.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம.
2: சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு வாதவூரர் புராணம். தலைப்பு வாதவூரர் தோற்றம் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எல்லாம் நிரம்பிய சிவம் அவருக்கு தேவையே கிடையாது. ஆகவே அவர் தனக்கென்று ஒரு வினை செய்ய வேண்டியதில்லை. ஆகவே உயிர்கள் தமக்கென்று வினை புரிய வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக தேவையின் அடிப்படையிலே உயிர்களுக்கு உடம்பும் கருவி கரணங்களும் படைக்கப்படும். கடவுளுக்கு இவை இல்லை அப்படி வேதம் சொல்லு. அதுதான் இங்கு சொல்றார், காயமுடன் உயிர் முயிலும் கர்மம் எல்லாம். அப்ப கடவுளுக்கு இத்தனை உருவங்கள் இருக்கின்றன. அந்த உருவங்கள் எல்லாம் அவனுக்கு மலத்தினால் உண்டாகிய உருவம் இல்லை. அவனுக்கு அவையெல்லாம் வித்யா சரீரங்கள். அவருடைய

0: புரியவில்லை. தீத்திர வினையினாலே சிறைப்படும் உயிரை எல்லாம் பார்த்தனர். எல்லாம் தப்பு பண்ணி வினை பயணிக்கின்ற அந்த கூட்டிற்குள்ளே சிறைப்படுகின்றார்கள். உலக வாழ்வில் பயனில்லை என்று தேர்ந்தார். இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு முன்னேற வேண்டிய உயிர்களுக்கு உண்மையான பலன் இல்லை என்று அறிந்தார். ஆகவே பார்க்கிறார், பார்க்கும் பொழுது ஒரு கருத்தை சொல்றாரு. யமன் என்ன பண்றாரா, அன்றாடம் இந்த உயிரில் செய்கின்ற நல்வினை தீர்வுகள் எல்லாம் எழுதுறாரு. அன்றாடம் கணக்கு எழுதுறாரு யமன் டைரக்டா எழுதுறாரோ இல்ல கணக்கர்னு வச்சிருக்காரு சித்திரகுப்தன், அவரை வச்சு எழுதுறாரோ, முதலாளி எழுதினாரோ, அவர்கிட்ட சம்பளம் வாங்குற கணக்கர் எழுதினாரோ, முதலாளிக்கு தான் பொறுப்பு. யமன் பொறுப்பு எடுத்துக்கிறார், எழுதி பேலன்ஸ் ஆஃப் குட் ஓவர் பேட் அதை முடிவு பண்றாரு, அல்லது பேலன்ஸ் ஆஃப் பேட் ஓவர் குட் அதை முடிவு பண்றாரு. அதற்கேற்ப அன்றாடமே படியாளக்கிறார் அவர். விதத்துல எல்லா வினையுடைய பயனையும் தள்ளி போடுறதில்லை, அன்றாடமே நமக்கு வினைப்பயன்கள் நுகர்விக்கப்படுகின்றன அப்படின்னு பாக்கிறோம். அப்படி யமன் கணக்கு எழுதுறார். எழுதும் பொழுது உலகத்தில் இருக்கின்ற மெஜாரிட்டி உயிர்களுக்கு எது மிஞ்சுது, இந்த பிசினஸ்ல எது மிஞ்சுதுன்னா பேலன்ஸ் ஆஃப் பேட் ஓவர் குட் தான் மிஞ்சுதான். அதை சிகை என்று சொல்றார். சிகை என்று சொன்னால் எட்டு பிடி, பேலன்ஸ் ஆஃப் பேட் ஓவர் குட் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். சிகைன்னா சிக்குதல், சிக்குதல் சொல்றாங்களே, இடியாப்ப சிக்கல் சொல்றாங்கல்ல, எப்படி வெளில வருதுன்னு தெரியாது. நல்லது கெட்டது பண்றோம், கடைசியில கெட்டது தான் அதிகமா இருக்குது. அப்ப அதுலதான் லாசல் தான் ஓடுது. கணக்கு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு கடன் தான் வாங்க வேண்டியது. கடன் வாங்காம கடன் அடைக்கிற மாதிரி எந்த நாடும் இல்லை இன்னைக்கு. இந்த அரசாங்கமும் பட்ஜெட் போட மாட்டேங்குது. விஷ சர்க்கிள் இல்ல சிகைங்கிறார். அந்த சிகை இல்லாத தோன்றிய உயிர் திருவாதிரி. அதாவது நிலைப்பயிலே பயனிலே சிக்குதலுக்கு சிகைந்து பெரு, நல்வினையிலும் தீவினை அதிகமாக செய்யப்படுகின்ற நிலைக்கு சிகைந்து பெரு. அந்த சிகையிலே சிக்காத இவருக்கு வாழா சிகை வைத்தார்கள். எல்லா உயிர்களுக்கும் சிகை இருக்குதோ இல்லையோ, யமன் கணக்கிலே சிகை உண்டு, வினையிலே சிக்குதல் என்பது உண்டு. யமன் கணக்கிலே சிக்குதல் என்பது இல்லாத இவருக்கு அன்னவ குடத்திலே தோன்றிய இவருக்கு அடையாளமாக என்ன பண்ணாரு, குழந்தைக்கு சிகை வைத்தார்கள். சிகைனா குடுமி. யமனால இவருக்கு குடிமை வைக்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, அப்பா நாம தான் இவருக்கு குடிமை வைக்கணும்னு அப்பா என்ன பண்ணாரு, அவருக்கு குடிமை வச்சாரு. சிகா கருமம் என்று பெயர். இது ஒரு நயத்துக்காக சொல்றார். சிகா கருமம் என்பது சவுளம் என்று சொல்வார்கள். பிள்ளைக்கு முடி இறக்கி குடிமை வைத்தல், முடியை முழுவதுமா இறக்குதல் என்பது அந்தன சிறுவர்களுக்கு இல்லை. பழங்காலத்தில் முழு மொட்டை அடிக்க கூடாது, கொஞ்சம் குடிமை வச்சு தான் அடிக்கணும், அதான் சிகை வைத்தல் அப்படின்னு சொல்ற. வினை தொகை எழுதி நாள்தோறும் ஆய துயர் சுகமளிக்கும் யமன், அவரே செய்த நல்வினை தீவினைகளுடைய தொகையினை எழுதி அவர்களுக்கு அதன்படி இன்பமோ துன்பமோ அளிக்கின்ற யமன், அவருடைய கணக்கில் அரும்பாவ தீய சிகை இல்லாருக்கு. அவர் எழுதின கணக்கிலே பலருக்கும் எவ்வாறு பாவத்தின் பாக்கி தான் இருக்குதோ அதே போல் இல்லாமல் பாவம் என்பதே இல்லாது பிறந்தவர் என்ற பொருளை சொல்றார். சிறந்த சிகை வருவித்தார். யமன் வைக்கின்ற சிகை என்பது சிறந்த சிகை ஆகாது. தகப்பனார் இவருக்கு இந்த பூமியில வைத்த சிகை சிறந்த சிகை. அந்த தீவினையிலே சிக்குதலுக்கு ஆட்படுத்தாத அந்த சிகையினை இவருக்கு வருவித்தார். வருவித்தார் சொன்னார். அதனால சிகை வைத்தல் என்பது ஒட்டி வைத்தல் இல்லை, அந்த முடியாளர்கள் வளரவும் ஏனைய பகுதிகளை வழித்தலினாலே அதனை வருவிக்க வேண்டும். ஆகவே அந்த சிறந்த சிகையை வருவித்தார், உண்டாக்கினார் என்று சொன்னார். வித்யாரம் அவரவருக்கு கல்வி போதிக்கிறார்கள். குவலயமங்கையை நீடு கோலம் செய்து அரும் பொன்னும் நவமணியும் குவை செய்து நந்துடன் மங்கள நாளில் தவமணமும் திருநிற்றின் தன்மணமும் தவறாத சிவமணமும் பெற கல்வி செல்வி மணம் புடர்வித்தார். இவருக்கு ஒரு நாள் வித்யாரம்பம் செய்கின்றார்கள். தக்க ஆசிரியரை கொண்டு அக்ஷராபியாசம் பண்ணணும். ஓதாது உணரக்கூடிய தன்மைப்படுத்தவராக இருந்தாலும் உலகினுக்கு ஏற்ப பிள்ளைமை பருமத்த பிள்ளைமையை வியாஜமாக காட்டுகின்றார். வியாஜம் என்றால் பொய்க்காரணம். பிள்ளையாக தோன்றியிருக்கின்ற ஞானி அவருக்கு எல்லோரை போல கல்வி அறிவு புகட்ட வேண்டும். வீட்டுக்கு ஆசிரியரை கொண்டு வந்து பாடம் கற்று போகிறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற அந்த பூமி வித்யாரம்பம் செய்யக்கூடிய பூமியை அழகாக அலங்காரம் செய்தார்கள். சாணத்தினால் மெழுகி மாக்கோலம் போடுவார்கள். பழங்காலத்தில் அலங்காரம்னா பசுஞ்சாணம் தான். நம்ம தொட்டா தொடர்றதுக்கே பயப்படுவோம், இப்பெல்லாம் கூசுறோம். பசுஞ்சாணத்தை தான் மிக உயர்ந்த பொருளாக கருதினார்கள். பசுஞ்சாணத்தினால தரையினை மெழுகி அரிசி மாவினாலே கோலம் போட்டால் அலங்காரம். மாவிலையினாலே தோரணங்கள் கட்டுவார்கள். குவலய மங்கை என்றால் பூமி, பூமியை நீடு கோலம் செய்து நன்றாக அலங்காரம் செய்து அரும் பொன்னும் நவமணியும் குவை செய்து பொற்காசுகளையோ நவரத்தினங்களையோ
1: அது

0: பார்க்கிறார்களா? இது அதிசய உக்தி. அதிசய உக்தினா உயர்வு தவிர்ச்சி அணி. கவிஞர் ஆசைப்படுறார் எல்லா குழந்தைகளுக்கும் அக்ஷராபியாசம் பண்ணும்போது நெல்மணியினை பரப்பி அதுல ஆறாவதா சொல்லித்தருவாங்க. நம்ம குருநாதராச்சே ஆகவே நெல்மணியை பரப்பினார்னு சொல்றதுக்கு கவிஞருக்கு மனம் இல்லை. தங்க காசையும் நவரத்னங்களையும் பரப்பினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைக்காக சொல்றார். பொன்னும் நவமணியும் குவை செய்து நன்குடன் நல்ல விதமாக மங்கள நாளில் வித்யாரம்பம் செய்வதற்கு ஏற்ற ஒரு நல்ல சிறந்த நாளிலே, நன்மை தருகின்ற நாளிலே, விஜயதசமி போன்ற நாளிலே, தவமணமும் திருநீற்றின் தன்மணமும் தவறாத சிவமணமும் பெற கல்வி செல்வி மனம் புணர்வித்தார். கல்வி செல்வி என்பவளை இவருக்கு மனம் புணர்வித்தார்கள். அந்த காலத்தில் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே கல்யாணம் ஆகிடும். கல்வி என்ற பெண்ணை நம்முடைய திருவாரூரிகளுக்கு திருமணம் செய்து வைத்தார்களா? அதான் அக்ஷராபியாசம் பண்ணி வைத்தார்கள், ஓத செய்தார்கள், ஆறாவது சொல்லிக் கொடுத்தாங்க. கல்வி என்ற பெண்ணை மனம் புணர்வித்தார்கள். ஆமாமா சொல்லலாம். கல்வி என்ன சொல்லலாம்? அதாவது பாரதியார் ஒரு பாட்டில் பாடியிருக்கிறார், கலைமகள் தலைவர் என்று இவர்கள் சொல்லலாம், அலைமகள் தலைவர் என்று இவர்கள் சொல்லலாம். அம்பாளை பற்றி சொல்லும்போது, மலைமகளே உனக்கு மட்டும் தலைவன் ஒருவன் தான், இன்னொருவரை சொல்ல முடியாதுன்னு பாரதியார் பாடியிருக்கிறார். படித்த அறிஞர்களை எல்லாம் கலைமகள் தலைவன் என்று சொல்லுகின்ற வழக்கம் உண்டு, உலகத்தில் உண்டு. நீங்க சந்தேகப்பட வேண்டாம், பொதுவாக சொல்லுவாங்க நல்லா படித்தவர்களை கலைமகள் தலைவன் என்று சொல்லுவார். நம்முடைய பிள்ளையாரே பாடுறார், கலைமகள் தலைவர் என்ன நிகழ்வார்கள் பொழிவார்கள். தன்னுடைய தேவாரம் சொன்னார், பெருமானை வழிபடுவர்கள்லாம் கலைமகள் தலைவர் என்று சொல்கின்ற அளவிற்கு சிறப்பாக விளங்குவார்கள். கல்வி செல்வியை மனம் புணர்வித்தார். இப்ப கல்வி செல்வியை மனம் புணர்ந்தால் பிள்ளைகள் பிறக்க வேண்டுமே, எந்த பிள்ளைகள் பிறப்பதற்காக இவர் கல்வி செல்வியை மனம் செய்வித்தார்கள் அப்படின்னு கேட்டா, மூன்று பிள்ளைகள் முக்கியம். அந்த பிள்ளைகள் என்ன? தவமனமும் தவம் என்ற பிள்ளை பிறக்கும். கல்வி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்வதனால ஒரு மனிதனுக்கு தவம் என்ற பிள்ளை பிறக்கும். அப்புறம் திருநீற்றின் தன்மனமும், திருநீற்றின் மனம் பிறக்கும். அது என்னங்கிற சொல்றேன் அப்புறம், தவறாத சிவமனமும். தவறாத என்றால் பலனளிக்க தவறாத, அதாவது வந்து நாட் கெட்டிங் ஃபுட்டை வீண் போகாத, வீண் போகாத சிவமனமும். என்னன்னா கல்விக்கு பலன் சரியை கிரியை யோகம் தான். இதை அபூர்வமாக பார்த்திருக்கிறார். கல்வி என்பது ஆன்ம கல்வி தான். அதற்கு அடிப்படையாக நம்ம எழுத்துக்கல்வியை படித்தாலும் அது ஆன்ம கல்விகளை கொண்டு நம்ம செலுத்தி விடும். நம்ம உங்க அம்மா அப்பாலாம் உங்களுக்கு ஆனவன இதை சொல்லி கொடுத்தாங்க, திருவாசகமும் திருக்கோயிலும் அப்படி இதை சொல்லி கொடுத்தாங்க, குமுதமும் ஆனந்த வேண்டும் திருமணிக்க திருமணிக்கிறதுக்காக இல்லை. அப்ப அக்ஷராபியாசம் பண்ணிட்டா கூட திருமுருளை படிப்பதற்காக தான் அந்த அக்ஷராபியாசம் உதவணும். அப்ப இந்த சாதாரண கல்வி என்பது ஆன்ம கல்வியிலே கொண்டு செலுத்த வேண்டும். அந்த ஆன்ம கல்வியினாலே ஒரு பெறுவது சரியை கிரியை யோகம் என்ற மூன்று பிள்ளைகள். அதை சொன்னாரு, தவமனம் என்றால் சரியை, சரியைக்கு தவம் என்று பெயர். ஏன்னா உடம்பினால் பெருமானை செய்கின்ற தொண்டிற்கு சரியை என்பது பெயர். மனம் வாக்கு காயம் என்ற மூன்று கரணங்கள், அந்த கரணங்களினாலே ஈட்டப்படுகின்ற புண்ணிய பாவங்களை பற்றி கௌதம முனிவர் திருவள்ளுவர் புராணத்தில் மீனாட்சி அம்மையாருடைய தாயாராக இருக்கின்ற காஞ்சனமாலைக்கு சொல்றார். கௌதம முனிவர் வராரு, காஞ்சனமாலை வரவேற்கிறாங்க, அறம் உரைக்கிட்டு இருக்கிறாங்க. அறம் சொல்றாரு, அம்மா அறம் என்பது புண்ணியத்தை ஈட்டுதல் பாவத்தை தவிர்த்தல். அதில் பண்ணும்போது புண்ணியம் பாவம் இரண்டையும் மனிதன் மனம் வாக்கு காயம் என்ற மூன்று கருவிகளாலே ஈட்டிக்கொள்ளலாம். அப்படி ஈட்டும்பொழுது மனதினால் செய்கின்ற புண்ணியத்தை விட வாக்கினால் செய்கின்ற புண்ணியத்துக்கு புண்ணிய பலன் அதிகம். வாக்கு அந்த இரண்டையும் விட உடம்பினால் செய்கின்ற புண்ணியத்திற்கு புண்ணிய பலன் அதிகம். உடம்பு என்ற எழுச்சி வேண்டாம், உடம்பால் செய்கின்ற புண்ணியத்துக்கு தான் அதிக புண்ணிய பலன். பாவத்துக்கு நேர்மாறு, உடம்பினால் செய்கின்ற பாவத்திற்கு பாவத்தின் பலன் குறைவு, வாக்கினால் செய்கின்ற பாவத்திற்கு அதிலும் பலன் அதிகம். மனதினால் செய்கின்ற பாவத்திற்கு தான் மிக அதிகம் பலன், பாவ பலன் அதிகம். அது அந்த அக்கௌண்ட் வந்து வைசீவர் அது வந்து எதிர்பார்க்கும் போகுது. ஆமா இதுக்கு எதிராக போகும். ஆகவே சரியை என்பது உடம்பினாலே பெருமானை செய்கின்ற தவம், ஆகவே தவமனம் என்று சரியை சொன்னார். அடுத்தது கிரியை. கிரியை என்பது என்ன? உடம்பும் உள்ளமும் இணைந்து செய்யப்படுகின்ற தவத்திற்கு கிரியை. உடம்பு மட்டிலே செய்கின்ற தவம் சரியை. மனம் ஈடுபடாமல் சரியை நிகழாது, ஆனால் மனம் உணைந்து ஈடுபட வேண்டிய தேவையில்லை. பெருமானுக்கு தொண்டுபட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே உடம்பு செஞ்சிட்டு இருக்கும், கூடவே இருந்து செய்ய வேண்டியதில்லை. ஆனால் கிரியா மார்க்கத்தில் மனமானது கிரியைகளை விட்டு அகலாது கூடவே இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் பிள்ளை படிக்கும் போது அம்மா பக்கத்தில் இருக்க மாட்டேங்குது, ஆனா அது சிறு பிள்ளையா பள்ளிக்கூடத்துக்கே போகாத நிலையில சிறு பிள்ளையா இருக்கும்போது கூடவே இருக்காங்க, அல்லது வயதுக்குள்ள இருக்கும்போது அம்மா கூட இருக்குல்ல. அதுபோல மனம் என்பது கிரியையோடு பொருந்தியே இருக்க வேண்டும். கிரியா மார்க்கத்துல மனம் தொலைவில் இருக்கலாம், சரியா மார்க்கத்துல. அப்ப எல்லா கிரியைக்கும் என்ன அடிப்படை? பெருமானை பூசிப்பதற்கு திருநீர் அடிப்படை. திருநீச்சனை அணிந்து தூய சிந்தை தூய உடம்போடு பெருமானுடைய பூஜை நிகழ்கின்றது. திருநீற்றின் தன்மணம் என்பது கிரியை சுட்டுகின்றது. தவறாக சிவமணம் என்று சொன்னால், ஒருவன் இந்திரியங்களை அடக்கி பெருமானுடைய உருவத்தை சிந்திக்கின்ற அந்த யோகத்தை பயில்வான் என்று சொன்னால், அந்த யோகம் ஒருவனுக்கு பலனளிக்க தவறாது. எப்படின்னா, அந்த யோகத்திலே இருக்கின்ற ஒருவன் வினைக்கு ஈடாக இந்த உடம்பினை பெற்றிருக்கிற காரணத்தினாலே, இந்த உடம்பிலே தூக்க வேண்டிய வினையானது நின்று போன அளவிலே தவம் நிரம்பாது, உடம்பிலிருந்து உயிர் பிரியும். தவம் நிரம்புவதற்கு வாய்ப்பு இல்லை, உடம்பிலிருந்து உயிர் பிரியும். பிரிந்தால் மீண்டும் ஒரு பிறவி ஏற்படும். அந்த பிறவியிலே, சென்ற பிறவியிலே ஈட்டிய சிவயோக நிலையானது தொடருமே தவிர அழிந்து போகிறது. அதான் தவறாத சிவமணம். அது இவனுக்கு வந்து வேஸ்ட் ஆகும், வேஸ்டேஜ் கிடையாது. அப்ப சரியை கிரியை யோகம் ஆகின்ற மூன்று புத்திரர்களை பெற்றுத் தருவதற்காக வித்தை என்ற கன்னிகையை இவருக்கு மனம் புணர்வித்தார்கள் அப்படின்னு சொன்னார். கல்வி என்பதே சரியை கிரியை யோகம் அர்த்தம். அதுக்காக அந்த வித்தை என்பது ஒரு பெண்ணு, அந்த அவளுடைய அவளை உபாசிப்பதனால பிள்ளைகள் பெற்றார்கள், உருவகம் தான். அதை நீங்க அப்படியே கம்ப்ளீட்டா அந்த கற்பனையில செல்ல வேண்டாம். அதன் பொருள் என்ன? நாம் படிக்கின்ற கல்வி என்பது சரியை கிரியை யோகம் என்பதே கல்வி. எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நமச்சிவாய ஞானமும் கல்வியும். நம்ம சாதனங்கள் நான்கு, ஞானம் யோகம் கிரியை சரியை என்பது நான்கு சாதனங்கள். அதுல நமச்சிவாயம்தான் ஞானமாகவும் கல்வியாகவும் இருக்கின்றதுன்னு சொன்ன, கல்வி என்பது என்ன? ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். யோகம் கிரியை சரியாகிய மூன்று தான் கல்வி. அந்த மூன்றினையும் இவர் பெற்று திகழ வேண்டும் என்பதற்காக அக்ஷராபியாசம் செய்தார். அறிவு இரண்டு விதம்னு சொல்றார். கடவுளை நேரடியாக அறிகின்ற அறிவுக்கு ஞானம்னு பேரு. கடவுளை எவ்வாறு அறிவது என்று அறிவது இருக்கே, அதான் சரிய கிரிய யோகம். கடவுளை நேரடியாக அறிவது ஞானம். கடவுளை அறிகின்ற அறிவினை பெறுவதற்கான துணை அறிவு சரியை கிரிய யோகம். அது எப்படி சொல்றாருனா, பிரிவரியா அன்பர் நின் அறிவுகள் தாழ்நிலைக்கு மறிவறியா செல்வம் வந்து பெற்றார், நின்னை வந்திப்பதோ நெறியறியேன், நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன், நின்னையே அறியேன் என்று சொன்னால், பெருமானே உன்னை அறிகின்ற ஞானம் எனக்கு இல்லை. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேனுனை நானலேன், ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு ஞானத்தால் நானும் தொழுவனே. ஞானிகளே உன்னை தொழுவது, அந்த ஞான நிலையை அடையாள நான் உன்னை கைவிடுவேனா? ஆகவே கடவுளை அறிகின்ற அறிவினை அறிவிக்கின்ற அறிவு என்பதுதான் கல்வி. அது சரியை கிரியை. நின்னையே அறியே, நின்னையே அறியும் அறிவறியே, நின்னையே அறியும் அறிவு என்பது கல்வி, சரியே கிரியை. சரி, அப்புறம் உபநயனம் பண்ணி வைக்கிறார்கள். முன்னூல் என்று இந்த புலூலுக்கு பேர். முன்னூல் ஏன் பேருன்னு கேட்டா, மூன்று நூல் திரிகள் இருக்கு. அதுல ஒரு பிரம்ம முடிச்சுங்கிற முடிச்சுல அவை கோக்கப்பட்டிருக்கும். காயத்ரி இதனும் நம்ம பழங்காலத்துல பஞ்சு, அந்த பஞ்சினை வந்து வீட்டிலேயே நூலாக நூற்பார்கள். நூற்கும் பொழுதே சிவமந்திரத்தை சொல்லி நூற்று, அது அணிய அணியத்தக்க அளவிற்கு அதை செய்வார்கள். நாதிக்கு கீழே அணியக்கூடாது என்பதால அது குட்டையா செய்வாங்க. நீளமா செஞ்சுட்டாங்கன்னா அதை முடிச்சு போட்டுப்பாங்க. அந்த மூன்று நூல்களை சேர்த்து பிணைக்கும் பொழுது காயத்ரி மந்திரத்தை சொல்லி பிணைப்பார்கள். அதற்கு பிரம்மரந்திரம், பிரம்ம முடிச்சிருவன், பிரம்ம முடிச்சிருவன். அந்த முடிச்சிலிருந்து மூன்றாக பிரிக்கின்ற காரணத்தினாலே முன்னூல் பேர். இதை போல உபநயனத்தின் போது, உபநயனம், உபநயனம் என்ன அப்படின்னா, நயனம் என்றால் கண். கண் என்ன செய்யும்? காட்டும். உப என்ற சொல்லுக்கு அருகில் இருக்கும், பக்கத்தில் இருக்கும். தொலைவில் நிற்கின்ற கடவுளை அருகிலே காட்டுவது உபநயனம். சாமி எங்கேயோ இருக்கிறார், அவரை பக்கத்தில் கொண்டு வந்து காட்டும். கடவுளை எவ்வாறு பக்கத்திலே கொண்டு வந்து காட்டுவது? கடவுளை கொண்டு வந்து பக்கத்திலே காட்டுவதற்கான ஒரு முயற்சி தான் உபநயனம். கடவுளை பற்றிய மந்திரத்தை இவனுக்கு தருவதனால, இவன் அதுல பக்தி சிரத்தையோடு அதனை இவன் வழிபட்டு வருவதனால இவன் கடவுளுக்கு அருகில் செல்லுவான். ஆகவே இவன் முறையாக கடவுள் அருகிலே நெருங்குவான். அதற்கான வாயில் இந்த மந்திர தீட்சை உபநயனம். பெருமானுடைய திருப்பெயராகின்ற மந்திரத்திற்கு அவ்வளவு பவர் இருக்குதா? சிவரகசியம் ஒரு நூல், அதுல அம்பாள் கேட்கிறாங்க, பெருமானே ஒரு நாமும் ஒருவரும் ஒன்றுமில்லாத உம்முடைய உருவம் கூட ஒருவருடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்குது. பெருமான் உருவத்தோட காட்சி தரார், சோமாஸ்கந்தர நடராஜர உருவத்தோட காட்சி தராங்கிறதுனால அவர் நமக்கு அவரை புரிஞ்சுட்டுதான் என்ன, அவருடைய செயலும் அவருடைய குணமும் அவருடைய எல்லையற்ற சுதந்திரமும் அறிவும் எண்குணங்களும் நமக்கு புலனாகுமா? சாமி உருவத்தோட காட்சி தரதுனால நமக்கு சாமி எளியவராயிடுவார? அவரை உருவத்தோட காட்சி கொடுத்தாலும் அரியவர் தான், அவர் பெரியவர் தான். ஆயினும் பெரியார் ஆதரிவார் அவர் தன்மையே படுத்தார் சம்பந்தர். அரிய காட்சியர் தொழுடைய செவியனாக அவர் தோன்றினாலும் கூட அவரை புரிந்து கொண்டதார்த்தம் கிடையாது. அரசு பாடியர் பாடல் வீணையர் பட்டினத்துறை பல்லவனிச்சிரத்து அரசு பணி நின்றார் இவர் தன்மை அறிவாரார் என்று அவரை நன்கு அறிந்திருந்து மதிக்கப்படுகின்றவரே அவரை யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிருக்கிறார். அதனால அந்த அறியப்படாத பெருமானாக இருக்கிறீரே, உண்மை அறிவதற்கான வழிகளிலே மிகச் சிறந்த வழி எது அப்படின்னு அம்பாள் கேட்கிறாங்க. அம்பாள் ஏழு கேட்கிறாங்க, என்னைக்குமே ஒரு தாய் செய்கின்ற எல்லா செயலும் வயிற்றுல பிறந்த குழந்தைக்காக தான், நமக்காக தான் அம்பாள் கேட்கிறாங்க. ஆகவங்கள் எல்லாம் உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக திருவுருள் சக்தி சாமிகிட்ட கேட்குது. எப்படியாவது சாமியை ஏமாத்தி எளிமையான ஒரு மார்க்கத்தை தூத்துக்குடியில இருக்கவங்க சொல்லி கொடுத்துருக்கோம். ஷார்ட்கட் வேணும் கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு. பெருமாள் சொன்னார், எனக்கு மிக மிக நெருங்கியது என்னுடைய திருப்பெயர்னர். சிவநாமம் இருக்கின்றது, அது எனக்கு மிக நெருங்கியது. எவனோ இந்த சிவநாமத்தை யான் என்றே கருதி வழிபடுகின்றானோ அவன் என்னை வந்து அடைந்து விடுவான்ட்டார். அதுதான் நம்ம திருமலை சொல்றாரு, சிவ சிவ என்ன சிவகதி தான். அந்த நம்பிக்கை வேணும், சிவரே சிவன் நாமமாக இருக்கின்றார். சிவநாமம்ங்கிற திவைச சுவாமி கொடுத்திருக்கிறார். எதுக்காக கொடுத்திருக்கிறார்னா, வேறு வழியில நீ கஷ்டப்படாத, மூக்க நேர தொடர மாதிரி நீ எளிமையாக இங்க வர்றதுக்கு உனக்கு சிம்பிளான ஒரு டிவைஸ் கொடுத்திருக்கிறேன், இதை பயன்படுத்தி நீ அருகில் வா என்று சொல்லி பெருமாளுக்கு கொடுத்திருக்கிறார். இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை எனும் அரு சமய வித நூலும் தல நூலும் விரிந்த புராதன நூலும் பொது நூல் என்று உலகனைத்தும் புகழ் மறை நூலும் சைவ முதுநூலும் தரிப்பார்க்கு முன்னூலும் தரித்தார்கள். இவர் எல்லா நூல்களையும் படிக்க போறார். நூல் என்ற சொல்ல பந்தினால் ஆகிய இந்த பூநூல் என்ற நூலையும் குறிக்கும். நூல் என்ற சொல்ல ஏற்கனவே எழுதப்படுகின்ற கல்வியாக இந்த நூலையும் சொல்லும். திருக்குறள் ஒரு நூல், திருவாசகம் ஒரு நூல், சிவாச்சாரிய மார்பிலே அடைந்திருக்கின்ற பூநூலும் ஒரு நூல். இந்த நூல் அந்த நூலுக்கு அடையாளம், இந்த நூல் அந்த நூலுக்கு அடையாளம். எப்படி அடையாளம்னா, கர்மானுஷ்டானத்துக்கு சிகையும் நூலும் தேவை. துறவிகளுக்கு சிகையும் நூலும் கிடையாது, அவர்கள் கர்மாவை விட்டவர்கள். ஆனால் இல்லறத்தால் அனுஷ்டானங்களை செய்யறவர்கள் நூலும் சிகையும் இந்தியாவில் செய்யக்கூடாது. சிகை என்பது தமம், நூல் என்பது நூலறிவு. ஆகவே ஒருவன் ஒரு கர்மாவை செய்ய செய்வது ஒரு நூலிலே சொல்லப்பட்டிருக்கு. அதை அறிந்தவன் தரித்தால்தான் நூலாகும். இல்லைன்னா அப்ப கல்வி அறிவு இல்லாது பெருமானுக்கு ஒரு தொண்டு செய்ய முடியாது. படிச்சவன் பெருமானுக்கு தொண்டு செய்ய சார்ந்து தொண்டு செய்திருக்கலாம். எது வேண்டும் வேண்டாம், அவருக்கு எது விருப்பம் விருப்பம் என்பதை அறிவதிலே அவள் நாட்டம் கொள்வாள். அதுபோல சாதாரண நிலை இருக்காம பெருமாளுடைய நமக்கு உண்மையான அன்பு இருந்ததுன்னு சொன்னா, பெருமாள் உறுப்பிற்கு உரிய செயல் எது, அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அறிகின்ற நூலினை பெறுவதுதான் நம்முடைய அன்பிற்கு அடையாளமே தவிர, பெறாது இருப்பது அன்பிற்கு அடையாளமாக. ஒருவன் பெற வேண்டிய அடிப்படை அறிவுரை பெற்று தீர வேண்டும். அந்த அறிவில் அந்த நூலறிவுக்கு அடையாளமாக அணுகின்ற நூல் இருக்கு. அதை காட்டுவதற்காக இவர் என்ன சொன்னாரு ஆசிரியர், எல்லா நூலையும் பெற்று இந்த நூலே சிறந்தது என்று முடிவு செய்ய போகின்ற நம்முடைய திருவாதிரிகளுக்கு அதற்கு முன்னதாக அடையாளமாக முன்னுரிமை அணிவித்தார்கள். பல நூல்களையும் அணியப் போகின்றார், எல்லா சமய நூல்களையும் அணியப் போகின்றார். தனக்கு அலங்காரமாக எல்லா சமயங்களிலும் வல்லவராக இருக்கப் போகின்றார். மாற்று சமயங்கள் கருத்துக்களை அறியாமல் அவற்றோடு வாதிட்டு வெல்ல முடியாது. அவர் புறச்சமயங்கள் எல்லாம் வாதிட்டு வெல்கின்றார் சொன்னால் அவற்றை நம்பி கற்றவர். ஆகவே இவர் அறியாத நூலே இல்லை. அப்படிப்பட்ட இவருக்கு பூணூல் அணிவித்தார்கள். இந்த நூல் தான் இந்த முக்தி இச்சையை வந்து உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும், பிரிவி நோயை தீர்க்கும், இது அன்றி வேறு நூல் இல்லை என்று சிறப்பாக சொல்கிறார்கள். அப்படி அவரவன் சொல்கின்ற நூல்களை எல்லாம் கற்று தேடப் போகின்றார். இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை, எங்கள் நூலே உண்மையான நூல், வேற்று நூல்கள் எல்லாம் உண்மை நூல்கள் இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள். சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அரட்சி மலைந்தனர். மனதில் சண்டை போடுறது, இதுதான் சரி அதுதான் சரி சண்டை போடுறாங்க. இன்னும் அருசமய வித நூலும், அருசமயம் ஆறு சமயங்கள், விதம் தான் டைப்பு. ஆறு சமயங்களிலேயே நாலு விதம் இருக்கின்றது. புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் என்று அதான் விதம்னு சொன்னார். நாலு விதமான ஆறு சமய நூல்கள், அவற்றையெல்லாம் அறிந்து வைத்திருக்க போறார். தல நூலும், தல நூல்கள் தல புராணங்கள், விரிந்த புராதன நூலும், லட்சக்கணக்கான சுலோகங்களாக விரிந்து காணப்படுகின்ற 18 புராணங்கள், சூதன் ஒலிமாலை அந்த புராண நூல்களும், புத்துநூல் என்று உலகத்தும் புகழ் மறை நூல் எல்லோருக்கும் புது என்று சொல்லப்பட்ட சாமானிய ஸ்ருதியுமே ஸ்ருதிதான், கடவுள் சொல்லி வந்ததுதான், இரண்டுமே இறைவனுடைய வாய்மொழி தான், இரண்டிற்கும் ஒரே ஆசிரியர் தான். ஆகவே ஆசிரியருடைய கருத்தினை இரண்டுமே சொன்னோம், இரண்டிற்குள்ள ஏற்றத்தாழ்வு காணக்கூடாது. ஆனால் அதிகாரிகள் மேதப்படுவார்கள், நுகர்வோர்கள் மாறுவார்கள். வேதத்திற்கு நுகர்வோர்கள் வேறு, ஆகமங்களுக்கு நுகர்வோர்கள் வேறு, கிளையன்ஸ் வேறு. ஆனால் ஏற்றத்தாழ்வு சொல்லக்கூடாது. என்ன காரணம்னா, ஒரு ஆக்குவனுடைய வேதம் ஆக வேதமோடு ஆகமோ வேதமே ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை. சாமானிய ஸ்ருதி என்ன பொதுவுன்னா, உலக உயிர்களுக்குள்ள பொதுமை என்பது கடவுளாலே சிறப்பாக ஆட்கொள்ளப்படுகின்ற தன்மை. கடவுள் இந்த உயிருக்கு சிறப்பான அருளை செய்ய வேண்டும் என்று நினைக்காத வரையிலும் அந்த உயிர் உலக உயிரோடு பொதுவாக கருதப்படும். ஒரு உயிருக்கு கடவுள் சிறப்பாக அருள் செய்ய வேண்டும் என்று சக்தி பதியும் பொழுது அந்த உயிர் சிறப்பாக அறியப்படும். எப்படி தன் சோறு போடுவார், அந்த பிள்ளை பசி என்று கேட்காவிட்டாலும் பார்ப்பான். வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னு சொன்னது, வேண்டுதல் உண்டு வேண்டாம் என்றது உண்டு, அது அவனுக்கு குணம். பெண்ணில்தான் பேய் இறங்கும். பெண்கள் படுகின்ற துன்பத்திற்கு மனம் இறங்கி அந்த துன்பத்தை நீக்க முனைவது என்பது பொதுவாக தன் ஆசனின்கள் அந்த செயல் இருந்தா எந்த ஆடவரும் செய்ய வேண்டியது. இவங்க நமக்கு அறிவுமானவர்களா அறிவுமானவர்களா, இதால் நமக்கு பயனுண்டா என்று கருத வேண்டாம். ஆனால் அவனே ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுறான்னு வச்சுங்க, அவனுக்கு செய்த சேவை இதுவரையும் எல்லா பெண்களுக்கும் செய்ய முடியுமா? இந்த சேவை மற்றவர்கள் செய்ய முடியுமா? புரிஞ்சுக்கிட்டே சொல்லு. அப்ப இந்த பெண்ணு தான் இன்ப துன்பங்களாக பாவிப்பான். திருவாசன் நிரப்ப முடியும், கையை தேய்க்காத போதை நிறுத்தின்ற என்பதனால கடவுளுக்கு வேண்டப்பதுதான் நமக்கு நல்லது அப்படி நினைச்சாதான் கடவுளுக்கு நம்ம பொதுதான் நினைச்சா நம்ம கடவுளுக்கு உழைப்போமா? கடவுள் மக்கு நிறுத்தம், யார் எப்படி இருந்தாலும் கடவுள் பொதுவாக தான் இருப்பார்னா கடவுள் மக்கு. கடவுள் மக்கா, கடவுள் தன் அன்பர்களுக்கு இனியன். அந்த அன்பர்களுக்கு அவன் இனியாகின்ற நிலையில கூட அவனிடத்திலே விருப்பு வெறுப்பு கிடையாது. சலவிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலவிலன், சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை தூக்கின்றார்கள், சாராதவர்கள் தூய்ப்பதில்லை. ஆகவே அவனிடத்தில் குற்றம் இல்லை. ஆனால் சார்ந்தவர்களுக்கு எப்படி நிலத்தை தூக்கி செய்கின்றான் அதே சொல்றார் அப்பருமான். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நல்குவான். ஒரு முறை அவனை சார்ந்தவன் மறுநாள் கோயிலுக்கு வரலன்னா, பெருமான் நீ இன்னைக்கு என்ன வரலைய பிஸியா இருப்பதற்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சாமி ரிஷபாருடரா வீட்டு வாசலுக்கு வருவேன். நால்வரும் நல்குவான் நலம். வலையில சிக்கிய மீனை காப்பாற்றுகின்ற மீன், மீன்வலை வீசிய காணவன் வந்து மீனவன் மீனை நினைந்து சாப்பிடவன் இல்ல, சிக்கின மீனை சாப்பிடற மீனை பயன்படுத்தினேன். பொது நூல் என்று உலகத்தும் புகழ் மறை நூல். அப்ப பொது நூல் யாருக்கு அந்த நூலை சரியாக பயன்படுத்தி சக்தி பதிகின் தேவமாக உண்டாகிய நூல் ஆகணும். இது சிறப்புடைய அதிகாரிகளுக்கு உண்டாகிய நூல் என்பதனால இது பொது நூலுக்கு புரிய வீட்டுக்காரர் பிறப்பும் எய்தாமை உடையார் தம்மை. இனிமேல் ஒரு கை உபநயன முறைமையாகும் இரு பிறப்பின் நிலைமையினை சடங்கு காட்டி எய்தி நிற்கும் மாதம் என்பது சூரியனுடைய இலையை பொறுத்தது. திங்கள் ஒரு மாதத்தை உண்டாக்குது, அதுதான் சித்திரை வைகாசி. அந்த மதியை கல்யாணம் இருக்கின்றான் மனசிலாவதான் சொல்றது. திங்கள் இந்த மாதத்தை உண்டாக்கின்ற மதி திங்கள் மதி ஒற்றை கிரை, அதை கண்ணியாக சொல்லியிருக்கின்றார். அவர் செழிநீரும் மதிக்கலையும் நிலைக்கும் அவர். ஒரு பெண்ணு கேட்கிறார், உங்க சாமி சுடுகாட்டுக்கு போனாலே வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டேங்கிறாங்க, குளிச்சுட்டு தான் கொல்ல பக்கமா போய் உங்க சாமி எடுப்பதான் சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. போனா போறாதுக்கு அக்கு அலையும் தோழர், எலும்பு கூண்டு கூட அலைகின்ற தோழனை கொண்டது.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.

0: வணக்கம் நேயர்களே, நாங்கள் இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பான அம்சமாக எங்களுடைய கிறிஸ்தவ சமயத்துக்கும் சைவ சமயத்துக்கும் உள்ள ஒற்றுமைகளை பற்றி பார்க்கலாம் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், சமயங்களிடையே ஒரு அந்யோன்யமான புரிந்துணர்வு இருக்க வேண்டியது மிக முக்கியம். ஏனென்றால் எல்லோருடைய நோக்கமும் ஒன்றைத்தான் குறித்து செல்கிறது. இப்பொழுது நாங்கள் பல்வேறு வழிகளிலே தேவையற்ற விஷயங்களில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மாதிரியான எல்லோருக்கும் நன்மை தரக்கூடிய சில விஷயங்களை எடுத்துக்கொள்வது நலமாக இருக்கும் என்று நினைத்து பல்வேறு வகையான சிறப்பு அம்சங்களை நாங்கள் இங்கே பார்க்க முனைகிறோம். உண்மையிலேயே இவ்வாறான ஒரு நற்செயல்கள் பல்வேறு சமயங்களுக்கிடையே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காகவே அன்றி வேறொன்றும் அல்ல என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். முக்கியமாக புலம்பெயர் நாட்டிலே பல்வேறு வகையான இன்னல்கள் மத்தியிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பல சிரமங்களோடு நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே இவ்வாறான ஒரு புரிந்துணர்வு, அதை பற்றிய ஒரு சிந்தனை, அதை பற்றிய ஆக்கப்பூர்வமான அறிவியல் பூர்வமான பல கருத்துக்கள் உண்மையிலேயே எங்களுக்கு வழிகாட்டிகளாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. முக்கியமாக இந்த நிகழ்ச்சி இவ்வாறான காலங்களிலே உங்களுக்கு தெரியும், எவ்வப்போது எந்தெந்த சமய நிகழ்வுகள் நடைபெறுகின்றனவோ அவற்றையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய ஒரு காலகட்டத்திற்கு ஏற்றதான இந்த ஒப்பு நோக்கின்ற கிறித்தவத்துக்கும் சைவத்துக்கும் இடையே இருக்கின்ற சிறப்பான அம்சங்களை பார்ப்பதற்காக வழக்கம்போல் கலையகத்திலே இங்கு டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் ஆசிரியர் சுவனேசன் அவர்களே. வணக்கம் கீதவாணி நேயர்களே. உங்கள் அனைவருக்கும் எமது நத்தார் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உலகெங்கும் இயேசு கிறிஸ்துநாதர் பிறந்த தினமாகிய நத்தார் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாள். நத்தார் பண்டிகைகள் கிறிஸ்தவர்கள் தான் மட்டுமல்லாது உலகெங்குமே ஒரு பொது விடுமுறை தினமாக, ஒரு புதிய வருடத்துக்குரிய தொடக்கமாக கணிக்கப்பட்டு வருகின்றது. கிறிஸ்தவ மதத்திலே பார்க்கின்ற பொழுது, இந்த மதங்கள் என்பதை சொல்லுகின்ற பொழுது, இந்த ஆன்மீகம் என்பது வேறு, மதம் என்பது வேறு.
0: அது முக்கியமாக
1: முக்கியமான விளக்கம். அதாவது ஒருவர் ஒரு ஆத்ம விசாரணையிலே இந்த உலகம் என்றால் என்ன, இந்த நம்முடைய வாழ்க்கை என்றால் என்ன, இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கின்றதா அல்லது நோக்கம் இருக்கின்றதா, அந்த நோக்கம் என்ன, இந்த உலகத்துக்கும் எமக்கும் உள்ள தொடர்பு அல்லது உறவு என்ன, எமக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு அல்லது உறவு என்ன, இந்த உலகத்துக்கும் எமக்கும் அப்பாலே இதற்கு காரணமான ஒன்று இருக்கின்றதா, ஒரு கர்த்தா இருக்கின்றாரா, அப்படி இருக்கின்றார் என்றால் அவருக்கும் எமக்கும் உள்ள தொடர்பு என்ன, அவருக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, இந்த விடயங்களை பற்றி ஆராய்வதை சொல்லுவார்கள் ஆத்ம விசாரணை அல்லது தத்துவ விசாரணை. இது மூன்று பொருள். ஒன்று, இந்த உலகம் இருக்கிறது என்று தெரிகிறது, இந்த உலகத்தை பற்றி ஆராய்ச்சி ஒன்று. அதைத்தான் எங்களுடைய சைவம் பாஷம் என்று குறிக்கின்றது. ஆணவம் கண்மன் மாயை என்று மூன்றாக பிரிபட்டு இந்த மாயையிலிருந்து தோன்றிய இந்த உண்மை பொருளாக இந்த உலகங்கள், உலகத்தில் உள்ள பொருள்கள் விளங்குகின்றன. இரண்டாவதாக உயிர்கள். உயிர்கள் என்றால் மனிதர்கள் மட்டுமல்ல, ஏனைய உயிர்கள் யாவும், இந்த பூமியில் இருக்கின்ற உயிர்கள் மட்டுமல்லாது கோடிக்கணக்கான அண்ட தொகுதிகளிலே பல்வேறு விதமான உயிர்வானவனுக்கான சாத்தியம் உண்டென்று சைவம் கூறுகின்றது. இதையே இன்றைய விஞ்ஞானமும் சொல்லுகின்றது. மற்றது, இந்த உலகத்துக்கு பின்னால் அதற்கு கர்த்தா ஒருத்தன் இருக்கிற ஒரு காரணம் இருக்கின்றது என்று சொல்லி இறை என்ற உண்மையை சொல்லுகின்றது. இதுதான் முப்பொருள் உண்மை என்று சைவம் சொல்லுகின்றது. ஆனால் இதே பெயரில் இல்லாவிட்டாலும் எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் ஆன்மீகவாதிகளும் இதை பற்றிய விசாரணை, இதை பற்றிய வினாக்கள் அந்த விடைகளுடன் தான் தொடர்புடையதாக காணப்படுகின்றது. எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த ஒரு சைவராக, சைவர்கள் எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள் என்று பார்ப்போம். அதாவது வந்து கிறிஸ்தவர்கள் பார்க்கின்ற பார்வை ஒன்று இருக்கின்றது. அதிலேயும் ஒவ்வொரு விதமான பிரிவுகள் ஒவ்வொரு விதமாக பார்ப்பார்கள். கத்தோலிக்கர் ஒரு விதமாக பார்ப்பார்கள், புரொட்டஸ்டன்ட்ஸ் இன்னொரு விதமாக பார்ப்பார்கள், அதே மாதிரியாக பெண்டிகோஸ்ட் இன்னொரு விதமாக பார்ப்பார்கள். இப்படி சற்றே மாறுபட்ட பார்வையாக அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவருடைய நூல் வந்து நாங்கள் சொல்லுவோம் பைபிள். அந்த பைபிள் தமிழிலே வந்தபோது எங்களுடைய சைவத்திலே எங்களுக்கு இருக்கின்ற மூல நூல்களை, மதல் நூல்களை நாங்கள் வேதம் என்று சொல்வது போல அவர்களும் அந்த வேதம் என்று சொல்லுகிறார்கள். ஆகமம் என்ற வார்த்தையையும் பாவிக்கின்றார்கள். அப்ப இந்த ஒப்புமைக்காக உங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது என்று கேட்டால், இந்த எங்களுடைய மத பாரம்பரியம், எங்களுடைய சனாதன தர்மம் அல்லது இந்து மதம் வந்து அது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபெய்த் என்று சொல்லுவார்கள். அதே ஒரு யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் இருக்கின்றது. அந்த யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் வந்து இட்ஸ் யூனிக் ஃபோர் சைவம் அல்லது ஹிந்து விஷயம் என்று சொல்லலாம். இந்த எங்களுக்கு தெரியும், பிபிலிய வேதத்தை படிப்பவர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் மன்னன் ஒரு பெரிய கோயிலை இறைவனுக்கு எழுப்புகின்றான். ரோமானியர்கள் படிவெளுத்த பொழுது அந்த கோயில் எல்லாம் இடித்தொழிக்கப்பட்டு அங்கிருந்த மக்கள் எல்லாம் சிதறி அடிக்கப்படுகின்றார்கள். அந்த சாலமோன் மன்னன் எழுப்பிய அந்த கோயில் தரைமட்டக்கமாக்கப்பட்ட அல்லது சிதைக்கப்பட்ட அதே வருடம் அங்கிருந்த ஜூதர்கள் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார்கள் இந்தியாவிலே. எமது சனாதன தர்மம் நடந்த நாட்டிலே தென்னிந்தியாவிலே அவர்களுடைய பாரம்பரியத்தில் இன்றைக்கும்
2: இருக்கின்றார்கள்.
1: தமிழர்களாக வாழுகின்ற ஜூதர்கள், அவர்களை பேணி பாதுகாத்து அவர்கள் மரபுகளை மதித்து அவர்களை அவர்களாகவே வாழ விட்டு வழிவகுத்தது எமது சனாதன தர்மம். இதுல வந்து இங்க வந்துட்டீங்க நீங்கள், அதனுடையால் உங்களுடைய மதத்தை நீங்கள் பின்பற்ற முடியாது, அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்ற முடியாது, உங்களுடைய அடையாளங்களை நீங்கள் தொடர்ந்து வைத்திருக்க முடியாது என்றெல்லாம் சொல்லவில்லை. இன்றைக்கு அதுக்கு நடந்து கிட்டத்தட்ட 3000 வருடங்களாகி விட்டன. ஆனாலும் அந்த மத பண்பாட்டோடு அந்த அடையாளத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள்.
2: அதில் ஒரு சகிப்புத்தன்மை வெளிப்படுது,
1: சகிப்புத்தன்மை, பெரும் தன்மை, அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை. இதே மாதிரியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அதன் பின்னர் ஏற்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட அரசியல் நெருக்கடிகள் இருந்தன. முதல் நூறாண்டு கால வாழ்க்கை அந்த கிறிஸ்தவத்தினுடைய, அங்கிருந்து சிதறிக்கப்பட்டவர்கள் கூட கேரளாவிலே வந்து குடியேறி அங்கு கிறிஸ்தவ திருச்சபை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கிறிஸ்துவ மதம் அந்த பாரம்பரியமாக இன்றைக்கும் அங்கே இருக்கின்றது. 9வது நூற்றாண்டிலே காணப்பட்ட அவர்களுடைய செப்பேட்டு படிவத்திலே கூட அவர்கள் மாணிக்க வாசகரை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் செப்பு பட்டயம் என்று எடுக்கப்பட்ட செப்பு வீடுகள், அந்த செப்பு வீடுகளிலே அவர்களுடைய அந்த கிறிஸ்தவருடைய குறிப்புகளிலே மாணிக்க வாசகரை பற்றி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த என்னடா அந்த சமகாலத்தில் தானே மாணிக்க வாசகருடைய காலம் 9வது நூற்றாண்டு. 9வது நூற்றாண்டிலே அவருடைய பாரம்பரியத்திலே வந்தவர்கள் இதை சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இதை சில பேர் தப்பாக புரிந்து கொள்வதும் உண்டு. ஆனால் சில பேர் சொல்லுவார்கள் செயின்ட் தோமஸ் வந்து மயிலாப்பூருக்கு வந்திருந்தார் இந்தியாவுக்கு என்று. ஆனால் செயின்ட் தோமஸ் வந்ததற்கான ஆதாரம் வந்து கத்தோலிக்க திருச்சபையிலேயும் இல்லை, அவர்கள் அப்படி சொல்லுவதில்லை. ஆனால் அப்படியும் ஒரு கதை ஒன்று இருக்கின்றது, செயின்ட் தோமஸ் வந்திருந்தார் என்று.
2: அதுக்கு ஆதாரங்கள்
1: இல்லை. இரண்டாவதாக அந்த தோமஸ் வந்திருந்த பொழுது அவர் சந்தித்து திருவள்ளுவரை சந்தித்தபடினாலேதான் திருவள்ளுவர் திருக்குறளை எழுத வேண்டி நேர்ந்தது என்ற கருத்து ஒன்றும் சொல்லப்படுகின்றது. அதிலும் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. திருக்குறள் அரங்கேற்றப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் 32வது ஆண்டு, கிமு 32வது ஆண்டு கடைச்சங்க காலத்திலே அது அரங்கேற்றப்பட்டது. அவருடைய அரங்கேற்ற விவரங்கள், இந்த மன்னனுடைய சபையிலே அவர்கள் அரங்கேற்றினார் என்பதை பற்றிய விவரங்கள் எல்லாம் இருக்கின்றன. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னரே அது அரங்கேற்றப்பட்டது. அப்ப இந்த சகிப்புத்தன்மை ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்றது. விவேகானந்தர் 120 வருடங்களுக்கு முன்னர் சிக்காகோவில் நடந்த த வேர்ல்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் கான்பரன்ஸ்ல வந்து அவர் ஒரு உன்னதமான உரையை நிகழ்த்தினார். முதன் முதல் இந்து மதத்தின் செய்தி மேற்குலகத்துக்கு வருகின்றது. பொதுமக்களுக்கு. அதுக்கு முன்னரே சில அறிஞர்கள் மட்டத்திலே உபநிடதங்கள் எல்லாம் பாரசீக மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டன, அங்கிருந்து ஜெர்மன் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு அந்த அறிஞர்கள் மட்டத்திலே அந்த இது இருந்தது. ஆனா அவர் பொதுமக்களுக்கு எடுத்துச் சென்றது முதன்மல் விவேகானந்தருடைய வாழ்க்கையிலே காணுகின்றோம். அப்ப அவர் அப்பொழுது சொல்லுகின்றார், தி செக்டேரியனிசம், பிகட்ரி and horrible dissent and fanaticism have long possessed this beautiful earth. இந்த பிரிவின மாதமும் மதவாதமும் இந்த அழகான உலகை பல காலமாக பிடித்துள்ளன என்ற கருத்தையும், இதன் வழிவந்த மதபறி இவைத்தினாலே இந்த உலகம் பீடிக்கப்பட்டுள்ளது. They have filled the earth with violence, drenched it often and often with human blood, destroyed civilizations and sent whole nations to despair. அப்ப இந்த இவற்றினாலே எமது பூமியில் வன்முறைகள் நிறைந்துள்ளன, மீண்டும் மீண்டும் பல தடவைகள் குருதியால் நினைத்துள்ளன, நாகரிகங்களை அழித்துள்ளன, இனங்களை அடையாளமே இல்லாமல் சிதைத்துள்ளன. அந்த இந்த மதத்தின் பெயராலும் கடவுளின் பெயராலும் நடந்து வருகின்ற இந்த கொடுமைகள் மட்டும் இல்லாதிருந்தால் நாம் வாழும் சமுதாயம் இன்னும் எவ்வளவோ முன்னேறியிருக்க வேண்டும். Had it not been there horrible demons, the human had it not been these horrible demons, human society would be far more advanced than it now. என்று சொல்லுகின்றேன். அப்ப இந்த நாங்கள் சொல்லுகின்ற இந்த ஆத்ம நாட்டத்துக்குரிய சமயங்கள் மதங்கள் எங்களுக்கு எல்லாம் உதவி வருகின்ற பொழுதிலும் இவற்றினாலே வருகின்ற அபாயங்களையும் பற்றி அவர் சொல்லியிருக்கின்றார். இப்ப இந்த மதங்களுக்கு புரிந்துணர்வு அவசியமாக இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் ஒரு பல்லின பண்பாட்டு சமுதாயத்திலே வாழுகின்றோம், ஆகவே என்னுடைய மதம் தான் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்க முடியாது. மற்ற மதத்திலே அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், எப்படி வழிபடுகின்றார்கள், என்ன நம்பிக்கையை கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் அப்படி சொல்லுவதற்கு அல்லது அப்படி நடந்து கொள்வதற்கு என்ன அடிப்படை இருக்கின்றது என்று புரிந்துணர்வு வேண்டும். இந்த புரிந்துணர்வு இல்லாவிட்டால் இந்த பல்லுணர்வு பல்லின பண்பாட்டு சமூகத்திலே வாழ முடியாது. அந்த புரிந்துணர்வு ஒன்றும் புதிதல்ல. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சனாதன தர்மத்திலே 3500 வருடங்களுக்கு முந்தைய யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து யூதர்களை யூத மதத்துடன் யூதர்களாக வாதம் வைத்தது நமது சனாதன தர்மம். 2000 வருடங்களுக்கு முன்னால் அடைக்கலம் தேடி வந்த கிறிஸ்தவர்களை அடைக்கலம் கொடுத்து கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்களாகவே வாழ வைத்து வழிவகுத்தது நமது சனாதன தர்மம். ஆகவே இந்த மற்ற மதங்களை புரிந்து கொள்வது ஒரு புதிய விடயமோ அல்லது புதிதான ஒன்றோ அல்ல. என்னுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால் சைவத்தோடு there are some striking similarities என்று சொல்லுவார்கள். அதாவது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாற்றிலே இந்த ஆத்ம விசாரம் அல்லது விசாரணை முதலே தொடங்கிவிடுகின்றது. அவருடைய 12வது இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவரை கோவிலுக்கு அழைத்து செல்லுகின்றார்கள் பெற்றோர். அந்த கோவிலுக்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது அந்த கோவிலிலே அவரை காணவில்லை. He was lost in the crowd. பெற்றோர் தேடிக்கொண்டு வந்தால் இவர் உயர்ந்த விடயங்களை பற்றி, தத்துவ ஞானத்தை பற்றி அல்ல உயர்ந்த ஞான விடயங்களை பற்றி அங்குள்ள மதகுருமாருடன் விவாதித்துக் கொண்டிருக்கிறார், உரையாடி கொண்டிருக்கிறார் அவர்கள் இவரை காணுகின்ற பொழுது. அப்ப அந்த சிறு வயதிலேயே அவருக்கு ஆத்ம விசாரம் அல்லது ஆத்ம விசாரணை வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை என்ன, இறை என்றால் என்ன, இறைக்கு நமக்கும் உள்ள தொடர்பு என்ன என்ற விசாரணை அங்கே தொடங்குகின்றது. அதற்கு அப்பால் அவரை பற்றி விவரங்கள் பைபிளிலே காணப்படவில்லை. பின்னர் திருப்பாவும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு 12 லாஸ்ட் இயர்ஸ் என்று சொல்லுவார்.
2: எங்க போனார் என்ன மாதிரி என்று தெரியவில்லை. ஆனால் உண்மையில டாக்டர், நான் அறிந்த மட்டும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் அவர் காஷ்மீர் நாட்டிலே இருந்ததாக சில தகவல்கள் புத்தகங்களே நான் வாசித்திருக்கிறேன். 12 அங்கே காஷ்மீரில் இருந்த பிராமணர்களோடு ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டதாகவும் பல செய்திகள் வருகின்றன.
1: அதிலே ஓரளவுக்கு உண்மை இருக்கு. இந்த 12 பற்றி ஒரு குறிப்புமே இல்லை. இப்ப பிபிலிக்கல் ட்ரெடிஷன்ல பார்த்தோம்னால் அந்த பார்க்க வரலாறுகளை அச்சுட்டாக அந்த மகாவம்சம் எழுதுவது போல குறித்து வைத்திருப்பதில் அது ஒரு தனித்துவம் இருக்கின்றது. பலருடைய பல தீர்க்க தரிசிகளுடைய இறைமையாவில இருந்து இளையாவிலிருந்து மோசஸிலிருந்து பல தீர்க்கருடைய வாழ்க்கை வரலாறுகள், வெளிப்பாடுகள், அவருடைய சோதனைகள், அவருடைய ஆத்ம விசாரங்கள் தளபதி எல்லாம் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் இவ்வளவு முக்கியமான இந்த மெசேயா என்று சொல்லப்படுகிற மீட்பர் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலின் இந்த 12 வருடங்கள் ஏன் அங்கே குறிப்பிடப்படவில்லை அல்லது என்ன நடந்தது என்றது ஒரு புதிர்தான். அப்ப நிறைய உண்மை இருப்பதற்கு காரணம் ஒன்று என்னென்று கேட்டால், ஒன்று அந்த முன் வந்த மரபு இருக்கின்றதான் இந்த ஜூத ட்ரெடிஷன், அதாவது ஜூடோ கிறிஸ்டியன் ட்ரெடிஷன் என்று சொல்வார்கள். அதாவது இஸ்லாமிய மதம், இன்றைய இஸ்லாம், கிறிஸ்தவம், ஜூத மதம் மூன்றுக்குமே தாய் மதமாக இருந்தது ஒன்று ஜூத மதம். பழைய ஏற்பாடு எல்லாருக்குமே பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அப்ப இந்த மதத்தில் இருந்து வருகின்ற பொழுது இந்த இயேசு கிறிஸ்துநாதர் வந்து போதிக்கின்ற கொள்கைகளை பார்த்தால், வலது கண்ணத்தில் அடித்தவனுக்கு இடது கண்ணத்தை காட்டு, அந்த அஹிம்சை, அடுத்தவனுக்கு அன்பு செய், அந்த சிம்பிளிசிட்டி ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்வார்கள். அந்த இது வந்து ஒரு புதிய மரபாக காணப்படுகின்றது. அதற்கு முன்னர் இருக்கிற மரபை பார்த்தால் அவர்கள் பெரும்பாலும் ஒரு கடும் கோட்பாட்டுக்காரராக இருந்திருக்கின்றார்கள். இப்ப சொல்லுவார்கள், வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள், ஓகே இதுல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால செய்யப்படாது, இதுல இப்படி ஓய்வு நாள் என்று இருக்கின்றது, இந்த ஓய்வு நாளிலே நீ நோயாளியை சுகப்படுத்தக்கூடாது, அப்படி எல்லாம் தடைகள் வருகின்றன. அப்படி அந்த அதாவது புத்தகத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு, இப்போதும் இருக்கின்றோம் எங்களிலேயும் கூட புத்தகத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு இதுல இப்படி இருக்கின்றது, அதனுடைய அப்படி செய்யப்படாது, இதுல இப்படி இருக்கிறது, அந்த அந்த புத்தக போட்பாட்டுக்காரர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இவர் அந்த பொதுமக்களுக்கு எளிமையானதாக அதை கொண்டு வருகின்றார். அது ஒரு முக்கியமான திருப்பம். மற்றது ஒரு அன்பு மதமாக அதை பரிணமிக்க வைக்கின்றார். அது ஒரு முக்கியமான திருப்பம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பார்த்தால், எங்களுடைய சைவத்திலே சொல்லுவார்கள், இந்த ஞானம் வருவதற்கு குரு வர வேண்டும், குரு வர வேண்டும் என்று. அவருடைய வாழ்க்கையிலே பார்த்தால், அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கலாம், இங்கே உள்ள அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கலாம், அது ஒரு விடயம் இருக்கின்றது, சந்தர்ப்பம் ஒன்று இருக்கின்றது. அவருடைய சமாதி கூட பாகிஸ்தானில் ஒரு பகுதியிலே இருப்பதாக சொல்லுகின்றார்கள். இஸ்லாத்திலே அவருடைய பெயரை ஈசா நபிகள் என்று சொல்லுவார்கள், ஈசா நபிகள் என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த சமாதியையும் கூட ஈசா நபிகளுடைய சமாதி என்று தான் சொல்லுகின்றார்கள். அப்ப இந்த ஒரு பக்கம் இருக்க, அவருடைய வாழ்க்கையிலே பார்த்தால், அவருடைய அந்த பேப்டிஸ்ட் ஜோவான் என்று சொல்லி சொல்லியோண்டு அந்த சைவத்திலே கூறப்படுகின்ற ஒரு பறை. அவர் கொடுத்து ஞானஸ்தானம் எங்களுடைய தீட்சைக்கு ஒப்பானது. அப்ப இந்த குருவருள், தீட்சை, சத்தினிபாதம் எல்லாம் அடுத்தடுத்து நிகழ்கின்றன. மலபரிபாகம் இதுவினியப்பு வந்துவிடும் அதோடு. அதற்கு அப்பால் அவருடைய போதனைகள் தொடங்குகின்றன, அந்த உச்சக்கட்டத்துக்கு வருகின்றது அவருடைய ரியலைசேஷன். அப்ப நாங்கள் மற்றவர்கள் எப்படி பார்த்தாலும், சைவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை அவரை ஒரு ஞானியாக பார்க்கின்றார்கள், ஒரு ஜீவன் முக்தராக பார்க்கின்றார்கள் அந்த வடிவத்திலே. அப்ப அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு ஞானியினுடைய ஒரு அருளாளருடைய வாக்காக பார்க்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை ஒரு அருளாளருடைய ஞானியுடைய வாழ்க்கையாக பார்க்கின்றார்கள். இந்த ஸ்ட்ரைக்கிங் சிமிலாரிட்டிஸ் அங்கே இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் எங்களுக்கு பல விடயங்களிலே கூட அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்கும். உதாரணமாக இப்ப நாங்கள் வந்து எங்களுடைய இந்து கோயில்களிலே தெரியும், நாங்கள் ஒரு உருவத்தை வைத்து வழிபடுவோம்,
2: உருவ வழிபாடு,
1: உருவ வழிபாடு. இந்த உருவ வழிபாட்டை பற்றி இங்க அவர்களுடைய விவிலிய வேதத்திலே கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜாத்ராகமத்தில் 25 அதிகாரம் முழுமையுமே சொல்லுகின்றது, கர்த்தர் மோசையை நோக்கி, சீத்தி மரத்தினால் 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமும் 1.5 முழ உயரமும் உடையதாய் ஒரு பெட்டி பண்ணி அதை பசும் தட்டால் மூடுவாய். அதன் மேல் கிருப ஆசனம் ஒன்றினை அமைத்து அதன் இருபுறத்தும் பசும் பொன்னால் ஆன இரு கேருபீன்களை, அதாவது இரு விக்கிரகங்களை அமைக்க ரெண்டு பக்கமும். இந்த பெட்டியினுள் தாம் எழுதி கொடுத்த சாட்சி பத்திரத்தினை வைத்து சதாகாலம் ஆராதனம் பண்ணிடுவாயாக. இது ஜாத்திராகமத்தில் இருக்குது. அதே மாதிரியாக அந்த ஜாத்திராகமத்தில் 35, 36, 37 அதிகாரங்களில் மோசே கட்டளை கட்டளையிட்ட பிரகாரம் முறைப்படி இந்த அமைப்பினை உருவாக்கி பிரதிஷ்ட செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக எங்களுடைய கோயில்களிலே சந்ததி சந்ததியாக பிராமணர்கள், குருமார்கள் பூஜை செய்து வருவது காணப்படுகின்றது. அதே மாதிரியாக ஜாத்திராகமத்தின் 40 அதிகாரத்தில் ஆரோனும் அவன் சந்ததியாரும் தலைமுறை தலைமுறையாக இந்த பெட்டியை ஆராதிக்க ஆசாரியர்களாக அல்லது குருமார்களாக நியமிக்கப்பெற்றனர் என்ற கருத்து காணப்படுகின்றது. இதே செய்தி எண்ணாகமம், சங்கீதம் ஆகியவற்றிலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல கூட இந்த பெட்டி மட்டுமல்ல, இந்த குருமாருக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கின்றன, என்னென்ன குவாலிட்டிஸ் தே ஷுட் ஹேவ் என்றதை பற்றியெல்லாம் கூட விவரமாக தலைமுறை தலைமுறையாக குறித்து வச்சையும்படியாக அபிஷேகம் செய்யப்படுவது, அதாவது நாங்கள் ஆச்சாரிய அபிஷேகம் என்று சொல்லுவோம் இல்லையா, குருத்துவமாக கொடுப்பது, அந்த அபிஷேகம் செய்யப்படுவது, அவர்களுக்கு தேவையான தகமைகள் எல்லாவற்றையும் பற்றி எண்ணாகமம் உபாகமம் போன்றவற்றில் அவர்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி இந்த உருவ வழிபாட்டில் பார்த்தமென்றால், நாங்கள் யோசுவா ஆகமத்தில் ஏழாம் அதிகாரத்தில் பார்த்தமென்றால், இந்த இஸ்ரேலர் தம் எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்ட போது இந்த யோசுவா மற்றும் இஸ்ரேலியர்கள் மூப்பர் ஆகியோர் இந்த விக்கிரகம், இந்த பெட்டியின் முன்னால் சாயங்காலம் வரை சாஷ்டாங்கமாக விழுந்திருந்து நமஸ்தரித்து எதிரிகளை வெல்ல வலம் பெற்றமை கூறப்பட்டுள்ளது. இந்த பெட்டிகள்ல வந்து பிரதிஷ்டை, ஆராதனை, பலி ஆராதனை, பலி கொடுப்பது என்றதை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்கள் கோயில்களே போடுகின்ற பொழுது நாங்கள் காலணிகள் அணிவதில்லை, காலணிகளை கலட்டி விட்டு போறது இருக்கிறோம் இல்லையா. இதே வழிபாடு அங்கே சங்கீதத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் மற்றது ஜாத்ரஹானத்தில் எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. ஓரஃப் என்ற மலை இருக்கின்றது, அங்கே மோசை அடைந்த போது அங்கே அந்த பரிசுத்த பாத, இது ஒரு பரிசுத்த தலம், இங்கே உன் பாதணிகளை கலட்டி விட்டு வா என்று சொல்லி கர்த்தரவனுக்கு பணித்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு மருதனார் மடத்திலே ஒரு கிறிஸ்தவ என்ன சொல்வார்கள் செமினரி, இந்த போதகர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற நிலைமையம் இருக்கின்றது, அங்கே போயிருக்கின்றேன். அங்கே சாம் என்ற ஒருவர் இருந்தார், அவர் காவியுடைய தான் தெரிவித்திருப்பார், அதற்கு அதிபராக இருந்தவர். அப்பொழுது அப்ப அவர் அங்கே இருக்கின்ற தேவாலயத்தின் வாசலிலே இந்த வாசனம், நீ ஒரு நீ இருப்பது புனிதமான இடம், உன் காலணிகளை இங்கே கலட்டி வைத்து விட்டு வா என்ற வசனத்தை வாசலிலே பொறித்திருக்கின்றார்கள். அந்த சேர்ச்சில், அந்த தேவாரதனையில வந்து காலணி கலட்டி விட்டு, செருப்பு கலட்டி விட்டு தான் உங்களுக்கு போய் வழிபடுவார்கள்.
2: உண்மையிலே அது புனித ஸ்தலத்தில் இவ்வாறு,
1: அது ஒரு மரியாதை, பேயிங் அவர் ரெஸ்பெக்ட். இதுல நிறைய அந்த ஒற்றுமைகளை பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் எல்லாம் இந்த அபிஷேகம் செய்வோம் இல்லையா, தூப ஆராதனைகள், தீப ஆராதனைகள் கொடுத்து அபிஷேகம் செய்து எல்லாம் சொல்லுவோம். சில பேர் சொல்லுவார்கள், இருந்து எல்லாம் பால் பழங்கள் எல்லாம் வீணாக விரியம் செய்கின்றீர்களே, இதெல்லாம் ஆக்களுக்கு அல்லது விளக்களுக்கு குணமாக கொடுத்தால் புண்ணியம் என்றெல்லாம் சொல்லுவோம். இது சைவக்காரர் எல்லாரும் கன பேர் சொல்லுவார்கள். ஆனால் கிறிஸ்தவத்திலே கூட ஜாத்திராகமத்தில் 30ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகின்றார், அதி உத்தம சுகந்த திரவியங்களான இந்த குறித்த திரவியங்களை ஒழுங்கு சேர்த்து அபிஷேக திராவியத்தை தயாரித்து, பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் பாவிச்சு, அந்த அபாசன திரவியங்களை பாவிச்சு, அபிஷேக திரவியங்களை தயாரித்து, முறைப்படி சாட்சிப்பட்டி உள்ளிட்ட இறை சாநித்தியம் கொண்ட அனைத்து பொருள்கள் மீதும் அபிஷேகம் செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கிறது. இதே போல அந்த குருத்துவ அபிஷேகம் இருக்கின்றது இல்லையா, ஆச்சாரிய அபிஷேகம், தலைமுறை தலைமுறையாக அதுக்கும் இதே மாதிரியாக அபிஷேகம் செய்யப்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது. கடவுளுக்கு முன்னால் உணவை படைக்கின்றோம் இல்லையா, அது கூட காணப்படுகின்றது. ஜாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், எனது சன்னதியில் தினமும் சமூக அப்பம் வைக்கப்பட வேண்டும். அப்பம் அந்த காமன் ஃபுட் இருக்கு இல்லையா, அந்த இது எனது சன்னிதியிலே வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி காணப்படுகின்றது. தூப ஆராதனை, தீப ஆராதனை, மற்றது நெருப்பிலே வைத்து வழிபடுவது, நெருப்பிலே வைத்து வழிபடுவது எல்லாம் கூட இந்த பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்றது. அதே மாதிரியாக இந்த நாங்கள் சுவாமியை தூக்கி கொண்டு ஊர்வலம் பெறுவோம் இல்லையா, நாலாகவும் 15ஆம் 16ஆம் அதிகாரங்கள்ல அந்த அந்த சாட்சி பட்டியை அவற்றில் பிரதிக்கப்பட்டுள்ள மகிமை பொறிந்த அந்த தண்டுகளுடன், அந்த நாங்கள் தண்டு கொடுத்து தூக்குவோம் இல்லையா சுவாமி, அந்த தண்டுகளுடன் தோள்களில் தூக்கி வந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஊர்வலம் பாடார்கள் திருவிழா. அப்ப அப்படி வரும்பொழுது தூக்கி வரும் பிறகில் இறைவனே எழுந்தருளி வருவதாக கருதி தாவீதின் கட்டளப்படி பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை தட்டி பாடினார்கள். இது நாலாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் இருக்குது. தாளங்கள் தட்டி இந்த பாடகர்கள் இவர்கள் எல்லாம் பாடுகின்றார்கள். அங்கே வந்து சகரியா முதலிய எண்வர் அலமத்தென்னும் இசைபாடி தும்புராக்களை வாசித்தார்கள். வாசிக்கிறார்கள் யாழ் மாதிரியான உபகரணத்தையும் வாசிக்கிறார்கள். இது அடுத்த வசனம் 4ஆம் 15ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம். 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார்கள், மத்தித்தியா முதலிய 6 பேர் சிமனி தென்ற இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாக வாசித்தார்கள். இப்ப திருவிழா நடக்கின்ற பொழுது இந்த ஊர்வலத்தில் அதெல்லாம் வாசிக்கப்படுகின்றது. அடுத்ததாக இதே வசனத்திலே பிரக்கியாவும் எல்கானாவும் பெட்டியை காவல் காத்து வந்தார்கள். இதே அதிகாரம் நாளாகமம் 15 அதிகாரம் 29 வசனத்திலே தாவீது ராஜா ஆடி பாடி மகிழ்ந்து வந்தான் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. இது உங்களுடைய திருவிழா. சுவாமி ஊர்வலம் வருகிறார், தோளிலே தண்டிலே காவி கொண்டு வருகிறார்கள், தாளத்தை தட்டுகிறார்கள், பாட்டு பாடுகிறார்கள், நடனம் ஆடுகிறார்கள், இசை வாத்தியங்களை முழங்குகின்றார்கள். இந்த அதிகாரம் இந்த அதிகாரத்திலே வடிவாக அந்த இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து வருகின்ற 16 அதிகாரத்தில் 4 அதிகாரத்தில் அந்த பெட்டி முன்னாக அவர்கள் சர்வாங்க பலி சமர்ப்பிக்கிறார்கள். பலி கொடுத்தல், தகன பலி, நெருப்பிலே பலி கொடுத்தல பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் பலவிதமான கருத்துக்கள். மற்றது என்னவோ சொல்லுவார்கள், எங்களுடைய கடவுளுக்கு வந்து பெண்கள் இருக்கின்றார்கள், சக்தி வழிபாடு இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு எல்லாம் சமூகத்தில் நாங்கள் சொல்லுவோம், பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்தது என்று சொல்லுகின்றோம். இப்ப உலகத்தை இறைவர் படைத்தார் என்றால் அந்த படைத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது என்று கேட்பார்கள். இறைவன் படைத்த எல்லாவற்றிலும் அந்த இருமத்தன்மை டியூவல் போர்சஸ் ஆக முத்திரையிட்டு விட்டார். சக்தியும் சிவமாய தன்மையும் உலகம் எல்லாம் ஒட்டு ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக ஆண் பெண்ணாக உயர்குண குணியுமாகி பாசிட்டிவ் நெகட்டிவ் கேனோட் கத்தோட் வடகுலம் தென்புலம் இப்படி எல்லாம் இரட்டை போர்சஸ் ஆகத்தான் உலகம் முழுக்க இயங்கிக் கொண்டிருந்தது. அது உயிருள்ளவராக இருந்தால் என்ன, உயிரற்ற சடப்பொருட்களாக இருந்தால் என்ன, சக்தி வடிவங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இந்த இரட்டைத்தன்மை இருக்கின்றது இல்லையா. அப்பதான் ஒத்து ஒவ்வா உயர்குண ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக உயர்குண குணியுமாகி வைத்தனன் அப்படி வச்சுட்டார். அதான் இது ஸ்டாம்ப் பண்ணி வச்சிருக்கிறார் தன்னை அறிவதற்காக. அப்ப இந்த உரை வந்து சிவசக்தியாக வழிபடுவது எமது மரபு. அப்ப இந்த கிறிஸ்தவத்திலே அப்படி ஏதாவது இருக்கின்றதா என்று சில பேர் கேட்பார்கள். அப்ப அதுல வந்து உன்னத பாட்டின் அதிகாரம் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கின்றது, உன்னுடைய பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவர்கள், உமது நாமம் ஊற்றுடைய பரிமள தைலமாய் இருக்கின்றது, நல்ல நறுமணம் பொருந்த உம்முடைய நாமம் இருக்கின்றது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கின்றார்கள். இது 3 வசனம். இப்ப இறைவனை கன்னியர்கள் நேசிக்கின்றார்கள் என்ற கருத்து அங்கே காணப்படுகின்றது. மற்றது இப்படி பல விதமான விதங்களை காக்கின்றோம். எங்களுடைய இடத்திலே சொல்லுவார்கள், நாங்கள் விபூதி ருத்ராட்சம் போன்ற அனைவரும் புனிதமாக இருத்தல் எல்லாம் சொல்லப்படுகின்றது. அதே மாதிரியாக இந்த அவர்களுடைய இதிலையும் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அல்லது பீதுருவினுடைய ஆடுகளை தொட்டவர்கள் கூட குணமடைந்தார்கள். ருத்ராட்சம் விபூதி சந்தனம் போன்றவற்றை வழிபடுகின்றோம், பூக்கள் கோயிலில் கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை புனிதமாக பாவிக்கின்றோம், இதற்கு நோய் தீரும், எங்களுடைய துன்பங்கள் தீரும் என்று நினைக்கின்றோம். அதே மாதிரியாக அங்கே சொல்லுகிறார்கள், தாங்களுடைய கிறிஸ்துவனுடைய பேதனுடைய உடைகளை தொட்டவர்கள் கூட குணமடைந்தார்கள், அவருடைய அங்கங்களை தொட்டவர்கள் குணமடைந்தார்கள் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது. இப்படி பல விதமான இதுகள் இருக்கின்றது மாதிரியாக. அதே மாதிரியாக எங்களிடத்திலே இன்னொன்று இருக்கின்றது ஆசௌசம். எங்களுக்கு இந்துக்கள் வந்து 5 விதமான தொடக்கங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமானது ஜனன தொடக்கு, ஒருவர் பிறந்தால் வருகின்ற தொடக்கு. மற்றது மரண தொடக்கு, இறந்தால் வருகின்ற தொடக்கு. மற்றது ஒரு பெண்களுடைய மாதவிலக்கு காலத்தில் வருகின்ற தொடக்கு. மற்ற அதை விட 2 இருக்கின்றது. இந்த தொடக்குகளை பற்றி இருக்கின்றதா என்று கேட்டால், லேவியர் ஆகமம் 12 அதிகாரத்திலே சொல்லுகின்றது, நீ இஸ்ரேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாட்கள் தீட்டாயிருப்பாள். அப்ப ஆம்பளை பிள்ளை பெற்றால் 7 நாட்கள் அங்கே ஆசௌசம். அதுக்கு பிறகும் வருகின்ற தொடரும் அது, 8 நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோளின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படுவது. அவர்கள் அந்த சர்க்கம்சிசன் செய்வார்கள். யூத சம்பிரதாயத்திலே இருக்கின்றது, இஸ்லாமியர்களிலும் இருக்கின்றது. அது செய்யப்பட்டு பின்பு அவள் அதன் பின் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவையும் தொடவும் பரிசுத்தமான தலத்துள் வரவும் கூடாது. முதல் 7 நாள், 8 நாள் விருத்த சேதன குழந்தைக்கு பண்ணப்படுகின்றது. அதுக்கு பிறகு 33 நாள் அந்த தீட்டு இருக்கின்றது. 40 நாட்களுக்கு அது வருகின்றது. எங்களுடைய இந்து மதத்தின்படி நாங்கள் 31 நாள் என்று வைத்து 30 நாள் என்று வைத்திருக்கின்றோம். 40 நாள் கணக்கு இருக்கின்றது. அப்ப இந்த 40 நாட்கள் சொல்லப்படுகின்றது. அதே மாதிரியாக பெண் பிள்ளையை பெற்றால் 2 வாரம் முதல் தீட்டாக இருந்து அதற்கு பின்னால் சுத்திகரிப்பு நிலையிலே 66 நாள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும், கூடுதலாக இருக்கப்படுகின்றது. அதே மாதிரியாக மாதாந்த விளக்கின் போது, பெண்களுக்கு வருகின்ற மாத விளக்கின் போது, இந்த லேவியர் ஆகமத்தில் 15 அதிகாரத்தில் 19-29 வரையான வசனங்கள்ல சொல்லுகின்றது, பாதாந்தம் 7 நாட்கள் தீட்டாயிருப்பாள். அன்றைக்கு அவளை தொடுகின்ற விவரம் அன்று சாயந்திரம் வரை தீட்டாயிருப்பார். அவளை தொட்டவர்களுக்கும் அது வந்துடும். அன்று சூரியன் மறையும் இருக்கலாம், அவர்களுக்கு அந்த தீட்டு உண்டு. அவள் தொட்ட எந்த பொருளும் தீட்டாயிருக்கும். இதை பற்றி மேலதிகமான இதுகள் பார்த்தால் அந்த லேவியர் அதுல 11, 12, 13, 14, 15, 21 அதிகாரங்கள்ல இதை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் ஆர்சவுச விதி என்று சொல்லி ஆர்வலாளர்கள் சொல்லி இருக்கின்றார். பலரும் எழுதியிருக்கின்றார்கள் இந்த விதிகளை பற்றி. நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலே பல முறை இதை பற்றி கதைத்திருக்கின்றோம். அப்ப அந்த மற்றது இந்த நாங்கள் கோயில்களுக்கு காணிக்க கொடுக்கிறோம் இல்லையா, அதை பற்றியும் கூட சொல்லி இருக்கின்றது. அவர்கள் மத்தியில் ஒரு அதிகாரத்தில் 8:4 சொல்லும், அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. சில பேர் சொல்லுவார்கள் வந்து இந்த பழைய ஏற்பாடு வந்து புதிய ஏற்பாடு முறை. பழைய ஏற்பாட்டில் இருந்தது இயேசு கிறிஸ்துநாதரின் வருகையின் பின்னர் அது செயலிழந்து விட்டது. அது ஒரு வரலாற்று ஆவணம் மட்டுமே. புதிய ஏற்பாடு தான் எங்களுக்கு நடைமுறையில் இருக்கின்றது என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் சைவர்களுடைய இதன்படி பார்க்கின்ற பொழுது இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் இந்த சைவத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. ஆனால் அது நடைமுறையில் இழந்து விட்டது என்று சொல்ல முடியாது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த புதிய ஏற்பாட்டில் மத்தேயுடைய 8:4 மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்த என்று தான் சொல்லுகின்றார். மோசைக்கு கட்டளையிட்டது பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்றது. அதே மாதிரியாக நாங்கள் ஒரே கடவுளை வணங்குவதோடு நாங்கள் கடவுளுடைய தூதர்களை தேவர்களை வணங்குகின்றோம் இல்லையா. அக்னி, வரணன், இந்திரன் அப்படியான வாத வணக்கம், திக்கு தெய்வங்களுக்கு வணக்கம் எல்லாம் இருக்கின்றது. அப்ப அது ஏன் வணங்க வேண்டும்? தேவனாகி ஒருவனே வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்ப அப்படி பார்க்கின்ற பொழுது அங்கே பார்த்தால் ஆதி ஆகமத்திலே ஆபிரகாம் என்ன செய்கின்றார், தேவதூதர்கள் மூவரை பூமிக்கு நேராய் தாழ்ந்து வணங்கினான். அந்த தேவதூதர்களையும் கூட வணங்குகின்ற முறை அங்கே காணப்படுகின்றது. இப்படி பல புதுமையான விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இதுல வந்து நாங்கள் இந்த ஒரு கிறிஸ்தவர்கள் பார்ப்பது வேறு, நாங்கள் எப்படி இந்துக்கள் சைவர்கள் எப்படி இந்த மதத்தை பார்க்கின்றோம், புரிந்து கொள்ளுகின்றோம், எப்படி அந்த மதத்துடைய நூல்களை புரிந்து கொள்ளுகின்றோம் அல்லது வளமகளை புரிந்து கொள்வோம் என்பதற்கு ஒரு புரிந்துணர்வு பாலம்.
2: உண்மையிலேயே டாக்டர், இன்றைய இந்த நிகழ்வு என்னை பொறுத்தளவிலே சைவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் நீங்கள் பல விளக்கங்களை கூறியிருக்கிறீர்கள்.
1: மத புரிந்துணர்வு இன்னொன்னு கேட்டால், இன்னொரு மதம் என்ன சொல்லுவது என்று தெரிந்து கொள்ளாவிட்டால், அது எம்முடைய மத தத்துவத்தின்படி பார்த்து விளங்கிக் கொள்ளாவிட்டால் அந்த புரிந்துணர்வு வராது. அந்த புரிந்துணர்வு வராவிட்டால் அது மத காப்புணர்ச்சி இருக்கும், தப்புணர்வு ஏற்படும், மற்ற மதங்களை மதிக்கும் தன்மை இராது. அந்த தன்மைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லா மதங்களும் இறைவனைக்கு அடைவதற்காக பாதையை சொல்வதற்காகத்தான் வந்தது. மக்கள் சந்தோஷமாக சமாதான சாந்தியாக இருப்பதற்காகத்தான் வாழ்ந்தது. மக்களோடு மக்கள் சண்டை பிடிக்கவும் யுத்தம் செய்யவும் நாகரிகங்களை அழிக்கவும் எரிக்கவும் வரவில்லை மதங்கள். விவேகானந்தர் சொன்னது போல அப்படியும் நடந்திருக்கின்றது. அது மக்களுடைய அறியாமையினால் வந்தது தவிர அது மதங்களுடைய தன்மையாக கருதக்கூடாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தா இந்த மறுபிறப்பை பற்றி எல்லாம் நாங்கள் சொல்லுகின்றோம் இல்லையா. அப்ப இந்த கிறிஸ்தவ வேதத்திலே மறுபிறப்பை பற்றி இருக்கின்றது. அப்ப ஒரு முறை கேட்டு நான் சொல்லுவேன், முதலாவது வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது என்னுடைய கையிலே இல்லை. ஃபியூச்சரும் என்னுடைய கையில இல்லை. இந்த பிரசன்ட், இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் என்பதை வைத்துத்தான் எங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே அந்த கிறிஸ்தவம் இஸ்லாமியம் போன்ற மதங்களில் வந்து மறுபிறப்பை பற்றி பெரிதாக அவர்கள் சொல்லுவதில்லை. சுருக்கமாக இன்றைய வாழ்க்கையை எப்படி சொல்லுகிறாங்க, கனவுடையங்கள், உலகத்தை எப்படி, உலகத்தை கடவுள் படைத்தார் என்பதை பற்றி எல்லாருக்கும் ஒற்றுமை இருக்கிறது. ஆனால் உலகத்தை எப்படி படைத்தார் என்று பார்த்தால், அப்ப மற்ற மதங்களில் வேலை ஸ்னாப்ஷாட்டாக ஒரு ஒரு ஒரு வில குறுகிய விவரம் கொடுத்திருப்பார்கள். அதை பற்றிய விரிவான விவரங்கள் எங்களுடைய புராணங்கள் எங்களுடைய வேதங்களிலே கூடப்பட்டுகின்றது. அதை பற்றி முன்னையும் பார்த்தோம் நாங்கள். அதே மாதிரியாக இந்த மறுபிறப்பு கொள்கையை பற்றி பார்க்கின்ற பொழுது நான் சொன்னேன், இந்த ஞானஸ்நான யுவான் என்று ஒருவர் வருகின்றார். இந்த ஞானஸ்நான யுவான் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர். அப்ப அவரை கேட்கின்றார்கள், நீர் யார்? எலியாசனுடைய மறுபுறப்பா? எலியாசன் முன்னிட்டு இருந்த தீர்க்கதரிசி. அப்ப யுவான் 21:21 வருகின்றது. அந்த ஞானஸ்நான யுவானியை நோக்கி கேட்கின்றார்கள், நீர் எலியாசா? நீர் யாரு என்று சொல்லி கேட்கின்றார்கள். நீர் தான் மீட்பரா என்று கேட்கின்றார்கள். அவர் அப்படி இல்லை என்று சொல்லுகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்தான் எலியாஸ் என்பதை பின்னொரு வசனத்திலே மத்தேயினுடைய 11:14 சொல்லுகின்றார். And if he will receive it, this is Elias, which was for to come. இவர்தான் அவர், இதற்காக வந்திருக்கின்றார் என்ற வசனத்தை சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரியாக இந்த இயேசு கிறிஸ்துவினாரே ஒருமுறை கேட்கின்றார், இந்த மத்தேயுடைய 16:14 கேட்கின்றார், இந்த மற்றவர்கள் என்ன என்ன மாதிரி சொல்லினம், மற்றவர்கள் என்னை எப்படி பேசுகிறார்கள் என்று கேட்கின்றார் சீடர்களை பார்த்து. அப்ப அவர்கள் மரணி சொல்லுகிறார்கள், சிலர் சொல்லுகிறார்கள் நீர் பரிசுத்த அந்த ஞானஸ்நானம் கொடுக்கிற ஜோவான் தான் என்று, சிலர் சொல்லுகிறார்கள் நீர் எலியாஸ் என்று, சிலர் சொல்லுகிறார்கள் நீ எரேமியா என்று. அவர்கள் எல்லாம் முன்னேறிந்த தீர்க்க தரிசிகள். சிலர் சொல்லுகிறார்கள் நீர் இன்னொரு தீர்க்க தரிசி என்று சொல்லுகின்றார்கள். அப்ப இங்கே அந்த முன்னே வந்தவர்கள் திருப்பி வருவார்கள் என்ற கொள்கை காணப்படுகின்றது. ஆதியிலே அதுக்குரிய இடம் இருக்கின்றது, பிற்பாடு அதற்குரிய இதை சொல்ல

0: உண்மையிலே டாக்டர், இந்திய விஷயத்திலே நாங்கள் இன்றைக்கு இந்த இவ்வளவு நேரமும் நீங்கள் கொடுத்த விஷயங்களை கட்டாயம் நேயர்கள் கிரகித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. சிறிய இடைவேளைக்கு பின்பு நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.
1: உங்கள் வினாக்களுடன் நீங்கள் தேவையானால்
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ். 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: அந்தனரா பிறந்தேனே, வேற விதமா பிறந்தேனே, இந்தியால பிறந்தேனே, வேற இடத்துல பிறந்தேனே, வெளுப்பா பிறந்தேனே, கருப்பா பிறந்தேனே, நீளமா பிறந்தேனே, குட்டையா பிறந்தேன், ஏதோ சொல்லிட்டு இருக்காமா ஜாதி. அதுக்கப்புறம் எத்தனை நாள் வாழறது. ஒருத்தர் வந்து நமஸ்காரம் பண்ணினார், 100 வருஷம் வாழுங்கன்னு சொன்னேன் சௌக்கியமா, ஏன் ஜபிக்கிறீங்கிறாரோ வேதம் சொல்றது 100 வருஷம் சௌக்கியமா இருங்கன்னு சொன்ன ஜபிக்கிற சுவாமி. 40-50 வயசுல அப்படியே கிளம்பி போயிடணும்ட்டார். ஏனடா அதுக்கு மேல கை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, கால் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, மாடுபடி கட்டி இருந்தா முட்டு வலிக்கிறது, எந்த காரியமும் பண்ணினாலும் இடுப்பு வலிக்கிறது, ஒண்ணுமே பண்ணணும், இப்படிப்பட்டதான வாழ்க்கை தேவையா அப்படிங்கிறார். அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, ரெடியா போட்டுமா கிளம்புறதுக்கு என்ன, அதுக்கும் சித்தம் இல்ல விவகாரம். ஆனா என்னடா மனுஷன் கஷ்டப்படுற ஆயுஷ், அதுக்கப்புறம் போகம், சுகதுக்கங்கள், இத்தனையும் இவனைத்தான் ஜென்மாந்தரத்துல கொடுத்தது. ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல வழியில போறதுக்கு வேண்டியதான ஃப்ரீவில் நிச்சயமா பகவான் கொடுத்திருக்க, அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மனசுல சம்ஸ்காரங்கள் இருக்க இருந்த போதிலும் நீங்க நல்ல காரியத்துல ஈடுபடுறதுக்கு பகவான் எல்லோருக்கும் வாய்ப்பை கொடுத்திருக்கார். புமானா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும், அவன் அவனுக்கு தகுந்த வழியில நல்ல வழியில நாடலாம், நல்ல வழிய தெரிஞ்சுக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் எடுத்துக்க முடியல சார், ஏன் தெரியுமா, நான் இவனுக்கு உள்ள இழுக்கிறது பழைய பாபங்கள் இழுக்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பழைய பாபங்களை இழுக்காம அது கீழே இழுக்காம தங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி இருக்கு, என்னது, சாதுஜனங்களை கேட்கணும், சத்சங்கமானது வேணும். சத்சங்கம் இருந்ததோ அது என்ன பண்ணா, பாபங்களை வேலை செய்யாம நிறுத்தும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ணாதது. பாபத்தினுடைய பலம் நம்ம அனுபவிச்சுத்தான் ஆகணும். ஆனா என்ன, அதை உங்களை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாம இருக்கும், இதைத்தான் தலையெழுத்துங்கிறான். அப்ப என்ன, நம்ம பண்ணினதான பாபங்கள் அது என்ன பண்றதுன்னு இந்த ஜென்மாவில புதுசாக நல்ல முயற்சி எடுக்கிறதுக்கு தடுக்கிறது, அந்த தடுக்காம நீங்க எழுது மாத்தப்படாதாங்கிற. இப்ப என்ன, அது தடுத்துட்டு இருக்குன்னு தெரியும், இதுவரைக்கும் சாஸ்திரம் சொல்றது, அதை தடுக்காம நல்ல வழியா இவன் இருக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன பண்றது தெரியுமா, அதுக்கு சத்சங்கம் வேணும். உங்க அதுல குழந்தை ரொம்ப கலாட்டம் பண்ணிட்டு இருக்கான், சும்மா இருக்காது, அவரோட காலம் வழி எழுந்தா வரும், ரொம்ப சிரமம், இதை நோண்டி அதை நோண்டி அதை எடுத்து இது எடுத்து புதுசா நீங்க பெயிண்ட் பண்ணி வச்சிருக்க பேனா எடுத்துன்னு எல்லாம் மாங்கோட்டையை எடுத்துன்னு கவுத்துல எழுதும், ஒன்னும் சொல்ல முடியல. ஏன்னா பொண்ணு வைத்த பேரம், இவங்களால ஒன்னும் சொல்ல முடியல, மாப்பிள்ள எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன பண்ணுவேள் நீங்க, ஒவ்வொருதான் அவன் கிழிக்கிறப்பலாம் ஐயா 5000 ரூபாய் ஆச்சு, 10000 ரூபாய் ஆச்சு, இப்படி மனதில் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கே தவிர ஒன்றும் பண்ண முடியல, அவஸ்தப்பட்டு இருக்கலாம் ஐயா. ஆனா அதே சமயத்துல ஒரு புதுஷா உத்தரவு காத்துக்கு வந்த, ஏதோ உங்களோட பேசிட்டு போடணும், அவர் வந்து உட்கார்ந்ததுமே சோஃபால வந்து உட்கார்ந்ததுமே இந்த மாதிரி கப்சிப்புன்னு உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா அவர் யாரோ பெரியவர போல இருக்கு, அவரை கண்டா தாத்தாவே உட்கார்ந்து என்னவோ இனிமே பேசுற, ஓஹோ அவர் ரொம்ப பெரிய ஆள் போறதுக்கு நம்மளை அடிச்சுவாரோ ஒரு பயம். ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தை சௌக்கியமா சும்மா உட்கார்ந்து, ஆனா அதுக்கப்புறம் அவரு குழந்தை இங்க வா என்ன பண்ற அப்படின்னு கொஞ்சமா பேசினான்னு வச்சுங்களேன் திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன் மகாகவி. அப்ப புதுசான ஒரு வியக்தியை பார்த்ததுமே அந்த குழந்தை நிம்மதியா இருக்கும் இல்லையா, அதே மாதிரிதான் சத்துகளை பார்த்ததுமே உங்க மனசு அசையர்ந்து நின்று, அசையர்ந்து நின்னதுமே நீங்க நல்ல வழிக்கு போக தொடங்குது. இதுதான் நடக்கிறது சாஸ்திரத்துல. எப்படி ஒரு மனுஷன் முன்னேறதுக்குதான், இது இல்லாத போனால் பாப பிரகாரமாக பழைய நாளையே பழைய மாதிரியே பாபத்தை பண்ணிட்டு மறுபடியும் துன்பத்தை அனுபவித்து மறுபடியும் பாபத்தை அப்படியே ஆயிடும். ஒரு மனுஷனுடைய

0: பொருளானது அவனை மாத்திரது சாது சங்கம், சத் சங்கம், நல்லோர்களுடைய சேர்க்கை, சிவனடியாருடைய தொண்டு, சிவனடியாரோட சேர்ந்து இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ சிவனடியார்கள் இருக்க, சித்தர்கள்னு பேரு. அவ ஒண்ணும் பண்ண மாட்டா, அவளை பார்த்தேன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவளை சித்தரா ஒண்ணு தெரியலையா சார், சித்தர்னு வேஷம் போட்டு காசு கொடுன்னு கேட்கறவா ரொம்ப பேர் இருக்கா. அவ இல்ல, நிஜமான சித்தரா இருந்தா அவர் எதையும் கேட்க மாட்டார், கொடுத்தா நோன்னு சொல்ல மாட்டார். அவர்கிட்டமே ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து சரிம்பார், வேணும்னு எடுத்துக்க மாட்டார், பாட்டியே இருக்கும். ஏதாவது வந்தா அதை விட குறைச்சதாக்கா யாராவது சகாயம் பண்ணா எடுத்துன்னு போப்பாம்பார். அவருக்கு வேண்டி ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டா சரி. ஆனா மற்றவர்கள்லாம் வேஷம் போட்டுட்ட சித்தர்கள்லாம் இன்னும் கொடு இன்னும் கொடுன்னு மனுஷன் பீடிச்சுட்டு இருப்பான், அது இருக்கட்டும் அப்படி. ஆனா அப்படிப்பட்டதான நல்லவாள் இருக்க பத்தேடா, அவள்கிட்ட நீங்க ஒன்னும் சேர்ந்து நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், அவ பக்கத்துல இருந்தாலே போறோம், அவ சொல்ற வார்த்தை கேட்டுண்டா போறோம், நீங்க ஒன்னும் அவருக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம், கேட்டுண்டா போறோம். ஆனா விவகாரம் என்ன, உங்க வாழ்க்கை நல்ல வழியா அமையும். இப்படி ஏன் கேட்க பண்ண மாட்டேங்கிறாள், எனக்கு நல்ல சித்தர்கள் ஏன் கொண்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார் சிவன. ஏன் துராசா பூயிட்டம் விதிலபி மசத்தோ எதி பவானு, இப்படி இருக்கே ஹே பரமேஸ்வரா, நீ என்னுடைய மனசனுடைய போக்கை, மனசனுடைய போக்குத்தான் இந்த ஸ்லோகத்துல விதிலிபி தலையெழுத்துன்னு சொல்லிருக்க. தலையெழுத்துன்னு தலை எழுதின எழுத ரப்பர் எடுத்துனா அதை அழிக்கிறது இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க, தலையணும்னு தெரியல. ஆனா கவிகள்லாம் அப்படி சொல்லுவா. ஸ்ரீஹர்ஷன் ஒரு பிராமணனை பார்த்தாராம் வந்துருக்கிறப்ப, அயம் தரித்ரோ பவிதே திவைதிசீம் சொல்றார், இந்த பிராமணன் இந்த பிறவையில தரித்திரனாகவே கடவான் அப்படின்னு எழுதியிருக்க, அதை இவர் பார்த்தாருங்கிற எல்லாம் போய் பார்த்தோம் என்ன சாஸ்திரம் கவிகள் அப்படி வர்ணிப்ப சொல்ற பாருங்க, அவ தலையிலேயே எழுதி ஒட்டி இருக்கு சாரம்பம். இவன் பார்த்தா போல பேசுறதுதான் பேசுவான், ஆனா விவகாரம் என்ன, என்னுடைய மனசானது சரியான வழியில போகிறதுக்கு இடையூறு ஏற்படுகிறது, இதுக்கு நீ மாத்த மாட்டேங்கிறே, ஏன் மாத்த மாட்டேங்கிறள் அப்படின்னு பகவான கேட்கிறார். நன்னத்தான் இருக்கு, ஆனா பகவான் அதுக்கும் பதில் சொல்லல. இங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லல, அது ஒண்ணுதான் காரியம், அவருக்கு வேற ஒண்ணும் நடக்காது, ஒன்னும் பதில் சொல்லல. அவர் சொல்ற, ஒருவேளை பரமேஸ்வரா உன்னால முடியலன்னு நினைக்கிறியோ, என்னால முடியலப்பா தலையிட்ட மாத்த முடியாது அப்படிங்கிறா, அசக்தோ எதி பவானு, ஹே பரமேஸ்வர எதி பவான் அசக்த, உன்னால இது பண்ண முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கியா, சரி சிரத்தத்வைதாத்யம் நகலு சுவத்தம் பசுபதே, ஹே பரமேஸ்வர அவருக்கு பசுபத்தின்னு ஒரு சம்போதம் இந்த ஸ்லோகத்துல. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இந்த கூட்பாடு இருக்க பத்தல, அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நீங்க பசுபதி, பசுபதினா என்ன அர்த்தம்னு, உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் ஆட்டி படப்பவர். ஒரு மனுஷனுக்கு 100 பசுமாடு இருக்கு, அவத்தனை எத்தனை பண்றார், கொட்டையில ஒவ்வொன்னா கட்டி வைக்கிறார், இது பாட்டுக்கு இங்க இங்க ஓடப்படாது, அது அவுத்த விட அவுத்த விடக்கூடியதான சாமர்த்தியம் அவருக்கு இருக்கா இல்லையா, அவர் தானே கட்டினது, காலமுறையில அவுத்து விடுறாரு, அப்ப நடுவில் அதை கட்டாமல் கட்டி இருக்கிறது அழுக்கக்கூடியதான திறமை அவருக்கு இருக்கா இல்லையா, நிச்சயமா இருக்கு. அதே போல பரமேஸ்வரன் என்ன ஆட்கொள்ளக்கூடியதான திறமை அவருக்கு இருக்கா இல்லையா, இருக்கு, இருந்த போதிலும் பண்ண மாட்டேங்கிறேன். உங்ககிட்ட உங்களால முடிஞ்சு எனக்கு அது தேவையா இருக்கும் பொழுது, நான் உங்களை கேட்கும் பொழுது நீங்க பண்ணலன்னா அப்ப என்ன அர்த்தம், அதுதான் உபேட்சான்னு பேர். உபேட்சான்னு என்ன அர்த்தம், என்னால பண்ண முடியும், நீங்களும் வந்து பண்ணுங்கன்னு கேட்கிறேன், இருந்த போதிலும் நான் அதை வந்து கேர் பண்ணாம அப்படி விட்டேன்னா என் மேல இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அதான் உபேட்சானோ சேத் அங்க ஆரம்பிக்கிறோம், இந்த பசுபதிங்கிற ஒரு பதவிக்கும் அந்த உபேட்சாங்கிற சம்பந்த பதத்துக்கும் எப்படி சம்பந்தம். ஆச்சாரியார் அந்த ஸ்லோகத்தை ரசிச்சு போட்டிருக்கார், ஹே பசுபதே உன்னால முடியுமப்பா, நீ என்னுடைய தலையெழுத்தை மாத்தக்கூடியதான நிலையில இருக்க, என்ன மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷியருடைய தலையெழுத்தும் உன்னால மாத்த முடியும். என்ன எஸ் சர்வவிது யஜ்ஞானமயம் தபா, உன்னுடைய உயர்ந்தியை அறிந்து கொள்ள முடியும், பிரம்மமும் மாலும் பிறனே தன்னெண்ணெய், அவரது பிரம்மதேவரும் திருமாலும் ரெண்டு பேரும் இந்த பரமேஸ்வரனுடைய சோகம் அடிமுடிய தேடுறதுக்காக ஓடினாராம், இவராலையும் முடியல அவராலையும் முடியல, முடியாத பொழுது எதை பண்ணிவிட்டார், சௌக்கியமா இருக்காம இல்ல முடியலன்னு சொல்லி விடலாமோ, ஐயோ திருமால் அவர் பாட்டுக்கு வராகிறார். அவர் அதை சூஸ் பண்ணிட்டார். என்ன, ஒரு தடவை இந்த வழியில நம்ம போயிருக்கோம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சோ நேர உள்ள போவோம். எவ்வளவு தூரமான இருந்தாலும் போகணும், பாத்தாளம் வரைக்கும் போய் பூமியை எடுத்துட்டு வந்திருக்கோம், சோ இந்த வழியில் நம்ம போவோம்னு அப்படியே ஆரம்பிச்சு விட்டார். வராக அவதாரத்தை எடுத்துட்டா, அதே அவதாரத்தை எடுத்துட்டா பாதாள வரைக்கும் போனார். போனா இன்னும் கீழே இருக்குன்னு, அதல வித்தல சுத்தல சாதல தலாதல பகாதல பாதாளம் இருக்கிற லோகங்களுக்குள்ள கீழ் லோகம் பாதாள லோகம், அது வரைக்கும் போன. போன பிறகும் அங்கே அந்த சிவனுடைய ஆரம்பம் எங்க தொடங்குறதோ அந்த லிங்கத்தினுடைய ஆரம்பம் அவரால் கண்டுபிடிக்க முடியல. என்னன்னு இன்னும் பாதியே வரல. என்ன அந்த சிவனுடைய பாதி இருக்கு, அதுவும் வரல போல இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்க. இவர் பார்த்தாராம், இந்த ஜென்மாவும் நம்மள இவ்வளவு படிக்க முடியும். ஏன்னா எவ்வளவு அளவுக்கு என்னால போக முடியுமோ அந்த அளவுக்கும் போயிட்டேன், இன்னும் ஆரம்பமே தெரியல. சரி, நேரம் வந்தார் பரமேஸ்வரத்தை வந்தார், கண்ணத்துல போட்டுண்டார். ஐயா முடியல, தங்களுடைய லிங்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ, ஸ்வரூபம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அது கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ட்டார். அதே சமயத்துல பிரம்மதேவர் என்ன பண்ணினார், நான் பாக்குறேன் அவர் மேல போக ஆரம்பிச்சார். ஏன்னா அவர் இருக்கிற லோகம் எல்லா உலகத்தை விட உயர்ந்தது. நீங்க இருக்கக்கூடிய லோகம் இது பூலோகம். புவஹா சுவஹா மகஹா தபஹா ஜனஹா சத்யம் அப்படின்னு மேல ஆறு லோகங்கள் இருக்கு. இந்த மேல இருக்கிற ஆறு லோகங்கள்ல ஹையஸ்ட் புளோர் அங்க இருக்கிறவர் சத்தியலோகமானது எல்லாத்தை விட வசதி. சோ இவர் என்ன பண்ணினா, நம்ம முதல்லயே உயர்ந்த லோகத்துல இருப்போம், அது வரைக்கும் எங்க போறதோ பார்ப்போம் அப்படின்னு அவருக்கு ஒரு அழகான வாகனம் இருக்கு, அன்னபட்சம் பறக்கும் அது போயிட்டே இருக்கு அப்படின்னு நான் இதை போவோம் நினைச்சேன். அவர் பாட்டுக்கு அன்னப்பட்சியில மேல கிளம்புற கிளம்பி போனார். அவர் ஊர் வரைக்கும் போனார், அதுக்கப்புறம் மேல போயிட்டே இருக்கார். கொஞ்ச தூரம் போச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு முடிவு காணப்படல. எங்கிருந்து தொடங்கிறதுன்னு பரமேஸ்வரனுடைய முடிபாகமானது அவரால் பார்க்க முடியல. என்னடா இது, அவரும் கீழே போயிட்டார். அவர் நம்மளை விட நகமாகவே திறமைசாலி, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு, பார்த்துட்டாரோ என்னமோ. நம்ம பார்க்கலேன்னு சொன்னா என்ன ஆகும்னு, நம்ம திறமை நமக்கு அந்த சாமர்த்தியம் இல்லையே, நாலு பேர் நம்மளை வைய மாட்டா. நிந்தன் தத்தவசா மத்தியம் ததோ துக்க ததம் துக்கிம். நம்ம சாமர்த்தியத்தை எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாள, பேருக்கு தான் பிரம்மதேவர். உலகத்தை எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரையும் தலை எழுத்து அவர் தான் எழுதுறார். ஆனா இவருக்கு இது இல்ல பாத்தீங்களா, பரமனாரிய முடியல பாத்தீங்களா அப்படின்னு நம்மள நாலு பேர் ஏதாவது சொல்லிவிடுவாளோ அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க. இதே சமயத்தில் என்னாச்சுன்னார், அங்கிருந்து ஒரு புஷ்பம் வந்து விழுந்ததான் அவர் தலையில, ஒரு புஷ்பம் வந்து விழுந்தது. அந்த புஷ்பம் விழுந்தமே அவருக்கு டக்குன்னு புடிச்சுண்டார். அது ஒரு ஞாபகம் வந்து, ஓஹோ தாழம்போ வந்து விழுந்தது புடிச்சுண்டார் டக்குன்னு அவருக்கு ஞாபகம். ஏன்னா கவலையோடு இருக்கிற மனுஷங்க இப்படி கிடைச்சதுமே புடிச்சுண்டாரு. ரைட், ஒரு எவிடன்ஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. பரமேஸ்வரன் தலையை பார்த்துவிட்டேன், இத பாருங்க அங்கிருந்து நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விடலாமோ. யாருக்கு எப்படிப்பட்டதான எண்ணம் பாருங்க. இந்த எண்ணம் வந்ததுமே நேரா பரமேஸ்வரன் வந்து விட்டார். வந்து என்ன ஆச்சு, நான் பார்த்து விட்டேன், எங்க இருந்து ஆரம்பிக்கிறத பார்த்தேன். அவர் பார்த்தார், சிரிச்சுண்டாராம். பக்கத்துல மகாவிஷ்ணு இருக்கார், நான் இவ்வளவு தூரம் போனேன், நிஜமாகவே ஓடி போனேன், ஒண்ணுமே எனக்கு ஆரம்பமே தோணலையேப்பா, நீ பார்த்தியான இத பாருங்க அப்படின்ட்டு உங்க தலையில இருந்த புஷ்பமும் இந்த அங்கான காட்டினார். பரமேஸ்வரனுக்கு நிதி எல்லாம் பிடிக்கும், எந்த தப்பு பண்ணினாலும் ஓகேம்ப. பொய் சொல்லி ஏமாத்துறதுங்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா வேதமே சத்யம் வதா தர்மம் சதா, முதல் தர்மம் என்ன சொல்றது மனுஷர்களுக்கு, சத்யம் வதா பொய் சொல்லாதப்பா. நான்கு தம்பதே உண்மையை சொல்லுன்னு உன்னை சொல்றது, நான்கு தம்பதே பொய் சொல்லாது. சத்யாநப்ரமதிதவ்யம் எப்பொழுதும் உண்மையை கண்டு ஏமாந்து போகாது. எத்தனை தரம் நிஜத்தை சொல்லுன்னு ஒரு தரம் சொல்றது வேதம், பொய் சொல்லாதேன்னு ஒரு தரம் சொல்றது, உண்மையை விட்டு ஏமாந்து போகாதேன்னு வேற சொல்றது. இப்படி சொன்ன போதிலும் அது என்ன ஆயிடுதுன்னு, அவ்வளவு வசதியான தர்மம்னு தெரியறது. இருந்த போதிலும் என்ன சுவாமி ஆச்சுன்னு, அந்த காலம் சரியா இல்ல. நாம எல்லாரோட வசதியாக நல்ல புகழ் நமக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம். என்ன ஆச்சுன்னு இப்படி பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். பரமேஸ்வரனுக்கு இது பிடிக்காதோ, ஏன்னா வேதத்தில் இருக்கிறது மாறுதலா தர்மம் அல்லவா. என்ன பண்ணினார், அந்த பிரம்மதேவருக்கு அஞ்சு முகம், இந்த அஞ்சு முகத்துல எந்த முகம் பொய் சொல்லித்தோ அந்த கழுத்து வரைக்கும் அதற்கு கிள்ளி எடுத்துட்டாங்க. இனிமேல இது பண்ணா அதிகம் என்ன ஆச்சு அப்பதான் தெரிஞ்சதான் இப்படி. அதுக்கப்புறம் இந்த தாழம்பூவ பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணப்படாதுன்னு வேற சொல்லிட்டு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணணும். தாழம்பூ ரொம்ப இட்டம் வரலட்சுமி தத்துவம் அன்னைக்கு. அன்னைக்கு ஒரு தாழம்பூ 100 ரூபாய் விற்பான். ஆனா பரமேஸ்வரனுக்கு அதை பூஜை பண்றது இல்ல. என்ன சுவாமின்னு இந்த புஷ்பமானது இனிமேல என் பூஜைக்கு உதாதுன்னு ஜெபிச்சு விட்டாரா. இந்த பரமே பிரம்மதேவருக்கு என்ன பண்ணிட்டார், அந்த தலையே கிள்ளி எடுத்து விட்டார். இப்ப சொல்லுங்க, அவருடைய தலையே நீங்க கிள்ளி எடுப்பீர்களே, ஆனால் அவர் எழுதின தலையெழுத்தை மாத்த முடியாது அவங்களால். இப்ப பதில் சொல்லுங்கன்னு கேட்கிறேன், நீங்க என்ன பண்ற விவகாரம் என்ன? யார் எழுதினாரோ அவர் தலையே கிள்ளிவிடுவார் நீங்க, ஆனா அவர் எழுதினது மட்டும் அது தப்புன்னு ரப்பரால மாத்த எழுதி முடியாது, அழிக்க முடியாது அவங்களுக்கு. என்ன சுவாமி இப்படி கதை விடுறது பாருங்க. ஸ்ரீரத்வைதாத்ரியம் தத்வைதாத்ரியம் சிரஹா, அந்த விதாதாவனுடைய விதாதான பிரம்மதேவர் அவருடைய தலையே தத்ரத்வைதாத்ரியம் நகலு சுவருத்தம் பசுபதே. ஹே பசுபதே, நகலு ந சுவருத்தம், நல்ல கிளவிய நீங்க கிள்ளி எடுத்து பிடியோ. சாதாரணமாக இந்த காய்கறிய எப்படி கட் பண்ணுவா, விரலாம் அப்படியே கட் பண்ணி எடுத்து வந்துருவா. இந்த கத்திய எடுத்துடும், வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் அறுக்கிறப்ப அப்படியே கிள்ளி எடுத்துடுறீங்களா இல்லையோ? அதே மாதிரிதான் கிள்ளி பிடிக்கல. எவ்வளவு சுலபமா பரமேஸ்வரா, நீங்க எப்படிப்பட்டவாள், பிரம்மதேவருடைய தலையே கிள்ளி பிடிக்கல. அவருடைய தலையை கிள்ளி அவருக்கு புத்திமதியை சொல்லக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கக்கூடியதான தாங்களுக்கு அவர் ஏதோ ஒரு சமயத்துல எழுதி வச்சாரா, அத என்ன மாட்டப்படாதா? ஹே பசுபதேனர் சிரத்தத்வைதாத்ரியம் நகலுத்து விருத்தம் பசுபதே, கதம் வா நிர்யத்னம், கதம் வா நிர்யத்னம், ஒரு முயற்சியும் இல்லாமல். சாதாரணமாக ஒரு சின்ன காரியம் பண்ணணும்னு எவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன ஆபரேஷன், ஒரு ஆபரேஷன் டேபிள்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே அது 10 பேர் வந்து அதை கிளீன் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி அதை கொண்டாங்க இது கொண்டாங்கன்னு சொல்லி தலைக்கு மூக்குக்கும் எல்லாத்துக்கும் கட்டிண்டு அவனை பார்த்தாலே எமக்கிங்கிற மாதிரி தோன்றது. இப்படி எல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்றாங்க சார். ஒரு சின்ன காரியத்தை பண்றதுக்காக என்னடான்னா பெரிய டாக்டர்ங்கிறான், அது 100 தரம் அலம்பரம் அதை அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும். இது அவ காரியமா பண்ற நமக்கு வேண்டாம். ஆனா இந்த முயற்சி எல்லாம் இருந்ததான்னு கேட்கிறார். தலையை கிள்றதுன்னு எவ்வளவு சுலபம், அப்படி கட் பண்ணி எடுத்து போட்டு விட்டீங்க பரமேஸ்வரா. சுவருத்தம் நன்னா நீக்கி விட்டீங்கிற நகலு சுவருத்தம் பசுபதே, கதம் வா நிர்யத்னம், ஒரு முயற்சியும் இல்லாமல். கர நக முகேனைவலுலிதம், கை விரல்களாலேயே அதை தூக்கி எடுத்து போட்டுல. அப்ப என்ன அர்த்தம், உங்களுக்கு என்னுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியதான திறமை இருக்கு, உங்களால முடியும். ஆனா முடிஞ்ச போதிலும் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீங்க பண்ணலேன்னா என்ன தோன்றது? என் இடத்துல கோபமோ, என் இடத்துல ஏன் இந்த உபேட்சா புத்தி பரமேஸ்வரா கொஞ்சம் பாருங்களேன். ஆகையால் அப்படி பண்ணாதீங்கோ, என் மனசை சரியான வழிக்கு கொண்டு வாங்கோ. நான் ஒன்னும் உங்களை கேட்கல, என் மனசு பகவத் தியானத்துல ஈடுபடும்படி பண்ணுங்கோ. என் மனசுல இருக்கக்கூடிய இந்த ஆசை இருக்கு பார்த்தீங்களா, இது வேணும் அது வேணும்னு ஒரு பேராசை, அந்த பேராசையை கொஞ்சம் குறைக்கும்படி பண்ணி விடுங்களேன், நான் நிம்மதியா இருப்பேன். நிம்மதியா இருந்து வேற எங்கேயோ போக மாட்டேன். நான் என்ன கேட்கறேன், உங்களை தியானம் பண்றதுக்கான ஒரு வழி கொடுங்கன்னு சொல்றேன். அந்த சத்சங்கத்தை கொடுத்த சௌக்கியமா இருக்கேனே பரமேஸ்வரா அப்படிங்கிறார். உபேட்சா நோச்சே என்ன ரகரசி கிம் நகரசி, ஏன் என் மனசுல இருக்கக்கூடியதான அந்த தலையெழுத்தை மாட்ட மாட்டேங்கிறேன். பவத்யான விமுகம், அதனால்தான் தங்களுடைய தியானத்தில் ஈடுபட மாட்டேங்கிறது. அதுக்கு மாறாக செல்கிறது துராசா பூயிஷ்டம், பேராசையானது மேலும் மேலும் வந்துட்டு பேராசைக்கே பேராசையா இருக்கு. இது வேணும் அது வேணும் அது வேணும் எவ்வளவு வந்தாலும் இன்னும் வேணும்னு நினைக்கிறேனே. விதிலிபிம், இந்த தலையெழுத்தை அசக்தோ யதி பவான், என்னால மாத்த முடியாதுன்னு சொல்வேலையானால் சிரஸ்தத்வைதாத்யம், ஹே பரமேஸ்வரா அந்த பிரம்மதேவருடைய தலையை 5 தலைகள்ல ஒரு தலையை கிள்ளிவிட்டார். அதனால்தான் இன்னைக்கு பிரம்மதேவருக்கு 4 தலையா, 4 வேதங்களையும் ஓதிக்கொண்டே இருக்கார், ஒரு தலை காணும். அந்த பழைய தலையில தான் அவர் ஆகமங்கள்லாம் எழுதினார், சைவாகமும் சாஸ்தாகமும் இவைகள்லாம் அந்த தலையிலிருந்து தான் எடுக்கப்பட்டது, அது சொல்லப்பட்டது. மீதியெல்லாம் இந்த 4 வேதங்களை இன்னைக்கு ஓதிண்டே இருக்க, மீதி 4 தலை இல்ல. தத்வைதாத்ரம் நகலு சுவத்தம் பசுபதே கதம்பா நிர்யத்னம், கதம்பா நிர்யத்னம், ஒரு முயற்சியும் இல்லாம சுலபமாக கிள்ளி தலிப்புகள கர நகமுகே நைவலுரிதம், நகத்து நுனியினாலேயே கிளிப்டீல எப்படி சொல்லுங்க பாக்கலாம். ஆகையில எங்க காப்பாத்துங்கோ, இதுவரைக்கும் ஒன்னும் நல்லா இருக்கு, இப்ப என்ன சின்ன இதை காப்பாத்தின பிறகு ஒரு நகத்தை ஒரு தலையை எடுத்த பிறகு பிரம்மதேவருக்கு டவுட் வந்து இவர் இதோட நிறுத்துவாரா இந்த மீதினால தலையிலையும் கை வைப்பாரா என கிள்ளிவிட்டார். ஏதோ ஒரு முகம் தெரிவித்து ஒரு கேள்விட்டார், மீதினாலும் காப்பாற்றப்படணுமே என்ன பண்றது. அவர் பார்க்கிறார், விரிஞ்சி தீர்காயுர் பவதோ, அப்பிரம்மதேவர் தீர்காயுசா இருக்கட்டும். அந்த தலையும் கேள்விட்டேன், மனுஷனுக்கு கை போய் எடுத்தோம்னா வாழலாம், கால் போனா வாழலாம், காது போனா வாழலாம், ஆனா தலை முண்டத்தோட எடுத்துட்டேன்னு இனிமேல வாழ முடியாது. இருக்கிற பொழுது அங்க இருக்கிற புத்தி ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுங்க, கேக்குற களிமண்ணா இருக்கு, களிமண்ணாலும் ஏதோ இருந்தாலும் அது இருக்கணும்னு தலையை தனியா எடுத்துட்டா இனிமேல வாழ முடியாது. ஆனா ஒரு தலையை எடுத்துட்டார், மீதி நாலு தலையும் எடுத்துட்டா அவருடைய வாழ்க்கையே போயிடுமே, வேண்டாம்பா. விரிஞ்சிர் தீர்காயுர் பவதூ, ஏன் பவதா தப்பரசிர சதுர்க்கம் சம்ரக்ஷம், ஹே பரமேஸ்வரா, அவருடைய மீதி நான்கு தலையும் காப்பாற்றப்பட வேண்டும், இல்லைன்னா பிரம்மதேவர் கதையே தகராறாயிடும். ஏதோ அவர் எழுதினார் சொல்லிட்டு அவரை வச்சுட்டு இருக்கேன், அந்த பிரம்மதேவராதும் சௌக்கியமா இருக்கணும். அப்ப இந்த நாலு தலையும் காப்பாற்றப்பட வேண்டும். விரிஞ்சிர் தீர்காயுர் பவதூ, பவதா தங்களால் தத் பரசிர சதுஷ்கம், பரஹான அந்நியான் இருக்கக்கூடியதான இந்த தலையை விட மீதி நான்கு தலைகள், மற்ற நான்கு தலைகள் சதுஷ்கம் சம்ரக்ஷம், ஏன் சகலு புவி தைன்யம் லிகிதவானு, என்ன இந்த பூலோகத்துல என்ன பண்ணிட்டார், நாங்கள்னா தைன்யமா தீனாளா இருக்கணும்னு எழுதிவிட்டார். இவர் ரொம்ப தரித்திர கட்டப்படணும்னு எழுதியிருக்கார் சார், அதான் அவர்கள் தான் எங்களை போறோம், நீ சௌக்கியமா இருப்பாய் எழுதியிருக்கப்படாது. யாராவது கேட்டாலும் சொல்லுங்க, அவன் பாட்டுக்கு அவுத்து விடுறான், எப்படி இருக்கார் அவாரியும்னு இங்கிலீஷ்ல, அவன் திரும்பி வெல் ஓகே ஹாப்பி சொல்ல மாட்டேங்கிறான், அவடு விடுன்னு திரும்பி அவடு விடுன்னு கேட்கறான், என் தலை எடுத்து எப்படி இருக்கு உன் தலை எடுத்து எப்படி இருக்கு, எப்படி இருக்கேன்னு கேட்டா ஆனந்தமா இருக்கேன்னு சொல்லப்படாதவா, சௌக்கியமா இருக்கேன்னு. ஏன் பகவான் நமக்கு தான் ஆகாரத்தை கொடுத்திருக்கார், சாப்பிட்டா ஜீரணம் ஆகிறதுக்கு கொடுத்திருக்கார், ஏதோ நல்ல வார்த்தையை கேட்கறதுக்கு காதை கொடுத்திருக்கார், என்னென்னமோ கேட்கறோம் அது வேற, ஆனா விவகாரம் நல்ல வார்த்தை கேட்கலாமோ, நீங்க கேட்கறதுக்கு வேண்டியதான காதை கொடுத்திருக்காரு, அதை கேட்டு கேட்டு மனசுல ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு மனசை கொடுத்திருக்காரு அந்த பகவான் வந்து என்ன தோன்றதுன்னு, ஜனங்களுக்கு எல்லோருக்கும் துன்பத்தை இருக்கட்டும் துன்பம் வரட்டும் அப்படின்னு எழுதினார் போல இருக்கு. சகலு புவி தைன்யம் லிகிதவான் விசாரக்கோவா மாம் விஜத கிருபையா பாகி சிவதே, ஹே பரமேஸ்வரா என்னை காப்பாத்து. இங்க இருந்த சிவான் போன ஸ்லோகத்துல பசுபதினார், இந்த ஸ்லோகம் ஹே சிவா, சிவனா மங்கள ஸ்வரூபமே, நீங்க தான் காப்பாத்தணும். பாகி சிவதே, எப்படி நீங்க எப்படி என்ன காப்பாத்தணும், நீங்க வந்து அது பண்ற இது பண்ணும் வேண்டாம், உங்க கண்ணால என்ன பாருங்க, கட்டாட்ச வியாபாரஹா ஸ்வயமபித தீனாவனபரஹா, ஹே பரமேஸ்வரா நாங்க ஒன்னும் கேட்கல, உங்களுடைய கடக்கம் பார்வை என் மேல விழுகுமே. ஏனால் அந்த பிரம்மராத்திர எழுதினர் பார்த்தேனா தலை எழுத்த அது முழுக்க அழிஞ்சிவிடும், இனிமேல் நீங்க எழுத வேண்டியதுதான், உங்க பார்வை மேல விழணும் அவ்வளவுதான், அது பண்ணலாம். ஒண்ணும் நாம் ஒரு மனுஷனை பாக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கணுமா, தலையை கிள்றதுக்காவது அந்த கை நகத்தினால முயற்சி வேண்டியிருக்கு, நான் கேட்கக்கூடியதான விவகாரத்துக்கு அந்த முயற்சியும் இல்ல, என்ன முயற்சி, உங்க கண்ணே பார்த்துட்டே இருக்கு, அந்த பார்த்துட்டு எதையோ பார்த்துட்டு இருக்கிறது, என்ன பார்த்தா போருமே, கடாட்ச வியாபார ஸ்வயமபித தீனாவனபரஹா, ஹே பரமேஸ்வரா உங்களுடைய கட்டாட்ச வியாபாரம் கண்களால் பார்க்கும் செயல், அந்த பார்க்கிற நிலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த செயல் இருக்கு அது போரும். ஸ்வயமபித தீன அவனபரஹா, ஸ்வயமபி தானே தீன அவனபரஹா, யார் தீனாளா இருக்காளோ, யாருக்கு வாழ்க்கையில கஷ்டம் இருக்கா அவளுடைய கட்டத்தை காப்பாற்றக்கூட அதுவே காப்பாற்றும், வேற ஒண்ணும் இல்ல. திருஷா திராகியா தரதளித்த நீரோத்பலா சௌந்தர் சொல்றார், என்ன பாருமா, நபய கிருபையா மாமபி சிவே அனேனாயம் தன்யோ பவதி நட்டதே ஹானிரியதா வனேவா ஹர்மியேவா சமகலு நிபாதோ சுகரஹான்னு சொல்றாரோ. அதே மாதிரி உங்க கட்டாட்ச வியாபாரம் என்ன பார்த்தா போறோம், என்ன பார்க்கறதுக்கு தாங்கள் தனியாக முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனா அந்த வியாபாரம் கட்டாட்ச வியாபாரம் என்ன பார்த்த மாத்திரத்தினால என்ன ஆச்சு, என் தலையில எழுதி நேர் பார்த்தேல பிரம்மதேவர், அந்த பிரம்மதேவர் எழுதின எழுத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, நான் சௌக்கியமா இருப்பேனப்பா. அந்த முயற்சியே இல்லாம இருக்காமே. ஆகையால் நான் என்ன சொல்றேன், இந்த நாலு தலையும் நீங்க அவரை எடுக்க வேண்டாம். அவர் ஒரு தலை எடுத்துட்டால் அதை நிறுத்தி விடணும், ஏன்னா அவராவது சௌக்கியமா இருக்கட்டும். ஆனா அவர் பண்ணினதான ஒரு செயல் இருக்க பார்த்தீங்களா, என்ன செயல், என் தலையில தைன்யம் எழுதி வச்சிருக்காரு, அதை போக்குறதுக்கு வழி பாருங்க. நம்மளுக்கு யாராவது அபகாரம் பண்ணினா நாம் அவளுக்கு அபகாரம் பண்ணோம்னு போறது தப்பு, இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து நமக்கு ஏதாவது வெஷா நம்ம திருப்பி வைக்கப்படாது, அவன் நம்மளை பத்தி ஏதாவது கெடுதலா சொன்னாலேனா நீங்க திருப்பி அவளை பத்தி நினைக்கப்படாது. நம்மள்கிட்ட சொன்னதை நாம் சரி பண்றதுக்கு வழி தேடணும். அதான் வாழ்க்கையில சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியதானவை. அவன் அப்படி பண்ணிட்டே இருந்தா நீ சும்மா இருந்தா உங்க தலையில மிளகா தேய்க்கிறான் சார், இல்ல என்ன தேய்க்க மாட்டானோ, நீங்க என்ன பண்ணினாலும் அந்த புத்தி அது அப்படித்தான் அது. ஆனா அது உங்களை தாக்காம நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆகையால் பரமேஸ்வரா நீங்க அவரை கிள்ளிண்டே இருக்காதீங்க, அவர் பாட்டுக்கு அவர் இருக்கட்டும், அவர் நாலு தலையும் சௌக்கியமா வச்சுக்கட்டும். ஆனா ஒண்ணு சொல்றேன், அவர் என்ன எழுதினாரோ எப்படி தைன்யம் லிகிதவான் அதுல விசாரக்கா, இதுவே அவரை பத்தி தான் விசாரணை. எதுக்கு மாம் விசத கிருபையா பாதி சிவத்தே, ஹே பரமேஸ்வரா சிவா மங்களஸ்வரூபியே, சிவான்னு சொன்னா போறோம். எஸ் சிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வ மங்களா, எல்லா மங்களமும் உங்களுக்கு வந்துடும். அந்த இரண்டு எழுத்து இருக்கு பாத்தீங்களா, சிவா சிவாங்கிற எழுத்து. யத்யக்ஷரம் நாம கிரேரி தமிழனாம் சக்ருத் பிரசங்காத் அகம் ஆசுஹந்தி தத், அந்த பாப கூட்டத்தெல்லாம் ஒரே இதனை அழிச்சு விடுமா. நமஸ்தே ருத்ரமன்ய உதோதைசவே நமஹா, அந்த பரமேஸ்வருடைய நமஸ்காரம் பண்றது வேதமே. அந்த சிவாங்கிற நம பொறுமே, ஹே சிவா கிருபையா பாதி சிவதே கடாட்ச வியாபார ஸ்வயமபி ச தீராவனபரா, ஸ்வயமே அந்த கடாட்ச வியாபாரம் இந்த கடக்கன் பார்வையே எங்களை சரி பண்ணிட்டுமே, பிரம்ம எழுத்து அவர் எழுதின எழுத்து சரி பண்ணிவிடுமே, அது கொஞ்சம் பார்க்கப்படாதா. இந்த ஸ்லோகத்துல கிருபையா என்ன பாருன்னு சொன்னார். அவ்வளவுதான், பரமேஸ்வரன் எப்படி பிரார்த்திக்கிறோம், எனக்கு காசு வேணும், புகழ் வேணும், பதவி வேணும், அது வேணும், எது பார்க்காதீங்க, பரமேஸ்வரன் தியானம் பண்ணும், இதெல்லாம் தானா வரும். பரமேஸ்வரன் உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் எது தேவையோ அது கொண்டு வந்து கொடுப்பார். அவருடைய கட்டாட்சம் நம்ம மேல விழணும். எந்த துறையில நாம இருந்தாலும் அந்த துறையில முன்னுக்கு வந்துடும். வந்து பரமேஸ்வருடைய அனுகிரகம் மனசாந்தியோட ஆனந்தமான ஒரு வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும். கடைசியில சிவானுகிரகத்தினால ஞானமும் கிடைக்கும். அப்படி சுலபமாக இந்த ரெண்டு ஸ்லோகத்துல பரமேஸ்வரனுடைய ஒரு அவருடைய கௌரவத்தை மகாத்மியத்தை விபூதியை நமக்கு அழகா தெரிவிக்க, இதுக்கு மேல் பாகம் அடுத்த சனிக்கிழமை.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Shaivam.org in அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு யோக கைவல்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் நமஃ ப்ரணபார்த்தாய சுத்த ஞானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. பிரவத்திபேதே பிரயோஜகம் சித்தமேகம் அனைகேஷாம் நிமித்தம் நிமித்தம் நிமித்தம் அப்பிரயோஜனம். இப்போ பிரவிற்த்தி பேதத்துல சித்தமானது எது முக்கிய சித்தமோ அது மற்ற ஆதார சித்தமோ அது மற்ற சித்தத்துக்கெல்லாம் முக்கியமான ஆதார சித்தம் இதுவோ அதுதான் மற்ற சித்தத்துக்கெல்லாம் காரணமா இருக்கு பிரவிற்த்திக்கு. சரீரம் எங்க வேணாலும் இருக்கலாம், எல்லா சரீரமும் ஒரே இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்ல, ஒவ்வொரு சரீரமும் ஒரு ஒரு இடத்துல இருக்கலாம். அதனாலதான் சதாசி பிரம்மேந்திரர் மூணு சமயத்துல மூணு இடத்த சமாதி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்ற. சமாதி ஒரே இடத்துல ஆக முடியும். இந்த சரீரத்தை எல்லாம் நான் எடுத்துட்டு எல்லா சரீரத்தையும் ஒன்னு என்ன பண்ணணும், எல்லா சரீரத்தையும் நான் வந்து லயம் பண்ணிட்டு முடிச்சிடணும், ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்து முடிச்சுட்டு அந்த சரீரத்தை முடிச்சிடணும். இல்லட்டு என்ன பண்ணணும், ஒரே சரீரத்துல எல்லாம் பொதுவா என்ன நடக்கும்னா ஒரே நேரத்துல எல்லா சரீரமும் சமாதி அடையும். ஏன் பிரிச்சு கொடுத்தாச்சு இந்த இத்தனை வகை கர்மத்தை நீ அனுபவிச்சுட்டு அப்படின்ட்டு. அதனால அப்போ ஒரு சரீரம் பேஷாவார்லயும், இன்னொரு சரீரம் நெரூர்ல, இன்னொரு சரீரம் திருச்சி பக்கத்துல எங்கேயோ சொல்லுவாங்க. அப்படியே மூணு இடத்துல மூணு சமாதி அவர் எடுத்துண்டார் ஒரே நேரத்துல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த இந்த நிலையில அஞ்சு வகையான இந்த சித்தமானது எத்தனை வகைப்படுறது அப்படின்னு கேட்டா, தத்ர தியானஜம் அநாஷயம், தத்ர தியானஜம் அநாஷயம், எத்தனை வகைப்படுறதுன்னு சொல்லிட்டு தத்ர தியானஜம் அநாஷயம்னு சொல்லி சொல்றீங்களே. தியானஜம் தத்ர, தத்ரனா அந்த சித்தங்களின் நடுவே, அந்த சித்தங்களின் இடையில். தியானஜம் தியானத்தினால் உண்ட சித்தமானது, உண்டான சித்தானமானது அநாஷயம், ஆசய ரஹிதம் இத்தியர்த்த. ஆசயம் பற்று, பற்று இல்லாதது, பிடிப்பு இல்லாதது. தத்ர அப்படின்னா அஞ்சு விதமான சித்தம். அஞ்சு விதமான சித்தம்னு சொல்லி சொன்னா என்ன, சித்தம் அஞ்சு வகை பத்தி பேசவே இல்லையே. நிர்மாண சித்தம் ஒண்ணு, ஆதார சித்தம் ஒண்ணு, நிர்மிக்கப்பட்ட சித்தம் ரெண்டு. ரெண்டு சித்தம் தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ரெண்டு சித்தத்துல சித்தமானது அஞ்சு வகைப்படுறது. எப்படி அப்படின்னு கேட்டா, பஞ்சவிதம் நிர்மாண சித்தம், ஜென்ம ஔஷதி மந்திர தபஸ் சமாதிஜாக சித்தையா அப்படின்ட்டு அஞ்சு வகையான சித்தி சொன்னாலும் அந்த அஞ்சு வகையான சித்தினால உண்டார அஞ்சு வகையான சித்தங்கள். தத்ர இதேவ தியானஜம் சித்தம், ஆனா இதுல மொத்த சித்தங்களை காட்டிலும் தியானஜ சித்தமானது, அந்திம சித்தமானது ரொம்ப விசேஷமான சித்தம். ஏன் அப்படின்னு கேட்டா, எது அந்த தியானஜம் சித்தமா இருக்கோ தஸ்யேவ நாஸ்தி ஆசயஹ ராகாதி பிரவர்த்திஹி. அதுல எந்த பிடிப்பும் இல்ல, ஆசையும் இல்ல. ஆசைன்னு ஆசைன்ற சாதாரண அர்த்தம், ஆசையம்னு சொன்னேன் ஆசை. எந்த பிடிப்புல ஆசைங்கிறதுனால அது துவேஷத்தையும், ராகம்ங்கிறதுனால துவேஷத்தையும், ஆசைங்கிறதுனால விருப்புங்கிறதுனால விருப்பத்தையும் எடுத்துருந்தாங்க உபலட்சணமா. சரி, அந்த மாதிரியான பிரவிற்த்தி எதுவுமே இருக்காது தியானஜ சித்தத்துல. நாதஹ புண்ணிய பாப அபிசம்பந்த, இங்க பிரவிற்த்தி இல்லைங்கிறதுனால, பிரவிற்த்தினால நாம ஒரு புண்ணி ஒரு கர்மத்தை செஞ்சோம்னா கர்மத்தினால கண்டிப்பா ஒரு பலன் உண்டாகணும். புண்ணியமானதோ இல்ல பாப்பமான கல பலன் கண்டிப்பா உண்டாகும். பிரவிற்த்தி இல்லைங்கிறதுனால புண்ணிய பாப பலனோட சம்பந்தமும் இல்லை. கீர கிளேஷத்வாத் யோகினி ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, யோகிகள் கீர கிளேஷம் ஏன் பிரவர்த்தியை உண்டாகாது அப்படின்னா, வருபட்ட விதை, வருபட்ட விதையில எந்த சம்பந்தமும் உண்டாகாது, சிருஷ்டியே உண்டாக முடியாது, முளையே விட முடியாது அப்படிங்கறதுனால. இத்ரேஷாந்து வித்தியதே கர்மாசயனா, மத்தவங்களுக்கெல்லாம் ஆசயமானது இருக்கு, கர்மாசயம் கர்ம கூட்டமானது இருக்கு, கர்மத்தோட பற்றானது பிடிப்பானது நிச்சயமா இருக்கு. ஏன் ஏன் அவங்களுக்கு மாத்திரம் கர்மத்தோட பிடிப்பு இருக்கு, சமாதியில இருக்கிற சமாதினால உண்டான சித்தத்துக்கு மாத்திரம் இல்ல அப்படின்னு கேட்டா, கர்ம காரணம் தான். கர்ம அசுக்ல கிருஷ்ணம், அசுக்லா கிருஷ்ணம் யோகினஸ் த்ரிவிதம் இத்ரேஷாம். இல்ல இல்ல, கர்ம அசுக்ல அகிருஷ்ணம், கர்மாசுக்லா கிருஷ்ணம் யோகினஹ த்ரிவிதம் இத்ரேஷாம். கர்மா சுக்லா கிருஷ்ணம் யோகினஸ் த்ரிவித இத்ரேஷாம். கர்ம அசுக்ல அகிருஷ்ணம் யோகினஹ த்ரிவிதம் இத்ரேஷாம். கர்மமானது எப்படிப்பட்டது யோகிகளுக்கு, யோகினஹ கர்ம அசுக்ல அகிருஷ்ண, செகப்பு கருப்பும் இல்ல வெள்ளையும் இல்ல, கருப்பும் இல்ல வெள்ளையும் இல்லைன்னா புண்ணியமும் இல்ல பாபமும் இல்ல அப்படின்னு அர்த்தம். திருவிதம் இத்திரேஷமான, மத்தவங்களுக்கு எல்லாம் புண்ணியம் பாபம், புண்ணிய பாபம் மிஸ்ரிதம் அப்படின்ட்டு மூணு வகை, மொத்தம் நாலு வகை தான் பாசிபிலிட்டி. புண்ணியம் பாபம் அப்படிங்கறத நாலு வகை, புண்ணியமா இருக்கணும் இல்ல பாபமா இருக்கணும், இல்ல புண்ணிய பாபமா இருக்கணும் இல்ல புண்ணியமும் பாபமும் இல்லாம இருக்கணும், இது நாலு வகை தான். இப்போ புண்ணியமானது ஒரு வகை, பாவமானது ஒரு வகை, புண்ணிய பாபமான மனுஷ வகை, அதுல புண்ணியமும் இல்லாத பாபமும் இல்லாத சரீரமானது யோகிகளோடது, சித்தமானது யோகிகளோடது. சதுஷ்பாத் கது இயம் கர்மஜாதி, கர்மஜாத்தியானது கர்ம கூட்டமானது நாலு வகைப்படுறது. கிருஷ்ண சுக்ல கிருஷ்ண, சுக்ல அசுக்ல கிருஷ்ண, கருப்பு வெள்ள கருப்பு, வெள்ள வெள்ள இல்ல கருப்பு இல்ல அப்படின்ட்டு. புண்ணியம் பாப்போம், புண்ணியம் பாப்போம், புண்ணியம் இல்ல பாப்போம் இல்ல அந்த மாதிரி. சைத்தி தத்ர கிருஷ்ணா துராத்மானம், கிருஷ்ணா கருப்பானது யாருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா பாவமான கர்மம். யாரு கெட்டவங்களோ நரக ஜென்மத்தில் அடைஞ்சவங்களுக்கு எல்லாம் பாவமான கர்மம், திரிய ஜென்மம் நரக ஜென்மம் இதுக்கெல்லாம் பாவமானது, பாவம் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் பாபிஷ்டர்களுக்கு. சுக்ல கிருஷ்ண பை சாதன சாத்தியா தத்திர பரபீட அனுகிரக துவாரேன கர்மாசய பிரஜய. சுக்ல கிருஷ்ணா கருப்பு வெள்ளை ரெண்டுமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா மத்தவங்களை துன்பப்படும் போது அந்த துன்பப்படுறதுல நம்ம வந்து தடுத்து நிறுத்தி அதை வந்து ஹெல்ப் பண்றது. அந்த மாதிரி மனுஷ பிறவியா இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா மிஸ்ரிதமா இருக்கிறதுனால புண்ணியபாவம் மிஸ்ரிதமா இருந்தா தான் மனுஷ பிறவியானது உண்டாக முடியும் அப்படிங்கறதுனால சுக்லா சுக்லமானது வெண்மையானது யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா தபஸ்வாத்யாய தியானவதாம் சஹி கேவலே மனசி ஆயத்தத்வாது அபஹி சாதன அதீனான பரான் பீடைத்வா பவதி. அப்போ பரப்பீடைய அனுகிரகம் பண்றதுனால சுக்ல கிருஷ்ணமா உண்டாருது, பரப்பீடையில ஈடுபடாம இருக்கிறதுனால சுக்லமா இருக்கு, வெளி சாதனங்கள்ல வெளி விஷயங்கள்ல ஈடுபடாததுனால வெளி விஷயங்கள்ல ஈடுபட்டு நம்ம செய்யறதுனால சுக்லா கிருஷ்ணமா இருக்கு. ஏன்னா ஒருத்தரை நீங்க காப்பாத்துறீங்க அடுத்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பிரச்சனையோட சம்பந்தம் உங்களுக்கும் உண்டாருது, காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் துக்கம் உண்டாகவே ஆகும். நீங்க புண்ணியமான கர்மம் பண்ணினாலும் அந்த புண்ணியமான கர்மத்துல கொஞ்சம் பாவம் நீங்க பண்ணணும். ஒருத்தனுக்கு நீங்க வந்து நல்லது செய்யணும்னு பண்ணீங்கன்னா இன்னொருத்தனை எதிர்த்து தான் ஆகணும், பாவம் தான் உண்டாகும். ஒரு ஆளுக்கு உணவா இருக்கிறது இன்னொரு ஆளுக்கு விஷம் அப்படிங்கறத மாதிரி ஒரு ஆளை நீங்க உதவி பண்ண போனீங்கன்னா இன்னொரு ஆளை நீங்க வந்து விரோதம் பண்றீங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு பூச்சி தலைகீழ் விழுந்து கிடக்கு, வெட்டில் பூச்சி, இந்த வெட்டில் பூச்சிய பல எறும்பு ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, ஐயோ ஆக்கிரமிச்சுட்டு இருக்கேன்னு அதை மாத்தி போடுறீங்க, தலைகீழும் திருப்பி போடுறீங்க. அடுத்த செகண்ட் என்ன பண்ணோம், கபலீகரம், எல்லா எறும்பும் காலி, எல்லா எறும்பையும் இந்த ஒரு பூச்சி சாப்பிட்டுடும். அப்போ நீங்க என்னவோ புண்ணியகர்மம் பண்ண போனீங்க, ஆனா நடந்தது என்னன்னா பாவகர்மம். அப்படி ஒரு புண்ணியகர்மம் பண்றேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா அதுல பாவகர்மம். இப்ப வந்து ஜெயின மதத்துல ஒரு சித்தாந்தம் இருக்கு, என்னது, வாயை கட்டிப்பாங்க, வாயிலிருந்து பேசுறதுனால அந்த சூட்டுல கிருமி சாகக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி ரோட்ல போகும்போது மயிர் பீலியால வீசிண்டே போவாங்க, ஏன் அப்படின்னா ரோட்ல நடக்கிற ஜீவ ஜந்துக்கள் சாகக்கூடாதுன்ட்டு. இத்தனை பேர் நடக்கும்போது எப்படியும் ஏதாவது ஒரு மிதி மிதிச்சு, வண்டியில ஏற மாட்டாங்க அவங்க, எப்படியும் மிதிச்சு ஏதாவது ஒரு ஜீவஜந்து செத்துதான் போகும். இப்போ அவ்வளவு தூரம் டிராவல் ஆகும்போது, இப்போ சரி மட்ராஸ்ல இருந்து இங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, இத்தனை நாள் ஆகும், இத்தனை நாள்ல வழியில எத்தனையோ மிருகத்தை இவங்க கொள்ள வேண்டியது இருக்கும், இவங்களுக்கு அறியாமலே இவங்க செத்து சாகடிச்சிருப்பாங்க எத்தனையோ எறும்புகளை. அட்லீஸ்ட் இத வண்டியில ஏறி உட்கார்ந்து வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வண்டிக்கு கீழே அடிபட்டு செத்து போன செத்து போச்சுன்னா கூட வண்டியில எத்தனை பேர் டிராவல் பண்றாங்க, எல்லாருக்கும் பங்கு போட்டுடலாம் அந்த பாவத்தை அட்லீஸ்ட். இந்த மாதிரி யோசிக்கிறது இல்ல, என்னது, தபஸ்வாத்யாய தானவதாம் சஹி கேவலே மனசி ஆயதத்வாத். அந்த தபஸ்வாத்யாயத்தினால தியானத்தினால என்னாருது, மனசுல நிலைப்படுறது, மனசு நிலைப்படுறது, மனசுல தபஸ்வாத்யாய தியானம் எல்லாம் நிலைப்படுறது, அதனால மனசு நிலைப்படுறது, மனசு நிலைப்படுறதுனால என்னாருது, வெளி சாதனையில ஈடுபடாம அபகி சாதனாதீனா, வெளி சாதனைகள்ல வெளி விஷயங்கள்ல ஈடுபடாததாக மனசு ஆறுது. அதனால வேற எதையும் அவங்க துன்புறுத்த வேண்டிய ஒரு நிலை உண்டாருதல்ல, வேற எந்த ஒரு துன்பத்தும் இல்லாததால அவங்களுக்கு புண்ணியமானது இருக்கு, வெறும் புண்ணியமானதா இருக்கு, பாவ தீண்டல் இல்லாததாக. அசுக்லா கிருஷ்ணம் கிருஷ்ணா சன்னியாசினா கீரகேஷானாம் பரம தேகானாம் இதி. அசுக்லா கிருஷ்ணம் அது யாருக்குன்னா சன்னியாசிகள், சன்னியாசிகள்னு சொல்லி சொன்னா இங்க யோகிகள் அப்படின்னு அர்த்தம், இங்க யோகிகளை தான் சன்னியாசின்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்புறம் அதுல என்ன விஷயம், யோகிகள்னு சொல்லி ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பல சன்னியாசத்தை செஞ்சவங்க சன்னியாசிகள்னு சொல்லி சொன்னா காவி உடை போட்டவங்கிறது இல்ல, பலத்துல பற்று இல்லாத இருக்கிறவங்க அந்த மாதிரி சன்னியாசிகள். சீன கிளேஷானாம் யாருக்கு கிளேஷங்களானது முழுமையாக நீங்கிடுதோ அவங்களுக்கு, பரம தேகானாம் யாரு, சரம தேகானம், பரம தேகானம் இல்ல சரம தேகானம், அது பரம தேகானம் இருக்கு, சரம தேகானம் சரீரம் அந்திய சரீரத்தை அடைஞ்சவங்களா இருக்காங்களோ அப்படிப்பட்டவங்களா இருக்கிற யோகிகளுக்கு என்னாருது, அசுக்லா கிருஷ்ணமா இருக்கு. தத்த அசுக்லம் யோகின யோகின ஏவ பல சன்னியாசாத் அகிருஷ்ணம் ச அனுபாதனாத். அவங்களுக்கு வெண்மையானதாகவும் செழுப்பு இல்ல கருப்பு இல்லாததாகவும் வெளுப்பு இல்லாததாகவும் இருக்கிறது ஏன், யோகிகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா வெண்மை இல்ல கருப்பு இல்லாததான ஒரு புண்ணியமானது புண்ணியமான கர்மமானது உண்டாகாததுனால அவங்களுக்கு சுக்லமாகவும் மாறவில்லாது. இத்ரேஷாந்த பூத்தானா பூர்வமேவ த்ரிவிதம் இதி. மற்ற பூத்தங்களுக்கு எல்லாம் வந்து மூணு வகைப்பட்டதுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. புண்ணியம் அதிகம் இருந்தா தர்மேன கமனமூர்த்தம் பவத்யதஸ்மாத் அதர்மேன ஞானேன சாபவர்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. தர்மேன கமனமூர்த்தம் மேல்நிலைக்கு தர்மத்தினால போவோம், தேவர்கள் முதலிய நிலை அடைவோம், அதர்மத்தினால கீழ்நிலை அடைவோம், மோட்சத்தை ஞானத்தினால அடைவோம், தர்மம் அதர்மம் மிஷ்ரித்தமா இருந்தா மனுஷ லோகத்துல அப்படின்னு ஏற்கனவே பார்த்ததுனால. தத ததஸ்தத்திபாக அனுகுணானாம் ஏவ அபிவ்யக்திர் வாசராணாம். ததஸ்தத்விபாக அனுகுணானாம் ஏவ அபிவ்யக்திஹி வாசனானாம். ததஹ தத்விபாக அனுகுணானாம் ஏவ அபிவ்யக்திஹி வாசனானாம். என்ன ததஹ அதனால அதனால அப்படின்னு சொல்லி சொன்னா பார்த்த சுக்ல கிருஷ்ணன் அந்த கர்மத்தினால தத் விபாக அனுகுணானாம் அந்த கர்மங்களானது எப்படிப்பட்டதா இருக்கோ அந்த கர்மத்துக்கு பக்குவம் அந்த கர்மம் எப்படி பக்குவம் அடைந்தோ அந்த பக்குவத்துக்கு ஏத்த மாதிரியானதுதான் பலனும் உண்டாகும். அபிவிக்தி வாசனான நம்ம பலன் சொல்லி சொன்னா நம்மள சித்தத்துல உண்டார வாசனைகள். அதனாலதான் என்ன சொன்னா கேனாபி தேவேன ஹிருதிஸ்தித்தேன யதா நியோஜித ததா கருதி. ஜானாமி தர்மம் நச்சமே பிரவர்த்தி, ஜானாமி தர்மம் நச்சமே நிவர்த்தி. எனக்கு தர்மம் என்னன்னு தெரியும், அதர்மம் என்னன்னு தெரியும், ஆனால் பண்ண முடியல. ஏன் வாசனையால தோன்றது. வாசனையாக எப்படி தோன்றது, நம்ம முன்னாடி செஞ்ச புண்ணிய பாவ கர்மத்தோட கூட்டமானது வந்து பிராரத கர்மமா, ஏன்னா ஜாத்தி ஆயுர் போகாகா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிராரத கர்மம் இது வெயிட் பண்ணிட்டு இருக்குமா, வெயிட் பண்ணிட்டு இருக்குமா. சஞ்சித கர்மம்னு சொல்றான், ஆகாமி சஞ்சிதம் பிராரதம் மூணு வகையான கர்மம். ஆகாமின்னா கர்மத்தோட பண்டில், அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கீங்க. சஞ்சிதம் சஞ்சிதம்னா பண்டில், ஆகாமின்னா அதுல கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கீங்க. பெட்டி காஷ் மாதிரி இப்போ எடுத்து செலவு பண்றீங்க, என்னது பிராரத கர்மம். இப்போ இந்த ஆகாமி கர்மத்துல பின்னாடி இன்னும் எடுக்க போற ஜென்மத்துல உண்டான என்னென்ன பெருமை நிச்சயமா எடுத்து, அதுக்கு ஏத்த மாதிரி என்ன கர்மம் இந்த சஞ்சித கூட்டத்திலிருந்து அதுக்கு ஏத்த மாதிரி கர்மம் எல்லாம் வந்து வந்து சேர்ந்து இருக்கும். நீங்க இப்ப பண்ற கர்மத்துல சில கர்மம் அந்த அந்த பெருமை எடுக்க வேண்டியதா இருந்துச்சுக்கோங்க, அங்க வந்து சேர்ந்துரும் அது. அதனாலதான் அந்தந்த ஏத்த மாதிரியான வாசனையும் அந்தந்த வாசனையும் அந்தந்த சம்ஸ்காரத்தை அந்தந்த இடத்துல நீங்க அனுபவிக்கிறீங்க. நாயா பிறந்தா நாய்க்கு ஏத்த மாதிரி அனுகுணமான சம்ஸ்காரமும் அனுபவிக்கிறீங்க. அதனாலதான் என்ன சொல்லியிருக்கு பாகவத கதை வர்றதே, அத்தனை பெரிய ஒரு நிலையில இருந்து நாரதர் வந்து பண்ணியா பிறக்கும் போது என்ன விட்டுடு நிம்மதியா இருக்க நான் சுகமா புள்ளகுட்டியோட இருக்கேன் ஃபர்ஸ்ட் பண்ணிய பார்த்துட்டு சீச்சி இந்த சாக்கடையிலையா அப்படின்னு சொன்னவரு பண்ணி பிறகு எடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத போயிடு அப்படிங்கிறாரு. சோ அந்த மாதிரியான ஒரு ஜீவன், அந்த ஜீவன்ல அதுதான் ஆனந்தம், சாக்கடையில் இருக்கிறது ஆனந்தம். அந்த மாதிரியான சம்ஸ்காரமானது வந்துடும். இப்போ நமக்கு சாக்கடையை பார்த்தா கிருணா வர்றது வெறுப்பு வர்றது, அதுக்கு காரணம் நம்மளுக்கு இந்த சம்ஸ்காரம் மனுஷ சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரத்துல சாக்கடையை பார்த்தா விருப்பு வரும், வெறுப்பு இருக்காது, அது அந்த சம்ஸ்காரம். அதனாலதான் சொல்றது அபிவக்தி வாசனானாம் அனுகுணானாம் ஏவ அபிவக்தி, அந்த கர்மத்துக்கு அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரியான அனுகுணமான பக்குவமான ஏத்ததானதான கர்மங்கள் வாசனைகள் தான் நமக்கு தோன்றும். ததை திரிவித திரிவிதா கர்ம ததா அப்படின்னு சொல்லி சொன்னா அதனால அதனாலன்னா எதனால அந்த மூன்று கர்மத்தினாலையும் புண்ணியம் பாபம் புண்ணிய பாபம் இந்த மூணு கர்மத்தினாலையும் தத் விபாக அனுகுணானாம் ஏவைதி எது ஜாத்தியஸ்ய கர்மணஹ யோ விபாக தஸ்ய அனுகுணாய அனுகுணா யா வாசனா. அதாவது எந்த பிறவியானது எடுக்க வேண்டியதா இருக்கோ எந்த பிறவி எடுக்கிறதுக்கான என்ன வகையான கர்மங்களானது வந்து கூட்டமா சேர்ந்திருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரியான வாசனைகள் கர்ம விபாக அனுஷேரதே தாசாம் ஏவ அபிவக்தி. அந்த கர்ம கூட்டமானது வந்து சேர்ந்துடுறது, ஒன்னா வந்து சேர்ந்துருது, ஒரு பாக்கெட்டா வர்றது. அந்த பாக்கெட் தான் உங்களுக்கு ஜாதி ஆயுள் போகம்ங்கிற பிரார்த்த கர்மம் வந்து சேர்றது உங்களுக்கு. நகி தெய்வம் கர்ம விபச்சியமானம் நாரக திரிய மனுஷ்ய மனுஷ்ய வாசனா அபிவக்த அபிவக்தி நிமித்தம் பவதி. ஒருத்தன் தெய்வ பிறவி அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தெய்வ பிறவியில அவனுக்கு மனுஷனுடைய நிலையிலயோ இல்ல ஒரு நரகத்துல இருக்கிற சரீரத்துல உண்டான அனுபவத்தினுடைய நிலையோ அவனுக்கு அங்க அனுபவத்துக்கு வராது. அங்க அந்த மாதிரியான துக்கத்தையோ இல்ல அந்த மாதிரியான பீடையோ அனுபவிக்க மாட்டான். எங்க தெய்வ சரீரத்துல கீழே நரக சரீரத்துல அந்த மாதிரியான சுகத்தையும் அனுபவிக்க மாட்டான். நரக சரீரம் சுக துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரமான சரீரம், அங்க இன்பமானது கொஞ்சம் கூட இருக்க முடியாது. அங்க இன்பமானது மாத்திரம் தெய்வத்துல இன்பமானது மாத்திரம் அனுபவிக்கிறது, அங்க துன்பமானது கொஞ்சம் கூட இருக்க முடியாது. இங்க மனுஷன் ராஜசமா இருக்கிறதுனால துன்பமானது மேலோங்கி இருக்கிறதான இன்பங்கள் அனுபவிக்கணும், இன்பங்களும் இருக்கு துன்பங்களும் இருக்கு, அதனாலதான் அப்படிப்பட்டதா இருக்கிறது. கிந்து தெய்வ அனுகுணா ஏவசிய வாசனா வேஜ்யந்தே, அதனால அங்க அவருக்கு தெய்வ குணத்துக்கு தெய்வம் தெய்வத்தன்மைக்கு ஏத்த மாதிரியான அனுகுணமானதுன்னா ஏத்த மாதிரியான பக்குவமான அந்த மாதிரியான வாசனைகள் தான் அவருக்கு தோற்றமானது உண்டாகும், மனசுல சித்தத்துல தோன்றும். நாரக தெரியக்க மனுஷேஷுச்ச ஏவம் சமான சர்ச்சா, இதே மாதிரிதான் புரிஞ்சுக்கணும். மனுஷன்லாம் பிறந்துட்டான்னா அவனுக்கு தெய்வ நிலையிலயோ இல்ல திரிய நிலையிலயோ உண்டான இன்ப துன்பங்கள் உண்டாகாது, சூக்ஷமான விஷயங்களோட அனுபவங்களால உண்டாகாது. திரிய நிலையிலயும் இந்த மாதிரி எல்லா இடத்தையும் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஜாதி தேச கால வியவகிதானாம் அபி ஆனந்தர்யம் ஸ்மிருதி சம்ஸ்கார ஸ்மிருதி சம்ஸ்காரையோர் ஏக ரூபத்வாத். ஜாதி தேச கால வியவஹிதானாம் அப்யானந்தர்யம் ஸ்மிருதி சம்ஸ்காரயோர் ஏக ரூபத்வாத். ஜாதி தேச கால, ஜாதி தேச கால, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஜாதி ஆயுள் போகம், ஜாதி தேச கால, ஜாதி தேச கால, ஜாதி ஆயுள் போகம். ஜாத்தினால அந்த ஜாதிக்கு சமானம், தேசத்தினால போகத்தை எடுத்துருந்தோம். காலம் ஆயுள் மாறி இருக்கீங்க, கிரமம் ஒன்னு மூணு ரெண்டு அப்படின்னு இருக்கு. அப்போ ஜாதி ஆயுள் போகம் என்ன இருக்கோ அந்த ஜாத்தி ஆயுள் போகமானது இங்க ஜாதி தேச காலமா வந்திருக்கு. இதனால பிரிக்கப்பட்டதா இருக்கிறது. இருந்தாலும் கூட ஜாத்தியினாலேயோ தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ உண்டான இந்த வேதங்களானது பிரிஞ்சிருந்தாலும் கூட, ஜாத்தியானதும் ஆயுளானதும் போகமானதும் பிரிச்சிருந்தாலும் கூட, என்னது பிரிஞ்சிருக்கு? வெவைதானம் பி அப்படின்னு சொல்லி என்ன பிரிஞ்சிருக்கு? ஜாத்தி ஆயுள் போகம் தான் பிரிஞ்சிருக்கு. நம்ம என்ன பிறவி அடையணுமோ, எத்தனை நாள் அடையணுமோ, என்னென்ன அனுபவங்கள் அடையணுமோ, இது மூணு பேக்கெட்டா இருக்கு. இந்த மூணு பேக்கெட்டும் பல பல பிறவிகள்னால பல காலங்கள்னால பிரிஞ்சிருக்கு. நான் இப்போ செஞ்சிட்டு இருக்க ஒரு கர்மம், நாய் என தூங்க விடுறதுங்கிறதுனால நான் என்ன பண்றேன், கல்லால் அடிக்கிறேன். இப்போ இது போன ஜென்மத்துல நான் நாயா இருந்து குறைச்சது, நான் மனுஷன் நான் நாயா இருந்து குறைச்சதுக்கு அப்ப அவன் கல் எடுத்து அடிச்சதுக்கு திருப்பி பலனா இருக்கும். அந்த மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி இப்ப நாம கல் எடுத்து அடிக்கிறதுக்கு அவன் மனுஷனா பிறந்து நாம நாயா பிறக்கமா இருக்கும். இப்போ சரி, இப்படி இருந்துட்டு போகுது, இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கர்மம் உண்டாயிடுது. இப்ப இந்த கர்மம் என்ன ஆறுது? ஒரு பேக்கெட்ல போய் சேர்ந்துடுறது. அது இருக்கு. ஒரே ஒரு கல் அடிச்சதுனால நான் நாய் பிறவி எடுக்கணும்னா அது என்ன, நான் என்ன நிலமோ கொண்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் அந்தந்த பிறவி எடுக்க முடியுமா? பள்ளி எல்லாம் கூட கொண்டு இருக்கேன், அதுக்கு அந்த பிறவிலாம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது கஷ்டம். ஆனா என்ன ஆறுது? இந்த பள்ளியை கொண்டது, சரி இந்த நாயை கொண்டது, இந்த கொசுவை கொண்டது, இந்த ஈய கொண்டது, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு கர்மம் கிரியேட் ஆயிடுது. அது என்ன பண்ணும்? அந்தந்த பேக்கெட்ல போய் நிற்கும். இப்போ அதுக்கு ஏத்த மாதிரியான கர்மங்கள் எல்லாம் சேர ஆரம்பிக்கும். நாய் பிறவிக்கு ஏத்த மாதிரி, பள்ளி பிறவிக்கு, மனுஷ பிறவிக்கு அப்படின்னு ஒரு ஒரு பிறவிக்கும் ஏத்த மாதிரி கர்மம் சேரணும். எது கிட்டத்தட்ட டோட்டலா வந்துட்டோம், அது நெக்ஸ்ட் பிறவி ஆயிடும். நமக்கு அனுகுணமா இருக்கணும், நெக்ஸ்ட் பிறவி அதுதான் வரணுங்கிறது இல்ல, கிட்ட டோட்டலா இருக்கிறது தான் அனு வரணும் இல்ல. இப்ப நீங்க வந்து சாதனை பண்ணி சாஸ்திரத்துல வந்து உள்ள வந்துட்டீங்க, சாஸ்திர சாதனத்துல இருந்தா என்ன ஆகும்? பகவானே சொல்றாரு, யோக பிரஷ்டச உச்சத்தை அவன் கீழ்மேல நிலை போக மாட்டான், நல்ல நிலையில தான் இருப்பான் அப்படின்ட்டு. இப்போ இத்தனை பாவங்களும் செஞ்சிட்டோம் ஆனா சாஸ்திரத்திலயும் இருக்கும் அப்படிங்கறதுனால என்ன ஆகும்? நல்ல நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஆனந்தர்யம் ஸ்மிருதி சம்ஸ்காரையோ ஏக ரூபத்வா. அது ஸ்மிருதியும் சம்ஸ்காரமும் ஏக ரூபமா இருக்கிறதுனால அந்த மாதிரியான கூட்டமான கர்மமானது நமக்கு பலன் கொடுக்க வர்றது. எவ்வளவு பிரிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பிரிஞ்சிருந்தாலும் சரி, ஒரு ஒரு கர்மத்துக்கும் இன்னொரு கர்மத்துக்கும் இடைவெளியானது எவ்வளவு பிரிஞ்சிருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒண்ணா கிளப் ஆகி கூட்டமாயி ஒரு பிரிவை கொடுக்கும். அதுதான் சொல்றாரு, விருஷதம்ச விருஷதம்ச விபாக்கா உதயே, விருஷதம்ச உபா விபாக்க உதய அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பூனை, பூனை பிறவி, பூனை பிறவியானது உண்டாகிறதுக்கு பக்குவமாகறதுக்கான நிலையானது உதயமாயிருக்கு. அதாவது பூனை பிறவியான அடைகிறதுக்கான நிலையானது உதயமாயிருக்கு. வெஞ்சகாஞ்சன அபிவியக்தக, வெஞ்சகாஞ்சனா அதுக்கு சமமான சம்பந்தப்பட்ட அதுக்கு அதுக்கு ஏத்ததான தோதுவான கூட்டங்களானது அபிவியக்தி ஆகும் போது, எது ஜாதி சதேனவா தூர தேசத்தையாவா காலசத்தேனவா விவகித புனச்சகாஞ்சன ஏவ உதியாத் திராகித்யேவ. அதே எப்படிப்பட்ட வகையான நிலையினால பிரிக்கப்பட்டதா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா என்ன கொடுக்கும்? அந்த பூனை பிறவி அடையறதுக்கான பலனைத்தான் கொடுக்குமே தவிர வேற எதையும் கொடுக்காது. எத்தனை பிறவினால நம்ம பிரிஞ்சிருந்தாலும் சரி, அந்த இன்னும் பத்து ஜென்மத்துக்கோ இல்ல பத்து கல்பத்துக்கு முன்னாடியோ செஞ்சிருந்தாலும் சரி, அந்த கர்மமும் இங்க ஓடி வந்துடும் இந்த நிலையில நாம் அனுபவிக்கிறதுக்கு. அப்போ பூர்வ அனுபவத்தை விருஷதம்ச விபாக அபிசம்ஸ்கிருதாக வாசனா உபாதாய வெஜ்யா வெஜ்யேத. ஏன் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, முன்னாடி நாம என்ன மாதிரியான அந்த பூனையை பத்திய சம்ஸ்காரமானது இருக்கோ, இப்ப இங்க பொதுவா என்ன அர்த்தம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பூனை பிறவியில இருந்த சம்ஸ்காரம் எடுப்பாங்க. பூனை பிறவியில இருந்த சம்ஸ்காரம் எடுத்தோம்னா என்ன ஆறுது? பூனை பிறவி முதல் தடவை எப்ப எடுத்தோமோ அப்போ அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பான். இப்போ இந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. அனாதித்வாத்னு சொல்லியாச்சு ஃபர்ஸ்டே, எது முதல் பிறவினே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அனாதியா இருக்கிறதுனால இதுதான் முதல் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. சரி, நான் மனுஷ பிறவியே முதலா எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல கூட பூனை பத்திய சம்ஸ்காரம் எனக்கு இருக்கு. அந்த பூனை இப்படிப்பட்டது, நான் பூனையை வளர்க்கறேன். பூனை வளர்க்கும் போது என்ன ஆறுது, இந்த பூனை இந்த மாதிரி எல்லாம் முடி கொட்டுறது, ரூம் ஃபுல்லா முடி கொட்டுறது, இந்த மாதிரி குனியறது, இந்த மாதிரி எழுறது, இந்த மாதிரி வேலை பண்றது, இந்த மாதிரி பிராண்டுறது, சம்ஸ்காரம் ஒண்ணு ஒண்ணா போறதா? இப்போ அந்த சம்ஸ்காரத்தினால அதுக்கு ஏத்த மாதிரியான குணங்கள் என்ன அது உண்டாகும் போது, இப்போ மனுஷ பிறவியில இருக்கும் போது இந்த மாதிரி, அடுத்தது ஒரு எலிப்பிறவி இருக்கு. எலிப்பிறவினா பூனையை பார்த்தா பயம், பூனை இப்படி எல்லாம் பிடிக்கும், அதோட டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, இப்போ அதோட சம்ஸ்காரம். அப்புறம் நாய் பிறவி வரும்போது பூனை பார்த்தா அதுக்கு விரோதி, உடனே விரட்டின்னு ஓடுறது, அதோட சம்ஸ்காரம். இப்போ பூனைக்கு ஏத்த சம்ஸ்காரம் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்க, மனுஷ பிறவியில, எலி பிறவியில, நாய் பிறவியில. இப்ப மூணு பிறவிலையும், ஏன்னா பூனைக்கு பத்தி பயம் இல்ல, மனுஷ பிறவி இல்ல, உதாசீனமா நீங்க அனுபவிக்கிறீங்க அந்த விஷயத்த. எலி பிறவியில பயம் இருக்கு, பயத்தோட அந்த சம்ஸ்காரமானது இருக்கு. நாய் பிறவியில அத பயம்படுத்தணுங்கிற சம்ஸ்காரமானது இருக்கு, அதனால அதனோட அதனால உண்டான சம்ஸ்காரம் இதெல்லாம் ஒண்ணு சேர்றது. அதனால உங்களுக்கு பிறவியானது உண்டாகும் போது அந்த சம்ஸ்காரம் எல்லாம் பதம் கொடுக்க ஆரம்பிக்கும். கஸ்மாத் ஏதோ வியவிதா நாம் அபி ஆசாம் சதுருஷா சதுருஷம் கர்ம அபிவியக்தம் நிமித்தி பூதம் இது ஆனந்தர்யம் ஏவ. அப்படி பிரிஞ்சிருந்தாலும் கூட இந்த கர்மமானது ஏதோ ஒரு நிமித்தத்தினால, இந்த கர்மத்தை நான் அனுபவிக்கணும்னு ஒரு நிமித்தத்தை வச்சுட்டு அந்த கர்மமானது பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு ஏத்த மாதிரியா எல்லாமே வந்து கூட்ட சேர்ந்துடுறது. குதச்ச ஸ்மிருதி சம்ஸ்காரியோ ஏகரூபத்துவா, எப்படி அப்படின்னு கேட்டா அது மாத்திரம் இல்ல, இன்னொரு காரணமா இருக்கு. ஸ்மிருதியும் சம்ஸ்காரமும் ஏகரூபமா இருக்கிறதுனால நம்மளுடைய நினைவலையும், நினைவலையினால சம்ஸ்காரமானது பதிவானது, எண்ணப்பதிவானது உண்டாருது. எண்ணப்பதிவும் நினைவும் வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா எண்ணப்பதிவுனால சம்ஸ்காரமானது திடப்படுறது, ஸ்மிருதினால எண்ணத்தினால நினைவுனால என்ன பதிவானது திடப்படுறது, சம்ஸ்காரமானது திடப்படுறது. ஸ்மிருதி எவ்வளவு உண்டாருதோ அதுக்கு ஏத்த மாதிரி சம்ஸ்காரமானது திடப்படும். ஸ்மிருதி ஆக சம்ஸ்காரமானது திடப்படும். ஒரு ஒருத்தரும் ஸ்மிருதி ஒரு விஷயத்தை பத்தி ஆகும்போதும் அந்த விஷயத்தை குறித்த சம்ஸ்காரமானது திடமாறுது அப்படின்னு அர்த்தம். அப்போ யதா அனுபவா ததா சம்ஸ்காரா. பொதுவா எப்படி சம்ஸ்காரமானது எப்படி உண்டாருது, எப்படி நம்ம அனுபவம் பண்றோமோ அனுபவத்துக்கு அனுகுணமான ஏத்ததான சம்ஸ்காரம் நமக்கு என்ன பதிவா உண்டாருது. தேஜ கர்மாவசானா கர்ம வாசனா அனுரூபாக, அந்த சம்ஸ்காரமும் கர்ம வாசனைக்கு ஏத்த மாதிரியானது அனுபவமானது தோன்றது. ஏதாச்ச வாசனா ததா ஸ்மிருதி, அந்த வாசனையானது எப்படி இருக்கோ, அந்த வாசனையா சம்ஸ்காரமானது எப்படி இருக்கோ, அந்த சம்ஸ்காரத்துக்கு ஏத்த மாதிரி என்னாலையானது உண்டாருது. இது ஜாத்திய நினைவானது உண்டாருது. இது ஜாதி தேச கால வியவஹிதேபிய சம்ஸ்காரேபிய ஸ்மிருதி ஸ்மிருதேஷ்ச புனஹ சம்ஸ்கார இதி இதி ஏதே ஸ்மிருதி சம்ஸ்காராஹ. அப்படி ஜாதி தேச காலம் அப்படிங்கறதுனால பிரிச்சிருந்தாலும் கூட சம்ஸ்காரேபியோ ஸ்மிருதி ஸ்மிருதேஷ்ச புனா சம்ஸ்காராஹ. சம்ஸ்காரம் பின் முதல்ல என்ன பண்றது, ஸ்மிருதியை ஒன்று பண்றது, ஸ்மிருதி என்ன பண்றது, திருப்பி சம்ஸ்காரத்தை ஒன்று பண்றது. இது அதை அடிக்கிறது, அது இது அடிக்கிறது. இந்த ரெண்டு பால் ஒண்ணு வச்சிருப்பான், இந்த பால் இப்படி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது போய் அதை அடிக்கும், அதை அடிச்சவொடனே அது மேல போகும், மேல போயிட்டு திருப்பி வந்து இது அடிக்கும், இது திருப்பி மேல போகும். அந்த மாதிரி ஸ்மிருதி வந்து சம்ஸ்காரத்தை அடிக்கும், சம்ஸ்காரம் மேல போகும், சம்ஸ்காரம் திருப்பி ஓங்கி வந்து திருப்பி இதை அடிக்கும், ஸ்மிருதி அடிக்கும், திருப்பி ஸ்மிருதி மேல போகும். அப்போ ரெண்டுமே மாறி மாறி ஒன்னு இன்னொருத்த பக்குவத்தை பண்றதா இருக்கும். ஸ்மிருதி சம்ஸ்காராக கர்மாசய விருத்தி லாபவசாத் வெஜந்தி. அப்படி கர்மாசயத்தோட அந்த கர்ம கூத்தத்தோட சக்தியானது, விருத்தியானது அதிகமா இருக்கிறதுனால, சக்தியானது அதிகமா இருக்கிறதுனால அது தோற்றத்தை அடையிறது. அதச்சாமபி நிமித்த நைமித்திகா நிமித்த நைமித்திக பாவ அனுச்சேதாத் ஆனந்தர்யமே சித்தம் இது. அப்படி விவச்சேதமானது பிரிவானது இருந்தாலும் கூட இந்த ஸ்மிருதி சம்ஸ்காரமானது உடனே ஆனந்தர்யம் சொல்லிச்சா, உடனே அந்த கலம் கர்ம பலன உடனே கொடுக்கும், அந்த நேரத்தை எல்லாமே கூட்டமா வந்து சேர்ந்து கொடுக்கும். தாசாம் அனாதித்வம் ச ஆசிஷோ நித்யத்வாத் தாசாம் அநாதித்வம் ச ஆசிஷோ நித்யத்வாத் தாசாம் அநாதித்வம் ச. அந்த வாசனைகளானது அனாதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் எப்ப ஆரம்பிச்சதுன்னு சொல்லல, ஏற்கனவே அதான் சொன்னேன், எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. அதனால முதல் எது, பூனையா இல்ல முட்டையில இருந்து கோழியா, கோழியில இருந்து முட்டையா தெரியாது நமக்கு. அப்போ ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, தாசாம் அனாதித்வாத், அந்த வாசனைகளானது அனாதியா இருக்கிறதுனால, அனாதியா இருக்கிறதுனால தூக்கமற்றதா இருக்கிறதுனால. ஆசிஷோ நித்யத்வாத், ஏன் தூக்கமற்றதா இருக்கு, அது அனாதியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆசிஷோ நித்யத்வாத், ஆசையானது நித்தியமா இருக்கு. என்ன ஆசை, ஆசையானது நித்தியமா இருக்கிறதுனால அனாதி, அனாதியா இருக்கிறதுனால ஆசைகள் நித்தியமா இருக்கு. என்ன ஆசைன்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே சொன்னோம் அஞ்சு வகையான கடைசியில என்ன அபினிவேஷம்னு சொல்லப்பட்டார். அந்த அபினிவேசமானது அஞ்சு வகையான பிரச்சனையில அபினிவேச பிரச்சனையானதுதான் இங்க ஆசைன்னு சொல்லப்படுறது. நான் இல்லாத நிலையானது உண்டாகட்டுமாக அப்படிங்கறது அபினிவேசம். பயம்னு சொல்லி சொன்னா நான் இல்லாத நிலை உண்டாகட்டுமாக, நான் எப்பவுமே இருப்பேனாக அப்படிங்கறது தான். அந்த சம்ஸ்காரமானது இருக்கு எல்லாருக்குமே, அந்த பயமானது இருக்கு. பிறக்கிற குழந்தையில இருந்து அப்படின்னா உடனே சத்தம் கேட்டோம்னா ஒரு பயம் வருது, நடுக்கம் வருது குழந்தைக்கும். ஏன் அதுக்கும் தெரியும் நம்மள யாரோ துன்புறுத்துவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த துன்பத்தை அனுபவிச்சிருக்கோம் முன்னாடி அப்படிங்கறதுனால. சாசாம் வாசனானாம் ஆசிஷோ நித்தியத்வாத் அனாதித்வம். அந்த வாசனைகளானது நித்தியமா இருக்கிறதுனால, வாசனையான ஆசைகளான ஆசையான வாசனைகளான நித்தியமா இருக்கிறதுனால அனாதி அப்படின்னு சொல்லி சொல்றது எல்லாருக்கும் இருக்கிறதுனால. யா இயம் ஆத்மாஷிஹி, என்ன ஆசையை பத்தி பேசுறீங்க அப்படின்னு பேசுறீங்கன்னு கேட்டா, எந்த ஆத்மாஷி, ஆத்மாஷினா தன்னை குறித்த ஆசையானது. என்னது என்ன ஆசை அப்படின்னு சொல்லிங்கன்னா, மானபூவம் பூயாசம் ஏவ இதி. பூயாசம் இது அப்படின்னா பூயாசம் ஏவ, நான் இல்லாத நிலை உண்டாகட்டுமாக, நான் இருப்பேனாக அப்படிங்கிற இந்த புத்தியானது எல்லாருக்குமே இருக்கு. இது சர்வசிய திருஷ்யத்தே சான சுவாபாவிகி, அது எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது, எல்லாருக்குமே இயல்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருக்குமே இருக்கு, ஏன்னா இயல்பா இருந்ததுன்னா நீங்க அதை அழிக்க முடியாது. இயல்பா இருந்தா பிரச்சனை. கஸ்மாத்து ஏன் அது சுபாவம் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஜாத மாத்திரஸ்ய ஜந்தோஹோ அனுபூத மரண தர்மகசிய துவேஷ துக்க அனுஸ்மிருதி நிமித்த மரண திராச கதம் பவேத். யாருக்குமே இதுக்கு முன்னாடி அனுபவம் இல்லை, இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. பிறந்த குழந்தை இந்த இன்ப துன்பங்களை எப்படி அனுபவிக்கிறது? பசின உடனே அழறது, இல்ல ஏதாவது கொடுத்தா அப்படியே சந்தோஷமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறது. அதுக்கு என்னத்துக்கு சிரிக்கிறது என்னத்துக்கு அழறதுனே தெரியாது. குழந்தை தூக்கத்தை சிரிக்கும், உடனே சொல்லுவாங்க தேவர்கள் பூ கட்டுறாங்க அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க அவங்க குழந்தை சிரிக்கிறத பார்த்துட்டு. அப்படி குழந்தை சிரிக்கிறது தூக்கத்துல, குழந்தை அழறது, என்ன காரணமே இல்லாம. அப்ப ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உண்டான அனுபவங்களுக்கு அனுகுணமா அது உண்டாருது, அபிவியக்தமாறு. வஸ்தும் நிமித்தம் உபாதத்தே, சுவாவமா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி ஒரு நிமித்தத்தையும் எதிர்பார்க்காது. இந்திரன் பூவியும் காட்ட வேண்டாம், கோலியும் காட்ட வேண்டாம், கம்பியும் காட்ட வேண்டாம், அழறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் தானாவே அது இடணும் உண்டாகணும். அப்படி இல்ல, தஸ்மாத் அனாதி வாசனா அணுவித்தம் இதம் சித்தம் நிமித்த வசாத்து காசிதேவ வாசனா பிரதிலப்ய புருஷஸ்ய போக போகாய உபவஸ்தேதி. அதனால அனாதியா இருந்தாலும் இந்த வாசனைகள் சித்தத்துல புருஷனுக்கு அனுபவத்துக்கு சில வாசனைகளை மாத்திரம் கொண்டு வந்து சேர்த்துண்டு பிரவிற்த்தி ஆறுது. மனுஷ பிறவிக்கு ஏற்றதான வாசனைகளை கொண்டு வந்து மனுஷ பிறவி ஆறுது. நல்ல பிறவி எடுக்கணும்னா நல்ல வாசனைகள் வருது, கெட்ட பிறவி எடுக்கணும்னா கெட்ட வாசனைகள் வருது. அதுக்கு ஏத்த மாதிரியான பிறவிகளான உண்டாருது. கட பிராசாத பிரதீப கல்ப சங்கோஷ விகாஷி சித்தம் ஷரீர பரிமாண ஆக்கார மாத்திரம் இது அபரே பிரதிபன்னாக. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இது ரெண்டு வகையா இருக்கு, குன்றில் இட்ட விளக்கு, குடத்தில் இட்ட விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கட பிராசாத பிரதீப கல்பம், குடத்துல இட்ட விளக்கு கட பிரதீபம். பிராசாத ஒரு ரூம்ல விட்டது கூன்றில் இட்ட விளக்கு. எப்படி குடத்துல இட்ட விளக்கு சங்கோச்சமா இருக்கோ, எப்படி ரூம்ல வச்ச விளக்கு அந்த ரூம் முழுவதையும் பிரகாசிக்கிறதா இருக்கோ, அந்த மாதிரி இந்த சித்தமானது ஷரீர பரிணாமாக்கார மாத்திரம் இத்தியபரைய பிரதிபன்னா சங்கோச்ச விகாசி சித்தம். அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரியான மாற்றத்தை வளர்ச்சியில் தேவியம் இல்லாட்டி பிரகாசத்தையும் குன்றலையும் அடையிறது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ததாச்ச ஆந்திரா பாவா சம்சாரச்ச யுக்த இதி. அதனால சில பாவங்களும் உண்டாருது. ஏற்கனவே பார்த்தோம் புண்ணிய பாவம் முதலிய பாவங்கள், அந்த பாவங்கள் தர்மாதர்மம் முதலிய பாவங்கள், அதனால சம்சாரம் அப்படிங்கிறது நியாயமா இருக்கு. விருத்திர் விருத்திர் ஏவாசிய திபுன சங்கோச்ச விகாஷ விகாசினி இத்தி ஆச்சாரிய. சில பேர் என்ன சொல்றாங்க, யோகாச்சாரியர்கள் விருத்தி தான் இதுக்கு, இந்த விபுவான சித்தத்துக்கு, சித்தம் எடுபட்டது விபு, விபுவான சித்தத்துக்கு விருத்தி தான் சங்கோச்ச விகாசத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தச்ச தர்மாதி நிமித்தம் அபேட்சம். அந்த விருத்தியானது எதனால உண்டாருது, எண்ணாலையானது எதனால உண்டாருனா தர்மாதர்மம், நம்ம புண்ணிய பாபம் எப்படி செஞ்சிருக்கோம் அதுக்கு ஏத்த மாதிரியான எண்ணாலை உண்டாருது. நிமித்தம் சத்விதம், அந்த நிமித்தமானது, அப்ப அந்த எண்ணாலையை தூண்டுறதுக்கு ஒரு நிமித்தம் வேணும். தர்மாதர்மம் இருக்கு, எண்ணாலையானது எழறது, இந்த தர்மாதர்மத்துக்கும் எண்ணாலைக்கும் நடுவுல ஒரு நிமித்தமானது உண்டாகும். அந்த நிமித்தத்தினாலதான் நான் இந்த மாதிரி கோயில பார்த்த உடனே தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு தோன்றது. அப்போ கோவில் அப்படிங்கிற அந்த கோபுரமானது நமக்கு நிமித்தம் இருக்கு, என்னத்த, அந்த தெய்வத்தை குறிச்சு நமக்கு தியானத்தை உண்டு பண்றதுக்கு. அந்த மாதிரி நிமித்தம் சத்விதம் பாக்கியம் ஆத்தியாத்மச்ச. அந்த நிமித்தமானது ரெண்டு வகைப்படுறது, ஒன்னு உள்ள இருக்கிற நிமித்தம், ரெண்டாவது வெளியில இருக்கிற நிமித்தம்னு சொல்லிட்டு. அதுல எப்படிப்பட்டது, சரீராதி சாதனம் அபேட்சம் பாக்கியம் ஸ்துதி தானா அபிவாதனாதி. சரீரத்தை இருந்து வெளியில இருக்கிறதா இருக்கிற விஷயங்களானது, நிமித்தங்களானது பாக்கியம்னு சொல்றது, வணக்கம் பண்றது, நமஸ்காரம் பண்றது, ஆசீர்வாதம் பண்றதுலாம் வெளி வகையான நிமித்தங்கள். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சம்ஸ்காரம், அவர் என்ன ஆசீர்வதிக்கிறார், அதனால அவரை நமஸ்காரம் பண்ணணும், நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ங்கிற

0: நிர்வர்த்தயந்தி தயோர் மானசம் பலியஹ. இப்படி மைத்திரி முதலீதான தர்மங்களானது எப்படி எது உண்டாருதோ தியானிகளுக்கு மாற்றங்களானது மைத்ரி கருணா உதித்தா அது மாதிரி தியானங்கள் சிந்தனையானது இந்த தியாயிக்கு எப்படி உண்டாருதோ பாக்ய சாதன நிர்கிரகம் வெளி விஷயங்களை சம்பந்தப்படாம வெளி விஷயங்கள்ல ஈடுபடாம அது உண்டாருது. பிரகிருஷ்டம் தர்மம் அபி நிவர்த்தந்தி அது அதனால என்ன ஆறுது பிரகிருஷ்டமான மேன்மையான தர்மம் மேன்மையான புண்ணியமானது தோற்றம் தோன்றுறது. இது மானசம் வலிய இதுல ஆந்திரிக்கம் பாக்கியம் இந்த பாக்கியத்தை காட்டிலும் ஆந்திரிக்கமான ஆத்தியாத்மிகமானது பலமான உடையது அதிகம் பலமுடையது. கதம் ஞான வைராக்கிய கேனா அதிசய அதிசயத்தே ஞான வைராக்கியத்தில் எது அதிசயமா இருக்கு எது சிரேஷ்டமானது அப்படின்னு கேட்டா தண்டகாரண்யம் சித்த இது எப்படி பலிய அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தண்டகாரண்யம் சித்த பல விதிரேக்கேன கஷரீரேன சாரீரேன கர்மனா சூன்யம் கத்தும் உற்சகேத சமுத்திர சமுத்திரம் அகஸ்தி சமுத்திரம் அகஸ்தியவத்வா பிபேத எப்படி அகஸ்தியர் ஜலத்தெல்லாம் சமுத்திரத்தெல்லாம் குடிச்சு விட்டாரோ இல்லாட்டி தண்டகாரண்யத்துல போய் தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணாரு சிவன் என்ன பண்ணாரு எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணாரு. ஆத்ம பலம் இல்லாம சாதனை இல்லாம யார் அந்த மாதிரி பண்ண முடியும். அதனால இந்த வெறும் சரீர பலத்தினால ஒன்னும் பண்ண முடியாது சித்த பலத்தினால தான் இதெல்லாம் பண்ண முடியும் சாதனையாலதான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சரி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

அழகு 300 அடி 400 அடி உயரத்துக்கு மேல பறக்கு. இங்கே செத்து கிடக்கிற ஒரு எலி தெரிகிறது கண்ணுக்கு, நேரம் வந்து எலி எடுத்துட்டு மேல போயிருது. நான் உங்களை பாக்குறதுக்கே +2 -2 எல்லாம் போடுறது, கன்னியாடியை தொடச்சி விட வேண்டியிருக்கு அடிக்கடி. அப்ப எப்படி மனிதன் சிறந்தவன் சொல்றீங்க நீங்க? எத்தனை சக்திகள், முட்டை வந்து ஒரு எறும்புக்கு மழை பெய்ய போகிறதா என்பது 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரியுமா எறும்புக்கு? ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சியில சொல்றதை பார்த்து நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு அந்த பூனைக்கு பாருங்க, நரம்புகள் அந்த நெற்றியிலே இருக்கு. நெற்றிய கொண்டாது வச்சாச்சுனாலே தெரியுமா அதுக்கு வந்து நீங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்தவங்களா வராதவங்களா, இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வந்திருக்கீங்கன்னு தெரியுமா பூனைக்கு? அது பூனைக்கு பூனை சில வீட்டுல போனோம்னா பூனை என்ன பண்ண ரொம்ப நாள் தெரியாது. பூனை என்ன பண்ண தெரியுமா, மெதுவா வந்து அவன் நெற்றிய வந்து நம்ம காலுக்கிட்ட வச்சு ஒத்தி எடுக்கும், பாத்துருக்கீங்களா பூனை? அத நெற்றியில அப்படி நரம்பு இருக்கான், சென்சிட்டிவ் நர்வஸ் இருக்கான். ஆகவே இந்த உயிரினங்கள் எத்தனையோ உயிரினங்களை பார்த்தால் எந்த வகையிலே மனிதன் சிறந்தவன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? அதோட என்னன்னு கேட்டா, இப்போ ஒரே கருத்தை எல்லாரும் சொல்லுவாங்களா? அது ஒரு கருத்து. மனிதன் ஏன் சிறந்தவன்கிறதுக்கு இல்லையா, ஒரு 1000 பேர் கையில கொடுத்தா 1000 பேர் நிச்சயமா ஒரே விட சொல்ல மாட்டாங்க, 1000 விதமா தான் ரிப்ளை பண்ணுவாங்க. அதுல அங்க என்ன சொல்ல, ஞானிகள் என்ன பதில் சொன்னார்கள் என்றால், மனித அவரும் சொன்னாங்க முடிவு ஒண்ணுதான், ஞானிகளுடைய முடிவு நம்ம முடிவும் ஒண்ணுதான், ஆனா காரணம் வேற. அவர்கள் என்ன சொன்னார்கள், மானுட பிறவிதான் சிறந்தது, மானுட பிறவிதான் வகுத்தது மனம் வாக்கு காயம், சித்தியாக சொல்லப்படுறேன். ஆனா காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த மானுட பிறவியிலே தான் பாவம் புண்ணியம் ஈட்டம் உண்டு. பாவத்தையும் புண்ணியத்தையும் சம்பாத்தியம் செய்து கொள்ளக்கூடிய இந்த ஒன்று மானுட பிறவியில மட்டும்தான் உண்டு. மற்ற பிறவிகள்ல பாவ ஈட்டமும் கிடையாது, புண்ணிய ஈட்டமும் கிடையாது. ஒரு சிங்கமானது 100 மானம் அடிச்சு கொண்டாலும் பாவம் ஏறுமான்னு ஏறாது. எந்த பிறவியும் மற்ற எல்லா பிறவிகளையுமே வினை அனுபவம் தான் உண்டே உடைய வினையை அனுபவிக்கும், ஆனா வினை ஈட்டம் கிடையாது. ஆகையினாலதான் மானுட, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த சிவபெருமானை ஆகமத்திலே எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அந்த வணங்குவதற்குரிய அங்கத்தோடு பிறப்பது மானுட பிறவி ஒண்ணுதான். இதனாலதான் மானுட பிறவி சிறந்தது ஞானிகள் சொல்றாங்க. உதாரணமாக கையிலே 5 விரல்கள் கொடுத்திருக்கிறது. இந்த 5 விரல்கள் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்று கேட்டால், பஞ்சப்பிரவ மந்திரங்களை நியாசம்

0: செய்வதற்காக. குரங்குக்கு அஞ்சு விரல் தான் இருக்கும். குரங்குக்கு ஒருத்தர் கேட்டாரு, ஏன் சார் குரங்குக்கு அஞ்சு விரல் தான் சார் இருக்குனாரு. ஆனா குரங்குக்கு அஞ்சு விரல் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? குரங்குக்கு இந்த விரல் மாதிரியா கட்ட விரல் இருக்கும். குரங்கால இந்த கட்ட விரலை வச்சு இப்படி தொட முடியாது, இப்படிதான் பிடிக்கும். இந்த விரல் எப்படி இருக்கோ இதே மாதிரிதான் இருக்குமே ஒழிய, இங்கிலீஷ்ல இது அப்போசிங் தம்பாங்க. இந்த தம்பு வந்து இதை அப்போஸ் பண்ண அப்படி, இந்த அப்போசிங் தம் குரங்கு கிடையாது. குரங்குக்கு இதே மாதிரிதான் அஞ்சு விரல் இருக்கும், இப்படிதான் பிடிக்கும். இப்படி இந்த விரல்ல இப்படி தொட முடியுமா? நம்மள மாதிரி கட்ட விரல வச்சு இந்த நாலு விரல தொட முடியுமான்னு குரங்கு தொட முடியாது. ஆகவே இது எங்க சொல்றாரு சேர்க்கலார், இதெல்லாம் சொல்றாங்க பெரிய புராணத்திலே வருது இந்த செய்தியெல்லாம். எங்க திருக்குறிப்பு தொடர்நாயனார் புராணத்துல சொல்ற, அம்மை வந்து காஞ்சிபுரத்துல ஊழியம் பண்ணும் பொழுது இந்த கரத்தை வந்து கர நியாசம் செய்வதற்காகத்தான் இந்த விரலை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பண்ணாராம். கரம் தரும் பயன் இதுவென உணர்ந்து,
1: கரம் தரும் பயன் இதுவென உணர்ந்து கம்ப
0: மேவி
1: நிகழ்ந்த காதல் செய் உள்ளத்தலாகி.
0: அதெல்லாம் சீக்கிய செய்ய அந்த இடத்துல இந்த நயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். பெரிய புராணத்துல கதை மட்டும் இல்லை, இது போன்று பல செய்திகள். ஆகவேதான் மானுட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆணிடத்து ஐந்து மாடும் அரண்மணிக்காக வென்றோ. மானுட பிறவியில என்ன உணரணுமா? இந்த மானுட பிறவி என்பது சிவபெருமானை வணங்கி ஞானத்தை அடைவதற்காகத்தான் மானுட பிறவி கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த ஆணிடத்து ஐந்து மாடும் அரண்மணிக்கு ஆக வென்றோம். ஆக இந்த ரெண்டு காரணத்தை வைத்துக் கொண்டுதான் மானுட பிறவி சிறந்தது என்று ஞானிகள் சொல்கிறார்களே ஒழிய, மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணும் கொடுக்கலவர். எவ்வளவு வகையில் நம்ம குறைபாடு உடையவர்கள் தான். அண்ட் கம்பேர்ட் டு பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஒரு பறவை பறக்க நம்மளால பறக்க முடியுதா? எத்தனையோ நமக்கு எல்லாம் சக்திகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ரெண்டு காரணம் தான் என்னன்னு கேட்டால், அதான் இப்பிறவி தப்பிடி எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகிறேன் தாய்மானவர். இந்த மானுட பிறவிக்கு வருவது என்பது எப்படிப்பட்ட சிறப்பை உடையதுன்னு சித்தியால் அருமையாக சொல்வார். அது ஒரு மனிதன் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தில் குதிச்சு பசிபிக் மகா சமுத்திரம் வரைக்கும் கையாலேயே நீந்தி வந்து கரை சேர்ந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுபோல என்ன சொன்னாரு, அண்டஜம் சுவேதஜங்கள் உற்பீச்சம் சராயிசத்தோடு எந்தெருநாள் எண்பத்து நான்கு நூறாயிரத்தாய் உண்டு வல்யோனியெல்லாம் ஒழித்து மானுட துதித்தல் கண்டிடர் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். சித்தியா, ஒருவன் கடலை கையாலேயே நீந்தி கரை சரி சேர்ந்தால் எப்படி வந்திருப்பானோ அதுபோல எத்தனையோ பிறவிகளிலே நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த புண்ணியங்கள் தான் இந்த மானுட பிறவிலே வந்து நம்மை கொடுத்திருக்கின்றது. அப்படி சொல்ல அந்த நால்வகை பிறப்பு அண்டஜம் சுவேதஜங்கள் உற்பீச்சம் சராயிசத்தோடு. அண்டஜம் முட்டையில் தோன்றுவன, சராயிஜம் கருப்பையில தோன்றுவது, உற்பீச்சம் வேறுகிண்டு பிறப்பது. அண்டஜம் சுவேதஜம் உற்பீச்சம் சராயிசத்தோடு எந்தரு நாள் எண்பத்து நான்கு நூறாயிரத்தாய் உண்டுவல் யோனியெல்லாம் ஒழித்து மானுட துதித்தல் கண்டிடர் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். அதனால் அந்த மானுட பிறவியினுடைய அருமை அப்படி உணர்ந்தால்தான் தெரியும். மறுபடியும் என்ன சிறப்பு இருக்கு? மறுபடியும் மானுட பிறவி மறுபடியும் கிடைக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு நமக்கு? காரைக்கால் அம்மையார் போன்றவர்களே என்ன சொல்றாங்க, மறுபடியும் மீண்டும் பிறப்பு உண்டே. பிறப்பு இருக்கா இல்லையா யாருக்கும் தெரியல. திருவள்ளுவர் சொல்லும் பொழுது அங்கே பெருங்கடல் என்றார் விளக்கம் சொன்னார். திருக்குறள் ஒரு அருமையான இடம் சொன்னார். நாம ஒன்று நினைக்கிறோம், பரிமலர் இன்னொரு அர்த்தம் சொல்ல, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவிய பெருங்கடல்னு சொன்னாராம், அது கடல், பிறவி பெருங்கடல், நீங்க பார்க்கிற கடல் கடல், ஆனா உங்க பிறவி பெருங்கடல் திருவள்ளுவர் சொன்னார். ஆனா இதுக்கு நம்ம காரணம் சொன்னா என்ன சொல்லியிருப்போம்? ஆனா பரிமையாளர் காரணம் சொன்னா ஏன் திருவள்ளுவர் பெருங்கடல்னு சொல்றாரு தெரியுமா அப்படின்னா, நீ உலகத்துல எந்த கடலை பார்த்தாலும் அது அட்லாண்டிக்கா இருக்கலாம் பசிபிக்கா இருக்கலாம், ஆனா அந்த அட்லாண்டிக் பசிபிக் ஒரு சீ ஷோர் இருக்குது இல்லையா, இவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும் அதுக்கு ஒரு சீ ஷோர் இருக்கா இல்லையா? அப்ப என்ன தெரியுது, அவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும் அதுக்கு ஒரு சீ ஷோர் இருக்கிறது தெரியுது, ஆனா உன்னுடைய பிறவிக்கு ஷோர் தெரியல இல்லையா? அதனால எழுந்தாரு, காரணகாரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பெருங்கடல் என்றார். அதனாலதான் பெருங்கடலுக்கு எவ்வளவு நம்ம பெரிய கடல்ல பிக் ஓஷன் மேமத் ஓஷன் இதை எழுதும் அவ்வளவுதான். அங்க பெருங்கடல் என்பது கரை இல்லை. இந்த பிறவி எப்போது முடிகிறது என்று தெரிய முடியாது. கடல்னா லைட் ஹவுஸ் இருக்குது, பார்த்தா ஒரு கோயில் ஒரு 24 hours லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வருது தெரியுத, இது ஒண்ணும் தெரியலையே. அத காரணகாரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பெருங்கடல் என்றார். விளக்கம் உரையாசிரியர் உரையப்பா, அதனாலதான் பரிமையுடைய உரைக்கு அவ்வளவு சிறப்பு கொடுத்தது காரணம். அதனால இன்னொரு குறிப்பையும் சொல்ல விரும்புகிறேன், நாவலர் பெருமான் திருக்குறளுக்கு மட்டும் உரை எழுதல, இத்தனை நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார் ஆர்வநாவலர். நியாயமா என்ன பண்ணிருக்கணும், தமிழர்களினாலே எல்லாராலையும் போற்றப்படுகின்ற திருக்குறளுக்கு ஒரு உரை பண்ணிருக்கணும் இல்லையா? அவர் திருக்குறளுக்கு ஏன் நாவலர் உரை பண்ணல? உண்மையிலேயே திருக்குறள் எல்லாராலையும் மதிக்கப்படுகிற ஒரு நூல் தான், அவருடைய காலத்திலேயும் சரி இன்னைக்கும் சரி.
1: பெருமையாளர்
0: அது காரணம் என்னன்னா, அதனால அதுதான் அவர் மறவையும் மீற மாட்டார். சைவ சான்றோர்கள் தனக்கு முன்னாடி வாழ்ந்த சைவ சான்றோர்கள் பரிமேலழகர் உரைதான் சிறந்த உரை என்று முடிவு செய்து விட்டார்கள். இனிமே அதுல போய் நம்ம கை வைக்க கூடாது. அதே போல அந்த திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை, திருவள்ளுவ மாலை இருக்கு இல்லையா, திருவள்ளுவ மாலை, அந்த திருவள்ளுவ மாலைக்கு ஏற்கனவே ஒருத்தர் உரை எழுதினார், திருத்தணியை சரவணப் பெருமாள் ஐயர். திருத்தணியை சரவணப் பெருமாள் ஐயர் தான் திருவள்ளுவ மாலைக்கு உரை எழுதினார். ஆகவே திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரையும் திருவள்ளுவ மாலைக்கு சரவணப் பெருமாள் ஐயர் உரையும் சிறந்த உரை என்று சைவ உலகம் ஏற்கனவே முடிவு செய்து விட்டது. ஆகையினால என்ன பண்ணாரு, அப்ப நமக்கு என்ன கடமைன்னு பார்த்த என்னன்னு கேட்டா, அதை பரிசோதித்து வெளியிடுவது என்னுடைய கடமை. அது இதுக்கு முன்னாடி எழுதணும் எழுத்து பட விட்டுருக்கலாம், சொற்பட விட்டுருக்கலாம், அது நடந்திருக்கும், அதே அது பிரிண்ட் டெஸ்ட் டெவில் இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லையா. ஆகினாலதான் என்ன பண்ணாரு, பரிமையாளர் உரையும் சரவணப் பெருமாள் ஐயர் உரையும் அவர் வந்து பரிசோதித்து வெளியிட்டார். அதை ஒன்று அது மரபு இகவாமை அப்படிங்கறதையும் சான்றோர்கள் கடைபிடிப்பாங்க. எப்பயுமே ஒரு மரபு, அந்த மரபை போய் நம்ம வந்து உடச் செய்யக்கூடாது. அது சைவ சான்றோர்கள் மரபையும் பாதுகாக்க வேண்டியது. இன்னும் சொல்ல போனா, திருக்குறளை முதன் முதலிலே அச்சு ஏற்றி பதிப்பித்தவர் அவர் தான். திருக்குறள் இன்னைக்கு ஆசிட்டிஸ் அப்படியே கிடைச்சிருக்குன்னா காரணம் யாரு, சரவணப் பெருமாள் ஐயர் தான். யாருக்காவது தெரியுமா திருக்குறள் இவ்வளவு பெருமை சொல்லானு? யார் முதல்ல பிரிண்ட்ல கொண்டு வந்து யாரு திருக்குறளை? திருக்குறளை பிரிண்ட்ல கொண்டு வந்தது யாரு? சரவணப் பெருமாள் ஐயர். அவர் தான் கொண்டு வந்தார். போப்பே எழுதுற, போப்பே எழுதியிருக்கிறார் அந்த கருத்து. இதா விஷயத்தை திருக்குறளுக்கு சரியான பிரிண்ட் போட்டது சரவணப் பெருமாள் ஐயர்னு தீயு போப்பே எழுதுற. அவரு அந்த திருவள்ளுவர் மாலைக்கு உரை செய்திருக்கிறார். அற்புதமான செய்திகள் இதெல்லாம் வந்து. அதனால திருக்குறள் வந்து எந்த அளவுக்கு ஒரு சைவ நூல் என்பதை அது இன்னொரு நாளை நம்ம பார்ப்போம். அதன் பின்பு அந்த சம்பந்தருடைய காலத்திற்கு பின்பாக அங்கே சமண இருள், பாண்டிய நாட்டிலே உள்ள சமண இருளை சம்பந்தர் நீக்கின, பல்லவ நாட்டிலே உள்ள சமண இருளை அப்பர் நீக்கின. ரெண்டு பேரும் ஜூடிஸ்டிக்ஷன் பிரிச்சுக்கிட்டாங்க, சம்பந்தரும் அப்பர் இல்லையா. பாண்டிய நாட்டில் இவர் தானே சம்பந்தர்.
1: எங்க இருந்து வந்தது சமணம்?
0: சமணம் வந்து வடநாட்டில இருந்து வந்தது. நான் சொன்னேன், அதாவது அன்னைக்கு ஆரம்பத்தில் சொன்ன மகதி, அர்த்த மகதி என்று சொல்லக்கூடிய மொழியில தான் சமண மத கருத்துக்கள் முதன் முதல்ல வந்தது. அவர்கள் அவர்களுடைய அந்த சமண குருமார்களை தீர்த்தங்காரர் என்று சொல்வார்கள். தீர்த்தங்காரர்கள் இவர்கள் புத்தர் என்று சொல்வார்கள். புத்தர் என்று சொன்னால் உண்மையிலேயே இவரை மட்டும் குறிக்காது, அவருக்கு முன்னாடி உள்ள 24 புத்தரையும் குறிக்கும். அதே போலதான் சமணர்களையும். ஆனா நம்ம அங்க ஒரு விஷயம் சொல்லும், அது அது அது ஒரு பெரிய கருத்து. ஆதிபுத்தன் என்பவன் மகாவிஷ்ணு தான் ஆதிபுத்தன், சைவத்தினுடைய கொள்கை. புத்த சமயம் இந்த கௌதம புத்தரினாலே தோற்றுவிக்கப்பட்டது அல்ல, புத்த சமயம் அவருக்கு முன்னாடி இருக்கு, அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஆதிபுத்தன்ல இருந்து 24 புத்தன் தான் கௌதம புத்தன். அந்த கௌதம புத்தன் சாக்கிய வம்சத்திலே அவன் பிறந்த காரணத்தினாலதான் புத்த மதத்தை சாக்கியர்னு சொல்றது காரணம். தேவாரத்தில் புத்த மதத்தை சாக்கியர்னு சொல்றாங்க இல்லையா, சாக்கியர்னு ஏன் சொல்றாங்க, சாக்கிய நாயனாரும் இருக்காரு, ஒரு நாயனாரே சாக்கிய நாயனார், சாக்கியன் என்று புத்த மதத்துக்கு ஏன் பேர் கொடுத்தாங்க புத்தர்களுக்கு சாக்கியன் என்று, இந்த கௌதம புத்தன் தோன்றிய வம்சம் சாக்கிய வம்சம், ஆகையினால அவனுக்கு சாக்கியன் என்று. ஆகவே அது வந்து வடநாட்டிலிருந்து வந்தது, ஆனால் அந்த பௌத்த சமய கருத்துக்களும் சமண கருத்துக்களும் தோன்றி ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 600 to 800 years கழித்த பிறகுதான் தமிழ்நாட்டை அவைகள் பாதித்தன. அது வரைக்கும் தமிழ்நாட்டை பாதிக்கல. இந்த களப்பிரர்களுடைய படையெடுப்பு நடந்த பின்புதான் அந்த மதமானது உள்ளே வந்தது. அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, ஒரு பௌத்த சமயத்தை சார்ந்து சிவபெருமான் முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய நாயன்மார் பட்டியலில் இருக்க சாக்கிய நாயனார். அதே போல சமண மதத்தை சார்ந்து நமக்கு ஒருத்தர் கூற்றுவ நாயனார், அவர் சமண மதத்தை சேர்ந்தாலும் கூட இந்த சிவபெருமானை முழுமுதற் கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டதுனால அவரையும் நாயன்மாரா வச்சிருக்கோம். இது பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி தான். உலகத்தில் இந்த அளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை இருக்குமா வேற மற்ற சமயத்திற்கு என்பது ஒரு பெரிய பிராச்சரியமான செய்திதான். இல்ல எந்த சமண பௌத்தத்தை இவர்கள் கண்டித்தார்களோ அதிலே தோண்டிய ரெண்டு பேரையே நாம வந்து நாயனாரா வச்சுட்டு இருக்கிறோம். அது காரணம் என்ன, அவர் ஏற்றுக்கொள்கிறார் உள்ளத்தால் வர வேண்டும் என்பதுதான் ஒரு பெரிய விஷயம். அவை நாயன்மார்கள் எல்லாம் அவர்கள் பூர்வ ஜென்மத்திலேயே சரியகிரியா யோகங்களை முடித்துவிட்டு ஞானத்திற்காக இந்த உலகத்திலே அவதாரம் செய்தார். அதுதான் சைவ சான்றோர்களுடைய கருத்து. அவங்களுக்கு என்ன பேர்னு கேட்டால், அதனை குறித்துக் கொள்ளுங்கள், சாமுசித்தர்கள். சைவ சித்தாந்த பரிபாஷையில் அதுக்கு பேர் என்னது, சாமுசித்தர்கள். கண்ணப்பரும் அவர் ஏற்கனவே அவர் வந்து அந்த ஞானத்தில் ஞானம் ஏற்கனவே அர்ஜுனா இருக்கும் போதே அந்த நிலையை அடைந்து விட்டார். ஆனாலும் ஒரு காரியத்திற்காக அந்த பாச பாரத போர் என்று நடக்க வேண்டும், பாசுதாசிரம் வந்தாலும் அது நிறைவேறும். எப்பொழுதுமே சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா, இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டுமோ அதற்கு தகுந்தாற் போல எல்லாவற்றையும் மாற்றிக் கொள்வார். அதாவது வினையை அனுபவிக்கிறார், வினையை அனுபவிக்கும் போதே அந்த வினையை முன்னுக்கு பின்னா என்ன ஆர்டர்ல வரும், சிவபிரகாசத்தில் வரும் பதில். அது நாம் செய்கின்ற வினைகள் இருக்கே, அந்த வினைகள் எல்லாம் எந்த ஆர்டர்ல வருது. இப்ப உதாரணமா சொல்றேன் பாருங்க, 100 பிறவிக்கு முன்னாடி நான் செய்த ஒரு நல்வினை முதல்ல பலனை கொடுத்துட்டு தான் 99வது பிறவியில செஞ்சது வருமா? அப்படிதானே வரணும், தி ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி. அப்படி வருமானா வராது. சிவபிரகாசத்துல பதில் வராது. ஏன்னு கேட்டா, ஏன் மாற்றுகிறார் என்றால், அவர் ஒரு சங்கல்பம் பண்றார் இல்லையா, அவர் வந்து இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டும் என்று ஒரு மாஸ்டர் பிளான் போடுறார் இல்லையா, அதன்படி மாற்றுவார். இப்ப எப்படி ஒரு நாடக மேடை டைரக்டர் என்ன பண்ணுவார், நான் கதாநாயகன், நான் முதல் சீன்ல தான் வருவேன் சொல்ல முடியுமா? அப்ப டைரக்டர் வந்து எப்ப நீ திரைய விட்டு வெளியில போ, எப்ப முன்னாடி வான்னு அவர் தானே சொல்ல, அப்பதான் நாடகம் நிறைவிடும். ஏன்னா சங்கற்பம் வந்து சிவபெருமான் சங்கற்பத்தினாலதான் எல்லாம் செய்கிறார். ஆகையினாலதான் பிற சமயங்களுமே வந்து அந்த வினை அனுபவத்திற்காக தான் கொண்டு வரப்படுகிறது தான் சார் சொல்லு. பிற சமயங்கள் வந்து சிவபெருமானுடைய அனுமதிக்கு மாறாக ஒன்னு தோன்றல, சிவபெருமான் அனுமதியோட தான் வருது. அனுமதி இல்லாம வந்துன்னு சொன்னாலே இறையாண்மைக்கு குற்றம் வந்துடும். ஏன்னா அந்த வினை அனுபவம் என்பது எல்லாவற்றையும் பொறுத்து தானே வரப்போகுது. ஆக இந்த வினையினுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே. அது வந்து சங்கற்ப நாரணத்தையும் தெளிவாக சொல்கிறார், எல்லா சமயங்களுமே அவர் தான், அந்தந்த சமயங்களிலே எது உண்டாகணும் எது மேலே போகணும் எல்லாம் அவர் தான் டைரக்ட் பண்ணிக்கிறார்.
2: அப்படின்னா அவரே திரிபுரத்தை இருக்கிறது.
0: அது அது என்ன கேட்டால்,
2: அவர் அவங்க வினை.
0: ஆமா அவர்கள் இல்லை இல்லை, அது காரணம் உண்டு, கட்டாயம் உண்டு. வந்து என்ன பண்றாரு, மறுபடியும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த 3 பேரை எரிக்காம விடுறாரு இல்லையா, எல்லாத்தையும் எரிக்கிறார், 3 பேரை எரிக்காம விடுறார். அதுக்கெல்லாம் காரணம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன செய்கிறார் என்றால், இந்த உலகம் இயங்குவதற்காக என்ன கேட்டா, எந்த சமயத்தை சார்ந்தவர்களா இருந்தா கூட உலக வினை வந்து அவர் அனுபவம் அதன்படிதான் வரணும், அதை மாத்திரதே இல்லையா. அவரு நீ வந்து சைவ சமயத்தை ஏற்றுக்கொண்டதுனால அந்த வினை வந்து உன்னை வந்து சேராதுன்னோ சேரும் என்று அவர் சொல்லவே இல்லையே. உலக வினைகள், உலக வினைகள் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப எதை சார்ந்திருந்தாலும் சரி. ஆகையால இறைவனை வணங்குவது என்பதே அந்த பிறப்பு அறுத்தல்ங்கிற ஒன்றுதான். அதன் முன்பாக நம்முடைய தேவாரம் கிடைத்தது. அதுக்கப்புறம் எப்படி கிடைத்தது, கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் பாடிய பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 நூற்றாண்டுகள் கழித்த பிறகுதான் அவர்கள் தூக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, அவர்கள் பாடிய எல்லா பதிகங்களும் கிடைக்குமாறும் அவர் செய்யவில்லை. சில விஷயங்களை வந்து நாம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண முடியாது. 16,000 பதிகங்கள் பாடியிருக்கிறார் சம்பந்த பெருமான். சுந்தரர் கிட்டத்தட்ட 37,000 பதிகம் பாடியிருக்கிறார். ஆனா நமக்கு 100 பதிகங்கள் தான் கிடைத்திருக்கு. அவர்கள் பாடியதுல அவர்கள் கணக்கு எடுத்திருக்கிறார். ஒருத்தர் கணக்கு சொல்லும் போது என்ன சொன்னா, அவர்கள் பாடியதை நமக்கு 0.67% தான் கிடைச்சிருக்குன்னு எழுதியிருக்கிறார் ஒருத்தர். அவர்கள் எவ்வளவு பதிகங்கள் பாடினாரோ அதில் நமக்கு கிடைச்சது 0.67% தான் கிடைச்சது.
3: சம்பந்தர் வந்து 16 வருஷம் பாண்டு 3 பேர் அடக்கம் 16 வருஷம் மட்டும் பாடுறாரு. 16,000 பதிகங்கள் பாடியிருக்காங்க. சுந்தரர் வந்து
0: 2 ஆண்டுகள் தான்,
3: 2 ஆண்டுகளுக்குள்ள 37,000 பதிகங்கள்
0: பாடியிருக்காரு. பாடுவதே தொழிலாக தான் வச்சிருக்காரு அவர். 49,700 பதிகம் அப்படின்னு இவர் சொல்றார். நம்பியாண்டா நம்பி சொல்றார் இல்லையா? அது ஒருத்தர் என்ன கேட்டார், இப்ப இருக்கிறதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்களா, படிக்கிற போது பதிவு இல்லையான்னு கேட்டேன். இருக்கிறது இல்லையா, இருக்கிறதே ஒழுங்கா படிக்கலையா, அதனால இந்த காலத்திற்கு எது தேவையோ அதை மட்டும் வெளிப்படுத்தணும், அவ்வளவுதான் போதும் அப்படின்ட்டார். அப்படின்னு அவரே அசரீரிவாக்காதான சொன்னார். ஏன் முடியும், அவரே சொல்லிடுறார் இந்த காலத்துக்கு எது தேவையோ அதை வெளிப்படுத்தணும். அதன் மின்பு வருகிறார்கள் திருவிசைப்பா மாணிக்கவாசர் வருகிறார், திருவிசைப்பா ஆசிரியர் வருகிறார்கள். இந்த திருவிசைப்பா காலத்திலே சில புதிய தலங்கள் தோன்றுகிறன தெரிகிறது. ஏன்னா திருவிசைப்பா தலங்கள்ல தேவார பாடல் பெற்ற தலமும் வருது, தேவார பாடல் பெறாத தலங்களும் வருது. உதாரணமாக தஞ்சாவூர். தஞ்சாவூர் என்பது அந்த பிரகதீஸ்வரர் ஆலயம் என்பது தேவார காலத்துல இல்லை. தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்பது திருவிசைப்பால மட்டும்தான் வருது இல்லையா. அப்ப என்ன தெரிகிறது என்று கேட்டால், அந்த தஞ்சாவூருடைய வரலாறு, அதாவது பெரிய ஆச்சரியமான செய்தி என்னன்னு கேட்டா, தஞ்சாவூர் வாஸ் நாட் அட் ஆல் எக்ஸிஸ்டிங் டியூரிங் த தேவாரம் ட்ரியோ சொல்றான். இவரது காலத்தில் தஞ்சாவூர் ஊரே இல்லை. செம்பியன் மாதேவி கண்டராதித்த சோழன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் திருவிசைப்பார். 9 பேர்ல ஒருத்தர் இருக்கார் இல்லையா, கண்டராதித்த. அந்த கண்டராதித்த சோழருடைய மனைவி செம்பியன் மாதேவி. அந்த செம்பியன் மாதேவி என்பவள் தான் தஞ்சாவூர் டவுன் மேப்பே போட்டவன். அவள் தான் தஞ்சாவூரே கிரியேட் பண்ற. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழருடைய காலத்தில் பிரகதீஸ்வர ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அதனாலதான் தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்பது தேவார பாடல் பெற்ற காலத்தில் அது இல்லை. அந்த ஊரும் இல்லை, இந்த கோயிலும் இல்லை. அதோடு வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் தஞ்சாவூர் வாஸ் நெவர் த கேபிட்டல் ஆஃப் த சோழர்ஸ். சோழர்களின் தலைநகரம் 5 மொத்தம். சோழர்கள் அவர்களுக்கு மட்டும் 5 தலைநகரம் இருந்திருக்கு. ஒரு காலத்தில் திருவாரூர், இப்போ மனுநீதி சோழனுடைய காலத்தில் திருவாரூர் தான் தலைநகரம். காவிரி பூப்பட்டினம், உறையூர், அப்படி 5 தலைநகரம் அவங்களுக்கு இருந்திருக்கு சோழர்களுக்கு. அப்போ என்ன வரல, தஞ்சாவூர் தலைநகரமாக இருந்ததுன்னு வரலாற்றில் வரல. அப்ப அதனாலையும் தஞ்சாவூர் என்பது பின்னாடி வந்ததுதான் நமக்கு தெரிகிறது. இன்றைக்கு சோழ நாட்டில் தஞ்சாவூர் முக்கியமான ஒரு இடம். அதுபோன்று அவர்கள் தோன்றுகிறார்கள். கடைசியாக வருகிற அந்த திருமுறை கண்ட சோழன், அந்த திருமுறை கண்ட சோழன் அவருடைய அவைக்களத்திலே கிட்டத்தட்ட இவர்கள் பாடியதெல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுல பாடியவை. அப்பொழுது அவனுடைய அவைக்களத்திலே ஒரு புலவன் வந்து பாடுகிற, ஒரு பாணர் வந்து பாடுகிறார். இந்த தேவாரத்தை கேட்கிறான். கேட்கும் பொழுது உனக்கு என்ன, அபய குலசேகரன் தான் அந்த பேர் வருது. அபய குலசேகரன், அந்த அபய குலசேகரன் கேட்கும் பொழுது அவன் அந்த பாடலை கேட்டு அப்படி மெய்மரன் தான், இது எங்க இருக்கு இந்த பாடல்னு கேட்டான். அப்ப அவங்க சொன்னாங்க, இது செவி வழியாக வருகிறது, இது மூவர்கள் பாடிய தேவாரத்தில் ஒரு பகுதின்னு சொல்லி சொன்னான். அப்ப முழுமை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தான். அதற்காக தான் போய் சுவாமியிடத்தை விண்ணப்பம் செய்தான். வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆக நம்பியாண்டார் நம்பியின் மூலமாக அந்த பதிகங்கள் தூக்கப்பட்டு நமக்கு கிடைத்தன. ஒரு பிரச்சனை முடிஞ்சது. அடுத்த பிரச்சனை என்ன வந்தது என்றால், அவன் விரும்பினான் அவர்கள் என்ன ராகத்திலே பாடினார்களோ அந்த ராகத்திலே பாடுவது எப்படி என்று சந்தேகம் வந்தது. ஆகவே மாணிக்க வாசகர் வந்து அதுக்கப்புறம் சைவத்தினுடைய மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த இருண்ட காலம் என்ற அந்த அமைப்பிலே அந்த காலத்திலே வந்த அந்த தாக்கம் எல்லாம் இவர்களினாலே அது மறுமலர்ச்சி செய்யப்பட்டு மறுபடியும் மீண்டும் சைவ சமயமே மெய்ச்சமயம் வந்து நிலைநாட்டப்பட்டது. அதன் பின்பு ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த தேவாரம் எப்பொழுது பாடப்பட்டது? இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால், தேவாரம் என்ற சொல் ஆட்சியே கிடையாது. 12 திருமுறையிலும் தேவாரம்ங்கிற வார்த்தையே வரல. ஆக அது இந்த தேவாரம் என்ற வார்த்தை வந்து இந்த மூவர் பாடிய இந்த பாடல்களுக்கு தேவாரம் என்று பெயர் சூட்டியவர் யார் என்றால் இரட்டைப்படவர்கள் தான். அது முக்கியமான ஒரு செய்தி. திரு ஏகாம்பரநாதர் உலால தான் இவர் மூவரும் பாடியதுக்கு தேவாரம்னு பெயர் கொடுக்கிறார். பெயர் கொடுத்த இரட்டைப்படவர்கள் தான் கொடுக்குறாங்க ஏகாம்பரநாதர் உலால. அதுக்கு முன்னாடி தேவாரம் என்ற சொல்லாட்சி உண்டு. ஆனா அந்த தேவாரம் என்பது எதை குறிக்கும் என்றால், பூஜை பட்டகத்துக்கு தான் தேவாரம்னு பேர். பூஜை பட்டகம் இருக்குல்ல, பூஜை பட்டகம், அதாவது ஆன்மாத்த பூஜை செய்கிறவர்கள் தன்னுடைய மூர்த்தி எழுந்தள்ளக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் தேவாரம்னு பேர். அந்த பெயர் அப்படிதான் வழக்கில் இருந்திருக்கு. தேவாரம்ன்ற சொல் வழக்கில் இருந்திருக்கு, ஆனா வேறு உருளை குறித்து வந்திருக்கிறது. இவர்கள் பாடலுக்கு தேவாரம் என்ற ஒரு சிறப்பு வந்து எட்டைப்பறவர்களாலே கொடுக்கப்பட்டு அப்புறம் சைவ உலகம் ஏற்றுக்கொண்டது. யாராவது ஒருத்தர் பெயர் கொடுக்குறாங்கன்னா அப்புறம் அந்த உலகம் ஏற்றுக்கொண்ட பிறகு அதை பற்றி பிரச்சனை இல்லை.
1: திருவாசகம் இருந்தது.
0: திருவாசகம் என்பது அவரும் திருவாசகம் என்று பெயர் கொடுத்து சொல்லல. மாணிக்க வாசகர் வந்து நூலாக செய்யல. பொதுவாகவே இந்த நூலாக செய்த நூல்களும் இருக்கு. இப்ப திருக்கோவையார் அப்படி இல்லை, நூலாக செய்த மாணிக்க வாசகரே திருக்கோவையார நூலா செஞ்ச. ஆனா திருவாசகம் நூலா செய்யல, அங்கெங்கே பாடினார். அவர் பாடும் பொழுது எழுதுவதற்கு ஆள் இல்லை. தேவாரம் பாடும்போதுதான் ஆள் இருந்தாங்க எழுதுறது, ஆகவே கிடைச்சது. ஆனா திருவாசகம் பாடும்போது தனியா தான் இருந்து பாடியிருக்கிற, ஆகவே எழுதுவதற்கு யாரும் ஆள் இல்லை என்பதற்காக தான் அதை ரெக்கார்ட் பண்ணுங்கிறக்கா அவருக்கு கேட்டு மறுபடியும் பாட சொல்லார். ஒன்ஸ் மோர் பாட சொல்லி மறுபடியும் எழுதுற. அது இன்னொரு நாளைக்கு அதை பற்றி சிந்திப்போம். மாணிக்கவாசலே வரலாறு வரும்பொழுது ஏன் பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக அப்படின்னு ஏன் கேட்டேன். அது ஒரு அற்புதமான ஒரு திருவாசகம் பாடிய வாயால்னு சொல்லல, பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக, அது ஏன் அப்படி கேட்கிற, அது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அது மாணிக்க வாசலுடைய வரலாறு. இன்னைக்கு வந்து பொதுவாக இந்த தேவாரம் திருமுறைகளை பற்றி ஒரு பொதுவான சில கருத்துக்களை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாம வந்து ஃபோக்கசிங் ஆன் சம்பந்தர், ஃபோக்கசிங் ஆன் மாணிக்க வாசர், ஃபோக்கசிங் ஆன் சுந்தர் அப்படி ஒரு சில வகுப்புகளை சிந்திப்போம். அப்ப வரும்போது அதை பற்றி விவரமாக நான் பார்க்கிறேன். ஆகவே திருவாசகம் என்பது அவர் நூலுக்கு அவரது தலைப்புக்களோ குழு என்று சொல்வார்கள், அந்த பதியத்தினுடைய தலைப்புகளோ அல்லது அந்த பதியத்தினுடைய சுருக்கம் என்ன சொல்கிறது என்பதையோ அவர் சொல்லல. அதோடு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, அவர் பாடிய வரிசையிலே அது இல்லை. 51 பதிகங்கள், அந்த 51 பதிகத்துல சிலது திருச்சதகம் 100 பாடல் இருக்கு, 50 பாடல் இருக்கு, 20 பாடல் இருக்கு, சிலது 10 போட்டு கிடைக்கல, 2-2 தான் இருக்கு. திருப்படையாசியில் 2-2 பாட்டு தான் இருக்கு, அது கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளலாம். அதனால ஒண்ணு தவறு. ஆனா சிலவற்றை சதகம் 100 பாட்டு, அதே 100 பாடுற. ஆக 51 பதிகங்கள்ல 22 பதிகங்கள் திருப்பெருந்துறையில தான் அள்ளி செய்தார். ஆகினால்தான் அத வந்து அந்த செவி வழியாக வந்த செய்திகளை எல்லாம், மாணிக்கவாசருடைய வரலாற்றை செவி வழி செய்திகளை எல்லாம் கடைசி வந்துகிட்டே வந்து கொண்டே இருந்தது. கடைசியாக ஒரு வடிவம் கொடுத்தார் கடவுண்மா முனிவர். அதனாலதான் மாணிக்க வாசலுடைய வரலாற்றை பொறுத்தவரை கடவுண்மா முனிவர் சொன்ன கூற்றை தான் சைவ உலகம் ஏற்றுக்கொண்டு அந்த வாதூரடிகள் புராணத்திலே சொன்ன அந்த மாணிக்க வாசலுடைய சரித்திரம் தான் சரியான சரித்திரம் என்று அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு தான் மாக்காவேர் பிள்ளையவர்கள் உரையெழுதினார். அந்த கடவுண்மா முனிவர் என்பவர் கச்சியப்ப முனிவருடைய மாணாக்கர் என்று சொல்லப்படும். திருவாவூர் ஆதீனத்திலே சிவஞான முனிவருடைய மாணவராக இருந்த தலை மாணாக்கர் கச்சியப்ப முனிவர். அந்த கச்சியப்ப முனிவருடைய மாணவர் தான் கடவுண்மா முனிவர் என்று ஒரு வரலாறு பேசுகிறது. அவரை பற்றிய வரலாறும் முழுமையாக கிடைக்கவில்லை. ஆக மாணிக்கவாசருடைய காலம் பொதுவாக, அதாவது மாணிக்கவாசர் முந்தினவரா பிந்தினவரா, அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். சைவத்தில் நிறைய பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா எப்படியும் மரபு வந்து மாணிக்கவாசர் பிற்பட்டவர் தான் என்பதுதான். அதை வந்து அறனும் செய்திருக்கிறார் காணா வெள்ளைவாரணன் அவர்கள் மிக அற்புதமாக. அது வந்து மறைமலடிகள் சொல்லக்கூடிய 8 கருத்தையும் மறுத்து இவர் அருமையாக எழுதியிருக்கிறார். மறைமடிகள் தான் முதல்ல அதை ஆரம்பிச்சார். முதல்ல ஆரம்பிச்சது மாணிக்க வாசல் முன்னாடி இருந்தவன் ஆரம்பிச்சவர், முத முதல்ல ஆரம்பிச்சவர் பேராசிரியர் சுந்தரமுள்ள. அவர் தான் சிவஞான போதும் மொழிபெயர்ப்பில்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சவன் அவர் தான். பேராசிரியர் சுந்தரமுள்ள தான் முதல்ல ஆரம்பிச்சு விட்டார். அப்புறம் இவங்கெல்லாம் துதிப்பாடினாங்க அவ்வளவுதான் மறைமடிகள் கொண்டவர்கள். ஆனாலும் நம்ம சைவத்தை பொறுத்தவரை ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவை விட நமக்கு மரபுல என்ன சொல்லியிருக்கோ அதை தான் சைவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அந்த மரபையும் நிலைநாட்டி, ஆனாலும் ஆராய்ச்சிங்கிற கேள்வியில் ஒரு பதில், நீங்க ஒரு கேள்வி கேட்டா ஒரு பதில் சொல்லி ஆகணுமே நான் இல்லையா? என்னன்னா ஏதோ எனக்கு ஏதோ விஷயம் தெரியும் தான் நீங்க கேட்கறீங்க, கேட்டா பதில் சொல்லலாம். அப்படி அந்த வகையிலே அது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிவிட்ட காரணத்தினால, அதையும் மறைமலடிகளே அப்படி சொல்லிவிட்டதுனால என்ன பண்ணாருன்னா, அதை இவருடைய வரலாறுல பன்னீர்துமரை வரலாறுல மாணிக்கவாசகர் முந்தியவர் என்பதற்கு எட்டு காரணம் சொல்லியிருக்கிறார் மறைமலடிகள். அந்த எட்டு காரணங்களையும் அப்படியே வரிசைப்படுத்தி அது ஏன் பொருந்தாது என்று நிலைநாட்டியிருக்கிறார் காணவில்லை வரணா. ரொம்ப அற்புதமான இடம் அந்த இடம். அப்பதான் அந்த மாதிரி உள்ள படிக்கும்போதுதான் ஒருவருடைய அறிவு வந்து எந்த அளவுக்கு விரிந்து இருக்கிறது என்பதை நாம் புரிய முடிகிறது. அதோடு அந்த தர்க்க முறையிலே அவர்கள் காண்டுகின்ற சான்றுகள் அவைகளும், அதில் ஒரு காரணம் திசை சொற்கள் அதிகமாக இருக்கிறது மாணிக்கவாசகர். அது ஒரு காரணம், திசை சொற்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால. ஏன்னா தேவார ஆசிரியர்கள் திசை சொற்களை அதிகமாக பயன்படுத்தவில்லை, இவர் கொஞ்சம் பயன்படுத்துகிறார். அதுவும் ஒரு காரணம். அது மாதிரி ஏழு காரணம், மொத்தம் எட்டு காரணம் சொல்லியிருக்கிறார். அவை மரபு வழியாக நாம் சிந்திப்போம். அந்த மரபு வழியாக சிந்திக்கும் பொழுது மாணிக்கவாசருடைய காலம் 795 அவதாரம் செய்து 32 ஆண்டுகள் இந்த நில உலகத்திலே இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஆதிசங்கரரும் மாணிக்கவாசரும் கொஞ்சம் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஆதிசங்கருடைய காலம் 788, அவர் அவதாரம் 788, அவரும் 32 வருஷம் தான் இருந்திருக்கிறார். அடிப்படையாக கொண்டு பெரும்பாலும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சதாசிவ பண்டாரத்தார், கே என் நீலகண்ட சாஸ்திரி போன்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆதிசங்கரர் வந்து 788 அந்த கிட்டத்தட்ட ஆதிசங்கருடைய அவதாரம். அதை ஏன் சொல்றேன்னா, அடுத்த வகுப்புக்கு அதுல ஒரு அதை அடிப்படையாக கொண்டு ஒண்ணு ஆரம்பிக்க போறேன். அதுக்காகத்தான் அதுக்காக ஆதிசங்கரோட ஏன்
2: கொடுக்கலாமா?
0: அவர்களும் அவதாரம் தான் சொல்றாங்க, இன்னொரு சிவபெருமான அவதாரமே சொல்றாங்க.
3: எதிர்வாதமாகத்தான் இவர் சிவனப்படப்போவது தெய்வம் இல்லை என்று மாணிக்கவாதர் அடிச்சுட்டு
0: இல்ல, அதாவது அந்த மாயாவாதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறா இல்லையா. அதனால ஆதிசங்கருடைய கொள்கையை வந்து அது வந்து மாயாவாதம் என்று சொல்லப்படும். அது மாயாவாதம் என்னும் சண்டை மாடுதம் சுழித்து அடித்து ஆர்த்து என்று அந்த மாயாவாதம், அந்த மாயாவாத கொள்கையினால தமிழகம் மயங்கி விட்டது என்று ஒரு சாட்டையடி கொடுக்கிறார். அதனால அது சங்கருடைய கொள்கையை அதிகமாக தாக்கின பிறகுதான் அது சொல்ல வேண்டிய அவசியம் வருது இல்லையா. அதுக்கு முன்னாடி சங்கருடைய கொள்கையை அப்படி தாக்கல. அல்ல, மாயாவாதம் என்னும் சண்டை மாறுதம் சுழித்து அடித்து ஆர்த்து நடிக்கிறார் இல்லையா. அதே போல மாணிக்கவாசகர் ஒரு சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா, என்னென்ன கொள்கைகளை எங்கெங்க மறுக்கிறார் என்பது சாத்திரம் படிச்சு ரொம்ப ஒரு நிரம்ப ஒரு நூல் அறிவு இருக்கிறவங்களால தான் புரிஞ்சுக்கிட முடியும். உதாரணமா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. உடனே சொல்வாரு, விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினார். இது யாரு சொல்றாருன்னா, மீமாஞ்சகரை சொல்றேன். அதாவது நீங்க படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா எந்த கொள்கையை மறுக்கிறாரு எந்த கொள்கையை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. சொல்லக்கூடிய அந்த மெத்தேடு போறதுக்கு அது அது வந்து நூல் பயிற்சி இருந்தால் தான் தெரிய முடியும். அப்போ அந்த தாரகாவனத்து முனிவர்கள் என்ன பண்ணாங்க, மீமாஞ்சக மதம். அது என்ன சொல்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விகளே ஞானத்தை தரும் தான் அவங்க கொள்கை. அவங்களுக்கு பேர் என்ன, மீமாம்சா. அதுக்கு வடமொழியில் அதுக்கு பேர் மீமாம்சா. மீமாம்சான்னா என்ன அர்த்தம்னா, இன்கொயரின்னு அர்த்தம் இங்கிலீஷில். இங்கிலீஷில் சொன்னால் இன்கொயரி, என்கொயரி வேற, இன்கொயரி வேற. என்கொயரி இஸ் ஆஃப் எ கேஷுவல் நேச்சர், இன்கொயரி ஒரு வரம்போடு பண்றது இன்கொயரி. ரெண்டுக்கும் இங்கிலீஷ் வேறுபாடு, என்கொயரி இன்கொயரி. இந்த இன்கொயரின்னு அர்த்தம் மீமாம்சா அப்படின்னா இன்கொயரி. அந்த அதுல அருமையான சிவாஜி சுப்பிரமணியர் மிக அருமை டான்சிங் வித் காட்ல ரொம்ப அருமையா, அதாவது சம்ஸ்கிருதம் படிக்காத குறையை நிவர்த்தி பண்ணிடுறேன். அதான் சொல்றேன், சிவாய சுப்ரமணியனுடைய அந்த டான்சிங் வித் சிவா கட்டாயமா படிக்கணும், இங்கிலீஷ்ல எல்லாரும் படிக்கணும். அதை ஏன்னு கேட்டா அது ஒரு லாபம் என்னன்னு கேட்டா, நாம சம்ஸ்கிருதம் படிக்காத குறை அங்க நிவர்த்தி ஆயிடுது. ஏன்னா சில விஷயங்கள் சம்ஸ்கிருதம் படிக்காதனால நமக்கு தெரியல, ஆனா அவற்றையெல்லாம் அவர் எப்படிதான் வச்சிருக்காருன்னு தெரியல, அவர் எடிட்டோரியல் போர்டே வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்படி பதில முடியாது, ஒரு சிங்கிள் மேன் கேனாட் ரைட் லைக் திஸ், அது எனக்கு நல்லா புரியுது. சிங்கிள் மேன் இப்படி பண்ண முடியாது, இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய காலேஜ் குழுதான் செய்ய முடியுமே ஒழிய, ஒரு மனிதனுக்கு எல்லாத்துலயும் ஒரு ஆற்றல் இருக்க முடியாது இல்லையா. ரொம்ப அற்புதமா கொடுக்குறேன். அதுல அவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, வேதத்தில் சொல்லப்பட்ட 21 வேள்விகள், அந்த வேள்விகளே ஞானத்தை கொடுக்கும். சிவபெருமானை தனியாக வணங்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, அந்த வேள்விகளை தான் அவர் சொன்ன விரதம். விரதமே பரமாக வேதியரும், ஏன் வேதியர் சொன்னாரு, வேதத்தை நன்றாக கற்றவன், அவ்வளவு தூரம் வேதத்தை மாஸ்டர் பண்ணிடுறான். அப்படி பண்ணியும் வேதம் என்ன சொல்கிறதோ அதுக்கு நேர் மாறாக பொருள் செய்து கிரியையும் செய்கிறான். அதனாலதான் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினார். சரதம்னு நிறுத்தம் நிறைய மேற்கோள் கடகடகடன் அடிக்கிறது, அங்க பாரு இங்க பாரு அந்த அந்த சூத்திரத்தை பாரு இதை பாரு இதை பாருன்னு சொல்லணும் இல்லையா, அதான் சரதம். சரதமாகவே சாத்திரம் காட்டினார். அத ஜீவ் போப்பங்கிறது எழுதுவாரு, சாதாரண அறிவுடையவர் கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் திருமாசத்துக்கு ஒரு பெருமை என்ன, ஓதற்கு எளிது உணர்வதற்கு அரிது. அதோட முடிச்சிருவாங்க. அதாவது திருவாசகத்துக்கு ஒரு பெருமை என்ன சொன்னாங்க, சொற்கள் எளிமையா இருக்கும். இந்த சொற்கள் எளிமையா இருக்கிறத வச்சு ஏதோ அர்த்தம் முடிஞ்சு நினைச்சிடாத நீ. தேவாரம் அப்படி இல்லை, தேவாரத்தில் சில இடங்கள் கடினமான பதங்கள், இப்ப சித்திர ஞான சம்பந்தத்துடைய சித்திரகவியை எடுத்து கொடுத்தா எத்தனை பேருக்கு ஒரு பொருள் சொல்ல முடியும். மாலை மாற்று, சித்திரகவி, சித்திரகவியில எத்தனை வகைகள், திரியெழுகூட்டிருக்கை, இப்படி எத்தனையோ வகையான சித்திரகவிகளை பாடியிருக்கிறார். அதை வந்து இன்னைக்கு நம்ம எடுத்து கொடுத்தோம்னா எம்ஏ எத்தனை எம்ஏ வாங்கியிருந்தாலும் அர்த்தம் சொல்ல முடியாது இல்லையா. அப்படி கஷ்டமான பாடல்களும் இருக்கு தேவாரத்தில். ஆனா திருவாசகத்தை பொறுத்தவரை சொற்கள் எளிமையாக இருக்கும், ஆனா பொருள் நுட்பமாக இருக்கும். அதுலதான் ஓதற்கு எளிது உணர்தற்கு அரிது, திருவாசகத்தில் பெரிய பெருமையை சொன்னார் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு ஓரளவு திருமுறைகளை பற்றி சில செய்திகளை நான் சொல்லிக்கொண்டே வந்தேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய செயலை செய்யலாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம்.
4: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
5: சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு, தெய்வ சேக்கிழார் போற்றும் செல்வ சேயிழையார். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: அம்பலவர் அடியாரை அமுது செய்விப்பார், இட்டுக்கு எம்பெருமான் யாரையும் கண்டிலர் தேடி போனார். வம்பனீர் எழுந்தருளி, வம்புக வார்த்தவர் வம்புனா புதுமை நடத்தம், இன்னொரு அர்த்தமும் அதுல இருக்கு துணிக்குது, அதான் துணிப்பொருள். சேக்கிழார் சொல்றாரு, வம்புகார மனுஷனா வந்தையா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வம்பன நீர் எழுந்தருளி வரும் திரு வேணும் கண்டால் தம்பெரிய பேரன்றே மிக மகிழ்வர் இனித்தாளா. இப்ப சாமி பாக்குறார் அந்த பொண்ண, யாரா திருவன்காட்டு அம்மையா, ஓ உள்ள இருந்து அடியார் சாப்பிடாம போயிடக்கூடாதுன்னு அவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டு, ஸ்ரத்தை எடுத்துக்கிட்டு, கவனம் எடுத்துக்கிட்டு வாயில வந்து என்கிட்ட சொல்றயா சொல்ற, ஒப்பில் மனையறம் புறப்பீர். பெண்ணுக்கு கிடைத்த நற்சான்றிதழ் உத்தராதது உள்ளோம். உத்தரம்னா வடக்கு, பதினா இடம் வடக்கேன்னு வந்திருக்கேங்கிற திருக்கையிலேன்னு வந்தார்ல. செப்பருந்தீர் சிறு தொண்டர் தமை காண சேர்ந்தனம் யாம் எப்பரிசும் அவருடையோம் சொல்லிட்டு என்ன பண்றாரு, நான் ஆத்தி மரத்துல இருக்கேன், அந்த ஆத்தி மரம் கணபதி சரத்துல அடையாளம் சொல்றது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, நம்ம என்ன பேச கத்துக்கணும். ஆத்தி மரத்துல இருக்கேன், ஆத்தி மரம் கணபதி சரத்துல இருக்கு. இப்ப பொதுவா பேசும்போது நான் ஸ்டேஷன்ல ஒன்னு பாக்குறேன், இவர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்பார், அவர் போலீஸ் ஸ்டேஷன் போவார், ஸ்டேஷன் பொது சொல் குழப்பி விடும். தெருமுனையில பாக்குற மாதிரி எந்த தெருன்னு சொல்ல மாட்டார். இது முதல் வீதியில இருப்பார், அவர் மூணாவது வீதியில இருப்பார். ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி பேசுறோம், அதுக்காக சொன்னேன். அறிவுடை மாந்தரா நம்மளை ஆக்க வல்லது பெரிய புராணம், அங்க கத்துக்கலாம். மாதரெல்லாம் அப்படி இருப்பாங்க அந்த காலத்துல, அவ்வளவு பேச்சு பேசுவாங்க, இப்படி இருந்திருக்காங்க அந்த காலம். அதனாலதான் மாதரார் பெருமைய பன்னார் மொழி அம்மை கொலுக்கொண்டு விற்றிருக்கின்ற திருத்தலத்திலே பேச வேண்டும் என்ற குன்றாத குருப்புடையவனாக இந்த கொடியன் வந்தேன். சாமி சொல்லிட்டு நான் ஆத்தி மரத்துக்கு போயிட்டேன். இப்ப பத்து பாட்டுல சாமி வந்தது கோலத்தை சொன்னார் ஆசிரியர். இப்ப ரொம்ப களைப்போட ஒருவர் சிறுத்தொண்டர், எங்கேயும் அடியார் கிடைக்காது. எப்ப பார்த்தாலும் செங்காட்ட முடியல அடியார் கூட்டம் இருக்கும். இன்னைக்கு திருவுரு மாயத்தால ஒரு அடியார் கூட காணும். சிறுத்தொண்டர் ரொம்ப களைப்போட வருவார். இது வரைக்கும் சரிதம் கொச்சகத்துல போயிட்டு இருக்கும், கொச்சக கழிப்பா. சரிதத்தினுடைய யாப்ப திருப்புறா தெய்வ செக்கிடார் மீட்டர் கேஜில் போன வேண்டி பிராட் கேஜில் போற மாதிரி சொல்ற. நீரார் சடையார் அடியாறு நேடு எங்கும் காணாது, இது மாமா காய்கிற வாய்ப்பாடு சந்தம் தானா வந்து அமையும். சீரார் தவத்து சிறு தொண்டர் மீண்டும் செல்வ மனைவியை ஆறா இன்ப மனைவியாருக்கு இயம்பி அழிவெய்கிற அணுவிட்டு சொல்லி வருந்துற. அடியார தேடி தேடி போனோம், எங்கேயுமே காணல. இந்த அம்மா சொல்றா, பாராதரிக்கும் திருவேடத்து ஒருவர் வந்தார். இப்ப நம்மள என்ன செய்வோம், இப்பதான் அலைஞ்சிட்டு வரேன், ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆகுது குடிச்சிட்டு போறேன், என்ன அவசரம், தயவு பண்ணி நினைக்கணும், தயவு பண்ணி இந்த இடத்துல சிந்திக்கணும். அடுத்த கணமே ஓடுறார், அடியேன் எங்குற்றா உரையாய் சொல்லு ஓடுறேன் ஓடுறார். உனா ஆத்தி மரத்துல உட்கார்ந்து இருக்கிறார் பைரவர். அவரை பார்த்த உடனே திருவடி பணிந்து வெற்றவே அடியார். ஏன் அடியில முடியும்னு கேள்வி விடும். அடிவடி அடி திருவடி இருக்கு பாருங்க, திருவுருள் ஞான நிலையம் அங்க விழுந்த அருள் வரும். நின்னு கும்பிட்டா வராது, கீழே விழணும். அததான் சொன்னார் குலச்சிறையார், வெற்றவே அடியார் அடிமை செய்வீரும் விருப்பினும் கூர்ந்து பார்த்தா தெரியும். இப்ப அவரை பார்த்த உடனே இவர் சாமி அவர் ஆராயிறார். அம்மாவை பார்த்துட்டார், சோதிச்சு பார்த்தார். சந்தன தாதியார் சோதிச்சு பார்த்துட்டார். நாயனார சோதிக்கணும் அல்லவா, நீரோ பெரிய சிறு தொண்டர். நம்மள வந்தா என்ன சொல்லுவோம், என்ன எப்படி சொல்லிவிட்டீங்க சிறு தொண்டர்னு, நான் பெரிய தொண்டருங்க இந்த ஊர்ல, நான் தான் பெரிய ஆளு. என்ன எப்படி சொல்லிவிட்டீங்க, நான் மூணு வயசுலயும் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கேன், ஏழு முறை கேதாரம், எட்டு முறை கையில, ஒன்பது முறை கேதீச்சரம், யாழ்ப்பாணம் எல்லாம் போயிருக்கேன். இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, பூதியணி சாதனத்தவர் முன்பு போற்ற போது திருநீரு கண்டியும் அணிஞ்சவங்க யாராயிருந்தா அவங்க முன்னால போறதுக்கு கூட எனக்கு யோக்கியது இல்ல. ஐயோ புள்ளகரி பண்ணவர் இப்படி சொன்னா பொடலங்கா கறி கூட பண்ணாத நான் என்ன சொல்றது, யோசிச்சு பாருங்க சொல்லிட்டு அவர் வரிசையா நிபந்தனை வச்சுக்கிட்டே போறார். நான் ஆறு மாசத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவேன், அந்த நாள் இது, அதுவும் பசுதான் திம்பேன், அந்த பசுவும் நரப்பசு, அது ஒரு குடிக்கு ஒரு மகனா இருக்கணும், அஞ்சு வயசு இருக்கணும், உறுப்புல மறுவண்டி இருக்கணும், தாய் தந்தை அறியணும், மனம் வந்து அறியணும், இத்தனையும் செஞ்சானா பசி ஆறுவேன். இப்படி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன, என்ன சொல்லுவோம், உங்க போல எத்தனை பேரிய கிளம்பி இருக்கிறீங்க இப்படி புரட்ட வேலை பண்ணிக்கிட்டு முச்சி இக்கால செய்வோம் அப்படித்தான் சொல்லும். யோசிச்சு பாருங்களேன், அதற்காக தான் செயற்கரிய செய்த தீரர்களா நாயன்மார சொல்லணும். அதுக்கப்புறம் யாரும் வல்லையேங்க, அவங்க கும்பிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல யாருமே இல்லை, அதோட முடிஞ்சு போச்சு. அதனால இப்படி சொன்ன உடனே எல்லாத்துக்கும் தேர் எனக்கு புள்ள இருக்கான்னு சொல்லி நேர வீட்டுக்கு போறேன். இங்க கவனிக்கணும், இவன் நேர பள்ளிக்கூடத்துக்கு போய் சீரவர் ஆச்சின் வீட்டுக்கு போயிருக்கலாம் அந்த குழந்தை அறியறதுக்கு. மனைவி வீட்டு போய் சொல்ற காரணம் என்ன தெரியுமா, அந்த வந்த பைரவர் வச்ச நிபந்தனை, மனமுவந்துன்னு ஒன்னு சொல்லிட்டார். இந்த அம்மை மனமுவந்து செய்யாம அந்த கரியமுது பண்ணினா அவர் சாப்பிட மாட்டார் வந்தவர். அதுக்காக அம்மையினுடைய மனதை அறியணும்னு வீட்டுக்கு போறார். எங்க அம்மா என்ன பண்றா தெரியுமா? அரிய கற்பம் அணங்கு. இந்த காலத்துக்கு பாருங்களேன், அந்த கணவர் வந்த உடனே காலில் விழுந்து வணங்குறாங்களாம் அந்த அம்மா. கணவர் வந்து வீட்டுக்கு வந்த உடனே மீண்டும் சொல்றேன், காலில் விழுந்து வணங்குறாங்களாம் அந்த அம்மா. அதுக்கு மேல நான் சொல்லல. இவர் சொன்ன உடனே இப்ப சிறுத்தொண்டருடைய பெருமை தெரியும். இவருக்கும் சாமிக்கு நடந்த சம்பாஷணம் ஒரு 8 பாட்டு இருக்கும். அந்த அம்மா 10 பாட்டை 1 பாட்டை ஆக்கினான்னா நாயனார் சிறுத்தொண்டர் 8 பாட்டை 1 பாட்டை ஆக்குவார். சுருக்கமா சொல்லுவார், வந்தவர் திருமது பண்ண சம்மதித்தால் குடிக்கோர் சிறுவனுமாய் கொள்ளும் பிராயம் அஞ்சுரனாய் உறுப்பில் குறைபாடின்றி தாய் பிள்ளை பிடிக்க உவந்து பித அறிந்து சமைக்கப்பெறின் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். இந்த அம்மா பாக்குறா, எங்க பெறுவோம் அந்த பையனு அப்படின்னு கேக்குறா. உடனே நாயனார் சொல்றாரு, பையனை விலை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, ஆனா அம்மா அப்பா உவந்து சமைக்க யாரும் முன் வர மாட்டாங்க. ஆகவே இங்கு நாம் உய நீ பயந்த அம்மகனை அழைப்போம் நாம். புராணம் அப்படியே துணுக்கிட வைக்கும். எந்த புராணத்துக்கும் நடுங்காதவன் சிறுத்தொண்டர் புராணத்துக்கு நடுங்கியே ஆகணும். சிறுத்தொண்டர் தான் குழந்தை, 5 வயசு குழந்தை, மார்பிலையும் தோல்வியும் சீராட்டி பாராட்டி வளர்த்த குழந்தை. அடியார் கேட்டாரன்னு கரியமுதா கொடுத்தார். கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை இந்த விஷயம். இது அற்புதத்தினே அற்புதம் அல்லவா? ஆகவேதான் நம்பியாண்டவன் நம்பி சொன்னார், திருஞான சம்பந்தரை கும்பிடுறதுக்கு என்ன பெரிய இது, நீ சிறுத்தொண்டரை கும்பிடு, திருஞான சம்பந்தரம் கிட்ட வருவார்னர். திரும்பிய புதல்வனை மெய்யறிந்து ஆக்கிய என்ன மிருகம், அரும்பும் புனல் சடையாய் உண்டருள் என்ற அடிபணிந்த இரும்பின் சுடர் கழிஷ்டான் சிறு தொண்டனை ஏற்றுகிறேன். சுருந்தும் பலர் தமிழாகவன் பாத தொடர்பு எளிதே. நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு ரகசியம் சொல்றேன், திருஞான சம்பந்தர் அருள் பெறணும்னு விரும்புறவங்க சிறு தொண்டரை கும்பிடுங்க. கரிய குழந்தைய கூட்டு வந்து பள்ளிக்கூடத்திலேருந்து அந்த குழந்தையும் அதே மாதிரி இருக்கு. என்ன அதுல இங்க நுட்பமா இருக்கு புராணம். இந்த குழந்தைய சமைக்கிறதுக்கு தயார் பண்ண அதுக்கு திருமஞ்சனம் மாட்டி தலை முடி காதல் இருக்கிற மாசுக்களை எல்லாம் அகற்றி அம்மை கொடுக்கிறார். திருவெண்காட்டம் சிறுத்தொண்டர் வாங்குறார், உச்சி மோந்து முத்தம் கொடுக்கல, ஏன்னா எச்சல் ஆயிடும். அடுப்பங்கரையில வச்சு செஞ்சா வேற யாராவது பார்த்து அயலறியார். இந்த காலத்துல சிவபக்திக்கு பல 400 இடையூறு வரும். சிவபக்தி ரொம்ப கடினம். அதனால்தான் அடிகள் பெருமான் சொன்னார், நாடவர் நம் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்பன். நம்ம அவன் கேள்வி கேள்வி பண்ணுவான், நம்ம அவனை கேள்வி பண்ணிட்டு போனோம். அவன் என்ன சொல்லுவான், பித்துக்குழி மாதிரி போறாமா? நம்ம சொல்லணும், ஆம் பித்தனை அறியாது நீ பெரும்பித்தன்னு நம்ம போனோம். பேயோடு சுடலையில் ஆடும் பித்தனை அறியாத பெரும் பித்தன் அல்லவோ நீ? பித்தான் பேரன்பு கொண்ட பெருமானை கும்பிடும் சிறு பித்தன் அல்லவோ நான்? வேற வழி கிடையாது, அவ்வளவு கடினமா இருக்கு சிவபக்தி. இவர் என்ன பண்றாரு, அறிஞ்சுடுறார். அங்க சேக்கிரசாமி சொல்றாரு, நமக்கு ஒரு சந்தேகம் வருது, அப்பா சிவபக்தி பண்ணலாம் அம்மா சிவபக்தி பண்ணலாம், குழந்தை எப்படி இருந்ததுன்னு ஒரு கேள்வி வருது. அதை சொல்றார், இனிய மழலை கிண்கிணித்தால் 2 மடியின் புடையெடுக்கி கனிவாய் மைந்தன் கையிரண்டும் கையால் பிடிக்க காதலனும் நனீடு வகை உருகின்றார் என்று மகிழ்ந்து நகை செய்ய. அந்த குழந்தை சிரிச்சுதான், தாய் தந்த கத்தியால் அறியும் போது சிரிச்ச ஒரே குழந்தை சீராளாகத்தான் இருக்கும். நம்ம வீட்டு குழந்தையில எதுக்கு சிரிக்கும் எதுக்கு அழுனே தெரியாது. நம்ம சிரிக்கும் போது அது அழும், நம்ம அழும்போது அது சிரிக்கும். ஏன்னா நம்ம அழும்போது நம்ம முகம் விகாரமா மாறுறதோ இல்லையோ, அதுக்கு வேணுமா ஞாபகம் வந்துடும். இந்த தலையெறிச்சி இருக்கு, அது என்ன பண்றதுன்னு அதுக்கு தெரியல. சிறு தொண்டர் சந்தனத்தார் தாதியாற்ற கொடுத்தார், இது திருமுதுக்கு ஆகாது வேற எங்கேயே போட்டு அப்படின்னு. அந்த அம்மாவுடைய நுண்ணுணர்வு பாருங்க, தாதிப்பெண் பணிப்பெண். அந்த அம்மாவுக்கு வீட்டு எஜமான சமைச்சா என்ன, சமைக்காட்டா என்ன, இவங்களுக்கு என்ன கவலை? அதை தனியே போய் சமைச்சு வச்சிருக்கா அந்த அம்மா. அதுலதான் அந்த அம்மாவோட பெருமை சிறு தொண்டரும் திருவெண்காட்டமையும் தீராளரும் பெற்ற முக்தி சந்தன தாதியாருக்கும் கிடைக்கின்றது. சமைச்ச பிறகு அவரை போய் கூப்பிடுற, சாமி சாப்பாடு எழுந்திருங்க திருவனுக்கு. எப்படி சொல்வார், பெரிய புராண வாக்கிய ரொம்ப இன்பமா இருக்கும். இறையும் தாழாது எழுந்தருள், இறையும்னா சிறு பொழுதுன்னு அர்த்தம். சிறிது கூட காலம் தாழ்த்தாம வாங்கும், இறையும் பொழுது தாழ்த்தாது எழுந்தருளி அமுது செய்யும். உடனே இவர் வந்து சாமியில வந்திருக்காரு, கொஞ்ச நேரத்துல சாமியை வெளிப்பட போறார். அதை சேக்கிரர் முன்கூட்டி சொல்வார், கரையும் கண்டத்தினில் மறைத்து கண்ணும் முதலில் காட்டாதார் நிறையும் பெருமை சிறு தொண்டீர் போதும் என்ன, இது இரண்டும் குறைவன் ஒருவன் பெற்று உகந்தார் போல் கொண்டு மனைவி கொண்டார். குழந்தைய கொண்டு இருக்காங்க அந்த வீட்டில், வீடு முழுக்க அழகு பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளாம் எவ்வளவு கும்பிடணும் நாயன்மார்களை, நம்மளாம் நாயன்மார்கள எத்தனை நாள் கும்பிட்டா பேழி போகுமோ தெரியாது. ஒவ்வொரு நாயன்மாரையும் நினைச்சு பாருங்க, அவங்கள கோடியில ஒரு பங்கு நம்மளால செய்ய முடியுமா யோசிச்சு பாருங்க. அவர் வந்துடுறாரு சாமி, வந்தவொடனே பாத பூஜை பண்றாரு சிறுத்தொண்டர். பரிகளை இந்த மாதிரி மேஜையில் அமைத்து வெண் பரிகளை காண்கிற வெள்ள துணிப்பெல்லாம் பெரிய எல்லாம் உணவு விடுதல் அப்படித்தான் இருக்கு. எதுக்காகனா அந்த கீழே இருக்கிற பர்னிச்சரோட அழுக்கு நமக்கு தெரியப்படாது, அதுக்கு மேல ஒரு துணி போட்டு மூடிடுறாங்க. எல்லா இடமும் அப்படிதான் நடக்குது, அதுல அந்த மாதிரியே பண்றாங்க. மண்ணு பரிகளை காணும்னு சொல்றாரு ஆசிரியர். உடனே வந்தவர்தான் வம்புன்னு சொல்லிட்டாரு, முன்னாலே வம்பு பண்றவர் தானே. ஏன்பா சொன்ன முறையும் படுத்த பசு தொடர்ந்தான் உறுப்பெல்லாம் கொண்டு மண்ணு சுவையில் அரியாக்கி மான அமைத்தே சொன்னபடி செஞ்சீரா. சத்தியமானவர் சிறுத்தொண்டர், ஒளிவு மறைவு இல்லாதவர், உண்மை பேசுபவர் சொன்னார். தலையிருச்சி ஆகாதுன்னு கழிச்சேன், ஏன்பா அப்படி செஞ்ச, அதுவும் கூட நான் உண்பதாயிட்டேன். பைரவர் நாயனார் அப்படியே கலங்கி போற, ஐயோ தெரியாம போயிடுத்தே நான் சமைக்கலையே. அப்ப சந்தனத்தார் வர்றார், நான் முன்பு அமைத்தேன் திருவமுது. இந்த மாதிரி கேட்பாரு, எனக்கு இவரை பார்க்கும்போது சந்தேகம் தான், ஆகவே நான் அதை சமைச்சு வச்சிருக்கேன். அம்மா சொல்றேன், வாங்கி மகிழ்ந்து படைத்ததன் பின் பொதுவா உணவு அளிப்புறவங்க அணிக்கிறவங்க கர்வமா இருப்பாங்க, சாப்பிடுறவங்க பயந்து சாப்பிடுவாங்க. இதான் நிலைமை. இவங்க சாப்பிட போடும்போது என்னையா நீங்க கொஞ்சம் கறி வேணும் அங்கு திட்டணும். இதுதான் உலக நடைமுறையா இருக்கு. இங்க படைத்த சிறுத்தொண்டர் பயப்படுறார், சாப்பிட வந்தவர் மிரட்டார். கவனிங்க, எல்லாமே உள்டாவா இருக்கு வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கை வேற மாதிரி, நாயனார் வாழ்க்கை வேற மாதிரி. ஏப்பா நான் சனியா சாப்பிட முடியுமா, அடியா இருந்தா கூப்பிடு. எத்தனை நிபந்தனை, புள்ளகறி கேட்டாரு, உகந்து சமைக்கணும்னாரு, தலையிறச்சி வேணும்னாரு, இப்ப அடுத்த அப்படியா அடியா இருந்தா தான் சாப்பிடுவேங்க. ஐயோ இது இடையூறோ, வாசல்ல ஓடுறார் அடியார், யாரையும் காணும் அன்னையும் பார்த்து ஒரு அடியாரு காணும். எல்லாம் நான் பண்ண போயிட்டாங்க போல, ஒரு அடியாரு காணும். சிறுத்தவங்க சிரிச்சாங்க முடியல. இவர் பாக்குறார், கவனிங்க, அடியாரா உத்தர மாற்றுவது திருநீர். இத பெரிய புராணம் சொல்லும், போதி மெய் கனிந்து வேந்தன் புனிதனாய் உயர்ந்த போது. கவனிங்க, மிருகமா இருக்கிறவனை மனிதனாக்கி மனிதனா இருக்கிறவரை புனிதமாக்குவது திருநீர். அத சொல்றாரு நாயனார், எனக்கு ரொம்ப அடிமை பண்பெல்லாம் கிடையாது, எல்லாரும் திருநீர் இட்டுக்கிட்டாங்கன்னு நானும் திருநீர் இட்டேன். என்ன நீங்க அடியாரா ஏற்க வேண்டாம், திருநீருக்காக உங்க சக பக்கத்துல உட்காந்து சாப்பிடறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும். அப்ப சாமி இவருக்கு நற்சாண்டு சேர்த்துறாரு, உண்மை போல் நீரிட்டார் உளரோ. எங்க இருந்து எடுத்தார் சேர்க்கிறார்னா, முன்னாடி சொன்னேன் தேவாரம், சிறு தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக. இந்த இடத்துல பொடி நுகரும்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொடி நுகருதல்னா, நுகருதல்னா பொதுவா உண்ணல், உண்ணல் பொருள். அப்ப அவர் திருநீரை சாப்பிட்டார்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. திருநீரை அணிந்து, திருநீரை அணிந்தவரை பரசிவமா பார்த்தவர்னு அர்த்தம். இது பெரிய புராண தொடர் கொண்டு சொன்னா, தொன்னை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண் என்ற நலனின்றும் குன்றாதார். ஏனாதியார் புராணம், திருநீர் அணிஞ்சா போறாது, அணிஞ்சவங்களை சிவமா பார்க்கணும். இது இன்னும் தெளிவா சொன்னா, திருக்குறிப்பு தொண்டர் புராணம் சொல்லும், ஆணையாம் என நீர் கண்டு. ஆணைங்கிறது என்ன தெரியுமா பொருள், ஆதிசக்தி, புரோதனாசக்தி, ஈஸ்வருடைய அருட்சக்தி அஞ்சு, பறை, ஆதி, இச்சை, ஞானம், கிரியை. இதில் ஆதிசக்தி தான் உயிர்களோட ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்து நிற்கும், அத துரோதானம்பாங்க. அந்த சக்தியா வருவது திருநீர். இப்ப அவர் உண்மை போல் நீரிட்டவரோ உட்காரு அப்படின்ற சாப்பிட உட்காண்டார். சரி நமக்கு படிச்சதுல இவருக்கு கொஞ்சம் பயங்கன்னா, இந்த இலையில இருக்கிறத கொஞ்சம் எடுத்து அந்த இலை சிறுத்தொண்டர்களுக்கும் வச்சா திருவன் காட்டாமா சாப்பிட போறார். அவர் சிறுத்தொண்டர், இது வரைக்கும் சிறுத்தொண்டர் முன்னூட்டி பின்னும்போதுதான் நீதியா கொண்டவர். இந்த வந்தவர் எல்லாத்துலயுமே இதான எடை குடமா பண்ணிட்டு இருக்காங்கனால, சரி முதல்ல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டார். தடுக்கிறார், இல்லையா ஏன் 6 மாசத்துக்கு ஒருவேளை நான் சாப்பிடுவேன்னு சொன்னேன், நானே இன்னும் சாப்பிடல, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறேன், உமக்கு என்ன அவசரம், எல்லாமே எடக்க மடக்காரு. பையன் இருந்தா கூப்பிடியா, புள்ள இருந்தா கூப்பிடு. இந்த இடத்துல எவனா இருந்தாலும் உடஞ்சு போயிடுவான். இது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், எவனா இருந்தாலும் பிரேக் ஆயிடுவான். சிறுத்தொண்டர் உடையிலேயே இப்போது இங்கவன் உதவான் என்ன சொல்லியிருக்கணும் அந்த பிள்ளைய தானே.